0: சாரதியினுடைய குதிரையானது வசம் இருக்கின்றதோ, அவனுடைய வசத்தில் இருக்கின்றதோ, அவன்தான் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேருவான். அதே போல எந்த சாதகர்களுடைய இந்திரியங்கள் அவர்களுடைய கட்டுக்குள் இருக்கின்றதோ, இத பார்னா பார்க்கும், இத பார்க்காதே அப்படின்னா பார்க்காது, அப்படி கட்டுக்குள் இருக்கின்றதோ, அவர்களால் தான் வாழ்க்கை அல்லது சாதனைங்கிற பயணத்தை நன்கு மேற்கொள்ள முடியும் என்று வாழ்க்கையே ஒரு பயணமாக கற்பனை செய்து இந்த புலநடக்கம் அந்த உபனிஷத்தில் மிக அழகாகவும் விரிவாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த தமகங்கிற சாதனைக்கு உபனிஷத் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. தமக என்றால் நம்முடைய புலன்களை வாழ்க்கைக்கு பயன்படுத்துதல். பயன்படுத்தாமலே இருக்க பகவான் படைக்கவில்லை. கண்ண பகவான் படைச்சது பார்க்காம இருக்கிறதுக்கு அல்ல. அதுக்கு எதுக்கு பார்க்கவே கூடாது, பார்க்கறதே பாவம், பார்க்கவே வேண்டாம்னா எதுக்கு பகவான் கண்ணை படைக்கணும்? பகவான் இந்திரியத்தை படைச்சது அதை பயன்படுத்துவதற்காக. அப்படி பயன்படுத்துகையில் மனிதர்கள் சற்று மோக வசப்பட்டு அதை வந்து போகத்திற்கு பயன்படுத்தி மனதிற்கு நோயையும் அனாரோக்கியத்தையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப இங்க தாய்மானவர் என்ன செய்தாராம், அடக்கி புலனை பிரித்தே, நான் வந்து புலன்களை சற்று அடக்கினேன். அடக்கினேன் என்றால் இந்த புலனை சற்று நெறிப்படுத்தினேன். இந்த புலனுக்கு ஆசை இருக்கு, அதற்குன்னு சுதந்திரமான ஆசை இருக்கு. எப்படி குதிரைக்கு தனக்கென்று ஒரு பிரவிருத்தி இருக்கின்றதோ, அதுபோல இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தை பார்த்த உடனே தன்னை அறியாமல் அதை நோக்கி போகும். நம்ம ஒரு கண்ணு வந்து அதற்குரிய பொருளை பார்த்து விட்டால், அதற்கு இன்பத்துக்கு கொடுக்கிற பொருளை பார்த்து விட்டால், நம்முடைய இச்சை இல்லாம சுபாவமா போயிடும். காதும் அப்படித்தான், யாராவது வீட்டு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கன்னா அத காதுல அது கேட்கும் போது உடனே என்ன பண்ண தோணும், கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்து இந்த காசிப், இந்த அரட்டைய பண்ணலாமே, இந்த வம்ப கேட்கலாமே, இந்த வம்ப பேசலாமே என்று அது இயற்கை சுபாவம் தான். அப்படி இந்த இந்திரியங்கள் அது அந்தந்த விஷயத்தில் சுபாவமாக செல்கின்ற தன்மை இருக்கின்றது. அவைகளை எல்லாம் நான் கவனமா அடக்கி தியானம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோமே, எல்லா நேரத்திலையும் மனம் ஒடுங்கி ஜபம் பண்ண முடியாது. அப்ப இதையே ஒரு தியானமா பண்ணணும். சாயந்தர நேரம் யாராவது தியானத்துக்கு அமர்ந்தா அல்லது காலையில அமர்ந்தா, அதற்கு முந்தைய தினம் நான் இன்று எதை நான் பார்த்தேன், எதை பார்த்து சுகத்தை அனுபவிச்சேன், இது பார்க்க கூடாதுன்னு புத்தி சொல்லியும் நான் எவ்வளவு நேரம் பார்த்தேன், இந்த இடத்திலிருந்து இவர்கள் பேச்ச நான் கேட்க கூடாதுன்னு அறிவு சொல்லியும் எவ்வளவு நேரம் நான் அதை கேட்டு அதுல நான் மகிழ்ச்சி அடைந்து இருந்தேன், இதெல்லாம் பார்த்தவுடன் நம்மளுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிற உண்மை நமக்கு தெரியும். இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம மனசை நம்ம ரகசியமா பார்த்துக்குவோம். பிறகு என்ன செய்ய வேண்டும், அடுத்த முறை ஒரு கண்டிஷன் போடணும். இப்ப கார் வேகமா போகும்போது தூரத்திலேயே எழுதி இருப்பார்கள் வேக தடை, அதை பார்த்த உடனே என்ன செய்யறோம், உடனே ஸ்பீட கொஞ்சம் குறைச்சுக்கிறோம். அப்படி அடுத்த முறை இவரை நான் சந்திக்கும் பொழுது இவர் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசுவார், அப்ப பேசும் பொழுது நான் அந்த இடத்துல இருக்க கூடாது, அல்லது அவர் பேச்சுல நான் மயங்கி அந்த விஷயத்தை நான் பேசிவிடக் கூடாது, இத பற்றி பேசும் மற்றவரை பற்றி அவர் குறை சொல்லும் பொழுது நான் காதை கொடுத்து கேட்க கூடாது. நம்ம காதை கொடுத்து ருசிய கேக்கிறதுனாலதான் அவருக்கும் ருசி வருது பேசுறது. நம்மள லைட்டா தூண்டி விட்டுருவோம், அப்படியா என்னன்னு பேசி உடனே நம்ம கேட்டுருவோம், பார்த்துருவோம், சுவைச்சிருவோம். இப்படி எல்லாம் நடக்கின்றது. அதே போல உடலுக்கும் இத சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க, ஆனா அந்த வடை சாம்பார் வாசத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த வாசம் வந்து மயக்கிறது. அப்ப பார்க்கணும், நேற்று எவ்வளவு சாப்பிட நினைச்சேன், பிளேட்ல அமர்வதற்கு முன் இவ்வளவு சாப்பிடணும்னு நினைச்சேன், பிறகு எந்திரிக்கும் பொழுது எவ்வளவு சாப்பிட்டிருக்கேன், அது நமக்கு தெரியறதில்லை. அதை நினைச்சு பார்த்த உடனே அது முன் ஜாக்கிரதை எச்சரிக்கைங்கிற போர்ட மனசுல போட்டுறணும். போட்டுட்டு அந்தந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெளிவா இருப்போம், அதற்குள்ள போயிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம இழந்துடுறோம். அதனால என்ன செய்யணும்னா அதற்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம தயார் பண்ணணும். அங்க போய் தயார் பண்றதுக்கு சக்தி நமக்கு கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்தினுடைய சூழ்நிலை நம்ம ஈர்த்துடும். அதற்கு முன்னாடிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சாப்பிடுறதுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தியானத்தை ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன், அது எவ்வளவு சுவையா இருந்தாலும் சரி இவ்வளவுதான் சாப்பிடுவேன், என்ன ஐட்டம் வந்தாலும் சரி இவ்வளவுதான், இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்க மாட்டேன், இந்த விஷயத்தை பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று இந்த ஐந்து இந்திரியங்களையும் நெறிப்படுத்த வேண்டும். எதன் துணை கொண்டு? புத்தியின் துணை கொண்டு, அறிவினுடைய துணை கொண்டு இந்திரியங்களை நெறிப்படுத்த வேண்டும். அப்படி நெறிப்படுத்துதல் என்பது மோகத்தையும் துயரத்தையும் அல்லது சங்கடத்தையும் அல்லது மனதிற்கு நோயையும் கொடுக்கின்ற விஷயத்திலிருந்து பிரித்தல். இதை பார்க்கல, இதை கேட்கல, இதை துவைக்கல என்று பிரித்தல். அதத்தான் சொல்லியிருக்கார், அடக்கி புலனை பிரித்தே, நான் இந்திரியத்தை ஒழுங்குபடுத்தி பிரித்தேன், இப்படிப்பட்ட சாதனையை நான் செய்தேன். தாய்மானவர்களெல்லாம் சும்மா வந்து விடவில்லை, அவரும் முயற்சி பண்ணி இந்த இந்திரிய கட்டுப்பாட்டை மேற்கொண்டார். இனி இரண்டாவது சாதனைக்கு போவோம். அடுத்தது என்ன செய்தார்
1: நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.
2: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
3: கொங்கு நாட்டு தலத்து இறைவனின்

எனது உள்ளம் புகுந்து அடியேற்று அருள் செய்தான் தவம் செய்தேன்.

நம சிவாய நமயன பெற்றே ஊனாரும் உயிர் வாழ்க்க

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: புள்ளிருக்கு வேளூர் இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி பாடிய சொற்பதிகம் கல்லார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் மதுரமொழி மாலை. சம்பாதி சடாயு என்போரே இருவர் புல்வேந்தர். ராமகாதையோடு தொடர்புடைய பெருமக்கள் இவர்கள். இத்திருப்பதிகத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள், குடியாக இருப்பவன் புள்ளிருக்கு வேளூர் புனிதன் என்ற குறிப்பு நினைத்துப் பார்க்க வேண்டிய ஒன்றாம். ராவணன் மெய் சொல்லாதவன், சடாயு பொய் சொல்லாதவன் என்ற குறிப்பும் கருதத்தக்கது. ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்து வரும் கங்கை நல்லாளை சடையொன்று ஆடாமே தடுத்து நிறுத்திய வல்லமையுடையவன் கங்கா நாயகன் என்ற குறிப்பு கடுத்து வரும் கங்கை தன்னை என்ற பாடல் வழி அறியலாம். இம்மையிலேயே பிறப்பு ஒழியும் வீடு பேறு கிடைக்கும் என்பதற்கு சான்றாக செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் என்றும், சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பு என்பதனையும் உறுதிபட உரைத்தருளிய பாங்கு சம்பந்தப் பெருமானுக்கே உரியது. கல்லார்ந்த எனத் தொடங்கும் பாடல் பண் சீகாமரம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நதி மகந்தனை யாரும் கொழுந்தனை உண்மையில் வைத்தடி போன்றது. விழிக்கு துணை திருமண மலர்பாதங்கள் நிமிகுன்றா ஒழிக்கு துணை உருவாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரோடு பயந்தனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரம் விழிக்கு எதோடு அபிராம வந்தைக்கு வேதம் சொன்ன வழிக்கே வெளிவடைந்துண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழந்துவை பாவங்களே செய்து வாழ்வக குழிக்கே எழுந்து கைவகமோடு என்ன கொண்டு எல்லாம் வந்த இறையரும் திங்கட்கிழமை என்று மரணம் என்ற பிரதோஷத்தில் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய வாய்ப்பினருக்கு மனமொழி நீங்களால் நெஞ்சான நிகழ்ந்த விளக்கங்களை சொல்லி பொதுவாக திங்கட்கிழமை என்று ஒரு பிரதோஷம் அப்படின்னா ஏற்க ஒரு தகவலை சொன்னார் ஒரு நான் நிரம்ப நாள் கோயிலுக்கு வரேன், பிரதோஷ வழிபாடு செய்கிறேன். பிரதோஷ வழிபாடு செய்வதால் என்ன பலன் என்பதே எனக்கு தெரியாது, அதை ஒரு சுருக்கமாக ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுங்க, நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு.
2: அப்படி தவறு இயற்றி தினந்தோறும் 1000 மரங்களை கொண்டு
1: வழிபாடு செய்கிறார், அர்ச்சிக்கிறார். அப்படி வழிபாடு செய்கின்ற போது ஒரு நாள் 999 தான் சில நல்ல நமக்கு நடக்கிறது உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து 1000 கோடி வேணும்னு கேட்டார் சுவாமி கிட்ட. சுவாமி சொன்ன 999 கோடி இருக்கு, வாங்கிக்கிறியா? இல்ல இல்ல, 1000 கோடியா தான் வேணும். சரி, இப்போ 1000 கோடி இல்லை, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தது, என்ன சுவாமி நான் 1000 கோடி கேட்டேன், 999 கோடி தான் இருக்குன்னு வரையே கலந்து போயிட்டேன். இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப 499 கோடி இருக்கு. 500 கோடியாவது தருவேன்னு பார்த்தா நான் உனக்கு 500 கோடி தான் வேணுமா? 500 கோடியாவது பரவாயில்ல, இல்ல 499 கோடி தான் இருக்கு, இது வேண்டாம் எடுத்து போயிட்டார் சுவாமி. நாம இது வேணும் இது வேணும்னு கேட்கறதுனால சுவாமி கொடுக்க வரணும் மறந்து போயிடணும். சில நேரம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறதுனால சுவாமி உனக்கு இது வேண்டாம் போல அப்படின்னு வச்சுட்டு விடுறாரு. அதனால எனக்கு என்ன வேணுமோ அது நீ கொடுன்னு விட்டுட்டேன்னா சுவாமி நல்லதான் கொடுத்துருவாரு, நிறைய கொடுத்துருவாரு. 1000 கோடிக்கு 1 கோடி பரவாயில்ல, 999 கோடி இருந்தா இருக்கட்டுமே, அதுதான் உன்னோட சித்தம் தான், கொடு நான் வாங்கிக்கிறேன்னு அன்னைக்கே வாங்கியிருந்தா நீங்க 999 கோடிக்கு அதிபதி. இல்ல இல்ல, 1000 கோடி ரவுண்டா வேணும். நம்ம ஆளுக்கு ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, ஏதாவது ரூபா பெரிய நோட்டா இருந்தா அதை உடைக்கவே மனசு வராது. கட்டா இருந்தா அப்படியே கட்டா அப்படியே இருக்கும், அப்படியே அப்படியே இருக்கும். எத்தனை நாள் இருக்கும் போகுது, எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும்? நோட்டுல புது நோட்டா இருக்கா? புது நோட்டா இருந்தா தான் அதுக்கு வேலையா, பழைய நோட்டுக்கு வேலை கிடையாதா? அப்ப நாமெல்லாம் பழசா போயிட்டு நமக்கு வேலை கிடையாதா? இங்கே உள்ள ஆன்மா எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கான பயன் உண்டு. நீங்க எவ்வளவு பேரோட சுவாமி கிட்ட கேட்டோம் அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்பாடு. கண்டு 999 பூ தான் இருக்கு, 1000 பூ இல்ல. உடனடியா திருமாவில் வந்து நம்ம ஆளா இருந்தா பூ கொடுத்த ஒரு சண்டை போடுவோம். 1000 பூ பண்ண வாங்கிட்டு போயிட்டு 999 பூ கொடுத்துருக்கான், என்னை ஏமாத்திட்டான், நாளைக்கு வரட்டும் அவனை வச்சுக்கிறேன், பூஜையிலேயே நம்ம சண்டைக்கு மது கட்டுவோம். ஆனா திருமால் ரொம்ப அற்புதம், எங்கிட்ட கண்மலை இருக்கியா, அதை எடுத்து கொடுத்துறேன். கண்ணை எடுத்து இறைவனுடைய பாதத்தில் போட்டதின் காரணமாக அவருக்கு விழி அழகர்கள் என்ற பெயர். நிரம்ப பேர் திருமால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், திருமால் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் என்று பட்டியல் போட்டு தேடி தேடி திருமாலாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். பிரதோஷ காலத்துல திருமாலே இங்க வந்து சிவனை வழிபாடு செய்து போறார். ஏன் வழிபாட்டு போறாருன்னா ஒரு தகவல், இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிரம்ப பேரு என்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க, அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான யோக்கியதையை எனக்கு கொடுன்னு வந்து கேட்கிறாங்க. நிரம்ப பேர் வந்து என்ன பணம் வேணும், செல்வம் வேணும், வீடு வேணும், வாசம் வேணும், திருமணம் வேண்டும், குழந்தை பேர் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான தகுதியை எனக்கு கொடு அப்படின்னு திருமால் வந்து பிரதோஷ காலத்துல வேண்டிட்டு போயிட்டு மகள் நாள் தான் மிச்ச நாள் அவர் கொடுத்துருக்கிறது என்னடா ஏது வாங்கிட்டு போனது, நம்ம நேரா ட்ரெஷரிக்கே வந்தாச்சு, பிரதோஷ காலத்துல இங்கேயே வந்தாச்சு. இங்கதான் சுவாமி மூச்சு விட்டு நடந்து போயிருக்காரு, அம்பாளோட ரிஷபாளோட அந்த இடத்துல இருக்கிறோம். இப்ப நாம சுவாசிக்கிற காத்து, யாரும் சுவாசிக்கிற காத்து தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கற்பகாம்பாடும் கபாலீசனும் சுவாசித்த காற்று இப்ப நாம சுவாசிக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு சுத்தமா இருக்கணும், உள்ளுக்குள்ள ஏதாவது அழுக்கு இருந்தா அது இந்த க்ஷணம் போயிடணும், போகணும்னு ஒரு பிரார்த்தனையோட வச்சோம்னா நிச்சயமா போயிடும். திங்கக்கிழமை இன்னைக்கு வர பிரதோஷத்துல சுவாமியை வழிபாடு செஞ்சேன்னா ரொம்ப நல்ல செய்திகள் வரும், நல்ல சிந்தனை வளரும். சந்திரனோட வேலையே குழப்பத்தை கொண்டு வருவதெல்லாம், சந்திர தசை உங்களுக்கு நடந்ததுன்னா க்ஷணப்பிட்டோம் க்ஷணச்சிற்பம் தான், அதுவும் வளர்ந்தையா இருந்தா நல்லா இருப்பான், தேய்மறையில கொஞ்சம் சுமாராயிடுவான், சில நேரம் அச்சு பிச்சுன்னு காரியம் செய்வான், நல்லா தான் இருப்பா ஆனா குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவா அப்படிப்பான் சில பேர். அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க சந்திர தசை நடக்குதுன்னு அர்த்தம், சந்திரன் சரியான இடத்துல இல்லைன்னா அப்படி நடக்கும். சந்திரனுக்கு சந்திரன் தான் வச்சுதான் ராசியை கணிக்கிறோம், நம்ம வந்து ரூபா சிஸ்டம் அதை வச்சுதான் ராசியை கழிக்கிறோம். அந்த ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்லி நிரம்ப பேருக்கு சந்திராஷ்டமம் சார் பயமா இருக்கு சார், இந்த 2 நாள் சந்திராஷ்டமம் நீங்க அந்த ஜோதிடர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு, வாயே கடக்காதீங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, 2 நாள் லீவு போட முடியுமா? எங்க இருக்கு லீவு? சிஎல்ஏ 10 நாள் 12 நாள் எப்படி மாசத்துக்கு 2 நாள் லீவு போட்டேன்னா 12 24 நாள் அது 26 நாள் வரும் சந்திராஷ்டமம். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 26 நாள் 28 நாள் வரும் சந்திராஷ்டமம் ஒரு ராசிக்கு ஒரு வருஷத்துல. யாருக்கு இருந்தவங்க எப்படி லீவ் போட முடியும்? சந்திராஷ்டமம் தலைக்கு எதுவும் பண்ண முடியாது, ஜென்ம நட்சத்திரம் பண்ணி எதுவும் பண்ணாது. இந்த 4 நாள் ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் ஒதுக்கி வச்சிருச்சு. 28 நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு டீச் பண்ணாமா இல்லையா சந்திராஷ்டமா டீச் பண்ணக்கூடாது. இன்னைக்கு செக்ல சைன் பண்ணாட்டில இன்னைக்கு சந்திராஷ்டமா செக்ல சைன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பண்றது அது மாதிரி யாராவது சொன்னா நீங்க பயந்துடாது. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு ரொம்ப அழகு பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா திங்கட்கிழமை அன்றைக்கு பிரகோஷத்தை போது சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த அஷ்டமத்துல இருந்தாலும் ஜென்மத்துல இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கிளர்க்கு இந்த செக்கை பாஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளவுதான் அழைச்சாட்சி பண்ணாலும் மேனேஜர் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த செக் தானே பாஸ் ஆகிட முடியும். கிளர்க்கு நான் இதை பண்ண மாட்டேன் மேனேஜர் வர கூப்பிட்டு நீ பண்றேன் இல்லை நான் பண்ணுமானு கேட்டாலும் வச்சுக்கணும். அது போல சந்திராஷ்டமம் வந்தா படுத்தும் ஜென்மத்துல வந்தா படுத்தும் யாராவது சொன்னா பயப்படாதீங்க. மேனேஜரே தெரியும் மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகிடும். மனக்குழப்பம் அதுவும் இந்த 3-4 இடங்கள்ல வரும். திருமணம் பார்க்கும் போது வரும். ஒரு 4-5 ஜாதகம் சேர்ந்தோம் வரும். அது வரைக்கும் ஒன்னும் ஜாதகமே வராது. ஒரு ஜாதகம் வந்த உடனே 2-3 ஜாதகம் சேர்ந்தாப்ப வரும். இதுல இது பெற்றா இது பெற்றா எதுன்னு ஜோசியத்தை போய் கொடுத்து சார் இந்த 2 ஜாதகத்துல எது பெற்ற பண்ணிட்ட உடனே அந்த பையன் சொல்லுவான் இந்த ஜோசியர் திட்டம் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவங்களை ஆக்கினதே அதுதான். அந்த அம்மாவும் திட்டுவான் அன்னைக்கே எப்போ சதா சேர்ந்து போது ஒரு அம்மா சொல்றாங்க அன்னைக்கு என்ன 5 போன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலம் நின்று இருந்தார் அப்படின்னா நான் இன்னைக்கு கேட்டேன் மாமிக்கு சதாபிஷேகம் நடந்திருக்கு. அல்லாத மாமாவுக்கு 80 வயசு முடிஞ்சிருக்கு. மாமிக்கு 76 வயசு. அன்னைக்கு வந்து அந்த காலத்துல என்ன 5 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலத்துல நின்று பண்ணிட்டு இருக்க வேண்டியதான மாமி அப்படின்னு பண்ணிட்டா இதெல்லாம் பார்த்துக்கவே முடியாது இல்லையா. அப்போ நமக்கு அது நடந்திருந்தா நல்லா இருக்கும் இது நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாதி நேரம் நம்ம கற்பனையில உதவிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பயந்து அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். சந்திரன் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா குழப்பத்தை தருவான். ஆனா திங்கக்கிழமை இன்னைக்கு இருந்தா நல்ல சிந்தனை வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றார் சாத்திர அறிஞர்கள். இன்னைக்கு குழப்பம்னா நீங்க எடுத்துட்டு வைங்க நம்முடைய வினைகள்லாம் நீங்கிடுச்சுதான். தீய வினையெல்லாம் நீங்கியாச்சு. இனிமேல் தொடர்வது நல்ல வினை. அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாக அருள்மிகு வீழி அழகர் சுவாமி பேரை மாப்பிள்ளை சுவாமின்னு நரம்பேடத்துல அங்க சொல்றாங்க. திருமொழி விடுதல மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் கைகூடாதவர்கள் இந்த தலத்து இறைவன் பெயரை இறைவி பெயரை சேர்த்து உச்சரித்தார். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் அப்படின்னு சேர்த்து உச்சரித்தால் திருமணம் கைகூடும். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் அப்படிங்கறத சொன்னால் திருமணம் கைகூடும். சார் எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது ஜபம் சொல்ல தெரியாது இந்த பாட்டு தெரியாது எந்த பதிகம் 3 திருமுறையில 119 பதிகமா இந்த பதிகத்தை படிச்சா திருமணம் நடக்குமா வேண்டாம். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை என்பதாக அருள்மிகு வீழி அழகர் இந்த வார்த்தையை சொன்னால் திருமணத்தை கூட்டி வைப்பார். இல்லத்துல மங்களமான செய்திகள் வரும். மரம் விழிச்செடி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் திருமணக்கூடிய தரம். எப்போதெல்லாம் இந்த திருக்கோயிலுடைய மணி ஓசை கேட்கிறதோ அப்போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரம் தேவத்தை சொல்லியவர்கள் சொன்னார். சுவாமியை நேரடியாக இந்த தரிசனம் செய்தால் என்ன பலன் கேட்டுமோ அந்த பலன் கேட்டு அந்த கூட்டத்தில் போய் நீங்களே இடிச்சு குடிச்சிட்டு எல்லாருடைய கலையையும் பார்த்து எனக்கு சுவாமியே தெரியல எனக்கு சுவாமியே தெரியலன்னு கூப்பிட்டு விட வேண்டாம். நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே உட்காந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா எங்க எடுத்துட்டு பிரசாதம் வரும். அதுக்கு ஒரு வேதமா நான் சொன்னேன் நான் இல்லை அந்த பிரசாதம் தர இடத்துல அது தானா வந்து எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வருகிறதே தவிர எனக்கானது இல்லை அதெல்லாம் முடிச்சுக்கணும். அது போல நம்ம எடுத்து வரக்கூடிய செல்வமும் நமக்கானது இல்லை நம்ம எல்லாத்தையும் கொடுத்ததுக்காக வருது. நாமளே கொடுத்துட்டோம்னா யாரும் பிடிக்கிட்டு போக மாட்டேன். எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வச்சுட்டோம்னா நாமும் அனுபவிக்காம யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு விடுவார் நமக்கே தெரியாம. அது ஒரு சுவாமி அதை காட்டுறவங்க தான் எல்லாமே அபிஷேகம் பண்றா அதுக்கப்புறம் அது பிரசாதமா என்ன சுவாமி இருக்கா எங்கேயாவது எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதால் அவருக்கு பெயர் தியாக ராஜா. தியாகத்துக்கே ராஜா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துள்ளார். இந்த அருள்மிகு சுந்தர பிச்சாம்பிகை உடனாய் அருள்மிகு குருவி அடக்கார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் திருமணம் கையிலும் சொன்னேன். உடனடியாக கப்பாதி ஆமா ஆமான்னு யோசிச்சுள்ளார். ஆமா இது நடந்துருவோம். யாருக்கெல்லாம் அந்த தலையெழுத்து இருக்கிறதோ அவர்களுக்கு இது போய் சேரும். ஏன்னா அது திருவுயிர்மலையின் பொருள் தான் நான் வந்திருப்பேன். அன்னைக்கு ஒரு சொன்னார், சார் நீங்க மட்டும் அந்த தலத்தோட பேரை கட்ட போடுங்கன்னு நான் வந்திருப்பேன். அதுதான் வேண்டாம், யாருக்கு போகணுமோ அவர்கள் வருவார்கள், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் அதை சொல்வார். யாருக்கு நடக்கணுமோ ஏன்னா இல்வாழ்க்கை பிரச்சனை தீர்வதற்காக திருமணம் செய்தி பதிகத்தை ஒருத்தர் சொல்லணும். அந்த அம்மா வந்து 8 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. திருமணம் செய்தி பதிகத்தை சொல்லி 2 வாரம் சொன்னாங்க. 2 வாரம்னா 14 நாள் சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் பேச வரணும், போன் பண்ணி சார் நீங்க சொன்ன திருமணம் செய்தி பதிகத்தை 2 வாரம் படிச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் தகவலே காணும். நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஏறி வந்ததா கோர்ட்ல இருந்து? இன்னும் அதுவும் அல்ல, ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு பேச்சுவார்த்தை வருகின்ற சுமூகமான தீர்வு வரும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. 8 வருஷம் பொறுமையா இருந்த இந்த அம்மாவுக்கு அடுத்த ஏறிய போ அப்பதான் ஒரு சுமூகமான இடத்தை இறைவன் கொண்டு வந்து தர முடியும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. இல்ல நான் உங்ககிட்ட கேட்கலாம்னுக்காக கேட்டேன், அடுத்த ஏறி மாறும் பாருங்க அப்படின்னு. அதாவது மாறியது, அவர்கள் எந்த விதமான விலக்கும் பெறாமல் வந்து சேர்ந்து விட்டார்கள். அது ஏற்கல திருவண்ணாமலை பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. திருவண்ணாமலை பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒரு ஜபம் உண்டு, காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கான ஒரு ஜபம். நண்பரோட பகிர்ந்து கொண்டேன். திருமணம் கைவிட்ட ஒரு தளத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அந்த கதையை நினைக்கணும். ரெண்டு போகும் சங்கிலியே ஒரு அம்மா எடுத்து விட்டாங்க. எடுத்த அம்மா யாருங்கிறது பறிக்கொடுத்தவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த அம்மா தான் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. எனக்கு ரெண்டு பேரையும் தெரியும், செயின் எடுத்தவங்களையும் தெரியும், செயின் பறிக்கொடுத்தவங்களையும் எனக்கு தெரியும். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரெண்டு போகும் சங்கிலியை எடுத்து போயிட்டாங்க சார், நான் வந்து போலீஸ் சொல்லிடலாமான்னு பாக்குறேன், எனக்கு நல்லா தெரியுது இவங்க தான் சொன்னேன். சொல்லாதீங்க, பாவம் வயதுக்கு வந்த பெண்ணை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய பெண்ணை திருமணத்துக்காக வைத்திருக்கிறார். நீங்க போலீஸ் சொன்னீங்கன்னா அவர்கள் எதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது. சுத்தி வளர்ச்சி நம்ம கிட்டேயே அது வந்தாலும் வந்து வழக்கு என்னைக்குமே ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம். நீங்க வழக்குக்கு போனீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, அது ரெண்டு பக்கமும் கூர்மையை உள்ள ஆயுதம். சில நேரம் அது உங்களையும் பரவாயில்லை, அது எங்கள ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வழக்கெல்லாம் போயிடக்கூடாது. அது டக்குன்னு எவன் போடுறானோ அது பதம் பார்க்கும். ஏன்னா கத்தி காயதான் வெட்டணும்னு அவசியம் இல்லை, காய் வெட்ட கையும் சில நேரம் கை வெட்டிடும், நம்மளே தான் வெட்டிக்கணும் தெரியாம. அது போல வழக்கு சில நேரங்களும் தவறா வந்துடும், அதனால வேண்டாம். அந்த வீட்டு ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம், குழந்தை தெரியாத சுத்தமாக ஒண்ணும் தெரியாத மக்களும் நீ ஒண்ணு ரெண்டு பேரையும் சேர்த்து நான் போனேன்னா என் வழி அவ்வளவுதான். அதோ புரியல நான் ஐயா மன்னிச்சுக்கிட்டு என் வழி இருந்தான், எந்த வழக்கும் போக கிடையாது, 90 ரூபாய் வேணாம் என்னை சண்டையா நான் இல்லையா மன்னிச்சுக்கோ, தப்பு நீ தான் பண்ண, ஆமா நான் தான் பண்ணேன், நீ சரியாவே பேசல சரியா பேசல மன்னிச்சுக்கோ, நல்லா பேசுவோம் இனிமே நல்லா பேசுவோம் மன்னிச்சுக்கோ, அவ்வளவுதானே. இதுல என்ன சண்டை இருக்கு, எந்த விதமான சண்டையுமே கிடையாது, என்ன பேசுறேன் நீ அவங்க பேசு மன்னிச்சு, அவ்வளவுதானே. ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு, இல்ல இல்ல நான் பேசினது இந்த படி கரெக்டு, இந்த சட்டத்தின் படி கரெக்டு, எதுக்கு இதெல்லாம் தேவை, இந்த அம்மா வந்து வேண்டாம் ஒதுக்குதுங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டாங்க. ஒரு உடங்கரவா சகோதரி போன்ற அந்த அம்மா வந்து சரி சுந்தரராமன் சொன்னா ஏதாவது செய்தியா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. கால் உருண்டோடி உருண்டோடினதுக்கு அப்புறம் அந்த பெரிய பெண்ணுக்கு அந்த யார் நகையை இருந்தாங்களோ அவங்க வீட்டுல திருமணம் நிச்சயமாக, அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாக. திருமணம் நிச்சயமாகி திருமணத்துல தாலி கட்ட நேரம், அந்த வீட்டுல ஏதோ ரெண்டு போகும் சங்கிலி காணும் காணும், அதாவது இங்க போட்டேன்னு சொன்னீங்க போடல இருக்குன்னு சொன்னீங்க இல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி கரெக்டா அதே ரெண்டு போகும் சங்கிலி இல்ல இந்த இடத்துல நாங்க திருமணம் பண்ண மாட்டோம்னு எழுந்து போற நேரம் ரெண்டு போகும் சங்கிலி ஆல்ரெடி பறிவுட்டாங்கல்ல, அந்த அம்மாவும் அங்க இருக்கிறாங்க நானும் அங்க இருக்கேன். அந்த அம்மா உடனே இந்த ரெண்டு போகும் சங்கிலிக்காக கல்யாணத்துல ஒரு நிறுத்த வேண்டாம், நான் தரேன் ரெண்டு போகும் சங்கிலி, திரும்ப ரெண்டு போகும் சங்கிலி தராங்க, ஏற்கனவே ரெண்டு போகும் சங்கிலி பறிவுறுத்தவங்க, இப்ப இது ரெண்டு போன் சங்கிலி தராங்க. அந்த அம்மா அப்படியே மன வரையில அப்படியே கடன் கலங்கி கையில் குடிச்சுக்கிட்டு நீ இவ்வளவு நல்ல மனசு தராட்டு நான் ரெண்டு போன் சங்கிலியும் திருடிட்டேன்னு சபையில ஒத்துருக்காங்க. பெண்ணுக்கு திருமணம் ரெண்டு போன் சங்கிலியாக தடைப்படும் போது இருந்த உடனே இவ்வளவு நல்ல மனசு தராட்டு நான் ரெண்டு போன் சங்கிலியை திருடிட்டேன்னு சபையில ஒத்துருக்காங்க. போலீஸுக்கு போயிருந்தா கூட ஒத்துக்காம தபாயிச்சிருக்கலாம். போலீஸுக்கு போயிருந்தா கூட சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் வழியாக ஆனும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் காவல் அதிகாரிகள் என்று சட்டம் சொல்லியிருக்கும். ஆனா சபையில ஒத்துக்க வச்சிருக்காரு. சத்தியம் எப்போதுமே சபையில ஒத்துக்க வச்சிடும், சபையில ஒத்துக்க வச்சிடும். யாருக்கும் தெரியாம எதையாவது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது என்றைக்காவது ஒரு நாள் சுவாமி கொண்டு வந்து வெளிப்படுத்திவிடுவது, கண்டிப்பா கொண்டு வருவது. அதுக்கான காலம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அவர் வந்து சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னாயா, நீ சொன்ன மந்திரத்தை நம்பிக்கையோடு சொன்னார், அது பத்தாண்டு காலம் ஆயிருக்கலாம், எட்டாண்டு காலம் ஆயிருக்கலாம், ஆனா அந்த கால ஓட்டத்தில் அது எப்படி கொண்டு வந்து வெளிப்படுத்தியது அப்படிங்கிறது தான் அந்த சிறப்பு. பாவத்தை முழுமையாக தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம், திருமூழி விடுதலை பதிகம். மனத்திலே நல்ல மகிழ்ச்சியையும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். திருமாலும் சக்கரம் பெற்ற தலம் சரந்தராசுரனுட அரக்கனை அறிவிப்பதற்காக அந்த திருமூழி விடுதலை கோபுரம் இருக்கு, அதுக்கு விண்ணெழுச்சி விமானம்னு பேரு. விண்ணெழி விமானம்னு அது திருமாலால் கட்டப்பட்ட விமானம்.

0: தெளிவா உங்க கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கோபுர தரிசனம் கோடி பாப விநாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, 39 கோடி தேவர்கள் பூத கணங்கள் தேவ கணங்கள் அந்த கோபுரத்தை தாங்கி கொண்டிருக்கின்றன. நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் வித விகாரமா கூட இருக்கும், முகம் சரியில்லாம இருக்கும், அழகு இல்லாம இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் அழகா இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். அப்படி இந்த உலகத்துல ஒருத்தன் தேவையே இல்லை நாம நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் அழகா இருக்கான் நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கான். இப்படி தேவையில்லாதவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கறத உணர்த்துவதற்கு அந்த ஸ்தூல லிங்கம். இதை பார்க்கும் போதே நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்தா ஓம் நமச்சிவாயன் உள்ள இருக்கிற சிவனை வணங்கணும்ன்றத சொல்றதுக்கு அது ஸ்தூல லிங்கமா இருக்கு. லிங்கம்னா என்ன? உயிர் கூட்டம்னா லிங்கம், வேற ஒன்றும் இல்லை. மேல நோக்கி வளர்றான் தெற்கு பக்கம் இருக்கு. அதனால மனுஷன் மேல எண்ணங்களின் வழியாக நீங்கள் உயர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருக்கயிலாயத்திற்கு போகிறீர்கள் என்று பொருள். எண்ணம் உயராம நான் தெற்கு பக்கம் பார்த்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டேன், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சாச்சு, வைரவரை வழிபாடு செஞ்சாச்சு, திருவாரூர்ல பிறந்தாச்சு, தில்லைய நினைச்சாச்சு, காஞ்சியபுரத்தை நினைச்சாச்சு, எனக்கு முக்தி கிடைக்குமானா? முக்தி கிடைக்கவே இல்லையே. எனக்கு பக்தி நிறைய இருக்கா சார்? பக்தி இருக்குன்னு சொன்னா, யாராவது ஓம் நமச்சிவாயான்னு சொன்னா நம்ம கண்ணுல தண்ணீர் வரணும். எனக்கு யாராவது ஓம் நம என்ன ஏமாத்த போறாலும் தெரியலையே அப்படின்னு எனக்கு சொல்றது. ஏன்னா நான் அது மாதிரி ஏமாத்துறேன், என்னவோ தெரியல. யாராவது ஓம் நமச்சிவாய் என்ன ஏமாத்த போறாலும் தெரியல அப்படின்னு சொல்றது. யாராவது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி உங்களுக்கு பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் ஊற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பக்தியோடு இருக்கிறீர்கள் என்று சொல்றோம். அந்த விண்ணடி விமானத்தை திருமால் சரந்தராசுவனையை அழிப்பதற்காக விண்ணடி விமானத்தை அமைத்து சரந்தராசுவனை அழிப்பதற்காக சக்கரம் பெற்ற தலம் இந்த தலம். அப்போ எதிரிகள் யாராவது இருந்தா அந்த எதிரிகளை அழிப்பது இல்லை, நமக்கு உடன்பாடா ஏற்றவர்களாக மாற்றக்கூடிய தலம் இந்த தலம். எதிரிகளை யாரும் கிடையாது. நல்ல அப்படி ஒரு மாய கற்பனையில வச்சுட்டு இருக்காங்க, அவன் எனக்கு எதிரி சார், இவன் இருந்தா நான் வரமாட்டேன், நீ அவனை கூப்பிட்டுருக்கியா நான் வரமாட்டேன், நீ அவனோட போ. அப்புறம் கேட்டா இது செல்வா கோஷம் ஆகாது சார், துஷ்டாவ கண்டா தூர விலகு. இதே வார்த்தையை அவனும் சொல்லிட்டு இருப்பான், இவனும் சொல்லிட்டு இருப்பான். துஷ்டாவை கண்டா தூர விலகுங்கிறத யாரும் ஒருத்தான சொல்ல முடியும். அவனும் சொல்றான் துஷ்டாவை கண்டா தூர விலகு நான் ஒதுங்கி வந்துட்டேன், இவனும் சொல்றான் துஷ்டாவை கண்டா தூர விலகு நான் ஒதுங்கி வந்துட்டேன். யார் துஷ்டன், யார் முடிவு பண்றது? இந்த உலகத்துல யாருமே துஷ்டனும் கிடையாது, யாருமே அறக்கணும்னு கிடையாது. அவன் மாறான், அவன் அவனுக்கு நேரத்துக்கு தகுந்தா போல மாறான். நல்ல நேரம் வந்தா தேவர்களை போல சிந்திக்கிறான், கெட்ட நேரம் வரும்போது அறக்கணும் போல சிந்திக்கிறான். அவ்வளவுதான். நல்லவன் கெட்டவன் அப்படின்னா நீங்க பாகுபடுத்த முடியாது. இப்ப எனக்கு நேரம் நான் தேவனை போல சிந்திக்கிறேன்னு அர்த்தம், கெட்ட நேரம் நான் அசுரனை போல சிந்திக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கு? ஒரே இடத்துக்குள்ளதான் இருக்கு. இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்ற மாதிரி சில நேரம் நல்லவனா இருக்கும், சில நேரம் கெட்டவனா இருக்கும். கெட்டவனா இருக்கிற நேரம் அதிகம் ஆச்சுன்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையில துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லவனா இருக்கிற நேரம் அதிகம் ஆச்சுன்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையில இன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க உங்க கேட்ட நீங்க ப்ரொபோஷன் போட சொல்றீங்க சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பணக்காரனாக ஏதாவது வழி சொல்லுங்க, பணக்காரனாக ஒரே ஒரு வழி சொல்லுகிறேன், முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. யாரையும் எதுக்கும் எப்பவும் கண்டிப்பே சொல்லாதீங்க, நீங்க பணக்காரங்க. யாரையும் எதுக்கும் எப்பவும் கண்டிப்பே சொல்லாதீங்க, ஏன்டா பாட்டு சரி பரவாயில்ல, நீங்க பணக்காரங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. பணம் வேண்டும்ங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. யாருக்கு தெரியுமா கோபம் வரும்? யாருக்கு இழப்பு அதிகமாக வருதோ அவனுக்கு தான் கோபம் வரும். எவன் மறுமையில் வாழ்கிறானோ அவன் தான் கால் காலம் கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்காவது கோடீஸ்வரன் கத்தி நீங்க பாத்துருக்கீங்களா? கத்த மாட்டான். கோடீஸ்வரன் கத்தினானா அவன் லட்சாதிபதி ஆகப்படுறான்னு அர்த்தம். கத்த மாட்டான், அவர் பேசுறது கூட காலில் கேட்காது.
1: பதிகத்திலே ஞானசம்பந்தர் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கும் உங்களுக்கு முன்னாலேயே
0: பன்னெண்டு நாள் முன்னால காமிச்சிருக்கு, பத்து நாள் முன்னால காமிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுலேருந்து சொன்ன உடனே நீங்க என்ன பதிகம், திருமூடி உணவை பதிகம், புள்ளித்தோல் மாடை. அப்ப அன்னிக்கே சுவாமி போன புரோஷன் முடிஞ்ச உடனே ஆஹா முப்பதாம் தேதிதான் சொல்ல போறான் அப்படின்னு அன்னிக்கே புளித்தோல் ஆடை அணிஞ்சிருக்கா கபாலிசம்னு நான் நினைக்கிறேன். அதனால பாக்குறவங்களுக்குலாம் புளித்தோல் ஆடை தெரிஞ்சிருக்கா என்னவா பொருள் கொள்ள முடியல. புள்ளித்தோல் மாடை, புள்ளிகளுடைய புள்ளியினுடைய தோலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன். பூன்பது நாகம், உயிர்கள பசுவும் நாகமும் உயர்ந்தது, பசு உயர்ந்தது, அடுத்ததான் நாகம் உயர்ந்தது. ஆனா நம்ம அதை ரொம்ப தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய நண்பருடைய இடத்துல நாகம் வந்து போவோம், அது பாட்டு வந்து போவோம், ஏதாவது சாப்பாடு பாடு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அது கிட்ட வராது, அது அது ஓரமா சுத்தி போவோம். அது சில நேரங்களில் என்ன நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னா ரூம் விட்டு வெளில வந்துடும், நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னு சொன்னா ரூம் விட்டு வெளில வந்துடுவோம், ரூம்ல போய் உட்கார்ந்து திரும்பாது, நடு கூடுதல படுத்துட்டு இருக்குமா, நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னா அதை கட்டணும் மறைச்சு போயிடுமா, மேல பரவல இருக்குமா. நான் சொன்னேன் இதோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே பயமா இல்லையா அப்படின்னு, இதை விட கௌரவமான மனுஷங்களோடய நம்ம லோகத்தில் வாழ்ந்துருக்கோம், இது என்ன பெருசா கட்டதான் பண்ணுவோம், மிதிச்சாலும் பாப்பு அதை ஏதாவது பண்ணாதான் அது பண்ணும். நம்ம போற போக்குல ரெண்டு வார்த்தையை கேட்டே நம்மளை காயப்படுத்தி போயிடும், ரெண்டே வார்த்தை பிரபோஷன் சோறும் சொற்பொழிவு இருக்குதான், இதான் கேள்வி. இதை எப்படி கேட்கணும், ஐயா பிரபோஷனும் சொற்பொழிவு நல்லா போயிருக்கா, அவ்வளவுதானே,
1: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: குழந்தைகளா, ஷைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போது குழந்தைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, விளையாடுறதுனா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ நீங்கள் விளையாடுற விளையாட்டில் நிறைய விளையாட்டுகள் உங்களுக்கு மறைமுகமாக இன்டைரக்டாக நல்ல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குற விளையாட்டாக இருக்கும். நீங்கள் அதை என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் விளையாடுவீங்க, ஹேங்மேன் விளையாடுவீங்க, இதெல்லாம் விளையாண்டா உங்களுக்கு என்ன வரும், வொகேபுலரி டெவலப் ஆகும். செஸ் விளையாடுவீங்க, கேரம் விளையாடுவீங்க. இப்போ செஸ் விளையாண்டா மூளை சுறுசுறுப்பாகும். சைலண்டாக உட்காந்து யோசிக்கணும், அதில் யோசிச்சு செய்யணும் இல்லையா. கேரம் விளையாண்டா என்ன ஆகும், ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி அடிக்கணும், அது வரும். ஃபிசிக்கலாக ஏதாவது கேம்ஸ் விளையாண்டா, பிளே கிரவுண்டில் போய் இறங்கி விளையாண்டா என்ன வரும், உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம மனிதர்கள் விளையாடுற விளையாட்டிலேயே இவ்வளவு நல்லது இருக்கு அப்படிங்கும்போது, இறைவன் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும், தெரியப்படுத்தணும், நம்மளை புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அவர் பூலோகத்துக்கு வந்து சில மனிதர்களோட இருந்து சில விஷயங்களை வந்து அவர் செய்வார். அதுக்கு பேரு திருவிளையாடல். ஏன்னா அந்த விளையாட்டுகள் மூலமா அவர் வந்து நமக்கு நல்லதை புரிய வைக்கிறாரு, தர்மத்தை புரிய வைக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிய வச்சிருக்காரு. இப்போ அந்த திருவிளையாடல் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம இப்போ நம்ம லைஃபுக்கு கூட அது அப்ளிகபிளா இருக்கும். ரெண்டாவது, நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த திருவிளையாடலை படிச்சோமானா அந்த பர்டிகுலர் கஷ்டம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுமாமா. இப்போ நீங்கெல்லாம் இருக்கீங்க, நிறைய காம்படிஷன்ஸ் போவீங்க. இப்போ காம்படிஷன்ஸில் போகணுன்னா வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சாமிக்கிட்ட ப்ரே பண்ணலாம். நீங்கள் வந்து எஃபர்ட் எடுப்பீங்க, ஆனாலும் ஒரு டிவைன் கிரேஸ் வேணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், சாமிக்கிட்ட வேண்டலாம். இன்னும் எஃபெக்டிவாக சாமி எப்படி கும்பிடலாம், சிம்பிளாக, நீங்கள் சின்ன குழந்தைங்க, சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வாட்டி பானபத்ரர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு போட்டியில் வென்றாரு. அவர் வென்றதெல்லாம் பின்னால் நான் உங்களுக்கு கதையாக சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் எப்படி வென்றாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அவருடைய அந்த கதையை படித்தாலே காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணிடலாமா. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்கு. வீட்டில் வந்து கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெருமான் வந்து பொன் பொருள் எல்லாம் கொடுத்த சில கதைகள் இருக்குது, அதை படித்தா நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் தீர்ந்துருமாம்மா, கடன் இருக்காதாம்மா. பெருமிக்கு வந்து பொற்கிழி கொடுத்தது, குறையாத அரிசி மூட்டையை வந்து ஒரு பக்தனுக்கு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் கதைகள் இருக்குது. அதையெல்லாம் படித்தா நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் இருக்காதம்மா. அதே மாதிரி நல்லா படிப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில திருவிளையாடலில் வந்து பெருமான் நிகழ்த்தின சில அற்புதங்கள் இருக்குது, அதையெல்லாம் படித்தா நமக்கு படிப்பு நல்லா வரும். ஸோ இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் இல்லையா, இந்த கதையை கேட்டால் கூட உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து சேரும். அதுதான் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற மேன்மை. ஃபஸ்ட்டு விளையாடல், திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு நடந்த ஒரு புராணத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு புராணமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு புராணம்தான். என்ன புராணம் தெரியுமா, இந்திரன் வந்து அவருடைய குரு கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு. குருன்னா நம்ம படிக்கிற நம்ம ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் கூட வந்து நமக்கு குரு தான். ஒரு டான்ஸ் டான்ஸ் டீச்சரோ, ஒரு மியூசிக் டீச்சரோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நமக்கு வாசிக்க சொல்லித்தரவங்களோ, ஏன் ஒரு பிடி மாஸ்டர் எல்லாமே கூட வந்து குரு ஸ்தானத்தில் தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ குரு ஆன் த ஹோல் டீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ஃபஸ்ட்டு வர்ற இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற அந்த கதை. அப்புறம் இந்த கதைகள் எல்லாமே, இந்த புராணங்கள், கதைன்னு சொல்லக்கூடாது புராணங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னா மதுரையில் தான் நடந்ததாமா. மதுரை அவ்வளோ விசேஷமான கோயில். மதுரைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், மல்லி வந்து அம்மாலாம் சொல்லுவாங்க, மதுரை மல்லி ரொம்ப வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி அப்புறம் அங்க இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில், அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைய புராணங்கள் வந்து அங்க திருவிளையாடல் புராணமும் அங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இந்த இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற இந்த புராணம் நடந்ததே அந்த திருக்கோயில்ல தான் நடந்தது. இப்போ இருக்கிற லிங்க திருமேனி சுயம்புலிங்கம், சுயம்புலிங்கம்னா என்ன தெரியுமா, தானாகவே மண்ணிலிருந்து தோன்றியது அதுதான் சுயம்புலிங்கம். இப்போ நிறைய கோயில்கள் நீங்க பாப்பீங்க, அங்கெல்லாம் உள்ள வந்து சாமி சிலை வச்சிருப்பாங்க, கருவறைக்குள்ள சாமி சிலை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாரா ஒரு சிற்பி கல்லுனால செதுக்கி அதை ஒரு நாள் ஆவாகனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் சுயம்புலிங்கம், சுயம்பு மூர்த்தங்கள் அப்படிங்கும்போது அதெல்லாம் தானாகவே தோன்றின லிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி தானாகவே மண்ணில் தோன்றின லிங்கம் தான் இந்த மதுரை கோயிலில் இருக்கிற சுயம்புலிங்கம். இப்போது இந்திரன் பழி தீர்த்த கதை இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லோகம் அதாவது தேவலோகத்தில் வந்து ஆடல் பாடல் அதெல்லாம் வந்து ரொம்ப நடக்கும். அவங்க வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆடல் பாடல் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி அங்கே இருந்த தேவமங்கை ஒருத்தங்க திலோத்தமை, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரம்பா திலோத்தமை இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திலோத்தமை வந்து ஒரு வாட்டி ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாமா, அவங்க ஆட்டத்தில் வந்து அந்த இந்திர சபையே அப்படியே வந்து மெய்மறந்து போய் இவ்வளோ அழகாக அபிநயம் பிடிச்சி இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெய்மறந்து போய் அந்த ஆடல் கலையை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அவர் வந்து அங்கே வராரு. குரு பிரகஸ்பதி வந்ததை குருவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், குரு வந்தால் டக்குன்னு வந்து அலர்ட்டாக உடனே எழுந்திருக்கணும், அவங்கள வணங்கணும், அவங்களுக்குரிய மரியாதையை வந்து செய்யணும். ஆனால் இந்த இந்திர சபையில் இருந்த தேவர்கள் அத்தனை பேரும் அவர் வந்ததை கவனிக்காமல், இந்திரன் முதற்கொண்டு அவரை கவனிக்காமல் திலோத்தமையோட டான்ஸை வந்து மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தாங்களாமா. அப்போது குருவுக்கு வந்து கோபம் வந்துருச்சு, நம்ம இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்போம், எவ்வளவு அறிவு ஞானத்தை வந்து நம்ம கொடுத்துருப்போம், இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குருவை மதிக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு பாடம், அது கூட இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுச்ச, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இவங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம சொல்லி கொடுத்ததே வேஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கோவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இனி இவங்களுக்கு நம்ம தெரியவே கூடாது, கண்ணுக்கே இவங்க கண்ணுக்கே நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. திலோத்தமையோடைய டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பரிசு பொருட்கள், டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகுதான் இந்திரனுக்கு வந்து, ஆஹா இந்த டான்ஸுக்கு நடுவில் நம்ம குரு தேவகுரு பிரகஸ்பதி வந்தாரே அப்படின்னு ஞாபகம் வந்ததாமா. அச்சோச்சோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அவர் வந்தவர் நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமில் கவனிச்சு இருக்கவும் அவரை மரியாதை செய்யாமல் விட்டுட்டோம், அவர் கோச்சிட்டு போயிருப்பாரு அப்படின்னு தேடி தேடி தேடி தேடி பார்க்குறாங்க. இவங்க கண்ணுக்கே இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே வீணாக போயிடுச்சு, பேசிக் பாடம் குருவை மதிக்கணுன்றது அதுவே இவங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு பாடமே இவங்க மறந்துட்டாங்க, இனிமே இவங்களுக்கு நம்ம குருவாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சுக்கிட்டார் இல்லையா. அதனால இந்திரன் எவ்வளவோ தேடியும் குரு பிரகஸ்பதியை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. குருவோட அருள் இல்லைன்னு உடனே அவருக்கு என்ன ஆயிடும்னா, அவரோட அறிவு மங்கிடுது. குரு கொடுக்கறது தான் அறிவு இல்லையா, அறிவு மங்கினதும் அவர் படித்த படிப்பெல்லாம் அவருக்கு மறந்துருது. இருந்தால் என்ன ஆகும், அவர் கற்ற வித்தைகள் போர்ல போர் புரியறதுக்கு அவர் கற்ற வித்தை, மந்திரம் ஜபிக்க அவர் கற்ற வித்தை, இது எல்லாம் அவருக்கு போய் அவரோட பலம் டோட்டல் நம்மளே இருக்கும். நமக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்லித்தராங்க, கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் சொல்லித்தரா, அந்த டீச்சரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியவே புரியாது இல்லையா. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்தாங்க பாரு, ஓ ரூடாக இருப்பாங்க, எனக்கு அதோட மேக்ஸில் இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதனால் அந்த டீச்சரை நமக்கு பிடிக்கலை, அவங்க மேலே நமக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லைங்கும் போது அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு மண்டையில் ஏறாது. அதுதான் ஒரு டீச்சர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி தெரியறாங்க, கோபமா இருக்கிற மாதிரி தெரியறாங்க, இருக்கிறதுக்கான ரைட்ஸ் அப்படி படவோ நம்மளை திருத்துறதுக்காக அவங்க கோபமா இருக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு, நம்ம பணிஞ்சு போகணும். அதுதான் நம்மளுடைய நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை பிடிக்காம நீ வந்து என்ன ஃப்ரெண்ட்லியாக தான் நடத்தணும், நீ எப்படி என்கிட்ட ரூடாக பேசலாம் அப்படின்னெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டி பேசிட்டு இருந்தா நமக்கு அவங்கள பிடிக்காம போகும். நமக்கு அவங்கள பிடிக்கலை அப்படின்னா நல்லா லெசன் நடத்தினாலும் அது நமக்கு புரியவே புரியாமல் போயிடும், நமக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க சொல்லி கொடுக்கறது நம்மளே வந்து சேராது இல்லையா. அது மாதிரி தான் குருவை இவர் மதிக்கலை, குருவோட அருள் இல்லை அப்படின்னதும் அறிவு மங்கிடுச்சு, படிப்பு போயிடுச்சு, அவரை விட்டு போயிடுச்சு, அவருடைய பலமும் அவரை விட்டு போயிடுச்சு. அறிவும் படிப்பும் இருந்தா தானே பலம் இருக்கும், பலம் அவரை விட்டு போயிடுச்சு. பலம் போனா என்ன ஆகும், காத்திருக்கிற எதிரிகள் எல்லாரும் சூழ்ந்துக்குவாங்க இல்லையா. நம்மளோட நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா நம்மளோட எனிமீஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்திரனுடைய பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்திரனுடைய எதிரிகளான தேவர்கள் அவர் மேல போர் தொடுத்து அவரை வந்து ஜெயிச்சிட்டாங்க. தோத்து போன இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா, குருவை அவமானப்படுத்திட்டேன்னா உன் கதி அதோகதி தான். அதோகதின்றது எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, அதோகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் இருக்காமா, மோசமான நரகமாமா, நரகத்திலே மோசமா ஒரு நரகம் இருக்குன்னா அது வந்து அதோகதி தானாமா. ஸோ குருவை அவமானப்படுத்திட்டா உனக்கு வந்து அதோகதி நரகம்தான், குருவோட அனுகிரகம் இல்லாம வெற்றி அடைய முடியாது, உன்னை வந்து குரு கோபிச்சுட்டு போயிட்டதுனால ஒரு புது குருவை தேடிக்கோ, அந்த புது குருவுக்கிட்ட நீ ப்ராப்பரா மரியாதையோட நடந்துகிட்டேன்னா அவருடைய அனுகிரகத்தினால உனக்கு பழைய ஸ்ட்ரென்த்து அறிவு படிப்பு எல்லாம் வந்துடும் சொல்றாரு. அப்போ இந்திரன் வந்து கேக்குறாரு, எனக்கு புது குருன்னு யார தேடுறதுன்னு தெரியல, புது குருவையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பிரஜாபதியின் மகன் விஸ்வரூபர்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து ரொம்ப சிறந்த அறிவாளி, ஆனா அவர் வந்து அசுரர்களுக்கு ரிலேட்டிவ், அவர் மருமகன், அசுரரோட ஒரு ரிலேட்டிவ் அவர். இந்திரனுக்கு குருவா இருக்கிறதுக்கான தகுதி வந்து அவருக்கு தான் இருக்கு, அதனால அவர் அசுரரா இருந்தாலும் பரவாயில்லை, நீ அங்க போய் அவர்கிட்ட குரு மாணவனா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லிடுறாரு. இந்திரன் வந்து அவர் விஸ்வரூபரை சந்திச்சு அவர்கிட்ட வந்து என்னை சீடனா ஏத்துக்கோங்க நான் வந்து கேக்குறாரு. விஸ்வரூபரும் சரி பாவமா பரிதாபப்பட்டு சரி நம்ம எடுத்துக்கலாம், இவன் வந்து ஒன்ஸ் அவனோட மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணிட்டான், சரி பாவம் நம்ம ஏத்துக்கலாம், அவர் வந்து அவரை வந்து தன்னுடைய சீடனா ஏத்துக்கிறாரு. இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து போர் புரியறாங்க இல்லையா, இப்போ இந்திரனை வந்து போர் புரியறாங்க இல்லையா, அப்போ இந்திரனை

கரெக்டாக அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடந்து வர்றாரு. கொஞ்ச நாள் கழித்து இந்த விஸ்வரூபர் வந்து என்ன இருந்தாலும் அசுரர்களுக்கு ரிலேட்டிவ் இல்லையா, இந்த ஸோ இந்த யாகம் வளர்ப்பாங்க, யாகம் ஹோமம் எல்லாம் நீங்கள் வளர்க்குறத பார்த்துருக்கீங்கல்ல, அந்த யார் வரம் வேண்டி அதை யாகமோ ஹோமமோ செய்வாங்க. செஞ்சுட்டு நம்ம யார்கிட்டயே ஏதாவது கேட்குறோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருள் நம்ம கொடுக்கணும்ல, அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த யாகத்தில் வந்து எரியது இல்லையா, அந்த நெருப்பின் மூலமாக அது வந்து யாரை குறித்து நம்ம யாகம் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த காணிக்கை போய் சேர்ந்துடும். அதுக்கு பேர் அவிர்பாகம். அந்த யாகத்தில் போடுற அவிர்பாகம் வந்து யூஸ்வலாக தேவர்களை தான் போய் சேரும். இந்த அவிர்பாகம் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுது, அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க தேவர்கள் வந்து இன்னும். பட் இந்த விஸ்வரூபர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த யாகங்களில் கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை வந்து அசுரர்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி அந்த அவிர்பாகத்தை வந்து அந்த யாகத்தை யாக குண்டத்தில் அக்னியில் போட்டு அது வந்து அசுரர்களுக்கு போய் சேர ஆரம்பிச்சிருது. அப்போது அசுரர்களுக்கு போய் சேர்ந்தா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆனால் என்ன ஆகும், கெடுதல் நிறைய நடக்கும் இல்லையா. இதை வந்து இந்திரன் தெரிஞ்சுக்கிறான். ஆஹா, இவர் வந்து அவங்க அசுரர்களோட ரிலேட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மறைமுகமாக யாகத்தில் வந்து அவிர்பாகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு வந்ததே கோபம். ரெண்டாவது இவர் வந்து ரெண்டாவது குரு, இந்த குரு வந்து தப்பு பண்ணுறாரு. ரெண்டாவது குருன்றதுனால அவரோட அந்த மூணு தலையையும் வெட்டிடுறான். இந்திரன் வந்து வெட்டிடுறாரு. விஸ்வரூபருக்கு வந்து மூணு தலை இருந்திருக்கு. அந்த மூணு தலை நான்முகன் வந்து பிரம்மா, அவருக்கு நாலு தலை இருக்கு. அவருக்கு ராவணன் தெரியும், பத்து தலை இருக்கும். இவர் விஸ்வரூபருக்கு வந்து மூணு தலை இருந்திருக்கு. இந்திரன் வந்து அந்த மூணு தலையும் வெட்டிடுறான். அம்மா, ஆனால் இந்திரன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இந்திரனுக்கே குருவாக இருக்கிற அளவுக்கு தகுதி படைத்தவர் விஸ்வரூபர். அப்போ அவருடைய தவ ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவ்வளோ தவ வலிமையோடு இருக்கிறவர் வந்து தலையை வெட்டுனா என்ன ஆகும், மற்றவங்க மாதிரி இறந்து போயிட மாட்டாங்க. அவருக்கு என்னாச்சு தெரியுமா, அவர் அவ்வளோ தவ வலிமை இருந்ததுனால ஒரு தலை வந்து வேத பாராயணமே பண்ணிக்கிட்டு இருந்ததாமா, ஒரு தலை. அந்த தலை வந்து மீன் கொத்தி குருவியாக மாறிடுச்சான். ஒரு தலை வந்து இந்த மது இந்த மாதிரி சுறாபானம் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்ததாமா, ஒரு தலை. அந்த புறாவாக மாறிடுச்சான். அப்புறம் மனிதர்கள் மாதிரி டான்ஸு கை இதுலலாம் வந்து ஈடுபட்ட ஒரு தலை வந்து நெருப்பு கோழியாக மாறிடுச்சான். இப்போ ஒன்று இருக்குது, இந்த ஒரே கண்ணிலால் நம்ம வந்து நல்ல விஷயங்களையும் பார்க்குறோம், கெட்ட விஷயங்களையும் பார்க்குறோம். நமக்கு வந்து நல்ல விஷயத்துக்கான நல்ல பலனும் வருது, கெட்ட விஷயத்துக்கான கெட்ட பலனும் வருது. அவர் வந்து மூணு தலை இருந்ததுனால ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து அலாட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. வேத பாராயணம் மட்டுமே செய்கிறதுக்கு ஒரு தலை, அப்புறம் இந்த வேர்ல்ட்லி விஷயத்துலலாம் ஈடுபடுறதுக்கு ஒரு தலை, இப்படி வந்து அவர் பிரித்து வச்சுக்கிட்டாரு. அதனால ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு குருவியாக புறாவாக நெருப்பு கோழியாக ஒரு ஒரு பேர்டாக மாறிடுச்சு. இந்த உடம்பு என்னாகும், தலை ஒன்று ஒன்று போயிடுச்சு. இப்போ உடம்பு என்னாகும், உடம்பு வந்து பிசாசாக கருப்பு உருவமும் கோணலான முகமும் கையில் தடியும் ஒரு பெரிய துணியும் எடுத்துக்கிட்டு இந்திரன் எங்கே போனாலும் கூடவே போயிட்டு துரத்திக்கிட்டு இருந்தாமா. இதுக்கிடையில் இந்த விஸ்வரூபர், இந்த குரு இருந்தார் இல்லையா, இந்திரனோட அந்த மூணு தலையை வச்சுருந்த குரு, இவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ ஏற்கனவே ஒரு டீச்சர்கிட்ட ஒழுங்காக பிஹேவ் பண்ணாமல் என் பையன்கிட்ட வந்து சேர்ந்த, என் கிட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சு அவனையும் நீ கொண்டுட்ட, உன்ன நீ சும்மா விடுறது கிடையாது, யாகம் ஒன்று பண்ணார். எதிரி ஒருத்தனை உருவாக்கி அந்த எதிரியை வச்சு

0: இந்திரனை அழிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. அதுல பெரிய பயங்கரமான அசுரன் வந்து உண்டானான். அவனும் அவன்தான் விருத்துராசுரன். இந்த விருத்துராசுரன் வந்து இந்திரனோட பல யுகங்கள்ல ஒரு ஒரு யுகத்திலயும் வந்து போரிடுவாரு. அந்த அசுரன் வந்து அப்படியே புயல் மாதிரி கிளம்பி இந்திரனை வந்து போருக்கு அழைச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. போது அதான் இப்போ இப்பயும் வந்து அவருக்கு டீச்சர் இல்லை இல்லையா. இந்திரனுக்கு வந்து இப்பவும் ஒரு ப்ராப்பர் குரு டீச்சர் கிடையாது. அப்ப யார் ஜெயிப்பா? விருத்ராசுரன் தான் ஜெயிப்பான். விருத்ராசுரன் வந்து ரொம்ப ஈஸியா இந்திரனை வந்து இந்த போர்ல தோக்கடிச்சிட்டான். தோற்று போன இந்திரன் தேவர்களோட வைகுண்டத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவை போய் பாக்குறாரு. அவர்கிட்ட சரணடைஞ்சு நடந்ததை எல்லாம் சொல்லி என்னை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. மகாவிஷ்ணுக்கு இந்திரன் பண்ண எல்லா தப்பும் தெரியும். அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு, நீ நிறைய சேட்டை பண்ணிருக்கியே, உனக்கு உதவி பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ தேவர்களுடைய அரசன், அதனால உன்னை காப்பாத்தினாதான் தேவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். தேவர்கள் காப்பாற்றப்பட்டாதான் தர்மம் நிலைக்கும். அதனால உனக்கு நான் ஐடியா மட்டும் சொல்றேன். நீ எப்படி விருத்ராசுரனை ஜெயிக்கணும்ன்ற ஐடியா வழிவகையை மட்டும் நான் உனக்கு சொல்றேன். நீ அதை பிடிச்சு உன்னை நீயே காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வழி சொல்றாரு. முந்தி ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறாங்க அமிர்தம் எடுக்கிறதுக்காக. பார்க்கடலை கடையறாங்க. உங்களுக்கு அமிர்தம் தெரியும் இல்லையா? அமிர்தம்னா என்னது தெரியுமா? அமிர்தம் குடிச்சா அதை குடிச்சவங்க யாருமே சாக மாட்டாங்க. சாகாவரம் தரக்கூடிய ஒரு பானம் அது, ஒரு ட்ரிங்க். இப்ப நீங்க எல்லாம் கோகோ கோலா என்னமோலாம் நிறைய சாப்பிடுறீங்கல்ல, கோக்கு பெப்சி நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு கெடுதல். ஆனா இத சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு சாவே வராது, நம்ம இறந்தே போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பானம் தான் அந்த அமிர்தம். அது எங்க இருந்ததுன்னா பார்க்கடலுக்கு அடியில இருந்ததாமா. அத எடுக்கணும்னா பார்க்கடலை கடையணும். எப்படி கடைவாங்க? இப்ப வீட்டுல இப்போலாம் வந்து யாரும் மோரெல்லாம் கடைஞ்சு நம்ம பார்க்கவே முடியறது இல்லை. எல்லாம் மிக்சியில தான். மிக்சி விப்பில் போட்டோம்னா அது அழகா நமக்கு வெண்ணெய் எடுத்து கொடுத்துடுது. ஆனா அந்த காலத்துல நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய பானை இருக்கும், அந்த பானை ஃபுல்லா தயிர் இருக்கும், அந்த தயிரை வந்து ஒரு மத்து வச்சு கடைவாங்க. அந்த மாதிரி கடையும் போது அந்த தயிர்ல இருக்கிற வெண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த வெண்ணெயை எடுத்து நெய்யா உருக்குவாங்க. அது மாதிரி இந்த பார்க்கடலுக்குள்ள அமிர்தம் மறைஞ்சிருந்தது. அந்த அமிர்தத்தை எடுக்கணும்னா பார்க்கடலை கடைஞ்சாகணும். அதுக்காக தேவர்களும் அசுரர்களும் வந்து எனிமீஸா இருந்தாலும் இந்த பெரிய வேலையை செய்யணும்னா நிறைய ஃபோர்ஸ் வேணும், நிறைய ஆற்றல் தேவை அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் ஒன்று கூடி அந்த பார்க்கடலை கடையறதுக்காக ஒன்று கூடி சேர்ந்தாங்க. அப்போ அந்த பார்க்கடலை கடையும் போது இவங்க ஒவ்வொருத்தரும் தவம் வாங்கி தவம் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா. இப்ப நம்மளே வெளியில போறோம், போகும்போது நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு போறோம். என்னெல்லாம் எடுத்துட்டு போவோம்? மொபைல் எடுத்துட்டு போவோம், பர்ஸ் எடுத்துட்டு போவோம், அப்புறம் கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு வெளியிடத்துக்கு போறோம்னு வைங்க, இந்த திங்ஸ் எல்லாம் போற வெஹிக்கிள்ல பூட்டி போகலாம். இல்ல நம்ம வந்து கார்லயோ ட்ரெயின்லயோ, நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிருந்தோம்னா நம்ம வந்து அதுக்குன்னு பேக் வச்சிருப்போம். பட் இந்த பேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லை, யார்கிட்டையாவது பத்திரமா நம்ம கொடுத்துட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த தேவர்கள் முனிவர்கள், இந்த தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு தவம் பண்ணி வாங்கின இந்த ஆயுதங்கள் வெப்பன்ஸை எல்லாத்தையும் ததீசின்னு ஒரு முனிவர் இருந்தார், அந்த முனிவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. மகாவிஷ்ணு ஞாபகப்படுத்துறாரு, நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் யார்கிட்டயாவது ரெஸ்பான்சிபிளா கொடுக்கறோம்னு வை, அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பாங்க இல்ல, அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு எஃபிஷியன்டா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க இல்லையா. அப்படியாப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட தானே நம்ம வந்து நம்ம திங்ஸ கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த ததிசி முனிவர் ரொம்ப ரொம்ப தவ வலிமை பெற்றவர், ரொம்ப நாளும் தவம் பண்ணி அவருடைய மேன்மைக்கும் அவருடைய தவ ஒழுக்கத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப தவ வலிமையில சிறந்தவர். அவரை நம்பி இவங்க எல்லாரும் இவங்களோட வெப்பன்ஸை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலமாக அமிர்தம் கடைஞ்சதுனால இந்த ததிசி முனிவர் ஆயுதங்களை, இந்த தேவர்கள் கொடுத்த ஆயுதங்களை பாதுகாக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. எவ்வளோ பெரிய லாக்கர்ல வச்சாலும், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு போட்டு எத்தனை பெரிய லாக்கர்ல வச்சாலும் அதை திருடணும்னு எண்ணம் இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா. இவருடைய பொருள் காணாம போனா கூட இவர் வருத்தப்பட மாட்டாரு. ஆனா மத்தவங்க வந்து இவரை நம்பி இவர்கிட்ட கொடுத்துட்டு போன ஆயுதங்களை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இவர் என்ன பண்றது, இந்த ஆயுதங்களை எப்படி பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சாராம். ஆயுதங்களை வந்து எங்கேயோ கட்டி, பரண்ல எங்கேயாவது கட்டி வச்சுட்டு, இல்ல ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ரொம்ப பத்திரமான பிளேஸ்ல கொண்டு போய் வச்சா கூட இத பத்திரமா நம்மளால காப்பாத்த முடியாது. அதனால இந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் நம்மளே விழுங்கிடலாம், ஸ்வாலோ பண்ணிடலாம் அப்படின்னு ததிசி முனிவர் என்ன பண்ணாராம், ஆயுதங்கள் எல்லாத்தையும், இந்த தேவர்கள் கொடுத்த ஆயுதங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள், பவர்ஃபுல்லான ஆயுதங்கள், சில ஆயுதங்கள்லாம் நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அம்மா, ஆயுதங்கள் எல்லாம் ததிசி முனிவர் ஒன்னொன்னா வாய்க்குள்ள விட்டு விழுங்கிட்டார் அம்மா, அதையெல்லாம் ஸ்வாலோ பண்ணிட்டார். இப்போ நம்ம நீங்க குழந்தைங்க கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது சின்ன காயினோ மெட்டல் பீசஸ் ஏதாவது ஒன்று ஸ்வாலோ பண்ணிருப்பீங்க, முழுங்கிருப்பீங்க இல்லையா, என்ன ஆகும் அதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, அச்சோச்சோ என் குழந்தை இந்த மாதிரி பபுள் கம் முழுங்கிட்டான், இந்த காயினை முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு காயினுக்காக வயிற்ற கிழிச்சா எடுப்பாரு, அதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போய் மறுநாள் வெளியில வந்துடும், கவலைப்படாதீங்க, நான் வேணா வயிற்றுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி, இல்லை நாளைக்கு வந்து நல்ல ஃப்ரீயா போயிடுற மாதிரி ஏதாவது மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைஜஷனை மறுநாள் வந்து பவல் மூமெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஏதாவது மருந்து கொடுப்பாரு இல்லையா. நம்ம சாப்பிட்டா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ள போகும். இதுவே அந்த ததிசி முனிவர் விழுங்கின அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, அவருடைய முதுகெலும்போட ஒன்னாயிடுச்சு, குள்ள எல்லாம் போய் அடங்கி உட்கார்ந்துடுச்சாமா. மகாவிஷ்ணு தேவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லாம் அமிர்தம் கடைய போகும்போது உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததிசி முனிவர்கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, அவருடைய முதுகெலும்புல அது எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: இடம் மன்னி ஆற்றங்கரை. தனக்கு மகனால் பழிவந்தது என்று நினைந்து மகனாரிடமும் அதனை சொல்லாதவராய் இந்த நிலைமையினை யானே நேரில் கண்டறிவேன் என்று எண்ணி எச்சதத்தன் ஆணிரிகளை மேய்க்கச் சென்ற விசாரசர்வனாரை மறைந்து பின்தொடர்ந்து சென்றான். எச்சன் மண்ணியாற்றங்கரையில் உள்ள ஓர் குறாமரத்தின் மீது ஏறி நடக்கவிருப்பதைக் காண மறைந்திருக்கிறான்.
1: எம்பெருமானே, நித்தமும் உம்மை தீம்பாலினாலே திருமஞ்சனம் செய்து வழிபடும் பெரும் பேற்றினை பெற்றேன். என்னையும் பொருளாக இன்னருள் பொழியும் தேவரீருடைய தனிப்பெரும் கருணையை எவ்வாறு போற்றுவேன்! சிவசிவா, சிவசிவா!
0: அவையோர் கூறிய குற்றத்தை நேரில் கண்ட எச்சதத்தன் கடும் கோபம் கொண்டு விசாரசருமரை நோக்கி வருகின்றான். அருகில் இருந்த ஒரு தண்டினால் விசாரசருமரின் முதுகில் ஓங்கி அடிக்கிறான். ஆனால் சிவபூசனையில் மூழ்கியிருக்கும் சிறிய பெருந்தோன்றலார் புலமும் புலனும் அரணாரிடத்து ஒடுங்கி இன்புற்று இருந்தமையால் தன் தந்தையார் தன்னை அடித்ததனையும் உணராதவராயிருக்கின்றார்.
2: விசாரசருமா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய்? மறையவர்கள் உடைமையாகி பசுக்களின் பாலை எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கின்றது? வேதங்களை கற்ற நீ இவ்வாறு செய்தல் குற்றம் என்று அறியவில்லையா? நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், நீ ஒன்று அறியாதவனாய் உன் செயலிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றாயே!
0: எச்சதத்தன் பலகாலும் அடிக்க மேலாம் பெரியோர் அதனை உணராதவராகி தம் சிவபூசையில் சலியாததைக் கண்டு அறிவு அழிந்து வெகுண்டோனாகிய எச்சதத்தன் திருமஞ்சனக்குடப் பாலினை தன் காலினால் இடறிச் சிந்தி மன்னிக்க இயலாத சிவ அபஜாரத்தை செய்தவன் ஆயினான்.
3: விசாரசருமர்
0: அருகில் இருந்த கோலினை எடுக்க முறைமையினால் அதுவே மழுவாகிட அதுகொண்டு எச்சதத்தனின் தாள்களை எறிந்தார். முதுமறையோனாகிய எச்சதத்தன் தன் தாள்களை இழந்து மண்ணின் மேல் துடிதுடித்து வீழ்ந்து உயிர் நீத்தான். பெற்ற தாதை தன் கண்முன்னே கால்களை இழந்து துடிதுடித்து உயிர் நீத்ததைக் கண்டு சிறிதும் தளராது தம் சிவபூசைக்கு வந்த இடையூற்றை போக்கினவராய் முன்போலே அர்ச்சிக்கத் தொடங்க நீண்ட சடையினை உடைய சிவபெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் காட்சியளித்தார்.
4: அன்பனே, நம் பொருட்டாக உன்னை பெற்ற தந்தை வேழும்படி எழுந்தாய். இனி உனக்கு நாமே அழித்து தந்தையாய். மேலும் நீ தொண்டர்கள்லாம் அதிபனான நாம் குண்டகலமும் உடுக்கும் உடைகளும் சூடும் மாலை அணிகளும் முதலியனவும் ஆகிய அனைத்தும் உனக்கே உரிமையாகும்படி சண்டீசனான பதவியையும் தந்தோம்.
0: சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலிருந்து பிறையுடனே சேர்ந்த குன்றை மாலையை எடுத்து விசாரசருமனாரின் முடியில் சூட்டி சண்டீசன் என்னும் தன்னுடைய திருப்பெயரையும் சூட்டி அருளினார். பாதகத்துக்கு பரிசு வைத்த சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி! முதுமறையோனாகிய எச்சதத்தன் உலகம் அறியும்படி சிவ அபராதம் செய்தும் சிவபெருமானின் திருவருளினால் நான்மறையின் ஒழுக்கமுடைய திருச்செய்ஞலூர் பிள்ளையாரின் திருக்கையில் ஏந்திய அழகிய மழுவினாலே தண்டிக்கப்பட்டதால் அந்தப் பிழையினின்று நீங்கியவனாய் தன் சுற்றத்தாருடனே சிவலோகம் சேரும் பெற்றினையும் பெற்றான்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 85வது பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல்

பெரு நன்மையாலே பிடிக்கின்ற வினையொழிய இரு முனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வா. திருச்சிற்றம்பரம்.

0: பதஞ்சலி வியாக்கரவாதால் துதுவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே, இந்த சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 85வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. சிவபெருமான் உயிர்களுக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் எண்ணில்லாத. பூதங்களை படைத்து நட்சத்திரத்தை படைத்து, சூரியனை, சந்திரனை, வாயுவை, அக்னியை, நீரை, இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள்களை படைத்து வைத்து அதில் உயிர்களை வாழ வைத்திருக்கிறார். இந்த உபகாரங்கள் எல்லாம் பொது உபகாரம் எல்லா உயிர்களுக்கும். மண் முதலாக சொல்லப்படுகிற அத்தனை பொருள்களும் உயிர்களுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்வதற்காக படைத்திருக்கிறார். சிறப்பு உபகாரம் என்னவென்றால், உயிர்கள் நன்மதியமை அறிந்தும் உயர்வு தாழ்வு தெரிந்தும் இதுதான் கடவுள் என்றறிந்தும் அந்த கடவுளை அடைவதற்கு இதுதான் வழி என்று காட்டக்கூடிய ஒரு நூலாகிய வேதாகமங்களை நடிச்சது பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தை செய்யவில்லை ஆனால் கண் இல்லாதவன் எப்படி வழியிலே நடக்க முடியாதோ அதே போல உயிரும். அதனால உயிர்களுக்கு உபகாரம் செய்ததிலே பொது உபகாரம் வேறு, சிறப்பு உபகாரம் வேறு. பொது உபகாரம் உலக பொருள் அத்தனையும் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. சூரியன் புறப்படுறானா எல்லாருக்கும் இன்புறப்படுறான். ஆனால் ஆகமம் முதலான நூல்களை கற்று அதன் மூலமாக திருவருளை பெறுவதற்கான வழியை அறிந்து கொள்வதற்காக சிவபெருமான் செய்த உபகாரம் தான் வேதாகமங்களாகிய நூல்களை அருளி செய்தது. நூல்களை அருளி செய்யவில்லை ஆனால் உயிர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி அருளி செய்த நூல்களிலே வேதமும் ஆகமும் சிவபெருமான் அருளிய இரண்டு நூல்கள். இது வேற சமயத்து கிடையவே கிடையாது. அதுதான் பெரிய ஒரு அதிசயம். அது இப்பொழுது வந்திருக்கிற செய்வர்கள் எல்லாம் வேதாகமங்கள் வேண்டாம்னு சொல்றான். அதுதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். சிவபெருமான் உதவியை வேண்டாம் என்கிறார். அதனாலே இப்படி வேதாகமங்களை அருளி செய்யவில்லை ஆனால் உயிர்களுக்கு நற்கதி கிடைக்க வாய்ப்பு இல்லை. கடவுளை தெரியாது, கடவுளை அடைய வழி தெரியாது. அது ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும் என்பது சிவஞான சித்தியார். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்பதும் சித்தியார். ஆகமம் ஆயினின்று அன்னிப்பாண்டாள் வாழ் என்பது திருவாசகம். கேவலராகி கெடுதல் விடுத்து மாவேட்டாகி ஆகம வாங்கியும் என்பது திருவாசகம். இப்படி ஆகமத்தை நூல்கள் நிறைய புகழ்ந்துள்ளது. அப்படிப்பட்ட ஆகமந்தான் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். அந்த ஆகமத்துலதான் உயிர்கள் அற்ப அறிவுடையது, அற்ப ஆயுளையுடையது, அற்ப அறிவுடையது, அற்ப ஆயுடையது. கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம். வாழ்கின்ற காலத்திலே பல வகையான துன்பங்கள், பல வகையான இன்னல்கள், பல வகையான சிரமங்களிலே அது கடவுள் பற்றி பண்றதுன்னா ஆச்சரியமானது. பல வகையான துன்பங்களுக்கு இடையிலே கடவுள் பற்றி பண்றதுன்னா ஆச்சரியமானது. அந்த ஆச்சரியத்துக்கு இடையிலே கடவுள் பற்றி பண்ணுவதற்கு யார் இந்த மாதிரி நூல்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் இந்த உண்மைகளை தெரிந்து அதன் மூலமாக கடவுளை பற்றி பண்ணி இந்த பிறப்பை பிரயோசனமாக்கிக் கொள்வது, மனித பிறப்பை பிரயோசனமாக்கிக் கொள்வது, கிடைத்த பொருளை உருப்படியாக்குவது போல, கிடைத்த பொருளை கூடுதலாக ஆக்குவது போல சிவபெருமான் இலவசமாக கொடுத்த மனித பிறவியை கொடுத்தவனுக்கு நல்லவனாகி, கொடுத்தவனுக்கு நல்லவனாகி இன்னும் மேலே ப்ரமோஷன்ங்கிற மாதிரி இன்னும் உயர்ந்த பிறவி அடைவது, அது பிறவி இல்லாமல் போகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேறு உபகாரம் தான் ஆகமம் என்கின்ற நூலை அறிவிச்சு வேத ஆகமங்கள். இது நம்முடைய சைவத்திலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த வேற சமயங்களுக்கு இது மாதிரி கிடையாது. வேற சமயங்களுக்கெல்லாம் மனிதர்களால் எழுதப்பட்ட நூல், சைவ சமயத்துக்கு கடவுளே எழுதிய. இந்த உண்மையை உணர்கின்றவர்கள் ரொம்ப கொஞ்சம். ஆகமத்தை பற்றி சிறப்பு சொல்லுகிறவர்களும் புலவர்கள் அதிகமாக இல்லை. ஆகமத்தை பற்றி எல்லா நூல்களும் வேத ஆகமங்கள் இருந்தால் எல்லா நூல்களும் வந்தது. வேத ஆகமங்கள் இல்லையானால் இப்ப மழை பெய்யவில்லைன்னு வச்சுக்க, எந்த நதியிலே எந்த நீர் இருக்கு? மழை பெய்யவில்லையானால் எந்த குளத்திலே எந்த நீர் இருக்காது, இருக்குமா? எந்த ஆற்றிலேயும் எந்த தண்ணி வராது. மழை பெய்யவில்லையானால் எந்த நதியிலையும் தண்ணி இருக்காது. அதுபோல வேதாகமங்கள் இல்லையானால் எந்த நூல்களும் இல்லை. நூல்கள் என்பதே கிடையாது. நூல்கள் இல்லையானால் கல்வி இல்லை. கல்வி இல்லையானால் அவனுக்கு என்ன பேரு? மூடன் குருடன் என்று பேர். அறிவு நூல் கலாமூடர் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே இப்படி வேதாகமங்களை அருளி செய்து அதன் மூலமாக அந்த நூலை வைத்து பெரியோர்கள் அதற்கு பின்னாலே ஏராளமான நூல்களை செய்திருக்கிறார்கள். முனிவர்களும் ரிஷிகளும் அருளாளர்கள் நிறைய நூல்கள் செய்ய, அந்த நூல் இல்லையானால் இந்த நூல் இல்லை, அதை வைத்துத்தான் இந்த நூலை செய்திருக்கிறார்கள். அது அதுதான் மேகம் மழை பொழிய அதன் மூலமாக குளங்களிலும் ஆற்றிலும் தண்ணீர் வருவது போல வேதத்தின் ஆழம் மூலமாகவும் ஆகமத்தின் மூலமாகவும் தான் மற்ற நூல்கள் எல்லாம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த நூல்களிலே ஆகமம் என்பது மிகச் சிறப்புடையதாய், ஆகமத்தின் வழிப்படி யால பூசை உற்சவம் கும்பாபிஷேகம் முதலான காரியங்கள் அத்தனையும் ஆகமத்தின் படி. அதனால ஆகமம் தான் சாமி கிட்ட போவோம், வேதம் வெளியில இருந்துக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? வேதம் ஒதுக்குறவங்க இருப்பா, அந்த ஆகம் ஒதுக்குற குருக்கள் தான் போய் சாமி குறிப்பு. இது நல்லா விளங்குத ஆகமத்தை ஊதி. அதனால ஆகமம் போது ஆகமத்தை படிச்ச குருக்கள் தான் உள்ளே போய் சாமியை தொட்டு பூஜை பண்ணுவார். வேதம் ஒதுக்குற பிராமணர் வெளியில நின்று அடுத்த மண்டபத்துல நின்று அதனால வேதத்தை ஓதுவார். அதனால இப்படி ஆகமம் சிறந்தது, ஆகமம் சிறந்தது. அந்த ஆகமத்தின் பலன் இந்த 85வது பாட்டுல சொல்றாரு, ரொம்ப நல்லா சொல்றாரு. ஆதி ஐந்தொழில் ஆற்றிடாது ஆற்றுவோன். ஆதி ஆகிய சிவபெருமான், ஆதி என்றால் முதல் என்று பெயர், முதல்வனாயிருக்கிறதோன். ஆனா இன்னொரு ரகசியம் என்னன்னா, அந்த சிவபெருமான் செய்திருக்கிற உபகாரங்கள் மக்களுக்கு தெரியவில்லை. கடவுள் செய்திருக்கிற உபகாரத்துக்கு மக்களுக்கு தெரியவில்லை. இப்ப தாய் தந்தை செய்யற உபகாரமே பிள்ளைகளுக்கு தெரியல இல்ல? தாய் தந்தை செய்யற உபகாரமே பிள்ளைகள் எண்ணி பாக்குற பிள்ளைகள் அதிகமா இல்லையே? அது போல சிவபெருமான் செய்யற உபகாரம் மக்களுக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? அவன் நேரா வந்து செய்யறது இல்லை, நேரா வந்து செய்யறது இல்லை, மறைந்து வந்து செய்கிறார். தோன்றா துணைன்னு சொல்லு, தோன்றா துணை. இப்ப இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? இன்னொரு ரகசியம், இப்ப கண்ணு பாக்குதா, மூக்கு நுகருதா, வாய் பேசுதா, காது கேக்குதா, கை வேலை செய்த, கால் நடக்குத, இதெல்லாம் இத்தனை செயல் செய்யறதுக்கெல்லாம் ஆறு உபகாரம் பண்றா? அது கடவுள் இருக்கட்டும், உயிர் கண்ணு பாக்குதா, உயிர் காட்டுது, உயிர் காட்டுது, உயிர் காட்ட கண் காண்கிறது. ஆனா கண்ணுக்கு தெரியாது, உயிர் தான் காட்டுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. நல்ல விழுங்க, அது சிவஞான பூதத்துல காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கிழல் செழுமை என்பது சிவஞான போதம். உயிர் காட்ட கண் காண்கிறது, உயிர் காட்டவில்லையானால் கண்ணு காணாது. உயிர் இல்லாத பார்க்க முடியாது உள்ள. ஆனா உயிர் தெரியாது, உயிர் உள்ளக்கு இருக்குது, உயிரே கண்ணு பார்க்காது. கண்ணு உயிர் தான் நமக்கு காட்டுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. உயிர் உருவமா தெரியுதா? இல்லை. இன்னும் உயிருக்கு உயிராயிருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? புரியுதா? உயிரே தெரியவில்லை, உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? உயிர் செய்யற உபகாரம் உடலுக்கு தெரியாது, கடவுள் செய்யற உபகாரம் உயிருக்கு தெரியாது. சபா சபா அற்புதமா இருக்குது இல்ல? உயிர் செய்யற உபகாரம் உடம்புக்கு தெரியாது, கடவுள் செய்யற உபகாரம் உயிருக்கு தெரியாது. அதனாலே எப்படி அதை தெரிந்து கொள்வது என்றால், இப்ப அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? ஆகா உயிர் இருந்துதான் இத்தனை உபகாரமும் பண்ணுது, பேச வைக்குது, நடக்க வைக்குது, பார்க்க வைக்குது, உயிர் தான் செய்யுது என்று எழுதுகிறார். ஆமா, இது இந்த உண்மை தெரியாதவன் என்ன பண்ணுவான்? உயிர் செய்யறதாக அவனுக்கு தெரியாது. அதே போல ஞான நூல்கள் மூலமாகவும் பெரியோர்கள் மூலமாக வந்து இது கடவுள் செய்கிற உபகாரம், கடவுள் செய்கிற உபகாரம். அவர் செய்யவில்லை ஆனால் இந்த உலகத்துல நமக்கு வாழ்வே கிடையாது. இப்ப சூரியனை நம்ம வர சொல்றோம், நாமளா வர சொல்றோம், கரெக்டா வரும், கரெக்டா தினமும் தவறாம வரும். யாருடைய உத்தரவுனால வர்றாங்க? கடவுள். கடவுள் உத்தரவு தானே சூரியன் உதிக்கிறான். சூரியன் உதிக்கவில்லையான உலகத்துல வாழ்வில்லை. ஆகையினாலே இப்படி கடவுள் தோன்றா துணையாக இருந்து உபகாரம் பண்ணுவார், தோன்றா துணையாக இருந்து உபகாரம் பண்ணுகிறார். அந்த உபகாரங்களிலே மிக உயர்ந்த உபகாரம் வேதாகமங்களாகிய நூல்வடைய இருந்துச்சு. இப்ப பிள்ளைகளுக்கு சோறு போடுறோமா, ட்ரெஸ் கொடுக்கறோமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா, வீடு கட்டி வைக்கிறோமா, மற்ற காரியம் இதெல்லாம் பண்றமா, இதெல்லாம் பொது உபகாரம். சிறப்பு உபகாரம் எது? கல்வி கற்க அவனை கல்வி கற்றவனாக ஆக்குவது. பிள்ளைகளுக்கு சோறு போடுவது, துணி கொடுப்பது, மற்ற உபகாரங்கள் எல்லாம் பொதுபகாரம். அவனை அறிவுடையவனாக, கல்வி உடையவனாக ஆக்குவது சிறப்பு உபகாரம். சரியா இருக்கா? அதே போல கடவுள் செய்கின்ற உபகாரங்களிலே எல்லா உபகாரமும் வந்தான், தூக்க வைக்கிறான், ஊட்டுகிறான், உறங்க வைக்கிறான், எல்லா உபகாரங்களையும் செய்கிறான். அந்த உபகாரங்களுக்கெல்லாம் மேலாக நம்மளை பத்தி உடையவனாக, புத்தி உடையவனாக, ஞானம் உடையவனாக, அறிவுடையவனாக ஆக்குவதற்குத்தான் நூல்களை தந்திருக்கிறான். அந்த நூல்களிலே வேதாகமங்கள்லாம் சிவபெருமானே அறிவிச்சது, கடவுளே அறிவிச்சது. அதிலே ஆகமம் என்பது சிறப்பு நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். வேதம் 4, ஆகமம் 28. அந்த 28 ஆகமங்களும் சிவபெருமானுடைய பெருமையை, சிவபெருமானை பூசிக்கிற முறையை, கோயில் கட்டுகிற முறையை, வழிபாட்டு முறையை, மற்றைய அத்தூண சமாச்சாரங்களும் ஆகமத்தில் சொல்லுவோம். அதனாலதான் எண்ணில் ஆகம எம்பி இறைவர், எண்ணில் ஆகம எம்பி இறைவர், தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள, அண்ணலாரதமே அரிச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாய் எனக்கு இருந்தவ குழுந்து என்பது பெரிய புராணம். அதனாலே இப்படி ஆகமத்தை செய்கின்றவராய் சிவபெருமான் ஐந்துளிகள் செய்கிறான், ஐந்துளிகள் செய்கிறான். என்ன ஐந்துளி செய்கிறான்? படைத்தல், படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளராகிய பஞ்சகிருத்தியத்தை செய்கிறான். பஞ்சகிருத்தியம் வடமொழியிலே பஞ்சகிருத்தியம் ஐந்து உளியில. இப்ப படைச்சிருக்கிறது தெரியுது, காக்கிறதும் தெரியுது, அழிக்கிறதும் தெரியுது, மறைக்கிறது தெரியல, அணுக்கிறகம் தெரியாது, ரெண்டு தொழில் தெரியாது, ரெண்டு தொழில் தெரியாது. ஆமா, யூகத்தாலே நூல்களால பார்த்தாக்கா அந்த ரெண்டு தெரியும், படைத்தல் தெரிகிறது, காத்தல் தெரிகிறது, அழித்தல் தெரியாது, மறைத்தல் அருளது தெரியாது, விளங்குதா? அதனால சிவபெருமான் 5 தொழில் செய்கிறார், விஸ்வகர்மாவும் 5 தொழில் பண்றார், விஸ்வகர்மா ஆச்சாரியாரும் 5 தொழில் பண்றார், விளங்குதா? ஆகையினாலே சிவபெருமானை விஸ்வகர்மாவை படைச்சு 5 தொழில பண்ண வச்சு, இல்லைன்னா உலகத்துல உயிரிழப்பு பொருளே கிடைக்காது, எந்த பொருளையும் உபயோகிக்க முடியாது. கல்லு கல்லாவே இருக்கும், மரம் மரமாவே இருக்கும், இரும்பு இரும்பாவே இருக்கும், தங்கம் தங்கமாவே இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. கழுத்துல உடம்பு தங்க கட்டி எடுத்து உங்க பொருட்களை வாரப்பாப்பாப்பா, அதுக்கு உருவத்தை கொடுத்து மரம் மரமாகவே இருக்கும். அது நிலையன்னு பண்ணணும் உற்பாடு தான், அதுக்கு நிலையன்னு வேறு, பண்ணணும் உற்பாடு தான், அது கதவுன்னு வேறு, புரியுதா இல்லையா? ஆகையினால இப்படி 5 விஸ்வகர்மாக்களை படைச்சு உலக பொருளை உருவம் கொடுத்து, பொருளுக்கு உருவம் கொடுத்து, கல்லுக்கு உருவம் கொடுத்து, கல்லுக்கு உருவம் கொடுத்து சாமியின் பேர் இல்லவே, உருவம் கொடுத்த உற்பாடு தானே சாமியின் வேறு. இதையெல்லாம் செய்கிறவ விஸ்வகர்மான். அதே மாதிரி சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய 5 தொழிலை செய்கிறார். அவன் எப்படி செய்ய தெரியுமா? அவன் எப்படி செய்யற தெரியுமா? நம்ம மாதிரி எல்லாம் கருவி எடுத்து உடி எடுத்து அடிச்சு எல்லாம் உருப்படி பண்றது இல்லை. ஆறு சிவபெருமான் செய்யறது நினைப்பினாலே செய்கிறார், நினைப்பினாலே. இது இப்படி ஆக வேணும், இது மேசை ஆகணும்னு அவன் நினைச்சாலும் மேசை ஆகும். நம்ம ஆகையால அதுக்குண்டான கருவிகளை வச்சு சரி பண்ணி மேசை ஆக்கணும். ஆனால் அவன் நினைச்சா என்ன பண்ணுவான்? இது இப்படித்தான் ஆகணும் நினைச்சா அப்படி ஆகும். அதை சொல்றாரு, ஆற்றிடாது ஆற்றுவோர், ஆற்றிடாதுன்னா செய்யாமல் செய்வோர், கையினால செய்யாமையே நினைப்பினாலேயே. இதுதான் கடவுள், கடவுளுக்கும் மனசுக்கு என்ன வித்தியாசம்? இவன் கையினால செஞ்சா அந்த பொருள் பொருளாக தெரியும், அவன் செய்யாம நினைப்பினாலேயே செய்யணும். அது அப்பாலே கப்பாலே கப்பாலே கப்பாலா அறிவறி அமலதன்னை அப்பாலும் தானாகி தொழில் 5 ஏற்றாதே ஏற்றுவாடை, தொழில் 5 ஏற்றாதே செய்யாமையே, ஏற்றாதே ஏற்றுவாடை 30 மலதூவி முடிசாய்த்து மனத்தகத்தை மண்ணுவாறு தப்பாதே பரப்பருக்கும் சிவகாமன் சௌந்தரிய பணி வாழ்ந்தான் என்பது சிவ தர்மோத்தனம். அப்படி கடவுள் எப்படி செய்யறான் தெரியுமா? சங்கல்பம்னு சொல்றது, சங்கல்பம் நினைப்பினாலே செய்யறது, நினைக்கிறேன். அதை ஆதி ஐந்துளில் ஆற்றிடாது ஆற்றுவோம் அணிகள் பொலகாரியம் மறைத்த ஆணவத்தினை போக்க அருமை அருமை அருமை. அணுவாகிய உயிர்களுக்கு, அணு என்றால் உயிர்கள், அதுக்கு போதம் என்கின்ற அறிவை மறைத்திருக்கிற ஆணவத்தினை போக்க. 5 தொழில அவன் எதற்கு செய்கிறான் என்று கேட்டால், இப்ப நாமெல்லாம் செய்கிற தொழில் நம்முடைய நலம் கருதி செய்வோம். நாம செய்கிற தொழில் இந்த தொழிலை செஞ்சா அவ்வளவு ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு நம்ம சீமானம் பண்ணலாம், மற்ற காரியங்களை பண்ணலாம் என்று நாம் எண்ணுவோம். அவனுக்கு அது இல்லை, இது இல்லை, ஒரு நன்மை அவனுக்கான நன்மை ஒண்ணுமே கிடையாது. 5 தொழிலும் நமக்காகவே செய்கிறான், 5 தொழிலும் நமக்காகவே செய்கிறான். அது 5 தொழிலும் அவனுக்கு நட்டம்னு வேறு. எங்க மாணிக்க வாரதன் சொல்லுவேன், சிவபெருமான 5 தொழில் செய்கிறார், 5 தொழிலும் நட்டம் தாங்கிறார். அவனுக்கு நட்டம் நமக்கு லாபம், சிவபெருமானுக்கு நட்டம், நட்டம் தெரியுதா என்ன சொல்லுவாங்க? சிவபெருமானுக்கு 5 தொழிலும் நட்டம் தாப்பா, அவன் நஷ்டப்பட்டு நமக்கு லாபத்தை கொடுக்குறான், எப்படி சொல்லுவாங்க? நட்டம்னா தெரியுதா? இதெல்லாம் 5 தொழில் செய்யறான், இதெல்லாம் 5 தொழில் செய்யறான். நட்டம், நட்டம்னா நடனம், நடனம் நடராஜா பார்த்துருக்கீங்களா? அந்த கூத்துனாலேயே 5 தொழிலும் செய்யறான், கூத்துனாலேயே 5 தொழிலும் செய்யறான். அது யாருக்காக செய்கிறான் என்றால், உயிர்களுக்கு இருக்கிற ஆணவ மனத்தை போகும். ஆணவமலம்ங்கிறது புருஷப்பா, அதை சொல்ல போனா கடவுளை கூட போட கூட புருஷா தெரியும் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதை போக்குறதுக்காகத்தான் அவர் அத்தனை வேலை செய்கிறார். உயிர்களுக்கு படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளர் ஆகிய பஞ்சகிருத்தியம் எதுக்காக செய்யறான்னா உயிரினுக்கு இருக்கிற ஆணவத்தை போக்குற வளர்க்கிறார். இப்ப நமக்கு ஆணவ மலம் இருக்கிறது, இப்ப இந்த துறைக்கு வந்துடுறதுனால அது குறைஞ்சிருக்கும், ஆணவத்தினுடைய பவர் குறைஞ்சிருக்கும் விளங்குற. இந்த துறைக்கு வராது என்ன பண்ணுவோம் அப்படியே அப்பா அந்த ஆணவத்தினுடைய தன்மை கனியா தெரியும், பேச்சு நடை செயல் பார்த்தா எல்லா அக்கிரமும் நல்லாவே தெரியும் அந்த ஆணவத்தினுடைய குணம். ஆக இப்படி படைத்தல் காத்தல் முதலாகிய தொழிலின் மூலமாக உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அப்புறம் பெரியவர்களை சேர செய்து நல்ல நூல்களை படிக்க செய்து இப்படி எல்லாம் பார்த்து கேட்டு வந்து அதன் மூலமாக ஆணவ மலம் குறையும். ஆணவத்தனை போக்க ஐந்து தொழில் செய்கிறான். போதகாரியம் அடைத்த ஆணவத்தனை போக்க போதும் ஆகமம் தன்னை உற்று உணர்ந்துடுவோர் தனக்கே அருமை அருமை. போதும் ஆகமம் போதப்படுவதாயிருக்கிற ஆகமத்தை உற்று உணர்ந்துடும், உற்று உணரும். ஆகமம் படிக்கிறது வேற, அதை உணர்வது வேற. அதுதான் சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சௌரத்தின் உல்லாச வழிக்கு. படிக்கிறது வேற, இதை உணர்வது வேற. படிக்கிறது வேற, உணர்வது வேற. நல்ல விளங்குதா? கற்றதனால் ஆய பயணன் குழுவாலதிவன் அற்றால் தொழாரின். இது படிக்கிறது கற்றதானால் படிச்சதனால் ஆய பயன். அதனால ஆன பலன் என்ன? அதான் வாலதிவன் ஆகிய சிவபெருமானுடைய திருவடியை தொடவில்லை ஆனால் படிச்சதுனால பலன் இல்லை. அப்பா இவ்வளவு கருத்து இருக்குதா என்று சொல்லி உணர்வது உணர்வு. அப்படி உணரவில்லை ஆனால் படிச்சதுனால பயன் இல்லை. அதனால ஆகமத்தை உற்று உணர்ந்துள்ளவர் தமக்கே கோயில் புத்தியும் முத்தியும் கொடுத்துடுமாறு அருண் அருண். அதனால் ஆகமத்தை படித்து கற்ற ஆகமத்தை கற்ற ஆசிரியரிடத்திலே பாடம் கேட்டு ஆசிரியரிடத்திலே பாடம் கேட்டு அதை உணர்ந்தவர்களுக்கு உணர்ந்து அந்த நெறியில நின்றவர்களுக்கு ஆகமத்தை கற்ற ஆசிரியர் இருக்கிறாம்பார். கற்ற ஆசிரியன் அந்த ஆசிரியரிடத்துல பாடம் கேட்டு கேட்ட மாதிரியே நடந்து கேட்ட மாதிரியே நடந்து நடந்து அந்த செயலை கடைசி வரையும் அவன் கடைபிடித்தானால் அதனால பலன் அடைவான். இப்ப திருச்சிராப்பள்ளிக்கு இந்த வழியா போகணும்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்க, கேட்டவன் என்ன பண்ணணும்? கெட்ட வழியில போகணும், சொன்ன வழியில போகணும். போகலைன்னா அங்க திருச்சாப்பள்ளிக்கு போக மாட்டான், வேற ஊருக்கு போயிடுவான். அது போல அது போல கற்ற ஆசிரியத்திலே பாடம் கேட்டான். பாடம் கேட்கறதான் அவசியம், பாடம் கேட்கறதான் அவசியம். இப்ப நாங்க நீங்க எல்லாம் பாடம் கேட்கறீங்கல்ல, இதெல்லாம் பெரிய
1: சாதாரணமா.
0: இப்ப இந்த பாடம் வேற யாருக்கும் கிடைக்காது, ஆகம பாடம், ஆகம பாடம் இது யாருக்கும் கிடைக்காது. இப்படி சிவாகமத்தை கற்ற ஆசிரியத்தில் நல்லா படம் கேட்டு அதை உணர்ந்து அதன்படி நடப்பவர்கள் கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு என்றார் போல. அங்கே கோதில் புத்தியும் புத்தியும் கொடுத்துடும் அதோ கையால் குற்றமில்லாத புத்தியும் புத்தியும் புத்தியும் தருவார். புத்தி என்பது இந்த உலகத்து பலன், புத்தி என்றால் இந்த உலகத்துல வாழ்வு இருந்தா தானே வாழ முடியும். அதனால புத்தியும் புத்தி புத்தி என்பது சிவலோகம், புத்தி என்பது சிவலோகம். உயிர் இந்த உட இந்த உலகத்துல இந்த உடம்பை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறத அப்புறம் ஒரு நாளைக்கு போட்டுரும், உடம்ப போட்டுரும். இது எவ்வளவு நாளைக்கு தான் வந்துட்டாலே, ஒரு நாளைக்கு கீழே போட்டுரும். போட்டுச்சுன்னா அப்புறம் எங்கேயாவது போயிட்டு வேணும். ஆமா, இந்த நெறியில வந்தவர்கள் நேர சிவலோகத்துக்கே போவார். ஆகம வழியில வந்தவர்கள் சிவலோகத்துக்கே போவார். அருளினால் உரைத்த நூலின் அருளினால் இரக்கத்தினாலே உயிர்கள் மேல வச்ச நம்ம மேல வச்ச இரக்கத்தினாலே பாவம். இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், அப்புறாடிக்கு அறிவு இல்லாத அற்ப அறிவு, அற்ப அறிவு. ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஒருத்தரை கேட்டுத்தான் தெரிஞ்சிருக்கு, தானா தெரியறது புத்தி இல்லை, தானா தெரியல இல்லை, எல்லாமே நம்ம கேட்டுத்தானே ஒவ்வொருத்தரையும் கேட்டுத்தானே தெரிஞ்சிருக்கிறோம். அதனாலே இப்படி அறிவு கொஞ்சம், ஆற்றல் கொஞ்சம், ஆயுள் கொஞ்சம், அறிவு கொஞ்சம், ஆற்றலும் கொஞ்சம், ஆயுளும் கொஞ்சம், அதுல அப்பா. அதனாலே இப்படி அற்பம் அறிவுடையதாயிருக்க அந்த உயிர்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக, உயர வேண்டும் என்பதற்காக, நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆகமத்தை அப்படி செய்தான். அதனாலதான் கோதில் புத்தியும் முத்தியும் கொடுத்துடும் ஆகும். அதனாலே அந்த ஆகம நெறியில வாழ்கிறவனுக்கு இந்த லோகத்துல புத்தியும் இந்த லோக வாழ்வும் புத்தியாகி சிவலோக வாழ்வும் கொடுக்கும். அதே அது அடுத்தாப்புல சொல்றாரு, கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை. அந்த ஆகம சித்தாந்தத்தை அப்படியே ஒவ்வொரு வாட்டையும் சொல்றாருப்பா. கற்ற தேசிகம், தேசிகம்னா குரு. இப்ப நம்ம எம்எஸ்சி படிச்சு பட்டம் வாங்கணும்னு வச்சுக்கோ, நம்மளா பட்டம் படிச்சு பட்டம் வாங்கிட முடியுமா? கற்ற ஆசிரியர் இடத்துல தானே படிச்சு பட்டம் வாங்கணும், அப்படித்தானே? இல்ல தனியா நம்மளா படிச்சு பட்டம் வாங்க முடியாது, முடியாது. இந்த படிப்பு எப்படின்னா அந்த படிப்பு எப்படி? அதனாலே கற்ற தேசிகம் அந்த ஆகமத்தை கற்ற தேசிகம் அருளினார், சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சியில் பணிவோடும் பயில்லூர். பாப்பா இதெல்லாம் ரொம்ப நின்று சொல்ல வேண்டியதா. தேசிகனத்திலே சீடன் எப்படி இருக்க வேணுமானால், சீடன் எப்படி இருக்க வேணுமானால் பயந்து பக்தியோடு இருக்கணும், பயபக்தியோடு நடக்கும். தேசிகனுடைய மனம் போனாலும், குருவனுடைய மனம் தேசிகனாலும் குருவனாலும் ஒண்ணு, குருவனுடைய மனம் கோணாதபடி குரு சந்தோஷப்படும்படியாக பயம் பக்தி நிறைய உண்டு பண்ணி கொண்டு அதிகிடத்துல பாடம் கேட்கறது சாமானியம் அல்ல, சாமானியம் அல்ல. கையெல்லாம் காணவத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டுறோம். ஆச்சாரியிடத்துல பாடம் கேட்கும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப பயபக்தி கொடுக்கும், தன்மை எதுவும் மாறவே கூடாது. அப்படி கற்ற தேசிய நான் சிந்தியாகமத்தை பற்றினால் உள முயற்சி பணிவுடும் பயின்றூர், பணிவுடும்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: குங்குலிய கலைய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கனைத்தெழும் பகடது விடமிதவர் கருத்தலஞ்சினமரவிதம் உளையினர் கதித்தடந்தெறிகயிரடு கதையுடு குருபோதே கலக்குறுஞ்செயல் ஒளிவர அடிமுருதறுத்து நைந்தளம் உருவுழுதளவுள் கணத்திலும் பயமரமை முறியே வருவாயே என்று புறம் கொடுத்துருவோம். அப்படி என்ன அதன் பிறகு ஆயாலே இருவருக்கும் கொஞ்சம் பேச்சு நடந்தது. அவன் பார்க்கல, அதுக்கு மேல பாசத்தை போட்டான். பாசத்தை விசிறினேன். அப்படி விசிறின உடனே சுவாமி ஒவ்வொரு முக்கியம் எழுந்தா எழுந்த கால இடது திருவடியினால யமனை வந்துச்சு. யமன் இறந்தான். யமன் இறந்த அரிசியில எருமக்கடை இறந்து வச்சு அவன் இறந்த அதிர்ச்சியில வந்த கூட வந்த அந்த தூதர் எல்லாம் இறந்து போறான். அந்த அதிர்ச்சியில எல்லாம் இறந்து போறாங்க. யமனோடு வந்த யமனே இறந்து அப்புறம் அம்மி ஆகாங்கள முடங்கி யமன் செத்தா என்ன அப்புறம் என்ன இருக்கிறவன்ல இருக்கிறவன சாமானதெல்லாம் செத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட சாமி நம்ம சாமி சாதாரணமா நினைச்சு கூடாது. சிவருமானோடு மத்த எந்த சாமி ஒண்ணு சொல்லிக்கூடாது. இதனால வேற எந்த சாமி எம்மன பொண்ண சாமி இருந்தது? நஞ்சை சாப்பிட்ட சாமி இங்க இருந்ததா? அமுதத்தை கொடுத்துட்டு நஞ்சை சாப்பிட்டா? மத்த பேர்த்துக்கு அமுதத்தை கொடுத்துட்டு மத்த பேர்த்துக்கு நஞ்சை கொடுத்துட்டு அமுதம் சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு இவர் நஞ்சு சாப்பிட்டார். இந்த சாமி இங்க வச்சிருக்குதா? வேற எந்த சாமிக்கும் மாதிரியா கூட பண்ணலையே, காப்பி அடிக்கலையே. பொங்கிழிந்தெழுந்த கடல் நெஞ்சினை பங்கில் உள்ளதோ தெய்வம் உள்ளதோ. இந்த செயலை கேட்டாலே சிவனுக்கு மத்த தெய்வங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியும். எல்லா சாமி ஒண்ணு ஒண்ணு எப்படி ஒண்ணாகும், எப்படி ஒண்ணாகும், ஒன்னாகுமே நெல்லும் புல்லு ஒன்னாகும். நெல்லு நெல்லுதான் புல்லு புது வரகரிசி சொல்றேன் சொல்ற ரெண்டு உண்டாகுப்பா, ரெண்டு ஒண்ணுடா எப்படி ஒண்ணாகும். அப்படி பாலனுக்காக காலனை காய்ந்தவராய் பரமேஸ்வரனுக்கு தந்தூரம் ஒரு அங்கம் அந்த பூசையில 16 ரூபாய் தந்தூரம் பூசையை நல்லா பழகிக்கணும். ருச்சியில 16 வரும் கோஷா, அதுல ஒன்று இந்த பிறந்ததா, அதனாலதான் சௌபூஷை உயர்ந்ததுன்றது காரணம் தான். சௌபூஷையில இல்லாதது இல்லப்பா, பூவம் இருக்குது, தீபம் இருக்குது, சந்தனம் இருக்குது, பூ இருக்குது, பாட்டு இருக்குது, அர்ச்சனை இருக்குது, நிவேதனம் இருக்குது, மாமலம் இருக்குது, ஒண்ணு தவறாம தோத்தர் இருக்குது, பிரதட்சணம் இருக்குது, எல்லாம் இருக்குதுல, எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள். அதனால சௌபூஷம் உயர்ந்தது, அதனால சௌபூஷம் உயர்ந்தது, எல்லா பணியும் அது. ஆனா சௌபூஷைய பாக்குறது புண்ணியம், கேட்கறது புண்ணியம், செய்யறவனுக்கு உதவி செய்யறது புண்ணியம். அப்படி சொல்லுவோம் பூஜையை பத்தி. செய்யலைன்னா கூட அந்த செய்யறவனுக்கு ஒரு அப்படி வந்து சௌபூஷையினாலதான் இவர் யமனை கொன்றார். வென்றது யமனை வென்றது இது சௌபூஷன். என்ன பண்ணி வந்தாரு மார்க்கண்டேயரு? சௌபூஷதான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால சௌபூஷை யமனை கொடுதுன்னா பார்த்துங்கள அந்த அளவுக்கு தவம். அதெல்லாம் பெரிய முன்னே கந்த பணத்துல சொல்லி இருக்கிறேன். அவங்க பரம்பரையே யமன சமகாரம் உடம்பு அவங்க பாட்டா. அதனால அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய திருக்கோயிலாகிய அந்த கடவுள் திருக்கடவுள் உயர்த்தாடத்துல பரமேஸ்வரனுக்கு தூபம் தினந்தோறும் பூக்குலிய பூக்குலியும் தூபம் 10 வகை சொல்லுது. அதுல இது 5 வகை சொல்லுது சிறப்பா, அதுல இருந்த கூலியும். அதனால கங்கை நீர் கதிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பீரார்க்கு பொங்கு பூங்குலிய தூபம் புலிபுற போற்றி சென்ற சுவாமிக்கு முன்னாடி திருவையாற்றுல கோயிலுக்கு முன்னாடி தூக்கம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, கூலியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பெரிய கூலியை நெருப்பு வந்துட்டு போறவங்க எல்லாம் போட்டுல வாங்கி வாங்கி அதுல போடுவாங்க, கூலியை விற்று போட்டுல வாங்கி. அதனால அந்த பூசை பண்றவங்களுக்கு இந்த பத்தி சூடா வந்து குங்குலியா சந்தன எண்ணெய் இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நெய் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அது பூசை பண்றவங்களுக்கு மெனக்கிட்டு 2 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா வேலை இல்லாம, நம்ம அப்படி பண்ண முடியாது. அது பண்ற மனுஷனுக்கு அப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அதுல நமக்கு கமிஷன் கொடுக்கும், வாங்கி கொடுத்தவங்களுக்கு கமிஷன் கொடுக்கும். அதனால அந்த மாதிரி பூசைக்கு வேண்டிய பொருள்களை கொடுக்கலாம், எல்லாரும் பண்ண முடியாது சாமானியம். ஜென்மம் கிடைக்கிறது எதுக்கு சொல்றேன், மனசு ஜென்மம் கிடைக்கிறது இருக்கு, அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. உள்ளவரே பாருய என்பது பெரிய முடியாது. இன்னைக்கு ஒரு ஆளு காட்ட, நாளைக்கு நீங்க இருப்பீங்களான்னு, நாளை காலையில இருப்பீங்களான்னு கேக்குறேன். என்ன சொல்றதுக்காக நாளை காலையில இருப்பீங்களாங்கிற பேர் தெரியும் போயிட்டாலும் நல்லதுதான். அப்படிப்பட்டது நம்முடைய வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது. அதனாலே இருக்கும் போதே செய்ய வேண்டியது, இருக்கும் போதே செய்ய வேண்டியது. உணவுக்காகவே பாடுபட்டு போனான்னா என்ன ஜென்மம் இருக்கு? மிருகம் தான் உடம்புக்கு பாடுபடுது, உடம்புக்கு பாடுபடுது, உடம்புக்கு. அதனால மனுஷன்னா உயிருக்கு பாடுது. அப்ப சுவாமி சொன்னார், வாய்த்தது அந்த நமக்கு இது ஒரு பிறவி மதித்தது மனுஷ பிறவியும் மதிங்கடான், நீ மதிக்காம இருக்கிறியாடா, மனுஷ பிறவி கிடைக்கிறது ஆச்சரியம் அப்பா, கிடைச்ச பிறவி நீ மதிக்கலையே, மதிக்கிறான்னா அதுக்கு தகுந்த காரியத்தை செய்யணும். சோத்துக்காக பாடுபட்டு போறேன்னா மனுஷ ஜென்மத்துக்கு மற்ற ஜென்மத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவும் பாடுபட்டு சாப்பிடுது, நீயும் பாடுபட்டு சாப்பிடுற, அதுவும் சாவுது, நீயும் சாவுதுன்னு என்ன அர்த்தம் இருக்கு? மனுஷனுக்கும் மற்ற மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? அதனால மனுஷன்னா இந்த பிறவியை உயர்த்து கொள்ளணும், உயிருக்கு வேண்டிய உயிர்த்து இருக்கு. அதுதான் பூஷை வழிபாடு தபஜனம் தானம். அதனால இவர் தினந்தோறும் சிவபெருமானுடைய திருக்கோயில குங்குலிய தூபம் போட்டாரு. வசதியும் நல்லா இருந்துச்சு, வசதியும் இருந்துச்சு. அது அருஷ்னால வறுமையும் இருந்துச்சு, வசதி இருந்துச்சா? அது செல்வம் அப்படியே இருக்காது, செல்வம் அப்படியே இருக்காது, தேகம் அப்படியே இருக்காது, தேகம் அப்படியே இருக்காது, செல்வம் அப்படியே இருக்காது, இளமையும் அப்படியே இருக்காது. எல்லாமே பூசிட்டே இருக்குது. யாராவது மூப்பு வரட்டும்னு நினைக்கிறோமா? யாராவது நினைப்போமா? எனக்கு வயசு ஆகட்டும், மூப்பு வரட்டும்னு நாம நினைக்கிறோமா? நினைக்கிறாம இருக்கும் போது அது வாட்டு வருது, தடுக்க முடியும். அதனாலே இப்படி நிலையாத இடமே, நிலையாத செல்வம், நிலையாத தேவம் இருக்கும்போதே நிலையான ஒரு செயலை செல்வா இருந்தது செய்தாரு. வறுமை வந்துருச்சு, வறுமைனா புரியுதா? வறுமைனா பணங்காது இல்லை, வயல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் வந்து விளையில பல வகையில இளையா முடியாது மாதிரி சிரமங்கள் இருந்துச்சு. இன்னறி உருகுனாடி இளம்பாடு நீடு செல்ல, இளம்பாடு நீடு செல்ல, இளம்பாடு நன்னிலம் முற்று விற்று, மற்ற பொருள் நிலம் முதலானதெல்லாம் விற்றார். நாடிய அடிமை விற்றும் பன்னிடும் தனங்கள் மாள பயிர்மனை வாழ்க்கையில் மண்ணிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். அதனாலே இருக்கிறதெல்லாம் விற்றாரு, விற்று தூவம் கொண்டிருந்தாரு. அதற்கு மேல என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் சுத்தமா உணவு இல்லை, இரண்டு நாள் எல்லாரும் பற்றி இரண்டு நாள் மனைவி மக்கள் எல்லாமே பற்றி. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா, இப்படி தினங்கோ தூம் போட்டவங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கலாமா? சாமி பற்றி நீ போடலாமா அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா கூட அப்படி இருக்கும்போது செய்யறது பெருசல்ல, இல்லாத போது செய்யும், இருக்கும்போது செய்யறது பெருசல் இல்லாத போது செய்யும். இப்ப இந்த லட்டு பூந்தி சிறப்பு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, கனவே அப்படி இருக்கும் விஷயம். அது பணம் காசு இல்லேன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சும்மா வந்தான்னு வச்சுக்கோ, அன்னைக்கு அத்தையானு போச்சு, அன்னைக்கு திருச்சுனாலும் வச்சுக்கோ, என்ன அது போல யாரை இல்லாத போதும் சுவாமி இடத்துல பத்தி இருக்கும், இல்லாத போதும் கடவுள் இடத்துல அப்பு காட்டும். நல்லது தீங்கில் உன்னை மறந்து உன் நாம என்னாலும் மறந்து உன்னினும் பசிப்பனும் உறங்கினும் உண்மல அடியலால் உறையாது, உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் உண்மல அடியலால் உறையாது. அதனால இருக்கும் போதும் அந்த புத்தி மாறாமல், இல்லாத போதும் அந்த புத்தி மாறாமல் இருக்கும். மக்கள் சாமானியம் அப்படிலாம் இருக்க முடியுமா? இல்லன்னா சாமியில இருச்சல வாய்ந்து இல்லைன்னா கணவன் என்ன பண்ணுவா? சோரே போட மாட்டேன், நீ வேணா போறது இருந்து போ. அதனாலே நிலையான புத்தி, நிலையான பத்தி, நிலையான புத்தி, நிலையான அதுதான். அந்த மாதிரி இவர் மனைவியோடும் மக்களோடும் தானும் பட்டினியாக இருந்தார். இருவகன் உணவு பாரு, ரெண்டு நாட்டு உணவு செய்யறேன். பேரூரும் மைந்தரூரும் திருது சுற்றத்தை நோக்கி காதலை மனைவியாகும் கணவனார் கலையனார்கள் போதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நிற்கும். ரெண்டு நாள் பட்டினியா கிடந்தா அதற்கு மேல தாங்க முடியும், மக்களும் பட்டினி. அதுக்கு மேல அந்த அம்மா வேற எந்த ஆபரணம் இல்லாத போயிடுச்சு. பிராமணம் பிராமணம் ஐயர் உங்களை, அதனாலே தாலிய எப்போது கலட்டக்கூடாது. தாலி கலட்ட நாளுங்கிறது வேற, புரியுதா? 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷி, அம்மி ஜாட்சி, அரசாதி ஜாட்சி, அருந்ததி பார்த்து அப்படி கட்டுனது வெவ்வேறு பிரார்த்தனை போட்டு சமயம் ஒருத்தர் போட்டாராம். மொட்டையும் அடிச்சுக்கிறதா தாலியும் கட்டி போட்டார். அதுதான் தலைவிதி. தாலி கலட்டவே கூடாது, பிரார்த்தனை அதுக்கு பேரு. எத்தனை வகையான தர்ம புண்ணியம், எத்தனை பரிகாரங்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கு பேருக்கு பரிகாரமா இல்ல? உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி யாரும் வேட்டிக்காது. போற ஜென்மம் போவோம், மாங்கலியத்தை கலட்டவே கூடாது. அதனாலே அப்படி இப்ப இந்த அம்மா மாங்கல்யம் கைத்தை கட்டிக்கிட்டு அந்த தங்கத்தை தந்தான். அவர் என்ன பண்ணினாரு, சரின்னு வாங்கிக்கிட்டு போய் அதை விட்டு நெல் வாங்கிட்டு, அந்த மாங்கல்யத்தை விட்டு நெல் வாங்கறதுக்காக அப்படி வீதியில போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரம் அப்படி கடை வீதி பக்கம் போனாலும் ஒருத்தர் மூட்டை விட்டுட்டு இல்ல, என்னப்பா மூட்டை என்னாரு, புலிய மூட்டை என்ன இறக்கு பாரு, இந்த மாங்கல்யே வச்சிருக்கிறேன், இத வச்சுட்டு பூமி முறை கொடுக்குறியான்னு அது கொடுக்கு தங்கத்தை வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை மங்கலியத்தை வந்து குங்குலி அவங்க மங்கலியத்தை கொடுத்துட்டாருப்பா குங்குலியத்தை வீட்டுல எல்லாம் படி அப்பொழுது அதனை கொண்டு நிற்கொள்வான் அவரும் போக உப்பில் குங்குலியம் கொண்டோர் வணிகனும் எதிர்வந்துற்றான் இப்போது எங்குள் என்றார்க்கு உள்ளவாறு எம்பக்கட்டு உப்புரி ஒன்னூர்மாறும் முகமலர்ந்து இதனை சொன்னார் ஆறு செஞ்சடமையில் வைத்த அங்கன பூசைக்கான ஆறு குங்குலியை இதே நான் என்று பற்றிய நல்ல பேரு மற்றும் இதன் மேல் உண்டோ பெறாப்பேறு பெற்று வைத்து வேரினி கொள்வதன் என்று உரைத்தலும் இருப்பின்றார் இதை விட சிவபெருமானுடைய பூசைக்காக இருந்த குங்குலியை வாங்கறத விட இன்னும் இதை விட உசந்தது என்ன இருக்கும் குரு பட்டினி பட்டியாருன்னு சொல்றாருப்பா அதுதான் பெரியாச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த குங்குலியத்தை வாங்கினார் அதை வாங்கிக்கிட்டு நேரம் கோயிலுக்கு போயிட்டார் கோயிலுக்கு போய் தூங்க போட்டுருக்கார் சுவாமி கோயிலுக்கு போய் விடையவர் வீரட்டான வரைந்து சென்ற இது என்னை உடையவர் எம்மையாலும் ஒருவரதம் பண்டாரத்தில் அடைவுரை ஒடுக்கி எல்லார் அது குங்குலி அடையாளிச்சா அது அவர் தனி ரூம் இருக்கு அவருக்கு அந்த ரூம்ல அதிகமானதெல்லாம் வச்சு பத்தரை மணி விட்டு அந்த வடைக்கு வேண்டிய குங்குலித்த மாத்திரம் தூங்க அயற்ற அன்பு பொங்க சடையவர் மலத்தால் போற்றி இருந்ததன் தமக்கொப்பில்லார் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா எங்க ஐயா குங்குலிய வாங்க போன ஆளை காணான்னு இந்த அம்மா கேட்டிருப்பாள கேட்டுக்க மாட்டாளா பார்த்திருப்பாள பார்த்துருங்க பார்த்திருப்பா கேட்டு பார்த்தும் கேட்டு

0: சன்னியாசம் அப்படின்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க. அதனாலே அந்த அம்மா கணவனை சேர்ந்து போடல, வீட்டுல பட்டினியா இருந்தா. இப்படி இவர் கோயிலே சுவாமிக்கு தூரம் கொடுத்திருந்தாரு, எல்லாரும் பட்டினி, எல்லாமே அந்த கடவுள் விரட்டானது தெரியும். அவர் என்ன பண்ணாரு, உடனே குபேரனுக்கு உத்தரவு போட்டார். குபேரனுக்கு அவன் தான் இந்த என்னது என்ன சொல்றது, இந்த பணம் வச்சிருக்கிறது வைநாடு காசுன்னு ஒரு காசு வச்சிருக்கிறாருப்பா பேங்க்ல தேசிய. அவன் குபேரன்ட்ட தான் செல்வத்தை. அவர் சாமியை தொடர்றது இல்லை, பணத்தை சாமி பணம் தொடர்றது இல்லை. வேணுங்கிற ஆளு வேணும்னா அவனுக்கு உத்தரவு போடுறது அவனுக்கு உண்டு குடும்பம். ஆகையினாலே அப்படி வந்து குபேரனுக்கு உத்தரவு போட்டாரு. அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் அழகா குபேரன் குபேரன் தன்பெரு நிதியன் தூர்த்த தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குபையும் நெல்லும் வளரும் பூங்க மண்பொரு செல்வம் ஆக்கி வைத்தான் மனையில். அவர் கோயில் இருக்கிறாரு, இந்த அம்மா வீட்டுல இருந்தா. குபேரன் உடனே சிருஷ்டி பண்ணிவிட்டான், நெல்லு மூட்டை பச்சரிசி புருங்கல் அரிசி நெய்யி தின்னு தின்னு தின்னு பாட்டில் இல்ல தின்னு நெய் தின்னு எண்ணெய் தின்னு தேங்காய் தின்னு பருப்பு பாத்தி பொறுப்பு கடலை பொறுப்பு உளுந்தம் பொறுப்பு கடுகு சீரகம் வெல்லாம் அப்புறம் வயசுக்கு வேண்டிய சேமியா செவரிசி எல்லா பொருளையும் வந்து பூஜிட்டேன். மற்றவர் மனைவியார் மக்களும் பதியால் வாடி அத்தே நாள் இரவு அயர் உரத்துயிலும் போதில் நற்றவக்கூடியார்க்கு கனவிடனாக செற்றன உணர்ந்து செல்வம் கண்டதும் இந்த செய்வார். அந்த அம்மாவும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ராஜிலிருந்து செய்கின்றது. அவளுடைய கனவிலே சுவாமி போய் குழந்தை இந்த மாதிரி வீட்டிலே உனக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறேன், நீ எழுந்து சமையல் பண்ணலாம்னு சுவாமி உத்தரவு போட்டார். அந்த அம்மா கனவுல கும்பானார் இல்லையெங்கும் குறவீரா நிறவிற்கானும் அம்போனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருளாம் என்று இருகரம் குவித்து போற்றி தம்பெருங்கணவனார்க்கு திருவ முதமைக்க சார்ந்தார். பார்த்தாரு அளவில்லாத பொருள் குவிந்திருந்தது, எல்லை இல்லாத மகிழ்ச்சி. உடனே சமையல் செய்ய ஆரம்பித்தாள். இவர் தூங்க முடிந்தே இருந்தவர் அந்த ராத்திரி அங்கே தூங்கிட்டார். போய் என்ன
1: காலனை காய்ந்த செய்ய காலானார் கலையானாரா ஆளு அன் உடைய சிந்தை அடியவர் அறிய ஆற்றால்.
0: அவருடைய தூக்கத்திலே கனவு கனவிலே கடவுள் இருந்தார், கனவிலே சுவாமி இருந்தார். சாலனி பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நின்று பாலின் நின் அடிச்சில் உண்டு பருவரல் உரியேன், அதனாலே நீ வீட்டுக்கு போய் பால் அண்ணன் சாப்பிட்டு வாப்பான்னு சொன்னார் சுவாமி கனவு. அப்படி சொன்ன உடனே நினைச்சாரு, இது முன்ன சாப்பிட்டது நமக்கு ஒரு நினைவா இருக்கு அப்படின்னு போயிருக்க. பாலா உருந்த அண்ணன்
1: பாடு
0: கலையானார் அதனை கேளா கைதோடு ரஞ்சிக்குங்க அலைப்புணரு சென்னியாக அருள்மறுத்திருக்கு அஞ்சு. மறுபடியும் சாமி தூங்கினார். சாமியுடைய உத்தரவை மறுக்கக்கூடாது, நேரம் வீட்டுக்கு போனார்.
1: இல்லத்தில் சென்

0: மனையாரை நோக்கி வில்லொத்தன் உதலா இந்த விளைவலா என்குள் என்ன அல்லொத்த கண்டம் எம்மான் அருள் தர வந்ததென்றாரு. மனைவியை கேட்டாரு, எப்படி இதெல்லாம் வந்துச்சு? மங்குலியத்தை வாங்கிட்டு போனேன், குங்குலிய வாங்கினேன், இப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். எல்லாம் சோறுமான் தந்தது. அதற்கு மேல மிக்க மகிழ்ச்சியோடு சுவாமியை வணங்கினாரு, வாழ்த்தினாரு. அப்புறம் அடியவர்களோடு சேர்ந்து திருவுரு மகேஸ்வரன் பதுமன திருவின் மிக்கார் பரிகார திருத்தி கொண்டு கதுமன கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடு விதிமுறை தீபம் ஏந்தி நேர்ந்து என் அடியில் விட்டு அது முகர்ந்து இன்பா இருந்தார் அருமனை கலகினார். கணவனை சுத்தி வந்து பூ போட்டு கும்பிட்டு கணவனுக்கு தூபதீபம் காட்டி அப்படி சாப்பாடு அந்த காலத்துல கூப்பிட்டு கணவனை உட்கார வச்சிருப்பா சாப்பாட்டுக்கு. தூபதீபம் காட்டி பூ போட்டு கும்பிட்டு சுத்தி வந்து கணவன்கிட்ட ஊதி வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடு போகும். அது மணி சாப்பாடு போட்டா போனமனமாயோ அது ஏழாம் இடம் நல்லா இருந்து நிக்கல. ஏழாம் இடம் தான் தெரியுதா? களத்தா ஊர்தோறும் பலிகொண்டு உருவனது அருளினாலே பாலில் ஆர்ந்த செல்லும் உடையராம்பர்கள் சீருடைய அடுக்கில் நல்ல செடுங்கறி தயிர் நெய் பாலால் ஆறு காதல் கூட அடியவருக்கு உதவுனார். பல நாடு அடியவர்களுக்கு விருந்து செய்திருக்கிறார். அடியவர்களுக்கு இப்படி செவருமான் திருவருள் இருந்துச்சுன்னா ஒன்னும் பேசு பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாரி போகமும் திருவுருவான். பொண்ணு வந்தான் தருவான், மெய்ப்பொருளை வந்தான் தருவான், போகமும் வந்தான் தருவான், திருவுணம் வந்தான். வேற எந்த தெய்வங்களுக்கும் தர சக்தி கிடையாது, அவன் தான் தர்றான். மற்ற சாமியை கூப்பிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அந்த சாமி மூலமா அவரு தான் கொடுத்துருப்பார். வேற அந்த சாமியில கொடுக்கறது கோயும் வைம்பும் மாளிகையும் பவளவாய் அவர்வடை முறையும் கற்பகப்புலில் முழு மாம் தோலை கங்கை கொண்ட சோழை சிறத்தானே என்பது உண்மையே தரும் சோறும் கூரை ஏத்தலாம் இடங்கள் அம்மையே சிவலோகம் ஆடுவதற்கு யாரும் மையுறவில்லை. இந்த உலகத்திலே இந்திரனை போல வாழலாம், அடுத்த சிவலோகத்தில் பிறவாமல் இப்படிப்பட்ட பேரை தரவன் சிவபெருமான் தான் எல்லாரும் அதுல சந்தேகமே கிடையாது. இப்படி அதன் முதலாக அவர் வறுமை என்பது இல்லாமல் செல்வத்தோடு வாழ்ந்தாரு. அதற்கு மேல அவர் என்ன பண்ணினாரு, திருப்பனந்தாளுக்கு போனார். பக்கத்துல திருப்பனந்தாளுங்கிற ஸ்தலம், அந்த ஊருக்கு போனாரு. அங்கே வந்து சிவலிங்கம் சாய்ந்து இருந்தது. அது என்ன காரணம்னா, தாடகங்கிற ஒரு அசுரம் ஆகும். தாடகன்னா அந்த ராமாயணத்துல ஒரு தாடகம் இல்லை, இவ வேற தாடகம். அவ தினந்தோறும் சிவபெருமான பூசம் இருக்கா, காற்றுல அந்த சாமி முளைச்சிருக்கும். அவ தினந்தோறும் போய் தண்ணி ஊத்தி பூ போட்டு கும்பிட்டுருக்கான். அப்ப ஒரு நாள் தீர்த்த குடம் முடிஞ்சு போனான், தீர்த்தத்தை இறக்கணும். இறக்கும் போது வஸ்திரம் அவழ்ந்துருச்சு. வஸ்திரம் அவிழ்ந்துச்சேன்னு இப்படி பிடிச்சுக்கிட்டான். உடுக்க இழந்தவன் கை போல ஆண்கள் வஸ்திரத்தை இடிக்கிட்டா குடத்தையும் விடல. என்னவோ சாமி மேல உத்தரவு, சாமி அங்க இருக்கு. இவோட அன்பை கண்டு சாமி சாய் போனோம். அந்த அன்பு என்னன்னு சொல்றது, அந்த அன்புக்காக சாமி சாய்ந்து உள்ளார். அப்படி ஊத்துறாங்க, அது முதலாக சாய்ந்தே இருந்தார். அதை வந்து சோழ ராசாயன பண்ணிக்கிட்டா எப்படியாவது இந்த சாமியை நிறுத்தி வச்சு சாஞ்சி இருக்கிறாரு, நேரா வச்சு கும்பிட்டு பாக்கணும் அப்படின்னா உனக்காக அவன் அதுக்காக எவ்வளோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தா ஒண்ணு ஆகல. சாமி நிறுத்த முடியும், யானையெல்லாம் கட்டி எடுத்து பார்த்துருக்கான், ஒண்ணு ஆகல. சாய்ந்து இருந்த அந்த ஊருக்கு இவர் தரிசனத்துக்கு போனார். ஊபுளிய கரையநாயனார் தரிசனத்துக்கு போனார். போனப்போ என்ன பண்ணினாரு, இந்த சமாசரத்தை கேட்டாரு. சமாசரத்தை கேட்டாரு, இந்த மாதிரி சுவாமியை நிமித்துவதற்காக சோழராசா ரொம்ப பாடுபட்டு நிமித்த முடியாம இருக்குன்னு கேட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு அன்புடையவர்களா இருந்து சுவாமியை நிறுத்தி வச்சு கும்பிட்டு பார்க்கணும்னு ஆசையுடையவராக இருப்பதனாலே அது அந்த செயல் முடிவு வராமல் இருப்பதனாலே அந்த வருத்தத்தை நானும் அடைகிறேன்னு சொல்லி கயிற்றுல கழுத்தங்களை கயிற்ற கட்டி சிவலிங்கத்துல கயிற்ற கட்டி இழுத்தார். நிமித்தரேன்னு செய்யலையா, நானும் அந்த வருத்தத்தை அடைகிறேன், நிமித்தத்துக்காக நானும் அதுல பங்கு கொள்கிறேன். நோக்கி இவ்வளைப்புற்றைக்கு இது பெற வேண்டும் என்று தேனலர் கொன்றையாரம் திருமேனி பூங்கச் சேர்ந்த மாணவன் கயிறு கொண்டு கழுத்தினால் வருந்தருற்றார். கழுத்துல கைத்து கட்டி இழுத்தார். யானையால முடியாதது. நன்னிய உருமை என்பின் கழுத்துல கயிற்றை கூட்டி இழுத்து இழைத்து போய் நின்றவர்கள் கூட இவர் நிமிராம இருக்க இவரால முடியுமான்னு கேட்டார். உண்மையான தொண்டர் யாரு? இந்த கூலி உண்மையான தொண்டர். அவர் கழுத்துல கயிற்றை கட்டி இழுத்து இழைச்சு போன முற்பாடு கூட அவருக்கு நிமிராம இருக்க மனசு உருமாச்சோ உருமானுக்கு உடனே
1: முன்புதான் கூட்டி உண்ணுமோ கலையானாரும் உருப்பாடு கண்ட போதே அண்டானார் நேரே நின்றார் அவரது விதிம்பில் ஆர்த்தார்.
0: சாமி நேரா நின்றார். அவள் அன்புக்கு சாய்ந்தார், தாடகனுக்கு சாய்ந்தாரு, கூலி கலையனாயனாருடைய அன்புக்கு நிமிர்ந்தார். அன்புக்கு சாயிறாரு, அன்புக்கு நிமிர்ந்தார். அதனால அன்புல எல்லாம் பண்ணிடலாம், பம்புல ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப இந்த நாட்டை இதுல அம்புல வாங்கினாரா அன்புல வாங்கினாரா? காந்தி அன்புலதான் வாங்கின. பம்புல பம்புக்கு போனவன்லாம் வாங்க முடியாது. தெரியுமில்ல உங்களுக்கு பம்புக்கு போனவன்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு போய் பார்த்தேன். அதெல்லாம் இருந்தாலும் தெரியாம அதையினாலே அப்படி அன்பினாலே. அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன்னாரு திருமூல தேவனார். இதனால அன்புதான்.
1: பார்வி சினருங்க எங்கும் பரப்பினர் பயில் பூமாறி தேர்வழி தானை முன்னன் சேனையும் கடித எல்லாம் கார்வது காணம் போல கழித்தன கைகள் பூப்பி வார்களில் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமையில் வைத்த உண்பையில் புறங்கள் வேக வைதிக தேரில் மேறும் மேடத்தின் இலை குனிய நின்றார் சென்னிலை காண செய்தீர் மன்பகிர்ந்தவனும் காண மலரடி இரண்டும் யாரே அந் பண்புடை அடியாரல்லா பரிந்து நேர் காணவல்லார்
0: அப்படின்னு சொல்லராஜா இவருடைய திருவடியில விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி உபசார வார்த்தை எல்லாம் சொல்லி போற்றினார். அதன் பிறகு அங்கே தரிசனம் பண்ணி மற்ற தலங்களையும் தரிசனம் பண்ணி அப்புறம் தன்னுடைய ஊரில வாழ்ந்து கொண்டிருந்தாரு. வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இரண்டு பெரியவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தார். யாரு வீட்டுக்கு? உங்களே கலையநாயனார் வீட்டுக்கு இரண்டு பெரியவர்கள் வந்தார். இப்ப நம்ம வீட்டுக்கு மந்திரி வந்தா என்னமா இருக்கு? பேப்பர்லயே போடுவாங்க, டிவியிலயே மொழி வரைக்கும். நம்ம வீட்டுக்கு மந்திரி வந்தார். அந்த உங்களே கலையநாயனார் வீட்டுக்கு தரிசனத்துக்கு வந்தவராகிய திருஞான சம்பந்த சுவாமி திருநாவுக்கர சுவாமியும் அவர் வீட்டுக்கு இருந்தார். எவ்வளவு புரியும்? இருக்கு வேதமும் யஜுர்வேதமும் வந்தது. இருக்கு வேதம் ஞானத்துக்கு வந்தது, யஜுர்வேதம் இரண்டு வேதங்கள் வந்தது. சொல்லி முடியுமா அந்த பெருமையை?
1: சிலபகல் கழிந்த பின்பு திருக்கட ஊரில் நீர் நிலவுதம் பணியில் தங்கி நிகழ் நாள் நிகரில் காளி தலைவரா பிள்ளையாரும் தாண்டக சதுரராக அலர்புகள் அரசும் கூட அங்கெழுந்தருளக்கண்டு மாறிலா மகிழ்ச்சி உங்க எதிர்கொண்டு மறைகில இது ஈரிலா அன்பினுக்காருக்கு இன்னமுது ஏற்கும் ஆற்றால் ஆறுநர் சுவைகள் ஓங்க அமைத்தாளர் அமைத்தவர் அருளே அன்றி நாறு பூ ஒன்றை வேணி நம்பரும் வந்தும் பெற்றார்.
0: அப்படி அந்த இரண்டு மகான்களுக்கு அவர் வேண்டிய பூஷணைகள் எல்லாம் அஞ்சியது திருமுருகன் வைத்து அதன் மூலமாக அவருடைய அருளும் திருத்து கிடைத்ததாம். ஞானசம்பந்தருடைய அருளும் திருநாவுக்கர சுவாமியுடைய அருளும் கிடைத்தது.
1: கருப்புகள் ஓரை கூற்றை காய்ந்த அவர் கடவுள் மண்ணி உறுப்பூரும் அன்பு மேன்மையில் நிற்கிடும் வேட்கை ஊற உருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சிவபத நிழலில். அதனால இப்படி பலகாலம் சிவருமானுக்கு இப்படி குங்குலியை தூண்டு செய்து அடியவருக்கு ஊண்டு வைத்து அதன் மூலமாக சிவருமான் திருவடி நிழலிலே எழுந்துள்ளார். இப்படி குங்குலிய கலைநாயனாருடைய வரலாற்றை இப்படி சேர்க்கிறார் சுவாமிகள், இப்படி நமக்கு காட்டுகிறார். அதனால ஏதாவது ஒரு வகையிலே பணி செய்யணும், சுவாமிக்கு நமக்கு தொடர்பு வச்சுக்கணும்.
2: சேனக்க கோதை மாதர் திருநடும் தாலி மாறி கூணல் இவன் பழகினாருக்கு குங்குலி.
1: அவர் போய் அந்த மகளிர் திருநடு வாங்கிட்டு போய் நெல் வாங்கிட்டு வந்திருந்தா இந்த பேச்சே இதுல இருக்கா, அவர் பேரே இந்த புராணத்தில் வர நெல் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கா, அவரை பத்தி யாரும் பேசவே மாட்டாரு. சுந்தரருக்கு பாடுறாரு, ஜேக்கடருக்கு பாடுறாரு. மங்கிலியத்தெடுத்து குங்குலிய வாங்கினதுனாலதான் பெரிய புராணத்துல வர்றாரு. இன்னைக்கும் பேசுறேன், என்னைக்கும் பேசுவோம், எப்போதும் பேச்சாரு. அவருடைய
2: தேனக்கா கோதை மாதிர திருநெடுந்தாரி மாறி கூணல் தன் பிறையனாக்கு குங்குலியம் கொண்டு வைத்த பான்மத்தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே, இந்த கலையனாரை பணிந்து அவருடைய அருளினாலே இன்னொரு நாயனாரை சொல்ல போறேங்கிறார். இது ஒரு தந்திரம். குங்குலிய கலையநாயனாருடைய அருளாலே நான் மானக்கஞ்சார நாயனாரை சொல்ல போறேன். மானக்கஞ்சாரர் மிக்க வன்புகள் வழுத்தலுற்றேன் என்பது இந்த குங்குலிய நாயனார் புராணத்திலே முடிவு செய்கிறார். அடுத்த வாரம் வருகிறவர் மானக்கஞ்சார நாயனார். ஏன்னா அவங்க பெருமையெல்லாம் கேட்க முடியாத ஒரு புத்தி நமக்கு வந்திருக்கா, அதுவே நம்ம பெரும்பாங்கியம் உண்டாதியா. உங்க பெருமையை நம்ம அப்படி செய்ய முடியலன்னா கூட இப்படி செய்தால் என்கின்ற அவருடைய ஒரு பெருமையை, அவருடைய வரலாற்றை, அவருடைய அதிசயத்தை இந்த சிவியினால கேட்க முடியா புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அல்லவா. அது பெரிய எத்தனையோ கூடிய ஜென்மங்கள் கேட்காமையே போயிடுச்சு, நம்ம கேட்க முடியா பண்ணியிருக்கிறான் சார். அதனாலே அப்படி செய்த சுவாமியை மறவாது வாழ்த்தி நானும் திருத்தொண்டு செய்து திருவருளை பெருவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 10 அணுவாகம் மந்திரம் 1-7 வரை விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஆபாதாள நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமாவிஸ்புரத் ஜோதிஸ்பாட்டிக லிங்கமௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதை அஸ்தோகாப்ளுதமேகமீஷமணிஷம் ருத்ராணுவாகாஞ்சபன்ன தியாயே தீப்ஸித சித்தயே த்ருவபதம் விப்ரோபிஷிஞ்சேத் சிவம். ஓம் நம சிவாய. யஜுர்வேத ருத்ரத்திலே 9 அணுவாக்கங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 10வது அணுவாக்கம். 10வது அணுவாக்கத்தில் இதிலிருந்து இந்த நம்ம நமகாந்தமாக முடிந்து கொண்டு வந்தது 9 அணுவாக்கங்களோடு முடிஞ்செடுத்து இதுக்கடுத்து அப்படியே ப்ரோஸாக போகிறது. ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு. திராபே அந்தசஸ்பதே தரித்ரநீலலோஹித ஏஷாம் புருஷாணாம் ஏஷாம் பசூணாம் மாபேர் மா ரோமோ ஏஷாம் கிஞ்ச நாமமத். இது முதல் மந்திரம். திராபே, இது வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை, எல்லாரையும் திட்டுற வார்த்தை அப்படின்னு தான் ரொம்ப பிரசித்தம். நிறைய வீடுகளில் திராப திராபன் திட்டுவா. இது திட்டுற வார்த்தையே இப்படி ருத்ரன் சொல்கிறதே, ருத்ரனை பார்த்து வேதம் திட்டுகிறதா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. திராபைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. எப்படி இப்படி அர்த்தம் வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கு வேறு வேறு பாஷைகள் பரிபாஷைகளை உபயோகப்படுத்துறதை இன்றைக்கே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். உதாரணமாக வைதீகர்கள் ஒரு விதமான சொல்லாடலை உபயோகிப்பார்கள். வேஷ்டி வாங்கினியா அப்படின்னு கேட்க மாட்டா, யோஸ்மான் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பா. ஏன்னா யோஸ்மானுக்கு அப்புறம் வேஷ்டின்னு வரும். அந்த யோஸ்மானுக்கு வேஷ்டின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவன் எப்படி கேட்பானா, வாங்கியாச்சா அப்படின்னு கேட்பா. இது எங்கே வாங்கினேள், இந்த இதை யோஸ்மான் எங்கே வாங்கினேள் அப்படின்னு தான் கேட்பா. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுவது. வயம் தேவசியா ஆயிடுத்தா அப்படின்னு கேட்பா, சாப்பாடு ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு. வயம் தேவசியானா சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது. வயம் தேவசிய போஜனம்னு வருது. அந்த போஜனம்ங்கிறது அடுத்த வார்த்தை, அது தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அது மாதிரி ஆனால் வயம் தேவசியானா சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படி சாப்பாடுக்கு அர்த்தம் ஆயிடுதோ கொஞ்ச நாள் கழித்து, யாரோ தெரியாதவா வந்து வயம் தேவசியானா சம்ஸ்கிருதத்தில் சாப்பாடுன்னு அர்த்தம் போல அப்படின்னு சொல்லிடுவா. அது மாதிரி தான் இந்த திராபைக்கு ஒரு வந்து கெட்ட வார்த்தைன்ற ஒரு புறத்தோற்றம் ஏற்பட்டதை ஒழிய அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. திராபயதி கதிம் பிராபயதி இது திராபிகி. அதாவது ஒரு விஷயத்தை அடைய பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தை அடைய பண்ணக்கூடியவர், இப்போ புண்ணியம் ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர், பாபம் ஒருவன் செய்கிறான் அப்படின்னா அந்த பாபம் செய்வனுக்கு நரகத்தை அளிக்கக்கூடியவர், அவனை பிராபயதி அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர், அந்த இடத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் இன்னிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, திராபை அப்படிங்கிறது வந்து கெட்ட வார்த்தையோ திட்டுற வார்த்தையோ கிடையாது. திராபே அந்தசஸ்பதே, அந்தசஸ்பதே அப்படின்னா அடியார்களுக்கு அன்னத்தை பாலிப்பவர். தரித்ரன் நீல லோஹித, இந்த தரித்ரன் திட்டுறதே, இந்த திட்டுறதுனால வந்து அந்த ஒரு திட்டுற வார்த்தையாக ஆயிடுத்து. தரித்ரம்னா இங்கே திட்டுற வார்த்தை கிடையாது, எதுவுமே இல்லாதவர்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு ஏதாவது இருக்கிறதா, அந்த பரபிரம்மத்திற்கு ஏதாவது இருக்கிறதா, அவருக்குன்னு ஒரு ஜெண்டர் உண்டா, அவருக்குன்னு ஒரு இது உண்டா, ஜாதி உண்டா, அவருக்குன்னு ஒரு மதம் உண்டா, அது எல்லாவற்றையும் கடந்த வஸ்து இல்லையா, அது எல்லாவற்றையும் கடந்த வஸ்துங்கும் போது அதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சத்தியம். நம்ம மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னா தரித்திரம் நினச்சின்னு இருக்கோமே, அது உண்மை கிடையாது. தரித்திரங்கிறது ஒரு திட்ட வார்த்தையும் கிடையாது. எதுவுமே இல்லாதவர், எந்த விதமான குறியீடோ எந்த ஒரு இதுவோ எதுவுமே இல்லாதவருக்கு தரித்திரன், இல்லாதவர் ஏதில்லர் அப்படின்னு அர்த்தம். தரித்திரன் நீலலோகித நீலகண்டம், திருநீலகண்டம். இன்றைக்கும் சில இடங்களிலே இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தை மந்திரோபதேசமாக வழங்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை 3 வேளை நாம் இந்த மந்திரத்தை கூறுவோமே ஆனால் இறைவனுடைய சாட்சாத்காரத்தை வெகு சீக்கிரமாக அடையலாம். நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துருக்கா. இதை நாம் சொல்ல ஆரம்பிக்கவே தேவையில்லாத தொடர்புகள் எல்லாம் அருந்து வரதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். திருநீலகண்டம் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நாம் சொல்லிட்டு வர இறைவனுடன் நெருங்கியவர்களுடைய தொடர்பு நிறைய ஏற்படும். இறைவனுடைய தொடர்பு இல்லாதவர்களின் தொடர்புகள் அறுபடும். இறைவனுடைய சாட்சாத்காரம் வெகு சீக்கிரமாக கிட்டும் அப்படிங்கிறது கண்கூடாக பார்த்த ஒரு உண்மையான சம்பவம். இங்கே வேதமும் சொல்கிறது நீல லோகிதா திருநீலகண்டத்தை குறிக்கிறது. ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூனாம் ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூனாம் இந்த மக்களுக்கும் ஏஷாம் புருஷானாம் இந்த மக்களுக்கும் ஏஷாம் பசூனாம் இந்த பசுக்களுக்கும் மாபேர் மா ரோமோ ஏஷாம் கிஞ்சனாமமது பயத்தை தர வேண்டாம். பேஹே இந்த பயமாக மா பேஹே அப்படின்னா பயத்தை பயங்கரமான ரூபத்தை நீங்கள் காண்பிக்காதீர்கள், பயத்தை தர வேண்டாம். மாரஹா இவர்களுக்கு தாங்கள் இறப்பை தரக்கூடாது. ஏஷாம் இவர்களில் கிஞ்சன மோ ஆமமத்து யாரும் நோய்வாய்ப்படக்கூடாது அப்படிங்கிறதாக இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். யா தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோ மிருட ஜீவசே. ஹே ருத்ர பரமேஸ்வரா, எந்த நாளும் இந்த பிறவி பிணிக்கு எந்த மருந்து சிறந்த மருந்தோ ருத்ரஸ்ய பேஷஜி, எது வந்து நல்ல உடனடியாக கேட்கக்கூடிய மருந்தோ அந்த மருந்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். இந்த மருந்தாகியது யா சிவா தனூஹு பரமமங்கலமான வடிவம், தனூஹுனா வடிவம், பரமமங்கலமான வடிவம் எது உண்டோ அதனால் எங்களுக்கு இந்த இறப்பில்லா தன்மையை தாங்கள் அருள் புரிய வேண்டும். ஜீவசே வாழ்வாங்கு வாழ்வதற்கு, நீடுவொழி காலம் வாழ்வதற்கு, மிருட தாங்கள் மனது இசைந்து அருள் புரிய வேண்டும். சிவா தனூஹு மங்களமான வடிவினர். விஸ்வாக பேஷஜி அப்படிங்கிறது வந்து மருந்து, நல்ல மருந்து. சிவா ருத்ரஸ்ய பேஷஜி ருத்ரனுடைய மருந்து. தயானோ மிருட ஜீவசே நாங்கள் வாழ்வதற்கு அந்த மருந்தினை தாருங்கள். வள்ளலாருடைய பாடல் இருக்கிறதே, நல்ல மருந்து இம் மருந்து வைத்தியநாதன் மருந்து அப்படிங்கிறது போல அந்த மருந்தை தாங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இமாகும் ருத்ராய தவசேக பர்தினே க்ஷயத்வீராய பிரபரா மகேமதிம் யதா நஷமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின்னநாதுரம் மிருடாணோ ருத்ரோத நோமயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேமதே யச்சஞ்சயோஷ்சமனுராயஜே பிதா ததஷ்யா மதவருத்ர பிரணீதௌ மானோ மகாந்தமுதமானோ அர்பகம் மானவுக்ஷந்தமுதமானவுக்ஷிதம் மானோவதீஃப் பிதரம் மோத மாதர் மானோவதீஃப் பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனுவோ ருத்ரரீரிஷா. இந்த ரிக்குகளில் சில ரிக்குகள் நாம் ருக்வேத ருத்ரத்திலேயே பார்த்திருக்கிறோம். அதிலிருந்து தான் இதுலேயும் கண்டினியூ ஆகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிக்குகள் சில ரெண்டு மூணு வேதங்களுக்கு பொதுவான ரிக்குகள் வரும். அதை சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் மாறும். எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற இலக்கணம் மாறும். இதுலேயும் எப்படி அந்த ருக்வேத ருத்ரத்தில் சொல்லித்தோ அதே மாதிரி தான் சொல்கிறது, அதே அர்த்தம் தான், அர்த்தத்தில் மாறுபாடு கிடையாது. எப்படி எங்களுடைய மக்களிடத்தில் யதானஹா எங்களுடைய மக்களிடத்தில் சதுஷ்பதே நாலு கால் உள்ள பிராணி, த்விபதே ரெண்டு கால் உள்ள பிராணி, எங்களுடைய கிராமம் இவர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லது செய்யுங்கோ, வியாதி எங்கள்கிட்டயே நெருங்கக்கூடாது, தூரம் போக செய்யுங்கோ, பிரபராமகே நாங்கள் உங்களை வணங்குகின்றோம், மதிம் எங்களுடைய நல்ல மதியினால் நாங்கள் உங்களை வணங்குவதற்கு அனுகிரகம் செய்யுங்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறுகிறது க்ஷயத்வீராய சத்ருக்களை நாசம் பண்ணுபவர் அந்தகாசுரன். பலவிதமான அசுரர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த அசுரர்களை நாசம் பண்ணக்கூடியவர் அந்த வீரர்கள் க்ஷயத்வீராய, அந்த வீரர்களை அழிக்கக்கூடியவர். மிருடானஹா எங்களுக்கு இன்பத்தை தாருங்கள். ருத்ரோதனோ மயஸ்கிருதி, மயஹா அப்படின்னா இன்பம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். உத மேலும் க்ஷயத்வீராய திரும்பவும் க்ஷயத்வீர பதத்தை போட்டு நமசா விதேமத்தை எங்களுடைய நமஸ்காரம் உமக்கு உரித்தாகுக. எச்சஞ்ச யோஷ்ச மனுராய ஜெய பிதா ததஷ்யாமத வருத்ர பிரணீதௌ, அதில் வந்து பிரணீதி ஷிவ் அப்படின்னு வந்திருக்கும் பஞ்சருத்ரத்தில், ரிக்வேத ருத்ரத்தில் இதில் பிரணீதௌ அப்படிங்கிறதாக முடிகிறது. ஒரே அர்த்தம் தான். லோக பிதாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனிடத்தில் இந்த மனுஹு முந்தி முதலிய பிரஜாபதிகள் உம்முடைய அருளால் இந்த உலகம் வந்து யோஷ்ச மோட்ச சுகமும் இகலோக சுகமும் பரலோக சுகமும் ரெண்டையுமே அடைய பெறணும். அதற்கு நாங்கள் உங்களிடம் பிரபராமகை வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்களை அடைய செய்வீர்களாக அப்படிங்கிறதாக இந்த மந்திரம். மானோ மகாந்த முதமானோ அர்பகம் இதற்கு நாம் பார்த்திருக்கிறோம். வயதானவரும் ருத்ரபரமேஸ்வரன் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அர்பகம்னா குழந்தைகள், உக்ஷந்தம் யௌவன புருஷர்கள், இவர்களை யாரையும் துன்புறுத்தக்கூடாது, கருவினில் உள்ள சிசுக்களை துன்புறுத்தக்கூடாது, யாரெல்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டாரோ அதே மந்திரம் தான், அதே வார்த்தைகள் தான். எங்களுடைய தாயார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய நண்பர்கள் யாரையுமே மா ரீரிஷஹா துன்புறுத்த வேண்டாம். மானஸ்தோ கேதன ஏ மான ஆயுஷி மானோ கோஷு மானோ அஸ்வேஷு ரீரிஷஹா வீரான் மானோர்திரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே. எங்களுடைய தோக்கர்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பௌத்திரன், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆயுச கொடு, எங்களுடைய கோக்களுக்கு நல்ல வாழ்வை கொடு, அவர்களுக்கு எந்த விதமான வியாதி வெக்கைகள் வரக்கூடாது, எங்களுடைய குதிரைகளை நல்லபடியாக காப்பாற்று, எங்களுடைய வீரர்களை காப்பாற்று, இப்படி எல்லாவற்றையுமே காப்பாற்று அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. ஆராத்தே கோக்ன முத பூருஷக்னே க்ஷயத்வீராய சும்னமஸ்மேதே அஸ்து ரக்ஷாச்சனோ அதிச தேவ ப்ரூஹ்யதாச்சன ஷர்மயச்ச த்யுபர்ஹா. இதோட 10வது அணுவாக்கத்தில் 7வது மந்திரம் முடிகிறது. கோக்னே அப்படின்னா பசுக்களை வதைப்பதும், பூருஷக்னே அப்படின்னா புருஷர்களை வதைப்பதும், அதாவது அவர்களை அழிப்பதும், க்ஷயத்வீராய எந்த விதமான குறைபாடும் இல்லாத நல்ல திறமையை உடைய பணியாட்கள் அவர்களை, அந்த வீரர்களை வதைப்பதும், இந்த அப்படியாக இருக்கக்கூடிய ஆராத்தே உம்முடைய இந்த உக்ர ரூபம் விலகி இருக்கட்டும். ஆராத் அப்படின்னா விலகி இருக்கட்டும். தே சும்னம் உம்முடைய மங்கள ரூபம் அது எங்களை காக்கட்டும். ரக்ஷாச்ச அப்படின்னு வருது இல்லையா, எங்களை காக்கட்டும். ஷர்ம எச்ச த்விபர்ஹாஹா, இகலோக சுகம் பரலோக சுகம் ஆகிய இரண்டையும் நீங்கள் எங்களுக்கு தந்தருள்வீர்களாக அப்படிங்கிறதாக இந்த 7வது மந்திரம் முடிகிறது. 10வது அணுவாக்கத்தில் 8வது மந்திரத்திலிருந்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: நாம பிறவா நிலையை அடைவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்னது? பூசனை, சிவபுண்ணியம் இல்லையா. அதனால இந்த சிவபுண்ணியம் என்பது அங்கே சிவபூசணையேங்கிறார். அப்போ இந்த யோகம் இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இதற்கு அங்கம், அதெல்லாம் இதற்கு அங்கம். அப்போ அங்கியது பூசணையே, பூசணை தான் அங்கி, மற்றதெல்லாம் இதுக்கு அங்கம்தான். அதனால பூசனை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு அம்மையே செய்து காமிச்சிருக்கிறார். இந்த பூஜையை யார் சொல்லி கொடுத்துருக்கிறா? நமக்கு அம்மையே செய்திருக்கிறார். அதனால இது இந்த பூசனை ஆன்மார்த்தம் பரார்த்தம் என இரு வகைத்து, ரெண்டு வகையா இருக்கு இந்த பூசை, ஆன்மார்த்தம் பரார்த்தம். ஆன்மார்த்தம் பரார்த்தம்னா என்ன? அதாவது அர்த்தம்னா பொருள், அர்த்தம்னா என்னது? பொருள். ஆன்ம பொருளுக்காக செய்வது, நம்முடைய ஆன்மாவுக்காக செய்வது ஆன்மார்த்தம், உலக சேமத்துக்காக செய்வது பரார்த்தம் என்று இப்படி இரு வகையாக இருக்கிறது. இந்த ஆன்மார்த்த பூஜை என்பது சூரியன் உதிக்க 5 நாழிகைக்கு முன்னால் எழுந்து செய்யணும். அதனால இந்த சைவ சந்தி என்பது அஸ்திர மந்திரத்தினால, விரல் நுழிகளால நிறுத்தொழிகளை சிரசிலே மூன்று முறை புரோட்சித்து இதெல்லாம் நாம் எந்திரி செய்ய வேண்டியது. அஸ்திர காயத்ரியை ஜபிக்கணும். அஸ்திர காயத்ரியை ஜபித்து அதாவது அந்த ஓம் சிவாஸ்திராய வித்மகே காலானலாய தீமகே தன்னை சஸ்திர பிரசோதியாத் அப்படிங்கிறது அந்த அஸ்திரத்துக்குள்ள காயத்ரி. அந்த அஸ்திர காயத்ரியை முதல்ல சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தீமைகளை குற்றங்களை முதல்ல நீக்கிக்கணும். அதை அந்த முதல் நூலில் தொட்டு தண்ணியை என்ன செய்யணும், சிரசிலே புரோட்சிக்க வேண்டும். எனவே அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற அஸ்திர தேவதைக்கு மூன்று முறை அது அர்க்கியம் கொடுக்கிறதா அர்த்தம் கொடுத்து ஜபிக்கணும். தியானமும் செய்து தான் நாம் என்ன செய்யணும், குளிக்க மற்றதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் சங்கல்பம் சொல்லி குளிக்கணும், சங்கல்பம் சொல்லி குளிக்கணும். குளிக்கும்போது நாம் என்ன செய்யணும், உடம்பை தேய்க்கும் போது என்ன செய்யணும், பிரம்மாங்கத்தினால் தேய்த்து. உடம்பு எப்படி தேய்க்கணும், பிரம்மாங்கத்தினால தேய்க்கணும். பிரம்மாங்கன்னா தெரியுமா இல்லையா, தெரியாதுன்னா கேட்க வேண்டியதானே உங்களுக்கு தெரியும். சம்ஹிதா மந்திரம் தான், பிரம்மாங்கம்னாலும் சம்ஹிதா மந்திரம்னாலும் ஒன்று தான். சம்ஹிதா மந்திரம் சொல்லி தேய்க்கணும். நீரில் மூழ்கும் போது இப்போ நீங்கள் மூழ்கி குளிக்கிற அந்த பிரச்சனை இல்லை, மூழ்கி குளித்தா அந்த சண்முகி முத்திரையில், சண்முகி முத்திரையில் அதாவது காது இந்த இருக்கலாம் இதை பெருவரில் வச்சு உள்ள அமுக்கணும். இந்த இந்த ஆள்காட்டி விரலால் கண்ணை பொத்திக்கணும், இதை நாசியை பொத்திக்கணும். புரியுதாமா, இதுதான் நமக்கு புலன்களை அடக்கக்கூடிய முத்திரை. அந்த முத்திரையை முதல்ல செய்யணும், செஞ்சு குளிக்கணும், மூழ்கி குளிக்கணும். மூழ்கி குளிக்கும் போது அதை மூழ்கி உள்ள மூழ்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த உங்களுடைய உபதேச மந்திரம் இருக்கா இல்லையா, உபதேச மந்திரத்தை எவ்வளவு நேரம் உள்ள இருக்க முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு உச்சரிக்கணும். நீர்ல மூழ்கி அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். பிறகு நீரை கும்பமுத்திரத்தினால அந்த வல இட கரங்களை சிவசக்தியாக பாவித்து அந்த சம்ஹிதா மந்திரத்தை சொல்லி அதை வௌஷட் அந்தமாக சொல்லி சிரசில வௌஷட்டுனங்க தெளிக்கணும். தெளித்து கொண்டு பின் ஆசமனம் சகலீகரம், சகலீகரம்னா தெரியுமா இல்லையா, அதை செய்து விபூதி ஸ்நானம் திரிபுண்டரம் செய்யணும். விபூதி பூசதுக்கு முன்னால் இதெல்லாம் செய்யணும். அந்த மூன்று முறை சம்ஹிதா மந்திரத்தினால பிராணாயாமம் செய்து கொண்டு ஓம் ஹௌம் நேத்ரப்யோ நமக என்னும் மந்திரத்தினால கட்டை விரல்களால கண்களை திவ்ய முத்திரையில் எப்படி நியாசம் பண்ணணும். கண்கிறது நல்ல திருஷ்டினா ஞானம், திருஷ்டிங்கிறது அங்கே ஞானம். இங்கே திவ்ய முத்திரைனா என்னது இதானே, இதுனா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா இது சிவகலை இது அமிர்தகலை, இது சிவகலை இது அமிர்தகலை. பெருமானே உன் மூலம் கிடைக்கிற இன்பம் போகத்தை தவிர வேற எந்த போகமும் வேண்டாம் அப்படின்னு அதுக்கான அறிவை கொடு, காட்சியை கொடுன்னு பெருமான இடத்துல அப்படி வச்சுக்கிறது. எனவே அந்த முத்திரையில நியாசம் செய்து அந்த நீங்க அனுஷ்டானத்தை அதுக்கப்புறம் செய்யணும். அதனால அந்த நிரீச்சனம், நிரீச்சனம் புரோச்சனம் தாடனம் அப்பீச்சனம்லாம் செய்து அந்த கவசாய பௌஷட் என சொல்லி அப்புறம் இறுதியாய பௌஷட் அங்கர்ஷ முத்திரையினால விந்து தானத்திலிருந்து கங்காதிர்த்தத்தை அகமர்ஷம் செய்து உள்ள அகமர்ஷம் செய்து எழுத்து உற்பவ முத்திரையில இறுதியாய நமக என்று நீரில் விட்டு இதெல்லாம் குளிக்கும் போது செய்ய வேண்டியது. அந்த மூல மந்திரத்தை அபிமந்திரித்து அஸ்ராய கும்பட் என்று சம்ரட்சணம், சம்ரட்சணம்னா நம்மை காப்பது, சம்ரட்சணம்னா என்னது நம்மை காத்தல் பொருட்டு அந்த அதை சொல்லி கவசாய நமக என அவகுண்டனம்லாம் செய்து சக்தியே ஓஷட் என்று தேனு முத்திரை கொடுத்து சந்தியா தேவதையை தியானித்து கொண்டு காலையிலனா பிராமி இல்லையா, அவளை இதயத்தில், வைஷ்ணவினா அது விந்துத்தானத்தில், ரௌத்ரினா பிரம்மரந்திரத்தில், மூணுக்கும் மூணு நேரமாக இருக்கா இல்லையா, எந்த நேரத்தில் செய்யறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் செய்யணும். அந்த இதெல்லாம் செய்து முடித்து கொண்டு அப்புறம் இந்த பூசைக்கு முன்னால கட்ட விரலை, நம்ம கட்ட விரலை ஈசானனாகவும், கட்ட விரலை ஈசானனாகவும், அணிவிரலை மோதிர விரலை இதை அமிர்த கலையாகவும் பாவித்து திவ்ய முத்திரையினால கண்கள், மூக்கு, காது, தோடு, இருதயம், தொப்புள், சிரசு, இப்படி 11 இடங்கள்ல அதை நியாசம் பண்ணி சூரியன் சந்தோஷம் அடையட்டும், விஷ்ணு சந்தோஷம் அடையட்டும் என்று நியாசம் செய்து கொண்டு, இதனால இப்படி செய்யறதுனால இவங்கெல்லாம் பூஜை செய்யும் போது நமக்கு இடையூறு வராம உதவுவார்கள், இதெல்லாம் பூஜைக்கு முன்னால செய்து கொள்ள வேண்டியது என்று சொல்கிறார். அது இந்த பூஜை செய்யும் பொழுது நாம இந்த சுத்திகள்லாம் பண்றோம் இல்லையா, பஞ்ச சுத்தி எல்லாம் பண்றோமா இல்லையா, அதுக்கு முன்னால இதெல்லாம் அதுல செய்யற சுத்தி வேற, இது முதல்ல செய்யக்கூடிய சுத்தி வேறங்கிற, இதையெல்லாம் செய்து கொண்டு நாம் அந்த பூசையை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கும் போது நாம அந்த பூசகர் அவர் உட்காரதுக்கு ஒரு ஆசனம், உட்காரதுக்கு ஆசனம், அது ஆலம்பலகையில அமைய வேண்டும்ங்கிறார். அது அந்த பலகை 2 அங்குல உயரம், அகலம் 1.5 அடி, நீளம் 2.5 அடி, 2.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், 2 அங்குலம் உயரத்தில் ஆலம்பலகையில், அதில் இரும்பு ஆணிகளே இல்லாதவாறு மரத்தினால அந்த ஆணிகளை அடைச்சிக்கணும், மூங்கில் இதெல்லாம் இருக்கும் அதை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கணும். அது மேலே நாம் தர்ப்பாசனம், இதில் தோல் மான் தோல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம், அதை விரித்து அது மேலே உட்காரணும். பூசா பீடம், பெருமானை பூசிக்கிறதுக்கு ஒரு இதே போல் ஒரு பலகை வைக்கணும், அதுக்கு உயரம் 6 அங்குலம் இருக்கணும், அகலம் இதே போல் 1.5 அடி, நீளம் 2.5 அடி, அப்போது 1.5 2.5 அந்த மாதிரி இருக்கணும், உயரம் 6 அங்குலம் வச்சுக்கணும், அதை மாதிரி செஞ்சு அந்த பலகை வச்சுக்கணும். அந்த இதில் நமக்கு அந்த பார்த்திவ பூசா விதி மற்ற புஸ்தத்தெல்லாம் போட்டிருக்குமே, ஒரு கட்டம் ஒன்று போட்டிருக்காங்களா இல்லையா, அது நாம் பூசிக்க வேண்டிய எந்தெந்த இடத்துல இதை பூசிக்கணும்னு சொல்கிறது, அது உங்கள் இதில் அந்த இதில் கொடுத்ததில் முன்னால் இருக்கும். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அந்த பூசையை தொடங்குகிறோம். இந்த பூசையை தொடங்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு பூசைக்கும் நமக்கு செய்யும்போது ஞானம், பூசை என்னைக்கு செய்துக்கு என்ன வேணும், ஞானம், அது பெருமான் அதுக்கு அவரை பூசிப்பதற்கான ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல என்ன செய்கிறோம், சூரிய பூசை செய்கிறோம், சூரிய பூசையை செய்கிறோம். அந்த சூரிய பூசையை செய்யும் பொழுது நமக்கு அந்த சூரியனுக்கு அதுக்குள்ள தகடு ஒன்று இருக்குது, அந்த தகடை அதில் உள்ள எந்திரங்கள் எழுதின தகடை வைத்து கொண்டு அதில் அந்த சூரிய சக்கரம் வரைஞ்சிருக்கும், அந்த இதை வச்சு பூசிக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னால் நைவேத்தியம் மற்றது எல்லாமே என்ன செய்யணும், முதலே பூசியில் இடையில் எழுந்துச்சு போகக்கூடாது, அந்த நைவேத்தியங்கள்லாம் முதலே தயார் பண்ணி அதெல்லாம் சுத்தி பண்ணி வச்சுக்கணும். அந்த நைவேத்திய சுத்தி என்பது அந்த ஓம் அஸ்திராய நமகன்னு அதில் நீரால புரோச்சனம் செய்து அதில் ஓம் பிராணாய நமக, ஓம் அபானாய நமக, ஓம் உதானாய நமக, ஓம் சமானாய நமக, ஓம் வியானாய நமக என்று இந்த அஞ்சு, இந்த அஞ்சு வாய் என்ன வாயு? இது என்ன வாய்? ஞான வாயு. இது என்ன வாயு? ஞான வாயு. உண்மை விளக்கத்தில் படிக்கலையா? இந்த வாயுகளுக்கும் ஞான இந்திரியத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு. எனவே இந்த வாயுக்கள்லாம் எந்த இடத்துல உற்பத்தி ஆகும், அது எந்தெந்த நாடிகளை இயக்கும், அப்படிலாம் இருக்கு. அப்புறம் ஓம் ஹாம் சும்ஹுக மிருத்யுஞ்சாய வௌஷட் என்று ஏழு முறை சொல்கி, அதுக்கப்புறம் ஓம் ஹாம் நாக கூர்ம கிருஹர தேவதத்த அந்த தனஞ்சயன் உபப்பிராண வாயுப்பியோ ஸ்வாகா என்று சொல்லி, அதெல்லாம் கர்ம வாயுக்கள். எனவே இந்த பத்து வாயுக்களையும் சொல்லி அதை அந்த நைவேத்தியத்தை சுத்தி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு வடக்கு முகமாக நமக்குரிய ஆசனத்துல உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. உட்கார்ந்து ஆசமனம் செய்து விபூதி தரித்து கொண்டு சகலீகரம் செய்து கொள்ள வேண்டும். சகலீகரம் செய்து கொள்ள வேண்டும். சகலீகரம்னா தெரியுமா இல்லையா? எதுலாமா? ஆமா, அந்த நாளையும் சேர்த்து சகலி அதை செய்து கொண்டு, அதுக்கப்புறம் இந்த பூஜா பீடத்தில் கபசாய நமக என்று அதை கிழக்கிலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். பூஜா திரவியங்களை சுத்தியின் பொருட்டு அஸ்திராய நமக என புரோச்சித்து கவசாய நமகன்னு அப்படி தடை வச்சுக்கணும். அப்புறம் இறுதியாக நமக என்று சொல்லி அந்த எட்டு திக்களும் கிழக்கில் ஆரம்பித்து எட்டு திக்களும் பத்திரத்தை போடணும். பத்பத்தையோ இல்லை புஷ்பத்தையோ அதில் போடணும். போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் திருமஞ்சன சுத்தி செய்யணும். அந்த திருமஞ்சன சுத்தி என்பது அந்த நாம பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கு வச்சிருப்போம்ல அந்த இதை, அந்த குடத்தில், அந்த குடம் நீங்கள் செம்பு இருந்தால் நல்லது, செம்பில் வச்சுருந்தது நல்லது. அந்த குடத்தில் சந்தனம் புஷ்பம் அருகு அட்சதை இதெல்லாம் போட்டு இறுதியாய பௌஷட்னு சொல்லி அதில் போடணும். போட்டு அதில் சம்ஹிதா மந்திரம் சொல்லி, சம்ஹிதா மந்திரம் சொல்லி அட்ட சங்காரம் செய்ய வேண்டும். அட்ட சங்காரம் செய்யணும். அப்போ நீலீச்சனம் புரோச்சனம் தாடனம் அப்பிச்சனம் இல்லையா, தாளத்திலையும் திக்கு பந்தனம் அவகண்டனம் தேனமுத்திரையும் இந்த எட்டையும் நீங்கள் அதில் செஞ்சுக்கணும். அட்ட சங்காரம் பண்ணணும். பண்ணி அப்புறம் இறுதியாய பௌஷட் என்று நம்ம விந்து தானத்தில் இருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து அதில் கலந்துக்கணும். இங்கிருந்து எடுத்து அதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நாம் இந்த மற்ற அர்க்கியங்களெல்லாம் தயார் பண்ணணும். இங்கே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிவபூஜையில் நாம் அந்த அர்க்கியங்களெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் பூத சுத்தி செய்யணும். சாமானியர்க்கும் செஞ்சோம்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? பூத சுத்தி. அப்போது இந்த பூத சுத்தி செஞ்சாதான் நாம் அடுத்தாப்பில் பூத சுத்தி தான சுத்தி ரெண்டும் செஞ்ச பிறகு தான் நாம் அந்த திரவிய சுத்தியையோ அல்லது மந்திர சுத்தி லிங்க சுத்திகளையோ செய்வதற்கான தகுதி நமக்கு வருகிறது. அதனால் அதை முடித்த உடனே நாம் என்ன செய்யணும்? அதை செய்யணும். இப்போ முதல்ல சாமானிய இருக்கோம், அது திருமஞ்ச குடத்து நேரை இறுதியாய பௌஷட்டுன்னு சொல்லி வட்டகையில் விடணும். விட்டு அதில் இந்த வட்டகை வட்டமோ அல்லது சதுர வடிவில் இருக்கணும். அந்த ஊத்திர இது அதனுடைய அடிப்பகுதியில் தாமரை எட்டிதழ் தாமரை படம் வரையப்பட்டிருக்கணும். எட்டிதழ் தாமரை வரையப்பட்டிருக்கணும். அந்த இதுக்கு விளிம்பு, வட்டகையினுடைய விளிம்பு ஒரு விரல் அளவில் இருக்கணும். அந்த வட்டைக்கு விளிம்பு ஒரு விரல், அதில் அந்த விரலில் நம்முடைய விரல் இருக்கா இல்லையா, அதில் கால் பங்கோ அரைக்கால் பங்காவது கணம் இருக்கணுமா? கால் பங்கு கணம்னா எத்தாது எண்டி இல்லைன்னா அரைக்கால் பங்காவது அதுக்கு அதுக்கு சொல்லியிருக்க அளவு, அந்த அளவில் இருக்கணும், உள்ளதாக இருக்கணும். அது அந்த சாமானியருக்கும் அந்த பாத்திரம் 6 இன்ச்சு டயமீட்டர் அவ்வளவு இருக்கணுமா, பெருசாக 4 இன்ச்சு உயரம், அது கால் உள்ளதாய், அதுக்கு 4 இன்ச்சு மூக்கு இருக்கணும், 4 இன்ச்சு மூக்கு இருக்கணும். இதெல்லாம் வச்சு இந்த பஞ்சகவியம் பஞ்சாமிர்தம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாத்திரங்களை தான் கீழே இதே அளவில், அளவு கொஞ்சம் மற்றது கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் சந்தனம் அருகு அட்சதை புஷ்பம் இதெல்லாம் சேர்க்கணும். இந்த அர்க்கியத்தில் எள்ளு அரிசி இது ரொம்ப முக்கியம், இவற்றை இறுதியாய நமகைன்னு விடணும். அந்த விட்டு அந்த பாத்திரத்தை அபிஷேகம் செய்து கவிந்த பதாகம் வித்திரதை இப்படி அதை மூடி 7 முறை ஓம் ஓம் ஓம் நமக ஓம் நமகன்னு சொல்லணும். சொல்லி பிரணவத்தை செபித்து அர்ச்சித்து அதுக்கு பழையபடி அதுக்கு என்ன செய்யணும், அட்டை சம்ஹாரம் நிலச்சனம் புரோச்சனம் தாடனம் அப்பீச்சனம் இதெல்லாம் செய்து அது தேனி முத்திரை காட்டி மகாமுத்திரை கொடுக்கணும். தேனி முத்திரையோடு மகாமுத்திரையும் கொடுத்து அதில் ஒரு புஷ்பத்தை நினைச்சி அஸ்தராய நமகன்னு நம்ம தலையில் போட்டுக்கணும். அப்படி போட்டால் என்ன அர்த்தம், அது அப்படி தொட்டு அதில் போட்டாச்சுன்னா இந்த அர்க்கியத்தில் தொட்டு நம்ம தலையில் போட்டாச்சுன்னா பூஜை செய்கிறது நான் இல்லை பெருமான்னு அர்த்தம், செய்கிறது பெருமான், என் அறிவில் இருந்து நீ தான் செய்கிற, எனக்கு அது செய்ய தெரியாது அப்படிங்கிறதா அர்த்தம். அதனால் அந்த புஷ்பத்தை நினைச்சி நம்முடைய தலையில் அதை போட்டுக்கொண்டு அக்கினி திக்கு வாயு திக்கு அதாவது அந்த 2 திக்கிலையும் நாம் அந்த துவார பூஜா தானம் அப்புறம் சூரிய பூஜை தானம் அந்த 2லேயும் புரோச்சனம் பண்ணிக்கணும். அந்த இந்த சாமானிகளை எடுத்து 2 பக்கமும் புரோச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் சூரிய பூஜையை ஆரம்பிக்கணும். சிவசூரிய ஸ்தானத்தில் இங்கே சூரியன்கிறது சிவசூரியன், இந்த பிராகிருத சூரியன் அல்ல, சிவசூரியன் கோயிலில் அங்கே பெருமானை பார்க்க நிற்கிறாரா இல்லையா அவர், அதனால் அந்த ஸ்தானத்தில் ஓம் சிவசூரிய சூரிய ஆசனாய நமக ஓம் சிவசூரிய. எல்லாத்துக்கும் நீங்கள் இதை பொதுவாக ஒரு இதை வைக்கும்போது முதல்ல அந்த தானம் ஆசனம் அப்புறம் மூர்த்தி மூர்த்திமான் இந்த 3 வரிசையாக வரும், அதைங்க அது பின்னால் கட்டம் கட்டமாக போட்டிருப்போம் அதை பார்த்துக்குங்க, அந்த ஆர்டரில் தான் எல்லாமே வைப்போம். அதனால் இங்கே ஓம் சிவசூரியாசனாய நமக ஓம் சிவசூரிய மூர்த்தியே நமக ஓம் சிவசூரியாய நமக, இந்த சிவசூரியங்கிறது மூர்த்திமான் அது அதை அப்படி சொல்லி ஆவாகனம் செய்கிறது, அதை செய்து அதற்கு பின்னால் அதுக்கு வலது புறத்தில் அந்த படத்தில் காமிச்சிருக்கோமா இல்லையா அங்கே நாம் அந்த சிவசூரிய மூர்த்திக்கு அப்புறம் அங்கே உஷாதேவி பிரத்யுஷா சேவி அவங்க 2 பேருக்கும் பூஜிக்கணும். பின்னால் அவங்களுக்கு தேஜ சென்டர் இருக்கிறாரு. எனவே அப்புறம் அந்த உஷாதேவினுடைய ஸ்தானத்தில் ஓம் உஷாதேவி ஆசனாய நமக, அந்த படம் இருக்கா இல்லையா அவங்க இதில் பக்கத்துல போட்டிருக்க. எனவே அப்புறம் உஷாதேவி மூர்த்தியே நமக ஓம் உஷாதேவியே நமக என அர்ச்சித்து அதுக்கு இடது புறத்தில் தெற்கு சிறத்தில் அங்கே பிரத்யுஷா தேவியினுடைய ஸ்தானத்தில் ஓம் பிரத்யுஷா தேவி ஆசனாய நமக ஓம் பிரத்யுஷா தேவி மூர்த்தியே நமக ஓம் பிரத்யுஷா தேவியே நமக அப்படின்னு அங்கே அர்ச்சனை பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அந்த பெருமானுக்கு சிவசூரிய ஸ்வாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்கணும். இப்போ அர்ச்சித்து முடித்தோன்னு என்ன செய்யணும், அர்க்கியம் கொடுக்கணும். அதனால் அவரை சுவாகாங்கிறது அழைக்கிறது, அர்க்கியம்னா என்னது பன்னீர். அதனால் பன்னீர் தெளிக்கும் போது வாங்க வாங்கன்னு தானே சொல்லி தெளிப்போம். அதனால் அவர் ஓம் சிவ சூரியாய சுவாகா அப்படின்னு சொல்லி அங்கே அர்க்கியம் கொடுக்கணும். ஓம் உஷாதேவியே சுவாகான்னு அவளுக்கு, அப்புறம் பிரத்யுஷாதேவின்னு அவருக்கு இடது வலது ரெண்டு பக்கத்துலேயும் அவங்க ரெண்டு தேவிக்கும் கொடுத்து அறிக்கையும் கொடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறம் சிவசூரியாய நமக, உஷாதேவிய நமக, பிரத்யுஷாதேவிய நமகன்னு சொல்லி அபிஷேகம். இதெல்லாம் பாவன அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்னது? பாவன அபிஷேகம் இல்லையா. இது நம்ம அந்த உதிரி இணையத்தில் எடுத்து சாமானிய இயற்கையத்தை எடுத்து அப்படி அப்படியே லேசாக வைக்கிறது தான். அந்த அபிஷேகம் பண்ணிக்கொண்டு அப்புறம் ஓம் அது தனி அறிக்கையும் அந்த அவருக்குன்னு தனியாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். அது ஆறு அறிக்கையமாக இருக்கு. அதான் அந்த அறிக்கையை தனியாக வைக்கிறது வைக்கலாம். இந்த இதில் நம்ம இதில் கொடுத்துருக்கிறது நமக்கு மொத்தம் நம்ம பார்த்திவ பூஜா விதியில் நாலு கொடுத்துருக்கு, நாலே அறிக்கை தான். அதனால் அதில் சாமானிய அறிக்கையும் அப்புறம் பாத்தியம் ஆசமனம் விசாச அறிக்கையும் மூணு தான் நம்ம அதில் கொடுத்துருக்கு இல்லையா. அந்த இதில் எல்லாமே நீங்கள் சூரியனுக்கு அதுக்கு தனியாக இருக்கோம். அப்புறம் எதெல்லாம் ஒடுக்குறமோ நிரோதனம் பண்ணுறதுக்கு ஒரு அறிக்கையும் இல்லையா. அப்புறம் பராமுக அறிக்கையம்னு அது ஒடுக்கும் போது பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த நாலு மூணு ஏழாவும் வச்சு செய்கிறது இருக்குது. அதனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது எத்தனை கொடுத்துருக்கு? படத்தில் கொடுக்கதே நாலு தானே கொடுத்துருக்கு. அப்போ அந்த இதை தான் நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு பயன்படுத்துகிறோம். சூரியனுக்கு இதை பயன்படுத்துகிறோம், இந்த சான்மாரி அறிக்கையத்தை தான் பயன்படுத்துகிறோம். எனவே அந்த தேவிக்கு அதை கொடுத்து அந்த அர்க்கியத்தை கொடுத்து ஓம் சிவசூரியாய நமக, ஓம் உஷாதேவிய நமக, ஓம் பிரத்யுஷாதேவிய நமன அர்ச்சனை அர்க்கியம் கொடுத்த பிறகு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி பண்ணும்போது இந்த கந்தம் சந்தனம் இருக்கா, சந்தனம் கந்தம் அருகு அட்சதை புஷ்பம் இதெல்லாம் அந்த மூணு பேருக்கும் சாத்தி, அவர்களுக்கு தூப தீபம் காட்டி அவர்களுக்கு நிவேதனம் செய்து அதுக்கப்புறம் நிவேதனம் பண்ணி முடித்த உடனே பழையபடியும் ஒரு தீப தீபம் சமர்ப்பித்து அது கொடுத்தாச்சுன்னா ஒரு அறிக்கையும் கடைசியில் இதே போல் ஒரு அறிக்கையும் கொடுத்து அந்த சிவ பூஜைக்கு விக்கனம் வராதவாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை பூரா தொகுத்து கிளை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அந்த பூசையில் முதல்ல என்ன செய்கிறோம், ஆவாகனம். ஆவாகனத்தில் அந்த ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான்னு வைக்கிறோமா இல்லையா, மூணு பேருக்கு வைக்கும். முதல் பாயிண்ட் என்னது, ஆவாகனம் செய்தல். அப்புறம் அர்க்கியம் கொடுக்கறது. அர்க்கியம் கொடுத்து முடிச்சோன்னு ஒரு அபிஷேகம் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் முடித்தோன்னு ஒரு அர்க்கியம். அதுக்கப்புறம் இந்த கந்த புஷ்பம் இதெல்லாம் அவருக்கு சாத்துறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நைவேத்தியம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரு தூப தீபம் காட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையும் கொடுக்கறது. அப்புறம் அர்ச்சனை பண்ணுறது. அப்புறம் கடைசியில் வேண்டிக் கொள்வது. இதுதான் இந்த பத்து பாயிண்ட் தான் அதில் இருக்கு. நீங்கள் அதை நமக நமகன்னு சொல்லி புஷ்பத்தை போடுறோமா இல்லையா, அதான் அர்ச்சனை இல்லையா. அதான் ஓம் சிவசூரியாய நமக இதே தான் மந்திரம் இல்லையா. ஓம் உஷாதேவியே நமக, ஓம் பிரசுவாசிய தேவியே நமக்குன்னு சொல்லி போடுறது தான் அது. இந்த நீங்கள் முதல்ல இதை பார்த்து செய்கிறவங்க இந்த பின்னால் இருக்க இதை மாத்திரம் தனியாக பார்த்து செய்கிற மாதிரி உங்களை பழகிக்கணும். முதல்ல அதை பார்த்து செய்கிறவங்க அப்புறம் என்ன செய்யணும், இதில் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை மாத்திரம் வச்சுக்கிட்டு செய்யணும். அப்படி செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லாமலே செய்யலாம். என்ன ஆர்டரில் வருது, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அதை நீங்கள் இதை பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனதில் இறுதி கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இது நாம் சொல்கிறது இங்கே அந்த பார்த்திவ பூஜா விதியில் உள்ள சுருக்கம் தான். பார்த்திவ பூஜா விதின்னா என்னது, பார்த்திவங்கிறது அந்த பொதுவாக இது சனிகலிங்கம். பார்த்திவங்கிறது என்னது, சனிகலிங்கம் மண்ணினால் செஞ்சு செய்கிறது அந்த இதுக்குள்ள பூஜை தான். ஆமாம், பார்த்திபன்னா என்னது, பார்த்திபம்னா அரச ராஜான்னு அர்த்தம். பார்த்திபன்னா ராஜன் அரசன். அந்த சூரிய பூஜையை நாம் இந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நாம் என்ன செய்யணும், இந்த சூரிய பூஜை செய்பவன் அதுக்கு தனியாக விரிவாக செய்கிறதுக்குன்னா அதுக்கு வேறு நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே நாம் அங்கே சொல்லியிருக்கிறத எதை பார்க்குறோம், இப்போ நாம் சுருக்கத்தை மட்டும்தான் பார்க்குறோம். விரிவாக உள்ளதுக்கு நிறைய மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதனால் இந்த சூரிய பூஜைக்கு ஓமம் தண்டினை நமனந்து ஆரம்பித்து அது ஒரு 80 மந்திரம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி ரொம்ப விரிவாக செய்யணும்னா செஞ்சுக்கலாம். சூரிய பூஜனை செய்பவன், முதல்ல சூரிய பூஜை செய்கிறமா இல்லையா, அவன் பிரம்மத்தை அறிவதற்கு தகுதி உடையவன் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் அந்த பூஜை செய்வதற்கான தகுதியை பெறுகிறான். அது பற்றி முதல்ல சூரிய பூஜை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த பூஜை செய்தவன் தேஜஸ்வன்ற பூசிக்கணும். எங்கெல்லாம் சண்டிகேசர் வந்துட்டாரோ, அப்புறம் அது என்ன அர்த்தம், சண்டிகேசரை வச்சாச்சுன்னா அது சிவம்னு அர்த்தம். எங்கே சண்டிகேசர் வச்சாரோ, இப்போ திருச்செந்தூரில் சண்டிகேசர் இருக்காரா இல்லையா இல்லையா, அப்போ அந்த சுமுத்திர சண்டி அங்கே வச்சிருக்கிறாருனா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிறவர் சிவபெருமான் தான் அங்கே சுப்பிரமணியராக இருக்கிறாருங்கிறது அர்த்தம். அது மாதிரி இங்கே இது முடித்த உடனே நாம் தேஜ சென்டருக்கு பூஜை செய்கிறோம். அது ஓம் அம் தேஜசண்ட ஆசனாய நமக, ஆசனம் முதல்ல இல்லையா, ஓம் தேஜசண்ட மூர்த்தியே நமக, ஓம் தேஜசண்டாய நமக என்று முதல்ல அவரை ஆவாகனம் பண்ணுறது. அது எங்கும் இருப்பவரை அந்த இடத்துக்கு அழைக்கிறது. ஸ்தாபனம்ங்கிறது அவரை எழுந்தருளை செய்வது. அந்த சன்னிதானம்ங்கிறது பூசம் முடியும் வரையில் அங்கே அண்மையிலே நிறுத்துதல், பக்கத்தில் நிறுத்துறது. சனி ரோதனம்ங்கிறது அங்கிருந்து நீங்காதிருக்க செய்தல். அப்புறம் செய்து கொண்டு அவகுண்டனம் செய்து தேனி முத்திரையும் காட்டணும். அப்போ இவருக்கு இந்த ஆவாகனம் பண்ணி

0: எப்படி? ஆமா, இதுக்கு இப்போ சண்டை இவரை முடிச்சுட்டு அவரை ஒடுக்கும், ஒடுக்கலை. ஆமாம், அதெல்லாம் ஒடுக்கலாம். இப்போ அப்படித்தான் அதில் கொடுத்துருக்கு. தேஜஸ் சண்டை முடிச்சதுக்கு உடனே தேஜஸ் சண்டரை ஒடுக்கிக்கிட்டு தான் அவரை ஒடுக்க சொல்லியிருக்கு. அதனால் இதை முடித்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள ஒடுக்கிறோம். ஒடுக்கி அந்த சண்டிகேஸ்வரர் இவங்களை ஒடுக்கிட்டு அந்த மூலவரை பூசிக்கும் போத முதல்ல அவரெல்லாம் ஒடுக்கிட்டு தான் இங்கே இவரே துணிச்சண்டியை, அதுக்கப்புறம் தான் ஆவாகனமே பண்ணுவோம். இங்கே இவரை ஒடுக்கிட்டு தான் அவரை ஒடுக்குறோம். ஒடுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், எங்கே ஒடுக்குனாலும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆசமணம் கரணி ஆசம் அங்கனி ஆசம் எங்கெல்லாம் ஒடுக்க வருதோ அது முடித்த உடனே என்ன செய்கிறோம், கரணி ஆசம் அங்கனி ஆசம் செய்து அப்புறம் திருநீர் அணிந்து அது அந்த அகோரம் ஜெபித்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது அந்த பூசியை முடிக்கிறோம். அப்போது இதில் முதல்ல ஆவாகனம் செய்கிறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், அர்க்கியம் கொடுக்குறோம். அது முடித்த உடனே என்ன செய்கிறோம், நெல்மாரியத்தை எடுத்து இவருக்கு நிவேதனம் செய்கிறோம். அப்புறம் தூப தீபம் காட்டுறோம், தாளத்திரையும் பண்ணி அவரை என்ன செய்கிறோம், இருதயத்தில் திவ்ய முத்திரையில் ஒடுக்கிக்கிறோம். ஒடுக்கிற அப்புறம் கரணியாசம் அங்கனியாசம் செய்து அப்புறம் அகோர ஜபம் செய்து கொள்கிறோம். அகோர மந்திரங்கிறது பிராய்ச்சித்தம், பிராய்ச்சித்தத்துக்கான ஜபத்தை செய்து கொண்டு அப்புறம் நாம் இந்த பூசைக்கு போகிறோம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

இரண்டாவது நூற்பாவிலே தத்துவங்களினுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தத்துவங்கள் மாயை இரண்டாக சொல்லப்படுகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை. சுத்த மாயை என்பது ஆணவமலம் கலவாதது, தூய்மையானது. அதற்கு உரிய வெவ்வேறு பெயர்களை எல்லாம் பார்த்தோம். சுத்தமாயைக்கு என்னென்ன பெயர்களை பார்த்தோம்? குடிலை, குண்டலி, ஊர்த்துவமாயை, மகாமாயை, ஊர்த்துவமாயை, ஆமா, அவிந்து. ஆக இவ ஒவ்வொன்றும் காரணம் பற்றி அமைந்த பெயர்கள். சுத்தமாயை. அசுத்த மாயை என்பது ஆணவமல கலப்பு உடையது. அதற்கு என்ன பெயரு? வேற பெயர் மோகினி. இன்னொன்று, மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான் குறிக்கும். சைவ சித்தாந்தத்திலே மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான், சுத்த மாயை குறிக்காது. ஏனென்றால் நம்மோடு தொடர்புடையது அசுத்த மாயை தான். அந்த இறைவன் கேவல நிலையிலிருந்து ஆன்மாக்களை எடுத்து முதலிலே அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி, அதற்கு என்ன பேரு? மாயா தத்துவம். மாயா தத்துவம் அல்லது மாயை, அதனோடு சேர்க்கிறான். எனவே இறைவன் முதன் முதலாக கொடுக்கிற சரீரம் இதுதான். மாயா தத்துவம் தான் முதல் சரீரம். அதற்கு காரண சரீரம் என்ற பெயர். காரண சரீரம், அதற்கு இன்னொரு பெயர் நேற்று பார்த்தோமே, ஆனந்தமய கோஷம். அதுதான் ஆனந்தமய கோஷம். காரண சரீரம் என்றாலும் ஆனந்தமய கோஷம் என்றாலும் ஒன்றுதான். ஏன் அந்த பெயர் ஆனந்தமய கோஷம் என்பது? அந்த இருள், இருள் நிலையிலிருந்து மாயை என்பது ஒளி அல்லவா, அந்த சிறிய ஒளி கிடைத்தவுடனே

0: அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஒருவித மகிழ்ச்சி உண்டாகிறது. அதை குறிக்கிற வகையிலே ஆனந்தமய கோஷம். பிறகு அந்த மாயா தத்துவத்திலிருந்து தோன்றுகிற தத்துவங்கள், முதலிலே காலம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. மாயையிலிருந்து காலம் என்ற கருவி முதலாவதாக தோன்றுகிறது. அதனுடைய தொழில் செயல் என்ன? காலத்தினுடைய வேலை. அது மூன்று வகைப்படும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம் என்பது செயலை முடித்து வைக்கிறது. ஆன்மாக்களுடைய செயலை முடித்து வைப்பது இறந்த காலம். செயலை நிகழ்விப்பது நிகழ்காலம். செயலை தோற்றுவிப்பது எதிர்காலம். எதிர்காலம்தான் செயலை தோற்றுவிக்கிறது. எனவே ஆன்மாக்களுடைய எல்லா செயலுக்கும் காலம் என்பது வேண்டும். நான் இந்த நாட்டுக்கு வருவதற்கும் இந்த காலம்தான் துணை செய்திருக்கிறது. இல்லாட்ட வர முடியுமா? உங்களை எல்லாம் பார்க்க முடியுமா? நான் முன்னாலே ஒரு தடவை முயற்சி பண்ணினேன் இந்த நாட்டுக்கு வருவது. எப்போது என்றால், 1986 அந்த முதல் இந்த தருமபுர ஆதீனத்தின் சார்பிலே முதல் உலக அந்த கருத்தரங்கு நடந்தது. அந்த ஜெயச்சந்திரன் என்பவர் அமைப்பாளர், அவர் அழைத்தார். நான் கட்டுரையெல்லாம் அனுப்பியிருந்தேன். ஆனால் பல்கலைக்கழகத்தில் எனக்கு உரிய காலத்தில் இசைவு கிடைக்கவில்லையாதலாலே வர முடியவில்லை. அப்போது காலம் அமையல. இப்போது நான் நினைக்கவே இல்லை என்ன இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது. அதுதான் காலம். காலம் என்பது முக்கியம். காலம் அந்த ஔவையார் பாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அடுத்து முயன்றா, எவ்வளவுதான் முயன்றாலும் ஆகும் நாளிலே தான் காரியம் ஆகும். அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அது எது போல ஒரு ஓமை சொல்ல, தொடுத்த உயர் மரங்கள் எல்லாம், உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. கனிமரங்கள் அந்த உரிய காலத்தில் தானே பழுக்கும். நினைத்த நேரம் அல்லவா அது பழுக்கிறது. காலம் கனிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே காலத்தினுடைய இன்றியமையாம். அந்த காலம் என்பது நம்முடைய உடம்பிலே அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவர் உடம்பிலும் காலம் இருக்கிறது. சிறிதும் பெரிதுமாக காலம் நம் உடம்பிலே அமைந்திருக்கிறது. அதுதான் எதை தீர்மானிக்கிறது? நம்முடைய உடம்பினுடைய ஆயுளை. ஆக உடம்பு வரு கிடைத்த போதே காலமும் அமைந்து விட்டது. இத்தனை காலம்தான் இந்த உடம்பு. காலம். எனவே எல்லா செயல்களுக்கும் காலம் துணைக்காரணமாக இருக்கிறது. அதனாலே அந்த காலம்தான் முதலிலே தோன்றுகிறது, முதலாவது தத்துவம். அடுத்து இரண்டாவதாக அந்த மாயா தத்துவத்திலிருந்து இரண்டாவதாக தோன்றுகிற கருவி நியதி. நியதி என்ற தத்துவம். நியதி என்றால் முறைமை என்று பொருள் பார்த்தோம். நியதினா முறைமை. அந்த உலக போகத்தை அவரவர் வினைக்கு ஏற்ப அந்தந்த உயிர்களே அனுபவிக்கும்படியாக வரையறை செய்வது இந்த நியதி. அந்த உலக போகத்தை அந்தந்த உயிர்களுக்கு வினைக்குத்தக்கபடி நியமிக்கிறது இந்த நியதி. நம்முடைய இயல்பு என்ன? இன்பத்தை, இன்பம் வரும்போது, இன்பம் வருவது முன்கூட்டியே தெரிந்தால் முன்கூட்டியே அதை எப்படியாவது பெற வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். ஒரு பதவி உயர்வு வருகிறது என்று தெரிந்தால் அதை எப்படியாவது முன்கூட்டியே நமக்கு கிடைக்க ஏதாவது வழி உண்டா, குறுக்கு வழி உண்டா என்று முயற்சி பண்ணுகிறோம். இன்பத்தை பெற ரொம்ப முயற்சி பண்ணுகிறோம். அதே போல துன்பம் வருவது தெரிந்தால் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். சரி வந்து விட்டது என்றால் எவ்வளவு சீக்கிரம் அதை நீக்க முயலுமோ வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் நீக்கிவிட முயலுகிறோம். ஆனால் என்ன முயன்றாலும் அந்த நியதிப்படிதான் நடக்கும். இன்ப துன்பங்கள் உரிய காலம் வரை ஆன்மாவுக்கு வந்துதான் நீங்கும். எனவே இன்ப துன்பம்தான் போகம். ஆன்மாவுக்கு வருகிற போகம் என்பது இன்ப துன்பங்கள். அவை நம்முடைய கையிலே இல்லை. எனவே நியதிதான் அந்தந்த ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை அளவறிந்து ஊட்டுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது உனக்கு கடவுளை வேண்டாம் போல இருக்க. கடவுள் எதற்கு? அதான் காலம் இருக்கிறது, நியதி இருக்கிறது என்று நினைத்துவிடக் கூடாது. இவையெல்லாம் ஜடமாகிய கருவிகள். இவை தாமாக செயற்படா. எனவே இறைவன்தான் இவற்றை கருவியாக கொண்டு இவற்றின் மூலமாக நமக்கு இன்ப துன்பத்தை தருகிறான் என்பதுதான் பொருள். நியதி தானாக தரவில்லை. அத இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய திருவருள் இந்த கருவிகள் வழியாக செயல்படுகிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள் திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி இந்த கட்டு நிலையிலே உள்ள ஆன்மாக்களுக்கு நேராக செயல்படாது. இறைவனுடைய சக்தி திருவருள் இந்த கட்டு நிலையிலே இருக்கிற ஆன்மாக்களிடத்திலே நேராக செயல்படாது. கருவிகளின் மூலமாகத்தான் செயல்படும். எது போல என்றால், இப்ப நெருப்பு தனியாக செயல்படுமா? அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். நெருப்புக்கு பற்றுக்கோடு வேண்டும். தீக்குச்சி இருக்கிறது, தீக்குச்சி, அதில் அந்த குச்சியை பற்றித்தானே அந்த நெருப்பு எரிகிறது. அதுபோல திருவருள் கருவியை பற்றுக்கோடாக கொண்டு நம்மிடத்திலே செயல்படுகிறது. கருவிகள் வழியாகத்தான் செயல்படும். ஆனால் கட்டு நீங்கிய பக்குவ ஆன்மாக்களிடத்திலே இறைவனுடைய சக்தி திருவருள் நேராக செயல்படும். அங்கே கருவிகள் வழியாக அமையாது, நேராக செயல்படும். எனவே நம்மிடத்திலே திருவருள் இந்த தத்துவங்கள் மூலமாகத்தான், கருவிகள் மூலமாகத்தான் செயல்படுகிறது. காலம் நியதி. அடுத்து மூன்றாவது ஒரு முக்கியமான கருவி கலை. அந்த ஆன்மாக்களுடைய ஆன்மாக்களை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை கொஞ்சம் விலக்கி, அந்த மறைப்பை கொஞ்சம் நீக்கி, மலமறைப்பை கொஞ்சம் நீக்கி, சிறிது நீக்கி, முதலாவதாக ஆன்மாவினுடைய செயலாற்றலை, கிரியாசக்தியை எழுப்புவது கலை. கிரியாசக்தியை எழுப்புகிறது. இப்போ ஆன்மாக்களுக்கு கிரியாசக்தி உண்டு, ஞானசக்தி உண்டல்லவா? செயலாற்றல், அறிவாற்றல், இந்த ரெண்டுல எது முக்கியம்? முதலில் எது, செயலாற்றலா அறிவாற்றலா? எதை முதலில் எழுப்ப வேண்டும்? அறிவாற்றலை தானே எழுப்ப வேண்டும். இது செயலாற்றல் அல்லவா முதலில் எழுப்புகிறது? ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், அறிதலும் என்ன என்பது என்ன? செயல்தான. அறிதல், அறிவு நிகழ்தல் என்பது செயல். எனவே முதலிலே செயலாற்றல் எழுந்தால்தான் அறிய முடியும். அதற்காக அப்படி அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு தத்துவமும் இப்படி ரொம்ப நுணுக்கமாக, நுட்பமாக அமைத்திருக்கிற காரண காரிய முறையில் ஏனோ தானோ என்று அமைக்கவில்லை. ஒவ்வொரு தத்துவமும் எனக்கு முதலிலே செயலாற்றல், ஆன்மாவினுடைய செயலாற்றல் முதலிலே எழுகிறது. அதற்கு பிறகுதான் அறிவாற்று. முதலிலே கிரியாசக்தி தூண்டப்படுகிறது கலையினாலே. கலை என்ற சொல்லுக்கே என்ன பொருள்? கலை என்றால் கழித்தல். கலை கழித்தல் என்றால் நீக்குதல், நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள். கலை கழித்தல் என்றால் நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள் உண்டு. எனவே ஆன்மாக்களுடைய அந்த மலமறைப்பை நீக்கி செயலிலே செலுத்துவதனாலே கலை என்ற பெயர், காரணப்பெயர் கலை. பிறகு அந்த கலையிலிருந்து தோன்றுகிற அடுத்த கருவி வித்தை. வித்தை, வித்தை என்ற தத்துவம். அந்த வித்தை என்ற கருவி மலமறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை எழுப்புகிறது. வித்தை, அந்த வித்தையிலிருந்து தோன்றுவது அராகம், ராகம் என்ற தத்துவம். அது ஆன்மாவினுடைய இச்சாசக்தியை, விளைவாற்றலை எழுப்புகிறது. இந்த முறையில கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று கருவிகளும் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்களை எழுப்புகின்றன. எனவே இந்த ஐந்து கருவிகளும் கூடி ஆன்மா உலக போகத்தை அறிவதற்கும் நுகர்வதற்கும் தகுதிப்படுத்துகின்றன. இந்த ஐந்து தத்துவங்கள் உலக போகத்தை அறிந்து நுகர்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்றன. இந்த ஐந்து தத்துவங்களும் எப்பொழுதும் ஆன்மாவை விட்டு நீங்காமல் முத்தியடைகிற காலம் வரை இந்த ஐந்து தத்துவங்களும் ஆன்மாவை விட்டு நீங்குவது இல்லை. எனவே ஐந்து சட்டைகள் என்று சொல்லப்படுகின்றன. ஐந்து கஞ்சுகம், பஞ்ச கஞ்சுகம். இந்த ஐந்து கருவிகளுக்கும் சேர்த்து கஞ்சுக சரீரம் என்ற பெயர். கஞ்சுக சரீரம், இந்த ஐந்தும். முதல்லே கொடுத்தது காரண சரீரம், இரண்டாவதாக அமைவது கஞ்சுக சரீரம். இங்கே ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும், இந்த சரீரங்களை இறைவன் வினைக்கு ஏற்றபடி கொடுக்கவில்லை. வினைக்கு ஏற்றபடி கொடுக்கவில்லை, இன்னும் வினையே தோன்றவில்லையே, இன்னும் வினை செய்யவில்லை ஆன்மா. தகுதிப்படுத்தி வினை செய்வதற்கு இப்போது ஆன்மாவை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றன இந்த கருவிகள். எனவே இன்னும் காரிய கர்மம் தோன்றவில்லை. எனவே இறைவன் அந்தந்த உயிர்களுடைய வினையை பார்த்து இவற்றை கொடுக்கவில்லை. எனவே எப்படி கொடுக்கிறான், எந்த அடிப்படையில் கொடுக்கிறான் என்றால், எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரியான, வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இந்த சரீரங்களை கொடுக்கிறான். இதுல ஏற்றத்தாழ்வு இல்லை. கஞ்சுக சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம், நேற்று கூறினேனே, விஞ்ஞானமய கோசம். விஞ்ஞானமய கோசம், கஞ்சுக சரீரம் என்றாலும் விஞ்ஞானமய கோசம் என்றாலும் ஒரே பொருள் தான்.
1: ஓம் நமசிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: இந்த திரைப்படங்களிலே நடிகர்கள் வருகிறார்கள், அவர்கள் ஆவேசமாக மோதுகிறார்கள், அழுகிறார்கள், சிரிக்கிறார்கள். அதை பார்த்த ரசிகர்களும் ஆமா அந்த நிலையிலே தங்களை வைத்துக் கொண்டு இவர்களும் ஆமா அந்த நிலையை அடைகிறார். அந்த நடிகர்கள் நடிக்கிற போது அவர்கள் சிறு உள்ளத்திலே அவர்கள் இயல்பிலே மாறிவிடுகிறார்களா? புறத்திலே அப்படி நடித்தாலும் கூட அகத்திலே அவர்கள் மாறவில்லை. அதுபோலத்தான் இறைவன் மாறியது போல தென்பட்டாலும் உண்மையிலே மாற்றமடையாதவனாக இருக்கிறான். அந்த காலத்துல ராவணன் தான் நடிகன், அதனால ராவணனை ஓமை காட்டுகிறார். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல, அந்த ஒரு மனிதனே ராவணன் முதலிய பல வேடங்களை தாங்கி நடிப்பதைப் போல, ஒருவனே ராவணாதி ராவணன் முதலிய பாவகம்னு நடிப்பு உற்றார் போல, தருவன் இவ் உருவமெல்லாம் இந்த பல்வேறு உருவங்களையும் ஒருவனே மேற்கொள்ளுகிறான். ஆனால் தன்மையும் திரியானாகும், தன்னுடைய இயல்பிலே அவன் சிறிதும் மாறுபடுவான் அல்லன். வரும் வடிவெல்லாம் சக்தி, அவனுடைய வடிவமெல்லாம் சக்தியினால் கொள்ளப்பட்ட வடிவங்கள் தான். சக்தி தான் வடிவமாகிறது, சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி. சிவமும் சக்தியும் இயந்திருப்பதற்கு இங்கே சொல்லுகிற ஓமை மரமும் அதில் உள்ள காழ்ப்பும்னா வைரம், வைரம்னா திண்மை இல்லையா, அந்த உள்ள இருக்கிற திண்மை மரமும் அதனுடைய வைரமும் போல. மரம் என்பது முதல், அந்த காழ்ப்பு என்பது அதனுடைய குணம். அதுபோல சிவம் முதற்பொருள், சிவத்தினுடைய குணமாக இருப்பது அவனுடைய ஆற்றலாகிய சக்தி. மரமும் காழ்ப்பும் போல சிவமும் சக்தியும் இயைந்திருக்கின்றன. மரமும் காழ்ப்பும் இருமையும் என்ற இருமைன இரண்டு, இந்த இரண்டும் போல மன்னி பொருந்தி சிவத்தினோடு இயைந்து நிற்கும் சக்தி. ஆக சக்தியை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக சக்தி என்பது என்ன? சக்தி தான் வடிவேதென்னில் தடையிலா ஞானமா, சக்தி தன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானம், ஞானம்தான் அவனுடைய ஞானம்தான் சக்தி. அது தான் செய்கிற தொழில்களால் பல்வேறு பெயர்களை பெறுகிறது சக்தி. இப்படி பொருள் ஒன்றே இரண்டு தன்மைப்பட்டு நிற்கிறது, ஒரு பொருளே இரண்டு தன்மைப்பட்டு நிற்கிறது. அப்படி அந்த இரண்டு தன்மைப்பட்டு நிற்கின்ற அந்த இயைபுக்கு என்ன பேரு? தாதான்மிய சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம். சிவத்துக்கும் சக்திக்கும் உள்ள இயைபு தொடர்பு என்ன என்றால் தாதான்மியம். தமிழிலே சொன்னால் ஒன்றன் இருமை, ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு நிற்றல். இன்னொரு சம்பந்தம் நாம் பார்த்தது சிவத்திற்கும், இது சிவத்திற்கும் சக்திக்கும், சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது என்றால் இரண்டு பொருள்கள். இங்கே பொருள் ஒன்று, அங்கே இரண்டு பொருள்கள், ஆனால் இரண்டும் ஒன்றாக ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற சம்பந்தம். அங்கே இரண்டு பொருள் இருந்தாலும் இரண்டாக இல்லை, ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன சிவமும் உயிர்களும். அந்த தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவிதம். அது அத்துவிதம், அத்வைதம் என்ற வடமொழி சொல்லுதான் அத்துவிதம் என்று தமிழிலே வழங்குகிறது. இதை பற்றி அடுத்த நூற்பாவில் நாம் இரண்டாம் சூத்திரத்திலேயே பார்க்க இருக்கிறோம். அத்வைதம் தமிழிலே அத்துவிதம் இரண்டன் ஒருமை, இரண்டன் ஒருமை, இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருப்பது. அடுத்த பாட்டுல அடுத்த செய்யுள் 88 பளிங்கு. அந்த பளிங்குக்கு பளிங்கின் பக்கத்துல வேற்று நிறங்களை வைத்தால், வேற்று நிற பொருள்களை வைத்தால் அந்த பளிங்கானது அந்த வேற்று நிறங்களை பொருந்தி விளங்குகிறது. இப்போது அந்த வேற்று நிறங்களை பொருந்தி அந்த பளிங்கு மாறிவிட்டதா, தன் தன்மை மாறிவிட்டதா இல்லையா? அது பளிங்காகத்தான் இருக்கிறது, அதனால மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம் எதிலே? பளிங்கி நடத்திலா அல்லது பளிங்கினுடைய ஒளியிலா? பளிங்கினுடைய ஒளிதான் அந்த நிறங்களை கவர்ந்து அப்படி தோன்றுகிறதை தவிர பளிங்கு அது தான் இருந்தபடியே தான் இருக்கு. அதுபோல அந்த சிவம் என்றும் இருந்தபடிதான் இருக்கிறது. சக்தி தான் அந்த வடிவங்களையெல்லாம் ஏற்று பல வேறுபாடுகளை உடையதாக விளங்குகிறது. சக்தி தான் வேறுபாடுகள் எல்லாம் சக்தியின் இடத்திலே சிவத்தின் இடத்தில் அல்ல என்பதற்கு இந்த உவமை. பளிங்கும் பொன்மை மீளாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமாபோல். பொன்மை பொன்னிறம், மீளாதி நீளம் முதலிய பிற நிறங்கள், நீளம் முதலிய நிறங்கள், பொன்மை நீளம் முதலிய பல நிறங்கள், பொன்மை நீளாதி வண்ணம், வண்ணம்னா வர்ணம் நிறம் பொருந்திட பளிங்கானது அவற்றின் தன்மையாய் நிற்குமாவோ. அந்தந்த நிறங்களை பெற்று நிற்பதைப் போல சக்திதன் பேதமெல்லாம், சக்தியினிடத்திலே தோன்றுகின்ற மாற்றங்களை எல்லாம் வேறுபாடுகளை எல்லாம் சக்திதன் பேதமெல்லாம் நின்மலன் தானாய் தோன்றி சிவம் தன்னுடையதாக கொண்டு சக்தியினுடைய வேறுபாடுகளை சிவம் தன்னுடையதாக கொண்டு நிலைமை ஒன்றாயே நிற்பன். அவனுடைய உண்மை நிலையிலே தான் மாறாதவனாகவே இருப்பான். முன் அருள் சக்தி தன்பால் முளைக்கும், முளைக்கும் தானே இருக்கு, முகிழ்க்குமா? முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும். முன்னுதல்னா நினைத்தல், முன்னுதல் என்றால் நினைத்தல். அந்த நினைக்கப்படுவதாகிய அருட்சக்தி தன்பால் சக்தியினிடத்திலேதான் முகிழ்க்கும். இந்த வேறுபாடுகள் எல்லாம் தோன்றும் தான் முளையான். சிவம் எந்த வேறுபாடுகளையும் எய்தாது, தான் முளையாது அன்றே, முளையான் அன்றே. அடுத்து 89 சத்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். ஆக உலகமெல்லாம் சிவமும் சக்தியும் இயைந்திருக்கின்ற தன்மை போலத்தான் உலகத்தின் அமைப்பும் இருக்கிறது. இறைவனுடைய தன்மையைப் போலத்தான் உலகத்தினுடைய தன்மையும் அமைந்திருக்கிறது. சக்தியும் சிவமுமாய தன்மைதான் இவ்வுலகத்தின் தன்மை. அதாவது ஆணும் பெண்ணுமாக இயைந்து நின்று ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும், ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குணகுணியுமாக வைத்தன. ஆக எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணுமாக கூடி நிற்கின்றன. ஒத்து ஒவ்வாங்கிறாரு. ஒத்து ஒரு வகையிலே இரண்டும் ஒத்து, வேறொரு வகையிலே அவை வேறுபடுகின்றன. எந்த வகையிலே ஒத்தன ஆணும் பெண்ணும்? வடிவத்தால் ஒத்து. ஒவ்வாமை இயல்பிலே, இயல்பிலே ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இயல்புகளை உடைய. இது ஆண் தன்மை, அது பெண்மைக்குரிய தன்மை. ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குணகுணியுமாக வைத்தன. அவை ஆணும் பெண்ணுமாகிய அந்த இருவகைப்பட்ட உயிர்கள் குணமும் குணியும் போல இயைந்து வாழ்க்கை நடத்துகின்றன. சிவமும் சக்தியும் போல அந்த உலக வாழ்விலே ஆடவரும் பெண்டிரும் இயைந்து நிற்கிறார். குணகுணியுமாக வைத்தனன் அடுத்தவரை பாருங்க. அவளால் வந்த வாழ்க்கை, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை. என்ன அருமையான தொடர் பாருங்க. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், நாம் நடத்துகிற இந்த வாழ்க்கை அவளால் வந்த ஆக்கம். நாம் பெற்ற இந்த உலகம், தனு, கரணம், போகம், இவையெல்லாம் அவளாலே நமக்கு கிடைத்தவை. சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது, செயல்படுத்துகிறது, நடத்துகிறது. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம். இத்தையும் அறியார். இந்த உண்மையை பலர் அறிவது இல்லை. இத்தையின இதனை இத்தையும் அறியார். பீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார். அந்த சிவலிங்க வடிவம் இந்த உண்மையைத்தான் உணர்த்தி நிற்கிறது. அந்த சிவலிங்கத்திலே அடியில் உள்ள அந்த வட்டமான பகுதி பீடம், அதுதான் சக்தி. அதன் மேலே நிற்பது, செங்குத்தாக நிற்பது சிவம். ஆக வட்ட வடிவம் என்பது இயக்கத்தை காட்டுவது, அந்த நிற்பது என்பது இயக்கமற்ற ஒரு நிலையில் இருக்கிற தன்மையை காட்டுவது. இந்த உண்மையை உணர்த்துவதுதான் அந்த சிவலிங்க வடிவம் என்று கடைசி பாட்டுல, இந்த முதல் நூற்பாவினுடைய கடைசி. இதுவரை சொன்னதெல்லாம் இந்த இரண்டாம் நூற்பாவில என்னென்ன பார்த்தோம் நினைவிருக்கிறதா? இரண்டாம் நூற்பாவிலே தொடக்கத்திலிருந்து முதலிலே இந்த என்ன முதல் நூற்பா என்ன முதல் பாட்டு என்ன, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஆக இறைவன் ஒருவன் உண்டு என்பதை முதலிலே கடவுள் உண்மையை, கடவுளுடைய இருப்பை நிறுவினார் அளவையினாலே. எந்த அளவையினாலே, எந்த அளவையினாலே நிறுவினார்? ஆமா, கருதல் அளவை என்ற முறையிலே. கருதல் அளவை என்றால் என்ன? மறைந்திருக்கிற பொருளை, புலப்படாத பொருளை, அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு பொருளை, இன்னொரு பொருளை கொண்டு பொருளை பார்த்து தெரிந்து கொள்வது. அந்த முறையில இங்கே எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போ மேற்கோள் எது? அனுமானம் என்றால் அந்த உறுப்பிலே அமைத்து காட்ட வேண்டுமே, சும்மா பொதுவா அனுமானம் என்று சொல்லிவிட்டால் போதாது. எது மேற்கோள்? உலகம் ஒரு காரிய பொருள். இதற்கு என்ன ஏது சொல்லலாம்? உலகம் ஒரு காரிய பொருள், அதை எப்படி அமைக்கிறது வாக்கியத்துல? சுருக்கமாக சொல்லணும், சுருக்கமாக உடைமையினால், அவ்வளவுதான். பிரிக்கப்படுகிற தன்மை உடைமையினால் உலகம் காரிய பொருள். அந்த பிரிக்கப்படும் தன்மையை தான் அவயவ பகுப்பு என்று சொல்லுகிறோம். எப்படி சொன்னாலும் ஒன்றுதான், அவயவ பகுப்பு உடைமையினால் என்றும் சொல்லலாம். கொஞ்சம் விளங்க முடியாது சொன்னா, பிரிக்கப்படுகிற தன்மை இருப்பதனால். ஆக எந்த பொருள் பிரிக்கப்படக்கூடியதோ அந்த பொருள் எல்லாம் காரிய பொருள் தான். எந்த பொருள் பிரிக்கப்படுகிறதோ அது காரிய பொருள். அடுத்து மேற்கோள் ஏது? எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் எடுத்துக்காட்டு? எது எது பிரிக்கப்படுகிறதோ அது அது காரிய பொருள். எது எது பிரிக்கப்படும் தன்மை உடையதோ அதுவெல்லாம் காரிய பொருள். ஆடை போல என்று சொல்ல வேண்டும், ஆடை போல அல்லது குடம் போல, ஏதாவது ஒரு காரியம். இப்போது என்ன நிறுவி இருக்கிறோம்? உலகம் என்பது ஒரு காரிய பொருள். இதற்கு மேலே அடுத்த படி என்ன? அடுத்த படியில்தான் இந்த காரிய பொருளுக்கு ஒரு கர்த்தா வேண்டும். அது அடுத்த ஸ்டெப். அடுத்ததுல மேற்கோள் இரண்டாவதாக, இரண்டாவது உலகிற்கு தருபவன் ஒருவன் வேண்டும். அதுதான் மேற்கோள், தருபவன் ஒருவன் வேண்டும். ஏது? உலகம் காரிய பொருளாக இருப்பதனால். காரிய பொருளாக இருப்பதனால், உலகம் காரிய பொருளாக இருப்பதனால். எடுத்துக்காட்டுல எது எது காரிய பொருளோ, காரிய பொருளோ அது அது தருபவனை உடையது. எது எது காரிய பொருளோ அது அது தருபவனை உடையது. குடம் போல, குடம் போல அல்லது ஆடை போல. இப்படி தர்க்க முறையிலே முதலிலே அருளந்தி சிவம் உலகிற்கு தருபவன் ஒருவன் ஒரு கர்த்தா இருக்கிறான் என்பதை நிறுவி, பின்னர் இந்த கருத்தை விளக்க தொடங்கி, முதலிலே உலகம் செய்யப்பட்ட பொருளா இல்லையா என்ற ஆராய்ச்சியை செய்கிறார். பிற சமயத்தாரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் இந்த உலகம் என்றும் இப்படியே இருப்பது என்கிறார்கள். சிலர் இந்த உலகம் தானே தோன்றி நின்று அழியும் என்கிறார்கள். அவர்களை எல்லாம் மறுத்து இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியதாக இருப்பதனால் தருபவனாகிய இறைவன் சிவபெருமானே என்பதை விளக்கி காட்டி, பின்னர் அவனுடைய பொது இயல்பை இந்த முதல் நூற்பாவிலே உணர்த்துகிறார். இறைவனுடைய பொது இயல்பு, பொது இயல்பு என்பது தடத்த இலக்கணம். அந்த தடத்த இலக்கணத்திலே இறைவன் ஐந்தொழில் புரிதல், ஐந்தொழில்களை புரிதல் என்பது அவனுக்கு தடத்த இலக்கணம். ஐந்தொழில் செய்தல், அடுத்து ஐந்தொழில் செய்தல் வேற என்ன தடத்த இலக்கணம்? அடுத்து என்ன விளக்கினார்? அடுத்த பகுதி ஐந்தொழிலுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு நேரமா என்னது அது? இல்ல, லயம் போக அதிகாரங்கிறது என்னது? வடிவம்னு சொல்ல வேண்டியதானே? வடிவம் கொள்ளுதல், இறைவன் வடிவம் கொள்ளுதல், ஐந்தொழில் செய்தல், பல்வேறு வடிவங்களை மேற்கொள்ளுதல் உயிர்களுக்காக, பிறகு தானும் தன் சக்தியுமாக இயைந்து நின்று உலகத்தை நடத்துதல், இவைதான் அவனுக்குரிய பொது இலக்கணம். சக்தியோடு இயைந்து சக்தியோடு கூடி உலகத்தை நடத்துதல். ஆக இந்த கருத்துக்களைத்தான் அந்த முதல் நூற்பாவிலே பார்த்து முடித்தோம். கடைசியாக முடிக்கிற போது இறைவனுடைய சொரூப நிலையை கூறி முடிக்கிறார். இறைவனுடைய சொரூப நிலை, உண்மையான நிலை எப்படிப்பட்டது? சிவன், அந்த பாட்டை பாருங்க, சிவன் அரு உருவும் அல்லன். பொது நிலையில என்ன சொன்னார்? இறைவன் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அரு உருவமாகவும் இருப்பான் என்ற மூன்று வடிவங்களை சொன்னவர் இங்கே அதை மறுக்கிறார். சிவன் அரு உருவும் அல்லன். அதோடு அந்த அரு உருவத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக சிவனுக்கு உண்மையிலே வடிவம் கிடையாது, சிவன் வடிவமற்றவன். அதுதான் அவனுடைய உண்மையான நிலை. சிவன் அரு உருவும் அல்லன். பிறகு சித்தினோடு அசித்தும் அல்லன். சித்து என்பது உயிர்கள், அசித்து என்பது ஜடமாகிய உலகம். இந்த சித்தாகிய உயிர்களோடும் ஜடமாகிய உலகத்தோடும் இறைவன் உள்கலந்து நின்று இயக்குகிறான் என்று பார்த்தோம். அந்த விஸ்வரூபி என்றெல்லாம் பார்த்தோமே, விஸ்வ காரணன், விஸ்வ அந்தர்யாமி என்று அப்படியெல்லாம் எல்லா பொருள்களிலும் உள்ளே கலந்து இயைந்து நின்று நடத்திய பொது நிலையிலே இருந்த அவன் தன்னுடைய உண்மை நிலையிலே அவற்றையெல்லாம் கடந்து இருக்கிறான். சித்தினோடு அசித்தும் அல்லன். அந்த சித்தாகிய உயிர்களையும் அசித்தாகிய உலகத்தையும் இயக்குகிறவன் அல்லன். ஆக இறைவனுடைய உண்மை நிலையில இயக்கமில்லை, இயக்கமற்றவன். சொரூப நிலையிலே இறைவன் உலகத்தையோ உயிர்களையோ நோக்குதல் இல்லை, சித்தினோடு அசித்தும் அல்லன். அங்க இறைவன் தானாக தன் நிலையில் நிற்கிறான், தானாக இருக்கிறான், எதையும் நோக்குதல் இல்லை, சக்தியும் அப்போது இல்லை, அவன் உள்ளே ஒடுங்கி இருக்கிறது. சக்தியுமின்றி தனித்து நிற்கிற நிலை சிவம், சித்தினோடு அசித்தும் அல்லன். அடுத்து பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். எல்லாம் அல்லன் அல்லன். பவம் தோற்றம், தோற்றுவித்தல், பவம் முதலிய தோற்றுவித்த தோற்று படைத்தல் முதலிய தொழில்களிலே ஒன்றையும் அவன் செய்வான் அல்லன். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். தவம் முதல் யோக போகம் தரிப்பவனல்லன். அந்த யோக வடிவம் போக வடிவம், இன்னொரு வடிவம் என்ன, வேக வடிவம், இவற்றையெல்லாம் தரிப்பவனல்லன், மேற்கொள்பவனல்லன் தானே. இவை பெற இயைந்தும் பொது நிலையிலே அந்த தடத்த நிலையிலே இவற்றையெல்லாம் பொருந்தியிருந்தும் உண்மை நிலையிலே ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே, ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே என்று கூறி முதல் நூற்பாவை முடித்து அடுத்து இரண்டாவது சூத்திரம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உலகியல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறோம், ஒரு அறிவியல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறோம், அப்படிதானே சொல்றோம். அதனால இங்க வைதிக குழந்தை என்பதனால அரசியல் அந்த மாதிரி படிப்பு மற்ற அதுக்குரிய அமைப்பெல்லாம் இல்லாமலோ, அல்ல அரசியல் வளர்ச்சி என்பதனால வைதிகத்தை அப்படியே அறவே விட்டுவது இல்லாமல் இரண்டும் ஒரு மருங்கு ஆவலந்து. இதோ இப்பொழுது 16 நிரம்பினேன். அப்ப எல்லாம் 16 ஆச்சுன்னா திருமணம். தந்தையார் தடையனாரம் தனி திருமகர்க்கு செய்வ அந்த நற்குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கேற்ப வந்ததொல் சிறப்பின் புத்தூர் சடங்க விமறையோன் தன்பால் செந்தீரு அணைய கன்னி மனத்தீரம் செப்பி விட்டார். அப்ப எப்படி கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் போய் பேசுவதில்லை திருமணத்தை. அந்த ஊர்ல பெரியவங்க நல்லா வயதானவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஏன் அவங்கள போய் அனுப்புறதுன்னு கேட்டா, அவர்களுக்கு அந்த சுற்று பக்கத்துல இருக்கிற அந்த இனத்தவர்கள் பூரா தெரியும். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி நம்ம மேடையில சொல்றது தப்புதான், மன்னிக்கணும். நமக்கு இந்த நம்ம ஐயா இவரை தெரியுமா, நாங்க ஆனா பிறந்த பய பௌபியன்னு கட்ட தெரியாதவன் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அனுப்பான். ஏ போய் சுண்டு கட்டிட்டு வரா அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு இந்த பாடுபடுத்துறான் என்று அவங்க இளமை காலம் முதல் எல்லா அந்த இனத்தவர்களெல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும், எப்படி வளர்ந்தது எப்படி இருந்தது எப்படி. அதனால அந்த பெரியவங்களை விட்டாங்க. பெரியவர்களை ஏன் அனுப்பினார்கள் என்று சொன்னால், அந்த பெரியவர்களுக்கு இந்த பையனுடைய தரமும் தெரியும், இவனுக்கு இந்த பையனுக்காக வாழ்க்கைப்பட இருக்கின்ற ஒரு பெண் என்றால் அந்த பெண் யாரா, ஓ நம்ம சடங்குவி ஆடாடா நீமோ யாரையும் சொல்றிய நம்ம சடங்குவி அப்படின்றாங்க. ஆதலால் அப்படிப்பட்ட பெரியவர்களை வைத்துத்தான் திருமணம் செய்வது என்று வைத்தார். ரெண்டாவது அப்ப வந்து சில்லற அதிகம் இல்லை. முத முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம குலமானு பார்ப்பாங்க, அப்புறம் நம்ம குணமானு பார்ப்பாங்க. கூலா முதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் சேர்ந்தார். அந்த குலம் கோச்சரம் இதெல்லாம் பார்த்தாங்களாம். நாளமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று மலர் தரு முகத்தனாகி மனம்பூரி செயலின் வாய்மை பல உடன் பேசி. ரொம்ப சுருக்கம், கல்யாணத்தை முடிக்கிறார். மனம்பூரி செயலின் வாய்மை பல உடன் பேசினர். இந்த பல உடன்கிறது நீங்க எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம். எப்படி விரிக்கலாம், இங்க வேணா நீங்க உங்களுடைய செய்தியெல்லாம் வச்சுக்கலாம். என்ன போடுறது, என்ன இதுங்கிறது, இப்ப இருக்கிறது, எங்க கல்யாணம் வச்சுக்கிறது, முன்னெல்லாம் வீடுதான், இப்பதான் அது மாதிரி இந்த மாதிரி மாளிகையில வைக்கிறது. எனக்கு கேட்டா அது மாதிரி ஒண்ணும் இடம் ரொம்ப அவங்களும் குறுகள் ஆப்போச்சுனால, அப்பெல்லாம் எனக்கு கேட்டா வீட்டுலதான் கல்யாணம். அதனால வேற அல்லது திருக்கோவில் இருக்கு, சில பேர் வேண்டிக் கொள்வாங்க திருமணமே ஆகல அப்படின்னு சொன்னா, திருக்கோவில்ல வச்சிருந்த பெருமானே எப்படியாவது இந்த ஆண்டு பெண்ணு கல்யாணம் ஆகினால் பையனுக்கு கல்யாணம் ஆகினு சொன்னா திருக்கோவில் வச்சிருவாங்க. இதுதான் இந்த கல்யாண மண்டபங்கிறது எல்லாம் இப்பதான். அது மட்டும் இல்ல, இப்ப கல்யாண மண்டபம் தான் முத முதல் வந்து ரிசர்வ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. வர்ற தை மாசத்துக்கு எனக்கு கல்யாண மண்டபம் வந்து இங்க இருக்கிறது மட்டும் நான் சொல்லல, வெளியிலாம் சொன்னேன் இல்லையா. இது போல எல்லாம் பலவுடன் பேசி எல்லாவற்றையும் மனம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு. அங்க பாருங்க ரொம்ப அருமை, ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். ஒத்த பண்பினால் அன்பு நேர், ஒத்த பண்பு என்று சொன்னார். என்ன ஒத்த பண்பு, முதல்ல குலங்கோத்திரம்லாம் முடிச்சுட்டார், மீண்டும் ஒத்த பண்பு என்றார். தொழுகாப்பியம் சொல்லாம இருக்க கூடாது, சொல்லாம இருக்க முடியாது. தமிழர் பண்பாடுன்னா தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குகிறது என்பதனுடைய நினைப்பு. அதை விட்டு ஒரு தமிழர் பண்பாட்டை ஒண்ணு காண முடியாது. அது விட்டா தமிழர் பண்பாடுல தமிழர் பண்பாடுதான் இல்ல, தமிழர் பண்பாடுதான். அப்புறம் தமிழர் பண்பாடு என்றால் அங்கிருந்து அவன் பத்து விதமான பொருத்தம் தொல்காப்பியம் சொல்லுகிறது. அருமையான பகுதி. பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டு, உரு, நிறுத்த காம வாயில், நிறை, அருள், உணர்வு, திரு, முறையுடன் கலந்த ஒப்பினது வகை. சூத்திரமே முடிஞ்சு வச்சுப்போம், அவ்வளவுதான். சரி, நம்ம பொருளாதாரத்துல படிக்க போறோம். நம்ம ஐயா தட்சிணாமூர்த்தியவர் கூட சொன்னாரு, பொருளாதாரத்துக்கு நம்ம வேகமா போலாம். வேகமா தான் நாமளும் போயிருப்போம், இன்னைக்கு மாதிரிதான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வர்ற வர்ற அவன் இதுல மாதத்துல எழுத்துறையார முடிச்சிடறோம். ஏன்னா சில புணர்ச்சி விதிகள் மட்டுமே சொல்லி, ஏன்னா சா குத்தினான், கோட்டை குத்தினான், அதெல்லாம் இருக்கு நிறைய உதாரணம் இல்லாம. நம்ம அதெல்லாம் இல்லாம சில புணர்ச்சி போனதும் சொன்னேன், சில புணர்ச்சி விதிகளை, அதாவது சாதாரணமா நீங்க கடிதத்தில் எழுதுகின்ற பொழுதே பின்பற்றணும். கடிதம் தானே கூடாது, கடிதம் தானே கூடாது. ஆற்காட்டில் தங்களை சந்திக்கிறேன், தங்களை சந்திக்கிறேன், இச்சை நான் போடணும். இரண்டாம் வேட்டம் உறுப்பு போடணும். ஆற்காட்டில் தங்களை சந்திக்கிறேன், சென்னைக்கு செல்கிறேன், இச்சை நான் போடணும். நான்காம் வேட்டம் உறுப்பு இதெல்லாம் போட்டோம்னா ஏறத்தாழ ஒரு 50 விடுக்காடு படை வராது. இரண்டாம் வேட்டம் உறுப்பா இக்கண்ணா சென்னா போட்டணும், நான்காம் வேட்டம் உறுப்பா இக்கண்ணா சென்னா போடணும். அப்படிப்பட்ட சில பொது விதிகள் வைத்தாலே பல செய்தி போடணும். அது நீங்க கடிதம் எழுதுகின்ற போது பாதுகாக்கணும். ஆமா ஆமா, தவறி போச்சுங்க கூடாது. மொழியை பாதுகாக்கிறது என்ன பண்றது, நாம் பேசுகிற மொழி அவ்வளவுதானே. எங்கள் வாழும் எங்கள் தமிழும் மங்காத தமிழ்ந்து தங்கையே முடந்துங்கிறோம். தமிழங்கள் இளமைக்கு பால் என்றெல்லாம் சொல்றோம். ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் குடிச்சோடாக்கணும். வாழுமா மொழி, கட்டி காக்கணும், கட்டி காக்கணும். அதனால பத்து விதமான பொருத்தம் சொன்னார் தொல்காப்பியம். பிறப்பு, அதுதான் இவங்க இந்த குலம் கோத்திரங்கிறாங்களே அது சொல்றாரு. பிறப்புங்கிறது இந்த இனம், இப்ப சொல்றமே ஜாதி. குடிமைங்கிறது பொது சொல், கோத்திரம். இப்படி எல்லாம் நம்ம உரை சொல்லலாம். ஆனால் பேராசிரியர் எழுதினர் ரொம்ப அழகாக, மிக அழகாக எழுதினர். பிறப்புன்னா இந்த இந்த இனத்துல பிறந்திடணும். பொண்ணு என்ன இனமோ அதே இனம், ஆண் இனம், ஆண் இனம் என்னவோ அதே போல பெண் இனம், அந்த இதுல பிறந்தணும், அது பிறப்பு. பிறந்தா மட்டும் போதுமா, குடிமை, அதற்கு தக்க ஒழுக்கம் இருக்கணும். குடிமை என்பது ஒழுக்கம். யார் சொன்ன, திருவள்ளுவர். ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இடிந்த பிறப்பாய்விடும் திருவள்ளுவர். நீங்க லெக்சிகன் மற்ற இதே தேவை வேணாங்கிறேன். நல்ல இலக்கியங்களை மட்டும் படிச்சு அவ்வப்பொழுது மட்டும் அந்த இலக்கியங்கள் வந்து வந்து உறுதுணை கொடுக்குமானால் அப்படி இப்படியே உரை சொல்லிட்டு போலாம். ஒழுக்கமுடைமை குடிமை திருவள்ளுவரே சொன்னது. ஆனா அதற்கு தகுந்த ஒழுக்கம் பிறப்பு, குடிமை. ஆண்மை நான் சொல்லிட்டே வர்றேன். நீங்க ஆண்மைன்னு சொன்னா மீசு முளைச்சவங்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்கு இல்லைன்னு சொல்றோம். ஆண்மை என்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். தொல்காப்பியர் தான் வச்சார், தொல்காப்பியர் தான் வச்சார். ஆண்மை என்று சொன்னால் அது ஆடவருக்கும் உண்டு பெண்டிற்கும் உண்டு. இவர் இவர் என்ன சார் ஆண்மைன்னா எப்படி வரும்? ஆண்மைங்கிறது நீ என்ன கொள்ளுகிற உரைன்னு கேட்டா கிராப் வச்சிருப்பான் மீச முளைக்கும் நினைக்கிற, அதுதான் உன் ஆண்மை. அவ்வளவு உன்னுடைய ஆண்மை அவ்வளவுதான், அதுக்கு மேல நிக்கல. நீ என்ன நீங்க போற, எங்க உரை காண போற, போடான். ஆண்மை என்பதற்கு என்ன பொருள் கேட்டா ஆளும் தன்மை, ஆளும் தன்மை, அதான் ஆண்மை. என்ன ஆளும் தன்மை? இப்ப தெரியும், ஆண்மைக்குரிய குணங்கள் என்னவோ அவற்றையெல்லாம் ஆளும் தன்மை உடையவன் ஆடவன். பெண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுகின்ற இவ்வளவோ அவள்தான் பெண்மை, பெண்மையுடைய. அப்ப அவளுக்கென்று பல குணங்கள் இருக்கு. அதை ஆளுன்னா என்னன்னு கேட்டா விடாமல் பாதுகாக்கணும். அது ஆளுதல், ஆளுதல் வேணும் இல்ல. ஆடவருக்கென்று சில பண்புகள் இருக்குமானா அதை எந்த நேரத்திலும் எந்த கணத்திலும் விடாமல் ஆளணும், அது ஆண்மை, அது பெண்மை. அப்ப பெண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுதல் பெண்மை, ஆண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுதல் ஆண்மை. எனவே ஆண்மை என்பது இரு கட்சிக்கும் பொதுவில் வைத்தோம் என்றார் தொல்காப்பியர். ஆண்மை, பிறப்பே, குடிமை, ஆண்மை. ஆண்டு இங்கதான் ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஆண்டு ரெண்டு பேருக்கு ஒத்து இருக்கணும்னா இதுக்கும் 16 அதுக்கும் 16ஆ, இல்ல இதுக்கு 21 அதுக்கு 21ஆ? அல்ல அல்ல. இனி எப்படின்னு பேராசிரியர் உடல் எழுதினர். இதுக்கு என்ன பண்ணுவான், இப்ப இருக்கிற அந்த மக்கள் உரை வேணாங்கிறானே மக்கு, ஆண்டு ரெண்டு பேருக்கு ஒத்து இருக்குன்னு சொன்னோடனே பாட்டியாரும் சரி பையனும் சரி, ஐயா ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கு வயசு ஒத்து இருக்கணுமா? ஆமா, அது அவ்வளவு சரி இல்லைங்களே. இப்ப அப்படி இல்லைங்களே என்னமோ தொல்காப்பியர் சொல்றார். தொல்காப்பியர் அப்படி சொல்ல மாட்டாருங்களே. நீ என்னடா, நானும் உங்க காலத்துல தான் இருக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியுது போ. உட்கார்ந்து ஏன் போனால பேராசிரியர்கிட்ட, பேராசிரியர் கொஞ்சம் உரை எழுதிக்கலாம், இங்கமா எழுதணும். எழுதினார், இவாடா ஆண்டு ஒத்து இருக்கணும், ஆண்டுன்னு ஆண்டு என்ன பொருள்லாம் கேட்டது. பெண்மை என்ன அருமையான தமிழ் என்ன, பெண்மை பிறத்திற்கு ஏதுவாகிய 11 பத்து திங்களும், ஆண்மை பிறத்திற்கு ஏதுவாகிய 15 பத்து திங்களும். ஒரே படிச்சு பார்த்தா தெரியும். என்ன போன் பண்ணாரா தொல்காப்பியர், ஹலோ சிறப்பே உரிமை ஒரே எழுதுறீரா? ஆமா எழுதுறேன். ஆண்மை என்பதற்கு இது ஆண்டுக்கு என்ன ஒரே எழுதுறீர்? அதான் எழுதிட்டு இருக்கேன் தெரியல என்று போன் பண்ண சொல்லா பேர். இலக்கியங்களை அழகா படித்து ஒரு ஒரே அவ்வளவு லேசு இல்லை. தொட்டதெல்லாம் ஒண்ணு ஒரே எழுதிவிடுறத, பிள்ளையா சொல்லிப்பட்ட ஒரே எழுதிவிடுறத, அதுக்கு எவ்வளவு ஆற்றலும் எவ்வளவு தகுதியும் வேணும். சங்க இலக்கியங்கள் அவ்வளவும் படிச்சிருந்தா தான் இந்த ஆண்டும் போது அப்படி வரும் அல்லவா? அதனால ஆண்டு என்பதற்கு இப்ப ஆண்மை வந்து வர்றதுங்கிறது ஏறத்தால அப்ப 16 சொன்னான், இப்ப 18 ஓட்டுக்கிட்டு போறதுக்குலாம் 18. ஆனா பெண்மைங்கிறது வந்து 12 பெண்மை வந்தது. பெண்மை என்பதற்கு என்னன்னா பெண்மை பருவம். பெண்மை பருவம் கொஞ்சம் அதுக்கு முன்னே வந்துடுது இல்லைங்களா, 12 பெண்மை பருவம் வந்துடுது. ஆனா ஆண்மைக்குரிய பருவங்கிறது என்னன்னு கேட்டா ஏறத்தால ஒரு 18 மேலதான் வருது. இது சனிக்கிற சமாதானம் படுத்துங்களேன், எப்படி முடியும், எப்படி முடியும்? அதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன, இதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன. இது ஒண்ணு புரட்சி கட்சி ஒண்ணு மண்ணியெல்லாம் ஒண்ணு எந்த தாத்தாவும் செய்ய முடியும். அது ஏன் பெண்மை வந்து நாளிலிருந்து மாற்றி சார் அது 18 வரட்டுமே என்று சொல்லி இந்த ஆண்மையை 15 வரட்டுமே என்று முற்போக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. அதான் எழுதினார், பெண்மை பெறத்திற்கு ஏதுவாய 11 ஆண்டும் 10 திங்களும், 12 வயசுக்குள்ள ஆண்மை பெறத்திற்கு ஏதுவாய 15 ஆண்டும் 10 திங்களும், 16 வயசுக்குள்ள என்றெல்லாம் எழுதினான். அந்த ஆண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம், ஆனால் பெண்மை பிறக்கின்ற நிலை வேறுதான், ஆண்மை பிறக்கிற நிலை வேறுதான், அதுல ஒண்ணு மாற்ற முடியாது. எனவே 16 12 அதான் ஆண்டு ஒத்தது. எனவே 4 ஆண்டு இடைவெளி ஆண்மைக்கும் பெண்மைக்கும், 4 ஆண்டு இடைவெளி திருமண இடைவெளி. இது தமிழனுடைய பண்பாடு. அதனாலதான் சிலப்பதிகாரத்துல ஈரட்டாண்டகவையால் ஈரட்டு 16 ஆண்டுக்கு உட்பட்டவன், பெண்ணுக்கு கண்ணைக்கு ஈராறு 12 அதுக்கு உட்பட்டது 15 ஆண்டு 10 திங்கள். இளங்கோடிகள் அப்படியே பேராசிரியர் உடைய அப்படியே தலைமையே கொண்டு போட்டது மாதிரி. ஆனா பேராசிரியர் பின்னே வந்தவர், இளங்கோடிகள் முன்னே வந்தவர். நான் வேடிக்கையா சொன்னேன், இளங்கோடிகள் பேராசிரியர்களை முன்னே இல்லவா? ஈராறாண்டு அகவையால் 12 ஆண்டுக்கு உட்பட்டவள். ஆனா கோவலன் 8 ஆண்டு அகவையான், 16 ஆண்டுக்கு உட்பட்டவன். எனவே அந்த தமிழ் இருக்கத்தான் வேணும். தரணிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே ஆரம்பிக்க புரட்சி பண்ண முடியாது. உடல்நிலை அவ்வளவு சரிவராது, உடல்நிலை சரிவராது. ஆண்டு நிறுத்த காம வாயில், இது கொஞ்சம் கடினமான சொல், கடினமான சொல், கடினமான சொல்ல எழுதினாங்களே உரை எழுதினாங்களே, அதுக்கு அப்படியே உரை. அந்த காலத்துல ஒரு காலத்துல அப்படியே எழுதினா தான் மதிப்பெல்லாம், நாங்களும் போட்டோம் நாங்களும் வாங்கணும் அப்படிப்பட்ட. இதுக்கெல்லாம் அருமையான சொல் அல்லவா, தெரிஞ்சுக்க வந்து ஆசைதான். ஆமா, நிலை நிறுத்தப்பட்ட, எடுத்து போய் படிக்க பாருங்க பேராசிரியர் உரை, இல்ல நிலை நிறுத்தப்பட்ட புணர்ச்சிக்கு வாயிலாகிய அன்பு என்று என்ன அது இல்லற இல்லறம் அது கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்குது. அதாவது தலை அந்த கணவனுக்கு எதுல அன்பு இருக்குதோ அதுல இந்த பெண்ணுக்கு அன்பு இருக்கணும், அந்த பெண்ணுக்கு எதுல அன்பு இருக்கணுமோ அதுல இவனுக்கு இருக்கணும். அதான் நிறுத்த காம வாயு. அதுல எதுல அன்பு இருக்கணுமோ நான் கொஞ்சம் மறைபொருளா சொன்னேன், இன்பத்துறையில், இன்பத்துறையில, இன்பத்துறையில இவனுக்கு எந்த அளவில் அந்த வெறுப்பு இருக்குதோ அது போல அந்த பெண்ணுக்கு இருக்கணும். பெண்ணுக்கு எவ்வளவு இருக்கோ அது இருக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும், இது நான் சொல்ல மாட்டேன். அதுதான் நிறுத்த காம வாயில், நிறுத்த காம வாயில். பல குடும்பங்கள் தகராறா போறது இப்படிலாம் பல காரணம் உண்டு. இதை பற்றி நீண்ட பேசணும் இப்ப வேண்டாம், தகராறா போ. அவனுக்கு என்ன அதுல அந்த துறையில விருப்பம்னா அதுக்கு ஏற்ப அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு இருக்கணும், பெண்ணுக்கு இருக்கிறாலும் இவனுக்கு இருக்கணும், அப்பதான் அந்த ஒத்து வரும் குடும்பம். இல்லைன்னா போயிடும். நிறுத்த காம வாயில் நிறை, நிறை நிறை, எந்த ஒரு செய்தியும் இந்த 20 மனசுலதான் இருக்கணும். அது ஆயில போவே கூடாது, போவே கூடாது. அதனால தான் தென்னிலகண்டருக்கு ஏப்பா ராத்திரி 11 மணிக்கு நடந்த விஷயம், 11 மணிக்கு என்னது ஏதோ அந்த தொடர்பு வேற ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த அம்மாவை தொட வந்தார், வந்தபோது ராத்திரி என்ன மணி 11:30 இருக்கலாம், மாறா அப்படித்தான் அரையில் நடந்த விஷயம் இது அல்லவா. தீண்டுவி ராகினி அம்மை தென்னிலகண்டம் என்றார் போச்சு. இப்படி தொடப்போன போது தீண்டுவி ராகினி அம்மை தென்னிலகண்டம் என்றார், அவ்வளவுதான். அன்று அவர்கள் அந்த தொடர்பு விட்டதுதான், அவ்வளவுதான். விட்டது விட்ட தொடர்பே தான். யாருக்கு தெரியும்? வீட்டில் செய்யற வேலைக்காரிக்கு தெரியுமா? ஏத்தோட்டுக்கு தெரியுமா? பக்கத்தோட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? உடனுறைவு ஒன்றும் நீங்கி, கணவனோடு மனைவிக்கு இருக்கிற அந்த உடனுறைவு ஒன்றை தவிர ஏனைய எல்லாம் செய்தேகே வேண்டி மற்ற எல்லாம் தெரியும். எப்பவும் வாங்குறவங்க வந்து இது போகும்போது இது போகும்போது முட்டைக்கோஸ் போச்சுன்னு சொன்னா அம்மா ஐயாவுக்கு பிடிக்குமீங்களே ஆமடி உன்னை கூப்பிட்டு நினைச்சே முட்டைக்கோஸ் ஐயாவுக்கு விருப்பம் எடுத்துக்கொடு என்று சொல்லுமே தவிர இப்போ ஐயாவுக்கு பிடிக்குது என்ற சொல்லப்படாது. போச்சு காய்கறி காட்ட போறோம், அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது. அது போல கொஞ்சம் மானம் மந்தமா இருக்குது. வெந்நீர் போடணும்னு சொன்னா ஆமா இப்ப இருப்ப வெந்நீர் போட்டு கொடுத்தெல்லாம் கிழிக்காச்சு அப்படிதல்வா அடாடா அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க மானம் இதா இருக்குது, நான் வெந்நீர் போட்டேன். வேண்டாம் பரவாயில்ல இல்லைங்க, ஏனைய எல்லாம் செய்தி அதுக்கெல்லாம் உரை. ஏனைய ஏனைய எல்லாம் எல்லாம் இல்ல, குடும்பத்தில் இருக்கிறவன் என்னென்ன உரையோ அத்தனை உரையும் அது அப்படி. ஏனைய எல்லாம் செய்தி கல்யாணத்துக்கு போறாங்க, இதெல்லாம் நடக்கிறதான் சொல்றேன் அல்லவா. போறாங்க எவ்வளவு சட்டத்துக்கு என்னங்க உங்களுக்கு அந்த வெள்ள சட்டை தான் பிரியும் போய் நல்லா இருக்கும் போட்டா நீங்க ஏனுங்க இதை போட்டு போறீங்க. என்னவோ போட்டேன் காலட்டுங்க. ஏனைய எல்லாம் செய்தி அப்படி அர்த்தம். இதை செய்வ பெரியவங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க, ஒன்றை சொல்லுவாங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இல்ல பத்தான லெவர் பேக் எடுத்துட்டு போறோம், அதுல கொஞ்சம் மூலையில கிழிஞ்சிருக்குது என்னங்க பெரிய இடத்துக்கு எல்லாம் போறீங்க எல்லாருமே கிழிஞ்சிருக்கணும். கடைச்சிட்டு போனோம் இல்லைங்க நல்லா இருக்கு போங்க, நீங்க முந்தாள் அந்த பிறகு திருமணத்துல கொடுத்தாங்களே அது நல்லா இருக்கு எடுத்துட்டு போங்க. ஏனைய எல்லாம் செய்தி அப்படி படிக்கணும் உரை என்பது அதுதான். ஆகவேதான் அதை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்சார். யாரு அந்த ரெண்டு பேர் இப்ப திருநீர் இவருக்கு என்ன குறிக்கோள்னு கேட்டீங்கன்னா பெருமானுக்கு இந்த ஓடுங்கிறது சும்மா அது இது அது ஒரு வியாக்கியம். வியாக்கியம்னா கேட்டீங்கன்னா அது ஒரு தலைக்கீடு, தலைக்கீடுனாலும் விளங்கல. வியாக்கியம்னா கொஞ்சம் விளங்குது, இன்னொன்னு சொன்னா விளங்கும். அது ஒரு சாக்கு, சாக்கு என்ன அது அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டாரே தவிர ஈக்குவல் டு என்ன ஆகும். ரெண்டும் சின்ன சிறுத்தில இருந்து ராத்திரி 11 மணிக்கு சத்தியம் பண்ணதுல இருந்து உடனே கையோட ஒருத்த பிடிக்கல, அது பிடிச்சா தேவலாமேனு ஆண்டவனுக்கு கவலை. இப்ப அதான் ஓடுகளுக்கெல்லாம் சும்மா அது தின்னால. அதனால கோர்ட்ல நிறுத்தி ஏன் அமர்நிதி யாரை ஏன் கோர்ட்ல நிறுத்துறதானே நிறுத்தல, அங்க அந்த வம்பு கிடையாது. ஏன்னா கணவன் மனைவிலாம் ஒத்துமையாவே இருக்கிறாங்க. உடறான்ட்டார் ஏ சாமி இந்த கோவணத்து கோணம் எடை அப்படி ஒண்ணு எனக்கு வேணாம்னு நினைச்சேன், இருந்தாலும் நீ சொல்ற சரி சரி சார் கொண்டா தராசன் சார் இது மட்டும் ஏன் கோர்ட்டுக்கு போகணும். இது ஜீவ எங்கேயே வெள்ளி தெரியிருக்காங்க. அது மாதிரி அந்த இது நிறுத்த காம வாயில் ரொம்ப அருமைங்க. நீங்க தொல்லாப்பியம்னா வாழ்க்கைக்கு உரிய நூல்லவா, என்ன பண்ணி துவைச்சுட்டாங்க பாவமா பண்ணான் தொல்லாப்பியம்லாம். அது போல சைவதானம் பண்ணி சொன்னவங்க எல்லாம் பாவமா பண்ணாங்க. விளங்காதுன்னு ஒரு திரையை போட்டுக்கிட்டுமே, நமக்குன்னா ஒரு திரையை போட்டுக்கிட்டு அது பக்கம் போப்படாதுன்னு நினைச்சு நல்ல வேலை. இப்ப நல்ல தமிழகம் நல்லா இருக்கு, தமிழகம் இப்பொழுது அருமையாகவே இருக்கிறது இல்ல கூடுமான வரை. கொஞ்சம் ஆனா கொஞ்சம் மரபு தவறாம சொல்லணும், எங்களுக்கு எல்லாம் ஆசாதான். சும்மா கண்ணா பின்னா நல்லா வச்சிடக்கூடாது சரிங்களா. ஆமா கண்ணாமிரான்னு வயல் வந்ததெல்லாம் உரையாடு சொல்லப்படாது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் மாட்டோம். அதுக்கு ஒரு நெறி இருக்கிறது, மரபு இருக்கு, நமக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல. தொல்லாப்பியர் காலம் முதல் வந்த ஒரு பண்பு இருக்குல்ல. நீ பாட்டு இப்போ இப்போ இருக்கிற என்னமோ இந்த கண்ணதாசி நீங்க இந்த இதை வச்சு சொல்ல முடியாது. இதெல்லாம் மரபுன்னு இப்போ இருக்கிறது, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நம்மோட ஒட்டியதை வச்சுக்கோ ஒட்டாத விடு உங்க கருத்தாக்குன்ட்டுருவோம். தொல்லாப்பியம் முதல் வரணும், திருக்குறள் முதல்ல வரணும், அது நம்முடைய பண்பாடு. அதுதான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற வேற்றுமை. நாங்கள் என்ன பண்ணுறது ஆனால் நிறை அதான் அந்த நெஞ்சினை அப்படியே நிறுத்துதல். நிறுத்துதல் எது நடந்தாலும் அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கும். அருள் அருள் ரொம்ப அருமை. அருள்ங்கிறது என்னன்னா எல்லா உயிரத்திலும் அன்பு செலுத்து. அப்புறம் உணர்வு உணர்ச்சி ரெண்டு பேத்துக்கும் ஒத்த உணர்ச்சியா இருக்கும். ஒத்த உணர்ச்சியா இருக்கும். நேற்று பிரதோஷம் எப்படி இருந்தாலும் போய் கோயில் போயிட்டு வந்துடுவோம் மாலையில அப்படின்னு. என்ன இன்னைக்கு மணி சரியா நான் 5 மணிக்கு வந்துடுறேன், ஆனா தயாரா இருக்கு நீ பிரதோஷம் அவன் போயிட்டு வந்துட வேண்டியது. ஆமா பிரதோஷம் போய் போய் தான் கிடைக்குது, ஒன்னும் காணா நீங்க வேணா போட்டு வாங்க. அல்லது இந்த அம்மா வேட்டுக்கு வேட்டிருந்து இந்த மாதிரி பிரதோஷம் போகக்கூடிய இதெல்லாம் நீ வச்சுக்க, நான் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன்னா போய் உணர்ச்சி முனிபஜா முனிபஜாட்டு பிறப்பு குடிமை ஆண்மை ஆண்டு ஒரு நிறுத்த காமவாயில் நிறை அருள் உணர்வு திரு திரு திருன்னு என்ன என்ன என்ன திருங்கிறது நீங்க 10ஆம் கிளாஸ் டைம் கூட செல்லும்னு எழுதுவோம். செல்லும் ஒத்து இருக்கணும், இவருக்கு 5 லட்சம்னா அவருக்கு 5 லட்சம், இவருக்கு மாடைனா அவருக்கு மாடி, அதெல்லாம் சொல்லல. இங்க திரு என்ன தெரியுமா, சேய்க்கிறார் தந்த திரு, சேய்க்கிறார் தந்த திரு, சேய்க்கிறார் போற போக்குல சொன்ன திரு இருக்கே திரு திருதான். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அந்த திருதான் தொல்காப்பிய திரு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அது என்ன விளங்குனீங்களே எனக்கு. செல்லும் வந்ததுன்னு சொன்ன உடனே ஆஹா 32 பள்ளம் காட்டுறது, கொஞ்சம் நொடிச்சு போச்சுன்னு சொன்ன உடனே தான் சாப்பிடறதுல சாப்பிடறது என்ன போகுதுன்னு கடுப்பிடிக்கிறது. துன்பகாலத்தில் துன்பப்படுதலும் இன்பகாலத்தில் இன்பப்படுதலும் இன்றி ரெண்டையும் சமமாக ஏற்படும். ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போன், அது எப்படி சார் ஒரே தெரிஞ்சது. அடுத்த வரையே ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவான், அதான் அதுக்கு வரையே ஐயா 25 கேரட் அப்படியே தங்கம்னு சொன்னாலும் ஆங்கிறதோ இது ஓடு கொண்டு போடுறா என்பது இல்லை. ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார், அதான் சீக்கிரம் கேடும் ஆக்கம். அது ஒரு அதுலயே இருக்கு, அதுலயே இருக்கு. இதுதான் தெரியும். இந்த 10 குணங்கள் இருந்தா கல்யாணம் பண்ணலான்னு சொன்னார். யாரு சொல்லுவாப்பியர் ஜாதகத்தை வச்சு சொல்லல, எல்லா நபருக்கும் 10 பொருத்தம் இருக்கும்னா இந்த 10 பொருத்தம் இருக்கும்னு சொன்னேன். இதுதான் தொழுகாப்பியம் தருகின்ற 10 பொருத்தம். ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான், அதுதான் இந்த ஒத்த பண்பு. எது சொல்லணும்? 10 விதமான ஒத்த, இது அமைந்தா நல்லது.

0: மூணாம் தேதி வச்சா மாற்றி வச்சுக்கிறோம், இருபதாம் தேதியா புலவர் கொடுவேன்.
1: ஏன் அதுக்கு முன்னாடி கேட்டா என்ன சார் நிலமா இருக்கீங்களா? ஆமா சார் வாங்க இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு உட்காருவாரு. இப்ப நாங்க சொல்ல முடியாது. கொற்றவர் திருவிற்கேற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். நரசிங்கமுனியர் வீட்டுல வளர்றதுனால அவருக்கு ஏற்ப, ஏன்னா அவருக்கு என்னைக்காவது பெருநாட்டு மன்னர் தொடர்பு கொள்வார் அல்லது தூது போகும் மற்ற இருக்கிற மாதிரி தான் அவருக்கு ஏற்ப அந்த நாள் தான். சரி நல்லது. மங்களம் பொலிய செய்த மனைவினை ஓலை ஏந்தி அம்கையல் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஏந்தி கொங்கவர் சோலை மூதோர் குறுகினார். எதிரே வந்து பங்கைய வதனிமாறும் மைந்தரும் பணிந்து கொண்டார். பெண் வீட்டிலிருந்து இப்படியே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இவங்க போனாங்க. பெண் வீட்டுக்காரங்க அங்கேயும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்களும் எதிர்கொண்டு அழைத்தார்கள். இதெல்லாம் இப்ப கூட சொல்ல ஒரு சொல் உண்டு, இப்ப அதை முட்டுட்டேன். இப்ப என்னடா சம்பந்திய கேட்ட கேடுமாங்க. ஏன்னா சம்பந்தி அவ்வளவு கௌரவம் கொடுக்கணும், கொடுத்த காலம் இருந்ததாக கேள்வி. நீங்க அந்த மாதிரி பெரிய கூட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்றது, அவங்களும் சம்பந்தி எப்படி அப்படிலாம் கிடையாது. சம்பந்தி இல்லைன்னா தனியா இருக்கணும், அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தணும். ஆமா ஒரு காலம் சொல்லே போட்டது. இப்ப என்ன பெரிய சம்பந்திய பெரிய கோவிச்சுக்கிறதுன்னா, அப்ப என்ன சம்பந்தினா அவ்வளவு கவனம் இருக்கணும். அது போல அந்த மாப்பிளத்தோட படாத பாடுபடுத்திடுவான். கூட இருக்கிறோம் சாப்பிடாதரா, அப்படி இவனுக்கு பசிக்கும், இவன் சாப்பிடாதாமா? ஏன் சில்ல 500 ரூபா வச்சிருக்காங்க, 150 வைக்கட்டுமா? அதுக்காக இவன் சாப்பிடாம உட்காந்துருப்பான். இந்த ஃபார்மாலிட்டம் போட்டது, ஏன்னா இதெல்லாம் முதல்லயே கைக்கிட்டோமா, அதனால இதெல்லாம் பேச்சுக்கிறமில்ல, முதல்லயே பிடிச்சி அறுத்து போறமில்ல, அவ்வளவுதான். எனவே இப்படி எல்லாம் சென்றாரலாம். சென்றால் அப்புறம் அடுத்த பாட்டு, ரொம்ப மங்கள வினைகள் எல்லாம் செய்து இகழ்ச்சி ஒன்றானும் என்று ஏந்துபூ மாலை பொந்தன். அதாவது எந்த அந்த அந்த செய்ய வேண்டிய அந்த சடங்குல ஒன்று குறையக்கூடாது, எல்லாம் நிறைவா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி சொன்னாங்க. சரி அப்படி எல்லாம் இருந்தது, எல்லாம் செய்தாரலாம். இல்ல இப்போ இவங்கெல்லாம் மனவினை கமைத்த செய்கை மாதினை பயந்தோர் செய்ய துணி மலர் கோதி தாமச் சுரும்பணி தோழினானை புனர்மன திருநாள் முன்னால் பொருந்திய விதியினாலே பனிமுரசி எம்பவாட்டி பைம்பொன்னான் காப்பு சேர்த்தார். இந்த காப்பு அணிவிப்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உண்டு. இதை நம்ம இதுலயும் இருக்கு, ஞான சம்பந்தம் இருக்குது. இந்த காப்பு என்பதற்கு என்ன போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடமையை மேற்கொண்டா அந்த கடமையை முடிப்பதிலேயே குறிக்கோள் இருக்கணும், அது முடித்தால்தான் அடுத்த காரியம், அதுதான் அந்த காப்பு கட்டுறது. அதனாலதான் நம்ம கூட திருக்கோயில காப்பு கட்டிட்டோம்னா என்னன்னு கேட்டா, அந்த 10 நாள் உற்சவம் முடிகிற வரைக்கும் என்னன்னு கேட்டா, அந்த கிராம மக்கள் வந்து ஒரு கங்கணம் கட்டிக்கிறோம். என்னன்னு 10 நாள் உற்சவம் முடிஞ்சாதான் ஊரை விட்டு போறோம். அது எந்த காரியமா இருக்கும், அப்பதான் சேர் ஓடும், சேர் ஓடும். மாடு கட்டி இழுக்க வேண்டாம். ஏன் இப்ப மாடு கட்டி இழுக்குது? அட தேர் போனா நமக்கு என்ன பாங்கப்படாது. அந்த காப்பு கட்டுறதுங்கிறத ஒவ்வொருத்த வீட்டையும் அவினாசியில தேர் இரவுலதான் ஓடுது. ஏன் எந்த ஊருக்கா, அந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க தான் நடத்துவாங்க, வேற யாரும் நடத்த மாட்டாங்க. அதனால என்ன கேட்டா, பகல் பூரா பணி இருக்குது, பணிக்கு போயிடுறாங்க. 7 மணிக்கு பிடிப்பாங்க, ராத்திரி 7 மணிக்கு நல்ல நேரம். அருமையா 9-9.5 மணி வரைக்கும் நிறுத்திவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்புறம் நாளைக்கு ராத்திரி தான் அப்படி ரொம்ப இருக்கும். ஏன்னா உள்ளூர்காரங்க வச்சிருப்பாங்க. நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியாரில் ஒரு பெரிய பழக்கம், அவரவர்கள் ஊர்ல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னா அந்த ஊர்க்காரங்க தான் அதை ஏத்துவாங்களே தவிர அடுத்த ஊர்க்காரங்களுக்கு அதுல இடம் இருக்காது. ஏன்னா அடுத்த ஊர்க்காரங்களுக்கு அடுத்த ஒரு கோவில் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, வேண்டான்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிற நாங்க எங்க சிவன் கோயில் இருக்கிறோம்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு கொள்ள தெய்வம், நாங்க பாத்துக்கிறாங்க, உரனா ஒருத்தர் தரக்கூடாது. அந்த அந்த அந்த அவனுடைய மரபு பாருங்க எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த அந்த அது போல இங்க என்னன்னா, அந்த நான் இது பண்ணிட்டாங்கன்னா காப்பு நான் செஞ்சுட்டா திருமணம் முடிகிற வரைக்கும் அதுவே குறிக்கோளா இருக்கணும், வேற எதிர கூடாது. அதனாலதான் மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு எல்லாம் எங்கேயும் போகப்படாதுங்கிறது. காப்பு நான் அணிந்து விட்டால் அதுதான் குறிக்கோள், இனி திருமணம் முடிகிற வரைக்கும் சிந்தனையும் செயற்பாடும் இதுலயே இருக்கணும். இந்த காப்பு நான் எல்லாம் இவர் கட்டினாரெல்லாம். மாமரை விதி விழாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி தூமரை மூதூர் கங்குள் மங்களம் துவண்டி ஆற்ற தேமரு தொடையல் மார்வன் திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். மறுநாள் காலை விடியற் காலம் அப்படியே கதிரவன் தோன்றினான். காலை செய்வினைகள் முட்டி கணித நூல் புலவர் சொன்ன வேலை வந்தனையும் முன்னர் விதிமன கோலம் கொள்வான் நூலசிந்து இலங்கும் மாவின் உணங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சனச்சாலை புக்கான். ஒரு அருமை, அதாவது காலை செய் வினைகள் முற்றிங்கிறார். காலையில செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு உடனே அங்க இருக்கும் சொன்னாங்க, தம்பி நம்ம வந்து நேரம் ஆச்சு, சரியான நேரம், இப்பதான் நீங்க வந்ததெல்லாம் ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லணும் அப்படின்னா, அப்ப என்ன அணி செய்து கொள்ளுங்கள், அணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். காலை செய் வினைகள் முற்றி பிறகு அணி செய்து கொள்ளுங்கள் வரும்போது மீண்டும் மஞ்சனச்சாலை புக்கான்கள், மஞ்சனம்னா நீராடுவது குளிப்பது, அப்படி ஒரு அழகு அந்த காலத்தில் இருந்தது. இங்க எந்த செயல் எப்படி பின்னால செய்தாலும் காலையில எழுந்திருத்த விடுதலையே வெந்நீற்றை மெயில் பூசிங்கிற மாதிரி விடுந்த உடனே குளிச்சுட்டு பூஜை முடிச்சிடுறோம், அப்புறம் நீங்க எத்தனை வேணாலும் குளிக்கலாம். இது வந்து எதிரோ நடக்கிறது.

0: அதுக்காக நீங்க குளிக்கிறீங்க, நீங்க மாப்பிள்ளையா இருப்பதனால. ஆனா காலை செய்வ நிகழ்முற்றி எனவே அது முன்னரே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் அந்த வழிபாடு முன்ன முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறது மற்றது எத்தனை நேரம் கூட குளிச்சிருப்போம். ஆகவே அந்த குறிப்போடு மீண்டும் இவர் மஞ்சன சாலை சென்றார். சென்று அங்கே வாசனை ஊட்டி மிக்க மலர் விளையெடுத்த தூணியில் பாசனத்தமைத்த பாங்கர் பருமணி பைம்பொன் திங்கால் ஆசனத்தனி நீராட்டி எல்லாம் செய்தால் நீராடினார். அப்புறம் ஆடை அணிந்தார். அடுத்த பாட்டுல பட்டாடையெல்லாம் சாத்தினார்கள். முகில் நுழை மதியம் போல கைவலான் முன்கை சூழ்ந்த துகில் கொடு குஞ்சி ஈரம் புலர்த்தி. இதை சொல்லாம இருக்கக்கூடாது. இது பெண்களுக்கு சொல்றது, ஆனா அது பெரும்பாலும் கேட்கறது இல்லை. கூடுமான இங்க தாய் குழம்பு இருந்தால் பொறுத்துக் கொள்க, இல்லையானாலும் கவலை இல்லை. இதுல எல்லா வீட்லயுமே பெரும்பாலும் இந்த பெண்கள் நீராடணும் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த வேலை மிகுதியினாலதான், பனி மிகுதியினால உடனே அப்படி கட்டிவிடுறாங்க, துணியை கட்டிவிடுறாங்க. அந்த துணி கட்டினா என்ன அப்படி ஈரத்தை அப்படி இழுத்துருமா அப்படி ஒண்ணு. குளித்து முடிச்சிட்டோம்னா நல்ல காய்ந்த துண்டுல உடனே நல்ல உலர்த்திடணும், நல்ல உலர்த்திடணும். உலர்த்திட்டா ஒண்ணு நோய் வச்சது தும்மலும்பெல்லாம் வராது. இங்க கொஞ்சம் ஈரங்கி இருந்தா கூட இந்த இடம் பாதுகாக்க வேண்டிய இடம் இல்ல. அதனாலதான் சொன்னாங்க, தப்பா வச்சுட்டாங்க சில பேரும் சொல்லிவிடுவோம். உச்சி குடிமை வச்சது எங்கன்னு எதுக்காக வச்சாங்க தெரியுமில்ல, இங்கதான் மூளைப்பகுதி இருக்கு, அதனால இங்கெல்லாம் சகாரா பாலைவன ஆக்கணும், இங்க மட்டும் வச்சேன், மூளை பாதுகாக்கப்படணும்னு. சும்மா மாக்கு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அது நல்லது அருமையானதுன்னு அதுக்காக வச்சிருந்தேன் சொல்லல சிவ சிவ. ஆனால் வைத்தது என்னமோ அறிவுடைமை இங்கே மறந்துடக்கூடாது, வைத்தது அறிவுடைமை என்பதை மறந்துடக்கூடாது. ஆமாம் அறிவுடைமை அது மறந்துடக்கூடாது. ஏமன் இங்க எல்லாம் சகாரா பாலைவனம், இங்க மட்டும் என்ன அந்த இடம் அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய இடம் அல்ல, அதனால வைச்சாங்க. அதனால நல்ல உலச்சிடணும், சுத்தமா தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டா பரவாயில்ல, எடுத்துட்டு இப்ப என்ன போயிட்டு. நான் தான் சொல்றது, இன்னைக்கு இப்படியே வேணானாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா தோட்டிடுங்க.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: 9வது அதிகாரம் இறைவனுடைய திருவருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மா கடைத்தேற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கொள்கை. தன்னோடு தான் தோன்றிய காலத்திலேயே தோன்றியதாக இருக்கிற உயிர்கள் குற்றங்களோடு வாழ்வதை இறைவன் பொறுக்க முடியாது, அவற்றையும் கூட தன்பால் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மாபெரும் கருணையுடையவர். எனவே கடவுளைப் போல கருணை உள்ளம் படைத்தவர்களை நாம் காண முடியாது. அனைத்து உயிர்களும் தன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாபெரும் கருணையுடையவர். அந்த கருணை பெருவள்ளலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளால் நாம் இறைவனுக்குரிய பேரிம்பமாக இருக்கின்ற வீட்டுப்பேற்றினை பிறவாத நெறியினை பெற்று பெருவாழ்வு வாழுகிற பொழுது நம்மை நம்மிடத்திலிருந்து பிரிக்காத அல்லது நம்மை இறைவனிடத்திலிருந்து பிரிக்காத வண்ணம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதனம் ஐந்தெழுத்தாகும். இந்த ஐந்தெழுத்துக்களை பற்றி பலவேறாக நாம் படிக்கிறோம். இருந்தாலும் பொது வகுப்பில் ஐந்தெழுத்துக்கள் எத்துணை வகை என்பதை மட்டுமாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறகு தத்துவங்கள் படிக்க படிக்க சிவாயனம் என்பதற்கெல்லாம் என்னென்ன சாத்திரங்களில் சொல்ல பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் சிவாயனம என்று சொல்லப்படுகிற ஐந்தெழுத்துக்கள் எவ்வாறு நம்முடைய திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் சொல்லப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் அது இந்த பொது வகுப்பில் அடிப்படை அறிப்பில் நமக்கு போதுமானதாகும். ஸ்தூல பஞ்சாட்சரம் என்றும் சூட்சம பஞ்ச சொல்றேன் முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா இது எழுதி கொள்ள வேண்டியதுதான். அதனால தூல பஞ்சாட்சரம் என்றும், சூட்சம பஞ்சாட்சரம் என்றும், அதிசுக்கும பஞ்சாட்சரம் என்றும், காரண பஞ்சாட்சரம் என்றும், மா காரண பஞ்சாட்சரம் என்றும் ஐந்து வகையாக இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவார்கள். நான் மீண்டும் சொல்லுவது, அதிகமாக இந்த ஐந்தெழுத்தை பற்றி நாம் இப்பொழுது படிக்க இயலவில்லை. ஐந்தெழுத்தினுடைய பெருமை, ஐந்தெழுத்துக்களுடைய வகையை மேலோட்டமாக, ஐந்தெழுத்துக்களுடைய பெருமையை பத்து குறட்பாக்களினாலே காண இருக்கிறோம். அதை எப்படி சொல்ல வேண்டும், எந்த விதத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லும். இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இதுவரை ஆன்மாவினுடைய இலக்கணங்களாக, இறைவனுடைய தன்மைகளாக நம்மை பிணைத்திருக்கக்கூடிய பாசங்களை எல்லாம் அறிந்து கொண்ட நாம் இப்பொழுது நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு துணையாக, ஒரு துன்பக் கடலிலே கடந்து கடைத்தேறுவதற்கு ஒரு படகாக, தோணியாக அமைந்திருப்பது இந்த ஐந்தெழுத்து. எந்த அறிவு உடையவராக இருந்தாலும், அறிவற்றவர்களாக இருந்தாலும், சாமானியவராக இருந்தாலும், உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஐந்தெழுத்து சூட்சம ஐந்தெழுத்து என்றும், சூட்சமம் என்றால் நமக்கு நாமே நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது என்று சொல்லப்போனால் வெளிப்படையாக தெரியாத ஒன்று, சொல்ல முடியாத ஒன்று, அதற்கு சூட்சமம் என்று சொல்லுவார்கள். சூட்சமம் தான் சிவாய நம என்பது. சூட்சம மந்திரம் சி என்று இறைவனை தொடக்கமாக கொள்ளுவது சிவாய நம. தூல பஞ்சாட்சரம் என்றால், தூலம் என்றால் வீடுகளிலே இருக்கக்கூடிய தூலம், அந்த வீட்டை தாங்கிக் கொண்டிருக்கிறது வெளிப்படையாக தெரியும். அதுக்கு தூலம்னு வீட்டில் இருக்கிற உறுப்புக்கு சொல்லுவாங்க தூலம். இப்ப எல்லாம் நம்ம டெரஸ் போட்டுறோம், அதனால தூலமும் கிடையாது, வாசலுமே கூட அது ஒரு மாதிரியா வச்சிடறோம். அப்பெல்லாம் வாசல் சொன்னா அதுக்கு ஒரு மரக்கதவு போட்டு, இப்பெல்லாம் மரக்கதவு இது பழைய காலத்து கட்டலாம், அதனால மரக்கதவு எல்லாம் இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் மரத்தில் இருக்கு. மற்ற இப்பெல்லாம் கட்ட பள்ளிக்கூடம் பார்த்தா இரும்பு கதவு எல்லாம் இரும்பு தான். தூலம் என்றால் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. நம சிவாய நா என்று தொடங்கி சொல்லுவது தூல பஞ்சாட்சரம். அதுக்கப்புறம் அதிசுக்கும பஞ்சாட்சரம் என்பது சிவாய. இந்த மூணு தான் இன்றியமையாதது. இது மூன்றையும் பற்றித்தான் நாம் திருவருட்பையிலே படிக்கப் போகிறோம். ஒவ்வொரு இந்த உண்மை விளக்கத்தில கூட கேட்பார்கள், மாணவன் கேட்பார், ஏங்க எல்லா எழுத்தும் எழுதுனா அழிஞ்சு போகுது இல்ல, அது மாதிரி இது அழிஞ்சு போகுமான்னு கேட்பார். எழுதுவது எழுத்து, அது அழியணும். அதனாலதான் நாம சில நேரத்தில் அயன் கையெழுத்து கூட அழியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவனால் எழுதப்பட்ட எழுத்து கூட அவன் கால்பட்டு அழிந்து விடும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எழுத்துன்னு சொன்னா அழியிறது தான், அது எனக்காவது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த எழுத்து அழியுமான உண்மை விளக்கத்துல கேட்கிறார் மாணவர். சொல்றாரு, இல்லப்பா, அஞ்சு எழுத்துக்கும் பொருள் உண்டு, எனவே பொருள் அழியாது. இறைவனுடைய பொருளை உடையது ஆதலினாலே அது அழியாது அப்படிங்கிறார். அதனால இந்த ஐந்து எழுத்துக்கள் அது அழியாத நிலை. ஆகவே இப்ப இந்த மூணத்தான் நம்ம படிக்க போறோம், சூட்சமம், அதிசூட்சமம், தூலம். சூட்சமம் என்பது சிவாய நம, அதிசூட்சமம் என்பது சிவாய. சூட்சமம், அதிசூட்சமம், தூலம், தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய என்று நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லலாம் யார்ட்டையும். அதனால்தான் பேரு நமச்சிவாயன்னு வைக்கிறோம். தூலம் என்றால் வெளிப்படையாக தெரிவது. அதனால வெளிப்படையா நீங்க வெளியே சொல்லலாம். அதாவது சூட்சமம் சொல்லப்படாத நினைக்கப்படாது. சூட்சமத்துக்கு ஒரு விளக்கம் உண்டு. அதுக்கப்புறம் நாம ஆரம்பத்துல கொஞ்சம் வெளிப்படையா தெரியற மாதிரி நமச்சிவாயன் சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா இந்த நமச்சிவாயங்கிறது இந்த உலகத்துல நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமச்சிவாயன் சொல்லணும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆனுமா, 16 முறை காலில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், அப்புறம் படுக்க போறோம்னு சொல்லணும். இப்ப மார்க் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் குரூப்ல இடம் கிடைக்கணும் சொல்லணும். பயத்தை சொல்லணும், நீ வேற எதை சொல்லியோ இல்லையா, நமச்சிவாய் சொல்றா ஃபர்ஸ்ட் குரூப், அது என் ஃப்ரெண்டு பேருன்னு சொன்னான்னா அதெல்லாம் கவலை இல்லை, உனக்கு நேயமே அவர் தான், அதை சொல்லுன்னு சொல்லணும். பையங்களை தான் சொல்ல சொல்லு, நாம சொல்லி என்ன பண்ண போறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு, இனிமே என்னது. அதுல ஒரு உவப்பு வந்தாச்சு, போரும்படாப்பா வாழ்க்கை அப்படி. அப்ப இந்த உலகத்தினுடைய பயன்களை பெற வேண்டுமானால் நமசிவாயி என்று சொல்ல வேண்டும். எம்பெருமானுடைய திருவருளாக இருக்கிற வீட்டு பெற்றை பெற வேண்டுமானால் சிவாய நம என சொல்லி சிவாய சிவாய என்று முடிக்க வேண்டும். சூட்சமத்தையும் அதிசூட்சமத்தையும் பயன்படுத்த வேண்டும். சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்புறம் நம விட்டுட்டு சிவைய சிவ சிவைய சிவ அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். இப்ப எனக்கெல்லாம் சிவைய சிவதான், நம விட்டு மலங்கள்லாம் தேவையில்லை, சிவைய சிவ அது அதிசூட்சம். இப்ப 3 பதி முடிஞ்சு போச்சா, இப்ப காரணம் மகா காரணம்னு பார்க்கணும். சிவ அப்படின்னு சொல்றது காரண பஞ்சாட்சரம், என்ன என்றால் ஞானம் பெற்று ஜீவன் முத்தராக வாழ்கிறவர்கள் சிவ என்று சொல்லுவார், அதற்கு காரண பஞ்சாட்சரம் என்று பெயர். இந்த உலகத்தில் இந்த உடம்போடு இருக்கிற பொழுதே இறைவனுடைய திருவருளை பெற்ற ஆன்மாக்களாக இருக்கிற ஜீவன் முத்தர்கள் அவர்கள்தான் அணைந்தோர். ஜீவன் முத்தர்ங்கிறது வடசொல், தமிழ்ல வந்து அணைந்தோர் என்று சொல்லுவார். அணைந்தோர்னா நமக்கு புரியாது, எதுல எது அணைஞ்சது, யார்ட்ட யாரு பக்கத்துல படுத்திருக்கா அப்படின்னு நினைக்க முடியாது. அதுக்காக ஜீவன் முத்தர்னு சொல்லிட்டா ஒரு ஒன்னும் சந்தேகமே வராது, ஜீவன் ஆன்மா முத்தர்னா முத்தி அணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காரண பஞ்சாட்சரம் என்றால் சிவய என்பது பொருள், சிவ சாரி சிவ என்பது பொருள். மகா காரணம் என்றால் சி, சி மட்டும்தான், அது நாம சொல்ல முடியாது, தேவர்கள் சொல்லணும். வேற புருஷன் பேரை சொல்ல முடியாது, இருக்கிற மனைவி மாதிரி, அந்த காலத்து மனைவி மாதிரி. முருகப்பன் பேரு உங்க அம்மா ஒரு பாட்டி கிட்ட கேட்டாங்க, ஏமா உங்க வீட்டுக்காரு பேர், நான் சொல்ல நான் சொல்ல மாட்டேங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. சரி ஏதாவது ஒரு அடையாளம் சொல், இந்த காய் காய்க்குமே பெருசா அவரு, ஆமா முருக பேர் முருகக்காயா, இல்லைங்க அது மனுஷனோட சேர்த்து சொல்லுங்க, முருங்கக்கா முருங்கக்கா, ஓ முருகப்பனா, ஆமாங்க அதான் முருகப்பன் தான் அவர் பேரு. நான் முதல்ல கேட்ட ஒரு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இப்ப முருகக்கா நான் முருகப்பன் சொன்ன, ஆமாங்க அவர் பேர் முருகப்பன் தாங்க, இத முன்னாடி சொல்லி தொலைஞ்சிருக்கல, இப்ப எல்லாம் டேயின் தான் கூப்பிடுறது, பேர் கூட சொல்றது இல்ல. அப்ப சி என்று சொல்லுவார்கள் மகா காரண பஞ்சாட்சரத்து, அதுக்கு நாய ஒட்டு மந்திரம் என்று சொல்லுவது உண்டு. ஏன்னா நாய ஒட்டுறது எப்படி சொல்லுவேன், சி அப்படின்னா நாய் பற்றுதல், இந்த நாய்க்கு நம்ம சமயத்துக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. நாய தலை ஓடு வச்சு இந்த ஓட்ட தலை நாய் தலையில போட்டு பத்திரகிரியார் போனாரா இல்லையா, மகேந்திர பல்லவன் இந்த இதை வச்சே ஒரு கதையை எழுதுவான். அதனாலதான் நாம கடைசி சாமி கும்பிட்டு அர்த்த சாமத்துல நாயையும் கும்பிட்டு பைரவியும் கும்பிட்டு வர்றோமா இல்லையா, ஏன்னா நாய் நன்றி உள்ளது, ராத்திரி படுக்க போறவாது கொஞ்சம் நன்றியோட சிவருமான நினைன்னு நாய் நாட்டு. அப்பவும் சத்தியத்துக்கு நாங்க நினைக்க மாட்டோம், சத்தியம் பண்ணிட்டுல வரோம் கோயிலே சத்தியம் சிவாயினம்னு சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அச்சம், நீங்க பெருசா அதுக்கெல்லாம் அது பண்ண 5 முறையாக இந்த 5 எழுத்தை சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் என்னென்ன, நமசிவாயன்னு சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் சிவாய என்று சொல்லலாம், சிவைய சிவ என்று சொல்லலாம், சி என்று சொல்லலாம். அதாவது நான் எதுக்கு இதை சொன்னா, புருஷன் பேரை சொல்லாதுங்க அடையாளமா சொல்ற மாதிரி சி அப்படின்னு. தேவர்களாக இருக்கிறவர்கள் அரனுடைய நாமத்தை சொல்லாமல் சி என்று சொல்வார், ஸ்ரீ அப்படிமா, ஸ்ரீமுகம் அப்படிமா, எழுத்து எழுதப்பட்ட ஸ்ரீமுகம் என்று. சரி, இப்ப 5 எழுத்துக்கும் என்ன பொருள் என்பது எல்லாருக்கும் தெரியும், நினைவுபடுத்துவதனாலே சொல்கிறேன். சி என்றால் சிவனை குறிக்கிற எழுத்து. இப்ப சி என்பதற்கு சிவன் என்று பெயர். வா என்றால் சக்தி, இறைவனுடைய திருவருள் என்று பெயர். அப்ப சி சிவன், வா சக்தி. சக்தி சக்தி எழுதப்படுற சக்தினா வீட்டுக்காரிக்கு சொல்லும், சக்தி தான் சொல்லும் திருவருள். யா உயிர், யா என்பது உயிரை குறிக்கும். நா என்பது திரோதானம் என்று சொல்லப்படுகிற மலம். இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுவேன், அடுத்தது சொல்ல போறேன். மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். மலங்கள் எல்லாவற்றையுமே குறிக்கும், அது ஆணவ மலத்தை குறிக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், சி என்பது சிவனை சிவன், வா என்பது சக்தி, யா என்பது உயிர், நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவ மலம். இந்த திரோதானம் அருளுக்கும் சொல்லப்படும், மலத்துக்கும் சொல்லப்படும். திரோதானம் என்ற வடசொல்லுக்கு பொருள் மறைத்தல் என்பதால், திரோதானம் என்ற சொல்லுக்கு தமிழ் மறைத்தல் என்பதால். மறைத்தல் என்றால் அது அருள் நிலையிலும் உண்டு, அதே நிலையில் மல நிலையிலும் உண்டு. மல அருள் நிலையில் என்பது திரோதான சக்தி என்று அதற்கு பெயர். அருளுக்கு சொல்லும்போது அது எப்படி சொல்லணும், திரோதான சக்தி என்று சொல்ல வேண்டும். மலத்துக்கு சொல்லுவது திரோதான மலம் என்று சொல்ல வேண்டும். எனவே திரோதான சக்தி, திரோதான மலம். ஏன்னா நான் வாத்தியார இருந்ததுனால தெளிவா உங்களுக்கு சொல்லுவேன், கவலையே படாது. அப்ப திரோதான சக்தி அப்படின்னா இறைவன் நம்மிடத்திலே மறைந்து கொண்டு சக்தியாக இருக்கக்கூடிய தன்னுடைய திருவருளால் நம்முடைய முன்னே முன்னிறைப்பெயன்களை மறைத்து நம்மை வாழ வைப்பதால் அதற்கு சக்தி என்று பெயர். மீண்டும் சொல்கிறேன், இறைவன் நம்முடைய உயிரில் மறைந்து நின்று, இறைவன் நம்முடைய உயிரில் மறைந்து நின்று தன்னுடைய சக்தியினால், தன்னுடைய திருவருளினால் முன் வினைகளில் நாம் செய்தவற்றையெல்லாம் மறைத்து அவற்றினுடைய இன்ப துன்பத்தை அனுபவிக்க வைப்பதால், மறைத்து அனுபவிக்க வைக்கிறது. அதான் முக்கியம், மறைத்து. நம்ம இப்ப நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம்னா போன வருஷம் என்ன புண்ணியம் பண்ணிருப்போம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா விடுவோமா? அந்த புண்ணியத்துல நாம நமக்கு பங்கு உண்டு. போன தடவை திருக்கோயிலுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா ட்ரஸ்ட் இல்ல நானும் வருவேன் போய் சண்டை விடுவோமா இல்லையா? அதனால மறைத்துட்டேன். மறைத்து இன்ப துன்பத்தை அனுபவிக்க வைத்தல் என்பதால் அது இறைவனுடைய தொழிலில் ஒன்றாக அமைகிறது. சரியா? இப்ப மலத்துக்கு வரணும், குற்றத்துக்கு வரணும். திரோதானம் குற்றமாக அமைகிறது. எப்படி குற்றமாக அமைகிறது? இந்த சக்தியானது நம்மிடத்தில் மறைந்திருந்து எது அனுபவிக்க வைக்குது? இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற வைக்குது. இந்த அனுபவிக்கிறதுனால என்ன வரும்? நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வரும். விலங்கு வருமா இல்லையா? நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வரும். அப்பத்தானே அருள் நிலையில் மறைந்து நின்று ஆன்மாக்களை இன்ப துன்பங்களை, அதாவது நல்வினை தீவினை செய்ய வைத்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதால் எதிர்காலத்திற்குரிய ஆகாமிய வினைக்கு அந்த மல திரோதானம் அடிப்படையாகி விடுகிறது. எனவே திரோதானம் மலம் என்பதால் நல்லதுலையும் கெட்டதுன்னு சொல்லுவோமா இல்லையா? நல்லதுலையும், இது நல்லதுலையும் கெட்டதுங்க அப்படின்னு சொல்லுமா? இதான் திரோதானத்தை வச்சு தாங்க அது வந்தது, நல்லதிலையும் கெட்டது. நீங்க நல்லதிலையும் கெட்டதுக்கு உதாரணம் சொல்லுங்க திரோதானம். நீ அப்படி பாருங்க, வாழ்க்கையில் அப்படி பார்க்கணும். திரோதான சக்தி என்றால் தத்துவத்தில் ஒன்று ஆகும்லாம் வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன சார், நல்லதுலையும் கெட்டது உண்டு. நல்லதுதான் திரோதானங்கிறது மறைத்தல். நம்மளுக்கு நினைப்பு வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்னு இப்ப போய் சாப்பிடறதுல உட்கார்ந்தா என்ன நினப்பு வரும்? ரொம்ப போயிடும். இல்ல கல்யாணம் அன்னைக்கு முதல் அன்னைக்கு அந்த பொண்டாட்டி நம்ம கணவன் மனைவியை பார்த்து ஏதாவது திட்டான் கோச்சிட்டான் அதை நினைச்சுட்டே இருந்தா வாழ்க்கை உருப்பிடுமா? மறக்கணும். அந்த அல்லது அன்றே மாற இந்த மறக்கிற சக்தியை கொடுக்கறதா இறைவன் தரும். நினைச்சுட்டே இருக்க முடியுமா? நினைச்சுக்கிட்டா வாழ்க்கை ஓடுமா? ஓடாது. மறக்கணும். அப்ப மர என்பதுதான் அருள். ஆனால் அந்த அருளே மறந்ததினால் புதியதை செய்யும் பொழுது நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வருகிறது. ஆதலால் திரவதானம் மலம் ஆயிற்று. முடிஞ்சதா? இனி பாட்டுக்குள்ள போலாம். இப்ப உங்களுக்கு சிவனை பற்றி ஐயமில்லை, கடவுள். பானாவு பற்றி ஐயமில்லை, அது இறைவனுடைய திருவருள். யானா என்பது நம்ம உடம்புல இருக்கிற உயிர், அதை பற்றி கவலை இல்லை. நானா என்பது திரவதானம், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். மானா என்பது நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள், இதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. இப்ப பாட்டை படிச்சா அப்படியே புரியும், புரியலின்னு சொல்லப்படாது. புரியலைன்னா நமச்சிவா என்ன வரலன்னு அர்த்தம். சாதாரணமா படிக்கணும். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய போயின். நீ உலகத்துல இருக்கிற எந்த இலக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் கடைசியில இறைவனுடைய திருவருளை சொல்லுகிற ஐந்தெழுத்தை பேசும். இந்த பாட்டுக்கான ஐந்தெழுத்தை பேசாத திருமுறை சைவம் கிடையாது சார், சைவ இலக்கியம் கிடையாது. அது திருமுறையா இருந்தாலும் சரி, அல்லது கந்த புராணம் திருவிழையார் புராணமா இருந்தாலும் சரி, அல்லது வேதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சித்தாந்தமா இருந்தாலும் சரி. சித்தாந்தம் தான் நமக்கு வேதாந்தம், வேதம் திருமுறைகள் நமக்கு அதுக்குரிய துணை. ஆரணம் வேதம், அருள் நூல் கிடைத்தற்கரிய வேதங்களாக இருப்பவையும், அரிய நூல்களும். ஆரணம் என்றால் வேதம், அல்லாது அல்லாத புராணங்கள். அல்லாதுன்னா அவை அல்லாத புராணம், கதை, போக்குவரத்து எல்லாம். அது திருவிழா புராணமா இருந்தாலும் சரி, கந்த புராணமா இருந்தாலும் சரி, அல்லது தல புராணம் காஞ்சி புராணமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க புதுசா ஈரோட்டு புராணம் எழுதினாலும் அதை எழுதித்தான் ஆகணும். ஐந்தெழுத்து சொல்லாம இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துதான். அப்ப அரிய நூல்களாகவும் சைவ ஆகமங்களை தருகின்ற நூல்கள் அதான் அரிய நூல் ஆகமம். ஆரணம் வேதம், மற்றவை அல்லாதவை புராணங்கள். இவை ஐந்தின் பொருளை தருகிற, ஐந்தின் பொருள் நூல், ஐந்தின் பொருளை சொல்லுகிற நூல் தெரிய போய் ஆராய்ந்து பார்த்தால் நாம் தமிழ் சைவத்திலே இருக்கிற இலக்கியங்கள் எவற்றை ஆராய்ந்தாலும், சைவ நூல்களில் எவற்றை ஆராய்ந்தாலும் அவை ஐந்தெழுத்தின் பொருளை சொல்லுவது ஆகும். இரண்டாவது பாட்டு அதான் நான் சொன்ன இறை சக்தி வாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்தொள். எனவே ஓம் என்று சொல்லப்படுகிற அவற்றுக்குள் அடக்கமாக இருக்கிற ஐந்தெழுத்து. ஓம் என்பது மூல மந்திரம், மூல பிரணவம், பிரணவம் பிரணவ எழுத்து. பிரணவம் என்றால் என்ன பொருள்? மூலம் என்பது பொருள். மூலமாக சொல்லப்படும் ஓமுக்குள்ள எல்லாம் அடக்கம். ஓம் சொல்லிட்டாவே எல்லாம் அடக்கம். அந்த ஓங்காரத்துள்ளாக இருக்கக்கூடிய ஐந்தெழுத்தில் முதல்ல இருக்கிறது இறை, சி சிவன், வா சக்தி. அதுக்கப்புறம் யானாவை சொல்லணும். உமாபதி சிவம் கடைசியில வச்சிருக்காரு யானாவை உயிரை, ஏன்னா பின்னாடி நமக்கு சொல்ல போறார். அதனால அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காரு. ஊன நடனம், ஞான நடனம், இவற்றுக்கு நடுவிலே இருக்கிற யா, ஊன நடத்தையும் ஞான நடனத்தையும் ஊன நடத்தையும் சொல்லி அதற்கு இடையிலே இருக்கிற யா என்று சொல்லுகிறார். அப்ப முதல்ல இருக்கிற ரெண்டு ஒன்று, அடுத்து இருக்கிற ரெண்டு ஒன்று, அப்புறம் யானா. அஞ்சு எழுத்து பிரிக்கிறார். முதல் ரெண்டு எழுத்தும் ஞான நடனம், அடுத்த ரெண்டு எழுத்து நம என்பது ஊன நடனம், இவற்றுக்கு இடையிலே இருப்பது யா என்று எழுதுகிறார். அதனால அதற்கேற்ற மாதிரி பொருள் சொல்றார். என்ன பொருள் சொல்றார்? இறை சக்தி பாசம், பாசம்னா ஆணவம். பாசம்னா நம்ம பொண்டாட்டி மனைவி மேலேயோ அல்லது பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் இல்ல. பாசம் இங்கு மலத்தை குறிக்கக்கூடியது. பாசம் எழில் மாயினர், எழில் மாயை என்பது திரோதானத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அதுக்கு மட்டும் அடைமொழி போட்டார். மற்றவர்கள் அடைமொழி இல்ல பாருங்க, ஏன்னா இது ரெண்டு இடத்துக்கும் வரக்கூடியது. அங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும், நல்லதுல கெட்டது. அதனால என்ன பண்ணார்? எழில்னார். எவ்வளவு அழகா அங்கேயும் வேஷம் போறாரு, இங்கேயும் நல்ல அழகானவர் யாரு சொல்றானா இல்லையா? அப்ப அழகுனார். மாயை என்பது இந்த திரோதான மாய உடம்பு, அதான நல்வினை தீவினை அனுபவிக்கும். மாயால் என்ன சார் வரும்? மாயால உடம்பா இல்லையா? அதனாலதான் பிரபலிங்கிறதுல மாயாவ, மாயா என்ற ஒரு பாத்திரத்தையே சிவபிரகாசர் படைக்கிறார். மாயை அப்படின்னே படைக்கிறார். மாயினால்தான் இந்த உடம்பு வருது. அதனால உடம்பே மாயை தான். எனவே மாயை அது உடம்பு, உடம்பால் செய்யக்கூடிய அனைத்தும் தான் திரோதானத்துக்கு காரணம். இன்னும் சொல்ல போனால் திரோதானத்தால் உடம்பு ஏற்பட்டு உடம்பு அனுபவிக்கிறது. அப்ப இறைவனுடைய அருளால் தானே இந்த உடம்பு. அந்த இறைவன் நம்மை தன்னை மறைத்துக் கொண்டு நம்முடைய முன்வினை பயனை மறைத்து எதை தர்றான்? உடம்ப தர்றான். அதனால எழில் மாயினர். எழில் மாயை என்பது எதை குறிக்கும்? இந்த சூத்து இந்த திருக்குறள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். எழில் மாயினா திரோதானம். ஏன்னா எது தெரியுமா தெரிஞ்சு திரோதானம். அப்புறம் ஆவி, ஆவினா உயிர். அது பாருங்க எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம அடுப்புலயும் ஆவிய சொல்றோம், உடம்புலயும் ஆவிய சொல்றோம். அடுப்பும் ஆவி, அடுப்புல ஆவி வருமா இல்லையா? சமைச்சா இப்ப குக்கர் இருக்கனால அதுவும் வர்றதில்ல. குக்கர் சவுண்டு தான், ஆவினால சவுண்டு தான் கொடுக்கும். ஆவி படிக்கிறவங்களே சிரிச்சுக்கிட்டாலும் படிக்கணும்.
4: ஆன்மா என்பது யார் தெரியுமா? ஓடிய போயிருக்கேன்
3: நான் சொல்றேன். நல்லா பேசுறது, நல்லா சிச்சு பேசுறேன் சார். எனவே இவை உர, பொருள் உர. உரன்னா பொருள் உர. நிக்கம் ஓங்காரத்து, ஓங்காரம் என்பது ஐந்தெழுத்துக்கள். ஏன்னா ஐந்தெழுத்து அஞ்சு வகை இல்ல, இதுக்கெல்லாம் பொதியது ஓங்காரம். ஆனா ஓங்காரம் சொல்ற ஓங்காரத்துக்குள்ள அஞ்சு வந்துருமா இல்லையா? இப்ப மாணவர்கள் சொன்னா இளைய மாணவர்கள் வருவீங்க, தலை வெளுத்து போன வருவாங்க, ஆம்பளையும் வருவாங்க, பொம்பளையும் வருவாங்க. இவரெல்லாம் சித்தாந்த மாணவர்கள். மாணவர்கள் சொல்லிட்டு எல்லாம் அடங்கியதா இல்லையா? அதனால ஓங்காரம் சொல்லிட்டா எல்லாம் அஞ்சலுத்தம் நமச்சிவாயினம் வந்துடும், சிவாயினம் ஒண்ணு வந்துடும். அப்புறம் சிவாயினமுக்கு ஒரு பொருள் சொல்லணும், நமச்சிவாயத்துக்கு ஒரு பொருள் சொல்லப்படாது. எல்லா எல்லா சீனா வந்தா எந்த இடத்துலயும் சிவன் தான், வானா வந்தா எந்த இடத்துலயும் சக்தி தான், யானா வந்தா எந்த இடத்துலயும் உயிர் தான், நானா வந்தா எந்த இடத்துலயும் திரவதானம் தான், மனம் வந்தா எந்த இடத்துலயும் ஆணவ மலம் தான். இப்ப இன்னைக்கு மறக்காதா இல்லையா? அவ்வளவுதான் வேணும் நமக்கு. இதுக்கு என்ன எழுதி வச்சுக்கிட்டு ஸ்ரீ சிவன் வாய் நம்ம மனசுல பதியணும் சார். அப்பதான் நம்ம அதை சொல்ற போதெல்லாம் பொருள் புரியும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

சித்தின் வைத்த பொருள் வன்மை தரும் ஆகமத்தின் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரசிய தின்மதஞ்சே

0: சித்திரம் நம்ம பார்வதீபதையே அருள்வடிவாகிய பாலபுரியம்மாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய குருங்கருணையினாலே இந்த உண்மை வணக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்திலே 51வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இந்த 51வது பாடல் இந்த ஆசிரியராகிய திருவதியை மனவாசம் கடந்தால் தத்துவங்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேல ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்லி அதற்கு மேல சிவபெருமானுடைய இலக்கணத்தை சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான ஆடுகின்ற திருக்கூத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவனை அடைவதற்கான வழியும் சொல்லி அதற்கு மேலே அவனை அடைந்தால் கிடைக்கின்ற பேரின்பத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த பேரின்பத்தை முத்தி என்கின்ற பெயராலே நம்முடைய நூல்களிலே அருளாளர்களாலே வழங்கப்படுகிறது. அந்த முத்தி தான் எப்படிப்பட்டது, அந்த முத்திக்கு காரணம் அழியாத முத்தி என்பது அதற்கு இதுல அடைமொழி கொடுத்து சொல்லுகிறார். இந்த அழியாத முத்திக்கு காரணமாக இருப்பது எது என்று இந்த பாட்டிலே சொல்லி அந்த காரணத்தை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். உயிர்கள் என்பது அழிவு இல்லாதது, உடல் அழிவுடையது, உயிர்கள் அழிவு இல்லாதது. உயிர்கள் அழிவு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் எப்படியாவது பாடுபட்டு இந்த உயிரை உருப்படியான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க வேணும் என்பதற்காக பாடுவோம். உடம்ப ஒன்றும் பண்ண முடியாது, அது போயிருச்சுன்னா அது சாம்பலாக்கி விட வேண்டியதான், வேற வழியே இல்ல, அது ஒண்ணுக்கு ஆகாது. அந்த சாம்பலாகிறதுக்கு முந்தியே இந்த உடம்பு உள்ள போதே பாருயே என்கிறார் அல்லவா சித்தியார்ல. அதனாலே உள்ள போதே இந்த உயிரை எந்த இடத்துல கொண்டு போய் அடுத்தாப்புல ஒப்படைக்கலாம், எந்த இடத்துல வச்சா இது உருப்படியா கஷ்டம் இல்லாம இருக்கும் என்பதுதான் இப்ப நம்முடைய சாஸ்திரங்களிலே இப்ப நம்முடைய பெரியவர்களுடைய ஆராய்ச்சியே. இங்கதான் வந்து இப்ப இருக்கிற இது தெரியுது, முன்ன இருந்ததும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு, துன்பத்தை அடைஞ்சிருக்கிறோம். இப்ப இங்க வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அடைகிறோம். இதுக்கு மேல இன்பத்தை அழியாத இன்பத்தை அடைவதற்காக இப்பொழுது முயன்று கொண்டிருக்கிறோம். அழியாத இன்பத்தை பெறுவதற்காக இன்பம் என்பது சிற்றின்பமாகவும் பேரின்பமாகவும் இரண்டு வகையாக சொல்லப்படுகிற இன்பங்களிலே இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கப்படுகிற இன்பங்கள் அத்தனையும் சிற்றின்பம். அதை கனியினும் கட்டிவட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இதெல்லாம் சித்தின்பம். மூன்று வரையில் சொன்னதெல்லாம் சித்தின்பம். கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் நாவுக்கு உடம்புக்கு சுவையான உணவுகளும் மற்ற உடம்புகளால அனுபவிக்கப்படுகிற இன்பம் அத்தனையும். கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமறுகள். மூன்று வரியில சொன்னது சித்தின்பம், கடைசி வரியில சொன்னதுதான் இனியன் தன்னடைந்தாறு கடைமருகன் என்பதுதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை தான் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் முத்தி என்று சொல்லுவார்கள். அப்படி முத்தி நெறி ஏறியாத மூர்க்கரோடுதான் எத்தனையோ ஜென்மமாக கூடிக்கிட்டு போனோம். முத்தி நெறி ஏறியாத மூர்க்கரோடுதான் எத்தனையோ கோடி ஜென்மங்களாக கூடி அதனாலே முத்தியை அடையாமல் அதை பத்தி தெரியாமல் போயிருக்கும். அதனாலதான் அச்சோபதியத்துல எடுத்த உடனே முத்தி நெறி ஏறியாத மூர்க்கரோடு முயல் வேலை பத்தி நெறி அறிவித்து பழகனைகள் வாறு வண்ணம் சித்தமல அறுவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு அறுவருவார் அச்சோபி என்று தெரியுமாச்சு. அது கடைசி அந்த அச்சோபதிகத்துல என்ன முக்கியமா முடிவு சொல்லணும், அந்த முடிவு அப்படி சொல்றாரு. அதாவது முடிவு சொல்லணும் அல்லவா, அந்த முடிவு அவ்வளவு தெளிவா சொல்றாரு. முத்தியை அறிய போனும் முத்தியை அறிவதற்கு முத்தியை அறிந்த பெரியவர்களோடு கூட வரும். முத்தியை அறிந்த பெரியோருக்கு கூட வேணும். நான் அப்படி கூடாமல் எத்தனையோ பரவியில முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு கூடிக்கிட்டு போனேன். இப்பொழுதுதான் எனக்கு பத்தி நெறியை அறிவித்தான். பத்தி நெறியை அறிவித்து பலகனையை பாத்தி விட்டான், சித்தமலத்தை அறுத்து விட்டான், சிவம ஆக்கி விட்டான், நான் பெற்றவரி அறுவருவார்கள் என்பது இந்த பாட்டு. அதனாலே அப்படிப்பட்ட முத்தியானது உயிர்களுக்கு கிடைப்பது அரிது. உயிர்களுக்கு கிடைப்பது அரிது. அது கிடைப்பது அரிதாக இருப்பது என்ன காரணம் என்றால் அரிதாக இருக்கின்ற கடவுளையும் அரிதாக இருக்கின்ற சமயத்தையும் அறியாமல் இருக்கிறபடியினால் அது கிடைக்காமல் இருக்கிறது. அரிதாக இருக்கின்ற சமயத்தையும் அரிதாக இருக்கின்ற கடவுளையும் அறியாமல் இருப்பதனாலே தான் அது முத்தி கிடைப்பது அரிது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த அரியதாக இருக்கிற சமயம் அரியதாக இருக்கிற கடவுள் கிடைத்து விட்டால் முத்தி எளியதாக கிடைக்கும். அரியதாக இருக்கின்ற கடவுள் அரிய கடவுளாது சிவபெருமான். அரிய பொருளே அவிநாசி அப்பா என்கிறார் அல்லவா. அரிய பொருளாயிருக்கிற சிவம் அந்த அரிய பொருளாயிருக்கிற சிவத்தை அடைவதற்கான வழியும் அந்த அந்த சிவத்தை அடைவதற்கான நிதி, அந்த சிவத்தை அடைவதற்கான நிதி வழி கிடைத்து விட்டால் அப்புறம் ஏன் முத்தி ஏன் கிடைக்காது? தாராளம் எடுத்து போகும். அரியதாயிருக்கிற பொருளை அடைவதற்கான வழி கிடைத்து விட்டால் முத்தி கிடைச்சு போச்சு. அதை சொன்னாரு சித்தியார்களே, வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் திருமதிப்பி தாழ்வனும் தன்மையோடு தெய்வமான் சமயஞ்சாறு ஊழ்வரல் அறி சால உயர்ச்சிவ ஞானத்தாரே போலில மதியனானை போற்றுவார் அருள்வற்றாரே. அப்படி அரியதாக இருக்கிற தெய்வ சமயத்திலே சார்ந்து அது சிவபெருமானை போற்றினார்களே, ஆனால் அவர்கள் முத்தியை பெற்று விட்டார்கள். போற்றுவார் அருள் பெற்றாரே என்பது சித்தியார். அதனால இப்படி அரிய பொருளாய் இருக்கிற சிவத்தை அடைந்து அந்த பொருளாலே கொடுக்கப்படுகிற பேரின்பத்தை ஆன்மாவுக்கு சேர்த்து வைப்பது, அந்த சேர்வதற்கு காரணமாக இருப்பதுதான் வழிபாடு. சேர்வதற்கு காரணமாக இருப்பதுதான். இப்ப அரிய பொருளை அறிந்து கொண்டோம். அரிய பொருளாய் இருக்கிறது எது என்று கேட்டால் சிவம். அரிய பொருளே அரியதில் அறிய அறியும் காண்க. இந்த திருவாசகம் திருவண்ட பகுதியிலே இந்த அரியதில் அறிய அறிவோம் காண்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். யாரும் கேட்டவாத ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அரியதில் அறிய அறிவோம் காண்கன்னு சொன்ன உடனே அடுத்த வரி மருவிய பொருளும் வளர்ப்போம் காண்கிறார். அரியதில் அறிய அறிவோம் காண்கன்னு சொன்னதுக்கு நிறைய சொல்லி, ஆமா வாஸ்தவா வந்தா அரியவன், அரியதில் எல்லாம் அரியவனாக இருக்கிறவன் வாஸ்தவன். ஆனா அப்படி இருக்கிறவன நம்ம பண்ணு நம்ம வழிபட்டு என்ன பண்ண முடியும், அவனை அடைய முடியுமா? அவ்வளவு அருமையா இருக்கிறவனை நம்ம போய் அடைய முடியுமா? அப்படி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவன்தான் அவனே மருவி எப்பொருளும் வளர்ப்போங்க. அவனே உங்களோடு கலந்து உங்களோடு கலந்து உங்களை வளர்க்கிறான். இதெல்லாம் கேட்டு பார்க்கணும். யார் அந்த அளவுக்கு நம் பக்தர் இல்ல, அந்த அளவுக்கு அந்த அந்த ருஷி அந்த சுழில இருக்கிற வசத்தை அனுபவிக்கிற மக்கள் இல்ல. அதனாலே அப்படி அரிய பொருளாய் இருக்கிற சிவத்தை அறியவும் அந்த பொருளை அடையவும் தெளிவாக வழிகாட்டுவது எது என்று கேட்டால் சைவ சமயம் தான். சைவ சமயம் தான் தெளிவாக அந்த பொருளை அடைவதற்கான வழியை சொல்லும். அந்த அந்த வழியத்தான் இந்த பாட்டில தெளிவா இந்த ஆசிரியர் அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய். அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் முத்தியை பற்றி சொன்னார். அப்படி முத்தியை சொன்ன போது அந்த முத்திக்கு காரணம் முத்தியை அடைவதற்கு காரணமாக இருப்பது எது என்று செப்பாய். அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய். மாணவன் கேட்கிறான் தன்னுடைய ஞான தந்தையாயிருக்கிற ஆசிரியனே, அப்பா முத்திக்கு அழியாத காரணமா? இந்த முத்திக்கு அழியாத காரணம், அழியாத காரணம் என்றால் அந்த அந்த பாடுபட்டோம் அந்த அந்த வழியில போனா அந்த வழியில போனா அந்த ஊரை கட்டாயம் அடையலாம். அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டியது, அந்த ஊர் அந்த வழியிலே போனோம்னா அந்த ஊரை அடைந்தே தீர்வோம். வேற அந்த அந்த வழியானது அந்த ஊருக்கு தான் போகுது, நீங்க திகைக்க வேண்டியதில்லை. நீங்க இந்த வழியில போங்க, அந்த ஊர் வரும், வேற ஊர் வராது. நீங்க எந்த ஊருக்கு போகணும்? திருச்சனாப்பள்ளிக்கா? இந்த வழியில போகணும். போனா திருச்சனாப்பள்ளியல நீங்க அங்க திண்டுக்கல் எல்லாம் போய் விடாது, திருச்சனாப்பள்ளியிலேயே விட்டு போய்விடும். நீங்க திண்டாட வேண்டியது திண்டுக்கல் போய் திண்டாட வேண்டியது இல்லை, திருச்சனாப்பள்ளியிலேயே விட்டு போய்விடும். திருச்சனாப்பள்ளியிலேயே கொண்டு போய்விடும். எந்த வழியில? இந்த வழியில போங்க, புளித்தலையோட போங்க, திருச்சனாப்பள்ளியிலேயே கொண்டு போய்விடும். அது போல சிவத்தோடு சேர்த்து வைப்பதற்கு சிவத்தை சேர்ந்து முத்தியை பெறுவதற்கு காரணமாக இருப்பது அழியாத காரணம், அழியாத காரணம் தான் செப்பாய் என்று மாணவன் கேட்டான் ஆசிரியரை. அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் என்று மாணவன் கேட்க ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அருளாலே செப்ப கேள்வார். அருளாலே சொல்லுகிறேன்னு சொல்லாம அருளாலே செப்ப கேள்வார். திருவருளாலே சொல்லுகிறேன், திருவருளாலே சொல்லுகிறேன். உப்பில் குருலிங்க வேடமென கூறில் இவை கொண்டார் கருவொண்டியின் இல்லார்கள் கார். குரு லிங்க வேடம் என கூறி இவை கொண்டார். இதுதான் நம்முடைய சைவ சமயத்துல ஆழமான அடிப்படையான உண்மையான முக்கியமான செய்தி. இது குரு லிங்க சர்வ வழிபாடு. இந்த மூன்றாலும் தான் நாயன்மார்கள் எல்லாம் வழிபட்டு திருவருளை பெற்றிருக்கிறார்கள். அப்பூஜிரிகள் எப்படி முத்தி பெற்றார்? குரு வழிபாட்டினாலே முத்தி. பெருமளல குருமநாயனார் எப்படி முத்தி பெற்றார்? குரு வழிபாட்டினாலே முத்தி பெற்றார். பரிசர நாயனார் எப்படி முத்தி பெற்றார், குரு வழிபாட்டினாரே முத்தி பெற்றார். சாக்கிய நாயனார் எப்படி முத்தி பெற்றார், லிங்க வழிபாட்டினாரே முத்தி பெற்றார். திருநெல்லக்க நாயனார் எப்படி முத்தி பெற்றார், சிவலிங்க வழிபாட்டினாலே முத்தி பெற்றார். மெய்ப்புற நாயனார் எப்படி முத்தி பெற்றாரு, அடியார் வழிபாட்டினாலும். இளையார் உரிமையான எப்படி முத்தி பெற்றாரு, அடியார் வழிபாட்டினாலும். சங்கம் வழிபாடு குரு லிங்க சங்கம், குரு லிங்க சங்கம். சிவபெருமான் எங்கெங்க இருக்கிறார் என்று கேட்டால் எல்லா இடங்களில் இருந்தாலும் இருக்கிறார். அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிறார். அங்கு இங்கு எனாதபடி அருமையான பாட்டு. முதல் பாட்டு தாய்மான வாய்வு பாடல்ல முதல் பாட்டாக இப்படி ஜாவி இருக்கிறாரு. அங்கு இங்கு நாதபடி இருக்கிறாரு, எங்கும் இருக்கிறாரு. அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தாய்மான சுவாமி முதல் பாடல். அப்படி அங்குங்க நாதபடி எங்கும் இருக்கின்ற பரம்பொருளை எப்படி அடைவது என்று கேட்டீங்களா, அவன் தான் ஆன்மாக்கள் வழிபட்டு உய்வதற்காக சிவலிங்க திருமேனியிலும் சிவ வேடத்திலும் தங்கியிருந்து அருள் கொள்கிறார். அங்குங்க நாதபடி எங்கும் பலராகமா பார்க்கமுடன் எங்கும் ஒரு நீக்கமன நிகழ்ந்த பரிபூர்ணானந்தமாயிருக்கிற கடவுள் நமக்காக அவன் என்ன பண்ணியிருக்கிறான் என்று கேட்டால், சிவலிங்க திருமேனி இடத்தும் சிவனடியார் திருவேடத்து அவன் குடிகொண்டிருந்து அந்த இடத்தை அவன் வந்து அரசாட்சி செய்கின்ற அரியாசனமாக வைத்துக் கொண்டு அதிலே எழுந்தருள் இருந்து கொண்டு வழிபடுகின்ற ஆன்மாக்களுக்கு அருளை தருகிறான். இல்லையானால் எங்கும் இருக்கிறான் என்றால் அவன் எப்படி வழிபட முடியும், எங்கும் இருக்கிறான் என்றால் எப்படி வழிபட முடியும். அதற்காகத்தான் தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிகள் உண்டு. தாவரம் என்கின்ற சிவலிங்கத்திலேயும் சங்கமம் என்கின்ற அடியாரிடத்தம். அடியார் என்று சொன்னால் குருவர்கள் சேர்ந்துருவாங்க, அதனால ரெண்டு இடம் சொன்னார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாவரம் பூசை கொண்டு மண் உயிருக்கு அருளை. என்ன தெளிவு, என்ன எல்லா இடங்களிலும் இருக்கிற கடவுளை யாரும் வணங்க முடியாது, கண்டு வணங்க முடியாது. கண்டு வணங்க முடியாது என்பதற்காகத்தான் அவன் இப்படி சிவலிங்கத்திடத்திலேயும் சிவன் அடியாரிடத்தும் அவன் தங்கியிருந்து அந்த இடத்திலே அன்னாக்கள் செய்கிற பூஜையை ஏற்றுக்கொண்டு அருளை கொடுக்கிறான். பூஜை பண்ணினவனுக்கு அருளை கொடுக்கிறான். தாவர சங்கமங்கள் என் சங்கம்னா அடியாரும் தாமரம் சோரிக்கும். அது சண்டேஸ்வர நாயனார் பத்தி சொல்லும் போது சொல்லுவார், தலைத்ததோர் அத்தியின்கீழ் தாவரம் மணலார் தாவரம்னா சிவலிங்கம். அது தாவித்தன்னு சொல்லுவோம்ல, சிவலிங்கம் தாவித்தார். தாவரம் தாவரம் மணலார் கூட்டி சண்டேஸ்வர நாயனார் எதுல புத்தி வச்சாரு, சிவலிங்க வழிபாட்டினாலே புத்தி வச்சாரு. அதனால தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாவரம் பூசை கொண்டு மண் உயிர்க்க விளைவிப்பார். அவனே வந்து இந்த திங்க திருமீனிடத்தும் சிவனடியாரிடத்தும் எழுந்தருளியிருந்து அண்ணாசிர பூசை ஏற்றுக்கொண்டு பலனை கொடுக்கிறார். அதனாலே இந்த இரண்டு இடத்திலையும் பூசை செய்வாயா. அதனாலதான் மாவரனைய மறிந்த ஒரு வேடமும் ஆலயம்தானும் அரணனத்துடும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லியது. மாலரனைய மறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அறம் என தொழுமே, அப்போ உனக்கு மும்மளவு விட்டு போகணும். பல நூல்கள் நிறைய சொல்லுது, பல நூல்கள். அதுல வந்து நம்ம சிவஞான தீபம்னு ஒரு நூல் இருக்கு, சிவஞான தீபம். அது சொல்லுது, ஏத்தறிய லிங்க குரு சங்கமந்தான் ஏகவரன் மனவாக்கு காயமாகும். ஏத்தறிய லிங்க குரு சங்கமந்தான் ஏகவரன் மனவாக்கு காயமாகும். ஏகவரனாகிய பரமேஸ்வரனுடைய மனம் வாக்கு காயம். நமக்கு மனம் வாக்கு காயம் இருப்பது போல சிவருமானுக்கும் மனம் வாக்கு காயம் இருக்கிறான். நமக்கு இருப்பது போல அவனுக்கும் மனம் வாக்கு காயம் இருக்கிறான். அது எப்படி அவனுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நமக்கு இருக்கிறது நல்லா தெரியுது, அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, எத்தறிய லிங்க ஊரு சங்கமந்தான் ஏகவரன் மனவாக்கு காயமாகும் வாய்த்த மனம் சிவலிங்கம் ஆகும். சிவபெருமானுடைய மனம் எது என்று கேட்டால் வாய்த்த மனம் சிவலிங்கம் ஆகும். அதை வழிபட்டால் என்ன ஆகும், மூல மலமகற்றும், மூல மலமகற்றும் குரு அருள் சேர் வாக்கும் ஆகிய தீர்த்தருளும். குருவினுடைய குரு வந்து சிவபெருமானுடைய வாக்காக இருக்கிறார். சிவபெருமானுடைய அது மாயாமலத்தை போக்கும், மாயாமலத்தை போக்கும். வாய்த்த மனம் சிவலிங்கம் ஆகும் மூல மலமகற்றும் குரு அருள் சேர் வாக்கும் ஆயை தீர்த்தருளும் சங்கமமா மேனிதன்னால். சங்கமமாகி அடியார்கள் தான் சிவருமானுக்கு மேனியா, திருமேனி. சிவனடியார்கள் தான் சிவருமானுடைய திருமேனியா. சிவலிங்கம் சிவருமானுடைய மனசு, சிவருமானுடைய வாக்கு குரு, சிவருமானுடைய வாக்கு குரு, சிவருமானுடைய திருமேனி அடியார்கள், சிவருமானுடைய மனசு சிவலிங்கம். அது வழிபாடு சிவலிங்க வழிபாட்டினாலே ஆணவ மலம் போகும், குரு வழிபாட்டினாலே மாயாமலம் போகும், அடியார் வழிபாட்டினால கண்ணு மலம் போகும். வாய்த்தவனம் சிவலிங்க ஆகும் மூலம் மலமகற்றும் குருவருடைய வாக்கு மாறி தீர்த்தருடன் சங்கமமா மேனிதனால் தீராத இருவனையால் கண்மணியும் ஆர்த்தமலம் மூன்று அகற்றும் குறி ஈதாகும் அல்லது மற்றொன்றாலும் அகன்றிடாகும் அல்லது மற்றொன்றாலும் தெளிவான வாக்கியம் உறுதி. நீ உனக்கு மலம் போகணும், நீ உருப்படி ஆகணும்னா இதுல நின்னுக்க வேற எதனாலையும் போக. இந்த தெளிவு, இந்த உண்மை, இந்த சமாச்சாரம் சைவத்தவர்தான், வேற எதுலையும் சைவ சித்தாந்திக்கிட்ட இந்த வாய்ப்பு வேற எந்த சமய வாக்கியம் கிடையவே கிடையாது. அதனாலே குருலிங்க சங்க வழிபாடு அவசியமாக சிவனடியாரா இருக்கிறவங்க கட்டாயம் பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கும் குருலிங்க சங்கம வழிபாடு. அதனால இந்த வழிபாட்டினாலதான் மும்மலமும் போகும், இந்த வழிபாட்டினாலதான் மிக மும்மலமும் மூன்று இடத்துல வழிபாடுனால மும்மலமும் போகும். அதனாலே அப்பாய் முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அருளாலே செப்பக்கு உப்பில் குருலிங்க வேடமென குருலிங்க வேடமென கூறில் இவை கொண்டார். அதாவது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சிவ வேட வழிபாடு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சிவ வேட வழிபாடு, அதாவது சிவனடியார் வழிபாடு. அது வந்து நம்முடைய நூலில் நிறைய சொல்லுது, நிறைய சொல்லுது. அதிலே வந்து இந்த வழிபாடு வழிபாட்டுக்கு தகுதியை தருவது தீட்சை, வழிபாட்டுக்கு தகுதியை தருவது தீட்சை. தீட்சை இல்லைன்னா இந்த வழிபாட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, இந்த வழிபாட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால லிங்க வழிபாடு ஆன்மார்த்தமாக தீர்ந்த லிங்க வழிபாடும் பரார்த்தத்தில் தீர்ந்த லிங்க வழிபாடும் என்று இரண்டாகும். அதுக்கு மேல குரு என்று சொன்னாலே தீட்சா குரு வந்துடும், குரு என்று சொன்னாலே குரு வழிபாடு தானே வந்துவிடும். அந்த குரு வழிபாடும் அதோடு திருவேடம் வழிபாடு, திருவேடமாகிய சிவனடியார் வழிபாடு. இந்த திருவேடத்தை பத்தி நம்முடைய நூல்கள் ஏராளமா சொல்லும். அறிவறியான் தனையறிய ஆக்கையாகி, அறிவறியானாகிய சௌருவான் தன்னை அறிந்து கொள்ளும்படியாக உயிர்களுக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நாம் பொது இயல்பு என்ன பார்த்தோம்? என்ன பொது இயல்பு என்றால் என்ன? பொது இயல்பு என்றால் என்ன? அதான் தடுத்த இலக்கணம் என்றால் என்ன? இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு. இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு தான் பொது இயல்பு. இந்த கருவிகளினுடைய சேர்க்கை நீங்கினால் இந்த நிலைகளும் நீங்கிவிடும். இந்த கருவிகளினுடைய சேர்க்கை எப்போது நீங்கும்? முத்தி நிலையிலே தான். இந்த கருவிகள் எல்லாம் நீங்கி போக உயிர் ஒரு நிலையான தன்மையை பெறும். முத்தி நிலையிலே தான் அது. அதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. ஒரே நிலையில நிற்றல், பல நிலைகளை அடைதல் சேர்க்கை, அது பொது இயல்பு. பொது இயல்பு சேர்க்கை. உண்மை இயல்பு தான் இயற்கை. இந்த ஐந்து நிலை வேறுபாடுகள் அடைகிற இடங்கள், ஐந்து இடங்கள் சொல்லப்படுகின்றன, அதையும் குறித்து கொள்ளுங்கள். விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில ஆன்மா இருக்கிற இடம் புருவ நடு. புருவ நடுவில் இருக்கிறதே உயிர். விழிப்பு நிலையில புருவ நடு, லாடத்தானம் என்பார்கள். லாடம், புருவ நடு. இந்த புருவ நடுவில் இருந்துதான் உயிர் உலகத்தை அறிகிறது. அந்த புருவ நடுவிலிருந்து கீழே இறங்கும், கழுத்துக்கு வரும். கண்டம், கண்டம் என்றால் கழுத்து. கழுத்து என்ற இடத்திற்கு ஆன்மா இறங்குகிறது. அப்போது உண்டாகிற அவத்தை என்ன? இப்ப வகுப்புல உட்கார்ந்திருக்கும் போதே அது என்ன, எதை கிடையாளம்? ஆன்மா இறங்கி விட்டது கழுத்துக்கு. இறங்கி புருவ நடுவில் இருந்து இறங்கி விட்டது. அடுத்து மூன்றாவது உறக்க நிலையில அதற்கும் கீழே இதயத்துக்கு வருகிறது. உயிர் இதயத்திற்கு வருகிறது. நனவு, கண்டம், நீலகண்டன். கழுத்திலே நீளம்னா நஞ்சு, நஞ்சை நிறுத்தியவர் கண்டம். பிறகு அங்கிருந்து இதயத்துக்கு இறங்குகிறது உறக்க நிலை. அப்போது உட்கார்ந்திருக்க முடியுமா? கிடை, படுத்துற வேண்டிதான். அது உறக்க நிலையில. எல்லாம் நம்முடைய நிலைகள் தான். என்ன, யாருக்கோ யாருமான யாரோ நினைக்கிறேன், நாம தான் நம்முடைய நிலையைத்தான் சொல்லுகிறார்கள். விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், அதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆழ்ந்த உறக்கம். பிறகு அதையும் கடந்து உயிர்ப்பு அடக்கம். இடமா புருவ, இது கொப்பூல். இதயத்திலிருந்து கொப்பூல் அல்லது உந்தி என்பார்கள். உந்தி, உந்தி கீழே இதயத்துக்கு கீழே உந்தியில இறங்குது. பிறகு உயிர் படக்க நிலையில மூலாதாரம், அதற்கு கீழே மூலாதாரத்தில் அந்த ஆன்மா ஒடுங்குகிறது. அதற்கு பிறகு இது, எனவே இப்படி ஐந்து இடங்கள், ஐந்து நிலைகள். இன்னொன்று, ஒவ்வொரு இடத்திலேயும் செயல்படுகிற கருவிகள், செயல்படுகிற கருவிகள். புருவ நடுவில் 35 கருவிகள், புருவ நடுவிலே 35 கருவிகள், புருவ நடுவில் 35. எவை என்றால் 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. அறிகருவிகள், தொழிற்கருவிகள் 10 10 கருவிகள். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். பிறகு அவற்றினுடைய விடயங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா? அறிகருவிகளுடைய விடயங்கள் எவை? அறிகருவிகள் எவற்றை அறிகின்றன? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம், அதுதான் விடயங்கள். அது விடயங்கள் கருவிகள் 5 அறிகருவிகளுக்கு. கண்மேந்திரியங்களுக்கு விடயங்கள் தொழில், அவை செய்கிற தொழில், நடை, நடை நடத்தல் கால், கொடை கொடுத்தல் கை, நடை கொடை, பேச்சு வாய், பேச்சு போக்கு, கழிவை போக்குகிற கருவி, இன்பம் சிற்றி இன்ப நுகர்ச்சிக்குரிய கருவி, இவை 5 தொழிற்கருவி. தொழிற்கருவிகளினுடைய தொழில்கள், கண்மேந்திரியங்களினுடைய தொழில்கள், நடை கொடை, பேச்சு, போக்கு, இன்பம். ஆக இப்ப எத்தனை ஆயிற்று? 20. இதோடு 10 வகையான வாயுக்கள், தச வாயுக்கள் உடம்புல ஓடிக்கொண்டிருக்கின்றன. 10 வகையான காற்று,

கருவிகள் செயல்படுகின்றன. பிறகு அடுத்து அந்த கனவு நிலையில கண்டத்தில் இருக்கிற போது 25 கருவிகள், 35 25 ஆகிறது, 10 குறைகின்றன. இந்த 35ல் எந்த 10 நீங்குகிறது? உறக்கத்தை கனவுல ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் செயல்படலை. ஆனால் அவற்றினுடைய விடயங்கள் உண்டு, கருவிகள் செயல்படவில்லையே தவிர அந்த ஓசை ஊறு ஒளி சுவையெல்லாம் கனவுல பார்க்குறோமா இல்லையா? நடை கொடை எல்லாம் அங்கே உண்டு கனவுல, நடை கொடை போக்கு எல்லாம் உண்டு. அந்த 10 மட்டும் குறைகின்றன, 25. பிறகு அதற்கு கீழே உறக்கத்தில், உறக்கம் 3வது நிலையில் இதயத்திலே உயிர் இருக்கிற போது 3 கருவி, 3 கருவி தான் செயல்படும், மற்றவையெல்லாம் நீங்கிவிடும். 3 கருவிகள் எவை என்றால், சித்தம். சித்தம் என்பது என்ன? 4 அந்தகரணங்களிலே ஒன்று சித்தம். சித்தம் மற்ற அந்தகரணம் நீங்கிரும், சித்தம் என்ற அந்தகரணம் மட்டும் செயல்படும். சித்தம் பிராணவாயு செயல்படும். சித்தம் பிராணவாயு புருடன் என்ற 3 புருடன். பிறகு அதற்கும் கீழே இறங்குகிற போது, பிறகு பேருறக்கத்தில் உந்தியில் இருக்கிற போது உயிர் 2 கருவிகள் செயல்படும். எது நீங்கி விடுகிறது? சித்தமும் நீங்கி விடுகிறது. சித்தமும் நீங்கிவிட பிராணவாயு புருடன் 2 தான், பிராணவாயு புருடன். பிறகு கடைசியாக மூலாதாரத்தில் உயிர் இருக்கிற போது உயிர் படக்க நிலையில் பிராணவாயுவும் நீங்க, புருடன் 1 மட்டும் இருக்கும். ஆக இந்த புருடன் என்ற கருவி தான் 5 நிலையிலேயும் தொடர்ந்து வருது. இப்படி மேலே இருந்து படிப்படியாக இறங்குகிற போது என்ன நடக்குது? இந்த 5 அவத்தைகளிலே என்ன நடக்கிறது? படிப்படியாக நமக்கு அறியாமை உண்டாகுது. படிப்படியாக அறியாமை, விழிப்பு நிலையிலே உலகத்தை அறிகிறோம். பிறகு இறங்க இறங்க அறியாமை மேலிடுகிறது, அறியாமை மிகுகிறது. உறக்கத்தில் பேருறக்கத்தில் எல்லாம் அறியாமை, கடைசியில் மூலாதாரத்தில் முழு அறியாமை, முழு அறியாமை. இதற்கு என்ன காரணம் இந்த அறியாமைக்கு? அறியாமையை எது உண்டாக்குவது? ஆணவ மலம். எனவே இந்த கருவிகள் நீங்க நீங்க அறியாமையோடு சேர்கிறது. ஆன்மா கருவிகளை விட்டு நீங்கி ஆணவத்தோடு படிப்படியாக சேர்கிறது. ஆணவ மலம் சேர சேர அதற்கு அறியாமை உண்டாகும். எனவே ஒரு பக்கம் கருவிகள், இன்னொரு பக்கம் ஆணவ மலம். கருவிகள் மேலோங்கி இருக்கிற போது ஆணவம் அடங்கி இருக்கும். ஆணவம் மிகுகிற போது கருவிகள் செயல்படும். அதனால் இந்த 2 போராட்டம். இப்படி படிப்படியாக அறிவு நிலையிலிருந்து அறியாமை நிலைக்கு நாம் செல்லுகிறோம். பிறகு பழையபடி அறிவு நிலைக்கு வருகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஆணவத்திலிருந்து படிப்படியாக நீங்கி மறுபடியும் ஆணவ மலத்தோடு சேருகிறோம். கருவிகள் ஆணவ மலத்தை நீக்கி அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றன. அவை செயல்படாத போது ஆணவ மலம் அறியாமையை தருகிறது. இதற்கு ஒரு ஓமை சொல்லுவார்கள். ஒரு அரசன் வெளியே

0: நகர்வலம் போகிற போது அவனை சூழ்ந்து அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் போகும். அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் எல்லோரும் கூட போவார்கள். பிறகு திரும்புகிற போது அரண்மனைக்குள்ளே நுழைந்து எல்லாரும் கடைசி வரை கூட வருவார்களா? அந்தந்த இடத்துல அவரவர்கள் நின்று விடுவார்கள். கடைசி வரைக்கும் யார் வருவது? பிராணவாயு. அவன்தான் மெய்க்காப்பாளன், அரசனுடைய மெய்க்காப்பாளன் பிராணவாயு. எது வரைக்கும் வருவான்? பிராணவாயு எங்கே? எது வரைக்கும்? பேரூரக்கம் வரைக்கும் பிராணவாயு செயல்படுது. பிறகு உயிர்ப்படக்க நிலையில் பிராணவாயு மெய்க்காப்பாளன் நின்று விடுகிறான். இங்கே அரசன் அந்த புறத்துக்குள்ள நுழைகிறான். உயிர்ப்படக்க நிலைதான் அந்த புறம். அங்கே வாசல்ல மெய்க்காப்பாளன் நின்றுவிட அரசன் மட்டும் தனியே அந்த புறத்துக்குள்ளே நுழைந்து அவனுடைய மனைவியால் தான் யாரு? ஆணவமலன் தான் மனைவி. ஆணவமலத்தோடு சேர்ந்து கூடி அறியாமை வயப்பட்டு கிடக்கிறான். அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறான். இதான் அந்த புறம் என்று இப்படி சொல்லுவார்கள். இப்போ நினைவர்கா? ஆக இதுதான் நாலாவது நூற்பா. இன்னும் பாருங்கள், இந்த நூற்பாவை பாருங்கள், இன்னும் பார்க்கலையே. அந்த கரணம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. எது? ஆன்மா. ஆன்மா அந்த கரணங்களிலே ஒன்று அல்ல. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. அவை சந்தித்தது ஆன்மா. இருங்க இருங்க. அவை சந்தித்ததுன்னா அவற்றோடு கூடி இருக்கிறது ஆன்மா. எவற்றோடு? அந்த கரணங்களோடு கூடி இருக்கிறது. அவை சந்தித்தது ஆன்மா. ஏன் சந்திக்க வேண்டும்? அந்த கரணங்களை ஏன் கூட வேண்டும்? கீழே விளக்கம் சொல்லுகிறார். அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது. சகசமலம்னா ஆணவமலம். ஆணவமலத்துக்கு ஒரு பேரு சகசமலம். சகசமலம் என்றால் ஆணவமலம். சகசம் என்ன அர்த்தம்? இயற்கை. இயற்கை சகஜம். சகஜம்னா இயற்கை. இந்த ஆணவ மலம்தான் உயிருக்கு அனாதியாகவே தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறது. எனவே இயற்கை மலம் ஆணவ மலம். ஆன்மாவோடு இயற்கையாகவே தேர்ந்திருப்பது என்று ஆன்மா உண்டோ அன்றே ஆணவ மலமும் இருக்கு. அதான் சகஜ மலம். சகச மலம் இருங்க, அவசரப்படாதீங்க. சகசமலத்து உணராது. அங்க உணராமையால் ஒரு ஆள் தேர்த்து கொள்ளுங்கள். சகசமலத்தினால் உணராமையால் அந்த ஆணவ மலத்தின் காரணமாக உயிர் அறியாதிருப்பதன் அறியாமை உடையதாக இருப்பதனால் சகசமலத்து உணராமையினால் அவை சந்தித்தது. சகசமலத்திலே மனத்திலான உணராமையினால அந்த கரணங்களோடு கூடி அறிவு விளக்கம் பெறுகிறது. அந்த கரணங்களோடு சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? இந்த ஆணவ மலத்தினாலே உண்டாகிய அறியாமையை நீக்குவதற்காக. சகசமலத்து உணராது அவை சந்தித்தது. சகசமலத்து உணராது. அடுத்து என்ன? ஐந்து அவத்தைத்தே. அந்த ஆணவ மலத்தினோடு சேர்ந்ததனால ஐந்து வகையான அவத்தை. அவத்தைன நிலை. ஐந்து வகையான நிலை விரைவு நிலைகளை உடையது. ஐந்து நிலைகள். அதை வடமொழியில சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். சாக்கரம் என்றால் விழிப்பு நிலை. சாக்கரம் எனவே உயிர்ப்படக்க நிலை துரியாதீதம், பேருறக்க நிலை துரியம், உறக்க நிலை சுழுத்தி, கனவு நிலை சொப்பனம், விழிப்பு நிலை சாக்கரம் என்று பெயர். இந்த ஐந்துக்கும் என்ன பெயர்? கேவல ஐந்தவத்தைகள். இந்த ஐந்துக்கு என்ன பெயர்? கேவல ஐந்தவத்தைகள். கேவலம் என்ற பெயரை ஏன் கொடுத்தார்கள்? ஐந்தவத்தை என்று சொன்னால் போதாதா? ஏன் கேவலம்? மேலிருந்து படிப்படியாக இறங்குகிற போது என்ன உண்டாகுது? கேவலம்னு அறியாமை. கேவலம் என்றால் அறியாமை. அறியாமையை தருகிற ஐந்து நிலைகள், அறியாமையை தருகிற அவத்தைகள், கேவல ஐந்தவத்தைகள். இவற்றுக்கு, இந்த ஐந்துக்கும் காரிய அவத்தைகள் என்ற பெயர். காரிய அவத்தைகள், காரிய அவத்தைகள். இவை, இந்த ஐந்து அவத்தைகளும் அன்றாடம் நாள்தோறும் நமக்கு நிகழ்கின்றவை, அதனாலே காரிய அவத்தைகள் என்ற பெயர். காரியம் என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும்? அதற்கு முன்னால காரண அவத்தைகள், அது மூன்று இருக்கு. காரண அவத்தைகள் மூன்று, இவை காரிய அவத்தைகள். காரண அவத்தைகள் அது மூன்று. முதன் முதல் ஆன்மா இருந்த நிலைக்கு என்ன பேரு? கேவல நிலை. அது காரண அவத்தை, அது ஒண்ணு. காரண அவத்தை முதல் நிலையாகிய கேவலம், அந்த கேவல நிலையிலிருந்து இறைவன் உயிர்களை எடுத்து உடம்புகளோடு கூட்டி எங்கே அனுப்புகிறான்? சகல. சகல நிலை என்பது ரெண்டாவது காரணாவத்தை, அது காரணாவத்தை. சகலம்ங்கிறது காரணாவத்தை. பிறகு அந்த சகல நிலையிலிருந்து சுத்த நிலை, அது மூன்றாவது காரண அவத்தை, அது மூன்றாவது காரணாவத்தை. அந்த மூன்றும் பெருநிலைகள், குறிப்பிட்ட கால அமைப்பு கிடையாது. எத்தனை காலம் கேவலத்தில் கடந்தோம், சகலத்தில் எத்தனை காலம் இருக்க போகிறோம் தெரியாது. அவையெல்லாம் பெருநிலைகள். ஆனால் காரிய அவத்தை நாள்தோறும் நடக்கிற சிறிய நிலைகள், சிறு நிலைகள். காரிய அவத்தை சிறு நிலைகள், காரண அவத்தை பெருநிலைகள். இந்த ஐந்து காரிய அவத்தைகளும் எங்கே நடக்கின்றன? அந்த மூன்றுல, மூன்று காரண அவத்தைகளிலே எதிலே நடப்பது இந்த ஐந்து? சகலத்தில், சகல நிலையில, சகலமாகிய காரண நிலையிலே, அதற்குள்ளே நடக்கிற ஐந்து காரிய அவத்தைகள், சகலத்திலே நடக்கின்ற காரிய அவத்தைகள். ஆக இத்தனை கருத்துக்களையும் ஒரே சொல்லுல மெய்கண்டார் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஐந்து அவத்தைத்தே, ஐந்து அவத்தைத்தே, ஐந்து அவத்தைகளை அடையும். இது ஆன்மாவினுடைய பொது இயல்பு, இது பொது இயல்பு. இது நம்முடைய உண்மை இயல்பு அல்ல. இந்த பொது இயல்பு நமக்கு செயற்கை. இந்த உடம்பு இருக்கிற வரை, கருவிகள் இருக்கிற வரை இந்த நிலைகள் நிகழும். சுத்த நிலையிலே நிகழாது. நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, உப்போடு சேர்ந்த நீர் ரெண்டும் ஒன்றா இருக்க இல்லையா? அதுபோலத்தான் இறைவன் நீர், அதில் சேர்ந்த உப்பு போல ஆன்மாக்கள் அவனோடு ஒன்றுபடுகின்றன. இறைவனை சேர்ந்த பிறகு பிறவி இல்லை, அது பிறவா நிலை.
1: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shivam.org.
2: ஓம் நம சிவாய். shivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: கண் என்ற பொறி, கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு, உறுப்புனா என்னது? பொறி, இடம். பொறி இருக்கிற இடத்து பேரு உறுப்பு. பொறி என்பது ஆற்றல். விளங்குதா? கண் என்ற பொறி, கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு தீ என்ற பூதத்தையும், தீ என்ற பூதத்தையும், ஒளி என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு, தன்மாத்திரைக்கு என்ன பேரு? சூக்கும பூதம் இல்லையா. பஞ்சபூதத்துக்கு என்ன பேரு? தூல பூதம். எனவே ரெண்டு பூதத்தையும் துணை கொண்டு, ரெண்டையும் துணை கொண்டு தீயின் குணமாகிய உருவத்தை அறியும். தீயின் குணமாகிய உருவத்தை அறியும். விளங்குதா? இத மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஞானம் தெரியும், கண்மை தெரியும், எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் அப்படியே கடகடான்னு சொல்ல வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? எனவே இப்போ இந்த இந்த கண்ணு வேலை செய்யலனா என்ன செய்ய முடியாது? பொறி இல்லைன்னா உருவத்தை பார்க்க முடியாது. கட்புறனார் காணார். கண் இருந்தும் அதுல என்ன இல்ல? அந்த பொறி இல்லை. கண் இருந்தும் அது உள்ள ஆற்றல் இல்லை. காது இருக்கும் பெருசா, காது அது பொறி. உறுப்புக்கு பொறி இல்லை. விளக்குதா? எனவே அதனால கட்புலனார் காணார். கண் இருந்தும் காண முடியாதவருக்கு என்ன செய்யறோம்? கை கொடுத்த கோலே போல். அவருடைய கையில என்ன செய்யறோம்? கோலை கொடுக்கறோம். அதுபோல கற்போல கற்போலனார் காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல என்ன செய்யறாரு? அதனால என்ன செய்யற? கண்ணை மறத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்விருக்கும் அந்த கோலை கொடுக்கிறாரு. கோலை கொடுக்கும் போது என்ன செய்யறாரு? நாடி கொடுக்கிறாரு. உள்நாடின்னு ஒண்ணு போட்டிருக்கா இல்லையா? உள்நாடினா என்ன? உள்நாடி நாடித உள்நாடி வெளிநாடினா இருக்கு. அப்படி இருக்கா ஐயா? இருந்தாலும் இருக்கலாம் சார். இங்க வந்து புதுசு புதுசா படிக்கிறோம், எது இல்லைன்னு சொல்ல முடியுது. இருந்தா இருந்துட்டு போட்டோம். உள்நாடியாவது, அதாவது ரொம்ப அருமையா இத ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஆணவம் என்ற அறியாமையை செய்யக்கூடிய பொருள், அறிவை தடுக்கக்கூடிய பொருளினுடைய சார்பினாலே இந்த ஆன்மாவுக்கு அறிவு இருந்து என்ன செய்ய முடியல, அது விளங்காமல் இருக்கிறது. அப்போ இதுக்கு உதவுறான் யாரு? இறைவன். எதை உதவுறான்? இந்த மாயை என்ற துணை பொருளை உதவி செய்யறான். அப்போ இப்போ அது எப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப என்னையே சொல்லிக்கிட்டு தானே, இப்ப நான் தான் போறேன், இப்படியே அப்படியே வாக்கிங் போறோம்னு போய் சில இடத்துல கிணறு, வயல்ல கிணறு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? போட்டிருப்பாங்கல்ல, தரையை ஒட்டி இருக்கும், அது சுத்தி செவரு. அப்படியே பராக்க பாத்துக்கிட்டு போ, சுத்த படிச்சுட்டு போறோம்னு போய் போ தேடின்னு விழுந்தாச்சு. உள்ள விழுந்தத ஒருத்தரும் பாக்கல. யாரு பாப்பா? கூட பத்து பேரை கூட்டிட்டா போயிருக்கு, நம்ம மட்டும் தனியா போய் உள்ள விழுந்தாச்சு இல்லையா. உள்ள விழுந்து சத்தம் போட்டு பார்த்தா யாரு கேக்கும்? ஒருத்தரும் கேக்கல. ஐயோ பாவம் கேளோ, ஐயோ பாவம் கேளமா? அப்போ உள்ள கிடந்து சத்தம் போட்டுதான் கொஞ்ச நேரம். நீச்சல் வேற தெரியாது எனக்கு. என்ன தெரியாது? நீச்சல் வேற தெரியாது. விழும் போதே கைகால வேற அடி வேற போட்டுடுது. கையை அசைக்கவும் முடியல. உள்ள கிடந்து கொஞ்ச நேரம் தடுமாறி உயிருக்கு பயந்து எப்படியாவது ஏறிட முடியுமான்னு பார்த்தா ஒன்னும் முயற்சி பதிக்கல. அந்த நேரம் பார்த்து இவரு இவர் எங்க அந்த பக்கம் என்னமோ சத்தம் கேட்க சலபல சலபல. ஐயா உங்க பேரு என்னையா? மணிகண்டன் ஐயா. அவர் அந்த பக்கமா வந்து எட்டி பாக்காரு. ஆடாடா இவர் எங்கயோ பார்த்த மாதிரில இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஞாபகம் வருது, எப்போ அங்கு ரெண்டு நாளா வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காரு அந்த ஆளுலா போருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த என்னச்சாவது ஒரு கோடிய கெடிய எடுத்து அத உள்ள போட்டு இதை புடிச்சுக்கிட்டு வாங்க சார், இதை புடிச்சுங்க. குடிக்க ஏழு எங்க இருக்கு? உளுந்த உடனே கொடுத்துருந்தா ஏதாவது புடிச்சிருப்பேன். இது எல்லாம் கைகாலெல்லாம் ஓஞ்சு போச்சு, கலர்ந்து போச்சு. அந்த நேரத்துல கொடுத்தா குடிக்கவும் முடியாது. அப்போ இது போல இந்த ஆன்மாவுக்கு இறைவன் உதவுறாம்னா, மாயைங்கிற ஒரு கோலை கொடுக்கறாம்னா, அதை பற்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லவே பற்ற முடியாத உயிர்களும் உண்டு என்பது தெரிகிறது, விளங்குதா? எனவே அந்த உயிரை பார்த்து எதுக்கு எப்படி பற்ற முடியாத ஆற்றல் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மாத்திரம் கொடுக்கிறாரு. பற்ற முடியாத உயிருக்கு பற்றக்கூடிய தகுதியை ஏற்படுத்துறாரு. என்ன கருணை செய்கிறாரு பார்த்தீங்களா? எனவே அந்த உயிருக்கு கொடுக்கிறாரு, இந்த மாயை கொடுக்கிறாரு. அது அது என்ன செய்யுதுன்னா, பொதுவாகவே இந்த ஆணவம் என்பது நம்ம அறிவை மறைத்தா, குணத்தை மறைச்சா இயல்பா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இச்சைக்கு மாற வச்சா சீரை. இந்த ஆணவம் ஏ உன்னை மறைக்கட்டா அப்படின்னா கேட்டா வந்து மறைக்கி, அது இல்ல. நம்ம இச்சைக்கு மாறாக நம்ம குணத்தை மறைச்சிட்டு இயல்ப மறைச்சிட்டு, அதனால இந்த எந்த ஒரு இதா இருந்தாலும் இயல்ப வந்து தடுக்கும் பொழுது அதுல இருந்து வெளிவரதான். சாதாரண குழந்தை எடுத்துக்கங்களேன், நீங்க தொட்டுல போட்டா அது என்ன செய்யுது? அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி, அது பாதுகாப்புனா கூட அது என்ன செய்யுது? வெளிவரதுக்கும். ஏன்னா பந்தம் என்பது எல்லாருக்கும் பிடிப்பதில்லை இல்லையா? அது அதனுடைய தகுதி, முடியுதோ முடியலையோ அதனுடைய ஆற்றலுக்கேற்பது முயற்சி செய்யும். அதுதான் ஆன்மாவும் செய்யுது. அந்த அது ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடுகிறது. அந்த முயற்சி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நல்ல தீவிரமா முயன்றிருக்கோடு முதல்ல கொடுக்கிறாரு, விளங்குதா? அப்பதான் அவன் லபக்கன்னு பிடிப்பான். ஓஞ்சி போனவன் கொடுத்தா பிரயோஜனம் இல்ல. எனவே அத கொடுத்த உடனே என்ன செய்யுதுன்னா, இந்த அதான் நாடிங்கிறது, அந்த தன்மையை நாடி பார்த்து அதை கொடுக்கிறாரு. கை கொடுத்த கோல் போல் பொறுப்புடைய மாயை புணர்ப்பின்கள். பொறுப்புடைய மாயை, பொறுப்புனது பொறுப்பு அப்படின்னா அழகு, அழகு சிறப்பு. நமக்கு எது அழகுன்னா அறிவு விளக்கம் தான். இதனால நமக்கு அறிவு விளங்குதா இல்லையா? இல்லையா? அதனால இந்த பொறுப்புடைய மாயை புணர்ப்பின்கள், மாயை என்ற கருவியை நமக்கு இடையில சேர்க்கிறான். அப்ப நமக்கு அனாதியே இருந்தது ஆணவம், இது இடையில சேர்க்கப்பட்டது, எது? மாயை இல்லையா? அப்ப பொறுப்புடைய மாயை புணர்ப்பின்கள். அப்போ அது எப்படி புணர்த்துறான் நமக்கு அப்படின்னா, மாயை என்பது ஒரு காரண பொருள் தானே, காரண பொருளை நேரடியாக ஆன்மா அனுபவிக்க முடியாது இல்லையா? இப்போ நான் ஐயா வீட்டுக்கு போயிருக்கேன், நமக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காருன்னு காலையில டிஃபன் இட்லி அப்படின்னா கொஞ்சம் அரிசியும் உளுந்தியும் ரெண்டையும் போட்டு கொண்டாந்து ஒரு கிளாஸ்ல போட்டு இருந்தா அங்க சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட முடியுமா? அதை ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி மாவாக்கி அதை இட்லியா ஆக்குனா தானே நம்மளால சாப்பிட முடியுது. நம்ம அனுபவிக்கத்தக்கதா மாற்றணும் அந்த ரா மெட்டீரியலை நாம அனுபவிக்கிற மாதிரி. அப்ப அந்த காரண மாயைய இறைவன் காரியப்படுத்துகிறான், நமக்கு பயன் தடுக்கிற மாதிரி காரிய தனு கரண புவன போகமாய் காரியப்படுத்தி அதை நம்மகிட்ட கொடுக்கான், விளங்குதா? அப்போ அதான் அந்த கோல் மாதிரி கொடுக்கான். அது சூக்கும சரீரம். அதை கொடுக்கறது என்னது? சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் அத கொடுக்கிறாரு. எனவே அந்த சூக்கும சரீரம்னா தெரியுமில்ல உங்களுக்கு, எது? தூல சரீரம். அதாவது நமக்கு நீங்க உண்மை விளக்கத்துல பாத்தீங்கன்னா 31 கருவி உடம்பு, 31. எனவே 36 தத்துவம் இருந்தாலும் உடம்பாய் வருவது 31 தான். எனவே சுத்த தத்துவங்கள் வெளியிலிருந்து இதை செலுத்துவது பிரேரக தத்துவம், செலுத்தும் தத்துவங்கள். எப்ப 31 கருவிதான் உடல். நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும், எல்லாருக்கும் என்ன? எல்லாருக்கும், இங்க இருக்க எல்லாருக்கும் அப்படி சொல்லிடாங்க. எவ்வகை ஆன்மாவுக்கும், பிரளயகலர் விஞ்ஞானகலர் யாரா இருந்தாலும் 31 தத்துவம் தான் அவர்களுக்கு உடம்பு, விளங்குதா? எனவே இந்த 31 அஞ்சா பிரிக்கிறாங்க, இந்த 31 அஞ்சா பிரிக்கிறாங்க, விளங்குதா? அதுல இந்த 31 ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்சபூதம் இந்த 15 நீங்களாக மிச்சம் இருக்க 16 தத்துவங்களும் இருந்தா அது பேர் என்ன பேரு? சூக்கும சரீரம். அதோட தாத்விகம் இருக்கும். விளங்குதா? இந்த 15 சேத்தாச்சி தாத்வியத்தையும் சேத்தாச்சின்னா அது தூள சரீரம். விளங்குதா? எனவே இறப்புனா அந்த 15 தத்துவம் நீங்கன்னா இறப்பு. இந்த 15 தத்துவம் சேத்தா பிறப்பு. விளங்குதா? எனவே இப்போ இந்த சூக்கும சரீரம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சரீரம் சொன்னா அதுக்கு முன்னால உள்ள சரீரத்தையும் சேர்த்துக்கணும். கடைசியில எதை சொல்றோமோ அதுக்கு முன்னால உள்ளதையும் சேர்த்துக்கணும். எனவே இந்த சரீரத்தை கொடுத்த உடனே பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் இது எப்படி சொன்னாரு? கோல் போலனர். சூக்கும சரீரத்தை கொடுக்கறதுனால என்ன சொன்னாரு? கோல். தூள சரீரத்தை கொடுத்தா விளக்கு. விளங்குதா? 4வது நூற்பாவில் விளக்குங்கிறாரு சரீரத்தை. இங்க என்ன சொல்றாரு? கோல். தூள சரீரம் விளக்கு, சூக்கும சரீரம் கோல். கண்ணு தெரியாதவனுக்கு கம்ப கொடுக்கணும், கண்ணு தெரியறவனுக்கு விளக்க கொடுக்கணும். விளங்குதா? கண்ணு தெரியாதவனுக்கு கம்ப கொடுத்தா அது செம இல்லையா? கண்ணு தெரியாதவனுக்கு, கண்ணு தெரியாதவனுக்கு விளக்க கொடுத்தா பயன் இல்லை. விளங்குதா? அதனால அவரவர் தகுதி தந்தார் போல அந்தந்த பொருளை உதவுகிறான். விளங்குதா? அப்போ இந்த சூக்கும சரீரத்தை எப்படி கொடுக்கறான்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கறான். ஒண்ணு போல கொடுக்கறான். இப்போ இந்த ஆன்மாக்கள் இருக்கு. இந்த ஆன்மாக்களை இப்போ ஒரு ஸ்கூல் வைங்களேன், இப்போ எல்கேஜி இல்லை எல்கேஜி, எல்கேஜிக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ வைக்காங்களா இல்லையா? இப்போ எல்கேஜி அப்படின்னா ஏதோ ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு அதான் தொடக்க நிலை வகுப்பு. அதுக்கு ஆள் சேர்க்கணும் புதுசா. அப்போ அதுக்கு வந்து ஒரு 50 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள யாரு இதுக்கு தகுதி உடையவர்னு பார்க்கணும்னா என்ன செய்வீங்க? தகுதியை எப்படி சோதிப்பீங்க? கேள்வி கேட்பீங்க இல்லையா? அப்போ அந்த அறிவினுடைய பக்குவத்தை, அறிவு என்பது கண்ணால் பார்க்க முடியாதது, செயல் என்பது பருமை. அப்போ அதுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வினாத்தாள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வினாத்தாள் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? அந்த வினாத்தாளை கொடுத்தா அந்த 50 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி வினாத்தாள் கொடுக்கிறோமா இல்லையா? அது போல எல்லாத்துக்கும் ஒன்று போல சூக்கும சேர்றோம் என்று அதான் வினாத்தாள் போல கொடுக்கறான். அதை வச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு இவர்கள் எழுதுற பதில் இருக்குல்ல, பதில் இருக்கா? அது எப்படி இருக்கும்? வேறு வேற அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போல வெவ்வேறா அமைகிறது. அதுல பக்குவம் தந்தாப்புல அப்போ இந்த சூக்கும சரீரத்தை வச்சு அதுல மனம் எல்லாம் இருக்கா இல்லையா? இதை வச்சு இந்த ஆன்மா எப்படி சிந்திக்கிறதுன்றத வச்சு அவன் அடுத்த மார்க் போடுதான். அந்த மார்க் தான் எனது தூள சரீரம். அதுக்கு போடுற மார்க் தான் தூள சரீரம். விளங்குதா? அப்போ கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒண்ணு போல இருப்பது எது? எனவே வினாத்தாள் ஒன்று, விடைகளோ பல. எனவே அதை கொடுத்தப்பதான் தெரியுது பக்குவம். அதுக்கு தந்தாப்புல மார்க்கும் பலவாதானே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மார்க் போட்டா அவர் டீச்சரா? எனவே இவர் நல்ல டீச்சர், எல்லாத்துக்கும் மார்க் ஃபுல்லா போடுவாரு அப்படின்னா அவர் இந்த ஸ்கூலுக்கே லாய்க்கலன்னு அர்த்தம். விளங்குதா? எனவே இங்க அந்த இறைவன் என்ன செய்கிறாருன்னா இந்த மாயையை முதல்ல கொடுத்து இந்த தூக்கும சரீரத்தை கொடுத்து அவர்கள் அதை வச்சு எப்படி செயல்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தந்தா போல தூள சரீரங்களை கொடுக்கிறார். விளங்குதா? அப்படி கொடுக்கும் பொழுது ஒருத்தன் அதுக்கு விடை எழுதியிருக்கான், சூப்பரா எழுதியிருக்கான். எப்படி எழுதான்? 5ஆம் கிளாஸ் பையன், 6ஆம் கிளாஸ் பையன் எழுதுற மாதிரி எழுதுறான். ஏய், இவனை தூக்கி நேரடியா விஞ்ஞான கலரா போடுன்றான். விஞ்ஞான கலரா இல்லையா? ஒருத்தன் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் மாதிரி எழுதியிருக்கான்னா அவனை பிரளயா கலருங்கான். சரி, ஒருத்தன் ஏதோ சாட்டிஸ்பேக்டரியா இருக்கு அப்படின்னா சரி, இவனை சகலனா போடு. அந்த சகலநிலையும் எப்படி இருக்கு? புல்லிலிருந்து மாழை பிறப்பி வரைக்கும் இல்லையா? அதுவும் அவர்களுடைய மார்க் தந்தாப்புல உடம்புகளை கொடுக்கப்படுகிறது. விளங்குதா? விளங்கிட்டா சரிதான். உள்நாடி கற்புலனார் கை கற்புலனார் காணார்தம் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை புனர்ப்பிங்கன் முற்பார்தானு கரண புவனம் தந்து அவற்றால் வினை முதலாய் வந்த விகாரத்தார். எனவே வினைகள் விகாரப்படுகிறது, ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. அதுக்கு தகுந்த ஆப்பில் என்ன செய்யறான்? தூள சரீரத்தை கொடுக்கிறான், பிறப்பு ஆக்கி பிறப்பாக்கி கை கொண்டு. அப்படி பிறப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பிறப்பு கொடுத்தாலும் ஒளிஞ்சு போன விடுறது இல்லை, என்ன செய்யறாரு, அவர்களை தன்னுடைய ஆளுகை கீழ் வைத்து, தன்னுடைய ஆளுகை கீழ் வைத்து அவரை செலுத்துகிறான், உயிர்கள் அவன் தானே செலுத்துறான். எனவே பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு மீட்டு. இதுல இருந்து இப்ப இந்த மருந்து தானே சொன்ன, வினைப்பயன் மருந்துனும், மருந்து எதுக்கு கொடுக்கான், நோயிலிருந்து மீட்டு, நோயிலிருந்து மீட்டு, மீட்டு அறிவு காட்டும், நல்லறிவை காட்டுகின்ற வினை, அந்த ஐந்தொழில் ஆகிய வினையை போற்றுகின்றேன் என்கிறார். விளங்குதா, விளங்கிச்சா? அப்புறம் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆன்மாவுக்களுக்கு இப்படி கொடுக்கிறாரு, பிறவி எப்படி வருதுன்னு சொல்றாரு, எப்படி வருது, நாட்டுகின்ற எப்பிறப்பும், நாட்டுகின்ற எப்பிறப்பும் முர்ச்சை இருவினையால் நிச்சயித்து. அப்ப இந்த ஆன்மா செய்யற வினை இருக்கா இல்லையா, இருவின் நல்வினை தீவினை, எது நல்வினை எது தீவினை, நல்வினையாவது அறநூலில் விதித்தன செய்தல் நல்வினையாம், அறநூலில் விதித்தன, அறநூல் என்னது, ஆன்றோலால் அறுக்கப்பட்டது அறமாம், ஆன்றோலால் அறுக்கப்பட்டது, அறுத்தன்னா வரையறை, எது வரையறை செய்தால், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா இல்லையா, அதுதான் என்னது அறம், அறுக்கப்பட்டது பற்றி அறம் என்றாயிற்று, விளங்குதா. எனவே அந்த அறநூல்கள்ல, ஞான நூல்கள்ல அதுல விதித்தன செய்தல் என்னது நல்வினை, விளக்கியன செய்தலும் விதித்தன செய்யாமையும் தீவினையாம், விளங்குதா, விதித்தன செய்யாமையும் விளக்கியன செய்தலும் எல்லாம் செய்யறோம் நம்ம, அதத்தான் ரொம்ப செய்யறோம், இதெல்லாம் என்னது தீவினை, விளங்குதா. எனவே இங்க அந்த இருவினையால் நாட்டுகின்ற எப்பிறப்பும் முர்ச்சை இருவினையால் நிச்சயித்து, அதுக்கு தகுந்தாற் போல பொற்புடைய தந்தைதாய் போகத்தால் கற்பமாய் புல்லின் பணிபோல் புகும் திவலைக்கு உற்படுங்கால். அப்போ நாம பிறப்பதற்கு என்ன காரணம், ஆணவம் காரணம், என்ன பிறவி அப்படிங்கிற அந்த பிறவியை நிச்சயிப்பதற்கு வினை காரணம், பிறப்பதற்கு ஆணவம் காரணம், அந்த உடம்புகள் வெவ்வேறாய் பெறுவதற்கு வினை காரணம். எனவே அந்த வினைக்கு தகுந்தாற் போல நமக்கு இறைவன் கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும் போது இந்த தந்தை தாய் அவங்க பங்கு என்ன, தாய் தந்தையர் பங்கு என்ன, தாய் தந்தையர் பெற்றோர்னு சொல்றோம், பெற்றோர் எனவே கொடுத்தவன் வேறன்னு தெரியுதா இல்லையா, பெற்றோர் என்னது கொடுத்தவன் வேற, எனவே இவர்களெல்லாம் யாரு அப்படின்னா துணை காரணம், இவங்களெல்லாம் ஒரு கருவிதான், இவங்களே பெத்துக்கிடல, இவங்களே குழந்தைகளை பெத்துக்கிடல, யார் இவங்கெல்லாம் யாரு, ஒரு கருவி, ஒரு கருவிதான், விளங்குதா. எனவே பொற்புடைய தந்தைதாய் போகத்துள், எனவே இவங்க ரெண்டு பேரும் அவங்க போகம் அனுபவிக்கும் பொழுது போகத்தால் புல்லின் பணிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால். எனவே இந்த உயிர் தந்தையினுடைய வயிற்றிலே, தந்தையினுடைய வயிற்றிலே இரண்டு மாதம் தங்கி, முதல்ல தந்தை வீட்டில்தான் இருக்கும் அது, அதுக்கப்புறம் தாயினுடைய கருப்பைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ இங்க இருந்து அது டிரான்ஸ்பர் ஆகும் போது அது ஒரு துளியில எத்தனை உயிர் இருக்கான், 64 லட்சம்ங்கிறாரு, அவ்வளவு லட்சக்கணக்கான உயிர்கள் அங்க போகுது. அப்படி போகும்போது புல்லின் பனி போல், புல்லில் இருக்க பனி அந்த திவலை அளவு தான் போகுது, அதுக்குள்ள அவ்வளவு உயிர் இருக்கு, அத்தனை உயிர்கள் அங்க உள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ அந்த புல்லின் பனி போல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் அங்க என்ன ஆகுதுன்னா, எல்லைப்படா உதரத்தை எண்டிய பெருந்தி, அந்த தாயினுடைய அடி வயிற்றிலே இருக்கிற அந்த ஹீட்டிலேயே வெந்து சாம்பலாயிரும் அந்த உயிர், போனவங்களாம் என்ன ஆயிருவான், சாம்பல் ஆயிருவான். அதனால பெருமான் என்ன செய்யறாராம், அங்க அது போக அங்க ஏகப்பட்ட கிருமிக்கு அது உணவாயிருது. அதனால இவங்க போறதுக்கு முன்னாலேயே எப்படி வாத ஒரு அடிகளுக்கு காத்துக்கிட்டு இருந்தாரோ அது போல பெருமான் அந்த கறிக்குடியில போய் காத்துக்கிட்டு இருக்காராம், இந்த உயிரை பிறக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க போய் இருந்து வெங்கும்பி காய. அது என்ன பண்ண, வெங்கும்பிங்கிறாரு, கும்பினா என்ன, கும்பியாவது கும்பிபாகம் என்ற நரகம், கொடு நரகத்துல ஒண்ணு, 18 கொடு நரகங்கள் இருக்கு, அந்த கொடு நரகத்துல ஒன்று கும்பிபாகம். அந்த நரகம் போன்றதான் எது, கருப்பை. அந்த பைக்குள்ள போய் அவர் இருக்காரா, நாம தஞ்ச தப்புக்கு நாம நரகத்துக்கு போண்டிதான், பெருமானியா இருக்கணும் பாருங்க, அவர் நம்ம மேல வச்ச கருணையினால அந்த நரகத்திலையும் போயிருக்கிறாரு. பாருங்கதான், வெங்கும்பி காய கருத்துடியில் காத்திருந்து இவன் வர்றதுக்கு முன்னாலேயே போயிருக்கிறாரு. காத்திருந்தும் அங்க இது வந்ததுக்கு அப்புறம் இந்த உயிரை மாத்திரம் மத்த இதுல இருந்து காது காத்து, இதுல இருந்து அந்த அந்த வெப்பத்துல வெந்து போகாம கிருமிகளால சாப்பிடப்படாம இந்த உயிரை மட்டும் காத்து, மத்ததெல்லாம் அங்கே கழிஞ்சிடும். இத காத்து காமியத்துக்கு ஏய இது எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல கை கால் எவ்வருப்பும் ஆசரவே செய்து திருத்தி இந்த கருவிகள் எல்லாம் பிட்டப் பண்றாரு உள்ள இருந்து. விளங்குதான், இவன் எதெல்லாம் அனுபவிக்கிட்டு இருக்கோ அது தகுந்தாப்புல இவன் அந்த வினைப்பயன் எப்படி இருக்கோ அது தந்தாப்புல கை கால்களை எல்லாம் செய்து திருத்தி ஆசரவே செய்து திருத்தி. ஆசரம்னு என்ன, அதான் குற்றமில்லாதான் தெரியுத. ஏன்னா நம்முடைய ஆன்மாக்களுடைய படைப்புல எல்லாத்திலையும் என்ன இருக்கும்னா, என்ன இருக்கும், ஆஹா, நாம எதுவோடு செய்தாலும் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், எந்த செஞ்சாலும் அதுல எரர் இல்லாம உன்னை படைக்கவே முடியாது. அவனுடைய படைப்புல அப்படி கிடையாது, 100% கரெக்டா இருக்கும். அதனால ஆசரவே செய்து திருத்தி, எதுக்கு நாம என்னத்து வினைக்கு தந்தாப்புல அது கரெக்டா கருவிகளை செய்து திருத்தி, பின்பு யோகிருத்தி, ஏ உனக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த உயிரிட்ட அறிவிக்கிறார். இந்த கை கால் முதலான இந்த எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிற கருவிகளை இதன் நோக்கம் என்ன என்பதை அதுக்கு அறிவிக்கிறார். அத கேட்டு இந்த ஆன்மா நடுநடுங்கி, சாமி எனக்கு இனிமே இந்த பிறப்பே வேண்டாம் என்று அவனிடத்திலே வழிபட்டு கொண்டு யோகத்தில், சிவ யோகத்தில் இருக்கான், கும்பிட்ட கையோடங்க இருக்கு, பின்பு யோகிருத்தி. அப்போ இனிமே நம்ம பிறக்கவே கூடாதுங்கிற ஒரு சங்கல்பத்தோடு அங்க இருக்கு, எது, அந்த உயிர் யோகிருத்தி. முன்புக்க ஐய வழியே கொண்டணைகின்ற பெரியா பொல்லா பெரிய வல்லபமே போற்றுகிறார், பொய்யாத வல்லபம். அப்போ இந்த உயிர் ஒரு சின்ன ஓட்டை வழியே போகுது, போகும்போது சிறுசா போச்சு, வரும்போது பெருசா வருது, எந்த சேதமும் இல்லாம வருது, அப்படி காக்கறான். அதுல இருந்து சேதப்படாம இந்த உயிர் வெளியே வரமாறு பெருமான் காக்கிறார். அப்பேற்பட்ட கருணையை நான் என்ன சொல்லங்கிறார் இல்லையா, முன்புக்கு ஐய வழி, ஐயன்னா சின்ன கோல், ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம், அவனுடைய வல்லபம் எப்படிப்பட்டது, பொய்த்து போவதில்லை, அப்படிப்பட்ட வல்லபமே போற்றி என்று அவனுடைய கருணையினுடைய வல்லபத்தை கூறுகிறார். விளங்குதா, எனவே அப்போ இந்த உயிருக்கு எல்லாம் சொல்லி போப்பான்னு பரிசகாலுக்கு அனுப்பி வைக்காரு, பரிசகாலுக்கு அனுப்பி வைக்காரு. அதான் உலகம் இங்க வாரம், அவனுக்கு என்ன செஞ்சிருந்தான், அம்மாயக்கால் தான் மறைப்ப, எல்லாம் சொல்லி அனுப்புனாரு, வெளியே வரும்போது எல்லாம் மறைஞ்சு போச்சு, சொன்னது பூரா. எனவே அந்த சூதக வாயு அது வந்து மறைக்கிறது எல்லாத்தையும், சொன்ன அந்த அட்வைஸ பூரா மறைக்கிறது, அது மறைக்கவே, அது மறைக்கவே, அம்மாயக்கால் தான் மறைப்ப, நல்லறிவு ஒழிந்து, அவன் சொன்ன உபதேசம் தான் நல்லறிவு, அது ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுரா அக்காலந்தண்ணில். அப்ப அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அறிவும் இல்லை, சொன்னது பூரா மறந்து போச்சு. சரி, அதான் மறந்து போச்சு, முதல்ல இந்த உயிர் வாழணும், இந்த உடல் வாழணும் அப்படின்னா அதுக்கு பசிக்கும், அதுக்கு உணவு போடணுமா இல்லையா, ஃபியூல் போடணுமா இல்லையா, அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியணுமா இல்லையா, அதுக்கு அனுபவமே முதல்ல இல்லையே இல்லையா, அத பெருமான் ஏற்படுத்துறாராம். ஏய் பசினா இப்படி இருக்கும், இது வந்தா நீ இப்படி சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு அள வைக்கிறாராம். சரி இது சிக்னல் கொடுத்தாலும் இப்படி இப்படிமா செலவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான், விளங்குதா? அது மாதிரி இங்க அழுதா உடனே அதை ரிசீவ் பண்றது யாரு? அம்மா. அப்போ இந்த சிக்னலை பார்த்த உடனே அவர்கிட்ட அந்த அன்பு ஏற்படுத்தணுமா இல்லையா? அதை ஏற்படுத்துறாரு. அவட்ட அது இயல்பா இல்லை, இவர் ஏற்படுத்துறாரு. எனவே இந்த அந்த குழந்தையானது பசியை அறிவித்து அழுவித்து அழுக வைக்கிறாரு. அதுக்கு அழனும் தெரியாது, இவர் தான் அழ வைக்கிறாரு. அழுவித்து அது அழுதவுடனே தாய் ஆவி உக்கு சோற ஆவி அப்படியே பிரிஞ்ச மாதிரி, உயிரே போத மாதிரி இருக்கு. அந்த குழந்தை அழுத பார்த்தோன்னு எப்படி இருக்கான்? அந்த தாய்க்கு உயிரே போன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். யாரு? ஆமா, ஆவி உட்கு சோற, தாய் உள் நடுங்கி, ஐயோ அழுதுட்டே குழந்தை அப்படின்னு ஒரு நடு அப்படி ஒரு பரிவை ஏற்படுத்து. உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. அப்போ இந்த குழந்தை பால அன்பு வந்து அப்படி உருக, அந்த எவ்வளவு உருகிச்சோ அவ்வளவு பால் உருகுமா தனத்துல. எனவே அந்த அந்த தாயிட்ட இருக்க அந்த அன்பு தான் அமிர்தமா வெளியே வருதான். அதுதான் சொல்றாரு, நம்ம தாயிட்டையும் நாம எவ்வளவு அன்பு வச்சோமோ அவ்வளவு அமிர்து தருவாள் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அதனால அந்த அன்பு என்ற அருவமா இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய உருவம் தான் அமுதம் சொல்றாரு. எனவே மிக்கு ஒங்கு சிந்தை உருக முலையுருகும் தீசுவைத்தால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப, இது அதனால அதை உண்டு வாழ்ந்திருக்கிற. இப்படி அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துக. பந்தித்த பாச பெருங்கையிற்றால் வல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி என்றார். ஏன்னா இவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் யாரு? இவன் ஒரு காக்கா. அவன் யாரு? அவன் ஒரு குயில். அந்த குயில் முட்டையை கொண்டு காக்கா கூண்ட போல இது ஏன் முட்டைன்னு, ஏன் முட்டை, ஏன் குஞ்சின்னு நினைச்சுட்டு அது கிடந்து அது கிடைக்கும். விளங்குதா? இதெல்லாம் யார்ட்ட வரணும்? பெருமாள்கிட்ட வரணும். அதை விடுத்துட்டு இது மேல வந்து கிடைக்கும். விளங்குதா? அது எதுக்கு வைக்காம இந்த இதெல்லாம் இந்த உயிர் வாழாது. இந்த வாழணும்னா இந்த இதெல்லாம் ஏற்படுத்தணும், இந்த பந்தத்தை ஏற்படுத்தணும்னு அந்த பந்தத்தை ஏற்படுத்துகிறார். அதெல்லாம் கருணை இல்லையா?
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: பறை அதாவது பராசக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து பறைன்னு சொல்லுவாங்க. அதிகாரம் கொடுத்து சொல்லுவாங்க. பரானே சொல்லுவாங்க. ஞானத்தின் வந்த பெருமான் பராவணமாவது நீ இருந்திருக்காரு, அதான் பறை. அப்புறம் ஆதி ஆதிசக்தி, அதுக்குதான் இன்னொரு பேரு திரோதான சக்தி. தங்களுக்கு தெரியும் ஆதி இச்சை ஞானம் கிரியை, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. இதுல பராசக்தி என்பது சிவபெருமானுடைய அந்த சக்தி, அந்த இயல்பான சக்தி பராசக்தி. அது மேலானது என்று பொருள்படும். பரானா மேலானது. நம்ம திருநீரே அந்த பராசக்தி மயமாய் திகழ்வதாதான் பராவணமாவது நீருன்னு. சரி, பராசக்திங்கிறது மேலான அவருடைய சக்தி. என்னைக்கும் உயிர்கள் மேல அனுகிரகம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடைய இருப்பது. அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய தகுதியை உயிர்களுக்கு ஏற்படணும் இல்லையா? அப்போ அந்த தகுதியை வரவழைப்பதற்காக இந்த பராசக்தி என்ன பண்ணுது? இந்த ஐந்தொழில் பண்ணணும்னு திருவுள்ளம் கொள்ளுது. இப்ப மறைஞ்சிருந்துதான் ஐந்தொழில் பண்ணுது. அருளும் போதுதான் வெளிப்படுது. மற்றதெல்லாம் படித்தல் காத்தல் அடித்தல் மறைந்திருந்தா பண்ணுது. அப்படி மறைந்திருக்கின்ற அந்த நிலைதான், அதுதான் ஆதிசக்தி, மறைப்பாற்றல், சிவதான சக்தி. ஆமா, நம்ம உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற கருணை அது இச்சாசக்தி. உயிர்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற சக்தி ஞான சக்தி. சிந்தித்தபடியே உயிர்களுக்கு அந்தந்த பெயர்களை உருவாக்கி தருகின்ற சக்தி, வழங்குகின்ற சக்தி கிரியாது. உயிர்களுக்கு தேவையானவற்றை அறிதல் ஞானசக்தி, அறிந்தபடி தேவைகளை வழங்குதல் கிரியாசக்தி. இதெல்லாம் அருள்மிகு சிவாச்சாரியார் நமக்காக கருணையோடு சொன்னது. ஒரே சக்தி தான் இப்படி அந்தந்த தொழில் வேறுபாட்டினாலே வேறு வேறு பெயர் பெறுகிறது. ஒரே மின்சக்தி தான் இங்க ஃபேன்ல சுழற்றும் சக்தியா இருக்குது, விளக்குல வந்து ஒளியை தரும் சக்தியா இருக்குது, ஒளி ஆற்றலா வெளிப்படுது. இங்க எந்த ஆற்றலா இயற்க ஆற்றலா வெளிப்படுது, லைட்ல ஒளி ஆற்றலா வெளிப்படுது இல்லையா, இப்படி அதுல ஒளி ஆற்றலா வெளிப்படுது ஒளிப்பெருக்கியில. இந்த மாதிரி ஒரே சக்தி எப்படி வெவ்வேறு தொழில் காரணமாக வெவ்வேறு பெயர் பெறுகிறதோ அது மாதிரி தான் சிவசக்தியும் வந்து, அதான் வந்து ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி. இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும், நன்றலாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அந்த அருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். என்னென்ன மாதிரி உலகத்தெல்லாம் தோற்றுவிப்போம்னு சிந்திக்கின்ற நிலையிலே ஞான சக்தி, சிந்தித்தபடியே செயல்படுத்தும் போது உலகங்களை எல்லாம் படைத்து வழங்கும் போது அது கிரியாசக்தி. இப்படி தன் அருள் சக்தியானது ஐந்தாக விளங்குகிறது. ஐந்தாய் விளங்குவது கண்டு ஆங்கதனை மண்ணுருவமாக மருவியே, அந்த அருட்சக்தி பெருமானுக்கு திருவுருவமாகவும் விளங்குகிறது. சின்னமுறும் காரணங்கள் மேவி, சின்னமுறும் காரணங்கள்னா வேறுமயிறு மாதிரியா இருக்கிற காரணங்கள். காரணம்னு இங்க சொன்னது முதல் காரணம், அது மாயை. முதல் காரணம் எது? மாயை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த மாயையும் வேறு வேறு மாதிரி இருக்குதான். என்ன சுத்த மாயை, அசுத்த மாயை, அந்த வேறுபாடு இருக்குது இல்லையா. அதான் பின்னமுறும் காரணங்கள் மேவி கருதறிய எவ்வுயிரும், உயிர்களை கருதறியவைன்னு சொன்னார். என்னன்னா அவற்றினுடைய எண்ணிக்கையை நாம கருதி அறிய முடியாது. ஒரு உயிரா, ரெண்டு உயிரா, ஆயிரமா, கோடியா, எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன. அதான் கருதறிய எவ்வுயிரும் என்ன ஏறலாது எய்த தனுவாதி சீருடனே தோற்றுவித்து. தனுவாதினர் தனு கூட்டல் ஆதி சேர்த்ததுன்னா தனுவாதி. ஆதினா என்ன இருக்கும் இந்த இடத்துல? முதலிய. நல்லா சொன்னீங்க, தனுவாதினா தனு முதலிய. தனு முதலினா தனு, காரணம், புவனம், போகம். தனுவாதின்னு சொல்லிட்டார். இந்த வித்யா தத்துவங்களை சொல்லும் போது கலாதிம்பாங்க, கலை முதலியேன்னு அர்த்தம். அதே மாதிரி தனு முதலியேன்னு சொல்லிட்டா தனு கரணம் புவனம் போக நாளையும் கொள்ளணும். தனுவாதி சீருடனே தோற்றுவித்து பெருமையோடு அதை தோற்றுவிக்கின்றாராம். தனு கரணம் புவனம் போகம் இடையெல்லாம் எதுக்காக தோற்றுவிக்கின்றார்? தமக்காக இல்லை. எவ்வுயிரும் எய்த, எல்லா உயிரும் அந்த தனு தனு தனுவாதிகை பொருந்துவதற்காக, தனுகரண புவன போகங்களை எல்லா உயிரும் பொருந்துவதற்காக தோற்றுவிக்கின்றார். எப்படி பொருந்துதான்? ஏறகலாது எய்த. ஏர்னா அழகுன்னு ஒரு பொருள் படும், இங்க முறைமைங்கிற பொருள்ல வருது. எதுவும் முறையா இருந்தா தானே அழகு. முறைனா என்ன? அது அதன் வினைக்கு ஏற்றபடி பொருந்த. எல்லா உயிரும் தனுகரண புவன போகங்களை தாம் செய்த வினைக்கு ஏற்றபடி பொருந்த, வினைக்கு ஏற்றபடி பொருந்த. நாமெல்லாம் இந்த காலத்துல இந்த ஊர்ல இந்த சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முன்னை சிவபுண்ணியம் இருக்கின்றது. அதனால நமக்கு இந்த இந்த ஊரோட நம்மளை பொருந்த வச்சிருக்காரு இந்த காலத்துல இல்லையா. இப்படித்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம பொருத்தி பார்க்கணும். ஆகவே இது ஏறகலாதுங்கும் போது அந்த அந்த வினை வினைக்கு ஈடான முறைமை நீங்காமல், வினைக்கு ஈடான முறைமை நீங்காமல் ஏறகலாது எய்த தனுவாதி சீருடனே தோற்றுவித்து துய்ப்பித்து இந்த போகங்களை எல்லாம் துய்க்கும்படி அனுபவிக்கும்படி செய்து ஒடுக்கி, அப்புறம் ஊழிக் காலத்தில இந்த தோற்றுவித்த தனுவாதிகளை ஒடுக்கி, தோற்றுவித்த தனு கரணம் புவன போகங்களை ஒடுக்கி இகழாது மறைத்து, இகழாது மறைத்து ஒடுக்கின பிறகு என்ன இகழாதுன்னு ஏன் இங்க சொல்ல வேண்டியது வந்ததுன்னா, ஒடுக்கின பிறகு என்ன மீண்டும் தோற்றுவிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஏற்கனவே தோற்றுவித்தது தானே, அதுதானே ஒடுக்கி இருக்கிறார் இல்லையா? இந்த ஊழிக்காலத்துக்குள்ளையாவது இந்த உயிர்கள் எல்லாம் பக்குவம் பெற்று முத்தி பெற்றுட்டதுன்னா திரும்ப தோற்றுவிக்க வேண்டியது இல்லையே. ஆனா அந்த பக்குவம் நிறைய உயிர்களுக்கு இன்னும் வரல இல்லையா? ஊழிக்காலம்னா என்ன, அது உடனே வந்து வரக்கூடியதா? எவ்வளவோ நீண்ட நெடுங்காலம். இப்ப இவ்வளவு நீண்ட நெடுங்காலம், ஒரு ஊழிக்காலத்துக்குள்ளேயே எத்தனை எத்தனை பிறவிகள் மாறுது நமக்கு இல்லையா? இத்தனை இத்தனை பிறவிகள் கொடுத்தும் இன்னந்த உயிர்கள் முத்திக்கான பக்குவத்து வரலையே இல்லையா? ஒடுக்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டியது இருக்க, என்ன இப்படி இருக்கின்றன உயிர்கள் என்று இகழாமல் இல்லையா? நாம ஒரு கலையை ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கறோம்னு வைங்க, சொல்ல சொல்ல அப்படியே கேட்டு அப்படியே கத்துக்கு வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல ஒரு தடவை வச்சு ரெண்டு தடவை கேட்டா கொஞ்சம் பொறுமையா சொல்லிக் கொடுப்போம், ஒரு தடவை வச்சு நாலு தடவை சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் பண்ணிய தவறையே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னையெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இகழ ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆனா பெருமான் வந்து அவ்வாறு எந்த உயிரையும் இகழாமல் எத்தனை முறை ஊழிக்கான உலகத்தை ஒடுக்கியாச்சு, எத்தனை முறை புனர்வுபவம் பண்ணியாச்சு, இன்னும் இந்த உயிர்களுக்கு ஒரு பக்கம் இல்லை என்று இகழாமல் திருவுள்ளத்தில் இகழாமல்

0: மறைத்து, மறைத்துனா அந்த மறைப்பு சக்தி ரூபமாக இருந்து கொண்டு மீண்டும் உலகத்தை என்ன செய்கிறார், தோற்றுவித்து வினைப்பலன்களை குவிப்பித்து ஒடுக்குவித்து மீண்டும் மீண்டும் இவ்வாறு இந்த ஐந்தொழில்களை செய்து வருகின்றார். மீண்டும் மீண்டும் ஐந்தொழில்களை பல ஊழிக்காலங்கள் செய்து வர செய்து வரதான் உயிர்கள் படிப்படியாக பக்குவமுற்று, அந்த முதல்ல வரவேண்டிய பக்குவம் என்ன, இருவினை ஒப்பு இல்லையா, அது சரியை கிரிய யோகம், இதெல்லாம் செய்தால்தான் வரும். செல்ல வரவேண்டிய பக்குவம் சொல்லிட்டா அது சும்மா இல்ல, சரியை கிரிய யோகம், இவற்றை பயில பயில, வழிபாட்டை பயில பயில இருவினை ஒப்புன்னு வரும். சரியில பயில பயில கிரிய நிலைக்கு உயர்த்துவார் இல்லையா, சமய தீட்சை பெற்று அனுஷ்டானம் செய்து கொண்டு அதுல நல்ல ஒரு விருப்பம் வந்தவுடனே இட பண்ணுவார். விசேட தீட்சை பெற்று சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவார். சிவபூஜை செய்தவர்களுக்கு அகத்திலேயே அந்த சிவயோகம் இயற்றணும்னு ஆர்வம் வரும், அப்ப அந்த யோக நிலைக்கு உயர்த்துவார். அதற்கு ஏற்ற குருவை அவரெல்லாம் கூட்டியிருப்பார். அந்த யோகமும் பயின்றவர்களுக்கு கொடுத்த தனுகரண போனபோங்களை கொண்டு என்னென்ன வழிபாடு செய்யணுமோ அத்தனை இந்த உயிர் செய்தாச்சு. நம்ம இந்த உயிருக்கு சிவஞான சார்பினை வழங்கி முத்தி கொடுத்துட வேண்டிதான். அந்த யோகமும் செம்மையாக ஏற்றவர்களுக்கு தான் இருவினை ஒப்பு வரும். அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே இந்த உயிருக்கு அவரே குருவாக எழுந்தருளி வந்து ஞான தீட்சைகள் வழங்கி என்ன செய்வார், பாச நீக்கமும் சிவப்பேரும் வழங்கி விடுவார். அப்ப எப்படி வருவாராம், இத்தனை பிறவி இத்தனை பல பல்வேறு ஊழிக்காலங்கள் உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்து செய்து உலகத்தை ஒடுக்கி தோற்றுவித்து அந்த உயிர்களுக்கு பல வினைப்பழங்களை ஊட்டி திரும்ப ஒடுக்கி தோற்றுவித்து திரும்ப திரும்ப இந்த ஐந்தொழிலை செய்து
1: அது பற்றி உயிர்களை இகழாமல் இந்த உயிர்களின் போது தொடர்ந்து ஐந்தொழில் செய்து இப்படி பல ஊழிக்காலங்கள் இந்த உயிர்கள் வாழ்ந்து எப்போ அந்த இருவினை ஒப்பு வருதோ அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே மலச்சக்தி கெடும். இருவினை ஒப்பு வந்து அதனால் மலச்சக்தி கெடுதல் மலவரிவாகும், மலச்சக்தி கெடுதலும் மலவரிவாகும்.
2: இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் உடன் நிகழ்ச்சிகள் ஆனந்தமும் இருள் மாதிரி.
0: அது அது இருளின் சக்தி கெடுதுன்னா அங்க ஒளி சக்தி மேலோங்குதுன்னு இருக்கும். அப்போ அந்த மலபரிபாகம் நிகழ்ந்தால் இந்த திருவருள் சக்தி தான் ஒளி, அந்த ஒளியின் வீழ்ச்சி அங்க நடக்கும். சக்தி நிவாதம், நிவாதம் என்பது வீழ்ச்சி, சக்தி என்பது திருவருள் ஒளி. ஆணவ இருள் ஒடுங்க ஒடுங்க என்னையா அந்த திருவருள் ஒளி பெருகுதுன்னு அதுக்கு பொருள். ஏன்னா திருவருளால்தான் ஆணவர்கள் ஒடுங்குது. ஆகவே அந்த சத்தினிவாதமும் நிகழும். ஆகவே இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்திரிவாகம். சைவ மக்களாகிய நமக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. எப்போ உயிர்களுக்கு வீடு வேறு கிடைக்கும்னா தெளிவா சொல்லலாம். பக்குவம் ஒருபோது கிடைக்கும் சொல்வது, சுருக்கமா சொல்வது, பொதுவா சொல்வது, பக்குவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் பண்ணலாமே. நாம தெளிவா என்ன சொல்லலாம்னா இருவினை ஒப்பு மலவரிவாகம் சத்தினி பாதம் வந்தாதான் முத்தி கிடைக்கும். நம்மள வேற யாரும் எதுவும் சொல்லி நம்மளை மயக்க முடியாது. அதுக்குதான் இந்த சாத்திர வகுப்பினுடைய பெரும் பயன் அதுதான். அப்படினா முத்தி கிடைக்கும், இப்படினா முத்தி கிடைக்கும் இல்லையா, நீங்க இந்த ராசினாலே முத்தி கிடைக்கும், அந்த நட்சத்திரனாலே முத்தி கிடைக்கும், இதுல வந்து பிறந்துட்டீங்க உங்களுக்கு மறுஜென்மம் இல்ல இதெல்லாம் கிடையாது. எப்பவும் ஒருவருக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் வருதோ அப்பந்தான் முத்தி. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் ஒரு உயிருக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். எத்தனையோ உயிர்கள், எண்ணில்லாத உயிர்களுக்கு ஐந்தொழில் படுத்துகிறோம். அதுல ஒரு உயிருக்கு அந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் ஏற்பட்டாலும் சுவாமி வந்து எப்படி வருவாராம், ஓடோடி வருவாராம் குருவாக. ஆமா, மோகமுடனே அனுக்கிரகித்து, மோகமுடனே அனுக்கிரகித்து இல்லையா. என்னையா எந்த நேரமும் இந்த ஆளு டிவிய போட்டுக்கிட்டு எந்த நேரமும் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பார்த்துட்டு இருக்காரு ஐயா அப்படின்னு ஒருத்தரை சொன்னா அப்ப இன்னொருத்தனை சொல்லுவாரு அவர் கிரிக்கெட்ட ஒரு மோகம் யாவருக்கு அப்படின்பா இல்லையா. ஒன்றில் உள்ள தீவிரமான விருப்பம் அது மோகம்னு சொல்லப்படும். அது மாதிரி சாமிக்குமா மோகம்லாம் உண்டுன்னா உண்டு என்று நம்ம தட்சிணாமூர்த்தி சொல்ற. சாமியுடைய மோகம் எப்படிப்பட்டதுன்னா உயிர்களுக்கு எப்படியாவது வந்து பேரின்பத்தை வழங்க வேண்டும், உயிர்களின் துன்பத்தை எப்படியாவது துடைக்கணும், உயிர்களுக்கு எப்படியாவது பேரின்பம் வழங்கணும், வழங்கவே ஆகணும். எத்தனை உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது, அத்தனை உயிர்களுக்கும் வழங்கணும் என்பதில் கொஞ்சம் கூட அவர் வந்து தளராம நிற்கிறார் சுவாமி. இல்லையா? திரும்ப திரும்ப ஒரு செயலை செஞ்சாதானே அந்த செயல அவருக்கு மோகங்கிறோம். அது மாதிரி திரும்ப திரும்ப ஐந்தொழில் செய்கிறார். அப்போ உயிர்களாகிய நம் மீது சாமி வைத்திருக்கின்ற கருணை இருக்கின்றதே அளவில்லாத கருணைங்கிறோம், அதை மோகங்கிற சொல்லால குறிப்பிடுறார். உயிர்கள்னா சாமி, அதாவது நம்முடைய குழந்தைகளாக நம்ம நினைக்கிறார். அதனால நம்ம மேல அவருக்கு அளவில்லாத கருணை. அதனாலே மோகமுடனே அனுகிரகிச்சு தீவிரமான ஒரு விருப்பத்தோடு எம்பெருமான் குருவாக இருந்து வழி வருகிறார். இவர் வந்து அரண்மனையிலிருந்து, அரண்மனை கருவூலத்திலிருந்து குதிரை வாங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரையிலிருந்து புறப்படுகின்றார். இவர் திருப்பரந்துரை அடைவதற்கு முன்பாக அவர் அங்கு குருந்தமர நீழலிலே காத்திருக்கின்றார். இவர் வருவதற்கு முன்பே அங்க காத்திருக்கின்றார். வேற யாரோடையும் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. இவர் ஆட்கொள்ளணும், அதுக்காகத்தான் அங்கேயே எழுந்து நிற்கின்றார். போனி தேவடி தீண்டினன் காங்கன்னா யாருக்காக வேண்டி? அந்த வாத உலகக்காக, அவர் ஆட்கொள்ளதுக்காக தான் தீண்டிருக்கிறார். இல்லையா? வேற வேற யாரும் தேவடி தின யாருன்னு தெரியல. சிவன்னா யானும் தேரிடன் காங்க, அவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்காரு சிவபெருமான். இவர் அங்க திருப்பரந்துரைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் வந்து காத்திருக்கின்றார் என்று சொன்னால், இளையாங்குடி மாறநாயனார் வீட்டுக்கு வந்து அந்த நள்ளிரவிலும் மழையிலும் வந்து கதவை தட்டுகிறார் என்று சொன்னால், இல்லையா? இதை எல்லா கோணத்திலையும் நாம புரிஞ்சுக்கணும். நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் தருகின்றார் என்று சொன்னால், சூழல் நோய் அவருக்கு துன்பம் தந்திருக்கு, இதை எப்படி நீங்க கருணை சொல்லாங்க? அவரை சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும். சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவருக்கு அந்த முத்தியே வழங்கிவிட வேண்டும். சைவத்துக்கு வர வரவும் முத்தி தான், அதை பார்க்கணும் நாம. முந்தைய நாள் வரை சமண சமயத்தில் இருந்தவர், அதுவும் அப்படி இப்படி இல்ல, தர்மசேனர்னு அதுல ஒரு பெரிய ஆச்சாரிய நிலையில இருந்தவர், மறுநாளே வாராருக்கு சைவத்துக்கு. எப்போ? அதிகாலை பொழுதுல. நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புகத்திரளும் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருப்பள்ளி எழுச்சி காலம் புறையிருளும் நீங்குது, இவர் நெஞ்சிலுள்ள அகையிருளும் நீங்குது. அகையிருள் நீங்குதுன்னா ஆணவயிருள் நீங்குதுன்னு அர்த்தம். அந்த விடிய காலம் புறையிருள் நீங்குகின்ற சமயத்தில் இவருடைய ஆணவயிருளும் நீங்குது, முத்தி பெறுகின்றார். சைவத்துக்கு வரும்போதே சிவன் முத்திரா வருகின்றார். எவ்வளவு பெரிய அற்புதம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். ஞானசம்பந்தர் போலவே அருட்பதிகம் பாடுகின்றார் இல்லையா? இதுதான் சூழல் நோய் கொடுக்க போய் தான் அவரு அதை வந்து திருவருளாலதான், சிவபெருமான் திருவருளாலதான் தீருங்கிற தெளிவு பெற்று சைவத்துக்கு வந்து இந்த திருவருளையே சூழல் நோய் நீங்கிறது மட்டுமல்லாமல் திருவருளையும் பெற்று விட்டார். என்ன அப்ப நான் கேட்கிறேன், என்ன இந்த நாவுக்கரசர் ஒருத்தர் தான் வந்து வேற்றுக்கமயத்தில் இருக்கிறாரா? அவரை தவிர வேற எல்லாரும் சைவதமயத்தில் இருக்கிறாங்களா? இல்லையா? எத்தனையோ பேர் வேற்றுமயங்கள் இருக்கிறாங்க. இப்ப இவரை மட்டும் கொண்டு வரணும்னு என்ன சுவாமிக்கு? அதுதான் அங்க சுவாமி அவர் மேல வச்சிருக்கிற பெரிய கருணையா இருக்கான்.

அளவில் இந்த இந்த அறிகுறிகள் பொருந்திவிட்டதா ஒரு ஆன்மாவிடம் பொருந்திய உடனேயே மோகமுடனேயே அனுகிரகித்து. ஆமா ஆமா ஆமா ஆமா முன்னைத்தவம் இருந்தது. ஆமா இவ்வுயிர்களுக்கு முச்சைதவத்தான் ஞானம் நிகழும் என்றது மெய்கண்டார். ஏயா முச்சைதவமும் இருக்க போய்தான் முன்னமே முனியாகி நமையடைய தவமு என்றான் என்று. அது ஏதோ ஒரு ஊர் கொஞ்ச காலம் வேற்று சமயத்தில் இருக்கணும்னு இருந்திருக்கு. அந்த முன்னைத்தவமும் அந்த முன்னைத்தவத்தின் பயனை பெறுவதற்கு ஒரு துணையாக தமக்கையாருடைய தவமும். அதனாலதான் அது அப்பர் பெருமானே வந்து அங்க தமக்கையாரை பார்க்கும் பொழுது நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனையே நம்முடைய குலம் செய்த நல்ல தவத்தின் பயனாக இருப்பவரே என்று நம்முடைய தமக்கையாரை அழைக்கின்றார். ஐயா குலம் செய்த பயன் எனக்கு இப்படி ஒரு தமக்கையார் கிடைத்தார், அவர் மூலம் எனக்கு இந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு கிடைத்தது. அதத்தான் ஏன் சேக்கலா பெருமான் அப்படி பாடுகின்றார் என்று சொன்னால் நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனையீர்னு திலகவதியார நாவுக்கரசர் பாடுவதாக சும்மா வெறும் வர்ணனையில் சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் சான்று இருக்கிறது. ஏன்னா அந்த நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டத்திலே சொல்வார், குலம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை என்பார். குலம் கொடுத்து கோல் அது கோள்கள் வாயிலாகத்தான் ஊழ்வினை பயன்கள் வருகின்றன. அதனாலதான் ஊழ்வினை பயன்களை போக்கக்கூடிய பதிகத்துக்கு கோளறு பதிகம்னு பேர் உண்டு இல்லையா. அந்த கோல் நீக்குதல்னா அந்த வினை பந்தத்தை நீக்குதல். எப்படி நீக்குதல்? குலம் கொடுத்து நல்ல குலத்திலே பிறக்குமாறு செய்து தன் குலத்தில் உள்ளவர்களின் துணையோடு அந்த பந்தத்திலிருந்து நீங்குதல். குலம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை என்று அப்பர் பெருமான் பாடிய திருவுள்ளத்தில் கொண்டு ஜெயிக்கலா பெருமான் எப்போ அந்த கோல் நீங்குச்சோ அப்போ என்ன சொல்றாரு, அக்காவை பார்த்து நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனையா. அதையினாலே அந்த இருவினை ஒப்பும் மலபதி பாகமும் சத்தினி பாதமும் உயிரிடத்திலே ஏற்பட்ட மாத்திரத்தில் இதற்காகத்தானே இத்தனை ஊழி ஊழி காலம் காத்திருந்தேன் என்று சொல்லி ஓட ஓடி வந்து ஆட்கொள்கின்றான் இல்லையா. நம்மள மாதிரி ஆளுதான், சரி மலபதி பாகம் ஏற்பட்டுதான் ஏற்படட்டும், உடனே என்ன அனுகிரகம் பண்ணணும்னு என்ன இருக்கு இல்லையா. நான் எவ்வளவோ ஊழி காலம் காத்திருந்தேன் இல்லையா, நீ கொஞ்சம் காத்துற இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் உயிர்களுடைய மனப்பாங்க அப்படிதான் போகும் இல்லையா. நம்மை ஒருவர் காக்க வைத்தால் அவரை அதுக்கு மேல காக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் என்ன. ஆனா சுவாமியினுடைய அந்த கருணையை பாத்தீங்களா, எத்தனை ஊழி காலம் சுவாமியை காக்க வைத்தாலும் அந்த இருவினை ஒப்புங்கிறது உயிருக்கு ஏற்பட்டுட்டதுன்னா ஓடோடி வந்து அனுகிரகம் செய்கிறார். நினைபவருடைய உள்ள தாமரையில் விரைவாக எழுந்தருளுவான் என்ற கருத்தில் தான் மலர்மிசை ஏகினான்னு சொன்னார். மலர்மிசை ஏகுவான் சொல்லணும், ஏகுவான் எதிர்காலத்தில் சொல்லணும் இல்லையா. அத நிகழ்காலத்தில் சொன்னா கூட பரவாயில்ல, இறந்த காலத்தில் சொல்றாரு ஏகினான்னு எழுந்தருளி விட்டான்ங்கிறார் இல்லையா. மூணு பேர் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க, ரெண்டு பேரும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டது. இன்னும் அவன் அப்பதான் சாப்பிட போறான், சாப்பிட்டு இருக்கிறான்னு வைங்களேன், என்ன சாப்பிட்டியா நேரம் ஆகுது அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அவர்களுக்கு சரிப்பாகும், பாருங்க ஐயா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. ஆஹ் சாப்பிட்டுட்டேன் அப்படிமா, இதோ இதோ சாப்பிட்டுட்டேம்மா. ஆனா உண்மையில அது என்ன நடக்குது, சாப்பிடுதல் நிகழ்காலத்துல தான் இருக்கு, சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறான். நிகழ்காலத்தை அவன் எதிர்காலமாக்கி சொல்றான், ஏன்னா விரைவாக சாப்பிடுவேன்னு அதுக்கு குறிப்பு, விரைவாக சாப்பிட்டு முடிச்சிருவேன் என்பது குறிப்பு. இன்னொருத்தன் என்னடா அப்பதான் சாப்பிடவே போறான், என்ன கட்டுக்கிட்டே வந்து உட்காருவேன், ஆனா அவனையும் சாப்பிட்டேன்னு கேட்டா இதோ சாப்பிட்டுட்டேமா. அவனும் அவனுக்கு சாப்பிட போவது எதிர்காலம், அவன் எதிர்காலத்தையும் இறந்த காலமாக்கி சொல்றான், அதுவும் விரைவு பற்றி சொல்வது. இறந்த கால குறிப்போடு கிடத்தல் விரைந்த பொருளை என்பனார் புலவர் என்று சொல்லாத்தே சொல்வான். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தில் குறிப்பிடுவது அந்த விரைவு பற்றி, விரைவை வலியுறுத்துவதற்காக. அத மாதிரி நினைப்பவருடைய உள்ளத்துல எழுந்தருளுவான் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியத எழுந்தருளி விட்டான் என்று இறந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லிட்டார்னா நினைப்பவர் உள்ளத்தில் விரைவாக எழுந்தருளுவான் பெருமான் அந்த விரைவை குறிப்பதற்கு அப்படின்னு பரிமேலகர் அருமையாக சொல்றார். மலர்மிசை ஏகினாங்கிறதுக்கு விளக்கம், சுவாமி நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் காத்திருக்கின்றார். எப்போ அந்த சத்தினிபாதம் வந்ததோ அப்போ மோகமுடனே அந்த தீவிர விருப்பத்தோடு வந்து அருள் செய்து சோகமுறும் துன்பப்பிறவி துடைத்து
சோகம், அதாவது சோகம் என்பது துன்பம்.

0: சோகம் என்பது கவலை, கவலை தரக்கூடிய துன்பமயமான பிறவியை துடைத்து, துன்பப் பிறவி துடைத்து, தொலையா பேரின்பத்திருத்திடும் எங்கோமா, தொலையாத அழியாத பேரின்பத்திலே இருத்திடக்கூடிய எங்கள் தலைவன். சரிங்களா, துன்பப் பிறவி, துன்பப் பிறவின்னா அந்த பிறவியே துன்பம். பிறவியில ரெண்டு வகை, ஒன்னு துன்பப் பிறவி, இன்னொன்னு இன்பப் பிறவி, அப்படி அர்த்தம் இல்லை. பிறவியே எப்படிப்பட்டது? துன்பம். அப்ப எது இன்பம்? திருவடி பேர் தான் இன்பம். அதான் திருவம்பாவையில் சொல்லும் போது ஆர்த்த பிறவி துயர்கட, நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் என்பம். பிறவியாகிய துயர், பிறவியே துயர் என்று சொன்னார். பிறவியை ஏன் துயர்னு சொல்றோம்? அதுக்கு காரணம் சொல்லிட்டார், அடைமொழி கொடுத்தார் பிறவிக்கு. ஆர்த்த பிறவி, ஆர்த்தல் என்பது நம்மை, ஆர்த்தல் என்பது கட்டி வைத்தல், கட்டி வைத்திருக்கின்ற ஒன்றை வந்து யாரும் இன்பம்னு சொல்ல மாட்டாங்களே இல்லையா? கட்டப்பட்டு கிடத்தல யாரும் இன்பம்னு சொல்ல மாட்டாங்க. பிறவி நம்மை கட்டி வைத்திருக்கிறது, அதை உணர்வதுதான் பெரிய ஞானம். ஏன்னா நம்ம சார வேண்டியது எம்பெருமான் திருவடி, அதை சார விடாமல் பல்வேறு பற்றுகளை நம்மிடம் ஏற்படுத்தி அந்த திருவடி சார்பு பற்றி சிந்தனை வராமல் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உலகம். அதனால இந்த உலகம், இந்த பிறவியே என்ன சொல்றாரு, நம்மை கட்டி இருப்பது பிறவிங்கிறார். ஆர்த்த பிறவி, ஆர்த்த இருப்பதனால அப்ப அந்த பிறவி வந்து துயரமா, துயரமானதான் இருக்கணும். அதனாலதான் ஆர்த்த பிறவி துயர்கட என்று சொன்ன. ஆகையினாலே நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னு வருது. தீர்த்தன்னா அங்க பாவி நோன்பு இருக்கின்ற அந்த பெண்கள் தீர்த்த நீராடும் போது பாடுகின்றார்கள், தீர்த்தமாக இருப்போம் சிவபெருமான், எனவே தீர்த்தன் சொன்னார். ஆர்த்தாடும் தீர்த்தன்னா அந்த இடத்துல ஆர்த்தாடும் என்பதுல அந்த இடத்துல வந்து கட்டுதல்ங்கிற பொருள் இல்லை. ஆர்த்தல் என்பதற்கு ஆரவாரம் செய்தல்ங்கிற பொருளும் உண்டு, ரெண்டு பொருள் இருக்கு என்ன. ஆகவே நாம அங்க சிவபெருமானை போற்றி பாடி அந்த தீர்த்தத்திலே அவர் நீராடுகின்றார்கள். அதே நாம போற்றி பாடுகின்ற இந்த தீர்த்தமயமாக இருக்கின்ற பெருமான் அங்க அப்படி அர்த்தம் வரும். மகிழ்ச்சியோடு பாடுது, மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த ஆர்த்தங்கிறதுக்கு அந்த பொருளும் இருக்கு. ஆர்த்த பிறவின்னு வர்ற இடத்துலதான் அந்த கட்டி இருக்கிற பிறவி என்ன அர்த்தம் வரும். ஆர்த்தாடும் தீர்த்தன் என்பது நாம் மகிழ்ச்சியோடு பாடி நீராடக்கூடிய தீர்த்தமயமாக இருக்கின்ற பெருமான், அந்த தீர்த்தத்தையே பெருமானாக பார்க்கின்றார்கள். அது 13 திருப்பாடல் நல்லா விளக்குகின்றார். பெருமானாகவும் பெருமாட்டியாகவும் இந்த தீர்த்தம் இருப்பது 13 பைங்கோலை காரமலரால் அதில் அருமையா சொல்லியிருப்பார்கள். ஆகவே துன்பப் பிறவி துடைத்து தொலையா பேரின்பத்திருத்திடும் எங்கோமான் என்று எம்பர் இப்படிப்பட்ட இயல்புடைய பெருமான் இதுவரை சொன்னது என்னவென்றால், ஆகவே அயன்மால் போன்ற தேவர்களாலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்ற பெருமான் அவர்களைப் போல தன்முனைப்போடு இருக்கக்கூடிய சகல உயிர்களிடத்திலும் அறிவுக்கு அறிவாக மறைந்திருந்து அந்த உயிர்களை பக்குவப்படுத்தி முத்து இன்பமாகிய குறிக்கோளை அந்த உயிர்கள் பெறுவதற்காக அந்த உயிர்களிடம் அந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றார். செய்யும் பொழுது தம்முடைய அருட்சக்தியை பறை ஆதி இச்சை ஞானம் பிரிய என்று ஐவகையாக கொண்டு வேறுபட்ட முறையில் இருக்கக்கூடிய சுத்தமாய் அசுத்தமாய் வேறுபட்ட முறையில் கூடிய முதல் காரணத்திலே போ சக்திகளால் பொருந்தி அதிலிருந்து தனு கரண புவன போகங்களாகிய காரிய உலகங்களை எல்லாம் படைத்து உயிர்களுக்கு கொடுக்கின்றார். ஏன்னா அந்த ஆணவமலை நீங்கணும்னா உயிர்கள் வினை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். யான் எனதுங்கிற உணர்வோட உயிர்கள் செய்கின்ற செயல்கள் தான் வினைகள். அந்த வினைகள் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப உலகத்துல வாழ வச்சாதான் வினைகள் செய்ய முடியும். அந்த வினைகள் செய்ய வச்சு வினைப்பழங்களை ஊட்டி என்ன படிப்படியா அந்த உயிர்கள் வந்து அந்த வினைகளின் இயல்புகள்லாம் புரிந்து கொண்டு இன்ப துன்பத்துல அதுக்கு சமண ஒப்பு பெறணும், இருவினை ஒப்பு வரணும். அதுக்கு ஏற்றபடி பிறவிகளை கொடுக்காவிட்டால் உயிர்கள் உலகம் ஐக்கியத்திலிருந்து ஒரு காலம் விடுபடாது என்ற திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கு ஏற்றபடி உயிர்களுக்கு உலகங்களை எல்லாம் படித்து கொடுத்து ஊழிக் காலத்திலே ஒடுக்கி இப்படி மீண்டும் மீண்டும் படித்தும் ஒடுக்கினாலும் உயிர்கள் பக்குவப்படவில்லை என்ற அந்த உயிர்களை இகழாமல் மீண்டும் மீண்டும் அந்த உயிர்களுக்கு பிறவி தந்து தந்து முடிவினை ஒரு காலத்திலே ஒவ்வொரு உயிராக பக்குவப்படும் போது அந்த இருவினை ஒப்பு வந்துவிட்டால் தீவிர விருப்பத்துடன் தீவிரமான அருளுடன் மோகமுடன் வந்து அனுக்கிரகித்து துன்ப பிறவியை நீக்கி பேரின்ப முத்தியை அருளக்கூடியவன் என் தலைவன். இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே நியமித்துக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட தலைவன் நம்முடைய தலைவன். அந்த தலைவன் தன்னை எப்படி ஆட்கொள்ள வந்தார் என்பதை வரக்கூடிய பகுதியிலே சொல்ல இருக்கின்றார்.
1: சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பழி அஞ்சின படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக்.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம். யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமானமந்த்யஹோ யத் பதம் ஹரிவிரிஞ்சி மார்கிதம் தத் பதம் சமனு சிந்தையே சதா. இது என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன், ரொம்ப அற்புதமான அர்த்தம். யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம், யாருடைய திருப்பெயர் வேதங்களுக்கு நடுப்புற ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கோ, யாருடைய திருப்பெயர் வேதங்களுக்கு நடுப்புற ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கு, யாருடைய திருப்பெயர்? பரமேஸ்வருடைய திருப்பெயர். அது என்ன திருப்பெயர்? சிவங்கிற ரெண்டு எழுத்து. நம்மத்தில் உஸ்தியான ஒரு மாணிக்கமோ ஒரு வைரமோ ஒரு முத்தோ இருந்ததுன்னா அதை வாசலில் வைப்போமா கொல்லப்பக்கம் வைப்போமா? ரெண்டு பக்கமும் வைக்க மாட்டோம். நடுப்புற ஒரு ரூம், பெட்ரூம், அந்த ரூமில் ஒரு பீரோ, அந்த பீரோவில் ஒரு லாக்கர், அந்த லாக்கருக்குள்ளே ஒரு ஜுவல் பாக்ஸ், அந்த ஜுவல் பாக்ஸில் ஒரு கம்பளம் போட்டிருக்கோம் வெல்வெட்டு, அதில் தானே வைப்போம். அதே மாதிரி வேதம் என்ன பண்ணுறது, சிவநாமா தான் நாம ரத்னம், அதை விட ஒஸ்தியான நாமா இல்லை என்பதனால வேதம் முழுக்கவே மந்திரமயம் தானே. வேதத்தில் வர ஒவ்வொரு சப்தமுமே பகவானை நமக்கு உணர்விக்கிற ஒரு மந்திரம்தான். அத்தனை மந்திர குவியல்களுக்கு நடுப்புற மந்திர ராஜம் ரத்னமாக இருக்கிற இந்த சிவநாமாவை நான்கு வேதங்களை மூணு வேதம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த மூன்று வேதங்களை நடுப்புற இருக்கிற யஜுர்வேதத்தில், அதனுடைய சம்ஹிதா பாகத்தில், அதனுடைய சப்த காண்டங்களுக்குள்ளே நடுப்புற அந்த நாலாவது காண்டத்தில், அதில் வர அந்த ஸ்ரீருத்ர பிரசனத்தில் அது நடுப்புற வச்சுருக்கு. அப்போ கரெக்டாக நடுப்புற வச்சுருக்கான்னு நம்ம வந்து ஸ்கேலை வச்சுன்னு பார்க்கக்கூடாது. நம்முடைய உடம்பில் ஹிருதயம் கரெக்டாக நடுப்புற இருக்கா? கரெக்டாக நடுப்புற இல்லை. ஆனால் அது ஹிருதயம் தான் முக்கியமான ஸ்தானம். கரெக்டாக நடுப்புற தொப்புள் தான் இருக்குது, அதனால அது ஒஸ்தி கிடையாது. அதுபோல் ஹிருதயத்தை போல வேத ஹிருதயமாக இருக்கிற ஸ்ரீ ருத்ரத்தில் இருக்குது. ருத்ரத்துக்கு இன்னொரு மகிமை என்னென்னா, நான்கு வேதங்கள், வேதங்கள்லாம் பிரச்சனை பிரச்சனமாக இருக்குது. பிரச்சனம்னா ஒரு சாப்டர், அந்த பிரச்சனம் எல்லாமே ஒரே விஷயமாக இல்லை. அந்த பிரச்சனத்தில் அணுவாக்கங்களாக பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அணுவாக்கம் ஒரு விஷயமாக இருக்கும், பிரச்சனத்தில் பல அணுவாக்கங்கள் இருக்கும், பல விஷயங்கள் அடங்கினதாக ஒரு பிரச்சனம் இருக்குது. வேதத்தில் வர எல்லா பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனத்தை வர இப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் முதல்லேருந்து கடைசி வரையும் ஒரே தாத்பரியத்தோடு இருக்குது. அந்த பிரச்சனத்துக்கு நமக்கம்னு பேர். பதினோரு அணுவாக்கமும் பகவானை நமஸ்காரம் பண்ணுறதையே தாத்பரியமாக வச்சுட்டுருக்கு. அதனால் அதுதான் வேத சாரம். அதை போல் இன்னொரு பிரச்சனம் இல்லை, விலட்சணமாக இருக்குது. அது உண்டானதே சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக. சுவாமியை நமஸ்காரம் பண்ணால் நம்முடைய அனந்தமான அபராதங்களையும் அவர் கிருப்பையினால் வந்து க்ஷமித்து நமக்கு மேலான ஆனந்தத்தை தரார். அவர் ஜெகத் பித்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பாட்ட சாரி கேட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மன்னிச்சிடுவார். அவர் நமக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறதுனால அவருடைய மன்னிப்பை வாங்கிறதுக்கும் அவருடைய கிருப்பையை வாங்கிறதுக்கும் நமஸ்காரத்தை விட ஈஸியான சுலபம், நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சுலபமான ஒரு உபாயம். நம்ம ஒன்று சம்பாதிச்சு அவருக்கு தர வேண்டாம், அப்பாவை நமஸ்காரம் பண்ணால் போகிறோம், அவர் சம்பாதிச்சு நமக்கு கொடுத்துருவார். சுவாமியுடைய சம்பாத்தியம் அவருடைய சொத்து நமக்கு வந்துடும், கைலாச பதவி நமக்கு வந்துடும். நாம் பண்ணுறது என்னென்ன, வேற நமஸ்காரம் தான் பண்ணுறோம். இந்த நமஸ்காரம் எப்படி பண்ணுறோம்? அவர் கொடுத்த சரீரத்தை வச்சுட்டு அவருக்கு பண்ணுறோம். அப்பா தான் நமக்கு சரீரத்தை தரார். அப்பா கொடுத்த சரீரத்தை வச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படின்னா நாம் வந்து வெள்ளை பிள்ளையாரை கிள்ளி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலை. அப்போ இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணி அவருடைய கிருப்பையை அடையணுங்கிறதுக்காக அந்த வேதம் வந்து அந்த பிரச்சனத்தை சொல்கிறது. யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம், யாருடைய பெயர் வேதங்களுக்கு நடுப்புற பாதுகாக்கப்பட்டிருக்கோ. ஏன் பாதுகாக்கப்பட்டிருக்கு? அது உத்தமங்கிறதுனால பாதுகாக்கப்பட்டிருக்கு. எம் பிரதீக நிகமா நமந்தியகோ, யாரை குறித்து வேதங்கள் நமஸ்காரம் பண்ணுகின்றனவோ எல்லா தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வத்தினுடைய பெயர் வேதத்தில் வருதுன்னு பெருமை. எங்கள் சாமியை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குங்கிறா, சொல்கிற அவத்தர் ஐயப்பனை பற்றி வேதத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, துர்கையை பற்றி வேதத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ தேடி எடுத்துன்னு காமிச்சு பிரமாணம் காமிச்சு. அப்போ அவளுக்கெல்லாம் என்னென்னா, வேதத்தில் ஒரு தெய்வத்தினுடைய பெயர் வந்துடுத்துன்னா அந்த தெய்வம் ஒஸ்தி, அப்போ வேதம் ஒஸ்தின்னு அர்த்தம். எந்த வேதம் எல்லா தெய்வங்களையும் தெய்வங்களாக பண்ணிண்டு ஒஸ்தியாக இருக்கோ அந்த வேதம் பிரபுவுக்கு அடிமையாக இருக்குது. அந்த வேதம் சுவாமி காலில் விழுந்து விழுந்து வணங்குறது. சுவாமி காலில் விழுந்து வணங்கினா பரவாயில்ல, சுவாமியுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் சொல்கிறது. பகவானே உன் கையில் இருக்கிற வில்லுக்கு நமஸ்காரம் சொல்கிறது.
அந்த வில்லில் புட்டின அம்புக்கு நமஸ்காரம் சொல்கிறது. அந்த அம்பை என் மேலே போட்டுவிடாதுன்னு சொல்கிறது. என்னையும் எங்கள் அம்மா அப்பாவையும் காப்பாற்றுன்னு சொல்கிறது. என்னுடைய விரோதிகள்ட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது. என்னுடைய விரோதிகளை உனக்கு பக்ஷணமாக தரேன்னு சொல்கிறது. இப்படியே வேதம் வந்து இப்படி சுவாமிகிட்ட ஈடுபடுறதுனால எம் பிரதீக நிகமா நமந்தியகோ அகோனா ஆச்சரியம். யாரை குறித்து வேதங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுகின்றவோ. எத்பதம் ஹரி விரிஞ்சி மார்க்கிதம். இந்த உலகத்துக்கு முக்கியமான தெய்வங்கள் ரெண்டு, நம்மெல்லாம் படைக்கிறவர், நம்மளாம் காப்பாற்றுறவர். நம்மெல்லாம் படைக்கிறவர் பிரம்மா பிதாமகர்னு அவருக்கு பேர். நம்மெல்லாம் காப்பாற்றுறவர் மகாவிஷ்ணு. இந்த பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கி காப்பாற்றுற ரெண்டு பேரும் அவனை தேடி அழைச்சிருக்கான். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவர். அப்போ அவருடைய கிருப்பையினால தான் இவளுக்கு இந்த சிருஷ்டி சாமர்த்தியம், ரட்சண சாமர்த்தியம்லாம் வருது. அவருடைய கிருப்பையினால இவன் நன்னா படைக்கிறா, நன்னா காப்பாற்றுறா அப்படின்னு. அந்த பகவானை நான் அனுசந்தானம் பண்ணுறேன். தத்பதம் சமனு சிந்தையே சதா. நமோஸ்து விஸ்வரூபாய விஸ்வநாதாய சம்பவே விஸ்வாதீதாய சாந்தாய லீலா நித்ய விபூதையே. சுவாமிக்கு எப்பொழுதும் உள்ள சொரூபம்னு உண்டு, லீலைன்னு ஒன்று உண்டு. லீலைனா சுவாமி பண்ற லீலைகள்லாம் 64 நம்ம என்றோம். 64 எண்ணிக்கை கிடையாது, அனந்தமா லீலைகள். இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைக்கிறதுலேருந்து எல்லாம் அவருக்கு லீலை. பிரபஞ்சத்தை படைக்கிறது லீலை, காப்பாத்துறது லீலை, ஒடுக்கிறது லீலை, நம்ம புத்தியை மறைக்கிறது லீலை, மறைஞ்சு அவர் தன்னை காமிச்சு அனுகிரகம் பண்ணுறது லீலை. பஞ்சகிருத்தியங்களும் அவருக்கு லீலாத்மகம்தான். அப்படியே லீலையில் ஈடுபடுறதுன்னு அவருக்கு ஒரு சுரூபம் இருக்குது. அது அவருடைய சாக்தமான சுரூபம், சக்தியோடு கூடிய சுரூபம். அப்போ லீலைகளை விட்டுட்டு தனித்திருக்கிற சுரூபம் உண்டு, அதுக்கு நித்தியம்னு பேர். அவருடைய சொஸ்வரூபம் அது, அதான் சிவஸ்வரூபம். அப்போ ரெண்டுமா இருக்கிற அதான் ரெண்டும்னா ரெண்டும் சமகாலத்திலே அவருக்கு இருக்கு. ஒன்று விட்டு ஒன்றும் இல்லை, ரெண்டும் சமகாலத்திலே இருக்குது. எப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறோம், பாட்டு எழுதியிருக்கும் போது பேப்பர் இருக்குது, பேப்பரில் பாட்டு இருக்குது, ரெண்டு சமகாலத்தில் ஒரே இடத்துல இருக்குது. சமவேதான்னு பேர். சுவாமிகிட்ட அம்பாள் எப்போதுமே இருக்கா, சக்தி ராகித்யம் கிடையாது. அப்போ அவருடைய நித்தியஸ்வரூபத்துக்கு ஹானி இல்லாமல் லீலை நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு காலத்தில் லீலை, ஒரு காலத்தில் நித்தியம் கிடையாது. அதனால தான் சிவ தத்துவத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம புத்தியை கொண்டு புரிஞ்சிக்கூடாது. என்னுடைய குருநாதர்கிட்ட சொல்லியிருக்கார், வேதம் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கோ, அப்படியே நம்பு, அப்படியே தியானம் பண்ண, அப்படியே பாவி, அப்படியே பாவிச்சேன்னா அப்படியே புரிஞ்சிடும். விசாரம் பண்ணாத, விசார மார்க்கத்தை அவர் நிவாரணம் பண்ணார். விசாரம் பண்ணால் நம்முடைய புத்தியை கொண்டு விசாரம் பண்ணி தப்பான முடிவுக்கு வந்துடுவோம். ஜெகன் மித்தியான தப்பான முடிவுக்கு வந்துடுவோம். தப்பான முடிவுக்கு வரக்கூடாது, ஜெகத் மித்யா இல்லை. அப்போ சமகாலத்தில் சகல நிஷ்கல ஸ்வரூபம் இருக்குது சுவாமிக்கு. பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்று அவ்வூரு தன்னுள் அடக்கி கரைக்கினும் கரக்கும். சுவாமி அம்பாள் ஸ்வரூபமாக தான் இருக்கார். அவர் காட்டினாலும் காட்டுவார், காட்டாட்டாலும் காட்டமாட்டார். அம்பாளை காட்டு காட்டின் வருவார், காட்டாமலும் வருவார். அவர் காட்டின் வந்தாலும் காட்டாமல் வராட்டாலும் அவளை பிரிக்க முடியாது. அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கா. அவர் நமக்கு காட்டுறதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அப்படியே அவர் இருக்கார். ஆனால் அவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுண்டு கொடுக்கும். அந்த சுவாமி, நம்ம சுவாமி இருக்காரே பரமேஸ்வரன், அவர் மட்டும்தான் பாக்கியே வச்சுக்காமல் கொடுப்பாரான். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார். சாமிகிட்ட ஒன்றுமே பாக்கி இருக்காது போல இருக்கு. அத்தனையும் எனக்கு கொடுத்துட்டார், ஓட்டாண்டியாக போயிட்டார் என்று பக்தாள்லாம் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி அத்தனையும் கொடுத்துட்டு வருவார். என்ன காரணம்னா யாரும் தன்னுடைய சொரூபத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டான். நம்ம கையில் இருக்கிற ஒரு செல்லு கொடுக்கலாம், நம்ம வஸ்திரத்தை கொடுக்கலாம், நம்மளை நம்ம கொடுக்க முடியுமா? நம்மளை நம்ம கொடுக்க முடியாது. இந்த லோகத்தில் தன்னையே கொடுக்குற வஸ்து ஒன்று தான், சிவ வஸ்து தான். சேர்வார் தாமே தானாக செய்வன், தன்னையே அந்த பக்தனுக்கு கொடுத்து நீ நானும் ஒன்று என்று பெருமான் ஆக்குகின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் தன்னுடைய அவருக்கு ஒரே சக்தி தான், பலவிதமாக பேசப்படுறார், பல காரியங்கள் பண்ணுறதுனால அந்த சக்தி சம்பன்னாக இருந்துட்டு இந்த பெரிய உலகத்தை அவர் நடத்திகிட்டே இருக்கார். இந்த உலகத்தை நடத்துறதுனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது, நமக்கு தான் எல்லா லாபமும். உயிரிழாகின்ற நமக்கு தான் எல்லா லாபமும். எஸ்யா வித்யா ஜகத்ரூபா வித்யா யஸ்ய ஆத்மசம்ஸ்திதி ஸ்வச்சந்தா சாஹிதஸ்யேச்சா தஸ்மை தஸ்யை நமோ நமஹ. கண்ணு கேட்காமல் இருந்தாலும் பகவானை தெரிஞ்சுக்காமல் நம்ம இருக்கலாம், பக்கத்திலே இருந்தாலும் சுவாமியை தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். எப்படின்னு கேட்டால் நம்ம முதுகு நம்ம கூடவே இருக்குது, நம்ம தெரிஞ்சுட்டா இருக்கோம். நம்ம தலை நம்ம கழுத்து மேலேயே இருக்குது, யோசிச்சுட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு தலைவலின்னு வந்தால் தான் தலை இருக்கிறதே தெரிகிறது. கண்ணில் தூசி விழுந்தால் தான் கண்ணு கறிக்கிற போது தான் கண்ணு இருக்குதுன்னு தெரியுது. வயிற்றுவலி வந்தால் தான் பக்கோடா சாப்பிட்டது போறோன்னு தோன்றுறது. காலை இதில் இடிச்சுட்டா தான் இந்த கால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இழுத்து நிறுத்துன்னு போகிறது அப்படின்னு தெரியுது.
அப்ப முதுகு இருந்தும் முதுகு தெரியல, சுவாமி நம்ம கூடவே இருந்தும் நமக்கு சுவாமி தெரியல, இதுதான் சம்சார துக்கம். அந்த சுவாமியை பற்றின அஜ்ஞானம் இருக்கே, அவித்யா இருக்கே, அதனால பிரவிருத்தியா இருக்கு. எஸ்ய அவித்யா ஜெகத்ரூபா, அவனை தெரிஞ்சுட்டோம்னா இந்த பிரவிருத்தி நின்றுடுறது. வித்யா எஸ்ய ஆத்ம சம்ஸ்திதிகே, பகவானுடைய பாதாரவிந்த ஞானம் வந்துருதுனா இந்த ஜகத்துக்கு நம்ம திரும்பி வரப்போறது இல்லை. ஆத்மா என்ற சுவாமிகிட்ட நமக்கு சம்ஸ்திதி உண்டாருது, அவன்கிட்டே நிலை பெற்றுடுறோம். ஆத்மாங்கிறது பகவானுடைய நாமா, ஆத்மாங்கிறது உயிருக்கும் பேரு, சுவாமிக்கும் பேரு. சுவாமியோட பேர் தான் உயிருக்கு வரும். எப்படின்னா தாத்தா பேர் குழந்தைக்கு வருது, பேரனுக்கு. சுவாமி ஜெகத் பிதா, அவர் பேர் தான் எல்லாருக்கும் வருது. சுவாமிக்கு ஒரு பிதா இல்லைங்கிறதுனால பிதாவோட நம்ம பேரே வருது. இப்போ நமக்கெல்லாம் பிதா இருக்கிறதுனால தாத்தா பேர் பேரனுக்கு வருது, சுவாமிக்கு பிதா இல்லைங்கிறதால அவர் பேரே உலகத்துக்கு வருது. இப்போ அவருடைய ஆத்மாங்கிற பேர் நமக்கு வருது, அவருடைய நாராயணன்கிற பேர் நாராயணருக்கு வருது, அவருடைய பிரம்மாங்கிற பேர் பிரம்மாவுக்கு வருது, அவருடைய இந்திரன்கிற பேர் இந்திரனுக்கு வருது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. ரிக்வேதத்துக்கு சூத்திரம் வகுத்த ஆசுலாயனர் சொல்கிறார், வேதத்தில் வர அத்தனை நாமாக்களும் ருத்ரனுடைய நாமாக்கள், அதை தான் தேவர்கள்லாம் தரிக்கிறார், பிதாவோட நாமாவை தரிக்கிறா மாதிரி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவருடைய நாம ஆத்மான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த நாமாவனால அவருக்கு அர்ச்சனை இருக்குது. யஜுர்வேத பிராமணத்தில் ஆத்மா யனமஹா ஆத்மலிங்கா யனமஹா, ஆத்மா யனமஹாங்கும்போது ஆத்மாங்கிறது பரமேஸ்வருடைய பெயர், ஆத்மலிங்காய நமகாங்கிறது ஆத்மாங்கிறது ஜீவனுடைய பெயர். ஆத்மா எஸ்ய லிங்கா ச ஆத்மலிங்கா, ஆத்மா யாருடைய லிங்கமோ அவர் ஆத்மலிங்கம். லிங்கம்னா அடையாளம். இந்த ஜீவன் யாருக்கு லிங்கமோ சரீரவத்து இருக்கோ அவர் பிரபுவான ஆத்மலிங்கன். இப்போ ஆத்மலிங்கன்கிறவர் யாருன்னா ஆத்மாங்கிற ஜீவனை சரீரமாக கொண்டவர், ஆத்மா யாருன்னா சுயம் ஆத்மாவாக இருக்கிறவர். அப்போ ஆத்ம சம்சதிங்கிறது அவரை பற்றி அறிந்தாலே அவர்கிட்ட போய் நம்ம இருந்துருவோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்காத போது நம்ம உலகத்தில் ஒழுங்கிருப்போம், அவரை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா அவர் மடியில் போய் உட்காந்துருவோம். எஸ்யா வித்யா ஜெகத்ரூபா வித்யா எஸ்யா ஆத்ம சம்ஸ்திதி. அப்படி சரி, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவர் கையில் தான் இருக்குது, அவருடைய இச்சையினால் இருக்குது. அப்பா கூப்பிட்டு குழந்தைய மடியில் வச்சுட்டாருன்னா அந்த குழந்தை எங்கேயும் இறங்கி ஓடி போக முடியாது. இப்போ சுவாமி நம்ம தன்னை நமக்கு காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளால் அவரை பார்க்காம இருக்க முடியாது. இப்போ அவர் காட்டினா தான் பார்க்க முடியுங்கிறது ஒன்று, காட்டும்போது பார்க்காம இருக்க முடியாதுங்கிறது இன்னொன்று சூக்ஷ்மம் இருக்குது. அப்பா குழந்தைய கையில் தூக்கிட்டார்னா குழந்தையால் இறங்க முடியுமா? இப்போ முருகப்பெருமானை கையில் தூக்கிண்டார், பிரம்மாவை ஜெயிலில் போட்டையே அவருக்கு பிரணவார்த்தம் தெரியாதுன்னு அந்த பிரணவார்த்தத்தை எனக்கு சொல் அப்படின்னு சுவாமி கையில் தூக்கிட்டார். இவர் சத்தியமான பிரணவார்த்தத்தை சொல்லலைன்னா அவர் கீழே இறக்கி விட மாட்டார், அவர் கீழே இறக்கி விடலைன்னா இவர் வள்ளியோட டூயட் பாட முடியாது. புரியுறதா? அப்போ என்ன பண்ணார் முருகன், நன்னா மாட்டின்னுட்டோம் சுவாமிகிட்ட அப்படின்ட்டு பிரணவத்தோட சத்தியார்த்தத்தை சொன்னார், பகவானே பிரணவம்ங்கிறது நீர்தா, நீர்தான் பிரணவார்த்தம் சொன்னோடனே சரியா சொன்ன அப்படின்னு இறக்கி விட்டுட்டார். அப்போ சுவாமி நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டார்னா யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய இச்சை என்பது சர்வ சுதந்திரமான இச்சை. அவரே தேடி வந்து நம்முடைய குருநாதர் திருவாச்சகம் படித்த திருவாதிரிகளுக்காக அவரே தேடி வந்து தீட்சை கொடுத்து, குதிரை வாங்க போனவருக்கு குறுக்க வந்து தீட்சை கொடுத்து, பாதங்களை சென்னியில் சூட்டி திவ்ய ஞானத்தை கொடுத்து, அவருக்காக இந்த மதுரையினுடைய மண்ணை எடுத்து சுமந்து அவருக்காக பிரம்படிப்பட்டிருக்கார். அசரீரியா சுவாமி சொல்கிறார், வாதகுருவனுக்காக தான் இவ்வளவும் செஞ்சோம். அப்போ வந்து நெல்லுக்கு இறைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் என்று சொல்லி, உத்தம அதிகாரியாக இருந்தாலும் வந்திக்காக இந்த திருவிளையாடல் இல்லை, சுவாமியினுடைய வாக்குப்படி பார்த்தா வாதவருடிகளுக்காக தான். வந்தி அவளுக்கு யோகியத்த இருந்த காரணத்தினால அவளுக்கு அப்போ கைலாச கத்தி கிடச்சிது. வாதவுருவனுக்காக வைகையில் வெள்ளம் வரலைன்னா சுவாமி வந்திட்ட வந்து பிட்டு வாங்கி சாப்பிட போகிறது இல்லை. அதனால் அந்த அவர் சுவாமி தன் வாக்குனாலே சொல்லிட்டார். அப்போ சுவாமிக்கு ஒருத்தர் மேலே ஆசை வந்துருத்துனா அதை அவரால் தடுக்க முடியாது. அப்போ அவர் சர்வ சுதந்திரன்னு தெரியுது. சொச்சந்தா சாகி தஸ்யேச்சா, சொச்சந்தம்னா ஃப்ரீ, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் விரும்பினதை அவர் செய்வர். நாமெல்லாம் இந்த காலத்தில் கல்யாணம் சீக்கிரம் ஆக மாட்டேங்கிறது. நமக்கு யாராவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான்னா நம்ம அவள்கிட்ட எவ்வளோ நன்றியோடு இருப்போம். தனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வந்த ஒத்தனை எரிச்சு விட்டார் அவர். கல்யாணம் பண்ணிக்க வந்தவனே எரிச்சு விட்டார் அப்படின்னா அவர் நினச்சதை செய்வார்னு அர்த்தம். மன்மதனை எரிச்சு சொச்சந்தா சாகி தஸ்யேச்சா தஸ்மை தஸ்யே நமோ நமஹ. அவருடைய இச்சா ரூபமாக இருக்கிறவள் தான் அம்பாள் மீனாட்சி. பரமேஸ்வருடைய விருப்பம் தான் அம்பாள்னு சொல்லப்படுது. சுவாமி எதை விரும்புகிறாரோ அதுதான் அம்பாள் செய்கிறா. சுவாமியுடைய விருப்பமே அவள், அவளுக்கென்று ஒரு விருப்பம் கிடையாது. அவ்வளவு நூற்றுக்கு நூறு அந்த பாத்திபிரத்தியம் சுவாமியோட ஐடென்டிஃபை ஆகியிருக்கா. சுவாமி நினைக்கிறத அவன் நினைப்பா. சுவாமி அம்பாள் அர்த்தநாரீஸ்வரலாக இருக்கா. அதை யோசிச்சு பார்த்தேன்னா இடது கண் மீனாட்சியோடது, வலது கண் சுவாமியோடது, இடது கை மீனாட்சியோடது, வலது கண் சொக்கநாதரோடது, அப்படி எல்லாம் இருக்குது. ஹிருதயத்தை ரெண்டாக பிரிக்க முடியாது, இடது மனசு வலது மனசுன்னு பிரிக்க முடியாது. அப்போ மனசு ஒன்று தான், அப்போ ரெண்டு பேருக்கும் எது ஒன்று?
அந்தரங்கம்ங்கிறது ஒன்று, அதான் இச்சாரூபமா அம்பாள் இருக்க அப்படின்னு வந்தது. இச்சா ஞான கிரியா ரூபா சக்திரியா பரமேஸ்வரி சா கரோது சிவா பின்னா சர்வத்ர ஜயமங்கலம். இச்சையென்ற வடிவம், ஞானம்ங்கிற வடிவம், கிரியைங்கிற வடிவம், இப்படி இது முக்கியமான மூணு வடிவங்கள். இதை தவிர பல அனந்தமான வடிவங்களை கொள்கின்ற அந்த அம்பாள், அவள்தான் பரமேஸ்வரி என்றால் மேலான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரி, எல்லா உலகத்தையும் தனக்கு அடிமையாக கொண்டிருக்கின்ற உடையவள். அவள் வந்து நமக்கு மேலான மங்களத்தை செய்யட்டும், நான் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பரமேஸ்வருடைய கிருபை என்பது நம்மளை என்ன காப்பாற்றட்டும். சிவசிய கருணா சாட்சாத் ஸ்வானுபூதி ரிதி ஸ்ருதா சைதன்ய ரூபாம் தாம் தேவீம் பிரபத்யே சரணம் முதா. சிவபக்தாள், சிவஞானிகள், சிவயோகிகள் எப்படி எந்த நிலையில் அவளை நம்ம பார்த்து சொன்னாலும் அவள்லாம் ஒரு ஆனந்த பரவசத்தில் இருக்கா. பக்கத்தில் இடி விழுந்தாலும் தெரியாமல் கண்கள்லேருந்து அந்த ஆனந்த கண்ணீர் பெருக சிவனேன்னு இருக்கா. நீங்கள் அவளை எந்த திருஷ்டியில் பார்த்தாலும் சரி, பக்தன்னு பார்த்தாலும் சரி, யோகின்னு பார்த்தாலும் சரி, ஞானின்னு பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு வஸ்து அவளுக்கு அனுபவத்துக்கு வந்துடுத்தும். நம்ம திருஷ்டியில் தான் ஒருத்தரை பக்தன்னு சொல்கிறோம், யோகின்னு சொல்கிறோம், ஞானின்னு சொல்கிறோம், ஆனால் அவள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே சாப்பாடு தான், சிவரசத்தை அவள் குடிச்சுட்டு இருக்கா. அது என்னன்னு கேட்டால் உண்மையில் அவள்கிட்ட சுவாமி வச்ச தயவு தான் அது. அதுக்கு சிவசிய கருணா, இதான் ஆகமங்கள் சொல்கின்றன. என்ன பரமேஸ்வருடைய கருணையைத்தான் அவாவா தன்னுடைய அனுபூத்தின்னு சொல்லிக்கிறா. சிவானுபவம்னு சொல்லிக்கிறது என்னென்னா உண்மையில சுவாமியுடைய கிருப்பை தான், கிருப்பா ரூபமாக சுவாமி இருக்கார். நெருப்பை தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான், நெருப்பு சுட்டுடுதுன்னு அர்த்தம். தேன் திதிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், தேன் அவன் நாக்குக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். சுவாமி வந்துட்டார்னு அர்த்தம், சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஒருத்தன் சுவாமியை கட்டினுட்டேன்னு சொல்கிறான், சுவாமி அவனை கட்டினுட்டார்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். சாமியை நம்மளால கட்டிக்க முடியாது, சாமி எல்லாமா இருக்க அகண்டமா இருக்கிறது, நாம எப்படி அவரை போய் கட்டிக்கிறது, அவர் நம்மளை கட்டின்ட்டார்னு அர்த்தம். அப்பா குழந்தையை தூக்கின்ட்டார்னா குழந்தை என்ன பண்றது, அப்பா அவன் என்ன கட்டினுட்டேங்கிறது. அப்பா கையை கொடுக்குறாரு, குழந்தை கையை முறிக்கிறது, ஆனால் என் கையை நீ முறின்னு கொடுக்கும்போது அப்பா கையை முறிக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை என்ன சொல்றது, அப்பாவால் என் கையை முறிக்க முடியாது, என்னால் அப்பா கையை முறிக்க முடியும்னு சொல்றது. அதுக்கு அப்பா விட்டுருக்கார், அதுக்கு என்ன பண்ணிருக்கார், அப்பா விட்டுருக்கார். ஆகவே இத்தனை லீலையும் அப்பாவுடைய கிருப்பை தெரிஞ்சுக்கணும், தன்னை தெரிஞ்சுக்க விடுறார். அப்பா நம்முடைய அனுபூதிங்கிறது அவருடைய கருணை தான். ஆகவே நமக்கு இந்த லோகத்தில் அவருடைய கிருப்பையை தவிர இன்னொரு லட்சியம் கிடையாது. நமக்கு எது லட்சியம், பகவானுடைய கிருப்பையை சம்பாதிக்கணும், அதை தவிர வேறு லட்சியம் கிடையாது. அதுக்கு எது உத்தமமான உபாயம்னு கேட்டால் பக்தியை விட உத்தமமான உபாயம் கிடையாது. பக்திரேவ கரியசி என்று பெரியவாள்லாம் சொல்லியிருக்கேன்.

0: நீசம் கருணை கடலா இருக்கிற பகவானுடைய அனுகிரகத்தை தவிர இன்னொரு வழி எனக்கு இருக்கு சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நினைக்கல. அப்படி இன்னொரு வழி இருக்குன்னு யாராவது எனக்கு சொன்னா கூட அந்த வழி இந்த வழியை போன்ற உத்தமமான வழியா நான் நினைக்கல. ஆகவே நான் பெருமான்ட்ட பக்தியை மட்டும்தான் பண்ண விரும்புகிறேன். பக்திங்கிறது ஒற்றுமை, நன்றி உணர்ச்சி. நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அவளுக்கு கடமைப்பட்டு இருக்கோம். இந்த நன்றி உணர்ச்சிக்கு தான் பக்தின்னு பேர். சுவாமி எனக்கு நான் விரும்பாமலேயே அறியா பருவத்திலேயே எனக்கு எத்தனையோ பண்ணியிருக்கிறார். சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிருக்கார், இவன் நம்மளை அறியாமல் இருக்கா, நம்மளை உள்ளங்கனம் நின்றுருக்கான்னு நம்மளை உதாசீனம் பண்ணாமல் நமக்கு சாப்பாடு கொடுத்து, நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து, நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்து, நமக்கு வித்தியை கொடுத்து, நமக்கு தனத்தை கொடுத்து, நமக்கு வாகனத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இதெல்லாம் சுவாமி தான் கொடுக்குறாருங்கிற நினைப்பையும் கொடுத்து அவற்றை வரும்போது, நான் இத்தனை நாள் நீ என்னை மறந்துருந்தியே, நீ இப்போ மட்டும் என்னை ஞாபகம் வரியா அப்படின்னு உலக மக்கள் போல சண்டை போடாமல் இப்போயாவது வந்தையே அப்படின்னு அரவணைச்சிக்கிறாரா இல்லையா? அதை நினச்சி அவற்றை நன்றியோடு இருக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேர். அந்த பக்தியை விட மேலான உபாயம் கிடையாது சுவாமி அடையிறதுக்கு, அதான் உபாயம். எத்தனையோ உபாயங்களை சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, மூக்கை பிடிச்சின்னு உட்காரு, தலைகீழ் நில், அதெல்லாம் பிரதான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பக்திங்கிற உபாயத்துக்கு அனுகுணம், அனுகுணம். ஒரு ஸ்திரீக்கு ஆத்துக்காட்டு இருக்கிற அன்பு தான் முக்கியமான கற்புங்கிறது. அவள் இதை கொண்டா அதை கொண்டாங்க சொல்கிறது, சிசுற்ற பண்ணுறது, பிடிக்காத செய்யாமல் இருக்குது, பிடிச்ச செய்கிறதுங்கிறதுலாம் வந்து இதனால் தானாக நிகழறது. நமக்கு சுவாமிகிட்ட அன்பு வந்துடுத்துனா அவருக்காக நம்ம பிரதோஷத்தில் விரதம் இருக்கோம், சோமவாரம் விரதம் இருக்கோங்கிறதெல்லாம் பக்தியினால் பண்ணுறது. பக்தி இல்லாமல் இதை மட்டும் பண்ணி அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அது எது முக்கியம், பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறத நித்தியம் நித்தியப்படி நம்ம அனுசந்தானம் பண்ண வேண்டியது இந்த விஷயங்கள் தான். குலோத்துங்கன் வந்து ராஜ பரிபாலனம் பண்ணுறார். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு ரொம்ப உஸ்தியான குணத்தோட அனந்த குணன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. பக்தியில் அவரை யாரும் தட்ட முடியாது. அப்படி அனந்த குண பாண்டியன்கிறது பிறந்தார். அந்த குழந்தை வளர்ந்துன்னு வரார். அத்தியாயம்லாம் பண்ணிட்டு வேதாத்தியானம் பண்ணிவிட்டு ஒரு ராஜாவுக்கு தேவையான வில் வித்தை, வாழ் வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேர் ஓட்டுதல் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அனந்தகுணன் பாண்டியன் கலைகள் நிரம்புகின்ற பூர்ணச்சந்திரனை போல வளர்ந்துட்டு வரார். இப்படி இருக்கும்பொழுது திருப்புத்தூர்னு ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் இருக்குது. புத்தூருங்கிற பேரில் பல க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. பாண்டிய நாட்டில் திருப்புத்தூர்னு தஞ்சாவூர் போகிற வழியில், இந்த காரைக்குடி போகிற வழியில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, திருத்தலிநாதர் சுவாமிக்கு பேர். அந்த ஊர்லேருந்து மதுரையை நோக்கி ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவியோடு கூட கைக்குழந்தையோடு கூட வந்துட்டுருக்கார். மதுரைக்கு போய் ஒரு காரியமாக மதுரைக்கு வரத்துக்காக வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கிற பொழுது அந்த ஸ்திரீ அந்த வெயிலில் வந்துட்டுருக்கும்போது குழந்தைக்கு பால் விட்டுகின்ற ஸ்திரீ அவள். அதனால் அவளுக்கு ஒரு அந்த விவசாயத்தினால தாகம் அதிகமாக இருந்து நீர் வேட்கை. ஆத்துக்காரை பார்த்து கேட்குறா, குடிக்கிறதுக்கு நல்ல தீர்த்தமாக இருந்தா கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கோ, நான் இந்த ஆலமரத்து அடியில் குழந்தையோட ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின். ஒரு நல்ல ஆலமரம், நிறைய நிழல் இருக்குது, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பக்கம் இருக்கிறவாள் பின்பக்கம் இருக்கிறவாளால் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆலமரம். ஒரு 200 பசுமாடுகள் அங்கே வந்து படுத்துக்கலாம், அதேமாரி பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பாகத்தில் இவன் குழந்தையோட உட்காந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிராமணர் தீர்த்தத்துக்காக போயிருக்கார். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒரு வேடன் விட்ட ஒரு அம்பு அந்த ஆலமரத்தினுடைய இந்த ஸ்திரீ தங்கியிருக்கிற இடத்துக்கு நேர் எய்த்தா மாதிரி அதனுடைய ஒரு கிளை, அது நாலா பக்கமும் கிளை விரிச்சுன்னு இருக்கு. அதில் ஒரு கிளையில் என்றைக்கோ ஒரு வேடன் போட்ட அம்பு ஒரு அந்த மிருகத்தை நோக்கி போட்டது, அந்த மான் ஓடி போடுத்து, இது வந்து அந்த கிளையில் குத்திருக்கு. இந்த ஸ்திரீக்கு அன்னைக்கு காலம், இந்த பூமியில் வந்து அவருடைய நாள் முடிஞ்சுடுத்தும். இந்த சரீரத்தை எது தாங்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, இந்த சரீரத்தை கொண்டு நாம் எந்த ஒரு நல்வினை தீவினை பையனை அனுபவிக்கணுமோ அந்த நல்வினையும் தீவினையும் பாக்கி இருந்தால் இந்த சரீரத்தில் அந்த பிராணன் இருக்கும். அது முழுக்க அனுபவிச்சாச்சுன்னு சொன்னால் உத்தரக்ஷணம் இந்த பிராணனானது உடம்பை விட்டு போயிடும், யாராலையும் அதை காப்பாற்றி அடைச்சி வைக்க முடியாது. அதனால்தான் சாத்தனூருங்கிற ஊரில் மாடு மேய்க்கிற மூலன்கிறவனுடைய பிராணன் அவன் கட்டிளம் காலியாக இருக்கும்போதே படக்குன்னு போயிடுது. அந்த மூலனுடைய சரீரத்தை மூந்து மூந்து பார்த்து இந்த பசுக்கள்லாம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுண்டு மேய்வரில் மனசில்லாமல் அந்த இடையில சுற்றின்னு இருக்கும்பொழுது கைலாசத்துலேருந்து இந்த சுந்தரமுனிவர் கிருப்பையினால் அந்த மூலன் உடம்பில் தன்னுடைய உயிரை பாய்ச்சி அது தான் திருமூலராக எழுந்து அந்த பசுக்களுடைய துன்பத்தை அகற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உயிரானது உடம்பை விட்டு போகும். ஒரே காரணம் தான் என்னென்னா, தொடர்ந்து அந்த உடம்பில் அனுபவிக்க வேண்டிய வினை இல்லை அப்படின்னா பிரபு. அதே மாதிரி இவளுடைய பிராணன் போகிறது. ஆனால் பிராணனை வாங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கா. அது எங்கே இருக்க, தெற்கு தெற்கு திசையில் இருக்கார் அவர். யமன் அவருடைய சேவகாள் கால பட்டர்கள்னு பேர் அவளுக்கு. அவள் வந்து தான் இந்த காரியத்தை பண்ணுவா யமனுக்காக. யமனே வருவார் எப்பன்னா ஒரு விஐபியோட உயிரை எடுத்துட்டு போனோம்னா யமனே வருவார். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள்னா அவர் வேலைக்காரன் அனுப்பிச்சுடுவார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த பிராணனை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய காற்று வீசினது. அந்த யமகிங்கிற காற்று ரூபத்தில் வந்து காற்று வீசி அந்த ஆலமரத்தில் குத்தியிருக்கிற அந்த அம்பை எடுத்து நேராக அந்த அம்பு வந்து இவருடைய வயத்தில் தைச்சு அந்த உதிரப்போக்குனால அவள் இறந்து விட்டாள். குழந்தை விளையாடின்னு இருக்க அம்மா மேலேயே, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த பிராமணன் வந்து பார்க்குறான், துக்கிக்கிறான், என் உயிராக இருக்கிற நீ இறந்துட்டாயே, எப்படியும் நீ இதேமாரி செத்துப்போன, அம்பு போட்டிருக்கானே, எந்த பாவி போட்டானோ உன் மேலே அம்பை, எந்த வேடன் போட்டானோ அப்படின்னு சுத்துமுத்து பார்க்கும்பொழுது அந்த மரத்திலே இன்னொரு பக்கம் பின்னாடி ஒரு வேடன் வெயிலுக்காக கையினால் விசிறிண்டு இருக்கான், அங்கவசரத்து விசிறிண்டு இருக்கான், ஒத்திண்டு வேர்வையை ஒத்திண்டு. அவன் கையில் வில்லு இருக்குது, அவனுடைய தோளில் அம்பரா துணியில் நிறையா அம்பெல்லாம் இருக்குது, வில்லை தோளில் சாச்சி வச்சுட்டுருக்கான். இப்படியே வந்து விசிறிண்டு இருக்கும்போது, டேய் பாவி, நீ என்னுடைய சம்சாரத்தினுடைய உயிரை போக்கிட்டியே அப்படின்னு அவன் கையை பிடிச்சினான். அந்த பிராமணன் பிடிச்சிட்டு, வா ஒன்னரா பாண்டிய ராஜாட்ட அழிச்சின்னு போகிறேன், குலோத்துங்க ராஜாட்ட அழிச்சின்னு போகிறேன், நீ அவன்கிட்ட நீதி கேட்குறேன், நீ இப்படி என்னுடைய மனைவியினுடைய உயிரை எடுத்துட்டியேங்கிறான். அவன் சொல்கிறான், உங்கள் சம்சாரம் இந்த இங்கே தான் தங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது, நான் வேட்டையாடவே இல்லை, நடந்து வந்திருந்தேன், வெயிலுக்காக இங்கே ஒதுங்கினேன், நான் வேர்வையை ஒத்தின்ட்டுருக்கேன், எந்த அம்பையும் எடுத்து நான் வில்லில் பூட்டவே இல்லை, ரொம்ப நேரமாக வில்லை பிடிச்சிட்டுருக்கேன், நான் யூஸ் பண்ணவே இல்லை, உங்கள் ஆத்துக்கார் இங்கே தங்கியிருக்காங்கிறதே எனக்கு தெரியாது, அந்த ஞானமே எனக்கு கிடையாது, நான் ஒரு தப்பும் பண்ணலங்கிறான். தப்பு பண்ணினவன் எவன் தான் தப்போ ஒத்துன்ட்ருக்கான், வா மதுரைக்கு வா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் முறையிட்டார்கள். அந்த பிராமணன் முறையிடுறான், கோமுறை கோடா குற்றவரேரே முறையோயோ, தாமரையாள் வாழ் தன் கடிமார்வா முறையேயோ, மாமதிவானோன் வழிவருமைந்தா முறையேயோ, தீமை செய்தார் போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ. ராஜா, உன்னுடைய நாட்டில் இதேமாரி அதர்மம் நடக்கலாமா, இப்படி ஒரு கொலை பாதகம் நடக்கலாமா, அப்பாவியாக இருக்கிற ஒரு ஸ்திரீயை, ஒரு கை குழந்தையோடு இருக்கிற ஒரு தாயை, பாலூட்டுகின்ற ஒரு தாயை, அந்த குழந்தைக்கு அடுத்த வேளை பால் கிடைக்காதுங்கன்னு தெரியாமல் கொடூர மனசோட ஒரு வேடுவன், ஏன்னா அவளுக்கு தான் அந்த மனசு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது, அப்படி நினைக்கிறோம். காளிதாசன் சொல்லிட்டார், ஒரு செம்படவனுக்கோ ஒரு வேடனுக்கோ மனசு கொடூரமாக இருக்குன்னு நினைக்காத, அவனுக்கு வேட்டையாடும்போது அந்த மனசு இருக்கும் அவ்வளவுதான், மற்றபடி அவன் மனசு எல்லாரும் போல நல்ல மனசாக தான் இருக்கும். காளிதாச கவி சொல்கிறார், மீனை பிடிக்கிறதுனால அவன் கெட்டவன் அர்த்தம் கிடையாது, வேட்டையாடுறதுனால அவன் துஷ்டன் அர்த்தம் கிடையாது. நீ வந்து இந்த நாட்டை சுந்தரபாண்டினா பகவானே ஆண்டிருக்கிறார், அவர் வழியில் நீ அவருக்கு பேரனாக பிறந்திருக்கிற, உன்னுடைய நாட்டில் இவ்வாறு அதர்மம் நடக்கலாமா, மகாலட்சுமி உன்னுடைய மார்பில் இனிமேல் குடிகொள்வாளா, நீ தொட இது போய் பாவங்கள் உன் நாட்டில் நடந்தால் லக்ஷ்மி உன்னுடைய ஹிருதயத்தை விட்டு போயிட மாட்டாளோ, உன்னுடைய செல்வம் குறையாதோ, அப்புறம் உன்னுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணிருக்கா, தப்பு பண்ணாமலேயே தப்பு பண்ணதை போல உன்னுடைய பிதா ஒத்தன், உன்னுடைய குலப்பிதா தன்னுடைய கையை வெட்டின்ட்டுருக்கான். இந்த கதை வந்து சிலப்பதிகாரம் என்ற இலக்கியங்களில் இருக்குது. அது என்னென்னா, பொற்கை பாண்டியன்னு ஒருத்தர், அந்த பாண்டியராஜா மாறு வேஷத்தில் தன்னுடைய மதுரை வீதிகளில் எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்காளா, திருடு போக்குவரத்துலாம் பொய் கலவெல்லாம் இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக மாறு வேஷத்தில் ராஜா வந்துட்டுருக்கார். வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பஞ்சாதி பேசிக்கிறான், ஆத்துக்கார் என்ன சொல்கிறார், காசி யாத்திரை பண்ணணுக்கு ஆசையாக இருக்குது, காசிக்கு போயிட்டு வந்தால் எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும், நீ வந்து ஜாகிரதையாக தனியாக இருக்கணும், நீ ஜாகிரதையாக இரு, நம்ம ராஜா ஒரு தர்ம பரிபாலனை பண்ணுற ராஜா, அதனால் அவருடைய ராஜாங்கத்தில் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு இந்த பர்த்தா சொல்லும்போது, சரின்னா நான் அதேமாதிரியே இருக்கேன் அப்படின்னு பத்திரி சொல்கிறேன், அப்படி நாளைக்கு நான் வந்து இதேமாரி பிராமணால்கிட்ட அனுக்கியம் வாங்கிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு காசி யாத்திரை பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் ராஜா காதில் விழுந்துருச்சு. அப்போ பொதுவாக எல்லாருடைய வீட்டையும் அவன் காவல் பண்ணுற மாதிரி விசேஷமாக இந்த வீட்டை மட்டும் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, ராஜா காப்பாத்தோர்னு இவன் தன் பத்திரிகிட்ட சொல்லியிருக்கான், அவன் சொன்னது தப்பாக போகாமல் பொறுப்பு நமக்கு வந்துருச்சு என்று சொல்லி வாரம் ஒரு முறை அந்த ஊர்காவல் போகிற ராஜா என்ன பண்ணார், டெய்லியே போக ஆரம்பிச்சிட்டார், ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்கா. அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டு மூணு மாதம் ஆகிடுத்து, பார்த்தா உள்ளுக்குள்ளே பேச்சு கேட்குறது, விளக்கறிஞர் பேச்சு கேட்டோன்னே யாரோ ஒருத்தர் வந்து வந்திருக்கா போல இருக்கு, யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராஜா ராமட்டார் கதவை தட்டிட்டார். கதவை தட்டினோன்னா உள்ளேருந்து யார் அது கதவை தட்டுறதுன்னு உள்ளேருந்து குரல் கேட்டது. அந்த குரல் வந்து இவருக்கு ஏற்கனவே ரெண்டு மாதம் முன்னாடி கேட்ட அந்த பர்த்தாவுடைய குரல்னு தெரிஞ்சுட்டதுனால உடனே ராஜா என்ன பண்ணார், எல்லாரும் அந்த கதையும் தட்டிட்டு ஓடிட்டார். என்னென்னா, அந்த பர்த்தாவுக்கு பத்தினி மேலே ஐயம் வரக்கூடாது, அதனால அவளை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணார், எல்லாரும் அந்த கதையும் தட்டிட்டு ஓடி போயிட்டார். அடுத்த நாள் எல்லாரும் வந்தாங்க. வந்து நேற்றுக்கு ராத்திரி எங்கள் தெருவில் யாரோ ஒரு திருடன் எல்லார் வீட்டு கதையும் தட்டி பயமுடுத்திட்டான். ஏன்னா திருடர்கள்லாம் பயமுடுத்துவான். இன்றைக்கி வடக்கு நடக்கிறது, ஆகாசத்தில் சுடுறது, வீட்டில் வந்து நெருப்பு வைக்கிறது, அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி பயமுடுத்துறான்னு சொன்னால் ராஜா கேட்டாராம், அந்த திருடனுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்படி எல்லாரும் தூங்கும்பொழுது அவளுடைய மனசில் பயம் ஏற்படுற மாதிரி கதவை தட்டின்னு போனாரா, அந்த திருடனுடைய கையை வெட்டிடணும் அப்படின்னு மக்கள் முறையிட்டாளாம். வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே தன் கையை வெட்டினான். அவன் தப்பு செய்யாமல் இருந்தும் அப்படிப்பட்ட உத்தம பாண்டிய அரசர்களுடைய வம்சத்தில் நீ வந்திருக்க, அப்போ உன்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு நடக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே ராஜா நினைக்கிறார், இந்த பூமியை ஆள்ற ஒத்தன் தன்னுடைய பிரஜைகளுக்கு அஞ்சு விதமான பயம் இல்லாமல் காப்பாற்றணும். அஞ்சு விதமாக பயம் வரும், அது என்னங்கிறத திருத்தொண்டர் புராணம் செக்கிடார் பெருமான் சொல்கிறார். மாநிலங் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிஜனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பா நல்லனோ. ஜனங்களுக்கெல்லாம் முதல் ஆபத்து ராஜாட்டேந்தே வரும், ராஜாங்கத்திலேருந்தே ஆபத்து முதல்ல வரும். எப்படின்னா விஐபிஸ்னாலே மக்கள்லாம் சிரமப்படுவா, விஐபி வந்ததுனாலே ஆம்புலன்ஸ் போகாது, விஐபி வந்ததுனாலே பரீட்சைக்கு போக முடியாது, டிராஃபிக் ஜாம் வரும். அதில் முதல்ல அந்த மக்களுக்கு சிரமங்கிறது ராஜாட்டேந்தே வரும். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஒரு ராஜாட்ட மந்திரியாக இருந்த மந்திரி எழுதியிருக்கிறார். அப்படின்னா அந்த புஸ்தகத்தை ராஜாட்டையே கொடுத்து அவர் அரங்கேற்றிருக்கிறார். எவ்வளவு நிர்பயமாக இருந்திருக்கார் அந்த காலத்தில், சத்திய சந்தாளா ராஜாட்ட சம்பளம் வாங்குறவன், ராஜா உன்னால தான் பிரஜைகளுக்கு முதல் பயம்னு ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்டே கொடுக்குறான்னா எவ்வளோ தைரியமாக இருக்கணும் செக்கிடார் பெருமான். ராஜாவனால பயம், அப்புறம் என்னென்னா ராஜாவை சுற்றி இருக்கிறவனால பயம், அந்த கட்சிக்காரனால பயம், தன் பரிஜனத்தால் ஊனமிகு பகைத்திரத்தால் மாற்று அரசனால் பயம், பாகிஸ்தான்காரனால சைனாக்காரனால பயம் வருது, எல்லை ஓரத்தில் இருக்கிறதுல குண்டு தலையில் வந்து விழுந்துட்டே இருக்கேன் பகைத்திரத்தால், கள்வரால் திருடர்களால் பயம், வீதியில் போகும்போது பக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்து தாலி அறுத்துன்னு போயிடுறான், ராஜா தான் காப்பாற்றணும் எல்லாரையும், கள்வர்கள்னால பயம் இருக்கு, உயிர் தம்மால் காட்டிலேருந்து யாரை உள்ளே வந்துருத்து நாலு பேர் மிதிச்சுன்னு போயிடுதுன்னு சொல்கிறார். அப்போ உயிர்களாலும் பயம் இருக்குது, உயிர்களால் பயம் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுற மாதத்துக்கு ஒரு தடவை ராஜா வேட்டைக்கு போகிறான், பாண்டியராஜா வேட்டைக்கு போயிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் பின்னாடி அந்த திருவிழாடெல்லாம் பார்க்குறோம். ஆகவே அஞ்சு விதமாக மக்களுக்கு பயம் வருது, அஞ்சு பயத்திலிருந்தும் ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த குலோத்தொக்க பாண்டியன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், தன்னிடம் முறையிட்ட உடனே இவனை விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாதுயா, சுவாமி மேலே சத்தியம்னு அவன் சொல்கிறான், யார் அந்த வேடன். உடனே மந்திரிகள் சொல்கிற, இவன் வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும், அப்போ தான் உண்மையை சொல்லுவான், ரெண்டா வாயால் விசாரித்தா சொல்ல மாட்டான், விசாரிக்கிற மாதிரி விசாரிங்கன்னு உடனே சரி நம்ம போலீஸ்காரங்கள்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தாங்க. அப்பையும் ஒரே சுருதியில் சொல்லிகிட்டு இருக்கான். அவனுடைய முகத்தை ராஜா பார்த்தானா அதில் களங்கமே இல்லையா, நிர்பயமாக என்ன வேணால் ஆகட்டும் சத்தியத்தை தவிர இன்னொன்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் வந்து திருட சங்கல்பனாக இருக்கான். அத்தனை அடியும் வாங்கிட்டு உண்மையை தான் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது நான் இவளை கொல்லலை அப்படிதான் சொல்கிறான். உன்னை ராஜா என்ன பண்ணானா, அவன் அடித்தது போதும் அவனை மட்டும் ஜெயிலில் வச்சுருங்கோ அவனை விட வேண்டாம் வெளியில் என்று சொல்லிட்டு நேராக சுவாமிகிட்ட வந்தான். சுக்கநாத பெருமானை விழுந்து வணங்கினான், கண்ணீரும் கம்பளியமாக வணங்கினான். பெருமான்கிட்ட சொல்கிறான், பெருமானே நீ எனக்கு வந்து நான் ஒரு பழிக்கு அஞ்சுறேன், நான் ஏற்கனவே அவன் நிறையா அடிச்சுட்டேன், இந்த பிராமணனுக்கு நான் பதில் சொல்லணும், இவனுடைய பத்னியை அநியாயமாக என்னுடைய இந்த ராஜபரிபாலனம் பண்ணுற காலத்தில் செத்து போயிருக்கா, அவனுக்கு நான் பத்னியை ஒன்று மீட்டு தரணும், இல்லை அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நீதி வழங்க வேண்டும், எத்தனையோ அநியாயங்கள் உலகத்தில் நடக்கிறது, நீதி வழங்கலைன்னா அந்த மீதி இருக்கிறவாளுக்கு மனசு நிம்மதி இருக்காது, ஆகவே எது நீதி என்று எனக்கு தெரியவில்லை, நான் தவறாக நீதி வழங்கிவிட்டால் பாவம் வந்து எனக்கு சேரும், யாருடைய பழிக்கும் நான் வந்து பாத்திரமாகக்கூடாது, நான் நீதி தவறாக வழங்கினா இது ஒன்று இந்த பிராமணனுடைய பழிக்கே வந்து நான் ஆளாகணும், இல்லை வேடனுடைய பழிக்கு ஆளாகணும், உண்மை எதுன்னு தெரியாமல் எப்படி நீதி வழங்குவது, ஆகவே இன்றைக்கி எனக்கு உண்மையை உணர்த்துவாயாக என்று சுவாமிகிட்ட போய் கேட்டுனோடனே சுவாமி சொல்கிறார், அசரீரியாக சொல்கிறார், நீ அந்த பிராமணனை அழைச்சிட்டு இன்றைக்கி ராத்திரி வணிகர் தெருவில் கல்யாண கோலத்தோட ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, நாளை காலத்தில் அங்கே வந்து கன்னியாதானம் ஆகப்படுது, கல்யாணம் ஆகப்படுது, அந்த வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்த சிப்பந்திகளை போலவோ அல்லது கெஸ்ட்டு போலவோ மாறு வேஷத்தில் போய் நீ தங்கி இரு, உனக்கு எல்லாம் ஸ்பஷ்டமாகும் அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டார். உன்னா இவா ரெண்டு பேரும் மாறு வேஷத்தில் போகிற, அங்கே போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ராத்திரி தங்குறா, தங்கும் பொழுது அன்றைக்கி ராத்திரி இவா படுத்துட்டு முழிச்சுட்டு இருக்கா தூக்கம் வராம. அப்ப ரெண்டு பேர் பேசுறது காதல விடுறது. ஆனா அவளுடைய ரூபம் தெரியல. ரெண்டு பேர் பேசுற அவர்கள் கொடும் பாச கையினராய் வாயை மென்று வரும் கடுங்கோப காலபடர். அதாவது கையிலே உடம்பிலிருந்து உயிரினை எடுக்கின்ற பாசக்கயிற்றை வைத்திருக்கிறார்கள். சினத்தினாலே வாயை மென்று கொண்டே வருகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றார்கள். நாளை திருமணமான கையுடன் இந்த மணமகனின் உயிரை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த மணமகனோ எந்த நோயும் இல்லாதவராக கட்டிலங்காலையாக இருக்கின்றான். இவனுடைய உயிரினை எவ்வாறு எடுத்து செல்வது என்று ஒருவன் மற்றொருவனை கேட்கின்றான். அதற்கு மற்றொருவன் விடை இருக்கின்றான், இது என்ன நமக்கு சிரமமான காரியமா? முன்பு அந்த ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த அந்தணனின் மனைவியை அந்த மரத்திலே என்றோ எய்யப்பட்டிருந்த ஒரு கணை தொற்றிக்கொண்டிருக்க அதனை வலிய காற்றாகச் சென்று அசைத்து அவள் வயிற்றிலே பாயும் வண்ணம் செய்து அவள் உயிரை வாங்கினோமே, அதனைப் போலவே இந்த திருமண வீட்டிலே அண்மையில் கன்றினை ஈன்றிருக்கின்ற இந்த புனிற்றா பசு இதனுடைய தாம்பு கயிற்றினை அவிழ்த்துவிட்டு இதனை வெருட்டி இதனை நாம் செலுத்தினால் இது முரண்டு கொண்டு சென்று திருமணமான கையுடன் அந்த மணமகனை குத்தி கொன்றுவிடும் என்று அவன் யோசனை தருகின்றான். அதன்படியே மறுநாள் நிகழ்கின்றது. அதனை கண்ட இருவரும் உண்மையை அறிந்து என்ன பண்ணுறாங்க, வேடனை விடுவிக்கின்றான். அந்தணன் வேடனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றான். மன்னன் வேடனுக்கு நிறைய பொருள் உதவி அவனுடைய மனம் குளிர செய்கின்றான். அந்தணன் மறுமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு இன்பமுற்று வாழ்கின்றான் என்ற அளவில் அந்த பெருமான் இந்த லீலையை செய்தார். அப்பொழுது மன்னன் இறைவனிடத்தில் சென்று, பெருமானே எனக்கு பழி வருமோ என்று நான் அஞ்சினேன், அங்கனமே நீர் அஞ்சி பழியஞ்சிய நாதராக ஆனீர் என்று அவரிடத்திலே பரவசமாகி அவரை பணிந்து போற்றினான் என்பது பழியஞ்சின திருவிளையாடல்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நமக்கும் எல்லா விதமான பலன்களையும் இறைவன் கொடுத்து விட்டால் தருக்குற்று தலையால் நடந்தேன் என்று மணிவாசகர் சொல்வாரே, அது மாதிரி தலையால் நடந்தேன் என்று சொல்லி தருக்குற்று நாமும் இருப்போம். தேவாதி தேவர்களெல்லாம் இறைவன் கொடுத்த வரபலத்தினாலே இறைவன் கொடுத்த அருளினாலே தங்களுடைய பதவிகளிலே இருக்கின்ற சுகங்களை அனுபவித்துக் கொண்டு இறைவனையும் இறைவனுடைய அடியவரையும் நிந்தித்தார்கள். தக்ஷயக்யத்தில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக அவர்களை திருத்துவதற்காக சூரபத்மன் அங்கே அவரு தவம் பண்ணான். இவர்களை திருத்துறதுக்காக இல்லை, அவன் அவனுக்காக தவம் பண்ணான். ஏன்னா அப்பா வந்து ரிஷி, அம்மா வந்து ராட்சசி. இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தவம் செய்யக்கூடிய தன்மை அப்பாவிடத்துல இருந்து வந்தது. ஆனா கேட்கும் போது நல்லதை கேட்கல. அப்பா சொல்லி அனுப்பிச்சார், சிவத்தை கேளுன்னு. இவன் அவத்தை கேளினா, சிவத்தை கேட்கவில்லை. எனக்கு வந்து 108 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆள வேண்டும் என்று இந்த மூன்று பேரும் கேட்டார்கள். சூரபத்மாதியர்கள் எல்லாம், சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் என்று மூன்று பேரும் அங்கே தவம் செய்த பொழுது தன்னுடைய தலையையே அறிந்து இட்ட பொழுது சிவன் தோன்றி வரம் கொடுக்கிறார். இவன் மூலமாக இந்த மூவர் மூலமாக தேவர்களை எல்லாம் திருத்தி ஆட்கொள்ள நினைக்கிறார். இது வந்து மரக்கருணை என்று சொல்வார். அறக்கருணை நம்ம குழந்தையை கொஞ்சி கொஞ்சி அவர்களுக்கு அருள் செய்வது. சில பேருக்கு அடிச்சாத்தான் திருந்துவான். இவர்களுக்கு அடிக்கும்படியாக இன்னொரு தான் அடிக்க வேண்டான்னு சொல்லி தன்னுடைய முதல்ல அதையும் பார்த்தோம். மருத்துவனானவன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொரு டாக்டர் தன்னுடைய ஜூனியரா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு பண்ணு பொண்ணுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் இருந்து பார்த்துட்டு இருப்பார். அதை போலத்தான் இறைவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய மரக்கருணையினாலே அவர்களை திருத்தி ஆட்கொள்வதற்காக சூரபத்மாதியர் மூலமாக துன்பம் கொடுத்தான். இந்த துன்பத்தை தாங்க மாட்டாது இவர்கள் இறைவனை நோக்கி தவம் செய்தார்கள். நமக்கும் அப்படித்தான், இந்த உலகத்திலே துன்பம் வரும்பொழுது அது வரைக்கும் கடவுளை பத்தியே நம்ம நினைக்க மாட்டோம். நல்லா இருக்கும் போதே கடவுளை நினைச்சுக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஆனா நமக்கு துன்பம் வரும் பொழுதுதான் இறைவனை நினைக்க ஆரம்பிப்போம். தமரும் அமரும் மனையும் இனியதனமும் அரசும் ஆகியெல்லாம்

0: அறிவு தர வேணும் தமரும் அமரும் மனையும். தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருக்கண் மரளி முடுகு கயிறு தலையை வளைய எரியாது. அப்பத்தான் ஐயோ எனக்கு வயசாகி போயிட்டு இருக்கிறதே, எனக்கு சாவு வரப்போகிறதே, அப்பொழுதுதான் சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படியா நினைச்சா பரவாயில்ல. சங்கரா சங்கரான்னா வரும், சங்கரான் கூட வராது. இப்போ சங்கரா சங்கரா என்று நினைக்கும்படியாக அப்பொழுது துன்பம் வரும் பொழுதுதான் இறைவனை நினைக்கிறோம்னா, இதுதான் நம்ம நடக்கக்கூடிய விஷயம். துன்பம் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், செய்கின்ற கர்மாக்கள், நாம் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து துன்பத்தை தருகின்றன. துன்பமே மயமாக இருக்கும் பொழுது நாம் இறைவனைத்தான் நாட வேண்டியிருக்கிறது. ஆனால் இறைவன் எப்படி நமக்கு அருள் செய்வான், எப்படி துன்பத்தை போக்குவான்னு நமக்கு தெரியல. காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இது நடக்கக்கூடிய விஷயம் தானே. சரி, இப்போ நமக்கு துன்பம் இருக்கும் பொழுது, துன்பமே தெரியாத பொழுது இறைவனை பாடுவது ரொம்ப நல்லது. மீண்டும் சொல்லுகிறேன், துன்பம் இருக்கிறது, இறைவன் வர வேண்டும். நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும். இறைவன் எப்படி வருகிறான்? காமன் அழிந்த பிறகு, அதுதான் கதை சொல்லுகிறது. மன்மதன் அழிந்த பிறகு அவன் அனங்கனானான். மன்மதன் அழிந்த பிறகு காமம் என்கின்ற ஆசை இல்லாத பொழுது, ஆசை இல்லாத பொழுது பரம தேஜஸ்வியான பரமேஸ்வரனான தன்னிடத்திலே இருந்து அந்த பராசக்தியாகின்ற அம்பிகை முருகப்பெருமானாக வெளியே வருகிறார். நமக்கு உள்ளே இருந்து வருகிறார். முக்கியமான விஷயம்தான். இறைவனை நினைத்து அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லும்படியாக, கடவுளே நீனே கதி, எனக்கு வேற கதி கிடையாது என்று சொல்லும்படியாக, வேலவா நீதான்ப்பா எனக்கு வேற வழி கிடையாது என்று அவனிடத்திலே காலில் விழகக்கூடிய நிலைமை நமக்கு, அவன் எப்படி வருவான், எப்படி காப்பாற்றுவான் என்று தெரியாத பொழுது உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டுகிறான். முருகன் உள்ளிலே இருந்து தோன்றுகிறான். எங்கிருந்தோ வரல, எங்கிருந்து வந்தாலும் அவன் இறைவனுடைய தன்மைதான். உள்ளே இருந்து நமக்கு உள்ளே இருந்து தோன்றி வழிகாட்டுகிறான். அதுதான் முருகப்பெருமானுடைய அருள் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தனக்கு உள்ளே இருந்து ஆறு பொறிகளை இறைவன் அங்கே வெளியெடுத்துக் கொடுக்கிறான். அவை முருகப்பெருமானாக ஆகின்றன. அந்த முருகப்பெருமான் எப்படி வந்தான்? முதல்ல நெருப்பு பொறிகளாக அந்த தேஜஸ் வந்தது. அந்த தேஜஸை வாயுவினிடத்திலே கொடுக்க, வாயு அக்னியினிடத்திலே கொடுக்க மாறி மாறி வந்தார்கள். அவர்கள் கங்கா நதியிலே இட்டார்கள். அது சரவணப் பொய்கையிலே போய் சரவணர் சரவணம் என்று சொல்லக்கூடிய நாணல் காட்டிலே தாமரை பூவிலே விழுந்தது. இப்போ இறைவன் என்ன எப்படி வருகிறான்? ஆகாசமாக இருக்கக்கூடிய பறந்துபட்ட நிலையிலே இருக்கக்கூடியவன், ஆகாசத்திலே இருந்து வாயு, வாயுலே இருந்து அக்னி, அக்னியிலே இருந்து நீர், நீரிலே இருந்து நிலம் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய தன்மை, அப்படி தன்னை குறுக்கி கொண்டு வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய தன்மையை இங்கே சுட்டி காட்டப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குற்றம் உண்டு. நம்ம சாதாரணமாக உதாரணம் பார்த்தோம்னா, காலில் அழுக்கு இருக்கு, என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றி கழுவுறோம், கரெக்டா? பூமியிலே இருக்கக்கூடிய அழுக்கை நீர் நீக்கும். இப்போ தண்ணியில் அழுக்கு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? கொதிக்க வைப்போம். சார் தண்ணியை சுத்தமாக வடிகட்டி கொதிக்க வச்சு சா குடிங்க சார், இல்லைன்னா பிரச்சனையாகும் சொல்கிறமா இல்லை. இப்போ நீரிலே இருக்கக்கூடிய அழுக்கை நெருப்பு நீக்கும். நெருப்பானது வாயு இல்லாமல் வளர முடியாது. அதில் இருக்கக்கூடிய குற்றம் கலைந்து வாயு தான் அதனை வளர்க்கும். வாயு ஆகாயத்திலே ஒடுங்கும். இதுதான் பஞ்சபூதத்தினுடைய ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னிர்வா ஜலம் என்று சொல்ல, ஆபஹா என்று சொல்லும்படியாக வேதமானது இதைத்தான் சொல்லுகிறது. இறைவன் இப்படித்தான் வருகின்றான் என்று மேலே இருந்து கீழே வருகின்றான். நம்ம முதலே பார்த்தோம், அவதாரம் அப்படி அல்ல, தன்னை குறுக்கி கொண்டு வருகிறான். எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட இறைவன், எல்லாமாய் இருக்கக்கூடிய இறைவன் ஒன்றாய் வருகிறான். அருவம் உருவாகி அனாதியாய் பலமாய் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக ஓரிடத்தில் இதுதான் நான் என்று சுட்டிக்காட்டும்படியாக, நமக்கு உணர்த்தும்படியாக
1: ஐந்து குணங்கள் உடையது, பூமி நான்கு குணங்கள் உடையது, நீர் மூன்று குணங்கள் உடையது, அக்னி இரண்டு குணங்கள் உடையது, வாயு ஒரே குணம் உடையது, ஆகாசம் குணத்திற்கும் அப்பாற்பட்ட குணரகிதனாக குணங்களை உடையவனாக அதற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். இந்த கதையானது இறைவன் ஆகாயம் வாயு அக்னி நீர் பூமி என்கின்றதன் மூலமாக நமக்கு அருள் செய்ய வருகின்றான் என்று சுட்டிக்காட்டியது. இதில் எத்தனையோ கருத்துக்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், நான்கு திக்கு மேல் கீழ் இரண்டும் சேர்ந்து ஆறு முகமானது என்று. அதே மாதிரி இன்னொன்று சொல்லும் பொழுது, ஆண் பிள்ளை அல்லவோ அப்படின்ட்டு ஒரு இடத்துல கேட்பார். என்ன இருந்தாலும் நீ ஆண் பிள்ளை இல்லையா, எனக்கு அருள் செய்யக்கூடாதா என்று முருகப்பெருமான இடத்துல கேட்பார். கேட்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆம்பளச அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆம்பளசன் ஆண் பிள்ளை ஆண் மகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் மகன்லாம் நம்ம இல்லை, நம்ம பெண்ணினிடத்தில இருந்தா நம்ம தோன்றுகிறோம். ஆனா யாரு நிஜமான ஆண்மகன்னா முருகப்பெருமான் ஒருத்தன் தான் நிஜமான ஆண்மகன். ஏன் ஆணினிடத்திலே இருந்து தோன்றியவன் சிவபெருமான ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன், அவன் அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன். ஆண் பெண் அலி என்று அரியன்றிலே தொண்டனேற்கு உள்ளவா வந்து காட்டினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே என்று மாணிக்க வாசகர் பாடுவார். இவன் ஆணா பெண்ணா அலியான்னு யாருக்குமே தெரியாது, அவன் அதற்கு அப்பாற்பட்டவன், அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் ஆண் என்று நாம் உருவகப்படுத்துகிறோம். அவனிடத்திலே இருந்து தோன்றிய முருகப்பெருமான் ஆண் மகன். இங்கே அவன் வந்து எங்கே வந்து சேருகிறான், தாமரை பொய்கையில் பொய்கை சரவண பொய்கையிலே தாமரையிலே வந்து தோன்றுகின்றான். அருளோடு சரவணத்தின் வெறிகவள் கமலப்போதின் விற்றிருந்து அருளினானே, அதுதான் பார்த்தோம். கமலம்னா என்ன, இதுக்கு ஒரு கருத்து சொல்லுவார்கள். மனம் உள்ளே இருக்கக்கூடிய ஹிருத் பத்மம் என்று சொல்லக்கூடிய ஹிருதய தகராகாசத்திலே இறைவன் வசிக்கிறான். ஆன காரணத்தினாலே இறைவன் இங்கே தாமரையிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு கருத்து. ரெண்டாவது, நாளிரண்டிதழாலே கோலிய ஞால முண்டக மேலே தாங்கிழ ஞாயிறு கோலா காலனும் அதின் மேலே என்று திருப்புவள்ள பாடும்படியாக ஆறு ஆதாரங்கள் இருக்கிறதே அதை தாமரையாக உருவகப்படுத்துவார்கள். ஒவ்வொன்றுக்கும் நாலு முகம் ஆறு முகம் இரண்டு முகம் என்றெல்லாம் சொல்வார்கள். அநாகதம் என்று சொல்லும்படியாக நெஞ்சிலே இருக்கக்கூடியதுக்கு பேர் அநாகதம்னு பேரு. அது ஆறு இதழ்கள் உடைய தாமரையாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கே முருகப்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வார்கள். அதை தாண்டி ஞான பண்டிய வீர பண்டித வீராச்சாரிய என்று சொல்லும்படியாக அதுக்கு அருணகிரிநாதர் சொல்வார். இதையெல்லாம் தாண்டினவனாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த பாடலை நாளிரண்டிதழ் ஆலய கோலிய என்கின்ற திருப்புகளில பாடுவார். வீர பண்டித வீராச்சாரிய என்று சொல்லும்படியாக அதுக்கு மேலே எனக்கு அருள் செய்வதற்காக இருக்கிறான். அந்த மேலே என்று சொல்லுகிறோம் இல்லையா, துவாதசாந்தம் என்று சொல்லும்படியாக பன்னிரெண்டாவது அந்த பன்னிரெண்டு அங்குல உயரத்துல இருக்குமா சொல்லக்கூடிய விஷயங்கள். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ய என்று சொல்லும்படியாக அதுக்கு மேலே இருக்கக்கூடியது சகஸ்ராரம், அதுக்கு மேல துவாதசாந்தம் என்று சொல்வார்கள். இந்த துவாதசாந்தமாக அந்த இடத்துல தாமரையிலே இறைவன் அமர்ந்திருக்கிறான் என்கின்றது இந்த கருத்து சொல்லுகிறது. இதுவும் இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து உண்டு. அருணகிரிநாதர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார். நம்முடைய கருமங்கள் இருக்கிறது அதெல்லாம் எப்படி ஆயிட்டதுன்னா, ஒரு வீட்டில் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், அந்த சமயக்கட்டில் சரியாக கழுவி விடலைன்னா அந்த சிக்கு சேர்ந்துக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுக்கு சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து பெரிய படலமாக கட்டி ஆயிடும். கொஞ்ச நாள் வீட்டை துடைக்காமல் கழுவாமல் இருக்கும் பொழுது அழுக்கு படிந்து படிந்து படிந்து படிந்து கனமான அழுக்காக ஆகும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே மாதிரி தான் பிறந்து பிறந்து பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று பிறந்து பிறந்து பிறந்து இழைத்து ஒவ்வொரு பிறப்பிலேயும் நாம் செய்யக்கூடிய கர்மங்களின் காரணத்தினாலே நமக்கு புண்ணிய பாவங்கள் படலம் படலமாக அப்படியே சேர்ந்து கொண்டே வருகிறது, படலம் படலமாக சேர்ந்து கொண்டே வருகிறது. இதையும் தாமரை என்று சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, வாசனா அப்படின்னு சம்ஸ்கிருத சொல்லுக்கு வாசனைன்னு சொல்லுகிறோம் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்கிறதே அதனாலே வரக்கூடிய செயல், இதெல்லாம் நம்ம கர்ம வாசனை இதெல்லாம் முற்பிறப்பு வாசனை அப்படிமோ. நம்ம எல்லாம் ரொம்ப தைரியமா பேசுவோம் அதெல்லாம். இதெல்லாம் அற்ப முற்பிறப்பு வாசனை, இதெல்லாம் கர்ம வாசனை, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். வாசனைனா என்ன? சேர்ந்து சேர்ந்து செய்யக்கூடிய கர்மங்களின் காரணத்தினாலே அந்த நிகழ்வுகள், பதிவுகள் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் இது. நம்ம ஜீன்ஸ் இப்ப சொல்லுகிறோமே, எங்க தாத்தா மாதிரி மூக்கு, எங்க பாட்டி மாதிரி கண்ணு, முத்தாத்தா மாதிரி வாய், இப்படிலாம் சொல்லுகிறோமே. இந்த ஜீன் என்று அதை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதா, இந்த செல்கள் எல்லாம் இந்த ஜீன்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதா. இந்த பௌதீகத்துக்கே இப்படி இருந்தா நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் புல்லாகி புடாய் புருவாய் மரமாகி பல்விருகமாகி இப்படியே ஒவ்வொரு பிறப்பா பிறந்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய கர்மங்கள் அப்படியே போயிடுமா? சேர்ந்து சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி ஆச்சுன்னா, நான் சொல்றது வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, சமையக்கட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, சும்மா இத்தனை மில்லிமீட்டர் இத்தனை சென்டிமீட்டர்னு சென்டிமீட்டர் வந்தாலே பெரிய விஷயம். இந்த அழுக்கு அப்படி இல்லை.

மனமானது கெட்டிப்பட்டு போய் திண்மையாகி இறைவனுடைய நினைவே இல்லாததாக இருக்கிறது. திணியான மனோசிலை, இத சொன்னார், திண்மையான மனோசிலை. இதை என்ன பண்ணணும்? உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, உன்னுடைய பாதம் என்கின்ற தாமரைப்பூ இங்க பூக்குமான்னு கேட்டார். ஏன் சார், மலை மேல தாமரைப்பூ எப்படி பூக்கும்? கல்லுல தாமரைப்பூ பூக்குமா? கல்லிலேயும் பூக்குமோ? பூக்கும். அதுக்கு இன்னொரு பாடல் அதே அனுபூதியில் அவர் சொல்றார், என்ன பண்ணணும்? நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை அதம்பணிமா பதம்பணிமா. முதல்ல எடுத்த உடனே சொல்லுகிறார், நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சியர். யார் தன்னை தஞ்சமாக அடைகின்றார்களோ அவர்களுக்கு அருளை சேர்க்கக்கூடிய, நாம போய் கேட்க வேண்டாமா, அவனே கொண்டு வந்து சேர்க்கிறான். இது அலங்காரத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லுவார். நம்ம அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் கேட்டுக்கங்களேன். சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் நின் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அலங்கார பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லுவார், நின்னை சந்திக்கிலே மயில் வாகனனை சந்திக்கிலேன் என்று சொல்லுவார். இதுக்கு கிவாஜா அவர்கள் ரொம்ப அழகாக இதுக்கு உரை எழுதியிருப்பார். வாகீச கலாநிதி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நிஜமாவே வாகீச கலாநிதி தான் அவர். அதுல சொல்லும் பொழுது சந்தித்தல்னா அவர் வர நாம போறோம், ரெண்டு பேர் நடுவில் பார்த்துக்கிறதுக்கு பேர் சந்தித்தல். நாம போய் பார்க்கிறதுக்கு தரிசனம்னு சொல்லலாம். பகவானை போய் பார்த்தா அவன் வந்து இங்கே நம்ம பார்த்தான்னா அருளுகிறான், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளினான்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை, நம்ம போகணும்னு பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு முன்னாடியே பகவான் கிளம்பிட்டான். சந்திக்கிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன், எதுக்கு? புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே சிந்திக்கிலேன் என்று நின்னை சேவிக்கிறேன் என் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் என்றும் வாழ்த்துகிறேன். அதை சொல்லும் பொழுது சந்திக்கிலேன்னு ஒரு வார்த்தை போடுவார். சந்திக்கிலேன்னா என்ன அர்த்தம்? அவன் ஆல்ரெடி அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கான், அவன் முதல்ல கிளம்பி வந்துட்டான். நான் இப்ப வெளியில எடுத்து வச்சு அவர் வந்துட்டார், நம்ம பாக்குறோம் அப்படியே அவரை சந்திக்கிறோம், நடுவெளியில பார்த்துட்டோம். அப்படின்னா என்ன? முதல்ல அவனும் கிளம்பிட்டான். அதுதான் நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் ஷேர். இறைவன் என்ன செய்கின்றானா? கொடுக்கல, சேர்க்கிறான், நமக்கு அருளை சேர்க்கிறான். இது எப்படி சேர்க்கிறான்? ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். என்ன பண்ணா, ரொம்ப நாள் ஒருத்தனுக்கு வந்து பக்கத்து பக்கத்து தோட்டக்காரங்க ஆகல, அவங்களுக்கு வந்து ரொம்ப இவனுக்கு எப்படியாவது இவனுக்கு ஒரு வழி பண்ணணும், நம்ம பாஷையில ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவன் என்ன பண்ணா, இவன் மாந்தோட்டம் வச்சிருந்தான், அவன் இப்ப தான் நெல் எல்லாம் போட்டிருந்தான். இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் மாங்கா பறிச்சிட்டு இருந்தான். அவன் அப்படி போனான், ஏய் இங்க வான்னான். அவன் வந்தான் மடியக்காமின்னான். அவன் மடிய காமிச்சா என்னடா அப்படின்னா, உன்ன என்னடா எதுக்குடா காமின்னான். இவன் என்ன பண்ணா, கையில இருக்கிற மாங்காய தூக்கி அவன் மடியில போட்டு கத்தினான். எதுக்குடான், ஐயோ இவன் மாங்காய பறிச்சுட்டான், பிடிச்சுங்க பிடிச்சுங்க திருடம் திருடான்னு கத்தினான். ரொம்ப அழகா இது வைஷ்ணவத்தில் சொல்லுவார்கள், மடிமாங்காய் இட்டு என்று சொல்லும்படியாக மடியில மாங்காய் போட்டு இவன் திருடன்னு இவன் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா அவன் திருட மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவனே என்ன பண்றான், அவன் மடியில இவனே மாங்காய் எடுத்து போட்டு அவனை திருடன்னு சொல்ற மாதிரி இவன் என்ன செய்கிறான், தானே அங்கிருந்து சந்திப்பதற்காக நமக்கு அருள் செய்வதற்காக முருகப்பெருமான் வருகிறான். வந்து நீ அருள் கேட்க மாட்டே, நான் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன், நானே உனக்கு என்ன பண்றேன், சேர்க்கிறேன் என்று சொல்லி நம்மிடத்திலே தன்னுடைய அருளை சேர்க்கிறான். அதனால தான் அருள் ஷேர் நெஞ்ச கனகல் நிகழ்ந்திருக்க தஞ்சத்து அருள் ஷேர் சண்முகனுக்கு. அவன் சண்முகன் ஏன், தன்னுடைய முகங்களையே வழிகளாக வைத்து நமக்கு அருள் செய்வதற்காக கருணை கூறும் முகங்கள் ஆறும் கொண்டிருக்கின்றவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். என்ன பண்ணணும் இப்போ? எப்படி முருகன் தோன்றுகிறான்? இந்த திணியான மலோ சினை மீது என்ன பண்ணணும்? தேய்க்கணும், தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சு. இது முதல்ல அவ்வளவு அழுக்கு சேர்ந்தது இல்லையா, அது என்ன ஆகிறது? இந்த இடத்துல அழுக்கு சேர்ந்தது, இந்த அழுக்கு சேர்ந்து திண்மையாக இருக்கக்கூடிய இந்த மனோ சிலை மீது மனம் என்கின்ற இந்த பாறையிலே என்ன பண்ணணுமா, அந்த கன கல்லு நெகிழ்ந்து உருகும்படியாக திருப்புகளை பாடினா, முருகா என்கின்ற நாமங்களை கூறினால் ஒரு சின்ன குழி விழும். என்ன குழி விழும்?
அங்கிங்கே மழை பெஞ்சு பெஞ்சு பெஞ்சு என்ன ஆகும்னா,

0: இந்த பிரகதீஸ்வரத்தை பத்தி பிபிசியில ஒரு தடவை ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, இந்த காலம் மாதிரி பெரிய அப்படியே மிஷின் இருக்கக்கூடிய ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் கிடையாது இல்லையா, சின்ன சின்ன தொலை ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு போட்டுட்டு விட்டுருவாங்களாம். அது என்ன ஆகுமா, தண்ணீர் தேங்கி தேங்கி அதுவே வெடிக்குமா, பாறை வெடிக்குமா, பெரிய பெரிய மலைப்பாறைகள் வெடிக்குமா, இல்லைன்னா அவ்வளவு பெரிய மலைப்பாறை எப்படி பண்றது, இது வருஷக்கணக்கில் ஆகும். ஆனா அப்படி பண்ணுவாங்களாம், பண்ணி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவு வருஷங்கள் ஆகுமா இவர்கள் அந்த கல்லை எடுக்க. அது மாதிரி இறைவன் என்ன செய்கிறான், அந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல வந்து வந்து பார்க்கிறான், தன்னுடைய திருவடிகளை கொடுக்க முடியுமா முடியுமான்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசு என்ன ஆகிறது, அப்படியே நம்ம சுரண்டி சுரண்டி எடுக்கிற மாதிரி, அழுக்கு எடுக்கிற மாதிரி, திணியான மனோ சிலைமானது ஒரு கொஞ்சம் இடத்துல ஒரு சின்னதாக என்ன ஆகிறது, ஒரு பள்ளம் விழுந்த மாதிரி ஆச்சு. சரி சொல்லித்தான் பார்ப்போமே, சொல்லலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய கருணை என்கின்ற நீரை பாய்ச்சுகிறான், கருணை என்கின்ற நீரை பாய்ச்சுகிறான். அந்த இடத்துல கொஞ்சமா தண்ணி தேங்கினதா போதும், அவ்வளவுதான். மடிமாங்காயிட்டு பிடிப்பாரை போலே அவன் ஒரு நாமத்தை சொல்ல வைத்தான், சொன்ன உடனே தன்னுடைய அருளை கொடுத்தான், கருணை என்கின்ற நீரை கொடுத்தான், தன்னுடைய திருவடிகளாகின்ற தாமரைகளை அங்கே மலர விட்டான். துணியான மனோ சிலை மீது உணர்ந்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, பணி யா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே என்று, தயாபரனாக இருக்கப்பட்டவன் எப்படி காட்டில் குரத்துகிறான் என்று வள்ளியை தேடி திணைப்புணத்துக்கு சென்றானோ, அது மாதிரி இந்த சம்சாரம் என்கின்ற காட்டிலே மனம் என்கின்ற பாறை பாறையாக ஆகிவிட்ட மனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும்படியாக தன்னுடைய நாமங்களை கொடுத்து, அந்த நாமங்களின் மூலமாக தன்னுடைய முதலிலே முதற் கருணையையும் கொடுத்து, பிறகு தன்னுடைய திருவடிகளை அருண சரணார விந்தம் என்று பெறுவேனோ என்று அப்பேற்பட்ட கமல மருவும் கனக மருவும் உணபாதம் அந்த பாதத்தை கொடுத்து அணியார் அரவிந்தம் அரும்புமதோ அங்கே வந்து தோன்றுகிறது. இந்த பாவி மனத்திலேயும் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ என்று முருகப்பெருமானுடைய திருவடி தாமரைகள் தோன்றுகின்றன. எந்த மனசுல எது திணியான மனோ சிலை மீது என்று பெரிய பாறை போலே ஆகி இருந்ததோ, இந்த மனசுல முருகப்பெருமானுடைய அந்த திருவடி தாமரைகள் வந்து தோன்றுகின்றதாம், தோன்றி தன்னுடைய மிகச்சிறந்த கருணையை கொடுக்கின்றான். அந்த கருணையை கொடுப்பதற்காகத்தான் இங்கே தோன்றினான். கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டவனாக வெறிகமல் கமலப்போதின் வீற்றிருந்து அருளினானே. எந்த கமலம் தன்னுடைய திருவடிகளை கொடுத்து நம்முடைய மனத்தை மாற்றிக்கொண்டானே, நம்முடைய மனம் என்கின்ற ஹிருத் பத்மத்திலே தன்னுடைய கருணையினாலே எந்த பாறையிலே பள்ளம் ஏற்படுத்தி தன்னுடைய தண்ணீராகின்ற அந்த கருணையாகின்ற தண்ணீரை பாய்த்தி திருவடி என்கின்ற தாமரையை கொடுத்தானோ, அப்படி கொடுத்து நமக்குள்ளே வந்து தங்கி நிற்கின்றான் முருகன். அதைத்தான் வெறிகமல் கமல போதில் வீற்று இருந்து அருளினானே. நம்ம ஒன்னும் அவனை கூப்பிடல, அவன் உள்ள வந்து உட்கார்ந்துட்டான், அவன் உள்ள வந்து உட்கார்ந்து கொண்டான். நம்மவான்னு கூப்பிடல, தெரியாத்தனமா நமக்கு ஏதோ ஒரு பாக்கியமாக கிடைத்தது, அந்த பாக்கியத்தினாலே வந்து அமர்ந்து கொண்டான். இது எவ்வளவு, யாரையோ போய் சொல்ல வேண்டாம், எந்த உதாரணம் வேண்டாம், நானே உதாரணம். கடவுளே இல்லேன்னு சொன்ன காரணங்கள் உண்டு, காலங்களெல்லாம் உண்டு, இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்பட்ட காலங்களெல்லாம் உண்டு. அப்போ அனந்த நாராயணன் சார் அங்கே தேவார திருப்புகழ் திருவருட்பா சபையில கொண்டு போய், வாங்க சார் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, வாங்க நாங்க திருப்புகழ் பாடுறோம்னு சொன்னார். நான் பேசுறவன் தான், அதிக பிரசங்கிதானே தவிர இறைவனுடைய கருணையை அதிகமாக பிரசங்கம் பண்ணவன் இல்லை. முருகா முருகாங்கிற நாம மனசுக்குள்ள இருக்கிறதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தான் கொண்டு போய் ஒரு வியாழக்கிழமை கொண்டு போய் உட்கார்த்தி வைத்தார். படிங்க சார், நீங்க இருங்க சார், கூட திருப்புகள் பாடுங்க. நான் தமிழுக்காக திருப்புகள் பாடினவன், இறைவனுக்காக பாடினவன் இல்லை. முதல்ல இவருக்காக வலுக்கட்டாயமா உட்கார்ந்தேன். அன்னைக்கின்னு பார்த்து யாரோ சென்னையில முன்பின் தெரியாதவர் வந்திருந்தார், அவர் ஒரு திருப்புகள் புத்தகம் வச்சிருந்தார், அந்த புத்தகத்தை கையில கொடுத்தார். என்ன சார் புத்தகம் இல்லாம ஓசி வாங்கி படிச்சிட்டு இருக்கீங்களே, இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னார். இல்ல சார் நான் எதுக்கு கடன் வாங்கணும், ஓசி வாங்கணும்னா, இல்ல இல்ல வச்சுக்கோங்கன்னார். அன்று ஆரம்பித்த விஷயம் இன்னைக்கு இவ்வளவு முருகப்பெருமானை பத்தி நினைக்க முடிகிறது என்று சொன்னால் அது அவனுடைய கருணை. யார் மூலமாகவோ யாருன்னு குருவாக வந்து அனந்த நாராயணன் என்கின்ற தன்னையில வந்து தேவார திருப்புகள் திருவருட்பா சபையில ஆனந்த முருகன் என்னை ஆட்கொண்டானே. ஆட்கொண்டான்னு சொல்றது பெரிய வார்த்தை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா அந்த நாமத்தை கொடுத்தானே, இனிமே இந்த கல் மனசு கரையணும், நெஞ்ச கனகல்லு கரையணும். என்னுடைய உதாரணத்தையே எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றேன். அது மட்டும் கிடையாது, எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் பொழுது, எவ்வளவோ கஷ்டங்கள் வரும், கஷ்டமெல்லாம் வராம என்ன, இப்பெல்லாம் நல்லா கொண்டு போய் அப்படியே படகானது அடாம செய்யாம என்னை கொண்டு போய் கரை சேர்க்கும்படியாக சென்று நடத்துகின்றானே, மீகா மகனாக இருந்து நடத்துகின்றானே. எவ்வளவு கருணை, எத்தனை கதைகள், எத்தனை என்னுடைய அதுக்காக பிரிசனமோ இது நான் தான் இதுன்னு நான் சொல்லிக்கொள்ளவில்லை. நாலு ஆப்ரேஷன் பண்ணணும், காசு வேணும், காசு கிடையாது. அப்போ தான் வேலை மாற்றின சமயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. மிகச்சரியாக எனக்கு 25,000 ரூபா அந்த நாலு ஆப்ரேஷனுக்கு ஆகும். அங்கே இருக்கக்கூடிய லேப் டெஸ்டோடு எல்லாம் சேர்த்து வெட்சார்ச்சு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் 25,000 ரூபா ஆச்சு. அந்த 25,000 ரூபா எனக்கு ஒரு பைசா ஜாஸ்தி இல்லை, கம்மி இல்லை. அது வந்தது, எப்படி வந்தது, ஏன் எனக்கு வந்தது, வரும்னு எனக்கு தெரியாது. எப்படி வந்ததுன்னா அங்கே கம்பெனி கொடுத்தது இல்லை இல்லை, உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, திடீர்னு எலிஜிபிலிட்டியை கூட்டிட்டாங்க. அந்த போனஸ் இந்த போனஸ் என்னமோ ஒன்று கொடுத்தாங்க, 25,000 ரூபாங்கிறது அப்போ பெரிய காசு அது. அப்போ கொண்டு வந்து கொடுத்ததே அந்த சமயம் எப்போ கந்தசஷ்டி சமயத்திலே பேசும் பொழுதெல்லாம் கட்டங்கள் வந்தாலும் கூட என்னை காப்பாற்றினானே. திணியான மனோசிலைதான், இன்னும் அது திணியான மனோசிலைதான். ஆனால் அணியார் அரவிந்தம் அருந்துமதோ என்று தன்னுடைய திருவடி தாமரைகளை கொடுப்பதற்காக அந்த முருகாங்கிற நாமத்தை கொடுத்தானே. இப்ப கூட வீட்டில் சொல்லுவாங்க முருகான்னு சொன்ன என்னங்க என்னாச்சுன்னு, கஷ்டம் வந்தா தான் முருகனை சொல்லணுமா, ஆனந்தமா இருந்தா சொல்ல முடியாதா, அது என்னமோ பழக்கமாயி போச்சு அவ்வளவுதான், வேறொன்னும் கிடையாது. கஷ்டம் இருந்தாலும் சரி, அதான் துஞ்சும் போது நினைவின் துயர்வரில் அழைவின் என்று ஆழ்வார் பாடுவார். இதையே அருணகிரிநாதர் சொல்லும்போது இரவினடை துயிலிகினும் யாரோடு பேச்சிக்கினும் இளமையுமன் அழகு புனை ஈராறு தொழில் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓதை ஞானமுதை அருள்வாயே என்று முருகாங்கிற நாமங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் பின்னாடி பார்க்கணும். அதனுடைய அருமையை பற்றி முருகாங்கிற நாமங்கள் இருக்கிறது இல்லையா, எவ்வளவு அருமை, எவ்வளவு அற்புதமான நாமங்கள். இது மாதிரி ஒரு நாமம் எங்கேயாவது பார்க்க முடியுமா தெரியல, மகா வாக்கியமான நாமம். அந்த ஒரு நாமங்களை எல்லாம் சொல்ல சொல்ல நம்முடைய மனம் என்கின்ற பொய்கையிலே காடு சம்சாரம் என்கின்ற சரவணம், அங்கே மனம் என்கின்ற நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து திணியான மனோ சிலை மீது அந்த சிலையானது மலையானது கரைந்து கரைந்து, இறைவன் நம்முடைய மனம் என்கின்ற தாமரை பூவிலே வெறிகமல் கமலப்பூவில் வீற்று இருந்து அருளுகிறான். இது நடக்கிற செயல், நடந்த செயல், நடக்க போகின்ற செயல். இதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. எத்தனையோ சந்தேகங்கள் எனக்கு இருக்கலாம், நான் தடுமாறலாம், ஆனால் இதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக நம்பினார் கெடுவதில்லை என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய நாமத்தை நினைத்துக் கொள்பவர்களெல்லாம், இறைவனுடைய நாமத்தை நினைப்பவர்களுக்கெல்லாம், இறைவனுடைய பெயரை சொல்லுபவர்களுக்கெல்லாம், பெயர் தான் முதல்ல, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கும் வண்ணம் கேட்டால் முதல்ல நாமாதான் உள்ள வந்து நுழைகிறது. நாமா நுழைந்தால் நம்முடைய மனத்திற்குள்ளே அந்த ஹிருத் பத்மத்துக்குள்ளே தான் வந்து அமருகிறான், வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளுகிறான் என்று. இதுக்கு எத்தனையோ கருத்துக்கள் இப்படியே கதையும் கருத்துமாக ஏராளமாக சொல்லலாம். நாம் அடுத்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இறைவன் எப்படி தோன்றுவான். அதான் முக்கியமான விஷயம். என்ன சார் முருகன் வந்து தோன்றிட்டான், கதையா சொல்லிட்டு இருக்கீங்களே, வந்து தோன்றினார், ஆழ்வுகம் வந்தா இத்தனை முகம் இருக்கிறது, அப்படி முகம் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் இவன் இப்பொழுது தோன்றுவானா, எப்படி தோன்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். அதே மாதிரி பல கருத்துக்கள் இதில் சொல்லப்படும். சரவண பொய்கை என்பது திரிபுரா ரகசியம் என்று என்கின்ற நூலும் சொன்னோம். சில நூல்களிலே நம்ம பார்க்கும் பொழுது அம்பிகை இந்த பஸ்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் வருகிறான் இல்லையா, பரமேஸ்வரன் வரம் கொடுத்த பொழுது அவன் தலை பரமேஸ்வரனுடைய தலையிலேயே கையை வைக்க வந்தான், அவர் மாயமா மறைஞ்சுட்டார். அம்பிகையை பார்த்தவன் மோகித்து அடைய வந்தானா, அம்பிகை அப்படியே நீராக தன்னை மாற்றி கொண்டாளாம். அம்பிகை நீரானதுதான் சரவண பொய்கை என்கின்ற ஒரு சரித்திரமும் உண்டு. அம்பிகை தான் சரவண பொய்கை. பகவான் பரமேஸ்வரனிடத்திலே தீப்புரியாக தோன்றி சரவண பொய்கையாக இருக்கப்பட்ட அம்பிகையினிடத்திலே இறைவன் வந்து சேர்ந்தான். சரிதானே, பரமேஸ்வரனும் பரமேஸ்வரனையும் சேர்ந்து தந்த குழந்தையாக இவன் வந்து விடுகிறான். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த வேதங்களை உபநிஷத்துக்களில் வரக்கூடிய ஒரு கதை. சனத்குமாரர் தன்னுடைய சொப்பனத்தில் பார்த்தாராம், தேவாசுர யுத்தத்திலே தான் தேவ சைன்யங்களை நிர்வகித்து சேனாபதியாக இருந்து தேவ சைன்யத்துக்கெல்லாம் வெற்றியை தேடித் தருவதாக அவர் போய் பிரம்மாவனிடத்தில் கேட்டாராம். அந்த கனவு தான், அந்த சனத்குமாரர் தான் முருகப்பெருமானாக தேவசேனாதிபதி என்று சொல்லும்படியாக வந்து தோன்றினார் என்கின்ற ஒரு சரித்திரமும் உண்டு. இப்படி பலவிதமான சரித்திரங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படும். அவற்றையெல்லாம் நாம் காண வேண்டும். முருகப்பெருமான் எப்படி நம்மிடத்திலே தோன்றுவான், கந்தபுராணத்தில் இப்படி இருக்கக்கூடிய குமார சம்பவம் என்ன கருத்து சொல்லுகிறது, இப்ப பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதி, அதிலே உத்தரகண்டம். இதிலே ஸ்ரீ சிவாவரண தேவதைகளினுடைய ஸ்துதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபா சரஸ்வதி கௌரி லக்ஷ்மீஷ்ச சிவபாவிதா சிவயோ சாசனே சாசனாதேதா மங்களம் பிரதிசந்துமே. பிரபை தேவி, சரஸ்வதி தேவி, கௌரி தேவி, சிவபக்தையான ஸ்ரீ திருமகள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவபிரானத அருளை எனக்கு அருளட்டும். இந்திரோக்னிஷ்ச யமச்சைவ நிருதிர்வருணஸ்ததா வாயு சோம குபேரஸ்ச ததேசானஸ்திரிசூலதிருது ததேசானஸ்திரி திரிசூலதிருக் சர்வே சிவார்ச்சனரதாக சிவசத்பாவபாவிதாக சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், முத்தலைச்சூலம் ஏந்திய ஈசானன் ஆகிய எண்திசை பாலகர்களும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். சர்வே சிவார்ச்சனரதாக சிவசத்பாவ பாவிதாக. சிவபூஜா எப்பொழுதும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். இவர்கள் எனக்கு நன்மைகளை தரட்டும். சத்கிருத்திய சிவயோராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே. அடுத்ததாக திரிசூல மத வஜ்ரம் ச ததா பரசுசாயகௌ கங்க பாசாங்குஷைவ பினாக்சாயுதோத்தமஹா திவ்யாயுதானி தேவச்ச தேவ்யாச்சைதானி நித்யசஹா சத்கிருத்திய சிவயோராஜ்ஞாம் ரக்ஷாம் குர்வந்து மே சதா. முத்தலைச்சூலம், வஜ்ரப்படை, பரசு என்கிற மழு, அம்பு, கத்தி, பாசம், அங்குசம், பினாகம் என்கிற வில் ஆகிய அனைத்தும் சிவபிரான், இறைவி ஆகிய இருவரின் தெய்வீக ஆயுதங்கள். இவை அனைத்தும் சிவனாரின் கட்டளைப்படி நித்தியம் எனக்கு நலன்களையே தரட்டும். ரிஷரூபதரோ தேவஹா சௌரபேயோ மகாபலஹா வடவாக்ஞானலஸ்பர்தீம் பஞ்ச கோமாத்ருபிர்வ்ருதஹ வாகனத்வமனுப்ராத்தஸ் தபசா பரமேசயோ தயோராஜ்ஞாம் புரஸ்கிருத்ய சமே காமம் பிரயச்சது. சுரபி என்கிற காமதேனுவின் புத்திரரும் பெருந்திரல் படைத்தவருமான ரிஷபதேவரான நந்தியம்பெருமான், ரிஷரூபதரோ தேவஹா ரிஷபத்தினுடைய ரூபத்தை தரித்தவராக இருக்கக்கூடிய எம்பெருமான், சௌரபேயோ மகாபலஹா சுரபி என்கிற காமதேனுவின் புத்திரரும் பெருந்திரல் படைத்தவரும் ஆனவர். அவர் வடவாக்ஞானலஸ்பர்தீம் பஞ்ச கோமாத்ருபிர்வ்ருதஹா. அந்த நந்தியம் பெருமான் படவானலம் என்கிற தீயுடன் மோதி போர் புரிபவர், ஐந்து கோமாதாக்கள் சுழ நிற்பவர், இறைவரது வாகனமாக இருக்க தவம் செய்து அப்பதவி பெற்றவர். அவர் சிவபிரானது அருளால் எனக்கு வேண்டிய விருப்பத்தை அளிக்கட்டும். நந்தா சுனந்தா சுரபி சுசீலா சுமனாஸ்ததா பஞ்ச கோமாதரஸ்வேதா சிவலோகே வியவஸ்திதாக சிவபக்தி பராநித்யம் சிவார்ச்சன பராயணாக சிவயோ சாசனாதேவ திசந்து மம வாஞ்சம். நந்தா, சுனந்தா, சுரபி, சுசீலா, சுமனா என்கிற ஐந்து பசுக்களும் சிவலோகத்தில் என்றும் வாழ்வன. சிவபக்தியே தன் செல்வம் என்று கொண்டவைகள். தினமும் சிவபூஜை செய்வைபவள். சிவனாரது கட்டளைப்படி நான் விரும்பும் நலன்களை எனக்கு அளிக்கட்டும். க்ஷேத்ரபாலோ மகா தேஜா நீல ஜீமூத சன்னிபகா தம்ஷ்ட்ராகராலவதன புரத்ரக்தான புரத்ரக்தாத ரோஜ்வலஹா ரக்தோர் த்வமூர்த்தஜ ஸ்ரீமான் பிரகுடீ குடிலேக்ஷணஹா ரக்த விருத்த த்ரிணயன சசி பன்னக பூஷணஹா நக்ன த்ரிசூல பாஷாசி கபாலோத்யத பாணிகஹா பைரவோ பைரவ சித்தை யோகினீபிச்ச சம்ருதஹா க்ஷேத்ரே க்ஷேத்ர சமாசீன ஸ்திதோ யோ ரட்சக சதாம் சிவ பிரணாம பரமஹா சிவசத்பாவ பாவிதா பாவிதா சிவாஸ்ரிதான் விசேஷேண ரக்ஷன் புத்ராணிவௌ புத்ராணிவௌ ரசான் சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சமே திசது மங்களம். க்ஷேத்ரபாலகர் என்கிற தேவதை பேர் ஒளிபடைத்தவர், நீருண்ட மேகம் போல் கருத்தவர், தித்திப்பல் கொண்டு விகாரமாக தோன்றுபவர், துடிக்கும் சிவந்த உதடுகள், இது அவரது காந்தியை மேலும் உயர்த்துவது. மேல் நோக்கிய செம்பட்டை சடை, சகல ஐஸ்வர்யமும் படைத்தவர். ஆதலால் ஸ்ரீமான் நெறித்த உருவங்கள், சற்று சாய்ந்த பார்வை கொண்ட சிவந்த வட்ட வடிவமான மூன்று கண்கள் கொண்டவர், தலையில் சந்திரகலை, திருமேனியில் சர்ப்பங்களே திரு ஆபரணங்கள், அறையில் ஆடையற்றவர், முத்தலைச்சூலம் பாசம் கத்தி கபாலம் அதாவது மண்டை ஓடு ஆகியனவற்றை கைகளில் ஏந்தியவர். இவரே பைரவர். இவரை சூழ்ந்து பைரவர்கள், சித்தர்கள், யோகினி தேவதைகள் நிற்கின்றனர். சாதுக்களை காப்பதற்காக ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் இவர் விளங்குவார். சிவனை வணங்குவதே வேலையாக கொண்டவர். சிவபாவனையே இவரது நினைப்பு. சிவன் அடியார்களை தன் பிள்ளைகள் போல நினைத்து விசேஷமாக ரட்சிப்பவர். இவ்வளவு பெருமைகள் கொண்ட க்ஷேத்ரபாலகன் சிவனாரின் கட்டளையை ஏற்று எனக்கு நலன்களை தரட்டும். பால ஜங்காதயஸ்தஸ்ய பிரதமாவரணேர்ச்சிதாக சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சத்வார சமவந்துமா. சிவபிரானது முதலாம் ஆவரணத்தில் பூஜிக்கப்படுகின்ற பாலஜங்கர முதலிய நான்கு தேவதைகளும் என்னை காத்துருளட்டும். பௌரவாத்யாச்சயே சான்யே சமந்தாத்தஸ்ய வேஷ்டிதாக தேபி மாமனு கிரகணந்து சிவசாசன கௌரவாது. சிவபிரானை சூழ்ந்து நிற்கும் பைரவர் முதலியவர்கள் சிவபிரான் கூற்றுப்படி எனக்கு நன்மைகளை செய்யட்டும். நாரதாத்யாச்ச முனையோ திவ்யா தேவைச்ச பூஜிதாக சாத்தியான் ஆகாச்சயே தேவா ஜனலோக நிவாசிதா வினிர்வத்தாதிகாரச்ச மகர்லோக நிவாசிதா சத்தருஷய ததான்யேவை வைமானிக கணைஸ்ஸஹ சர்வே சிவார்ச்சனரதாஹ சிவாஜ்ஞாவசவர்த்தினஹ சிவயோராஜ்ஞயா மஹ்யம் திசந்து சமகாங்க்ஷிதம். நாரதர் முதலிய முனிவர்கள், சாத்தியர்கள், நாகர்கள், ஜனலோகத்தில் வசிக்கும் தேவர்கள், விசேஷமான அதிகாரங்கள் கொண்ட மகர்லோக வாசிகள், சப்தரிஷிகள் மற்றும் விமானங்களில் குலாபுரம் தேவகணங்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவனடியார்கள். சிவனது திருவடிகளையே பூஜிப்பவர்கள், சிவனாரது கட்டளைப்படி நடப்பவர்கள். இவர்கள் சிவபிரானது கட்டளையை சிரசாபகித்து அதாவது தலைமையில் ஏற்று என் மனவிருப்பத்தை தரட்டும். கந்தர்வாத்யா பிசாசாந்தா சதஸ்ரோ தேவயோனேஹா சித்தா வித்யாதராத்யஸ்ச ஏபிசான்யே நபஸ்சராஹ அசுரா ராட்சசாச்சைவ பாதால தலவாசினஹ அனந்தாத்யாச்ச நாகேந்திரா வைனதேயாதேயோ த்விஜாஹ கூஷ்மாண்டா பிரேதவேதாலா கிரஹா பூதகணா பரேஹே டாகின்யாச்சாபி யோகின்ய சாகின்யாச்சாபி தாத்ருசாஹ க்ஷேத்ரராம கிரஹாதீனி தீர்த்தான்யாய தனானிச்ச த்வீபா சமுத்ரா நத்யஸ்ச நதாச்சான்யே சராம்சிச்ச கிரயஸ்ச சுமேர்வாத்யா கானனானி சமந்ததஹ பசப பக்ஷினோ விருக்ஷாஹ கிருமி கீடாதயோ மிருகாஹ புவனான்யபி சர்வாணி புவனானாமதீஸ்வராஹ அகண்டான்யாவரணை சார்த்தம் மசாஸ்ச தசதிக்கஜாஹ வர்ணா பதானி மந்த்ராஸ்ச தத்வான்யாபி சஹாதிவைஹி பிரம்மாண்ட தாரகா ருத்ராஹ ருத்ராச்சான்யே சசக்திகாஹ யஸ்ச கிம் ஜகத்யஸ்மின் திருஷ்டம் வானுமிதம் ஸ்ருதம் சர்வே காமம் பிரயச்சந்து சிவயோரேவ சாசனான் சிவயோரேவ சாசனாத். கந்தர்வர்கள் முதல் பிசாசங்கள் வரையிலான நான்கு தேவஜாதிகள், சித்தர்கள், வித்யாதரர்கள் மற்றும் உள்ள விண்ணில் உலாவருபவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள், பாதாள உலகவாசிகள், அனந்தன் முதலிய நாகராஜாக்கள், கருடன் முதலிய பறவை கணங்கள், கூஷ்மாண்டர்கள், பிரேத வேதாளர்கள், கிரகங்கள் மற்றும் உள்ள பூதகணங்கள், டாகினி முதலிய யோனிகள் மற்றும் சாகினி தேவதைகள், க்ஷேத்திரம், ஆராமம் என்கிற நந்தவனங்கள், வீடுகள், புண்ணிய தீர்த்தங்கள், கோயில்கள், துவீபங்கள், சமுத்திரங்கள், நதிகள், மேற்கு நோக்கி பாயும் நதங்கள், ஏரி குளங்கள், சுமேறு முதலிய மறைகள், அதை சூழ்ந்த வனங்கள், பசுக்கள் அதாவது விலங்குகள், பறவைகள், மரங்கள், புழுப்பூச்சிகள், மிருகங்கள், சத்த புவனங்கள், அந்த புவனங்களின் தலைவர்கள், ஆபரணங்களால் சூழப்பட்ட அண்டங்கள், 12 மாதங்கள், 10 திக்கஜங்கள், வர்ணங்களான எழுத்துக்கள், பதங்கள், மந்திரங்கள், 36 தத்துவங்கள், அவற்றின் அதிதேவதைகள், பிரம்மாண்டத்தை தாங்கும் ருத்ரர்கள் மற்றும் உள்ள ருத்ரர்கள், அவர்களுடைய சக்தி தேவதைகள், மற்றும் இவ்வண்டத்தில் காணப்படுகின்ற, கற்கப்படுகின்ற, ஊகிக்கப்படுகின்ற அனைத்து தேவதைகள் ஆகிய அனைத்தும் சிவனாரது கட்டளைப்படி என் விருப்பத்தை எனக்கு அளிக்கட்டும். அதவித்யா பராசைவி பசுபாச விமோசினி பஞ்சார்த்த சம்ஹிதாதிவ்யா பசுவித்யா பகிஷ்கிருதா சாஸ்திரம் சிவதர்மாக்கியம் தர்மாக்கியஞ்ச ததுத்தரம் சைவாக்கியம் சிவதர்மாக்கியம் புராணம் ஸ்ருதிசம்மிதம் சைவாகமாச்சயே சான்யே காமிகாத்யாச்சதுர்விதாஹ சிவாப்யாம விசேஷேன உத்க்ருத்யேக சமர்ச்சிதாஹ தாப்யாமேவ சவாஜ்ஞாதா மாமாபி பிரேதசித்தயே கர்மேத மனுமன்யந்தாம் சபலம் சாத்வனுஷ்டிதம். ஐந்து புருஷார்த்தங்களின் சொரூபமாக விளங்குவதால் ஐந்து பெரும் பாக்கியங்கள் அதாவது பஞ்சார்த்தாக என்று கூறப்படுகின்ற பசுவித்யை என்கிற வித்தையை தள்ளி நிற்கிற தெய்வீக சுரூபம் கொண்ட பசுக்களான ஜீவாத்மாக்களை உலகியல் பாசமாகிற தலைகளிலிருந்து விடுவிக்கும் சைவி என்கிற சிவசம்பந்தமான உயர்ந்த வித்தை மீண்டும் கூறுகிறேன். ஐந்து புருஷார்த்தங்களின் சொரூபமாக விளங்குவதால் ஐந்து பெரும் பாக்கியங்கள் என்று கூறப்படுகின்ற பசுவித்தை என்கின்ற வித்தையை தள்ளி நிற்கிற தெய்வீக சுரூபம் கொண்ட பசுக்களான ஜீவாத்மாக்களை உலகில் பாசமாகிற தலைகளில் இருந்து விடுவிக்கும் சைவி என்கிற சிவசம்பந்தமான உயர்ந்த வித்தை சிவதர்மங்களை குறிக்கும் தர்மசாஸ்திரங்கள், சிவதர்மங்கள், வேதங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சிவபிரான தொடர்புடைய புராணங்கள், சிவாகமங்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நான்கு பெரும் பேர்கள் அல்லது காமிகம் முதலிய சிவாகமங்கள், சிவபிரான், விராட்டி ஆகிய இருவரையும் சமமாக பாவித்து அவர்களை பூஜிப்பது போலவே இச்சாஸ்திரங்களும் பூஜிக்கப்படுவதால் இச்சாஸ்திரங்கள் ஆகிய இவைகள் அனைத்தும் சிவனாரது கட்டளையை ஏற்று எனது விருப்பங்களின் பூர்த்திக்காக நான் செய்யும் இச்சிவபூஜையான கர்மத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அதை பயனுள்ளதாகவும் முறைப்படி செய்யப்பட்டதாகவும் ஒத்துக்கொள்ளட்டும். ஸ்வேதாத்யா நகுலீஷாந்தா சசிஷ்யாச்சாபி தேசிகாஹ தஸ்ஸந்ததியா குரவே விசேஷாத் குரவோ மம சைவா மாகேஸ்வராச்சைவ ஞான கர்ம பராயணாஹ கர்மேத மனுமன்யந்தாம் சபலம் சாத்வனுஷ்டிதம். சுவேதர் முதல் நகுலி வரையிலான ஆச்சாரியர்கள், அவர்களது சீடர்கள், அவர்களுடைய பரம்பரையில் வந்த குருக்கள், முக்கியமாக எனது குருநாதர் மற்றும் ஞானம் செயல் இரண்டிலும் உற்றம் கொண்ட சைவர்கள் மற்றும் மாகேஸ்வரர்கள் நான் செய்யும் சிவபூஜையை நன்கு முறைப்படி செய்ததாக ஏற்று இதை பயனுள்ளதாக செய்யட்டும். லௌகிகா பிராமணா சர்வே க்ஷத்ரியாச்ச விசக்கிரமாது வேத வேதாங்க தத்துவஜாக சர்வசாஸ்திர விசாரதாக சாங்கியா வைசேஷிகாச்சைவ யௌகா நையாயிகா நராக சௌரா பிராமஸ்ததாரூத்ர வைஷ்ணவாச்சாபரே நராக நராக சிஷ்டாஸ்ஸர்வே விசிஷ்டாஸ்ச சிவசாசன யந்த்ரிதாஹ கர்மேத மனுமன்யந்தாம் மமாபி பிரேத சாதகம். உலகியலில் தழைத்தவர்கள், அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேதம் வேதாந்தம் ஆகியனவற்றின் உண்மைப்பொருளை அறிந்தவர்கள், அனைத்து சாஸ்திரங்களையும் நன்கு கற்றறிந்த பெரியவர்கள், சாங்கிய சாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரம், யோகசாஸ்திரம், நியாயசாஸ்திரம் ஆகியனவற்றை அறிந்த அந்தந்த துறை வல்லுநர்கள், சூரியனை வழிபடும் சௌரர்கள், பிரம்மத்தை வழிபடுபவர்கள், ருத்ரனை வழிபடும் சைவர்கள், விஷ்ணுவை வழிபடும் வைஷ்ணவர்கள் மற்றும் உள்ள ஆச்சாரசீரர்கள் ஆகிய அனைவரும் மிகவும் உயர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் சிவனாரது கட்டளையை ஏற்று என் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் இச்செயலை ஒத்துக்கொள்ளட்டும். சைவா சித்தாந்த மார்க்கஸ்தா சைவா பாசுபதாஸ்ததா சைவா மகாவிரதரா சைவா காபாலிகப்பரே சிவாஜ்யா பாலகா பூஜ்யா மமாபி சிவசாசனாத் சர்வே மாமனுக்ரஹணந்து சம்சந்து சஃபலக்ரியாம். சைவ சித்தாந்த நெறியொழுகும் சைவர்கள், பாசுபத மதத்தில் உற்றம் கொண்ட சைவர்கள், மகாவிரதம் என்கிற விரதமேற்ற சைவர்கள், காபாலிக சைவர்கள் ஆகிய அனைவரும் சிவனாரது கட்டளையை அதாவது ஆகம சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி நடப்பவர்கள், கொண்டாடும்படியான சான்றோர்கள், என்னாலும் பூஜிக்கப்படுபவர்கள், இவர்கள் அனைவரும் எனக்கு அருளட்டும், என் செயலை பயனுடையதாக ஆக்கட்டும். தட்சிண ஞான நிஷ்டாச்ச தட்சிணோத்தர மார்க்ககாஹ அவிரோதேன வர்த்தந்தான் மந்திரம் ஸ்ரேயோர்த்தினோமம. தட்சிண அதாவது தென் தேச ஆச்சாரம் உள்ளவர்களும் தெற்கு வடக்கு என்கிற இரண்டு மார்க்கங்களையும் ஆச்சாரத்தில் கொண்டவர்களும் ஒருவருக்கொருவர் பகைமையை விடுத்து நன்மை விரும்பும் நான் ஜபிக்கும் மந்திரத்தை ஸ்ரேயஸ் கொண்டதாக, அதாவது நலன் கொண்டதாக ஆக்கட்டும். நாஸ்திகாஷ்ச சடாஷ்சைவ கிருதக்ராஷ்சைவ தாமசாஹ பாஷண்டாதி பாபாஷ்ச வர்த்தந்தாம் தூரதோமம பகுபிக்கிம் ஸ்துதைரத்ர ஏபி கேபி சிதாஸ்திதா சிதாஸ்திகாஹ சர்வே மானு மாமனுக்ரஹணந்து சந்தசம் சந்து மங்களம். நாஸ்திகர்கள், பிடிவாதமுடைய மூர்க்கர்கள், செய்நன்றி மறந்தவர்கள், தாமசகுணம் உடையவர்கள், வேதத்தை நிந்திக்கும் பாஷண்டிகள், அதாவது வெளிவேஷக்காரர்கள், பெரும் பாவம் செய்தவர்கள் ஆகிய அனைவரும் என்னை விட்டு விலகி நிற்கட்டும். இங்கு பல சொல்லி காமருவது ஏன்? சான்றோர்களான அனைவரும் எனக்கு அருளட்டும், எனக்கு மங்கள ஆசிகளை கூறட்டும். சர்வே மாமனுகிரகணம் தூ சந்த சம்சந்து மங்களம். சான்றோர்களான அனைவரும் எனக்கு அருளட்டும், எனக்கு மங்கள ஆசிகளை கூறட்டும். நமசிவாய சாம்பாய சசூதாயாதி ஹேதவே பஞ்சாவரண ரூபேண பிரபஞ்சேனாம் விரதாயதே. எந்த இறைவன் ஐந்து ஆவரண ரூபமாக விளங்கும் பிரபஞ்சத்தினால் சூழப்பட்டு விளங்குகிறாரோ, அனைத்திற்கும் முதற் காரணம் ஆனவரோ, தன் புத்திரனுடன் அதாவது தன் பரிவாரங்களுடன் கூடியவரோ அந்த சாம்ப சதாசிவருக்கு என் நமஸ்காரம். இத்யுக்த்வா தண்டவத் பூமௌ பரிணபத்ய சிவம் சிவாம் ஜபேத் பஞ்சாட்சரீம் வித்யாம் அஷ்டோத்தர சதாவராம் ததைவ சக்தி வித்யாம் ச ஜபித்வா தத் சமர்ப்பணம் கிருத்வாதம் க்ஷமைத்வேசம் பூஜா சேஷம் சமாபயேது. இவ்வாறு பிரார்த்தித்து தரையில் நெடுஞ்சாண்கடையாக விழுந்து வணங்கி 108 முறை திரு ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரி என்ற வித்தையை, அதாவது மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதோடு சக்தி பஞ்சாட்சரியான ஓம் நம சிவாயே என்கிற மந்திரத்தையும் ஜபித்து அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தவறுதல்கள் ஏற்பட்டிருக்குமோ என எண்ணி மன்னிப்பு கோரி, அதாவது க்ஷமா பிரார்த்தனை செய்து பின் சிவபூஜையை முடிக்கவும். ஏதத் புண்ணியதம் ஸ்தோத்திரம் செவியோர் ஹிருதயங்கமம் சர்வாபீட்டப்ரதம் சாட்சாத் பக்தி முக்தி ஏக சாதனம். பரம புண்ணியமான இந்த துதி சிவனாருக்கும் இறைவிக்கும் மிகவும் உகப்பானது. இதயத்தை மகிழ்விப்பது, விருப்பங்கள் அனைத்தையும் தரவல்லது. பக்தி முக்தி ஆகிய இரண்டிற்கும் இதுவே முக்கியமான சாதனம். யகிதம் யகிதம் கீர்த்தையேன் நித்யம் சுருணியாத்வா சமாஹிதா சவிதூயாசு பாபானி சிவசாயுஜ்யம் ஆப்னியாது. இத்துதியை தினமும் மனம் ஒருமையோடு சொல்பவனும் கேட்பவனும் அனைத்து பாவங்களையும் தொலைத்து சிவனது சாயுஜ்ய பதவியை அடைகிறான், அதாவது சிவனோடு இரண்டர கலத்தலை அடைகிறான். கோக்ரஸ்ச்சைவ கிருதக்ரஸ்ச வீரஹா பூணஹாபிவா சரணாகத காதீச்ச மித்ர விஸ்ரம்ப காதகா துஷ்ட துஷ்ட பாப சமாச்சாரோ மாத்ருஹா பித்ருஹாபிவா ஸ்தவேனானேன ஜப்தேன தத்தத் பாபாத் பிரமுச்சதே. பசுவதை செய்தவன், செய்நன்றி கொன்றவன், தவறான வழியில் வீரனை கொன்றவன், கருவில் வளரும் குழந்தையை கொன்றவன், அதாவது கருவை கலைத்தவன், தன்னை தஞ்சம் அடைந்தவனை கொன்றவன், தன் நண்பனின் நம்பிக்கையை கொன்றவன், ஆச்சாரமற்றவன், பாவச் செயல்களிலேயே ஊன்றியிருப்பவன், தாய் தந்தையரை கொன்றவன் ஆகிய அனைவரும் இத்துதியை பாராயணம் செய்தால் அந்த பாவங்களிலிருந்து அப்பொழுதே விடுபடுகிறார்கள். துஸ்வப்னானி துஸ்வப்னாதி மகானர்த்த சுச்சகேஷு பயேஷுச்ச யதி சங்கீர்த்தகே யதி சங்கீர்த்தகேதே தன்ன ததோனர்த்த பாக் பவேத். தீய கனவுகள் முதலிய தீமைகளை சுட்டிக்காட்டும் பயங்கள் வறுமேயானால் அப்பொழுது இத்துதியை பாராயணம் செய்தால் அவன் அத்தீமைகளுக்கு ஆளாக மாட்டான். ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் யச்சான்யதபி வாஞ்சிதம் ஸ்தோத்ரஸ்யாச்ச தவேதிஷ்டம் தற்சர்வம் லபதே நரக. நீண்ட ஆயுள், நோயின்மை, பெரும் செல்வம் மற்றும் மனவிருப்பங்கள் அனைத்தும் இத்துதியை மனமுருகச் செய்பவன் நினைத்தபடியே பெறுகிறான். அசம்பூஜ்ய சிவம் ஸ்தோத்ர ஜபாத் ஃபல முதாஹிருதம் சம்பூஜ்ய ஜபேதஸ்ய ஃபலம் வக்தும் ந சக்யதே. சிவபூஜை செய்யாதுவிட்டு இத்துதியை மட்டும் பாராயணம் செய்வதால் பரலாகும் பயன்களைத்தான் இதில் கூறினேன். ஆனால் சிவபூஜையும் செய்து இத்துதியையும் பாராயணம் செய்தால் பெறலாகும் பயனை பற்றி என்ன விளம்புவது? அதாவது சொல்லுக்கிடங்காத பயன் பெறலாம். ஆஸ்தாமியம் பலாபாத்திரஸ்மின் சங்கீர்த்திதே சதி சாத்தமம்பிகையா தேவ ஸ்ருத்வைவ திவிதிஷ்டதி தஸ்யான் நபசி சம்பூஜ்ய தேவதேவம் சகோமயா கிருதாஞ்சலி புடஸ்திஷ்டன் ஸ்தோத்திரமே தது தீரயேது. இத்துதியின் பயன் ஒருபுறம் இருக்கட்டும். இத்துதியை சொல்லத் தொடங்கும் போதே இறைவரும் இறைவியும் விண்வெளியில் வந்து நிற்பர். ஆகவே அச்சமயத்தில் உமையொருபாகனாக விளங்கும் இறைவனை விண்வெளியிலே தியானித்து பூஜித்து வணங்கி இரு கைகளையும் கூப்பி நின்று இத்துதியை ஓத வேண்டும். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருத்த சாங்கம் திருத்தில்லையில் அருளியது. அடிமை கொண்ட முறைமை. திருத்தசாங்கம் எனப்படுவது அரசனுடைய 10 உறுப்புகளாகிய பெயர், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி ஆகியவைகளை போற்றி புகழ்ந்து பாடுவதாக அமையப்பெற்றது. இவ்வாறு அரசனாக சிவபெருமான் அடிமை கொண்ட முறைமையினை மாணிக்க வாசகப் பெருமான் எடுத்து எம்பும் விதமாக பாடல்களை பாடி அருளியுள்ளார். இதிலே தலைவனை பிரிந்த தலைவி கிளியை தூது விடுவது போல் பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு தலைவனாக சிவபெருமானையும் தலைவியாக மாணிக்க வாசகரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 10 பாடல்களை கொண்ட பகுதியாகும்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

அவர் போகத்தை மேலும் மேலும் மண்ணுலையில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மறையோடு பொய் வாழ்வு மதித்துளார்கள். பண்ணுடைய பதஞ்சலி வியாக்கிரபாத பாக்கியமே, உம்மை போல் பரதந்தன்னை எண்ணினாறு உலகம் இல்லை இல்லை அங்கள் செய்த மாதவமே. பெரிது மாதோ சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் இவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வ இல்லனோ. நான் மறைச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரம் திருவாதகம் உய் வைத்தர செய்த நால்வர் பொற்றாழியும் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம்.

சிற்றம்பலம் பார்வதி அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசி அப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி புராணத்திலே நூல் செய்தற்கு காரணம் வந்த வரலாறு பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே நமக்கு மனித தேகத்தை தந்து இந்த தேகத்துக்கு பொருத்தமான தேசத்தையும் தந்து அதற்கு மேல ஞானத்தை கொடுப்பதற்காக ஞானாசிரியர்களையும் ஞான நூல்களையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உயிர்கள் வீணா போகக்கூடாதே, ஞானம் பெறாமல் போனால் வீணா போகுமே என்று எண்ணி, ஞானம் பெறாமல் போனால் வீணா போகுமே என்று எண்ணி அந்த ஞானத்தை போதிக்கின்ற ஆசிரியர்களையும் ஞான நூல்களையும் நமக்கு ஒரு பரிசாக தந்து இலவசமாகவும் தந்து இறங்கி தந்து பரிசாக தந்திருக்கிறான், இலவசமா தந்திருக்கிறான், பாவம் என்று இறங்கி தந்து அப்படி தந்ததினாலே எத்தனையோ உயிர்கள் உயர்ந்த கதியை பெற்றிருக்கிறது. நூல்களை கேட்ட உயிர்கள், ஓதி உணர்ந்த உத்தமர்கள், ஓதி உணர்ந்த உத்தமர்கள் சிவகதியை பெற்றிருக்கிறார்கள். அதனாலே பின்னாலே வருகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் சிவகதியை பெற வேணுமே என்கின்ற கருணையினாலே இந்த நூல்களும் ஆசிரியர்களும் தலங்களும் நமக்கு சிவபெருமான் தந்திருக்கிறான். அப்படி தந்த அந்த ஒரு பரிசை நாம் நன்றாக அனுபவித்து அவனுடைய அருளை நாம் பெறவோணும் என்பது நம்முடைய முக்கியமான கடமை. அதிலே இந்த அவிநாசி தலபுராண இளையான் கவிராயர் என்கின்ற ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அது இந்த புராணம் வடமொழியிலே இருந்தது. அது ஸ்காந்தத்தில தீர்த்த வைபவ காண்டா பின்னாடி வருது இருந்தது. அது இங்கே அவிநாசி தலத்திலே பல பெரியோர்கள் கூடியிருக்கிற சபையிலே சீர்காழியிலிருந்து வந்தவராகிய திருஞான சம்பந்த முனிவர் என்பவர், அந்த பால் சாப்பிட்ட திருஞானந்தர் வேற, அவர் பேர் வைத்துக் கொண்ட வேற ஒரு முனிவர் இங்க வந்திருக்கிறார். தல தரிசனத்துக்கு வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய கையில இருந்த இந்த அவிநாசி தலபுராண வடமொழியே இவரிடத்திலே கொடுத்து, நீ அவிநாசி தலபுராணத்தை தமிழிலே பாடு என்று சொல்லி வடமொழி நூலை கொடுத்து அரிய சூதர் முது வடமொழிய தமிழ் வேதாந்த புகழிவால் திருஞான சம்பந்த சைவமுனி பொற்கை ஏந்தி. அதனாலே இங்கே அவிநாசி தலத்திலே ஆகமசாலையிலே இருந்த அந்த நூலை அந்த திருஞான சம்பந்த சைவமுனியானவர் கையில் எடுத்து, நாற்று செய்ய அடியர் கூடாம அருகிருப்ப நிறைய கூட்டங்கள், அடியார் கூட்டங்கள் நிறைய இருக்க, அந்த கூட்டத்திலே புறத்திருந்த நாயினேயனை தேற்ற முறை அருள் சுரந்து நிறைய அடியார்கள் கூட்டம் இருந்தது. அதிலே என்னை பார்த்து அந்த திருஞான சம்பந்த முனிவரானவர் என்னை வரவழைத்து, திருநோக்கால் வரவழைத்து, தென்னற்கு இந்த நீர்த்தொழியை முதலெழுத்தி, தென்னருக்கு இந்த திருநீர் இருக்குதுவார், தென்னர் பாண்டியனுக்கு கொடுத்த திருநீர், அந்த விபூதியவருக்கு நெற்றியில் இட்டு, இத்தலைமையன்மையை தமிழால் நிகழ்த்துகின்று சாற்றி முறை ஏனளித்தான் அம்முறையும் அவனருடன் தலைமையேற்கு. அதனாலே இப்படி பல அடியவர்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலே என்னை வரவழைத்து அந்த சூதர் பாடிய வடமொழி இந்த புராணத்தை என்னிடத்திலே கொடுத்து திருநீர் பூசிவிட்டு இதை தமிழிலே நீ பாடு என்று எனக்கு அருள் செய்தார். வேதபாரகர் அமர்ந்த பேரவை சென்றே பரவி விளம்ப அன்னோர். அந்த வடமொழி நூல வடமொழி தெரிந்த வேதவித்துக்கள் கூடியிருக்கிற பராமணர் சபையில அந்த நூலை கொடுத்தாராம். ஏன்னா வடமொழி முழுவதும் இவருக்கு பாண்டித்யம் இல்லாமலோ இல்ல இருந்தோ நன்றாக அதை தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த பராமணர்கள் அதை வாங்கி அறிவர பொருளையே பூதலரால் அறிவரும பொருளை விரித்து அருள்வது புந்திக்கு புந்திதே. அவர்கள் அந்த வடமொழியினூல அவர்கள் பிரசங்கம் பண்ண பொருள் சொல்ல அதை நான் புத்தியிலே தேக்கி வைத்து அதை கேட்டு, நாதபோத இல் விளங்கு வெண்கமல சகலகலா ஞானவாணி கோதமே தர புகந்தேன். நாதத்தினுடைய ஓசையிலே விளங்குகின்றவளாய், வெண்கமல என்கின்ற வெள்ளத்தாமரில் இருப்பவளாய், சகலகலா ஞானவாணியாய் இருக்கிற சரஸ்வதி எனக்கு அருள் செய்ய புத்தியை தர புகந்தேன். புக்கொழியூர் சைவ சிவ புராணம் சரஸ்வதியினுடைய கிருபை கிடைக்க அதன் மூலமாக இந்த புராணத்தை நான் பாடினேன் என்று இந்த ஆசிரியர் காட்டுகிறார். இந்த புராணமானது தொல்வளமை ஆராய்ந்த திரு அவிநாசி பெருமை தொகு புராணம். பழமையான இந்த திரு அவிநாசி பெருமையை தொகுத்து சொல்லக்கூடிய புராணம். நல்வி நதிவினை அகற்றி ஞான பரிபூரணத்தை நயக்க மாற்றால், இந்த புராணமானது ஓதுகின்றவர்களுக்கு நல்வினை தீவினையை நீக்கிவிடும்.
நல்வினை தீவினை ரெண்டும் போனா பிறப்பு இல்லை. நல்வினையினால நல்ல பிறப்பு வரும், தீவினையினால கெட்ட பிறப்பு வரும். ஆனா எந்த பிறப்பு வந்தாலும் துன்பம் இருக்கும், பிறப்பு வந்தாலும் துன்பம் இருக்கும். அதனால நல்வினை தீவினை அகற்றி இந்த புராணத்தை ஓதுகின்றவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கு நல்வினை தீவினையாகிய இருவினையையும் வேறுறுத்துவிடும். அப்படி இருவனையை நீக்கி ஞான பரிபூரணத்தினை இயக்க மாற்றால் வினையை நீக்கி அதுக்கு மேலே பூரணமான ஞானத்தை கொடுக்கும். பூரண ஞானத்தை கொடுக்கும். அந்த பூர்ண ஞானம் என்பது சிவத்தை நன்றாக அறிந்து அனுபவிக்கின்ற ஞானம். சிவத்தை நன்றாக அறிந்து, இப்ப உலக பொருளை நன்றாக அறிந்து அனுபவிக்கிறோம்ல, சுத்தமான பால்ல போட்டிருக்குது, காப்பி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, நல்ல பால், அசல் பால், இது நல்ல சிலைப்பு என்று உலக பொருளை நம்ம அனுபவிக்கிறோம் அல்லவா, அது போல ஞானத்தால சிவத்தை நன்றாக அறிந்து சிவத்தை அனுபவித்தோம். சிவத்தை அனுபவிக்கும் சிவானுபவம்னு சொல்லும். சிவா அனுபவம் இடையராமை என்று ஒரு தலைப்பு வரும் திருவாசகத்துல. சிவா அனுபவம் இடையராமை, இடையராது சிவானுபவத்தை அனுபவிக்கிறோம் சிவானந்தத்தை. அது போல அதனால இந்த புராணமானது ஓதுகின்றவர்களுக்கு நல்வினை தீவினையை நீக்கி ஞான பரிபூரணத்தை கொடுக்கும். நயக்கும் என்றால் கொடுக்கும் ஆற்றால். செல்வமலி பூதளத்தில் செந்தமிழால் இசையில் இசையார் சிவஞானத்தார் கல்வியுளார் பாராட்டார். அதனாலே இந்த பூமியில இருக்கின்றவர்கள் இயல் இசை சிவஞானம் உடையவர்களாலே பாராட்டத்தக்கதுங்கிறார். இயல் இசை சிவஞானம் உடையவர்களாலே இந்த நூலையும் இந்த சொற்பொருளையும் அறியக்கூடிய தகுதி இருக்கும், அவர்கள் பாராட்டம். இயல் இசை அதோடு ஞானம் உள்ளவர்களாலே பாராட்டக்கூடியது இந்த நூல். அடியார் கேட்க கடவதாமல், அடியவர்களாய் இருப்பவர்கள் இத கட்டாயம் கேட்கணும். சிவபெருமானுடைய பெருமையே யார் கேட்பா? அடியார்கள் தான் கேட்பார். இதை யார் சொல்லுவா? சிவஞானம் உடையவர்களாய் இயல் இசை முத்தமிழும் உடையவர்களாய் இதை சொல்ல தகுதியுடையவர்கள் சொல்ல, கேட்க தகுதியுடையவர்கள் கேட்க. எல்லாரும் வந்து சொல்லவும் முடியாது, எல்லாரும் கேட்கவும் முடியாது. பக்தர்கள் என்று சொன்னால் பல வகையாக இருப்பார்கள். ஒரு தரமாக இருப்பார் பக்தர்கள், பல தரமாக இருப்பார்கள். சாமி கும்பிடுறதோட பக்தர்கள் போவார்கள், சாமி கும்பிடுறத மாத்திரம் அது சாமி இடத்திலே உருகி பணிந்து நைந்து கும்பிடுகின்றவர்கள் வேற, அன்பு குறைவாக கும்பிடுகிறவர்கள் ஒரு வகை, அதுக்கு மேல தனக்கு வேண்டிய ஒரு காரியத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக சாமியை கும்பிடுறவங்க வேற, அதுக்கு மேல ஞானத்தை கேட்கின்ற அடியாருங்கிறது தெரியல, ஏதோ ரெண்டு ஒண்ணு இருக்கலாம். அதுக்கு மேல இந்த சுவாமியினுடைய அருவ பெருமைகளை சொல்லுகின்ற ஞான நூல்களை நன்றாக சிரவணம் செய்து அதன் மூலமாக ஞானத்தை பெறலாம் என்கின்ற அடியாருந்து அவர்கள் தான் இந்த புராணத்தை கேட்பாங்க. சாமானியர்கள் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கலன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் அல்ல. ஏதே இந்த நூல்களை கேட்கிற அளவுக்கு ஞானம் அல்ல. நூல்களை யாரு கேட்பார்கள் என்றால் ஞானத்தை பெறலாம் என்கின்ற ஆசையுடையவர்கள் கேட்பார். யார் ஹோட்டலுக்கு போவான் சாப்பிடான்னா நல்ல பசியுடையவன், பசி இல்லாதவன் அங்க போகமா. ஆகையினாலே ஞானத்தை பெறலாம் என்கின்ற வேட்கையுடையவர்கள் ஆசையுடையவர்கள் இதை கேட்பார்கள். எங்கே ஞானம் கிடைக்கும், எங்கே ஞானம் கிடைக்கும் என்று ஞானத்தை தேடுகின்றவர்கள் வண்டு போல இருப்பார்கள். வண்டு போல, வண்டு எப்படி தேனை தேடிக்கிட்டாலும் இதோ அது போல ஞானத்தை தேடுவார்கள் மெய்யடியார்கள். அது எந்த நூலிலே இருக்கிறது, யாரு சொல்லுகிறார்கள், எங்கே போனாலும் ஞானம் கிடைக்கும், பாடித்திலேன் பணியேன் மணினி ஒடித்தாய்க்கு பச்சுன் விடித்திலேனே விடுதி கண்டாய் வயந்தாங்கலது தேடித்திலேன் சிவன் இவிடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலேன் கிடந்து உள்ளுறேன் என்று உடைத்தனே என்பது நீத்தல் உள்ளது. அதனால யார் சிவனை கண்டவர்கள், அவர்கள் எப்படி கண்டார்கள், நமக்கு எப்படி அவர்கள் காண்பதற்கு வழி சொல்லி இருக்கிறாங்க, அந்த வழியை நம்ம எப்படி கடைபிடிப்பது என்றெல்லாம் அந்த எண்ணம் யாருக்கு வரும்னா ஞானத்தை பெறலாம் என்று எண்ணம் உடையவர்கள், சிவஞானத்தை பெறலாம் என்று எண்ணம் பொதுவாக காமி போடுறவர்கள் இந்த ஈடுபாடுவாரா. சும்மா பாவம் பாவிகள் அதுவும் அதை வந்து அவங்க கும்பிடுறாங்க, நம்ம போய் கும்பிடலாம் கும்பிட்டு போறதும் இருக்கு சாமி கும்பிடுறது. அதனால இது யாருக்கு இதுல ஈடுபாடு வரும் என்றால் சிவஞானத்தை பெறலாம் என்கின்ற. எதனால ஞானம் வரும் என்று கேட்டால் கல்வி கேள்வியினாலதான் ஞானம் வரும். கல்வியினாலும் கேள்வியினாலும் ஞானம் வரும். ஞான நூல்களை கற்பதினாலும் ஞான நூல்களை கேட்பதினாலும் ஞானம் உண்டாகும். ஞான நூல்களை கற்பதினாலும் ஞான நூல்களை கேட்பதினாலும் ஞானம் உண்டாகும். சும்மாவரா அதுவும் பல நூல்களை பல காலம் கேட்டு அது தனக்கு இயற்கையா புத்தியும் இருந்து அதோட அந்த ஞான வாக்கியத்தை கேட்கும் போது ஞானம் உண்டாகும். அது காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேடாதனவெல்லாம் கேட்பித்து என்னை வீட்டையும் பரவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திருத்த வச்சதானே என்பது திருச்சனம். அதனாலே காட்டாததை காட்டினான், கேடாததை கேட்க வைத்தான், அதனால எனக்கு பரப்பு இல்லாமல் போச்சுங்கிறார் மாணிக்கவாசகர். அதனாலே இப்படி ஞானத்தை பெறலாம் என்கின்ற எண்ணம் உடையவர்களுக்கு தான் இந்த நூலிலே பிரியம் உண்டாகும். ஆகையினாலே அப்படி கல்வியுளார் பாராட்ட
இயலிசையார் செல்வமலி பூதலத்தில் செந்தமிழால் இயலிசையார் சிவஞானத்தார் கல்வியுளார் பாராட்ட கடவது அடியார் கேட்க கடவதாமால் என்று அதை சொல்லி அதுக்கு மேல புராண வரலாறு சொல்றாரு. சங்கரனம் பெருமையலான் சைலமகட்குணர்த்த சங்கரன் ஆகிய சிவபெருமான் தன்னுடைய பெருமைய அவனே சொல்லி இருக்கிறான். வேற வேறுக்கு சொல்ல முடியாது என்பதனாலே வேற வேறாலே அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது. சிவபெருமானுடைய பெருமைய அவனே நூல்களில் வேதாகமங்களிலே சொல்லி வச்சிருக்கிறான். நல்ல விளக்கு தப்பு சொல்றது அவனுடைய பெருமை அறிந்து சொல்லுவதற்கான தகுதியுடைய உயிர்கள் வேறு கிடையாது. பரமவிஷ்ணுக்களாலே முடியாது என்றால் அப்புறம் யாரும் சொல்ல முடியும். அதனால அவன் என்ன பண்ண தன்னுடைய பெருமை தானே சொல்லி வச்சிருக்கிறான். யாரு சிவபெருமான். அப்படி சொல்லி வச்சாத்தான் உயிர்கள் அதை கேட்டு உருப்படியாகும் என்பதற்காக, தனக்கு புகழ் வரணுன்றதுக்காக இல்ல, உருப்படியாவதற்காக அவனுடைய பெருமையை அவனே சொல்லி யாருக்கு சொன்னான் தெரியுமா? சைல மகளுக்கு சொன்னான். சைல மகளாகிய பரமேஸ்வரிக்கு சொன்னான், பார்வதிக்கு சொன்னான். சைலம் என்றால் இமயமலை, இமயமலைக்கு மகளாக வளர்ந்தாள் அல்லவா, அதனால அவளுக்கு சொன்னான். வீட்டுக்காரிக்கு சொன்னான். வீட்டுக்காரி கேட்கறவளா இருந்தா, புருஷன் சொன்னா கேட்கறது தட்டாம கேட்கறவளா இருந்தா, அதனால சொன்னான். பல பேர் கேட்கறது இல்ல, இல்ல இந்த அம்மா தட்டுறதே கிடையாது. எந்த அம்மா பார்வதி கேக்குறதுக்குன்னே இருக்கிற அவன் கேட்டுதான் அப்புறம் எல்லாம் வழி வழியா வரணும். அதுக்காக பூத்த பாக்கிறது, பூத்த பாக்கிறது, அவன் சொல்றத கேக்கிறது. வாக்கே நோக்கிய மங்கை மனாளனை முக்கே நீ முழலாய் என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனால அவனுடைய வாக்கையே பார்த்துக்கிட்டு இருக்காள் ஆறு குமாரி. வீட்டுக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் வெறும் பேச்சு பேச மாட்டான். ஆறு அந்த சாமி சங்கரனம் பெருமையலாம் சைலமகட்கு உணர்த்த, சங்கரனம் பெருமையலாம் சைலமகட்கு உணர்த்த, அவள் தனிவேலேந்து நங்கட உட்கருளியதை. உமாதேவிக்கு சிவபெருமான் சொன்னார். உமாதேவிக்கு அது பல நூல்கள்ல வருது. உமாதேவிக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணினார், வேதத்தை சொன்னாரு, ஆகமத்தை சொன்னாரு, பல நூல்கள்ல வந்து எண்ணில் ஆகம எம்பி அனைவர்தான் விரும்பு உண்மையாவது பூஷணை என உரைத்தருள அன்னலாரதமே அரிச்சனை உரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ குழுந்து என்பது பெரிய புராணம். ஆகையினாரே இப்படி உமாதேவிக்கு சொல்ல, உமாதேவியானோட என்ன பண்ணா தன்னுடைய சின்ன பயலா இருக்கிற முருகனுக்கு சொன்னாலும், சின்ன பயன் காம்பாரு அவனுக்கு சொன்ன, தனிவேல் தனிவேல் என்று நம் கடவுள் உப்பற்ற வேலாதித்தை ஏந்தியவனாகி நம்முடைய கடவுளாகி முருகனுக்கு சொல்ல, நம்முடைய கடவுள் கந்தசாமி நம்ம சொந்த சாமி சொல்ல. ஞானவரும் நந்திகணநாதர் கேட்டு, அப்படி முருகப்பெருமான் கேட்டு அதே ஞானமுடையவனாய் அருளுடையவனாய் இருக்கிற திருநந்திதேவருக்கு சொல்ல, முருகப்பெருமான் திருநந்திதேவருக்கு சொல்ல, அவர் கேட்டு தங்கும் அவர் திருவருளால் தெளிந்த சனத்குமாரர் வியாதருக்கு கேட்டார். அப்படி திருநந்திதேவர் கேட்டு அவர் சனத்குமார முனிவருக்கு சொல்ல, ஜனக்குமார முனிவருக்கு அவர் சொல்ல, சனத்குமாரர் கேட்டு வியாத முனிவருக்கு சொல்ல, வியாத முனிவர் கேட்டு சூத முனிவருக்கு சொல்ல, சூத முனிவர் நைமிஷாரணத்து முனிவருக்கு சொல்ல, அது நமக்கு உண்டு. இப்படி வழி வழியாக எங்கிருந்து வந்தது? சிவபெருமானத்திலிருந்து வந்து. சிவபெருமான் சாமானியப்பட்ட ஆளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண மாட்டார். சாமானியமான ஆளுக்கெல்லாம் திருநந்தேவருக்கு பண்ணுவார், அகத்தியருக்கு பண்ணுவார், பார்வதிக்கு பண்ணுவார், திருமாலுக்கு பண்ணுவார், பரமனுக்கு பண்ணுவார், நம்ம மாணிக்கவாசகருக்கு பண்ணுவார். அந்த உபதேசம் பெற்றதுல அந்த வரிசையில் எந்த வரிசையில் திருநந்தேவர் வரிசையில மாணிக்கவாசகர். அதனாலதான் திருத்தொண்ட தொகையில மாணிக்கவாசகர் பாடல் அது தனி, அது அது அது ஃபர்ஸ்ட் குரூப், ஃபர்ஸ்ட் குரூப், அது ஃபர்ஸ்ட் குரூப். திருநந்தேவர் உமாதேவிக்கு எல்லாம் சொன்னார், அதே உபதேசம் அந்த சாமியே வந்து சொன்னாரு. யாருக்கு மாணிக்கவாசகர் யாருக்கும் உபதேசம் செய்யவில்லை, பூமியில உள்ளவர்களுக்கு மனிதர்களுக்கு மாணிக்கவாசகர் தான் செய்தார். அதனால மாணிக்கவாசகர் பெரிய புராணத்துல பாடல, திருத்தொண்ட தொகையில பாடவில்லை. ஆகவே இப்படி சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்ல, உமாதேவி முருகனுக்கு சொல்ல, முருகன் திருநந்தேவருக்கு சொல்ல, திருநந்தேவர் சனத்குமாருக்கு சொல்ல, சனத்குமார் வியாசமுனிவருக்கு சொல்ல, வியாசமுனிவர் சூத முனிவருக்கு சொல்ல, அருள் வருகு தன்மையினால் உயர் சூத பகவான் என்று அகிலம்புவற்ற பொருள் வெறுக ஆகமத்தில் புகுதுவையா மிகு பதினொன்புராணந்தில் திருள் வெறுக வகுத்துரைத்தான் அளவில் வர சிவஞானம் தெளிவுறாத இருள் வெறுக அறிவினருக்கு உதயதன கர உதயதின கரகரணம் எழுந்தது என்ன. இப்படி சூத முனிவர் உலகமெல்லாம் போற்ற முடியாத சிவபெருமானுடைய பெருமையை சத்தியநிபாதம் பெற்ற பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் கேட்க முடியாத, பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் கேடும் முடியாத கேட்க முடியாத பதினெட்டு புராணங்களாக வகுத்து அறிவு இல்லாதவர்களுக்கு அயால அறிவு உண்டாகும் முடியாத ஆணவ மலம் கெடும்படியாக சூரியனை போல வகுத்து சொன்னார் புராணத்தை. அக்கதையில் வரும் மௌன பரமராசிய பொருளை ஆராய்ந்து ஏத்த தக்க புவியாதனவே சதுமுகனை தமிழ் உணர்ந்த தக்கோர் கேட்பார். அது சூத முனிவர்
சொல்லியா அந்த புராணத்தை கேட்பதற்கு எங்கே இடம் தகுதியாக இருக்கும்? முதல்ல இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த நைமிஷாரத்து முனிவர்கள் எல்லாம். இந்த புராணத்தை கேட்கறதுக்கு பொருத்தமான இடம் எங்க? இந்த புராணத்தை சொல்ல கேட்க பொருத்தமான இடம் எங்க? வேற தொந்தரவே இருக்கக்கூடாது. அப்படி இடத்த சொல்லுன்னு பரமதேவரை கேட்க முனிவர்கள் எல்லாம் போய் பரமதேவர் என்ன பண்ணினாரு? ஒரு தர்பையை சக்கரமா சுத்தினாரு. அது சக்கரமாக்கி அந்த சக்கரத்தை ஊட்டி விட்டாரு. இந்த சக்கரம் எங்கே போய் நிக்கிறதோ அங்கே உங்களுக்கு பொருத்தமான இடம் அந்த இடத்துல இருந்து கேளுங்க. அது சக்கரம் போய் நின்ற இடம் தான் கங்கை கடலோடு கடக்கின்ற இடமாயிருக்கும்.

அக்கதையில் வருமகுண பரமராசிய பொருளை ஆராய்ந்தேத்த தக்க பூதி யாதனவே சதுமுகனை தவம் நடந்த தக்குவோர் பரமதேவனை கேட்டு குக்கசிவ முனிவர்களான அகலாத புண்ணிய பொன் பூமியாய மிக்க உயரிய கங்காசாகர சங்கமதீரம் என்மை என்றார். அதனால கங்கை கடலோடு கலக்கின்ற இடமாயிருப்பது நைமிஷாரண்யவன அங்கே இருந்து கேளுங்கள் என்று சொன்னார். அதே போல அந்த அந்த வனத்தினுடைய வளத்தை எல்லாம் சொல்லுகிறாரு. அப்படி இருந்த போது கந்தமலி பொற்பிலகும் அந்த வனத்தவர்கள் கங்கையாட வந்தன நினைத்தபடி தங்கடன் முடித்தனர் மருங்கன் நேடி முந்த உரை பெற்றவன முந்தினர் தவத்துறை முயன்ற சூதர் சிந்தை மலர் சிந்தை மலர் உற்றினிது இருந்த பரிசை தொழுது செஞ்சொல் ஊர்வார். அதனரங்கே சூதமுனிவர் எழுந்தருளினாரு. எப்படி சூதமுனிவர் எழுந்தருள அந்த நைமிசாரத்தி முனிவர்கள் எல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே அவரை எதிர்கொண்டழைத்து அவருக்கு ஆசனம் தந்து அவருக்கு பாத்தியாசமன அறிக்கை முதலானதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்து தோத்திரம் பண்ணி அந்த அவிநாசி தலைபுராணத்தை எங்களுக்கு சொல்ல வேணும் என்று கேட்டார். எப்படி கேட்டார்கள் எப்படி கேட்டார்கள் அந்த சொல்லுகின்ற ஆசிரியரை அவர்கள் எப்படி பயபக்தியோடு பணிந்தார்கள் பூஷித்தார்கள். போதமிகு பைங்கடல் புக்க சிவ கங்கநதி புடைச்சென்றாடி புடைச்சென்றாடி சூதனிடும் தவக்கடலை தொழுதாடி இசைவாடி தொலையா இன்பம் சிவருமானாகிய கடலிலே சிவகங்காதிலே நீராடி சூதராகிய பெரிய தவக்கடலில் போன்றவராகிய அவரை வணங்கி இவர் தவக்கடல் யாரு அந்த சூதமுனிவர் அவரோடு உரையாடி நீங்காத பேரின்பம் தரக்கடவை சிவாகம கடலில் திளைக்க விரும்பி வந்து சிவாகம கடலிலே திளைக்கிறதுக்கு விரும்பி வந்தோன் அத்தொலையா இன்ப ஆதர ஆகம கடலோடு ஆட வணைந்தனம் இனியன் இனியன்ற அளவே என்றோ பாதகவும் பவக்கடலில் பாய்ந்தாடும் பலவினையை பறித்தோம் என்றார். அதனால பாதகத்தினாலே வந்த தீய வினைகளை எல்லாம் பறித்து விட்டோம் என்றார்களாம். தீய வினையினாலே வருவது பவம் பவம் என்பார் பரவு பரப்பு அந்த பிறவிக்கடலை உண்டு பண்ணுவது வினை அந்த வினையை பறித்து விட்டோம் என்றார். வினையை பறித்து விட்டோம் என்று சொல்லி அந்த முனிவர்கள் இருந்த திருந்தவ வேதியர் வருக வைகமென்றுரைத்து அருள விடையின் மேவி விடையின் மேவி திருந்தனலோன் திரியை முடித்தது பார்த்து மதுர முதல் செந்தியங்கின்ற குருந்தனைய சாகபலம் குண்டிகை நீருடன் அருந்த கொடுத்து நம்பால் விருந்தனைய தாவதர்கள் வேண்டுவதென்று உரைத்தான் விதிநூல் வல்லான். வெங்காலகந்தர தாளந்தர வாழ்வித்தவரான் வெங்காலகம் தர தரத்தால் அந்தரம் வாழ்வித்தவரான். வெங்காலம் என்பது கொடிய விஷம். அந்த விஷத்தை ஜெவருமான் சாப்பிட்டு அந்தரத்தை வாழ வைத்தாராம். அந்தரம் என்றால் சொர்க்கலோகத்திற்கு தேவர்களை எல்லாம் இடவாகு வேறு வேறு அந்தரத்தை வாழ வைத்த ஆகாயத்தில் இருக்கின்ற தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் அந்தரமே நிற்க என்று இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் அதனாலே அப்படி அந்தரத்தை வாழ வைத்தவனாகி சிவருமான் வேணி தோய்ந்த கங்கா பவானியை நம் கடனாக அணிந்த கங்கை பவானி என்கின்ற நதியை வந்து ஆபரணமாக அணிந்த காசி ஆபரணமாக அணிந்த காசி சிறந்த காசி மேன்மை தங்கான நெங்கான் மோதி உணர் போதும் உளன் தாகமாற இங்காதரன் தனிவி திடுதி என நெடிய முனி கடிதி நெய்து. அதனால காசியினுடைய சிறப்பை எல்லாம் எங்களுக்கு சொன்னீர்கள். அது கேட்டு இன்னும் எங்களுக்கு ஆசை அடங்கவில்லை கேட்க வேணும் என்கின்ற ஆசை அடங்கவில்லை. அதற்கு மேலே வந்து அதையால அந்த புராணத்தையும் அதையால இந்த அவிநாசி புராணத்தையும் சொல்ல வேணும் என்று கேட்டார்களாம். அது வார்ந்தனவா சிரமநிலை வலிய புலி யுரி விரியன் வைகிம் மேவி அதையால புலித்தோல் இருந்து உண்டு யாரு அந்த சூதமுனிவர் இருந்து உண்டு ஆர்ந்த முறை காப்பகற்றி மலர் தூய்வன் கயவதன அடிகள் போற்றி விநாயக பெருமானுடைய திருவடியை போற்றி ஓர்ந்துணர்ந்து புகழ்கின்றான். உயர்காசி மேன்மை முடி உலகோ அங்கன் தேர்ந்தவரும் நந்தி சனற்குமரர் இவர் வினவுகதை தெரிந்து சொல்வோம். அதனாலே அந்த காசியினுடைய பெருமை அழகுபடாதது என்று சொல்லி காசியினுடைய பெருமையை சொல்லி அதுக்கு மேலே பூசியே நீருகந்த புனிதர் பெறான் இனிதுரையும் புறங்கற்கெல்லாம் காசியே மேன்மை என்று கலரும். அதனால ஜெவருமான் எழுந்தருள் இருக்கிற தலங்கள் எல்லாம் மேன்மையுடையது. அதில் மிகவும் மேன்மையுடையது காசிப்பதி என்று சொல்லி காசிப்பதி என்று சொல்லி மங்கள ஆகமங்கள் அந்த காசியே அந்த காசியே சங் கோஷியாய் முதலாய திரு அவிநாசி தலமே கொழுந்தாயோங்கி. அதனால காசியானது சங்கோஷியாக சங்கோஷினா வேறாக இருக்குதான் காசி வேறா அதுல இருந்து தலைந்து வந்து கொழுந்தாக காசி கொழுந்தாக இருப்பது அவிநாசியம் காசியினுடைய கொழுந்தான். பூசியே நீருகந்த புனிதர் பெறான் இனிதுரையும் புறங்கற்கல்ல காசியே மேன்மை என்று கலருமாக மங்கள் அந்த காசியேசன் கோஷியாய் முதலாய திருவபி ராசி

0: தலைமை கொழுந்தாய் ஓங்கி வாசியாய் நிலை பெறும் அத்தலமூர்த்தி தீர்த்தமைவன் மகிமையாகும். அதனாலே அந்த காசியில இருக்கின்ற அந்த சிவலிங்கத்தினுடைய ஒரு குடியே வந்து இங்க கொழுந்தாக இருந்து சிறப்பாக இருக்கின்ற அவிநாசி தலத்தினுடைய தலத்தினுடைய பெருமையும் மூர்த்தியினுடைய பெருமையும் தீர்த்தத்தினுடைய பெருமையும் எப்படிப்பட்டது, அதை எங்களுக்கு சொல்ல வேணும் என்று கேட்டார்கள். காசி கொழுந்தா அவிநாசி லிங்கம், காசி தான் வேறா,
1: காசி
0: வேறு அதுல இருந்து வருதான் காசி கொழுந்து, காசியை விட உயர்ந்தது அவிநாசி.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சுவாமி என்ன பண்றார், முக்தியாகின்ற கரையில ஏற்றுகின்றார். அது எங்க முக்தியாகின்ற கரையில ஏறுவது, முக்திங்கிற கரை எங்க இருக்குது? திருப்பெருந்துறை தான் முக்தியாகின்ற கரை, புவியிற் சிவலோகம், அங்கு வந்து ஏற்றுகின்றார் என்று சொன்னார். அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இந்த பெரிய உலகம் பெருந்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கின்றது. வெச்ச பேரிலேயே தெரியுது அதனுடைய சீரும் சிறப்பும். எனையெல்லாம் துறைகள், இது பெருந்துறை, எல்லாவற்றிலும் வீசா அதிகம் பெருந்துறை என்ற காரணத்தினாலே அதன் பெயர் பெருந்துறை. அதற்கு இயற்கா அமைந்த பெயரே பெருந்துறை என்பது. அப்ப அது எந்த துறைக்கும் சளைத்தது அன்று என்பது பொருள். அது ஈரமில் பெருந்துறை எனும் பதி என்றார். ஈரம் என்றால் ஊனம், இழிவு, தோஷம். என்ன தோஷம்? எல்லாம் பூமியில் இருக்கிற ஊர் தானே அப்படின்னு ஒரு தோஷம். வந்த மானுட பார்ப்படு தென்றிசை, இந்த வாழ்ந்திசை எட்டினும் மேற்பட வந்தவாறு எப்படி என்று பெரியவன் கேள்வி வருது. சம்சார சாகரத்தில் விழுந்து மனைவியே மக்களே என்று வாழ்கின்ற சாதாரண மானுட பிறவி, எய்துவிக்கின்ற பூமி, அது இருக்கின்ற தெற்கு திசை, அது இழிவு கொண்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது சரியா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆனால் மண் வந்து மயக்கக்கூடியது, மண்ணிலே மயங்கி கிடப்பேனை, மையல் மானுடமாய் மயங்கும் வழி என்பதனால பூமி என்பது மயக்கத்தை தருவது. மயக்கத்தை தருகின்ற பூமியில் தானே பெருந்துறை இருக்கின்றது. அப்ப அந்த பெருந்துறை பூமியில் இருக்கின்றது என்பது ஒரு குற்றம் தானே? பெருந்துறை ஆகாயத்தில் இருக்கணும், அப்படி இல்லாமல் பெருந்துறை பூமியில் அல்லவா இருக்கின்றது, அது குற்றம் தானேன்னு வருது. என்ன சொல்றாரு, எந்த ஒரு விதிக்கும் ஒரு விலக்கு என்பது உண்டு, விலக்கு இல்லை என்றால் விதி உண்மையாகாது என்றே அனுபவ ஞானம் சொல்லுது. எந்த ஒரு விதிக்கும் ஒரு விலக்கு இருக்கணும், விலக்கு இல்லை என்றால் விதி விதியாகாது. விதி என்பது மெஜாரிட்டி பொருந்துவது, அது என்றைக்குமே அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷன் இருந்தாதான் விதி உண்மையாகும், அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது விலக்கு என்னன்னா, பெருந்துறை மண்ணில் இருப்பது என்பது தோஷமாகாது. அதான் ஈனமில் பெருந்துறை என்று சொன்னார். அதுதான் பெருந்துறைன்னு பேர். பூமியில இருந்தாலும் அது பூமி வாசனை அங்கே கிடையாது, அது சிவலோகம் என்று சொன்னார். திருவாசகம் எழுந்த தலமாச்சே சிவலோகம். ஈரமில் பெருந்துறை எனும் பதி, பூமியில் இருக்கின்ற குற்றம் இல்லாத பதி, அதன் ஞாங்கர், அந்த பதி எப்படி இருக்கின்றது என்று சொன்னார். இது பூமியிலே பிறப்பதற்கு, பூமியிலே பிறந்து சிவபுண்ணியத்தை ஈட்டி புண்ணிய லோகங்களிலே புண்ணியத்தை மட்டும் அனுபவிப்பவர்கள் பூமியில பிறப்பதற்கு விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். இங்க நல்லா படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, கிரீன் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க, ஆனந்தமா இருக்காங்க, திரும்ப இந்தியாவுக்கு வானா வராங்களா? நம்ம பசங்கள்லாம் வர்றதில்லை. அதுபோல சொர்க்கத்துக்கு போன, சொர்க்கத்துக்கு போனவங்களே பூமிக்கு வர விரும்ப மாட்டாங்க. சத்தியலோகத்திலையும் விஷ்ணு லோகத்திலையும் வைகுண்டத்திலும் இருக்கிற பிரம்மாவும் விஷ்ணுவும் பூமிக்கு வரத்துக்கு விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஆனால் திருப்பெருந்துறையில பெருமானை வழிபாடு செய்தால்தான் முக்தி என்பதனால பூமிக்கு போய் பிறக்காத நம்ம டிலே பண்றோம், பிறக்காம இதை எவ்வளவு கிலோ டிலே பண்றோமோ நம்முடைய முக்தி டிலே ஆகுது அப்படின்னு அவங்க வருந்துறாங்க. திருவாசகத்துல வருது இல்ல, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வார் என்று நோக்கி. இதெல்லாம் பூமியில எந்த இடத்தை நோக்கி? திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும். எல்லாம் திருப்பெருந்துறையில பெருமானை வழிபடுவதற்காக தான் பூமியில பிறப்பு வேண்டும். ஆகவே இந்த பூமியில பிறந்தவன் திருப்பெருந்துறையிலே சென்று பெருமானை தலைப்பெய்யவில்லை என்றால் அவன் பூமிக்கு வந்தது வெஸ்ட். இவனுக்கா பெருமான் கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறாரு, இவன் பூமியில பிறந்த அந்த பெருமானை சென்று தரிசனம் பண்ணலன்னா இவன் ஏண்டா பூமிக்கு வந்தான்னு சாமி நினைப்பாரு. அதான் ஈரமில் பெருந்துரை. அந்த பதியின் ஞாங்கர் ஒரு சோலை, அந்த சோலை எப்படி இருக்குன்னு சொன்னார், பெருமான் வந்து அமர்ந்தான். எந்த சோலை என்கள் அமர்ந்தான், ஞாங்கர் என்றால் பக்கத்தில். காணைமிகு புன்னை, புன்னமரம் காடு போல வளர்ந்திருக்கிறது. என்னன்னா அது ஒரு நெய்தல் நிலம், நெய்தல் நிலத்திலே அதிகமாக காணப்படுகின்ற கரு கருப்பொருள் வந்து புன்னை என்ற மரம். புன்னை எப்படி இருக்குன்னா கரிய சினைகள் கொண்டது, சினை என்றால் கிளை. புன்னை மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் கரிய நிறம் கொண்டவை. அது அரும்பினால் வெள்ளி போல் அரும்பும், பூத்தால் பொன் போல் பூக்கும், அந்த பழுத்தால் பவளம் போல் பழுக்கும் கனி, அந்த மரம் புன்னை மரம் என்று நம்பியார் ஒரு தேவாரத்தில் சொல்றார். கரும் புன்னை வெண் முத்தரும்பி பொன் பூத்து பவளம் பழுக்கும், புன்னை மரம். அந்த புன்னை அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. காண மிகு புன்னை, காடு போல் வளர்ந்திருக்கின்ற புன்னை. வளர் கந்தமுள சந்தம், மலைநாட்டிலே வளர்கின்ற சந்தனமும் இங்கு ஆங்காங்கு காணப்படும். என்ன காரணம்னா பெருந்துறையில் இல்லாதது எங்கும் இல்லை, பெருந்துறையிலே எங்கும் உள்ள பொருள் இங்கு உண்டு, பெருமான் இருக்கின்ற காரணத்தினாலே. ஆகவே ஒரோ வழி நல்ல, ஒரோ வழி என்றால் ஆங்காங்குன்னு அர்த்தம், நல்ல மனம் வீசுகின்ற சந்தன மரங்களும் அந்த பெருந்துறையிலே காணப்படும். வானமுயல் சண்பகம், சண்பக மரம் இருக்கின்றது. எல்லா ஊர்லயும் குட்டையா இருக்கும்னா இங்கு வான அளவிற்கு நெட்டையா வளரும். என்ன காரணம், அது பிருகத் தீர்த்த க்ஷேத்திரம். பெருமான் தன்னுடைய அடியார்களுக்காக, நம்பியார்களுக்காக பூமிக்கடியிலே 64 கோடி தீர்த்தங்களை உண்டாக்கினான். அதனால இன்றைக்கும் பெருந்துறையில எங்க வெட்டினாலும் நாளடியில ஜலம் கிடைக்கும். அந்த வளப்பம் இருக்கின்ற காரணத்தினாலே பயிர்கள் எல்லாம் வானுர வளரும். வானமுயர் சண்பகம், மரந்திகள் நரந்தம், நரந்தம் இருக்கே உயர்ந்த மரம் போல வளர்கின்ற நாரத்தை மரம். நாரத்தை வந்து உயரமா வளராது, ஆனா திருப்பெருந்துறையில உயரமா வளருது. மரந்திகள் நரந்தம், தேனினம் உரந்திரள் செருந்திகள் பொருந்தி, வண்டுகள் வந்து சும்மை ஒலி உண்டாக்கி கொண்டு ரீங்கரித்து கொண்டு சுற்றி சுற்றி மொய்க்கின்ற பூக்களை பூக்கின்ற செருந்தி, செருந்தி செம்பன் மலரும் திருநெல்வேலியுரை செல்வர்தாமி. செருந்தி செருந்தி இருக்கின்றதே அது சிவந்த பொன் போல மலர்கின்ற ஒரு மலர் மரம். இதெல்லாம் மரங்களை பற்றி சொன்னார். இந்த மரங்கள் இருக்கின்ற ஒரு காட்டிலே பெருமான் வந்து சேர்ந்தான். இன்னும் குருநாதர் வந்து சேரல, குருநாதர் வருவதற்கு முன்பாக கடவுள் வந்து சேர்கின்றான். கோடு கலினும் பெரிய கோங்கு, கோடு என்றால் கொம்பு கிளை, கிளைகள் உரசி ஒலி செய்கின்ற பெரிய கோங்க மரம். கோங்க மரத்தினுடைய பூக்கள் கூட பெருமானுக்கு உரியன, வேங்கை மரத்து பூக்கள் தான் பெருமானுக்கு உரியன அல்ல. மிக ஓங்கும் பாடலம், உயரமாக வளர்கின்ற பாதிரி மரம், திருப்பாதிரி புலியருடைய தலவிருட்சம். பாடலம் என்பது பாதிரி மரம், அது பகலிலே பூக்கின்ற தன்மை, உச்சி காலத்துல தான் பூக்கும் பாதிரி மரம். நெடும் பலவு, நீண்ட உயரம் கொண்ட பலாமரம், பலாமரமும் உயரத்துக்கு வளராது. இல்ல திருப்பெருந்தில எல்லாம் உயர்ந்தே காணப்படும். என்ன காரணம், உயர்ந்த பொருள் அங்க இருக்கு, அதனால அங்க உயர்ச்சி தான். நெடும் பலவு, பலாமரம் கூட உயரமா இருக்கு. பயங்கமுகு, பச்சை பசேல் என்ற அந்த ட்ரங்க், அதனை கொண்ட கமுகு பாக்கு மரம். தெங்கு, தென்னை மரம், தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையா என்று சொல்வார். தென்னை மரம், தென்னை மரத்தின் மீது கவிஞர்களுக்கு ஒரு ஆசை, தென்னந்தோப்புனா ஒரு ஆசை. தெங்கு, நீடலி இறைத்தெழு நிறைக்குறவு, நிலைத்த அழி என்றால் வண்டுகள் வரிசை வரிசையாக அமர்ந்து, இந்த குரா மரம், குரா மலரோடு அராமதியம் புனைந்த பெருமான். குரா மரம் இருக்கின்றது, அது கொத்தாக பூக்கும். அது எப்படி இருக்குன்னா அடுக்கு தீபாரதன மாதிரி அந்த பூ இருக்கும். அந்த பூ காய்த்து விட்டாலும் அந்த பைன் மரத்தினுடைய காய் போல இருக்கும். பைன், டியோடர் போன்ற மரங்கள்லாம் இமயமலையில் வளர்கின்ற மரங்கள் நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில். ஆனால் அதனை ஒத்து ஒரு மரம் இங்கு உண்டுனா அது குரா மரம். அந்த குரா மரம் பூத்துட்டதுனா எப்படி இருக்கும், ஒரு பெண் இடுப்புல ஒரு குழந்தை, முதுகுல ஒரு குழந்தை, தலையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பூங்குத்துகள் காணப்படும். அதனால அந்த குராமரத்தினுடைய பூவினை குரவம் பாவை என்று சொல்வார்கள். பாவைனா பாப்பா பொம்மை, அப்படி குரவம் பாவை. திருக்கோவையார் படிச்சிங்கன்னா அதுல தான் விரும்பிய கணவனோடு வீட்டிற்கு சொல்லிக்கொள்ளாமல் ஒருவள் உடன்போக்கு சென்று விட்டாள். அவளை தேடிக்கொண்டு வளர்த்த பாசத்திலே செவிலித்தாய் வருகின்றாள். நடுப்புற ஒரு குராமரம் நிக்குது. அந்த குராமரத்தை பார்த்து கோவிச்சுக்கிறார், நீ இத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறியே, என் பிள்ளை வீட்டுக்கு ஒழிச்சு விரும்பினவனோட போயிருக்கிறாளே, இது தப்பு, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க, நீ திரும்பி வீட்டுக்கே போ அப்படின்னு நல்ல புத்தி சொல்லாம நின்றுட்டு இருக்கிறீ. அந்த குராவினுடைய மலர் அப்படியே கொத்தாக இறைவனுக்கு அணிவிக்கப்படுகின்ற மலர். அந்த கொத்திலே வந்து விருட்சி போல வண்டுகள் கூட்டமாக வந்து அமரக்கூடிய தன்மை கொண்டது. நிறைய பூ இருக்கு ஒரு கொத்துல என்பதனால. நீடலி இறைத்தெழு நிறைக்குறவு, வரிசையான குரா மரங்கள், சூதம், சூதம் என்றால் மா, குளிர்ந்த நீரினை உண்டு எரிகாலும் சூதம் என்று நம்பியார் ஒரு சொல்றார். குளிர்ந்த நீரினை உண்டு நெருப்பினை உமிழும் மாமரம். எந்த காலத்திலும் மாமரத்தின் கீழும் புளிய மரத்தின் கீழும் அமரவோ படுக்கவோ கூடாது, உடம்பு கொப்பளிச்சு போகும், அது நெருப்பினை உமிழும் தன்மை கொண்டது. சூதம் ஏடவிழ் செழுங்கவிர், ஏடு என்றால் மலரினுடைய இதழ்கள், இதழ்கள் மலர்கின்ற வளப்பமான, கவிர் என்றால் முறுக்கு மரம், இளஞ்சிகள் மலிந்து, இளஞ்சிகள் என்றால் ஏரிகள்னு பொருள் கொள்ளலாம், குளங்கள் நீர்நிலைகள், அதுவும் மரம் என்று கொண்டால் அது மகிழ மரம் என்று பொருள் உரைக்கிறார்கள். இளஞ்சி என்றால் பொதுவாக நம்முடைய அகராதியில இளஞ்சி என்பது பொய்கை, பொய்கைகள் மலிந்து அந்த காடு இருக்கின்றது, மரங்களும் பொய்கைகளும் மலிந்து இருக்கின்றது. அங்கு வேற என்ன அந்த காட்டிலே காணப்படும், மாக்கவின் மிகுங்கலப மன்னை, மகிமை பொருந்திய அழகு கொண்டது. கலபம், கலாபம் என்பது இசை கருதி குறுகி இருக்கின்றது, கலாபம் என்றால் தொகை, அழகான நீல நிற தொகை கொண்ட அந்த முருகப்பெருமான் ஏறுகின்ற மங்கை மயில், சிறை அன்னம், அழகான சிறைகளை விரித்து பறந்து வருகின்ற அன்னம். அன்னம் என்ற பட்சி இரண்டு நிறத்தில் தான் உண்டு, ஒன்று கருப்பு இன்னொன்று வெளுப்பு, ரெண்டுதான், பிளாக் அண்ட் ஒயிட், சிறை அன்னம். கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம், கூக்குரல், கூவுகின்ற குரல், கூ என்று ஒலி எழுப்புகின்ற, கொந்தனவும் பொழிர் சோலை கூங்குயிலே இது கேள்வி, கூங்குயில் அப்படின்னா அர்த்தம் கூகின்ற குயில், அதன் ஒலியே எப்படி இருக்கும், கூ என்று இருக்கும், அதான் கூக்குரல். கூ என்ற குரலினை செய்கின்ற கரிய கோகிலம், கருப்பா இருக்கிற இந்த கோகிலம் என்றால் குயில், நமக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கருப்பு ஒஸ்தி, நமக்கு பிடிக்கலனா அந்த கருப்பு வெறுப்பு, இதை ரெண்டையும் குருநாதர் காமிச்சிருக்கிறார். திருவாசகத்துல அந்த குயிலை பார்த்து ஏ கருப்பு குயிலே இங்க வா அப்படின்னார். கருப்பு குயிலேன்னு சொன்னா கருப்பா இருந்தாலுமே கருப்பு, கருப்பு பையனே இங்க வானா அவங்களுக்கு கோபம் தான் வரும். போட்டோல நான் சிவப்பா தானே இருக்கேம்மா, யாருக்கும் போட்டோல கருப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு, பொன் போல ஒழுகின்ற கரிய மேனி கொண்ட குயிலே அப்படிங்கிறார். அந்த குயில் பத்துல அந்த குயில் கருப்பா இருந்தா கூட அதுல ஒரு ஒளி இருக்கின்றது, பொன் திகழும் கருமை அதுல இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். காருடை பொன் திகழ் மேனி, கருமை இருக்கு ஆனா பொன்மயமான மேனி, உன்னுடைய பொன்மயமான மேனியை மறைப்பது போல் பொண்ணுக்கு கருப்பு பெயிண்ட் பூசின மாதிரி நீ இருக்கிற, ஆனா நீ பொன், காருடை பொன்றிகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே என்றார். ஏன் அப்படி குயிலுக்கு ஐஸ் வைக்கிறாருன்னு கேட்டா, அந்த குயில் தென்னன் பெருந்துரையான் வர கூவ வேண்டும். அதுக்கு திருக்கோவையாருக்கு வாங்க, நம்ம குருநாதரே பாடினதுதான், திருக்கோவையார்ல மனம் செய்து கொள்வதற்கு பரிசம் போட வேண்டும், அதற்கு பணம் ஈட்ட வேண்டும், ஆகவே பணம் தேடி காதலன் சென்றிருக்கிறான், அவனை பிரிந்து வாடுகின்றாள் யாரு, காதலி. அப்படி இருக்கும் பொழுது வசந்த காலம் வந்துருச்சு, அந்த வேளிர் காலத்துல எங்கு பார்த்தாலும் குயில்கள் தான். இந்த பெண்ணுடைய வீட்டு தோட்டத்திலயும் கண்ணங்கரையிலும் ஏகப்பட்ட குயில் வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த குயில் பார்த்தா, அந்த குயில் கூவுதெல்லாம் பார்த்தா இவளுக்கு கடுப்பா இருக்கு. கணவன் அருகில் இருந்தால் குயில் கூவுதல் இன்பமா இருக்கு, கணவன் அருகில் இல்லாத போது அந்த குயில் கூவுதல் இன்பமா இருக்குமா, அது ஒரே மாதிரிதான் கூவுது, ஆனா துன்பத்தை விளைவிக்கும். வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கிறாரு, நம்ம மேல சாஞ்சிட்டு இருக்கிறாருன்னா எழுந்து வருகின்ற அந்த கடல் அலைகள்லாம் இன்பமா தெரியும், அவர் பக்கத்துல இல்லைன்னா அந்த அலையினுடைய ஓசை நமக்கு துன்பமா தெரியும் என்று பார்க்கின்றோம். வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்தாருன்னா அந்த முழு நிலா நமக்கு சில்லுன்னு இருக்கும், அவரே வெளியூர்ல இருக்கிறாரு போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா அந்த நிலவே என்ன பண்ணும், நெருப்பினை உமிழும் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியும், நான் வேணா படிச்சத சொல்றேன், படிச்சதான் சொல்றேன், நீங்க தலையாட்டினாதான் நான் கரெக்ட்னு தெரிஞ்சுப்பேன். அப்ப இந்த குயிலை கண்டா பிடிக்கல குருநாதருக்கு, அவர் என்ன சொல்றாரு, சிதம்பரத்துல இருந்துகிட்டே நடராஜாவை தரிசனம் பண்ணாம சாயரட்சம் ஆகும் போது ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு திங்கறதே தொழிலா வச்சுட்டு இருக்கானே, அவன் மனசு எப்படி கருப்பா இருக்குமோ அத போற நீ கருப்பா இருக்க, இதை விட சிறப்பா அதை எப்படி திட்ட முடியும். இந்த ஊமை பாருங்க, கடவுளை பக்கத்தில் வைத்துக் கொண்டே தரிசனம் பண்ணாம சாப்பிடறதே தொழிலா கொண்டிருக்கிற, கூழின் மலிந்த மனம் போல் இருளா நின்ற கோகிலம், சாப்பாட்டிலே புத்தி இருக்கு ஒருத்தனுக்கு, அவன் என்னைக்கு கடவுள்கிட்ட வரப்போறான், அவனுடைய மனம் எப்படி இருண்டிருக்கிறோ அது போல கருப்பா இருக்கிற நீ, உன்னை அப்பதான் எனக்கு பிடிக்கல, நீ என் தோட்டத்துல நிக்காத ஓடிக்கோ என்று சொல்ற. அந்த கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம், கரிய கோகிலம் கருப்பா இருக்கும், நெருங்க இந்த குயில்கள் போன்ற அன்னங்களும் குயில்களும் மயில்களும் நெருங்க இருக்கின்ற ஒரு கானகம், மீக்குழுவு மந்தி என முந்துதுரு மென்மேல் ஆர்க்கும் இமி ரெங்கனும் அடர்ந்து இசை தொடங்க, அந்த உயர்ந்த மரங்களின் மீது பழுத்திருக்கிற பழங்களை நாடி கிளைகள் தோறும் தாவி தாவி ஓடுகின்றன குரங்கு கூட்டங்கள், அந்த குரங்கு கூட்டம் தாவி தாவி ஓடும் போது, ஒரு கிளையில அமர்ந்திருக்கிற குரங்கு அடுத்த கிளைக்கு தாவும் போது, இந்த எந்த கிளையில விட்டுட்டு தாவுதோ அந்த கிளை ஆடும். அப்படி ஆடும் போது அங்கிருக்கின்ற பூக்களில அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் எழுந்து பறந்து திரும்ப வரும். இந்த அரிய அந்த அழகிய காட்சியை கொண்ட கானகம், இதற்கு இயற்கை நவீர்ச்சின்னு பேரு. சுவாவ உக்தி, உள்ளத உள்ள மாதிரி சொல்றது, ஆனா கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அப்படியே மனசால பாத பிக்சரைசேஷன். குரங்கு தாவி போகும்போது அந்த மரக்கிளைகள் ஆடும் பொழுது டிஸ்டர்ப் ஆற வண்டு கூட்டம் எழுந்துட்டு, அப்புறம் நம்மள யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம தேவையில்லாம பயந்துகிட்டோம் அப்படின்னு மீண்டும் தேன் உண்பதற்காக அமர்கின்ற காட்சி கொண்டது. வீழ்ந்த நரப துளி விழிப்புணலதாக, சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக, தாழ்ந்து மலர் ஏந்தியரை தன் திருமும் நின்றே, வாழ்ந்துருகும் அன்பரென மண்ணும் ஒரு பூங்கா. இந்த ஒரு பூங்கா அங்கு இருக்கின்றது. பூங்கா என்றால் மலர்ச்சோலை அங்கு இருக்கின்றது. இதை எங்க சேர்க்கணும்னா, இது வந்து 62வது பாடல் தொடரின் கொடுத்திருந்தா. 62வது பாடல் இருக்கிற பூங்கா இந்த பாருங்க, 59வது பாடல் பாருங்க, ஈனமில் பெருந்துரை எனும் பதியின் ஞாங்கர் மண்ணும் ஒரு பூங்கா. அந்த குற்றமில்லாத திருப்பெருந்துரை என்ற அந்த தலத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு அழகிய சோலை இருக்கின்றது. அந்த சோலை எப்படி இருக்கின்றது, இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட பறவைகள் இருக்கின்றன, இளஞ்சிகள் இருக்கின்றன. அந்த சோலையில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் கூட அன்பர்களைப் போல் காணப்படுகின்றன என்று சொன்னார். எப்படின்னு கேட்டா, அன்பர்கள்லாம் பெருமானை தரிசிக்கும் போது எப்படி தரிசிப்பார்கள், அழுது கொண்டே தரிசிப்பார்கள். ஆடினார், பாடினார், அழுதார் என்று வருகிறது. அப்ப இந்த பூங்கா என்ன பண்ணுது, மலர்களிலிருந்து சொட்ட விடுகின்றது தேனை. அந்த தேன் துளிகள் கள் நீர், கள் என்றால் தேன், கள்ளாகின்ற நீர், அது சேர்த்தீங்கன்னா கண்ணீர் ஆகும். அந்த மலர்களில் இருந்து கண்ணீர் அரும்புகின்றது, கள்ளாகின்ற நீர். அது சொட்டுவது எப்படி இருக்குன்னா, மரங்கள்லாம் பக்தர்களை போல கண்ணீர் சொரிந்து நிற்பதாக காணப்படுகின்றது. வீழ்ந்த நரவ துளி விழிப்புணலதாக, சொட்டுகின்ற தேன் துளிகள் எல்லாம் கண்களிலிருந்து பெருகுகின்ற கண்ணீர் துளிகளாக காணப்பட, சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக, பெருமானை தரிசிக்கும் பொழுது தேவார திருவாசம் என்ற தோத்திரங்களை சொல்லிக் கொண்டே தரிசிப்பார்கள். இந்த மலர்களிலே அமர்ந்து தேன் உண்ட கழிப்பிலே சும்மை என்ற ஒலியினை உண்டாக்குகின்ற வண்டுகள்லாம் தோத்திரம் போல இருக்கு. என்ன, பெருமான் முன்பு தோத்திரம் சொல்பவர்கள் முணுமுணுத்துக் கொண்டே சொல்வார்கள். ஈசனடி பற்றி, எந்தடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தே நின்ற நிமலடி போற்றி, மாயப்பிறப்பிற்கும் மன்னடி போற்றி, சீரார் பெருந்திரன் தேவனடி போற்றி, இப்படிதானே போற்று, இப்படிதானே வழிபடுறீங்க. இதை போல வண்டுகள்லாம் அறிங்கிருக்கின்றன. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தே நின்ற நிமலடி போற்றி. அன்பர்கள்லாம் பெருமான் முன்பாக அடங்கி முணுமுணுத்துக் கொண்டே உபாம்சுவாக பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது போல வண்டுகள் ஒலிக்கின்றன. சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக. சரி, அன்பர்கள் பெருமானுடைய திருவடியிலும் திருமுடியிலும் மலர்களை சூட்டுவார்கள். எப்படி சூட்டுவார்கள், பெருமானுடைய திருவடியிலே தலையினாலே வணங்கி கரங்களிலே இருக்கின்ற மலர்களை நிறைய எடுத்துக்கொண்டு கொழுமலர் தூவு எத்தனையும். எப்படி பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சம்பந்த பெருமான் சொல்றார், ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையிலயும் நிறைய பூவை வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணணும். சிவாய நமகான்னு ஒரு நாமா சொல்லணும்னா ரெண்டு கையிலயும் நிறைய பூ இருக்கணும். அப்புறம் சிவலிங்காய நமகாக்கு திரும்பவும் அள்ளிக்கணும். அப்படி அஷ்டபுஷ்பம் சாத்துறது இப்படிதான். அஷ்டபுஷ்பங்கிற அஷ்ட மந்திரம் தான், புஷ்பம் நிறைய, எட்டு பூ எட்டு கணக்கு கிடையாது, மந்திரம் தான் எட்டு. அஷ்டபுஷ்பம் என்பது ஆகு பயிராக மந்திரத்துக்கு வந்திருக்கு. பூ வந்து கொழுமலர் தூவு எத்தனையும். இந்த பூங்கா அப்படி எண்ணில்லாம ஆயிரக்கணக்கில் பூத்து குலுங்கிறது. அது அந்த பூவினுடைய வெயிட் தாங்காம தாழ்ந்து இருக்கின்றது. திருப்பெருந்துரை பெருமானங்கள் எழுந்துள்ள இருக்கின்றான் பூங்காவின் நடுவிலே ஒரு குருந்த மரத்தறியிலே. எல்லா மரங்களும் குருநாதனை நோக்கியே மலர்கின்றன. நாலா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் திருப்பெருந்துரையில குருந்த மரத்தறியில் இருக்கிற குருநாதனை பார்த்த வண்ணமே தலை தாழ்ந்து தங்களுடைய சினைகளாகின்ற கிளைகளாகின்ற கரங்களிலே நிறைய மலர்களை ஏந்தி கொண்டு பெருமான் திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கின்றன. எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். அன்பர்களைப் போல காணப்படுகின்ற ஒரு பூங்கா, பக்தர்களைப் போல தாழ்ந்த மலர் ஏந்தி இறை தன் திருமுன் நின்றே, நின்று தலை வணங்கி வாழ்ந்து உருகும். வாழ்ந்து உருகுதல் என்ன, பெருமானே உன் காட்சி எளியனுக்கு கிடைத்ததே, ஐ ஆம் பிளஸ்ட். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஐ ஆம் பிளஸ்ட் என்றால் இதனால் நான் பெருவாழ்வு பெற்றேன், இந்த இனிய காட்சியினாலே நான் பெருவாழ்வு பெற்றேன் என்ற மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், அதான் வாழ்தல். தப்பு பண்ணிட்டா ஐ ஆம் டேம்டு, செத்தேன், நான் ஏன் செத்தேன் என்ற உணர்ச்சி. அதுக்கு எதிர் மறுதலையாகின்ற உணர்ச்சி. வாழ்ந்தேன் நின் திருவருளால், நின் காட்சியினால், நின் பூசையினால். பெருமானை ஒருவேளை பூசித்தோம்னா பூசைக்கு இன்னொரு பலன் கிடையாது. பூசிக்கும் போதே நாம் இன்பத்தை அடைந்து விடுகின்றோம். அந்த இன்பமே அதற்கு பெரிய பலன். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி. பூவை தூக்கி சாமி காலில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூ பெருமானை சேர்வதற்கு முன்பாகவே இவன் இன்புறுகின்றான். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி என்று அப்பெருமான் பாடுறார் திருவடி தாண்டகத்தில். அதான் வாழ்ந்து உருகுதல். பெருமானே உனக்கு ஒரு சிறு தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே, இல்லனா நான் வேஸ்டா ஏதாவது ஒரு டிவி தானே பார்த்துக்கிட்டு இருப்பேன். திருவாதிரிகள் புராணம் கேட்கிற பாக்கியம் இல்லைன்னா வேற விதமா தான் பொழுது போகும். பொழுது போகும், நல்ல பொழுதாக போக பொழுது போகும். அதான் பெருமான் நமக்கு செய்கின்ற அருளை கண்டு மகிழ வேண்டும். பெருமானே உன்னை சுற்றி மலர்கின்றேனே, இந்த மரமானது ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகாது, ஆனா பெருமான் பக்கத்துல இருக்கோங்கிறது அதுக்கு வாழ்ந்து உருகுது. வாழ்ந்துருகும் அன்பர் என்ன, மண்ணும் ஒரு பூங்கா, அந்த பூங்காவின் நடுவிலே ஒரு குருந்த மரம் இருக்கின்றது. வாய்த்தவளம் இவ்வகை வயங்கும், வயங்குதல்னா விளங்குதல். இப்படி நல்ல வளத்தோடு கூடிய வளம் விளங்குகின்ற அதன் அந்த பூங்காவின் நாப்பண் என்றால் நடுவிலே, நாப்பண் இன் தி மிட்ஸ்ட், நடுவிலே. ஏத்தரு தவச்சினைகள் எங்கனும் நெருங்க, எல்லோரும் பாராட்டுகின்ற தவ வினைகளாகின்ற கிளைகள். ஒரு குருந்த மரம் இருக்கு, அந்த குருந்த மரத்துக்கு நிறைய கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகள் எல்லாம் தவம் என்று சொல்றார். குருந்தம் என்பது வில்வத்தை போன்ற ஒரு மரம். நீங்க பார்க்காதவங்க பார்க்கறதுக்காக சொல்றேன், இந்த எண்ணத்தோட போய் பாருங்க திருப்பரந்தூர்ல. வில்வத்தை போன்ற ஒரு மரம், வில்வத்தை விட இலை கொஞ்சம் அதிகமான பசிய நிறம் கொண்டது. வில்வ இலைகளைப் போலவே முக்கிளைகளாக இருக்கின்ற இலையினை கொண்டது. ஆனால் ஒரு அந்த முக்கிளையிலே ஒரு கிளை இன்னொரு கிளையை தொடர்வதை போன்ற காட்சி, கிளாவர் போன்ற காட்சி கொண்டது. வில்வத்தை போலவே ஐந்து சிறிய இதழ்கள் கொண்ட பூ பூக்கும். முல்லை பூ போல, முல்லைக்கு இதழ்கள் கூட இருக்கும், ஆனா ஐந்து இதழ்கள் கொண்ட பூ, வில்வ பூ பார்த்திருக்கீங்கள, அதை போல இது வில்வத்தினுடைய காய் போலவே காய்க்கும். வில்வ இலையை மென்று தின்றால் என்ன சுவையோ அதை அதை ஒத்த சுவை இருக்கும். அதை விட விறுவிறுப்பும் துவர்ப்பும் அதிகமா இருக்கும். வில்வம் அதிகமா கிளை விடாது. வில்வத்தை தைரியமா வீட்டில் வளர்க்கலாம், அதிகமா கிளை விடாது. அதன் வேர் செங்குத்தாக பூமிக்குள்ள போகும். அதனால நம்முடைய வீட்டு சுவருக்கு ஆபத்தே கிடையாது. வில்வம் அது நம்முடைய நண்பன். அந்த வில்வத்தை போலவே தன்மைகள் உண்டது குருந்த மரம். அதுவும் நான்கு கிளைகளுக்கு மேல் விடாது. பெரிய கிளைகளாக மூன்றோ நான்கோ தான் விடும். அந்த கிளைகளை தவம் என்று சொல்கின்றார். ஏத்தரு தவச்சிலைகள். சைவத்தில் எது தவம்? சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அதுதான் தவம். அதிலும் சரியை கிரியை யோகம் என்பது தவம், ஞானம் என்பது தவத்தின் பயன். ஆகவே மூன்று கிளைகள், முக்கியமா மூன்று கிளைகள் கொண்டது குருந்த மரம். புராணம் என்ன சொல்லுது? ஓங்காரமாகின்ற வேர் கொண்டது குருந்த மரம். அது ரிக்கு எஜு சாமம் என்று மூன்று வேதங்களை கிளைகளாக கொண்டது. எண்ணில்லாத ஆகமங்கள் ஆகின்ற கலைகளை எல்லாம் இலைகளாக கொண்டது. பக்தியாகின்ற மலர் பூப்பது, ஞானமாகின்ற பழம் பழுப்பது, முக்தியாகின்ற சுவை பயப்பது. அந்த பழத்தை தின்றால் ஒரு சுவை உண்டு, அதான் முக்தி என்ற சுவை. பக்தி என்ற மலர் பூத்து, ஞானம் என்ற காய் கனிந்து, முக்தி என்ற இன் சுவை பயக்கின்ற, ஓங்காரம் ஆகின்ற வேறு விடுகின்ற வேதத்தை, மூன்று வேதங்களை கிளைகளாக கொண்டிருக்கின்ற பிரணவமயமாய் ஓங்கார உடையமாக இருக்கின்ற மரம், அந்த மரத்தின் வேரிலே அடியிலே தான் குருநாதன் எழுந்தருளிருக்கின்றான்னு புராணம் சொல்லுது. அதை வேறு விதமாக உருவப்படுத்தி சொல்றார். தவமாகின்ற சினை, சரியை கிரிய யோகமாகின்ற சினைகள் கொண்டது. நெருங்க மீத்துகள் அறக்குழை தழைத்து, அறம் குழை என்றால் தளிர் இலைகள். பலவிதமான தர்மங்கள், அறங்கள். என்னென்ன அறங்கள்? அகிம்சை, வாய்மை, பிரம்மச்சரியம் போன்று நியமங்கள் பல, இவையெல்லாம் அறம் என்று சொல்லப்படும். இந்த அறங்களை இலைகளாக கொண்டு மிளிர் மெய்மை பூத்து, சத்தியமாகின்ற மலரினை பூத்து. அந்த பூ என்ன பூ? சத்தியம், உண்மை. உண்மை என்பது என்னென்ன? நித்யா நித்திய வஸ்து விவேகம் தான் உண்மை. கடவுள் உண்மையே உண்மை. கடவுள் உண்டு என்று நாம் நம்ப ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த உண்மைக்கு தான் மெய்மைன் அர்த்தம். அது பூத்து. அப்ப கடவுள் இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம், கடவுள் உண்டு தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. கடவுள் உண்டு என்று ஒருவன் அந்தரங்கத்தில் நினைக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனால் தீவினையை நினைக்கவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? எங்கும் உளன் ஒருவன் காணுங்கொள் என்று அங்கம் குலைவது அறிவு. குமரகுரு எல்லா இடத்திலையும் கண்காணியா இருக்கிற பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். பகவான் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்தாதானே அது உண்மையா கடவுள் உண்டு நம்பினா தானே சாமி எல்லா இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு வரும். அதுதான் கடவுள் உணர்ச்சி, அதான் மெய்மெய்னு சொல்றது. சத்தியமாகின்ற மலர் அது புத்து. வேதம் சொல்லுது அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா, கடவுள் உண்டு என்று ஒருவன் உண்மையாக நம்பினால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்பதை அறிவதற்கு நேரம் பிடிக்காது. இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம், நிச்சயமாக அறிவான், தடை கிடையாது. கடவுள் உயரமா குட்டையா, கடவுள் கருப்பா சிவப்பா, அவன் ஆணா பெண்ணா, எந்த ஐயமும் இன்றி கடவுள் இப்படிப்பட்டவன் என்ற அறிவானது உண்டாகிடும். அதற்கு அடிப்படை என்ன? கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையே அடிப்படை அப்படின்னு வேதம் சொல்லு. அதான் மெய்மையாகின்ற மலர் அது பூத்து. அறிஞர் போன்று எழில் பொருந்துமோர் நரன் குருந்தம். அறிஞர் என்றால் விவேகிகள். விவேகிகள்னா யாரு? இந்த உலகத்திலே எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம என்ன காரியம் செய்யணும், என்ன காரியம் செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது. அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நன்னா தெரிஞ்சு, தெரிஞ்சதோடு அமையாமல் அதை கடைபிடிக்கின்ற அறிவு தான் அறிவு, விவேகம். டிஸ்கிரிமினேஷன், புக்கிஷ் நாலெட்ஜ் அறிவுன்னு சொல்லல, வாட் டு டு வாட் நாட் டு டு என்ற டிஸ்கிரிமினேஷன், அந்த அறிவு. அந்த அறிஞர் போன்று எழில் பொருந்தும் ஓர் குருந்தம், விவேகிகளை போன்று, ஞானிகளை போன்று, அறிஞர்களை போன்று அழகாக இருக்குது ஒரு குருந்த மரம். அறிஞர்களுக்கு என்ன அடையாளம்? அவர்களுக்கு சரியை கிரிய யோகம் என்ற தவம் அடையாளம், சத்தியம் அகிம்சை பிரம்மச்சரியம் போன்ற தர்மம் அடையாளம், அவர்களுக்கு கடவுள் உண்மை என்ற அந்த சத்தியம் அடையாளம். இந்த அடையாளங்கள் தான் அந்த குருந்த மரத்துக்கு கிளைகளாகவும் இலைகளாகவும் மலராகவும் இருப்பதனால அறிஞர்களை போல் காணப்படுகின்ற ஒரு குருந்த மரம் என்று சொன்னார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: இதில் வந்து என்னென்று கேட்டால், எங்களுக்கு இங்கே இந்த சென்ற வியாழக்கிழமை பரிசுத்து விநாயகர் ஆலயத்திலே ஒருவர் வந்து சிவதீட்சை பெற்றுக்கொண்டார். அங்கே கண்ண பேர் சிவதீட்சை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ சோமாஸ்கந்த குருக்கள் செய்து வைத்தார். அப்போ ஆண்டாண்டு கனகாலமாக அங்கே சிவதீட்சை செய்கின்ற வளமை இருந்து வருகின்றது. ஆர்வமுள்ள அன்பர்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். அப்போ என்னுடைய குடும்பத்தவர்களும் கூட அங்கேதான் இந்த சிவதீட்சை பெற்றுக் கொள்வார்கள் வரும்பொழுது. அப்ப இந்த அங்கே என்ன புதினம் என்று கேட்டால், சிவதீட்சை பெற்றவர் நியூயார்க்கிலே பிறந்து வளர்ந்து ஒரு ஆங்கில ஒரு வெள்ளையர் இனத்தை சேர்ந்தவர், அவருடைய ரோமன் கத்தோலிக்க மரபு. அவருடைய உரையாடுகின்ற பொழுது சொன்னால், தனக்கு தன்னுடைய குடும்பத்திலேயோ தனக்கோ எந்த விதமான சமய ஈடுபாடு இல்லை. அது சொன்னார், we only go to church only on Easter and Christmas. Even but not my father didn't accompany us. அப்ப அந்த சமய ஈடுபாடு ஆத்மீக ஈடுபாடு இல்லை. அவர் கல்வி கற்று கல்லூரி கல்விகள் எல்லாம் கற்று அப்புறம் அவர் ஒரு கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார், செய்து கொண்டிருந்தவர் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக. ஏனென்றால் அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோர்கள் எல்லா நாங்கள் எல்லாரையும் போல அவர்களும் படி படி மேக் மணி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு அதீதமான அனுபவம் ஒன்று தானாக ஏற்பட்டது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
5: அவருடைய கூட்டுப்படி அன்றைக்கு நான் அவரோடு உரையாடிய போது அவர் சொன்னார், டாக்டர் இந்த மாதிரி என்றால், தான் கார்ல போய்கொண்டிருந்தாராம் வங்கிக்கு. வழக்கமாக அவர் போடுறது வங்கி போகும்பொழுது திடீரென்று ஏதோ ஒரு ஒரு சுழிக்காற்றொன்று வந்து அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்து தன்னிலே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி தன்னை ஏதோ ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு இலேசான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கினதாக
1: சொன்னார். Suddenly a vacuum has come and sucked out all my feelings. But I am still aware of all those things. I am not unconscious or anything.
5: No,
1: I am still aware of all those things. And I felt much lighter and blissful and happier.
5: அவருடைய இது வியாக்கியானம்,
1: அதாவது சடுதியாக ஒரு வெற்றிடம் வந்து என்னுடைய மன உணர்வுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி வெளியில எடுத்து விட்ட மாதிரி
5: இருந்தது. அதன் பிறகு ஒரு நிர்மலமான நிலையும், மற்றவர்களை பார்க்கும்போது அந்யோன்யமான அன்பும், ஒரு சகோதர பாசமும், தனக்கு ஏற்படுகிறது.
1: தன்னறியாத ஒரு தொடர்பு
5: ஏற்படுகிறது. அந்த நிலையிலே இப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப இதை நாங்கள் அந்த அவருடைய அனுபவத்தை
1: அவருடைய வார்த்தையிலே
5: சொல்றதை நாங்கள் சொன்னோம். இப்ப இத மாதிரியான எங்களுடைய ரிஷிகள், எங்களுடைய முனிவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் படிநிலைகளில் இருந்திருக்கிறார்கள். அப்ப இவருடைய படிநிலையை நாங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு.
1: கஷ்டம் என்று அல்ல, உதாரணமாக இந்த ஆத்மீக உணர்வு வந்து இந்த சமயத்துக்கு அந்த சமயத்துக்கு கண்டில்ல
5: இல்ல இவருக்கும்
1: ஓ இது இந்து சமயத்துக்கு மட்டுமுரியது,
5: இல்ல இல்ல
1: இது கிறிஸ்தவ சமயத்துக்கு மட்டுமுரியது, இந்த மதத்திலே வந்து ஒழுகினாத்தான் இன்ன தேவாலயத்திலே வந்து வழிபட்டால்தான் உமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இது இது ஒரு
5: எல்லையற்ற
1: உண்டு. அதாவது படைத்தவன் அவன், அவனே ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் என்ன குத்தா கொடுத்திருக்கிறாரா?
5: அப்படி கிடையாது. எல்லாருக்கும்
1: கடவுள் ஏன் ஒரு சமயத்தாருக்கு அல்லது ஒரு தேசத்தாருக்கு அல்லது ஒரு மார்க்கத்தாருக்கு மட்டும் தன்னுடைய அருளை குத்தா கொடுத்திருக்கிறாரா?
5: இல்ல கிடையாது.
1: அப்ப அவர் வந்து அந்த எல்லா இடமும் அதை வெளிப்படுத்துகின்ற அப்ப அதைத்தான் சொல்லுவார்கள். நீங்க சொன்ன ஜோர் சுவாமிகளோட பாட்டுக்கு முதலாவது பாட்டு வரியில மாதிரி திருமந்திரத்திலையும் வருகின்றது. சொல்ல திருமந்திரம் இருக்கின்றது 2722 பாடல் சொல்லுது, எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டுது. இது திருமலருடைய விஷன். அவர் எல்லா இடமும் சிவசக்தியாக பார்க்கிறார், எல்லா இடமும் சிவனுடைய திருமேனியாக பார்க்கிறார், எல்லா இடமும் சிவனுடைய திருக்கூத்தாக பார்க்கிறார், எல்லாவற்றையும் சிவனுடைய அருளாக பார்க்கின்றார். அதான் அந்த அவருடைய காட்சி அனுபவம். இந்த அனுபவங்களை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக எல்லா மதங்களையும் இந்த அனுபவங்கள்
5: வருகிறது.
1: கிறிஸ்தவ வேதத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்துநாதர் ஞானஸ்ஞான யோவான் என்பவரிடம் போகின்ற ஞானஸ்ஞான யோவான் அவருக்கு முன்னரே பிறந்திருந்தவர், ஒரு சித்தர் மாதிரி சித்தர். அவர் அவருடைய போக்குகள் வித்தியாசம். அவர் தோளாடை தரித்திருந்தார். அவர் வந்து வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அப்ப சொல்றார் இயேசு கிறிஸ்துநாதர், அவன் வந்தால் அவனை வந்து பைத்தியக்காரன் சொல்றீங்க, ஒண்ணும் சாப்பிடறான் இல்லையா? நான் வந்தா என்ன வந்து மதுபான பிரியன் சொல்றீங்க, சாப்பிடறான். இங்க என்னதை செய்தாலும் குறதானே சொல்றீங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த அவர் வந்து அந்த பரிசுத்த யோவான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அவரிடம் போய் அவரிடம் கேட்கிறார், நீர் எனக்கும் ஞான ஸ்நானம் செல வேண்டும். அவர் அங்கே இருக்கிற குளத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஞான ஸ்நானம் என்பது தீட்சை,
5: தீட்சை தான்.
1: இப்ப கேட்க அவர்
5: சொல்லுகிறார்,
1: உமக்கு நான் தர வேணுமோ என்று கேட்க இல்லை, அது செய்யத்தான் வேணும். அவர் தீட்சை கொடுத்தவுடன் பரிசுத்த ஆவி இறங்கியது. இது வருகின்றது
5: வேதாகமத்தில் இருக்கு,
1: பரிசுத்தாவி புறாவடவில். இது என்ன பரிசுத்த ஆவி இறங்குறா? சக்தி நிபாதம். சக்தி என்பது இறைவனுடைய அருள், அருள் அது சக்தியாகும். சிவஞான சித்தியார் சொல்லும். நிபாதம் என்றால் நீர் வீழ்ச்சி போல கொட்டுதல். The sudden gush of salvific potency of the Lord தான் சக்தி நிபாதம். குருவருள் வர இருவினை ஒப்பு நல்லதும் கெட்டதும் ஒக்கவே நோக்குற தன்மை வர சத்தினி பாதம் வர மலை எல்லாம் ஒன்றுண்டா நிகழும். அடுத்தடுத்தது கண் நிகழும். அப்ப இன்ஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள். அப்ப இதுதான் முப்புறம் எரித்தல் என்று சொல்லுவார்கள்.
5: முப்புறம் எரித்தல் எங்களுடைய
1: அச்சது பொடிந்தது முப்புறம் எரிந்த உன்றி பெற என்று சொல்லுவார்கள். அதாவது சிவன் வந்து அம்பே தொடுக்கவில்லை, எழுத்துப்படி எழும்பு தேரில் அப்படி பார்க்க முப்புறம் எரிஞ்சிட்டு எல்லாம் கடகடன் நடக்கும். அப்ப அதான் சொல்லுவார்கள், முப்புறம் என்பது மும்மலகாரியம். இந்த மூன்று மலங்களும் எங்களை பிடித்திருக்கிற மூன்று அழுக்குகளும் நீங்க தான் முப்புறம் அந்த என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த அனுபவ நிலைகளை சொல்லுகின்ற பொழுது இந்த ஞான யோவானுடைய ஞானஸ்தானம் கிடைத்த பிறகு இந்த பரிசுத்தாவி இறங்கின பிறகு அடுத்ததா என்ன நடக்குது என்றால் இயேசுநாதர் 40 நாட்கள் தனித்திருந்தார்.
5: அப்ப அவர் அந்த யோக நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
1: அந்த 40 நாட்களுக்குள்ளே அவருடன் சாத்தான் வந்தான், ஆசைவார்த்தை காட்டினான், உன்னை இந்த ராஜா ராஜ்யமாக்கு சொன்னான் என்றெல்லாம் வருகிறது. அந்த 40 நாளும் என்ன அனுபவம் என்று ஒருவும் விளக்கமா இல்லை. அந்த 40 நாட்களும் அவர் என்ன செய்தார் என்றால் நிஷ்டை கூடினார்.
5: ஓஹோ, அவருக்கு அந்த நிலையில அப்படியே
1: நிஷ்டை. இப்ப நிஷ்டை என்றா என்னன்னு கேட்க
5: போயினோம்.
1: நிஷ்டை என்றால் என்னென்றால், இப்ப நாங்க வந்து இறைவனுடைய அடைவதற்கு நாலு வழிகள், நாலு படிகளை சொல்லுகின்றது. இறைவனை அடைவதற்கு ஒன்றுதான் வழி,
5: எங்களுடைய சமயம்
1: சொல்லுது. நாலு படிகளை சொல்லுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்.
5: கடைசி பண்ணல ஞானம்.
1: சரிய என்பது என்னென்று கேட்டால் உடம்பால செய்யற, கோயில கும்பிடுதல், சுத்தி வரதல்,
5: தொண்டுகள் செய்தல்.
1: அதாவது வந்து இறைவனுடைய திருமேனி இருக்கின்றதுதான், இந்த அம்மன் முருகன். இந்த திருமேனி தான் இறைவன் என்று நினைத்து அதையே இறைவனாக கொண்டு, இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களை தள்ளவன். திருவம்பால சொன்ன மாதிரி அந்த உருவத்தையே இறைவனாக கண்டு வழிபடுகின்ற நிலை சரிய நிலை. அடுத்ததாக கிரிய நிலை. கிரியையிலே உடம்போடு மனதும் கொஞ்சம் சேரும். பூஜை பண்ணும் பொழுது
5: மனதாலும்
1: சொல்லி மனதாலும் சேர்ந்து நடக்கும்.
5: உடம்பும்
1: மனதும் சேர்ந்தது. இந்த நிலையிலே அருவுருவ திருமேனி, அதாவது சிவலிங்க திருமேனி, சிவலிங்க திருமேனியை நோக்கி அங்க போகுமா? சிவலிங்கம் வேண்டாம், எல்லாரும் பார்த்துனே இதுன்னு ஒரு கல்லொண்டு இப்படி இருக்குது, மட்டமா இருக்கணும். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை கொஞ்சம் விளங்கி, இதந்தான் இந்த தியானிக்கின்ற முறை, பூஜை செய்கின்ற முறை கிரியையிலே வரும். சிவலிங்க உபாசனை செய்வது கிரியை முறை. அடுத்ததாக யோக நெறி. இந்த யோக நெறியிலே எல்லா யோக நெறியில பார்த்தால் எட்டு நிலைகள் இருக்கின்றன, எட்டு படிநிலை. அட்டாங்க யோகம் என்று சொல்லுவார்கள். இயமம், நியமம், அது மென்டல் அண்ட் பிசிக்கல் டிசிப்ளின். இயமன் நியமத்தோட பிரத்தியாகாரம், தாரணை, அது உள்முகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன், உள்முகப்படுத்துதல். அதுக்கு அடுத்ததாக வருவது திராரைக்கு அடுத்தது வருவது பிராணாயாமம்.
5: பிராணாயாமம் இந்த மூச்சு,
1: மூச்சு அந்த மூச்சை முடித்து நாடு சுற்றி இந்த நாடிகள் எல்லாம் ஒழுங்காக நடக்க அந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்ய வேணும். அதற்கு அப்புறம் தான் ஆசனம், யோகாசனம்.
5: யோகாசனம்
1: அந்த ஆசனத்துக்கு அடுத்ததா வருகிறது தான் தியானம்.
5: ஓஹோ, மெடிடேஷன்.
1: தியானம் என்று சொல்லுவோம், ஜென் மெடிடேஷன் சொல்லுவார்கள். இல்ல,
5: நரிவு
1: தியானம். இந்த கண்ணை மூடிக்கொண்டிருப்பதெல்லாம் தியானம் இல்ல. இந்த படிநகள் வராம சும்மா போய் காசை கொடுத்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தா நித்திரதான் வெறும் தியானம் வராது.
5: சரி,
1: ஞானம் என்பது உண்மையிலே ஒரு நித்திர மாதிரி. அது யூஸ் ஜஸ்ட் ஸ்லிப் இன்டு தட். இந்த ஃபேஸஸ்ல வேற
5: தூங்காம
1: தானே அதுக்குள்ள போகும். அதுக்காக நீங்க
5: முயன்று
1: இல்ல. அது தியானத்துக்கு மேற்பட்ட நிலைதான் சமாதி. யோகத்தின் இறுதி நிலை சமாதி. அதை விவரித்திருக்கிறார்கள். சமாதி என்றால் என்ன, தியானம் என்றால் என்ன என்றதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். அதே மாதிரியாக இந்த சரியிற யோகத்துக்கு அடுத்தபடி ஞானம். இந்த ஞானத்தில, இந்த யோகத்துல வந்து இறைவனுடைய அருவத்திருமேனி, உருவில்லாத இறையை நோக்குகின்ற தன்மை பெறும் யோகத்துல. அங்கால ஞானத்துல வந்து அதற்கு மேலாக இறைவனை பார்க்கின்ற இந்த எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம்,
5: இறைவனை கண்ட ஒரு நிலைமை,
1: இறைவனை காணுகின்ற நிலைமை. அந்த ஞானத்திலேயும் கூட நாலு படிநிலை இருக்கு. முதல் ரெண்டு படிநிலையும் கேட்டல், சிந்தித்தல். இப்ப நாங்க வானிலை சொல்லுறோம், நீங்க கேக்குறீங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நாங்க சிந்திக்கிறேன், நாங்க பதில் சொல்றோம், நீங்க சிந்திக்கிறீங்க, என்னுடைய உரிய கேக்குறீங்க, அது எல்லாம் கேட்டல் சிந்தித்தல் என்ற ஞானத்தின் படிநிலைகள். இந்த சரியை, கிரியை, யோகம், இந்த ஞானத்தில கேட்டல் சிந்தித்தல், இவ்வளவு படிநிலைகளும் எங்கட செல்ஃப் எஃபர்ட்னால வர வேணும். அதுக்கு அட்பாலையும் ஞானத்துல ரெண்டு படிநிலை இருக்குது. தெளிதல், இவ்வளவத்தை செய்தாலும், எவ்வளவு பூஜை செய்தாலும், எவ்வளவு புனஸ்காரங்கள் செய்தாலும், எவ்வளவு ஆத்மீய சாதனைகளை கடைபிடித்து ஒழுகினாலும் கூட
5: தெளிவு நிலை ஒன்று ஏற்பட வேண்டும்.
1: தெளிவு வந்து அவன் தர வேண்டும்.
5: ஓ, ஐ சி. எங்களுடைய முயற்சி,
1: இவ்வளவு முயன்றும் தெளிவில்லாமல் போகலாம். பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்தத்திலே ப்ரொஃபசர் ஆகிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு பிஎச்டி பட்டத்துக்கு பயிற்றுவிக்கலாம். அதனால அந்த தெளிவு வராது.
5: தெளிவு வராது, இறைவன் கொடுக்க வேண்டும்.
1: அது இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த தெளிவுக்கு அடுத்ததா வருகிறதான் நிஷ்டை. இவ்வளவு நாளும் தெளிவு வரைக்கும் வந்தது வந்தது கேட்டால், எங்களுடைய பொறுப்புலன்களை, மனத்தை, புத்தியை எல்லாவற்றையும் பாவித்து தான் நாங்கள் அறிகின்றோம் இந்த உலக விஷயங்களை. அதை பாவித்து இந்த ஆன்மீக விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த வெரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட்.
5: போதாது,
1: இது போதாது, இன்எஃபிஷியன்ட், அவ்வளவுக்கு பத்தாது. தே ஆர் இன் எ வே இஸ் பேரியர். நோ த ட்ரூத் அஸ் இட் இஸ்
5: இடைஞ்சலாகவே இருக்குது.
1: உண்மையை உள்ளபடி உள்ளபடி அறியறதுக்கு
5: விடுவதில்லை.
1: இந்த கருவிகரணங்களே ஒரு உடையாக இருக்கு. அப்ப இந்த உயிரணு இருக்கின்ற பொழுது இந்த கருவிகரணங்கள் எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணி, 36 கருவிகரணங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு அவனுடைய அருளால் அவனை காணுதல் நிஷ்டை.
5: இவர் அந்த அன்பர் அண்டைக்கு வந்து விவரித்தார்கள். அவர் சொன்னார் தனக்கு 2 வாரத்துக்கு முறையான தூக்கம் இல்லை, முறையான உணவில்லை. தனக்கு அந்த நிலையில அதை விட்டு போக மனமில்லாமல்
1: அதுல வந்து கேட்டாள். இது ஒரு நிலை சொல்லி இது மாதிரி இன்னொரு வகை இருக்கின்றது. குண்டலினி யோகா ஆண்டிருக்கிற யோகத்தில் ஒரு பகுதி வந்து
5: குண்டலினி.
1: அதாவது எங்கள் உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம் என்பது இருக்கின்றது. அது எங்களுடைய மலத்து வாரத்துக்கும் சரணத்து வாரத்துக்கு இடையிலே இருக்கிற
5: மூலம்
1: என்று சொல்வது மூலாதாரம். அதுல இருந்து மேலக சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, வெளியிலேயும் சக்கரம் இருக்கு, மீதான சக்கரம் 12 அங்குலம் மேல, அதான் உச்சியிலே கைகூப்பி வழங்குவது.
5: அப்படி
1: அப்ப இந்த சக்கரங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சக்கரங்களின் ஊடாக மூலாதாரத்திலே உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தி
5: வெளிப்படைய
1: சக்தியை எழுப்பி இந்த மேலே நாடிகளின் ஊடாக 3 நாடி மேல வரைக்கும் போகுது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இடகலை இடது பக்கத்துல இருக்கும், பிங்கலை வலது பக்கத்துல இருக்கு, நடுவுல சுழுமுனை போகுது. அந்த 2 பக்கத்தாலையும் விடாம நடு நாடியால இந்த குண்டலினியை மேலே எழுப்பி அனுப்ப இந்த யோக அனுபவங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் போக போகவே அந்தந்த அனுபவங்கள் வரும். அந்தந்த சக்கரம் கடக்கின்ற பொழுது அந்தந்த தேவதைகளுடைய தரிசனம் கிடைக்கும். அந்தந்த தேவதைகள் உடம்பின் அந்தந்த அங்கங்களில் வந்து உறவார்கள். அந்தந்த காட்சிகள் வரும், அந்தந்த சப்தங்கள் கேட்கும். அநாகத சக்கரத்தினூடாக போகின்ற அநாகத துவனி வரும், அநாகத துவனிகரும், சிவனுடைய சிலம்படி கேட்கும். அதான் சேருமான் பெருமாளுக்கு கேட்டது இல்லையா, சிலம்போசை.
5: அப்ப இதற்கு முயற்சி செய்ய வேணுமாட்டோம்.
1: இது இளமை காலத்திலே இதை தொடங்க வேண்டும். சொன்னால் இந்த குண்டலினி சக்தி தான் செக்ஷுவல் எனர்ஜியாக இருப்பது இந்த குண்டலினி சக்தி.
5: ஓ சரி. ஆனால் அதை தொடங்குவது வந்து முறையாக ஒரு குருவின் இதன்படிதான் தொடங்க வேண்டும்.
1: அதற்காக இங்கே பல பேர் குண்டலினி யோகம் என்று போர்ட் போட்டு அட்வர்டைஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். அதை
5: அதனால கெடுதல் ஏற்படலாம்.
1: சுலபமான வழி நார்மலான உங்களுடைய இயம நியமத்தின்படி டிசிப்ளினை அனுசரிச்சு பிராணாயாமம் செய்து யோகாசனம் செய்து வருபவர்கள், தியானம் தண்ட பாட்டில் கைகூடி கொண்டு வருபவர்கள், மந்திர உச்சாரணம் ஓ
5: என்ற
1: மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டு வர குண்டலினி எழும்பும். இது அனுபவ உண்மை, இது நடக்கும். அதே மாதிரியாக சில மந்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை முறையாக உச்சரித்துக் கொண்டு வர, மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நாதம் அடிவயிற்றிலிருந்து வர வேண்டும், வாயிலிருந்து
5: தொண்டையிலிருந்து கிளம்பு.
1: அடிவயிற்றில் இருந்த நாதத்தை எழுப்பி அந்த காயத்ரி மந்திரத்தையோ ஓம் என்ற ஓங்கார மந்திரத்தையோ திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு வர குண்டலினி சக்தி எழும்பும்.
5: இதனால வந்து ஒரு பயிற்சி முறையாக பழகித்தான் செய்ய வேண்டுமே
1: வரும். ஆனா அந்த இந்த எல்லாம் ஆத்மீய சாதனையில தானா வரும். இதுல போய் கொண்டிருக்கின்ற பொழுது
5: நீங்க சொன்ன படிமுறையில போனால் அது தானாவே
1: வருகின்ற உண்டு. இரண்டா சில இடங்களிலே குண்டலினி யோகான்னு சொல்லி அட்வர்டைஸ்
5: பண்ணிக்கொண்டு
1: செய்ய
5: முடியாது, முடியாது,
1: அது சரி வராது. அடுத்ததாக இந்த ஆன்மா வந்து 5 வகையாக நின்று அறிகின்றது என்று சிவஞான போத சூத்திரம் சொல்லும். இந்த சிவஞான போதம் 5 அவத்தைத்தே என்று சொல்லும். 5 அவத்தகளாக ஆன்மா அறிகின்றது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் விழிப்பு நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் நான் விழிப்பு நிலையிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு கதைக்க
5: முடியாது.
1: கதைப்பது உங்களுக்கு போர் அடித்தால் நீங்கள் தூங்கி விடுவீர்கள். விழிப்பு நிலையிலே ஆன்மா புருவ மத்தியிலே நின்று தொழிற்படுகின்றது, அன்னமய கோஷத்திலே நின்று தொழிற்படுகின்றது, 35 தத்துவங்களோடு நின்று தொழிற்படுகிறது. அதற்கு அப்பால் இதுக்கு அடுத்த நிலையை சொல்லுவார்கள் கனவு நிலை.
5: ஓ, கனவிலிருந்து நாங்கள் பல்வேறு இதுகளை பார்க்கின்ற ஒரு உண்மையிலே இவருடைய இந்த அனுபவம் தானாகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம்.
1: இந்த கனவு நிலையிலே வந்து என்ன செய்யணும் என்றா 10 தத்துவங்கள் எங்களுடைய செயற்கருவிகள் 5ம் அரைகருவிகள் 5ம் தொழிற்படாது. அதெல்லாம் கனவில நாங்கள் ஒன்றும் செய்யறீங்கள, ஆனா மிச்சம் எல்லாம் தொழிற்படும். அது கண்டத்தில நின்று தொழிற்படும் உயிர், உயிர்ன தொழிற்படு பிராணமய கோஷம். 3வதாக இருதயத்தானம். இருதயத்தானத்திலே வந்து தொழிற்படுகின்ற பொழுது அது வந்து அதற்கு அடுத்த நிலை. அந்த தத்துவத்திலே இருதயத்திலே வந்து மனோமய கோஷத்துடன் கூடி நின்று தொழிற்படுகின்றது. இங்க மூன்று தத்துவம் தான் நிற்கும், சித்தம் இருக்கும், சித்தம் பிராணன் இருக்கும், மற்றது புருடன். புருடன் என்பது பஞ்ச கஞ்சுக சட்டையோடு கூடிய ஆன்மா. இந்த மூன்றாவது நிலை உறக்க நிலையில இருதயத்தானத்துல இருக்குது. இந்த இருதயத்தானத்தில இருந்து அடுத்த தானம் வந்து எங்களுடைய வயிற்று பகுதியிலே ஆன்மான் என்று தொழிற்படும். அங்க வந்து வந்து விஞ்ஞானமய கோஷம், அங்க வந்து தொழிற்படுற ரெண்டே ரெண்டு தத்துவம் தான் இருக்கும், சித்தமும் புருஷனும். எங்களோட கன்சியஸும் ஆன்மாவும் தான் அங்க இருக்குது. அதற்கு அப்பால துரியாதீதம் என்ற நிலை இருக்குது, அதற்கு அப்பாற்பட்டது. அங்க மூலாதாரத்துல ஆன்மா மட்டும் நின்று தொழிற்படும். அப்ப இந்த அஞ்சு நிலையிலையும் ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கு ஆன்மா. நாங்கெல்லாம் நித்திர கொள்றோம், கனவுறோம். துரியம் துரியாதீதம் எங்களுக்கு அடிக்கடி வாரது கிடையாது, கனப்பொழுது வந்து போகும், துரியாதீதம் வலு குறைவு. இந்த ஐந்து நிலைகளுக்குள்ளாக வர்ற நிலையில பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னது எங்களுக்கு துரியம் துரியாதீத நிலை போல இருக்கின்றது. ஏனென்றால் விழிப்பு நிலையிலே எங்களுக்கு தோட்ஸும் இருக்கும், அவேர்னஸும் இருக்கும், டி பிளஸ் ஏ பிளஸ் என்று சொல்லுவோம். கனவு நிலையிலே எங்களுக்கு அங்க வந்து தோட்ஸ் இருக்கு, சிந்தனை ஓடிக்கொண்டு
5: இருக்கும்,
1: ஆனா அவேர்னஸ் இருக்காது. கனவுல இருக்கும்போது நீங்க கனவு மேலே யோசிக்கிறீங்க, ஒரு மயக்க நிலை. அவேர்னஸ் இருக்கா? அப்ப தோட் டி பிளஸ் ஏ மைனஸ்.
5: ஓஹோ,
1: ஆழ்ந்த உறக்க நிலையில தோற்று மீறாது, அவேர்னஸ் நல்ல கட்ட மாதிரி போட்ட மாதிரி தூங்குறேன்னு சொல்லுவாங்க, அது உண்டு. ஆனால் இந்த நிலையில துரிய நிலையில போன உடனே அவருக்கு விழிப்பு நிலை மாதிரி அவேர்னஸ்
5: இருக்கும்.
1: அதே மாதிரி அந்த ஆழ்ந்த உறக்க நிலை மாதிரி தோற்சிராது. அதான் தோட்ஸ் எல்லாம் சக்
5: பண்ணி
1: எடுத்துப்பட்டு கொண்டு போக துரிய நிலை வருகிறது. துரிய நிலை ஒருக்கா வந்துட்டு போறது
5: வேற,
1: இந்த நிலைத்து நிக்குது என்று சொல்றாரு. அது துரியத்துக்கு மேற்பட்ட துரிய அதீத நிலை, ஐந்தாவது நிலை. இது ஆன்மீக படிநிலைகள்ல இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைகள்ல வரும் பொழுது அது இறைவன் அவருக்கு கொடுத்தது
5: உண்மையில
1: அதுக்கு பிறகுதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சர்ச்சே ஸ்டார்ட்
5: ஆகுதோ.
1: அப்ப இதெல்லாம் முற்புறப்பிலே செய்த இடத்திலிருந்து திருப்பி அவருக்கு வந்தது என்று சொன்னால் முற்புறப்பிலே அவர்களின் பயனாக இந்த புறப்பிலே அந்த அனுபவம் கூடி அதற்கு அப்பால் அவருடைய சர்ச் பண்ணி அவர் ஹவாயில இருக்கிற ஆதீனத்தில் சுவாமிகள் தொடங்கின ஆதீனத்தை சேர்ந்து அவர்களோட வழிநடத்தப்பட்டு விரசித்தினார் வந்து தங்கி இருந்து அந்த ஆலய கிரமங்கள் கிரியைகள் அதெல்லாம் பார்த்து சிவதிஷையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாடு திரும்பி
5: அவரை நான் சர்ச்சையில அங்கே கண்டேன். அதுவும் ஒரு அவரை இங்க கூட்டி கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருக்கு பாருங்க. அப்படித்தான் இங்க ஒரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்கலாம் யோசிக்கிறேன். வணக்கம். அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அவர் திரும்பி வரலாம்.
1: சிவஞான சித்தியால சொல்லுகிறார்கள் சாக்கிரம் 35. சாக்கிரம் விழிப்பு நிலை, ஜாக்கிரதையா இருக்கணும்,
5: ஜாக்கிரதை ஜாக்கிரதா
1: விழித்திருக்கணும். ஜாக்கிரம் 35 முதலில் கனவு தண்ணில் ஆக்கிய 25 கனவில 25 சத்துவம் தொழிற்படும். களத்தினில் இந்த கண்டத்தில் தொழிற்படும். சுழுமுனை 3 அந்த இங்க வந்து தொழிற்படுற உந்தித்தானத்தில் தொழிற்படுறது 3 தத்துவம். நீக்கியது அந்த துரியத்தில் 2, துரியத்தில் 2 தத்துவம் தொழிற்படும். நாபி நோக்கிய துரியாதீதன் நுவலின் மூலத்தில் 1, துரியாதீதத்தில் போனால் ஒரே ஒரு தத்துவம் தான் தொழிற்படும். இது சிவஞான சித்தியார் 223 பாடல்.
5: நன்றி. இப்ப டாக்டர் இங்க ஒரு நேர் வந்துக்கிறார். வணக்கம்.
6: வணக்கம் சுரேஷ்யா. வணக்கம் டாக்டர்.
1: சொல்லுங்க.
6: எனக்கு ஒரு கேள்வி, இந்த 12ஆம் தேதி யோக சுவாமி குரு பூசைன்னு போட்டிருக்குது கலண்டர்ல, அது 1-23 வரை பூச நட்சத்திரம். அப்ப நாங்கள் 1000 தானே யோக சுவாமி குரு பூசை.
5: ஓமோம்.
6: அப்ப நாங்கள் 13ஆம் தேதி 12-13 1000 முடியுது. அப்ப நாங்க இப்ப அது உண்மையா அனுஷ்டிக்க முடியாது. 1004 என்றால் 153 புறம் என்றால் 12ஆம் தேதி நாங்கள் அது அனுஷ்டிக்கலாம் ஒன்று கூட கேட்கிறேன்.
5: இல்ல இல்ல, 1000 வருகிற அந்த தேதியில நம்ம நாங்கள் எல்லாம் செய்ய வேணும். அதெல்லாம் அவருடைய அந்த இதுகள்
1: ஆயிலியம் வந்து
6: 153 பிரயோதனையே ஆயிலியம்
1: 12ஆம் தேதியில வந்து அது வந்து ஜனன நட்சத்திரம் வந்து வருகின்றது. ஜனன நட்சத்திர ஆயிலியம் வந்து 13ஆம் தேதி தான் வருகின்றது. 13ஆம் தேதி வருகின்றது. மற்றது ஜன நட்சத்திரம் பூஷம் வந்து 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனா ஆயிலிய நட்சத்திரம் முதல் நாளே அந்த 1-23 இருந்து தொடங்குது. 1-23 பின்னேற 1-23 தொடங்கி அடுத்த நாள் 12
6: நிமிஷம்
1: வரைக்கும் அது இருக்கிறது. அப்ப இருக்கின்ற பொழுது யோகாசுவாடிய குருபுஷ நட்சத்திரம் ஜன்ம நட்சத்திரம் பாக்கின்ற பொழுது 11ஆம் தேதி என்றுதான் வருகிறது.
6: செய்யணும்.
5: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். இன்னொரு நேர் வந்து வணக்கம்.
7: வணக்கம், நான் யோகா கேட்கிறேன்.
5: சொல்லுங்க.
7: ஏப்ரல் 14ஆம் தேதி கொஞ்ச நாளைக்கு முதல் எல்லாம் தை 14 என்று சொல்லுறாங்க.
1: அதுதான் நாங்கள் விவரமாக இந்த கலந்துரையாடினோம். இப்பொழுது மரபுகள் வந்து காலங்காலமாக விஸ்வாமித்திர காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு முந்தையே வந்திருக்கின்றது. விஸ்வாமித்திர காலத்துல தை மாதத்தை முதலாவது மாசமாக அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் கர்க மகர்ஷி என்றவர் காலத்துல சித்திரை மாசத்தை, வசந்த காலத்தில் உள்ள சித்திரை மாதத்தை முதலாவது எடுத்துக்கொண்டார்கள். பிரதேச வேறுபாடுகள் எல்லாம் உண்டு, கன்னடம் தெலுங்கு அதுகள்ல. ஆனால் இப்போதுள்ள எங்கள் மரபுப்படி சித்திரை மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய வருஷம் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் மற்றவர்களுடைய மரபுகளையும் ஏன் அப்படி எடுக்கின்றார்கள் என்பதை விளங்கிக்
5: கொள்ளுங்கள். நாங்கள் சரி என்பது அல்ல. நன்றி அம்மா, ஏற்கனவே வெறுமா சொல்லிட்டோம். உண்மையிலே நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக நேர்கள் கேட்கிற கேள்விகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சிலர் விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து கேட்காமல் விட்டுட்டு இடையில வந்து கேட்டால்
1: அதுல விளங்கி இருக்காது. சிலவர்கள் என்ன கேட்டால் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். சிலவர்களை பார்ப்பதற்கு அதாவது கேள்வி இருப்பவர்களுக்கு சரியாக இருக்கும். அந்த அம்மையார் கேட்ட கேள்விக்கு மீண்டும் நான் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன்.
5: சரி,
8: இதுல டாக்டர் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்துல அவருடைய அந்த விவரணை இல்ல, நீங்களும் கலந்து கடைசி நேரத்தில் கலந்து கொண்டீர்கள். அவர் சொல்றார் தனக்கு இப்பவும் அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று.
1: அந்த துரிய நிலையை பெர்சிஸ்டண்டா இருக்கிறார். அது துரிய நிலையை வந்து ஒரு புள்ளி
5: அண்டு
1: ஒரு வட்டம் என்கின்ற பொழுது பகுதி இருக்கு. சூரிய சஞ்சாரத்தை சொல்லுகிறோம் இல்லையா, அது வட்டம் நீள் வட்டமாக இருக்கும். வரும் இது மேஷத்துல இப்படி இருக்கும், பிறகு 12 மாதம் பிறகு திருப்பி வரும். அந்த நிலைகள்ல அப்படி வந்து வந்து போகின்ற நிலை துரியம். அதிலேயே நிலைத்து நிற்கின்ற அந்த மைய புள்ளியை எடுத்துக்கொண்டால் இந்த மைய புள்ளியில வந்து அது ஒரே நிலையாகத்தான் இருக்கும். அந்த நிலையிலேயே நினைத்திருக்கின்ற நிலையை சொல்லுவது துரியாதீதம். இந்த துரியாதீதம் நிலை இந்த 5 நிலைகளும் கூட 3 வேறுபட்ட நிலைகள்ல நடக்குமா. ஒன்று சாதாரண கீழ்நிலை, கேவல நிலை என்று சொல்லுவார்கள். மற்றது அதுக்கு மேற்பட்ட நிலை. இந்த கடைசி நிலை சொல்லுவார்கள் நிர்மல நிலை, அதுதான் அந்த ஆக டாப். நிர்மல சாக்கிரம், நிர்மலத்திலே விழிப்பாக இருக்கிற நிலை, நிர்மல கனவு நிலை, நிர்மல உறக்க நிலை, நிர்மல துரியம், நிர்மல துரியாதீதம் என்று சொல்லுவார்கள். இந்த நிர்மல துரியம் துரியாதீதத்தை தான் ஆன்மீக படிநிலைகள் 10 என்று சொல்லுவார்கள். தச காரியம் அண்டு அது இன்னொன்று தெய்வத்தில். அந்த தச காரியத்துல முதலாவது தத்துவ தரிசனம், பிறகு தத்துவ சுத்தி எல்லாம் வருகின்றது. அப்ப அதுல வந்து இந்த ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்கிற நிலை, அந்த நிலைகள் வந்து இந்த நிர்மல சாக்கிரம், நிர்மல துரியம், அந்த நிலைகளோடு சம்பந்தப்பட்டது என்று தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க.
5: இப்ப ஒரு நேர் விருப்பம். வணக்கம்.
9: வணக்கம். அந்த சுழுமுனை நாடி வேலை செய்யும் பொழுது இடகளை பெண்களை வேலை செய்யுமா அந்த கேள்வி?
1: எங்களுக்கு எல்லா நாடிகளும் தொழிற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதுல வந்து சொல்லுவார்கள் நாடிகள் 72,000 என்று சொல்லுவார்கள். 72,000 நாடிகளையும் நான் வைத்திய கல்வியாக இருந்த பொழுது டிசெக்ட் பண்ண பொழுது நாங்கள் பார்க்க இயலாது. சில பேர் சொல்லுவார்கள் நாடிகளை இந்த நர்வ் பிளெக்சஸ் கூட சொல்லுவார்கள், இது சேக்ரல் பிளெக்சஸ், இது எபிகேஸ்ட்ரிக் பிளெக்சஸ், இது சோல பிளெக்சஸ் என்று சொல்லி இந்த பரிவு நரம்பு தொகுதி நரம்பு முடிச்சுகளோடு தொடர்புபடுத்தி சொல்லுவார்கள். அப்படி நரம்பு முடிச்சுகள் அல்ல, அவை தவறானவை. கதஜோக பிரதீபிகாவிலிருந்து திருமந்தத்திலிருந்து இந்த யோக நூல்களிலேயும் கூட இந்த நாடிகளை இந்த நரம்பு முடிச்சுகள் என்று சொல்வதில்லை. நரம்பு முடிச்சுகள் வெறும் சடப்பொருள், நீங்கள் டிசெக்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த நாடிகள் வந்து சுத்தமாயா காரியங்கள். இந்த சுத்தமாயா காரியங்களா இருக்கிறது வந்து நாங்கள் இருப்பது பிரகிருதி மாயா. அப்ப எங்கட உடலால கருவிகரணங்களால அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால படம் பிடித்தோ எலக்ட்ரிசிட்டி அளந்தோ மீட்டர் வச்சோ காட்ட முடியாது. அப்ப இந்த 72,000 நாடிகள் வந்து எங்களை உடம்பிலேயும் இருக்கிறது, உடம்புக்கு வெளியாலையும் தொடர்புபடுத்தி இருக்கின்றது. அப்ப இந்த 72,000 நாடிகள் இருப்பதனால் தான் சிதம்பரத்தில் இருக்கிற ஓடுகளுக்கு அறையப்பட்டிருக்கிற ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. 72,000 ஆணிகள் சிதம்பரத்தில் சிட்டம்பரத்தில் இருக்கிற பொன்னோடுகளுக்கு போட்டிருக்கின்ற ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. எங்களுக்கு 72,000 நாடிகள் இருக்கு. இந்த 72,000 நாடிகளுக்குள்ளையும் 10 நாடிகள் முக்கியமானவை, தச நாடிகள் என்று சொல்லுவார்கள். இந்த 10 நாடிகளுக்குள்ளேயும் இந்த 3 நாடிகள், இடமலை, பிங்கலை, சுழுமுனை என்று சொல்லுவோமே, இந்த 3 நாடிகளும் வந்து அதிலேயும் சிறப்பானவை என்று சொல்லுவார்கள்.
8: அப்ப எல்லாமே வேலை செய்து கொண்டுதான் இருக்கும்,
1: எல்லாமே வேலை செய்து கொண்டுதான்

0: எல்லாரும் போய் யோகாசனம் இருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதல்ல. எங்களுக்கு இறைவன் ஒரு பாதை வகுத்திருக்கின்ற, நாங்கள் எத்தனையோ கோடி பிறவைகளில் ஒரு பாதையினூடாக வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரார்த்தனைகள் செய்ய, பூஜை செய்ய அந்தந்த வழிகள் எங்களுக்கு திறப்படும். சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த ஞானம் கல்வியெல்லாம் அறிந்து கொள்றது அரிது. அப்படி என்றாலும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அறிவு. நாங்கள் எல்லாம் கேட்கலாம், யோகா ஞானா எல்லாம் எடுத்து அச்சு வேறு ஆணி வேறாக பகுத்தாராயலாம். ஆனால் ஒரு பூ எடுத்து இறைவனுக்கு போடுவது, ஒரு பழத்தையோ ஒரு நீரையோ பாலையோ இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, வழிபாட்டை செய்வது மிகவும் முக்கியமானது. அதை செய்து கொண்டு வர மிச்சம் எல்லாம் எங்களுக்கு எது எது தேவையோ, எது எது விளங்க வேணுமோ அது அந்த நேரத்திலே விளங்கும். அதற்குரிய பொறுப்பு அவனுக்குரியது.
1: எங்களுக்கு
0: இன்னொரு நேரத்திலே நாங்கள் அதை பற்றி விரிவான எடுப்போம். அந்த ஓரான்றதை பற்றி நாங்கள் இன்னொரு முறை பாருகின்ற ஆராய்வோம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

ಶಂಭೋರದ್ರೆ ಪುಟ ಘಟಿತ ಮೂರ್ಧಾಂಜಲಿ ಪುಟ ವಿಭೋ ಸಾಂಬ ಸ್ವಾಮಿನ್ ಪರಮಶಿವ ಪಾಹೀತಿ ನಗದನ್ನ ವಿಧಾತೃಣಾಂ ಕಲ್ಪಾನ್ ಕ್ಷಣಮಿವ ವಿನೇಷ್ಯಾಮಿ ಸುಖತಃ. 24ನೇ ಶ್ಲೋಕ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣ. ಶಿವಾನಂದಂ ಮೋಕ್ಷಾನಂದಂ, அந்த மோட்சானந்தத்தை சொல்லக்கூடியதான அழகான பிரகரணம். மோட்சங்களை சாதாரணமாக பரம மோட்சம் அபரம மோட்சம்னு ரெண்டு விதா சொல்லியிருக்க. பரம மோட்சங்கிறது ஆத்ம தத்துவஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டியது. மீதி சாலோக்கியம் சாரூப்பியம் சாயுஜ்யம் சாமீபியம்னு நாலு விதமான முக்திகளை சாஸ்திரங்கள் சொல்றது. சாலோக்கியம் அந்த லோகத்துக்கு போய் அங்க இருக்கிறது. இப்ப நம்ம மதராஸ்ல இருக்கோம், அதே மாதிரியே அமெரிக்கால போனா அது ஒரு ஆனந்தம், இங்கிலாந்துக்கு போனா ஒரு ஆனந்தம். ஏன்னா அந்தந்த ஊர்ல அந்தந்த பரிசரங்கள் அவைகள் ஒரு வேற விதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. நம்ம ஊர்லயே வெயில் காலத்துக்கு ஊட்டிக்கு போறேன் அங்கே போறேங்கிற அளவுக்கு அங்க போனா ஏதோ சந்தோஷமா இருக்கிறதான்னு ஒரு நிலை இருக்கலையோ. அதே விதமாக அந்த ஊருக்கு போக வேண்டியது. கைலாசத்துக்கு போனோம்னா கைலாசத்துல இது மாதிரி உஷ்ணங்களோ அல்லது அதிகமாக மழை வந்து இப்படி துன்பமோ இவையெல்லாம் ஒன்று இருக்காது. அது இருக்காது மட்டும் இல்லாமல் மனுஷர்களுக்கும் சுகம் இருக்கும், அங்க இருக்கிற வாழ்க்கை சுகம் இருக்கும். ஆகையால் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறது அது சாலோக்கிய முக்தி. சாலோக்கியம் இருந்தா போறாது, சாமீபியம் இருக்கணும், பகவான் கிட்ட இருக்கணும். பகவான்கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தோமே ஆனால் நமக்கு அதிகமான வசதிகள் ஆனந்தமும் ஜாஸ்தியா. ஆகையால் இது அடுத்ததாக ஒண்ணு சாலோக்கியம் ஒண்ணு, அதுக்கப்புறம் சாமீபியம் ஒண்ணு. சாலோக்கியம் சாமீபியமான பிறகு சாரூபியம், பகவானுக்கு என்னென்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபங்கள் இவாளுக்கும் ரூபம் இருக்குமே ஆனால் ரூபத்துக்கு தகுந்ததான வசதிகளும் உண்டு. இது அடுத்ததான கடைசியில் இருக்கக்கூடிய சாயுஜ்யம், பிரம்மத்தோட ஒன்னா போயிடுறது. இந்த சாயுஜ்ய முக்தி தான் பரமமுக்தின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த பரமமுக்தியானது ஞானத்தினால தான் வரும். ஞானா தேவத கைவல்யம், ஞானத்தை தவிர ஒரு வழி இல்லது. அஜ்ஞானம் போகணும், அஜ்ஞானமானது ஞானத்தினால தான் போகும். அது இல்லாம உபாசனையினால பகவான பூஜை பண்றதுனால ஏற்படக்கூடியதான முக்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முக்தி கீழே சொன்னதான சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம், இப்படி மூணு விதமான முக்திகள். இந்த முக்திகள் என்ன விசேஷம் அப்படின்னா சாலோக்கிய முக்தி

0: இருக்கிறவா அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இறங்கி வர வேண்டியதுதான். என்ன புண்ணியம் பண்ணி இங்க இருந்து போயிருக்கா, புண்ணியம் குறைஞ்சு போனதுமே அங்க இருந்து இறங்கி வந்துருப்பா. சாமீபியம் இருக்கவாளுக்கு பகத் சம்பந்தியா கிட்டயே இருந்துட்டு இருக்கா, பகவானோட சேர்ந்து இருக்க வேதாந்த விசாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா, கிரமேணா அவளுக்கு முக்தி கிடைக்கும். இந்த சாமீபியம் சாரூபியம் இந்த ரெண்டும் பகவானுடைய வேதாந்த சிரவணங்களை கேட்டு முக்தி அடையலாம். அந்த ஊர்லயும் இது போல வேதாந்தங்கள்லாம் உண்டு. அங்க எப்படி அப்படிங்கிற சனக சனந்தனாதிகள் வந்து சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, இங்க எப்படியோ அதை விட அங்கே சுலபமா இருக்கும். சாயா தபயோரிவ பிரம்ம லோகே அப்படின்னு இருட்டு வெளிச்சம் எப்படி கிளியரா தெரியறதோ அதே விதமாக கிளியரா தெரியும் அந்த ஊர்ல. இந்த ஊர்ல எப்படி ஜலத்துல பிரதிபிம்பம் மாதிரி, அது என்ன ஜலம் அசைஞ்சுட்டே இருந்தா பிரதிபிம்பம் நம்ம என்ன தெரியாதோ இல்லையோ, அது மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் அந்த ஊர்ல கிளியரா தெரியுமா? ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு இங்க இருந்து போனவாளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டிருக்கும். சித்த சுத்தி ஆனதுனால சித்தம் ஒரு இடத்துல தனிச்சு நிக்கிறது, நிக்கும் பொழுது நல்லா ஆத்ம தத்துவத்தை கேட்கறது, ஆகையால் அது ரொம்ப வசதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். இப்படி முக்திகளுடைய நிலை இருக்கும் பொழுது போன ஸ்லோகத்துல சுக சபதி சுகதோமே பவ விபோ கரோமி பூஜா, சபதி சுகதோமே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் வா அப்படின்னு சொன்ன. சீக்கிரமாக எனக்கு சுகதோ பவ முக்தியை கொடுங்கோ அப்படின்னு, அங்க முக்தின்னா பரம முக்தி அபிப்பிராயம் பட்டுண்டு எனக்கு சீக்கிரமா கொடுங்கோன்னு சொன்னார். ஆனா பார்த்தா நான் இங்க சொன்னேன் கரோமி த்வத் பூஜாமுன்னு சொல்லிருக்கேன். பூஜாங்கிறது ரெண்டு விதம். என்ன பூஜை ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னா, புட்பத்தினால பகவான அர்ச்சனை பண்றது, அதே போல அவருடைய மந்திரங்களை சொல்லி பில்வாதிக்கிறதுனால அவளை அர்ச்சனை பண்றதுங்கிறது பூஜை, அது ஒரு பூஜை. ரெண்டாவது பகவானை சிந்தனை பண்றது, அவருடைய தத்துவங்கள் உபனிஷத்து எப்படி சொல்றதோ அப்படி தெரிஞ்சுக்கிறது. நீட்டா எத நிருத்தியமோ கத் பிரமச்சதே, பகவானுடைய தத்துவத்தை அறிந்து அவருடைய சொரூபம் என்னமா உபனிஷத்துல சொல்றது, எப்படி அந்த ஆகமங்கள்லாம் சொல்றது அப்படின்னு அவரை மனசுனாலேயே தியானம் பண்ணிட்டே இருக்கிறது. புனப்புணர்வன சிந்தனம் இதற்கே இது உயர்ந்ததான ஒரு பூஜை, இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆகையால் வேதாந்த சிரவணம் வேதாந்த மனனம் வேதாந்த நிதி தியானம் இவைகள்லாம் நிஜமாக உயர்ந்ததான ஒரு பூஜையாக்கும். இந்த பூஜையானது மோட்சத்தை கொடுக்கிறது அது சந்தேகம் இல்லை. ஆனா சாதாரண புஷ்பங்கள்னாலையும் வில்வாதிகள்னாலையும் பண்ணக்கூடியதான பூஜையானது அது என்ன பண்ணும், சாலோக்கிய சாமீபிய சாரூபியமான முக்திகளை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான முக்தியை கொடுத்தா அங்கே எப்படின்னு, அந்த ஊர்ல இருந்து பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை நாள் இருப்பேன்னு, எத்தனையோ நாட்கள் சின்னது என்று சொல்ல முடியாது. பிரம்மலோகம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அங்கே, அதற்கு பிறகு ஞானம் வந்து முக்தி அடைஞ்சு விடுவோம். அது எப்ப நடக்கும், அந்த ஸ்வரூபமாக நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த பலத்து முக்திக்கு பலத்தை முக்தி எனக்கூடியதான பலத்தை தன் பூஜை பண்ணினதான அந்த பலத்தை அவர் எதிர்பார்த்து இப்படி சொல்றார். கதாவா கைலாசே கனகமணி சௌதே தகணி கதாவா கைலாசே, எப்பொழுது நான் கைலாசத்தில் இருக்கும், கிலாசம் கிலாசத்துக்கு பரமேஸ்வரன் அவருடையது, கிலாசத்துக்குதும் கைலாசம் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்ததான ஒரு இடம் அது. அது என்ன பரமேஸ்வரனுக்கு சேர்ந்ததுன்னு என்னன்னு, நம்ம மாதிரி கவலை இல்லாத இடம், நாம் இருக்கிற இடத்துல கவலையை விலைக்கு வாங்கிட்டு வரோம். எப்ப பார்த்தாலும் நிஜம் பார்த்தாலும் நமக்கு வேண்டிய பொருள் இன்னத்தை வரவிடாம இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா, அவருக்கு கைலாசத்துல எப்பொழுதும் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கார். பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டவம் அடைந்து இருக்கார். அந்த ஆனந்தத்தோடு இருக்கும் பொழுது ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தம் வருது. ஆனந்தம்ங்கிறது எப்படி, நாலு பேர் ஆனந்தமா இருந்தா நடுவுல நம்ம இருந்தா நமக்கும் அந்த ஆனந்தம் வரும். அவர் எப்படி இருந்துட்டு இருக்கார், மனசு நிம்மதியா இருந்துட்டு இருக்காரு. உலகம் இப்படி போனாலும் சரி தான் ஆனந்தமான நிலையில இருக்கார். ஆனந்தமா இருக்கிறவளுக்கு நடுவில் இருந்தா நமக்கும் ஒரு ஆனந்தம் ஆக அந்த நிலையில நான் இருக்கணும். கதாவா கைலாசே, அந்த கைலாசம் என்ன அதுல ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்காதுங்க. கனகமணி தௌதே, கனகமணி தௌதே, அங்கே வீடெல்லாம் தங்கத்தினால கட்டியிருக்காள். அதோட மட்டும் இல்ல மணிகள்லாம் அதுல செதுக்கி இருக்கு. கனகமணி தௌதே சககணைஹி வசன்னு கணங்களோட இருக்கேன். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்துக்கணும். நமக்கு சகாயம் பண்றவாளா இருக்கணும், நல்லது சொல்லி கொடுக்கிறவாளா இருக்கணும், சத்சங்கமா இருக்கணும். நமக்குன்னு பக்கத்துல இருந்துட்ட அங்கே போவானே இங்கே போவானே நச்சரி சொல்லு, எதை படிக்கிறாலும் காலம்பரம் இருந்தோம்னா இன்னைக்கு என்ன டிஃபன் உங்காத்துல, இது என்ன ஏதோ ஒண்ணு சாப்பிடணுமோ இல்லையோ, அது கிடையாது. இது என்ன அதென்னு இப்படி பேசியே நமக்கு சமாதானம் சொல்லாத போனா கஷ்டமா இருக்கும். சமாதானம் சொன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்படி அனாவசியமா நம்ம பேசிட்டு நம்மளுக்கு லௌகிகமான விஷயங்கள திருப்பிறவாழ்கிட்ட இருந்து நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்ல விஷயத்திலேயே பேசிட்டு இருக்கிறவா நமக்கு இருக்கணும். அது போல இருக்கலாம் அங்க எப்படி சகணி கணங்கள் யாரு, சண்டீஸ்வரன், நந்தீஸ்வரன், பிருங்கி, இப்படிப்பட்ட மகான்கள். சர்வதா சர்வகானம் சிவ வைபவத்தையே சொல்லிட்டு இருப்பார். நந்தீஸ்வரன் எப்பொழுதும் பரமேஸ்வரனை பதியங்கத்துல உட்கார வச்சு இப்படி அப்படியும் ஆட்டிண்டே இருக்கார். அவருக்குத்தான் வேலை. சர்வதா சர்வகான் அவரை பார்க்காத ஒரு செகண்டும் இருக்க முடியாதவரால். அப்படி ஒரு விசேஷமான ஒரு சுரூபம் சண்டீஸ்வரன். சர்வதா அவரை பார்த்துட்டே இருக்கார். அவர் ஆகாரம் பரமேஸ்வரன் நிவேதனம் பண்ணினதான பாகம் சண்டீஸ்வரனுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் இல்லை. கோவிலுக்கு போனா பரமேஸ்வரன் போனா நைவேத்தியம் அவர்கிட்ட கொடுக்க மாட்டார், அம்பாள் சந்நிதிக்கு வந்துதான் கொடுப்பார். என்னடா சிவனுடைய பிரசாதம் சண்டீஸ்வரனுக்கு தான் பொருந்தது, அது அவருடைய ரைட். அது இது வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போற. சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் வந்த பிறகு அவர் ஏன் முதல்ல அப்பாவை பார்க்காம அம்மாவை பார்த்தார், இது ஒரு கேள்வி. என்னமோ ரிசர்ச் எல்லாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா, இந்த சிவானந்தில எத்தனையோ விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த புருங்கி இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் சர்வதா சர்வ காலமும் பரமேஸ்வரனுடைய தொண்டுலேயே ஈடுபட்டு இருக்க, அவளோட நம்ம இருக்கணும். யாரோடையோ எங்கேயோட இருந்துன்னு மறுபடியும் நமக்கு கிடைக்காதான அரிதான இந்த சமயம் இருக்கு பார்த்தல. மானிட விரவியினாலதான் இதை சம்பாதிக்க முடியும். அந்த மானிட விரவியும் 100 வருஷம் தான் மேக்சிமம். அதுக்கு எத்தனை வருஷம் நம்ம இருப்போமோ தெரியாது. அந்த இருக்கக்கூடிய நான் அந்த வயசுக்குள்ளேயே நான் பாதி வயதுக்கு மேல அனாவசியமா தெரியாமலே செலவு பண்ணிவிட்டோம். இது போல விஷயங்கள்லாம் நமக்கு வேணும், நம்ம இந்த ஜென்மாவில் அழஞ்சாகணும்னு தெரியவே இல்லை, போயிடுது. தெரிஞ்ச பிறகு உடம்பு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, இப்படிதான் கவலைப்பட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் நமக்கு மறுபடியும் பூமிக்கு இழுக்காம இருக்கிறதுக்கு வேண்டியதான விவகாரம் பண்ணணும். அப்படிப்பட்டவன் நல்ல கம்பெனி வேணும், சத்சங்கம் வேணும். கைலாசத்துக்கு போனாலும் சத்சங்கம் வேணும். ஆனா சத்சங்கம் அங்க இருக்க, நம்ம ஊர்ல சத்சங்கம் இல்ல. நம்ம ஊர்ல மனுஷியெல்லாம் இங்க போகணும் அங்க போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு பாக்குறாளே ஒழிய சத்சங்கம் ரொம்ப குறைச்சல். ஆனா அந்த ஊர்ல சத்சங்கம் இருக்கு. ஆகையால் சகணைஹி கதாவா கைலாசே கனகமணி சௌதே சகணைஹி வசன்னு அப்படின்னு சாலோக்கியம். அந்த ஊர்லயே இருந்து கொண்டு கைலாசேவசம் நான் எங்க இருக்கணும், கைலாசத்துல இருக்கணும். பூஜா பலம் என்ன, கைலாசத்துல வாசம். வசம் சம்போரக்ரே ஸ்புட கடித மூர்தாஞ்சலி புட்டா, பரமேஸ்வரனுக்கு முன்னால இருந்துட்டு ஸ்புட கடதா ரெண்டு கையும் நன்றாக கை கூப்பி, எங்க தலையில கை கூப்பி மூர்தாஞ்சலி புட்டா என்ன சொல்லுவேன் பரமேஸ்வரன், விபோ சாம்ப சுவாமின்னு பரமசிவ பாகி தீனகதன்னு, ஹே விபோ சர்வ வியாபகனே விசேஷேன பவதீபி விபோ, எல்லா இடத்திலையும் எங்கும் இருக்கிறவர், எல்லாமாக இருக்கவர். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை சாம்பா பரமேஸ்வரன் மட்டும் இல்ல அம்பாளோட, அம்பாளோட அப்படின்னா என்ன வேணும், மனுஷனுக்கு கருண வரும். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வருமையானா திருஷா திராகியஸ்தியா தரதவித நீலோத்பலருச்சா, அந்த கடக்கன் பார்வை அம்பாளுடைய பார்வை மனுஷன் மேல விழுக்குமே, ஏன்னா அவனுக்கு மனசில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் போயிடும். மனசுல எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலை இருக்கு, பதிலாக புடுங்கிட்டே இருக்கே மனுஷனை, அந்த கவலை போகும். கவலை போச்சுன்னு மீதியெல்லாம் சாதாரணமா இருக்கட்டும், இருக்கிற காசு போறோம்னு சௌக்கியமா இருக்கலாம், ஆனா போறலையே போறலையேன்னு கவலை மனுஷனுக்கு, அந்த கவலை இல்லாதான நிலை இவனுக்கு வேணும். ஆகையால் கதாவா வசம் சம்போ அக்ரே புட்டகடித மூர்த்தஞ்சலி புட விபோ சாம்பா, அம்பாளோட கூடி இருக்கிறே சுவாமின்னு பரமசிவ பாகி தினிகதன், எனக்கு சுவாமி நீங்கள். ஒரு சுவாமின்னு என்ன பண்ணும், வேலைக்காரனா இருக்க நல்லது பார்க்கணும், நீங்க சுவாமியா இருக்க ஆகையால் என்னுடைய நன்மையை நாடணும். நீங்க சுவாமின்னு பரமசிவ பரமமங்கள நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்துல எல்லோருக்கும் நல்லதை பண்றவன் நன்னதாக இருக்கிறவர் தாங்கள். சர்வ வியாபகமா இருக்கள். ஏ பரமசிவ பாகி தீனகதன்னு என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிக்கொண்டே விதாத்ருணாம் கல்பான்னு பிரம்மதேவருடைய கல்பங்கள் கணமிவ வினேஷ்யாமி சுகத்தா ஒரு செகண்ட் மாதிரி முடிச்சு விடுறேன். இப்ப இதை பார்க்கணும். காலத்தை பிரம்மதேவருடைய காலத்தை அவர கல்பத்தை ஒரு செகண்ட்ல நான் முடிச்சு விடுவேனேங்கிற அது எப்படி முடிக்க முடியும்? பிரம்மதேவருக்கே இவ்வளவு காலம் வருமேயானால் இவ்வளவு நேரமாகுமேயானால் அப்படிப்பட்டதான அவருடைய நேரத்தை ஒரு செகண்டாக நான் எப்படி முடிக்க முடியும்? இது ஸ்லோகத்துல சொன்னா சார் இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்க போனேன்னா ஆத்துக்கு போய் இதை சொன்னேன்னா இங்க பேசி கேள்வி கேட்ட அது எப்படி அவருக்கு நாலு கல்பம்னா உமக்கு ஒரு செகண்ட்ல எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா பதில் பண்ண முடியும். ஏதோ ஆச்சாரியால் சொல்றாரு பக்தியோட நம்ம கேட்டு போகப்படாது, லாஜிக்கும் மனசுக்கு ஏற்படும். அந்த ஸ்லோகம் எப்படி அவருக்கு அத்தனை கல்பமாகுமே ஆனால் எனக்கு ஒரு செகண்டா எப்படி ஆக முடியும் பார்க்கணும். இந்த டைம்னு சொல்றமே வாட் இஸ் டைம் அதுதான் இங்க அந்த கால தத்துவத்தை ஆச்சாரியால் இங்க சொல்லிட்டு இருக்க. காலம்னு சொன்னா பரமேஸ்வர ஸ்வரூபம், அவித்யாசி சம்பந்தம் காலம், அஜானமும் சைத்தன்யமும் சேர்ந்தா அதுக்கு காலம்னு பேர். சோ காலம் எப்ப ஆரம்பிச்சது? எப்ப அஜானமானது அவித்யானது சுத்த பிரம்மத்தோட சேர்ந்ததோ அப்ப காலம் ஆரம்பிச்சது. அந்த அவித்யையும் சுத்த பிரம்மமும் சேர்ந்தா அதுக்கு தான் ஈஸ்வரன் பேர். மாயாவை சின்ன சைத்தன்யத்துக்கு தான் ஈஸ்வரன் பேர். அப்ப ஈஸ்வரனும் காலமும் ஒண்ணுதான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? கால காலம்னா இருக்க அவர் ஒரு காலம் அப்பாயின் பண்ணிருக்க. மிருத்யு யத்யோபசேதனம் கைத்தவேத எத்ரதா யமதர்ம ராஜாவை வச்சுட்டு இருக்க. இப்ப நிஜமான காலம் எது? அஜானத்துல சைதன்ய பிரதிபிம்பம், அதுதான் ஈஸ்வரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டார்? கால காலம்னு பேரை வச்சுட்டு இருக்க. ஏன்னா தானே இன்னொரு காலமா தயார் பண்ணிவிட்டார். இன்னொரு காலம் யாரு? யமதர்மராஜா. சோ நம்ம கீழந்து போனமே ஆனால் முதல் காலம் யமதர்மராஜா, அந்த காலனுக்கு காலமா இருக்கிறவர் பரமேஸ்வரர். அது எப்படி சார் யமதர்மராஜாவுக்கும் காலமா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜா வரார். மார்க்கண்டேயனுடைய வயசு அடுத்து அவருக்குன்னு குறிப்பிட்டதான 16 வருஷங்கள் தான் அவருடைய வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க. நேரா வந்தார், பூஜை பண்ணிட்டே இருக்கார் மார்க்கண்டேயன். இவர் என்ன பண்ணினார்? அத சத்யவத காய பசபத்தம் வசம் கதம் அங்குட்ட மாத்திரம் புருஷம் நித்த கருஷய மோபலாத் அப்படின்னு யமதர்மராஜா என்ன பண்றார்? தன் கையில இருக்கக்கூடியதான காலபாசத்தை வீசுறார். காலபாசத்தை வீசினா அந்த மனுஷியனுடைய மனசில் இருக்கக்கூடியதான ஒரு அங்குஷ்டம் அளவுக்கு கட்ட வரலுக்கு அளவுக்கு இருக்கக்கூடியதான இதயம் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஜீவனை புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாரு அவர். இதான் யமதர்மராஜா பண்ணக்கூடியதான காரியம், பிராணம் போயிடுறது. சோ ஒவ்வொரு வியக்தியினுடைய மரண காலத்துல யமதர்மராஜா பாசத்தை வீசி அவருடைய லிங்க சரீரத்தை எடுத்துட்டு போறார். இவர் என்ன பண்ணினார்? இவர் பாசத்தை வீட்டிருந்து அவர் பார்த்த சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டார் மார்க்கண்டேயர். அந்த பாசமானது இவர் மேல விழுறதுக்கு பதிலாக இவரோட சேர்ந்த ஆலிங்கனம் பண்ண சிவனையும் சேர்ந்து விழுந்தது. அப்ப அதை பிடிச்சி இழுத்தார். இழுத்ததுமே என்ன? பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துட்டு அந்த லிங்கத்திலிருந்து லிங்கோத்பவ மூர்த்தியா வந்தார். எட்டி உதச்சார் யமதர்மராஜாவை. யமதர்மராஜா கன்னத்துல போட்டார், இனி மேல வரமாட்டேன்டார். இனி மேல சிவான்னு பேர் சொல்றவா பக்கத்துல வரப்படாதுன்ட்டார். இப்ப அந்த பரமேஸ்வரனுக்கும் அந்த யமதர்மராஜாவுக்கும் காலமா இருந்தவர் யாரு? பரமேஸ்வரன். சோ பரமேஸ்வரனுக்கு கால காலம் அப்படின்னு பேர் வந்து இப்படி யமதர்மராஜாவை காலம் மிருத்யு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யமதர்மராஜாவுக்கும் காலமா இருக்கிறவர் பரமேஸ்வரன், அவரை கால காலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த காலம்ங்கிற ஒரு பதார்த்தத்தை நாம் அனுபவிக்கணும். அதற்காக என்ன பண்ணினார் பரமேஸ்வரன்? சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினார். அதற்கு முன்னால் அகண்ட காலமாகத்தான் இருந்தது. சூர்யா சந்தமதோ தாதாய தாபூர்வம கல்வயது. சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினார். சுட்டி பண்ணிவிட்டு அவளை எங்கேயாவது ஒரு பங்களா கொடுத்து அங்க இருன்னு சொல்லல, ஆகாசத்துல இருங்கோன்ட்ட. அவாந்தரமாக சப்போர்ட் இல்லாம ஒரு பொருள் இருக்கணுமே ஆனால் ஆகாசத்துக்கு அது சுத்தி கொண்டிருந்தா தான் இருக்கும். அது ஆகாச ஸ்வபாவம். அது சப்போர்ட் இல்லாம இருக்கணுமே ஆனால் அது சுத்திட்டே இருக்கணும். ஆகையால் சூரியனும் சுத்த ஆரம்பிச்சார், சந்திரனும் சுத்த ஆரம்பிச்சார், பூமியை பார்த்து சுத்த ஆரம்பிச்சார். ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்ற, சூரியன் இருக்காரு பூமி சூரியனை சுத்தறது. எப்படி இருந்தா என்ன விவகாரம் என்ன, சுத்திட்டே இருக்க. இந்த சுத்தறதுனால என்னாச்சு, பூமியில பகல் இரவு ஏற்பட தொடங்கிது. சூரியனுக்கு எதிர்க்க இருக்கிற பகுதிக்கு பகல், அப்புறம் இருக்கக்கூடியதான பகுதிக்கு இரவு, இப்படி ஆரம்பிச்சது. பகல் இரவு ஆரம்பிச்சதுமே அதுக்கப்புறம் என்ன எடுத்துனர், அத ஒரு பகல் ஒரு இரவு மறுபடியும் பகல் வந்ததுமே நம்ம பார்த்தோம், இருட்டானபுறம் பகல் வந்ததுன்னு அது ஒரு நாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த நாளை பெருசாக்கினோம் குறைச்சலாக்கணும் என்ற நம்ம வசதிக்கு தகுந்த போல. பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், இல்ல ஆட்டோல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், அவன் இருந்து 1000 ரூபாய் நோட்டு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவான், இறங்குமா. அவனுக்கு முக்கியமா அவனுக்கு எவ்வளவு வேணுமோ கரெக்டா செல்ற கொடுக்கணும். ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சலா 50 ரூபாய் 45 ரூபாய் ஆச்சுன்னா 50 ரூபாய் கொடுத்துருந்தா 5 ரூபாய் சில்லறை இல்ல சாரும்பா, நீங்க யார்கிட்ட வாங்கி கொடுப்பாள், கிருஷ்ணார்பணம். அவ்வளவு இப்படியே கிருஷ்ணார்பணம் நிறைய போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், விவகாரம் என்னென்ன. அது இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்ங்கிறதும் 1000 ரூபாவோ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக யாருக்காவது ஒரு டிவி வாங்கினா ஒரு 30,000 ரூபாய் எல்லாம் 1 ரூபாய் நோட்டா எடுத்துட்டு போனான். அவன் என்ன பண்ணுவான் பாவம் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், அந்த அப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும். சோ நம்மளுடைய விவகாரத்துக்கு எந்தெந்த செயல் பண்றோமோ அதுக்கு தக்கவாறு உபயோகப்படுத்தணும்ங்கிறதுக்காக ரூபாய் எப்படி சின்னது பெரிதாக வச்சுருக்கோமோ அதே போல காலத்தையே சில செயல்களுக்கு ஒரு நாள்ங்கிறத குறைச்சலா இருக்க. சிவானந்தர் அதை படிக்கணும், ஒரே நாள்ல படிக்க முடியுமா, முடியாது. ஆகையால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது கொஞ்ச நாளா ஒரு 6 மாசம் ஒரு 300 நாள் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால் என்ன பண்ணார், நாளெல்லாம் சேர்ந்து நாள் கணக்குல வேண்டாம் மாச கணக்கு வச்சுப்போம் அப்படிங்கறத 7 நாளை சேர்த்துண்டு 1 வாரம்னா, 2 வாரம் சேர்ந்து 1 பட்சம்னு சொன்னோம், 2 பட்சம் சேர்ந்து 1 மாசம்னோ, 2 மாசம் சொல்லி 1 ருத்துனோ. இப்ப எல்லாம் மறந்து போயிடும், இது வரைக்கும் தான் தெரியும் ஜனங்களுக்கு. 3 ருத்துக்கள் சேர்ந்து 1 அயனம்னு சொன்னோம், 2 அயனங்கள் சேர்ந்து 1 வருஷம். அதுக்கப்புறம் அது வருஷத்தை கூட பெருக்கலாமா, வேண்டான்ட்டான். என்ன வருஷமானது கரெக்டா சைக்கிளிக்கலா வருது. சித்திரை மாசம் ஆரம்பிச்சதுன்னா மல்லி புஷ்பங்கள் வரும், மாம்பழமங்கள்லாம் வரும் சித்திரை மாசத்துல ஆரம்பத்திலிருந்து. ருத்து நாம் குசுமாகரா, வசந்த ருத்து வந்தா குசுமாகரம் எல்லா புட்பங்களும் வர எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக கிரீஷ்ம ருது, அதுக்காக வருஷ ருது, இப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கு. அந்த 12 மாசங்களுக்கும் அது 1 வருஷத்துக்குள்ள ஒரு சைக்கிள் வருது போரும். அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சோம், இந்த வருஷத்துக்கு விஜயா அப்படின்னு பேர். இப்படி வரிசையாக 1 வருஷம் பிரபாவிலிருந்து ஆரம்பிச்சு கஷயா பரியந்தம் வருஷங்கள் 60 வருஷம் தெரியுது. ஏன் சார் 60 வருஷம் நிறுத்தி விட்டேன்னார், போரும். என்ன மனுஷனுடைய வாழ்க்கையே 120 வருஷம் தான் மேக்சிமம். நீங்க என்னதான் பிராணாயாமங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணிருந்தாலும் இந்த சரீரம் அவ்வளவுதான் நிக்கும். அதுல 1 60 வருஷம் ஆனமே ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக, இத்தனை நாளா நீங்க வந்து குடும்பமே வசத்தி காசே வசத்தின்னு வாழ்ந்தேள், 60 வயசு ஆயிடுத்து, ஹாஃப் மார்க் பெஞ்ச் மார்க் வந்துடுத்து, இந்த பர்த்து சார்ட்டெல்லாம் போடுறவ பாருங்க, நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சோமோ, எத்தனை நாள் ஆச்சோ, எந்த வயது வரைக்கும் ஒர்க் ஆச்சோ, இப்படின்னு பாக்கிற பத்தேல. அது பழைய நாள்ல நம்ம ருஷிகள் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டேன், உனக்கு 120 வருஷம் கொடுத்துருக்கேன், ஒரு பாதி ஆனதுமே தீர்மானம் பண்ணிக்கோ எங்க இருக்கேன்ட்டு. பாதி ஆழுத்து வேலையில இன்னும் 1% தான் ஆச்சுன்னா தொலைஞ்சிருந்தேன். விவகாரம் என்ன ஆயிடுதுன்ற, ஓஹோ வீட்டுல குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளை பத்தாண்டு அவளுக்கு வளர்ந்து அவளுக்கு அவளுக்கு நல்ல மார்க்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்து கொடுத்து அதோட நிறுக்கணும். பிரவிற்த்தி தர்மம் ஆயிடுது, இனிமேல நிவர்த்தி தர்மத்துக்கு ஆரம்பிக்கணும். 60 வயசு ஆயிடுதுன்னா ஏதோ ஒரு மந்திரோபதேசம் வாங்கிட்டு மந்திரங்கள்லாம் ஜபிச்சுண்டு ஏதோ வேதாந்தங்கள்லாம் கேட்டுண்டு மனசு நிம்மதியை நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் வரவழிச்சு வீட்டுல எல்லா விஷயத்திலும் ஈசிச்சுண்டாம எல்லாத்துக்கும் ஈசிச்சுண்டு அவஸ்தப்பட்டு நீங்களும் அவஸ்தப்பட்டு இருக்கிற வாழ்லயும் சன்னியாசம் வாங்கி முடி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தனிமையா இருங்கும்னு சொல்றதுக்காகத்தான் சொல்லிருக்க. அதனால 60 வருஷம் ஒரு செட்டு. அதனால என்ன பண்ணினா எந்த வருஷமோ அந்த வருஷம் வர வரையும் ஒரு ரவுண்டா இருக்குங்கிறத 60 பேர் வச்சிருக்கோம். பிரபவா விபவா சுக்லா பிரமோதுதா பிரதோத்பத்தி ஆங்கியதா பவா இவ இப்படி வருது வசனங்கள் பேர். பழைய நாள்ல முதல்ல இது நொற்று பண்ண சொல்லுவா. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலேயே குழந்தைகளுக்கு தினங்கள் வாரங்கள் நட்சத்திரங்கள் ருதுக்கள் அயனங்கள் இவைகள்லாம் பேர் வருஷங்கள் இத்தனையும் நொற்றா இருக்கும். இப்ப ஒண்ணுமே நொற்றா ஆறுதல்ல அக்ஷராபியாசம் எல்லாம் பண்றதில்ல. முதல்ல எல்கேஜியில போட்டு பாபா பிளாக்ஷன் சொல்லி கொடு அங்கேதான் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு எது நல்லதோ பகவானுடைய பேரு சுமுக சேகதம் தத்த கபிலோக ஏகனுக்கு வராது. இவாள்லாம் முடிச்சு ஒரு 50-60 வருஷம் ஆன பிறகு அப்புறம்தான் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு இங்க இருந்து ஆரம்பிக்கிற பாருங்க. எப்ப கத்துக்க வேண்டியது சின்ன வயசுலயே கத்துக்கணும் ஸ்லோகங்கள்லாம். அப்பதான் நமக்கு மனசுல ஊரும் சேமமா இருக்கலாம். இதுக்காக என்ன பண்ணினா வருஷங்களை இப்படி கணக்கு பண்ணி வச்சிருக்க. அது போல வருஷங்கள்ல இது விஜய வருஷம். இப்ப இது மாதிரியாச்சு. அதே மாதிரியே நாள்ல என்ன பண்றது அப்படி குறைச்சுட்டே வந்தோம். நாளைக்கு உங்காத்துக்கு வரையினர் எப்ப வராரோ, காலை 4 மணிக்கு வராரோ, ராத்திரி 10 மணிக்கு வராரோ, என்ன பிராரப்தமோ என்ன தெரியலே. இங்க வீட்டுல இருந்து வெளியில போகாம ஆதார் கார்டுன்னு ஒண்ணு அவன் வருவானா வீட்டுக்கு வந்து கொடுப்பானா? அவன் எப்ப வருவான்? நீங்க ஊர்ல இருக்கணும். எங்கேயாவது கடைக்கு போக வந்தேன்னா அப்ப வந்துட்டு போயிட்டான்னு அவ்வளவுதான், கிரெட்னா இருப்பான். உமக்கு நிராதாரமா போயிட்டு இப்படித்தான் வரான்னு சொன்ன ஒரு கரெக்டா இந்த சமயத்துக்கு சொன்னா தானே வர முடியும். நாளைக்கு வரேன்னா எப்ப வரப்போகள்? அதுக்காக என்ன பண்ணணும்? நாளைக்கு கால பகல்ல வரேன், 4 noon வரேன், இல்ல மத்தியானமா வரேன், சாப்பிட்டு தூங்கிட்டு 3:30 வரேன், ஏதோ ஒரு சமயம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பகல் 12 மணி நேரத்துக்கு நம்ம வசதிக்காக குறைச்சிருக்கோம். 12 மணி நேரமா 8 மணிக்கு வரேன், 9 மணிக்கு வரேன், அதுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றது? கரெக்டா இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு 8-10 ஏதோ ஒன்று சொல்றோம். அப்ப விவகாரம் என்ன? அது மாதிரி வருஷம் மணிக்களாகவும் நிமிஷங்களாகவும் செகண்ட் ஆகவும் பிரிச்சிருக்கோம். இது காலம். இந்த காலமானது என்ன? இப்ப டைம் என்ன? 7:26 இப்படி அது காலம். காலம்னா பரமேஸ்வரன். அந்த காலமானது நம்ம அதுக்கு அடிஷனலா யம தர்மராஜா வச்சிருக்கோம். நமக்கு அப்ளை ஆகக்கூடியதான காலம் என்ன? இப்ப நம்ம சொல்லக்கூடியதான காலம். இந்த காலமானது சூரியன் சந்திரன் இவாளுடைய மாறுதல் நாளினால ஏற்பட்டது. அதே போல சந்திரன் சுத்த ஆரம்பிச்சார். அந்த ஒரு தரம் சுத்துறதுக்கு அவருக்கு 27 நாள் 30 நாள் ஆறுது. அவர் சுத்துற ஒரு சமயம் ஒரு நாளுக்கு எவ்வளவு தூரம் ஆறுதோ அது ஒரு நட்சத்திரம். 360 டிகிரி 27 டிவைட் பண்ணி 13 டிகிரி இது ஒரு செகண்ட். அது போல வந்ததுன்னா அது ஒரு நட்சத்திரம். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு மூலா நட்சத்திரம், நாளைக்கு பூராட நட்சத்திரம், நாளைக்கு புத்தராட நட்சத்திரம் அப்படின்னு அந்த சந்திரனுடைய பரிமாணத்தினால் அவருடைய பிரமணத்தினால ஏற்பட்ட நட்சத்திரங்கள், சூரியனுடைய பிரமணத்தினால ஏற்படக்கூடியதான தினங்கள், அதே போலயே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான இன்டர் கனெக்ஷன்னால ஏற்பட்டது திதிகள், பிரதிமன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. சூரியனும் சந்திரன் நேரா ஒரு லைன்ல இருந்தாரேனால் அன்னைக்கு அமாவாசையான பேர். சூரியன் இந்த பக்கம் இருக்கார், கரெக்டா ஆப்போசிட்டா சந்திரன் இருந்தார்னா பௌர்ணமின்னு பேர். சா திருட்டேந்து வாரி சா நட்டேந்து கலாகுஹு. அன்னைக்கு சந்திர பேர ஒரு செகண்டும் தெரியலன்னா கலாகுஹு அமாவாசையானு பேர். ஆனா ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு சினி வாலி அமாவாசையா. பஞ்சாங்கத்துல சீவா அப்படின்னு பரமேஸ்வரன் நினைக்காதீங்க. அதுவே கா கும்பா கலாகுஹு அமாவாசையானு பேர். அந்த கலாகுஹு அமாவாசைக்கு ஒரு விசேஷம், விரதங்கள் பண்றதுக்காக இருக்கு. இப்படி மறுபடியும் அவளுடைய சேர்க்கைனாலையும் வாரத்தினுடைய சேர்க்கைனாலையும் யோகம் கரணம். இப்படி திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த 5 காலத்துக்கு அங்கங்கள். அதனால்தான் சங்கல்பம் பண்ணும் பொழுது இந்த 5 சேர்த்து சொல்றேன். வேற 5 சொல்லாத மாதிரி 3வது சொல்லுங்க. இது தினந்தோறும் இன்னைக்கு என்னென்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் தெரிஞ்சென்றாலே புண்ணியம்னு சொல்றது. ஏன்? இந்த காலம் பரமேஸ்வர சுரூபம். எதற்காக சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் பண்றோம் இல்லையோ, அதே மாதிரி எந்த தேசத்தில் இருக்க எந்த காலத்தில் இருக்க. இந்த தேசத்தில் இருந்திருக்கேன் விந்தியாயா தட்சிணே பாகே பிராமண சன்னிதோ ஹரிஹர பிராமண சன்னிதோ இந்த கஷேத்ரே கற்பகாம்பா கஷேத்ரே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. இந்த ஊர்ல இருக்கேன் சோ ஸ்பேஸ். அதே போலயே டைம், அந்த டைம் கோஆர்டினேட்டும் வேணும். அதனால தான் அந்த டைம் கோஆர்டினேட்டுக்கு 5 பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சாங்கம்ங்கிறது பஞ்சாங்கம் வேற ஏதோ காலத்தினுடைய அங்கங்கள். அந்த காலமே பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். தினந்தோறும் இன்னைக்கு என்ன கிழமை என்ன இது தெரியாமல் வாட்ச கட்டிட்டு ஒவ்வொரு தரம் செக்ல சைன் பண்ணும் பொழுது 100 தரம் வாட்ச பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன டேட்டுன்னு தெரியல. பிராரம்பம் நீங்க காலம்பு எழுந்ததுமே இது சொல்லி ஆகணும். ஸ்திரீகளும் சங்கல்பம் பண்ணிட்டு துளசி பூஜை பண்றான். அப்ப என்ன விவகாரம், இன்னைக்கு என்ன திதி, என்ன வாரம், என்ன நட்சத்திரம் தெரியணுமோ இல்லையா? இது முக்கியம். என்ன பரமேஸ்வர ஸ்மரணம், தெரியாமலேயே பரமேஸ்வரனை பார்த்துட்டு இருக்கேன். இந்த காலம் இருக்க அது எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க. காலம் எங்க இருக்குன்னு சொன்னா காலம் எங்கும் வியாபிச்சு, பரமேஸ்வரனோ இல்லையா, அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார். ஆனா அந்த காலமானது மனுஷியனால் எப்படி அறியப்படுகிறது, காலத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்ப எந்த செயல் சொல்லும் பொழுதும் அந்த செயல்ல கால சம்பந்தம் இல்லாம சொல்றேன். வரேன், வந்துட்டேன், வரப்போகிறேன், கால சம்பந்தம் இருக்கா இல்லையா? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஏதோ ஒண்ணு சொல்லாம ஒரு செயலும் உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு செயல்லையும் காலம் சம்பந்தத்துக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா அதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க, அதனாலதான் பாஸ்ட் டென்ஸோ பிரசன்ட் டென்ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்க. பூத பவிஷ்யம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் உபயோகப்படுத்துறா இல்லையா? அதனால காலத்தை பிரத்யட்சம்னு சொல்லிவிட்டான் மீமாம்சகர். வேதாந்திகளும் காலம் பிரத்யட்சம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பிரசன்ட் டென்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா அது நமக்கு தெரியறதே தவிர நம்ம ஊனி கவனிக்கிறது இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காரு தாத்தா, ஒரு சின்ன பையன் இருக்க. அந்த பையனை கேட்டார், என்ன 41 போச்சான்னு கேட்டார். 41 பஸ் நம்பர், 41 எப்படி போகணும், 41 நம்பர் பஸ் போச்சான்னு. அந்த பையன் சொல்றார், ஒரு யுகமா நிக்கிறேன் போகலன்ட்டார். அவர் எப்படி ஒரு யுகமா நிக்க முடியும்? இவர் வந்த பிறகுதான இந்த பையன் வந்தான். ஆனா அவர் அவ்வளவு நேரம் காத்துன்னு இருக்கார். இந்த பையனுக்கு பொறுக்கல, இவன் அர்ஜென்டா போகணுமா, நானும் காத்துட்டு இருக்கேன், ஒரு யுகமா காத்துட்டு இருக்கேன், போகவே இல்லை. இந்த பஸ் காரணம் ஒரு 10 நிமிஷம் வச்சான் அவனை பத்தி. இதுக்குள்ள பஸ் வந்துட்டு இவன் கவனிக்கல, அது போயிட்டு விவகாரம் இருக்க. அப்ப விவகாரம் என்ன, அங்கே நின்று இருக்கான், இவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான். எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல கொஞ்ச நேரம் ஆனாலும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஆனாலும் அதை வந்து ஒரு விதமா இவனுக்கு காணப்படுறது. அதே மாதிரி டிவியில ஒரு புரோகிராம் பார்த்துட்டே இருக்கான், 1 மணி நேரம் ஆச்சு டக்குன்னு அடுத்த அதுக்குள்ள அப்படின்னா நாயாது. இப்ப 1 மணி நேரம் பார்த்தீங்க இல்ல, அதுக்குள்ள சீக்கிரமா போனா போல இருந்ததுன்னா இவன் மனசு குடிச்சதையானால் காலம் நகருவது இவனுக்கு தெரியலை. இல்லைன்னா போர் அடிச்சதுன்னா காலம் போறது இன்னும் போகலையே போகலையேன்னு கடிகாரத்தை ஆட்டி பாக்கிறான் போயிட்டு இருக்கா இல்லையா? அப்ப விவகாரம் என்ன, இந்த காலம்ங்கிறது இவன் மனசுல இருக்கு. காலமானது அதேதான். இவர் 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்து பக்கத்து பக்கத்துல, ஒருத்தர் இன்னும் சாம்பார்லயே அப்படியே மூழ்கிட்டு இருக்க, ஒருத்தர் மோர் சாப்பிட்டு முடிச்சுட்டார். உத்தரபோசனம் வாங்கினவர் இவர் கேட்கிறார், என்ன கிளம்பல வாங்க, இதோ வந்துட்டேன், ஒரு யுகமா சாப்பிட்டு இருக்கிறது என்ன, ஒரு யுகமா சாப்பிட்டு இருக்கார், இவரோட தான் வந்துட்டு இருக்கார், இவர் முன்னாலும் சாப்பிட்டு. சில பேர் பாருங்க வேகமா சாப்பிடுவார், சில பேர் என்ன நிதானமா ஒவ்வொன்னா கடிச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவார் விவகாரம் முழுக்க. வழக்கம் தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம சாப்பிடணும். பக்கத்துல இருக்காங்க எப்படி சேர்ந்து இருக்கான்னு பார்த்து சாப்பிடணுங்கிற ட்ரைனிங் இருந்தது பழைய நாள்ல. 10 பேரை உட்கார வச்சு வந்தியில படிமாறினா முன்னால எழுந்து கூடாது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரியே வீட்டுல நீங்க சாப்பிடுறதா இருந்தாலும் பின்னால இருக்கிறவாளுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடணும். சரியா? எல்லாத்தையும் கொட்டி விடுமா, அடுத்தாள் ஒருத்தர் இருக்கார சாப்பிடுறதுக்கு அவளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது தெரியணும். இதுதான் முன்னால நமக்கு சின்ன விஷயங்கள். நம்ம இந்தியன் கல்ச்சர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, எப்படி இருந்தது வீட்டு இருக்கிறது? ஏதோ 4 பேரும் சேர்ந்து சாப்பிடணும் இல்லையா? இவனுக்கு பிடிச்சதா இருந்தா எல்லாமே எனக்கே போட்டு, பாதாம் அல்வாலாம் எனக்கு தான், கடையுது அவளுக்கு சட்னி தான் மிஞ்சிருக்கும், என்ன பண்ணுவா? அது இல்ல, பழைய நாள்ல மாமியாரா இருந்தா என்ன பண்ணுவா, எல்லாருக்கும் எடுத்து வச்சு, ஸ்திரீகளா இருந்தா அவளுக்கு தனியா எடுத்து வச்சு தனியா கொண்டு அங்க உள்ள என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியப்படாது. சாப்பிடறோம் சாப்பிடணும், அதே போல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். பரிமாறத்தெல்லாம் ஒரு கிண்டு நம்ம ஜனங்கள், அதெல்லாம் சாப்பிடறப்பவே அவ எப்படி சாப்பிட்டுருக்கா அவ சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். இது எதுக்காக சொல்ல வந்தேன், காலத்துக்கு இவ்வளவு விவகாரம் இருக்கு.
1: அந்த காலமானது மனசுக்கு சந்தோஷமாக ஒரு செயல் இருக்கமே ஆனால் அந்த காலம் போறது நமக்கு தெரியாது. அதனால பிரம்மதேவர் ஞானம் கைலாசத்தில் இருக்கேன், கனகமணி சௌதத்தில் இருக்கேன், அழகான ஒரு சொரூபத்தில் பக்த ஜனங்களோட சேர்ந்து இருக்கேன், ஸ்புடமாக பரமேஸ்வரனை தியானம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு காலம் போறது எப்படி தெரிய போறது? ஏன் மனசுல நிறைஞ்சிருக்கு. எப்பொழுது மனசு நிறைஞ்சிருக்க சந்தோஷமா இருக்க அந்த சமயத்துல காலம் எவ்வளவு தூரம் ஆனாலும் நமக்கு தெரியாது. ஆகையால் விதாத்ருணாம் காலான் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதஹ. அந்த பிரம்மதேவருடைய கல்பங்கள் எத்தனை ஆனாலும் சரி அத்தனை காலமும் ஒரே க்ஷணத்துல நான் பண்ணுவேன். காலம் என்ன காரணம் தெரியுமோ, நான் காலனை ஜெயித்த கால நிட்ட நான் இருக்கேன். இந்த காலம் இருக்க இந்த காலனையே ஜெயித்தேன். நான் மிருத்யுர் எத்திய உபசேசனம். இந்த யமதர்மராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தொட்டுக்கிற ஒரு தொகை மாதிரி அப்படி இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எதிர்க்க இருந்துட்டு இருக்கேன். ஹே பரமேஸ்வரா, விபோ பார்வதீவரா, சாம்பே சாம்பனே அப்படின்னு நான் சொல்லிக் கொண்டே இருக்கேன். அந்த மனசு நிறைஞ்சு இருக்கக்கூடிய சமயத்துல காலத்தை பத்தி சொல்லணுமா? அது போனதே தெரியாது போங்க. அப்படிப்பட்டதான நிலை இருக்கலாம் மனுஷனுக்கு. எந்த ஒரு செயல் நம்ம பண்ணும் பொழுதும் போர் அடிச்சதுன்னு வச்சுங்களேன், காலமே நகரலைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் ரிட்டையர் ஆகிறப்ப ரொம்ப பயப்படுறான். காரணம் என்ன தெரியுமோ, இதான் வேற ஒண்ணும் இல்ல, காசு இல்லாததுனால இல்ல. பொழுது எப்படி சார் போகுது, பொழுது எப்படி போக்குறதுன்னா, இந்நேரம் அத்தானே பண்ணிட்டு இருந்த உத்தியோகத்துக்கு என்ன பண்ணிட்டு விவகாரம் பண்ணு, பொழுது போக்குறது என்னதுங்கிறது விதமான கட்டம் ஜனங்களுக்கு. ஆனா அப்படி இல்ல, நல்ல வழியில நீங்க இருந்தால் பொழுது போறதே தெரியாது, சமயமே இருக்க இன்னும் அது பண்ணணும் இது இப்படித்தான் இருக்கலாம். அது இல்லாம பொழுது எப்படி போக்கணும் நினைச்சலையானால் நிஜமா மனுஷனுக்கு வியாதி தான் வரும். சோ முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், பொழுது நமக்கு போகப்படாது. ஆல்வேஸ் யூ ஷுட் எங்கேஜ் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு காரியம் ரிட்டையர் ஆனப்புறம் புதுசா பிரெஞ்சு கத்துங்க, நான் வேண்டாம் சொன்னேன். பிரயோஜனம் என்ன, பிரயோஜனம் இல்லை, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். நம்ம புத்தி இருக்க, மனுஷனுடைய புத்தி இருக்க, அதுக்கு வேலை தீட்டிண்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அப்ப என்ன ஆகும், அதுதான் ஃப்ரெஷ்ஷா சௌக்கியமா இருக்கும். அதனால மனுஷன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அதுலயும் முக்கியமாக அந்த பகவத் பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கப்புறம்
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. மூலத்தை பார்த்தாச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்க்கம் ஊகஸ்தர்க்கே அப்படிங்கறது தாத்து. ஊகஸ்தர்க்கே தர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஊகம் பண்றது, அதனாலதான் லாஜிக்கும் தர்க்கம் தான் சொல்லுவோம் நம்ம. இங்க கொடுக்கற அனுமானத்துக்கும் தர்க்கம் தான் சொல்லுவோம். அனுமானம் இங்க வர்ற ஒரு பிரமாணத்தோட விசாரம் அது. அப்போ உத்தேசம் லட்சணா பரீட்சா, இதுதான் முக்கியமான மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. தர்க்க சங்கிரகத்தோட மூலம் என்ன அப்படின்னா உத்தேசம் லட்சணா பரீட்சா, அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம என்னத்தை பண்ண போறோம், என்னத்தை ப்ரூவ் பண்ண போறோம், நிரூபிக்க போறோம், அது உத்தேசம். என்னத்தை நிரூபிக்க போறோமோ அது உத்தேசம். எது வச்சுட்டு நம்ம நிரூபிக்கிறோமோ, எந்த லட்சணத்தை வச்சு நம்ம நிரூபிக்கிறோமோ, லட்சணம் டெபினிஷன் குறிப்பு, அந்த லட்சணம் சரியா அந்த உத்தேசத்துக்கு பொருந்துறதா இல்லையா அப்படின்னு பாக்குறது பரீட்சா. அந்த பரீட்சா தான் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் மூணு சொல்லப்பட்ட தோஷமானது இல்லாம இருக்கணும். அந்த பரீட்சால அதைதான் பாப்படுவோம். பரீட்சால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மூன்று தோஷங்களும் அந்த லட்சணத்துல இல்லாம இருக்கிறதா இருக்கணும். ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலும் லட்சணம் வந்து தப்பு. பரீட்சை என்ன எந்த உத்தேசத்தை லட்சணம் குறிக்க முயற்சி பண்றதோ அதை குறிக்காம தவறி போயிடுறது அப்படின்னு ஆயிடுறது. சரி, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவா சப்ததார்த்தாக பதார்த்தம். இப்போ இங்க பதார்த்தத்தை பத்தி விசாரம் பண்றோம். பதார்த்தம் சொல்லி சொன்னா பொருள் பொதுவா. அப்போ திரவியம் குணம் கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக. இந்த ஏழுமே இங்க நாம ஒத்துக்கிற பொருட்கள். பொதுவா இது இதுல இந்த உலகமே இந்த ஏழு அடங்கிடுறது அப்படிங்கிறதுக்கு. இவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நைய்யாயிக்கர்களுடையும் வைசேஷிக்கர்களுடையும் சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வரையறைக்கு கொண்டு வர முடிஞ்சது, ஒரு வகுப்புக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, வகுப்படுத்த முடியறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளால நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும்போது தான் நமக்கு பயமுறுத்துறது, நம்மள பயன்படுத்துறது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம கிளாஸிஃபை பண்ண புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பதார்த்தம் இந்த வகையை சேர்ந்தது இது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா, அந்த விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம் அர்த்தம். அதனால நமக்கு அந்த பயம் வராது, பயத்தினால துக்கம் வராது. அதனால 21 வகையான துக்க துவம்சம் தான் இங்க மோக்ஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 21 துக்க துவம்சம் எப்படி உண்டாகும், இந்த ஞானத்தினால, இந்த பதார்த்தங்களுடைய பதார்த்தங்களுடைய ஞானத்தினால, அந்த பதார்த்தத்தை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையினால. ஏழு பதார்த்தம்னு சொல்லி சொல்லியிருக்கு, திரவியம் குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவம் அப்படின்னு ஏழு பதார்த்தம். ஏழுன்னு தெளிவா சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்னம் பட்டர் இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, காணாதத்திலேயோ காணாத மதம் அதாவது வைசேஷிகத்திலேயோ இல்ல கௌதமருடைய நியாயத்திலேயோ இது ஏறத்தாழ இருக்கு, ரெண்டு பேரும் சமமா ஒத்துக்கல இந்த விஷயத்துல. அதனால நாம ஏழு தான் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு. சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல சப்த பதார்த்தாக அப்படிங்கறது எண்ணிக்கை இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. எட்டாவது பதார்த்தமா ஒன்னு இருக்கலாமோ, நான் நீங்க சொன்னது தவிர உங்களுக்கு தெரியாத, இதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு பதார்த்தம் எட்டாவது பதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால ஏழு பதார்த்தம் தெளிவு பண்றாருங்க. இதுல ஒன்னு ஒன்னும் திரவியம் குண கரும சாமானிய விசேஷ சமவாய அபாவம் இந்த ஏழுத்தையும் விசாரம் பண்றதுதான் கிரந்தம். இனிமேல் பேர் சொல்லியாச்சு, தத்ர திரவியாணி பிருத்திவியப்தேஜு வாயு ஆகாஷ காலதி காத்தம் மனாம்சி நவைவ. அந்த ஏழுத்துல திரவியம்னு சொல்லப்பட்ட அந்த முதல் பதார்த்தமானது என்ன அப்படின்னு கேட்டா, பிருத்வி அபு தேஜு வாயு ஆகாஷ கால திகு ஆத்ம மனா மனசு. இந்த ஒன்பது தான் பஞ்சபூதங்கள் கால திகு ஆத்மா மனசு இந்த நாளுமே, இதுதான் திரவியம்னு சொல்லப்படுறது. இங்கேயும் ஒன்பது தான் அப்படின்னு தீர்மானமா சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்தவங்களுடைய அதாவது மத்தவங்களுடையன்னு சொல்லி சொன்னா, பாட்ட மத சித்தாந்தத்துல என்ன சொல்றாரு, குமாரில பட்டர் அவருடைய சித்தாந்தத்துல வந்து அது பாட்ட சித்தாந்தம்னு சொல்லுவோம். குமாரில பட்டர் அவருடைய சித்தாந்தத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த தமச இருளை வந்து ஒரு பதார்த்தமா ஒத்துக்கிறார், திரவியமா ஒத்துக்கிறார். நீல தமஸ் சலதி அப்படிங்கிற இடத்துல நீலக தமக சலதி, அந்த இருளானது ஓடுகிறது அப்படின்ட்டு, கருப்பு இருள் ஓடுகிறது அப்படின்ற பிரயோகம் எல்லாம் இருக்கு. அதனால ஒன்பதாவது ஒன்பதாவது தவிர பத்தாவதா ஒரு பதார்த்தம் நம்ம ஒத்துக்க திரவியம் ஒத்துக்க வேண்டியிருக்கும். அது என்னது, இருள் அப்படிங்கறத. அப்படி சொல்லும் பொழுது அது இருக்க வேண்டாம், ஏன்னா இதனுடைய இன்மைதான், வெளிச்சத்தினுடைய இன்மைதான் இருள் அப்படின்ட்டு நியாய வைசேஷிகத்தை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துலதான் ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் கொண்டு வருவாங்க, பிரத்தியோகி அனியோகி அப்படிங்கிறது. இது வந்து தார்க்கிகர்களோட ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ், பரிபாஷி சப்தங்கள். பல இடத்துலயும் பிரயோகம் பண்ணப்படக்கூடியது, வேதாந்தத்துல எல்லா இடத்தையும் பிரயோகம் பண்ணக்கூடியதா இருக்கும் அது. பிரத்தியோகி அனுயோகி அப்படின்னுட்டு, பிரத்தியோகி அப்படின்னா எஸ்ய அபாவ ச பிரத்தியோகி, எதனுடைய இன்மையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமோ அது பிரத்தியோகி. அனுயோகின்னு சொல்லி சொன்னா எஸ்மின் அபாவ ச அனுயோகி, எதனில் இன்மையானது இருக்கோ அது அனுயோகி. எந்த இன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அது பிரத்தியோகி, எதுல இன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அது அனுயோகி. கட பிரத்தியோகி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், பாணியின் இன்மை பத்தி பேசிட்டு இருக்கு. கட அனுயோகின்னு சொல்லி சொன்னா தரை, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்போ எதனுடைய இன்மையை பத்தி பேசுறோமோ, எதுல இன்மையை பத்தி பேசுறோமோ, இந்த ரெண்டு விஷயத்திலையும் பிரத்தியோகி அனுயோகி அப்படிங்கிற பரிபாஷை சொல்லுனால குறிக்கும். சரி, திரவியம் முடிஞ்சாச்சு. குணம், திரவியம் குணம். அடுத்தது குணம் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிரதத்துவ சயோகி விபாக பரத்துவ அபரத்துவ குருத்துவ திரவத்வ ஸ்னேக சப்த புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம அதர்ம சம்ஸ்காரா சதுர்விம்சதி குணாஹ. குணங்கள் சதுர்விம்சதி, 24 குணங்கள்னு சொல்ற. சதுர் 4, விம்சதி 20, 4 20, 24. அப்படியே 24 குணங்கள் இருக்கு. என்னது அப்படின்னா, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் ஸ்பர்ஷம் சங்கியா. அடுத்தது ஸ்பர்ஷம், இந்த 4 உணர்வுகள். அடுத்தது சங்கியா எண்ணிக்கை, பரிமாணம் அளவு, பிரதத்துவம் வேறுபாடு, சயோகம் பிரதத்துவனா பிரிவு ஒன்னுத்தான் இன்னொன்னுல இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய தன்மைக்கு பிரதத்துவம்னு பேரு. அப்புறம் சயோகம் சேர்க்கை, விபாகம் இது சேர்ந்து இருக்கிற ரெண்டு பிரியறதுக்கு விபாகம்னு பேரு. பரத்துவ அபரத்துவே, பரத்துவ அபரத்துவ, பரத்துவம் அபரத்துவம்னு ரெண்டு விஷயம். பரத்துவம் அதிக தேச வர்த்தித்தம், அபரத்துவம் நியூன தேச வர்த்தம். குருத்துவம், குருத்தம்னா அதாவது அதிக இடத்துல இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து குறைஞ்ச இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டு. குருத்துவம்னா எடை வெயிட். திரவத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுகி ஓடக்கூடிய தன்மை. இந்த குருத்துவம் அப்படிங்கறதுனால புவி ஈர்ப்பு சக்திக்கு குருத்துவம்னு சொல்லுவான், ஈர்க்கிற சக்திய. திரவத்துவம், திரவத்துவம்னா ஒழுகி ஓடக்கூடிய தன்மை. ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு பொருளை ஒட்டக்கூடிய அந்த தன்மை. மாவு இருக்கு, மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்தினா அந்த மாவு என்ன ஆறுது, பிண்டம் ஆறுது. அப்படி அந்த மாவை பிண்டமாக்கக்கூடிய தன்மைக்கு பேர் என்னது, ஸ்நேகம். சப்தஹ அடுத்தது, சப்தம் என்னது, அதுவும் ஒரு குணம். புத்தி, சுகம் இன்பம், துக்கம் துன்பம், இச்சா ஆசை, துவேஷம் வெறுப்பு, பிரயத்னம் முயற்சி, தர்மம் நல்ல செயல்கள், அதர்மம் கெட்ட செயல்கள், சம்சார சம்ஸ்காராக. சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதனால உண்டாகக்கூடிய என்ன பதிவுகள், இது எல்லாமே வந்து குணங்களா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது திரவிய குண கர்ம, அடுத்த அந்த வார்த்தையில வருது கர்மம். கர்மம் என்ன, உத்க்ஷேபண அபக்ஷேபண குஞ்சன பிரசாரண கவனாணி பஞ்சகர்மாணி, அஞ்சு கர்மம்னு சொல்லியிருக்காரு. என்னது, உத்க்ஷேபண அபக்ஷேபண ஆகுஞ்சன பிரசாரண கமனாணி. உக்ஷேபணம் அப்படின்னு சொல்லி சொன்னா கீழே இருந்து மேல போடுறது, கீழே இருக்கிறது நம்ம விட்டு மேல் நோக்கி போறது. அபக்ஷேபணம்னா மேல இருக்கிறது நம்மை நோக்கி கீழ் நோக்கி வர்றது. ஆகுஞ்சனம்னு சொல்லி சொன்னா நம்ம விட்டு வெளியில போறது, இல்ல நம்ம நோக்கி வர்றது. பிரசாரணம்னு சொல்லி சொன்னா நம்ம விட்டு விலகி போறது. கமனம்னு சொல்லி சொன்னா மத்த எல்லா டைரக்ஷன்லயும் போறதுக்கு பேர் கமனம். பொதுவா இந்த கமனத்திலேயே மத்த எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஏன்னா கமனம் தானே, நம்ம விட்டு வெளியில போறதா இருந்தாலும் சரி, நம்ம விட்டு நோக்கி வர்றதா இருந்தாலும் சரி, மேலேயா இருந்தாலும் சரி, சைட்ல இருந்தாலும் சரி, அதுவும் கூட வந்து கவனம் தான். இல்லாட்டி நீங்க இத்தனை பஞ்சன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த தர்க்கம். ஏன்னா இங்க தர்க்கம் தான் முக்கிய விசாரம். அதனால என்ன சொல்றாரு, கவனம்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் கவனம்னே சொல்லிடலாம், நீங்க இத்தனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல இல்ல புத்தி விகாசம் ஆறதுக்கோசரம் இந்த அஞ்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். புத்தி விகாசம் ஆக்குறதுக்கு என்னத்துக்கு அதை சொல்லணும், அஞ்சு மாத்திரம் அஞ்சோட இதுக்கு நிறுத்தணும். வேற என்ன சொல்றது, லெப்ட் கார்னர்ல இருந்து ரைட் கார்னருக்கு டயகனலா போறது, ரைட் கார்னர்ல இருந்து லெப்ட் கார்னருக்கு டயகனலா போறது, இதுவும் கூட ஒன்னு போறதுன்னு சொல்லி சொன்னா இன்னொரு வருது, ரெண்டு ரெண்டு நாலு ஆயிடுச்சு, இப்ப குறைஞ்சது நாலு நான் சொல்லிட்டேன். ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடுக்கு போறது, லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு போறது, இது ரெண்டு ஆறு ஆயிடுச்சு. இப்படி பல வகையான கர்மங்களை நீங்க சொல்லலாமே, எதுக்கு இந்த அஞ்சோட நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது போதும், இவ்வளவு புத்திவாளர்களா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ தர்க்கம்ங்கிறது பேசிக்கலி என்ன, நம்முடைய புத்தி சௌகரியத்தை வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதுக்கு எந்த விஷயத்த முயற்சி பண்ணி நம்ம நிரூபிக்கிறோமோ அதுதான் தர்க்கம்னு பேரு. அப்போ அதனாலதான் பிரம்மசூத்திரத்துல சொல்லிட்டார், தர்க்கசிய அப்பிரதிஷ்டானாதன் சொல்லிட்டு சூத்திரமே சொல்றாரு, தர்க்கம் வந்து நிலைப்பாடு இல்லாதது. ஏன்னா நீங்க வந்து இதுதான் நிலைப்பாடுன்னு ஒரு தர்க்கத்தை சொன்னா, இந்த பிரெட்டுக்கு அதை மாதிரி ரொட்டியில வெண்ணெய் தடவுற மாதிரி, ரொட்டியில வெண்ணெய் தடையின பாகம் தான் கீழே விழுன்னு சொல்லி வாதம் பண்றவனுக்கு ரொட்டியில வெண்ணெய் தடாத வாதமும் விழலாம் அப்படின்னு ஒருத்தன் வாதம் பண்ணுவான். விழுந்துட்டானா தடையன சைடு தப்பு, முடிஞ்சு போச்சு, தர்க்கம் தானே ப்ரூவ் பண்ணிட்டானே அவன். இது மாத்திரம் இல்லாம என் பால் கருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும் வெள்ள அப்படின்ட்டு, உங்களோட தி ஓனர்ஸ் லைஸ் ஆன் அஸ், நம்ம தான் அதை நிரூபிக்கணும், இல்ல வா பால் கருப்பு அப்படின்ட்டு. நீங்க பால் கருப்புங்க வெள்ள அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஒத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணல. அகைன் நான் ஒத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க ப்ரூவும் பண்ணல, நிரூபிக்க. அதனால ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம நிரூபிக்கிறது தர்க்கத்துடைய கஷ்டம். எல்லா தர்க்கத்துக்கும் முடிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, சில தர்க்கம் வந்து முடிவு இல்லாத மாதிரியான தர்க்கங்கள்லாம் இருக்கு. எல்லா தர்க்கத்துக்கும் ஒரு முடிவோட கொண்டு வர முடியும் அப்படிங்கறது இல்ல. எப்படின்னு சொல்லி சொன்னா கோழில இருந்து முட்டை வந்தா முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படிமா, அந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு தர்க்கம் இருக்கு, ஒரு நாவிதன் இருக்கார், அவருடைய கடையில ஒரு போர்டு வச்சிருக்காரு, என்ன, யாரு சுயமா சவரம் பண்ணிக்கலையோ செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்கலையோ அவங்களுக்கு தான் இந்த கடையில ஷேவ் பண்ணி கொடுக்கப்படும், ஷேவிங்கோ இல்ல கட்டிங்கோ, சுயமா யார் ஷேவ் பண்ணலையோ அவங்களுக்கு தான் ஷேவிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காரு. அப்ப அவர் கடைக்கு வர்றவங்க எல்லாம் யாரு, சுயமா ஷேவ் பண்ணிக்காதவங்க. ரூல் நம்பர் ஒன், சுயமா ஷேவ் பண்ணிக்கூடாது. அதனால கடைக்கு வர்றவங்க எல்லாம் அவருக்கு மத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னது, சுயமா ஷேவ் பண்ணிக்காதங்கன்னு தெரியாது. ஓகே, இது சாதாரணமான தர்க்கம் ஆயிடுச்சு. இப்போ இதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ இந்த பார்பர் தனக்குத்தானே ஷேவ் பண்ணிக்கலாமா கூடாதா, கேள்வி. இந்த பார்பர் தனக்குத்தானே ஷேவ் பண்ணிக்கலாமா கூடாதா, ஏன்னா அவரோட ரூல் பிரகாரம் என்ன, கடையில போட்டுக்கிற போர்டு பிரகாரம் சுயமா யாரு ஷேவ் பண்ணிக்கலையோ அவங்களுக்கு தான் ஷேவ் பண்ணி கொடுக்க முடியும். இவர் சுயமா ஷேவ் பண்ணிக்கல பண்ணிக்கிறார், அதனால அவர் பண்ணிக்க கூடாதா? இல்ல அவர் பண்ணிக்கிற அப்படிங்கறதுனால பண்ணிக்கணுமா? கன்ஃபியூஷன் மாதிரி தர்க்கம் எல்லா இடத்துலயும் வந்து முடிவான எல்லையை கொண்டு வரணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. இந்த தர்க்கமே வந்து மூணு வகையான தர்க்கமா செய்வாங்க. தர்க்கமே வாத ஜெல்ப விதண்டா அப்படின்னு மூணு வகையாகும். வாதம்ங்கிறது ரெண்டு பேர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு பேசுற பேச்சுக்கு பேர் வாதம். ஜெல்பங்கிறது நான் சொன்னதுதான் கரெக்ட், நீ சொன்னது தப்புன்னு அடிச்சு சண்டை போட்டுக்கிறதுக்கு பேர் ஜெல்பம். விதண்டாங்கிறது நீ சொன்னது என்ன சொன்னாலும் தப்பு தான், நான் என்ன சொல்றேங்கிறது இல்ல, நீ சொன்னதெல்லாம் தப்பு அவ்வளவுதான், அதுக்கு பேரு விதண்டா. வாத ஜெல்ப விதண்டான் மூணு வகையா இருந்தது தர்க்கம். அப்போ அடுத்தது பரம் அபரம் சே இத்தி திவிதம் சாமானியம். சாமானியம் எத்தனை வகை அப்படின்னா பரம் அபரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரம் அபரம், பரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? அதிக தேச விருத்தித்வம். ஏற்கனவே சொல்லிட்டேன் பரத்தம் சொல்லிடுறது அதிக தேச விருத்தித்வம், அதிக நிலையில அதிக இடத்துல நிலைப்பட்டதுக்கு பேரு பரம். கம்மியான இடத்துல நிலைப்பட்டதுக்கு பேரு அபரம். ஒரு பொருள் கம்மியான இடத்துல இருந்ததுன்னா அது பரம், அதை காட்டிலும் அதிகமான இடத்துல வேற ஒரு பொருள் இருந்ததுன்னா அது பரம். அப்பறம் பரம்னு ரெண்டு வகையா சாமானியமானது இருக்கு. நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா ஏவ. நித்திய திரவிய விருத்தையாக நித்திய திரவியத்துல நித்தியமான திரவியம் எதுவோ அந்த நித்திய திரவியத்துல இருக்கிற விசேஷமானது அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நித்திய திரவியம்னு சொல்லி சொன்னா என்ன? திரவியம் ஒன்பது வகைன்னு பார்த்தோம். அதுல நித்திய திரவியம் எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சொன்னோம் பிருத்வி அப் தேஜு வாயு, இதனுடைய பரமாணுக்கள் எல்லாம் நித்தியம். தர்க்கசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரமாணு லெவல்ல இருக்கிறது எல்லாமே நித்தியம். அடுத்தது ஆகாசம், ஆகாசத்துக்கு பரமாணு கொண்டு வர முடியாது. பஞ்சபூத்தம்னு சொல்லிட்டு பஞ்சபூத்தோட பரமாணுன்னு சொல்லக்கூடாது. நீங்க நாலு பூத்தத்துக்கு தான் பரமாணு, ஆகாசத்துக்கு பரமாணு இல்ல. ஆகாசம் வியாபிச்சிருக்கிறது, அது பரமாணு இல்ல, அது பரமாணுவா ஒத்துக்க முடியாது நம்ம. அதனால நாலு பரமாணு நித்தியம், ஆகாசம் நித்தியம், ஆகாசத்தை தவிர மத்த எல்லாமே நித்தியம். ஆகாசத்தை தவிரன்னு சொல்லி சொன்னா ஆகாசம், ஆகாச தவிர மத்த எல்லாமே பரமாணு நித்தியம். அதுக்கப்புறம் எல்லாமே நித்தியம், திரவியம் எல்லாமே நித்தியம். நித்திய திரவியம் எப்படிப்பட்டது? முதல் நாலு பிருத்வி அப் தேஜு வாயு இது நாலுமே அது பரமாணு நிலையில நித்தியம், காரிய நிலையில அனித்யம். பார்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு பூதத்தையும் பஞ்சமகாபூதத்துல ஒரு ஒரு பூதத்தையும் எடுத்து விசாரம் பண்ணுவோம், அந்த இடத்துல பார்ப்போம். காரண நிலையில பரமாணுவா நித்தியம், காரிய நிலையில முதலிய எல்லா நிலையிலையும் அனித்யம் அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நித்தியத்துக்கு பரிபாஷம் இதுதான். எது ஒண்ணு பிராகபாவ பிரத்தியோகியா இல்லாம இருக்கோ, எது பிராகபாவ பிரத்தியோகியா இல்லாம இருக்கோ, துவம்சத்துக்கு பிரத்தியோகியா இல்லாம இருக்கோ அது நித்தியம். துவம்சத்துக்கு பிரத்தியோகின்னு சொல்லி சொன்னா துவம்சம் அப்படின்னா அழிவு, பிரத்தியோகினா பாத்திரம், அழிவுக்கு பாத்திரமா இல்லாம இருக்கணும். இல்லாட்டி பிராகபாவத்துக்கு முன்னின்மைக்கு பாத்திரம் இல்லாம இருக்கணும், அதுதான் நித்தியம். ஒரு பானை இருக்கு, பானை உண்டாரத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, அதுக்கு பேர் முன்னின்மை பிராகபாவம். இந்த பிராகபாவம் அதுக்கு இல்லாம இருக்கணும். அதே மாதிரி பானை உண்டா எடுத்து உடஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்காது, பின்னின்மை அது. துவம்சம் பிரத்வம்சம், பிராகபாவத்துக்கும் பிரத்வம்சாபாவத்துக்கும் பாத்திரம் ஆகாம எந்த விஷயம் இருக்கோ அது நித்தியம். பிராகபாவத்துக்கும் பிரத்வம்சாபாவத்துக்கும் பாத்திரமாகாத எது இருக்கோ அது நித்தியம். அப்படி சமவாயஸ்து ஏகைவ. சமவாயம் எத்தனை அப்படின்னு கேட்டா விசேஷத்துக்கு அப்புறம் சமவாயம், சமவாயம் ஒண்ணுதான், சமவாயத்துக்கு எந்த பேதமும் இல்லை. அபாவ சதுர்வித, அபாவம் நாலு வகை, பராகபாவ பிரதம்சபாவ அத்தியந்த பாவ அந்யோன்யபாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்யோன்யபாவச்சேதி. பராகபாவம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்மை, அபாவம் சொல்லி சொன்னா இன்மை. இன்மை நாலு வகையா பிரிக்கிறாங்க. இன்மைக்கு விசேஷம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவான், ஆனா இன்மைங்கிறதே கற்பனை, அதுல ஏற்றி பார்க்கப்படுற இன்னொரு நாலு கற்பனை. பிராகபாவம்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா முன்னின்மை, பானை உண்டாரத்துக்கு முன்னாடி இல்லாத நிலைக்கு முன்னின்மைன்னு சொல்றது, பானையுடைய முன்னின்மை பிராகபாவம், முன்னின்மை பானையோட சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற நிலை. பிரத்வம்சாபாவம் பின்னின்மை, பானையோட அழிவுக்கு பின்னாடி இருக்கிற நிலை. பானையோடைய சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற நிலை முன்னின்மை, பானையோட அழிவுக்கு பின்னாடி இருக்கிற நிலை பின்னின்மை. இதுல ஒரு விசேஷம் பார்க்கணும், முன்னின்மை அனாதி காலமா இருக்கும் ஆனா அந்தம் உடையது, பின்னின்மை ஆதி உடையது துவக்கம் உடையது ஆனா அனந்தம். பானைக்கு முன்னாடி இல்லாத இன்மையானது முன்னின்மைன்னு சொல்லப்படுறது. இந்த முன்னின்மை, இந்த பானையோட இன்மை முன்னாடி எவ்வளவு நாளைக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா பல கோடி ஜென்மங்கள் கல்பங்களா இருந்தது. அப்போ அனாதி காலமா இருந்தது பானையுடைய முன்னின்மை, ஆனா முடிவுடையது. பாணி எப்ப சிருஷ்டியாச்சோ அதனுடைய இன்மையானது முடிவடைஞ்சு கொடுத்தது. அதே மாதிரி பிரத்வம்சாபாவம் பாணி அழிஞ்ச பின்னாடி தூக்கமுடையது, ஒரு அழிவுக்கு பின்னாடி ஆரம்பிக்கிறது பிரத்வம்சாபாவம். ஆனா அனந்த காலமா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இனிமேல் அந்த பானம் வரவே வராது, அனந்த காலமா அது இன்மை இருக்கும். அப்படி பிராகபம் பிரத்யம்சம் அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம்னா நிரந்தர இன்மை, நிரந்தர இன்மை. அதாவது ஒரு விஷயம் இம்மூணு காலத்தையும் இருக்க முடியாததுக்கு நிரந்தர இன்மைன்னு சொல்றது. முயல் கொம்பு மலடி மகன் எந்த காலத்தையும் வர முடியாததெல்லாம் அதுக்கு நிரந்தர இன்மை அப்படின்னு பேரு. அடுத்தது அந்யோன்யாபாவ, அந்யோன்யாபாவனா ஒன்று மற்றொன்று இன்மை. துணியானது பானையில இல்லாம இருக்கிறது, பானையானது துணியில இல்லாம இருக்கிறது அந்யோன்யபாக, ஒன்னு இன்னொன்னு இல்லாம இருக்கிறது. தத்ர கந்தவதி பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது ஆரம்பிக்கிறார். கந்தவதி பிருத்வி அந்த பஞ்சபூதத்துல பிருத்வியோட லட்சணம் ஆரம்பிக்கிறார். கந்தவதி பிருத்வி, பிருத்வியோட லட்சணம் என்ன? இதுதான் லட்சணம். பிருத்விக்கு கந்தவதி அப்படிங்கிறது லட்சணம். அந்த லட்சணத்தை சரியா இருக்கா இல்லையான்னு பண்றது பாக்குறது பரீட்சா. நான் நிரூபிக்க போறது பிருத்விங்கிற உத்தேசம். என்னோட உத்தேசம் என்ன? பிருத்வியை நிரூபிக்கிறது. அது பிருத்விக்கு லட்சணம் என்ன? கந்தவதி. அந்த கந்தவதி சரியா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. உத்தேசம் லட்சணம் பரீட்சா. அப்போ பிருத்வியோட லட்சணம் என்ன? கந்தவதி. கந்தவதினா வாசனை உடையது. சாத்விதா நித்யா நித்யாச்ச. அந்த கந்தவதியான பிருத்வியானது எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டு வகை. நித்தியமான பிருத்வி அநித்தியமான பிருத்வி அப்படின்ட்டு பிருத்வியில ரெண்டு வகையா, நித்தியமாவும் அனித்தியமாவும். அது எப்படி அப்படின்னு கேட்டா நித்யா பரமாணு ரூபா அனித்யா காரிய ரூபா. நித்தியமானது பரமாணு ரூபத்துல பரமாணு நிலையில இருக்கிறது நித்தியம். ஏற்கனவே பார்த்தோம் நித்தியம் ஒன்பது திரவிய குண திரவியத்துல ஒன்பது நித்தியம். எப்படிப்பட்டது? பரமாணு நிலையில முதல் நாள் நித்தியம், மத்ததெல்லாம் நித்தியம் சாதாரணமாவே. அப்போ ஆகாசத்திலிருந்து மத்ததெல்லாமே நித்தியம், பரமாணு நிலையில முதல் நாளும் நித்தியம். பிருத்வியானது பரமாணு நிலையில நித்தியமா இருக்கும், காரிய ரூபத்துல அனித்தியமாயிடுறது. பரமாணுங்கிறது ஒரு சிங்கிள் அணு, ஒரு தனி அணு. அந்த அணுவானது இன்னொரு பரமாணுவோட சேர்றது கோபாண்ட் அப்படின்மா சயின்ஸ்ல, கோபாண்ட். அப்படி ரெண்டு சேர்றது, இந்த ரெண்டு சேரும் போது உண்டார அணுக்கு பேரு துவெணுக். இது காரிய ரூபம், இது காரிய ரூபம். பரமாணுவா இருக்கிறது காரண ரூபம், ரெண்டு துவெணுக்கா சேர்றது காரிய ரூபம். இந்த ரெண்டு துவெணுக்கு சேர்ந்து திருப்பியும் சேர்றது திரஸ்ரேணுன்னு சொல்றது. ரெண்டு திரஸ்ரேணு திருப்பியும் சேர்றது சதஸ்ரேணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கணக்கானது போயிட்டே இருக்கும். ஆனா அது அப்படின்னா சாலிடான எல்லா பதார்த்தங்களும் உண்டாருது. திரஸ்ரேணுல இருந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு வர்றது, சக்ஷுனால நம்ம பார்க்கக்கூடிய நிலைக்கு வர்றது. திரஸ்ரேணுவை நேரடியா சாதாரணமான நிலையில பார்க்க முடியாட்டாலும் கூட சூரிய கிரணம் வழியா அதை பார்க்கிறோம். அந்த மாதிரி விசேஷமான சூரிய கிரணம் ஒரு ரூம்குள்ள வரும்பொழுது அந்த கிரணத்துல உண்டார தூசுகள், சாதாரண இந்த ரூம்ல இந்த தூசு இருக்கு ஆனா சூரிய கிரண வழியாதான் தெரியறது தெளிவா, அது திரஸ்ரேணு. அப்படி இந்த மாதிரியான நிலையில இருக்கிறது வெணுக்குல இருந்து ஆரம்பிச்சு மற்றது எல்லாமே காரிய ரூபம். காரிய ரூபம் எல்லாம் அனித்யம். திரஸ்ரேணு பிரிஞ்சது அப்படின்னா தெணுக்காயிடுறது. தெணுக்கு பிரிஞ்சுதான் திரும்பி பரமாணு, பரமாணு பிரியவே முடியாது. ஏன்னா அது காரணம், அதுக்கு அழிவு இல்ல. பரமாணு நித்தியம், தெணுக்குல இருந்து மத்த எல்லாமே காரியமானதுனால அனித்யம். எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம்ங்கிற ஒரு சின்ன நியாயம் இது பிரயோகம் பண்றப்படும். புனஸ்திரிவிதா திருப்பி மூணு வகை, திருப்பி மூணு வகைன்னு எது? நித்தியமா அனித்யமா அப்படின்னா ரெண்டு மதம் இருக்கு, நித்தியம் அனித்யம் ரெண்டுமே மூணு வகைன்னு சொல்ற மதம். அனித்யம் மாத்திரம் மூணு வகைன்னு சொல்ற மதம். நம்ம அனித்தியத்தை மாத்திரம், அனித்தியமான பிருத்திவிய மாத்திரம் மூணு வகை அப்படிங்கிற மதத்தை நம்ம கையாளுவோம். என்ன சொல்றது? ஷரீர இந்திரிய விஷய பேதாது, ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்ட்டு திருப்பி மூணு வர்றது. அப்படின்னா பார்த்திவ சரீரம், பார்த்திவ இந்திரியம், பார்த்திவ விஷயம். பிருத்திவியான சரீரம், பிருத்திவியான இந்திரியம், பிருத்திவியான விஷயம் அப்படின்னு திருப்பி மூணு வகைப்படுறது. பார்த்திவ சரீரம் என்ன அப்படின்னா சரீரம் அஸ்மதாதிபத்து, அஸ்மதாதி நாம் நம்மளுடைய சரீரம் மாதிரி இருக்கிற சரீரத்துக்கு பார்த்திவ சரீரம். பிருத்வியினால உண்டான சரீரம் பார்த்திவ சரீரம், அது நம்மளுடைய சரீரம் மாதிரி. இந்திரியம் கந்தகிராகம் கிராணம் நா சாகரவர்த்தி. இந்திரியம் என்னது? மூக்கு நுனியில அந்த வாசினை நுகரக்கூடிய தன்மை, அதுதான் பார்த்திவ இந்திரியம். வாசினை நுகரக்கூடிய தன்மை அது இந்திரியம். இப்ப நம்ம பாக்குறது கோலகம், அந்த கோலகத்துல அந்த நுகரக்கூடிய சக்திக்கு பேர் இந்திரியம். ஏன்னா மூக்கு அழகா இருக்கும், காது அழகா இருக்கும், கண் அழகா இருக்கும், ஆனா பாக்குறது கேக்குறது நுகர்றது இந்த மாதிரியான இந்திரியமானது அங்க இல்லாம இருக்கும். மூக்கை மூடிட்டா கூட மூக்கு இருக்கு, இருந்தாலும் மூக்கை மூடிட்டோம்னா அந்த இந்திரியம் வேலை செய்யறது இல்ல. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். காதை மூடிட்டா அந்த இந்திரியமானது வேலை செய்யறது இல்ல. அப்போ இந்திரியமானது செயல்படாத நிலையே நம்ம பாக்குறோம். அதனால இது இந்திரியம் இல்ல, இது கோலக்கம். இந்த உருவமானது மடல்களானது வெறும் கோலக்கம்னு சொல்லப்படுறது. அதுல இருக்கிற சக்திக்கு இந்திரியம்னு சொல்றோம். விஷயோ மிருத் பாஷானாதி. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மிருத்து பாஷான் கல் கல்லு மண்ணு முதலி எல்லாமே வந்து பார்த்திவ விஷயம், பிருத்திவி விஷயம். அடுத்தது சீதஸ்பர்ஷவத்யாபக, சீதஸ்பர்ஷவத்திய ஆபக. ஆபக அப்படிங்கிறது நித்திய பகவச்சனாந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதனால நித்திய

பண்ணி சா திவிதா. அப்போ தண்ணியோட குளிர்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இன்னொரு விஷயம், இப்போ சில இடத்துல எல்லாம் போனா தண்ணி நாத்தம் எடுக்கிறது, சில இடத்துல போனா தண்ணி நல்ல வாசனையா இருக்கு, சில இடத்துல தண்ணி வந்து டேஸ்ட் சுவை ரொம்ப நல்லா இருக்கு, தேன் மாதிரி இருக்கு அப்படிமா, சில இடத்துல உப்பு கரிக்கிறது. இப்போ இந்த மாதிரி தண்ணியில ஏற்ற தாழ்வு இருக்கு. இப்போ வாசனை எடுக்கிறது அப்படிங்கறதுனால அந்த தண்ணி என்னது, கந்தவதி பிருத்திவி. கந்தவதி பிருத்திவின்னு சொல்லணும் நியாய பிரகாரம். அந்த தண்ணிக்கு என்ன சொல்லணும், நாங்க தண்ணியும் சொல்லக்கூடாது பிருத்திவின்னு சொல்லணும், அது பிருத்திவி ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன், பிருத்திவி பரமாணுக்களோட சம்பந்தத்தினால அந்த நீருக்கு சுவை அந்த குணம் எல்லாம் மாறுதே தவிர நீரினுடைய தன்மை என்னது, குளிர்மையா இருக்கிறது இனிமையா இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த நீரானது ரெண்டு வகை, நித்யா அநித்யா சத்ரிபியம், நித்தியமானதும் அனித்யமானதும். நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா. நித்தியமானது பரமாணு ரூபமாகவும் அனித்யமானது காரிய ரூபமாகவும் திருப்பியும் மூணு வகை, ரெண்டு வகைப்படுறது. புனஸ்திரிவிதா, இந்த காரிய ரூபமானது திருப்பி மூணு வகைப்படுறது, என்னது, ஆப சரீரம், அப் சரீரம், அப் இந்திரியம், அப் விஷயம் அப்படின்னுட்டு. ஷரீர் என்ற விஷய பேதாத்து. அப்சரீரம் என்ன, வருணலோகே பிரசித்தம். வருணமய வருணலோகத்துல நீர்மயமான ஜலமயமான சரீரத்துக்கு வருணலோகத்துக்கு தான் போய் பார்க்கணும். சில இங்கிலீஷ் படத்துல அபீஸ் அப்படிங்கிற படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த படம், அதுலதான் வந்து நீர்மயமாகவே சரீரம் வரும், நீர்ல இருந்து நீர்மயமாகவே சரீரம் தோணும். அந்த மாதிரி இப்ப டிவில எல்லாம் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வருது, அதுல எல்லாம் காமிச்சுடுறான் சிம்பிளா இப்ப கம்ப்யூட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி. அப்படி அந்த நீர்மயமான சரீரம் எங்க ஃபேமஸ், வருணலோகத்துல ஃபேமஸ். இந்திரியம் ரசகிராகம், ரசனம் ஜிஹ்வாகிரவர்த்தி. இந்திரியம் என்ன, அப் இந்திரியம் என்ன அப்படின்னா, இந்த நீர் எங்க இருக்கு, நாக்குல இருக்கு, அந்த நாக்கு சுவைக்கிற அந்த தன்மையானது நாக்குக்கு இருக்கு, அதுதான் ரசனம், அதுதான் இந்திரியம். விஷய அப் விஷயம் என்ன அப்படின்னா, சரித்ரந்தாரி நதி கடல் முதலியதெல்லாம் விஷயம். உஷ்ணஸ்பர்ஷவத் தேஜ, நெருப்பு, நெருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, உஷ்ணஸ்பர்ஷவத், சூடான தன்மை உடையது எது, நெருப்பு. தச்ச த்விதம் நித்தியம் அனிச்சம் அனித்யம் ச, அதுவும் திருப்பி ரெண்டு வகையாருது, என்னது, நித்தியமானதும் அனித்யமானதும் அப்படின்னு சொல்லிட்டு. நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம், பழையபடி நித்தியமானது பரமாணு ரூபம், அனித்யமானது காரிய ரூபமா இருக்கு. புனஸ்திரிவிதம் ஷரீர் என்ற விஷயம் ஏதாவது, அனித்தியமான காரிய ரூபமானது திருப்பி மூணு வகையப்படுறது, ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்ற பேதத்துல, அதாவது தேஜ சரீரம், தேஜ இந்திரியம், தேஜ விஷயம் அப்படின்ட்டு. சரீரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம், நெருப்புமயமான சரீரம் ஆதித்ய லோகத்துல சூரிய லோகத்துல பிரசித்தம். அதே மாதிரி இந்திரியம் என்னது, ரூபகிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி, விஷயத்தை உருவத்தை அறியக்கூடியதான கண்ணு, அந்த கண்ணுல இருக்கிற கருவிழியில நடுவுல, கண்ணுல இருக்கிற கருவிழிய நடுவுல இருக்கிற அந்த பார்க்கக்கூடிய சக்தியை தான் நாம இந்திரியம்னு சொல்றோம் இங்க. விஷய சத்துவிதா, ஆனா இங்க விஷயம் மாத்திரம் நாலு வகைப்படுறது, என்னது அப்படின்னு கேட்டா, பௌம திவ்ய ஔதர்ய ஆகரஜ வேதாத், பூமியில தோன்றது, திவ்யமானது, உதரத்துல இருக்கிறது, ஆகரஜம் நோண்டி எடுக்கிறது, பூத்தமா இருக்கிறது, என்னது, வன்னி நெருப்பு முதல் இதெல்லாம் பூத்தமாவே இருக்கிறது, பஞ்சபூத்தமா மயமாவே இருக்கிறது. அடுத்தது அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி. அபிந்தனம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, திவ்யம் என்னது, அபிந்தனம், அபிந்தனம் அப் இந்தனம் எஸ்ய அபிந்தனம், அபிந்தனம் அப்புன்னு சொல்லி சொன்னா நீர், நீர் எதற்கு இந்தனமாக எரிபொருளாக இருக்கோ அது அபிந்தனம். எது, வித்யுதாதி அந்த மின்னல், மின்னல் கீத்து, அது திவ்யமான நெருப்பு. புக்தசிய பரிணாம ஹேதோஹோ ஔதர்யம், சாப்பிடுற சாப்பாடு நமக்கு பக்குவம் ஆறதுக்கு காரணம் என்னது, வயிற்றுல இருக்கிற நெருப்பு. சாப்பிடுற சாப்பாடானது பக்குவம் ஆறதுக்கு காரணமா இருக்கிற வயிற்றுல இருக்கிற நெருப்பு தான் மூணாவது வகை. ஆக்கரஜம் சுவர்ணாதி, ஆக்கரஜம்னு சொல்லி சொன்னா நோண்டி, பூமியை நோண்டி எடுக்கிறது, எது, சுவர்ணாதி, சுவர்ண ஆதினு சொல்லி சொன்ன ஆதி பதத்தினால வெள்ளி இரும்பு முதலிய எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஆனா தங்கத்தை நோண்டி எடுக்கிறீங்க, எங்கிருந்து நோண்டி எடுக்கிறீங்க, பூமியிலிருந்து, பூமியிலிருந்து நோண்டி எடுக்கப்படுவதானது பிருத்வின்னு சொல்லித்தானே எடுக்கணும், ஏன் பிருத்வி இல்லாம அது தங்கத்தை அக்னின்னு சொல்றீங்க, நெருப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, தங்கத்துக்கு கந்தவதி அப்படிங்கிற லட்சணம் பொருந்தாது, வாசனையுடையது அப்படின்னு சொல்லி அந்த லட்சணம் பொருந்தாது. ஒண்ணு, ரெண்டாவது அது பிருத்திவியால சரி பரவாயில்ல, அவன் ஆனா நீர் ஆகலாம், ஏன் உருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க தங்கத்தை, என்ன ஆயிடுறது, நீர் தன்மை அடைஞ்சிடுறதுல, ஒழுகி ஓடுறது, ஒழுகி ஓடுற தன்மை அதனுடையது, நீரினுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல, ஏன் நீராகவும் ஆக்க முடியாதத, நெருப்பத்தான் கொண்டு வர முடியும், ஏன் அப்படின்னு கேட்டா, உருகி ஒழுகி ஓடக்கூடிய சாமான்யமான தன்மை நீரினுடையது, சாதாரண நிலையில நீர் பொதுவாக இயல்பான நிலையில ஒழுகி ஓடக்கூடியதா இருக்கும், ஆனா விசேஷ நிலைகள்ல ஏத்த மாதிரி அது ஒரு நேரத்துல ஆவியாகும், இன்னொரு நேரத்துல ஐஸ்

0: கெட்டியாகவும் மாறுவது. விசேஷ நிலைகள் நீரினுடையது, ஆனா சாமானிய நிலை ஒழுகி ஓடக்கூடியது. ஆனா இந்த தங்கமானது விசேஷ நிலையில ஒழுகி ஓடுறது, சாமானிய நிலையில, சாமானிய நிலையில கட்டியா இருக்கு. அதனால இது நீராக இருக்க முடியாததால தங்கமா தங்கம் வந்து நெருப்பா தான் இருக்க முடியும் அப்படிங்கறது தீர்மானம் மாறுது. ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயுகு, ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயுகு, ரூபம் இல்லாத ஸ்பர்ஷம் மாத்திரம் உடையதா இருக்கிறதுக்கு பேரு வாயு. சத்வித நித்தியோ அநித்திய, அதாவது தொடு உணர்ச்சி மாத்திரம் இருக்கு ஆனா உருவம் இல்ல, அதுக்கு வாயுன்னு பேரு. அது ரெண்டு வகை, நித்தியம் அனித்யம். நித்தியம் பரமாணு ரூபம், அனித்ய காரிய ரூபம். நித்தியமானது முன்னாடி சொன்ன மாதிரி பரமாணு ரூபம், அனித்யமானது காரிய ரூபம். புன திரிவித சரீரேந்திர விஷயம் பேதா, திருப்பி மூணு வகை, வாயு சரீரம், வாயு இந்திரியம், வாயு விஷயம் அப்படின்ட்டு. சரீரம் வாயு லோகே, இந்திரியம் ஸ்பர்ஷ சரீரம், இங்க வாயு லோகத்துல வாயு சரீரம், வாயுமயமான சரீரம் பிரசித்தம். இந்திரியமானது ஸ்பர்ஷ கிராகக்கும் துவக்கு சர்வ சரீர வர்த்தி. இந்திரியமானது என்னது? தோல். எது ஸ்பர்ஷத்தை உணர்றதோ அந்த தொடு உணர்ச்சி அறியக்கூடியதான தோல் தான் இந்திரியம். அது எங்க இருக்குன்னா சர்வ சரீரார் சரீரவர்த்தி, உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த உணர்ச்சியான தொடு உணர்ச்சி அறியக்கூடிய அந்த சக்தியானது உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. விஷயோ விருஷாதி கம்பன ஹேத்து. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வாயு எப்படி தெரியணும், வாயு இருக்குன்னு சொல்லி சொன்னா எப்படி எப்படி தெரியாது நமக்கு அப்படின்னா, மரம் எல்லாம் ஆடுறது, இலை எல்லாம் ஆடுறது, காத்தே இல்ல, இலை ஒரு இலை கூட ஆடல பாரு அப்படிம்போம். அப்போ விஷயம் என்னது? இலை தலையெல்லாம் ஆடுறதுதான் இங்க விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது. சரீரார்த்த சஞ்சாரி வாயு பிராண சச ஏகோபி உபாதி பேதாது பிராணபானாதி சஞ்ஞா லபதே சஞ்ஞா லபதே. அப்போ இந்த வாயுவானது வெளியில இருக்கிற மகா வாயு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உள்ள சரீரத்துக்குள்ள போறதுக்கு பேரு பிராணன்னு சொல்லப்படுறது. சரீரத்தை சஞ்சாரமா செய்யற வாயுக்கு பேரு பிராணன். இந்த பிராணனானது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு செயல்னால ஒரு ஒரு பேர் அடையிறது. ஒரு ஒரு செயல் எந்த மாதிரியான செயல், உள்ள போறதுக்கு பிராணன், வெளியில வர்றதுக்கு அப்பானன் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு ஒரு செயல்னால அது ஒரு ஒரு பேர் அடையிறது பிராண அபானன் சன்யா லவதே. இதுலயும் கூட ஒரு தனஞ்சயன் ஒரு வாயு இருக்கு, அது சர்வ சரீர வர்த்தி. அது வந்து போறது வர்றதுன்னு இந்த மாதிரி வியாபாரம் செய்யாது. தனஞ்சய வியாதி என்ன என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா செத்து போன அப்புறம் சரீரத்தை வீங்க வைக்கக்கூடிய வாய்ப்பு பேர் தனஞ்சய வாயு. பிராணன் போயிடுதுன்னு சொல்றோம், இன்ஃபேக்ட் பிராணன் அங்கேயும் இருக்கு. அடுத்தது சப்த குணக்கம் ஆகாசம். சப்த குணக்கம், சப்தம் எதனுடைய குணமோ அப்படிப்பட்ட தன்மையுடையது ஆகாசம். தச்ச ஏக்கம் இப்போ நித்தியம் ச, அது ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது நித்தியமானதும். சரி என்ன பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: சூக்ஷ்ம சரீரம் கிவன் பை லார்ட் சிவா. அதுக்கப்புறம் இந்த கலாடி சரீரம், விஞ்ஞானகரருக்கு இருக்குது வைந்தவ சரீரம். அப்ப அதையும் நோட் பண்ணிடுங்க. விஞ்ஞானகரராக இந்த ஆன்மா போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய வைந்தவ சரீரத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி தான் வைந்தவ சரீரத்தை கொடுக்கிறேன். அப்புறம் இந்த உலகத்துல வரும்பொழுது அந்த அசுதமாயா போனத்துல வரும்பொழுது கலாதி சரீரம், அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிறவர் தான் அனந்த தேவர். ஏன் இதை விளக்கறேன்னா, அது ஏன் சந்தித்தது ஆன்மான்னு சொல்றாரு, அவற்றோடு சந்தித்தது அப்படின்னு அர்த்தம், இடையில வந்ததுன்னு அர்த்தம். நான் என் வீட்டுல இருந்து புறப்பட்டேன், உங்களை சந்திச்சேன்னா என்ன அர்த்தம், ஒரு 10 கிலோமீட்டர் வந்த பிறகு பார்த்திருக்கேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பாயிண்ட் போனப்பதே என்ன பார்க்க முடியும். அதுபோல இந்த அந்தக்கரணம் வந்து எங்க இருந்து கொடுக்கிறாருன்னா, அந்தக்கரணத்தை கொடுப்பவர் யார் என்றால் அவர் தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். எதுல இருந்து கொடுக்கிறார், பிரகிருதி மாயிலிருந்து கொடுக்கிறார். அதான் உள்ள பாயிண்ட். ஒவ்வொன்றும் அப்ப நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன காம்பினேஷன் இருக்கு, எப்படி ஒரு கார் வந்து காரை நம்ம யூஸ் பண்ணா கூட அந்த காரை வந்து மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி எத்தனையோ பேர் இருக்கான். இன்னும் சொல்ல போனா பெயிண்ட் அடிக்கிற கூட ஒரு தனியா கம்பெனி இருக்கு, அவன்கிட்ட போய் தான் பெயிண்ட் அடிக்கணும். இவ்வளவு செய்ய தான் உற்பத்தி ஆகுது. அதே போல நம்ம பாடியில் என்ன ஆகுது, ஒவ்வொன்னா கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்மா இருக்குது, ஆன்மா பேஸ் அது இல்லாம ஒண்ணு முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சூக்ம சரீரத்துல உள்ள உள் சட்டையாக கலாதி சரீரம் இருக்குது, அனந்த தேவன். கலாதி சரீரத்தை கொடுத்து அனந்த தேவன். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு அது மேல போகும்போது அந்த சரீரம் இருக்கும், பிரகிருதியமாய விட்டு அது போகும்போது அந்த சரீரம் இருக்கும். அதனால நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சமய தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள், சமய தீட்சை பெற்றுக் கொள்வதனால் மீண்டும் பிறக்க நேரிட்டால் அவர்கள் பிரகிருதி மாயில பிறக்க மாட்டாங்க, அவர்கள் அசுத மாயில வைப்பாங்க. ஞானம் இல்லாம, ஞானம் வந்தா இந்த உடம்பு இல்லாம போயிடும், அது வேற விஷயம். அந்த ஞானம் வர்ற வரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு அந்த புவனங்கள் மாறிக்கொண்டு வரும், உடம்புகள் மாறிக்கொண்டு வரும். இதுக்கு அந்த சாதனையை வந்து எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் பலன் இல்லாம போயிடாது. சைவ சித்தாந்தாங்க அது வரைக்குள்ள பலனை அப்பப்ப கொடுத்துருவேன். அதுபோல அந்த அந்தக்கரண ஆன்மாவாதிகள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர் தான் எங்க மறுத்தாரு, அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று. இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது ஏழு மதவாதிகளை மூணாம் சூத்திரத்தை சொல்றாரு, எட்டாவது மதவாதியை நானா சொல்றேன். இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு தர்க்கத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அங்கே சொன்னது விதிமுகத்தால் சொன்னது, இங்க சொன்னது அனுமாத முகத்தால் சொன்னது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அங்க என்ன சொல்றாரு, ஆன்மா உளவு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ற. இங்க என்ன சொல்றாரு, எது ஆன்மா இல்லைங்கிற. ஒரு இன்சிடன்ட் சொன்னேன், சிவாய சுப்ரமணியத்தை போய் ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர். அப்ப அவர் என்ன கேட்டாரு, யூ டெல் மீ ஹூ இஸ் நாட் காட் அப்படின்னாரு. இதுதான் என்னன்னு கேட்டா, ஹூ இஸ் காட் என்று சொல்வது விதிமுகத்தால் சொல்வது, ஹூ இஸ் நாட் காட்ங்கிறது அனுவாத முகத்தால் சொல்வது. அதுக்கு ஒரு தர்க்க
4: அனுவாதம்
5: எதிர்மறையா
3: இல்ல, அதாவது உடன்பட்டு கொண்டு ஒரு கேள்வி கேட்டது. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆன்மா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு, அதனுடைய தன்மையை சொல்லிட்டு வந்தாரு. இங்க என்ன சொல்றாரு, எது ஆன்மா இல்லைங்கிற. அதாவது மூணாம் சூத்திரத்துல கிவிங் எ டெபினிஷன், விச் இஸ் ஆன்மா. நாலாம் சூத்திரத்துல விச் இஸ் நாட் ஆன்மா.
5: ஏனென்றால் சில பேர் இதுலயும்
3: ஆன்மாண்டு. அதுக்கு தர்க்க சாஸ்திரம் என்ன பேருனா, மூணாம் சூத்திரத்தில் சொன்னது விதிமுகத்தார் கூறினார், நான்காம் சூத்திரத்தில் அனுவாத முகத்தார் கூறினார். தர்க்கத்தில் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, விதிமுகத்தால் சொன்னதையும் அனுவாத முகத்தாலையும் ஒரே சூத்திரத்தை சொல்லப்படாதுன்னு ஒரு விதி இருக்கு, அதுக்காக சொல்றாரா. எப்படினாலும் சொல்றாங்க, விதிமுகத்தால் சொல்வதையும் அனுவாத முகத்தால் சொல்வதையும் ஒரே சூத்திரத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு, அதற்காக அப்படி அனுவாத முகத்தால் தனி சூத்திரமா சொல்ற. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்காக சார் இந்த புறச்சமயங்களை பத்தி சொல்லிட்டு வரணும்? சில பேர் கேட்கலாம், சார் நீங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா போதாதா, நீங்க எதுக்கு அவன் சொல்றது தப்பு இவன் சொல்றது தப்புன்னு கேட்க சில பேர் கேட்பாங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டா பார்க்க போதுமே, இது ஏன் அந்த கிரணாத்மாவாதி சொல்றது தப்பு, பிராணாத்மாவாதி சொல்றது தப்புன்னு ஏன் அவன் சொல்றது தப்பு தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு தெளிவு வருவதற்காக. ஏன்னா இல்லைன்னா நமக்கு ஒரு மயக்கம் உண்டாகுது. எப்பயுமே என்னன்னு கேட்டா, சில பேருக்கு மயக்கம் வரும். என்னன்னு கேட்டா, அவர் சொன்னதும் சரியாதான் இருக்கு, இவர் சொன்னதும் சரியாதான் இருக்கு அப்படியே வருவாங்க சில பேர். அதாவது இங்கிட்ட ஒருத்தர் போய், ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேரும் வேண்டியவங்க, ரெண்டு பேரும் வேண்டியவன், ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட போனாங்க. அவர் ரெண்டு பேரையும் கேட்டாரு, கேட்டா இவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, அவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, ரெண்டு பேரும் அவருக்கு வேண்டியவா இருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, யூ ஆர் ரைட் அப்படின்னு அறிவர் பாரு. சொன்னார் யூ ஆர் நாட் ராங் அப்படின்னாரு. அது மாதிரி வரக்கூடாது, அதுவும் சரியாதான் இருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம பேர் கேட்கறாங்க. கேட்கறேன் பாருங்க சார், அவங்க கிறிஸ்துவ சமயத்துல பாருங்க சார், பாடியை வந்து எவ்வளவு புனிதமா வச்சிருக்கிறாங்க தெரியுமா, அது ரொம்ப புனிதங்கிறாங்க சார். பாடியை கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் அங்கே ப்ரே பண்ணி தான் அங்கே மயானத்துக்கு கொண்டு போகிறாங்க சார். நீங்கள் பாருங்கள் சார், ஒருத்தர் இறந்து போயாச்சுன்னா கோயிலை போட்டுங்கிறீங்க, அது தீட்டு வந்துச்சுங்க, நீங்கள் தெருவுக்கு தீட்டு வந்துருச்சு, ஊருக்கு தீட்டு வந்துருங்க, கோயிலை போட்டுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அவங்க சொல்றது தான் சரியாக தெரியுது, அது புனிதமாக கருதுறது தான் சிறப்பாக இருக்குன்னு அப்படின்னு ஒருத்தர் கேட்க. அப்போ தான் நான் சொன்னேன், புனிதமாக கருதுறீங்களா, அப்படி வீட்லேயே வச்சுக்க வேண்டியதானே சார், புனிதமாக்கிறத வீட்டிலேயே வச்சு மாலை போட்டு தராதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. இது சிந்திக்கிறது இல்லை, இன்னும் அவன் செய்யறது ரைட் மாதிரி. நம்மளால ரொம்ப பேர் நம்ம கிரியை பார்த்து அவன் நினைக்கிறாங்க, நம்ம கிரியை எல்லாம் மூட நம்பிக்கை மாறியும், அந்த பிற சமயத்துக்காரங்க பண்ற கிரியை எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனம் மாறியும். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன்னு கேட்டா, அந்த உயிர் போன உடனே சில தீய சக்திகள் வரும் உனக்கு தெரியாது, ஒரு ப்ரீகாஷன் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தீய சக்திகள் வரும்போது நமக்கு தெரியாது இல்லையா, அந்த பிணத்திற்காகவும் இதற்காகவும் வரக்கூடிய சில எத்தனையோ பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்கும், அது சில துன்பங்களை விளைவிக்கும் என்பதற்காக ஒரு ப்ரொடெக்டிவா அதை சொல்லியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி மெடிக்கலாகவும் பாத்தீங்கன்னா 24 hours மேல சிவாஜி சிவனை சொல்றார் இல்லையா, அவருடைய லிவிங் வித் சிவால சொல்றார், டோன்ட் கீப் த பாடி மோர் தென் 24 hours, ஐஸ்லயே வைக்கப்படாதுங்கிறாரு. ஆமா, இப்ப இவர் வந்து லேட்டஸ்டா நம்ம அமெரிக்கா, எப்பயுமே நம்ம சொல்றதுன்னு ஒரு அமெரிக்கன் சொன்னா நம்புறோம் இல்லையா,
4: கூட
2: அதாவது
3: எல்லாம் ஒரு காரணம் பற்றி அந்த அது போல அந்த அப்ப என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, ஏன் நம்ம சொல்றோம் அப்படிங்கறதையும் தெரியணும். அதனாலதான் பிற சமய கொள்கைகளே தெரியணும், எதுக்காக, நாம் சிந்திப்பதற்காக. ரெண்டாவது, எது லாஜிக்கலா இருக்குங்கிறதையும் பார்க்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு, ஒரு மயக்கம். அதுக்காக தான் இப்படி சொல்றேன். இப்ப 4வது சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார் என்றால், அதாவது இந்த அந்தக்கரம் அவற்றோடு அந்தக்கரம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததுன்னு ஏன் சொல்றாருன்னா, சந்தித்ததுன்னு ஏன் அந்த வார்த்தையை போடுறார் என்றால், அந்த உயிரானது ஏற்கனவே கலாதி சரீரம் அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கு, ஏன்னா மேலிருந்தான் வருது. அதாவது அந்த அசுதமாயா சரீரம் அங்கேயே ஒரு உள்ளாக ஒரு சட்டை கொடுக்கப்படுகிறது, ஆனா இங்க பிரகிருதி மாயில வந்து அந்த அந்தகரணத்தை கொடுக்கறதுனால இந்த உயிரான என்ன பண்ணுது, அந்தகரணங்களை சந்திக்கிறது, அப்படின்னா இடையில வந்ததுன்னு அர்த்தம். அதுக்காக தான் சந்தித்ததுங்கிற வார்த்தையை போட்டேன். அது ஆதியில இல்ல, கலாதி சரீரம் கொடுத்த பிறகுதான் அந்தகரணம். முதல்ல கொடுக்கப்படுவது என்ன சரீரம், கலாதி சரீரம், அப்புறம் கொடுக்கறதா அந்த கரணம். அவை கலாதி சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த கரணத்தை பெறுவதனால அவற்றோடு சந்தித்தது. இது சந்தித்தவுடனே என்ன ஆகுது, ஒரு லாபமும் இருக்கு, ஒரு நஷ்டமும் இருக்கு. எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளையும் பாருங்க, உலகத்துல ஒரு லாபமும் இருக்கு, ஒரு நஷ்டமும் இருக்கும். எந்த ஒரு பொருளும் பிளஸ்ஸாவே இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு பொருளும் மைனஸா இருக்குன்னு சொல்ல முடியாது உலகத்துல. ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். அது போல இங்க பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அந்த அறிவில்லாமல் அதாவது சகசமலத்து உணராது, இது முக்கியமான விஷயம். இந்த சகசமலத்து உணராதுங்கிறது ஏன் சொன்னாருன்னா, ஏற்கனவே இந்த கலாதி சைரமும் அந்த கரணமும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் செயல்படாமே இருந்தது. அதுதான் உணராது என்பதற்கு என்ன பொருள், டஸ் நாட் நோ, டஸ் நாட் ரியலைஸ் அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம். உணராது என்றால் என்ன பொருள் என்றால், அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்கி தோன்றாது. அதனாலதான் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நம்முடைய டிவாய்ட் ஆஃப் சென்சியன்சி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த நிலையில எந்த விதமான உணர்வுமே அது வெளிப்படாமல் இருந்தது. எப்படின்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், அதாவது இப்ப ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உயிருக்கு இறைவன் சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த உயிர் இருக்குன்னு சொல்றோம். அதான் அங்க உள்ள பாயிண்ட். உயிர் கடவுளால படைக்கப்படல, உயிர் எப்பயுமே இருக்கு. அப்ப அந்த உயிர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உயிர் இருக்கு. அந்த உயிராக அது இருக்கும்போது அந்த நிலைக்கு என்ன பேர் சொன்னாங்க? அதான் அனாதி கேவலம். அனாதி கேவலம் அந்த நிலைக்கு பேர் தான் அனாதி கேவலம். அது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்த ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வித்தவுட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி. The soul was existing, but at that time, it was not getting any kind of body. அப்படிப்பட்ட நிலையில அந்த அதுக்கு ஒரு சாஸ்திரத்தை அவர் என்ன பேர் வச்சாங்க? அனாதி கேவலம். அந்த நிலைக்கு பேர் அனாதி கேவலம் அல்லது ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது ஒரு பெரிய விஷயம். அது எங்கெல்லாம் வருதுங்கிறது நீங்க குறித்து வைத்துக் கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில துணை செய்திகளை புரிந்து கொண்டாதான் இந்த அதான் சிவஞானபோதத்தில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த சிவஞானபோத சூத்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஏற்கனவே சில ப்ரிலிமினரிஸ் செய்யணும். அந்த ப்ரிலிமினரிஸ் எல்லாம் மற்றவர்கள சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரிஸ வந்து எக்யூப் பண்ணிட்டு இதுல வந்தாதான் அடுத்த பர்தர ப்ரொசீட் பண்ணுவேன். அதனாலதான் சிவஞானபோதத்தை கடைசியில படிக்கணும் என்ற காரணம். திருவருள் பயன் படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார் படிச்சுட்டு அப்புறம் தான் சிவஞான போதம் படிக்கணும். அப்புறம் இந்த ரூடிமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த நிலையில அதுக்கு அனாதி கேவலம்னு பேரு. அந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு குறித்துக் கொள்ளுங்கள். அனாதி கேவலத்தில் உயிர் ஆன்மா எப்படி இருந்தது? ஏன்னா ஆன்மா இருக்குது, அதான் பிரச்சனை. ஆன்மா இருக்குது,
5: உயிர்னு சொல்லலாமா? அது
3: அல்ல, உயிர்னு சொல்லக்கூடாது, ஆன்மா தான் சொல்லணும். உயிர் என்பது பிராணவம். அன்னைக்கே சொன்னீங்க ஒவ்வொரு டெர்மினாலஜியும் எதுக்கான்னு கேட்டேன். விளங்குறதுக்கா நான் சொல்றேன். என்னுடைய மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையா, அதான் எந்த விதமான தத்துவத்தையும் சேராமல் இருக்கும்போது ஆன்மான்னு பேர். அந்த கஞ்சுக சரீரத்தை கொடுக்கும்போது இதுக்கு பேரு புருடன்னு பேர். அந்த உயிரானது பிராணவாயுவினாலே இயக்கப்படும் போது மட்டும்தான் அதுக்கு உயிர்னு பேர். உயிர்த்தல் தன்மையை பெறும் பொழுதுதான் உயிர். இந்த உயிர் என்பதற்கு தமிழ் இலக்கணம் இன்னைக்கு நான் சொன்னேன், முதனிலை தொழிற்பெயர்.
5: கஞ்சுகத்துக்கும் சூக்ஷ்மக்கும் சூக்ஷ்ம சரீரம்.
3: ஆமா, சூக்ஷ்ம சரீரம் வேற, கஞ்சுக சரீரம் வேற. சூக்ம சரீரம்ங்கிறது அவரு முதல்லே கொடுத்துட்டார். அதை கொடுத்தாதான் அடுத்த பாடி பிடிக்கும். எதுவுமே அதாவது அந்த மற்ற பாடி எல்லாம் தாங்குவதற்கு அதுல ஒரு உள்ள பாடி இருக்கணும். அது ஒரு சின்ன விஷயம் சொன்னா தெரியும், தாய்மார்களுக்கு புரியுதா? ஒன்னு சொன்னா புரியும். இல்ல இல்ல, சூக்ம சரீரம் இல்ல, சூக்ம சரீரம் இல்ல. அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்தவொடனே என்னென்ன வரும்? நல்ல பாயிண்ட் கேட்ட, நல்ல பாயிண்ட். அந்த நேரத்துல சூக்ம சரீரமே கிடையாது,
5: தனிமையாக.
3: அந்த சூக்கும சரீரத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்புறம் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த சூக்கும சரீரத்தை இறைவன் கொடுத்த உடனே என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த உயிரை வந்து பிறக்க வைக்கணும். எங்க பிறக்க வைக்கிறது? சுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, அசுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, பிரகிருதி மாயில பிறக்க வைக்கிறதான்னு ஒரு நிலை வரணும் இல்லையா? அதாவது இப்போ சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்ப இந்த பையனுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு, இவரை உங்க கம்பெனியில போட்டுருங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல பையன். உங்க நான் ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோ, நான் ஒரு பெரிய அம்பானின்னு வச்சுக்கிறீங்களேன். அவர் டாக்டர் சொல்றாரு. இப்ப டாக்டர் சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் இல்ல. ஆனா அடுத்த கேள்வி என்ன வரும்? அவனை பியூனா போடவா, மேனேஜரா போடவா, ஆபீசரா போடவா? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன், என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கறது? அப்ப அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்த பொறுத்தானே கொடுக்க முடியும். அதே போல இறைவனுக்கு அந்த சூக்கும சரீரத்தை கொடுத்தவன படைக்கணும்னு சந்தர்ப்பம் பண்ற. சந்தர்ப்பம் பண்ணவொன்னு அவருக்கு அடுத்தாலும் என்ன வருதுன்னு கேட்டா, அவனை வந்து விஞ்ஞான கலரா பறக்க வைக்கணுமா, சகலரா பறக்க வைக்கணுமா அப்படின்னு ஒரு நிலை வருது. அப்பதான் என்ன பண்றாரு, ஆணவ மதம் ஏற்கனவே தேய்ந்த நிலையில இருக்கக்கூடிய உயிர்களை நேர விஞ்ஞான கலராகவே பறக்க வச்சிடல. அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு அனாதி விஞ்ஞான கலர்னு பேர். அவங்களுக்கு அனாதி விஞ்ஞானகர். இப்ப நாம வந்து விஞ்ஞானகரா போகும்போது நம்ம ஆதி விஞ்ஞானகர், நம்மளோட நிலையை அடையலாம். அனாதி விஞ்ஞானகர், அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த சரீரத்தை கொடுத்து விட்டு, இந்த சூக்ம சரீரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த எந்த உலகத்துல போய் பறக்கணுமோ அதுக்குள்ள சரீரத்தை கொடுக்காமயே கூட வச்சிருக்காங்க. அதனால அவரு அந்த சூக்ம சரீரம் இருக்கும், ஆனா பிள்ளையாளராகவோ விஞ்ஞானராகவோ பறக்கல, பறக்க வைக்கல. அந்த சரீரத்தை கொடுத்தாதான பறக்க முடியும். அப்ப என்ன சொன்னாங்க, அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, குறித்துக் கொள்ளுங்கள், தெரியலாம். அதாவது விஞ்ஞானாகராக ஒரு உயிரை பறக்க வைக்கணும் நிச்சயார், ஆனா விஞ்ஞானாகருக்குள்ள சரீரத்தை கொடுக்கல. அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, விஞ்ஞான கேவலம், அதுக்கு பேர் விஞ்ஞான கேவலம்.
5: சூக்ம சரீரம் இருக்கு,
3: சூக்ம சரீரம் இருக்கு, சூக்ம சரீரம் கொடுக்காம இதே கிடையாது, படைப்பே கிடையாது.
5: விஞ்ஞான
3: அது வந்து விஞ்ஞான கேவலம். அப்ப அதே மாதிரி பிரளய கேவலம், சகல கேவலம் உண்டு இல்லையா? ஒரு பெரிய இறைவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அது. இப்போ இந்த இப்ப அந்த அனாதி கேவலம் நிலையை பத்தி எங்க சாத்திரத்தை சொல்லியிருக்கேன்னு தெரியணும்னா, அது குறிச்சுக்கோங்க, சிவஞான சித்தியார் 228. அதாவது சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக இந்த உயிர் எப்படி இருந்தது, சிவஞான சித்தியார் 228, சிவபிரகாசம் 33, திருமந்திரம் 2247. திருமந்திரத்திலையும் சொல்ற 2247. அப்போ ஒரு அனுபவம் உண்டு. இப்ப நமக்கு ஏன் அந்த நிலையெல்லாம் இருந்தோம், வேணும்டா ஒரு சின்ன விஷயம் தான் சார், இப்படி எல்லாம் இருந்தோம், இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறதுக்கு என்ன சார் ப்ரூஃப் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்ப நம்ம தாயினுடைய வயிற்றுல நம்ம வந்து கருப்பு நிக்குது, கருப்பு நிச்ச உடனே ஒரு வேரியஸ் நிலை சொல்றாங்க, அது 12 weeks வந்து, அது பேர் எம்பிரியோவா டாக்டர், 12 weeks வந்து எம்பிரியோன்னு பேரு. அதுக்கப்புறம் ஃபீட்டஸ், இப்ப இந்த ஃபீட்டஸ்ங்கிற நிலைக்கு இந்த வந்த உடனே இது எல்லாரும் இந்த அனுபவத்தை முடிச்சுதான் வந்திருக்கோம். யாருமே அம்மா வயிற்றுக்குள்ள எம்பிரியாவும் ஃபீட்டஸும் இல்லாம யாரும் வெளியில வரல. இப்போ எம்பிரியோங்கிற ஒரு ஸ்டேஜ், ஃபீட்டஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன வந்துருமா, அந்த உயிருக்கு இன்ப துன்பானமும் உண்டா? ஆமா, அது சுட்டா சுடுறது தெரியும், குளிர் வந்தா குளிர் வர்றது தெரியும், அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த அந்த நிலையிலேயே நம்ம வந்து தாயினுடைய வயிறுல கன்சீவ் ஆகி 12 weeks கழிச்ச உடனேயே நம்ம ஒரு இன்பத்தின் அனுபவத்தை நுகர்ந்துருக்கிறோம். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம எல்லாருமே அந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜ் அடையும் போது நம்ம எல்லாருமே அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு இன்பம், ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப அடுத்த கேள்வி நான் கேக்குறேன், இப்போ உங்களுடைய அம்மா வயிற்றுல நீங்க ஃபீட்டஸா இருக்கும்போது நீங்கள் பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களை ஒரு கட்டுரையாக வரைய அப்படின்னா ரீகலெக்ட் பண்ண முடியாது உங்களால, எப்படி இருந்தோம்னு? அப்ப இந்த பிறவியிலேயே, இந்த பிறவியிலேயே நாம அனுபவிச்ச ஒரு இன்ப துன்பத்தை நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல இல்லையா?
5: பிறந்த பிறகு
3: அதாவது வந்து ஏதோ ஞாபகம் பண்ணி சொல்லலாம், நான் 3 வயசா இருக்கு, 1-2 ஞாபகத்துக்கு வரோம், மத்தது மறக்கிறோம், ஆனா 3 வயசுல எப்படி இருந்தா 4 வயசுல சில சம்பவங்களும் ஞாபகத்துல இருக்கும், இது ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல இல்லையா? அதே போலத்தான் இந்த அனாதி கேவலத்துல, அதாவது இந்த பிறப்புல இந்த உயிர் எப்படி இருந்ததுங்கிறதே நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய தேரியை நீங்க மறக்க முடியுமா? ஃபீட்டஸ் ஸ்டேஜ்ல நீ இருந்த அப்படின்னு சொல்லுது மெடிக்கல் சயின்ஸ். நோ, ஐ வாஸ் நான் வந்து ஃபீட்டஸா இருந்ததெல்லாம் பறக்கல, நான் வந்து எம்பிரியோ எல்லாம் இருக்கல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதே போலதான் அந்த உயிர் வந்து அந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில இருந்து அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே அதுக்கு வந்து என்ன ஆகுது, அதுல ஒரு இன்ப துன்ப அனுபவம் வருது. இப்படி ஒரு கொடுத்து கொண்டே வருகிறார், வந்து இந்த அந்த கரணங்கள் என்ற ஒன்றை எங்கிருந்து கொடுக்கிறாரு, பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்ல இருந்து அந்த உடம்பை கொடுக்கிறார்.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இனி அடுத்த ஆச்சாரிய சைவருடைய குலதெய்வம் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் பாட்டுக்கு சாமி ரொம்பவே ஆசைப்படுவார். அந்த சாத்திரம் சொல்றது, சாத்திரம் என்ன சொல்றது? மோகத்தை அறுத்தாதான் முக்தி, பெண்மையில தீரணும், பொன்மையில தீரணும். ரெண்டையும் சாமி வச்சு நிறைவேற்றி வருவர். பொண்ணா புகழ் உள்ள செங்கல்ல பொருட்கள்லாம் மாத்தினார். முதுகுன்றத்துல இட்ட பொண்ணெல்லாம் ஆரூருக்கு சாமியை கொண்டு வர சொன்னார். ஓனகாந்தம் தெரியல போற இவரை பார்த்துட்டு சாமி இவர் காசு கேட்கிறான்னு ஒளி புளிய மரத்துல போய் என்ன போய் உட்காந்து பாடுற திங்கள் தங்கி சடையின் மேலோ திரைகள் வந்து குரல வீசும் கங்கை வாய் திரவாய் கணபதியே வயிறு தாரி அங்கே மேலோ குமரன் பிள்ளை தேவியா கோல் முதல் முதல்ல வேலை நிறுத்தம் செஞ்ச சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சொல்ற. அருமையா சொல்ற, சைவ குடும்பத்தையே சாமி குடும்பத்தையே படிக்கிற. அப்பா நீ எப்ப வார காட்டுல அடமாறியிருந்த பிச்சை பாத்திர ஒரு பிரம்மனுடைய ஓடு உங்ககிட்ட குடுக்கிறது ஒண்ணு இல்லைன்னு பாத்த மாத்திரத்திலே தெரியும். மரகளைய கோவணமா கட்டிக்கிண்டு சூளத்தை வச்சுக்கிண்டு காலமாட்டில் தெரிஞ்சிருக்க பணம் இல்லைன்னு பார்த்த உடனே தெரியுது. அம்பாள் பார்க்க சாதுவா இருக்கா உமா, ஆனா குழந்தைகளை தட்டியே ஆள மாட்டேங்கிறான். ரெண்டு குழந்தை, மூத்த குழந்தை மகோதரம், எது இருந்தாலும் அல்வயதுக்குள்ள போயிரு. கணபதி, கணபதியே வயிறு தாரிங்கிற வயிறு உதாரின்னு இருக்கும். வயிறு உதாரினா எல்லாத்தையும் தாராளமா வயிற்றுக்குள்ள அனுப்புறாருன்னு இருக்கும். என்ன பண்டாரா பண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போயிடும். சரி, ரெண்டாவது குழந்தை குமரண்ட போறானா வேல் எடுத்து குத்துற, அவர்கிட்ட காசு பெற மாட்டேங்குது. அம்பாள் பார்க்க சாதுவா இருக்காது, பைசா காசு எடுக்க மாட்டேங்கிறா. விநாயகத்தை ஏதாவது மீண்டா தானே நாங்க வாங்க முடியும், எல்லாம் வைத்துக்குள்ள போறோம். இன்னொரு தேவி கங்கை, அவ ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் அதிகமா இருக்கு. ஆயிரம் முகம் எடுத்து ஆர்த்து பாயாலே தவிர காசை கொடுக்க மாட்டேங்கிறா. ஏண்டாப்பா நீ சாப்பிட்டியானோட கேட்க மாட்டேங்கிறா. உங்க வீட்டுல வேலை செய்யறது கஷ்டம், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். பார்த்தார் சுந்தர பாட்டி அவருக்கு வேணுமே சாமிக்கு, இப்படி சொல்லாத அந்த புளிய மரத்தை உழுக்குன்னு புளியும் குட்டையா விடுறது அத்தனையும் பொற்காசு. சுந்தர சேர்க்கிறார், ஓனகாந்தன் தனிமேவும் ஒருவதம்மை உரிமையுடன் பேணியமைந்த தோழமையால் பெருகுமடிமை திறவேசி கானமோடு பொன் வேண்டி நெய்யும் பாலும் கலைவிளங்கும் யானர் பதிகம் எடுத்து ஏற்றி எண்ணில் நிதி பெற்று இனிதிருந்தார். எண்ணில் நிதியம் பொன்னையும் பெண்ணையும், பெண் காமினியும் அங்க பெண்ண தங்கத்தை காஞ்சனம், காஞ்சனத்தையும் காமினியும் வெறுத்தவர்களுக்கு தான் சிவபக்தி முக்தி கிடைக்கும். ரெண்டையும் சாமிகிட்ட வாங்கினவர் சுந்தர. அந்த மோகத்தை விட்டுடு விட்டுடு ஆகமன் சொன்ன அவரை முகத்தை விட மாட்டேன் இதை தீர்த்துன்னு சொன்னவர். அந்த சாத்திரம் சொல்றது, மோகம் அறுத்துவிடின் முத்தி நாம் கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவதம்மை போகையர்வால் தூதாக போக விடும் வந்துண்டன் தொண்டுகளை ஏதாவது சொல்லுவேன் யார். மற்றவர்கள் ஒரு வரையறை பண்ணலாம், இவர் கடினம். இவர் பாட்டுக்கு சாமி எப்படி இறங்குறாருன்னு பாப்போம். இவர் ஆட்கொள்ள வந்ததே அதற்காகத்தான். மாதவம் செய்த தென்திசை வாழ வேண்டும், தீதிலா திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். இவருடைய சரிதமே அற்புதம், பெரிய புராணமே இவருடைய சரிதம் தான். கைலையில தொடங்கி கைலையில முடிகிற சரிதம் அது ஆரம்பமே பிளாஷ்பேக் மாதிரி அருமையாக போகும். என்ன கைலையில ஒரு சார்ல உபமன்னிய முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்க, அவர் துறவி சிறட்ட. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இல்லறத்தார வந்து துறவிகள் வணங்க மாட்டாங்க, துறவிகளை தான் இல்லறத்தார வணங்கணும். இந்த விதியை ஒட்டச்சவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். எப்படி சொல்றார், அன்னதன் தாழ்வரையின் ஓர் இடத்து இன்னதன்மையின் நரியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தலைக்கின்றான் உன்னரும் சிறு உபமன்னிய முனி. சிறு உபமன்னிய முனி கும்பிட்டதுனால என்ன அப்படி கேள்வி வேணும். அவருடைய பெருமையை சொல்றார் சேக்கிடார், யாதவன் துவரைக்கிரையாகிய மாதவன் முடிமேல் அறிவித்தவன். உலகத்துல மத்தவாத தெரியலனாலும் கிருஷ்ணரை எல்லாரும் தெரியும், பரமாத்மா கிருஷ்ணருவா, சைவர்கள் கூட கும்பிடுவா, கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீட்சை கொடுத்தவர் உபமன்யோ. அந்த உபமன்யு ஏற்றி நின்று வணங்கினவர் உடையனுக்கு. இன்னொரு சிறப்பு அவருக்கு பால் கேட்டார். இவரோட அப்பா வியாக்கிரவாத முனிவர், அம்மா வந்து வசித்தருடைய தங்க. அவங்களுக்கு சாமியே கொண்டிருந்தா காசு பணம் இருக்காது, பால் இல்லை. இந்த குழந்தை இவருடைய மாமா வசித்தர் இருந்ததுனால வசித்தர் வீட்டுல இருந்து காமதேனுடைய பாலை சாப்பிட்டுருக்காரு உபமன்யு சின்ன வயசுல. காமதேனு பாலை சாப்பிட்டவருக்கு பால் ரொம்ப ரொம்ப ருசி கண்டிருக்கு. அப்பாட்ட கேக்குற பால் வேணுமே பால் வேணுமே வியாக்கிரவாத பார்த்தாரு. அவர் கால் பிரிக்கல் கொண்டு பாலும் இல்ல தோல் இல்ல போன்ற கோயில் விட்டார். யார்கிட்ட? திருவாந்த செம்மொண்ணின் அம்பல சடம் செய்யும் பெருமான் அவர் கூட போயிட்டார். இந்த அம்மா அழறா, குழந்தைக்கு பால் கூட குடிக்க முடியலன்னு அப்பா கோயில போய் பாடுற. பார்த்தார் சாமி, பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பாக்கடல் இந்த பிரான். நம்ம சாமி எது குறைச்சு கொடுக்கவே தெரியாது. சிவனர் கருணை வெள்ளம், மாக்கருணை வெள்ளம். ஒரு ரூபாய் கிட்ட கோடி ரூபாய் அவர் குறைச்சு கொடுக்கவே தெரியவே தெரியாது. நீங்க ரெண்டு தோசை கேட்பீங்க 200 ஊத்த. அந்த மாதிரி சாமி சொல்லுவார். அவ்வளவு பெரிய ஒரு பூமன்னு பார்க்கடல சுவைத்தவர், கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்தவர். அப்ப ஒரு பேரணி வந்து கையில இல்ல பாண்டு வர அறவொலியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் பிறவிய வேதவொலி. கௌரவம் தோத்திரத்துக்கு தான் பெருமை சேர்க்கப்படுது. அற ஒலி, ஆகம ஒலி, வேத ஒலி, இவையெல்லாம் அணையின்றி வருகின்றன. தமிழ் திருமுறைக்கு எப்படி வருது? அறிவார் அறி தோத்திரம். உண்மை உணர்ந்தவங்க தான் திருமுறை படிக்க முடியும், ஞானிகள் தான் படிக்க முடியும். ஆகவேதான் அறிவார் அறி தோத்திரம். அப்படி பாடுறவங்களுக்கு என்ன பயன்? அதே பாட்டு இன்னொரு இடத்துல சொன்னார், மண்ணுலகில் பிறந்து நுமை வாழ்த்தும். அப்ப வழி வழியா வர்ற அடியார் யாருன்னா பாடும் அடியார். பாடும் அடியார் தான் வழி வழியா வர்ற அடியார். இன்னொரு இடத்துல சொல்றார், இது வந்து கானப்பேர் தேவாரம். இறைவருக்கு தொண்டு பலவிதமா இருக்கு. அந்த பலவிதமான தொண்டுகளை தலைமை தொண்டு எது? கவனிக்கணும், தலைமை தொண்டு எது? அத சொல்றார் கானப்பேர் தேவாரத்துல. பண்ணுதலை பயனார் பாடலும் நீடுதலும். அப்ப தலை பயன் தொண்டினுடைய தலைமையா இருப்பது பண்புருந்த பாடுவது. சரி, தொண்டு தலைமையா இருக்கும் போது அதனால் விளைகின்ற பயன் தலைமையா தானே இருக்கணும். தலைமை என்ன தெரியும்? தலைமை பயன் என்ன தெரியுமா? பாதாரவிந்தம் சேரும் பரமுத்தி. கௌரவம் பாடுவாருக்கு தான் முத்தி கொடுப்பார். நிறைய சாமின்னு இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு பெரியார் தாய்மான அடிகள். அவங்க சொல்றாங்க, சாமியை பார்த்து சொல்றாங்க, இந்த சாமி தாய்மான சிறப்பார், தேவரெல்லாம் தொடர்ச்சி வந்த செந்தாய் முக்கன் செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே. மொழிக்கு மொழி தித்திப்பா இருக்கிறது மூவருடைய தமிழ், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார். அவங்க தமிழ் கேட்ட செவிக்கு நான் சொல்றது பொருந்துமா? இன்னொரு இடத்துல அவரே சொல்றார், பன்மாலை திரளிறக்க தமை உணர்ந்தோ பாமாலைக்கே நீதான் பட்சம் என்று நன்மாலையாய் உணர்ந்தார் இடித்து சொன்னார் நல்லோர் நலமறிந்து கல்லாத நானும் சொன்னேன். இதுவும் தாய்மான என்ன சொல்றார்? சாமி பாரபட்சம் பார்ப்பாரலாம் தொண்டுல, கவனிக்கணும், எல்லா தொண்டையும் சமமா பார்க்க மாட்டார். பாரபட்சம் உண்டு, பாரவா படைக்கிற பிறகிற பலன் வேற யாரும் பெற்ற முடியாது. இது திருநாவுக்கரசர் ஒரு பாட்டுல சொல்வார், விளக்கினால் பெற்ற இன்பம் விழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லி நெஞ்சிரி ஞானமாகும். எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துட்டே வந்தார். உன்னை அளக்க முடியாதுன்னு சொன்னார். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு. எப்படி சொல்லணும்? கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு அளப்பில அப்படின்னு கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும். அப்ப கீதம் பாடுறவா பருகின்ற பலன் அளவில்லாது. அத சொன்னார், மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்க்கும் வழியடியார் பொண்ணுலகம் பிறந்து தொண்டனின் என்று கண்டுபிடிந்தேன். ஒரு இடத்துல சொன்னார் அறிவாறு தோத்திரங்கள்னு சொன்னார். இப்படி வந்துருக்கார் சுந்தரர் அங்கன் ஓரொளி. இப்ப உபமன்யு ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொளி போன்ற முன் தோன்றினர். ஒரே வியப்பர், என சாமி வணக்க உட்கார்ந்துருக்கார். சாமி அம்பாள் இந்த வயிறுதாரி கணபதி அங்கவேலும் குமரன் எல்லாம் வணக்க உபமன்யு எப்படி தியானத்துல உட்கார்ந்துருக்காரு பார்த்தா, இன்னும் இங்க இருந்து தெற்கே இருந்து ஒளி வருது. இவர் வந்து அஞ்சு காலத்துல என்ன வந்துருக்காரு? கைலாயத்துக்கு தெற்கே நாள் கஞ்சைகள் வந்துருக்காரு. திகைப்பு ஏற்படுறது. யாருக்கு? உபமன்யு. சாமிகிட்ட பறக்கடலை பெற்றவருக்கு, கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்தவருக்கு திகைப்பு ஏற்படுது. சாமி நினைக்கிறார், அந்தி வான்மதி சூடிய அண்ணல் தாள் சிந்தியா உணர்ந்த அம்முனி தெந்திசை வந்த நாவலர் கோவில் புகழ் வந்துள்ளன் எந்த யாரால் அறிவான். சுந்தரர் வர்றார், உடனே கைகள் கூப்பி தொழுது எழுந்து கவனிங்கோ முனி சிரட்ட. யார் உபமுன்யு? அவர் எழுந்து கும்பிடுறார் முனைப்பாடி நாடகம். அதனால பின்னால சேக்கியரா சொல்லுவார், சேக்கியரா பெருமாள் சொல்லுவார், நீண்டாலும் தொடர்வறிய நிலை நின்றார், எல்லா பற்றுகளையும் பிறந்தவனாலும் அடைய முடியாத திருவடி அடைந்தவர் பரமையார் கேள்வர். ரெண்டு கல்யாணம் சாமி வச்சு பண்ண வச்சவர். அவருடைய யோக நிலை யாரால் அடைய முடியாது, முடியாது. அப்பேற்பட்ட பெரியார் வந்து கை குப்பி எழுந்து நின்று வணங்குற இந்த கூட இருக்கிற சிஷ்யர்களாகிய முனிவர்களுக்கு சந்தேகம், இந்த சாமி நீங்க இறைவரத்தான கும்பிடுவீங்க, சம்புவின் அடித்தாமரை போதல்லா எம்பிரான் இறைஞ்சாதி கதியன் சாமி வடக்கே இருக்க, நீங்க வடக்க பார்த்து கும்பிடாம தெற்கே எழுந்து நின்று கும்பிடுறீங்களே. உபமுனிவை பார்த்து சீடர்களாகிய முனிவர்கள் கேட்கிறாங்க, அப்பா உன் கேள்வி தப்பு. அவர் யார் தெரியுமா? தம்பிரானை தன் உள்ளும் தெளியவன். என்ன உட்கார்ந்து கேள்வி கேட்கிறேன், முதல் எழுந்திருந்து கும்பிடு. நம்பி ஆரூரன் நாம் தொடும் தன்மையா, நம்மால கும்பிடக்கூட பெருமைக்குரிய அவ்வளவு பெரிய அவரை சாமி அனுப்புறார். பொழுது வள்ளல் சாத்தும் முதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்தலைகின்ற அணுக்க வந்துடனே அவருக்கு சாமி சாமி பக்கத்துல இருப்பார். சாமிக்கு அவரு தான் ஆளவத்தை அணிவர், விசிறி அடிக்கிறது சாமி தான். சுந்தரமுத்திரன் நடந்தோம் அவ்வளவு பெரியவர் பார்த்த சமயம் ஒரு காரணம் சொல்லி அனுப்பணும் இல்லையா? சாமிக்கு காரணம் கண்டிப்பா முடியாது, என்ன வேணா செய்வார் சாமி. மாய வல்லார் அல்லவா பார்த்த இவர் பூபடிக்க போனார். நந்த வந்து இவர் போனது அந்த ரெண்டு அம்மையார் அணிந்ததியார் கமலினியார். அந்த மில் சீர் அணிந்ததை ஆய்குடல் கந்த மாலை கமலினி அவள தாயார் அல்லவா அடை கொடுத்தே ஓதின் போறார் சேர்க்கிறார். சும்மா சொல்லல, அந்த மில் சீர் அணிந்ததை ஆய்குடல் கந்த மாலை கமலினி தாயார சேர்க்கிறார். அந்த சமயம் யார் மதிச்சா? அந்த அம்மா ரெண்டு பேரும் போறா, இவரும் போறார். ஒரு நொட்டி தான் பாரு, ஒரே ஒரு நொட்டி. மாதவம் செய்த தென்திசை வாங்கிட தீதிலா திருத்தொண்ட துகைதர போதுவார் அவர் மீது மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியும் கண்ணினார். பூலம் வச்சுட்டு சாமி காத்துட்டு இருக்காரு. பாடா பாண்ட மாதர மேல் மனம் வைத்த நீ சுந்தர சத்தியவான் ஒத்துண்ட ராமா தப்பு யாரா சீவனா? ஒரு 100 லெட்டராவது எழுதியிருப்பான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்பாவே இல்லை. ஆனா சுந்தரமு சாமி சத்தியவான். சரி அவர் சொல்றாரு சாமி, மாதர் மேல் மனம் வைத்தனே தென்பூமி மீது தோன்றி அம்பெல்லியலாரன் காதல் இன்பம் கலந்து அணிக பூலத்துக்கு கொண்டு. இதன் பூலத்துக்கு கொண்டு சந்திரனா படம் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கோம், 10 நாள் உனக்கு ரெஸ்ட், நீ கொடைக்கானல் போன என்ன சொல்லுவான், அப்பா விடுதலை எனக்கு சொல்லி ஏதாவது சந்தோஷப்படுவோம். சுந்தர் அப்படிப்பட்டவர் அல்லவே, சாமி விட்டு பிரியதுன்னா அவருக்கு துக்கம். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், ஐயோ செய்ய சேவடி நீங்கும் திருமையே மையல் மாடமாய் மேங்கும்படி ஐயனே தடுத்தாண்டவரும் செய்ய தொண்டில் அவ்வளவு ஆத்த சாமி பக்கத்துல இருக்கிறது. சரி கவலைப்படாத நான் ஆட்கொண்டேன் சாமி சொல்லிடுறாரு. சாமிக்கு இவர் பாட்டை கேட்க விருப்பம் அல்லவா, இவர் ஆதிசைவரை பிறக்கிறார். இவர் பிறக்கிற ஊரை பத்தி சொல்லும் போது சேர்க்கிறார் புரட்சி பண்ணு போற. பொதுவா மாதரை பத்தி சொல்லும்போது கண்கள் தான் அழகுன்னு சொல்லுவாங்க, கண்கள் தான் பெண்களுக்கு அழகு மிகுந்த அவையும். ஆனா அந்த ஊர்ல திருமுனைப்பாடி நடந்த மட்டும் அது புரட்சியாயிரு. இந்த கண் எல்லாம் என்ன பண்ணுது, நல்ல பெரிய அகன்ற விசாலமான கண்கள், காது வரைக்கும் போயிருக்கு. காது வரைக்கும் போது அந்த கீழே காது குழ தீண்டிருக்கு. குழை தொங்குறது கண்களுக்கு எப்படி இருக்குன்னா தற்கொலை பண்ணிட்ட மாதிரி இருக்கு. குழை கண்ணு காதை பார்த்து சொல்லுது, குழையே குழையே நீங்கெல்லாம் பழகையா தொங்கிட்டு இருக்கு, நாங்களும் தொங்க வேண்டியதுதான். கண்ணு கண்ணாக்கி நாங்களும் தொங்க வேண்டியதுதான். இது வரைக்கும் எல்லாரும் நான் கண்ணால 1000 பேரை மயக்கிருக்கேன், மயங்க வீடு கிடக்காம இருக்கட்டும் வாசல்ல. அவ்வளவு வனப்புடைய கண்கள்னு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, கயல் கண்கள் சேர்க்கண்கள் மீன் கண்கள்லாம் சொல்லுவாங்க. எங்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் இன்னையோட ஒழிஞ்சது. காது கேட்டுதான், ஏன் உங்க ஊர்ல ஒருத்தர் பிறக்க போறாரு சுந்தரன்னு அவர் பாட்டு கேட்கறதுக்கு செவிகிறான் ஆற்றல், கண்ணால கேட்க முடியாது. ஆக பார்க்கும் தன்மையுடைய கண்கள் கேட்கும் தன்மையுடைய செவி முன்னால கூடி குறுகி நிற்பல்லது நிற்பதல்லது வேற என்ன செய்ய முடியும்? பாட்டா சொல்றார் சேர்க்கிறார், கங்கையும் பாம்பும் முடியும் கடுக்கையும் உடிமையில் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் மதன சீத மதி இரு மருங்கு மோடி சங்கையல் கொழிகள் நாடு திருமுனை பாடி நாடு. அங்க ஒரு பெரியவர் சடையனார்னு பேர், மிகப்பெரியவர் அவர் அம்மா. அவ பெருமையை யாராலுமே சொல்ல முடியாது, அம்பலமானாலே சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவங்க. இசை ஞானியார் திருவாரூர்ல சிவ கோதம கௌத்திரத்துல ஞான சிவாச்சாரியாவது திருமகளாக அவதரித்த பிராட்டியார் சுந்தரருடைய தாயார். அது சீக்கிரம் இருக்கிறார் பாட்ட. மாதோரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார் ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் தீதகன்று உலகமுய்ய திரு அவதாரம் செய்யார். இந்த உலகம்ங்கிறது நடுப்புற வச்சார். தீதகன்று உலகம் உய்ய எப்படி படிக்கணும்? உலகம் தீதகன்று உலகம் உய்ய. எப்ப தீதகளும் மலம் நீங்கினா, எப்ப உயிரி பெறும்? சிவத்தை அடைந்தான். இப்ப மல நீக்கம் சிவ ஆக்கம் இதுதான் உயிரி. நல்லா கவனிக்கணும். மல நீங்கணும், சிவன் மூட வந்து பொருந்தணும். இது ரெண்டையும் ஒரு ஸ்டோக்கில் பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதான் தீதகன்று உலகம் உய்யன்னு சொன்னார். எப்படி செஞ்சாரு தெரியுமா? சாமிகிட்ட அடையறதுக்கு வழி திருத்தொண்டு தான், எல்லையில்லா திருத்தொண்டு. அந்த எல்லையில்லா திருத்தொண்டினுடைய மெய்த்தன்மையை உலக அறியணும். அந்த மெய்த்தன்மையை உலக அறியணும்னா நாயன்மார் புகழ் விளங்கணும். ஞானமுய்ய நாமுய்ய சைவ நன்னறியும் சீலமுய்ய, அதுக்கு ஒரு பரிகம் வரணும். அது மூலமா உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் நிலவு தொண்டதும் கூட்டம் நிறைய வேண்டும். அதற்காக பாட போறார். அந்த படிகத்தை கொடுக்கறதுக்காக சாமி முழுவதுக்கு அனுப்புறது. இப்ப அவர் குழந்தைய வளர்றார், தேர் உருட்டி வளர்றார். புராணத்துல தேர் உருட்டி வளர்ந்ததாக மூணு பேரை பத்தி புராணம் சொல்லும். மூணு பேரை, ஒருத்தர் கண்ணப்ப நாயனார், ஒருத்தர் கவுனியர் குலதெய்வ தமிஞான சம்பந்தர், ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த மூணு பேர் தான் தேர் உருட்டின மாதிரி புராணம் சொல்லும். பெண் குழந்தைய வந்து சித்தில் இடைத்து அப்படின்னு வரும். சின்ன குழந்தைகள்லாம் வந்து வீடு கட்டி விளையாடுறதாக சொப்பு வச்சு நான் சோறு படைச்சேன்னு சொல்றது பெண் குழந்தை விளையாட்டு. ஆண் குழந்தை விளையாட்டு வீரமா இருக்கும். கண்ணப்பர் துடி குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடி தருத்து எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டர் அடிச்சிறு தளிரால் செஞ்சு அருகொரு சிறுவரோடும் குடிச்சிறு குரம்பை எங்கும் குருடனை துரும்பு கொள்ளார். அவ்வளவு அழகா போனவர் கண்ணப்பர். அவர் பிறக்கும் போதே சீக்கிரம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு. அவர் அன்பிற்கு அடையாளம் அல்லவா? குழந்தை பிறந்திருக்கு. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? உரிமையில பேசுவோம், ஏகவசனமா சொல்லுவோம். எப்படி நம்ம சொல்றோம் சீக்கிரம்? அண்ணலை கையிலிருந்து அண்ணலா சாமியை கண்ணு கொடுத்தவர் அல்லவா? சாமியே கண்ணு கொடுத்த பெருமான் அல்லவா? நம்ம நிறம செய்வ பாரம்பரியம் எல்லாம் கத்துக்கணும். சீக்கிரா சுவாமி சொல்லும் போது அடியார்களை நாயன்மார்கள் குறைச்சி சொல்லி பார்த்ததே கிடையாது. ஸ்ரீ சண்டீசரை சொல்லுவார், தெய்வம் அரைச்சிருவர் சிறிய பெருந்தகையார். சேஞ்சலூர் குறிசில், குறிசில்ல ராஜா, சேஞ்சலூருக்கு ராஜா. இந்த வார்த்தைகளுடைய அழகு நம்ம ரொம்ப அப்படி தாக்கும். அரை பெரியவர் சொல்ல முடியாது, சிவபக்தி பண்ணலையா? மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையும் பொறுமையில சொல்றார். யார? எச்சிதர்சன சண்டேசருடைய அப்பா. சண்டேசருடைய அப்பா வயசானவர், அவரை உரிமையில சொல்றார். சண்டேசர் குழந்தை, அவரை பண்மையில சொல்றார். காரணம் சிவபக்தி. சிவபக்தி வச்சுதான் மரியாதை. ஆகவேதான் திருஞான சம்பந்த சுவாமிகள் வீழ்மேடு தேவாரத்தில் சொன்னாங்க, சிறியவர் அறிவின் மிக்க விருத்தரை அடி வீழ்தரும் வீழிமிழலை என வினை கெடுமே. அறிவினை மிக்கவர் தான் பெரியவங்க. வயசை வச்சா இல்ல, முதுமை வைத்து பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது. அறிவை வச்சு சொல்ல, அறிவை வச்சு பெரியவர் யார் தெரியுமா? வயசுல பாலகரா இருக்க ஞானசம்பந்தர் தான். அவருக்கு வருவோம். இத்து கொண்ட நேரத்துக்குள்ள சங்கீதனம் முன்னாடி சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டினுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இவர் பிறக்கிறார், பிறந்த சாமி அவதாரம் பண்றார். நரசிங்க முனையர்னு அந்த நாட்டை வாழ ராஜா. இவர் ஸ்ரீகார புத்தர்னா எடுத்துக்கிறார் சுந்தரர். இவருக்கு பேர் நம்பி ஆறுவர்னு நிற்கிறான். அது கூட சீக்கிரம் சொல்லுவார், தவத்தினால் மிக்கோர் போற்று நம்பி ஆறுவர். எல்லாரும் கும்பிட முடியாது. தவத்தில் மிகுந்தவங்க நம்பி ஆறுவரை கும்பிட முடியும். அதனால யாரும் கும்பிட மாட்டேங்கிறாங்க. அதே போயிட்டு போயிட்டு வர நேரம் அப்படியே சாமிட்டு போயிடா சாமி. நால்வரை கிட்டுட்டு விட்டுட்டு சாமி கிடையவே கிடையாது. சரியான சாமி நால்வர்கிட்ட இருக்காங்க. நான் உங்களுக்கு நுட்பம் சொல்லுவேன், உங்களுக்கு அருள் நிறைய வருமா? அப்படின்னா நால்வரை நல்லவன். அத்தனை அருளும் உங்க வீட்டுக்கு நீங்க மூட்டை வெளியே எடுத்துட்டு போயிடலாம். அன்னைக்கு குண்டையூர் நெல்லெல்லாம் கொண்டு போனார, அதோட அதிகமா நீங்க எடுத்துட்டு போகணும். எவ்வளவு விளைந்தன நெல்மலை, அத்தனையும் எதிரிமா இருக்கு. நால்வர் திருப்பதி அவங்களை விட்டு சிவலோகம் கிடையாது, அவங்களை விட்டு கைலாசம் கிடையாது. இன்னும் ஒத்தரை வேணா சேர்த்துக்கலாம் சீக்கிரார் பெருமாள். ஏன்னா நாலு பேர் நாலு திசையில இருக்கிறாங்க. மேல் திசையில இருந்து ஒருத்தர் பாத்துக்கணும் கூடாரம் போட்டு, அது சீக்கிரார் பண்றாரு. இப்ப இந்த குழந்தை இவர் வயசாயிடுது, 16 வயசாயிடுது, கல்யாணம் பண்ணோம். அங்க பக்கத்துல புத்தூர் ஒரு ஊரு, அந்த சடங்கவின்னு ஒரு பெரியவர் இருக்கார். அவர் பொண்ணு நிச்சயம் பண்றாங்க. பழைய காலத்துல பொண்ணுக்கு தான் பெருமை. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் பிள்ளைய பெற்றவங்க பெண்ணை நாடணும். பழைய காலம் இப்ப அப்படி இல்லை. பெண்கள் பெண்களுடைய மகிமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பி வரும், பெரிய புராணம் வந்தா வரும். பொம்நாட்டிகள் பெரும் அப்படியே ஓங்கி நிற்கும். ஏன்னா காரைக்கால் அம்மாவும் மங்கையர்கரசி அம்மாவும் இசைஞானியார் அம்மாவும் ஓம்நாட்டி குலம் உய்தி பெறணும் கங்கணம் கட்டின்னு வந்திருக்கான். திருப்பி சைவ உலகம் எழுச்சி பெறுவேன். அதுக்குதான் நான் என்னால ஒரு ராமருக்கு அணில் சிறு சேவை செஞ்ச மாதிரி இந்த நாய் என்ன முடிஞ்சது செய்யணும் நிச்சயம் பண்றாங்க. இதை பத்தி பேசும்போது எப்படி கல்யாணம் பேசணுங்கிறத கூட சீக்கிரம் கற்றுக் கொடுக்குறாரு. சிவபாத எழுதி போய் கேட்கிறார் நம்பாண்டா நம்பி கிட்ட. நம்பாண்டா நம்பி திருஞான சம்பந்தருடைய மாமனார் பெண் கொடுத்தவள் அவர்கிட்ட கேட்கிறார். ஞான போனகருக்கு நற்றவத்தின் ஒழுக்கத்தால் ஊனமில் சீலத்து உம்பால் மகள் பேச வந்தது. அவ்வளவு அழகா இருக்கு. நீ கல்யாணம் பேசுறோம் இந்த மாதிரி கேட்டா பிள்ளைய பெற்றவங்க பெண்ணு பெற்றவங்களை போய் சொல்லணும். ஞான போனகருக்கு எங்க வீட்டு குழந்தைக்கு உபச்சாரமா சொல்லலாம், தவறு இல்லை. திருஞான சம்பந்தர கும்பிடுறவங்களுக்கு ஞான போனகர்னு சொல்லலாம். உபச்சாரத்தால் உண்மையா கேட்டா கூட உபச்சாரத்தில அந்த ஏற்றுரைமாங்க அது மாதிரி சொல்ல சைவ வழக்கு உண்டு. நற்றவத்தின் ஒழுக்கத்தால் ஊமனமின் சீரத்து உம்பால் மகட்பேச வந்தது. அவர் சொல்றாரு பதி நம்பாண்டி ஆன பேரு அங்கனர்வார் அருடமையா எங்களுக்கு வந்த வாழ்வே வாழ்வு. எங்க வீட்டு குழந்தை உங்க வீட்டு வருதா எங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரு. உம்முடைய பெருந்தவத்தால் உலகனைத்து மீன்களைத்த அம்மை திருமலைப்பாலை குடைத்த ஆறு அமுது உண்டார்க்கு சொல்ற எம்முடைய குல கொழுந்தை யாம் உய்ய தருகின்றோம். இதே மாதிரி பறவையார தந்தவர் தாரவாத்து தாரா தத்தம்மாங்க பொன் குழந்தைய நீர் வார்த்து தத்தம் செய்வது தந்தையினுடைய கடன். பறவையாருக்கு அப்படி செஞ்சவர் புற்றிடம் கொண்டார். சங்கிலியாருக்கு அப்படி செஞ்சவர் ஒற்றியூர் எழுத்தறியும் பெருமான். ரெண்டு பேரும் அவங்களுக்கு அப்பா. இதை நல்ல அன்பர்கள் உணர வேண்டும். இந்த மாதிரி மாதர்கள் நல்ல அந்த எழுச்சியோடு வளர வேண்டும். கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்கும் போது சாமி அணையாவது தலையை விட எல்லாம் பத்திரிகை கொடுத்தே பார்த்தவர் ராமன்தான். திரு பத்திரிகை கொடுத்தவர் நினைக்கிறார் ஆளு மறைசு ஒரு கை வைங்கன்னு அருள் செய்த சார வழியால் படி தடுத்து அடிமை கொள்வான். மேலூரை எழுந்து மிக கீழூர் அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியா மாலகம் தேடிந்திருக்காங்க இவரை. இவர் சுந்தரர் தேடி வர்றார். எல்லாரும் சாமியை தேட சாமி சுந்தரர் தேடுவர். இந்த இடத்துல சொல்றார் சீக்கிரடிகள் வருமன கோலத்து எங்கள் வள்ளலார் வருமன கோலத்து எங்கள் வள்ளலார்னு சொன்ன வாக்கு சத்தியமா போயிடுது. சுந்தரர் எப்போது திருமண கோலத்திருமணம் அது சீக்கிரடைய வாக்கு. வருமன கோலத்து எங்கள் வள்ளலார் தெல்லும் வாச திருமண பந்தர் முன்பு சென்றுவன் சங்கமெங்கும் பெருமழை குளத்தினாப்ப பரிமிசை இடிந்து பேணும் ஒருமன தீரத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன். மொழிவேன் என்பது எதிர்காலம், உயிந்தேன் என்பது இறந்தகாலம். என்ன சொல்றாரு தெரியுமா? சுந்தரரை பத்தி பேசுவேன்னு சொன்ன உயிர் உடனே வந்து உங்க எல்லாருக்கும் உயிர் கிடைச்சு. இது தொல்காப்பி இலக்கணம் சொல்றது. வாரா காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொல் கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருளை என்பனார் புலவர். என்ன சொல்ல வர்றார்னா வேகமா அருள் வரும்போது இறந்த காலத்துல எதிர்காலத்தை வச்சு பேசுவாங்க. நீ ஊட்டிக்கு போனேனா குளிர்னால செத்து போயிடுவேன்னு சொல்ல சாகல உயிரோட தானே இருக்க செத்து போயிடுவேன்னு எதை சொல்ல எதை வச்சு சொல்றாங்க உறுதிக்காக. நீ அங்க போனேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். அந்த பலனை சீக்கிரம் முன்னாடி அறிவிக்கிறாங்க. அது போல சுந்தரர் பத்தி கேட்டியோ
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
6: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அடக்கி புலனை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: இனி இரண்டாவது சாதனைக்கு போவோம். அடுத்தது என்ன செய்தார்? இந்த உலகத்தில் கொடுக்கின்ற போகங்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்டார். உலகத்தில் வைக்கின்ற விருப்பையெல்லாம் இவர் சற்று எடுத்து கொண்டார். பிறகு எங்கு விருப்பு வைத்தாரா? அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். இது ரொம்ப அழகான சொல், அன்பை வளர்த்தேன் அப்படின்னு சொல்ற. எல்லாருக்கும் பகவான் மீது பற்று இருக்கின்றது. பகவான் மீது பற்று இல்லாதவர்கள் யாருமே இல்லை. இல்லையே சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றார்களேன்னா அவருக்கும் பற்று இருக்கு. அதனால்தான் கடவுள்ங்கிற சொல்லாவது அவர்கள் வாயில வருது. ஏதோ கொஞ்சம் பற்று இருக்கு, அது சத்ரு ரூபமான பற்றா இருக்கு, பகைவனா பார்க்கிற பற்றா இருக்கு. அந்த அன்பு என்ன செய்தாராம், வளர்த்தேன் என்று சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்றால், இறைவனுடைய மேனி என்பது இறைவனுடைய சொரூபம், இறைவனுடைய தன்மை. இப்ப இறைவனுடைய தன்மையில் அன்பை வளர்த்தேன் என்றால், அந்த இறைவனுடைய தன்மையை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்தேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அன்பை வளர்த்தேன் என்றால் நான் ஆசையை வளர்த்தேன், பகவானை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை நான் வளர்த்தேன். இங்கு அன்புங்கிறது ஆசை. இந்த ஆசையை சமஸ்கிருதத்துல இச்சா என்று சொல்லப்படுகிறது. இந்த இச்சை இருக்கின்றதல்லவா நம்மளுடைய மனதுல, அதையே சாஸ்திரம் இச்சா சக்தி என்று சொல்லும். சக்தி பலவிதமான சக்தி இருக்கு, பேசுற சக்தி, வாக் சக்தி, அப்படி பலவிதமான நடக்கிற சக்தி, ஒரு பொருளை உயர்த்துற சக்தி, சிந்திக்கின்ற சக்தி, இப்படி பலவிதமான சக்தி இருக்கின்றது. அதுல ஆசைப்படுறதும் கூட ஒரு சக்தின்னு சாஸ்திரத்துல சொல்லுது. எப்படின்னா, ஒரு குழந்தையிடம் சென்று கடவுள் வந்து உனக்கு என்ன வேணுமோ கேள் தர்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு எதை ஆசைப்படுறதுக்கு சக்தி இருக்கும்? குழந்தைன்னு ஒரு 10 வயசு பையன் வச்சுக்குவோமே, அவன் மீறி போனா கிளாஸ்ல மார்க் வாங்கணும்னு சொல்லுவான், இல்லைன்னா எங்க டீச்சரை மாத்தணும்னு சொல்லுவான், இல்ல ஒரு கிரிக்கெட் பேட் வேணும் அல்லது ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்பான். பகவானே வந்து நீ என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டத்தை தான் கேட்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல ஆசைப்படுற அளவுக்கு தான் அவனுடைய இச்சா சக்தி இருக்கு, இதற்கு மேல ஆசைப்படுறதுக்கு சக்தியே இல்லை. அந்த வயதுல அதைத்தான் ஆசைப்பட முடியும், அதற்கு மேல ஆசைப்படுற அளவுக்கு அவன் வளரவில்லை. கொஞ்சம் பெருசாயிட்டா என்ன கேட்பான், அதற்கு தகுந்த பொருளை கேட்பான். இப்படி நாம எதை ஆசைப்படுறோமோ அது ஒரு சக்தி என்று சொல்லப்படுகிறது, அது வளர வேண்டும். சில பேர் 60 வயசு ஆனாலும் சைக்கிள் வேணும் பாருங்கள், காரணம் என்னன்னா பேரனுக்கு கொடுக்கணும், அதுதான் இச்சா சக்தி. இப்ப எங்க வளர்ந்துருக்குன்னா, ஒருவர் அழகா சொன்னார், 3 வயசுல ஒருவன் வந்து 3 சக்கர சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டானா, யாருக்கு? அவனுக்கு. 30 வயசுல அதே 3 சக்கர சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டானா, தன்னுடைய 3 வயசு குழந்தைக்கு. 60 வயசுல அதே ஆசைதான், 3 வயசு பேரனுக்கு. என்ன முன்னேற்றம்னா, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ இச்சாசக்தி அவருக்குள் வளரவில்லை. ஆனால் மேலான பொருள் ஆசைப்படுறது அவ்வளவு சுலபமானதல்ல, அதற்கு அறிவு வளர்ந்திருக்கணும், சில உண்மைகள் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்படி நான் இறைவன் மீது ஆசையை, அன்பை சிறிது சிறிதாக வளர்த்தேன். எப்படின்னா, இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை தெரிய தெரிய எனக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற அன்பு ஆசை போக போக, நான் சிறிது சிறிதாக இறைவன்தான் சாஸ்வதமானவர், அந்த பகவானத்தான் அடையணும் என்கின்ற ஆசையை நான் வளர்த்தேன். இப்ப இச்சாசக்தியினுடைய எல்லை, ஒருவன் மேக்சிமம் எதற்கு ஆசைப்பட முடியும், ஒருவன் அதிகமா படுகின்ற ஆசை என்ன அப்படின்னா, அந்த ஈஸ்வரனை அடையணுங்கிற ஆசைதான். மீதி ஆசை எல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற ஆசை. அதற்கு கீழே எத்தனையோ ஆசைகள் வரலாம், மன தூய்மை அடையணுங்கிறது நல்ல ஆசைதான். ஆனால் நம்ம ஆசைப்படுறதிலேயே உச்ச கட்ட, அதுக்கு மேல ஆசைப்பட முடியாது. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் அல்ல, அனைத்தையும் உருவாக்கிய அந்த பகவானை அடைதல், அவரை உணர்தல் என்கின்ற ஆசை. இந்த ஆசையும் ஆரம்பத்துல வராது, அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஆசை நமக்கு வளரும். அதற்காகத்தான் என்ன சொல்வார்கள், ஒருவருக்கு நல்ல விஷயத்துல கொஞ்சம் ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, வைராகியம் விவேகம் இப்படி எல்லாம் எனக்கு வேணும்ங்கிற ஆசை வந்து விட்டால், இந்த ஆசைய வளர்த்திக்கிறதுக்கு என்ன சாதனை, இந்த ஆசை யாரிடம் ஏற்கனவே கொஞ்சம் வளர்ந்திருக்கோ அவரோட நம்ம இணக்கம் வைக்க வேண்டும், அதான் சத்சங்கம் என்று சொல்வது. நமக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கு, இதை விட கொஞ்சம் அதிகமா வளர்ந்தவர்களிடம் சென்றால் அவர் என்ன செய்வார், கொஞ்சம் வளர்த்தி விடுவார். இந்த ஆசை இல்லாதவர்களிடம் செய்த என்ன செய்வார்கள், ஊதி அணைத்து விடுவார்கள். ஏதோ நல்ல விஷயத்துல ஆசை ஒரு சின்ன நெருப்பு போல நமக்கு வந்ததுன்னு சொன்னா, அதை வளர்த்தி கொள்ள ஒரே ஒரு உபாயம் சத்சங்கம். சத்சங்கம் என்றால் நம்மைய விட ஒரு படி அந்த விஷயத்துல முன்னே

இறைவனிடம் தன்னை சேர்த்தினேன். ஒரு இடத்துல பிரிச்சு இனி ஒரு இடத்துல சேர்த்துற. நம்முடைய அன்பை எல்லாம் உலகத்துல வச்சிருந்தோம், பிறகு அதுல அந்த அன்பை கொஞ்சம் எடுத்து, இருக்கிறது ஒரே அன்புதான், நான் அங்கேயும் அன்பு வச்சுக்கிறேன் இங்கேயும் அன்பு வச்சுக்கிறேன்னு முடியாது, ஏதோ ஒரு இடத்துலதான் வைக்க முடியும். அதை எடுத்து பகவான் மீது நான் ஆசையை அன்பை வளர்த்தேன். இப்ப பகவான் மீது அன்பை வளர்க்கும் பொழுது என்ன நேரிடும்? ஒருவர் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், என்னுடைய அன்புக்கு அளவுகோல் என்னங்கிற அடுத்த கேள்வி. இப்ப எவ்வளவு தூரம் நான் அவரை நேசிக்கிறேன், எதுக்குமே ஒரு அளவுகோல் இருக்கும் அல்லவா, ஒரு ஸ்கேல் இருக்கும் அல்லவா. அப்படி ஒருவர் மீதோ அல்லது பகவான் மீதோ நான் வச்சிருக்கிற அன்புக்கு அளவுகோல் என்ன என்றால், இந்த அளவுகோலை சொன்ன உடனே நமக்கு புரிஞ்சிடும் நமக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு. நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுக்காக எவ்வளவு தூரம் தியாகம் செய்ய முன்வருகின்றோம் என்பதுதான் அளவுகோல். தியாகம்தான் அன்புக்கு அளவுகோல். ஒருவர் மீது நான் அன்பு செலுத்துறேன்னா அவருக்காக நான் உயிரையே கொடுக்கறேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அந்த மனிதர் மீதோ அல்லது இறைவன் மீதோ அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி அன்புக்கு அளவுகோல் தியாகம். ஒரு தியாகமும் செய்ய மாட்டேன், ஒரு காஃபியும் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அவருக்கு, ஆனா அன்பு இருக்குன்னு சொன்னா என்ன, வாயில சொல்றமே தவிர உண்மையான அன்பு கிடையாது. அப்படி பகவான் மீது எனக்கு அன்பு இருக்கு, கோயிலுக்கு வர்றேன் போறேன் அப்படின்னு சொன்னா சில பேர் அன்பு இருக்குன்னு சொல்லுவார்கள், ஆனா பகவானுக்காக ஒரு தியாகமும் செய்ய மாட்டார்கள், கற்பூரமே வாங்கிட்டு வர மாட்டார்கள், வேற யாராவது கற்பூரம் ஏத்தினா அதை கும்பிட்டு போய்க்கிறது. காரணம் என்ன, தியாகத்துக்கு தயாரா இல்லை, எதையும் என்னிடத்திலிருந்து கொடுக்க மாட்டேன், அது அன்பு அல்ல. இப்ப இந்த இடத்துல இவர் எப்படி இருப்பார், பகவானுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார். அதைத்தான் பகவான் பார்ப்பார். மேல் இருக்கிற சடங்குகள் எல்லாம் முக்கியம் அல்ல. கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை ஏன் பகவான் ஏற்றுக்கொண்டார்னா, தியாகம். நம்ம அப்படி கண்ணை கொடுக்கறது தயாரா இருப்போமா? நம்ம கண்ணை கொடுக்க தயாராக இருந்தால் பகவான் ஞான கண்ணை கொடுப்பார். இப்போ நாம எவ்வளவு தூரம் பகவானுக்காக தியாகம் செய்கின்றோம் அவ்வளவு தூரம் பகவான் கீதையில சொல்றார், நான் அவனிடம் நெருங்குகின்றேன். நீ எவ்வளவு தூரம் எனக்காக தியாகம் பண்ணி என்னிடத்துல வர்றையோ அவ்வளவு தூரம் நான் உன்னிடத்தில் வருகின்றேன். அதுதான் மூன்றாவது வரியில சொல்லப்படுகின்ற சாதனம், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அப்படின்னா என்ன, அவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்தது, இப்ப ஈஸ்வரனுடைய பிரசாதத்தை நான் அடைந்தேன். இதே தாய்மானவருடைய இதற்கு முன் இருக்கிற பல பாடல்களை பார்த்தீங்கன்னா புலம்பலோ புலம்பலா பண்ணியிருப்பார், என்னுடைய இந்திரிய அடங்குல, என்னுடைய நான் பகவான் மீது அன்பு செலுத்தல, உலகத்தின் பின்னாடி போயிட்டு இருக்கேன், பகவானுடைய பிடிக்குள்ள நான் விழுகாம இருக்கேன், இப்படின்னு பகவான் மீதெல்லாம் கோபிச்சுட்டு ஏதோ சொல்லியிருக்கார். அதெல்லாம் சொல்லி புலம்பி இப்ப எந்த நிலையில வந்துட்டார், இதெல்லாம் நான் புலம்பி கடைசியில் இந்த நிலைக்கெல்லாம் நான் வந்து பகவானுடைய அன்புக்கு நான் பாத்திரமானேன். இப்ப நம்ம மூணாவது சாதனைக்கு செல்லலாம். முமுட்சுத்துவத்துக்கு அப்புறம் ஈஸ்வர பிரசாதக. இப்ப ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லும் பொழுதே உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பகவானுக்கும் கூட வேண்டித்தவங்க வேண்டாதவங்கன்னு இருக்கா? நம்ம தானே சொல்லுவோம் இவர் நம்மாலு, அதாவது பண்ணாலும் பரவாயில்ல விட்டுருலான்னு சொல்லி. அப்படியும் பகவான் இவர் நம்ம பக்தர், நம்ம கோயிலுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கார், இவருக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுவோம், நம்ம கோயிலுக்கு வராதவன என்ன செய்யலாம், அவனுக்கு உதவி செய்ய வேண்டாம், அவனை கஷ்டத்துல போடலாம், இப்படி பகவானுக்கும் கூட விருப்பு வெறுப்பு இருக்குமா என்றால், பகவானே தெளிவுபடுத்துறாரு, நான் யாரையும் விரும்புவதில்லை, நான் யாரையும் வெறுப்பதில்லை, எனக்கு நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை, யார் என்னிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் இருக்கின்றேன். எனக்காக யார் தியாகம் செய்கிறார்களோ அல்லது என் மீது அன்பு எவ்வளவு தூரம் செலுத்துகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு நான் அனுகிரகம் செய்கின்றேன்னு சொல்லி பகவான் தன்னுடைய பிரசாதத்தை பொதுவா எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். ஒரு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார், பகவான் யாராவதோட பேசுகிறாரா அப்படின்னு. அவர் அந்த புஸ்தகத்துல பகவானுடன் பேசுவதாக ஒரு கற்பனை பண்ணி எழுதிட்டு வர்றார். அப்ப பகவான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், இது ஒரு கற்பனையான
ஒரு கட்டுரை. அதுல அவர் என்ன கேட்கிறார், பகவானிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், பகவான் பதில் சொல்ற மாதிரி அவர் அந்த புஸ்தகத்தை எழுதுறார். பகவான்

0: பகவானிடம் இவர் கேட்கிற கேள்வி, உங்களிடம் யாராவது பேசுகிறார்களா, நீங்கள் எப்பாவது பேசுகிறீர்களா யாரிடமாவது என்று. அதுக்கு பகவானுடைய பதில், நான் எல்லா நேரம் பேசிட்டே இருக்கேன், கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு அவர் எழுதுறார். நான் எல்லா நேரம் பேசிட்டு தான் இருக்கேன், கீதையில பேசியிருக்கேன், உபநிஷத்துல பேசியிருக்கேன், வேதம் மூலமா பேசுறேன், மகாத்மா மூலமா பேசுறேன், கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை, ஆகவே நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் எழுதுறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பகவானுடைய பிரசாதம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பிடிக்கிறதுக்கு தான் நம்மிடம் பாத்திரம் இல்லை. பாத்திரம் இருந்தா பிடிச்சிடலாம், அந்த பாத்திரம் இல்லாததுனால இருக்கு நம்ம கிட்ட பாத்திரம். எப்படின்னா, நம்ம அது பாத்திரத்துக்கு மேல எவ்வளவு ஓட்டை இருக்கோ அவ்வளவு ஓட்டை கீழேயும் இருக்கு. அப்ப எப்படி பிடிச்சு நிக்கும், அந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம பிடிச்சு பிடிச்சு பாக்கிறோம், அதுல நிக்கவே இல்லை. அத இங்க சொல்றார், அப்படி இல்லை, நான் இந்த சாதனைகளை எல்லாம் செய்து பகவானுடைய பாத்திரமானேன், பகவானுடைய அன்புக்கு நான் பாத்திரமாக ஆனேன் அப்படின்னு சொல்ற. இனி அடுத்த கேள்வி, பகவானுடைய பாத்திரமாவது என்ன, பகவானுடைய பிடிக்குள் மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அதாவது என்ன வந்து பகவானுக்குள்ள மடக்கி கொண்டான் என்றால், அதனுடைய பொருள் ஈஸ்வரனுடைய கிருபை என்னவென்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒருவர் வந்து டார்ச் வச்சிட்டு இருந்தார், தீபம் வச்சிட்டு இருந்தார், அந்த டார்ச் வச்சு மத்ததை பார்த்துட்டு இருந்தார், ஆனா மத்தவங்க எல்லாம் டார்ச்சை தான் பார்த்தாங்களே தவிர அவரை பார்க்க முடியல. அவரை பார்க்கணும்னா அவர் என்ன செய்யணும்னா, அந்த வெளிச்சத்தை அவர் மீதே நோக்கி காட்டணும். அது யார் காட்டுவா, அது அவர் கையில தான் தீபம் இருக்கு, அவர் தான் காட்டி ஆகணும். அப்படி அந்த ஈஸ்வரன் தான் அவனுடைய சுரூபத்தை நமக்கு காட்டி அருள வேண்டும். எப்படி காட்டி அருள்வார், அந்த டார்ச்சில எப்படி தன்னை காட்டுறது போல குரு சாஸ்திரத்தின் மூலமாக அவர் தன்னை காட்டி அருள்வார். அப்படி என்னை தன்னுள் மடக்கிக் கொண்டான் என்றால், தன்னுடைய சுரூபத்தை, தன்னுடைய யதார்த்தமான தன்மையை எனக்கு காட்டி அருளினார். இதுதான் கடவுளும் கடைசியா நமக்கு கொடுக்கக்கூடிய பிரயோஜனம். ஆசையில பெரிய ஆசை ஈஸ்வரனை அடையணுங்கிறது, ஈஸ்வரனிடமிருந்து அருள் பெறுகின்ற மேக்சிமம் என்னன்னா அவனுடைய தன்மையை உணர்தல். அதற்கு மேல ஈஸ்வரனாலையும் நமக்கு அருள் செய்ய முடியாது, அதற்கு மேல நம்ம அவர்கிட்ட போக மாட்டோம். காரணம் என்ன, அந்த பகவானே அனைத்தும் சொல்லி அமர்ந்து விடுவோம். இனி கடைசி பகுதி என்ன, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. இது என்ன சொல்ற, இந்த மூன்று சாதனையில் நான் மேற்கொண்டேன், என்னுடைய புலனடக்கம், பிறகு இறைவன் மீது ஆசையை வளர்த்தல் முமுக்ஷுத்துவம், பிறகு இறைவனுடைய அருள் பெறுதல், இறைவனுடைய அறிவை அடைதல், இதனுடைய பிரயோஜனமா எனக்கு கடைசியா வந்த மரபு என்ன, அந்த மரபை பத்தி அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல, அடுத்த செயலையும் சொல்ல போற. இங்கு வந்து எனக்கு கிடைத்த சுபாவம், எனக்கு கிடைத்த தன்மை என்ன, நான் இப்பொழுது எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன், வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி என்றால், நான் இப்பொழுது மௌனியாக இருக்கின்றேன். இனி இறுதியா நம்ம இந்த மௌனத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அங்கங்க பார்த்துட்டு இருக்கோம், ஏற்கனவே வாய் பேசாததை பத்தி எல்லாம் பேசணும். வாய் பேசாததை பத்தி என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கு. இங்க மீண்டும் வாய் பேசாததை பத்தி பேசுவோம். அதாவது மௌனம்ங்கிறது இரண்டு நிலையில் இருக்கின்றது, ஒன்று சாதக நிலை, இனி ஒன்று சாத்திய நிலை. சாதக நிலையில் இருக்கிற மௌனம் நம்ம வந்து பயிற்சி பண்ற சாதனை, மனசுக்குள்ள என்ன ஓட்டம் அதிகமா இருக்கு. ஒருவர் எப்பொழுது அதிகமா பேசுவார் என்றால், எண்ணங்கள் ரொம்ப வேகமா வந்தா அந்த எண்ணங்கள் தான் வாய் வழியாக வெளிப்படும். வாய் வழியா மட்டுமல்ல, கால்கள் கைகள்னு செயல் வடிவா வெளிப்படும். எண்ணங்கள் தான், ஆசைகள் தான் செயலா வெளிப்படுது. அதுல ஒரு விதமான செயல் பேச்சு என்கின்ற செயல். நம்முடைய கர்மேந்திரியங்கள்ல எல்லா இந்திரியங்களும் வயசானா சோர்ந்து போயிடும். எவ்வளவு காலம் ஓடிட்டு ஆடிட்டு இருப்போம், கொஞ்ச காலம் தான். வயதான கொஞ்ச தூரம் போறதுக்கு 10 அடி போய் போய் நின்னு போவோம், அதுக்கு மேல ஓட முடியாது. எவ்வளவு தூரம் குடத்தையும் எல்லாத்தையும் தூக்குவோம், கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கை சோர்ந்து போகும், கால்கள் சோர்ந்து போகும். ஆனால் எவ்வளவு எல்லா பல்லும் போனாலும் ஒன்னு சோர்ந்து போவதில்லை. என்னன்னா வாய் தான். அந்த வாயை முட்டி ஏனோ பகவான் சோர்ந்து போகாத மாதிரி படிச்சுட்டார். எவ்வளவு நேரம் சாப்பிட்டாலும் வாய் வலிக்குதோ, எவ்வளவு நேரம் பேசினாலும் வாய் வலிக்குதா, ரொம்ப தூரம் நடந்தா வாய் வலிச்சிடும், கால் வலிச்சிரும், கை வலிச்சிரும், ஏதாவது ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருந்தோம்னா. ஆனா ஏனோ பகவான் இந்த வாயை முட்டி அப்படி படிச்சுட்டார், எவ்வளவு பேசினாலும் சலிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னமோ மக்கள் எல்லாம் பேச்சிலேயே இருக்கின்றார்கள். அப்படி இந்த பேசிக் கொண்டிருக்கின்ற வாயை அடக்கி பழகுதல் சாதன நிலை. பிறகு மனதுல மௌனம் இருந்து பழகுதல், மனதுக்குள்ள பேசாம இருக்கணும். வாயில பேசாட்டியும் கூட சில சமயங்கள்ல மனசு என்ன பண்ணும், மனதுக்குள்ள யாரையாவது முன்னாடி நிறுத்திடும், நிறுத்தி அவர்களோட வாயில் மனசுல பேசிக்கொண்டிருக்கும். மனதில் இருக்கிற பேச்சையும் நம்ம நிறுத்தி மனதிற்குள்ள அமைதி அடைந்து பழகுதல் ஒரு சாதனை. இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே பழகணும். 65 வயசு 70 வயசுக்கு மேல எல்லாம் ஆரம்பிச்ச கஷ்டம், ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை, ஆரம்பிச்ச கஷ்டம். அதனால ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் குறைவா பேசி அளவா பேசி பேசாமல் இருந்தும் பழகணும். இதெல்லாம் ஒரு சாதன நிலையில் இருக்கிற மௌனம். இந்த மௌனம் எப்பொழுது தடைப்படும், பேசிட்டம்னா மௌனம் தடைபெற்று விடும். அல்லது கேட்கறதும் கூட மௌன விரதமா இருக்கும் பொழுது தேவையில்லாத கேட்கும் கூட, காதுக்கும் மௌனமா இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். வெறும் வாய்க்கு மட்டும் மௌனம் அல்ல, காதுக்கும் மௌனம். அதனால யாராவது மௌன விரதம் இருந்தா அவங்க கிட்ட போய் திருப்பி பேச மாட்டாங்க, இதான் சந்தர்ப்பம்னு பேசிட்டு இருக்க கூட. என்ன பேசுறவங்க கிட்ட பேச முடியாது, அவங்க மௌன விரதம், ஆள் நல்லா கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம போய் அவங்க கிட்ட பேசக்கூடாது. அவங்க கேட்காம இருக்கிறதுக்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும். இது ஒரு நிலை. பிறகு இந்த இடத்துல தாயுமானவர் சொல்ற மௌனம் என்பது என்னவென்றால், இந்த மௌனம் சாத்தியமாக இறுதியாக ஞான பலனாக மோட்ச ரூபமாக வந்து அவருக்கு கிட்டியது. இப்ப இந்த நிலையில வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் வாய் பேசாமல் இருந்தாலும் நான் துரிய சொரூபம். துரியம்ங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அமாத்ரா. அமாத்ரா என்றால் சப்தமற்றவன், எனக்கும் சப்தத்துக்கும் சம்பந்தம் அல்ல. வாய் பேசுது அந்த சூழ்நிலைக்காக, நான் எதையும் பேசாதவன், நான் சப்தத்துக்கும் அசப்தத்துக்கும் சாட்சியாக இருப்பவன். இப்ப நான் யார் அப்படின்னா, என்னிடத்திலிருந்து ஒரு சப்தம் வருது, பிறகு சில சமயத்துல என்னிடத்திலிருந்து சப்தம் வரல, அமைதியா இருக்கேன். இந்த அமைதியையும் நான் வேடிக்கை பார்க்கிறவன், இந்த சப்தத்தையும் நான் வேடிக்கை பார்க்கிறவன். இனி அடுத்த கேள்வி, இந்த சப்தத்துக்கும் சாட்சியாக அசப்தத்துக்கும் சாட்சியாக இருப்பவன் சப்தமானவனா அசப்தமானவனா? நான் சப்தத்தையும் பிரகாசப்படுத்துபவன், அசப்தத்தையும் பிரகாசப்படுத்துபவன். அவன் நித்திய அசப்தம், என்னைக்குமே அசப்தமாக இருப்பவன், என்னைக்குமே சத்தம் போடாதவன். அப்படிப்பட்ட மௌனம், அப்படிப்பட்ட அறிவில் நான் இருப்பவனாக என்னை இறைவன் அமைத்தார். அப்ப இவர் எப்படிப்பட்டவர்னா, நான் துரிய அமாத்ரா சுரூபக. மாண்டூக்கிய உபனிஷத்துல ஓங்கார விசாரம் பண்ணும் பொழுது ஆ உ மா இம் என்ற மூன்று சப்தத்தை எடுத்துட்டு அகார உகார மகாரம்னு ஓங்காரம், இந்த மூன்று சொல் வடிவம் அதுவே இந்த உலகம் எல்லாம் சொல்லி, பிறகு எந்த ஒரு சப்தம் உருவாக வேண்டும் என்றால் அது அசப்தத்திலிருந்துதான் உருவாக முடியும். அதனாலதான் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னா உடனே என்ன செய்யறோம், அமைதியாக இருங்கள், பேசாம இருங்கன்னு சொல்றோம். இப்ப நம்ம வகுப்பு எடுக்கும் போது குழந்தைய சத்தம் போட்ட என்ன சொல்றோம், பேசாம இருங்க. நம்ம எதை விரும்புறோம், அசப்தத்தை விரும்புறோம். அமைதி நமக்கு தேவை, எதற்குனா அது மேலதான் சப்தம் உருவாக முடியும். அப்படி இந்த அமைதி சப்தத்தை பிரகாசப்படுத்துகிறது. பிறகு இங்க நம்ம பேச்சையெல்லாம் நிறுத்திட்டோம், அந்த அமைதி அமைதியை பிரகாசப்படுத்துகின்றது. அந்த அமைதி, அந்த அசப்த ரூபமானவன் நான் என்று அதுதான் மரபுன்னு சொல்றது. என் வாய் பேசினாலும் சரி, பேசாட்டா பேசவில்லை என்றாலும் நான் மௌனியாக இருப்பவன். இத கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். இது ஆரம்பத்திலே செய்யக்கூடாது. நான் பேசினாலும் சரி, பேசாட்டியும் சரி, நான் அசப்தம் சொல்லி பேசிக்கொண்டே இருந்தால் அது நம்ம ஏமாற்றிக் கொள்வது. அதனாலதான் வேதாந்தத்தை கவனமா கையாள வேண்டும். ஆரம்பத்துல பேசாம இருக்கிற சாதனையை பண்ணி இந்த ஞான நிஷ்டை அடைந்தவுடன் இந்த உலகத்துக்கும் அல்லது நமக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசுறோம். அதனாலையும் பாதிப்பு இல்லை, பேசாம இருக்கிறதுனாலையும் பாதிப்பு இல்லை. பேசுறதுனாலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, பேசாம இருக்கிறதுனாலையும் நமக்கு தொந்தரவு இல்லை. அப்படிப்பட்ட நிலையை அடைந்தேன், இது சாத்தியம். இவ்விதம் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துல நாம் தமக புலனடக்கம், முமுக்ஷுத்துவம் இறைவன் மீது அன்பு அல்லது ஆசை, மூன்றாவதாக இறைவனுடைய பிரசாதம், நான்காவதாக மௌனம் என்பதை பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய

திருப்பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாண்டிக் கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை. நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம். திருச்சிற்றம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த 12 திருமுறை கொங்கு தலத்திற்குரிய பெரிய புராண பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: புள்ளிருக்கு வேளூர் இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி பாடிய சொற்பதிகம் கல்லார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் மதுரமொழி மாலை. சம்பாதி சடாயு என்போரே இருவர் புல்வேந்தர். ராமகாதையோடு தொடர்புடைய பெருமக்கள் இவர்கள். இத்திருப்பதிகத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள், குடியாக இருப்பவன் புள்ளிருக்கு வேளூர் புனிதன் என்ற குறிப்பு நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாம். ராவணன் மெய் சொல்லாதவன், சடாயு பொய் சொல்லாதவன் என்ற குறிப்பும் கருதத்தக்கது. ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்து வரும் கங்கை நல்லாளை சடையொன்று ஆடாமே தடுத்து நிறுத்திய வல்லமையுடையவன் கங்கா நாயகன் என்ற குறிப்பு கடுத்து வரும் கங்கை தன்னை என்ற பாடல் வழி அறியலாம். இம்மையிலேயே பிறப்பு ஒழியும் வீடு பேறு கிடைக்கும் என்பதற்கு சான்றாக செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் என்றும், சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பு என்பதனையும் உறுதிபட உரைத்தருளிய பாங்கு சம்பந்தப் பெருமானுக்கே உரியது. கல்லார்ந்த எனத் தொடங்கும் பாடல் பண் சீகாமரம்.

கடற்கரை ஆய்வகத்தரை எங்கும் இளம்பிரை போதும் ஏற்றான். நதி மகந்தரை யாரும் கொழுந்தரை உண்மையில் வைத்தடி போன்று கொண்டு விழிக்கித் துணை திருமன் மலர்பாதங்கள் நினைவுன்றா ஒழிக்கித் துணை உருவாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கித் துணை அவன் பன்னிரோடு பயந்தரனை வழிக்கித் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரம்மை விழிக்கியதோடு அபிராம வந்தைக்கு வேதம் சொன்ன வழிக்கே விழிவடைந்துண்டு எமக்கம் வழி கிடக்க வழிக்கே சுழன்றவை பாவங்களே செய்து வாழ்வர்கள் குழிக்கே எழுந்து கைவகமோடு என்ன கொண்டு எல்லாம் வந்த இறையரும் திங்கட்கிழமை என்று மரணம் என்ற புரோஷத்தில் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய வாய்ப்பினுக்கு மனம் மொழி நீங்களால் நெஞ்சான நிகழ்ந்த வழக்கங்களை சொல்லி பொதுவாக திங்கட்கிழமை என்று ஒரு புரோஷம் அப்படின்னா என்னைக்கு ஒரு தகவலை சொன்னார் ஒரு நான் நிரந்தர நாள் கோயிலுக்கு வரேன் பிரகோஷம் வழிபாடு செய்கிறேன் பிரகோஷம் வழிபாடு செய்வதால் என்ன பலன் என்பதே எனக்கு தெரியாது அதை ஒரு சுருக்கமா ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுங்க நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு இல்லை பார்க்கடனை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் விஷம் வந்தது அது பாம்பியுடைய வாயிலிருந்து பெற்ற விஷம் அங்கிருந்து புறப்பட்ட விஷம் கடலிலிருந்து புறப்பட்ட விஷம் ரெண்டும் சேர்ந்து ஆலம் கூட்டல் ஆலம் ஆலகாலம் அந்த விஷம் தேவர்களையும் அசுரர்களையும் மிரட்டி வந்துச்சு. ஆனா அசுரர்கள் திருக்கை நாயத்தை நோக்கி இடம் பலமாக வந்தார்கள். அதை அடிப்பட்டு தான் நாம இன்னைக்கு சோமசூத்த பிரதட்சணம்னு ஒன்று செய்வோம். அதை பிரதோஷ வேலையில் செஞ்சீங்கன்னா பாவம் விலகிடும். பாவம் விலகினா புண்ணியம் வந்து சேரும். ஆலகால விஷம் துரத்தி வருகிறது. தேவர்கள் இடம் பலமாக அனுபவிக்கும் ஓடுகிறார்கள். அப்போது நந்தி தேவர் எதை ஓடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி ஆலகால விஷம் விரட்டுகிறது என்று சொல்லவும் அவர்கள் எடுத்து சென்று செய்தியை சிவபெருமானிடத்தில் சொல்ல நந்தியபெருமானினுடைய கொம்புகளுக்கு இடையே சிவன் நர்த்தனம் செய்து அந்த விஷத்தை பருகுகிறார். வயிற்றில் உள்ள உயிர்களிலும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அம்பிகை கண்டத்தை பிடித்து நிறுத்தி விஷத்தை அமுதாக்குகிறாள். இது தகவல். இதுதான் பிரதோஷ நேரம். விஷம் அமுதமான நேரம் இந்த பிரதோஷ காலம். தோஷம் சுவாமியை சேர்த்தோம்னா பிரதோஷம் தோஷம் தோஷம் நீங்கிய காலம் இந்த காலம். அப்ப நம்ம எவ்வளவு தோஷத்தோடு இருக்கணும் பாருங்க. நல்ல கூட்டம் வந்து சார் எள்ளு போட்டா எள்ளு விழுந்தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. என்ன காரணம் தெரியுங்களா? அவ்வளவு பேருக்கு தோஷம் நீங்கணும்னு ஆசை வந்திருக்கு. ஆசை வந்துருச்சா? அப்ப ஏன் பக்தி இல்ல? கூட்டம் இருக்கு ஏன் பக்தி இல்ல அப்படின்னா ஆசை வந்துருச்சு இன்னும் விதி வரல. ஆசை வந்தாச்சு இன்னும் விதி வரல. திருக்கோயிலுக்கே வந்தாலும் நம்மளால செல்போனை வீட்டுல வச்சுட்டு வர முடியல. உடனே போய் பேசுவோம் வாய்ப்பு குடிப்போம் பணம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஆசை இருக்கிறது இன்னும் விதி வரல. விதி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? எங்க இருந்தாலும் சிவனை பற்றிய சிந்தனை இருக்கும். நமக்கு ஆசை இருந்ததுனால கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனா சிவனை பற்றிய சிந்தனை இருக்கா அப்படின்னா இல்ல. திருமணம் கைகூடும் தளம் கூடும். தளத்தோட பெயர் இல்ல. நேற்று ஒரு நண்பர் சொன்னார் அது தளத்தோட பெயர் இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் அது மக்களுடைய சிந்தனைக்கு விடுவோம். அதுக்காக சுவாமி அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. தளத்தோட பெயர் இல்லைன்னு உடனே நிரம்ப பேருக்கு சார் கல்யாணம் நடக்கிற தளம்னா அது நிச்சயமா அப்படின்னு சொல்லி திருமணம் சரியாதானே திருமணம் சரியானே உடனடியா அப்படி கேட்கிறாங்க. ஐயாயிரம் ஒன்பது நாள் புறநூறு எய்து தொடங்கக்கூடிய பதிகம் அந்த பதிகம் திருமணம் செய்து பதிகம். ஆனா இது திருமணம் அந்த சுவாமிக்கு பேரே மாப்பிள்ளை சுவாமின்னு பேரு. ஊர் திருவுழி முழவை அப்படின்னு பேரு. இந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா இந்த பதிகத்தை கேட்டா அருள்மிகு சுந்தர குசாமியின் உடனாய அருள்மிகு வீடி அழகர் அது விழி அழகர் தான் ஆதி வீடல் என்னும் தமிழ் இலக்கணப்படி வீழி அழகர் இருக்கு. திருவுழி முழலை தான் திருவுழி முழலைன்னு ஆனதற்கு காரணம் ஆதி வீடல் தமிழ் இலக்கணம் அது. அந்த அடிப்படையில திருவுழி முழலை அப்படின்னு ஆகியிருக்கு. விழி முழலை தான் என்ன விழி முழலை அப்படின்னு கேட்டா ஒரு அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருமால் வந்து தவறு ஏற்றுகிறார் அந்த ஊர்ல. அப்படி தவறு ஏற்றி தினந்தோறும் ஆயிரம் மரங்களை கொண்டு வழிபாடு செய்கிறார் அர்ச்சிக்கிறார். அப்படி வழிபாடு செய்கின்ற போது ஒரு நாள் 999 தான் இருக்கு. சில நேரங்களில் நமக்கு இப்படி நடக்கிறது உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் வந்து

ஆயிரம் கோடி வேணும்னு கேட்டேன் சுவாமி கிட்ட. சுவாமி சொன்ன 999 கோடி இருக்கு வாங்கிக்கிறியா? இல்ல இல்ல, 1000 கோடியா தான் வேணும். சரி, இப்போ 1000 கோடி இல்ல, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தது, என்ன சுவாமி நான் 1000 கோடி கேட்டேன், 999 கோடி தான் இருக்குன்னு வரையிலே கிளம்பி போயிட்டேன். இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப 499 கோடி இருக்கு. 500 கோடியாவது தருவேன்னு பார்த்தா நான் உனக்கு 500 கோடி தான் வேணுமா? 500 கோடியாவது பரவாயில்ல, இல்ல 499 கோடி தான் இருக்கு, இது வேண்டாம் எடுத்து போயிட்ட சுவாமி. நாம இது வேணும் இது வேணும்னு கேட்கறதுனால சுவாமி கொடுக்க வரணும் மறந்து போயிடணும். சில நேரம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறதுனால சுவாமி உனக்கு இது வேண்டாம் போல அப்படின்னு வச்சுட்டு விடுறது. அதனால எனக்கு என்ன வேணுமோ அது நீ கொடுன்னு விட்டுட்டேன்னா சுவாமி நல்லதான் கொடுத்துருவாரு, நிறைய கொடுத்துருவாரு. 1000 கோடிக்கு 1 கோடி பரவாயில்ல, 999 கோடி இருந்தா இருக்கட்டுமே, அதுதான் உன்னோட சித்தம்னா குழு நான் வாங்கிக்கிறேன்னு அன்னைக்கே வாங்கியிருந்தா நீங்க 999 கோடிக்கு அதிபதி. இல்ல இல்ல, 1000 கோடி ரவுண்டா வேணும். நம்ம ஆளுக்கு ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, ஏதாவது ரூபா பெரிய நோட்டா இருந்தா அதை உடைக்கவே மனசு வராது. கட்டா இருந்தா அப்படியே கட்ட அப்படியே இருக்கணும், அப்படியே அப்படியே இருக்கணும். எத்தனை நாள் இருக்க போகுது, எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும்? நோட்டுல புது நோட்டா இருக்க, புது நோட்டா இருந்தா தான் அதுக்கு வேலையா, பழைய நோட்டுக்கு வேலை கிடையாதா? அப்ப நாமெல்லாம் பழசா போயிட்டு நமக்கு வேலை கிடையாதா? இங்கே உள்ள ஆன்மா எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கான பயன் உண்டு. நீங்க எவ்வளவு பேரோட சுவாமி கிட்ட இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்பாடு. கண்டு 999 பூ தான் இருக்கு, 1000 பூ இல்ல. உடனடியா திருமாவில் வந்து நம்ம ஆளா இருந்தா பூ கொடுத்த ஒரு சட்டம் போடுவாங்க. 1000 பூக்கு பந்தம் வாங்கிட்டு போயிட்டு 999 பூ கொடுத்துருக்கான், என்னை ஏமாத்திட்டான், நாளைக்கு வரட்டும் அவனை வச்சுக்கிறேன். பூஜையிலேயே நம்ம சண்டைக்கு மது கட்டுவோம். ஆனா திருமால் ரொம்ப அற்புதம், எங்கிட்ட கண்மலை இருக்கியா அதை கொடுத்துறேன். கண்ணை எடுத்து இறைவனுடைய பாதத்தில் போட்டதின் காரணமாக அவருக்கு விழி அழகர்கள் என்ற பெயர். நிரம்ப பேர் திருமால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், திருமால் தான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் என்று பட்டியல் போட்டு தேடி தேடி திருமாலாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். பிரதோஷ காலத்துல திருமாலே இங்க வந்து சிவனை வழிபாடு செய்து போறார். ஏன் வழிபாட்டு போறாருன்னா ஒரு தகவல், இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிரம்ப பேரு என்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க, அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான யோக்கியதையை எனக்கு கொடுன்னு வந்து கேட்கிறாங்க. நிரம்ப பேர் வந்து என்கிட்ட பணம் வேணும், செல்வம் வேணும், வீடு வேணும், வாசம் வேணும், திருமணம் வேண்டும், குழந்தை பேர் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான தகுதியை எனக்கு கொடு அப்படின்னு திருமால் வந்து பிரதோஷ காலத்துல வேண்டிட்டு போயிட்டு மத நாள் மிச்ச நாள் அவர் கொடுத்துருக்கிறது என்னடா, ஏது வாங்கிட்டு போனது நம்ம நேரா ட்ரெஷரிக்கே வந்தாச்சு, பிரதோஷ காலத்துல இங்கேயே வந்தாச்சு. இங்கதான் சுவாமி மூச்சு விட்டு நடந்து போயிருக்காரு, அம்பாளோட ரிஷபாரோடா அந்த இடத்துல இருக்கிறோம். இப்ப நாம சுவாசிக்கிற காத்து யாரும் சுவாசிக்கிற காத்து தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கற்பகாம்பாடும் கபாலீசனும் சுவாசித்த காற்று இப்ப நாம சுவாசிக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு சுத்தமா இருக்கணும், உள்ளுக்குள்ள ஏதாவது அழுக்கு இருந்தா அது இந்த க்ஷணம் போயிடணும், போகணும்னு ஒரு பிரார்த்தனையோட வச்சோம்னா நிச்சயமா போயிடும். திங்கக்கிழமை அன்னைக்கு வர பிரதோஷத்துல சுவாமியை வழிபாடு செஞ்சேன்னா ரொம்ப நல்ல செய்திகள் வரும், நல்ல சிந்தனை வளரும். சந்திரனோட வேலையே குழப்பத்தை கொண்டு வர்றதுதான். சந்திர தசை உங்களுக்கு நடந்ததுன்னா க்ஷணப்பிட்டோம் க்ஷண சிற்பம்பா, அதுவும் வளர்ந்தையா இருந்தா நல்லா இருப்பான், தேய்மறையில கொஞ்சம் சுமார் ஆயிடுவான், சில நேரம் அச்சு பிச்சுன்னு காரியம் செய்வான், நல்லா தான் இருப்பா ஆனா குடும்பம் ஏதாவது பண்ணிடுவா அப்படிப்பான் சில பேர். அதுக்கான காரணம் என்னன்னா அவனுக்கு சந்திர தசை நடக்குதுன்னு அர்த்தம், சந்திரன் சரியான இடத்துல இல்லைன்னா அப்படி நடக்கும். சந்திரனுக்கு சந்திரன் தான் வச்சுதான் ராசியை கணிக்கிறோம், நம்ம வந்து ரூபா சிஸ்டம் அதை வச்சுதான் ராசியை கணிக்கிறோம். அந்த ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்லி ஒரு வருஷத்துல எப்படி லீவ் போட முடியும்? சந்திராஷ்டிரம் தனிக்கு எதுவும் பண்ண முடியாது, ஜென்ம நட்சத்திரம் தனிக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த 4 நாள் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் ஒதுக்கி வச்சிருச்சு, 28, 28, 56 நாள் எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு டீச் பண்ணாமா இல்லையா, சந்திராஷ்டிரமா டீச் பண்ண முடியாது. இன்னைக்கு
சந்திராசோகமான செக்ல சைன் பண்ண பார்த்தான். இன்னைக்கு பண்றது அது மாதிரி யாராவது சொன்னா நீங்க பயந்துடாது. இன்னைக்கு சந்திராசோகம், இன்னைக்கு ரொம்ப அழகு பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா திங்கட்கிழமை அன்றைக்கு பிரகோஷத்தை போது சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த அஷ்டமத்துல இருந்தாலும் ஜென்மத்துல இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கிளர்க்கு இந்த செக்கை பாஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளவுதான் அடிச்சாட்டம் பண்ணாலும் ஒரு மேனேஜர் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த செக் தானே பாஸ் ஆகிட்டு முடியும். கிளர்க்கு நான் இதை பண்ண மாட்டேன், அந்த மேனேஜர் வர கூப்பிட்டு நீ பண்றேன் இல்லை நான் பண்ணுமானு கேட்டாலும் வச்சுக்கணும். அது போல சந்திராஷ்டமம் வந்தா படுத்தும், ஜென்மத்துல வந்தா படுத்தும் யாராவது சொன்னா பயப்படாதீங்க. அது மேனேஜரே தெரியும், மனக்குழப்பங்கள் எல்லாம் தெரியும். மனக்குழப்பம் அதுவும் இந்த மூன்று நான்கு இடங்கள்ல வரும். திருமணம் பார்க்கும் போது வரும், ஒரு நாலஞ்சு ஜாதகம் சேர்ந்தாப்ப வரும், அது வரைக்கும் ஒன்னும் ஜாதகமே வராது. ஒரு ஜாதகம் வந்த உடனே ரெண்டு மூன்று ஜாதகம் சேர்ந்தாப்ப வரும். இதுல இது பெற்றா இது பெற்றா எதுன்னு ஜோசியத்தை போய் கொடுத்து சார் இந்த ரெண்டு ஜாதகத்துல எது பெற்ற பண்ணிட்ட உடனே அந்த பையன் சொல்லுவான், இந்த ஜோசியர் திட்டம் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவங்களை ஆக்கினதே அதுதான் அப்படின்வான். அந்த அம்மாவும் திட்டுவான். அன்னைக்கே இப்போ சதாபிஷேக போது ஒரு அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு என்ன அஞ்சு போன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா நான் இன்னைக்கு கேட்டேன் இந்த மாமிக்கு சதாபிஷேகம் வந்துருக்கு. அல்லாத மாமாவுக்கு 80 வயசு முடிஞ்சிருக்கு, அந்த மாமிக்கு 76 வயசு. அன்னைக்கு வந்து அந்த காலத்துல நான் 5 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலத்துல நின்று பண்ணிட்டு இருக்க வேண்டியதான மாமி அப்படின்னு பண்ணிட்டா இதெல்லாம் பார்த்துக்கவே முடியாது இல்லையா. அப்போ நமக்கு அது நடந்திருந்தா நல்லா இருக்கும், இது நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாதி நேரம் நம்ம கற்பனையில உதவிட்டு இருக்கோம். அப்புறம் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பயந்து அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். சந்திரன் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா குழப்பத்தை தருவான், ஆனா திங்கக்கிழமை இன்னைக்கு வந்தா நல்ல சிந்தனை வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றார் சாத்திர அறிஞர்கள். இன்னைக்கு குழப்பம்னா நீங்க எடுத்துட்டு வைங்க, நம்முடைய வினைகள்லாம் நீங்கிடுச்சுதான், தீய வினையெல்லாம் நீங்கியாச்சு, இனிமேல் தொடர்வது நல்ல வினை. அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாக அருள்மிகு வீழி அழகர் சுவாமி பேரை மாப்பிள்ளை சுவாமின்னு நரம்பேடத்துல அங்க சொல்றாங்க. திருமொழி விடுதல மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் கைகூடாதவர்கள் இந்த தலத்து இறைவன் பெயரை இறைவி பெயரை சேர்த்து உச்சரித்தார் அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாக அருள்மிகு வீழியடகர் அப்படின்னு சேர்த்து உச்சரித்தால் திருமணம் கைகூடும். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாக அருள்மிகு வீழியடகர் அப்படிங்கறத சொன்னால் திருமணம் கைகூடும். சார் எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, ஜபம் சொல்ல தெரியாது, இந்த பாட்டு தெரியாது, எந்த பதிகம் 3ஆம் திருமுறையில 119வது பதிகமா, இந்த பதிகத்தை படிச்சா திருமணம் நடக்குமா, வேண்டாம். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை என்பதாக அருள்மிகு வீழியடகர் இந்த வார்த்தையை சொன்னால் திருமணத்தை கூட்டி வைப்பார். இல்லத்துல மங்களமான செய்திகள் வரும். மரம் விழிச்செடி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் திருமணம் கைவிட்டக்கூடிய தரம். எப்போதெல்லாம் இந்த திருக்கோயிலுடைய மணி ஓசை கட்டுறதோ அப்போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சி சொல்லியவர்கள் சொன்னார். சுவாமியை நேரடியாக இந்த தரிசனம் செய்தால் என்ன பலன் கட்டுமோ அந்த பலன் கட்டும். அந்த கூட்டத்தில் போய் நீங்களே இடிச்சு குடிச்சிட்டு எல்லாருடைய கலையையும் பார்த்து எனக்கு சுவாமியே தெரியல எனக்கு சுவாமியே தெரியலன்னு கூப்பிட்டு விட வேண்டாம். நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே உட்காந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா எங்க எடுத்துட்டு பிரசாதம் வரும். அதுக்கு ஒரு வேதமா நான் சொன்னேன், நான் இல்லை அந்த பிரசாதம் தர இடத்துல அது தானா வந்து எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வருகிறதே தவிர எனக்கானது இல்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுபோல நம்ம எடுத்து வரக்கூடிய செல்வமும் நமக்கானது இல்லை, நம்ம எல்லாத்தையும் பொறுத்துறதுக்காக வருது. நாமளே பொறுத்துட்டோம்னா யாரும் பிடிக்கிட்டு போக மாட்டேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வச்சுட்டோம்னா நாமும் அனுபவிக்காம யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவார் நமக்கே தெரியாம. அது ஒரு சுவாமி அதை காட்டுற அவ்வளவுதான், எல்லாமே அவசியம் பண்றா அதுக்கப்புறம் அது பிரசாதமா என்ன சுவாமி தெற்கா எங்கேயாவது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது. அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதா அவருக்கு பெயர் தியாக ராஜா, தியாகத்துக்கே ராஜா, எல்லாவற்றையும் தியாகம் செய்வது. இந்த அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனாய அருள்மிகு வீழியடகர்
அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா திருமணம் கழிவுன்னு சொன்னேன். உடனடியாக அப்பா நீ ஆமா ஆமான்னு யோசிச்சுருக்க. ஆமா இது நடத்துவோம். யாருக்கெல்லாம் அந்த தலையெழுத்து இருக்கிறதோ அவர்களுக்கு இது போய் சேரும். ஏன்னா அது திருவிழிமலையின் பொருள் தான் நான் வந்திருப்பேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்க மட்டும் அந்த தலத்தோட பேரை கட்ட போடுங்கன்னு நான் வந்திருப்பேன். அதெல்லாம் வேண்டாம். யாருக்கு போகணுமோ அவர்கள் வருவார்கள், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் அதை சொல்வார். யாருக்கு நடக்கணும்? ஏன்னா இல்வாழ்க்கை பிரச்சனை தீர்வதற்காக திருமணம் செய்தி பதிகத்தை ஒருத்தர் சொல்லணும். அந்த அம்மா வந்து 8 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. திருமணம் செய்தி பதிகத்தை சொல்லி 2 வாரம் சொன்னாங்க. 2 வாரம்னா 14 நாள் சொல்லியாச்சு. சொன்ன உடனே உடனே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் பேச வரணும். போன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன திருமணம் செய்தி பதிகத்தை 2 வாரம் படிச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் தகவலே காணும். நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஏறி வந்ததா கோர்ட்லேருந்து? இன்னும் அதுவும் அல்ல, ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு பேச்சுவார்த்தை வருகின்றதானே சுமூகமான தீர்வு வரும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. 8 வருஷம் பொறுமையா இருந்த இந்த அம்மாவுக்கு அடுத்த ஏறிய போ அப்பதான் ஒரு சுமூகமான இடத்தை இறைவன் கொண்டு வந்து தர முடியும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. இல்லை நான் உங்ககிட்ட கேட்கலாம்னுக்காக கேட்டேன், அடுத்த ஏறி மாறும் பாருங்க அப்படின்னு. அதாவது மாறியது, அவர்கள் எந்த விதமான விலக்கும் பெறாமல் வந்து சேர்ந்து விட்டார்கள். அது ஏற்கல திருவண்ணாமலை பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. திருவண்ணாமலை பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒரு ஜபம் உண்டு, காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கான ஒரு ஜபம். அதை நண்பரோட பகிர்ந்து கொண்டேன். திருமணம் கழிவுட்ட ஒரு தளத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அந்த கதையை நினைக்கணும். 2 பவுன் சங்கிலியே ஒரு அம்மா எடுத்து விட்டாங்க. எடுத்த அம்மா யாருங்கிறது பறிக்கொடுத்தவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த அம்மா தான் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. எனக்கு 2 பேரையும் தெரியும், செயின் எடுத்தவங்களையும் தெரியும், செயின் பறிக்கொடுத்தவங்களையும் எனக்கு தெரியும். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பவுன் சங்கிலியை எடுத்து போயிட்டாங்க சார், நான் வந்து போலீஸ்ல சொல்லிடலாமான்னு பாக்குறேன், எனக்கு நல்லா தெரியுது இவ்வளவுதான் சொன்னேன். சொல்லாதீங்க, பாவம் வயதுக்கு வந்த பெண்ணை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பெண்ணை திருமணத்துக்காக வைத்திருக்கிறார். நீங்க போலீஸ்ல சொன்னீங்கன்னா அவர்கள் எதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது. சுத்தி வளர்ச்சி நம்மகிட்டயே அது வந்தாலும் வந்து வழக்கு என்னைக்குமே 2 பக்கமும் கூர்மையான ஆயுதம். நீங்க வழக்குக்கு போனீங்கன்னா நல்ல ஞாபகத்தை வச்சுங்க, அது 2 பக்கமும் கூர்மையை உள்ள ஆயுதம். சில நேரம் அது உங்களையும் பார்ப்பாங்க, அது எங்கள ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வழக்கெல்லாம் போயிடக்கூடாது. அது டக்குன்னு எவன் போடுறானோ அது பதம் பார்க்கும். ஏன்னா கத்தி காயதான் வெட்டணும்னு அவசியம் இல்லை, காய் வெட்ட கையும் சில நேரம் கை வெட்டிடும். நம்மளே தான் வெட்டிக்கணும் தெரியாம. அது போல வழக்கு சில நேரங்களும் தவறா வந்துடும். அதனால வேண்டாம். அந்த வீட்டு ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம். பிழைக்க தெரியாத சுத்தமாக ஒண்ணும் தெரியாத மக்களும் நீ ஒண்ணு 2 பேரையும் சேர்த்து நான் போனேன்னா என் வழி அவ்வளவுதான். அதோ தீண்டல் நான் ஐயா மன்னிச்சுக்கிட்டு என் வழி இருந்தான், எந்த வழக்கும் போக கிடையாது. 90 ரூபாய் வேணாம் என்ன விட்டு சண்டையா நான் இல்லையா மன்னிச்சுக்கோ. தப்பு நீ தான் பண்ண, ஆமா நான் தான் பண்ணேன், நீ சரியாவே பேசல, சரியா பேசல, மன்னிச்சுக்கோ, நல்லா பேசுவோம், இனிமே நல்லா பேசுவோம், மன்னிச்சுக்கோ. அவ்வளவுதானே, இதுல என்ன சண்டை இருக்கு, எந்த விதமான சண்டையுமே கிடையாது. என்ன பேசுறீங்க, பேசு மன்னிச்சு. அவ்வளவுதானே, ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல நான் பேசினது இந்த படி கரெக்டு, இந்த சட்டத்தின் படி கரெக்டு, இதுக்கு இதெல்லாம் தேவை. இந்த அம்மா வந்து வேண்டாம் ஒதுங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டாங்க. ஒரு உடங்கரவா சகோதரி போன்ற அந்த அம்மா வந்து சரி சுந்தரராமன் சொன்னா ஏதாவது செய்தியா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. காவு உருண்டோடி உருண்டோடினதுக்கு அப்புறம் அந்த பெரிய பெண்ணுக்கு அந்த யார் நகையை எடுத்தாங்களோ அவங்க வீட்டுல திருமணம் நிச்சயமாக, அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாக. திருமணம் நிச்சயமாகி திருமணத்துல தாலி கட்ட நேரம் அந்த வீட்டுல ஏதோ 2 பவுன் சங்கிலி காணும் காணும். அதாவது நீங்க போட்டேன்னு சொன்னீங்க, போடல இருக்குன்னு சொன்னீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி கரெக்டாக அதே 2 பவுன் சங்கிலி. இல்லை இந்த இடத்துல நாங்கள் திருமணம் பண்ண மாட்டோம்னு எழுந்து போகிற நேரம் 2 பவுன் சங்கிலி ஆல்ரெடி பறிவுட்டாங்கல்ல. அந்த அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க, நானும் அங்கே இருக்கேன். அந்த அம்மா உடனே இந்த 2 பவுன் சங்கிலிக்காக கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், நான் தரேன் 2 பவுன் சங்கிலி, திரும்ப 2 பவுன் சங்கிலி தராங்க. ஏற்கனவே 2 பவுன் சங்கிலி பறிவுட்டவங்க, இப்போ இது 2 பவுன் சங்கிலி தராங்க. அந்த அம்மா அப்படியே மன வரையில அப்படியே கடன் கலங்கி கையில் குடிச்சுக்கிட்டு, நீ இவ்வளவு நல்ல மனசு தராட்டு, நான் 2 பவுன் சங்கிலியை திருடிட்டேன்னு சபையில ஒத்துருக்காங்க. பெண்ணுக்கு திருமணம் 2 பவுன் சங்கிலியாக தடைப்படும் போது இந்த உடனே இவ்வளவு நல்ல மனசு தராட்டு, நான் 2 பவுன் சங்கிலியை திருடிட்டேன்னு சபையில ஒத்துருக்காங்க. போலீஸுக்கு போயிருந்தா கூட ஒத்துக்காம என் வச்சிருக்கலாம். போலீஸுக்கு போயிருந்தா கூட சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் வழியாக ஆனும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் காவல் அதிகாரிகள் என்று சட்டம் சொல்லியிருக்கும். ஆனா சபையில ஒத்துக்க வச்சிருக்காரு. சத்தியம் எப்போதுமே
சபையில ஒத்து போச்சு, சபையில ஒத்து போச்சு. யாருக்கும் தெரியாம எதையாவது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது என்றைக்காவது ஒரு நாள் சுவாமி கொண்டு வந்து வெளிப்படுத்திடுவார், கண்டிப்பா கொண்டு வருவார். அதுக்கான காலம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தா அவர் சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னாயா, நீ சொன்ன மந்திரத்தை நம்பிக்கையோடு சொன்னார். அது பத்தாண்டு காலம் ஆயிருக்கலாம், எட்டாண்டு காலம் ஆயிருக்கலாம், ஆனா அந்த கால ஓட்டத்தில் அது எப்படி கொண்டு வந்து வெளிப்படுத்தியது அப்படிங்கிறது தான் அந்த சிறப்பு. பாவத்தை முழுமையாக தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம், திருவுருளி விடுதலை பதிகம். மனத்திலே நல்ல மகிழ்ச்சியையும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். திருமாலில் சக்கரம் பெற்ற தலம் சரந்தராசுரன் அரக்கனை அறிவிப்பதற்காக அந்த திருவுருளி விடுதலை கோபுரம் இருக்கு, அதுக்கு விண்ணெழுச்சி விமானம்னு பேரு. விண்ணெழி விமானம்னு அது திருமாலால் கட்டப்பட்ட விமானம்.

0: விமானம் கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கோபுர தரிசனம் கோடி பாப விநாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, 39 கோடி தேவர்கள் பூத கணங்கள் தேவ கணங்கள் அந்த கோபுரத்தை தாங்கி கொண்டிருக்கின்றன. நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் இந்த விகாரமா கூட இருக்கும், முகம் சரியில்லாம இருக்கும், அழகு இல்லாம இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அழகா இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். அப்படி இந்த உலகத்துல கொஞ்சம் தேவையே இல்லை நாம நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அழகா இருக்கான் நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கான். இப்படி தேவையில்லாதவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கறத உணர்த்துவதற்கு அந்த ஸ்தூல லிங்கம். இதை பார்க்கும் போதே நம்ம யாராவது பார்த்தா ஓம் நம சிவாய உள்ள இருக்கிற சிவனை வணங்கணுங்கிறத சொல்றதுக்கு அது ஸ்தூல லிங்கமா இருக்கு. லிங்கம்னா என்ன? உயிர் கூட்டம்னா லிங்கம், வேற ஒன்றும் இல்லை. மேல இருக்கிறார் திருக்கையில் மேல இருக்கிறார் அதனால மனுஷன் மேல எண்ணங்களின் வழியாக நீங்கள் உயர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருக்கையிலாயிருந்து போகிறீர்கள் என்று பொருள். எண்ணம் வயலாம நான் தெற்கு பக்கம் பார்த்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டேன், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சாச்சு, வைரவரை வழிபாடு செஞ்சாச்சு, திருவாரூர்ல பிறந்தாச்சு, தில்லைய நினைச்சாச்சு, காஞ்சியபுரத்தை நினைச்சாச்சு, எனக்கு முக்தி கிடைக்குமானா? முக்தி கிடைக்கவே இல்லையே. எனக்கு பக்தி நிறைய இருக்கா சார்? பக்தி இருக்குன்னு சொன்னா, யாராவது ஓம் நமச்சிவாயான்னு சொன்னா நம்ம கண்ணுல தண்ணீர் வரணும். எனக்கு யாராவது ஓம் நமச்சி என்ன ஏமாத்த போறாலும் தெரியலையே அப்படின்னு எனக்கு சொல்றது. ஏன்னா நான் அது மாதிரி ஏமாத்துறேன், என்னவோ தெரியல. யாராவது ஓம் நமச்சிவாய் என்ன ஏமாத்த போறாலும் தெரியல அப்படின்னு சொல்றது. யாராவது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி உங்களுக்கு பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் ஊற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பக்தியோடு இருக்கிறீர்கள் என்று சொல்றோம். அந்த விண்ணடி விமானத்தை திருமால் சரந்தராசுமணியை அழிப்பதற்காக விண்ணடி விமானத்தை அமைத்து சரந்தராசுமணி அழிப்பதற்காக சக்கரம் பெற்ற தலம் இந்த தலம். அப்போ எதிரிகள் யாராவது இருந்தா அந்த எதிரிகளை அழிப்பது இல்லை, நமக்கு உடன்பாடா ஏற்றவர்களாக மாற்றக்கூடிய தலம் இந்த தலம். எதிரிகளை யாரும் கிடையாது. நிறைய பேர் அப்படி ஒரு மாய கற்பனையில வச்சுட்டு இருக்காங்க, அவன் எனக்கு எதிரி சார், இவன் தான், நான் வரமாட்டேன், நீ அவனை கூப்பிட்டியா, நான் வரமாட்டேன், நீ அவனோட போ. அப்புறம் கேட்டா செல்வா கோஷம் ஆகாது சார், துஷ்டார கண்டா தூர விலகு. இதே வார்த்தையை அவனும் சொல்லிட்டு இருப்பான், இவனும் சொல்லிட்டு இருப்பான். துஷ்டார கண்டா தூர விலகுங்கிறத யாரும் ஒருத்தான சொல்ல முடியும். அவனும் சொல்றான் துஷ்டார கண்டா தூர விலகு, நான் ஒதுங்கி வந்துட்டேன். இவனும் சொல்றான் துஷ்டார கண்டா தூர விலகு, நான் ஒதுங்கி வந்துட்டேன். யார் துஷ்டன், யார் முடிவு பண்றது? இந்த உலகத்துல யாருமே துஷ்டனும் கிடையாது, யாருமே அறக்கணும்னு கிடையாது. அவன் மாறான், அவன் நேரத்துக்கு தகுந்தா போல மாறான். நல்ல நேரம் வந்தா தேவர்களை போல சிந்திக்கிறான், கெட்ட நேரம் வரும்போது அறக்கணும் போல சிந்திக்கிறான். அவ்வளவுதான். நல்லவன் கெட்டவன் அப்படின்னா நீங்க பாகுபடுத்த முடியாது. இப்ப எனக்கு நேரம் நான் தேவனை போல சிந்திக்கிறேன்னு அர்த்தம், கெட்ட நேரம் நான் அசுரனை போல சிந்திக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கு? ஒரே இடத்துக்குள்ளதான் இருக்கு. இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்ற மாதிரி சில நேரம் நல்லவனா இருக்கும், சில நேரம் கெட்டவனா இருக்கும். கெட்டவனா இருக்கிற நேரம் அதிகமாச்சுன்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையில துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லவனா இருக்கிற நேரம் அதிகமாச்சுன்னு வைங்க, நமக்கு வாழ்க்கையில இன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க உங்க கேட்ட நீங்க ப்ரொபோஷன் தோற சொல்றீங்க சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பணக்காரனாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, பணக்காரனாரத்துக்கு ஒரே ஒரு வழி சொல்லிடுறேன், முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. யாரையும் எதுக்கும் எப்பவும் கண்டிப்பே சொல்லாதீங்க, நீங்க பணக்காரங்களா. யாரையும் எதுக்கும் எப்பவும் கண்டிப்பே சொல்லாதீங்க, ஏன்டா பாட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்க பணக்காரங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. பணம் வேண்டும்ங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. யாருக்கு நீங்க கோபம் வரும், யாருக்கு இழப்பு அதிகமாக வருதோ அவனுக்கு தான் கோபம் வரும். எவன் மறுமையில் வாழ்கிறானோ அவன் தான் கால் காலம் கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்காவது கோடீஸ்வரன் கத்தி நீங்க பாத்துருக்கீங்களா? கத்த மாட்டான். கோடீஸ்வரன் கத்தினானா அவன் லட்சாதிபதி ஆகப்படுறான்னு அர்த்தம். கத்த மாட்டான், அவர் பேசுறது கூட காதல் கேட்காது. இன்னைக்கு திருக்கோயில் விடுதலை பதிகத்துல ஞானசமுதம் தான் இதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஞானசமுதாயம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கும் உங்களுக்கு முன்னாலே 12 நாள் முன்னால காமிச்சு, 10 நாள் முன்னால காமிச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுலேயும் சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பதிகம், திருக்கோயில் விடுதலை பதிகம், புள்ளித்தோல் ஆடை. அப்ப அன்னைக்கே சுவாமி போன புரோஷன் முடிஞ்ச உடனே ஆகா தெரியுதுதான் சொல்ல போறான் அப்படின்னு அன்னைக்கே புளித்தோல் ஆடை அணிஞ்சிருக்கா கபாலிசன்னு நான் நினைக்கிறேன். அதனால பாக்குறவங்களுக்கெல்லாம் புள்ளித்தோல் ஆடை தெரிஞ்சிருக்கா என்னவா பொருள் கொள்ள முடியும். புள்ளித்தோல் ஆடை, புள்ளிகளுடைய புள்ளியுடைய தோலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன். பூன்பது நாகம், உயிர்கள பசுவும் நாகமும் உயர்ந்தவர். பசு உயர்ந்தது, அடுத்ததான் நாகம் உயர்ந்தது. ஆனா நம்ம அதை ரொம்ப தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய நண்பருடைய எண்ணத்துல நாகம் வந்துடுவோம், அது வாழ்க்கை வந்துடுவோம். ஏதாவது சாப்பாடு பாடு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அது கிட்ட வராது, அது அது ஓரமா சுத்தி போகும். அது சில நேரங்கள்ல என்ன, நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னா ரூம் விட்டு வெளில வந்துடுவோம். நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னு சொன்னா ரூம் விட்டு வெளில வந்துடுவோம். ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்குமா, அது நடு கூடுதல படுத்துட்டு இருக்குமா. நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னா அதை கட்டணும் மறைச்சு போயிடுமா, மேல பரவல இருக்குமா. நான் சொன்னேன் இதோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே பயமா இல்லையா அப்படின்னு. இதோட கௌரவமான மனுஷங்களோடய நம்ம லோகத்தை வாழ்ந்துட்டுறோம், இது என்ன பெருசா கட்டதான்
1: பாப்பு. அதை ஏதாவது பண்ணாதான் அது பண்ணும்.
0: நம்ம போற போக்குல ரெண்டு வார்த்தையை கேட்டே நம்மளை காயப்படுத்தி போயிடும்.
1: ரெண்டே வார்த்தை
0: பிரபோஷன் சோறும் சொற்பொழிவு இருக்குதான், இதான் கேள்வி. இதை எப்படி கேட்கணும், ஐயா பிரபோஷனும் சொற்பொழிவு நல்லா போயிருக்கா அவ்வளவுதானே.
1: ஒண்ணு இடத்துல இருக்கிற வாங்கிய மழையே பெய்யலைய,
0: உடம்புதான் ஒண்ணு ஒண்ணுதான்
1: வந்து எதிர்பார்க்கலையா என்ன ஏதாச்சும் பாருங்களேன். எங்க அப்பாவுக்கு வயசு 83, அம்மாவுக்கு வயசு 77.
0: அப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்க. அதாவது ரெண்டு பிரபோஷம் வர முடியாம போகும். எந்த கவலையை போனது எவ்வளவு தலை பாருங்க.
1: நான் சொன்ன அதை ஈசன் கபாலி பார்த்துக்கிடுவேன், அதை ஈசன் கபாலி பார்த்துக்கொள்ள நம்ம அவங்கிட்ட உழைக்கணும்.
0: நான் வரேன், நான் பேசுறேன், எனக்கு இடஞ்சல் வரும்னு நினைச்சா நமக்கு இடஞ்சல் வந்துடும். நீ வந்து பேச வச்சா பேசுறேன்
1: இல்லையா, உங்களை கேட்டு போறேன்.
0: யாராவது பேசுவாங்கல்ல, யாராவது பாடுவாங்கல்ல,
2: Shivaya, you are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போது குழந்தைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, விளையாடுறதுனா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ நீங்கள் விளையாடுற விளையாட்டில் நிறைய விளையாட்டுகள் உங்களுக்கு மறைமுகமாக இன்டைரக்டாக நல்ல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குற விளையாட்டாக இருக்கும். நீங்கள் அதை என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இப்போ நீங்க நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் விளையாடுவீங்க, ஹேங்மேன் விளையாடுவீங்க, இதெல்லாம் விளையாண்டா உங்களுக்கு என்ன வரும், வொகாபுலரி டெவலப் ஆகும். செஸ் விளையாடுவீங்க, கேரம் விளையாடுவீங்க. இப்போ செஸ் விளையாண்டா மூளை சுறுசுறுப்பாகும். சைலண்டாக உட்காந்து யோசிக்கணும், அதில் யோசிச்சு செய்யணும் இல்லையா. கேரம் விளையாண்டா என்ன ஆகும், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி அடிக்கணும், அது வரும். ஃபிசிக்கலாக ஏதாவது கேம்ஸ் விளையாண்டா, பிளே கிரவுண்டில் போய் இறங்கி விளையாண்டா என்ன வரும், உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம மனிதர்கள் விளையாடுற விளையாட்டுலேயே இவ்வளவு நல்லது இருக்கு அப்படிங்கும்போது, இறைவன் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும், தெரியப்படுத்தணும், நம்மளை புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அவர் பூலோகத்துக்கு வந்து சில மனிதர்களோட இருந்து சில விஷயங்களை வந்து அவர் செய்வார். அதுக்கு பேரு திருவிளையாடல். ஏன்னா அந்த விளையாட்டுகள் மூலமா அவர் வந்து நமக்கு நல்லதை புரிய வைக்கிறாரு, தர்மத்தை புரிய வைக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிய வச்சிருக்காரு. இப்போ அந்த திருவிளையாடல் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம இப்போ நம்ம லைஃபுக்கு கூட அது அப்ளிகபிளா இருக்கும். ரெண்டாவது, நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த திருவிளையாடலை படிச்சோமானா அந்த பர்டிகுலர் கஷ்டம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுமாமா. இப்போ நீங்கெல்லாம் இருக்கீங்க, நிறைய காம்படிஷன்ஸ் போவீங்க. இப்போ காம்படிஷன்ஸில் போகணுன்னா வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சாமிக்கிட்ட ப்ரே பண்ணலாம். நீங்கள் வந்து எஃபர்ட் எடுப்பீங்க, ஆனாலும் ஒரு டிவைன் கிரேஸ் வேணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், சாமிக்கிட்ட வேண்டலாம். இன்னும் எஃபெக்டிவாக சாமி எப்படி கும்பிடலாம், சிம்பிளாக, நீங்கள் சின்ன குழந்தைங்க, சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வாட்டி பானபத்ரர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு போட்டியில் வென்றாரு. அவர் வென்றதெல்லாம் பின்னால் நான் உங்களுக்கு கதையாக சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் எப்படி வென்றாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அவருடைய அந்த கதையை படித்தாலே காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணிடலாமா. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்கு. வீட்டில் வந்து கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெருமான் வந்து பொன் பொருள் எல்லாம் கொடுத்த சில கதைகள் இருக்கு, அதை படித்தா நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் தீர்ந்துருமாம்மா, கடன் இருக்காதாம்மா. பெருமைக்கு வந்து பொற்கிழி கொடுத்தது, குறையாத அரிசி மூட்டையை வந்து ஒரு பக்தனுக்கு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் கதைகள் இருக்கு. அதையெல்லாம் படித்தா நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் இருக்காதம்மா. அதே மாதிரி நல்லா படிப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில திருவிளையாடலில் வந்து பெருமான் நிகழ்த்தின சில அற்புதங்கள் இருக்கு, அதையெல்லாம் படித்தா நமக்கு படிப்பு நல்லா வரும். ஸோ இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் இல்லையா, இந்த கதையை கேட்டால் கூட உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து சேரும். அதுதான் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற மேன்மை. ஃபஸ்ட்டு விளையாடல், திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு நடந்த ஒரு புராணத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு புராணமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு புராணம் தான். என்ன புராணம் தெரியுமா, இந்திரன் வந்து அவருடைய குருக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு. குருன்னா நம்ம படிக்கிற நம்ம ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் கூட வந்து நமக்கு குரு தான். ஒரு டான்ஸ் டான்ஸ் டீச்சரோ, ஒரு மியூசிக் டீச்சரோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நமக்கு வாசிக்க சொல்லித்தரவங்களோ, ஏன் ஒரு பிடி மாஸ்டர் எல்லாமே கூட வந்து குரு ஸ்தானத்தில் தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ குரு ஆன் த ஹோல் டீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ஃபஸ்ட்டு வர்ற இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற அந்த கதை. அப்புறம் இந்த கதைகள் எல்லாமே, இந்த புராணங்கள், கதைன்னு சொல்லக்கூடாது, புராணங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே எங்க நடந்தது அப்படின்னா மதுரையில தான் நடந்ததாமா. மதுரை அவ்வளோ விசேஷமான கோயில். மதுரைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மல்லி வந்து அம்மாலாம் சொல்லுவாங்க, மதுரை மல்லி ரொம்ப வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி, அப்புறம் அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய புராணங்கள் வந்து அங்கே, திருவிளையாடல் புராணமும் அங்கே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற இந்த புராணம் நடந்ததே அந்த திருக்கோயிலில் தான் நடந்தது. இப்போ இருக்கிற லிங்க திருமேனி சுயம்புலிங்கம். சுயம்புலிங்கம்னா என்ன தெரியுமா? தானாகவே மண்ணிலிருந்து தோன்றியது, அதுதான் சுயம்புலிங்கம். இப்போ நிறைய கோயில்கள் நீங்க பார்ப்பீங்க, அங்கெல்லாம் உள்ள வந்து சாமி சிலை வச்சிருப்பாங்க, கருவறைக்குள்ள சாமி சிலை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாரா ஒரு சிற்பி கல்லுனால செதுக்கி அதை ஒரு நாள் ஆவாகனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் சுயம்புலிங்கம், சுயம்பு மூர்த்தங்கள் அப்படிங்கும்போது அதெல்லாம் தானாகவே தோன்றின லிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி தானாகவே மண்ணில் தோன்றின லிங்கம் தான் இந்த மதுரை கோயிலில் இருக்கிற சுயம்புலிங்கம். இப்போது இந்த இந்திரன் பழி தீர்த்த கதை இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லோகம், அதாவது தேவலோகத்தில் வந்து ஆடல் பாடல் அதெல்லாம் வந்து ரொம்ப நடக்கும். அவங்க வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆடல் பாடல் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி அங்கே இருந்த தேவமங்கை ஒருத்தங்க, திலோத்தமை, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரம்பா திலோத்தமை இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திலோத்தமை வந்து ஒரு வாட்டி ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாமா. அவங்க ஆட்டத்தில் வந்து அந்த இந்திர சபையே அப்படியே வந்து மெய்மறந்து போய் இவ்வளோ அழகாக அபிநயம் பிடிச்சி இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெய்மறந்து போய் அந்த ஆடல் கலையை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அவர் வந்து அங்கே வராரு. குரு பிரகஸ்பதி வந்ததை, குருவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், குரு வந்தால் டக்குன்னு வந்து அலர்ட்டாக உடனே எழுந்திருக்கணும், அவங்கள வணங்கணும், அவங்களுக்குரிய மரியாதையை வந்து செய்யணும். ஆனால் இந்த இந்திர சபையில் இருந்த தேவர்கள் அத்தனை பேரும் அவர் வந்ததை கவனிக்காமல், இந்திரன் முதற்கொண்டு அவரை கவனிக்காமல் திலோத்தமையோட டான்ஸை வந்து மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தாங்களாமா. அப்போது குருவுக்கு வந்து கோபம் வந்துருச்சு, நம்ம இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்போம், எவ்வளவு அறிவு ஞானத்தை வந்து நம்ம கொடுத்துருப்போம், இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குருவை மதிக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு பாடம், அது கூட இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுச்ச, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இவங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம சொல்லி கொடுத்ததே வேஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கோவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இனி இவங்களுக்கு நம்ம தெரியவே கூடாது, கண்ணுக்கே இவங்க கண்ணுக்கே நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. திலோத்தமையோட டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பரிசு பொருட்கள், டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகுதான் இந்திரனுக்கு வந்து, ஆஹா, இந்த டான்ஸுக்கு நடுவில் நம்ம குரு தேவகுரு பிரகஸ்பதி வந்தாரே அப்படின்னு ஞாபகம் வந்ததாமா. அச்சோச்சோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அவர் வந்தவர் நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமில் கவனிச்சு இருக்கவும் அவரை மரியாதை செய்யாமல் விட்டுட்டோம், அவர் கோச்சிட்டு போயிருப்பாரு அப்படின்னு தேடி தேடி தேடி தேடி பார்க்குறாங்க. இவங்க கண்ணுக்கே இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே வீணாக போயிடுச்சு, பேசிக் பாடம் குருவை மதிக்கணுன்றது அதுவே இவங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு பாடமே இவங்க மறந்துட்டாங்க, இனிமே இவங்களுக்கு நம்ம குருவாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சுக்கிட்டார் இல்லையா. அதனால இந்திரன் எவ்வளவோ தேடியும் குரு பிரகஸ்பதியை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. குருவோட அருள் இல்லைன்னு உடனே அவருக்கு என்ன ஆயிடும்னா, அவரோட அறிவு மங்கிடுது. குரு கொடுக்கறது தான் அறிவு இல்லையா. அறிவு மங்கினதும் அவர் படித்த படிப்பெல்லாம் அவருக்கு மறந்துருது. இருந்தால் என்ன ஆகும், அவர் கற்ற வித்தைகள், போர்ல போர் புரியறதுக்கு அவர் கற்ற வித்தை, மந்திரம் ஜபிக்க அவர் கற்ற வித்தை, இது எல்லாம் அவருக்கு போய் அவரோட பலம் டோட்டல் நம்மளே இருக்கும். நமக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்லித்தராங்க, கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் சொல்லித்தரா, அந்த டீச்சரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியவே புரியாது இல்லையா. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்தாங்க பாரு, ஓ ரூடாக இருப்பாங்க, எனக்கு அதோட மேக்ஸில் இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதனால் அந்த டீச்சரை நமக்கு பிடிக்கலை, அவங்க மேலே நமக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லைங்கும் போது அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு மண்டையில் ஏறாது. அதுதான் ஒரு டீச்சர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி தெரியறாங்க, கோபமா இருக்கிற மாதிரி தெரியறாங்க, இருக்கிறதுக்கான ரைட்ஸ் அப்படி படவோ நம்மளை திருத்துறதுக்காக அவங்க கோபமா இருக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு, நம்ம பணிஞ்சு போகணும். அதுதான் நம்மளுடைய நூல்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத பிடிக்காம நீ வந்து என்ன ஃப்ரெண்ட்லியா தான் நடத்தணும், நீ எப்படி என்கிட்ட ரூடா பேசலாம் அப்படின்னா வந்து ஈக்குவாலிட்டி பேசிட்டு இருந்தா நமக்கு அவங்கள பிடிக்காம போகும். நமக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னு நல்லா லெசன் நடத்தினாலும் அது நமக்கு புரியவே புரியாம போயிடும், நமக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அப்ப அவங்க சொல்லி கொடுக்கறது நம்மளே வந்து சேராது இல்லையா. அது மாதிரிதான் குருவை இவர் மதிக்கல, குருவோட அருள் இல்லை அப்படின்னதும் அறிவு மங்கிடுச்சு, படிப்பு போயிடுச்சு, அவரை விட்டு போயிடுச்சு, அவருடைய பலமும் அவரை விட்டு போயிடுச்சு. அறிவும் படிப்பும் இருந்தா தானே பலம் இருக்கும், பலம் அவரை விட்டு போயிடுச்சு. பலம் போனா என்ன ஆகும், காத்திருக்கிற எதிரிகள் எல்லாரும் சூழ்ந்துக்குவாங்க இல்லையா. நம்மளோட நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா நம்மளோட எனிமீஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்திரனுடைய பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்திரனுடைய எதிரிகளான தேவர்கள் அவர் மேல போர் தொடுத்து அவரை வந்து ஜெயிச்சிட்டாங்க. தோத்து போன இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா, குருவை அவமானப்படுத்திட்டேன்னா உன் கதி அதோகதி தான். அதோகதின்றது எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, அதோகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் இருக்காமா, மோசமான நரகமாமா, நரகத்திலே மோசமா ஒரு நரகம் இருக்குன்னா அது வந்து அதோகதி தானாமா. ஸோ குருவை அவமானப்படுத்திட்டா உனக்கு வந்து அதோகதி நரகம்தான், குருவோட அனுகிரகம் இல்லாம வெற்றி அடைய முடியாது, உன்னை வந்து குரு கோபிச்சுட்டு போயிட்டதுனால ஒரு புது குருவை தேடிக்கோ, அந்த புது குருவுக்கிட்ட நீ ப்ராப்பரா மரியாதையோட நடந்துகிட்டேன்னா அவருடைய அனுகிரகத்தினால உனக்கு பழைய ஸ்ட்ரென்த்து அறிவு படிப்பு எல்லாம் வந்துடும் சொல்றாரு. அப்போ இந்திரன் வந்து கேக்குறாரு, எனக்கு புது குருன்னு யார தேடுறதுன்னு தெரியல, புது குருவையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பிரஜாபதியின் மகன் விஸ்வரூபர்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து ரொம்ப சிறந்த அறிவாளி, ஆனா அவர் வந்து அசுரர்களுக்கு ரிலேட்டிவ், அவரு மருமகன், அசுரரோட ஒரு ரிலேட்டிவ் அவரு. இந்திரனுக்கு குருவா இருக்கிறதுக்கான தகுதி வந்து அவருக்கு தான் இருக்கு, அதனால அவர் அசுரரா இருந்தாலும் பரவாயில்லை, நீ அங்க போய் அவர்கிட்ட குரு மாணவனா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லிடுறாரு. இந்திரன் வந்து அவரு விஸ்வரூபரை சந்திச்சு அவர்கிட்ட வந்து என்ன சீடனா ஏத்துக்கோங்க நான் வந்து கேக்குறாரு. விஸ்வரூபரும் சரி பாவமா பரிதாபப்பட்டு சரி நம்ம எடுத்துக்கலாம், இவன் வந்து ஒன்ஸ் அவனோட மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணிட்டான், சரி பாவம் நம்ம ஏத்துக்கலாம், அவர் வந்து அவரை வந்து தன்னுடைய சீடனா ஏத்துக்கிறாரு. இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து போர் புரியறாங்க இல்லையா, இப்போ இந்திரனை வந்து போர் புரியறாங்க இல்லையா, அப்போ இந்திரனை வந்து காப்பாத்துறதுக்காக விஸ்வரூபர் வந்து தன்கிட்ட ஒரு சிவ கவசம் வச்சிருந்தாரு. சிவ கவசத்தை வந்து இப்போ எப்படி நம்ம ஆர்மி போலீஸ் எல்லாம் வந்து ஒரு சண்டைக்கோ இல்லை எதிரிகளோட போடுறதுக்கு போகணும்னா வந்து உடனே இந்த புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சிவ கவசம் வந்து வச்சிருக்காரு. அதை வந்து இந்திரனுக்கு கொடுக்குறாங்க. இந்திரனும் அதை போட்டுட்டு எதிரிகளை வந்து ஜெயிச்சிடுறாரு. மகிழ்ச்சியா வந்து அவர்கிட்ட தன்னுடைய வெற்றியை வந்து வந்து சிவகவசத்தை கொடுத்ததுனால தான் நான் வந்து வின் பண்ணேன், அவர் சொன்னபடி கரெக்டாக அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடந்து வர்றாரு. கொஞ்ச நாள் கழித்து இந்த விஸ்வரூபர் வந்து என்ன இருந்தாலும் அசுரர்களுக்கு ரிலேட்டிவ் இல்லையா, இந்த ஸோ இந்த யாகம் வளர்ப்பாங்க, யாகம் ஹோமம் எல்லாம் நீங்கள் வளர்க்குறத பார்த்துருக்கீங்கல்ல, அந்த யார் வரம் வேண்டிய அதை யாகமோ ஹோமமோ செய்வாங்க. செஞ்சுட்டு நம்ம யார்கிட்டயே ஏதாவது கேட்குறோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருள் நம்ம கொடுக்கணும்ல, அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த யாகத்தில் வந்து எரியது இல்லையா, அந்த நெருப்பின் மூலமாக அது வந்து யாரை குறித்து நம்ம யாகம் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த காணிக்கை போய் சேர்ந்துடும். அதுக்கு பேர் அவிர்பாகம். அந்த யாகத்தில் போடுற அவிர்பாகம் வந்து யூஸ்வலாக தேவர்களை தான் போய் சேரும். இந்த அவிர்பாகம் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுது, அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க தேவர்கள் வந்து இன்னும். இந்த விஸ்வரூபர் வந்து என்ன பண்றாரு, அந்த யாகங்கள்ல கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை வந்து அசுரர்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி அந்த அவிர்பாகத்தை வந்து அந்த யாகத்தை யாக குண்டத்துல அக்னியில போட்டு அது வந்து அசுரர்களுக்கு போய் சேர ஆரம்பிச்சிருது. அப்போ அசுரர்களுக்கு போய் சேர்ந்தா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆனா என்ன ஆகும், கெடுதல் நிறைய நடக்கும் இல்லையா. இத வந்து இந்திரன் தெரிஞ்சுக்கிறான். ஆஹா, இவர் வந்து அவங்க அசுரர்களோட ரிலேட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு மறைமுகமா யாகத்துல வந்து அவிர்பாகத்தை கொடுக்கறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு வந்ததே கோபம். ரெண்டாவது இவர் வந்து ரெண்டாவது குரு, இந்த குரு வந்து தப்பு பண்றாரு. ரெண்டாவது குருன்றதுனால அவரோட அந்த மூணு தலையையும் வெட்டிடுறான். இந்திரன் வந்து வெட்டிடுறாரு. விஸ்வரூபருக்கு வந்து மூணு தலை இருந்திருக்கு. அந்த மூணு தலை நான்முகன் வந்து பிரம்மா, அவருக்கு நாலு தலை இருக்கு. ராவணன் தெரியும், பத்து தலை இருக்கும். இவர் விஸ்வரூபருக்கு வந்து மூணு தலை இருந்திருக்கு. இந்திரன் வந்து அந்த மூணு தலையும் வெட்டிடுறாராம். ஆனா இந்திரன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இந்திரனுக்கே குருவா இருக்கிற அளவுக்கு தகுதி படைத்தவர் விஸ்வரூபர். அப்போ அவருடைய தவ ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவ்வளோ தவ வலிமையோட இருக்கிறவர் வந்து தலையை வெட்டுனா என்ன ஆகும், மற்றவங்க மாதிரி இறந்து போயிட மாட்டாங்க. அவருக்கு என்னாச்சு தெரியுமா, அவர் அவ்வளோ தவ வலிமை இருந்ததுனால ஒரு தலை வந்து வேத பாராயணமே பண்ணிக்கிட்டு இருந்ததாமா, ஒரு தலை. அந்த தலை வந்து மீன் கொத்தி குருவியா மாறிடுச்சான். ஒரு தலை வந்து இந்த மது இந்த மாதிரி சுறாபானம் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்ததாமா, ஒரு தலை. அந்த புறாவா மாறிடுச்சான். அப்புறம் மனிதர்கள் மாதிரி டான்ஸு கை இதுல எல்லாம் வந்து ஈடுபட்ட ஒரு தலை வந்து நெருப்பு கோழியா மாறிடுச்சான். பொண்ணு இருக்கு, இந்த ஒரே கண்ணுலால நம்ம வந்து நல்ல விஷயங்களையும் பாக்குறோம், கெட்ட விஷயங்களையும் பாக்குறோம். நமக்கு வந்து நல்ல விஷயத்துக்கான நல்ல பலனும் வருது, கெட்ட விஷயத்துக்கான கெட்ட பலனும் வருது. அவர் வந்து மூணு தலை இருந்ததுனால ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து அலாட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. வேத பாராயணம் மட்டுமே செய்யறதுக்கு ஒரு தலை, அப்புறம் இந்த வேர்ல்ட்லி விஷயத்துல எல்லாம் ஈடுபடுறதுக்கு ஒரு தலை, இப்படி வந்து அவர் பிரிச்சு வச்சுக்கிட்டாரு. அதனால ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு குருவியா புறாவா நெருப்பு கோழியா ஒரு ஒரு பேர்டா மாறிடுச்சு. இந்த உடம்பு என்ன ஆகும், தலை ஒன்னு ஒண்ணு போயிடுச்சு. இப்ப உடம்பு என்ன ஆகும், உடம்பு வந்து பிசாசா கருப்பு உருவமும் கோணலான முகமும் கையில தடியும் ஒரு பெரிய துணியும் எடுத்துக்கிட்டு இந்திரன் எங்க போனாலும் கூடவே போயிட்டு துரத்திக்கிட்டு இருந்தாமா. இதுக்கிடையில இந்த விஸ்வரூபர், இந்த குரு இருந்தால் இல்லையா, இந்திரனோட அந்த மூணு தலையை வச்சிருந்த குரு, இவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ ஏற்கனவே ஒரு டீச்சர் கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணாம என் பையன் கிட்ட வந்து சேர்ந்த, என் கிட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சு அவனையும் நீ கொண்டுட்ட, உன்ன நீ சும்மா விடுறது கிடையாது, யாகம் ஒண்ணு பண்ணாரு. எதிரி ஒருத்தனை உருவாக்கி அந்த எதிரிய வச்சு இந்திரனை அழிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. அதுல நிறைய பயங்கரமான அசுரன் வந்து உண்டானான். அவனு அவன் தான் விருத்துராசுரன். இந்த விருத்துராசுரன் வந்து இந்திரனோட பல யுகங்கள்ல ஒரு ஒரு யுகத்திலயும் வந்து போரிடுவாரு. அந்த விருத்துராசுரன் வந்து அப்படியே புயல் மாதிரி கிளம்பி இந்திரனை வந்து போருக்கு அழைச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. போது அதான் இப்போ இப்பயும் வந்து அவருக்கு டீச்சர் இல்லை இல்லையா, இந்திரனுக்கு வந்து இப்பவும் ஒரு ப்ராப்பர் குரு டீச்சர் கிடையாது. அப்ப யார் ஜெயிப்பா? விருத்ராசுரன் தான் ஜெயிப்பான். விருத்ராசுரன் வந்து ரொம்ப ஈஸியா இந்திரனை வந்து இந்த போர்ல தோக்கடிச்சிட்டான். தோற்று போன இந்திரன் தேவர்களோட வைகுண்டத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவை போய் பாக்குறாரு. அவர்கிட்ட சரணடைஞ்சு நடந்ததை எல்லாம் சொல்லி என்னை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. மகாவிஷ்ணுக்கு இந்திரன் பண்ண எல்லா தப்பும் தெரியும். அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு, நீ நிறைய சேட்டை பண்ணிருக்கியே, உனக்கு உதவி பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ தேவர்களுடைய அரசன், அதனால உன்னை காப்பாத்தினாதான் தேவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், தேவர்கள் காப்பாற்றப்பட்டாதான் தர்மம் நிலைக்கும், அதனால உனக்கு நான் ஐடியா மட்டும் சொல்றேன், நீ எப்படி விருத்ராசுரனை ஜெயிக்கணும்ன்ற ஐடியா வழிவகையை மட்டும் நான் உனக்கு சொல்றேன், நீ அதை பிடிச்சு உன்னை நீயே காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வழி சொல்றாரு. முந்தி ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறாங்க அமிர்தம் எடுக்கிறதுக்காக. பார்க்கடலை கடையறாங்க. உங்களுக்கு அமிர்தம் தெரியும் இல்லையா? அமிர்தம்னா என்ன தெரியுமா? அமிர்தம் குடிச்சா அதை குடிச்சவங்க யாருமே சாக மாட்டாங்க. சாகாவரம் தரக்கூடிய ஒரு பானம் அது, ஒரு ட்ரிங்க். இப்ப நீங்கெல்லாம் கோகோ கோலா என்னமோலாம் நிறைய சாப்பிடுறீங்கல்ல, கோக்கு பெப்சி நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு கெடுதல். ஆனா இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு சாவே வராது, நம்ம இறந்தே போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பானம் தான் அந்த அமிர்தம். அது எங்க இருந்ததுன்னா பார்க்கடலுக்கு அடியில இருந்ததாமா. அத எடுக்கணும்னா பார்க்கடலை கடையணும். எப்படி கடைவாங்க? இப்ப வீட்டுல இப்போலாம் வந்து யாரும் மோரெல்லாம் கடைஞ்சு நம்ம பார்க்கவே முடியறது இல்லை, எல்லாம் மிக்சியில தான். மிக்சி விப்பில் போட்டோம்னா அது அழகா நமக்கு வெண்ணெய் எடுத்து கொடுத்துடுது. ஆனா அந்த காலத்துல நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய பானை இருக்கும், அந்த பானை ஃபுல்லா தயிர் இருக்கும், அந்த தயிரை வந்து ஒரு மத்து வச்சு கடைவாங்க. அந்த மாதிரி கடையும் போது அந்த தயிர்ல இருக்கிற வெண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த வெண்ணெயை எடுத்து நெய்யா உருக்குவாங்க. அது மாதிரி இந்த பார்க்கடலுக்குள்ள அமிர்தம் மறைஞ்சிருந்தது. அந்த அமிர்தத்தை எடுக்கணும்னா பார்க்கடலை கடைஞ்சாகணும். அதுக்காக தேவர்களும் அசுரர்களும் வந்து எனிமீஸா இருந்தாலும் இந்த

வெப்பன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா. இப்போ நம்மளே வெளியில் போகிறோம், போகும்போது நம்ம பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்? மொபைல் எடுத்துகிட்டு போவோம், பர்ஸ் எடுத்துகிட்டு போவோம், அப்புறம் கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமாக வச்சுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு வெளியிடத்துக்கு போகிறோம்னு வைங்க, இந்த திங்ஸை எல்லாம் போகிற வெஹிக்கிளில் பூட்டி போகலாம். இல்லை நம்ம வந்து கார்லேயோ ட்ரெயின்லேயோ, நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிருந்தோன்னா நம்ம வந்து அதுக்குன்னு பேக் வச்சுருப்போம். பட் இந்த பேகை வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லை, யார்கிட்டையாவது பத்திரமாக நம்ம கொடுத்துட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த தேவர்கள் முனிவர்கள், இந்த தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு தவம் பண்ணி வாங்கின இந்த ஆயுதங்கள் வெப்பன்ஸை எல்லாத்தையும் ததீசின்னு ஒரு முனிவர் இருந்தார், அந்த முனிவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. மகாவிஷ்ணு ஞாபகப்படுத்துறாரு, நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் யார்கிட்டயாவது ரெஸ்பான்சிபிளா கொடுக்கறோம்னு, அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பாங்க இல்ல, அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு எஃபிஷியண்டா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க இல்லையா. அப்படியாப்பட்ட ஒரு பர்சன் கிட்டதானே நம்ம வந்து நம்ம திங்ஸ கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த ததிசி முனிவர் ரொம்ப ரொம்ப தவ வலிமை பெற்றவர், ரொம்ப நாளும் தவம் பண்ணி அவருடைய மேன்மைக்கும் அவருடைய தவ ஒழுக்கத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப தவ வலிமையில சிறந்தவர். அவரை நம்பி இவங்க எல்லாரும் இவங்களோட வெப்பன்ஸை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலமாக அமிர்தம் கடைஞ்சதுனால இந்த ததிசி முனிவர் ஆயுதங்களை, இந்த தேவர்கள் கொடுத்த ஆயுதங்களை பாதுகாக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. எவ்வளோ பெரிய லாக்கர்ல வச்சாலும், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு போட்டு எத்தனை பெரிய லாக்கர்ல வச்சாலும் அதை திருடணும்னு எண்ணம் இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா. இவருடைய பொருள் காணாம போனா கூட இவர் வருத்தப்பட மாட்டாரு. ஆனா மத்தவங்க வந்து இவரை நம்பி இவர்கிட்ட கொடுத்துட்டு போன ஆயுதங்களை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இவர் என்ன பண்றது, இந்த ஆயுதங்களை எப்படி பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சாராம். ஆயுதங்களை வந்து எங்கேயோ கட்டி, பரண்ல எங்கேயாவது கட்டி வச்சுட்டு, இல்ல ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ரொம்ப பத்திரமான பிளேஸ்ல கொண்டு போய் வச்சா கூட இத பத்திரமா நம்மளால காப்பாத்த முடியாது. அதனால இந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் நம்மளே விழுங்கிடலாம், ஸ்வாலோ பண்ணிடலாம் அப்படின்னு ததிசி முனிவர் என்ன பண்ணாராம், ஆயுதங்கள் எல்லாத்தையும், இந்த தேவர்கள் கொடுத்த ஆயுதங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள், பவர்ஃபுல்லான ஆயுதங்கள், சில ஆயுதங்கள்லாம் நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அம்மா, ஆயுதங்கள் எல்லாம் ததிசி முனிவர் ஒன்னொன்னா வாய்க்குள்ள விட்டு விழுங்கிட்டார் அம்மா, அதெல்லாம் ஸ்வாலோ பண்ணிட்டார். இப்போ நம்ம, நீங்க குழந்தைங்க கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது சின்ன காயினோ மெட்டல் பீசஸ் ஏதாவது ஒன்று ஸ்வாலோ பண்ணியிருப்பீங்க, முழுங்கியிருப்பீங்க இல்லையா, என்ன ஆகும் அதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, அச்சோச்சோ என் குழந்தை இந்த மாதிரி பபுள் கம் முழுங்கிட்டான், இந்த காயினை முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு காயினுக்காக வயித்த கிழிச்சா எடுப்பாரு, அதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போய் மறுநாள் வெளியில வந்துடும், கவலைப்படாதீங்க, நான் வேணா வயித்துக்கு நல்லா டைஜஸ்ட் ஆற மாதிரி, இல்ல நாளைக்கு வந்து நல்ல ஃப்ரீயா போயிடுற மாதிரி ஏதாவது மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைஜஷனை மறுநாள் வந்து பவல் மூமெண்ட்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்காக ஏதாவது மருந்து கொடுப்பாரு இல்லையா. நம்ம சாப்பிட்டா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ள போகும். இதுவே அந்த ததிசி முனிவர் விழுங்கின அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, அவருடைய முதுகெலும்போட ஒன்னாயிடுச்சு, குள்ள எல்லாம் போய் அடங்கி உட்கார்ந்துடுச்சாமா.

0: மகாவிஷ்ணு தேவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு. நம்ம எல்லாம் அமிர்தம் கடைய போகும்போது உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததிசி முனிவர் கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, அவருடைய முதுகெலும்புல அது எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: இடம் மண்ணி ஆற்றங்கரை. தனக்கு மகனால் பழிவந்தது என்று நினைந்து மகனாரிடமும் அதனை சொல்லாதவராய் இந்த நிலைமையினை யானே நேரில் கண்டறிவேன் என்று எண்ணி எச்சகத்தன் ஆணிரிகளை மேய்க்கச் சென்ற விசாரசருமனாரை மறைந்து பின்தொடர்ந்து சென்றான். எச்சன் மண்ணியாற்றங்கரையில் உள்ள ஓர் குறாமரத்தின் மீது ஏறி நடக்கவிருப்பதைக் காண மறைந்திருக்கிறான்.
1: எம்பெருமானே, நித்தமும் உம்மை தீம்பாலினாலே திருமஞ்சனம் செய்து வழிபடும் பெரும் பேற்றினைப் பெற்றேன். என்னையும் பொருளாக இன்னருள் பொழியும் தேவரீருடைய தனிப்பெரும் கருணையை எவ்வாறு போற்றுவேன்! சிவசிவா, சிவசிவா!
0: அவையோர் கூறிய குற்றத்தை நேரில் கண்ட எச்சதத்தன் கடும் கோபம் கொண்டு விசாரசருமரை நோக்கி வருகின்றான். அருகில் இருந்த ஒரு தண்டினால் விசாரசருமரின் முதுகில் ஓங்கி அடிக்கிறான். ஆனால் சிவபூசனையில் மூழ்கியிருக்கும் சிறிய பெருந்தோன்றலார் புலமும் புலனும் அரணாரிடத்து ஒடுங்கி இன்புற்று இருந்தமையால் தன் தந்தையார் தன்னை அடித்ததனையும் உணராதவராயிருக்கின்றார்.
2: விசார சர்மா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய்? மறையவர்கள் உடைமையாகி பசுக்களின் பாலை எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கின்றது? வேதங்களை கற்றனி இவ்வாறு செய்தல் குற்றம் என்று அறியவில்லையா? நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நீ ஒன்று அறியாதவனாய் உன் செயலிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றாயே.
0: எச்சதத்தன் பலகாலும் அடிக்க மேலாம் பெரியோர் அதனை உணராதவராகி தம் சிவபூசையில் சலியாததைக் கண்டு அறிவு அழிந்து வெகுண்டோனாகிய எச்சதத்தன் திருமஞ்சனக்குடப் பாலினை தன் காலினால் இடறிச் சிந்தி மன்னிக்க இயலாத சிவ அபஜாரத்தை செய்தவன் ஆயினான்.
3: விசாரசருமர்
0: அருகில் இருந்த கோலினை எடுக்க முறைமையினால் அதுவே மழுவாகிட அதுகொண்டு எச்சதத்தனின் தாள்களை எறிந்தார். முதுமறையோனாகிய எச்சதத்தன் தன் தாள்களை இழந்து மண்ணின் மேல் துடிதுடித்து வீழ்ந்து உயிர் நீத்தான். பெற்ற தாதை தன் கண்முன்னே கால்களை இழந்து துடிதுடித்து உயிர் நீத்ததைக் கண்டு சிறிதும் தளராது தம் சிவபூசைக்கு வந்த இடையூற்றை போக்கினவராய் முன்போலே அர்ச்சிக்கத் தொடங்க நீண்ட சடையினை உடைய சிவபெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் காட்சியளித்தார்.
4: அண்டனே, நம் பொருட்டாக உன்னை பெற்ற தந்தை வீழும்படி இருந்தாய். இனி உனக்கு நாமே அழித்து தந்தையாய். மேலே நீ தொண்டர்க்கெல்லாம் அதிபனான நாம் இந்த களமும் உடுக்கும் உடைகளும் சூடும் மாலை அணிகளும் முதலியன ஆகிய அனைத்தும் உனக்கே உரிமையாகும். சண்டீசனான பதவியையும் தந்தோம்.
0: சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலிருந்து பிறையுடனே சேர்ந்த குன்றை மாலையை எடுத்து விசாரசருமனாரின் முடியில் சூட்டி சண்டீசன் என்னும் தன்னுடைய திருப்பெயரையும் சூட்டி அருளினார். பாதகத்துக்கு பரிசு வைத்த சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி! முதுமறையோனாகிய எச்சதத்தன் உலகம் அறியும்படி சிவ அபராதம் செய்தும் சிவபெருமானின் திருவருளினால் நான்மறையின் ஒழுக்கமுடைய திருச்செங்கலூர் பிள்ளையாரின் திருக்கையில் ஏந்திய அழகிய மழுவினாலே தண்டிக்கப்பட்டதால் அந்தப் பிழையினின்று நீங்கியவனாய் தன் சுற்றத்தாருடனே சிவலோகம் சேரும் பெற்றினையும் பெற்றான்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org-இல் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 85வது பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல்

புரி முனியும் செய்தவரு நன்மையாலே இடிக்கின்ற வினையொழிய இரு முனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வா.

0: சுத்தி தும்புறோம். இப்போ பார்வதி பதயே பதஞ்சலி வியாக்கரவாதால் துருவடி வாழ்வு. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே, இந்த சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 85வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. சிவபெருமான் உயிர்களுக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் எண்ணில்லாத. பூதங்களை படைத்து நட்சத்திரத்தை படைத்து சூரியனை சந்திரனை வாயுவை அக்னியை நீரை இப்படி எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ பொருள்களை படைத்து வைத்து அதில் உயிர்களை வாழ வைத்திருக்கிறார். இந்த உபகாரங்கள் எல்லாம் பொது உபகாரம் எல்லா உயிர்களுக்கும். மண் முதலாக சொல்லப்படுகிற அத்தனை பொருள்களும் உயிர்களுக்கு வேண்டிய உபகாரத்தை செய்வதற்காக படைத்திருக்கிறார். சிறப்பு உபகாரம் என்னவென்றால், உயிர்கள் நன்மதியமே அறிந்தும் உயர்வு தாழ்வு தெரிந்தும் இதுதான் கடவுள் என்றறிந்தும் அந்த கடவுளை அடைவதற்கு இதுதான் வழி என்று காட்டக்கூடிய ஒரு நூலாகிய வேதாகமங்களை செய்து பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தை செய்யவில்லை ஆனால் கண் இல்லாதவன் எப்படி வழியிலே நடக்க முடியாதோ அதே போல உயிரும். அதனால உயிர்களுக்கு உபகாரம் செய்ததிலே பொது உபகாரம் வேறு சிறப்பு உபகாரம் வேறு. பொது உபகாரம் உலக பொருள் அத்தனையும் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. சூரியன் புறப்படுறானோ எல்லாருக்கும் புறப்படுறான். ஆனால் ஆகமம் முதலான நூல்களை கற்று அதன் மூலமாக திருவருளை பெறுவதற்கான வழியை அறிந்து கொள்வதற்காக சிவபெருமான் செய்த உபகாரம் தான் வேதாகமங்களாகிய நூல்களை அருளி செய்து. நூல்களை அருளி செய்யவில்லை ஆனால் உயிர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி அருளி செய்த நூல்களிலே வேதமும் ஆகமும் சிவபெருமான் அருளிய இரண்டு நூல்கள். இது வேற சமயத்து கிடையவே கிடையாது. அதுதான் பெரிய ஒரு அதிசயம். அது இப்பொழுது வந்திருக்கிற செய்வர்கள் எல்லாம் வேதாகமங்கள் வேண்டாம்னு சொல்றான். அதுதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. சிவபெருமானின் உதவியை வேண்டாம் என்கிறார். அதனாலே இப்படி வேதாகமங்களை அருளி செய்யவில்லை ஆனால் உயிர்களுக்கு நற்கதி கிடைக்க வாய்ப்பு இல்லை. கடவுளை தெரியாது. கடவுளை அடைய வழி தெரியாது. அது ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும் என்பது சிவஞான சித்தியார். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்பதும் சித்தியார். ஆகமம் ஆயினின்று அன்னிப்பாண்டாள் வாழ் என்பது திருவாசகம். கைவேளராகி கடிதம் விடுத்து மாறுவேட்டாகி ஆகம வாங்கியும் என்பது திருவாசகம். இப்படி ஆகமத்தை நூல்கள் நிறைய புகழ்ந்துள்ளது. அப்படிப்பட்ட ஆகமந்தான் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் சொல்லப்படும். அந்த ஆகமத்துலதான் உயிர்கள் அற்ப அறிவுடையது, அற்ப ஆயுளையுடையது, அற்ப அறிவுடையது, அற்ப ஆயுளையது. கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம். வாழ்கின்ற காலத்திலே பல வகையான துன்பங்கள், பல வகையான இன்னல்கள், பல வகையான சிரமங்களிலே அது கடவுள் பற்றி பண்றதுன்னா ஆச்சரியமாகும். பல வகையான துன்பங்களுக்கு இடையிலே கடவுள் பற்றி பண்றதுன்னா ஆச்சரியமானது. அந்த ஆச்சரியத்துக்கு இடையிலே கடவுள் பற்றி பண்ணுவதற்கு யாரும் இந்த மாதிரி நூல்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் இந்த உண்மைகளை தெரிந்து அதன் மூலமாக கடவுளை பற்றி பண்ணி இந்த பிறப்பை பிரயோசனமாக்கிக் கொள்வது, மனித பிறப்பை பிரயோசனமாக்கிக் கொள்வது, கிடைத்த பொருளை உருப்படியாக்குவது போல, கிடைத்த பொருளை கூடுதலாக ஆக்குவது போல சிவபெருமான் இலவசமாக கொடுத்த மனித பிறவியை கொடுத்தவனுக்கு நல்லவனாகி கொடுத்தவனுக்கு நல்லவனாகி இன்னும் மேலே பிரமோசனங்கிற மாதிரி இன்னும் உயர்ந்த பிறவி அடைவது அல்லது பிறவி இல்லாமல் போகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேறுபகாரம் தான் ஆகமம் என்கின்ற நூலை அறிவிச்சது. வேத ஆகமங்கள் இது நம்முடைய சைவத்திலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த வேற சமயங்களுக்கு இது மாதிரி கிடையாது. வேற சமயங்களுக்கெல்லாம் மனிதர்களால் எழுதப்பட்ட நூல், சைவ சமயத்துக்கு கடவுளே எழுதிய. இந்த உண்மையை உணர்கின்றவர்கள் ரொம்ப கொஞ்சம். ஆகமத்தை பற்றி சிறப்பு சொல்லுகிறவர்களும் புலவர்கள் அதிகமாக இல்லை. ஆகமத்தை பற்றி எல்லா நூல்களும் வேத ஆகமங்கள் இருந்தால் எல்லா நூல்களும் வந்தது. வேத ஆகமங்கள் இல்லையானால் இப்போ மழை பெய்யவில்லைன்னு வச்சுக்க, எந்த நதியிலே எந்த நீர் இருக்காது? மழை பெய்யவில்லையானால் எந்த குளத்திலேயும் தண்ணி இருக்காது, இருக்குமா? எந்த ஆற்றிலேயும் தண்ணி வராது. மழை பெய்யவில்லையானால் எந்த நதியிலையும் தண்ணி இருக்காது. அது போல வேதாகமங்கள் இல்லையானால் எந்த நூல்களும் இல்லை. நூல்கள் என்பதே கிடையாது. நூல்கள் இல்லையானால் கல்வி இல்லை. கல்வி இல்லையானால் அவனுக்கு என்ன பேரு? மூடன் குருடன் என்று பேர். அறிவு நூல் கலாமூடர் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே இப்படி வேதாகமங்களை அருளி செய்து அதன் மூலமாக அந்த நூலை வைத்து பெரியோர்கள் அதற்கு பின்னாலே ஏராளமான நூல்களை செய்திருக்கிறார்கள். முனிவர்களும் ரிஷிகளும் அருளாளர்கள் நிறைய நூல்கள் செய்ய அந்த நூல் இல்லையானால் இந்த நூல் இல்லை. அதை வைத்துத்தான் இந்த நூலை செய்திருக்கிறார்கள். அது அதுதான் மேகம் மழை பொழிய அதன் மூலமாக குளங்களிலும் ஆற்றிலும் தண்ணீர் வருவது போல வேதத்தின் ஆழம் மூலமாகவும் ஆகமத்தின் மூலமாகவும் தான் மற்ற நூல்கள் எல்லாம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த நூல்களிலே ஆகமம் என்பது மிகச் சிறப்புடையதாய் ஆகமத்தின் வழிப்படி கையால பூசை உற்சவம் கும்பாபிஷேகம் முதலான காரியங்கள் அத்தனையும் ஆகமத்தின்படி. அதையால ஆகமம் தான் சாமி கிட்ட போவோம். வேதம் வெளியில இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு? வேதம் ஒதுக்குறவங்க இருப்பா, அந்த ஆகமம் ஒதுக்குற குருக்கள் தான் போய் சாமி இது நல்லா விளங்குத ஆகமத்தை ஊதி. அதனால ஆகமம் போது ஆகமத்தை படிச்ச குருக்கள் தான் உள்ளே போய் சாமியை தொட்டு பூஜை பண்ணுவாரு. வேதம் ஓதுகிற பிராமணர் வெளியில நின்று அடுத்த மண்டபத்துல நின்று அதாவது வேதத்தை ஓதுவார். அதனால இப்படி ஆகமம் சிறந்தது, ஆகமம் சிறந்தது. அந்த ஆகமத்தின் பலன் இந்த 85வது பாட்டுல சொல்றாரு, ரொம்ப நல்லா சொல்றாரு. ஆதி ஐந்தொழில் ஆற்றிடாது ஆற்றுவோன். ஆதி ஆகிய சிவபெருமான், ஆதி என்றால் முதல் என்று பெயர், முதல்வனாயிருக்கிறது. ஆனா இன்னொரு ரகசியம் என்னன்னா, அந்த சிவபெருமான் செய்திருக்கிற உபகாரங்கள் மக்களுக்கு தெரியவில்லை. கடவுள் செய்திருக்கிற உபகாரத்துக்கு மக்களுக்கு தெரியவில்லை. இப்ப தாய் தந்த செய்யற உபகாரமே பிள்ளைகளுக்கு தெரியல இல்ல? தாய் தந்த செய்யற உபகாரமே பிள்ளைகள் எண்ணி பார்க்கிற பிள்ளைகள் அதிகமா இல்லை. அது போல சிவபெருமான் செய்யற உபகாரம் மக்களுக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? அவன் நேரா வந்து செய்யறது இல்லை, நேரா வந்து செய்யறது இல்லை, மறைந்து வந்து செய்கிறார். தோன்றா துணைன்னு சொல்லு, தோன்றா துணை. இப்ப இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? இன்னொரு ரகசியம், இப்ப கண்ணு பார்த்துதா, மூக்கு நுகருதா, வாய் பேசுதா, காது கேக்குதா, கை வேலை செய்யுதா, கால் நடக்குதா, இதெல்லாம் இத்தனை செயல் செய்யறதுக்கெல்லாம் ஆறு உபகாரம் பண்றா. அது கடவுள் இருக்கட்டும், உயிர் கண்ணு பாக்குதா, உயிர் காட்டுது, உயிர் காட்டுது, உயிர் காட்ட கண் காண்கிறது. ஆனா கண்ணுக்கு தெரியாது, உயிர் தான் காட்டுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. நல்லா விழுங்க, அது சிவஞான பூதத்துல காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செழுமை என்பது சிவஞான போதம். உயிர் காட்ட கண் காண்கிறது, உயிர் காட்டவில்லை ஆனால் கண்ணு காணாது. உயிர் இல்லாத பார்க்க முடியாது இல்ல? ஆமா, ஆனா உயிர் தெரியாது, உயிர் உள்ளது. உயிரே கண்ணு பார்க்காது, கண்ணு உயிர் தான் நமக்கு காட்டுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. உயிர் உருவமா தெரியுதா? இல்லையே. இன்னும் உயிருக்கு உயிராயிருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? புரியுதா? உயிரே தெரியவில்லை, உயிருக்கு உயிராயிருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? உயிர் செய்யற உபகாரம் உடலுக்கு தெரியாது, கடவுள் செய்யற உபகாரம் உயிருக்கு தெரியாது. சபா சபா தற்பமா இருக்குது இல்ல? உயிர் செய்யற உபகாரம் உடம்புக்கு தெரியாது, கடவுள் செய்யற உபகாரம் உயிருக்கு தெரியாது. அதனாலே எப்படி அதை தெரிந்து கொள்வது என்றால், இப்ப அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? ஆகா, உயிர் இருந்துதான் இத்தனை உபகாரமும் பண்ணுது, பேச வைக்குது, நடக்க வைக்குது, பார்க்க வைக்குது, உயிர் தான் செய்யுது என்று எழுதுகிறார். ஆமா, இது இந்த உண்மை தெரியாதவன் என்ன பண்ணுவான்? உயிர் செய்யறதாக அவனுக்கு தெரியாது. அதே போல ஞான நூல்கள் மூலமாகவும் பெரியோர்கள் மூலமாகவும் இருந்தது கடவுள் செய்கிற உபகாரம், கடவுள் செய்கிற உபகாரம். அவர் செய்யவில்லை ஆனால் இந்த உலகத்துல நமக்கு வாழ்வே கிடையாது. இப்ப சூரியனை நம்ம வர சொல்றோம், நாமளா வர சொல்றோம், கரெக்டா வரும், கரெக்டா தினமும் தவறாம வரும். யாருடைய உத்தரவுனால வர்றாங்க? கடவுள், கடவுள் உத்தரவு தானே சூரியன் உதிக்கிறான். சூரியன் உதிக்கவில்லையான உலகத்துல வாழ்வில்லை. ஆகையினாலே இப்படி கடவுள் தோன்றா துணையாக இருந்து உபகாரம் பண்ணுவார், தோன்றா துணையாக இருந்து உபகாரம் பண்ணுகிறார். அந்த உபகாரங்களிலே மிக உயர்ந்த உபகாரம் வேதாகமங்களாகிய நூல்வடைய இருந்துச்சு. இப்ப பிள்ளைகளுக்கு சோறு போடுறோமா, ட்ரெஸ் கொடுக்கறோமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா, வீடு கட்டி வைக்கிறோமா, மற்ற காரியம் இதெல்லாம் பண்றோமா, இதெல்லாம் பொது உபகாரம். சிறப்பு உபகாரம் எது? கல்வி கற்க அவனை கல்வி கற்றவனாக ஆக்குவது. பிள்ளைகளுக்கு சோறு போடுவது, துணி கொடுப்பது, மற்ற உபகாரங்கள் எல்லாம் புதுபகாரம். அவனை அறிவுடையவனாக, கல்வி உடையவனாக ஆக்குவது சிறப்பு உபகாரம். சரியாக்கா? அதே போல கடவுள் செய்கின்ற உபகாரங்களிலே எல்லா உபகாரமும் வந்தான். தூக்க வைக்கிறான், ஊட்டுகிறான், உறங்க வைக்கிறான், எல்லா உபகாரங்களும் செய்கிறான். அந்த உபகாரங்களுக்கெல்லாம் மேலாக நம்மளை பற்றியுடையவனாக, புத்தியுடையவனாக, ஞானமுடையவனாக, அறிவுடையவனாக ஆக்குவதற்குத்தான் நூல்களை தந்திருக்கிறான். அந்த நூல்களிலே வேதாகமங்கள்லாம் சிவபெருமானே அறிவிச்சது, கடவுளே அறிவிச்சது. அதிலே ஆகமம் என்பது சிறப்பு நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். வேதம் 4, ஆகமம் 28. அந்த 28 ஆகமங்களும் சிவபெருமானுடைய பெருமையை, சிவபெருமானை பூசிக்கிற முறையை, கோயில் கட்டுகிற முறையை, வழிபாட்டு முறையை, மற்ற அத்தனை சமாச்சாரங்களும் ஆகமத்தில் சொல்லுவோம். அதனால்தான் எண்ணில் ஆகம எம்பி இறைவர், எண்ணில் ஆகம எம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாரதமே அரிச்சனை உரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின விருந்தவ குழுந்து என்பது பெரிய புராணம். அதனாலே இப்படி ஆகமத்தை செய்கின்றவராய் சிவபெருமான் ஐந்துளிகள் செய்கிறான். ஐந்துளிகள் செய்கிறான். என்ன ஐந்துளி செய்கிறான்? படைத்தல், படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளாகிய பஞ்சகிருத்தியத்தை செய்கிறான். பஞ்சகிருத்தியம்னு ஒரு வடமொழியிலே பஞ்சகிருத்தியம் ஒரு ஐந்து உளில. இப்ப படைச்சிருக்கிறது தெரியுது, காக்கிறதும் தெரியுது, அழிக்கிறதும் தெரியுது, மறைக்கிறது தெரியல, அணுக்கிறகம் தெரியாது, ரெண்டு தொழில் தெரியாது, ரெண்டு தொழில் தெரியாது. யூகத்தாலே நூல்களால பார்த்தாக்கா அந்த ரெண்டு தெரியும். படைத்தல் தெரிகிறது, காத்தல் தெரிகிறது, அழித்தல் தெரியாது, மறைத்தல் அருளது தெரியாது. விளங்குதா? அதனால சிவபெருமான் அஞ்சு தொழில் செய்கிறார். விஸ்வகர்மாவும் அஞ்சு தொழில் பண்றான். விஸ்வகர்ம ஆச்சாரியாரும் அஞ்சு தொழில் பண்றான். விளங்குதா? ஆகையினாலே சிவபெருமானை விஸ்வகர்மாவை படைச்சு அஞ்சு தொழில பண்ண வச்சு, இல்லைன்னா உலகத்துல உயிரிழப்பு பொருளே கிடைக்காது, எந்த பொருளையும் உபயோகிக்க முடியாது. கல்லு கல்லாவே இருக்கும், மரம் மரமாவே இருக்கும், இரும்பு இரும்பாவே இருக்கும், தங்கம் தங்கமாவே இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. கழுத்துல உடம்பு தங்க கட்டி தூங்க போட்டு தலைவானப்பாப்பா, அதுக்கு உருவத்தை கொடுத்து மரம் மரமாகவே இருக்கும். அது நிலையன்னு பண்ணின முற்பாடு தான் அதுக்கு நிலையன்னு வேறு, பண்ணின முற்பாடு தான் அது கதவுன்னு வேறு. புரியுதா இல்லையா? ஆகையினால இப்படி அஞ்சு விஸ்வகர்மாக்களை படைச்சு உலக பொருளை உருவம் கொடுத்து, பொருளுக்கு உருவம் கொடுத்து, கல்லுக்கு உருவம் கொடுத்து, கல்லுக்கு உருவம் கொடுத்தா சாமியின் பேர் இல்லவே, உருவம் கொடுத்த ஒரு பாடம் தானே சாமியின் பேரு. இதெல்லாம் செய்கிறவன் விஸ்வகர்மா அஞ்சு. அதே மாதிரி சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய ஐந்து உள்ளிலை செய்கிறார். அவன் எப்படி செய்ய தெரியுமா? அவன் எப்படி செய்யற தெரியுமா? நம்ம மாதிரி எல்லாம் கருவி எடுத்து உடி எடுத்து அடிச்சு எல்லாம் உருப்படி பண்றது இல்லை. ஆறு சிவபெருமான் செய்யறது நினைப்பினாலே செய்யும். நினைப்பினாலே இது இப்படி ஆக வேணும், இது மேசை ஆகணும்னு அவன் நினைச்சாலும் மேசை ஆகும். நம்ம ஆகையால அதுக்குண்டான கருவிகளை வச்சு சரி பண்ணி மேசை ஆக்கணும். ஆனால் அவன் நினைச்சா என்ன பண்ணுவான்? இது இப்படித்தான் ஆகணும் நினைச்சா அப்படி ஆகும். அதை சொல்றாரு, ஆற்றிடாது ஆற்றுவோர், ஆற்றிடாதுன்னா செய்யாமல் செய்வோர். கையினால செய்யாமையே, நினைப்பினாலேயே. இதான் கடவுள். கடவுளுக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? இவன் கையினால செஞ்சா அந்த பொருள் பொருளாக தெரியும், அவன் செய்யாம நினைப்பினாலேயே செய்யறான். அது அப்பாலை கப்பாலை கப்பாலை கப்பாலா அறிவறி அமலதன்னை அப்பாலும் தானாகி தொழில் ஐந்து ஏற்றாதே ஏற்றுவாடை, தொழில் ஐந்து ஏற்றாதே செய்யாமையே, ஏற்றாதே ஏற்றுவாடை முப்போதும் அலதூவி முடிசாய்த்து மனத்தகத்தை முன்னுவாறு கப்பாதே பரப்பருக்கும் சிவகாம சௌந்தரிய பணிவாழ்ந்தான் என்பது சிவ தர்மோத்தனம். அப்படி கடவுள் எப்படி செய்யறான் தெரியுமா? சங்கல்பம்னு சொல்றது, சங்கல்பம் நினைப்பினாலே செய்யறது. அதை ஆதி ஐந்துளில் ஆற்றிடாது ஆற்றுவோன் அணிகள் போலகாரியம் மறைத்த ஆணவத்தினை போக்க அருமை அருமை அருமை. அணுவாகிய உயிர்களுக்கு அணு என்றால் உயிர்கள், அதுக்கு போதம் என்கின்ற அறிவை மறைத்திருக்கிற ஆணவத்தினை போக்க. அஞ்சு தொழில அவன் எதற்கு செய்கிறான் என்று கேட்டால், இப்ப நாமெல்லாம் செய்கிற தொழில் நம்முடைய நலம் கருதி செய்வோம். நாம செய்கிற தொழில் இந்த தொழிலை செஞ்சா அவ்வளவு ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு நம்ம சீமானம் பண்ணலாம், மற்ற காரியங்களை பண்ணலாம் என்று நாம் எண்ணுவோம். அவனுக்கு அது இல்லை, இது இல்ல, ஒரு நன்மை அவனுக்கான நன்மை ஒண்ணுமே கிடையாது. அஞ்சு தொழிலும் நமக்காகவே செய்யறான், அஞ்சு தொழிலும் நமக்காகவே செய்யற, அது அஞ்சு தொழிலும் அவனுக்கு நட்டம்னு வேறு. எங்க மாணிக்க வாசன் சொல்லுவேன், சிவபெருமான அஞ்சு தொழில் செய்யறது அஞ்சு தொழிலும் நட்டம் தாங்கிறார். அவனுக்கு நட்டம், நமக்கு லாபம். சிவபெருமானுக்கு நட்டம், நட்டம் தெரியுதா என்ன சொல்லுவாரு? சிவபெருமானுக்கு அஞ்சு தொழிலும் நட்டம் தாப்பா, அவன் நஷ்டப்பட்டு நமக்கு லாபத்தை கொடுக்குறான். எப்படி சொல்லுவாங்க நட்டம்னா தெரியுதா? உயிர்களுக்கு இருக்கிற ஆணவ மனத்தை போகும், ஆணவமலம்ங்கிறது புருஷப்பா, அத சொல்ல போனா கடவுளை கூட போயிட கூட புருஷா தெரியும் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. அதை போக்குறதுக்காகத்தான் அவர் அத்தனை வேலை செய்கிறார். உயிர்களுக்கு படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளராகிய பஞ்சகிருத்தியமும் எதுக்காக செய்யறான்னா உயிர்களுக்கு இருக்கிற ஆணவத்தை போக்குறார். இப்ப நமக்கு ஆணவ மலம் இருக்கிறது, இப்ப இந்த துறைக்கு வந்துடுறதுனால அது குறைஞ்சிருக்கும், ஆணவத்தினுடைய பவர் குறைஞ்சிருக்கும். விளங்குற இந்த துறைக்கு வராது என்ன பண்ணுவா, அப்படியே அப்பா அந்த ஆணவத்தினுடைய தன்மை தனியா தெரியும். பேச்சு நடை செயல் பார்த்தா எல்லா அக்கிரமும் நல்லாவே தெரியும், அந்த ஆணவத்தினுடைய குணம். ஆக இப்படி படைத்தல் காத்தல் முதலாகிய தொழிலின் மூலமாக உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அப்புறம் பெரியவர்களை சேர செய்து நல்ல நூல்ல படிக்க செய்து இப்படி எல்லாம் பார்த்து கேட்டு வந்து அதன் மூலமாக ஆணவ மலம் குறையும். ஆணவத்தனை போக்க ஐந்து தொழில் செய்கிறான். போத காரியம் அடைத்த ஆணவத்தனை போக்க போதும் ஆகமம் தன்னை உற்று உணர்ந்துள்ளோர் நமக்கே அருமை அருமை. போதும் ஆகமம் போதப்படுவதாயிருக்கிற ஆகமத்தை உற்று உணர்ந்துடும், உற்று உணர்ந்து ஆகம படிக்கிறது வேற அதை உணர்வது வேற. அதுதான் சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சௌரத்தின் உல்லாச வழிக்கு. படிக்கிறது வேற இதை உணர்வது வேற, படிக்கிறது வேற உணர்வது வேற. நல்ல விளங்குதா? கற்றதனாலாய பயனன்கள் வாழறிவன் அற்றால் தொழாரனின் இது படிக்கிறது. கற்றதானால் படிச்சதனால ஆய பயன், அதனால ஆன பலன் என்ன? அதான் வாலறிவன் ஆகிய சிவபெருமானுடைய திருவடியை தொடவில்லை, ஆனால் படிச்சதுனால பலன் இல்லை. அப்பா இவ்வளவு கருத்து இருக்குதா என்று சொல்லி உணர்வது உணர்வு. அப்படி உணரவில்லை ஆனால் படிச்சதுனால பயன் இல்லை. அதனால ஆகமத்தை உற்று உணர்ந்துள்ளவர் தமக்கே கோயில் புத்தியும் முத்தியும் கொடுத்துடும் அருமாறு. அதனால் ஆகமத்தை படித்து கற்ற ஆகமத்தை கற்ற ஆசிரியரிடத்திலே பாடம் கேட்டு ஆசிரியரிடத்திலே பாடம் கேட்டு அதை உணர்ந்தவர்களுக்கு உணர்ந்து அந்த நெறியில நின்றவர்களுக்கு ஆகமத்தை கற்ற ஆசிரியன் இருக்கிறாம்பார், கற்ற ஆசிரியன் அந்த ஆசிரியரிடத்துல பாடம் கேட்டு கேட்ட மாதிரியே நடந்து, கேட்ட மாதிரியே நடந்து நடந்து அந்த செயலை கடைசி இல்லைங்க அவன் கடைபிடித்தானால் அதனால பலன் அடைவான். இப்ப திருச்சிராப்பள்ளிக்கு இந்த வழியா போகணும்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்க, கேட்டவன் என்ன பண்ணணும்? கெட்ட வழியில போகணும், சொன்ன வழியில போகணும். போகல என்ன, அங்க திருச்சாப்பள்ளிக்கு போக மாட்டான், வேற ஊருக்கு போயிடுவான். அது போல கற்ற ஆசிரியத்திலே பாடம் கேட்டான். பாடம் கேட்கறதான் அவசியம், பாடம் கேட்கறதான் அவசியம். இப்ப நீங்க எல்லாம் பாடம் கேட்கறீங்கல்ல, இதெல்லாம் பெரிய
1: சாதாரணமா.
0: இப்ப இந்த பாடம் வேற யாருக்கும் கிடைக்காது, ஆகம பாடம், ஆகம பாடம் யாருக்கும் கிடைக்காது. ஆகையினாலே இப்படி சிவாகமத்தை கற்ற ஆசிரியத்தில் நல்லா பாடம் கேட்டு அதை உணர்ந்து அதன்படி நடப்பவர்கள் கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு என்றார் போல. அங்கே கோதில் புத்தியும் புத்தியும் கொடுத்துடும் அது கையால் குற்றமில்லாத புத்தியும் புத்தியும் புத்தியும் தருவார். புத்தி என்பது இந்த உலகத்து பலன், புத்தி என்றால் இந்த உலகத்துல வாழ்வு இருந்தா தானே வாழ முடியும். அதனால புத்தியும் புத்தி புத்தி என்பது சிவலோகம், புத்தி என்பது இந்த உலகத்துல இந்த உடம்பு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறத அப்புறம் ஒரு நாளைக்கு போட்டுரும், உடம்ப போட்டுரும். இது எவ்வளவு நாளைக்கு தாண்டி வந்துட்டாலே ஒரு நாளைக்கு கீழே போட்டுரும், போட்டுச்சுன்னா அப்புறம் எங்க போயிட்டு. ஆமா, இந்த நெறியில வந்தவர்கள் நேர சிவலோகத்துக்கே போவார், ஆகம வழியில வந்தவர்கள் சிவலோகத்துக்கே போவார். அருளினால் உரைத்த நூலின் அருளினால் இரக்கத்தினாலே, உயிர்கள் மேல வச்ச நம்ம மேல வச்ச இரக்கத்தினாலே பாவம். இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், அப்புறாடி அறிவு இல்லாத அற்ப அறிவு, அற்ப அறிவு ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஒருத்தரை கேட்டுத்தான் தெரிஞ்சிருக்கு, தானா தெரியறது புத்தி இல்லை, தானா தெரியறது இல்லை, எல்லாமே நம்ம கேட்டுத்தானே ஒவ்வொருத்தரையும் கேட்டுத்தானே தெரிஞ்சிருக்கிறோம். அதனாலே இப்படி அறிவு கொஞ்சம், ஆற்றல் கொஞ்சம், ஆயுள் கொஞ்சம், அறிவு கொஞ்சம், ஆற்றலும் கொஞ்சம், ஆயுளும் கொஞ்சம், அதுல அப்பா. அதனாலே இப்படி அற்பம் அறிவுடையதாயிருக்கிற அந்த உயிர்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக, உயர வேண்டும் என்பதற்காக, நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆகமத்தை அப்படி செய்தான். அதனாலதான் கோதில் புத்தியும் புத்தியும் கொடுத்துடும் ஆகும். அதனாலே அந்த ஆகம நெறியில வாழ்கிறவனுக்கு இந்த லோகத்துல புத்தியும், இந்த லோக வாழ்வும், புத்தியாகி சிவலோக வாழ்வும் கொடுக்கும். அதே அது அடுத்தாப்புல சொல்றாரு, கற்ற தேசிகன் அருளினார் சிந்திய ஆகமத்தை. அந்த ஆகம சித்தாந்தத்தை அப்படியே ஒரு வாட்டி சொல்றாருப்பா. கற்ற தேசிகன், தேசிகன்னா குரு. இப்ப நம்ம
2: எம்எஸ்சி படிச்சு பட்டம் வாங்கணும்னு வச்சுக்கோ, நம்மளா பட்டம் படிச்சு பட்டம் வாங்கிட முடியுமா? காசி நிலத்துலதானே படிச்சு பட்டம் வாங்கணும், அப்படித்தானப்பா? இல்ல தனி நம்மளா படிச்சு பட்டம் வாங்க முடியாது, முடியாது. இந்த படிப்பு எப்படின்னா அந்த படிப்பு எப்படி? அதனாலே கற்ற தேசிகம் அந்த ஆகமத்தை கற்ற தேசிகம் அருளினார், சிந்திய ஆகமத்தை பற்றினால் உள முயற்சியில் பணிவோடும் பயில்லூர். பாப்பா இதெல்லாம் ரொம்ப நின்று சொல்ல வேண்டியதா இருக்கு. தேசிகானத்திலே சீடன் எப்படி இருக்க வேணுமானால், சீடன் எப்படி இருக்க வேணுமானால் பயந்து பக்தியோடு பயபக்தியோடு நடக்கும். தேசிகனுடைய மனம் கோணாமல், குருகனுடைய மனம் தேசிகனாலும் குருவனாலும் ஒண்ணு, குருகனுடைய மனம் கோணாதபடி குரு சந்தோஷப்படும்படியாக பயம் பக்தி நிறைய உண்டு பண்ணி கொண்டு ஆசிரியத்திலே பாடம் கேட்கறது. சாமானியம் அல்ல, சாமானியம் அல்ல. அதனால அங்க ஆணவத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டுறோம். ஆச்சாரியிடத்துல பாடம் கேட்கும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப பயபக்தி தன்மையிலிருந்து மாறவே கூடாது. அப்படி கற்ற தேசிகன் அருளினார், சிந்தி ஆகமத்தை பற்றினால் உள முயற்சி பணிவுடும் பயின்றூர். பணிவுடும்
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு குங்குலிய கலைய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: கனைத்தெழும் பகடருவிடமிதேவர் கருத்தலஞ்சின மரவித நுழையினர் கதித்தடர்ந்தெழிகயிரடு கதைபோதே கலக்குறுஞ்சயல் ஒளிவராடி முருகருத்து நைந்தளம் உருவுழுதளவுள் கணத்திலும் பயமரமை முறியே வருவாயே என்று பரவுள்ளது. அப்படி என்ன அதன் பிறகு ஆயாலே இருவருக்கும் கொஞ்சம் பேச்சு நடந்தது. அவன் பார்க்கல, அதுக்கு மேல பாசத்தை போடுறான். பாசத்தை விசிறுனேன். அப்படி விசிறுன உடனே சுவாமி எழுந்தா எழுந்து எடுந்துருவடியினால யமன் வந்துச்சு. யமன் இறந்தான். யமன் இறந்த அடிச்சியில எருமக்கடை இறந்து வச்சு இறந்த அதிர்ச்சியில வந்த கூட வந்த அந்த தூதர் எல்லாம் இறந்து போறான். இந்த அதிர்ச்சியில எல்லாம் இறந்து போறாங்க. யமனோடு வந்த யமனே இறந்து அப்புறம் அம்மி ஆகணும்னு புலவி
6: யமன் செத்த அண்ணா அப்புறம் என்ன இருக்கிறவன்ல இருக்கிறவன சாமானந்தம் செத்துக்கிட்டேன்.
5: அப்படிப்பட்ட சாமி நம்ம சாமி சாதாரணமா நினைச்சு கூடாது. சிவருமானோடு மத்த எந்த சாமி ஒண்ணு சொல்லிவிடாது. இதனால வேற எந்த சாமி எம்மனை பொண்ண சாமி இருந்தது? நஞ்சை சாப்பிட்ட சாமி இங்க இருந்ததா? அமுதத்தை கொடுத்துட்டு நஞ்சை சாப்பிட்டா? மத்த பேருக்கு அமுதத்தை கொடுத்துட்டு மத்த பேருக்கு நஞ்சை கொடுத்துட்டு அமுதம் சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு இவர் நஞ்சு சாப்பிட்டார். இந்த சாமி இங்க வச்சிருக்குதா? வேற எந்த சாமிக்கும் மாதிரியா கூட பண்ணலையே, காக்கு அடிக்கலையே. பொங்கிழிந்தெழுந்த கடல் நெஞ்சினை பங்கி உண்டதோ தெய்வம் உண்டோ விளக்குதா? நீங்க இந்த செயலை கேட்டாலே சிவனுக்கும் மத்த தெய்வங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியும்ப்பா. அல்ல சாமி ஒண்ணு ஒண்ணா எப்படி ஒன்னாகும்? எப்படி ஒன்னாகும்? ஒன்னாகுமே நெல்லும் புல்லும் ஒன்னாகும். நெல்லு நெல்லுதான் புல்லு புது வரகரிசி சொல்றேன் சொல்ற ரெண்டு உண்டாகும்ப்பா. ரெண்டு ஒண்ணுடா எப்படி ஒன்னாகும்? அப்படி பாலனுக்காக காலனை காய்ந்தவராய் பரமேஸ்வரனுக்கு தம்பூரம்னாலும் ஒரு அங்கம் அந்த ரூபம் பூசையில 16 ரூபாய் சாரணாங்க. தினம்பூர் அதெல்லாம் பூசையை நல்லா பழகிக்கணும். ருஷியில 16 வருஷம் கோஷா, அதுல ஒன்று இந்த அதனாலதான் செவ்வூஷை உயர்ந்தது காரணம் தான். செவ்வூஷையில இல்லாதது இல்லப்பா, பூவம் இருக்குது, தீபம் இருக்குது, சந்திரன் இருக்குது, பூ இருக்குது, பாட்டு இருக்குது, அர்ச்சனை இருக்குது, நிவேதனம் இருக்குது, மாமலர் இருக்குது, ஒண்ணு தவறாம தோத்தர் இருக்குது, பிரதட்சணம் இருக்குது, எல்லாம் இருக்குதுல, எல்லா தேவர்களும் இருக்கிறார்கள். அதனால செவ்வூஷை உயர்ந்தது, அதனால செவ்வூஷை உயர்ந்தது, எல்லா பணியும் அது. செவ்வூஷைய பாக்குறது புண்ணியம், கேட்கறது புண்ணியம், செய்யறவனுக்கு உதவி செய்யறது புண்ணியம். அப்படி சொல்லும் பூஜையை பத்தி செய்யலைன்னா கூட அந்த செய்யறவனுக்கு ஒரு அப்படி வந்து செவ்வூஷையினாலதான் இவரு யமனை கொன்றார். வென்றது யமனை வென்றது இது செவ்வூஷன் என்ன பண்ணி இருந்தாரு மார்க்கண்டேயர், செவ்வூஷதான் பண்ணிட்டு இருந்தார். அதனால செவ்வூஷை செவ்வூஷை யமனை கொடுக்குன்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு தவம். அதெல்லாம் பெரிய முன்னே கண்ட பணத்துல சொல்லி இருக்கிறேன். அவங்க பரம்பரையே யமன சமகாரம் உடம்பு அவங்க பாட்டா. அதனால அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய திருக்கோயிலாகிய அந்த கடவுள் திருக்கடவுள் வீட்டாடத்துல பரமேஸ்வரனுக்கு தூபம் தனது ஒரு பூக்குரிய பூக்குரிய தூபம் 10 வரை சொல்லுது. அதுல இது 5 வகை சொல்லுது சிறப்பா, அதுல இது இந்த கூலியும். அதனால கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பீரார்க்கு பொங்கு பூங்குலிய தூவம் புலிபுறம் போற்றி சென்றோரும். அதனால சுவாமிக்கு முன்னாரு திருவையாத்துல கோயிலுக்கு முன்னாடி தூவம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, கூலியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பெரிய கூலிய நெருப்பு இருந்துட்டு போறவங்க எல்லாம் போட்டுல வாங்கி வாங்கி அதுல போடுவாங்க, பூக்குரிய வச்சு போட்டுல வாங்கி. அதனால இந்த பூசை பண்றவங்களுக்கு இந்த பத்தி சூடா வந்து குங்குலியா சந்தன எண்ணெய் இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நெய் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு பூசை பண்றவங்களுக்கு மெனக்கிட்டு 2 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா வேலை இல்லாம, நம்ம அப்படி பண்ண முடியாது. அது பண்ற மனிதனுக்கு அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அதுல நமக்கு கமிஷன் வரும், வாங்கி கொடுத்தவங்களுக்கு கமிஷன் வரும். அதனால அந்த மாதிரி பூசைக்கு வேண்டிய பொருள்களை கொடுக்கலாம், எல்லாரும் பண்ண முடியாது சாமானியம். அதனால ஜென்மம் கிடைக்கிறது எதுக்கு சொல்றேன், ஏன்னா மனித ஜென்மம் கிடைக்கிறது அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. உள்ளவரே பாருய என்பது பெரிய முடியாது. இன்னைக்கு ஒரு ஆளு கேட்டேன், நாளைக்கு நீங்க இருப்பீங்களா, நாளை காலையில இருப்பீங்களான்னு கேக்குறேன். என்ன நாளை காலையில இருப்பீங்களாங்கிறான் பேர் தெரியும், போயிட்டாலும் நல்லதுதான். அதனால அப்படிப்பட்டது நம்முடைய வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது. அதனாலே இருக்கும் போதே செய்ய வேண்டிய இருக்கும் போதே செய்ய வேண்டிய உணவுக்காகவே பாடுபட்டு போனான்னா என்ன ஜென்மதுக்கு, மிருகம் தான் உடம்புக்கு பாடுபடுது, உடம்புக்கு பாடுபடுது உணவுக்கு. அதனால மனுஷன் உயிருக்கு பாடுபடு. அப்ப சுவாமி சொன்னார், வாய்த்தது அந்த நமக்கு இது ஒரு பிறவி மதித்தது மனுஷ பிறவி மதிங்கடான், நீ மதிக்காம இருக்கிறியாடா, மனுஷப்பிறவி கிடைக்கிறது ஆச்சரியம் அப்பா, கிடைச்ச பிறவி நீ மதிக்கலையே, மதிக்கிறன்னா அதுக்கு தகுந்த காரியத்தை செய்யணும். சோத்துக்காக பாடுபட்டு போறேன்னா மனுஷ ஜென்மத்துக்கு மற்ற ஜென்மத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அதுவும் பாடுபட்டு சாப்பிடுது, நீயும் பாடுபட்டு சாப்பிடுற, அதுவும் சாவுது நீயும் சாவுதுன்னு என்ன அர்த்தம் இருக்கு, மனுஷனுக்கும் மற்ற மிருகத்துக்கு என்ன வித்தியாசம். அதனால மனுஷன்னா இந்த பிறவியை உயர்த்து கொள்ளணும், உயிருக்கு வேண்டிய உயிர்த்து இருக்கும். அதுதான் பூஷை வழிபாடு தவஜனம் தானதம். அதனால இவர் தினந்தோறும் சிவபெருமானுடைய திருக்கோயில குங்குலிய தூபம் போட்டாரு, வசதியும் நல்லா இருந்துச்சு, வசதியும் இருந்துச்சு. அது அருளினால வறுமையும் இருந்துச்சு, வசதி இருந்துச்சா, செல்வம் அப்படியே இருக்காது, செல்வம் அப்படியே இருக்காது, தேகம் அப்படியே இருக்காது, தேகம் அப்படியே இருக்காது, செல்வம் அப்படியே இருக்காது, இளமையும் அப்படியே இருக்காது. எல்லாமே பூசிட்டே இருக்குது. யாராவது மூப்பு வரட்டும்னு நினைக்கிறோமா? யாராவது நினைப்போமா? எனக்கு வயசு ஆகட்டும், மூப்பு வரட்டும்னு நாம நினைக்கிறோமா? நினைக்காம இருக்கும் போது அது வாட்டு வருது, தடுக்க முடியும். அதனாலே இப்படி நிலையாத இடமே, நிலையாத செல்வம், நிலையாத தேவம் இருக்கும்போது நிலையான ஒரு செயலை செல்வம் இருந்தது செய்தாரு. வறுமை வந்துடுச்சு. வறுமை என்ன புரியுதா? வறுமை என்ன? பணம் காசு இல்ல, வயல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் வந்து விளையில பல வகையில இளையா முடியாம அது மாதிரி சிரமங்கள் இருந்துச்சு. இன்னறி உருகுனாடி இளம்பாடு நீடு செல்வர், இளம்பாடு நீடு செல்வர், இளம்பாடு நன்னிலம் முற்று விற்று மற்ற பொருள் நிலம் முதலானதெல்லாம் விற்றார். நாடிய அடிமை விற்றும் பன்னிடும் தனங்கள் மாள பயிர்மனை வாழ்க்கை மண்ணிய சுற்றத்தோடு மக்களும் வருங்கினார்கள். அதனாலே இருக்கிறதெல்லாம் விற்றாரு, விற்ற தூவம் கொண்டிருந்தாரு. அதற்கு மேல என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் சுத்தமா உணவு இல்லை, இரண்டு நாள் எல்லாரும் பட்டினி, இரண்டு நாள் தான மனைவி மக்கள் எல்லாமே பட்டினி. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா, இப்படி தினங்கோடு தூம் போட்டவங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கலாமா? சாமி பட்டினி போடலாமா? அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா கூட அப்படி இருக்கும்போது செய்யறது ஒரு செல்ல, இல்லாத போது செய்யும், இருக்கும்போது செய்யறது பெருசல், இல்லாத போது செய்யும். இப்ப இந்த லட்டு பூந்தி சிறப்பு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க கனவே, அப்படி இருக்கும் விஷயம்தான். பணம் காசு லேசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சும்மா வந்தான்னு வச்சுக்கோ, அன்னைக்கும் அத்தையானு போச்சு, அன்னைக்கு திருட்டுனாலும் வச்சுக்கோ, என்ன அது போல யார இல்லாத போதும் சுவாமி இடத்துல பத்தி இருக்கும், இல்லாத போதும் கடவுள் இடத்துல அது ஒரு ஆட்டம். நலந்தீங்கில் உன்னை மறந்து உன் நாம என்னாலும் மறந்து உன்னினும் பசிப்பனும் உறங்கினும் உண்மல அடியலால் உறையாது, உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் உண்மல அடியலால் உறையாது. அதனால இருக்கும் போதும் அந்த புத்தி மாறாமல், இல்லாத போதும் அந்த புத்தி மாறாமல் இருக்கும். இல்ல மக்கள் சாமானியமா அப்படிலாம் இருக்க முடியுமா? இல்லைன்னா சங்கில எரிச்சல வாங்கிட்டு இல்லைன்னா கணவன் என்ன பண்ணுவா? சோரே போட மாட்டேன், நீ வேணா போறது இருந்து போ. அதனாலே நிலையான புத்தி, நிலையான பத்தி, நிலையான புத்தி, நிலையான அதுதான். அந்த மாதிரி இவர் மனைவியோடும் மக்களோடும் தானும் பட்டினியாக இருந்தார். இருமகன் உணவுவார், ரெண்டு நாள் உணவு செய்யும். திருது சுற்றத்தை நோக்கி காதலை மனைவியாகும் கணவனார் கலையனார்கள் போரில் மங்கள நூல் தாலி கொடுத்து நிற்கும். ரெண்டு நாள் பட்டினியா கிடந்தார், அதற்கு மேல தாங்க முடியும், மக்களும் பட்டினி. அதுக்கு மேல அந்த அம்மா வேற எந்த ஆவரணம் இல்லாத போயிடுச்சு. பிராமணம், பிராமணம் ஐயர் உங்களை. அதனாலே தாலிய எப்போதும் கலட்டக்கூடாது. தாலி கலட்டினாலுங்கிறது வேற, புரியுதா? 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷி, அம்பிஜாட்சி, அரகாதிஜாட்சி, அருந்தரி பார்த்து அப்படி கட்டுனது வெவ்வேறு பிரார்த்தனை போட்டு சமயபுரத்தில் போட்டார். மொட்டையும் அடிச்சுக்கிறதா தாலியும் கட்டி போட்டார். அதுதான் தலைவிதி. தாலி கலட்டவே கூடாது. பிரார்த்தனை அதுக்கு பேரு. எத்தனை வகையான தர்ம புண்ணியம், எத்தனை பரிகாரங்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கு பேரு பரிகாரம்னா இல்ல. உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி யாரும் வேட்டிக்காது. போற ஜென்மம் போவோம் மாங்கலிட்ட பரட்டவே கூடாது. அதையினாலே அப்படி இப்ப இந்த அம்மா மாங்கல்யம் கைத்த கட்டிக்கிட்டு அந்த தங்கத்தை தந்தான். அவர் என்ன பண்ணினாரு, சரின்னு வாங்கிக்கிட்டு போய் அதை விட்டு நெல்லு வாங்கிட்டு, அந்த மாங்கல்யத்தை விட்டு நெல்லு வாங்கறதுக்காக அப்படி வீதியில போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரம் அப்படி கடை வீதி பக்கம் போனாலும் ஒருத்தர் மூட்டை விட்டுட்டு இல்ல, என்னப்பா மூட்டை என்னாரு, புலிய மூட்டை என்ன, அப்ப இறக்கு பாரு இந்த மாங்கல்யே வச்சிருக்கிறேன், இதை வச்சுட்டு இந்த கூலி முறையை கொடுக்குறியா ரிசீவர் தங்கத்தை வாங்கிட்டு கொடுக்குறது மங்கலியத்துக்கு குங்குலி வாங்கினார் மங்கலியத்துக்கு கொடுத்துட்டாருப்பா குங்குலியத்தை வீட்டுல எல்லாம் படி அப்பொழுது அதனை கொண்டு நிற்கொள்வான் அவரும் போக உப்பில் குங்குலியம் கொண்டு ஒரு வணிகனும் எதிர்வந்துற்றான் இப்போது எங்குள் என்றார்க்கு உள்ளவாறு எம்பக்கட்டு உப்புரி உண்ணூல் மாறும் முகமலர்ந்து இதனை சொன்னார் ஆறு செஞ்சடை மேல் வைத்த அங்கன பூசைக்கான ஆறு குங்குலிய இதே நான் என்று பற்றிய நல்ல பேரு மற்றும் இதன் மேல் உண்டோ பெறாப்பேறு பெற்று வைத்து வேறி நீ கொள்வதன் என்று உரைத்தலும் இருப்பார் இதை விட சிவபெருமானுடைய பூசைக்காக அந்த குங்குலியை வாங்கறத விட இன்னும் இதை விட உசந்தது என்ன இருக்கும் குரு பத்தினி விடையவர் வீரட்டான வரைந்து சென்ற இது என்னை உடையவர் எம்மையாலும் ஒருவரதம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி எல்லாம் அடையாளிச்சா அது அவர் தனி ரூம் இருக்கு அவருக்கு அந்த ரூம்ல அதிகமானதெல்லாம் வச்சு பத்திர மணி விட்டு அந்த வடைக்கு வேண்டிய பூங்குலித்த மாத்திரம் அயற்றோட அன்பு பொங்க சடையவர் மலத்தால் போற்றி இருந்ததன் தமக்கொப்பில்லார் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா எங்க ஐயா குங்குலிய வாங்க போன ஆளக்கானான்னு இந்த அம்மா கேட்டுருப்பாளா கேட்டுக்க மாட்டாளா பார்த்திருப்பாளா பாத்துருங்க என்ன குடும்பத்தை பார்த்து சாமிய பார்க்கணும் அதனால அந்த அவையாரும் அந்த செயலுக்கு நாயன்மார் அத்தனை அப்படித்தான் நாயன்மார்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த தன்மைக்கு தகுந்தார் போலதான் மனைவி அதனாலதான் பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதம் பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதம் உண்டானால் எத்தாலும் வாழ்ந்து இருக்கலாம் சற்றேறு ஏறுவாராக இருப்பாளையாரும் கூறாமல் சன்னியாசன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதனாலே அந்த அம்மா கணவனை சண்டை போடல வீட்டுல பட்டினியா இருந்தா இப்படி இவர் கோயிலே சுவாமிக்கு தூரம் போட்டுருந்தாரு எல்லாரும் பட்டினி எல்லாமே அந்த கடவுள் வீரட்டாரும் தெரியும் அவர் என்ன பண்ணாரு உடனே குபேரனுக்கு உத்தரவு போட்டார் குபேரனுக்கு உத்தரவு அவன் தான் அந்த என்னது என்ன சொல்றது இந்த பணம் வச்சிருக்கிறது வைநாடு காசுன்னு ஒரு காசு வச்சிருக்கிறாருப்பா பேங்க்ல தேசியர் அவன் குபேரன் தான் செல்வத்தை அவர் சாமியை தொடர்றது இல்ல பணத்தை சாமி பணம் தொடர்றது வேணுங்கிற ஆளு வேணும்னா அவனுக்கு உத்தரவு போடுறது அவனுக்கு வந்து குடும்பம் என்னதுக்கு அதை போய் அவங்க திருக்குடீஸ்வரன் அப்படித்தானே பார்ப்பா திருக்குடீஸ்வரன் அப்படித்தான் அந்த அந்த அந்த அந்த எல்லாக்காவும் ஒரு முக்கியமான பொருத்தமான அளவு ஆயினாலே அப்படி வந்து குபேரனுக்கு உத்தரவு போட்டாரு அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தம் அழகா குபேரன் குபேரன் தன்பெரு நிதியன் தூர்த்த தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பயில் குபையும் நெல்லும் குருவில் பல் வளனும் பூங்க மண்பெரு செல்வம் ஆக்கி வைத்தனான் மனையில் அவர் கோயில் இருக்கிறாரு இந்த அம்மா வீட்டுல இருந்தா குபேரன் உடனே சிருஷ்டி பண்ணிட்டான் நெல் மூட்டை பச்சரிசி புருங்கல் அரிசி நெய் தின்னு தின்னு தின்னு பாட்டில் இல்லை தின்னு நெய் தின்னு எண்ணெய் தின்னு தேங்காய் தின்னு பருப்பு பாத்தி பொறுப்பு கடலை பொறுப்பு உளுந்தம் பொறுப்பு கடுகு சீரகம் இல்லி வெல்லம் அப்புறம் வயசுக்கு வேண்டிய சேமியா சவரிசி எல்லா பொருளையும் வந்து பூஜிட்டேன் மற்றவர் மனைவியார் மக்களும் பதியால் வாடி அத்தனை நாள் இரவு தன்னில் அயர் உரத்துயிலும் போதில்
6: ஆகக்கூடியார்க்கு கனவிடுங்க செற்றன உணர்ந்து செல்வம் கண்டவும் இந்த செய்வார்.
5: அந்த அம்மாவும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ராஜிலிருந்து செய்கின்றது.
6: அவளுடைய கனவிலேயே சுவாமி போய் குழந்தை இந்த மாதிரி வீட்டிலே உனக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் நினைத்து வைத்திருக்கிறேன், நீ எழுந்து சமையல் பண்ணலாம்னு சுவாமி உத்தரவு போட்டார். அந்த அம்மா கனவுல கும்பானார் இல்லையெங்கும் குறவீரா நிறவிற்கான் அம்போனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருளாம் என்று இருகரம் குவித்து போற்றி தம் பெருங்கணவனார்க்கு திருவமுதமைக்க சார்ந்தார்.
5: அதனாலே பார்த்தாரு அளவில்லாத பொருள் குவிந்திருந்தது, எல்லை இல்லாத மகிழ்ச்சி. அவருடனே சமையல் செய்ய ஆரம்பித்தாள். இவர் தூங்கும்போது சேர்ந்தவர் அந்த ராத்திரி அங்கே தூங்கிட்டார். போய் என்ன குழந்தை சாப்பாடு தூங்கிட்டு
6: காலனை காய்ந்த செய்ய காலானார் கலையானாரா ஆளு அன்புடைய சிந்தை அடியவர் அறிய ஆற்றால்
5: அவருடைய தூக்கத்திலே கனவு கனவிலே கடவுள் இருந்தார். கனவிலே சுவாமி இருந்தார்.
6: சாலனி பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நின்று பாலின் அடிச்சில் உண்டு பருவரல் உரியேன். அதனாலே நீ வீட்டுக்கு போய் பால் அண்ணன் சாப்பிட்டு வாப்பான்னு சொன்னார் சுவாமி கனவு.
5: அப்படி சொன்ன உடனே நினைச்சாரு இது முன்ன சாப்பிட்டதுன்னு ஒரு நினைவா இருக்கு அப்படின்னு போயிருக்கேன். பாலா உண்டு அண்ணன்
6: அப்படின்னு பொறுப்பாடு கலையானார் அதனை கேளா கைதோடு ரஞ்சிக்குங்க அலைப்புணரு சென்னியாதான் அருள் மறுத்திருக்கு அஞ்சு மறுபடியும் சாமி தூங்கினார்.
5: சாமியுடைய உத்தரவை மறுக்கக்கூடாது. நேரம் வீட்டுக்கு போனார்.
6: இல்லத்தில் சென்று உட்கார் இருநிதி குவைகளா இருந்த இங்க பார்த்தாலும் உயிர்ந்து கிடக்கிறது. வேண்டிய ஊர் அத்தனையும் எல்லாம் உண்ணான் போட்டு
5: எல்லாம் பரிசு வாங்கி எல்லாம் உண்ணான் போட்டு தூங்கியாச்சு.
6: இல்லத்தில் சென்று உட்கார் இருநிதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமலையாரை நோக்கி வில்லொத்த முதலா இந்த விளைவலா என்பொல் என்ன அல்லொத்த கண்டம் எம்மான் அருள் அற வந்ததென்றாரு.
5: மனைவியை கேட்டாரு எப்படி இதெல்லாம் வந்துச்சு. நான் வந்து மங்கலியத்தை வாங்கிட்டு போனேன் குங்குலிய வாங்கினேன் இப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். எல்லாம் செவருமான் தந்ததுன்னா அதற்கு மேல மிக்க மகிழ்ச்சியோடு சுவாமியை வணங்கினாரு வாழ்த்தினாரு. அப்புறம் அடியவர்களோடு சேர்ந்து திருவுரு மாகேஸ்வரன் பதுமன திருவின் மிக்கார் பரிகார திருத்தி கொண்டு கதுமன கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடு விதிமுறை தீபம் ஏந்தி மேலும் என் அடியில் விட்டு அது முகர்ந்து இன்பா இருந்தார் அருமலை கலகினார். கணவனை சுத்தி வந்து பூ போட்டு கும்பிட்டு கணவனுக்கு தூபதீபம் காட்டி அப்படி சாப்பாடு அந்த காலத்துல கூப்பிட்டு கணவனை உட்கார வச்சிருப்பா சாப்பாட்டுக்கு தூபதீபம் காட்டி பூ போட்டு கும்பிட்டு சுத்தி வந்து கணவனத்தை ஊதி வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடு அது மனைவி சாப்பாடு போட்டா போனமா ஐயோ அது ஏழாம் இடம் நல்லா இருந்து நினைக்கல ஏழாம் இடம் தெரியுதா களத்தா ஊர் தோறும் பலிகொண்டு ஒருவனது அருளினாலே பாலில் ஆர்ந்த செல்லும் உடையராம்பர்கள் சீருடைய அடிசில் நல்ல செடுங்கதி தயிர் நெய் பாலால் ஆறுதல் காதல் கூட அடியவருக்கு உதவுனாய். இப்படி பல நாள் அடியவர்களுக்கு விருந்து செய்திருக்கிறார். அடியவர்களுக்கு விருந்து இப்படி செவருமான் திருவருளிருந்து சொன்னா ஒன்றும் பேசு பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தருவான். பொண்ணு வந்தான் தருவான் மெய்ப்பொருளும் வந்தான் தருவான் போகமும் வந்தான் தருவான் திருவனும் வந்தான். வேற எந்த தெய்வங்களுக்கும் தர சக்தி கிடையாது. அவன் தான் தர்றான். மற்ற சாமி மட்டும் வந்துச்சுன்னா அந்த சாமி மூலமா அவரு தான் கொடுத்துருப்பார். வேற அந்த சாமியில கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுகிட்ட கையில் இல்ல அற்புத தெய்வம் இதுன்னு மட்டும் அன்போடு தன்னை அஞ்செடுத்து நொற்பதத்துள் வைத்து உள்ள அன்பு தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத கோயும் வைம்பும் மாளிகையும் பவளவாய வடைமுறையும் கற்பகப்புரியும் முழுமாம் தூரை கருத கொண்ட சூழை சிறத்தானே என்பது இது விஷயம். இம்மையே சோறும் கூரை ஏத்தலாம் இடங்கிறது. அம்மையே சிவலோகம் ஆடுவதற்கு யாரும் வையுறவில்லை. உலகத்திலே இந்திரனை போல வாழலாம், அடுத்த சிவலோகத்தில் பிறவாமல் இப்படிப்பட்ட மேலத்தரவன் சிவபெருமான் தான் எல்லாரும் அதுல சந்தேகமே கிடையாது. இப்படி அதன் முதலாக அவர் வறுமை என்பது இல்லாமல் செல்வத்தோடு வாழ்ந்தார். அதற்கு மேல அவர் என்ன பண்ணினாரு, திருப்பனந்தாளுக்கு போனார். பக்கத்துல திருப்பனந்தாளுங்கிற ஸ்தலம், அந்த ஊருக்கு போனாரு. அங்கே வந்து சிவலிங்கம் சாய்ந்து இருந்தது. அது என்ன காரணம்னா, தாடகங்கிற ஒரு அசுரம் அது. தாடகன்னா அந்த ராமாயணத்துல வர தாடகம் இல்லை, இவ வேற தாடகம். அவ தினந்தோறும் சிவபெருமான பூசம் இருக்கா காற்றுல அந்த ஜாமி முளைச்சிருக்கும்,

0: சாய்ந்து இருந்தார். அதை வந்து சோழ ராசர் என்ன பண்ணிக்கிட்டா, எப்படியாவது இந்த சாமியை நிமித்தி வச்சு சாஞ்சி இருக்கிறாரு, நேரா வச்சு கும்பிட்டு பாக்கணும் அப்படின்னு அவனுக்காரு. அவன் அதுக்காக எவ்வளோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தா ஒண்ணு ஆகல, சாமி நிமித்த முடியும். யானையெல்லாம் கட்டி எடுத்து பார்த்துருக்கான், ஒண்ணு ஆகல, சாய்ந்து இருந்த. அந்த ஊருக்கு இவர் தரிசனத்துக்கு போனார், ஊபுளிய கரைய நாயனார் தரிசனத்துக்கு போனார். போனப்போ என்ன பண்ணினாரு, இந்த சமாசரத்தை கேட்டாரு. சமாசரத்தை கேட்டாரு, இந்த மாதிரி சுவாமியை நிமித்துவதற்காக சோழராசா ரொம்ப பாடுபட்டு நிமித்த முடியாம இருக்குன்னு கேட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு அன்புடையவர்களா இருந்து சுவாமியை நிமித்தி வச்சு கும்பிட்டு பார்க்கணும்னு ஆசையுடையவராக இருப்பதனாலே அது அந்த செயல் முடிவு வராமல் இருப்பதனாலே அந்த வருத்தத்தை நானும் அடைகிறேன்னு சொல்லி கயிற்றுல கழுத்தங்களை கயிற்ற கட்டி சிவலிங்கத்துல கயிற்ற கட்டி இழுத்தார். நிமித்தறேன்னு செய்யலையா, நானும் அந்த வருத்தத்தை அடைகிறேன், நிமித்தறதுக்காக நானும் அதுல பங்கு கொள்கிறேன். நோக்கி யானும் இவளை புற்றைக்கு இது பெற வேண்டும் என்று தேனலர் கொன்றையாரம் திருமேனி பூங்கச் சேர்ந்த மாணவன் கயிறு கொண்டு கழுத்தினால் வருந்தருற்றார். கழுத்தில கைத்து கட்டி இழுத்தார், யானையால முடியாதது. நன்னிய உருமை என்பின் துண்டர் கழுத்தில கயிற்றை கூட்டி இழுத்து இழைத்து போய் நின்றவர்கள் கூட இவர் நிமிராம இருக்க இவரால முடியுமாறு கேட்டார். உண்மையான துண்டர் யாரு, இந்த கூலி உண்மையான துண்டர். அவர் கழுத்தில கயிற்றை கட்டி இழுத்து இழைச்சு போன முற்பாடு கூட அவருக்கு நிமிராம இருக்க மனசு உருமாச்ச உருமானுக்கு உடனே
1: முன்புதான் ஊட்டி இழைத்தவன் திரும்பி இருக்க உண்ணுமோ கலையாரும் உருப்பாடு கண்ட போதே அண்டானார் நேரே நின்றார் அமரது விதிம்பில் ஆர்த்தார்.
0: சாமி நேரா நின்றார், அவள் அன்புக்கு சாய்ந்தார், தாடகனுக்கு சாய்ந்தாரு, கூலி கலையனாயனாருடைய அன்புக்கு நிமிர்ந்தார், அன்புக்கு சாயிறாரு, அன்புக்கு நிமிர்ந்தார். அதனால அன்புல எல்லாம் பண்ணிடலாம், பம்புல ஒண்ணு பண்ண முடியல. இப்ப இந்த நாட்டை இதுல அம்புல வாங்கினாரா அன்புல வாங்கினாரா, காந்தி அன்புலதான் வாங்கினார், பம்புல வாங்க, பம்புக்கு போனவன்லாம் வாங்க முடியாது தெரியுமில்ல உங்களுக்கு, பம்புக்கு போனவன்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு போய் பார்த்தேன், அதனாலே அப்படி அன்பினாலே, அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்னாரு திருமூல தேவனார். அதனால அன்புதான்
1: பார்வி சினருங்கும் பரப்பினர் பயில் பூமாறி தேர்வழி தானை முன்னன் சேனையும் கடித எல்லாம் கார்வது காணம் போல கழித்தன கைகள் கூப்பி வார்களில் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமையில் வைத்த உண்மையில் புறங்கள் வேக வைதிக தேரில் மேறும் மேரத்தின் இலை குனிய நின்றார் சென்னிலை காண செய்தீர் மன்பகிர்ந்தவனும் காண மலரடி இரண்டும் யாரே அந் பண்புடை அடியாரல்லா பரிந்து நேர் காணவல்லார்
0: அப்படின்னு சொல்லராஜா இவருடைய திருவடியில விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி உபசார வார்த்தைகள்லாம் சொல்லி போச்சினார். அதன் பிறகு அங்கே தரிசனம் பண்ணி மற்ற தலங்களையும் தரிசனம் பண்ணி அப்புறம் தன்னுடைய ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தாரு. வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இரண்டு பெரியவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தார், யாரு வீட்டுக்கும் உபுலே கரையனாயனார் வீட்டுக்கு இரண்டு பெரியவர்கள் வந்தார். நம்ம வீட்டுக்கு மந்திரி வந்தா என்னமா இருக்கு, பேப்பர்லயே போட்டுருவாங்க, டிவியிலயே மொழி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு மந்திரி வந்தார். அந்த உங்களே கலையநாயனார் வீட்டுக்கு தரிசனத்துக்கு வந்தவராகிய திருஞான சம்பந்த சுவாமி திருநாவுக்கர சுவாமியும் அவர் வீட்டுக்கு இருந்தார். எவ்வளவு இருக்கு வேதமும் யஜுர்வேதமும் வந்தது, இருக்கு வேத ஞானத்துக்கு வந்தது, யஜுர்வேதம் அப்புறம் இரண்டு வேதங்கள் வந்து

சொல்லி மீமான பெருமையை சிலவர்கள் கழிந்த பின்பு திருக்கட ஊரில் நீர் நிலவுதம் பணியில் தங்கி நெகடுநாள் நிகரில் காளி தலைவரா பிள்ளையாரும் தாண்டக சதுரராக அலர்புகள் அரசும் கூட அங்கெழுந்தருளக்கண்டு மாறிலா மகிழ்ச்சி உங்க எதிர்கொண்டு மறைகில இது ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு இன்னமுது ஏற்கும் ஆற்றால் ஆறுநர் சுவைகள் ஓங்க அமைத்தாளர் அமைத்தவர் அருளே அன்றி நாறு பூம் ஒன்றை வேணி நம்பரும் வந்தும் பெற்றார். அப்படி அந்த இரண்டு மகான்களுக்கும் வேண்டிய பூசணைகள் எல்லாம் செய்து திருமணம் பண்ணி வைத்து அதன் மூலமாக அவருடைய அருளும் தீர்த்து கிடைத்ததாம். ஞானதம்பருடைய அருளும் திருநாவுக்கரசு சுவாமியுடைய அருளும் கிடைத்தது. கருப்பு வெல்லோரை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மண்ணி விருப்பும் அன்பும் மேன்மையில் நிற்கும் வேட்கை ஊற உருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சிவபத நிழலில் அதனால இப்படி பல காலம் பெருமானுக்கு இப்படி குங்குலிய தொண்டு செய்து அடியவருக்கு உணவு வைத்து அதன் மூலமாக ஜெகருமான் திருவடி நிலையிலே எழுந்து வருகிறார். இப்படி குங்குலிய கலைநாயனாருடைய வரலாற்றை இப்படி சேர்க்கிறார் சுவாமிகள், இப்படி நமக்கு காட்டுகிறார். அதனாலே ஏதாவது ஒரு வகையிலே பணி செய்யணும் சுவாமிக்கு, நமக்கு தொடர்ந்து முடிச்சுக்கணும். சேனக்க கோதை மாதர் திருநடும் தாலி மாறி கூணல் இவன் பழகினார்க்கு குங்குலியம். அவர் போய் அந்த மகளிர் திருநடு வாங்கிட்டு போய் நெல் வாங்கிட்டு வந்திருந்தா அந்த பேச்சே இதுல இருக்காது. அவர் பேரே இந்த புராணத்தில் வர நெல் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரை பத்தி யாரும் பேசவே மாட்டாரு. சுந்தரருக்கு பாடுறாரு, ஜேக்கடருக்கு பாடுறாரு. மங்கிலியத்தெடுத்து குங்குலிய வாங்கினதுனாலதான் பெரிய புராணத்துல வர்றாரு. இன்னைக்கும் பேசுறேன், என்னைக்கும் பேசுவோம், எப்போதும் பேச்சாரு. அவருடைய தேனக்கா கோதை மாதிரி திருநெடுந்தாரின் அரிக்குணர் தன் பிறையனாக்கு குங்குலியம் கொண்டு வைத்த பான்மத்தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே, இந்த கலையனாரை பணிந்து அவருடைய அருளினாலே இன்னொரு நாயனாரை சொல்ல போறேங்கிறார். இது ஒரு தந்திரம். குங்குலிய கலையநாயனாருடைய அருளாலே நான் மானக்கஞ்சார நாயனாரை சொல்ல போறேன். மானக்கஞ்சாரர் மிக்க வன்புகள் வழுத்தல் உற்றேன் என்பது இந்த குங்குலிய நாயனார் புராணத்திலே முடிவு செய்கிறார். அடுத்த வாரம் வருகிறவர் மானக்கஞ்சார நாயனார். ஏன்னா அவங்க பெருமையெல்லாம் கேட்க முடியாத ஒரு புத்தி நமக்கு வந்திருக்கா, அதுவே நம்ம பெரும்பாங்கியம் உண்டாங்கயா. உங்க பெருமையை நம்ம அப்படி செய்ய முடியலன்னா கூட இப்படி செய்தால் என்கின்ற அவருடைய ஒரு பெருமையை, அவருடைய வரலாற்றை, அவருடைய அரிசியத்தை இந்த சிவியினால கேட்க முடியா புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அல்லவா. அது பெரிய எத்தனையோ கூடிய ஜென்மங்கள் கேட்காமையே போயிடுச்சு. நம்ம கேட்க முடியா பண்ணியிருக்கிறான் சார். அதனாலே அப்படி செய்த சுவாமியை மறவாது வாழ்த்தி நானும் திருத்தொண்டு செய்து திருவருளை பெருவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 10 அணுவாகம் மந்திரம் 1-7 வரை விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஆபாதாள நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமாவிஸ்புரத் ஜோதிஸ்பாட்டிகலிங்கமௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதை அஸ்தோகாப்ளுதமேகமீஷமணிஷம் ருத்ராணுவாகாஞ்ச பண்ண தியாயே தீப்ஸித சித்தயே த்ருவபதம் விப்ரோபிஷிஞ்சேத் சிவம். ஓம் நம சிவாய. யஜுர்வேத ருத்ரத்திலே 9 அணுவாக்கங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 10 அணுவாக்கம். 10 அணுவாக்கத்தில் இதிலிருந்து இந்த நம்ம நமகாந்தமாக முடிந்து கொண்டு வந்தது 9 அணுவாக்கங்களோடு முடிஞ்செடுத்து இதுக்கடுத்து அப்படியே ப்ரோஸாக போகிறது. ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு. திராபே அந்தசஸ்பதே தரித்ரநீலலோஹித ஏஷாம் புருஷாணாம் ஏஷாம் பசூணாம் மாபேர்மா ரோமோ ஏஷாம் கிஞ்ச நாமமத். இது முதல் மந்திரம். திராபே, இது வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை, எல்லாரையும் திட்டுற வார்த்தை அப்படின்னு தான் ரொம்ப பிரசித்தம். நிறைய வீடுகளில் திராப திராபன் திட்டுவா. இது திட்டுற வார்த்தையே இப்படி ருத்ரன் சொல்கிறதே, ருத்ரனை பார்த்து வேதம் திட்டுகிறதா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. திராபைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. எப்படி இப்படி அர்த்தம் வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கு வேறு வேறு பாஷைகள் பரிபாஷைகளை உபயோகப்படுத்துறத இன்றைக்கே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். உதாரணமாக வைதீகர்கள் ஒரு விதமான சொல்லாடலை உபயோகிப்பார்கள். வேஷ்டி வாங்கினியா அப்படின்னு கேட்க மாட்டா, யோஸ்மான் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பா. ஏன்னா யோஸ்மானுக்கு அப்புறம் வேஷ்டின்னு வரும். அந்த யோஸ்மானுக்கு வேஷ்டின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவள் எப்படி கேட்பானா, வாங்கியாச்சா அப்படின்னு கேட்பா. இது எங்கே வாங்கினேள், இதை யோஸ்மான் எங்கே வாங்கினேள் அப்படின்னு தான் கேட்பா. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுவது. வயம் தேவசியா ஆயிடுத்தா அப்படின்னு கேட்பா, சாப்பாடு ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு. வயம் தேவசியானா சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது, வயம் தேவசிய போஜனம்னு வருது. அந்த போஜனம்ங்கிறது அடுத்த வார்த்தை, அது தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அது மாதிரி ஆனால் வயம் தேவசியானா சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படி சாப்பாடுக்கு அர்த்தம் ஆயிடுதோ கொஞ்ச நாள் கழித்து, யாரோ தெரியாதவா வந்து வயம் தேவசியானா சம்ஸ்கிருதத்தில் சாப்பாடுன்னு அர்த்தம் போல அப்படின்னு சொல்லிடுவா. அது மாதிரி தான் இந்த திராபைக்கு ஒரு வந்து கெட்ட வார்த்தைன்ற ஒரு புறத்தோற்றம் ஏற்பட்டதை ஒழிய அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. திராபயதி கதிம் பிராபயதி தி திராபிகி, அதாவது ஒரு விஷயத்தை அடைய பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தை அடைய பண்ணக்கூடியவர், இப்போ புண்ணியம் ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர், பாபம் ஒருவன் செய்கிறான் அப்படின்னா அந்த பாபம் செய்வனுக்கு நரகத்தை அழிக்கக்கூடியவர், அவனை பிராபயதி அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர், அந்த இடத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால இன்னிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, திராபை அப்படிங்கிறது வந்து கெட்ட வார்த்தையோ திற்ற வார்த்தையோ கிடையாது. திராபே அந்தசஸ்பதே, அந்தசஸ்பதே அப்படின்னா அடியார்களுக்கு அன்னத்தை பாலிப்பவர். தரித்ரன் நீலலோஹித, இந்த தரித்ரன்னு திட்டுறதே, இந்த திட்டுறதுனால வந்து அந்த ஒரு திட்டுற வார்த்தையாக ஆயிடுத்து. தரித்ரம்னா இங்கே திட்டுற வார்த்தை கிடையாது, எதுவுமே இல்லாதவர்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு ஏதாவது இருக்கிறதா, அந்த பரபிரம்மத்திற்கு ஏதாவது இருக்கிறதா, அவருக்குன்னு ஒரு ஜெண்டர் உண்டா, அவருக்குன்னு ஒரு இது உண்டா, ஜாதி உண்டா, அவருக்குன்னு ஒரு மதம் உண்டா, அது எல்லாவற்றையும் கடந்த வஸ்து இல்லையா, அது எல்லாவற்றையும் கடந்த வஸ்துங்கும் போது அதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சத்தியம். நம்ம மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னா தரித்திரம் நினச்சின்னு இருக்கோமே, அது உண்மை கிடையாது. தரித்திரங்கிறது ஒரு திட்ட வார்த்தையும் கிடையாது. எதுவுமே இல்லாதவர், எந்த விதமான குறியீடோ எந்த ஒரு இதுவோ எதுவுமே இல்லாதவருக்கு தரித்திரன், இல்லாதவர் ஏதில்லர் அப்படின்னு அர்த்தம் தரித்திரன். நீலலோகித நீலகண்டம், திருநீலகண்டம். இன்றைக்கும் சில இடங்களிலே இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தை மந்திரோபதேசமாக வழங்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை 3 வேளை நாம் இந்த மந்திரத்தை கூறுவோமே ஆனால் இறைவனுடைய சாட்சாத்காரத்தை வெகு சீக்கிரமாக அடையலாம். நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துருக்கா. இதை நாம் சொல்ல ஆரம்பிக்கவே தேவையில்லாத தொடர்புகள் எல்லாம் அருந்து வரதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். திருநீலகண்டம் அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நாம் சொல்லிட்டு வர இறைவனுடன் நெருங்கியவர்களுடைய தொடர்பு நிறைய ஏற்படும். இறைவனுடைய தொடர்பு இல்லாதவர்களின் தொடர்புகள் அறுபடும். இறைவனுடைய சாட்சாத்காரம் வெகு சீக்கிரமாக கிட்டும் அப்படிங்கிறது கண்கூடாக பார்த்த ஒரு உண்மையான சம்பவம். இங்கே வேதமும் சொல்கிறது நீல லோகிதா திருநீலகண்டத்தை குறிக்கிறது. ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூனாம் ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூனாம் இந்த மக்களுக்கும் ஏஷாம் புருஷானாம் இந்த மக்களுக்கும் ஏஷாம் பசூனாம் இந்த பசுக்களுக்கும் மாபேர்மா ரோமோ ஏஷாம் கிஞ்சனாமமத் பயத்தை தர வேண்டாம். பேஹே இந்த பயமாக மாபேஹே அப்படின்னா பயத்தை பயங்கரமான ரூபத்தை நீங்கள் காண்பிக்காதீர்கள், பயத்தை தர வேண்டாம். மாரஹா இவர்களுக்கு தாங்கள் இறப்பை தரக்கூடாது. ஏஷாம் இவர்களில் கிஞ்சன மோ ஆமமத்து யாரும் நோய்வாய்ப்படக்கூடாது அப்படிங்கிறதாக இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். யா தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோ மிருட ஜீவசே. ஹே ருத்ர பரமேஸ்வரா, எந்த நாளும் இந்த பிறவிப்பிணிக்கு எந்த மருந்து சிறந்த மருந்தோ ருத்ரஸ்ய பேஷஜி, எது வந்து நல்ல உடனடியாக கேட்கக்கூடிய மருந்தோ அந்த மருந்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். இந்த மருந்தாகியது யா சிவா தனூஹு பரமமங்கலமான வடிவம், தனூஹுன வடிவம், பரமமங்கலமான வடிவம் எது உண்டோ அதனால் எங்களுக்கு இந்த இறப்பில்லா தன்மையை தாங்கள் அருள் புரிய வேண்டும். ஜீவசே வாழ்வாங்கு வாழ்வதற்கு, நீடுவொழி காலம் வாழ்வதற்கு, மிருட தாங்கள் மனது இசைந்து அருள் புரிய வேண்டும். சிவா தனூஹு மங்களமான வடிவினர். விஸ்வாக பேஷஜி அப்படிங்கிறது வந்து மருந்து, நல்ல மருந்து. சிவா ருத்ரஸ்ய பேஷஜி ருத்ரனுடைய மருந்து. தயானோ மிருட ஜீவசே நாங்கள் வாழ்வதற்கு அந்த மருந்தினை தாருங்கள். வள்ளலாருடைய பாடல் இருக்கிறதையே, நல்ல மருந்து இம் மருந்து வைத்தியநாதன் மருந்து அப்படிங்கிறது போல அந்த மருந்தை தாங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இமாகும் ருத்ராய தவசேக பர்தினே க்ஷயத்வீராய பிரபரா மகேமதிம் யதா நஷமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின்னநாதுரம் மிருடாணோ ருத்ரோத நோமயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேமதே யச்சஞ்சயோஷ்சமனுராயஜே பிதா ததஷ்யாமதவருத்ர பிரணீதௌ மானோ மகாந்தமுதமானோ அர்பகம் மானவுக்ஷந்தமுதமானவுக்ஷிதம் மானோவதீ பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனுவோ ருத்ரரீரிஷா. இந்த ரிக்குகளில் சில ரிக்குகள் நாம் ரிக்வேத ருத்ரத்திலேயே பார்த்திருக்கிறோம். அதிலிருந்து தான் இதுலேயும் கண்டினியூ ஆகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிக்குகள் சில ரெண்டு மூணு வேதங்களுக்கு பொதுவான ரிக்குகள் வரும். அதை சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் மாறும். எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற இலக்கணம் மாறும். இதுலேயும் எப்படி அந்த ரிக்வேத ருத்ரத்தில் சொல்லித்தோ அதே மாதிரி தான் சொல்கிறது. அதே அர்த்தம் தான், அர்த்தத்தில் மாறுபாடு கிடையாது. எப்படி எங்களுடைய மக்களிடத்தில் யதானஹா எங்களுடைய மக்களிடத்தில் சதுஷ்பதே நாலு கால் உள்ள பிராணி, த்விபதே ரெண்டு கால் உள்ள பிராணி, எங்களுடைய கிராமம் இவர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லது செய்யுங்கோ, வியாதி எங்கள்கிட்டயே நெருங்கக்கூடாது, தூரம் போக செய்யுங்கோ, பிரபராமகே நாங்கள் உங்களை வணங்குகின்றோம், மதிம் எங்களுடைய நல்ல மதியினால் நாங்கள் உங்களை வணங்குவதற்கு அனுகிரகம் செய்யுங்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறுகிறது க்ஷயத்வீராய சத்ருக்களை நாசம் பண்ணுபவர் அந்தகாசுரன். பலவிதமான அசுரர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த அசுரர்களை நாசம் பண்ணக்கூடியவர் அந்த வீரர்கள் க்ஷயத்வீராய, அந்த வீரர்களை அழிக்கக்கூடியவர். மிருடானஹா எங்களுக்கு இன்பத்தை தாருங்கள். ருத்ரோ தனோ மயஸ்கிருதி மயஹா அப்படின்னா இன்பம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். உத மேலும் க்ஷயத்வீராய திரும்பவும் க்ஷயத்வீர பதத்தை போட்டு நமசா விதேமத்தை எங்களுடைய நமஸ்காரம் உமக்கு உரித்தாகுக. எச்சஞ்ச யோஷ்ச மனுராய ஜெய பிதா ததஷ்யாமத அவருத்ர பிரணீதௌ. அதில் வந்து பிரணீதி ஷிவ் அப்படின்னு வந்திருக்கும் பஞ்சருத்ரத்தில், ரிக்வேத ருத்ரத்தில். இதில் பிரணீதௌ அப்படிங்கிறதாக முடிகிறது. ஒரே அர்த்தம் தான். லோக பிதாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனிடத்தில் இந்த மனுஹு முந்தி முதலிய பிரஜாபதிகள் உம்முடைய அருளால் இந்த உலகம் வந்து யோஷ்ச மோட்ச சுகமும் இகலோக சுகமும் பரலோக சுகமும் ரெண்டையுமே அடைய பெறணும். அதற்கு நாங்கள் உங்களிடம் பிரபராமகை வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்களை அடைய செய்வீர்களாக அப்படிங்கிறதாக இந்த மந்திரம். மானோ மகாந்த முதமானோ அர்பகம் இதற்கு நாம் பார்த்திருக்கிறோம். வயதானவரும் ருத்ரபரமேஸ்வரன் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அர்பகம்னா குழந்தைகள், உக்ஷந்தம் யௌவன புருஷர்கள், இவர்களை யாரையும் துன்புறுத்தக்கூடாது, கருவினில் உள்ள சிசுக்களை துன்புறுத்தக்கூடாது, யாரெல்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டாரோ அதே மந்திரம் தான், அதே வார்த்தைகள் தான். எங்களுடைய தாயார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய நண்பர்கள் யாரையுமே மா ரீரிஷகா துன்புறுத்த வேண்டாம். மானஸ்தோ கேதன ஏமான ஆயுஷி மானோ கோஷுமானோ அஸ்வேஷு ரீரிஷகா வீரான் மானோர்திரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே. எங்களுடைய தோக்கர்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பௌத்திரன், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆயுச கொடு, எங்களுடைய கோக்களுக்கு நல்ல வாழ்வை கொடு, அவர்களுக்கு எந்த விதமான வியாதி வெக்கைகள் வரக்கூடாது, எங்களுடைய குதிரைகளை நல்லபடியாக காப்பாற்று, எங்களுடைய வீரர்களை காப்பாற்று, இப்படி எல்லாவற்றையுமே காப்பாற்று அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. ஆராத்தே கோக்ன முத பூருஷக்னே க்ஷயத்வீராய சும்னமஸ்மேதே அஸ்து ரக்ஷாச்சனோ அதிச தேவ ப்ரூஹ்யதாச்சன ஷர்ம யச்ச த்யுபர்ஹாஹ. இதோட 10வது அணுவாக்கத்தில் 7வது மந்திரம் முடிகிறது. கோக்னே அப்படின்னா பசுக்களை வதைப்பதும், பூருஷக்னே அப்படின்னா புருஷர்களை வதைப்பதும், அதாவது அவர்களை அழிப்பதும், க்ஷயத்வீராய எந்த விதமான குறைபாடும் இல்லாத நல்ல திறமையை உடைய பணியாட்கள் அவர்களை, அந்த வீரர்களை வதைப்பதும், இந்த அப்படியாக இருக்கக்கூடிய ஆராத்தே உம்முடைய இந்த உக்ர ரூபம் விலகி இருக்கட்டும். ஆராத் அப்படின்னா விலகி இருக்கட்டும். தே சும்னம் உம்முடைய மங்கள ரூபம் அது எங்களை காக்கட்டும். ரக்ஷாச்ச அப்படின்னு வருது இல்லையா, எங்களை காக்கட்டும். ஷர்ம எச்ச த்விபர்ஹாஹா, இகலோக சுகம் பரலோக சுகம் ஆகிய இரண்டையும் நீங்கள் எங்களுக்கு தந்தருள்வீர்களாக அப்படிங்கிறதாக இந்த 7வது மந்திரம் முடிகிறது. 10வது அணுவாக்கத்தில் 8வது மந்திரத்திலிருந்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: நாம பிறவா நிலையை அடைவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்னது? பூசனை, சிவபுண்ணியம் இல்லையா. அதனால இந்த சிவபுண்ணியம் என்பது அங்கே சிவபூஷணையேங்கிறார். அப்போ இந்த யோகம் இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இதற்கு அங்கம், அதெல்லாம் இதற்கு அங்கம். அப்போ அங்கியது பூசணையே, பூசணை தான் அங்கி, மற்றதெல்லாம் இதுக்கு அங்கம்தான். அதனால எந்த பூசனை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு அம்மையே செய்து காமிச்சிருக்கிறார். இந்த பூஜையை யார் சொல்லி கொடுத்துருக்கிறா? நமக்கு அம்மையே செய்திருக்கிறார். அதனால இது இந்த பூசனை ஆன்மார்த்தம் பரார்த்தம் என இரு வகைத்து, ரெண்டு வகையா இருக்கு இந்த பூசை, ஆன்மார்த்தம் பரார்த்தம். ஆன்மார்த்தம் பரார்த்தம்னா என்ன? அதாவது அர்த்தம்னா பொருள், அர்த்தம்னா என்னது? பொருள். ஆன்ம பொருளுக்காக செய்வது, நம்முடைய ஆன்மாவுக்காக செய்வது ஆன்மார்த்தம், உலக சேமத்துக்காக செய்வது பரார்த்தம் என்று இப்படி இரு வகையாக இருக்கிறது. இந்த ஆன்மார்த்த பூஜை என்பது சூரியன் உதிக்க 5 நாழிகைக்கு முன்னால் எழுந்து செய்யணும். அதனால இந்த சைவ சந்தி என்பது அஸ்திர மந்திரத்தினால, விரல் நுழிகளால் நிறுத்தொழிகளை சிரசிலே மூன்று முறை புரோட்சித்து இதெல்லாம் நாம எந்த செய்ய வேண்டியது. அஸ்திர காயத்ரியை ஜபிக்கணும். அஸ்திர காயத்ரியை ஜபித்து அதாவது அந்த ஓம் சிவாஸ்திராய வித்மகே காலானலாய தீமகே தன்னை சஸ்திர பிரசோதியாத் அப்படிங்கிறது அந்த அஸ்திரத்துக்குள்ள காயத்ரி. அந்த அஸ்திர காயத்ரியை முதல்ல சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தீமைகளை குற்றங்களை முதல்ல நீக்கிக்கணும். அதை முதல் நூலில் தொட்டு தண்ணியை என்ன செய்யணும், சிரசிலே புரோட்சிக்க வேண்டும். எனவே அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற அஸ்திர தேவதைக்கு மூன்று முறை அது அர்க்கியம் கொடுக்கிறதா அர்த்தம் கொடுத்து ஜபிக்கணும். தியானமும் செய்து தான் நாம் என்ன செய்யணும், குளிக்க மற்றதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் சங்கல்பம் சொல்லி குளிக்கணும், சங்கல்பம் சொல்லி குளிக்கணும். குளிக்கும் போது நாம் என்ன செய்யணும், உடம்பை தேய்க்கும் போது என்ன செய்யணும், பிரம்மாங்கத்தினால் தேய்த்து. உடம்பை எப்படி தேய்க்கணும், பிரம்மாங்கத்தினால தேய்க்கணும். பிரம்மாங்கன்னா தெரியுமா இல்லையா, தெரியாதுன்னா கேட்க வேண்டியதானே உங்களுக்கு தெரியும். சம்ஹிதா மந்திரம் தான், பிரம்மாங்கம்னாலும் சம்ஹிதா மந்திரம்னாலும் ஒண்ணுதான். சம்ஹிதா மந்திரம் சொல்லி தேய்க்கணும். நீரில் மூழ்கும் போது இப்ப நீங்க மூழ்கி குளிக்கிற அந்த பிரச்சனை இல்லை, மூழ்கி குளிச்சா அந்த சண்முகி முத்திரையில, சண்முகி முத்திரையில அதாவது காது இந்த இருக்கலாம் இதை பெருவரில் வச்சு உள்ள அமுக்கணும். இந்த இந்த ஆழ்காட்டி விரலால கண்ணை பொத்திக்கணும், இதை நாசியை பொத்திக்கணும். புரியுதாமா, இதுதான் நமக்கு புலன்களை அடக்கக்கூடிய முத்திரை. அந்த முத்திரையை முதல்ல செய்யணும், செஞ்சு குளிக்கணும், மூழ்கி குளிக்கணும். மூழ்கி குளிக்கும் போது அதை மூழ்கி உள்ள மூழ்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த உங்களுடைய உபதேச மந்திரம் இருக்கா இல்லையா, உபதேச மந்திரத்தை எவ்வளவு நேரம் உள்ள இருக்க முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு உச்சரிக்கணும். நீர்ல மூழ்கி அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். பிறகு நீரை கும்பமுத்திரத்தினால அந்த வல இட கரங்களை சிவசக்தியாக பாவித்து அந்த சம்ஹிதா மந்திரத்தை சொல்லி அதை வௌஷட் அந்தமாக சொல்லி சிரசில வௌஷட்டுனங்க தெளிக்கணும். தெளித்து கொண்டு பின் ஆசமனம் சகலீகரம், சகலீகரம்னா தெரியுமா இல்லையா, அதை செய்து விபூதி ஸ்நானம் திரிபுண்டரம் செய்யணும். விபூதி பூசதுக்கு முன்னால இதெல்லாம் செய்யணும். அந்த மூன்று முறை சம்ஹிதா மந்திரத்தினால பிராணாயாமம் செய்து கொண்டு ஓம் ஹௌம் நேத்ரப்யோ நமக என்னும் மந்திரத்தினால கட்டை விரல்களால கண்களை திவ்ய முத்திரையில எப்படி நியாசம் பண்ணணும். கண்கிறது நல்ல திருஷ்டினா ஞானம், திருஷ்டிங்கிறது அங்க ஞானம். இங்க திவ்ய முத்திரைனா என்னது இதானே, இதுனா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா இது சிவகலை, இது அமிர்தகலை, இது சிவகலை, இது அமிர்தகலை. பெருமானே உன் மூலம் கிடைக்கிற இன்பம் போகத்தை தவிர வேற எந்த போகமும் வேண்டாம் அப்படின்னு அதுக்கான அறிவை கொடு, காட்சியை கொடுன்னு பெருமான இடத்துல அப்படி வச்சுக்கிறது. எனவே அந்த முத்திரையில நியாசம் செய்து அந்த நீங்க அனுஷ்டானத்தை அதுக்கப்புறம் செய்யணும். அதனால அந்த நிரீச்சனம், நிரீச்சனம் புரோச்சனம் தாடனம் அப்பீச்சனம்லாம் செய்து அந்த கவசாய பௌஷட் என சொல்லி அப்புறம் இறுதியாய பௌஷட் அங்கர்ச முத்திரையினால விந்து தானத்திலிருந்து கங்காதீர்த்தத்தை அகமர்ஷம் செய்து உள்ள அகமர்ஷம் செய்து எழுத்து உற்பவ முத்திரையில இறுதியாய நமக என்று நீரில் விட்டு இதெல்லாம் குளிக்கும் போது செய்ய வேண்டியது. அந்த மூல மந்திரத்தை அபிமந்திரித்து அஸ்ராய கும்பட் என்று சம்ரட்சணம், சம்ரட்சணம்னா நம்மை காப்பது, சம்ரட்சணம்னா என்னது நம்மை காத்தல் பொருட்டு அந்த அதை சொல்லி கவசாய நமக என அவகுண்டனம்லாம் செய்து சக்தியே ஓஷட் என்று தேனுமுத்திரை கொடுத்து சந்தியாதேவதையை தியானித்து கொண்டு காலையிலனா பிராமி இல்லையா, அவளை இதயத்தில், வைஷ்ணவினா அது விந்து தானத்தில், ரௌத்ரினா பிரம்மரந்தரத்தில், மூணுக்கும் மூணு நேரமாக இருக்கா இல்லையா, எந்த நேரத்தில் செய்யறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் செய்யணும். அந்த இதெல்லாம் செய்து முடித்து கொண்டு அப்புறம் இந்த பூசைக்கு முன்னால் கட்ட விரலை, நம்ம கட்ட விரலை ஈசானனாகவும், கட்ட விரலை ஈசானனாகவும், அணிவிரலை மோதிர விரலை இதை அமிர்த கலையாகவும் பாவித்து திவ்ய முத்திரையினால கண்கள், மூக்கு, காது, தோடு, இருதயம், தொப்புள், சிரசு இப்படி 11 இடங்களில் அதை நியாசம் பண்ணி சூரியன் சந்தோஷமடையட்டும், விஷ்ணு சந்தோஷமடையட்டும் என்று நியாசம் செய்து கொண்டு, இதனால் இப்படி செய்கிறதுனால இவங்கள்லாம் பூஜை செய்யும்போது நமக்கு இடையூறு வராமல் உதவுவார்கள், இதெல்லாம் பூஜைக்கு முன்னால் செய்து கொள்ள வேண்டியது என்று சொல்கிறார். அது இந்த பூஜை செய்யும் பொழுது நாம் இந்த சுத்திகள்லாம் பண்ணுறோம் இல்லையா, பஞ்ச சுத்தியெல்லாம் பண்ணுறோமா இல்லையா, அதுக்கு முன்னால் இதெல்லாம் அதில் செய்கிற சுத்தி வேறு, இது முதல்ல செய்யக்கூடிய சுத்தி வேறங்கிறார். இதையெல்லாம் செய்து கொண்டு நாம் அந்த பூசையை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கும் போது நாம் அந்த பூசகர் அவர் உட்காரதுக்கு ஒரு ஆசனம், உட்காரதுக்கு ஆசனம், அது ஆலப்பலகையில் அமைய வேண்டும்ங்கிறார். அது அந்த பலகை 2 அங்குல உயரம், அகலம் 1.5 அடி, நீளம் 2.5 அடி, 2.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், 2 அங்குலம் உயரத்தில் ஆலம்பலகையில், அதில் இரும்பு ஆணிகளே இல்லாதவாறு மரத்தினால அந்த ஆணிகளை அடைச்சிக்கணும், மூங்கில் இதெல்லாம் இருக்கும் அதை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கணும். அது மேலே நாம் தர்பாசனம், இதில் தோல் மான் தோல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம், அதை விரித்து அது மேலே உட்காரணும். பூசா பீடம், பெருமானை பூசிக்கிறதுக்கு ஒரு இதே போல் ஒரு பலகை வைக்கணும், அதுக்கு உயரம் 6 அங்குலம் இருக்கணும், அகலம் இதே போல் 1.5 அடி, நீளம் 2.5 அடி, அப்போது 1.5 2.5 அந்த மாதிரி இருக்கணும், உயரம் 6 அங்குலம் வச்சுக்கணும். அதை மாதிரி செஞ்சு அந்த பலகை வச்சுக்கணும். அந்த இதில் நமக்கு அந்த பார்த்திவ பூசாவிதி மற்ற புஸ்தகத்தெல்லாம் போட்டிருக்குமே, ஒரு கட்டம் ஒன்று போட்டிருக்காங்களா இல்லையா, அது நாம் பூசிக்க வேண்டிய எந்தெந்த இடத்துல இதை பூசிக்கணும்னு சொல்கிறது, அது உங்கள் இதில் அந்த இதில் கொடுத்ததில் முன்னால் இருக்கும். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அந்த பூசையை தொடங்குகிறோம். இந்த பூசையை தொடங்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு பூசைக்கும் நமக்கு செய்யும்போது ஞானம், பூசை என்றைக்கு செய்துக்கு என்ன வேணும், ஞானம், அது பெருமான் அதுக்கு அவரை பூசிப்பதற்கான ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல என்ன செய்கிறோம், சூரிய பூசை செய்கிறோம், சூரிய பூசையை செய்கிறோம். அந்த சூரிய பூசையை செய்யும் பொழுது நமக்கு அந்த சூரியனுக்கு அதுக்குள்ள தகடு ஒன்று இருக்குது, அந்த தகடை அதில் உள்ள எந்திரங்கள் எழுதின தகடை வைத்து கொண்டு அதில் அந்த சூரிய சக்கரம் வரைஞ்சிருக்கும், அந்த இதை வச்சு பூசிக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னால் நைவேத்தியம் மற்றது எல்லாமே என்ன செய்யணும், முதலே பூசையில் இடையில் எழுந்துச்சு போகக்கூடாது, அந்த நைவேத்தியங்கள்லாம் முதலே தயார் பண்ணி அதெல்லாம் சுத்தி பண்ணி வச்சுக்கணும். அந்த நைவேத்திய சுத்தி என்பது அந்த ஓம் அஸ்திராய நமகன்னு அதில் நீரால புரோச்சனம் செய்து அதில் ஓம் பிராணாய நமக, ஓம் அபானாய நமக, ஓம் உதானாய நமக, ஓம் சமானாய நமக, ஓம் வியானாய நமக என்று இந்த 5 இந்த அஞ்சு வாய் என்ன வாயு? இது என்ன வாயு? ஞான வாயு. இது என்ன வாயு? ஞான வாயு. உண்மை விளக்கத்தில் படிக்கலையா? இந்த வாயுகளுக்கும் ஞான இந்திரியத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு. எனவே இந்த வாயுக்கள்லாம் எந்த இடத்துல உற்பத்தி ஆகும், அது எந்தெந்த நாடிகளை இயக்கும், அப்படிலாம் இருக்கு. அப்புறம் ஓம் ஹாம் சும்ஹுக மிருத்யுஞ்சாய வௌஷட் என்று ஏழு முறை சொல்கி, அதுக்கப்புறம் ஓம் ஹாம் நாக கூர்ம கிருஹர தேவதத்த அந்த தனஞ்சயன் உபப்பிராண வாயுப்பியோ ஸ்வாகா என்று சொல்லி, அதெல்லாம் கண்ம வாயுக்கள். எனவே இந்த பத்து வாயுக்களையும் சொல்லி அதை அந்த நைவேத்தியத்தை சுத்தி வச்சுக்கணும். சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு வடக்கு முகமாக நமக்குரிய ஆசனத்துல உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. உட்கார்ந்து ஆசமனம் செய்து விபூதி தரித்து கொண்டு சகலீகரம் செய்து கொள்ள வேண்டும். சகலீகரம் செய்து கொள்ள வேண்டும். சகலீகரம்னா தெரியுமா இல்லையா? எதுலாமா? ஆமா, அந்த நாளையும் சேர்த்து சகலி அதை செய்து கொண்டு, அதுக்கப்புறம் இந்த பூஜா பீடத்தில் கவசாய நமக என்று அதை கிழக்கிலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். பூஜா திரவியங்களை சுத்தியின் பொருட்டு அஸ்திராய நமக என புரோச்சித்து கவசாய நமகன்னு அப்படி தடை வச்சுக்கணும். அப்புறம் இறுதியாக நமக என்று சொல்லி அந்த எட்டு திக்களும் கிழக்கில் ஆரம்பித்து எட்டு திக்களும் பத்திரத்தை போடணும். பத்பத்தையோ இல்லை புஷ்பத்தையோ அதில் போடணும். போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் திருமஞ்சன சுத்தி செய்யணும். அந்த திருமஞ்சன சுத்தி என்பது அந்த நாம பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கு வச்சுருப்போம்ல அந்த இதை, அந்த குடத்தில் அந்த குடம் நீங்கள் செம்பு இருந்தால் நல்லது, செம்பில் வச்சுருந்தது நல்லது. அந்த குடத்தில் சந்தனம் புஷ்பம் அருகு அட்சதை இதெல்லாம் போட்டு இறுதியாய வௌஷட்னு சொல்லி அதில் போடணும். போட்டு அதில் சம்ஹிதா மந்திரம் சொல்லி, சம்ஹிதா மந்திரம் சொல்லி அட்ட சங்காரம் செய்ய வேண்டும். அட்ட சங்காரம் செய்யணும். அப்போ நீதிச்சனம் புரோச்சனம் தாடனம் அப்பிச்சனம் இல்லையா, தாளத்திலையும் திக்கு பந்தனம் அவகண்டனம் தேனமுத்திரையினு இந்த எட்டையும் நீங்கள் அதில் செஞ்சுக்கணும். அட்ட சங்காரம் பண்ணணும். பண்ணி அப்புறம் இறுதியாய பௌஷட் என்று நம்ம விந்து தானத்திலிருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து அதில் கலந்துக்கணும். இங்கிருந்து எடுத்து அதில் வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நாம் இந்த மற்ற அர்க்கியங்களெல்லாம் தயார் பண்ணணும். இங்கே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிவபூஜையில் நாம் அந்த அர்க்கியங்களெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் பூத சுத்தி செய்யணும். சாமானியருக்கும் செஞ்சோம்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? பூத சுத்தி. அப்போது இந்த பூத சுத்தி செஞ்சாதான் நாம் அடுத்தாப்பில் பூத சுத்தி தான சுத்தி ரெண்டும் செஞ்ச பிறகு தான் நாம் அந்த திரவிய சுத்தியையோ அல்லது மந்திர சுத்தி லிங்க சுத்திகளையோ செய்வதற்கான தகுதி நமக்கு வருகிறது. அதனால் அதை முடித்த உடனே நாம் என்ன செய்யணும்? அதை செய்யணும். இப்போ முதல்ல சாமானிய இருக்கோம், அது திருமஞ்ச குடத்து நேரே இறுதியாய வௌஷட்டுன்னு சொல்லி வட்டகையில் விடணும். விட்டு அதில் இந்த வட்டகை வட்டமோ அல்லது சதுர வடிவில் இருக்கணும். அந்த ஊத்திர இது அதனுடைய அடிப்பகுதியில் தாமரை எட்டிதழ் தாமரை படம் வரையப்பட்டிருக்கணும். எட்டிதழ் தாமரை வரையப்பட்டிருக்கணும். அந்த இதுக்கு விளிம்பு, வட்டகையினுடைய விளிம்பு ஒரு விரல் அளவில் இருக்கணும். அந்த வட்டகைக்கு விளிம்பு ஒரு விரல், அதில் அந்த விரலில் நம்முடைய விரல் இருக்கா இல்லையா, அதில் கால் பங்கோ அரைக்கால் பங்காவது கணம் இருக்கணுமா. கால் பங்கு கணம்னா எத்தாது எண்டி, இல்லைன்னா அரைக்கால் பங்காவது அதுக்கு அதுக்கு சொல்லியிருக்க அளவு, அந்த அளவில் இருக்கணும், உள்ளதாக இருக்கணும். அது அந்த சாமானியருக்கும் அந்த பாத்திரம் 6 இன்ச்சு டயமீட்டர் அவ்வளோ இருக்கணுமா, பெருசாக 4 இன்ச்சு உயரம், அது கால் உள்ளதாய், அதுக்கு 4 இன்ச்சு மூக்கு இருக்கணும், 4 இன்ச்சு மூக்கு இருக்கணும். இதெல்லாம் வச்சு இந்த பஞ்சகவியம் பஞ்சாமிர்தம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாத்திரங்களை தான் கீழே இதே அளவில், அளவு கொஞ்சம் மற்றதை கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் சந்தனம் அருகு அட்சதை புஷ்பம் இதெல்லாம் சேர்க்கணும். இந்த அர்க்கியத்தில் எள்ளு அரிசி இது ரொம்ப முக்கியம், இவற்றை இறுதியாய நமகைன்னு விடணும். அந்த விட்டு அந்த பாத்திரத்தை அபீஷணம் செய்து கவிந்த பதாகம் வித்திரதில் இப்படி அதை மூடி 7 முறை ஓம் ஓம் ஓம் நமக ஓம் நமகன்னு சொல்லணும். சொல்லி பிரணவத்தை செபித்து அர்ச்சித்து அதுக்கு பழையபடி அதுக்கு என்ன செய்யணும், அட்டை சம்ஹாரம் நிலச்சனம் புரோச்சனம் தாடனம் அபீச்சனம் இதெல்லாம் செய்து அது தேனிமுத்திரை காட்டி மகாமுத்திரை கொடுக்கணும். தேனிமுத்திரையோடு மகாமுத்திரையும் கொடுத்து அதில் ஒரு புஷ்பத்தை நினைச்சி அஸ்தராய நமகன்னு நம்ம தலையில் போட்டுக்கணும். அப்படி போட்டால் என்ன அர்த்தம், அதை அப்படி தொட்டு அதில் போட்டாச்சுன்னா இந்த அர்க்கியத்தில் தொட்டு நம்ம தலையில் போட்டாச்சுன்னா பூஜை செய்கிறது நான் இல்லை பெருமான் அர்த்தம், செய்கிறது பெருமான், என் அறிவில் இருந்து நீ தான் செய்கிற, எனக்கு அது செய்ய தெரியாது அப்படிங்கிறதா அர்த்தம். அதனால் அந்த புஷ்பத்தை நினைச்சி நம்முடைய தலையில் அதை போட்டுக்கொண்டு அக்கினி திக்கு வாயு திக்கு அதாவது அந்த 2 திக்குலையும் நாம் அந்த துவார பூஜா தானம் அப்புறம் சூரிய பூஜை தானம் அந்த 2லேயும் புரோச்சனம் பண்ணிக்கணும். அந்த இந்த சாமானிகளை எடுத்து 2 பக்கமும் புரோச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் சூரிய பூஜையை ஆரம்பிக்கணும். சிவசூரிய ஸ்தானத்தில் இங்கே சூரியன்கிறது சிவசூரியன், இந்த பிராகிருத சூரியன் அல்ல, சிவசூரியன் கோயிலில் அங்கே பெருமானை பார்க்க நிற்கிறாரா இல்லையா அவர், அதனால் அந்த ஸ்தானத்தில் ஓம் சிவசூரிய சூரிய ஆசனாய நமக ஓம் சிவசூரிய. எல்லாத்துக்கும் நீங்கள் இதை பொதுவாக ஒரு இதை வைக்கும்போது முதல்ல அந்த தானம் ஆசனம் அப்புறம் மூர்த்தி மூர்த்திமான் இந்த 3 வரிசையாக வரும். அதைங்க அது பின்னால் கட்டம் கட்டமாக போட்டிருப்பேன், அதை பார்த்துக்குங்க, அந்த ஆர்டரில் தான் எல்லாமே வைப்போம். அதனால் இங்கே ஓம் சிவசூரியாசனாய நமக ஓம் சிவசூரிய மூர்த்தியே நமக ஓம் சிவசூரியாய நமக, இந்த சிவசூரியாங்கிறது மூர்த்திமான், அது அதை அப்படி சொல்லி ஆவாகனம் செய்கிறது, அதை செய்து அதற்கு பின்னால் அதுக்கு வலது புறத்தில் அந்த படத்தில் காமிச்சிருக்கோமா இல்லையா அங்கே நாம் அந்த சிவசூரிய மூர்த்திக்கு அப்புறம் அங்கே உஷாதேவி பிரத்யுஷா சேவி அவங்க 2 பேருக்கும் பூஜிக்கணும். பின்னால் அவங்களுக்கு தேஜ சென்டர் இருக்கிறாரு. எனவே அப்புறம் அந்த உஷாதேவியினுடைய ஸ்தானத்தில் ஓம் உஷாதேவி ஆசனாய நமக, அந்த படம் இருக்கா இல்லையா அவங்க இதில் பக்கத்துலேயே போட்டிருக்க. எனவே அப்புறம் உஷாதேவி மூர்த்தியே நமக ஓம் உஷாதேவியே நமக என அர்ச்சித்து அதுக்கு இடது புறத்தில் தெற்கு சிறத்தில் அங்கே பிரத்யுஷா தேவியினுடைய ஸ்தானத்தில் ஓம் பிரத்யுஷா தேவி ஆசனாய நமக ஓம் பிரத்யுஷா தேவி மூர்த்தியே நமக ஓம் பிரத்யுஷா தேவியே நமக அப்படின்னு அங்கே அர்ச்சனை பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அந்த பெருமானுக்கு சிவசூரிய ஸ்வாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்கணும். இப்போ அர்ச்சித்து முடித்தோன்னு என்ன செய்யணும், அர்க்கியம் கொடுக்கணும். அதனால் அவரை சுவாகாங்கிறது அழைக்கிறது, அர்க்கியம்னா என்னது, பன்னீர். அதனால பன்னீர் தெளிக்கும் போது வாங்க வாங்கன்னு தானே சொல்லித்தான் இருப்போம். அதனால அவர் ஓம் சிவ சூர்யாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அங்கே அர்க்கியம் கொடுக்கணும். ஓம் உஷாதேவியே ஸ்வாஹான்னு அவளுக்கு, அப்புறம் பிரத்யுஷாதேவின்னு அவருக்கு இடது வலது ரெண்டு பக்கத்துலேயும் அவங்க ரெண்டு தேவிக்கும் கொடுத்து அறிக்கையும் கொடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறம் சிவசூரியாய நமக, உஷாதேவிய நமக, பிரத்யுஷாதேவிய நமகன்னு சொல்லி அபிஷேகம். இதெல்லாம் பாவன அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்னது, பாவன அபிஷேகம் இல்லையா. இது நம்ம அந்த உதிரி இனத்தில் எடுத்து சாமானிய இயற்கையத்தை எடுத்து அப்படி அப்படியே லேசாக வைக்கிறது தான். அந்த அபிஷேகம் பண்ணிக்கொண்டு அப்புறம் ஓம், அது தனி அறிக்கையும் அந்த அவருக்குன்னு தனியாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். அது ஆறு அறிக்கையமாக இருக்கு, அதான் அந்த அறிக்கையை தனியாக வைக்கிறது வைக்கலாம். இந்த இதில் நம்ம இதில் கொடுத்துருக்கிறது நமக்கு மொத்தம் நம்ம பார்த்திவ பூஜா விதியில் நாலு கொடுத்துருக்கு, நாலே அறிக்கையும் தான். அதனால் அதில் சாமானிய அறிக்கையும் அப்புறம் பாத்தியம் ஆசமனம் விசாச அறிக்கையும் மூணு தான் நம்ம அதில் கொடுத்துருக்கு இல்லையா. அந்த இதில் எல்லாமே நீங்கள் சூரியனுக்கு அதுக்கு தனியாக இருக்கோம். அப்புறம் எதெல்லாம் ஒடுக்குறோமோ நிரோதனம் பண்ணுறதுக்கு ஒரு அறிக்கையும் இல்லையா. அப்புறம் பராமுக அறிக்கையம்னு அது ஒடுக்கும் போது பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த நாலு மூணு ஏழாவும் வச்சு செய்கிறது இருக்குது. அதனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது எத்தனை கொடுத்துருக்கு, படத்தில் கொடுக்கதே நாலு தானே கொடுத்துருக்கு. அப்போ அந்த இதை தான் நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு பயன்படுத்துகிறோம். சூரியனுக்கு இதை பயன்படுத்துகிறோம், இந்த சான்மாரி அறிக்கையத்தை தான் பயன்படுத்துகிறோம். எனவே அந்த தேவிக்கு அதை கொடுத்து அந்த அறிக்கையத்தை கொடுத்து ஓம் சிவசூரியாய நமக, ஓம் உஷாதேவிய நமக, ஓம் பிரத்யுஷாதேவிய நம என அர்ச்சனை அறிக்கையம் கொடுத்த பிறகு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி பண்ணும்போது இந்த கந்தம் சந்தனம் இருக்கா, சந்தனம் கந்தம் அருகு அட்சதை புஷ்பம் இதெல்லாம் அந்த மூணு பேருக்கும் சாத்தி அவர்களுக்கு தூப தீபம் காட்டி அவர்களுக்கு நிவேதனம் செய்து அதுக்கப்புறம் நிவேதனம் பண்ணி முடித்தோடனே பழையபடியும் ஒரு தீப தீபம் சமர்ப்பித்து அது கொடுத்தாச்சுன்னா ஒரு அறிக்கையும் கடைசியில் இதே போல் ஒரு அறிக்கையும் கொடுத்து அந்த சிவ பூஜைக்கு விக்கனம் வராதவாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை பூரா தொகுத்து கிளை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அந்த பூசையில் முதல்ல என்ன செய்கிறோம், ஆவாகனம். ஆவாகனத்தில் அந்த ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான்னு வைக்கிறோமா இல்லையா, மூணு பேருக்கு வைக்கும். முதல் பாயிண்ட் என்னது, ஆவாகனம் செய்தல். அப்புறம் அர்க்கியம் கொடுக்கறது. அர்க்கியம் கொடுத்து முடிச்சோன்னு ஒரு அபிஷேகம் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் முடித்தோன்னு ஒரு அர்க்கியம். அதுக்கப்புறம் இந்த கந்த புஷ்பம் இதெல்லாம் அவருக்கு சாத்துறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நைவேத்தியம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரு தூப தீபம் காட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையும் கொடுக்கறது. அப்புறம் அர்ச்சனை பண்ணுறது. அப்புறம் கடைசியில் வேண்டிக் கொள்வது. இதுதான் இந்த பத்து பாயிண்ட் தான் இதில் இருக்கு. நீங்கள் அதை நமக நமகன்னு சொல்லி புஷ்பத்தை போடுறோமா இல்லையா, அதான் அர்ச்சனை இல்லையா. அதான் ஓம் சிவசூரியாய நமக இதே தான் மந்திரம் இல்லையா. ஓம் உஷாதேவியே நமக, ஓம் பிரசுவாசிய தேவியே நமக்குன்னு சொல்லி போடுறது தான் அது. இந்த நீங்கள் முதல்ல இதை பார்த்து செய்கிறவங்க இந்த பின்னால் இருக்க இதை மாத்திரம் தனியாக பார்த்து செய்கிற மாதிரி உங்க பழகிக்கணும். முதல்ல அதை பார்த்து செய்கிறவங்க அப்புறம் என்ன செய்யணும், இதில் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை மாத்திரம் வச்சுக்கிட்டு செய்யணும். அப்படி செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லாமலே செய்யலாம். என்ன ஆர்டரில் வருது, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அதை நீங்கள் இதை பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனதில் இறுதி கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இது நாம் சொல்கிறது இங்கே அந்த பார்த்திவ பூஜா விதியில் உள்ள சுருக்கம் தான். பார்த்திவ பூஜா விதின்னு என்னது, பார்த்திவங்கிறது அந்த பொதுவாக இது சனிகலிங்கம். பார்த்திவங்கிறது என்னது, சனிகலிங்கம் மண்ணினால் செஞ்சு செய்கிறது அந்த இதுக்குள்ள பூஜை தான். ஆமாம், பார்த்திபன்னா என்னது, பார்த்திபம்னா அரச ராஜான்னு அர்த்தம். பார்த்திபன்னா ராஜன் அரசன். அந்த சூரிய பூஜையை நாம் இந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நாம் என்ன செய்யணும், இந்த சூரிய பூஜை செய்பவன் அதுக்கு தனியாக விரிவாக செய்கிறதுக்குன்னா அதுக்கு வேறு நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே நாம் அங்கே சொல்லியிருக்கிறத எதை பார்க்குறோம், இப்போ நாம் சுருக்கத்தை மட்டும்தான் பார்க்குறோம். விரிவாக உள்ளதுக்கு நிறைய மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதனால் இந்த சூரிய பூஜைக்கு ஓமம் தண்டினை நமன்னு ஆரம்பித்து அது ஒரு 80 மந்திரம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி ரொம்ப விரிவாக செய்யணும்னா செஞ்சுக்கலாம். சூரிய பூஜனை செய்பவன், முதல்ல சூரிய பூஜை செய்கிறமா இல்லையா, அவன் பிரம்மத்தை அறிவதற்கு தகுதி உடையவன் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பூஜை செய்வதற்கான தகுதியை பெறுகிறான். அது பற்றி முதல்ல சூரிய பூஜை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த பூஜை செய்தவன் தேஜஸ்வன்றரை பூசிக்கணும். எங்கெல்லாம் சண்டிகேசர் வந்துட்டாரோ, அப்புறம் அது என்ன அர்த்தம், சண்டிகேசரை வச்சாச்சுன்னா அது சிவம்னு அர்த்தம். எங்கே சண்டிகேசர் வச்சாரோ, இப்போது திருச்செந்தூரில் சண்டிகேசர் இருக்காரா இல்லையா இல்லையா, அப்போ அந்த சுமுத்திர சண்டி அங்கே வச்சிருக்கிறாருனா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிறவர் சிவபெருமான் தான் அங்கே சுப்பிரமணியராக இருக்கிறாருங்கிறது அர்த்தம். அது மாதிரி இங்கே இது முடித்த உடனே நாம் தேஜ சென்டருக்கு பூஜை செய்கிறோம். அது ஓம் அம் தேஜஸ்சண்ட ஆசனாய நமக, ஆசனம் முதல்ல இல்லையா, ஓம் தேஜஸ்சண்ட மூர்த்தியே நமக, ஓம் தேஜஸ்சண்டாய நமக என்று முதல்ல அவரை ஆவாகனம் பண்ணுறது. அது எங்கும் இருப்பவரை அந்த இடத்துக்கு அழைக்கிறது. ஸ்தாபனம்ங்கிறது அவரை எழுந்தருளை செய்வது. அந்த சன்னிதானம்ங்கிறது பூசம் முடியும் வரையில் அங்கே அண்மையிலே நிறுத்துதல், பக்கத்தில் நிறுத்துறது. சனி ரோதனம்ங்கிறது அங்கிருந்து நீங்காதிருக்க செய்தல். அப்புறம் செய்து கொண்டு அவகுண்டனம் செய்து தேனிமுத்திரையும் காட்டணும். அப்போ இவருக்கு இந்த ஆவாகனம் பண்ணி அவகுண்டனம் செய்து தேனிமுத்திரை காட்டணும். யாருக்கு, அந்த தேஜஸ்சண்டருக்கு. அப்புறம் அறிக்கையம், ஓவம் தேஜஸ்சண்டாய சுவாகா அப்படின்னு சொல்லி அறிக்கையம் கொடுக்கணும். அறிக்கையும் கொடுத்து சிவசூரியனுக்கு நாம் நைவேத்தியம் கொடுத்தோமா இல்லையா, அந்த நைவேத்தியில் ஒரு பகுதியை எடுத்து யார் கொடுக்கணும், இந்த தேஜ சென்டருக்கு நிவேதித்து அவருக்கு தூபதீபம் காட்டி தாளத்திரயம் பண்ணி ஓ அம் தேஜஸ்சண்டாய ஹிருதயாய நமக என்று அவரை திவ்ய முத்திரையில் இருதயத்தில் ஒடுக்கிக்கணும். எப்படி, ஆமாம், இதுக்கு இப்போ சண்டை இவரை முடிச்சுட்டு அவரை ஒடுக்கும், ஒடுக்கலை, ஆமாம் அதெல்லாம் ஒடுக்கலாம். இப்போ அப்படித்தான் அதில் கொடுத்துருக்கு. தேஜஸ்சண்டை முடித்ததுக்கு உடனே தேஜஸ்சண்டரை ஒடுக்கிக்கிட்டு தான் அவரை ஒடுக்க சொல்லியிருக்கு. அதனால் இதை முடித்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள ஒடுக்கிறோம். ஒடுக்கி அந்த சண்டிகேஸ்வரர் இவங்கள ஒடுக்கிட்டு அந்த மூலவரை பூசிக்கும் போது முதல்ல அவரெல்லாம் ஒடுக்கிட்டு தான் இங்கே இவரையே துணிச்சண்டியே அதுக்கப்புறம் தான் ஆவாகனமே பண்ணுவோம். இங்கே இவரை ஒடுக்கிட்டு தான் அவரை ஒடுக்குறோம். ஒடுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், எங்கே ஒடுக்குனாலும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆசமனம் கரணியாசம் அங்கனியாசம் எங்கெல்லாம் ஒடுக்கம் வருதோ அது முடித்தவொடனே என்ன செய்கிறோம், கரணியாசம் அங்கனியாசம் செய்து அப்புறம் திருநீர் அணிந்து அது அந்த அகோரம் ஜெபித்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த இதில் என்னெல்லாம் இருக்குது அந்த பூசியை முடிக்கிறோம். அப்போது இதில் முதல்ல ஆவாகனம் செய்கிறோம், அப்புறம் என்ன செய்ய விடுறோம், அர்க்கியம் கொடுக்குறோம். அது முடித்தவொடனே என்ன செய்கிறோம், நெல்மாரியத்தை எடுத்து இவருக்கு நிவேதனம் செய்கிறோம். அப்புறம் தூபதீபம் காட்டுறோம், தாளத்திரையும் பண்ணி அவர் என்ன செய்கிறோம், இருதயத்தில் திவ்ய முத்திரையில் ஒடுக்கிக்கிறோம். ஒடுக்கிறப்புறம் கரணியாசம் அங்கனியாசம் செய்து அப்புறம் அகோர ஜபம் செய்து கொள்கிறோம். அகோர மந்திரங்கிறது பிராயச்சித்தம், பிராயச்சித்தத்துக்கான ஜபத்தை செய்து கொண்டு அப்புறம் நாம் இந்த பூசைக்கு போகிறோம்.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

இரண்டாவது நூற்பாவிலே தத்துவங்களினுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தத்துவங்கள் மாயை இரண்டாக சொல்லப்படுகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை. சுத்த மாயை என்பது ஆணவமலம் கலவாதது, தூய்மையானது. அதற்கு உரிய வெவ்வேறு பெயர்களை எல்லாம் பார்த்தோம். சுத்த மாயைக்கு என்னென்ன பெயர்களை பார்த்தோம்? குடிலை, குண்டலி, ஊர்த்துவ மாயை, மகாமாயை, ஊர்த்துவ மாயை, ஆமா, அவிந்து. ஆக இவ ஒவ்வொன்றும் காரணம் பற்றி அமைந்த பெயர்கள். சுத்த மாயை. அசுத்த மாயை என்பது ஆணவமல கலப்பு உடையது. அதற்கு என்ன பெயரு? வேற பெயர் மோகினி. இன்னொன்று, மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான் குறிக்கும். சைவ சித்தாந்தத்திலே மாயை என்றாலே அது அசுத்த மாயை தான், சுத்த மாயை குறிக்காது. ஏனென்றால் நம்மோடு தொடர்புடையது அசுத்த மாயை தான். அந்த இறைவன் கேவல நிலையிலிருந்து ஆன்மாக்களை எடுத்து முதலிலே அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி, அதற்கு என்ன பேரு? மாயா தத்துவம். மாயா தத்துவம் அல்லது மாயை, அதனோடு சேர்க்கிறான். எனவே இறைவன் முதன் முதலாக கொடுக்கிற சரீரம் இதுதான். மாயா தத்துவம் தான் முதல் சரீரம். அதற்கு காரண சரீரம் என்ற பெயர். காரண சரீரம், அதற்கு இன்னொரு பெயர் நேற்று பார்த்தோமே, ஆனந்தமய கோஷம். அதுதான் ஆனந்தமய கோஷம். காரண சரீரம் என்றாலும் ஆனந்தமய கோஷம் என்றாலும் ஒன்றுதான். ஏன் அந்த பெயர் ஆனந்தமய கோஷம் என்பது? அந்த இருள், இருள் நிலையிலிருந்து மாயை என்பது ஒளி அல்லவா, அந்த சிறிய ஒளி கிடைத்தவுடனே அந்த ஆன்மாவுக்கு ஒருவித மகிழ்ச்சி உண்டாகிறது. அதை குறிக்கிற வகையிலே ஆனந்தமய கோஷம். பிறகு அந்த மாயா தத்துவத்திலிருந்து தோன்றுகிற தத்துவங்கள், முதலிலே காலம் என்ற தத்துவம் தோன்றுகிறது. மாயையிலிருந்து காலம் என்ற கருவி முதலாவதாக தோன்றுகிறது. அதனுடைய தொழில் செயல் என்ன? காலத்தினுடைய வேலை. அது மூன்று வகைப்படும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம் என்பது செயலை முடித்து வைக்கிறது. ஆன்மாக்களுடைய செயலை முடித்து வைப்பது இறந்த காலம். செயலை நிகழ்விப்பது நிகழ்காலம். செயலை தோற்றுவிப்பது எதிர்காலம். எதிர்காலம்தான் செயலை தோற்றுவிக்கிறது. எனவே ஆன்மாக்களுடைய எல்லா செயலுக்கும் காலம் என்பது வேண்டும். நான் இந்த நாட்டுக்கு வருவதற்கும் இந்த காலம்தான் துணை செய்திருக்கிறது. இல்லாட்ட வர முடியுமா? உங்களெல்லாம் பார்க்க முடியுமா? நான் முன்னாலே ஒரு தடவை முயற்சி பண்ணினேன் இந்த நாட்டுக்கு வருவது. எப்போது என்றால் 1986 அந்த முதல் இந்த தருமபுர ஆதீனத்தின் சார்பிலே முதல் உலக அந்த கருத்தரங்கு நடந்தது. அந்த ஜெயச்சந்திரன் என்பவர் அமைப்பாளர், அவர் அழைத்தார். நான் கட்டுரையில அனுப்பியிருந்தேன். ஆனால் பல்கலைக்கழகத்தில் எனக்கு உரிய காலத்தில் இசைவு கிடைக்கவில்லை, ஆதலாலே வர முடியவில்லை. அப்போது காலம் அமையல. இப்போது நான் நினைக்கவே இல்லை என்ன இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது. அதுதான் காலம். காலம் என்பது முக்கியம். காலம் அந்த ஔவையார் பாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா. அடுத்து முயன்றா, எவ்வளவுதான் முயன்றாலும்
ஆகும் நாளிலே தான் காரியம் ஆகும். அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அது எது போல ஒரு ஓமை சொல்ல, தொடுத்த உயர் மரங்கள் எல்லாம் உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. கனி மரங்கள் அந்த உரிய காலத்தில் தானே பழுக்கும், நினைத்த நேரம் எல்லாமா அது பழுக்கிறது காலம், கனிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே காலத்தினுடைய இன்றியமையாம். அந்த காலம் என்பது நம்முடைய உடம்பிலே அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவர் உடம்பிலும் காலம் இருக்கிறது. சிறிதும் பெரிதுமாக காலம் நம் உடம்பிலே அமைந்திருக்கிறது. அதுதான் எதை தீர்மானிக்கிறது, நம்முடைய உடம்பினுடைய ஆயுளை. ஆக உடம்பு வரு கிடைத்த போதே காலமும் அமைந்து விட்டது. இத்தனை காலம்தான் இந்த உடம்பு காலம். எனவே எல்லா செயல்களுக்கும் காலம்.

அந்தந்த உயிர்களுக்கு வினைக்குத்தக்கபடி நியமிக்கிறது இந்த நியதி. நம்முடைய இயல்பு என்ன? இன்பத்தை, இன்பம் வரும்போது, இன்பம் வருவது முன்கூட்டியே தெரிந்தால் முன்கூட்டியே அதை எப்படியாவது பெற வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். ஒரு பதவி உயர்வு வருகிறது என்று தெரிந்தால் அதை எப்படியாவது முன்கூட்டியே நமக்கு கிடைக்க ஏதாவது வழி உண்டா, குறுக்கு வழி உண்டா என்று முயற்சி பண்ணுகிறோம். இன்பத்தை பெற ரொம்ப முயற்சி பண்ணுகிறோம். அதே போல துன்பம் வருவது தெரிந்தால் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறோம். சரி, வந்துவிட்டது என்றால் எவ்வளவு சீக்கிரம் அதை நீக்க முயலுமோ வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் நீக்கிவிட முயலுகிறோம். ஆனால் என்ன முயன்றாலும் அந்த நியதிப்படிதான் நடக்கும். இன்ப துன்பங்கள் உரிய காலம் வரை ஆன்மாவுக்கு வந்துதான் நீங்கும். எனவே இன்ப துன்பம்தான் போகம். ஆன்மாவுக்கு வருகிற போகம் என்பது இன்ப துன்பங்கள். அவை நம்முடைய கையிலே இல்லை. எனவே நியதிதான் அந்தந்த ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை அளவறிந்து ஊட்டுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது கடவுளை வேண்டாம் போல இருக்க, கடவுள் எதற்கு, அதான் காலம் இருக்கிறது, நியதி இருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. இவையெல்லாம் ஜடமாகிய கருவிகள், இவை தாமாக செயற்படா. எனவே இறைவன்தான் இவற்றை கருவியாக கொண்டு இவற்றின் மூலமாக நமக்கு இன்ப துன்பத்தை தருகிறான் என்பதுதான் பொருள். நியதி தானாக தரவில்லை. அத இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய திருவருள் இந்த கருவிகள் வழியாக செயல்படுகிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள் திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி இந்த கட்டு நிலையிலே உள்ள ஆன்மாக்களுக்கு நேராக செயல்படாது. இறைவனுடைய சக்தி திருவருள் இந்த கட்டு நிலையிலே இருக்கிற ஆன்மாக்களிடத்திலே நேராக செயல்படாது, கருவிகளின் மூலமாகத்தான் செயல்படும். எது போல என்றால், இப்ப நெருப்பு தனியாக செயல்படுமா? அதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். நெருப்புக்கு பற்றுக்கோடு வேண்டும். தீக்குச்சி இருக்கிறது, தீக்குச்சி, அதில் அந்த குச்சியை பற்றித்தானே அந்த நெருப்பு எரிகிறது. அதுபோல திருவருள் கருவியை பற்றுக்கோடாக கொண்டு நம்மிடத்திலே செயல்படுகிறது. கருவிகள் வழியாகத்தான் செயல்படும். ஆனால் கட்டு நீங்கிய பக்குவ ஆன்மாக்களிடத்திலே இறைவனுடைய சக்தி திருவருள் நேராக செயல்படும். அங்கே கருவிகள் வழியாக அமையாது, நேராக செயல்படும். எனவே நம்மிடத்திலே திருவருள் இந்த தத்துவங்கள் மூலமாகத்தான், கருவிகள் மூலமாகத்தான் செயல்படுகிறது. காலம் நியதி. அடுத்து மூன்றாவது ஒரு முக்கியமான கருவி கலை. அந்த ஆன்மாக்களுடைய, ஆன்மாக்களை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை கொஞ்சம் விளக்கி, அந்த மறைப்பை கொஞ்சம் நீக்கி, மலமறைப்பை கொஞ்சம் நீக்கி, சிறிது நீக்கி, முதலாவதாக ஆன்மாவினுடைய செயலாற்றலை, கிரியாசக்தியை எழுப்புவது கலை. கிரியாசக்தியை எழுப்புகிறது. இப்போ ஆன்மாக்களுக்கு கிரியாசக்தி உண்டு, ஞானசக்தி உண்டல்லவா? செயலாற்றல், அறிவாற்றல், இந்த ரெண்டுல எது முக்கியம்? முதலில் எது, செயலாற்றலா அறிவாற்றலா? எதை முதலில் எழுப்ப வேண்டும்? அறிவாற்றலை தானே எழுப்ப வேண்டும். இது செயலாற்றல் அல்லவா முதலில் எழுப்புகிறது? ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், அறிதலும் என்ன என்பது என்ன? செயல்தான. அறிதல், அறிவு நிகழ்தல் என்பதும் செயல். எனவே முதலிலே செயலாற்றல் எழுந்தால்தான் அறிய முடியும். அதற்காக அப்படி அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு தத்துவமும் இப்படி ரொம்ப நுணுக்கமாக, நுட்பமாக அமைத்திருக்கிற காரண காரிய முறையில் ஏனோ தானோ என்று அமைக்கவில்லை. ஒவ்வொரு தத்துவமும் என முதலிலே செயலாற்றல், ஆன்மாவினுடைய செயலாற்றல் முதலிலே

0: எழுகிறது. அதற்கு பிறகுதான் அறிவாற்று. முதலிலே கிரியாசக்தி தூண்டப்படுகிறது கலையினாலே. கலை என்ற சொல்லுக்கே என்ன பொருள்? கலை என்றால் கழித்தல், கலை கழித்தல் என்றால் நீக்குதல், நீக்குதல் செலுத்துதல் என்ற பொருள். கலை கழித்தல் என்றால் நீக்குதல் செலுத்துதல் என்ற பொருள் உண்டு. எனவே ஆன்மாக்களுடைய அந்த மல மறைப்பை நீக்கி செயலிலே செலுத்துவதனாலே கலை என்ற பெயர், காரணப்பெயர் கலை. பிறகு அந்த கலையிலிருந்து தோன்றுகிற அடுத்த கருவி வித்தை. வித்தை வித்தை என்ற தத்துவம். அந்த வித்தை என்ற கருவி மலமறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை எழுப்புகிறது. வித்தை அந்த வித்தையிலிருந்து தோன்றுவது அராகம், ராகம் என்ற தத்துவம். அது ஆன்மாவினுடைய இச்சாசக்தியை விளைவாற்றலை எழுப்புகிறது. இந்த முறையில கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று கருவிகளும் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்களை எழுப்புகின்றன. எனவே இந்த ஐந்து கருவிகளும் கூடி ஆன்மா உலக போகத்தை அறிவதற்கும் நுகர்வதற்கும் தகுதிப்படுத்துகின்றன. இந்த ஐந்து தத்துவங்கள் உலக போகத்தை அறிந்து நுகர்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்றன. இந்த ஐந்து தத்துவங்களும் எப்பொழுதும் ஆன்மாவை விட்டு நீங்காமல் முத்தி அடைகிற காலம் வரை இந்த ஐந்து தத்துவங்களும் ஆன்மாவை விட்டு நீங்குவது இல்லை. எனவே ஐந்து சட்டைகள் என்று சொல்லப்படுகின்றன. ஐந்து கஞ்சுகம், பஞ்ச கஞ்சுகம். இந்த ஐந்து கருவிகளுக்கும் சேர்த்து கஞ்சுக சரீரம் என்ற பெயர். கஞ்சுக சரீரம் இந்த ஐந்தும். முதல்லே கொடுத்தது காரண சரீரம், இரண்டாவதாக அமைவது கஞ்சுக சரீரம். இங்கே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சரீரங்களை இறைவன் வினைக்கு ஏற்றபடி கொடுக்கவில்லை, வினைக்கு ஏற்றபடி கொடுக்கவில்லை. இன்னும் வினையே தோன்றவில்லையே, இன்னும் வினை செய்யவில்லை ஆன்மா. தகுதிப்படுத்தி வினை செய்வதற்கு இப்போது ஆன்மாவை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றன இந்த கருவிகள். எனவே இன்னும் காரிய கர்மம் தோன்றவில்லை. எனவே இறைவன் அந்தந்த உயிர்களுடைய வினையை பார்த்து இவற்றை கொடுக்கவில்லை. எனவே எப்படி கொடுக்கிறான், எந்த அடிப்படையில் கொடுக்கிறான் என்றால், எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரியான, வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இந்த சரீரங்களை கொடுக்கிறான். இதுல ஏற்றத்தாழ்வு இல்லை. கஞ்சுக சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்? நேற்று கூறினேனே, விஞ்ஞானமய கோசம். விஞ்ஞானமய கோஷம், கஞ்சுக சரீரம் என்றாலும் விஞ்ஞானமய கோஷம் என்றாலும் ஒரே பொருள் தான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: இந்த திரைப்படங்களிலே நடிகர்கள் வருகிறார்கள், அவர்கள் ஆவேசமாக மோதுகிறார்கள், அழுகிறார்கள், சிரிக்கிறார்கள். அதை பார்த்த ரசிகர்களும் ஆமா அந்த நிலையிலே தங்களை வைத்துக் கொண்டு இவர்களும் ஆமா அந்த நிலையை அடைகிறார். அந்த நடிகர்கள் நடிக்கிற போது அவர்கள் சிறு உள்ளத்திலே அவர்கள் இயல்பிலே மாறிவிடுகிறார்களா? புறத்திலே அப்படி நடித்தாலும் கூட அகத்திலே அவர்கள் மாறவில்லை. அதுபோலத்தான் இறைவன் மாறியது போல தென்பட்டாலும் உண்மையிலே மாற்றமடையாதவனாக இருக்கிறான். அந்த காலத்துல ராவணன் தான் நடிகன், அதனால ராவணனை ஓம்பை காட்டுகிறார். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல, அந்த ஒரு மனிதனே ராவணன் முதலிய பல வேடங்களை தாங்கி நடிப்பதை போல, ஒருவனே ராவணாதி ராவணன் முதலிய பாவகம்னு நடிப்பு உற்றார் போல, தருவன் இவ் உருவமெல்லாம் இந்த பல்வேறு உருவங்களையும் ஒருவனே மேற்கொள்ளுகிறான். ஆனால் தன்மையும் திரியானாகும், தன்னுடைய இயல்பிலே அவன் சிறிதும் மாறுபடுவான் அல்லன். வரும் வடிவெல்லாம் சக்தி, அவனுடைய வடிவமெல்லாம் சக்தியினால் கொள்ளப்பட்ட வடிவங்கள் தான். சக்தி தான் வடிவமாகிறது, சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி. ஆக சிவமும் சக்தியும் இயந்திருப்பதற்கு இங்கே சொல்லுகிற உவமை மரமும் அதில் உள்ள காழ்ப்பும்னா வைரம், வைரம்னா தெரியும் இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற திண்மை, மரமும் அதனுடைய வைரமும் போல. மரம் என்பது முதல், அந்த காழ்ப்பு என்பது அதனுடைய குணம். அதுபோல சிவம் முதற்பொருள், சிவத்தினுடைய குணமாக இருப்பது அவனுடைய ஆற்றலாகிய சக்தி. மரமும் காழ்ப்பும் போல சிவமும் சக்தியும் இயைந்திருக்கின்றன. மரமும் காழ்ப்பும் இருமையும் என்ற இருமைன இரண்டு, இந்த இரண்டும் போல மன்னி பொருந்தி சிவத்தினோடு இயைந்து நிற்கும் சக்தி. ஆக சக்தியை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக சக்தி என்பது என்ன? சக்தி தன் வடிவேதென்னில் தடையிலா ஞானமா, சக்தி தன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானம், ஞானம்தான் அவனுடைய ஞானம்தான் சக்தி. அது தான் செய்கிற தொழில்களால் பல்வேறு பெயர்களை பெறுகிறது சக்தி. இப்படி பொருள் ஒன்றே இரண்டு தன்மைப்பட்டு நிற்கிறது, ஒரு பொருளே இரண்டு தன்மைப்பட்டு நிற்கிறது. அப்படி அந்த இரண்டு தன்மைப்பட்டு நிற்கின்ற அந்த இயைபுக்கு என்ன பேரு? தாதான்மிய சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம். சிவத்துக்கும் சக்திக்கும் உள்ள இயைபு தொடர்பு என்ன என்றால் தாதான்மியம். தமிழிலே சொன்னால் ஒன்றன் இருமை, ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு நிற்றல். இன்னொரு சம்பந்தம் நாம் பார்த்தது சிவத்திற்கும், இது சிவத்திற்கும் சக்திக்கும், சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது என்றால் இரண்டு பொருள்கள். இங்கே பொருள் ஒன்று, அங்கே இரண்டு பொருள்கள், ஆனால் இரண்டும் ஒன்றாக ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற சம்பந்தம். அங்கே இரண்டு பொருள் இருந்தாலும் இரண்டாக இல்லை, ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன சிவமும் உயிர்களும். அந்த தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவிதம். அது அத்துவிதம், அத்வைதம் என்ற வடமொழி சொல்லுதான் அத்துவிதம் என்று தமிழிலே வழங்குகிறது. இதை பற்றி அடுத்த நூற்பாவிலே நாம் இரண்டாம் சூத்திரத்திலேயே பார்க்க இருக்கிறோம். அத்வைதம் தமிழிலே அத்துவிதம் இரண்டன் ஒருமை, இரண்டன் ஒருமை, இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருப்போம். அடுத்த பாட்டுல, அடுத்த செய்யுள் 88 பளிங்கு, அந்த பளிங்குக்கு பளிங்கின் பக்கத்துல வேற்று நிறங்களை வைத்தால், வேற்று நிறப்பொருள்களை வைத்தால் அந்த பளிங்கானது அந்த வேற்று நிறங்களை பொருந்தி விளங்குகிறது. இப்போது அந்த வேற்று நிறங்களை பொருந்தி அந்த பளிங்கு மாறிவிட்டதா, தன் தன்மை மாறிவிட்டதா இல்லையா? அது பளிங்காகத்தான் இருக்கிறது, அதனால மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம் எதிலே? பளிங்கி நடத்திலா அல்லது பளிங்கினுடைய ஒளியிலா? பளிங்கினுடைய ஒளிதான் அந்த நிறங்களை கவர்ந்து அப்படி தோன்றுகிறதே தவிர பளிங்கு அது தான் இருந்தபடியே தான் இருக்கு. அதுபோல அந்த சிவம் என்றும் இருந்தபடிதான் இருக்கிறது. சக்திதான் அந்த வடிவங்களையெல்லாம் ஏற்று பல வேறுபாடுகளை உடையதாக விளங்குகிறது. சக்திதான் வேறுபாடுகள் எல்லாம் சக்தியினிடத்திலே, சிவத்தினிடத்தில் அல்ல என்பதற்கு இந்த உவமை. பளிங்கும் பொன்மை மீளாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமாபோல். பொன்மை பொன்னிறம், மீளாதி நீளம் முதலிய பிற நிறங்கள், நீளம் முதலிய நிறங்கள், பொன்மை நீளம் முதலிய பல நிறங்கள், பொன்மை நீலாதி வண்ணம், வண்ணம்னா வர்ணம் நிறம் பொருந்திட பளிங்கானது அவற்றின் தன்மையாய் நிற்குமாவோ. அந்தந்த நிறங்களை பெற்று நிற்பதை போல சக்திதன் பேதமெல்லாம், சக்தியினிடத்திலே தோன்றுகின்ற மாற்றங்களை எல்லாம் வேறுபாடுகளை எல்லாம் சக்திதன் பேதமெல்லாம் நின்மலன் தானாய் தோன்றி சிவம் தன்னுடையதாக கொண்டு சக்தியினுடைய வேறுபாடுகளை சிவம் தன்னுடையதாக கொண்டு நிலைமை ஒன்றாயே நிற்பன். அவனுடைய உண்மை நிலையிலே தான் மாறாதவனாகவே இருப்பான். முன் அருள் சக்தி தன்பால் முளைக்கும், முளைக்கும் தானே இருக்கு, முகிழ்க்குமா? முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும். முன்னுதல்னா நினைத்தல், முன்னுதல் என்றால் நினைத்தல். அந்த நினைக்கப்படுவதாகிய அருட்சக்தி தன்பால், சக்தியினிடத்திலேதான் முகிழ்க்கும். இந்த வேறுபாடுகள் எல்லாம் தோன்றும் தான் முளையான். சிவம் எந்த வேறுபாடுகளையும் எய்தாது, தான் முளையாது அன்றே, முளையான் அன்றே. அடுத்து 89 சத்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். ஆக உலகமெல்லாம் சிவமும் சக்தியும் இயைந்திருக்கின்ற தன்மை போலத்தான் உலகத்தின் அமைப்பும் இருக்கிறது. இறைவனுடைய தன்மையை போலத்தான் உலகத்தினுடைய தன்மையும் அமைந்திருக்கிறது. சக்தியும் சிவமுமாய தன்மைதான் இவ்வுலகத்தின் தன்மை. அதாவது ஆணும் பெண்ணுமாக இயைந்து நின்று ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும், ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குணகுணியுமாக வைத்தன. ஆக எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணுமாக கூடி நிற்கின்றன. ஒத்து ஒவ்வாங்கிறார், ஒத்து ஒரு வகையிலே இரண்டும் ஒத்து வேறொரு வகையிலே அவை வேறுபடுகின்றன. எந்த வகையிலே ஒத்தன? ஆணும் பெண்ணும் வடிவத்தால் ஒத்து, ஒவ்வாமை இயல்பிலே, இயல்பிலே ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இயல்புகளை உடைய. இது ஆண் தன்மை, அது பெண்மைக்குரிய தன்மை. ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குணகுணியுமாக வைத்தன. அவை ஆணும் பெண்ணுமாகி அந்த இரு வகைப்பட்ட உயிர்கள் குணமும் குணியும் போல இயைந்து வாழ்க்கை நடத்துகின்றன. சிவமும் சக்தியும் போல அந்த உலக வாழ்விலே ஆடவரும் பெண்டிரும் இயைந்து நிற்கிறார். குணகுணியுமாக வைத்தனன் அடுத்தவரையே பாருங்க. அவளால் வந்த வாழ்க்கை, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை. என்ன அருமையான தொடர் பாருங்க. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், நாம் நடத்துகிற இந்த வாழ்க்கை அவளால் வந்த ஆக்கம், நாம் பெற்ற இந்த உலகம் தனு கரணம் போகம் இவையெல்லாம் அவளாலே நமக்கு கிடைத்தவை. சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது, செயல்படுத்துகிறது, நடத்துகிறது. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார். இந்த உண்மையை பலர் அறிவது இல்லை. இத்தையின இதனை இத்தையும் அறியார். பீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார். அந்த சிவலிங்க வடிவம் இந்த உண்மையைத்தான் உணர்த்தி நிற்கிறது. அந்த சிவலிங்கத்திலே அடியில் உள்ள அந்த வட்டமான பகுதி பீடம், அதுதான் சக்தி. அதன் மேலே நிற்பது, செங்குத்தாக நிற்பது சிவம். ஆக வட்ட வடிவம் என்பது இயக்கத்தை காட்டுவது, அந்த நிற்பது என்பது இயக்கமற்ற ஒரு நிலையில் இருக்கிற தன்மையை காட்டுவது. இந்த உண்மையை உணர்த்துவதுதான் அந்த சிவலிங்க வடிவம் என்று கடைசி பாட்டுல, இந்த முதல் நூற்பாவினுடைய கடைசி. இதுவரை சொன்னதெல்லாம் இந்த இரண்டாம் நூற்பாவில என்னென்ன பார்த்தோம் நினைவிருக்கிறதா? இரண்டாம் நூற்பாவிலே தொடக்கத்திலிருந்து முதலிலே இந்த என்ன முதல் நூற்பா என்ன முதல் பாட்டு என்ன, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஆக இறைவன் ஒருவன் உண்டு என்பதை முதலிலே கடவுள் உண்மையை, கடவுளுடைய இருப்பை நிறுவினார் அளவையினாலே. எந்த அளவையினாலே, எந்த அளவையினாலே நிறுவினார்? ஆமா, கருதல் அளவை என்ற முறையிலே. கருதல் அளவை என்றால் என்ன? மறைந்திருக்கிற பொருளை, புலப்படாத பொருளை, அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு பொருளை கொண்டு பொருளை பார்த்து தெரிந்து கொள்வது. அந்த முறையில இங்கே எப்படி சொல்லி இருக்கிறார் என்றால், இப்போ மேற்கோள் எது? அனுமானம் என்றால் அந்த உறுப்பிலை அமைத்து காட்ட வேண்டுமே. சும்மா பொதுவா அனுமானம் என்று சொல்லிவிட்டால் போதாது. எது மேற்கோள்? உலகம் ஒரு காரிய பொருள். இதற்கு என்ன ஏது சொல்லலாம்? உலகம் ஒரு காரிய பொருள், அதை எப்படி அமைக்கிறது வாக்கியத்துல? சுருக்கமாக சொல்லணும், சுருக்கமாக உடைமையினால், அவ்வளவுதான். பிரிக்கப்படுகிற தன்மை உடைமையினால் உலகம் காரிய பொருள். அந்த பிரிக்கப்படும் தன்மையை தான் அவயவ பகுப்பு என்று சொல்லுகிறோம். எப்படி சொன்னாலும் ஒன்றுதான், அவயவ பகுப்பு உடைமையினால் என்றும் சொல்லலாம். கொஞ்சம் விளங்கும்படியா சொன்னா, பிரிக்கப்படுகிற தன்மை இருப்பதனால். ஆக எந்த பொருள் பிரிக்கப்படக்கூடியதோ அந்த பொருள் எல்லாம் காரிய பொருள் தான். எந்த பொருள் பிரிக்கப்படுகிறதோ அது காரிய பொருள். அடுத்து மேற்கோள் ஏது? எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் எடுத்துக்காட்டு? எது எது பிரிக்கப்படுகிறதோ அது அது காரிய பொருள். எது எது பிரிக்கப்படும் தன்மை உடையதோ அதுவெல்லாம் காரிய பொருள். ஆடை போல என்று சொல்ல வேண்டும். ஆடை போல அல்லது குடம் போல ஏதாவது ஒரு காரியம். இப்போது என்ன நிறுவி இருக்கிறோம்? உலகம் என்பது ஒரு காரிய பொருள். இதற்கு மேலே அடுத்த படி என்ன? அடுத்த படியில்தான் இந்த காரிய பொருளுக்கு ஒரு கருத்தா வேண்டும். அது அடுத்த ஸ்டெப். அடுத்ததுல மேற்கோள் இரண்டாவதாக, இரண்டாவது உலகிற்கு தருபவன் ஒருவன் வேண்டும். அதுதான் மேற்கோள், தருபவன் ஒருவன் வேண்டும். ஏது? உலகம் காரிய பொருளாக இருப்பதனால். காரிய பொருளாக இருப்பதனால், உலகம் காரிய பொருளாக இருப்பதனால். எடுத்துக்காட்டுல எது எது காரிய பொருளோ, அது அது தருபவனை உடையது. எது எது காரிய பொருளோ அது அது தருபவனை உடையது. குடம்போல, குடம்போல அல்லது ஆடை போல. இப்படி தர்க்க முறையிலே முதலிலே அருளந்தி சிவம் உலகிற்கு தருபவன் ஒருவன் ஒரு கர்த்தா இருக்கிறான் என்பதை நிறுவி, பின்னர் இந்த கருத்தை விளக்க தொடங்கி, முதலிலே உலகம் செய்யப்பட்ட பொருளா இல்லையா என்ற ஆராய்ச்சி செய்கிறார். பிற சமயத்தாரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் இந்த உலகம் என்றும் இப்படியே இருப்பது என்கிறார்கள். சிலர் இந்த உலகம் தானே தோன்றி நின்று அழியும் என்கிறார்கள். அவர்களை எல்லாம் மறுத்து, இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியதாக இருப்பதனால் தருபவனாகிய இறைவன் சிவபெருமானே என்பதை விளக்கி காட்டி, பின்னர் அவனுடைய பொது இயல்பை இந்த முதல் நூற்பாவிலே உணர்த்துகிறார். இறைவனுடைய பொது இயல்பு, பொது இயல்பு என்பது தடத்த இலக்கணம். அந்த தடத்த இலக்கணத்திலே இறைவன் ஐந்தொழில் புரிதல், ஐந்தொழில்களை புரிதல் என்பது அவனுக்கு தடத்த இலக்கணம். ஐந்தொழில் செய்தல், அடுத்து ஐந்தொழில் செய்தல் வேற என்ன தடத்த இலக்கணம்? அடுத்து என்ன விளக்கினார் அடுத்த பகுதி? ஐந்தொழிலுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு நேரமா என்னது அது? இல்ல, லயம் போக அதிகாரங்கிறது என்னது? வடிவம்னு சொல்ல வேண்டியதான? வடிவம் கொள்ளுதல், இறைவன் வடிவம் கொள்ளுதல், ஐந்தொழில் செய்தல், பல்வேறு வடிவங்களை மேற்கொள்ளுதல் உயிர்களுக்காக, பிறகு தானும் தன் சக்தியுமாக இயைந்து நின்று உலகத்தை நடத்துதல், இவைதான் அவனுக்குரிய பொது இலக்கணம். சக்தியோடு இயைந்து சக்தியோடு கூடி உலகத்தை நடத்துதல். ஆக இந்த கருத்துக்களைத்தான் அந்த முதல் நூற்பாவிலே பார்த்து முடித்தோம். கடைசியாக முடிக்கிற போது இறைவனுடைய சொரூப நிலையை கூறி முடிக்கிறார். இறைவனுடைய சொரூப நிலை, உண்மையான நிலை எப்படிப்பட்டது? சிவன், அந்த பாட்டை பாருங்க, சிவன் அரு உருவும் அல்லன். பொது நிலையில என்ன சொன்னார்? இறைவன் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அரு உருவமாகவும் இருப்பான் என்ற மூன்று வடிவங்களை சொன்னவர் இங்கே அதை மறுக்கிறார். சிவன் அரு உருவும் அல்லன், அதோடு அந்த அரு உருவத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக சிவனுக்கு உண்மையிலே வடிவம் கிடையாது, சிவன் வடிவமற்றவன், அதுதான் அவனுடைய உண்மையான நிலை. சிவன் அரு உருவும் அல்லன். பிறகு சித்தினோடு அசித்தும் அல்லன். சித்து என்பது உயிர்கள், அசித்து என்பது ஜடமாகிய உலகம். இந்த சித்தாகிய உயிர்களோடும் ஜடமாகிய உலகத்தோடும் இறைவன் உள்கலந்து நின்று இயக்குகிறான் என்று பார்த்தோம். அந்த விஸ்வரூபி என்றெல்லாம் பார்த்தோமே, விஸ்வகாரணன், விஸ்வ அந்தர்யாமி என்று அப்படியெல்லாம் எல்லா பொருள்களிலும் உள்ளே கலந்து இயைந்து நின்று நடத்திய பொது நிலையிலே இருந்த அவன் தன்னுடைய உண்மை நிலையிலே அவற்றையெல்லாம் கடந்து இருக்கிறான். சித்தினோடு அசித்தும் அல்லன், அந்த சித்தாகிய உயிர்களையும் அசித்தாகிய உலகத்தையும் இயக்குகிறவன் அல்லன். ஆக இறைவனுடைய உண்மை நிலையில இயக்கமில்லை, இயக்கமற்றவன். சொரூப நிலையிலே இறைவன் உலகத்தையோ உயிர்களையோ நோக்குதல் இல்லை, சித்தினோடு அசித்தும் அல்லன். அங்க இறைவன் தானாக தன் நிலையில் நிற்கிறான், தானாக இருக்கிறான், எதையும் நோக்குதல் இல்லை, சக்தியும் அப்போது இல்லை, அவன் உள்ளே ஒடுங்கி இருக்கிறது. சக்தியுமின்றி தனித்து நிற்கிற நிலை சிவம், சித்தினோடு அசித்துமல்லன். அடுத்து பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். எல்லாம் அல்லன் அல்லன். பவம் தோற்றம், தோற்றுவித்தல், பவம் முதலிய தோற்றுவித்த படைத்தல் முதலிய தொழில்களிலே ஒன்றையும் அவன் செய்வான் அல்லன். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். தவம் முதல் யோக போகம் தரிப்பவனல்லன். அந்த யோக வடிவம் போக வடிவம், இன்னொரு வடிவம் என்ன, வேக வடிவம், இவற்றையெல்லாம் தரிப்பவனல்லன், மேற்கொள்பவனல்லன். தானே இவை பெற இயைந்தும் பொது நிலையிலே அந்த தடத்த நிலையிலே இவற்றையெல்லாம் பொருந்தியிருந்தும் உண்மை நிலையிலே ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே, ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே என்று கூறி முதல் நூற்பாவை முடித்து அடுத்து இரண்டாவது சூத்திரம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உலகியல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு அறிவியல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கணும், அப்படித்தானே சொல்றோம். அதனால இங்க வைதிக குழந்தை என்பதனால அரசியல் அந்த மாதிரி படிப்பு மற்ற அதுக்குரிய அமைப்பெல்லாம் இல்லாமலோ, அல்ல அரசியல் வளர்ச்சி என்பதனால வைதிகத்தை அப்படியே அறவே விட்டுவது இல்லாமல் இரண்டும் ஒரு மருங்கா வளர்ந்து இதோ இப்பொழுது 16 நிரம்பினேன். அப்ப எல்லாம் 16 ஆச்சுன்னா திருமணம். தந்தையார் தடையனாரம் தனி திருமகர்க்கு செய்வ அந்த நற்குலத்துள் தங்கள் ஆறும் பெரும் மரபுக்கேற்ப வந்ததொல் சிறப்பின் புத்தூர் சடங்க விமறையோன் தன்பால் செந்தீரு அணைய கன்னி மனத்தீரம் செப்பி விட்டார். அப்ப எப்படி கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் போய் பேசுவதில்லை திருமணத்தை. அந்த ஊர்ல பெரியவங்க நல்லா வயதானவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஏன் அவங்கள போய் அனுப்புறதுன்னு கேட்டா, அவர்களுக்கு அந்த சுற்றுப்பக்கத்துல இருக்கிற அந்த இனத்தவர்கள் பூரா தெரியும். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி நம்ம மேடையில சொல்றது தப்புதான், மன்னிக்கணும். நமக்கு இந்த நம்ம ஐயா இவரை தெரியுமா, நாங்க ஆனா பிறந்த பய சௌபியன்னு கட்ட தெரியாதவன் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அனுப்பான். ஏ போய் சுண்டு கட்டிட்டு வரா அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு இந்த பாடுபடுத்துறான் என்று அவங்க இளமை காலம் முதல் எல்லா அந்த இனத்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும், எப்படி வளர்ந்தது எப்படி இருந்தது எப்படி. அதனால அந்த பெரியவங்களை விட்டாங்க. பெரியவர்களை ஏன் அனுப்பினார் என்று சொன்னால், அந்த பெரியவர்களுக்கு இந்த பையனுடைய தரமும் தெரியும், இவனுக்கு இந்த பையனுக்காக வாழ்க்கைப்பட இருக்கின்ற ஒரு பெண் என்றால் அந்த பெண் யாரா, ஓ நம்ம சடங்குவி ஆடாடா நீமோ யாரையோ சொல்றிய நம்ம சடங்குவி அப்படின்றாங்க. ஆதலால் அப்படிப்பட்ட பெரியவர்களை வைத்துத்தான் திருமணம் செய்வது என்று வைத்தார். ரெண்டாவது அப்ப வந்து சில்லறை அதிகம் இல்லை. முத முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம குலமானு பார்ப்பாங்க, அப்புறம் நம்ம குணமானு பார்ப்பாங்க. கூல முதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறையும் சேர்ந்தார். இல்ல அந்த குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்த்தாங்களாம். நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மை ஏற்று மலர் தரு முகத்தனாகி மனம்பூரி செயலின் வாய்மை பல உடன் பேசி. ரொம்ப சுருக்கம், கல்யாணத்தை முடிக்கிறார். மனம்பூரி செயலின் வாய்மை பல உடன் பேசினர். இந்த பல உடன்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம். எப்படி விரிக்கலாம், இங்க வேணா நீங்க உங்களுடைய செய்தியெல்லாம் வச்சுக்கலாம். என்ன போடுறது, என்ன இதுங்கிறது, இப்ப இருக்கிறது, எங்க கல்யாணம் வச்சுக்கிறது, முன்னெல்லாம் வீடுதான், இப்பதான் மாதிரி இந்த மாதிரி மாளிகையில வைக்கிறேன். ஏன்னு கேட்டா அது மாதிரி ஒண்ணும் இடம் ரொம்ப அவங்க ஒண்ணும் குறுகல் ஆப்போச்சுனால அப்பெல்லாம் நான் கேட்டா வீட்டுலதான் கல்யாணம். அதனால வேற அல்லது திருக்கோவில் இருக்கு, சில பேர் வேண்டிக் கொள்வாங்க திருமணமே ஆகல அப்படின்னு சொன்னா திருக்கோவில்ல வச்சிருந்த பெருமானே எப்படியாவது இந்த ஆண்டு பெண்ணு கல்யாணம் ஆகினாலும் பையனு கல்யாணம் ஆகினு சொன்னா திருக்கோவில் வச்சிருவாங்க. இதுதான் இந்த கல்யாண மண்டபங்கிறது எல்லாம் இப்பதான். அது மட்டுமல்ல, இப்ப கல்யாண மண்டபம் தான் முத முதலிருந்து ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வர்ற தை மாசு கல்யாண மண்டபம் வந்து இங்க இருக்கிறது மட்டும் நான் சொல்லல, வெளியிலாம் சொன்னேன். இது போல எல்லாம் பலவுடன் பேசி எல்லாவற்றையும் மனம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு. அங்க பாருங்க ரொம்ப அருமை, ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். ஒத்த பண்பினால் அன்பு நேர், ஒத்த பண்பு என்று சொன்னார். என்ன ஒத்த பண்பு? முதல்ல குலங்கோத்திரம் எல்லாம் முடிச்சுட்டார், மீண்டும் ஒத்த பண்பு என்றார். தொழுகாப்பியம் சொல்லாம இருக்க கூடாது, சொல்லாம இருக்க முடியாது. தமிழர் பண்பாடுனா தொல்காப்பியத்தில்தான் தொடங்குகிறது என்பதனுடைய நினைப்பு. அதை விட்டு ஒரு தமிழர் பண்பாட்டை ஒண்ணு காண முடியாது. அது விட்டா தமிழர் பண்பாடுல தமிழர் பண்பாடு தான் இல்ல, தமிழர் பண்பாடு தான். அப்புறம் தமிழர் பண்பாடு என்றால் அங்கிருந்து அவன் பத்து விதமான பொருத்தம் தொல்காப்பியம் சொல்லுகிறது. அருமையான பகுதி. பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டு, உரு, நிறுத்த காம வாயில், நிறை, அருள், உணர்வு, திரு, முறையுடன் கலந்த ஒப்பினது வகை. சூத்திரமே முடிஞ்சு வச்சுப்போம், அவ்வளவுதான். நம்ம பொருளாதாரத்துல படிக்கப்படும். நம்ம ஐயா தட்சிணாமூர்த்தி அவர் கூட சொன்னாரு, பொருளாதாரத்துக்கு வேகமா போலாம். வேகமா தான் நாமளும் போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு மாதிரிதான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வர்ற இதுல மாதத்துல எழுத்தையாரை முடிச்சிடறோம். ஏன்னா சில புணர்ச்சி விதிகள் மட்டுமே சொல்லி, ஏன்னா சா குத்தினான், கோட்டை குத்தினான், அதெல்லாம் இருக்கு நிறைய உதாரணம் எல்லாம். நம்ம அதெல்லாம் இல்லாம சில புணர்ச்சி போனதும் சொன்னேன், சில புணர்ச்சி விதிகளை. அதாவது சாதாரணமா நீங்க கடிதத்தில் எழுதுகின்ற பொழுதே பின்பற்றணும். கடிதம் தானே கூடாது, கடிதம் தானே கூடாது. ஆற்காட்டில் தங்களை சந்திக்கிறேன், தங்களை சந்திக்கிறேன், இச்ச நான் போடணும். இரண்டாம் வேட்டு உறுப்பு போடணும். ஆற்காட்டில் தங்களை சந்திக்கிறேன், சென்னைக்கு செல்கிறேன், இச்ச நான் போடணும். நான்காம் வேட்டு உறுப்பு இதெல்லாம் போட்டோம்னா ஏறத்தால ஒரு 50 விழுக்காடு படை வராது. இரண்டாம் வேட்டம் ரூபாய் இக்கண்ணா சென்னா போட்டணும், நான்காம் வேட்டம் ரூபாய் இக்கண்ணா சென்னா போட்டணும். அப்படிப்பட்ட சில பொது விதிகள் வைத்தாலே பல செய்தி போடணும். அது நீங்க கடிதம் எழுதுகின்ற போது பாதுகாக்கணும். ஆமா ஆமா, தவறி போச்சுங்க கூடாது. மொழியை பாதுகாக்கிறது என்ன பண்றது, நாம் பேசுகிற மொழி அவ்வளவுதானே. எங்கள் வாழும் எங்கள் தமிழும் மங்காத சமயத்திலிருந்து தங்கையே முடந்துங்கிறோம். தமிழங்கள் இளமைக்கு பால் என்றெல்லாம் சொல்றோம். ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் குடிச்சு விடாக்கணும். வாழுமா மொழி கட்டி காக்கணும், கட்டி காக்கணும். அதனால பத்து விதமான பொருத்தம் சொன்னார் தொல்காப்பியம். பிறப்பு, அதுதான் இவங்க இந்த குலம் கோத்திரங்கிறாங்களே அது சொல்றாரு. பிறப்புங்கிறது இந்த இனம், இப்ப சொல்றமே ஜாதி. குடிமைங்கிறது பொது சொல், கோத்திரம். இப்படி எல்லாம் நம்ம உரை சொல்லலாம். ஆனால் பேராசிரியர் எழுதினர் ரொம்ப அழகாக, மிக அழகா எழுதினர். பிறப்புன்னா இந்த இந்த இனத்துல பிறந்திடணும். பொண்ணு என்ன இனமோ அதே இனம், ஆண் இனம், ஆண் இனம் என்னவோ அதே போல பெண் இனம், அந்த இதுல பிறந்தனும், அது பிறப்பு. பிறந்தா மட்டும் போதுமா, குடிமை அதற்கு தக்க ஒழுக்கம் இருக்கணும். குடிமை என்பது ஒழுக்கம். யார் சொன்ன, திருவள்ளுவர். ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இடிந்த பிறப்பாய்விடும் திருவள்ளுவர். நீங்க லெக்சிகன் மற்ற இதே தேவை வேணாங்கிறேன். நல்ல இலக்கியங்களை மட்டும் படிச்சு அவ்வப்பொழுது மட்டும் அந்த இலக்கியங்கள் வந்து வந்து உறுதுணை கொடுக்குமானால் அப்படி இப்படியே உரை சொல்லிட்டு போலாம். ஒழுக்கமுடைமை குடிமை திருவள்ளுவர் சொன்னது. அதனால அதற்கு தகுந்த ஒழுக்கம் பிறப்பு, குடிமை. ஆண்மை நான் சொல்லிட்டே வர்றேன். நீங்க ஆண்மைன்னு சொன்னா மீசு முடிச்சவங்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்கு இல்லைன்னு சொல்றோம். ஆண்மை என்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். தொல்காப்பியர் தான் வச்சார், தொல்காப்பியர் தான் வச்சார். ஆண்மை என்று சொன்னால் அது ஆடவருக்கு உண்டு, பெண்டிற்கு உண்டு. இவ என்ன சார் ஆண்மைன்னா எப்படி வரும்? ஆண்மைங்கிறது நீ என்ன கொள்ளுகிற உரைன்னு கேட்டா என்னவோ அவற்றை எல்லாம் ஆளும் தன்மை உடையவன் ஆடவன். பெண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுகின்ற இவளோ அவள்தான் பெண்மை, பெண்மையுடைய. அப்ப அவளுக்கு என்று பல குணங்கள் இருக்கு. அதை ஆளுன்னா என்னன்னு கேட்டா விடாமல் பாதுகாக்கணும். அது ஆளுதல், ஆளுதல் வேணும் இல்ல. பாடவருக்கு என்று சில பண்புகள் இருக்குமான, அதை எந்த நேரத்திலும் எந்த கணத்திலும் விடாமல் ஆளணும். அது ஆண்மை, அது பெண்மை. அப்ப பெண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுதல் பெண்மை, ஆண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுதல் ஆண்மை. எனவே ஆண்மை என்பது இரு கட்சிக்கும் பொதுவில் வைத்தோம் என்றார் தொல்காப்பியர். ஆண்மை பிறப்பே, குடிமை ஆண்மை. ஆண்டு இங்கதான் நம்ம விழிப்பா இருக்கணும். ஆண்டு ரெண்டு பேருக்கு ஒத்து இருக்கணும்னா இதுக்கும் 16 அதுக்கும் 16ஆ, இல்ல இதுக்கு 21 அதுக்கு 21ஆ? அல்ல அல்ல. இனி எப்படின்னு பேராசிரியர் உடல் எழுதினர். இதுக்கு என்ன பண்ணுவான், இப்ப இருக்கிற இந்த மக்கள் உரை வேணாங்கிறானே மக்கு, ஆண்டு ரெண்டு பேருக்கு ஒத்து இருக்கும்னு சொன்னோன்னு பாத்தியாரும் சரி பையனும் சரி, ஐயா ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் வயசு ஒத்து இருக்கணுமா? ஆமா, அது அவ்வளவு சரி இல்லைங்களே. இப்ப அப்படி இல்லைங்களே என்னமோ தொல்காப்பியர் சொல்றாரு. தொல்காப்பியர் அப்படி சொல்ல மாட்டாருங்களே. நீ என்னடா, நானும் உங்க அவசரம் தான் இருக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியுது போகணும். ஏன் போனால பேராசிரியர்கிட்ட பேராசிரியர் கொஞ்சம் ஒரே எழுதிக்கலாம், இங்கமா எழுதணும். எழுதினார் வாடா, ஆண்டு ஒத்து இருக்கணும். ஆண்டுன்னு என்ன பொருள்லாம் கேட்டது. பெண்மை என்ன அருமையான தமிழ், என்ன பெண்மை பிறத்திற்கு ஏதுவாகிய 11 ஆண்டும் 10 திங்களும், ஆண்மை பிறத்திற்கு ஏதுவாகிய 15 ஆண்டும் 10 திங்களும். ஒரே படிச்சு பார்த்தா தெரியும். என்ன போன் பண்ணாரா தொல்லா பேர், ஹலோ சிறப்பே குடிமையை உரை எழுதுறீரா? ஆமா எழுதுறேன். ஆண்மை என்பதற்கு இது ஆண்டுக்கு என்ன உரை எழுதுறீர்? அதான் எழுதிட்டு இருக்கேன் தெரியல என்று போன் பண்ண சொல்லா பேர். இலக்கியங்களை அழகா படித்து ஒரு உரையா அவ்வளவு லேசு இல்லை. தொட்டதெல்லாம் ஒண்ணு உரை எழுதி விடுறத, பிள்ளையா சொல்லிப்பட்ட உரை எழுதி விடுறத, அதுக்கு எவ்வளவு ஆற்றலும் எவ்வளவு தகுதியும் வேணும். சங்க இலக்கியங்கள் அவ்வளவும் படிச்சிருந்தா தான் இந்த ஆண்டும் போது அப்படி வரும் அல்லவா? அதனால ஆண்டு என்பதற்கு இப்ப ஆண்மை வந்து வர்றதுங்கிறது ஏறத்தால அனுப்ப பதினாறுன்னு சொன்னான், இப்ப பதினெட்டுங்கிறான், ஓட்டு கேட்டு போறதுக்குலாம் பதினெட்டுங்கிறான். ஆனா பெண்மைங்கிறது வந்து பன்னெண்டாண்டுல பெண்மை வந்தது. பெண்மை என்பதற்கு என்னன்னா பெண்மை பருவம், பெண்மை பருவம் கொஞ்சம் அதுக்கு முன்னே வந்துடுது இல்லைங்களா, பன்னெண்டாண்டுல பெண்மை பருவம் வந்துடுது. ஆனா ஆண்மைக்குரிய பருவங்கிறது என்னன்னு கேட்டா ஏறத்தால ஒரு பதினெட்டுக்கு மேலதான் வருது. இது சன்னிகர் சமானம் படுத்துங்களேன், எப்படி முடியும், எப்படி முடியும்? அதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன, இந்த இதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன. இது ஒண்ணும் புரட்சி கட்சி ஒண்ணு மண்ணெல்லாம் ஒண்ணும் எந்த தாத்தாவும் செய்ய முடியும். அது ஏன் பெண்ணை வந்து நாளிலிருந்து மாற்றி சார் அது பதினெட்டுல வரட்டுமே என்று சொல்லி இந்த ஆண்மையை பதினஞ்சுலயே வரட்டுமே என்று முற்போக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. அதான் எழுதினார், பெண்மை பெறத்திற்கு ஏதுவாய பதினோரு ஆண்டும் பத்து திங்களும், பன்னெண்டு வயசுக்குள்ள ஆண்மை பெறத்திற்கு ஏதுவாய பதினைந்து ஆண்டும் பத்து திங்களும் பதினாறு வயசுக்குள்ள என்றெல்லாம் எழுதினான். அந்த ஆண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம், ஆனால் பெண்மை பிறக்கின்ற நிலை வேறுதான், ஆண்மை பிறக்கிற நிலை வேறுதான், அதுல ஒண்ணு மாற்ற முடியாது. எனவே பதினாறும் பன்னெண்டும் அதான் ஆண்டு ஒத்தவு. எனவே நான்காண்டு இடைவெளி, ஆண்மைக்கும் பெண்மைக்கும் நான்காண்டு இடைவெளி, திருமண இடைவெளி. இது தமிழனுடைய பண்பாடு. அதனாலதான் சிலப்பதிகாரத்துல ஈரட்டாண்டகவையால் ஈரட்டு பதினாறு, பதினாறு ஆண்டுக்கு உட்பட்டவன் பெண்ணுக்கு கண்ணைக்கு ஈராறு பன்னெண்டு, அதுக்கு உட்பட்டது பதினஞ்சு ஆண்டு பத்து திங்கள். இளங்கோடிகள் அப்படியே பேராசிரியர் உரையை அப்படியே தலைமையே கொண்டு போட்டு மாதிரி. ஆனா பேராசிரியர் பின்னே வந்தவர், இளங்கோடிகள் முன்னே வந்தவர். நான் வேடிக்கையா சொன்னேன், இளங்கோடிகள் பேராசிரியர்கள் முன்னே இல்லவா? ஈராறு ஆண்டு அகவையால் பதினு பனிரெண்டு ஆண்டுக்கு உட்பட்டவள். ஆனா கோவலன் ஈரட்டு ஆண்டு அகவையான் பதினாறு ஆண்டுக்கு உட்பட்டவன். எனவே அந்த சமவெளி இருக்கத்தான் வேணும். சரணிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே ஆரம்பிச்சு புரட்சி பண்ண முடியாது, உடல்நிலை அவ்வளவு சரி வராது, உடல்நிலை சரி வராது. ஆண்டு நிறுத்த காம வாயில், இது இது கொஞ்சம் கடினமான சொல், கடினமான சொல், கடினமான சொல்ல எழுதுனாங்களே உரை எழுதுனாங்க, அதுக்கு அப்படியே உரை. அந்த காலத்தில் ஒரு காலத்தில் அப்படியே எழுதினாத்தான் மதிப்பெல்லாம், நாங்களும் போட்டோம் நாங்களும் வாங்கணும் அப்படிப்பட்ட. இதுக்கெல்லாம் அருமையான சொல் அல்லவா, செஞ்சுக்கு வந்து ஆசை வேணாமா? நிலை நிறுத்தப்பட்ட, எடுத்து போய் படிக்க பாருங்க பேராசிரியர் உரை, இல்லை நிலை நிறுத்தப்பட்ட புணர்ச்சிக்கு வாயிலாகிய அன்பு என்ன என்ன இல்லாம் அது இல்லற இல்லறம் அது கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்குது. அதாவது தலை அந்த கணவனுக்கு எதுல அன்பு இருக்குதோ அதுல இந்த பெண்ணுக்கு அன்பு இருக்கணும், அந்த பெண்ணுக்கு எதுல அன்பு இருக்கணுமோ அதுல இவனுக்கு இருக்கணும். அதான் நிறுத்த காம வாயு. அதுல எதுல அன்பு இருக்கணுமோ நான் கொஞ்சம் மறைபொருளா சொன்னேன், இன்பத்துறையில், இன்பத்துறையில், இன்பத்துறையில இவனுக்கு எந்த அளவில் அந்த விருப்பம் இருக்குதோ அது போல அந்த பெண்ணுக்கு இருக்கணும். பெண்ணுக்கு எவ்வளவு இருக்கோ அது இருக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும், இதுமாதிரி நான் சொல்ல மாட்டேன். அதுதான் நிறுத்த காம வாயில், நிறுத்த காம வாயில். பல குடும்பங்கள் தகராறா போறது இப்படிலாம் பல காரணம் உண்டு, இதை பற்றி நீண்ட பேசணும் இப்ப வேண்டாம், தகராறா போறது. அதனால அவனுக்கு என்ன அதுல அந்த துறையில விருப்பம்னா அதுக்கு ஏற்ப அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு இருக்கணும், பெண்ணுக்கு இருக்கிறாலும் இவனுக்கு இருக்கணும், அப்பதான் அந்த ஒத்து வரும் குடும்பம், இல்லைன்னா போயிடும். நிறுத்த காம வாயில் நிறை, நிறை பா நிறை, எந்த ஒரு செய்தியும் இந்த இருவர் மனசுலன்னு இருவர் மனசுலதான் இருக்கணும், அது ஆயில போகவே கூடாது, போகவே கூடாது. அதனால தான் தென்னீலகண்டருக்கு ஏப்பா ராத்திரி பதினோரு மணிக்கு நடந்த விஷயம், பதினோரு மணிக்கு என்னது ஏதோ அந்த தொடர் தொடர்பு வேற ஏற்பட்டு போச்சு. இந்த அம்மாவை தொட வந்தார், வந்தபோது ராத்திரி என்ன மணி, பதினொன்றரை மணி இருக்கலாம், மாற அப்படித்தான் இது அறையில் நடந்த விஷயம் இது அல்லவா. தீண்டுவி ராயின் எம்மை தென்னீலகண்டம் என்றார் போச்சு. இப்படி தொடப்போன போது தீண்டுவி ராயின் எம்மை தென்னீலகண்டம் என்றார், அவ்வளவுதான். அன்று அவர்கள் அந்த தொடர்பு விட்டதுதான், அவ்வளவுதான், விட்டது விட்ட தொடர்பே தான். யாருக்கு தெரியும்? வீட்டில் செய்யற வேலைக்காரிக்கு தெரியுமா? ஏத்தோட்டுக்கு தெரியுமா? பக்கத்தோட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? உடனுறைவு ஒன்றும் நீங்கி, கணவனோடு மனைவிக்கு இருக்கிற அந்த உடனுறைவு ஒன்றை தவிர ஏனைய எல்லாம் செய்தே வேண்டி மற்ற எல்லாம் தெரியும். எப்பவும் வாங்குறவங்க வந்து இது போகும்போது இது போகும்போது முட்டைக்கோஸ் போச்சுன்னு சொன்னா அம்மா ஐயாவுக்கு பிடிக்குமீங்களே, ஆமடி உன்னை கூப்பிட்டு நினைச்சே முட்டைக்கோஸ் ஐயாவுக்கு விருப்பம் எடுத்துக்கொடு என்று சொல்லுமே தவிர இப்போ ஐயாவுக்கு பிடிக்குது என்ற சொல்லப்படாது. போச்சு, காய்கறி காட்டப்படும், அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது. அது போல கொஞ்சம் மானம் மந்தமா இருக்குது. வெந்நீர் போடணும்னு சொன்னா ஆமா இப்ப இருப்ப வெந்நீர் போட்டு கொடுத்தெல்லாம் கழிச்சாச்சு அப்படிதல்வா அடாரடா அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க மானம் இதா இருக்குது, நான் வெந்நீர் போட்டேனே அந்த வேண்டாம் பரவாயில்ல இல்லைங்க ஏனைய எல்லாம் செய்தி அதுக்கெல்லாம் உரை ஏனைய ஏனைய எல்லாம் எல்லாம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவன் என்னென்ன உரையோ அத்தனை உரையும் அது அப்படின்னு ஏனைய எல்லாம் செய்தி. கல்யாணத்துக்கு போறாங்க இதெல்லாம் நடக்கிறதான் சொல்றேன் அல்லவா போறாங்க என்னங்க உங்களுக்கு அந்த வெள்ள சட்டை தான் பெரியும் போய் நல்லா இருக்கும் போட்டா நீங்க ஏனுங்க இதை போட்டு போறீங்க என்னவோ போட்டேன் காலட்டுங்க ஏனைய எல்லாம் செய்தி அப்படி அர்த்தம் இதை செய்வ பெரியவங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க உன் சொல்லுவாங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இல்ல பத்தான எல்லாரும் பேக்க எடுத்துட்டு போறோம் அதுல கொஞ்சம் மூலையில கிழிஞ்சிருக்குது என்னங்க பெரிய இடத்துக்கு எல்லாம் போறீங்க எல்லாருக்கும் கிழிஞ்சிருக்கும் கடைசியில் போனோம் இல்லைங்க நல்லா இருக்கு போங்க நீங்க முந்தான அந்த பிறகு திருமணத்துல கொடுத்தாங்களே அது நல்லா இருக்கு எடுத்துட்டு போங்க ஏனைய எல்லாம் செய்தி அப்படி படிக்கணும் உரை என்பது அதுதான். ஆகவேதான் அதை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்சார் யாரே அந்த ரெண்டு பேர் இப்ப திருநீர் இவருக்கு என்ன குறிக்கோள்னு கேட்டீங்க பெருமானுக்கு இந்த ஓடுங்கிறது சும்மா அது எழுது அது ஒரு வியாக்கியம் வியாக்கியம்னா கேட்டீங்கன்னா அது ஒரு தலைக்கீடு இது தலைக்கீடுனாலும் விளங்கல வியாக்கியம்னா கொஞ்சம் விளங்குது இன்னொன்னு சொன்னா விளங்கும் அது ஒரு சாக்கு சாக்கு என்ன அது அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டாரே தவிர ஈக்குவல் டு என்ன ஆமாம் ரெண்டும் சின்ன சிறுத்தில இருந்து ராத்திரி 11 மணிக்கு சத்தியம் பண்ணதுல இருந்து உடனே கையை விட ஒருத்த ஒருத்த பிடிக்கல அது பிடிச்சா தேவலாமேன்னு ஆண்டவனுக்கு கவலை இப்ப அதான் ஓடுகளுக்கெல்லாம் சும்மா அது தின்னால அதனால கோர்ட்ல நிறுத்தி ஏன் அமர்நிதி யாரை ஏன் கோர்ட்ல நிறுத்துறதானே நிறுத்தல அங்க அந்த வம்பு கிடையாது ஏன்னா கணவன் மனைவிலாம் ஒத்துமையாவே இருக்கிறாங்க விடுறான்ட்டு ஏ சாமி இந்த கோணத்து கோணம் எடை அப்படி ஒண்ணு எனக்கு வேணான்னு நினைச்சேன் இருந்தாலும் நீ சொல்ற சரி சரி கொண்டா தராசேன்ட்டு இது மட்டும் ஏன் கோர்ட்டுக்கு போகணும் எங்கே வெள்ளி தெரியிருக்காங்க அது மாதிரி அந்த இது நிறுத்த காம வாயில் ரொம்ப அருமைங்க நீங்க தொல்லாபியம் எல்லாம் வாழ்க்கைக்கு உரிய நூல்லவா என்ன பண்ணி துவைச்சுட்டா என்ன பாமா பண்ணா தொல்லாபியம் எல்லாம் அது போல சைவதானம் பண்ணி சொன்னவங்க எல்லாம் பாமா பண்ணாங்க விளங்காதுன்னு ஒரு திரைய போட்டுக்கிட்டுமே நமக்குன்னா ஒரு திரைய போட்டுக்கிட்டு அது பக்கம் போகப்படாதுன்னு நினைச்சு நல்ல வேலை இப்ப நல்ல தமிழகம் நல்லா இருக்கு தமிழகம் இப்பொழுது அருமையாகவே இருக்கிறது இல்ல கூடுமான வரை கொஞ்சம் ஆனா கொஞ்சம் மரபு தவறாம சொல்லணும் எங்களுக்கு எல்லாம் ஆசாதான் சும்மா கண்ணா பின்னா அதெல்லாம் வச்சிடக்கூடாது சரிங்களா ஆமா கண்ணா பின்னாடி வயல் வந்ததெல்லாம் உரையாடு சொல்லப்படாது அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் மாட்டோம் அதுக்கு ஒரு நெறி இருக்கிறது மரபு இருக்கு நமக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல தொல்லாப்பியர் காலம் முதல் வந்து ஒரு பண்பு இருக்குல்ல நீ பாரு இப்ப இருக்கிற இனிமே வந்து கண்ணதாசன் நீங்க இந்த இதை வச்சு சொல்ல முடியாது இதெல்லாம் மரபுன்னு இப்ப இருக்கிறது இதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நம்மோட ஒட்டியதை வச்சுக்கோ ஒட்டாத விடு உங்க கருத்தாக்குன்ட்டுருவோம் தொல்லாப்பியம் முதல் வரணும் திருக்குறள் முதல்ல வரணும் அது நம்முடைய பண்பாடு அதுதான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு வேற்றுமை நாங்கள் என்ன பண்ணுறது ஆனால் நிறை அதான் அந்த நெஞ்சினை அப்படியே நிறுத்துதல் நிறுத்துதல் எது நடந்தாலும் அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கும் அருள் அருள் ரொம்ப அருமை அருள்ங்கிறது என்னன்னா எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்து அப்புறம் உணர்வு உணர்ச்சி ரெண்டு பேத்துக்கும் ஒத்த ஒன்றுச்சாரு ஒத்த ஒன்றுச்சாரு நேற்று பிரதோஷம் எப்படி நானும் போய் கோயில் போயிட்டு வந்துடுவோம் மாலையில அப்படின்னு என்ன இன்னைக்கு மணி சரியா நான் 5 மணிக்கு வந்துடுறேன் ஆ தயாரா இருக்கு நீ பிரதோஷம் ஆமாம் போயிட்டு வந்துட வேண்டியது அப்படி சொன்னேன் ஆமா பிரதோஷம் போய் போய் தான் கிடைக்குது ஒன்றும் நானா நீங்க வேணா போட்டு வாங்க அல்லது இந்தமா வேட்டுக்கு வேட்கிறீங்க இந்த மாதிரி பிரதோஷம் போகக்கூடியதெல்லாம் நீ வச்சுக்க நானும் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் என்ன போய் உணர்ச்சி முனிபஜா முனிபஜாட்டு பிறப்பு குடிமை ஆண்மை ஆண்டு ஒரு நிறுத்த காமவாயில் நிறை அருள் உணர்வு திரு ஆ திரு திருன்னு என்ன என்ன திருங்கிறது நீங்க 10ஆம் கிளாஸ் டைம் கூட எழுதலாம் செல்லும்னு எழுதுவோம் செல்லும் ஒத்து இருக்கணும் இவருக்கு 5 லட்சம்னா அவருக்கு 5 லட்சம் இவருக்கு மாடினா அவருக்கு மாடி அதெல்லாம் சொல்லல இங்க திரு என்ன தெரியுமா தேய்க்கிறார் தந்த திரு தேய்க்கிறார் தந்த திரு தேய்க்கிறார் போற போக்குல சொன்ன திரு இருக்கே திரு திருதான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அந்த திருதான் தொல்காப்பிய திரு கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அது என்ன விளங்குறீங்களே எனக்கு செல்வம் வந்ததுன்னு சொன்ன உடனே ஆஹா 32 பள்ளம் காட்டுறது கொஞ்சம் நொடிச்சு போச்சுன்னு சொன்ன உடனே சாங்க சாப்பிட்றதுல சாப்பிட்றதுல என்ன போகுதுன்னு பேர் கடுப்பிடிக்கிறது ரெண்டு கூட ரெண்டு கூட துன்பகாலத்தில் துன்பப்படுதலும் இன்பகாலத்தில் இன்பப்படுதலும் இன்றி ரெண்டையும் சமமாக ஏற்றும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போன் அது எப்படி சார் ஒரே தெரிஞ்சது அடுத்த வரையே ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவான் அதான் அதுக்கு வரையே ஐயா 25 கேரட் அப்படியே தங்கம்னு சொன்னாலும் ஆங்கிறதோ இது ஓடு கொண்டு போடுறா என்பது இல்லை. ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார், அதான் சீக்கிரம் கேடும் ஆக்கம். அது ஒரு அதுலயே இருக்கு, அதுலயே இருக்கு. இதுதான் சரி, இந்த 10 குணங்கள் இருந்தா கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னார். யாரு சொல்லுவாப்பியம் ஜாதகத்தை வச்சு சொல்லல, எல்லா நபருக்கும் 10 பொருத்தம் இருக்கும்னா இந்த 10 பொருத்தம் இருக்கும்னு சொன்னேன். இதுதான் தொழுகாப்பியம் தருகின்ற 10 பொருத்தம். ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான், அதுதான் இந்த ஒத்த பண்பு. எது சொல்லணும்? 10 விதமான ஒத்த இது அமைந்தா நல்லது திருவருள், அவ்வளவுதான் சொல்லலாம். இதுக்கு மேலும் போய் உள்ள இவ்வளவு அமைந்தால் நல்லது, இல்லையானால் திருவருள். மற்றவன் சிந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பால் சென்று சொன்னவின் பெருகு சிந்தை உற்றதோர் மகிழ்ச்சியை மனைவினை ஒன்று சாட்டி கொற்றவர் தெருவுக்கேற்ப குறித்தினால் ஓலை விட்டார். கொற்றவர் தெருவிற்கேற்பனர் என்கிறீன்னா நரசிங்க முனியர் வீட்டுல வளர்றார் அவரு, அதுல அவருக்கு ஏற்ப நாள் வைக்கணும் என்கிறீன்னா என்னைக்கு இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியும். தமிழக புலவர் குழுவில் தமிழ் குடிமகன் இருக்கிறார் ரொம்ப காலமா. ஆனா இப்ப நாங்க எதையும் புலவர் குழு வைக்கும் போது என்ன பண்றோம், அவருக்கு ஏற்ப வைக்க வேண்டியது. 3 வச்சா மாற்றி வச்சுக்கிறோம், 20 புலவர் குழுவை. ஏன் அதுக்கு முன்னாடி கேட்டா என்ன சார் நலமா இருக்கீங்களா, ஆமா சார் வாங்க இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு உட்காருவாரு. இப்ப நாங்க அப்படி சொல்ல முடியாது. அதனால கொற்றவர் தெருவிற்கேற்ப குறித்து நாள் ஓலை விட்டார். நரசிங்க முனியர் வீட்டுல வளர்றதுனால அவருக்கு ஏற்ப, ஏன்னா அவருக்கு என்னைக்காவது பெருநாட்டு மன்னர் வந்து தொடர்பு கொள்வார் அல்லது தூது போகும் மற்ற இருக்கிற மாதிரி தான் அவருக்கு ஏற்ப அந்த நாள் தான். சரி நல்லது. மங்களம் பொலிய செய்த மனைவினை ஓலை ஏந்தி அங்கையல் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஏந்தி கொங்கவர் சோலை மூதோர் குறுகினார் எதிரே வந்து பங்கைய வதனிமாறும் மைந்தரும் பணிந்து கொண்டார். பெண் வீட்டிலிருந்து இப்படியே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இவங்க போனாங்க, பெண் வீட்டுக்காரங்க அங்கேயும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்களும் எதிர்கொண்டு அழைத்தார்கள். இதெல்லாம் இப்ப கூட சொல்ல ஒரு சொல்லு உண்டு, இப்ப அதை முட்டுட்டப்ப என்னடா சம்பந்திய கெட்ட கேடுமாங்க. ஏன்னா சம்பந்தி அவ்வளவு தூரம் கொடுக்கணும், கொடுத்த காலம் இருந்ததாக கேள்வி. நீங்க அந்த மாதிரி பெரிய கூட்டத்தில் ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன பண்றது அவங்களும் சம்பந்தி அப்படிலாம் கிடையாது. சம்பந்தி இல்லைன்னா தனியா இருக்கணும், அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தணும். ஆமா ஒரு காலம் அந்த சொல்லே போட்டுதப்ப என்னடா பெரிய சம்பந்திய பெரிய கோவிச்சுக்கிறதுன்னு. அப்ப என்ன சம்பந்தினா அவ்வளவு கவனம் இருக்கணும். அது போல அந்த மாப்பிளத்தோட படாத பாடுபடுத்திடுவானு கூட இருக்கிறான். சாப்பிடாதரா இவனுக்கு பசிக்கும், இவன் சாப்பிடாதாமா, ஏன் சில்லற 500 வச்சிருக்காங்க 150 வைக்கட்டுமா, அதுக்காக இவன் சாப்பிடாம உட்காந்துருப்பான். இந்த ஃபார்மாலிட்டம் போயிட்டு, ஏன்னா இதெல்லாம் முதல்லயே கைக்கிட்டோமா, அதனால இதெல்லாம் பேச்சுக்கிறமில்ல, முதல்லயே பிடிச்சி அறுத்து போறமில்ல, அவ்வளவுதான். எனவே இப்படி எல்லாம் சென்றாரலாம். சென்றால் அப்புறம் அடுத்த பாட்டு ரொம்ப மங்கள வினைகள் எல்லாம் செய்து இகழ்ச்சி ஒன்றானும் என்று ஏந்துபூ மாலை பொந்தல். அதாவது எந்த அந்த அந்த செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை ஒன்று குறையக்கூடாது, எல்லாம் நிறைவா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி சொன்னாங்க. சரி அப்படி எல்லாம் இருந்தது, எல்லாம் செய்தாரலாம். இல்ல இப்போது இவங்கெல்லாம் மனவினை கமைத்த செய்கை மாதினை பயந்தோர் செய்ய துணி மலர் கோதி தாமச் சுரும்பணி தோழினானை புனர்மன திருநாள் முன்னால் பொருந்திய விதியினாலே பனிமுரசு எம்ப வாட்டி பைம்பொன்னான் காப்பு சேர்த்தார். இந்த காப்பு அணிவிப்பது ரொம்ப முக்கியம், இன்னைக்கு உண்டு இதை நம்ம இதுலயும் இருக்கு ஞானசம்பந்தம் இருக்குது. இந்த காப்பு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடமையை மேற்கொண்டா அந்த கடமையை முடிப்பதிலேயே குறிக்கோள் இருக்கணும், அது முடித்தால்தான் அடுத்த காரியம், அதுதான் அந்த காப்பு கட்டுறது. அதனாலதான் நம்ம கூட திருக்கோயில காப்பு கட்டிட்டோம்னா என்னன்னு கேட்டா, அந்த 10 உற்சவம் முடிகிற வரைக்கும் என்னன்னு கேட்டா, அந்த கிராம மக்கள் வந்து ஒரு கங்கணம் கட்டிக்கிறோம், என்னன்னு 10 உற்சவம் முடிஞ்சாதான் ஊரை விட்டு போறது. அது எந்த காரியமா இருக்கும், அப்பதான் தேர் ஓடும், தேர் ஓடும், மாடு கட்டி இழுக்க வேண்டாம். ஏன் இப்ப மாடு கட்டி இழுக்குது, அட தேர் போனா நமக்கு என்ன பாங்கப்படாது. அந்த காப்பு கட்டுறதுங்கிறதுனா ஒவ்வொருத்த வீட்டையும் அவினாசியில தேர் இரவுலதான் ஓடுது. ஏன் எந்த ஊருக்கா, அந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க தான் நடத்துவாங்க, வேற யாரும் நடத்த மாட்டாங்க. அதனால என்னன்னு கேட்டா, பகல் பூரா பனி இருக்குது, பனிக்கு போயிடுறாங்க, 7 பிடிப்பாங்க ராத்திரி 7 நல்ல நேரம், அருமையா 9:30 வரைக்கும் நிறுத்திவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்புறம் நாளைக்கு ராத்திரி தான் அப்படி ரொம்ப இருக்கும், ஏன்னா உள்ளூர்காரங்க வச்சிருப்பாங்க. நம்ம நாட்டுக்கோட்டை சுற்றியாரில் ஒரு பெரிய பழக்கம், அவரவர்கள் ஊர்ல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னா அந்த ஊர்க்காரங்க தான் அதை ஏத்துவாங்களே தவிர அடுத்த ஊர்க்காரங்களுக்கு அதுல இடம் இருக்காது. ஏன்னா அடுத்த ஊர்க்காரங்களுக்கு அடுத்த ஒரு கோவில் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, வேண்டான்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிற நாங்க எங்க சிவன்கோயில் இருக்கிறோம்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் எங்களுக்கு குல தெய்வம், நாங்க பாத்துக்கிறோம், உரனா ஒருத்தர் தரக்கூடாது. அந்த அந்த அந்த அவனுடைய மரபு பாருங்க எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த அந்த அது போல இங்க என்னன்னா, அந்த நான் இது பண்ணிட்டாங்கன்னா காப்பு நான் செஞ்சுட்டா திருமணம் முடிகிற வரைக்கும் அதுவே குறிக்கோளா இருக்கணும், வேற எதிர்கூடாது. அதனாலதான் மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு எல்லாம் எங்கேயும் போகப்படாதுங்கிறது, காப்பு நான் அணிந்து விட்டால் அதுதான் குறிக்கோள், இனி திருமணம் முடிகிற வரைக்கும் சிந்தனையும் செயற்பாடும் இதுலயே இருக்கணும். இந்த காப்பு நான் எல்லாம் இவர் கட்டினாரெல்லாம் மாமரை விரிவிடாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி தூமரை மூதூர் கங்குள் மங்களம் துவண்டி ஆற்ப தேமரு தொடையல் மார்வன் திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். மறுநாள் காலை விடியற் காலம் அப்படியே கதிரவன் தோன்றினான். காலை செய்வினைகள் முட்டி கணித நூல் புலவர் சொன்ன வேலை வந்தனையும் முன்னர் விரிமன கோலம் கொள்வான் நூலசிந்து இலங்கும் மாவின் உணங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சனச்சாலை புக்கான். ஒரு அருமை, அதாவது காலை செய்வினைகள் முற்றிங்கிறது, காலையில செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு உடனே அங்க இருக்க சொன்னா, தம்பி நம்ம வந்து நேரம் ஆச்சு, சரியான நேரம், இப்பதான் நீங்க வந்ததெல்லாம் ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லணும். அப்ப என்ன, அணி செய்து கொள்ளுங்கள், அணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். காலை செய் வினைகள் முற்றி பிறகு அணி செய்து கொள்ளுங்கள் வரும்போது மீண்டும் மஞ்சனச்சாலை புக்கான்கள், மஞ்சனம்னா நீராடுவது குளிப்பது, அப்படி ஒரு அழகு அந்த காலத்தில் இருந்தது. நீங்க எந்த செயல் எப்படி பின்னால செய்தாலும் காலையில எழுந்திருத்த விடுதலையே வெந்நீற்றை மெய்யில் பூசிங்கிற மாதிரி விடுந்த உடனே குளிச்சுட்டு பூஜை முடிச்சிடுறோம். அப்புறம் நீங்க எத்தனை வேணாலும் குளிக்கலாம். இது வந்து எதிரோ நடக்கிறது, அதுக்காக நீங்க குளிக்கிறீங்க, நீங்க மாப்பிள்ளையா இருப்பதனால. ஆனா காலை செய் வினைகள் முற்றி எனவே அது முன்னரே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் அந்த வழிபாடு முன்ன முதல்ல, அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறது மற்றது எத்தனை நேரம் கூட குளிச்சிருப்போம். ஆகவே அந்த குறிப்போடு மீண்டும் இவர் மஞ்சன சாலை சென்றார். சென்று அங்கே வாசனை ஊட்டி மிக்க மலர் விளையெடுத்த தூணீர் பாசனத்தமைத்த பாங்கர் பருமணி பைம்பொன் தின்கால் ஆசனத்தனி நீராட்டி எல்லாம் செய்தால் நீராடினார். அப்புறம் ஆடை அணிந்தார். அடுத்த பாட்டுல பட்டாடையெல்லாம் சாத்தினார்கள். முகில் நுழை மதியம் போல கைவலான் முன்கை சூழ்ந்த துகில் கொடு குஞ்சி ஈரம் புலர்த்தி. இதை நான் சொல்லாம இருக்கக்கூடாது, பெண்களுக்கு சொல்றது, ஆனா அது பெரும்பாலும் கேட்கறது இல்லை. கூடுமான இங்க தாய் குழம்பு இருந்தால் பொறுத்துக் கொள்கை, இல்லையானாலும் கவலை இல்லை. இதுல எல்லா வீட்லயுமே பெரும்பாலும் இந்த பெண்கள் நீரான உடனே என்ன கேட்டாங்கன்னா, அந்த வேலை மிகுதியினால்தான், பனி மிகுதியினால உடனே அப்படி கட்டிவிடுறாங்க, துணியை கட்டிவிடுறாங்க. அந்த துணி கட்டினா என்ன, அப்படி அந்த ஈரத்தை அப்படி எழுத்துருமா, அப்படி ஒண்ணு இருக்கு. குளித்து முடிச்சிட்டோம்னா நல்ல காய்ந்த துண்டுல உடனே நல்ல உலர்த்திடணும், நல்ல உலர்த்திடணும். உலர்த்திட்டா ஒண்ணு நோய் வச்சு தும்மலும்பெல்லாம் வராது. இங்க கொஞ்சம் ஈரங்கி இருந்தா கூட இந்த இடம் பாதுகாக்க வேண்டிய இடம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, தப்பா வச்சுட்டாங்க, சில பேரும் சொல்லிவிடுவோம், உச்சி குடிமை வச்சது எங்கன்னு எதுக்காக வச்சாங்க தெரியுமில்ல, இங்கதான் மூளைப்பகுதி இருக்கு, அதனால இங்கெல்லாம் சகாரா பாலைவனம் ஆக்கணும், இங்க மட்டும் வச்சேன், மூளை பாதுகாக்கப்படணும்னா சும்மா மாக்கு நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அது நல்லது அருமையானதுன்னு அதுக்காக வச்சிருந்தேன்னு சொல்லல சிவ சிவ. ஆனால் வைத்தது என்னமோ அறிவுடைமைங்கிறது மறந்துடக்கூடாது, வைத்தது அறிவுடைமை என்பதை மறந்துடக்கூடாது. ஆமாம், அறிவுடைமை அது மறந்துடக்கூடாது. ஏன் இங்க எல்லாம் சகாரா பாலைவனம், இங்க மட்டும் என்ன, அந்த இடம் அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய இடம் அல்ல, அதனால வைச்சாங்க. அதனால நல்ல உழைச்சிடணும், சுத்தமா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கு, அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டா பரவாயில்ல, எடுத்துட்டு என்ன போயிட்டு, நான் தான் சொல்றது, நீ இப்படியே வேணானாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா தோட்டிடுங்க.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நமஹ சிவாய.
6: எனில் 9வது அதிகாரம் இறைவனுடைய திருவருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மா கடைத்தேற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கொள்கை. தன்னோடு தான் தோன்றிய காலத்திலேயே தோன்றியதாக இருக்கிற உயிர்கள் குற்றங்களோடு வாழ்வதை இறைவன் பொறுக்க முடியாது, அவற்றையும் கூட தன்பால் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மாபெரும் கருணையுடையவர். எனவே கடவுளைப் போல கருணை உள்ளம் படைத்தவர்களை நாம் காண முடியாது. அனைத்து உயிர்களும் தன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாபெரும் கருணையுடையவர்.

பிறகு தத்துவங்கள் படிக்க படிக்க சிவாயிரம் என்பதற்கெல்லாம் என்னென்ன சாத்திரங்களில் சொல்ல பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் சிவாயிரம என்று சொல்லப்படுகிற ஐந்தெழுத்துக்கள் எவ்வாறு நம்முடைய திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் சொல்லப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் அது இந்த பொது வகுப்பில் அடிப்படை அறிப்பில் நமக்கு போதுமானதாகும். தூலஸ் பஞ்சாட்சரம் என்றும் சூட்சம பஞ்ச நான் சொல்றேன், முதல்ல சொல்லிடுறேன் அவர், ஏன்னா இது எழுதிக்கொள்ள வேண்டியதுதான். அதனால தூல பஞ்சாட்சரம் என்றும் சூட்சம பஞ்சாட்சரம் என்றும் அதிசுக்கும பஞ்சாட்சரம் என்றும் காரண பஞ்சாட்சரம் என்றும் மா காரண பஞ்சாட்சரம் என்றும் ஐந்து வகையாக இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவார்கள். நான் மீண்டும் சொல்லுவது அதிகமாக இந்த ஐந்தெழுத்தை பற்றி நாம் இப்பொழுது படிக்க இயலவில்லை. ஐந்தெழுத்தினுடைய பெருமை, ஐந்தெழுத்துக்களுடைய வகையை மேலோட்டமாக, ஐந்தெழுத்துக்களுடைய பெருமை பத்து குறட்பாக்களினாலே காண இருக்கிறோம். அதை எப்படி சொல்ல வேண்டும், எந்த விதத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லும். இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இதுவரை ஆன்மாவினுடைய இலக்கணங்களாக இறைவனுடைய தன்மைகளாக நம்மை பிணைத்திருக்கக்கூடிய பாசங்களை எல்லாம் அறிந்து கொண்ட நாம் இப்பொழுது நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு துணையாக, ஒரு துன்ப கடலிலே கடந்து கடைத்தேறுவதற்கு ஒரு படகாக தோணியாக அமைந்திருப்பது இந்த ஐந்தெழுத்து. எந்த அறிவு உடையவராக இருந்தாலும், அறிவற்றவர்களாக இருந்தாலும், சாமானியவராக இருந்தாலும், உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஐந்தெழுத்து சூட்சம ஐந்தெழுத்து என்றும், சூட்சமம் என்றால் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது என்று சொல்லப்போனால் வெளிப்படையாக தெரியாத ஒன்று, சொல்ல முடியாத ஒன்று, அதற்கு சூட்சமம் என்று சொல்லுவார்கள். சூட்சமம் தான் சிவாய நம என்பது. சூட்சம மந்திரம் சி என்று இறைவனை தொடக்கமாக கொள்ளுவது சிவாய நம. தூல பஞ்சாட்சரம் என்றால், தூலம் என்றால் வீடுகளிலே இருக்கக்கூடிய தூலம், அந்த வீட்டை தாங்கிக் கொண்டிருக்கிறது வெளிப்படையாக தெரியும். அதுக்கு தூலம்னு வீட்டில் இருக்கிற உறுப்புக்கு சொல்லுவாங்க தூலம். இப்ப எல்லாம் நம்ம டெரஸ் போட்டுறோம், அதனால தூலமும் கிடையாது, வாசலுமே கூட அது ஒரு மாதிரியா வச்சிடறோம். அப்பெல்லாம் வாசல் சொன்னா அதுக்கு ஒரு மரக்கதவு போட்டு, இப்பெல்லாம் மரக்கதவு, இது பழைய காலத்து கட்டலாம், அதனால மரக்கதவு எல்லாம் இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் மரத்தில் இருக்கு. மற்ற இப்பெல்லாம் கட்ட பள்ளிக்கூடம் பார்த்தா இரும்பு கதவு, எல்லாம் இரும்பு தான். தூலம் என்றால் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. நம சிவாய நான் என்று தொடங்கி சொல்லுவது தூல பஞ்சாட்சரம். அதுக்கப்புறம் அதிசுக்கும பஞ்சாட்சரம் என்பது சிவாய. இந்த மூணு தான் இன்றியமையாதது. இது மூன்றையும் பற்றித்தான் நாம் திருவருட்பயிலே படிக்கப் போகிறோம். ஒவ்வொரு இந்த உண்மை விளக்கத்திலே கூட கேட்பார்கள், மாணவன் கேட்பார், ஏங்க எல்லா எழுத்தும் எழுதுனா அழிஞ்சு போகுது இல்லை, அது மாதிரி இது அழிஞ்சு போகுமான்னு கேட்பார். எழுதுவது எழுத்து, அது அழியணும். அதனாலதான் நாம சில நேரத்தில் அயன் கையெழுத்து கூட அழியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவனால் எழுதப்பட்ட எழுத்து கூட அவன் கால்பட்டு அழிந்து விடும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எழுத்துன்னு சொன்னா அழியிறது தான், அது எனக்காவது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த எழுத்து அழியுமான உண்மை விளக்கத்துல கேட்கிறார் மாணவர். சொல்றார், இல்லப்பா, அஞ்சு எழுத்துக்கும் பொருள் உண்டு, எனவே பொருள் அழியாது. இறைவனுடைய பொருளை உடையது ஆதலினாலே அது அழியாது அப்படிங்கிறார். அதனால இந்த ஐந்து எழுத்துக்கள் அது அழியாத நிலை. ஆகவே இப்ப இந்த மூணத்தான் நம்ம படிக்க போறோம், சூட்சமம் அதிசூட்சமம் தூலம். சூட்சமம் என்பது சிவாய நம, அதிசூட்சமம் என்பது சிவாய. சூட்சமம் அதிசூட்சமம் தூலம், தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய என்று நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லலாம். அதனால்தான் பேர்

0: ஜாயின் வைக்கிறோம். ஸ்தூலம் என்றால் வெளிப்படையாக தெரிவது. அதனால வெளிப்படையா நீங்க வெளியே சொல்லலாம். அதான் சூட்சமன் சொல்லப்படாத நினைக்கப்படாது. சூட்சமத்துக்கு ஒரு விளக்கம் உண்டு. அதுக்கப்புறம் நாம ஆரம்பத்துல கொஞ்சம் வெளிப்படையா தெரியற மாதிரி நமச்சிவாயின் சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா இந்த நமச்சிவாயங்கிறது இந்த உலகத்துல நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமச்சிவாய சொல்லணும். நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகணுமா, 16 முறை காலில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், அப்புறம் படுக்க போறோம் சொல்லணும். இப்ப மார்க் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் குரூப்ல இடம் கிடைக்கணும் சொல்லணும். பயத்தை சொல்லணும், நீ வேற எதை சொல்லியோ இல்லையா, நமச்சிவாய் சொல்றா ஃபர்ஸ்ட் குரூப், அது என் ஃப்ரெண்டு பேருன்னு சொன்னான்னா அதெல்லாம் கவலை இல்லை, உனக்கு நேயமே அவர் தான், அதை சொல்லுன்னு சொல்லணும். பையங்களை தான் சொல்ல சொல்லு, நாம சொல்லி என்ன பண்ண போறோம் நமச்சிவாய், நமக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு, இனிமே என்னது. அதுல ஒரு உவப்பு வந்தாச்சு, போதும்டாப்பா வாழ்க்கை அப்படி. அப்ப இந்த உலகத்தினுடைய பயன்களை பெற வேண்டுமானால் நமசிவாயி என்று சொல்ல வேண்டும். எம்பெருமானுடைய திருவருளாக இருக்கிற வீட்டு பெற்றை பெற வேண்டுமானால் சிவாய நம என சொல்லி சிவாய சிவாய என்று முடிக்க வேண்டும். சூட்சமத்தையும் அதிசூட்சமத்தையும் பயன்படுத்த வேண்டும். சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்புறம் நம விட்டுட்டு சிவைய சிவ சிவைய சிவ அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். இப்ப எனக்கெல்லாம் சிவைய சிவதான், நம விட்டு மலங்கள்லாம் தேவையில்லை, சிவைய சிவ அது அதிசூட்சம். இப்ப 3 பதி முடிஞ்சு போச்சா, இப்ப காரணம் மகா காரணம்னு பார்க்கணும். சிவ அப்படின்னு சொல்றது காரண பஞ்சாட்சரம். என்ன என்றால், ஞானம் பெற்று ஜீவன் முத்தராக வாழ்கிறவர்கள் சிவ என்று சொல்லுவார். அதற்கு காரண பஞ்சாட்சரம் என்று பெயர். இந்த உலகத்தில் இந்த உடம்போடு இருக்கிற பொழுதே இறைவனுடைய திருவருளை பெற்ற ஆன்மாக்களாக இருக்கிற ஜீவன் முத்தர்கள் அவர்கள்தான் அணைந்தோர். ஜீவன் முத்தர்ங்கிறது வடசொல், தமிழ்ல வந்து அணைந்தோர் என்று சொல்லுவார். அணைந்தோர்னா நமக்கு புரியாது, எதுல எது அணைஞ்சது, யார்ட்ட யாரு பக்கத்துல படுத்திருக்கா அப்படின்னு நினைக்க முடியாது. அதுக்காக ஜீவன் முத்தர்னு சொல்லிட்டா ஒரு ஒன்னும் சந்தேகமே வராது. ஜீவன் ஆன்மா முத்தர்னா முத்தி அணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காரண பஞ்சாட்சரம் என்றால் சிவய என்பது பொருள், சிவ என்பது பொருள். மகா காரணம் என்றால் சி மட்டும்தான், அது நாம சொல்ல முடியாது, தேவர்கள் சொல்லணும். வேணும்ல புருஷன் பேரை சொல்ல முடியாது, இருக்கிற மனைவி மாதிரி, அந்த காலத்து மனைவி மாதிரி. முருகப்பன்னு பேரு உங்க அம்மா ஒரு பாட்டி கிட்ட கேட்டான், ஏம்மா உங்க வீட்டுக்காரு பேர், நான் சொல்ல நான் சொல்ல மாட்டேங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. சரி, ஏதாவது ஒரு அடையாளம் சொல், இந்த காய் காய்க்குமே பெருசா அவரு, ஆமா முருகன் பேர் முருகக்காயா, இல்லைங்க அது மனுஷனோட சேர்த்து சொல்லுங்க, முருங்கக்கா முருங்கக்கா, ஓ முருகப்பனா, ஆமாங்க அதான் முருகப்பன் தான் அவர் பேரு. நான் முதல்ல கேட்ட ஒரு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இப்ப முருகக்கா நான் முருகப்பன் சொன்ன, ஆமாங்க அவர் பேர் முருகப்பன் தாங்க, இத முன்னாடி சொல்லி தொலைஞ்சிருக்கல, இப்ப எல்லாம் டேயின் தான் கூப்பிடுறது, பேர் கூட சொல்றது இல்ல. அப்ப சி என்று சொல்லுவார்கள் மகா காரண பஞ்சாட்சரத்தை. அதுக்கு நாய ஒட்டு மந்திரம் என்று சொல்லுவது உண்டு. ஏன்னா நாய ஒட்டுறது எப்படி சொல்லுவேன், சி அப்படின்னா நாய் பற்றுதல். இந்த நாய்க்கு நம்ம சமயத்துக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. நாய தலையை ஓடு வச்சு இந்த ஓட்ட தலை நாய் தலையில போட்டு பத்திரகிரி ஏற்பானாரா இல்லையா, மகேந்திர பல்லவன் இந்த இதை வச்சே ஒரு கதையை எழுதுவான். அதனாலதான் நாம கடைசி சாமி கும்பிட்டு அர்த்த சாமத்துல நாயையும் கும்பிட்டு பைரவியும் கும்பிட்டு வர்றமா இல்லையா, ஏன்னா நாய் நன்றி உள்ளது. ராத்திரி படுக்க போறவாது கொஞ்சம் நன்றியோட சிவபெருமான நினைன்னு நாய் நாட்டு. அப்போ சத்தியத்துக்கு நாங்க நினைக்க மாட்டோம், சத்தியம் பண்ணிட்டுல வரோம் கோயிலே சத்தியம் சிவாயினம்னு சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அஞ்சம், நீங்க பெருசா அதுக்கெல்லாம் அது பண்ணும். 5 முறையாக இந்த 5 எழுத்தை சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் என்னென்ன, நமச்சிவாயன் சொல்லலாம், சிவாய நமன் சொல்லலாம், அதுக்கப்புறம் சிவாய என்று சொல்லலாம், சிவய சிவ என்று சொல்லலாம், சி என்று சொல்லலாம். அதாவது நான் எதுக்கு இதை சொன்னா, புருஷம் பேர சொல்ல இருந்த அடையாளமா சொல்ற மாதிரி சி அப்படின்னு, தேவர்களாக இருக்கிறவர்கள் அரணுடைய நாமத்தை சொல்லாமல் சி என்று சொல்வார். ஸ்ரீ அப்படிமா, ஸ்ரீமுகம் அப்படிமா, எழுத்து எழுதப்பட்ட ஸ்ரீமுகம் என்று. சரி, இப்ப அஞ்சு எழுத்துக்கும் என்ன பொருள் என்பது எல்லாருக்கும் தெரியும், நினைவுபடுத்துவதனாலே சொல்கிறேன். சி என்றால் சிவனை குறிக்கிற எழுத்து. இப்ப சி என்பதற்கு சிவன் என்று பெயர். வா என்றால் சக்தி, இறைவனுடைய திருவருள் என்று பெயர். அப்ப சி சிவன், வா சக்தி. சக்தி சக்தி எழுதப்பற, சக்தினா வீட்டுக்காரிக்கு சொல்லும், சக்தி தான் சொல்லும் திருவருள். யா உயிர், யா என்பது உயிரை குறிக்கும். நா என்பது திரோதானம் என்று சொல்லப்படுகிற மலம். இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுவேன், அடுத்தது சொல்ல போறேன். மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும், மலங்கள் எல்லாவற்றையுமே குறிக்கும், அது ஆணவ மலத்தை குறிக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், சி என்பது சிவனை சிவன், வா என்பது சக்தி, யா என்பது உயிர், நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவ மலம். இந்த திரோதானம் அருளுக்கும் சொல்லப்படும், மலத்துக்கும் சொல்லப்படும். திரோதானம் என்ற வடசொல்லுக்கு பொருள் மறைத்தல் என்பதால், திரோதானம் என்ற சொல்லுக்கு தமிழ் மறைத்தல் என்பதால். மறைத்தல் என்றால் அது அருள் நிலையிலும் உண்டு, அதே நிலையில் மல நிலையிலும் உண்டு. மல அருள் நிலையில் என்பது திரோதான சக்தி என்று அதற்கு பெயர். அருளுக்கு சொல்ற போது அது எப்படி சொல்லணும், திரோதான சக்தி என்று சொல்ல வேண்டும். மலத்துக்கு சொல்லுவது திரோதான மலம் என்று சொல்ல வேண்டும். எனவே திரோதான சக்தி, திரோதான மலம். ஏன்னா நான் வாத்தியார இருந்ததுனால தெளிவா உங்களுக்கு சொல்லுவேன், கவலையே படாது. அப்ப திரோதான சக்தி அப்படின்னா, இறைவன் நம்மிடத்திலே மறைந்து கொண்டு சக்தியாக இருக்கக்கூடிய தன்னுடைய திருவருளால் நம்முடைய முன்னே முன்னிறை பயன்களை மறைத்து நம்மை வாழ வைப்பதால் அதற்கு சக்தி என்று பெயர். மீண்டும் சொல்லுகிறேன், இறைவன் நம்முடைய உயிரில் மறைந்து நின்று, இறைவன் நம்முடைய உயிரில் மறைந்து நின்று தன்னுடைய சக்தியினால், தன்னுடைய திருவருளினால் முன் வினைகளில் நாம் செய்தவற்றையெல்லாம் மறைத்து அவற்றினுடைய இன்ப துன்பத்தை அனுபவிக்க வைப்பதால், மறைத்து அனுபவிக்க வைக்கிறது. அதான் முக்கியம், மறைத்து. நம்ம இப்ப நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம்னா போன வருஷம் என்ன புண்ணியம் பண்ணிருப்போம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா விடுவோமா? அந்த புண்ணியத்துல நாம நமக்கு பங்கு உண்டு. போன தடவை திருக்கோயிலுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா ட்ரஸ்ட் இல்ல நானும் வருவேன் போய் சண்டை விடுவோமா இல்லையா? ஆனால் மறைத்துட்டேன், மறைத்து இன்ப துன்பத்தை அனுபவிக்க வைத்தல் என்பதால் அது இறைவனுடைய தொழிலில் ஒன்றாக அமைகிறது. சரியா? இப்ப மலத்துக்கு வரணும், குற்றத்துக்கு வரணும். திரோதானம் குற்றமாக அமைகிறது. எப்படி குற்றமாக அமைகிறது? இந்த சக்தியானது நம்மிடத்தில் மறைந்திருந்து எது அனுபவிக்க வைக்குது? இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற வைக்குது. இந்த அனுபவிக்கிறதுனால என்ன வரும்? நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வரும். விலங்கு வருமா இல்லையா? நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வரும். அப்ப தானே அருள்நிலையில் மறைந்து நின்று ஆன்மாக்களை இன்ப துன்பங்களை, அதாவது நல்வினை தீவினை செய்ய வைத்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதால் எதிர்காலத்திற்குரிய ஆகாமிய வினைக்கு அந்த மல திரோதானம் அடிப்படையாகி விடுகிறது. எனவே திரோதானம் மலம் என்பதால் நல்லதுலையும் கெட்டதுன்னு சொல்லுவோமா இல்லையா? நல்லதுலையும், இது நல்லதுலையும் கெட்டதுங்க அப்படின்னு சொல்லுமா? இதான் திரோதானத்தை வச்சு தாங்க அது வந்தது, நல்லதிலையும் கெட்டது. நீங்க நல்லதிலையும் கெட்டதுக்கு உதாரணம் சொல்லுங்க, திரோதானம். நீ அப்படி பாருங்க, வாழ்க்கையில் அப்படி பார்க்கணும். திரோதான சக்தி என்றால் தத்துவத்தில் ஒன்று ஆகும்லாம் வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன சார், நல்லதுலயும் கெட்டது உண்டு. நல்லதுதான் திருவதானங்கிறது மறைத்தல். நம்மளுக்கு நினைப்பு வச்சிருந்தா என்ன ஆகும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்னு இப்ப போய் சாப்பிடறத உட்கார்ந்தா என்ன நினப்பு வரும், ரொம்ப போயிடும். இல்ல கல்யாணம் நினைக்கும் முதல் அன்னைக்கு அந்த பொண்டாட்டி நம்ம கணவன் மனைவியை பார்த்து ஏதாவது திட்டான் இல்ல கோச்சிட்டான் அதை நினைச்சுட்டே தான் வாழ்க்கை உருப்பிடுமா? மறக்கணும். அந்த அல்லது அன்றே மாற இந்த மறக்கிற சக்தியை கொடுக்கறதா இறைவன் தரும். நினைச்சுட்டே இருக்க முடியுமா? நினைச்சுக்கிட்டா வாழ்க்கை ஓடுமா? ஓடாது. மறக்கணும். அப்ப மற என்பதுதான் அருள். ஆனால் அந்த அருளே மறந்ததினால் புதியதை செய்யும் பொழுது நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வருகிறது. ஆதலால் திரவதானம் மலம் ஆயிற்று. முடிஞ்சதா? இனி பாட்டுக்குள்ள போலாம். இப்ப உங்களுக்கு சிவனை பற்றி ஐயமில்லை, கடவுள். பானாவு பற்றி ஐயமில்லை, அது இறைவனுடைய திருவருள். யானா என்பது நம்ம உடம்புல இருக்கிற உயிர், அதை பற்றி கவலை இல்லை. நானா என்பது திரவதானம், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். மானா என்பது நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள். இதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. இப்ப பாட்டை படிச்சா அப்படி புரியணும், புரியலின்னு சொல்லப்படாது. புரியலைன்னா நமச்சிவா என்ன வரலன்னு அர்த்தம். சாதாரணமா படிக்கணும். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய போயின். நீ உலகத்துல இருக்கிற எந்த இலக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் கடைசியில இறைவனுடைய திருவருளை சொல்லுகிற ஐந்தெழுத்தை பேசும். இந்த பாட்டுக்கான ஐந்தெழுத்து பேசாத திருமுறை சைவம் கிடையாது சார், சைவ இலக்கியம் கிடையாது. அது திருமுறையா இருந்தாலும் சரி, அல்லது கந்த புராணம் திருவிழையார் புராணமா இருந்தாலும் சரி, அல்லது வேதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சித்தாந்தமா இருந்தாலும் சரி. சித்தாந்தம் தான் நமக்கு வேதாந்தம், வேதம் திருமுறைகள் நமக்கு அதுக்குரிய துணை. ஆரணம் வேதம், அருள் நூல் அரு கிடைத்தற்கரிய வேதங்களாக இருப்பவையும் அரிய நூல்களும். ஆரணம் என்றால் வேதம், அல்லாது அல்லாத புராணங்கள். அல்லாதுன்னா அவை அல்லாத புராணம், கதை போக்குவரத்து எல்லாம். அது திருவிழா புராணமா இருந்தாலும் சரி, கந்த புராணமா இருந்தாலும் சரி, அல்லது தல புராணம் காஞ்சி புராணமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க புதுசா ஈரோட்டு புராணம் எழுதினாலும் அதை எழுதித்தான் ஆகணும். ஐந்தெழுத்து சொல்லாம இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துதான். அப்ப அரிய நூல்களாகவும் சைவ ஆகமங்களை தருகின்ற நூல்கள் அதான் அரிய நூல் ஆகமம். ஆரணம் வேதம், மற்றவை அல்லாதவை புராணங்கள். இவை ஐந்தின் பொருளை தருகிற, ஐந்தின் பொருள் நூல், ஐந்தின் பொருளை சொல்லுகிற நூல் தெரிய போய் ஆராய்ந்து பார்த்தால் நாம் தமிழ் சைவத்திலே இருக்கிற இலக்கியங்கள் எவற்றை ஆராய்ந்தாலும், சைவ நூல்களில் எவற்றை ஆராய்ந்தாலும் அவை ஐந்தெழுத்தின் பொருளை சொல்லுவது ஆகும். இரண்டாவது பாட்டு அதான் நான் சொன்னேன், இறை சக்தி வாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்தொள். எனவே ஓம் என்று சொல்லப்படுகிற அவற்றுக்குள் அடக்கமாக இருக்கிற ஐந்தெழுத்து. ஓம் என்பது மூல மந்திரம், மூல பிரணவம், பிரணவம் பிரணவ எழுத்து. பிரணவம் என்றால் என்ன பொருள்? மூலம் என்பது பொருள். மூலமாக சொல்லப்படும் ஓமுக்குள்ள எல்லாம் அடக்கம். ஓம் சொல்லிட்டாவே எல்லாம் அடக்கம். அந்த ஓங்காரத்துள்ளாக இருக்கக்கூடிய ஐந்தெழுத்தில் முதல்ல இருக்கிறது இறை, சி சிவன், வா சக்தி. அதுக்கப்புறம் யானாவை சொல்லணும். உமாபதி சிவம் யான கடைசியில வச்சிருக்காரு யானாவை உயிரை, ஏன்னா பின்னாடி நமக்கு சொல்ல போறார், அதனால அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காரு. ஊன நடனம், ஞான நடனம், இவற்றுக்கு நடுவிலே இருக்கிற யா, ஊன நடத்தையும் ஞான நடனத்தையும் ஊன நடத்தையும் சொல்லி அதற்கு இடையிலே இருக்கிற யா என்று சொல்லுகிறார். அப்ப முதல்ல இருக்கிற ரெண்டு ஒன்று, அடுத்து இருக்கிற ரெண்டு ஒன்று, அப்புறம் யானா, அஞ்சு எழுத்து பிரிக்கிறார். முதல் ரெண்டு எழுத்தும் ஞான நடனம், அடுத்த ரெண்டு எழுத்து நம என்பது ஊன நடனம், இவற்றுக்கு இடையில இருப்பது யா என்று எழுதுகிறார். அதனால அதற்கேத்த மாதிரி பொருள் சொல்றார். என்ன பொருள் சொல்றார்? இறை சக்தி பாசம், பாசம்னா ஆணவம். பாசம்னா நம்ம பொண்டாட்டி மனைவி மேலேயோ அல்லது பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் இல்ல. பாசம் இங்கு மலத்தை குறிக்கக்கூடியது. பாசம் எழில் மாயினர், எழில் மாயை என்பது திரோதானத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அதுக்கு மட்டும் அடைமொழி போட்டார். மற்றவர்கள் அடைமொழி இல்ல பாருங்க. ஏன்னா இது ரெண்டு இடத்துக்கும் வரக்கூடியது, அங்கையும் வரணும் இங்கையும் வரணும், நல்லதுல கெட்டது. அதனால என்ன பண்ணாரு, எழுதினார். எவ்வளவு அழகா அங்கேயும் வேஷம் போறாரு இங்கேயும் நல்ல அழகானவர் யார் சொல்றானா இல்லையா. அப்ப அழகுனார் மாயை என்பது இந்த திரோதான மாய உடம்பு, அதான நல்வினை தீவினை அனுபவிக்கும். மாயால் என்ன சார் வரும், மாயால உடம்பா இல்லையா. அதனாலதான் பிரபலிங்கிறதுல மாயா மாயா என்ற ஒரு பாத்திரத்தையே சிவபிரகாசர் படைக்கிறார், மாயை அப்படின்னே படைக்கிறார். மாயினால்தான் இந்த உடம்பு வருது, அதனால உடம்பே மாயை தான். எனவே மாயை அது உடம்பு, உடம்பால் செய்யக்கூடிய அனைத்தும் தான் திரோதானத்துக்கு காரணம். இன்னும் சொல்ல போனால் திரோதானத்தால் உடம்பு ஏற்பட்டு உடம்பு அனுபவிக்கிறது. அப்ப இறைவனுடைய அருளால் தானே இந்த உடம்பு. அது இறைவன் நம்மை தன்னை மறைத்துக் கொண்டு நம்முடைய முன்வினை பயனை மறைத்து எதை தர்றான், உடம்ப தர்றான். அதனால எழில் மாயினர், எழில் மாயை என்பது எதை குறிக்கும், இந்த சூத்து இந்த திருக்குறள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். எழில் மாயினா திரோதானம், ஏன்னா எது தெரியுமா தெரிஞ்சுக்கணும், திரோதானம். அப்புறம் ஆவி, ஆவினா உயிர், அது பாருங்க எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம அடுப்புலயும் ஆவிய சொல்றோம், உடம்புலயும் ஆவிய சொல்றோம். அடுப்பும் ஆவி, அடுப்புல ஆவி வருமா இல்லையா, சமைச்சா. இப்ப குக்கர் இருக்கனால அதுவும் வர்றதில்ல, குக்கர் சவுண்டு தான், ஆவினால சவுண்டு தான் கொடுக்கும். ஆவி படிக்கணுங்களே, சிரிச்சுக்கிட்டாலும் படிக்கணும்.
1: ஆன்மா என்பது யார் தெரியுமா, ஓடிய போயிருக்க.
0: நான் சொல்றேன் நல்லா பேசுறது, நல்லா சிரிச்சு பேசுறேன் சார். எனவே இவை உர பொருள், உர உரன்னா பொருள், உர நீக்கம் ஓங்காரத்து. ஓங்காரம் என்பது ஐந்தெழுத்துக்கள், ஏன்னா ஐந்தெழுத்து அஞ்சு வகை இல்ல, இதுக்கெல்லாம் பொதியது ஓங்காரம். ஆனா ஓங்காரம் சொல்ற ஓங்காரத்துக்குள்ள அஞ்சு வந்துருமா இல்லையா. இப்ப மாணவர்கள் சொன்னா இளைய மாணவர்களும் வருவீங்க, தலை வெளுத்து போன வருவாங்க, ஆம்பளையும் வருவாங்க, பொம்பளை வரும். இவரெல்லாம் சித்தாந்த மாணவர்கள், மாணவர்கள் சொல்லிட்டா எல்லாம் அடங்கியதா இல்லையா. அதனால ஓங்காரம் சொல்லிட்டா எல்லாம் அஞ்சலுத்தம் நமச்சிவாயனம் வந்துடும், சிவாயனம் ஒண்ணு வந்துடும். அப்புறம் சிவாயனமுக்கு ஒரு பொருள் சொல்லணும், நமச்சிவாயத்துக்கு ஒரு பொருள் சொல்லப்படாது. எல்லா எல்லா சீனா வந்தா எந்த இடத்துலயும் சிவன் தான், வானா வந்தா எந்த இடத்துலயும் சக்தி தான், யானா வந்தா எந்த இடத்துலயும் உயிர் தான், நானா வந்தா எந்த இடத்துலயும் திரோதானம் தான், மலை வந்தா எந்த இடத்துலயும் ஆணவ மலம் தான். இப்ப இன்னைக்கு மறக்காதா இல்லையாது, அவ்வளவுதான் வேணும் நமக்கு. இதுக்கு என்ன எழுதி வச்சுக்கிட்டு ஸ்ரீ சிவன் வாய் நம்ம மனசுல பதியும் சார், அப்பத்தான் நம்ம அதை சொல்ற போதெல்லாம் பொருள் புரியும்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நம்ம பார்வதி பதே அருள்வடிவாகிய பாலபுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று உண்மை வணக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்திலே 51வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இந்த 51வது பாடல் இந்த ஆசிரியராகிய திருவதியை மனவாசம் கடந்தால் தத்துவங்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேல ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்லி அதற்கு மேல சிவபெருமானுடைய இலக்கணத்தை சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான ஆடுகின்ற திருக்கூத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவனை அடைவதற்கான வழியும் சொல்லி அதற்கு மேலே அவனை அடைந்தால் கிடைக்கின்ற பேரின்பத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த பேரின்பத்தை முத்தி என்கின்ற பெயராலே நம்முடைய நூல்களிலே அருளாளர்களாலே வழங்கப்படுகிறது. அந்த முத்தி தான் எப்படிப்பட்டது? அந்த முத்திக்கு காரணம் அழியாத முத்தி என்பது அதற்கு இதுல அடைமொழி கொடுத்து சொல்லுகிறார். இந்த அழியாத முத்திக்கு காரணமாக இருப்பது எதுவென்று இந்த பாட்டிலே சொல்லி அந்த காரணத்தையும் இந்த பாட்டிலே சொல்லுகிறார். உயிர்கள் என்பது அழிவு இல்லாதது, உடல் அழிவுடையது, உயிர்கள் அழிவு இல்லாது. உயிர்கள் அழிவு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலேதான் நாம் எப்படியாவது பாடுபட்டு இந்த உயிரை உருப்படியான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க வேணும் என்பதற்காக பாடுவோம். உடம்ப ஒன்னும் பண்ண முடியாது, அது போயிருச்சுன்னா அது சாம்பலாக்கி விட வேண்டியதான், வேற வழியே இல்ல, அது ஒண்ணுக்கும் ஆகாது. அந்த சாம்பலாகிறதுக்கு முந்தியே இந்த உடம்பு உள்ள போதே பாடுவியே என்கிறார் அல்லவா சித்தியார்ல. அதனாலே உள்ள போதே இந்த உயிரை எந்த இடத்துல கொண்டு போய் அடுத்தாப்புல ஒப்படைக்கலாம், எந்த இடத்துல வச்சா இது உருப்படியா கஷ்டம் இல்லாம இருக்கும் என்பதுதான் இப்ப நம்முடைய சாஸ்திரங்களிலே இப்ப நம்ம பெரியவர்களுடைய ஆராய்ச்சியே இங்கதான் வந்து இப்ப இருக்கிற இது தெரியுது. முன்ன இருந்ததும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு, துன்பத்தை அடைஞ்சிருக்கிறோம். இப்ப இங்க வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அடைகிறோம். இதுக்கு மேல இன்பத்தை அழியாத இன்பத்தை அடைவதற்காக இப்பொழுது முயன்று கொண்டிருக்கிறோம். அழியாத இன்பத்தை பெறுவதற்காக இன்பம் என்பது சித்தின்பமாகவும் பேரின்பமாக இரண்டு வகையாக சொல்லப்படுகிற இன்பங்களிலே இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கப்படுகிற இன்பங்கள் அத்தனையும் சித்தின்பம். அதை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இதெல்லாம் சித்தின்பம். மூன்று வரையில் சொன்னதெல்லாம் சித்தின்பம். கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் நாவுக்கு உடம்புக்கு சுவையான உணவுகளும் மற்ற உடம்புகளால அனுபவிக்கப்படுகிற இன்பம் அத்தனையும் கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருகன். மூன்று வரையில் சொன்னது சித்தின்பம், கடைசி வரையில் சொன்னதுதான் இனியன் தன்னடைந்தார் கடைமருகன் என்பதுதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை தான் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் முத்தி என்று சொல்லுவார்கள். அப்படி முத்தி நெறி ஏறியாத மூர்க்கரோடு தான் எத்தனையோ ஜென்மமாக கூடிக்கிட்டு போகும். முத்தி நெறி ஏறியாத மூர்க்கரோடு தான் எத்தனையோ கோடி ஜென்மங்களாக கூடி அதனாலே முத்தியை அடையாமல் அதை பத்தி தெரியாமல் போயிருக்கும். அதனாலதான் அச்சோபதியத்துல எடுத்த உடனே முத்தி நெறி ஏறியாத மூர்க்கரோடு முயல்வேன் பத்தி நெறி அறிவித்து பழகனைகள் வாறு வண்ணம் சித்தமல அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுபடுவார் அசோபி என்று தெரியும் வாசகம். அது கடைசி அந்த அசோபதிகத்துல என்ன முக்கியமா முடிவு சொல்லணுமோ அந்த முடிவு அப்படி சொல்றாரு. முடிவு சொல்லணும் அல்லவா, அந்த முடிவை அவ்வளவு தெளிவா சொல்றார். முத்தியை அறிய போனும் முத்தியை அறிவதற்கு முத்தியை அறிந்த பெரியவர்களோடு கூட வரும். முத்தியை அறிந்த பெரியோரோடு கூட வேணும். நான் அப்படி கூடாமல் எத்தனையோ பரவியில முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு கூடிக்கிட்டு போனேன். இப்பொழுதுதான் எனக்கு பத்தி நெறியை அறிவித்தான். பத்தி நெறியை அறிவித்து பலகனையை பாட்டி விட்டான், சித்தமலத்தை அறுத்து விட்டான், சிவமா ஆக்கி விட்டான், நான் பெற்றவரி அறுவருவாள் என்பது இந்த பாட்டு. அதனாலே அப்படிப்பட்ட முத்தியானது உயிர்களுக்கு கிடைப்பது அறிவு, உயிர்களுக்கு கிடைப்பது அறிவு. அது கிடைப்பது அரிதாக இருப்பது என்ன காரணம் என்றால் அரிதாக இருக்கின்ற கடவுளையும் அரிதாக இருக்கின்ற சமயத்தையும் அறியாமல் இருக்கிறபடியினால் அது கிடைக்காமல் இருக்கிறது. அரிதாக இருக்கின்ற சமயத்தையும் அரிதாக இருக்கின்ற கடவுளையும் அறியாமல் இருப்பதனாலேதான் அது முத்தி கிடைப்பது அரிது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த அரியதாக இருக்கிற சமயம் அரியதாக இருக்கிற கடவுள் கிடைத்து விட்டால் முத்தி எளியதாக கிடைக்கும். அரியதாக இருக்கின்ற கடவுள் அரிய கடவுளாது சிவபெருமான். அரிய பொருளே அவிநாசி அப்பா என்கிறார் அல்லவா. அரிய பொருளாயிருக்கிற சிவம் அந்த அரிய பொருளாயிருக்கிற சிவத்தை அடைவதற்கான வழியும் அந்த அந்த சிவத்தை அடைவதற்கான நிதி, அந்த சிவத்தை அடைவதற்கான நிதி வழி கிடைத்து விட்டால் அப்புறம் ஏன் முக்கியம் கிடைக்காது தாராளம் வருது போ. அரியதாயிருக்கிற பொருளை அடைவதற்கான வழி கிடைத்து விட்டால் முத்தி கிடைச்சு போச்சு. அதை சொன்னாரு சித்தியார்களே, வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் திருமதிப்பி தாழ்வனும் தன்மையோடு செய்வமான் சமயஞ்சாறு ஊழ்வரல் அறி சால உயர் சிவ ஞானத்தாரே போலில வலியினானே போற்றுவார் அருள்வற்றார் என்றார். அப்படி அரியதாக இருக்கிற சைவ சமயத்திலே சார்ந்து அது சிவபெருமானை போற்றினார்களே ஆனால் அவர்கள் முத்தியை பெற்று விட்டார்கள் என்றார். போற்றுவார் அருள் பெற்றாரே என்பது சித்தியார். அதனால இப்படி அரிய பொருளாய் இருக்கிற சிவத்தை அடைந்து அந்த பொருளாலே கொடுக்கப்படுகிற பேரின்பத்தை ஆன்மாவுக்கு சேர்த்து வைப்பது, அந்த சேர்வதற்கு காரணமாக இருப்பதுதான் வழிபாடு. சேர்வதற்கு காரணமாக இருப்பதுதான். இப்ப அரிய பொருளை அறிந்து கொண்டோம். அரிய பொருளாய் இருக்கிறது எது என்று கேட்டால் சிவம். அரிய பொருளே அரியதில் அறிய அறியோன்னு காண்க. இந்த திருவாசகம் திருவண்ட பகுதியிலே இந்த அரியதில் அறிய அறிவோன் காண்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். யாரும் கேட்டவாத ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அரியதில் அறிய அறிவோன் காண்கன்னு சொன்ன உடனே அடுத்த வரி மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்கிறார். அரியதில் அறிய அறிவோன் காண்கன்னு சொன்னதுக்கு நிறைய சொல்லி ஆமா வாஸ்தவா வந்த அரியவன் அரியதில் எல்லாம் அரியவனாக இருக்கிறவன் வாஸ்தவம். ஆனா அப்படி இருக்கிறவன் நம்ம பண்ணு நம்ம வழிபட்டு என்ன பண்ண முடியும், அவனை அடைய முடியுமா, அவ்வளவு அருமையா இருக்கிறவனை நம்ம போய் அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவன்தான் அவனே மருவி எப்பொருளும் வளர்ப்போங்க. அவனே உங்களோடு கலந்து உங்களோடு கலந்து உங்களை வளர்க்கிறான். இதெல்லாம் கேட்டு பார்க்கணும். யார் அந்த அளவுக்கு நம் பக்தர் இல்ல, அந்த அளவுக்கு அந்த அந்த ருஷி அந்த சுழிலே இருக்கிற வசத்தை அனுபவிக்கிற மக்கள் இல்ல. அதனாலே அப்படி அரிய பொருளாய் இருக்கிற சிவத்தை அறியவும் அந்த பொருளை அடையவும் தெளிவாக வழிகாட்டுவது எது என்று கேட்டால் சைவ சமயம் தான். சைவ சமயம் தான் தெளிவாக அந்த பொருளை அடைவதற்கான வழியை சொல்லும். அந்த அந்த வழியைத்தான் இந்த பாட்டுல தெளிவா இந்த ஆசிரியர் அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அப்பா. இம்முத்திக்கு அழியாத காரணம் முத்தியை பற்றி சொன்னார். அப்படி முத்தியை சொன்ன போது அந்த முத்திக்கு காரணம் முத்தியை அடைவதற்கு காரணமாக இருப்பது எது என்று செப்பாய் அப்பா. இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய். மாணவன் கேட்கிறான் தன்னுடைய ஞானாசிரியர் தந்தையாயிருக்கிற ஆசிரியனே அப்பா முத்திக்கு அழியாத காரணமா, இந்த முத்திக்கு அழியாத காரணம், அழியாத காரணம் என்றால் அந்த அந்த பாடுபட்டோம் அந்த அந்த வழியில போனா அந்த வழியில போனா அந்த ஊரை கட்டாயம் அடையலாம். அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டியது அந்த ஊர் அந்த வழியிலே போனோம்னா அந்த ஊரை அடைந்தே தீர்வோம். வேற அந்த ஊர் அந்த வழியானது அந்த ஊருக்கு தான் போகுது, நீங்க திகைக்க வேண்டியது. நீங்க இந்த வழியில போங்க அந்த ஊர் வரும், வேற ஊர் வராது. நீங்க எந்த ஊருக்கு போகணும், திருச்சனாப்பள்ளிக்கா, இந்த வழியில போகணும். போனா திருச்சனாப்பள்ளியா நீங்க அந்த திண்டுக்கல் எல்லாம் போய் விடாது, திருச்சனாப்பள்ளியிலேயே கொண்டு போய்விடும். நீங்க திண்டாட வேண்டியது திண்டுக்கல் போய் திண்டாட வேண்டியது இல்ல, திருச்சனாப்பள்ளியிலேயே கொண்டு போய்விடும். திருச்சனாப்பள்ளியிலேயே கொண்டு போய்விடும். எந்த வழியில, இந்த வழியில போங்க, புளித்தலையோட போங்க, திருச்சனாப்பள்ளியிலேயே கொண்டு போய்விடும். அது போல சிவத்தோடு சேர்த்து வைப்பதற்கு சிவத்தை சேர்ந்து முத்தியை பெறுவதற்கு காரணமாக இருப்பது அறியாத காரணம், அறியாத காரணம்தான் செப்பாய் என்று மாணவன் கேட்டான் ஆசிரியரை. அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் என்று மாணவன் கேட்க ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அருளாலே செப்பக்கள். அருளாலே சொல்லுகிறேன்னு சொல்லாம அருளாலே செப்பக்கள், திருவருளாலே சொல்லுகிறேன், திருவருளாலே சொல்லுகிறேன். உப்பி குருலிங்க வேடன கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றியும் நல்லார்கள் காண. குரு லிங்க வேடம் என கூறி இவை கொண்டார். இதுதான் நம்முடைய சைவ சமயத்துல ஆழமான அடிப்படையான உண்மையான முக்கியமான செய்தி. இது குரு லிங்க சர்வ வழிபாடு. இந்த மூன்றாலும் தான் நாயன்மார்கள் எல்லாம் வழிபட்டு திருவருளை பெற்றிருக்கிறார்கள். அப்பூஜிகள் எப்படி முக்தி பெற்றார், குரு வழிபாட்டினாலே முக்தி. பெருமளக்குர்ம நாயனார் எப்படி முக்தி பெற்றார், குரு வழிபாட்டினாலே முக்தி பெற்றார். பிரச்சன நாயனார் எப்படி முத்தி பெற்றார், குரு வழிபாட்டினாரே முத்தி பெற்றார், சாக்கிய நாயனார் எப்படி முத்தி பெற்றார், லிங்க வழிபாட்டினாரே முத்தி பெற்றார், திருநெல் நக்க நாயனார் எப்படி முத்தி பெற்றார், சிவலிங்க வழிபாட்டினாலே முத்தி பெற்றார், மெய்ப்பொருள் நாயனார் எப்படி முத்தி பெற்றாரு, அடியார் வழிபாட்டினாலும் இளையார் உரிமையான நாயனர் எப்படி முத்தி பெற்றாரு, அடியார் வழிபாட்டினாலும் முத்தி, சங்கம் வழிபாடு, குரு லிங்க சங்கம், குரு லிங்க சங்கம். சிவபெருமான் எங்கெங்க இருக்கிறான் என்று கேட்டால் எல்லா இடங்களிலும் தான் இருக்கிறார். அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறார். அங்கு இங்கு எனாதபடி அருமையான பாட்டு, முதல் பாட்டு தாய்மார்கள் பாடல்ல முதல் பாட்டாக இப்படிதான் ஜாவி இருக்கிறாரு. அங்கு இங்கு நாதபடி இருக்கிறாரு, எங்கும் இருக்கிறாரு, அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தாய்மார்கள் முதல் பாடல். அப்படி அங்குங்க நாதபடி எங்கும் இருக்கின்ற பரம்பொருளை எப்படி அடைவது என்று கேட்டீர்கள. அவன்தான் ஆன்மாக்கள் வழிபட்டு உய்வதற்காக சிவலிங்க திருமேனியிலும் சிவ வேடத்திலும் தங்கியிருந்து அருள் கொள்கிறார். அங்குங்க நாதபடி எங்கும் பலராதமா பார்க்கமுடன் எங்கும் ஒரு நீக்கமன் அறிகின்ற பரிபூர்ணமாயிருக்கிற கடவுள் நமக்காக அவன் என்ன பண்ணியிருக்கிறான் என்று கேட்டால், சிவலிங்க திருமேனி இடத்தும் சிவனடியார் திருவேடத்து அவன் குடிகொண்டிருந்து அந்த இடத்தை அவன் வந்து அரசாட்சி செய்கின்ற அரியாசனமாக வைத்துக் கொண்டு அதிலே எழுந்தருள் இருந்து வழிபடுகின்ற ஆன்மாக்களுக்கு அருளை தருகிறான். இல்லையானால் எங்கும் இருக்கிறான் என்றால் அவனை எப்படி வழிபட முடியும், எங்கும் இருக்கிறான் என்றால் எப்படி வழிபட முடியும். அதற்காகத்தான் தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிகள் உண்டு. தாவரம் என்கின்ற சிவலிங்கத்திலேயும் சங்கமம் என்கின்ற அடியாரிடத்தும், அடியார் என்று சொன்னால் குருவர்களை சேர்ந்துருவாங்க, அதனால ரெண்டு இடமும் சொன்னார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாவரம் பூசை கொண்டு மண் உயிருக்கு அருளை என்ன தெளிவு என்ன. எல்லா இடங்களில் இருக்கிற கடவுளை யாரும் வணங்க முடியாது, கண்டு வணங்க முடியாது, கண்டு வணங்க முடியாது என்பதற்காகத்தான் அவன் இப்படி சிவலிங்கத்திடத்திலேயும் சிவன் அடியாரிடத்தும் அவன் தங்கியிருந்து அந்த இடத்திலே அண்ணாக்கள் செய்கிற பூஜையை ஏற்றுக்கொண்டு அருளை கொடுக்கிறான். பூஜை பண்ணினவனுக்கு அருளை கொடுக்கிறான். தாவர சங்கமங்கள் என் சங்கம்னா அடியாரன் தாவரம்னா சொல்லிடும். அது சண்டேஸ்வர நாயனாரை பத்தி சொல்லும் போது ஒரு சொல்லுவார், தலைத்தால் ஒரு அத்தியுங்கள் தாவரம் மணலா இருக்கும். தாவரம்னா சிவலிங்கம், அது தாவித்தன்னு சொல்லுவோம் அல்லவா, சிவலிங்கம் தாவித்தார் தாவரம், தாவரம் மணலா இருக்கும். சண்டேஸ்வர நாயனார் எதுல முத்தி வச்சாரு, சிவலிங்க வழிபாட்டினாலே முத்தி வச்சார். அதனால தாவர சங்கமங்கள் என்று இரண்டு முடிவில் நின்று மாவரம் பூசை உண்டு மண் உயிர்க்க விளைவிப்பார். அவனே வந்து இந்த லிங்க திருமேனியிடத்தும் சிவனடியாரிடத்தும் எழுந்தருளிருந்து அண்ணாசிர பூசை ஏற்றுக்கொண்டு பலனை கொடுக்கிறார். அதனாலே இந்த இரண்டு இடத்திலையும் பூசை செய்வாயா. அதனாலதான் மாதரனைய மறிந்த ஒரு வேடமும் ஆலயம்தானும் அரணத்துடும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லியது. மாலரனைய மறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அறம் என தொழுமே, அப்போ உனக்கு மும்மளவு விட்டு போகணும். பல நூல் நிறைய சொல்லுது, பல நூல்கள். அதுல வந்து நம்ம சிவஞான தீபம்னு ஒரு நூல் இருக்கு, சிவஞான தீபம், அது சொல்லுது எத்தறிய லிங்க குரு சங்கமந்தான் ஏகவரன் மனவாக்கு காயமாகும். எத்தறிய லிங்க குரு சங்கமந்தான் ஏகவரன் மனவாக்கு காயமாகும். ஏகவரனாகிய பரமேஸ்வரனுடைய மனம் வாக்கு காயம், நமக்கு மனம் வாக்கு காயம் இருப்பது போல சிவருமானுக்கும் மனம் வாக்கு காயம் இருக்கலாம், நமக்கு இருப்பது போல அவனுக்கும் மனம் வாக்கு காயம் இருக்கலாம். அது எப்படி அவனுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா நமக்கு இருக்கிறது நல்லா தெரியுது, அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா எத்தறிய லிங்க ஊரு சங்கமந்தான் ஏகவரன் மனவாக்கு காயமாகும் வாய்த்த மனம் சிவலிங்கம் ஆகும். சிவபெருமானுடைய மனம் எது என்று கேட்டால் வாய்த்த மனம் சிவலிங்கம் ஆகும். அதை வழிபட்டால் என்ன ஆகும், மூல மலமகற்றும், மூல மலமகற்றும் குரு அருசேர் வாக்கும் ஆகி தீர்த்தருளும். குருவினுடைய குரு வந்து சிவபெருமானுடைய வாக்காக இருக்கிறார், சிவபெருமானுடைய அது மாயாமலத்தை போக்கும், மாயாமலத்தை போக்கும். வாய்த்த மனம் சிவலிங்கம் ஆகும் மூல மலமகற்றும் குரு அருசேர் வாக்கு மாயை தீர்த்தருளும் சங்கமமா மேனி தந்தால், சங்கமமாகி அடியார்கள் தான் சிவருமானுக்கு மேனியா திருமேனி, சிவனடியார்கள் தான் சிவருமானுடைய திருமேனியா. சிவலிங்கம் சிவருமானுடைய மனசு, சிவருமானுடைய வாக்கு குரு, சிவருமானுடைய வாக்கு குரு, சிவருமானுடைய திருமேனி அடியார்கள், சிவருமானுடைய மனசு சிவலிங்கம். அது வழிபாடு சிவலிங்க வழிபாட்டினாலே ஆணவ மலம் போகும், குரு வழிபாட்டினாலே மாயாமலம் போகும், அடியார் வழிபாட்டினால கர்ம மலம் போகும். வாய்த்தமானம் சிவர் இங்கே ஆகும் மூலம் மரமகற்றும் குருவருடைய வாக்கு மாறி தீர்த்தருளும் சங்கமமா மேனிதனால் தீராத இருவனையால் கண்ம நீங்கும். ஆர்த்தமலம் மூன்றகற்றும் குறி ஈதாகும் அல்லது மற்றொன்றாலும் அகன்றிடாது அல்லது மற்றொன்றாலும் அகன்றிடாது. தெளிவான வாக்கியம் உறுதி. நீ உனக்கு மலம் போகணும், நீ உருப்படி ஆகணும்னா இதுல நின்னுக்க, வேற எதனாலையும் போக. இந்த தெளிவு, இந்த உண்மை, இந்த சமாச்சாரம் சைவத்தவர வேற எழுதி சைவ சித்தாந்திக்கிட்ட இந்த வாய்ப்பு வேற எந்த சமய வாக்கியம் கிடையவே கிடையாது. அதனாலே குருலிங்க சங்கம் வழிபாடு அவசியமாக சிவனடியாக இருக்கிறவங்க கட்டாயம் பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கும் குருலிங்க சங்கம வழிபாடு. அதனால இந்த வழிபாட்டினாலதான் மும்மலமும் போகும். இந்த வழிபாட்டினாலதான் மிக மும்மலமும் மூன்று இடத்துல வழிபாடுனால மும்மலமும் போகும். அதனாலே அப்பாய் முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அருளாலே செப்பக்கு உப்பில் குருலிங்க வேடமென குருலிங்க வேடமென கூறில் இவை கொண்டார். அதாவது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சிவவேட வழிபாடு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சிவவேட வழிபாடு, அதாவது சிவனடியார் வழிபாடு. அது வந்து நம்முடைய நூலில் நிறைய சொல்லுது, நிறைய சொல்லுது. அதில் வந்து இந்த வழிபாடு வழிபாட்டுக்கு தகுதியை தருவது தீச்சை, வழிபாட்டுக்கு தகுதியை தருவது தீச்சை. தீச்சை இல்லைன்னா இந்த வழிபாட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, இந்த வழிபாட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால லிங்க வழிபாடு ஆன்மார்த்தமாக தீர்ந்த லிங்க வழிபாடும் பரார்த்தத்தில் தீர்ந்த லிங்க வழிபாடும் என்று இரண்டாகும். அதுக்கு மேல குரு என்று சொன்னாலே தீட்சா குரு வந்துடும், குரு என்று சொன்னாலே குரு வழிபாடு தானே வந்துடும். அந்த குரு வழிபாடும் அதோடு திருவேடம் வழிபாடு, திருவேடமாகிய சிவனடியார் வழிபாடு. இந்த திருவேடத்தை பத்தி நம்முடைய நூல்கள் ஏராளமா சொல்லும். அறிவறியான் தனையறிய ஆக்கையாகி, அறிவறியானாகிய சௌருவான் தன்னை அறிந்து கொள்ளும்படியாக உயிர்களும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நாம் பொது இயல்பு என்ன பார்த்தோம்? என்ன பொது இயல்பு என்றால் என்ன? பொது இயல்பு என்றால் என்ன? அதான் தடத்த இலக்கணம் என்றால் என்ன? இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு. இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற இயல்புதான் பொது இயல்பு. இந்த கருவிகளினுடைய சேர்க்கை நீங்கினால் இந்த நிலைகளும் நீங்கிவிடும். இந்த கருவிகளினுடைய சேர்க்கை எப்போது நீங்கும்? எப்போது நீங்கும்? முத்தி நிலையிலே தான். முத்தி நிலையிலே தான் இந்த கருவிகள் எல்லாம் நீங்கி போக உயிர் ஒரு நிலையான தன்மையை பெறும். முத்தி நிலையிலே தான் அது. அதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. ஒரே நிலையில நிற்றல், பல நிலைகளை அடைதல் சேர்க்கை, அது பொது இயல்பு. பொது இயல்பு சேர்க்கை. உண்மை இயல்பு தான் இயற்கை. இந்த ஐந்து நிலை வேறுபாடுகள் அடைகிற இடங்கள், ஐந்து இடங்கள் சொல்லப்படுகின்றன, அதையும் குறித்து கொள்ளுங்கள். விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில ஆன்மா இருக்கிற இடம் புருவ நடு. புருவ நடுவில் இருக்கிறதே உயிர். விழிப்பு நிலையில புருவ நடு, லாடத்தானம் என்பார்கள். லாடம், புருவ நடு. இந்த புருவ நடுவில் இருந்துதான் உயிர் உலகத்தை அறிகிறது. அந்த புருவ நடுவிலிருந்து கீழே இறங்கும், கழுத்துக்கு வரும். கண்டம், கண்டம் என்றால் கழுத்து. கழுத்து என்ற இடத்திற்கு ஆன்மா இறங்குகிறது. அப்போது உண்டாகிற அவத்தை என்ன? இப்ப வகுப்புல உட்கார்ந்திருக்கும் போதே அது என்ன, எதை கிடையாளம்? ஆன்மா இறங்கி விட்டது கழுத்துக்கு. இறங்கி புருவ நடுவில் இருந்து இறங்கி விட்டது. அடுத்து மூன்றாவது உறக்க நிலையில அதற்கும் கீழே இதயத்துக்கு வருகிறது. உயிர் இதயத்திற்கு வருகிறது. நனவு, கண்டம், நீலகண்டன். கழுத்திலே நீலம்னா நஞ்சு, நஞ்சை நிறுத்தியவர் கண்டம். பிறகு அங்கிருந்து இதயத்துக்கு இறங்குகிறது உறக்க நிலை. அப்போது உட்கார்ந்திருக்க முடியுமா? கிடை, படுத்துற வேண்டிதான். அது உறக்க நிலையில எல்லாம் நம்முடைய நிலைகள் தான். என்ன, யாருக்கோ யாருமான யாரோ நினைக்கிற நாம தான். நம்முடைய நிலையைத்தான் சொல்லுகிறார்கள். விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், அதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆழ்ந்த உறக்கம். பிறகு அதையும் கடந்து உயிர்ப்பு அடக்கம். இடமா புருவ, இது கொப்பூல். இதயத்திலிருந்து கொப்பூல் அல்லது உந்தி என்பார்கள். உந்தி, உந்தி கீழே இதயத்துக்கு கீழே உந்தியில இறங்குது. பிறகு உயிர் படக்க நிலையில மூலாதாரம், அதற்கு கீழே மூலாதாரத்தில் அந்த ஆன்மா ஒடுங்குகிறது. அதற்கு பிறகு இது, எனவே இப்படி ஐந்து இடங்கள், ஐந்து நிலைகள். இன்னொன்று, ஒவ்வொரு இடத்திலேயும் செயல்படுகிற கருவிகள், செயல்படுகிற கருவிகள். புருவ நடுவில் 35 கருவிகள், புருவ நடுவிலே 35 கருவிகள், புருவ நடுவில் 35. இவை என்றால் ஐந்து. ஞானேந்திரியம், ஐந்து கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, அறிகருவிகள், தொழிற்கருவிகள் 10 10 கருவிகள். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். பிறகு அவற்றினுடைய விடயங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா? அறிகருவிகளுடைய விடயங்கள் எவை? அறிகருவிகள் எவற்றை அறிகின்றன? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம், அதுதான் விடயங்கள். அது விடயங்கள், கருவிகள் ஐந்து அறிகருவிகளுக்கு. கண்மேந்திரியங்களுக்கு விடயங்கள் தொழில், அவை செய்கிற தொழில், நடை, நடை நடத்தல் கால், கொடை கொடுத்தல் கை, நடை கொடை, பேச்சு வாய், பேச்சு போக்கு, கழிவை போக்குகிற கருவி, இன்பம் சிற்றி இன்ப நுகர்ச்சிக்குரிய கருவி, இவை ஐந்தும் தொழிற்கருவி. தொழிற்கருவிகளினுடைய தொழில்கள், கண்மேந்திரியங்களினுடைய தொழில்கள், நடை கொடை, பேச்சு, போக்கு, இன்பம். ஆக இப்ப எத்தனை ஆயிற்று? 20. இதோடு 10 வகையான வாயுக்கள், தச வாயுக்கள் உடம்புல ஓடிக்கொண்டிருக்கின்றன. 10 வகையான காற்று, அவை செயல்படுகின்றன. அந்த 10 சேர்த்தால் 30 ஆயிற்று. இதோடு 4 அந்தக்கரணங்கள், 34. ஐந்தாவது கடைசியில 35வது புருடன் என்ற கருவி. புருவ நடுவில் இந்த 35 கருவிகள் செயல்படுகின்றன. பிறகு அடுத்து அந்த கனவு நிலையில கண்டத்திலே இருக்கிற போது 25 கருவிகள், 35 25 ஆகிறது, 10 குறைகின்றன. இந்த 35ல் எந்த 10 நீங்குகிறது? உறக்கத்து கனவுல ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் செயல்படலை. ஆனால் அவற்றினுடைய விடயங்கள் உண்டு, கருவிகள் செயல்படவில்லையே தவிர அந்த ஓசை, ஊறு, ஒளி, சுவையெல்லாம் கனவுல பார்க்குறோமா இல்லையா? நடை கொடை எல்லாம் அங்கே உண்டு கனவுல, நடை கொடை போக்கு எல்லாம் உண்டு. அந்த 10 மட்டும் குறைகின்றன, 25. பிறகு அதற்கு கீழே உறக்கத்தில், உறக்கம் 3வது நிலையில, இதயத்திலே உயிர் இருக்கிற போது 3 கருவி, 3 கருவி தான் செயல்படும், மற்றவையெல்லாம் நீங்கிவிடும். 3 கருவிகள் எவை என்றால் சித்தம். சித்தம் என்பது என்ன? 4 அந்தக்கரணங்களிலே 1 சித்தம். சித்தம் மற்ற அந்தக்கரணம் நீங்கிரும், சித்தம் என்ற அந்தக்கரணம் மட்டும் செயல்படும். சித்தம், பிராணவாயு செயல்படும். சித்தம், பிராணவாயு, புருடன் என்ற 3 புருடன். பிறகு அதற்கும் கீழே இறங்குகிற போது, பிறகு பேருறக்கத்தில் உந்தியில் இருக்கிற போது உயிர், 2 கருவிகள் செயல்படும். எது நீங்கி விடுகிறது? சித்தம் நீங்கி விடுகிறது. சித்தமும் நீங்கிவிட பிராணவாயு புருடன் 2 தான். பிராணவாயு குருடன். பிறகு கடைசியாக மூலாதாரத்தில் உயிர் இருக்கிற போது உயிர் படக்க நிலையில் பிராணவாயுவும் நீங்கள் குருடன் ஒன்று மட்டும் இருக்கும். ஆக இந்த புருடன் என்ற கருவி தான் ஐந்து நிலையிலேயும் தொடர்ந்து வருது. இப்படி மேலே இருந்து படிப்படியாக இறங்குகிற போது என்ன நடக்குது? இந்த ஐந்து அவத்தைகளிலே என்ன நடக்கிறது? படிப்படியாக நமக்கு அறியாமை உண்டாகுது. படிப்படியாக அறியாமை, விழிப்பு நிலையிலே உலகத்தை அறிகிறோம். பிறகு இறங்க இறங்க அறியாமை மேலிடுகிறது, அறியாமை மிகுகிறது. உறக்கத்தில் பேருறக்கத்தில் எல்லாம் அறியாமை, கடைசியில் மூலாதாரத்தில் முழு அறியாமை, முழு அறியாமை. இதற்கு என்ன காரணம்? இந்த அறியாமைக்கு அறியாமையை எது உண்டாக்குவது? ஆணவ மலம். எனவே இந்த கருவிகள் நீங்க அறியாமையோடு சேர்கிறது. ஆன்மா கருவிகளை விட்டு நீங்கி ஆணவத்தோடு படிப்படியாக சேர்கிறது. ஆணவ மலம் சேர சேர அதற்கு அறியாமை உண்டாகும். எனவே ஒரு பக்கம் கருவிகள், இன்னொரு பக்கம் ஆணவ மலம். கருவிகள் மேலோங்கி இருக்கிற போது ஆணவம் அடங்கி இருக்கும். ஆணவம் மிகுகிற போது கருவிகள் செயல்படா. அதனால் இந்த இரண்டும் போராட்டம். இப்படி படிப்படியாக அறிவு நிலையிலிருந்து அறியாமை நிலைக்கு நாம் செல்லுகிறோம். பிறகு பழையபடி அறிவு நிலைக்கு வருகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஆணவத்திலிருந்து படிப்படியாக நீங்கி மறுபடியும் ஆணவ மலத்தோடு சேருகிறோம். கருவிகள் ஆணவ மலத்தை நீக்கி அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றன. அவை செயல்படாத போது ஆணவ மலம் அறியாமையை தரும். இதற்கு ஒரு ஓமை சொல்லுவார்கள். ஒரு அரசன் வெளியே நகர்வலம் போகிற போது அவனை சூழ்ந்து அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் போகும். அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் எல்லோரும் கூட போவார்கள். பிறகு திரும்புகிற போது அரண்மனைக்குள்ளே நுழைந்து எல்லாரும் கடைசி வரை கூட வருவார்களா? அந்தந்த இடத்துல அவரவர்கள் நின்று விடுவார்கள். கடைசி வரைக்கும் யார் வருவது? பிராணவாயு. அவன்தான் மெய்க்காப்பாளன், அரசனுடைய மெய்க்காப்பாளன் பிராணவாயு. எது வரைக்கும் வருவான்? பிராணவாயு. எங்கே? இது வரைக்கும் பேருறக்கம் வரைக்கும் பிராணவாயு செயல்படுது. பிறகு உயிர் படக்க நிலையில் பிராணவாயு மெய்க்காப்பாளன் நின்று விடுகிறான். இங்கே அரசன் அந்த புறத்துக்குள்ளே நுழைகிறான். உயிர் படக்க நிலைதான் அந்த புறம். அங்கே வாசல்ல மெய்க்காப்பாளன் நின்றுவிட அரசன் மட்டும் தனியே அந்த புறத்துக்குள்ளே நுழைந்து அவனுடைய மனைவியால் தான் யாரு? ஆணவ மலம்தான் மனைவி. ஆணவ மலத்தோடு சேர்ந்து கூடி அறியாமை வயப்பட்டு கிடக்கிறான், அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறான். இதான் அந்த புறம் என்று இப்படி சொல்லுவார்கள். இப்போ நினைவர்கா? ஆக இதுதான் நாலாவது நூற்பா. இன்னும் பாருங்கள், இந்த இப்போ நூற்பாவை பாருங்கள், இன்னும் பார்க்கலையே. அந்த கரணம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. எது? ஆன்மா. ஆன்மா அந்த கரணங்களிலே ஒன்று அல்ல. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. அவை சந்தித்தது ஆன்மா. இருங்க இருங்க. அவை சந்தித்ததுன்னா அவற்றோடு கூடி இருக்கிறது ஆன்மா. எவற்றோடு? அந்த கரணங்களோடு கூடி இருக்கிறது. அவை சந்தித்தது ஆன்மா. ஏன் சந்திக்க வேண்டும்? அந்த கரணங்களை ஏன் கூட வேண்டும்? கீழே விளக்கம் சொல்லுகிறார். அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது. சகசமலம்னா ஆணவமலம், ஆணவமலத்துக்கு ஒரு பேரு சகசமலம். சகசமலம் என்றால் ஆணவமலம். சகசம் என்ன அர்த்தம்? இயற்கை. இயற்கை சகஜம், சகஜம்னா இயற்கை. இந்த ஆணவமலம்தான் உயிருக்கு அனாதியாகவே தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறது. எனவே இயற்கை மலம், ஆணவ மலம். ஆன்மாவோடு இயற்கையாகவே சேர்ந்திருப்பது என்று ஆன்மா உண்டோ அன்றே ஆணவ மலமும் இருக்கு. அதான் சகஜ மலம், சகச மலம். அதான் இருங்க, அவசரப்படாதீங்க. சகசமலத்து உணராது. அங்க உணராமையால் ஒரு ஆள் தேர்த்து கொள்ளுங்கள். சகசமலத்தினால் உணராமையால் அந்த ஆணவமலத்தின் காரணமாக உயிர் அறியாதிருப்பதன் அறிய

அந்த ஆணவ மரத்தினோடு சேர்ந்ததனால ஐந்து வகையான அவத்தை, அவத்தைன நிலை, ஐந்து வகையான நிலை விரைவு நிலைகளை உடையது. ஐந்து நிலைகள், அதை வடமொழியில சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம், அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். சாக்கரம் என்றால் விழிப்பு நிலை, சாக்கரம் எனவே உயிர்ப்படக்க நிலை துரியாதீதம், பேருறக்க நிலை துரியம், உறக்க நிலை சுழுத்தி, கனவு நிலை சொப்பனம், விழிப்பு நிலை சாக்கரம் என்று பெயர். இந்த ஐந்துக்கும் என்ன பெயர்? கேவல ஐந்தவத்தைகள். இந்த ஐந்துக்கு என்ன பெயர்? கேவல ஐந்தவத்தைகள். கேவலம் என்ற பெயரை ஏன் கொடுத்தார்கள்? ஐந்தவத்தை என்று சொன்னால் போதாதா? ஏன் கேவலம்? மேலிருந்து படிப்படியாக இறங்குகிற போது என்ன உண்டாகுது? கேவலம்னு அறியாமை. கேவலம் என்றால் அறியாமை. அறியாமையை தருகிற ஐந்து நிலைகள், அறியாமையை தருகிற அவத்தைகள், கேவல ஐந்தவத்தைகள். இவற்றுக்கு, இந்த ஐந்துக்கும் காரிய அவத்தைகள் என்ற பெயர். காரிய அவத்தைகள், காரிய அவத்தைகள். இவை, இந்த ஐந்து அவத்தைகளும் அன்றாடம் நாள்தோறும் நமக்கு நிகழ்கின்றவை, அதனாலே காரிய அவத்தைகள் என்ற பெயர். காரியம் என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும்? அதற்கு முன்னால காரண அவத்தைகள், அது மூன்று இருக்கு. காரண அவத்தைகள் மூன்று, இவை காரிய அவத்தைகள். காரண அவத்தைகள் அது மூன்று. முதன் முதல் ஆன்மா இருந்த நிலைக்கு என்ன பேரு? கேவல நிலை. அது காரண அவத்தை, அது ஒண்ணு. காரண அவத்தை முதல் நிலையாகிய கேவலம், அந்த கேவல நிலையிலிருந்து இறைவன் உயிர்களை எடுத்து உடம்புகளோடு கூட்டி எங்கே அனுப்புகிறான்? சகல. சகல நிலை என்பது ரெண்டாவது காரணாவத்தை, அது காரணாவத்தை. சகலம்ங்கிறது காரணாவத்தை. பிறகு அந்த சகல நிலையிலிருந்து சுத்த நிலை, அது மூன்றாவது காரண அவத்தை, அது மூன்றாவது காரண அவத்தை. அந்த மூன்றும் பெருநிலைகள், குறிப்பிட்ட கால அமைப்பு கிடையாது. எத்தனை காலம் கேவலத்தில் கடந்தோம், சகலத்தில் எத்தனை காலம் இருக்க போகிறோம் தெரியாது. அவையெல்லாம் பெருநிலைகள். ஆனால் காரிய அவத்தை நாள்தோறும் நடக்கிற சிறிய நிலைகள், சிறுநிலைகள். காரிய அவத்தை சிறுநிலைகள், காரண அவத்தை பெருநிலைகள். இந்த ஐந்து காரிய அவத்தைகளும் எங்கே நடக்கின்றன? அந்த மூன்றுல, மூன்று காரண அவத்தைகளிலே எதிலே நடப்பது இந்த ஐந்து? சகலத்தில், சகல நிலையில, சகலமாகிய காரண நிலையிலே அதற்குள்ளே நடக்கிற ஐந்து காரிய அவத்தைகள், சகலத்திலே நடக்கின்ற காரிய அவத்தைகள். ஆக இத்தனை கருத்துக்களையும் ஒரே சொல்லுல மெய்கண்டார் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஐந்து அவத்தைத்தே, ஐந்து அவத்தைத்தே, ஐந்து அவத்தைகளை அடையும். இது ஆன்மாவினுடைய பொது இயல்பு, இது பொது இயல்பு, இது நம்முடைய உண்மை இயல்பு அல்ல. இந்த பொது இயல்பு நமக்கு செயற்கை. இந்த உடம்பு இருக்கிற வரை, கருவிகள் இருக்கிற வரை இந்த நிலைகள் நிகழும்.

0: சுத்த நிலையிலே நிகழாது. நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, உப்போடு சேர்ந்த நீர் ரெண்டும் ஒன்னா இருக்க இல்லையா, அது போலத்தான் இறைவன் நீர், அதில் சேர்ந்த உப்பு போல ஆன்மாக்கள் அவனோடு ஒன்றுபடுகின்றன. இறைவனை சேர்ந்த பிறகு பிறவி இல்லை, அது பிறவா நிலை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: கண் என்ற பொறி, கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு, உறுப்புனா என்னது, பொறி இடம், பொறி இருக்கிற இடத்து பேரு உறுப்பு. பொறி என்பது ஆற்றல், விளங்குதா? கண் என்ற பொறி, கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு தீ என்ற பூதத்தையும், தீ என்ற பூதத்தையும், ஒளி என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு, தன்மாத்திரைக்கு என்ன பேரு, சூக்கும பூதம் இல்லையா, பஞ்சபூதத்துக்கு என்ன பேரு, தூல பூதம். எனவே ரெண்டு பூதத்தையும் துணை கொண்டு, ரெண்டையும் துணை கொண்டு தீயின் குணமாகிய உருவத்தை அறியும், தீயின் குணமாகிய உருவத்தை அறியும், விளங்குதா? இத மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஞானம் தெரியும், கண்மை தெரியும், எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் அப்படியே கடகடன்னு சொல்ல வேண்டியதான், இது என்ன இருக்கு. எனவே இப்போ இந்த இந்த கண்ணு வேலை செய்யலனா என்ன செய்ய முடியாது, பொறி இல்லைனா உருவத்தை பார்க்க முடியாது. கட்புறனார் காணார், கண் இருந்தும் அதுல என்ன இல்ல, அந்த பொறி இல்லை, கண் இருந்தும் அது உள்ள ஆற்றல் இல்லை, காது இருக்கும் பெருசா, காது அது பொறி, உறுப்புக்கு பொறி இல்லை, விளக்குதா? எனவே அதனால கட்புலனார் காணார், கண் இருந்தும் காண முடியாதவருக்கு என்ன செய்யறோம், கை கொடுத்த கோலே போல், அவருடைய கையில என்ன செய்யறோம், கோலை கொடுக்கறோம். அதுபோல கற்புலனார் காணார் தம் கை கொடுத்த கோலே போல என்ன செய்யறாரு, அதனால என்ன செய்யற, கண்ணை மறத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்விருக்கும், அந்த கோலை கொடுக்கிறாரு. கோலை கொடுக்கும் போது என்ன செய்யறாரு, நாடி கொடுக்கிறாரு. உள்நாடின்னு ஒண்ணு போட்டிருக்கா இல்லையா, உள்நாடினா என்ன, உள்நாடி நாடித உள்நாடி வெளிநாடினா இருக்கு, அப்படி இருக்கா ஐயா, இருந்தாலும் இருக்கலாம் சார், இங்க வந்து புதுசு புதுசா படிக்கிறோம், எது இல்லைன்னு சொல்ல முடியுது, இருந்தா இருந்துட்டு போட்டோம். உள்நாடியாவது, அதாவது ரொம்ப அருமையா இத ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஆணவம் என்ற அறியாமையை செய்யக்கூடிய பொருள், அறிவை தடுக்கக்கூடிய பொருளினுடைய சார்பினாலே இந்த ஆன்மாவுக்கு அறிவு இருந்து என்ன செய்ய முடியல, அது விளங்காமல் இருக்கிறது. அப்போ இதுக்கு உதவுறான் யாரு, இறைவன். எதை உதவுறான், இந்த மாயை என்ற துணை பொருளை உதவி செய்யறான். அப்போ இப்போ அது எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப என்னையே சொல்லிக்கிட்டு தானே, அப்ப நான் தான் போறேன், இப்படியே அப்படியே வாக்கிங் போறோம்னு போய் சில இடத்துல கிணறு, வயல்ல கிணறு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா, போட்டிருப்பாங்கல்ல, தரையை ஒட்டி இருக்கும், அது சுத்தி செவரு, அப்படியே பராக்க பாத்துக்கிட்டு போ, சுத்த படிச்சுட்டு போறோம்னு போய் போ தேடின்னு விழுந்தாச்சு, உள்ள விழுந்ததை ஒருத்தரும் பாக்கல, யாரு பாப்பா, கூட பத்து பேரை கூட்டிட்டா போயிருக்கு, நம்ம மட்டும் தனியா போய் உள்ள விழுந்தாச்சு இல்லையா, உள்ள விழுந்து சத்தம் போட்டு பார்த்தா யாரு கேக்கும், ஒருத்தருக்கும் கேட்கல, ஐயோ பாவம் கேளோ, ஐயோ பாவம் கேளோமா, அப்போ உள்ள கிடந்து சத்தம் போடுதேன், கொஞ்ச நேரம் நீச்சல் வேற தெரியாது எனக்கு. என்ன தெரியாது? நீச்சல் வேற தெரியாது. விழும் போதே கைகால வேற அடி வேற போட்டுடுது, கையக்கிய அசைக்கவும் முடியல. உள்ள கிடந்து கொஞ்ச நேரம் தடுமாறி உயிருக்கு பயந்து எப்படியாவது ஏறிட முடியுமான்னு பார்த்தா ஒன்றும் முயற்சி பதிக்கல. அந்த நேரம் பார்த்து இவர் எங்க அந்த பக்கம் என்னமோ சத்தம் கேட்க சலப்பல சலப்பல. ஐயா உங்க பேர் என்னையா? ஆ மணிகண்டன் ஐயா. அவர் அந்த பக்கமா வந்து எட்டி பார்க்காரு. ஆடாடா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஏன் வருது, எப்போப்பா அங்கு ரெண்டு நாளா வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காரே அந்த ஆளுலா பொருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த என்னத்தையாவது ஒரு கோடிய கெடிய எடுத்து அதை உள்ள போட்டு இதை பிடிச்சிக்கிட்டு வாங்க சார். இதை பிடிச்சிங்க, பிடிக்க ஏழு எங்க இருக்கு? உளுந்த உடனே கொடுத்துருந்தா ஏதாவது பிடிச்சிருப்பேன். இது எல்லாம் கைகாலெல்லாம் ஓஞ்சு போச்சு, தளர்ந்து போச்சு. அந்த நேரத்தில் கொடுத்தா பிடிக்கவும் முடியாது. அப்போ இது போல இந்த ஆன்மாவுக்கு இறைவன் உதவுறாம்னா, மாயைங்கிற ஒரு கோலை கொடுக்கறாம்னா, அதை பற்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லவே பற்ற முடியாத உயிர்களும் உண்டு என்பது தெரிகிறது, விளங்குதா? எனவே அந்த உயிரை பார்த்து எதுக்கு எப்படி பற்ற முடியாத ஆற்றல் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மாத்திரம் கொடுக்கிறாரு. பற்ற முடியாத உயிருக்கு பற்றக்கூடிய தகுதியை ஏற்படுத்துறாரு. என்ன கருணை செய்கிறாரு பார்த்தீங்களா? எனவே அந்த உயிருக்கு கொடுக்கிறாரு, இந்த மாயை கொடுக்கிறாரு. அது அது என்ன செய்யுதுன்னா, பொதுவாகவே இந்த ஆணவம் என்பது நம்ம அறிவை மறைத்தா, குணத்தை மறைச்சா இயல்பா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இச்சைக்கு மாற வச்சா சீரை. இந்த ஆணவம் ஏ உன்னை மறைக்கட்டா அப்படின்னா கேட்டா வந்து மறைக்கி, அது இல்ல. நம்ம இச்சைக்கு மாறாக நம்ம குணத்தை மறைச்சிட்டு இயல்ப மறைச்சு, அதனால இந்த எந்த ஒரு இதா இருந்தாலும் இயல்ப வந்து தடுக்கும் பொழுது அதுல இருந்து வெளிவரதான். சாதாரண குழந்தை எடுத்துக்கங்களேன், நீங்க தொட்டுல போட்டா அது என்ன செய்யுது? அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி, அது பாதுகாப்புனா கூட அது என்ன செய்யுது? வெளிவரதுக்கு. ஏன்னா பந்தம் என்பது எல்லாருக்கும் பிடிப்பது இல்லை இல்லையா? அது அதனுடைய தகுதி, முடியுதோ முடியலையோ அதனுடைய ஆற்றலுக்கேற்பது முயற்சி செய்யும். அதுதான் ஆன்மாவும் செய்யுது. அந்த அது ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடுகிறது. அந்த முயற்சி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நல்ல தீவிரமா முயன்று கொடுக்க முதல்ல கொடுக்கிறாரு, விளங்குதா? அப்பதான் அவன் லபக்கன்னு பிடிப்பான். ஓஞ்சி போனவன் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. எனவே அதை கொடுத்த உடனே என்ன செய்யுதுன்னா, இந்த அதான் நாடிங்கிறது, அந்த தன்மையை நாடி பார்த்து அதை கொடுக்கிறாரு. கை கொடுத்த கோல் போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண். பொற்புடைய மாயை, பொற்புனானது பொற்பு அப்படின்னா அழகு, அழகு சிறப்பு. நமக்கு எது அழகுன்னா அறிவு விளக்கம் தான். இதனால நமக்கு அறிவு விளங்குதா இல்லையா? இல்லையா? அதனால இந்த பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண், மாயை என்ற கருவியை நமக்கு இடையில சேர்க்கிறான். அப்ப நமக்கு அனாதியே இருந்தது ஆணவம், இது இடையில சேர்க்கப்பட்டது எது? மாயை இல்லையா? அப்ப பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண். அப்போ அது எப்படி புணர்த்துறான் நமக்கு அப்படின்னா, மாயை என்பது ஒரு காரண பொருள் தானே. காரண பொருளை நேரடியாக ஆன்மா அனுபவிக்க முடியாது இல்லையா? இப்போ நான் ஐயா வீட்டுக்கு போயிருக்கேன், நமக்கு தெரிஞ்சவர் வந்திருக்காருன்னு, காலையில டிஃபன் இட்லி அப்படின்னா கொஞ்சம் அரிசியும் உளுந்தியும் ரெண்டையும் போட்டு கொண்டாந்து ஒரு கிளாஸ்ல போட்டு இருந்தா அங்க சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட முடியுமா? அதை ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி மாவாக்கி அதை இட்லியா ஆக்குனாதான நம்மளால சாப்பிட முடியுது. நம்ம அனுபவிக்கத்தக்கதா மாற்றணும் அந்த ரா மெட்டீரியலை நாம அனுபவிக்கிற மாதிரி. அப்ப அந்த காரண மாயைய இறைவன் காரியப்படுத்துகிறான், நமக்கு பயன் தடுக்கிற மாதிரி காரிய தனு கரண புவன போகமாய் காரியப்படுத்தி அதை நம்மகிட்ட கொடுக்கான், விளங்குதா? அப்போ அதான் அந்த கோல் மாதிரி கொடுக்கான். அது சூக்கும சரீரம், அதை கொடுக்கறது என்னது? சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் அத கொடுக்கிறாரு. எனவே அந்த சூக்கும சரீரம்னா தெரியுமில்ல உங்களுக்கு, எது? தூல சரீரம். அதாவது நமக்கு நீங்க உண்மை விளக்கத்துல பாத்தீங்கன்னா 31 கருவி உடம்பு, 31. எனவே 36 தத்துவம் இருந்தாலும் உடம்பாய் வருவது 31 தான். எனவே சுத்த தத்துவங்கள் வெளியில் இருந்து இதை செலுத்துவது, பிரேரக தத்துவம் செலுத்தும் தத்துவங்கள். எப்ப 31 கருவிதான் உடல், நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன, எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் அப்படி சொல்லிடாங்க. எவ்வகை ஆன்மாவுக்கும் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் யாரா இருந்தாலும் 31 தத்துவம் தான் அவர்களுக்கு உடம்பு. விளங்குதா? எனவே இந்த 31 அஞ்சா பிரிக்கிறாங்க, இந்த 31 அஞ்சா பிரிக்கிறாங்க. விளங்குதா? அதுல இந்த 31 ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்சபூதம் இந்த 15 நீங்களாக மிச்சம் இருக்க 16 தத்துவங்களும் இருந்தா அது பேர் என்ன பேரு, சூக்கும சரீரம், அதோட தாத்விகம் இருக்கும். விளங்குதா? இந்த 15 சேத்தாச்சி தாத்விகத்தையும் சேத்தாச்சின்னா அது தூள சரீரம். விளங்குதா? எனவே இறப்புனா இந்த 15 தத்துவம் நீங்கன்னா இறப்பு, இந்த 15 தத்துவம் சேத்தா பிறப்பு. விளங்குதா? எனவே இப்போ இந்த சூக்கும சரீரம்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சரீரம் சொன்னா அதுக்கு முன்னால உள்ள சரீரத்தையும் சேர்த்துக்கணும், கடைசியில எதை சொல்றோமோ அதுக்கு முன்னால உள்ளதையும் சேர்த்துக்கணும். எனவே இந்த சரீரத்தை கொடுத்த உடனே பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் இது எப்படி சொன்னாரு, கோல் போல. சூக்கும சரீரத்தை கொடுக்கறதுனால என்ன சொன்னாரு, கோல். தூள சரீரத்தை கொடுத்தா விளக்கு. விளங்குதா? 4வது நூற்பாவில் விளக்குங்கிறாரு சரீரத்தை, இங்க என்ன சொல்றாரு, கோல். தூள சரீரம் விளக்கு, சூக்கும சரீரம் கோல். கண்ணு தெரியாதவனுக்கு கம்ப கொடுக்கணும், கண்ணு தெரியறவனுக்கு விளக்க கொடுக்கணும். விளங்குதா? கண்ணு தெரியாதவனுக்கு கம்ப கொடுத்தா அது செம இல்லையா, கண்ணு தெரியாதவனுக்கு, கண்ணு தெரியாதவனுக்கு விளக்க கொடுத்தா பயன் இல்லை. விளங்குதா? அதனால அவரவர் தகுதி தந்தாற் போல அந்தந்த பொருளை உதவுகிறான். விளங்குதா? அப்போ இந்த சூக்கும சரீரத்தை எப்படி கொடுக்கறான்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கறான், ஒண்ணு போல கொடுக்கறான். இப்போ இந்த ஆன்மாக்கள் இருக்கு, இந்த ஆன்மாக்களை இப்போ ஒரு ஸ்கூல் வைங்களேன், இப்போ எல்கேஜி இல்லை எல்கேஜி, எல்கேஜிக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ வைக்காங்களா இல்லையா, இப்போ எல்கேஜி அப்படின்னா ஏதோ ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு அதான் தொடக்க நிலை வகுப்பு, அதுக்கு ஆள் சேர்க்கணும் புதுசா. அப்போ அதுக்கு வந்து ஒரு 50 மாணவர்கள் வந்திருக்காங்க, அவங்கள யாரு இதுக்கு தகுதி உடையவர்னு பாக்கணும்னா என்ன செய்வீங்க, தகுதியை எப்படி சோதிப்பீங்க, கேள்வி கேட்பீங்க இல்லையா? அப்போ அந்த அறிவினுடைய பக்குவத்தை, அறிவு என்பது கண்ணால் பார்க்க முடியாதது, செயல் என்பது பருமை, அப்போ அதுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வினாத்தாள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வினாத்தாள் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? அந்த வினாத்தாளை கொடுத்தா அந்த 50 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி வினாத்தாள் கொடுக்கிறோமா இல்லையா? அது போல எல்லாத்துக்கும் ஒன்று போல சூக்கும சேர்றோம் என்று அதான் வினாத்தாள் போல கொடுக்கறோம். அதை வச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு இவர்கள் எழுதுற பதில் இருக்குல்ல, பதில் இருக்கா, அது எப்படி இருக்கும், வேறு வேற அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போல வெவ்வேறு அமைகிறதுல பக்குவம் தந்தா போல. அப்போ இந்த சூக்கும சரீரத்தை வச்சு அதுல மனம் எல்லாம் இருக்கா இல்லையா, இதை வச்சு இந்த ஆன்மா எப்படி சிந்திக்கிறதுங்கிறத வச்சு அவன் அடுத்த மார்க் போடுதான். அந்த மார்க் தான் எனது தூள சரீரம், அதுக்கு போடுற மார்க் தான் தூள சரீரம். விளங்குதா? அப்போ கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒண்ணு போல இருப்பது எது, எனவே வினாத்தாள் ஒன்று, விடைகளோ பல. எனவே அதை கொடுத்தப்பதான் தெரியுது பக்குவம், அதுக்கு தந்தாப்புல மார்க்கும் பலவா தானே இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மார்க் போட்டா அவர் டீச்சரா? எனவே இவர் நல்ல டீச்சர், எல்லாத்துக்கும் மார்க் ஃபுல்லா போடுவாரு அப்படின்னா அவர் இந்த ஸ்கூலுக்கே லாய்க்கலன்னு அர்த்தம். விளங்குதா? எனவே இங்க அந்த இறைவன் என்ன செய்கிறாருன்னா இந்த மாயைய முதல்ல கொடுத்து இந்த தூக்கும சரீரத்தை கொடுத்து அவர்கள் அதை வச்சு எப்படி செயல்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தந்தா போல தூள சரீரங்களை கொடுக்கிறார். விளங்குதா? அப்படி கொடுக்கும் பொழுது ஒருத்தன் அதுக்கு விடை எழுதியிருக்கான், சூப்பரா எழுதியிருக்கான். எப்படி எழுதான், 5வது கிளாஸ் பையன் 6வது கிளாஸ் பையன் எழுதுற மாதிரி எழுதுறான். ஏய், இவனை தூக்கி நேரடியா விஞ்ஞான கலரா போடுன்றான், விஞ்ஞான கலரா. ஒருத்தன் 2வது கிளாஸ் 3வது கிளாஸ் மாதிரி எழுதியிருக்கான்னா அவனை பிரளயா கலருங்க. சரி, ஒருத்தன் ஏதோ சாட்டிஸ்பேக்டரியா இருக்கு அப்படின்னா சரி இவனை சகலனா போடு. அந்த சகலனிலையும் எப்படி இருக்கு, புல்லிலிருந்து மாழ பிறப்பி வரைக்கும் இல்லையா, அதுவும் அவருடைய மார்க் தந்தாப்புல உடம்புகளை கொடுக்கப்படுகிறது. விளங்குதா? விளங்கினா சரிதான். உள்நாடி கற்புலனார் கை கற்புலனார் காணார்தம் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை புனர்ப்பிங்கன் முற்பார் தானு கரண புவனம் தந்து அவற்றால் வினை முதலாய் வந்த விகாரத்தார். எனவே வினைகள் விகாரப்படுகிறது, ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. அதுக்கு தந்தாப்புல என்ன செய்தான், தூள சரீரத்தை கொடுக்கிறான், பிறப்பாக்கி கை கொண்டு. அப்படி பிறப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பிறப்பு கொடுத்தாலும் ஒளிஞ்சு போன விடுறது இல்லை, என்ன செய்யறாரு, அவர்களை தன்னுடைய ஆளுகை கீழ் வைத்து அவரை செலுத்துகிறான். உயிர்கள் அவன் தானே செலுத்துறான். எனவே பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு இதுல இருந்து இப்ப இந்த மருந்து தானே சொன்ன, வினைப்பயன் மருந்துனும், மருந்து எதுக்கு கொடுக்கான், நோயிலிருந்து மீட்டு அறிவு காட்டும், நல்லறிவை காட்டுகின்ற வினை, அந்த ஐந்தொழிலாகிய வினையை போற்றுகின்றேன் என்கிறார். விளங்குதா? விளங்கிச்சா? அப்புறம் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆன்மாவுக்களுக்கு இப்படி கொடுக்கிறாரு. பிறவி எப்படி வருதுன்னு சொல்றாரு, எப்படி வருது, நாட்டுகின்ற எப்பிறப்பும் முர்ச்சை எரிவினையால் நிச்சயித்து. அப்ப இந்த ஆன்மா செய்யற வினை இருக்கா இல்லையா, எரிவின் நல்வினை தீவினை. எது நல்வினை எது தீவினை? நல்வினையாவது அறநூலில் விதித்தன செய்தல் நல்வினையாம். அறநூலில் விதித்தன, அறநூல்னா என்னது, ஆன்றோலால் அறுக்கப்பட்டது அறமாம். ஆன்றோலால் அறுக்கப்பட்டது, அறுத்தன்னா வரையறை, எது வரையறை செய்தால், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா இல்லையா, அதுதான் என்னது அறம். அறுக்கப்பட்டது பற்றி அறம் என்றாயிற்று. விளங்குதா? எனவே அந்த அறநூல்கள்ல, ஞான நூல்கள்ல அதுல விதித்தன செய்தல் என்னது, நல்வினை. விளக்கியன செய்தலும் விதித்தன செய்யாமையும் தீவினையாம். விளங்குதா? விதித்தன செய்யாமையும் விளக்கியன செய்தலும் எல்லாம் தான் செய்யறோமே நம்ம, அதத்தான் ரொம்ப செய்யறோம். இதெல்லாம் என்னது, தீவினை. விளங்குதா? எனவே இங்கு அந்த இருவினையால் நாட்டுகின்ற எப்பிறப்பும் முர்ச்சை இருவினையால் நிச்சயித்து அதுக்கு தகுந்தாற் போல பொற்புடைய தந்தைதாய் போகத்தால் கற்பமாய் புல்லின் பணிபோல் புகும் திவலைக்கு உற்படுங்கால். அப்போ நாம பிறப்பதற்கு என்ன காரணம், ஆணவம் காரணம். என்ன பிறவி அப்படிங்கிற அந்த பிறவியை நிச்சயிப்பதற்கு வினை காரணம், பிறப்பதற்கு ஆணவம் காரணம், அந்த உடம்புகள் வெவ்வேறாய் பெறுவதற்கு வினை காரணம். எனவே அந்த வினைக்கு தகுந்தாற் போல நமக்கு இறைவன் கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும் போது இந்த தந்தை தாய் அவங்க பங்கு என்ன, தாய் தந்தையர் பங்கு என்ன, தாய் தந்தையர் பெற்றோர்னு சொல்றோம், பெற்றோர். எனவே கொடுத்தவன் வேறன்னு தெரியுதா இல்லையா, பெற்றோர் என்னது, கொடுத்தவன் வேற. எனவே இவர்களெல்லாம் யாரு அப்படின்னா, துணை காரணம். இவங்களெல்லாம் ஒரு கருவிதான், இவங்களே பெத்துக்கிடல, இவங்களே குழந்தைகளை பெத்துக்கிடல. யார் இவங்கெல்லாம், யாரு, ஒரு கருவி, ஒரு கருவிதான். விளங்குதா? எனவே பொற்புடைய தந்தைதாய் போகத்துள், எனவே இவங்க ரெண்டு பேரும் அவங்க போகம் அனுபவிக்கும் பொழுது போகத்தால் புல்லின் பணிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால். எனவே இந்த உயிர் தந்தையினுடைய வயிற்றிலே, தந்தையினுடைய வயிற்றிலே 2 மாதம் தங்கி, முதல்ல தந்தை வீட்டுலதான் இருக்கும் அது, அதுக்கப்புறம் தாயினுடைய கருப்பைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ இங்க இருந்து அது டிரான்ஸ்பர் ஆகும் போது அது ஒரு துளியில எத்தனை உயிர் இருக்கான், 64 லட்சம்ங்கிறாரு. அவ்வளவு லட்சக்கணக்கான உயிர்கள் அங்க போகுது. அப்படி போகும்போது புல்லின் பனி போல், புல்லில் இருக்க பனி அந்த திவலை அளவு தான் போகுது. அதுக்குள்ள அவ்வளவு உயிர் இருக்கு. அத்தனை உயிர்கள் அங்க உள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ அந்த புல்லின் பனி போல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் அங்க என்ன ஆகுதுன்னா, எல்லைப்படா உதரத்தை எண்டிய பெருந்தி. அந்த தாயினுடைய அடி வயிற்றிலே இருக்கிற அந்த ஹீட்டிலேயே வெந்து சாம்பலாயிரும். அந்த உயிர் போனவங்களாம் என்ன ஆயிருவான், சாம்பலாயிருவான். அதனால பெருமான் என்ன செய்யறாராம், அங்க அது போக அங்க ஏகப்பட்ட கிருமிக்கு அது உணவாயிருது. அதனால இவங்க போறதுக்கு முன்னாலேயே எப்படி வாத ஒரு அடிகளுக்கு காத்துக்கிட்டு இருந்தாரோ அது போல பெருமான் அந்த கறிக்குடியில போய் காத்துக்கிட்டு இருக்காராம். இந்த உயிரை பிறக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க போய் இருந்து வெங்கும்பி காய, அது என்ன பண்ண, வெங்கும்பிங்கிறாரு. கும்பின்னா என்ன, கும்பியாவது கும்பிபாகம் என்ற நரகம், கொடு நரகத்துல ஒண்ணு. 18 கொடு நரகங்கள் இருக்கு. அந்த கொடு நரகத்தில் ஒன்று கும்பிபாகம். அந்த நரகம் போன்றதான் எது, கருப்பை. அந்த பைக்குள்ள போய் அவர் இருக்காராம். நாம தஞ்ச தப்புக்கு நாம நரகத்துக்கு போண்டிதான், பெருமானியா இருக்கணும் பாருங்க. அவர் நம்ம மேல வச்ச கருணையினால அந்த நரகத்திலையும் போயிருக்கிறாரு. பாருங்கதான், வெங்கும்பி காய கருத்துடியில் காத்திருந்து, இவன் வர்றதுக்கு முன்னாலே போயிருக்கிறாரு. காத்திருந்தும் அங்க இது வந்ததுக்கு அப்புறம் இந்த உயிரை மாத்திரம் மத்த இதுல இருந்து காது காத்து, எதுல இருந்து, அந்த அந்த வெப்பத்துல வெந்து போகாம கிருமிகளால சாப்பிடப்படாம இந்த உயிரை மட்டும் காத்து, மத்ததெல்லாம் அங்கேயே கழிஞ்சிடும். இத காத்து காமியத்துக்கு ஏக இது எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல கை கால் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி இந்த கருவிகள் எல்லாம் பிட்டப் பண்றாரு உள்ள இருந்து. விளங்குதான், இவன் எதெல்லாம் அனுபவிட்டு இருக்கோ அது தந்தாப்புல, இவன் அந்த வினைப்பயன் எப்படி இருக்கோ அது தந்தாப்புல கைகால்களை எல்லாம் செய்து திருத்தி, ஆசரவே செய்து திருத்தி. ஆசரம்னு என்ன, அதான் குற்றமில்லாதான் தெரியுத. ஏன்னா நம்முடைய ஆன்மாக்களுடைய படைப்புல எல்லாத்திலையும் என்ன இருக்கும்னா, என்ன இருக்கும், ஆஹா, நாம எது ஒரு செய்தாலும் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், எந்த செஞ்சாலும் அதுல எரர் இல்லாம உன்னை படைக்கவே முடியாது. அவனுடைய படைப்பில் அப்படி கிடையாது, 100% கரெக்டா இருக்கும். அதனால ஆசரவே செய்து திருத்தி, எதுக்கு நம்ம எண்ணத்து வினைக்கு தந்தாப்புல அது கரெக்டா கருவிகளை செய்து திருத்தி, பின்பு யோகிருத்தி. ஏ, உனக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அந்த உயிரிட்ட அறிவிக்கிறார், இந்த கை கால் முதலான இந்த எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிற கருவிகளை இதன் நோக்கம் என்ன என்பதை அதுக்கு அறிவிக்கிறார். அதை கேட்டு இந்த ஆன்மா நடுநடுங்கி, சாமி எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம் என்று அவனிடத்திலே வழிபட்டு கொண்டு யோகத்தில், சிவ யோகத்தில் இருக்கான். கும்பிட்ட கையோடங்க இருக்கு. பின்பு யோகிருத்தி, அப்போ இனிமே நம்ம பிறக்கவே கூடாதுங்கிற ஒரு சங்கல்பத்தோடு அங்க இருக்கு. எது அந்த உயிர் யோகத்தி, முன்புக்க ஐய வழியே கொண்டடைகின்ற பெரியா பொல்லா பெரிய வல்லபமே போற்றுகிறார், பொய்யாத வல்லபம். அப்போ இந்த உயிர் ஒரு சின்ன ஓட்டை வழியே போகுது, போகும்போது சிறுசா போச்சு, வரும்போது பெருசா வருது, எந்த சேதமும் இல்லாம வருது. அப்படி காக்கிறான், அதுல இருந்து சேதப்படாம இந்த உயிர் வெளியே வரமாறு பெருமான் காக்கிறார். அப்பேற்பட்ட கருணையை நான் என்ன சொல்லங்கிறார் இல்லையா, முன்புக்கு ஐய வழி, ஐயன்னா சின்ன கோல், ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம். அவனுடைய வல்லபம் எப்படிப்பட்டது, பொய்த்து போவதில்லை, அப்படிப்பட்ட வல்லபமே போற்றி என்று அவனுடைய கருணையினுடைய வல்லபத்தை கூறுகிறார். விளங்குதா. எனவே அப்போ இந்த உயிருக்கு எல்லாம் சொல்லி போப்பான்னு பரிசகாலுக்கு அனுப்பி வைக்காரு, பரிசகாலுக்கு அனுப்பி வைக்காரு. அதான் உலகம் இங்க வாரான். அவனுக்கு என்ன செஞ்சிருந்தான், அம்மாயக்கால் தான் மறைப்ப, எல்லாம் சொல்லி அனுப்புனாரு, வெளியே வரும்போது எல்லாம் மறைஞ்சு போச்சு, சொன்னது பூரா. எனவே அந்த சூதக வாயு அது வந்து மறைக்கிறது எல்லாத்தையும், சொன்ன அந்த அட்வைஸ பூரா மறைக்கிறது. அது மறைக்கவே, அதுவும் மறைக்கவே, அம்மாயக்கால் தான் மறைப்ப, நல்லறிவு ஒழிந்து, அவன் சொன்ன உபதேசம் தான் நல்லறிவு, அது ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுறா அக்காலந்தண்ணில். அப்ப அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அறிவும் இல்லை, சொன்னது போல மறந்து போச்சு. சரி, அதான் மறந்து போச்சு. முதல்ல இந்த உயிர் வாழணும், இந்த உடல் வாழணும் அப்படின்னா அதுக்கு பசிக்கும், அதுக்கு உணவு போடணுமா இல்லையா, ஃபியூல் போடணுமா இல்லையா, அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியணுமா இல்லையா, அதுக்கு அனுபவமே முதல்ல இல்லையே இல்லையா, அத பெருமான் ஏற்படுத்துறாராம். ஏ பசினா இப்படி இருக்கும், இது வந்தா நீ இப்படி சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு அள வைக்கிறாராம். சரி, இது சிக்னல் கொடுத்தாலும் இப்படி இப்படிமா செலவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருப்பான், விளங்குதா? அது மாதிரி இங்க அழுதா உடனே அதை ரிசீவ் பண்றது யாரு, அம்மா. அப்போ இந்த சிக்னலை பார்த்த உடனே அவட்ட அந்த அன்பு ஏற்படுத்தணுமா இல்லையா, அதை ஏற்படுத்துறாரு. அவட்ட அது இயல்பா இல்லை, இவர் ஏற்படுத்துறாரு. எனவே இந்த அந்த குழந்தையானது பசியை அறிவித்து அழுவித்து அழுக வைக்கிறாரு. அதுக்கு அழனும் தெரியாது, இவர் தான் அழ வைக்கிறாரு. அழுவித்து அது அழுதவுடனே ஆவி உக்கு சோற, ஆவி அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருக்கு, உயிரே போத மாதிரி இருக்கு. அந்த குழந்தை அழுத பார்த்தோன்னு எப்படி இருக்கான், அந்த தாய்க்கு உயிரே போன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். யாரு? ஆமா, ஆவி உட்கு சோற, தாய் உள் நடுங்கி, ஐயோ அழுதுட்டே குழந்தை அப்படின்னு ஒரு நடு, அப்படி ஒரு பரிவை ஏற்படுது. உள் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக, அப்போ இந்த குழந்தை பால அன்பு வந்து அப்படி உருக, அந்த எவ்வளவு உருகிச்சோ அவ்வளவு பால் உருகுமா தனத்துல. எனவே அந்த அந்த தாயிட்ட இருக்க அந்த அன்பு தான் அமிர்தமா வெளியே வருதான். அதுதான் சொல்றாரு, நம்ம தாயிட்டையும் நாம எவ்வளவு அன்பு வச்சோமோ அவ்வளவு அமிர்து தருவாள் அப்படின்னு சொல்றாரு, விளங்குதா? அதனால அந்த அன்பு என்ற அருவமா இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய உருவம் தான் அமுதம் சொல்றாரு. எனவே மிக்கு ஒங்கு சிந்தை புருக முலையுருகும் தீசுவைத்தால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப, இது அதனால அதை உண்டு வாழ்ந்திருக்கிற. இப்படி அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துக, பந்தித்த பாச பெருங்கையிற்றால் வல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி என்றார். ஏன்னா இவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவ யாரு? இவன் ஒரு காக்கா, அவன் யாரு? அவன் ஒரு குயில். அந்த குயில் முட்டையை கொண்டு காக்கா கூண்ட போல இது ஏன் முட்டைன்னு, ஏன் முட்டை, ஏன் குஞ்சின்னு நினைச்சுட்டு அது கிடந்து அது கிடைக்கும், விளங்குதா? இதெல்லாம் யார்கிட்ட வரணும், பெருமாட்ட வரணும், அதை விடுத்துட்டு இது மேல வந்து கிடக்கு, விளங்குதா? அது எதுக்கு வைக்காம, இந்த இதெல்லாம் இந்த உயிர் வாழாது, இந்த வாழணும்னா இந்த இதெல்லாம் ஏற்படுத்தணும், இந்த பந்தத்தை ஏற்படுத்தணும்னு அந்த பந்தத்தை ஏற்படுத்துகிறார். அதெல்லாம் கருணை இல்லையா?
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: பறை, அதாவது பராசக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து பறைன்னு சொல்லுவாங்க, அதிகாரம் கொடுத்து சொல்லுவாங்க. பரானே சொல்லுவாங்க, ஞானத்தில் வந்த பெருமான் பராவணமாவது நீர் இருக்காரு, அதான் பறை. அப்புறம் ஆதி, ஆதிசக்தி, அதுக்கு தான் இன்னொரு பேரு திரோதான சக்தி, தங்களுக்கு தெரியும். ஆதி இச்சை ஞானம் கிரியை, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. இதுல பராசக்தி என்பது சிவபெருமானுடைய அந்த சக்தி, அந்த இயல்பான சக்தி பராசக்தி, அது மேலானது என்று பொருள்படும். பரானா மேலானது. நம்ம திருநீரே அந்த பராசக்தி மயமாய் திகழ்வதாதான் பராவணமாவது நீருன்னு. சரி, பராசக்திங்கிறது மேலான அவருடைய சக்தி, என்னைக்கும் உயிர்கள் மேல அனுகிரகம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடய இருப்பது. அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய தகுதியை உயிர்களுக்கு ஏற்படணும் இல்லையா? அப்போ அந்த தகுதியை வரவழைப்பதற்காக இந்த பராசக்தி என்ன பண்ணுது, இந்த ஐந்தொழில் பண்ணணும்னு திருவிழம் கொள்ளுது. இப்ப மறைந்திருந்துதான் ஐந்தொழில் பண்ணுது, அருள் போதுதான் வெளிப்படுது. மற்றதெல்லாம் படித்தல் காத்தல் அடித்தல் மறைந்திருந்தா பண்ணுது. அப்படி மறைந்திருக்கின்ற அந்த நிலை தான், அதுதான் ஆதிசக்தி, மறைப்பாற்றல், சிவதான சக்தி. ஆமா, நம்ம உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற கருணை, அது இச்சா சக்தி. உயிர்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற சக்தி ஞான சக்தி. சிந்தித்தபடியே உயிர்களுக்கு அந்தந்த பெயர்களை உருவாக்கி தருகின்ற சக்தி, வழங்குகின்ற சக்தி கிரியாசக்தி. உயிர்களுக்கு தேவையானவற்றை அறிதல் ஞான சக்தி, அறிந்தபடி தேவைகளை வழங்குதல் கிரியாசக்தி. இதெல்லாம் அருள்மிகு சிவாச்சாரியார் நமக்காக கருணையோடு சொன்னது. ஒரே சக்தி தான் இப்படி அந்தந்த தொழில் வேறுபாட்டினாலே வேறு வேறு பெயர் பெறுகிறது. ஒரே மின்சக்தி தான் இங்க ஃபேன்ல சுழற்றும் சக்தியா இருக்குது, விளக்குல வந்து ஒளியை தரும் சக்தியா இருக்குது, ஒளி ஆற்றலா வெளிப்படுது. இங்க எந்த ஆற்றலா, இயக்க ஆற்றலா வெளிப்படுது, லைட்ல ஒளி ஆற்றலா வெளிப்படுது இல்லையா? இப்படி அதுல ஒளி ஆற்றலா வெளிப்படுது ஒளிபெருக்கியில. இந்த மாதிரி ஒரே சக்தி எப்படி வெவ்வேறு தொழில் காரணமாக வெவ்வேறு பெயர் பெறுகிறதோ அது மாதிரி தான் சிவசக்தியும் வந்து, அதான் வந்து ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி. இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும், நன்றலாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அந்த அருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். இன்னென்ன மாதிரி உலகத்தெல்லாம் தோற்றுவிப்போம்னு சிந்திக்கின்ற நிலையிலே ஞான சக்தி, சிந்தித்தபடியே செயல்படுத்தும் போது உலகங்களை எல்லாம் படைத்து வழங்கும் போது அது கிரியாசக்தி. இப்படி தன் அருள் சக்தியானது ஐந்தாக விளங்குகிறது. ஐந்தாய் விளங்குவது கண்டு ஆங்கதனை மண்ணுருவமாக மருவியே, அந்த அருட்சக்தி பெருமானுக்கு திருவுருவமாகவும் விளங்குகிறது. பின்னமுறும் காரணங்கள் மேவி, பின்னமுறும் காரணங்கள்னா வேறுமயிறு மாதிரியா இருக்கிற காரணங்கள். காரணம்னு இங்க சொன்னது முதல் காரணம், அது மாயை. முதல் காரணம் எது? மாயை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த மாயையும் வேறு வேறு மாதிரி இருக்குதான். என்ன சுத்த மாயை, அசுத்த மாயை, அந்த வேறுபாடு இருக்குது இல்லையா? அதான் பின்னமுறும் காரணங்கள் மேவி கருதறிய எவ்வுயிரும். உயிர்களை கருதறியவைன்னு சொன்னார். என்னன்னா அவற்றினுடைய எண்ணிக்கையை நாம கருதி அறிய முடியாது. ஒரு உயிரா, ரெண்டு உயிரா, ஆயிரமா, கோடியா, எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன. அதான் கருதறிய எவ்வுயிரும். என்ன ஏறகலாது எய்த தனுவாதி சீருடனே தோற்றுவித்து. தனுவாதினர் தனு கூட்டல் ஆதி, சேர்த்ததுனா தனுவாதி. ஆதினா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? முதலிய. நல்லா சொன்னீங்க, தனுவாதினா தனு முதலிய. தனு முதலினா தனு, காரணம், புவனம், போகம். தனுவாதின்னு சொல்லிட்டார். இந்த வித்யா தத்துவங்களை சொல்லும் போது கலாதிம்பாங்க, கலை முதலியன்னு அர்த்தம். அதே மாதிரி தனு முதலியேன்னு சொல்லிட்டா தனு கரணம் போகணும் போக நாளையும் கொள்ளணும். தனுவாதி சீருடனே தோற்றுவித்து, பெருமையோடு அதை தோற்றுவிக்கின்றாராம். தனு கரணம் போகணும் போகங்களையெல்லாம் எதுக்காக தோற்றுவிக்கின்றார்? தமக்காக இல்லை. எவ்வுயிரும் எய்த, எல்லா உயிரும் அந்த தனுவாதிகை பொருந்துவதற்காக, தனுகரண புவன போகங்களை எல்லா உயிரும் பொருந்துவதற்காக தோற்றுவிக்கின்றார். எப்படி பொருந்துதான்? ஏறகலாது எய்த. ஏர்னா அழகுன்னு ஒரு பொருள் படும், இங்க முறைமைங்கிற பொருள்ல வருது. எதுவும் முறையா இருந்தா தானே அழகு. முறைனா என்ன? அது அதன் வினைக்கு ஏற்றபடி பொருந்த. எல்லா உயிரும் தனு கரண புவன போகங்களை தாம் செய்த வினைக்கு ஏற்றபடி பொருந்த, வினைக்கு ஏற்றபடி பொருந்த. நாமெல்லாம் இந்த காலத்துல இந்த ஊர்ல இந்த சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை புண்ணியம் இருக்கின்றது. அதனால நமக்கு இந்த ஊரோட நம்மளை பொருந்த வச்சிருக்காரு இந்த காலத்துல இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம பொருத்தி பார்க்கணும். ஆகவே இது ஏறகலாதுங்கும் போது அந்த அந்த வினை வினைக்கு ஈடான முறைமை நீங்காமல், வினைக்கு ஈடான முறைமை நீங்காமல் ஏறகலாது எய்த தனுவாதி சீருடனே தோற்றுவித்து துய்ப்பித்து இந்த போகங்களை எல்லாம் துய்க்கும்படி அனுபவிக்கும்படி செய்து ஒடுக்கி, அப்புறம் ஊழிக் காலத்தில் இந்த தோற்றுவித்த தனுவாதிகளை ஒடுக்கி, தோற்றுவித்த தனு கரணம் புவன போகங்களை ஒடுக்கி இல்லையா, இகழாது மறைத்து, இகழாது மறைத்து ஒடுக்கின பிறகு என்ன இகழாதுன்னு ஏன் இங்க சொல்ல வேண்டியது வந்ததுன்னா, ஒடுக்கின பிறகு என்ன மீண்டும் தோற்றுவிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஏற்கனவே தோற்றுவித்தது தானே, அதுதானே ஒடுக்கியிருக்கிறார் இல்லையா. இந்த ஊழிக் காலத்துக்குள்ளையாவது உயிர்கள் எல்லாம் பக்குவம் பெற்று முத்தி பெற்றுட்டதுன்னா திரும்ப தோற்றுவிக்க வேண்டியது இல்லையே. ஆனா அந்த பக்குவம் நிறைய உயிர்களுக்கு இன்னும் வரல இல்லையா. ஊழிக்காலம்னா என்ன, அது உடனே வந்து வரக்கூடியதா? எவ்வளவோ நீண்ட நெடுங்காலம். இப்ப இவ்வளவு நீண்ட நெடுங்காலம் ஒரு ஊழிக்காலத்துக்குள்ளேயே எத்தனை எத்தனை பிறவிகள் மாறுது நமக்கு இல்லையா. இத்தனை இத்தனை பிறவிகள் கொடுத்தும் இன்னந்த உயிர்கள் முத்திக்கான பக்குவத்து வரலையே இல்லையா. ஒடுக்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டியது இருக்க, என்ன இப்படி இருக்கின்றன உயிர்கள் என்று இகழாமல் இல்லையா. நாம ஒரு கலையை ஒருத்தர் கத்துக் கொடுக்கறோம்னு வைங்க, சொல்ல சொல்ல அப்படியே கேட்டு அப்படியே கத்துக்கு வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல ஒரு தடவை வச்சு ரெண்டு தடவை கேட்டா கொஞ்சம் பொறுமையா சொல்லிக் கொடுப்போம், ஒரு தடவை வச்சு நாலு தடவை சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் பண்ணிய தவறையே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னையாங்கெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இகழ ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஆனா பெருமான் வந்து அவ்வாறு எந்த உயிரையும் இகழாமல் எத்தனை முறை ஊழிய காலத்துல உலகத்தை ஒடுக்கியாச்சு, எத்தனை முறை புனர்வுபவம் பண்ணியாச்சு, இன்னும் இந்த உயிர்களுக்கு ஒரு பக்கம் இல்லை என்று இகழாமல் திருவுள்ளத்தில் இகழாமல்

0: மறைத்து மறைத்துனா அந்த மறைப்பு சக்தி ரூபமாக இருந்து கொண்டு மீண்டும் உலகத்தை என்ன செய்கிறார், தோற்றுவித்து வினைப்பலன்களை குவிப்பித்து ஒடுக்குவித்து மீண்டும் மீண்டும் இவ்வாறு இந்த ஐந்தொழில்களை செய்து வருகின்றார். மீண்டும் மீண்டும் ஐந்தொழில்களை பல ஊழிக்காலங்கள் செய்து வர செய்து வரதான் உயிர்கள் படிப்படியாக பக்குவமுற்று அந்த முதல்ல வர வேண்டிய பக்குவம் என்ன, இருவினை ஒப்பு இல்லையா, அது சரியைக்குரிய யோகம். இதெல்லாம் செய்தால்தான் வரும். இதெல்லாம் வர வேண்டிய பக்குவம் சொல்லிட்டா அது சும்மா இல்லை, சரியைக்குரிய யோகம். இவற்றை பயில பயில, வழிபாட்டை பயில பயில இருவினை ஒப்புன்னு வரும். சரியில பயில பயில கிரியை நிலைக்கு உயர்த்துவார் இல்லையா. சமய திசை பெற்று அனுஷ்டானம் செய்து கொண்டு அதுல நல்ல ஒரு விருப்பம் வந்தவுடனே இட பண்ணுவார். விசேட திசை பெற்று சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவார். சிவபூஜை செய்தவர்களுக்கு அகத்திலேயே அந்த சிவயோகம் இயற்றணும்னு ஆர்வம் வரும். அப்ப அந்த யோக நிலைக்கு உயர்த்துவார். அதற்கு ஏற்ற குருவை அவரெல்லாம் கூட்டி வைப்பார். அந்த யோகமும் பயின்றவர்களுக்கு கொடுத்த தனுகரண போனபோங்களை கொண்டு என்னென்ன வழிபாடு செய்யணுமோ அத்தனை இந்த உயிர் செய்தாச்சு. நம்ம இந்த உயிருக்கு சிவஞான சார்பினை வழங்கி முத்தி கொடுத்துட வேண்டிதான். அந்த யோகமும் செம்மையாக ஏற்றவர்களுக்கு தான் இருவினை ஒப்பு வரும். அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே இந்த உயிருக்கு அவரே குருவாக எழுந்தருளி வந்து ஞான தீர்க்கைகள் வழங்கி என்ன செய்வார், பாச நீக்கமும் சிவப்பேரும் வழங்கி விடுவார். அப்ப எப்படி வருவாராம், இத்தனை பிறவி இத்தனை பல பல்வேறு ஊழிக்காலங்கள் உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்து செய்து உலகத்தை ஒடுக்கி தோற்றுவித்து அந்த உயிர்களுக்கு பல வினைப்பலன்களை ஊட்டி திரும்ப ஒடுக்கி தோற்றுவித்து திரும்ப திரும்ப இந்த ஐந்தொழிலை செய்து
1: அது பற்றி உயிர்களை இகழாமல் இந்த உயிர்களின் தொடர்ந்து ஐந்தொழில் செய்து இப்படி பல ஊழிக்காலங்கள் இந்த உயிர்கள் வாழ்ந்து எப்போ அந்த இறுதி ஒப்பு வருதோ அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே மலச்சக்தி கெடும். இருவினை ஒப்பு வந்து அதனால் மலச்சக்தி கெடுதல் மலவரிவாகும். மலச்சக்தி கெடுதலும் மலவரிவாகும்.
2: இருள் நீக்கமும் ஒளி விளக்கமும் உடன் நிகழ்ச்சிகள். ஆனந்தமும் இருள் மாதிரி
0: அது அது இருளின் சக்தி கெடுதுன்னா அந்த ஒளி சக்தி மேலோங்குதுன்னு இருக்கும். அப்போ அந்த மலபரிபாகம் நிகழ்ந்தால் இந்த திருவருள் சக்தி தான் ஒளி. அந்த ஒளியின் வீழ்ச்சி அங்க நடக்கும். சக்தி நிவாதம், நிவாதம் என்பது வீழ்ச்சி, சக்தி என்பது திருவருள் ஒளி. ஆணவ இருள் ஒடுங்க ஒடுங்க அந்த திருவருள் ஒளி பெருகுதுன்னு அதுக்கு பொருள். ஏன்னா திருவருளால்தான் ஆணவர்கள் ஒடுங்குது. ஆகவே அந்த சத்தினிவாதமும் நிகழும். ஆகவே இருவினை ஒப்பும் மலபரிவாகம் சத்திரிவாகம். சைவ மக்களாகிய நமக்கு வந்து எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. எப்போ உயிர்களுக்கு வீடு பேறு கிடைக்கும்னா தெளிவா சொல்லலாம். பக்குவம் ஒருபோது கிடைக்கும் சொல்வது, சுருக்கமா சொல்வது, பொதுவா சொல்வது, பக்குவங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் பண்ணலாமே. நாம தெளிவா என்ன சொல்லலாம்னா இருவினை ஒப்பு மலவரிபாகம் சத்தினி பாதம் வந்தாதான் முத்தி கிடைக்கும். நம்மள வேற யாரும் எதுவும் சொல்லி நம்மள மயக்க முடியாது. அதுக்குதான் இந்த சாத்திர ஒப்பினுடைய பெரும் பயன் அதுதான். அப்படின்னா முத்தி கிடைக்கும், இப்படின்னா முத்தி கிடைக்கும் இல்லையா. நீங்க இந்த ராசினாலே முத்தி கிடைக்கும், அந்த நட்சத்திரனாலே முத்தி கிடைக்கும், இதுல வந்து பிறந்துட்டீங்க உங்களுக்கு மறுஜென்மம் இல்ல இதெல்லாம் கிடையாது. எப்பவும் ஒருவருக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் வருதோ அப்பந்தான் முத்தி. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினி பாதம் ஒரு உயிருக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். எத்தனையோ உயிர்கள், எண்ணில்லாத உயிர்களுக்கு ஐந்தொழில் படுத்துகிறோம். அதுல ஒரு உயிருக்கு அந்த இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினி பாதம் ஏற்பட்டாலும் சாமி வந்து எப்படி வருவாராம், ஓடோடி வருவாராம் குருவாக. ஆமா, மோகமுடனே அனுக்கிரகிச்சுங்க, மோகமுடனே அனுக்கிரகி இல்லையா. என்னையா எந்த நேரமும் இந்த ஆளு டிவிய போட்டுக்கிட்டு எந்த நேரமும் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பார்த்துட்டு இருக்காரையா அப்படின்னு ஒருத்தர சொன்னா அப்ப இன்னொருத்தர சொல்லுவாரு அவர் கிரிக்கெட்ட ஒரு மோகம் யா இருக்கு அப்படின்பா இல்லையா. ஒன்றில் உள்ள தீவிரமான விருப்பம் அது மோகம்னு சொல்லப்படும். அது மாதிரி சாமிக்குமா மோகம்லாம் உண்டுன்னா உண்டு என்று நம்ம தட்சிணாமூர்த்தி சொல்ற. சாமியுடைய மோகம் எப்படிப்பட்டதுன்னா உயிர்களுக்கு எப்படியாவது வந்து பேரின்பத்தை வழங்க வேண்டும். உயிர்களின் துன்பத்தை எப்படியாவது துடைக்கணும், உயிர்களுக்கு எப்படியாவது பேரின்பம் வழங்கணும், வழங்கவே ஆகணும். எத்தனை உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது, அத்தனை உயிர்களுக்கும் வழங்கணும் என்பதில் கொஞ்சம் கூட அவர் வந்து தளராம நிற்கிறார் சுவாமி. இல்லையா? திரும்ப திரும்ப ஒரு செயலை செஞ்சாதானே அந்த செயலில் அவருக்கு மோகங்கிறோம். அது மாதிரி திரும்ப திரும்ப ஐந்தொழில் செய்கிறார். அப்போ உயிர்களாகிய நம் மீது சாமி வைத்திருக்கின்ற கருணை இருக்கின்றதே அளவில்லாத கருணைங்கிறோம், அதை மோகம்ங்கிற சொல்லால குறிப்பிடுறார். உயிர்கள்னா சாமி தான், அதாவது நம்முடைய குழந்தைகளாக நம்ம நினைக்கிறார். அதனால நம்ம மேல அவருக்கு அளவில்லாத கருணை. அதனாலே மோகமுடனே அனுக்கிறேன், தீவிரமான ஒரு விருப்பத்தோடு எம்பெருமான் குருவாக இருந்து வழி வருகிறார். இவர் வந்து அரண்மனையிலிருந்து அரண்மனை கருவூலத்திலிருந்து குதிரை வாங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரையிலிருந்து புறப்படுகின்றார். இவர் திருப்பரந்துரை அடைவதற்கு முன்பாக அவர் அங்கு குருந்தமர நீழலிலே காத்திருக்கின்றார். இவர் வருவதற்கு முன்பே அங்க காத்திருக்கின்றார். வேற யாரோடையும் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. இவரை ஆட்கொள்ளணும், அதுக்காகத்தான் இங்கேயே எழுந்து நிற்கின்றார். போனி தேவடி தீண்டினன் காண்கன்னா யாருக்காக வேண்டி? அந்த வாத உலகக்காக அவரை ஆட்கொள்ளதுக்காக தான் தீண்டிருக்கிறார். இல்லையா? வேணா வேற யாரும் தேவடி தின யாருன்னு தெரியல. சிவன் யானும் தேரிடன் காண்க, அவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்காரு சிவபெருமான். இவர் அங்க திருப்பரந்துரைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் வந்து காத்திருக்கின்றார் என்று சொன்னால், இளையாங்குடி மாறநாயனார் வீட்டுக்கு வந்து அந்த நள்ளிரவிலும் மழையிலும் வந்து கதவை தட்டுகிறார் என்று சொன்னால், இல்லையா? இதை எல்லா கோணத்திலையும் நாம புரிஞ்சுக்கணும். நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் தருகின்றார் என்று சொன்னால், சூளை நோய் அவருக்கு துன்பம் தந்திருக்கு, இதை எப்படி நீங்க கருணை சொல்லாங்க? அவரை சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும். தெய்வத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவருக்கு அந்த முத்தியே வழங்கி விட வேண்டும். தெய்வத்துக்கு வரால் வரவும் முத்தி தான், அதை பார்க்கணும் நாம. முந்தைய நாள் வரை சமண சமயத்தில் இருந்தவர், அதுவும் அப்படி இப்படி இல்லை தர்மசேனர்னு அதுல ஒரு பெரிய ஆச்சாரிய நிலையில இருந்தவர், மறுநாளே வாராருக்கு தெய்வத்துக்கு எப்போ? அதிகாலை பொழுதுல நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குள் புகத்திரளும் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருப்பள்ளி எழுச்சி காலம் புறையிருளும் நீங்குது, இவர் நெஞ்சில் உள்ள அகையிருளும் நீங்குது. அகையிருள் நீங்குதுன்னா ஆணவயிருள் நீங்குதுன்னு அர்த்தம். அந்த விடிய காலம் புறையிருள் நீங்குகின்ற சமயத்தில் இவருடைய ஆணவயிருளும் நீங்குது, முத்தி பெறுகின்றார். தெய்வத்துக்கு வரும்போதே சிவன் முத்தராக வருகின்றார். எவ்வளவு பெரிய அற்புதம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். ஞானசம்பந்தர் போலவே அருட்பதிகம் பாடுகின்றார் இல்லையா? இதுதான் சூழ்நிலை நோய் கொடுக்க போய் தான் அவரு அதை வந்து திருவருளாலதான் சிவபெருமான் திருவருளாலதான் தீரும்ங்கிற தெளிவு பெற்று சைவத்துக்கு வந்து இந்த திருவருளையே சூழ்நிலை நோய் நீங்கியதோடு மட்டுமல்லாமல் திருவருளையும் பெற்று விட்டார். என்ன அப்ப நான் கேட்கிறேன், என்ன இந்த நாவுக்கரசர் ஒருத்தர் தான் வந்து வேற்றுக்கமைத்தில் இருக்கிறாரா? அவரை தவிர வேற எல்லாரும் தெய்வதமயத்தில் இருக்கிறாங்களா? இல்லையா? எத்தனையோ பேர் வேற்றுமயங்கள் இருக்கிறாங்க. இப்ப இவரை மட்டும் கொண்டு வரணும்னு என்ன சுவாமிக்கு? அதுதான் அங்க சுவாமி அவர் மேல வச்சிருக்கிற பெரிய கருணையா இருக்கான். ஆகவே சூழ்நிலை கொடுத்துட்டாரு சாதாரண நினைக்க கூடாது. ஏன் எத்தனையோ பேர் இருக்கிறாயா? இவரும் இருந்துட்டு போட்டீங்கன்னு பேசாம விட்டுருந்தா இல்லையா? என்னைக்கு வர முடியுங்க? இல்ல, இவரை ஆட்கொண்டே ஆகணும். அவர் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாலும் ஆட்கொள்ளணும். அதுக்கு ஒரு வழிமுறை தான் அந்த சூழ்நிலை நோயை ஒழிய. அது கொஞ்ச காலத்துல நீங்க போயிருது, அவ்வளவுதான். நீங்காத பேரின்பத்திலே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நாமார்க்கும் குடியல்லோங்கிற பெருநிலையில் இவர் வந்துட்டார். அப்ப எத்தனையோ பேர் இருக்காங்களா? அப்ப இவர் மேல மட்டும் என்ன? அதான் ஏற்ற அந்த ஏற்ற வினைவப்பும் இருள்மலத்தின் மேற்றிகளும் பாகமும் சத்தினி பாதமும் பார்த்து உற்ற அளவில் இந்த அறிகுறிகள் பொருந்தி விட்டதா ஒரு ஆன்மாவிடம் பொருந்திய உடனேயே மோகமுடனேயே அனுக்கிரகித்து. ஆமா ஆமா ஆமா ஆமா, முன்னைத்தவம் இருந்தது. ஆமா, இவ்வுயிர்களுக்கு முச்சைதவத்தான் ஞானம் நிகழும் என்றது நார் மெய்கண்டார். ஏயா, முச்சைதவமும் இருக்க போய் தான் முன்னமே முனியாகி நமையடைய தவமு என்றான் என்று. அது ஏதோ ஒரு ஊர் கொஞ்ச காலம் வேற்று சமயத்தில் இருக்கணும்னு இருந்திருக்கு. அந்த முன்னைத்தவமும் அந்த முன்னைத்தவத்தின் பயனை பெறுவதற்கு ஒரு துணையாக தமக்கையாருடைய தவமும். அதனாலதான் அது அப்பர் பெருமானே வந்து அங்க தமக்கையாரை பார்க்கும்பொழுது நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனனை, நம்முடைய குலம் செய்த நல்ல தவத்தின் பயனாக இருப்பவரே என்று நம்முடைய தமக்கையாரை அழைக்கின்றார். குலம் செய்த பயன், எனக்கு இப்படி ஒரு தமக்கையார் கிடைத்தார், அவர் மூலம் எனக்கு இந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு கிடைத்தது. அதத்தான் ஏன் சேக்கரா பெருமான் அப்படி பாடுகின்றார் என்று சொன்னால், நந்தமது குலஞ்செய்த நற்றவத்தின் பயனையீர்னு திலகவதியாக நாவுக்கரசர் பாடுவதாக சும்மா வரும் வர்ணையில சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் சான்று இருக்கிறது. ஏன்னா அந்த நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டத்திலே சொல்வார், குலம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை என்பான். குலம் கொடுத்து கோல், அது கோள்கள் வாயிலாகத்தான் ஊழ்வினை பயன்கள் வருகின்றன. அதனாலதான் ஊழ்வினை பயன்களை போக்கக்கூடிய பதிகத்துக்கு கோளறு பதிகம்னு பேர் வந்தது இல்லையா. அந்த கோல் நீக்குதல்னா அந்த வினை பந்தத்தை நீக்குதல். எப்படி நீக்குதல்? குலம் கொடுத்து நல்ல குலத்திலே பிறக்குமாறு செய்து தன் குலத்தில் உள்ளவர்களின் துணையோடு அந்த பந்தத்திலிருந்து நீங்குதல். குலம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை என்று அப்பர் பெருமான் பாடித திருவுள்ளத்தில் கொண்டு ஜெயிக்கலா பெருமான் எப்போ அந்த கோல் நீங்குச்சோ அப்போ என்ன சொல்றாரு, அக்காவை பார்த்து நந்தமது குலஞ்செய்த நற்றவத்தின் பயனையா. அதையினாலே அந்த இருவினை ஒப்பும் மலபதி பாகமும் சத்தினி பாதமும் உயிரிடத்திலே ஏற்பட்ட மாத்திரத்தில் இதற்காகத்தானே இத்தனை ஊழி ஊழி காலம் காத்திருந்தேன் என்று சொல்லி ஓட ஓடி வந்து ஆட்கொள்கின்றான் இல்லையா. நம்மள மாதிரி ஆளுன்னா சரி மலபதி பாகம் ஏற்பட்டுதா ஏற்படட்டும், உடனே என்ன அனுகிரகம் பண்ணணும் என்ன இருக்கு இல்லையா. நான் எவ்வளவோ ஊழி காலம் காத்திருந்தேன் இல்லையா, நீ கொஞ்சம் காத்துறேன் இல்லையா, அப்படிங்கிற மாதிரிதான் உயிர்களுடைய மனப்பாங்க அப்படிதான் போகும் இல்லையா. நம்ம ஒருவர் காக்க வைத்தால் அவரை அதுக்கு மேல காக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் என்ன. ஆனா சுவாமியினுடைய அந்த கருணையை பாத்தீங்களா, எத்தனை ஊழி காலம் சுவாமியை காக்க வைத்தாலும் அந்த இருவினை ஒப்புங்கிறது உயிருக்கு ஏற்பட்டுட்டுதுன்னா ஓடோடி வந்து அனுகிரகம் செய்யறார். நினைபவருடைய உள்ள தாமரையில் விரைவாக எழுந்தருளுவான் என்ற கருத்தில் தான் மலர்மிசை ஏகினான்னு சொன்னார். மலர்மிசை ஏகுவான் சொல்லணும், ஏகுவான் எதிர்காலத்தில் சொல்லணும் இல்லையா. அத நிகழ்காலத்தில் சொன்னா கூட பரவாயில்ல, இறந்த காலத்தில் சொல்ற ஏகினான் எழுந்தருளி விட்டான்கிறார் இல்லையா. மூணு பேர் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க, ரெண்டு பேரும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆகிட்டாங்க, ஒருத்தங்க மட்டும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டது. இன்னும் அவன் அப்பதான் சாப்பிட போறான், சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு வைங்களேன், ஏ என்ன சாப்பிட்டியா நேரம் ஆகுது அப்படின்னா, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அவர்களுக்கு சரிப்பாகும், பாருங்க ஐயா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான்னு, ஆ சாப்பிட்டுட்டேன் அப்படிமா, இதோ இதோ சாப்பிட்டுட்டேம்மா. ஏ ஆனா உண்மையில அது என்ன நடக்குது, சாப்பிடுதல் நிகழ்காலத்துல தான் இருக்கு, சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறான். நிகழ்காலத்தை அவன் எதிர்காலமாக்கி சொல்றான், ஏன்னா விரைவாக சாப்பிடுவேன்னு அதுக்கு குறிப்பு, விரைவாக சாப்பிட்டு முடிச்சிருவேன் என்பது குறிப்பு. இன்னொருத்தன் என்னடா அப்பதான் சாப்பிடவே போறான், என்ன கட்டுக்கிட்டே வந்து உட்காருவேன், ஆனா அவனையும் சாப்பிட்டேன்னு கேட்டா இதோ சாப்பிட்டுட்டேமா. அவனுக்கு சாப்பிட போவது எதிர்காலம், அவன் எதிர்காலத்தையும் இறந்த காலமாக்கி சொல்றான், அதுவும் விரைவு பற்றி சொல்வது. இறந்த கால குறிப்போடு கிடத்தல் விரைந்த பொருளை என்மனார் புலவர் என்று சொல்வாப்பே சொல்வான். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தில் குறிப்பிடுவது அந்த விரைவு பற்றி, விரைவை வலியுறுத்துவதற்காக. அத மாதிரி நினைப்பவருடைய உள்ளத்துல எழுந்தருளுவான் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியத எழுந்தருளி விட்டான் என்று இறந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லிட்டார்னா, நினைப்போர் உள்ளத்தில் விரைவாக எழுந்தருளுவான் பெருமான் அந்த விரைவை குறிப்பதற்கு அப்படின்னு பரிமையழகர் அருமையாக சொல்றார். மலர்மிசை ஏகினாங்கிறதுக்கு விளக்கம், சுவாமி நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் காத்திருக்கின்றார். எப்போ அந்த சத்தினிபாதம் வந்ததோ அப்போ மோகமுடனே அந்த தீவிர விருப்பத்தோடு வந்து அருள் செய்து சோகமுறும் துன்பப் பிறவி துடைத்து. சோகம் அதாவது சோகம் என்பது துன்பம், சோகம் என்பது கவலை, கவலை தரக்கூடிய துன்பமயமான பிறவியை துடைத்து, துன்பப் பிறவி துடைத்து தொலையா பேரின்பத்திருத்திடும் எங்கோமான், தொலையாத அழியாத பேரின்பத்திலே இருத்திடக்கூடிய எங்கள் தலைவன் சரிங்களா. துன்பப் பிறவி, துன்பப்பிறவின்னா அந்த பிறவியே துன்பம். பிறவியில ரெண்டு வகை, ஒன்னு துன்பப்பிறவி இன்னொன்னு இன்பப்பிறவி, அப்படி அர்த்தம் இல்லை. பிறவியே எப்படிப்பட்டது துன்பம். அப்ப எது இன்பம், திருவடி பேர் தான் இன்பம். அதான் திருவம்பாவையில் சொல்லும் போது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்த ஆடம் தீர்த்தம் என்பம். பிறவியாகிய துயர், பிறவியே துயர் என்று சொன்ன. பிறவியை ஏன் துயர்னு சொல்றோம், அதுக்கு காரணம்னு சொல்லிட்டார், அடைமொழி கொடுத்தார் பிறவிக்கு, ஆர்த்த பிறவி. ஆர்த்தல் என்பது நம்மை ஆர்த்தல் என்பது கட்டி வைத்தல். கட்டி வைத்திருக்கின்ற ஒன்றை வந்து யாரும் இன்பம்னு சொல்ல மாட்டாங்களே இல்லையா? கட்டப்பட்டு கிடத்தல யாரும் இன்பம்னு சொல்ல மாட்டாங்க. பிறவி நம்மை கட்டி வைத்திருக்கிறது, அதை உணர்வதுதான் பெரிய ஞானம். ஏன்னா நம்ம சார வேண்டியது எம்பெருமான் திருவடி, அதை சார விடாமல் பல்வேறு பற்றுகளை நம்மிடம் ஏற்படுத்தி அந்த திருவடி சார்பை பற்றி சிந்தனை வராமல் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உலகம். அதனால இந்த உலகம் இந்த பிறவியே என்ன சொல்றாரு, நம்மை கட்டி இருப்பது பிறவிங்கிறார். ஆர்த்த பிறவி, ஆர்த்த இருப்பதனால அப்ப அந்த பிறவி வந்து துயரமானதான் இருக்கணும். அதனாலதான் ஆர்த்த பிறவி துயர்கட என்று சொன்ன. ஆகையினாலே நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னு வருது. தீர்த்தன்னா அங்க பாவை நோன்பு இருக்கின்ற அந்த பெண்கள் தீர்த்த நீராடும் போது பாடுகின்றார்கள், தீர்த்தமாக இருப்போம் சிவபெருமான், எனவே தீர்த்தன்னு சொன்னார். ஆர்த்தாடும் தீர்த்தன்னா அந்த இடத்துல ஆர்த்தாடும் என்பதுல அந்த இடத்துல வந்து கட்டுதல்ங்கிற பொருள் இல்லை. ஆர்த்தல் என்பதற்கு ஆரவாரம் செய்தல்ங்கிற பொருளும் உண்டு, ரெண்டு பொருள் இருக்கு என்ன. ஆகவே நாம அங்க சிவபெருமானை போற்றி பாடி அந்த தீர்த்தத்திலே அவர் நீராடுகின்றார். அதே நாம போற்றி பாடுகின்ற இந்த தீர்த்தமயமாக இருக்கின்ற பெருமான் அங்க அப்படி அர்த்தம் வரும். மகிழ்ச்சியோடு பாடு, மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த ஆர்த்தங்கிறதுக்கு அந்த பொருளும் இருக்கு. ஆர்த்த பிறவின்னு வர்ற இடத்துலதான் அந்த கட்டி இருக்கிற பிறவி என்ன அர்த்தம் வரும். ஆர்த்தாடும் தீர்த்தம் என்பது நாம் மகிழ்ச்சியோடு பாடி நீராடக்கூடிய தீர்த்தமயமாக இருக்கின்ற பெருமான், அந்த தீர்த்தத்தையே பெருமானாக பார்க்கின்றார்கள். அது 13 திருப்பாடல் நல்லா விளக்குகின்றார். பெருமானாகவும் பெருமாட்டியாகவும் இந்த தீர்த்தம் இருப்பது 13 பைங்கோலை காரமலரால் அதில் அருமையாக சொல்லியிருப்பார்கள். ஆகவே துன்பப் பிறவி துடைத்து தொலையா பேரின்பத் திருத்தியிடும் எங்கோமான் என்று எம்பர் இப்படிப்பட்ட இயல்புடைய பெருமான் இதுவரை சொன்னது என்னவென்றால், ஆகவே அயன்மால் போன்ற தேவர்களாலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்ற பெருமான் அவர்களைப் போல தன்முனைப்போடு இருக்கக்கூடிய சகல உயிர்களிடத்திலும் அறிவுக்கு அறிவாக மறைந்திருந்து அந்த உயிர்களை பக்குவப்படுத்தி முத்து இன்பமாகிய குறிக்கோளை அந்த உயிர்கள் பெறுவதற்காக அந்த உயிர்களிடம் அந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றார். செய்யும் பொழுது தம்முடைய அருட்சக்தியை பறை ஆதி இச்சை ஞானம் பிரிய என்று ஐவகையாக கொண்டு வேறு

0: இன்ப துன்பத்துல அதுக்கு சமான ஒப்பு பெறணும், எதிரினை ஒப்பு வரணும். அதுக்கு ஏற்றபடி பிறவிகளை கொடுக்காவிட்டால் உயிர்கள் உலகமயக்கத்திலிருந்து ஒரு காலம் விடுபடாது என்று திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கு ஏற்றபடி உயிர்களுக்கு உலகங்களை எல்லாம் படித்து கொடுத்து ஊழிக் காலத்திலே ஒடுக்கி இப்படி மீண்டும் மீண்டும் படித்தும் ஒடுக்கினாலும் உயிர்கள் பக்குவப்படவில்லை என்ற அந்த உயிர்களை இகழாமல் மீண்டும் மீண்டும் அந்த உயிர்களுக்கு பிறவியை தந்து தந்து முடிவினை ஒரு காலத்திலே ஒவ்வொரு உயிராக பக்குவப்படும் போது அந்த இருவினை ஒப்பு வந்துவிட்டால் தீவிர விருப்பத்துடன் தீவிரமான அன்பு அருளுடன் மோகமுடன் வந்து அனுக்கிரகித்து துன்பப் பிறவியை நீக்கி பேரின்ப முட்டியை அருளக்கூடியவன் என் தலைவன். இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே நியமித்துக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட தலைவன் நம்முடைய தலைவன். அந்த தலைவன் தன்னை எப்படி ஆட்கொள்ள வந்தார் என்பதை வரக்கூடிய பகுதியிலே சொல்ல இருக்கின்றார்.
1: சிவாய நமக. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பழி அஞ்சின படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக்.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி திருச்சிற்றம்பலம் யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமானமந்த்யஹோ யத் பதம் ஹரிவிரிஞ்சி மார்கிதம் தத் பதம் சமனு சிந்தையே சதா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன், ரொம்ப அற்புதமான அர்த்தம். எஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம், யாருடைய திருப்பெயர் வேதங்களுக்கு நடுப்புற ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கோ, யாருடைய திருப்பெயர் வேதங்களுக்கு நடுப்புற ரகசியமாக காப்பாற்றப்பட்டிருக்கு, யாருடைய திருப்பெயர்? பரமேஸ்வருடைய திருப்பெயர். அது என்ன திருப்பெயர்? சிவங்கிற ரெண்டு எழுத்து. நம்ம மாத்தில் உஸ்தியான ஒரு மாணிக்கமோ ஒரு வைரமோ ஒரு முத்தோ இருந்ததுன்னா அதை வாசலில் வைப்போமா கொல்ல பக்கம் வைப்போமா? ரெண்டு பக்கமும் வைக்க மாட்டோம். நடுப்புற ஒரு ரூம், பெட்ரூம், அந்த ரூமில் ஒரு பீரோ, அந்த பீரோவில் ஒரு லாக்கர், அந்த லாக்கருக்குள்ளே ஒரு ஜுவல் பாக்ஸ், அந்த ஜுவல் பாக்ஸில் ஒரு கம்பளம் போட்டிருக்கோம் வெல்வெட்டு, அதில் தானே வைப்போம். அதே மாதிரி வேதம் என்ன பண்ணுறது, சிவநாமா தான் நாம ரத்னம், அதை விட ஒஸ்தியான நாமா இல்லை என்பதனால வேதம் முழுக்கவே மந்திரமயம் தானே. வேதத்தில் வர ஒவ்வொரு சப்தமுமே பகவானை நமக்கு உணர்விக்கிற ஒரு மந்திரம்தான். அத்தனை மந்திர குவியல்களுக்கு நடுப்புற மந்திர ராஜம் ரத்னமாக இருக்கிற இந்த சிவநாமாவை நான்கு வேதங்களை மூணு வேதம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த மூன்று வேதங்களில் நடுப்புற இருக்கிற யஜுர்வேதத்தில் அதனுடைய சம்ஹிதா பாகத்தில் அதனுடைய சப்த காண்டங்களுக்குள்ளே நடுப்புற அந்த நாலாவது காண்டத்தில் அதில் வர அந்த அந்த ஸ்ரீருத்ர பிரசனத்தில் அது நடுப்புற வச்சுருக்கு. அப்போ கரெக்டாக நடுப்புற வச்சுருக்கான்னு நம்ம வந்து ஸ்கேலை வச்சுன்னு பார்க்கக்கூடாது. நம்முடைய உடம்பில் ஹிருதயம் கரெக்டாக நடுப்புற இருக்கா? கரெக்டாக நடுப்புற இல்லை, ஆனால் அது ஹிருதயம் தான் முக்கியமான ஸ்தானம். கரெக்டாக நடுப்புற தொப்புள் தான் இருக்குது, அதனால அது ஒஸ்தி கிடையாது. அதுபோல் ஹிருதயத்தை போல வேத ஹிருதயமாக இருக்கிற ஸ்ரீ ருத்ரத்தில் இருக்கு. ருத்ரத்துக்கு இன்னொரு மகிமை என்னென்னா, நான்கு வேதங்கள், வேதங்கள்லாம் பிரச்சனை பிரச்சனமாக இருக்குது. பிரச்சனம்னா ஒரு சாப்டர், அந்த பிரச்சனம் எல்லாமே ஒரே விஷயமா இல்லை. அந்த பிரச்சனத்தில் அணுவாக்கங்களாக பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அணுவாக்கம் ஒரு விஷயமா இருக்கும், பிரச்சனத்தில் பல அணுவாக்கங்கள் இருக்கும், பல விஷயங்கள் அடங்கினதா ஒரு பிரச்சனம் இருக்கு. வேதத்தில் வர எல்லா பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனத்தை தவிர இப்படி தான் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் முதல்லேருந்து கடைசி வரையும் ஒரே தாத்பரியத்தோடு இருக்கு. அந்த பிரச்சனத்துக்கு நமக்கம்னு பேர். பதினோரு அணுவாக்கமும் பகவானை நமஸ்காரம் பண்ணுறதையே தாத்பரியமாக வச்சுட்டுருக்கு. அதனால அதுதான் வேத சாரம். அதை போல் இன்னொரு பிரச்சனம் இல்லை, விலட்சணமாக இருக்குது. அது உண்டானதே சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக. சுவாமியை நமஸ்காரம் பண்ணால் நம்முடைய அனந்தமான அபராதங்களையும் அவர் கிருப்பையினால் வந்து க்ஷமித்து நமக்கு மேலான ஆனந்தத்தை தரார். அவர் ஜெகத் பித்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பாட்ட சாரி கேட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டால் மன்னிச்சிடுவார். அவர் நமக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறதுனால அவருடைய மன்னிப்பை வாங்கிறதுக்கும் அவருடைய கிருப்பையை வாங்கிறதுக்கும் நமஸ்காரத்தை விட ஈஸியான சுலபம், நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் சுலபமான ஒரு

உபாயம், நம்ம ஒன்றும் சம்பாதிச்சவருக்கு தர வேண்டாம், அப்பாவை நமஸ்காரம் பண்ணால் போகிறோம், அவர் சம்பாதிச்சு நமக்கு கொடுத்துருவார். சுவாமியுடைய சம்பாத்தியம் அவருடைய சொத்து நமக்கு வந்துடும், கைலாச பதவி நமக்கு வந்துடும். நாம் பண்ணுறது என்னென்ன, வெறும் நமஸ்காரம் தான் பண்ணுறோம். இந்த நமஸ்காரம் எப்படி பண்ணுறோம், அவர் கொடுத்த சரீரத்தை வச்சுட்டே அவருக்கு பண்ணுறோம். அப்பா தான் நமக்கு சரீரத்தை தரார், அப்பா கொடுத்த சரீரத்தை வச்சுட்டே அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படின்னா நாம் வந்து வெள்ளை பிள்ளையாரை கிள்ளி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி, நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலை. அப்போ இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணி அவருடைய கிருப்பையை அடையணுங்கிறதுக்காக அந்த வேதம் வந்து அந்த பிரச்சனத்தை சொல்கிறது. எஸ்ய நாம நிகமேஷு ரட்சிதம், யாருடைய பெயர் வேதங்களுக்கு நடுப்புற பாதுகாக்கப்பட்டிருக்கோ. ஏன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அது உத்தமங்கிறதாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. எம் பிரதீக நிகமா நமந்தியகோ, யாரை குறித்து வேதங்கள் நமஸ்காரம் பண்ணுகின்றனவோ, எல்லா தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வத்தினுடைய பெயர் வேதத்தில் வருதுன்னு பெருமை. எங்கள் சாமியை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குங்கிறா, சொல்கிறா அவர் ஐயப்பனை பற்றி வேதத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, துர்கையை பற்றி வேதத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ தேடி எடுத்துன்னு காமிச்சு பிரமாணம் காமிச்சு. அப்போ அவளுக்கெல்லாம் என்னென்னா, வேதத்தில் ஒரு தெய்வத்தினுடைய பெயர் வந்துடுத்துன்னா அந்த தெய்வம் ஒஸ்தி, அப்போ வேதம் ஒஸ்தின்னு அர்த்தம். எந்த வேதம் எல்லா தெய்வங்களையும் தெய்வங்களாக பண்ணிண்டு ஒஸ்தியாக இருக்கோ, அந்த வேதம் பிரபுவுக்கு அடிமையாக இருக்குது. அந்த வேதம் சுவாமி காலில் விழுந்து விழுந்து வணங்குறது. சுவாமி காலில் விழுந்து வணங்கினா பரவாயில்ல, சுவாமியுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் சொல்கிறது. பகவானே உன் கையில் இருக்கிற வில்லுக்கு நமஸ்காரம் சொல்கிறது. அந்த வில்லில் புட்டின அம்புக்கு நமஸ்காரம் சொல்கிறது. அந்த அம்பை என் மேலே போட்டுவிடாதுன்னு சொல்கிறது. என்னையும் எங்கள் அம்மா அப்பாவையும் காப்பாற்றுன்னு சொல்கிறது. என்னுடைய விரோதிகள்ட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது. என்னுடைய விரோதிகளை உனக்கு பட்சணமாக தரேன்னு சொல்கிறது. இப்படி வேதம் வந்து இப்படி சுவாமிகிட்ட ஈடுபடுறதுனால எம் பிரதீக நிகமா நமந்தியகோ அகோன்னா ஆச்சரியம். யாரை குறித்து வேதங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுகின்றவோ, எத்பதம் ஹரி விரிஞ்சி மார்க்கிதம். இந்த உலகத்துக்கு முக்கியமான தெய்வங்கள் ரெண்டு, நம்மெல்லாம் படைக்கிறவர், நம்மளாம் காப்பாற்றுறவர். நம்மெல்லாம் படைக்கிறவர் பிரம்மா, பிதாமகர்னு அவருக்கு பேர். நம்மெல்லாம் காப்பாற்றுறவர் மகாவிஷ்ணு. இந்த பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கி காப்பாற்றுற ரெண்டு பேரும் அவனை தேடி அழைச்சிருக்கான். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவர். அப்போ அவருடைய கிருப்பையினால தான் இவாளுக்கு இந்த சிருஷ்டி சாமர்த்தியம், ரட்சண சாமர்த்தியம்லாம் வருது. அவருடைய கிருப்பையினால் இவள் நன்னா படைக்கிறா, நன்னா காப்பாற்றுறா அப்படின்னு. அந்த பகவானை நான் அனுசந்தானம் பண்ணுறேன். தத்பதம் சமனு சிந்தையே சதா. நமோஸ்து விஸ்வரூபாய விஸ்வநாதாய சம்பவே விஸ்வாதீதாய சாந்தாய லீலா நித்ய விபூதையே. சுவாமிக்கு எப்பொழுதும் உள்ள ஸ்வரூபம்னு ஒன்று உண்டு, லீலைன்னு ஒன்று உண்டு. லீலைனா சுவாமி பண்ணுற லீலைகள்லாம் 64 நம்ம எண்றோம், 64 எண்ணிக்கை கிடையாது, அனந்தமாக லீலைகள். இந்த பெரிய பிரபஞ்சத்தை படைக்கிறதுலேருந்து எல்லாம் அவருக்கு லீலை. பிரபஞ்சத்தை படைக்கிறது லீலை, காப்பாற்றுறது லீலை, ஒடுக்கிறது லீலை, நம்ம புத்தியை மறைக்கிறது லீலை, மறைஞ்ச அவர் தன்னை காமிச்சு அனுகிரகம் பண்ணுறது லீலை. பஞ்சகிருத்தியங்களும் அவருக்கு லீலாத்மகம்தான். அப்படியே லீலையில் ஈடுபடுறதுன்னு அவருக்கு ஒரு சுரூபம் இருக்குது, அது அவருடைய சக்தமான சுரூபம், சக்தியோடு கூடிய சுரூபம். அப்போ லீலைகளை விட்டுட்டு தனித்திருக்கிற சுரூபம்னு உண்டு, அதுக்கு நித்தியம்னு பேர். அவருடைய சொஸ்வரூபம் அது, அதான் சிவஸ்வரூபம். அப்போ ரெண்டுமா இருக்கிற, அதான் ரெண்டும்னா ரெண்டும் சமகாலத்திலே அவருக்கு இருக்கு, ஒன்று விட்டு ஒன்றும் இல்லை, ரெண்டும் சமகாலத்திலே இருக்கு. எப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறோம், பாட்டு எழுதியிருக்கும் போது பேப்பர் இருக்கு, பேப்பரில் பாட்டு இருக்கு, ரெண்டும் சமகாலத்தில் ஒரே இடத்துல இருக்கு, சமவேதான்னு பேர். சுவாமிகிட்ட அம்பாள் எப்போதுமே இருக்கா, சக்தி ராகித்யம் கிடையாது. அப்போ அவருடைய நித்தியஸ்வரூபத்துக்கு ஹானி இல்லாமல் லீலை நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு காலத்தில் லீலை, ஒரு காலத்தில் நித்தியமும் கிடையாது. அதனால தான் சிவ தத்துவத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம புத்தியை கொண்டு புரிஞ்சிக்கூடாது. என்னுடைய குருநாதர்கிட்ட சொல்லியிருக்கார், வேதம் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கோ, அப்படியே நம்பு, அப்படியே தியானம் பண்ண, அப்படியே பாவி, அப்படியே பாவிச்சேன்னா அப்படியே புரிஞ்சிடும். விசாரம் பண்ணாத, விசாரம் மார்க்கத்தை அவர் நிவாரணம் பண்ணார். விசாரம் பண்ணால் நம்முடைய புத்தியை கொண்டு விசாரம் பண்ணி தப்பான முடிவுக்கு வந்துடுவோம். ஜெகன் மித்தியான தப்பான முடிவுக்கு வந்துடுவோம், தப்பான முடிவுக்கு வரக்கூடாது, ஜெகத் மித்யா இல்லை. அப்போ சமகாலத்தில் சகல நிஷ்கல ஸ்வரூபம் இருக்கு சுவாமிக்கு. பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்று அவ்வூரு தன்னுள் அடக்கி கரைக்கினும் கறக்கும். சுவாமி அம்பாள் ஸ்வரூபமாக தான் இருக்கார். அவர் காட்டினாலும் காட்டுவார், காட்டாட்டாலும் காட்ட மாட்டார். அம்பாளை காட்டின்ட்டும் வருவார், காட்டாமலும் வருவார். அவர் காட்டின்னு வந்தாலும் காட்டாமல் வராட்டாலும் அவளை பிரிக்க முடியாது, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கா. அவர் நமக்கு காட்டுறத நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான், அப்படி அவர் இருக்கார். ஆனால் அவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும். அந்த சுவாமி, நம்ம சுவாமி இருக்காரே பரமேஸ்வரன், அவர் மட்டும்தான் பாக்கியே வச்சுக்காமல் கொடுப்பறான். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார். சுவாமிகிட்ட ஒன்றுமே பாக்கி இருக்காது போல இருக்குது,
அத்தனையும் எனக்கு கொடுத்துட்டார், ஓட்டாண்டியாக போயிட்டார் என்று பக்தாள்லாம் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி அத்தனையும் கொடுத்துட்டு வருவார். என்ன காரணம்னா, யாரும் தன்னுடைய சொரூபத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டா. நம்ம கையில் இருக்கிற ஒரு செல்லு கொடுக்கலாம், நம்ம வஸ்திரத்தை கொடுக்கலாம், நம்மளை நம்ம கொடுக்க முடியுமா? நம்மளை நம்ம கொடுக்க முடியாது. இந்த லோகத்தில் தன்னையே கொடுக்குற வஸ்து ஒன்று தான், சிவ வஸ்து தான். சேர்வார் தாமே தானாக செய்வன், தன்னையே அந்த பக்தனுக்கு கொடுத்து நீ நானும் ஒன்று என்று பெருமான் ஆக்குகின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் தன்னுடைய அவருக்கு ஒரே சக்தி தான், பலவிதமாக பேசப்படுறார், பல காரியங்கள் பண்ணுறதுனால அந்த சக்தி சம்பன்னாக இருந்துட்டு இந்த பெரிய உலகத்தை அவர் நடத்திகிட்டே இருக்கார். இந்த உலகத்தை நடத்துறதுனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது, நமக்கு தான் எல்லா லாபமும். உயிரிழாகின்ற நமக்கு தான் எல்லா லாபமும். எஸ்யா வித்யா ஜகத்ரூபா வித்யா எஸ்ய ஆத்மசம்ஸ்திதி ஸ்வச்சந்தா சாஹிதஸ்யேச்சா தஸ்மை தஸ்யை நமோ நமஹ. கண்ணு கேட்காமல் இருந்தாலும் பகவானை தெரிஞ்சுக்காமல் நம்ம இருக்கலாம், பக்கத்திலே இருந்தாலும் சுவாமியை தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். எப்படின்னு கேட்டால், நம்ம முதுகு நம்ம கூடவே இருக்குது, நம்ம தெரிஞ்சுட்டா இருக்கோம். நம்ம தலை நம்ம கழுத்து மேலேயே இருக்குது, யோசிச்சுட்டு இருக்கோம் அதை பற்றி. ஒரு தலைவலின்னு வந்தால் தான் தலை இருக்கிறதே தெரியுது. கண்ணில் தூசி விழுந்தால் தான், கண்ணு கறிக்கிற போது தான் கண்ணு இருக்குதுன்னு தெரியுது. வயிற்றுவலி வந்தால் தான் பக்கோடா சாப்பிட்டது போகணுன்னு தோன்றுறது. காலை விழாது இடிச்சுட்டா தான் இந்த கால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துன்னு இழுத்துன்னு போகிறது அப்படின்னு தெரியுது. அப்போ முதுகு இருந்தும் முதுகு தெரியல, சுவாமி நம்ம கூடவே இருந்தும் நமக்கு சுவாமி தெரியல, இதுதான் சம்சார துக்கம். அந்த சுவாமியை பற்றின அஜ்ஞானம் இருக்கே, அவித்யா இருக்கே, அதனால பிரவிருத்தியாக இருக்குது. எஸ்ய அவித்யா ஜெகத்ரூபா, அவனை தெரிஞ்சுட்டோன்னா இந்த பிரவிருத்தி நின்றுடுறது. வித்யா எஸ்ய ஆத்மசம்ஸ்திதி, பகவானுடைய பாதாரவிந்த ஞானம் வந்துடுத்துனா இந்த ஜகத்துக்கு நம்ம திரும்பி வரப்போறதில்ல, ஆத்மா என்ற சுவாமிகிட்ட நமக்கு சம்ஸ்திதி உண்டாருது, அவன்கிட்டே நிலை பெற்றுடுறோம். ஆத்மாங்கிறது பகவானுடைய நாமா, ஆத்மாங்கிறது உயிருக்கும் பேர், சுவாமிக்கும் பேர். சுவாமியோட பேர் தான் உயிருக்கு வரும். எப்படின்னா, தாத்தா பேர் குழந்தைக்கு வருது பேரனுக்கு, சுவாமி ஜெகத் பிதா அவர் பேர் தான் எல்லாருக்கும் வருது. சுவாமிக்கு ஒரு பிதா இல்லைங்கிறதுனால பிதாவோட நம்ம பேரே வருது. இப்போ நமக்கெல்லாம் பிதா இருக்கிறதுனால தாத்தா பேர் பேரனுக்கு வருது, சுவாமிக்கு பிதா இல்லைங்கிறதால அவர் பேரே உலகத்துக்கு வருது. அப்போ அவருடைய ஆத்மாங்கிற பேர் நமக்கு வருது, அவருடைய நாராயணன்கிற பேர் நாராயணருக்கு வருது, அவருடைய பிரம்மாங்கிற பேர் பிரம்மாவுக்கு வருது, அவருடைய இந்திரன்கிற பேர் இந்திரனுக்கு வருது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. ரிக்வேதத்துக்கு சூத்திரம் வகுத்த ஆசுலாயனர் சொல்கிறார், வேதத்தில் வர அத்தனை நாமாக்களும் ருத்ரனுடைய நாமாக்கள், அதை தான் தேவர்கள்லாம் தரிக்கிறார், பிதாவோட நாமாவை தரிக்கிறா மாதிரி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவருடைய நாம ஆத்மான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த நாமாவனால அவருக்கு அர்ச்சனை இருக்குது. யஜுர்வேத பிராமணத்தில் ஆத்மா யனமஹா ஆத்மலிங்கா யனமஹா, ஆத்மா யனமஹாங்கும்போது ஆத்மாங்கிறது பரமேஸ்வருடைய பெயர், ஆத்மலிங்கா யனமஹாங்கிறது ஆத்மாங்கிறது ஜீவனுடைய பெயர். ஆத்மா எஸ்ய லிங்கா ச ஆத்மலிங்கா, ஆத்மா யாருடைய லிங்கமோ அவர் ஆத்மலிங்கம். லிங்கம்னா அடையாளம், இந்த ஜீவன் யாருக்கு லிங்கமோ சரீரவத்து இருக்கோ அவர் பிரபுவான ஆத்மலிங்கன். இப்போ ஆத்மலிங்கன்கிறவர் யாருன்னா, ஆத்மாங்கிற ஜீவனை சரீரமாக கொண்டவர். ஆத்மா யாருன்னா, சுயம் ஆத்மாவாக இருக்கிறவர். அப்போ ஆத்ம சம்ஸ்திதிங்கிறது அவரை பற்றி அறிந்தாலே அவர்கிட்ட போய் நம்ம இருந்துருவோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்காத போது நம்ம உலகத்தில் ஒழுங்குன்னு இருப்போம், அவரை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா அவர் மடியில் போய் உட்காந்துருவோம். எஸ்யா வித்யா ஜெகத்ரூபா வித்யா எஸ்ய ஆத்ம சம்ஸ்திதி. அப்படி சரி, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவர் கையில் தான் இருக்குது, அவருடைய இச்சையினால் இருக்குது. அப்பா கூப்பிட்டு குழந்தைய மடியில் வச்சுட்டாருன்னா அந்த குழந்தை எங்கேயும் இறங்கி ஓடி போக முடியாது. இப்போ சுவாமி நம்ம தன்னை நமக்கு காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளால் அவரை பார்க்காம இருக்க முடியாது. இப்போ அவர் காட்டினா தான் பார்க்க முடியுங்கிறது ஒன்று, காட்டும்போது பார்க்காமல் இருக்க முடியாதுங்கிறது இன்னொன்று சூக்ஷ்மம் இருக்குது. அப்பா குழந்தைய கையில் தூக்கிட்டார்னா குழந்தையால் இறங்க முடியுமா? இப்போ முருகப்பெருமானை கையில் தூக்கிட்டார், பிரம்மாவை ஜெயிலில் போட்டையே அவருக்கு பிரணவார்த்தம் தெரியாதுன்னு அந்த பிரணவார்த்தத்தை எனக்கு சொல் அப்படின்னு சுவாமி கையில் தூக்கிட்டார். இவர் சத்தியமான பிரணவார்த்தத்தை சொல்லலைன்னா அவர் கீழே இறக்கி விட மாட்டார். அவர் கீழே இறக்கி விடலைன்னா இவர் வள்ளியோட டூயட் பாட முடியாது. புரியுறதா? அப்போ என்ன பண்ணார் முருகன், நன்னா மாட்டின்னுட்டோம் சுவாமிகிட்ட அப்படின்ட்டு பிரணவத்தோட சத்தியார்த்தத்தை சொன்னார். பகவானே பிரணவம்ங்கிறது நீர் தான், நீர் தான் பிரணவார்த்தம் சொன்னோடனே சரியா சொன்ன அப்படின்னு இறக்கி விட்டுட்டார். அப்போ சுவாமி நமக்கு மோட்சத்தை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார்னா யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய இச்சை என்பது சர்வ சுதந்திரமான இச்சை. அவரே தேடி வந்து நம்முடைய குருநாதர் திருவாச்சகம் பண்ணின திருவாதருடைகளுக்காக அவரே தேடி வந்து தீட்சை கொடுத்து, குதிரை வாங்க போனவருக்கு குறுக்க வந்து தீட்சை கொடுத்து, பாதங்களை சென்னியில் சூட்டி திவ்ய ஞானத்தை கொடுத்து, அவருக்காக இந்த மதுரையினுடைய மண்ணை எடுத்து சுமந்து அவருக்காக பிரம்படிப்பட்டிருக்கார். அசரீரியாக சுவாமி சொல்கிறார், வாதகுருவனுக்காக தான் இவ்வளவும் செஞ்சோம்.
அப்போ வந்து நெல்லுக்கு இறைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் என்று சொல்லி உத்தம அதிகாரியாக இருந்தாலும் வந்திக்காக இந்த திருவிளையாடல் இல்லை, சுவாமியினுடைய வாக்குப்படி பார்த்தா வாதோடிகளுக்காக தான். வந்தி அவளுக்கு யோகியத்தை இருந்த காரணத்தினால அவளுக்கு அப்போ கைலாச கத்தி கிடச்சிது. வாதவூரானுக்காக வைகையில் வெள்ளம் வரலைன்னா சுவாமி வந்திட்டு வந்து பிட்டு வாங்கி சாப்பிட போகிறது இல்லை. அதனால் அந்த அவர் சுவாமி தன் வாக்குனாலேயே சொல்லிட்டார். அப்போ சுவாமிக்கு ஒருத்தர் மேலே ஆசை வந்துருத்துனா அதை அதனால் தடுக்க முடியாது. அப்போ அவர் சர்வ சுதந்திரம்னு தெரியுது. சொச்சந்தா சாகி தஸ்யேச்சா, சொச்சந்தம்னா ஃப்ரீ, யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் விரும்பினது அவர் செய்வர். நாமெல்லாம் இந்த காலத்தில் கல்யாணம் சீக்கிரம் ஆக மாட்டேங்கிறது. நமக்கு யாராவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான்னா நம்ம அவள்கிட்ட எவ்வளோ நன்றியோடு இருப்போம். தனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வந்த ஒத்தனை எரிச்சு விட்டார் அவர். கல்யாணம் பண்ணிக்க வந்தவனே எரிச்சு விட்டார். அப்படின்னா அவர் நினைச்சதை செய்வார்னு அர்த்தம். மன்மதனை எரிச்சு சொச்சந்தா சாகி தஸ்யேச்சா தஸ்மை தஸ்யே நமோ நமஹ. அவருடைய இச்சா ரூபமாக இருக்கிறவள் தான் அம்பாள் மீனாட்சி. பரமேஸ்வருடைய விருப்பம் தான் அம்பாள்னு சொல்லப்படுது. சுவாமி எதை விரும்புகிறாரோ அதுதான் அம்பாள் செய்கிறா. சுவாமியுடைய விருப்பமே அவள், அவளுக்கென்று ஒரு விருப்பம் கிடையாது. அவ்வளவு நூற்றுக்கு நூறு அந்த பாத்திபிரத்தியம் சுவாமியோட ஐடென்டிஃபை ஆகியிருக்கா. சுவாமி நினைக்கிறதா அவன் நினைப்பா. சுவாமி அம்பாள் அர்த்தநாரீஸ்வரலாக இருக்கா. அதை யோசிச்சு பார்த்தேன்னா இடது கண் மீனாட்சியோடது, வலது கண் சுவாமியோடது, இடது கை மீனாட்சியோடது, வலது கண் சொக்கநாதரோடது, அப்படி எல்லாம் இருக்குது. ஹிருதயத்தை ரெண்டாக பிரிக்க முடியாது. இடது மனசு வலது மனசுன்னு பிரிக்க முடியாது. அப்போ மனசு ஒன்று தான். அப்போ ரெண்டு பேருக்கும் எது ஒன்று? அந்தரங்கம்ங்கிறது ஒன்று. அதான் இச்சா ரூபமா அம்பாள் இருக்க அப்படின்னு. இச்சா ஞான கிரியா ரூபா சக்திரியா பரமேஸ்வரி சா கரோது சிவா பின்னா சர்வத்ர ஜயமங்கலம். இச்சை என்ற வடிவம், ஞானம்ங்கிற வடிவம், கிரியைங்கிற வடிவம், இப்படி இது முக்கியமான மூணு வடிவங்கள். இதை தவிர பல அனந்தமான வடிவங்களை கொள்கின்ற அந்த அம்பாள், அவள்தான் பரமேஸ்வரி என்றால் மேலான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரி. எல்லா உலகத்தையும் தனக்கு அடிமையாக கொண்டிருக்கின்ற உடையவள் அவள் வந்து நமக்கு மேலான மங்களத்தை செய்யட்டும். நான் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பரமேஸ்வருடைய கிருபை என்பது நம்மளை என்ன காப்பாற்றட்டும். சிவ

சிவபக்தாள், சிவஞானிகள், சிவயோகிகள் எப்படி எந்த நிலையில் அவளை நம்ம பார்த்து சொன்னாலும் அவள்லாம் ஒரு ஆனந்த பரவசத்தில் இருக்கா. பக்கத்தில் இடி விழுந்தாலும் தெரியாமல் கண்கள்லேருந்து அந்த ஆனந்த கண்ணீர் பெருக சிவனேன்னு இருக்கா. நீங்கள் அவளை எந்த திருஷ்டியில் பார்த்தாலும் சரி, பக்தன்னு பார்த்தாலும் சரி, யோகின்னு பார்த்தாலும் சரி, ஞானின்னு பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு வஸ்து அவளுக்கு அனுபவத்துக்கு வந்துடுத்து. நம்ம திருஷ்டியில் தான் ஒருத்தரை பக்தன்னு சொல்கிறோம், யோகின்னு சொல்கிறோம், ஞானின்னு சொல்கிறோம். ஆனால் அவள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே சாப்பாடு தான், சிவரசத்தை அவள் குடிச்சுன்னு இருக்கா. அது என்னன்னு கேட்டால் உண்மையில் அவள்கிட்ட சுவாமி வச்ச தயவு தான் அது. அதுக்கு சிவசிய கருணா இதான் ஆகமங்கள் சொல்கின்றன. என்ன பரமேஸ்வருடைய கருணையைத்தான் அவாவா தன்னுடைய அனுபூத்தின்னு சொல்லிக்கிறான். சிவானுபவம்னு சொல்லிக்கிறது என்னென்னா உண்மையில் சுவாமியுடைய கிருப்பை தான், கிருப்பா ரூபமாக சுவாமி இருக்கார். நெருப்பை தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான், நெருப்பு சுட்டுடுதுன்னு அர்த்தம். தேன் திதிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், தேன் அவன் நாக்குக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். சுவாமி வந்துட்டாருன்னு அர்த்தம், சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஒருத்தன் சுவாமியை கட்டினுட்டேன்னு சொல்கிறான், சுவாமி அவனை கட்டினுட்டார்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். சாமியை நம்மளால கட்டிக்க முடியாது. சாமி எல்லாமா இருக்க, அகண்டமா இருக்கிறது. நாம எப்படி அவரை போய் கட்டிக்கிறது? அவர் நம்மளை கட்டின்ட்டார்னு அர்த்தம். அப்பா குழந்தையை தூக்கின்ட்டார்னா குழந்தை என்ன பண்றது? அப்பா என்ன கட்டினுட்டேங்கிறது. அப்பா கையை கொடுக்குறாரு, குழந்தை கையை முறிக்கிறது. ஆனால் என் கையை நீ முறின்னு கொடுக்கும்போது அப்பா கையை முறிக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை என்ன சொல்றது? அப்பாவால் என் கையை முறிக்க முடியாது, என்னால் அப்பா கையை முறிக்க முடியும்னு சொல்றது. அதுக்கு அப்பா விட்டுருக்கார். அதுக்கு என்ன பண்ணிருக்கார்? அப்பா விட்டுருக்கார். ஆகவே இத்தனை லீலையும் அப்பா அவருடைய கிருப்பை தெரிஞ்சுக்கணும், தன்னை தெரிஞ்சுக்க விடுறார். அப்ப நம்முடைய அனுபூதிங்கிறது அவருடைய கருணை தான். ஆகவே நமக்கு இந்த லோகத்தில் அவருடைய கிருப்பையை தவிர இன்னொரு லட்சியம் கிடையாது. நமக்கு எது லட்சியம்? பகவானுடைய கிருப்பையை சம்பாதிக்கணும், அதை தவிர வேற லட்சியம் கிடையாது. அதுக்கு எது உத்தமமான உபாயம்னு கேட்டால் பக்தியை விட உத்தமமான உபாயம் கிடையாது. பக்திரேவ கரியசி என்று பெரியவாள்லாம் சொல்லியிருக்கேன்.

0: கணேசம் கருணை கடலா இருக்கிற பகவானுடைய அனுகிரகத்தை தவிர இன்னொரு வழி எனக்கு இருக்கு சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நான் நினைக்கல. அப்படி இன்னொரு வழி இருக்குன்னு யாராவது எனக்கு சொன்னா கூட அந்த வழி இந்த வழியை போன்ற உத்தமமான வழியா நான் நினைக்கல. ஆகவே நான் பெருமான்கிட்ட பக்தியை மட்டும்தான் பண்ண விரும்புகிறேன். பக்திங்கிறது ஒற்றுமை, நன்றி உணர்ச்சி. நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அவளுக்கு கடமைப்பட்டு இருக்கோம். இந்த நன்றி உணர்ச்சிக்கு தான் பக்தின்னு பேர். சுவாமி எனக்கு நான் விரும்பாமலேயே அறியா பருவத்திலேயே எனக்கு எத்தனையோ பண்ணியிருக்கிறார். சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்காம இருக்கும்போதே அவர் என்ன பண்ணிருக்கார், இவன் நம்மளை அறியாமல் இருக்கா, நம்மளை உள்ளங்கனம் பண்ணிட்டுருக்கான்னு, நம்மளை உதாசீனம் பண்ணாமல் நமக்கு சாப்பாடு கொடுத்து, நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து, நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்து, நமக்கு வித்தியை கொடுத்து, நமக்கு தனத்தை கொடுத்து, நமக்கு வாகனத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இதெல்லாம் சுவாமி தான் கொடுக்குறாருங்கிற நினைப்பையும் கொடுத்து அவற்ற வரும்போது, நான் இத்தனை நாள் நீ என்னை மறந்துருந்தியே, நீ இப்போ மட்டும் என்னை ஞாபகம் வச்சுட்டு வரியா அப்படின்னு உலக மக்கள் போல சண்டை போடாமல் இப்போயாவது வந்தையே அப்படின்னு அரவணைச்சிக்கிறாரா இல்லையா? அதை நினச்சி அவற்றை நன்றியோடு இருக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேர். அந்த பக்தியை விட மேலான உபாயம் கிடையாது சுவாமி அடையிறதுக்கு, அதான் உபாயம். எத்தனையோ உபாயங்களை சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, மூக்கை பிடிச்சின்னு உட்காரு, தலைகீழ நில்லு, அதில் பிரதான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பக்திங்கிற உபாயத்துக்கு அனுகுணம், அனுகுணம். ஒரு ஸ்திரீக்கு ஆத்துக்காட்டு இருக்கிற அன்பு தான் முக்கியமான கற்புங்கிறது. அவள் இதை கொண்டா அதை கொண்டாந்து ரொம்ப சொல்கிறது, சிஸ்டர் பண்ணுறது, பிடிக்காத செய்யாமல் இருக்குது, பிடிச்ச செய்கிறதுங்கிறதுலாம் வந்து இதனால் தானாக நிகழறது. நமக்கு சுவாமிகிட்ட அன்பு வந்துடுத்துனா அவருக்காக நம்ம பிரதோஷத்தில் விரதம் இருக்கோம், சோமவாரம் விரதம் இருக்கோங்கிறதெல்லாம் பக்தியினால் பண்ணுறது. பக்தி இல்லாமல் இதை மட்டும் பண்ணி அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அது எது முக்கியம், பக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறத நித்தியம் நித்தியப்படி நம்ம அனுசந்தானம் பண்ண வேண்டியது. இந்த விஷயங்கள் தான் குலோத்துங்கன் வந்து ராஜ பரிபாலனம் பண்ணுறார். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு ரொம்ப உஸ்தியான குணத்தோட அனந்த குணன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. பக்தியில் அவரை யாரும் தட்ட முடியாது. அப்படி அனந்த குண பாண்டியன்கிறது பிறந்தார். அந்த குழந்தை வளர்ந்துன்னு வரார். அத்தியானம்லாம் பண்ணிட்டு வேதாத்தியானம் பண்ணிவிட்டு ஒரு ராஜாவுக்கு தேவையான வில் வித்தை, வாழ் வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேர் ஓட்டுதல் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அனந்தகுணன் பாண்டியன் கலைகள் நிரம்புகின்ற பூர்ண சந்திரனை போல வளர்ந்துட்டு வரார். இப்படி இருக்கும்பொழுது திருப்புத்தூர்னு ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் இருக்குது. புத்தூருங்கிற பேரில் பல க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. பாண்டிய நாட்டில் திருப்புத்தூர்னு தஞ்சாவூர் போகிற வழியில், இந்த காரைக்குடி போகிற வழியில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, திருத்தலிநாதர் சுவாமிக்கு பேர். அந்த ஊர்லேருந்து மதுரையை நோக்கி ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவியோடு கூட கைக்குழந்தையோடு கூட வந்துட்டுருக்கார். மதுரைக்கு போய் ஒரு காரியமாக மதுரைக்கு வரத்துக்காக வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கிற பொழுது அந்த ஸ்திரீ அந்த வெயிலில் வந்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு பால் விட்டுகின்ற ஸ்திரீ அவள். அதனால் அவளுக்கு ஒரு அந்த விவசாயத்தினால தாகம் அதிகமாக இருந்து நீர்வேட்கை. ஆத்துக்காரரை பார்த்து கேட்குறா, குடிக்கிறதுக்கு நல்ல தீர்த்தமாக இருந்தா கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கோ, நான் இந்த ஆலமரத்து அடியில் குழந்தையோட ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு நல்ல ஆலமரம், நிறைய நிழல் இருக்குது, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பக்கம் இருக்கிறவாள் பின்பக்கம் இருக்கிறவாளால் பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஆலமரம். ஒரு 200 பசுமாடுகள் அங்கே வந்து படுத்துக்கலாம், அதேமாரி பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு பாகத்தில் இவன் குழந்தையோட உட்காந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிராமணர் தீர்த்தத்துக்காக போயிருக்கார். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒரு வேடன் விட்ட ஒரு அம்பு அந்த ஆலமரத்தினுடைய இந்த ஸ்திரீ தங்கியிருக்கிற இடத்துக்கு நேர் எய்த்தா மாதிரி அதனுடைய ஒரு கிளை, அது நாலா பக்கமும் கிளை விரிச்சுன்னு இருக்கு. அதில் ஒரு கிளையில் என்னைக்கோ ஒரு வேடன் போட்ட அம்பு ஒரு அந்த மிருகத்தை நோக்கி போட்டது, அந்த மான் ஓடி போடுத்து இது வந்து அந்த கிளையில் குத்திருக்கு. இந்த ஸ்திரீக்கு அன்னைக்கு காலம், இந்த பூமியில் வந்து அவருடைய நாள் முடிஞ்சிடுத்து. இந்த சரீரத்தை எது தாங்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, இந்த சரீரத்தை கொண்டு நாம் எந்த ஒரு நல்வினை தீவினை பையனை அனுபவிக்கணுமோ அந்த நல்வினையும் தீவினையும் பாக்கி இருந்தால் இந்த சரீரத்தில் அந்த பிராணன் இருக்கும். அது முழுக்க அனுபவிச்சாச்சுன்னு சொன்னால் உத்தரக்ஷணம் இந்த பிராணனானது உடம்பை விட்டு போயிடும், யாராலையும் அதை காப்பாற்றி அடைச்சி வைக்க முடியாது. அதனால்தான் சாத்தனூருங்கிற ஊரில் மாடு மேய்க்கிற மூலன்கிறவனுடைய பிராணன் அவன் கட்டிளம் காளியாக இருக்கும்போதே படக்குன்னு போயிடுது. அந்த மூலனுடைய சரீரத்தை மோந்து மோந்து பார்த்து இந்த பசுக்கள்லாம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுண்டு மேய்வதில் மனசில்லாமல் அந்த இடையனை சுற்றிட்டு இருக்கும்பொழுது கைலாசத்துலேருந்து இந்த சுந்தரமுனிவர் கிருப்பையினால் அந்த மூலன் உடம்பில் தன்னுடைய உயிரை பாய்ச்சி அது தான் திருமூலராக எழுந்து அந்த பசுக்களுடைய துன்பத்தை அகற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உயிரானது உடம்பை விட்டு போகும். ஒரே காரணம் தான் என்னென்னா, தொடர்ந்து அந்த உடம்பில் அனுபவிக்க வேண்டிய வினை இல்லை அப்படின்னா பிரபு. அதே மாதிரி இவளுடைய பிராணன் போக போகிறது. ஆனால் பிராணனை வாங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கா. அது எங்கே இருக்கு? தெற்கு திசையில் இருக்கார் அவர். யமன் அவருடைய சேவகால் கால பட்டர்கள்னு பேர் அவளுக்கு. அவள் வந்து தான் இந்த காரியத்தை பண்ணுவா யமனுக்காக. யமனே வருவார் எப்பன்னா ஒரு விஐபியோட உயிரை எடுத்துகிட்டு போனோம்னா யமனே வருவார். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள்னா அவர் வேலைக்காரன் அனுப்பிச்சுடுவார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பிராணனை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய காற்று வீசினது. அந்த யமக்கிங்கிற காற்று ரூபத்தில் வந்து காற்று வீசி அந்த ஆலமரத்தில் குத்தியிருக்கிற அந்த அம்பை எடுத்து நேராக அந்த அம்பு வந்து இவருடைய வயத்தில் தைச்சு அந்த உதிரப்போக்குனால அவள் இறந்து விட்டாள். குழந்தை விளையாடின்னு இருக்க அம்மா மேலேயே, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த பிராமணன் வந்து பார்க்குறான், துக்கிக்கிறான், என் உயிராக இருக்கிற நீ இறந்துட்டாயே, எப்படியும் நீ இதை மாதிரி செத்துப்போன, அம்பு போட்டிருக்கானே, எந்த பாவி போட்டானோ உன் மேலே அம்பை, எந்த வேடன் போட்டானோ அப்படின்னு சுத்துமுத்து பார்க்கும்பொழுது அந்த மரத்திலே இன்னொரு பக்கம் பின்னாடி ஒரு வேடன் வெயிலுக்காக கையினால் விசிறிண்டு இருக்கான், அங்கவசரத்தை எடுத்து விசிறிண்டு இருக்கான், ஒத்திண்டு ஒத்திண்டு வேர்வையை ஒத்திண்டு. அவன் கையில் வில்லு இருக்குது, அவனுடைய தோளில் அம்பரா துணியில் நிறையா அம்பெல்லாம் இருக்குது, வில்லை தோளில் சாய்ச்சி வச்சுட்டுருக்கான். இப்படியே வந்து விசிறின் இருக்கும்போது, டே பாவி நீ என்னுடைய சம்சாரத்துடைய உயிரை போக்கிட்டியே அப்படின்னு அவன் கையை பிடிச்சினான். அந்த பிராமணன் பிடிச்சிட்டு வா உன்னரா பாண்டியராஜாட்ட அழிச்சின்னு போகிறேன், குலோத்துங்க ராஜாட்ட அழிச்சின்னு போகிறேன், நீ அவன்கிட்ட நீதி கேட்குறேன், நீ இப்படி என்னுடைய மனைவியினுடைய உயிரை எடுத்துட்டியேங்கிற. அவன் சொல்கிறான், உங்கள் சம்சாரம் இந்த இங்கே தான் தங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது, நான் வேட்டையாடவே இல்லை, நடந்து வந்திருந்தேன், வெயிலுக்காக இங்கே ஒதுங்கினேன், நான் வேர்வையை ஒத்தின்ட்டுருக்கேன், எந்த அம்பையும் எடுத்துனா வில்லில் பூட்டவே இல்லை, ரொம்ப நேரமாக வில்லை பிடிச்சிட்டுருக்கேன், நான் யூஸ் பண்ணவே இல்லை, உங்கள் ஆத்துக்கார் இங்கே தங்கியிருக்காங்கிறதே எனக்கு தெரியாது, அந்த ஞானமே எனக்கு கிடையாது, நான் ஒரு தப்பும் பண்ணலங்கிறான். தப்பு பண்ணினவன் எவன் தான் தப்பை ஒத்துன்ட்ருக்கான், வா மதுரைக்கு வா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் முறையிட்டார்கள். அந்த பிராமணன் முறையிடுறான், கோமுறை கோடா கொற்றவரேரே முறையோயோ, தாமரையாள் வாழ் தன் கடிமார்வா முறையேயோ, மாமதிவானோன் வழிவருமைந்தா முறையேயோ, தீமை செய்தார் போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ. ராஜா உன்னுடைய நாட்டில் இதே மாதிரி அதர்மம் நடக்கலாமா, இப்படி ஒரு கொலை பாதகம் நடக்கலாமா, அப்பாவியா இருக்கிற ஒரு ஸ்திரீய, ஒரு கை குழந்தையோடு இருக்கிற ஒரு தாயை, பாலூட்டுகின்ற ஒரு தாயை, அந்த குழந்தைக்கு அடுத்த வேளை பால் கிடைக்காதுங்கன்னு தெரியாம கொடூர மனசோட ஒரு வேடுவன், ஏன்னா அவளுக்கு தான் அந்த மனசு கொடூரமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது, அப்படி நினைக்கிறோம். காளிதாசன் சொல்லிட்டார், ஒரு செம்படவனுக்கோ ஒரு வேடனுக்கோ மனசு கொடூரமா இருக்குன்னு நினைக்காத, அவனுக்கு வேட்டையாடும் போது அந்த மனசு இருக்கும் அவ்வளவுதான், மற்றபடி அவன் மனசு எல்லாரும் போல நல்ல மனசாக தான் இருக்கும். காளிதாச கவி சொல்றார், மீனை பிடிக்கிறதுனால அவன் கெட்டவன் அர்த்தம் கிடையாது, வேட்டையாடுறதுனால அவன் துஷ்டன் அர்த்தம் கிடையாது. நீ வந்து இந்த நாட்டை சுந்தரபாண்டினா பகவானே ஆண்டிருக்கிறார், அவர் வழியில் நீ அவருக்கு பேரனா பிறந்திருக்கிற, உன்னுடைய நாட்டில் இவ்வாறு அதர்மம் நடக்கலாமா, மகாலட்சுமி உன்னுடைய மார்பில் இனிமேல் குடிகொள்வாளா, நீ தொட இது போய் பாவங்கள் உன் நாட்டில் நடந்தா லக்ஷ்மி உன்னுடைய ஹிருதயத்தை விட்டு போயிட மாட்டாளோ, உன்னுடைய செல்வம் குறையாதோ, அப்புறம் உன்னுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணிருக்கா, தப்பு பண்ணாமலேயே தப்பு பண்ணதை போல உன்னுடைய பிதா ஒத்தன், உன்னுடைய குலபிதா தன்னுடைய கையை வெட்டின்ட்டுருக்கான். இந்த கதை வந்து சிலப்பதிகாரம் என்ற இலக்கியங்களில் இருக்கு. அது என்னென்ன, பொற்கை பாண்டியன் ஒருத்தர், அந்த பாண்டியராஜா மாறு வேஷத்தில் தன்னுடைய மதுரை வீதிகளில் எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்காளா, திருடு போக்குவரத்துலாம் போய் களவெல்லாம் இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக மாறு வேஷத்தில் ராஜா வந்துட்டுருக்கார். வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பஞ்சாதி பேசிக்கிறார், ஆத்துக்கார் என்ன சொல்கிறார், காசி யாத்திரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, காசிக்கு போய்ட்டு வந்தால் எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும், நீ வந்து ஜாகிரதையாக தனியாக இருக்கணும், நீ ஜாகிரதையாக இரு, நம்ம ராஜா ஒரு தர்ம பரிபாலனை பண்ணுற ராஜா, அதனால் அவருடைய ராஜாங்கத்தில் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு இந்த பர்த்தா சொல்லும்போது, சரின்னா நான் அதேமாதிரியே இருக்கேன் அப்படின்னு பத்திரி சொல்கிறேன், அப்படி நாளைக்கு நான் வந்து இதேமாரி பிராமணால்கிட்ட அனுக்கியம் வாங்கிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு காசியாத்திரை பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் ராஜா காதில் விழுந்துருச்சு. அப்போ பொதுவாக எல்லாருடைய வீட்டையும் அவன் காவல் பண்ணுற மாதிரி விசேஷமாக இந்த வீட்டை மட்டும் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, ராஜா காப்பாற்றுவோர்னு இவன் தன் பத்திரிகிட்ட சொல்லியிருக்கான், அவன் சொன்னது தப்பாக போகாமல் பொறுப்பு நமக்கு வந்துருச்சு என்று சொல்லி வாரம் ஒரு முறை அந்த ஊர்காவல் போகிற ராஜா என்ன பண்ணார், டெய்லியே போக ஆரம்பிச்சிட்டார், ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டு மூணு மாதம் ஆகிடுத்து, பார்த்தா உள்ளுக்குள்ளே பேச்சு கேட்குறது, விளக்கறிஞர் பேச்சு கேட்டோன்னே யாரோ ஒருத்தர் வந்து வந்திருக்கா போல இருக்கு, யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராஜா ராமட்டா கதவை தட்டிட்டார். கதை தட்டினா உள்ளேருந்து யார் அது கதவை தட்டுறதுன்னு உள்ளேருந்து குரல் கேட்டது. அந்த குரல் வந்து இவருக்கு ஏற்கனவே ரெண்டு மாதம் முன்னாடி கேட்ட அந்த பர்த்தாவுடைய குரல்னு தெரிஞ்சுட்டதுனால உடனே ராஜா என்ன பண்ணார், எல்லாரும் அந்த கதையும் தட்டிட்டு ஓடிட்டார். என்னென்னா, அந்த பர்த்தாவுக்கு பத்தினி மேலே ஐயம் வரக்கூடாது, அதனால் அவளை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணார், எல்லாராத்து கதையும் தட்டிட்டும் ஓடி போயிட்டார். அடுத்த நாள் எல்லாரும் வந்தாங்க. வந்து நேற்றுக்கு ராத்திரி எங்கள் தெருவில் யாரோ ஒரு திருடன் எல்லார் வீட்டு கதையும் தட்டி பயமுடுத்திட்டான். ஏன்னா திருடர்கள்லாம் பயமுடுத்துவான். இன்றைக்கி வடக்கு நடக்கிறது, ஆகாசத்தில் சுடுறது, வீட்டில் வந்து நெருப்பு வைக்கிறது, அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி பயமுடுத்துறான்னு சொன்னால் ராஜா கேட்டாராம், அந்த திருடனுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு கேட்டாராம். அப்படி எல்லாரும் தூங்கும்பொழுது அவளுடைய மனசில் பயம் ஏற்படுற மாதிரி கதவை தட்டின்னு போனாரா, அந்த திருடனுடைய கையை வெட்டிடணும் அப்படின்னு மக்கள் முறையிட்டாளாம். வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே தன் கையை வெட்டினான். அவன் தப்பு செய்யாமல் இருந்தும் அப்படிப்பட்ட உத்தம பாண்டிய அரசர்களுடைய வம்சத்தில் நீ வந்திருக்க, அப்போ உன்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு தப்பு நடக்கலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே ராஜா நினைக்கிறார், இந்த பூமியை ஆள்ற ஒத்தன் தன்னுடைய பிரஜைகளுக்கு அஞ்சு விதமான பயம் இல்லாமல் காப்பாற்றணும். அஞ்சு விதமாக பயம் வரும், அது என்னங்கிறத திருத்தொண்டர் புராணம் சேக்கடார் பெருமான் சொல்கிறார். மாநிலங்காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிஜனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பா நல்லனோ. ஜனங்களுக்கெல்லாம் முதல் ஆபத்து ராஜாட்டேந்தே வரும், ராஜாங்கத்திலேருந்தே ஆபத்து முதல்ல வரும். எப்படின்னா விஐபிஸ்னாலே மக்கள்லாம் சிரமப்படுவான். விஐபி வந்ததுனாலே ஆம்புலன்ஸ் போகாது, விஐபி வந்ததுனாலே பரீட்சைக்கு போக முடியாது, டிராஃபிக் ஜாம் வரும். அதில் முதல்ல அந்த மக்களுக்கு சிரமங்கிறது ராஜாட்டேந்தே வரும். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஒரு ராஜாட்ட மந்திரியாக இருந்த மந்திரி எழுதியிருக்கிறார். அப்படின்னா அந்த புஸ்தகத்தை ராஜாட்டையே கொடுத்தவர் அரங்கேற்றிருக்கிறார். எவ்வளோ நிர்பயமாக இருந்திருக்கார் அந்த காலத்தில், சத்தியசந்தாளா ராஜாட்ட சம்பளம் வாங்குறவன், ராஜா உன்னால தான் பிரஜைகளுக்கு முதல் பயம்னு ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்டே கொடுக்குறான்னா எவ்வளோ தைரியமாக இருக்கணும் சேக்கடார் பெருமான். ராஜாவனால பயம், அப்புறம் என்னென்ன, ராஜாவை சுற்றி இருக்கிறவனால பயம், அந்த கட்சிக்காரனால பயம், தன் பரிஜனத்தால் ஊனமிகு பகைத்திரத்தால் மாற்று அரசனால பயம், பாகிஸ்தான்காரனால சைனாக்காரனால பயம் வருது, எல்லை ஓரத்தில் இருக்கிறதுனால குண்டு தலையில் வந்து விழுந்துட்டே இருக்கேன் பகைத்திரத்தால், கள்வரால் திருடர்களால் பயம், வீதியில் போகும்போது பக்கத்தில் மோட்டர் சைக்கிளில் வந்து தாலி அறுத்துன்னு போயிடுறான், ராஜா தான் காப்பாற்றணும் எல்லாரையும், கள்வர்கள்னால பயம் இருக்கு, உயிர் தம்மால் காட்டிலேருந்து யாரை உள்ளே வந்துருத்து நாலு பேர் மிதிச்சுன்னு போயிடுத்துன்னு சொல்கிறார். அப்போ உயிர்களாலும் பயம் இருக்கு, உயிர்களால் பயம் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுற மாதத்துக்கு ஒரு தடவை ராஜா வேட்டைக்கு போகிறான், பாண்டியராஜா வேட்டைக்கு போயிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் பின்னாடி அந்த திருவிழாடெல்லாம் பார்க்குறோம். ஆகவே அஞ்சு விதமாக மக்களுக்கு பயம் வருது, அஞ்சு பயத்திலிருந்தும் ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த குலோத்தொக்க பாண்டியன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன்னிடம் முறையிட்ட உடனே இவனை விசாரிக்கிறான். விசாரிக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதியா சுவாமி மேலே சத்தியம்னு அவன் சொல்கிறான், யார் அந்த வேடன். உடனே மந்திரிகள் சொல்கிற, இவனை வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும், அப்போ தான் உண்மையை சொல்லுவான், வேணா வாயால் விசாரித்தா சொல்ல மாட்டான், விசாரிக்கிற மாதிரி விசாரிங்கன்னு. சரி நம்ம போலீஸ்காரங்கள்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தாங்க, அப்பையும் ஒரே ஸ்ருதியில் சொல்லிகிட்டு இருக்கான். அவருடைய முகத்தை ராஜா பார்த்தானா அதில் களங்கமே இல்லையா, நிர்பயமாக என்ன வேணா ஆகட்டும் சத்தியத்தை தவிர இன்னொன்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் வந்து திருட சங்கல்பனாக இருக்கான். அத்தனை அடியும் வாங்கிட்டு உண்மையை தான் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது நான் இவளை கொல்லலை அப்படிதான் சொல்கிறான். உடனே ராஜா என்ன பண்ணானா, அவன் அடித்தது போதும், அவனை மட்டும் ஜெயிலில் வச்சுருங்கோ, அவனை விட வேண்டாம் வெளியில் என்று சொல்லிவிட்டு நேராக சுவாமிகிட்ட வந்தான். சுக்கநாத பெருமானை விழுந்து வணங்கினான், கண்ணீரும் கம்பளியமாக வணங்கினான். பெருமான்கிட்ட சொல்கிறான், பெருமானே நீ எனக்கு வந்து நான் ஒரு பழிக்கு அஞ்சுறேன், நான் ஏற்கனவே அவன் நிறையா அடிச்சுட்டேன், இந்த பிராமணனுக்கு நான் பதில் சொல்லணும், இவனுடைய பத்னியை அநியாயமாக என்னுடைய இந்த ராஜபரிபாலனம் பண்ணுற காலத்தில் செத்து போயிருக்கா, அவனுக்கு நான் பத்னியை ஒன்று மீட்டு தரணும், இல்லை அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நீதி வழங்க வேண்டும், எத்தனையோ அநியாயங்கள் உலகத்தில் நடக்கிறது, நீதி வழங்கலைன்னா அந்த மீதி இருக்கிற வாளுக்கு மனசு நிம்மதி இருக்காது, ஆகவே எது நீதி என்று எனக்கு தெரியவில்லை, நான் தவறாக நீதி வழங்கிவிட்டால் பாவம் வந்து எனக்கு சேரும், யாருடைய பழிக்கும் நான் வந்து பாத்திரமாகக்கூடாது, நான் நீதி தவறாக வழங்கினா இது ஒன்று இந்த பிராமணனுடைய பழிக்கு வந்து நான் ஆளாகணும், இல்லை வேடனுடைய பழிக்கு ஆளாகும், உண்மை எதுன்னு தெரியாமல் எப்படி நீதி வழங்குவது, ஆகவே இன்றைக்கி எனக்கு உண்மையை உணர்த்துவதாக என்று சுவாமிகிட்ட போய் கேட்டுனோடனே சுவாமி சொல்கிறார், அசரீரியாக சொல்கிறார், நீ அந்த பிராமணனை அழைச்சிட்டு இன்றைக்கி ராத்திரி வணிகர் தெருவில் கல்யாண கோலத்தோட ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, நாளை காலத்தில் அங்கே வந்து கன்னியாதானம் ஆகப்படுது, கல்யாணம் ஆகப்படுது, அந்த வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்த சிப்பந்திகளை போலவோ அல்லது கெஸ்ட்டு போலவோ மாறு வேஷத்தில் போய் நீ தங்கி இரு, உனக்கு எல்லாம் ஸ்பஷ்டமாகும் அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டார். உன்னா இவா ரெண்டு பேரும் மாறு வேஷத்தில் போகிற, அங்கே போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ராத்திரி தங்குறா, தங்கும் பொழுது அன்றைக்கி ராத்திரி இவா படுத்துட்டு முழிச்சுட்டு இருக்கா தூக்கம் வராம. அப்ப ரெண்டு பேர் பேசுறது காதல விழுது, ஆனா அவளுடைய ரூபம் தெரியல. ரெண்டு பேர் பேசுறா, அவர்கள் கொடும்பாச கையினராய் வாயை மென்று வரும் கடுங்கோப காலபடர். அதாவது கையிலே உடம்பிலிருந்து உயிரினை எடுக்கின்ற பாசக்கயிற்றை வைத்திருக்கிறார்கள். சினத்தினாலே வாயை மென்று கொண்டே வருகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றார்கள், நாளை திருமணமான கையுடன் இந்த மணமகனின் உயிரை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த மணமகனோ எந்த நோயும் இல்லாதவராக கட்டிலங்காலையாக இருக்கின்றான். இவனுடைய உயிரினை எவ்வாறு எடுத்து செல்வது என்று ஒருவன் மற்றொருவனை கேட்கின்றான். அதற்கு மற்றொருவன் விடை இருக்கின்றான், இது என்ன நமக்கு சிரமமான காரியமா? முன்பு அந்த ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த அந்தணனின் மனைவியை அந்த மரத்திலே என்றோ எய்யப்பட்டிருந்த ஒரு கனை தொற்றி கொண்டிருக்க அதனை வலிய காற்றாக சென்று அசைத்து அவள் வயிற்றிலே பாயும் வண்ணம் செய்து அவள் உயிரை வாங்கினோமே, அதனைப் போலவே இந்த திருமண வீட்டிலே அண்மையில் கன்றினை ஈன்றிருக்கின்ற இந்த புனிற்றா பசு, இதனுடைய தாம்பு கயிற்றினை அவிழ்த்துவிட்டு இதனை வெருட்டி இதனை நாம் செலுத்தினால் இது முரண்டு கொண்டு சென்று திருமணமான கையுடன் அந்த மணமகனை குத்தி கொன்றுவிடும் என்று அவன் யோசனை தருகின்றான். அதன்படியே மறுநாள் நிகழ்கின்றது. அதனை கண்ட இருவரும் உண்மையை அறிந்து என்ன பண்ணுறாங்க, வேடனை விடுவிக்கின்றான். அந்தணன் வேடனிடத்திலே மன்னிப்பு கோருகின்றான். மன்னன் வேடனுக்கு நிறைய பொருள் உதவி அவனுடைய மனம் குளிர செய்கின்றான். அந்தணன் மறுமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு இன்பமுற்று வாழ்கின்றான் என்ற அளவில் அந்த பெருமான் இந்த லீலையை செய்தார். அப்பொழுது மன்னன் இறைவனிடத்தில் சென்று, பெருமானே எனக்கு பழி வருமோ என்று நான் அஞ்சினேன், அங்கனமே நீர் அஞ்சி பழியஞ்சிய நாதராக ஆனீர் என்று அவரிடத்திலே பரவசமாகி அவரை பணிந்து போற்றினான் என்பது பழியஞ்சின திருவிளையாடல்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நமக்கும் எல்லா விதமான பலன்களையும் இறைவன் கொடுத்து விட்டால், தருக்குற்று தலையால் நடந்தேன் என்று மணிவாசகர் சொல்வாரே, அது மாதிரி தலையால் நடந்தேன் என்று சொல்லி தருக்குற்று நாமும் இருப்போம். தேவாதி தேவர்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த வரபலத்தினாலே, இறைவன் கொடுத்த அருளினாலே தங்களுடைய பதவிகளிலே இருக்கின்ற சுகங்களை அனுபவித்துக் கொண்டு இறைவனையும் இறைவனுடைய அடியவரையும் நிந்தித்தார்கள். தக்ஷயக்யத்தில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக, அவர்களை திருத்துவதற்காக சூரபத்மன் அங்கே அவரு தவம் பண்ணான். இவர்களை திருத்துறதுக்காக இல்லை, அவன் அவனுக்காக தவம் பண்ணான். ஏன்னா அப்பா வந்து ரிஷி, அம்மா வந்து ராட்சசி. இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தவம் செய்யக்கூடிய தன்மை அப்பாவரிடத்துல இருந்து வந்தது. ஆனா கேட்கும் போது நல்லதை கேட்கல. அப்பா சொல்லி அனுப்பிச்சார், சிவத்தை கேளுன்னு. இவன் அவத்தை கேளினான், சிவத்தை கேட்கவில்லை. எனக்கு வந்து 108 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆள வேண்டும் என்று இந்த மூன்று பேரும் கேட்டார்கள். சூரபத்மாதியர்கள் எல்லாம், சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் என்று மூன்று பேரும் அங்கே தவம் செய்த பொழுது தன்னுடைய தலையையே அறிந்து இட்ட பொழுது சிவன் தோன்றி வரம் கொடுக்கிறார். இவன் மூலமாக, இந்த மூவர் மூலமாக தேவர்களை எல்லாம் திருத்தி ஆட்கொள்ள நினைக்கிறார். இது வந்து மரக்கருணை என்று சொல்வார். அறக்கருணை நம்ம குழந்தையை கொஞ்சி கொஞ்சி அவர்களுக்கு அருள் செய்வது. சில பேருக்கு அடிச்சாதான் திருந்துவான், இவர்களுக்கு அடிக்கும்படியாக இன்னொரு தான் அடிக்க வேண்டான்னு சொல்லி தன்னுடைய முதல்ல அதையும் பார்த்தோம். மருத்துவனானவன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொரு டாக்டர் தன்னுடைய ஜூனியரா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு பண்ணு பொண்ணுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் இருந்து பார்த்துட்டு இருப்பார். அதை போலத்தான் இறைவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய மரக்கருணையினாலே அவர்களை திருத்தி ஆட்கொள்வதற்காக சூரபத்மாதியர் மூலமாக துன்பம் கொடுத்தான். இந்த துன்பத்தை தாங்க மாட்டாது இவர்கள் இறைவனை நோக்கி தவம் செய்தார்கள். நமக்கும் அப்படித்தான், இந்த உலகத்திலே துன்பம் வரும் பொழுது அது வரைக்கும் கடவுளை பத்தியே நம்ம நினைக்க மாட்டோம். நல்லா இருக்கும் போதே கடவுளை நினைச்சுக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஆனா நமக்கு துன்பம் வரும் பொழுதுதான் இறைவனை நினைக்க ஆரம்பிப்போம். தமரும் அமரும் மனையும் இனியதனமும் அரசும் ஆகியெல்லாம்

மனையும் தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருக்கண் மரளி முடுகு கயிறு தலையை வளைய எரியாதே. அப்பத்தான் ஐயோ எனக்கு வயசாகி போயிட்டு இருக்கிறதே, எனக்கு சாவு வரப்போகிறதே, அப்பொழுதுதான் சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படியா நினைச்சா பரவாயில்ல, சங்கரா சங்கரான்னா வரும், சங்கரா கூட வராது. இப்போ சங்கரா சங்கரா என்று நினைக்கும்படியாக அப்பொழுது துன்பம் வரும் பொழுதுதான் இறைவனை நினைக்கிறோம் நாம். இதுதான் நம்ம நடக்கக்கூடிய விஷயம். துன்பம் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், செய்கின்ற கர்மாக்கள், நாம் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து துன்பத்தை தருகின்றன. துன்பமே மயமாக இருக்கும் பொழுது நாம் இறைவனைத்தான் நாட வேண்டியிருக்கிறது. ஆனால் இறைவன் எப்படி நமக்கு அருள் செய்வான், எப்படி துன்பத்தை போக்குவான்னு நமக்கு தெரியல. காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இது நடக்கக்கூடிய விஷயம் தானே. சரி, இப்போ நமக்கு துன்பம் இருக்கும் பொழுது, துன்பமே தெரியாத பொழுது இறைவனை பாடுவது ரொம்ப நல்லது. மீண்டும் சொல்லுகிறேன், துன்பம் இருக்கிறது, இறைவன் வர வேண்டும். நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும். இறைவன் எப்படி வருகிறான்? காமன் அழிந்த பிறகு, அதுதான் கதை சொல்லுகிறது. மன்மதன் அழிந்த பிறகு அவன் அனங்கனானான். மன்மதன் அழிந்த பிறகு காமம் என்கின்ற ஆசை இல்லாத பொழுது, ஆசை இல்லாத பொழுது பரம தேஜஸ்வியான பரமேஸ்வரனான தன்னிடத்திலே இருந்து அந்த பராசக்தி ஆகின்ற அம்பிகை முருகப்பெருமானாக வெளியே வருகிறார். நமக்கு உள்ளே இருந்து வருகிறார். முக்கியமான விஷயம்தான். இறைவனை நினைத்து அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லும்படியாக, கடவுளே நீனே கதி, எனக்கு வேற கதி கிடையாது என்று சொல்லும்படியாக, வேலவா நீதான்ப்பா எனக்கு வேற வழி கிடையாது என்று அவனிடத்திலே காலில் விழகக்கூடிய நிலைமை நமக்கு, அவன் எப்படி வருவான், எப்படி காப்பாற்றுவான் என்று தெரியாத பொழுது உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டுகிறான். முருகன் உள்ளிலே இருந்து தோன்றுகிறான். எங்கிருந்தோ வரல, எங்கிருந்து வந்தாலும் அவன் இறைவனுடைய தன்மைதான். உள்ளே இருந்து நமக்கு உள்ளே இருந்து தோன்றி வழிகாட்டுகிறான். அதுதான் முருகப்பெருமானுடைய அருள் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தனக்கு உள்ளே இருந்து ஆறு பொறிகளை இறைவன் அங்கே வெளியெடுத்துக் கொடுக்கிறான். அவை முருகப்பெருமானாக ஆகின்றன. அந்த முருகப்பெருமான் எப்படி வந்தான்? முதல்ல நெருப்பு பொறிகளாக அந்த தேஜஸ் வந்தது. அந்த தேஜஸை வாயுவினிடத்திலே கொடுக்க, வாயு அக்னியினிடத்திலே கொடுக்க மாறி மாறி வந்தார்கள். அவர்கள் கங்கா நதியிலே இட்டார்கள். அது சரவண பொய்கையிலே போய் சரவணர் சரவணம் என்று சொல்லக்கூடிய நாணல் காட்டிலே தாமரை பூவிலே விழுந்தது. இப்போ இறைவன் என்ன எப்படி வருகிறான்? ஆகாசமாக இருக்கக்கூடிய பறந்துபட்ட நிலையிலே இருக்கக்கூடியவன், ஆகாசத்திலே இருந்து வாயு, வாயுலே இருந்து அக்னி, அக்னியிலே இருந்து நீர், நீரிலே இருந்து நிலம் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய தன்மை, அப்படி தன்னை குறுக்கி கொண்டு வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய தன்மையை இங்கே சுட்டி காட்டப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குற்றம் உண்டு. நம்ம சாதாரணமாக உதாரணம் பார்த்தோம்னா, காலில் அழுக்கு இருக்கு, என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றி கழுவுறோம், கரெக்டா? பூமியிலே இருக்கக்கூடிய அழுக்கை நீர் நீக்கும். இப்போ தண்ணியில் அழுக்கு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? கொதிக்க வைப்போம். சார் தண்ணியை சுத்தமாக வடிகட்டி கொதிக்க வச்சு சா குடிங்க சார், இல்லைன்னா பிரச்சனையாகும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ நீரிலே இருக்கக்கூடிய அழுக்கை நெருப்பு நீர்க்கும். நெருப்பானது வாயு இல்லாமல் வளர முடியாது. அதில் இருக்கக்கூடிய குற்றம் கலைந்து வாயு தான் அதனை வளர்க்கும். வாயு ஆகாயத்திலே ஒடுங்கும். இதுதான் பஞ்சபூதத்தினுடைய ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னிர்வா ஜலம் என்று சொல்ல ஆபகா என்று சொல்லும்படியாக வேதமானது இதைத்தான் சொல்லுகிறது. இறைவன் இப்படித்தான் வருகின்றான் என்று மேலே இருந்து கீழே வருகின்றான். நம்ம முதலே பார்த்தோம், அவதாரம் அப்படி அல்ல, தன்னை குறுக்கி கொண்டு வருகிறான். எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட இறைவன், எல்லாமாய் இருக்கக்கூடிய இறைவன் ஒன்றாய் வருகிறான். அருவம் உருவாகி அனாதியாய் பலமாய் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக ஓரிடத்தில் இதுதான் நான் என்று சுட்டிக்காட்டும்படியாக, நமக்கு உணர்த்தும்படியாக, ஐந்து குணங்கள் உடையது பூமி, நான்கு குணங்கள் உடையது நீர், மூன்று குணங்கள் உடையது அக்னி, இரண்டு குணங்கள் உடையது வாயு, ஒரே குணம் உடையது ஆகாசம்,
குணத்திற்கும் அப்பாற்பட்ட குணரகிதனாக, குணங்களை உடையவனாக, அதற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள். இந்த கதையானது இறைவன் ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பூமி என்கின்றதன் மூலமாக நமக்கு அருள் செய்ய வருகின்றான் என்று சுட்டிக்காட்டியது. இதுல எத்தனையோ கருத்துக்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், நான்கு திக்கு மேல் கீழ் இரண்டும் சேர்ந்து ஆறு முகமானது என்று. அதே மாதிரி இன்னொன்று சொல்லும் பொழுது, ஆண் பிள்ளை அல்லவோ அப்படின்ட்டு ஒரு இடத்துல கேட்பார். என்ன இருந்தாலும் நீ ஆண் பிள்ளை இல்லையா, எனக்கு அருள் செய்யக்கூடாதா என்று முருகப்பெருமான் இடத்துல கேட்பார். கேட்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆம்பளச அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆம்பளசன் ஆண் பிள்ளை ஆண் மகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் மகன்லாம் நம்ம இல்லை, நம்ம பெண்ணினிடத்துல இருந்தா நம்ம தோன்றுகிறோம். ஆனா யாரு நிஜமான ஆண்மகன்னா, முருகப்பெருமான் ஒருத்தன் தான் நிஜமான ஆண்மகன். ஏ ஆணினிடத்திலே இருந்து தோன்றியவன். சிவபெருமான ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலியும் அல்லன், அவன் அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன். ஆண் பெண் அலி என்று அரியன்றிலே தொண்டனேற்கு உள்ளவா வந்து காண்டிலாக காட்டினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே என்று மாணிக்க வாசகர் பாடுவார். இவன் ஆணா பெண்ணா அலியான்னு யாருக்குமே தெரியாது. அவன் அதற்கு அப்பாற்பட்டவன், அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் ஆண் என்று நாம் உருவகப்படுத்துகிறோம். அதனிடத்திலே இருந்து தோன்றிய முருகப்பெருமான் ஆண்மகன். இங்கே அவன் வந்து எங்கே வந்து சேருகிறான், தாமரை பொய்கையில், பொய்கை சரவண பொய்கையிலே தாமரையிலே வந்து தோன்றுகின்றான். அருளோடு சரவணத்தின் வெறிகவள் கமலப்போதின் விற்றிருந்து அருளினானே, அதுதான் பார்த்தோம். கமலம்னா என்ன, இதுக்கு ஒரு கருத்து சொல்லுவார்கள். மனம் உள்ளே இருக்கக்கூடிய ஹிருத் பத்மம் என்று சொல்லக்கூடிய ஹிருதய தகராகாசத்திலே இறைவன் வசிக்கிறான். ஆன காரணத்தினாலே இறைவன் இங்கே தாமரையிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு கருத்து. ரெண்டாவது, நாளிரண்டிதழாலே கோலிய ஞாலமுண்டக மேலே தாங்கிழ ஞாயிறு கோலா காலனும் அதின் மேலே என்று திருப்புவள்ள பாடும்படியாக ஆறு ஆதாரங்கள் இருக்கிறதே அதை தாமரையாக உருவகப்படுத்துவார்கள். ஒவ்வொன்றுக்கும் நாலு முகம், ஆறு முகம், இரண்டு முகம் என்றெல்லாம் சொல்வார்கள். அநாகதம் என்று சொல்லும்படியாக நெஞ்சிலே இருக்கக்கூடியதுக்கு பேர் அநாகதம்னு பேரு. அது ஆறு இதழ்கள் உடைய தாமரையாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கே முருகப்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வார்கள். அதை தாண்டி ஞான பண்டிய வீர பண்டித வீராச்சாரிய என்று சொல்லும்படியாக அதுக்கு அருணகிரிநாதர் சொல்வார். இதையெல்லாம் தாண்டினவனாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த பாடலை நாளிரண்டிதழ் ஆலய கோலியை என்கின்ற திருப்புகளில பாடுவார். வீர பண்டித வீராச்சாரிய என்று சொல்லும்படியாக அதுக்கு மேலே எனக்கு அருள் செய்வதற்காக இருக்கிறான். அந்த மேலே என்று சொல்லுகிறோம் இல்லையா, துவாதசாந்தம் என்று சொல்லும்படியாக பன்னிரெண்டாவது அந்த பன்னிரெண்டு அங்குல உயரத்துல இருக்குமா சொல்லக்கூடிய விஷயங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லும்படியாக அதுக்கு மேலே இருக்கக்கூடியது சகஸ்ராரம், அதுக்கு மேல துவாதசாந்தம் என்று சொல்வார்கள். இந்த துவாதசாந்தமாக அந்த இடத்துல தாமரையிலே இறைவன் அமர்ந்திருக்கிறான் என்கின்றது இந்த கருத்து சொல்லுகிறது. இதுவும் இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து உண்டு. அருணகிரிநாதர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார். நம்முடைய கருமங்கள் இருக்கிறது, அதெல்லாம் எப்படி ஆயிட்டதுன்னா, ஒரு வீட்டில் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், அந்த சமயக்கட்டில் சரியாக கழுவி விடலைன்னா அந்த சிக்கு சேர்ந்துக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுக்கு சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து பெரிய படலமாக கட்டி ஆயிடும். கொஞ்ச நாள் வீட்டை துடைக்காமல் கழுவாமல் இருக்கும் பொழுது அழுக்கு படிந்து படிந்து படிந்து படிந்து கனமான அழுக்காக ஆகும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே மாதிரி தான் பிறந்து பிறந்து பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று பிறந்து பிறந்து பிறந்து இழைத்து ஒவ்வொரு பிறப்பிலேயும் நாம் செய்யக்கூடிய கர்மங்களின் காரணத்தினாலே நமக்கு புண்ணிய பாவங்கள் படலம் படலமாக அப்படியே சேர்ந்து கொண்டே வருகிறது, படலம் படலமாக சேர்ந்து கொண்டே வருகிறது. இதையும் தாமரை என்று சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, வாசனா அப்படின்னு சமஸ்கிருத சொல்லுக்கு வாசனைன்னு சொல்லுகிறோம் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்கிறதே அதனாலே வரக்கூடிய செயல். இதெல்லாம் நம்ம கர்ம வாசனை, இதெல்லாம் முற்பிறப்பு வாசனை அப்படிமோ. நம்ம எல்லாம் நான் ரொம்ப தைரியமா பேசுவோம் அதெல்லாம்.
இதெல்லாம் அற்ப முற்பிறப்பு வாசனை, இதெல்லாம் கர்ம வாசனை, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். வாசனைனா என்ன? சேர்ந்து சேர்ந்து செய்யக்கூடிய கர்மங்களின் காரணத்தினாலே அந்த நிகழ்வுகள், பதிவுகள் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் இது. நம்ம ஜீன்ஸ் இப்ப சொல்லுகிறோமே, எங்க தாத்தா மாதிரி மூக்கு, எங்க பாட்டி மாதிரி கண்ணு, முத்தாத்தா மாதிரி வாய், இப்படிலாம் சொல்லுகிறோமே. இந்த ஜீன் என்று அதை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதா, இந்த ஜென் செல்கள் எல்லாம் இந்த ஜீன்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதா. இந்த பௌதீகத்துக்கே இப்படி இருந்தா நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் புல்லாகி புடாய் புருவாய் மரமாகி பல்விருகமாகி இப்படியே ஒவ்வொரு பிறப்பா பிறந்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய கர்மங்கள் அப்படியே போயிடுமா? சேர்ந்து சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி ஆச்சுன்னா, நான் சொல்றது வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, சமையக்கட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, சும்மா இத்தனை மில்லி மீட்டர் இத்தனை சென்டிமீட்டர்னு சென்டிமீட்டர் வந்தாலே பெரிய விஷயம். இந்த அழுக்கு அப்படி இல்லை, இந்த அழுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி சேர்ந்திருக்கு. எது? நம்முடைய கர்ம வாசனைகள் எல்லாம் ஒரு மலை போலே சேர்ந்து திண்ணியதாக இருக்கிறது. நீங்க பார்த்துருக்கலாம், இந்த வானலி என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் அப்படியே எண்ணெய் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து கெட்டிமா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, பெரிய கரண்டி வச்சு அப்படியே எடுப்பாங்க, இல்லை கத்தி கித்தி போட்டு சுரண்டி எடுப்பாங்க, அப்படியே படலாம் படலாம் இஞ்சு கணக்கில் இருந்து அப்படியே வெளியில வரும். நீ பார்த்துருக்கலாம், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. எப்படி பெரிய திண்மையான கல்லாக மலையாக மாறிவிட்டதான், எது? நம்முடைய மனம். இந்த கர்மங்களின் கர்ம வாசனைகளின் காரணத்தினாலே நம்முடைய மனமானது கெட்டிப்பட்டு போய் திண்மையாகி இறைவனுடைய நினைவே இல்லாததாக இருக்கிறது. திணியான மனோசிலை, இத சொன்னார், திண்மையான மனோசிலை. இதை என்ன பண்ணணும்? உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, உன்னுடைய பாதம் என்கின்ற தாமரை பூ இங்க பூக்குமான்னு கேட்டார். ஏன் சார், மலை மேல தாமரை பூ எப்படி பூக்கும்? கல்லுல தாமரை பூ பூக்குமா? கல்லிலேயும் பூக்குமோ? பூக்கும். அதுக்கு இன்னொரு பாடல் அதே அனுபூதியில் அவர் சொல்றார், என்ன பண்ணணும்? நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரும் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை அதம்பணிமா பதம்பணிமா. முதல்ல எடுத்த உடனே சொல்லுகிறார், நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். யார் தன்னை தஞ்சமாக அடைகின்றார்களோ அவர்களுக்கு அருளை சேர்க்கக்கூடிய, நாம போய் கேட்க வேண்டாமா, அவனே கொண்டு வந்து சேர்க்கிறான். இத அலங்காரத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லுவார். நம்ம அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் கேட்டுக்கங்களேன். சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், நின் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், ஒன்றும் வாழ்த்துகிலேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அலங்கார பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லுவார், நின்னை சந்திக்கிலே மயில் வாகனனை சந்திக்கிலேன் என்று சொல்லுவார். இதுக்கு கிவாஜா அவர்கள் ரொம்ப அழகாக இதுக்கு உரை எழுதியிருப்பார். வாகீச கலாநிதி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நிஜமாவே வாகீச கலாநிதி தான் அவர். அதுல சொல்லும் பொழுது சந்தித்தல்னா அவர் வர நாம போறோம், ரெண்டு பேர் நடுவில் பார்த்துக்கிறதுக்கு பேர் சந்தித்தல். நாம போய் பார்க்கிறதுக்கு தரிசனம்னு சொல்லலாம். பகவானை போய் பார்த்தா அவன் வந்து இங்கே நம்ம பார்த்தான்னா அருளுகிறான், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளினான்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை, நம்ம போகணும்னு பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு முன்னாடியே பகவான் கிளம்பிட்டான். சந்திக்கிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன், எதுக்கு? புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே சிந்திக்கிலேன் என்று நின்னை சேவிக்கிலேன், என் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், ஒன்றும் வாழ்த்துகிலேன். அதை சொல்லும் பொழுது சந்திக்கிலேன்னு ஒரு வார்த்தை போடுவார். சந்திக்கிலேன்னா என்ன அர்த்தம்? அவன் ஆல்ரெடி அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கான், அவன் முதல்ல கிளம்பி வந்துட்டான். நான் இப்ப வெளியில எடுத்து வச்சு அவர் வந்துட்டார், நம்ம பாக்குறோம் அப்படியே அவரை சந்திக்கிறோம், நடுவழியில பார்த்துட்டோம். அப்படின்னா என்ன, முதல்ல அவனும் கிளம்பிட்டான். அதுதான் நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் ஷேர். இறைவன் என்ன செய்கின்றானா, கொடுக்கல சேர்க்கிறான், நமக்கு அருளை சேர்க்கிறான். இது எப்படி சேர்க்கிறான்? ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். என்ன பண்ணா, ரொம்ப நாள் ஒருத்தனுக்கு வந்து பக்கத்து பக்கத்து தோட்டக்காரங்க ஆகல, அவங்களுக்கு வந்து ரொம்ப இவனுக்கு எப்படியாவது இவனுக்கு ஒரு வழி பண்ணணும், நம்ம பாஷையில ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவன் என்ன பண்ணா, இவன் மாந்தோட்டம் வச்சிருந்தான், அவன் இப்பதான் நெல் எல்லாம் போட்டிருந்தான். இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் மாங்கா பறிச்சுட்டு இருந்தான். அவன் அப்படி போனான், ஏய் இங்க வான்னான். அவன் வந்தான் மடியக்காமின்னா. அவன் மடிய காமிச்சான், என்னடா அப்படின்னா, உன்ன என்னடா எதுக்குடா காமின்னா,
இவன் என்ன பண்ணான், கையில இருக்கிற மாங்காயை தூக்கி அவன் மடியில போட்டு கட்டினான். எதுக்குடானே, ஐயோ இவன் மாங்காயை பிடிச்சிட்டான், மாங்காயை பிடிச்சிட்டான், பிடிச்சிங்க பிடிச்சிங்க, திருடன் திருடன்னு கத்தினான். ரொம்ப அழகா இது வைஷ்ணவத்துல சொல்லுவார்கள், மடிமாங்காய் இட்டு என்று சொல்லும்படியாக மடியில மாங்காய் போட்டு இவன் திருடன்னு இவன் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா அவன் அவன் திருட மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவனே என்ன பண்றான், அவன் மடியில இவனே மாங்காய் எடுத்து போட்டு அவனை திருடன்னு சொல்ற மாதிரி இவன் என்ன செய்கிறான், தானே அங்கிருந்து சந்திப்பதற்காக நமக்கு அருள் செய்வதற்காக முருகப்பெருமான் வருகிறான். வந்து நீ அருள் கேட்க மாட்டே, நான் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன், நானே உனக்கு என்ன பண்றேன், சேர்க்கிறேன் என்று சொல்லி நம்மிடத்திலே தன்னுடைய அருளை சேர்க்கிறான். அதனால தான் அருள் ஷேர் நெஞ்ச கனகில் நிகழ்ந்திருக்க தஞ்சத்து அருள் ஷேர் சண்முகனுக்கு. அவன் சண்முகன் ஏன், தன்னுடைய முகங்களையே வழிகளாக வைத்து நமக்கு அருள் செய்வதற்காக கருணை கூறும் முகங்கள் ஆறும் கொண்டிருக்கின்றவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். என்ன பண்ணணும் இப்போ, எப்படி முருகன் தோன்றுகிறான், இந்த திணியான மலோ சினை மீது என்ன பண்ணணும், தேய்க்கணும், தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சு. இது முதல்ல அவ்வளவு அழுக்கு சேர்ந்தது இல்லையா, அது என்ன ஆகிறது, இந்த இடத்துல அழுக்கு சேர்ந்தது, இந்த அழுக்கு சேர்ந்து திண்மையாக இருக்கக்கூடிய இந்த மனோ சிலை மீது மனம் என்கின்ற இந்த பாறையிலே என்ன பண்ணணுமா, அந்த கன கல்லு நெகிழ்ந்து உருகும்படியாக திருப்புகளை பாடினா, முருகா என்கின்ற நாமங்களை கூறினால் ஒரு சின்ன குழி விழும். என்ன குழி விழும், அங்கெங்கே மழை பெஞ்சு பெஞ்சு பெஞ்சு என்ன ஆகும்னா, இந்த பிரகதீஸ்வரத்தை பத்தி பிபிசியில ஒரு தடவை ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இந்த காலம் மாதிரி பெரிய அப்படியே மிஷின் இருக்கக்கூடிய ட்ரில்லிங் மிஷின்லாம் கிடையாது இல்லையா, சின்ன சின்ன தொலை ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு போட்டுட்டு விட்டுருவாங்களாம். அது என்ன ஆகுமா, தண்ணீர் தேங்கி தேங்கி அதுவே வெடிக்குமா, பாறை வெடிக்குமா, பெரிய பெரிய மலைப்பாறைகள் வெடிக்குமா, இல்லைன்னா அவ்வளோ பெரிய மலைப்பாறை எப்படி பண்ணுறது, இது வருஷக்கணக்கில் ஆகும். ஆனால் அப்படி பண்ணுவாங்களாம், பண்ணி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோ வருஷங்கள் ஆகுமா இவர்கள் அந்த கல்லை எடுக்க. அது மாதிரி இறைவன் என்ன செய்கிறான், அந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல வந்து வந்து பார்க்கிறான், தன்னுடைய திருவடிகளை கொடுக்க முடியுமா முடியுமான்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசு என்ன ஆகிறது, அப்படியே நம்ம சுரண்டி சுரண்டி எடுக்கிற மாதிரி, அழுக்கு எடுக்கிற மாதிரி திணியான மனோ சிலைமானது ஒரு கொஞ்சம் இடத்துல ஒரு சின்னதாக என்ன ஆகிறது, ஒரு பள்ளம் விழுந்த மாதிரி ஆச்சு. சரி சொல்லித்தான் பார்ப்போமே, சொல்லலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய கருணை என்கின்ற நீரை பாய்ச்சுகிறான், கருணை என்கின்ற நீரை பாய்ச்சுகிறான். அந்த இடத்துல கொஞ்சமா தண்ணி தேங்கினதா போதும், அவ்வளவுதான். மடிமாங்காயிட்டு பிடிப்பாரை போலே அவன் ஒரு நாமத்தை சொல்ல வைத்தான், சொன்ன உடனே தன்னுடைய அருளை கொடுத்தான், கருணை என்கின்ற நீரை கொடுத்தான், தன்னுடைய திருவடிகளாகின்ற தாமரைகளை அங்கே மலர விட்டான். துணியான மனோ சிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ, பணி யா என வள்ளி பதம் பணியும் தனியோ அதிமோக தயாபரனே என்று, தயாபரனாக இருக்கப்பட்டவன் எப்படி காட்டில் குரத்துகிறான் என்று வள்ளியை தேடி திணைப்புணத்துக்கு சென்றானோ, அது மாதிரி இந்த சம்சாரம் என்கின்ற காட்டிலே மனம் என்கின்ற பாறை பாறையாக ஆகிவிட்ட மனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகும்படியாக தன்னுடைய நாமங்களை கொடுத்து, அந்த நாமங்களின் மூலமாக தன்னுடைய முதலிலே முதற் கருணையையும் கொடுத்து, பிறகு தன்னுடைய திருவடிகளை அருண சரணார விந்தம் என்று பெறுவேனோ என்று அப்பேற்பட்ட கமல மருவும் கனக மருவும் உணபாதம் அந்த பாதத்தை கொடுத்து அணியார் அரவிந்தம் அரும்புமதோ அங்கே வந்து தோன்றுகிறது. இந்த பாவி மனத்திலேயும் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ என்று முருகப்பெருமானுடைய திருவடி தாமரைகள் தோன்றுகின்றன. எந்த மனசுல, எது திணியான மனோ சிலை மீது என்று பெரிய பாறை போலே ஆகி இருந்ததோ, இந்த மனசுல முருகப்பெருமானுடைய அந்த திருவடி தாமரைகள் வந்து தோன்றுகின்றதாம், தோன்றி தன்னுடைய மிகச்சிறந்த கருணையை கொடுக்கின்றான். அந்த கருணையை கொடுப்பதற்காகத்தான் இங்கே தோன்றினான். கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டவனாக வெறிகமல் கமலப்போதின் விற்றிருந்து அருளினானே. எந்த கமலம், தன்னுடைய திருவடிகளை கொடுத்து நம்முடைய மனத்தை மாற்றிக்கொண்டானே, நம்முடைய மனம் என்கின்ற ஹிருத் பத்மத்திலே தன்னுடைய கருணையினாலே எந்த பாறையிலே பள்ளம் ஏற்படுத்தி தன்னுடைய தண்ணீராகின்ற அந்த கருணையாகின்ற தண்ணீரை பாய்த்தி திருவடி என்கின்ற தாமரையை கொடுத்தானோ, அப்படி கொடுத்து நமக்குள்ளே வந்து தங்கி நிற்கின்றான் முருகன். அதைத்தான் வெறிகமல் கமலப்போதில் வீற்று இருந்து
அருளினானே, நம்ம ஒன்றும் அவனை கூப்பிடல. அவன் உள்ள வந்து உட்கார்ந்துட்டான், அவன் உள்ள வந்து உட்கார்ந்து கொண்டான், நம்மவான்னு கூப்பிடல. தெரியாத்தனமா நமக்கு ஏதோ ஒரு பாக்கியமாக கிடைத்தது, அந்த பாக்கியத்தினாலே வந்து அமர்ந்து கொண்டான். இது எவ்வளவு யாரையும்

திருப்புகழ் பாடுங்க. நான் தமிழுக்காக திருப்புகழ் பாடினவன், இறைவனுக்காக பாடினவன் இல்லை. முதல்ல இவருக்காக வலுக்கட்டாயமா உட்கார்ந்தேன். அன்னைக்கின்னு பார்த்து யாரோ சென்னையில முன்பின் தெரியாதவர் வந்திருந்தார். அவர் ஒரு திருப்புகழ் புத்தகம் வச்சிருந்தார். அந்த புத்தகத்தை கையில கொடுத்தாரு. என்ன சார், புத்தகம் இல்லாம ஓசி வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்களா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. இல்ல சார், எதுக்கு கடன் வாங்கணும், ஓசி வாங்கணும், இல்ல இல்ல வச்சுக்கோங்க. அன்று ஆரம்பித்த விஷயம் இன்னைக்கு இவ்வளவு முருகப்பெருமானை பத்தி நினைக்க முடிகிறது என்று சொன்னால் அது அவனுடைய கருணை. யார் மூலமாகவோ, யார் குருவாக வந்து அனந்த நாராயணன் என்கின்ற தன்னையில வந்து தேவார திருப்புகள் திருவருட்பா சபையில ஆனந்த முருகன் என ஆட்கொண்டானே. ஆட்கொண்டான்னு சொல்றது பெரிய வார்த்தை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா அந்த நாமத்தை கொடுத்தானே. இனிமே இந்த கல் மனசு கரையணும், நெஞ்ச கனகல்லு கரையணும். என்னுடைய உதாரணத்தையே எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றேன். அது மட்டும் கிடையாது, எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் பொழுது, எவ்வளவோ கஷ்டங்கள் வரும், கஷ்டமெல்லாம் வராம என்ன, இப்பெல்லாம் நல்லா கொண்டு போய் அப்படியே படகானது அடாம செய்யாம என்னை கொண்டு போய் கரை சேர்க்கும்படியாக சென்று நடத்துகின்றானே. மீகா மகனாக இருந்து நடத்துகின்றானே. எவ்வளவு கருணை, எத்தனை கதைகள், எத்தனை என்னுடைய அதுக்கா பிரிச என்னமோ விதிச்ச நினை, நான் தான் இதுன்னு நான் சொல்லிக்கொள்ளவில்லை. நாலு ஆபரேஷன் பண்ணணும், காசு வேணும், காசு கிடையாது. அப்போ தான் வேலை மாற்றின சமயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. மிகச்சரியாக எனக்கு 25,000 ரூபா அந்த நாலு ஆப்ரேஷனுக்கு ஆகும். அங்கே இருக்கக்கூடிய லேப் டெஸ்ட்டோடு எல்லாம் சேர்த்து வெட்சார்ச்சு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் 25,000 ரூபா ஆச்சு. அந்த 25,000 ரூபா எனக்கு ஒரு பைசா ஜாஸ்தி இல்லை, கம்மி இல்லை. அது வந்தது, எப்படி வந்தது, ஏன் எனக்கு வந்தது, வரும்னு எனக்கு தெரியாது. எப்படி வந்ததுன்னா, அங்கே கம்பெனி கொடுத்தது இல்லை இல்லை, உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, திடீர்னு எலிஜிபிலிட்டியை கூட்டிட்டாங்க. அந்த போனஸ் இந்த போனஸ் என்னமோ ஒன்று கொடுத்தாங்க. 25,000 ரூபாங்கிறது அப்போ பெரிய காசு அது. அப்போ கொண்டு வந்து கொடுத்ததே அந்த சமயம் எப்போ, கந்தசஷ்டி சமயத்திலே பேசும் பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வந்தாலும் கூட என்னை காப்பாற்றினானே. திணியான மனோசிலைதான், இன்னும் அது திணியான மனோசிலைதான். ஆனால் அணியார் அரவிந்தம் அருந்துமதோ என்று தன்னுடைய திருவடி தாமரைகளை கொடுப்பதற்காக அந்த முருகாங்கிற நாமத்தை கொடுத்தானே. இப்ப கூட வீட்டுல சொல்லுவாங்க, முருகான்னு சொன்ன என்னங்க என்னாச்சுன்னு. கஷ்டம் வந்தா தான் முருகனை சொல்லணுமா, ஆனந்தமா இருந்தா சொல்ல முடியாதா? அது என்னமோ பழக்கமாயி போச்சு, அவ்வளவுதான், வேறொன்னும் கிடையாது. கஷ்டம் இருந்தாலும் சரி, அதான் துஞ்சும் போது நினைவின் துயர்வரில் அழைவின் என்று ஆழ்வார் பாடுவார். இதையே அருணகிரிநாதர் சொல்லும்போது, இரவினடை துயிலிகினும் யாரோடு பேச்சிக்கினும் இளமையுமன் அழகு புனை ஈராறு தொழ் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே என்று முருகாங்கிற நாமங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் பின்னாடி பார்க்கணும். அதனுடைய அருமையை பத்தி முருகாங்கிற நாமங்கள் இருக்கிறது இல்லையா, எவ்வளவு அருமை, எவ்வளவு அற்புதமான நாமங்கள். இது மாதிரி ஒரு நாமம் எங்கேயாவது பார்க்க முடியுமா தெரியல, மகா வாக்கியமான நாமம். அந்த ஒரு நாமங்களை எல்லாம் சொல்ல சொல்ல நம்முடைய மனம் என்கின்ற பொய்கையிலே காடு சம்சாரம் என்கின்ற சரவணம், அங்கே மனம் என்கின்ற நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து திணியான மனோ சிலை மீது அந்த சிலையானது மலையானது கரைந்து கரைந்து, இறைவன் நம்முடைய மனம் என்கின்ற தாமரை பூவிலே வெறிகமல் கமலப்பூவில் வீற்று இருந்து அருளுகிறான். இது நடக்கிற செயல், நடந்த செயல், நடக்க போகின்ற செயல். இதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. எத்தனையோ சந்தேகங்கள் எனக்கு இருக்கலாம், நான் தடுமாறலாம், ஆனால் இதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக நம்பினார் கெடுவதில்லை என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய நாமத்தை நினைத்துக் கொள்பவர்களெல்லாம், இறைவனுடைய நாமத்தை நினைப்பவர்களுக்கெல்லாம், இறைவனுடைய பெயரை சொல்லுபவர்களுக்கெல்லாம், பெயர் தான் முதல்ல, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கும் வண்ணம் கேட்டால் முதல்ல நாமாதான் உள்ள வந்து நுழைகிறது. நாமா நுழைந்தால் நம்முடைய மனத்திற்குள்ளே அந்த ஹிருத் பத்மத்துக்குள்ளே தான் வந்து அமருகிறான், வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்து அருளுகிறான் என்று. இதுக்கு எத்தனையோ கருத்துக்கள் இப்படியே கதையும் கருத்துமாக ஏராளமாக சொல்லலாம். நாம் அடுத்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் எப்படி தோன்றுவான், அதான் முக்கியமான விஷயம். என்ன சார், முருகன் வந்து தோன்றிட்டான், கதையா சொல்லிட்டு இருக்கீங்களே, வந்து தோன்றினா ராகுகம் வந்தா இத்தனை முகம் இருக்கிறது, அப்படி முகம் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் இவன் இப்பொழுது தோன்றுவானா, எப்படி தோன்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். அதே மாதிரி பல கருத்துக்கள் இதுல சொல்லப்படும். சரவண பொய்கை என்பது திரிபுரா ரகசியம் என்று என்கின்ற நூலும் சொன்னோம். சில நூல்களிலே, சில நூல்களிலே நம்ம பார்க்கும் பொழுது அம்பிகை, இந்த பஸ்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் வருகிறான் இல்லையா, பரமேஸ்வரன் வரங்கொடுத்த

0: அவன் தலை பரமேஸ்வரனுடைய தலையிலேயே கைய வைக்க வந்தான். அவர் மாயமா மறைஞ்சுட்டார். அம்பிகையை பார்த்தவன் மோகித்து அடைய வந்தானா, அம்பிகை அப்படியே நீராக தன்னை மாற்றிக்கொண்டாளாம். அம்பிகை நீரானதுதான் சரவண பொய்கை என்கின்ற ஒரு சரித்திரமும் உண்டு. அம்பிகை தான் சரவண பொய்கை. பகவான் பரமேஸ்வரனிடத்திலே தீப்புரியாக தோன்றி சரவண பொய்கையாக இருக்கப்பட்ட அம்பிகையினிடத்திலே இறைவன் வந்து சேர்ந்தான். சரிதானே, பரமேஸ்வரனும் பரமேஸ்வரனையும் சேர்ந்து தந்த குழந்தையாக இவன் வந்து விடுகிறான். இது ஒன்று. இரண்டாவது, இந்த வேதங்களை உபநிஷத்துக்களில் வரக்கூடிய ஒரு கதை. சனத்குமாரர் தன்னுடைய சொப்பனத்தில் பார்த்தாராம், தேவாசுர யுத்தத்திலே தான் தேவ சைன்யங்களை நிர்வகித்து சேனாபதியாக இருந்து தேவ சைன்யத்துக்கெல்லாம் வெற்றியை தேடித் தருவதாக அவர் போய் பிரம்மாவனிடத்துல கேட்டாராம். அந்த கனவு தான், அந்த சனத்குமாரர் தான் முருகப்பெருமானாக தேவசேனாதிபதி என்று சொல்லும்படியாக வந்து தோன்றினார் என்கின்ற ஒரு சரித்திரமும் உண்டு. இப்படி பலவிதமான சரித்திரங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படும். அவற்றையெல்லாம் நாம் காண வேண்டும். முருகப்பெருமான் எப்படி நம்மிடத்திலே தோன்றுவான், கந்த புராணத்தில் இப்படி இருக்கக்கூடிய குமார சம்பவம் என்ன கருத்து சொல்லுகிறது, இப்ப பார்க்கலாம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ். சிவாய நமஹ். சிவாய நமஹ். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதி, அதிலே உத்தரகண்டம். இதிலே ஸ்ரீ சிவாவரண தேவதைகளினுடைய ஸ்துதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபா சரஸ்வதி கௌரி லக்ஷ்மீஷ்ச சிவபாவிதா சிவயோ சாசனே சாசனாதேதா மங்களம் பிரதிசந்துமே. பிரபை தேவி, சரஸ்வதி தேவி, கௌரி தேவி, சிவபக்தையான ஸ்ரீ திருமகள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவபிரானது அருளை எனக்கு அருளட்டும். இந்திரோக்னிஷ்ச யமச்சைவ நிருதிர்வருணஸ்ததா வாயு சோம குபேரஸ்ச ததேசானஸ்திரிசூலத்ருக் ததேசானஸ்திரிசூலத்ருக் சர்வே சிவார்ச்சனரதாஹ சிவசத்பாவபாவிதாஹ சத்கிருத்ய சிவயோராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், முத்தலைச்சூலம் ஏந்திய ஈசானன் ஆகிய எண்திசை பாலகர்களும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். சர்வே சிவார்ச்சனரதாக சிவசத்பாவ பாவிதாக. சிவபூஜா எப்பொழுதும் சிவபூஜா துரந்தரர்கள், சிவபக்தி பூண்டவர்கள். இவர்கள் எனக்கு நன்மைகளை தரட்டும். சத்கிருத்திய சிவயோராஜ்ஞாம் மங்களம் பிரதிசந்துமே. அடுத்ததாக திரிசூல மத வஜ்ரம் ச ததா பரசுசாயகௌ கங்க பாசாங்குஷைவ பினாக்சாயுதோத்தமஹ திவ்யாயுதானி தேவச்ச தேவ்யாச்சைதானி நித்யசஹ சத்கிருத்திய சிவயோராஜ்ஞாம் ரக்ஷாம் குர்வந்துமே சதா. முத்தலைச்சூலம், வஜ்ரப்பட்டை, பரசு என்கிற மழு, அம்பு, கத்தி, பாசம், அங்குசம், பினாகம் என்கிற வில் ஆகிய அனைத்தும் சிவபிரான், இறைவி ஆகிய இருவரின் தெய்வீக ஆயுதங்கள். இவை அனைத்தும் சிவனாரின் கட்டளைப்படி நித்தியம் எனக்கு நலன்களையே தரட்டும். ரிஷரூபதரோ தேவஹா சௌரபேயோ மகாபலஹா வடவாக்ஞானலஸ்பர்தீம் பஞ்சகோமாத்ருபிர்வ்ருதஹா வாகனத்வமனுப்ராப்தஸ் தபசா பரமேசயோ தயோராஜ்ஞாம் புரஸ்கிருத்ய சமே காமம் பிரயச்சது. சுரபி என்கிற காமதேனுவின் புத்திரரும் பெருந்திரல் படைத்தவருமான ரிஷபதேவரான நந்தியம்பெருமான், ரிஷரூபதரோ தேவஹா ரிஷபத்தினுடைய ரூபத்தை தரித்தவராக இருக்கக்கூடிய எம்பெருமான், சௌரபேயோ மகாபலஹா சுரபி என்கிற காமதேனுவின் புத்திரரும் பெருந்திரல் படைத்தவரும் ஆனவர். அவர் வடவாக்ஞானலஸ்பர்தீம் பஞ்ச கோமாத்ருபிர்வ்ருதஹா. அந்த நந்தியம்பெருமான் வடவானலம் என்கிற தீயுடன் மோதி போர் புரிபவர், ஐந்து கோமாதாக்கள் சுழ நிற்பவர், இறைவரது வாகனமாக இருக்க தவம் செய்து அப்பதவி பெற்றவர். அவர் சிவபிரானது அருளால் எனக்கு வேண்டிய விருப்பத்தை அளிக்கட்டும். நந்தா சுனந்தா சுரபி சுசீலா சுமனாஸ்ததா பஞ்ச கோமாதரஸ்வேதா சிவலோகே வியவஸ்திதாக சிவபக்தி பராநித்யம் சிவார்ச்சன பராயணாக சிவயோ சாசனாதேவ திசந்து மம வாஞ்சம். நந்தா சுனந்தா சுரபி சுசீலா சுமனா என்கிற ஐந்து பசுக்களும் சிவலோகத்தில் என்றும் வாழ்வன. சிவபக்தியே தன் செல்வம் என்று கொண்டவைகள். தினமும் சிவபூஜை செய்பவைகள். சிவனாரது கட்டளைப்படி நான் விரும்பும் நலன்களை எனக்கு அளிக்கட்டும். க்ஷேத்ரபாலோ மகா தேஜா நீல ஜீமூத சன்னிபகா தம்ஷ்ட்ராகராலவதன புரத்ரக்தான புரத்ரக்தாத ரோஜ்வலஹா ரக்தோர் த்வமூர்த்தஜ ஸ்ரீமான் பிரகுட்டி குட்டிலேக்ஷணஹ ரக்தவிருத்த திருநயன சசி பன்னக பூஷணஹ நக்னஸ்திரிசூல பாஷாசி கபாலோத்யத பாணிகஹ பைரவோ பைரவ சித்தை யோகினீபிச்ச சம்ருதஹ க்ஷேத்ரே க்ஷேத்ர சமாசீன ஸ்திதோ யோ ரட்சக சதாம் சிவ பிரணாம பரமஹா சிவசத்பாவ பாவிதா பாவிதா சிவாஸ்விதான் விசேஷேண ரக்ஷன் புத்ராணிவோ புத்ராணிவோ ரசான் சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சமே விசது மங்களம். க்ஷேத்ரபாலகர் என்கிற தேவதை பேர் ஒளிபடைத்தவர், நீருண்ட மேகம் போல் கருத்தவர், தித்திப்பல் கொண்டு விகாரமாக தோன்றுபவர், துடிக்கும் சிவந்த உதடுகள், இது அவரது காந்தியை மேலும் உயர்த்துவது. மேல் நோக்கிய செம்பட்டை சடை, சகல ஐஸ்வர்யமும் படைத்தவர் ஆதலால் ஸ்ரீமான். நெறித்த உருவங்கள், சற்று சாய்ந்த பார்வை கொண்ட சிவந்த வட்ட வடிவமான மூன்று கண்கள் கொண்டவர். தலையில் சந்திரகலை, திருமேனியில் சர்ப்பங்களே திரு ஆபரணங்கள், அறையில் ஆடையற்றவர், முத்தலைச்சூலம் பாசம் கத்தி கபாலம் அதாவது மண்டை ஓடு ஆகியனவற்றை கைகளில் ஏந்தியவர் இவரே பைரவர். இவரை சூழ்ந்து பைரவர்கள், சித்தர்கள், யோகினி தேவதைகள் நிற்கின்றனர். சாதுக்களை காப்பதற்காக ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் இவர் விளங்குவார். சிவனை வணங்குவதே வேலையாக கொண்டவர். சிவபாவனையே இவரது நினைப்பு. சிவன் அடியார்களை தன் பிள்ளைகள் போல நினைத்து விசேஷமாக ரட்சிப்பவர். இவ்வளவு பெருமைகள் கொண்ட க்ஷேத்ரபாலகன் சிவனாரின் கட்டளையை ஏற்று எனக்கு நலன்களை தரட்டும். பால ஜங்காதயஸ்தஸ்ய பிரதமாவரணேர்ச்சிதாக சத்கிருத்ய சிவயோராஜ்யாம் சத்வார சமவந்துமா. சிவபிரானது முதலாம் ஆவரணத்தில் பூஜிக்கப்படுகின்ற பாலஜங்கர் முதலிய நான்கு தேவதைகளும் என்னை காத்துருளட்டும். பௌரவாத்யாச்சயே சான்யே சமந்தாத்தஸ்ய வேஷ்டிதாக தேபி மாமனு கிரகணந்து சிவசாசன கௌரவாது. சிவபிரானை சூழ்ந்து நிற்கும் பைரவர் முதலியவர்கள் சிவபிரான் கூற்றுப்படி எனக்கு நன்மைகளை செய்யட்டும். நாரதாத்யாச்ச முனையோ திவ்யா தேவைச்ச பூஜிதாக சாத்தியான் ஆகாச்சயே தேவா ஜனலோக நிவாசிதா வினிர்வத்தாதிகாரச்ச மகர்லோக நிவாசிதா சத்தருஷயஸ்ததான்யேவை வைமானிக கணைஸ்ஸஹ சர்வே சிவார்ச்சனரதாக சிவாஜ்ஞாவசவர்த்தினஹ சிவயோராஜ்ஞையாமஹ்யம் திசந்து சமகாங்க்ஷிதம். நாரதர் முதலிய முனிவர்கள், சாத்தியர்கள், நாகர்கள், ஜனலோகத்தில் வசிக்கும் தேவர்கள், விசேஷமான அதிகாரங்கள் கொண்ட மகர்லோகவாசிகள், சப்தரிஷிகள் மற்றும் விமானங்களில் குலாவரும் தேவகணங்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் சிவனடியார்கள். சிவனது திருவடிகளையே பூஜிப்பவர்கள், சிவனாரது கட்டளைப்படி நடப்பவர்கள். இவர்கள் சிவபிரானது கட்டளையை சிரசாபகித்து அதாவது தலைமையில் ஏற்று என் மனவிருப்பத்தை தரட்டும். கந்தர்வாத்யா பிசாசாந்தா சதஸ்ரோ தேவயோனேஹா சித்தா வித்யாதராத்யஸ்ச ஏபிசான்யே நபஸ்சராஹ அசுரா ராட்சசாச்சைவ பாதாள தலவாசினஹ அனந்தாத்யாச்ச நாகேந்திரா வைனதேயாதேயோ த்விஜாஹ கூஷ்மாண்டா பிரேதவேதாலா கிரஹா பூதகணாபரேஹே டாகின்யாச்சாபி யோகின்ய சாகின்யாச்சாபி தாத்ருசாஹ க்ஷேத்ரராம கிரஹாதீனி தீர்த்தான்யாய தனானிச்ச த்வீபா சமுத்ரா நத்யஸ்ச நதாச்சான்யே சராம்சிச்ச கிரயஸ்ச சுமேர்வாத்யா கானனானி சமந்ததஹ பசப பக்ஷினோ விருக்ஷாஹ கிருமீ கீடாதயோ மிருகாஹ புவனான்யபி சர்வாணி புவனானாமதீஸ்வராஹ அகண்டான்யாவரணை சார்த்தம் மசாச்ச தசதிக்கஜாஹ வர்ணா பதானி மந்த்ராச்ச தத்வான்யாபி சஹாதிபைஹி பிரம்மாண்ட தாரகா ருத்ராஹ ருத்ராச்சான்யே சசக்திகாஹ யஸ்ச கிம் ஜகத்யஸ்மின் திருஷ்டம் வானுமிதம் ஸ்ருதம் சர்வே காமம் பிரயச்சந்து சிவயோரேவ சாசனான் சிவயோரேவ சாசனாத். கந்தர்வர்கள் முதல் பிசாசங்கள் வரையிலான நான்கு தேவஜாதிகள், சித்தர்கள், வித்யாதரர்கள் மற்றும் உள்ள விண்ணில் உலாவருபவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள், பாதாள உலகவாசிகள், அனந்தன் முதலிய நாகராஜாக்கள், கருடன் முதலிய பறவை கணங்கள், கூஷ்மாண்டர்கள், பிரேத வேதாளர்கள், கிரகங்கள் மற்றும் உள்ள பூதகணங்கள், டாகினி முதலிய யோனிகள் மற்றும் சாகினி தேவதைகள், க்ஷேத்திரம், ஆராமம் என்கிற நந்தவனங்கள், வீடுகள், புண்ணிய தீர்த்தங்கள், கோயில்கள், துவீபங்கள், சமுத்திரங்கள், நதிகள், மேற்கு நோக்கி பாயும் நதங்கள், ஏரி குளங்கள், சுமேறு முதலிய மறைகள், அதை சூழ்ந்த வனங்கள், பசுக்கள் அதாவது விலங்குகள், பறவைகள், மரங்கள், புழுப்பூச்சிகள், மிருகங்கள், சத்த புவனங்கள், அந்த புவனங்களின் தலைவர்கள், ஆபரணங்களால் சூழப்பட்ட அண்டங்கள், 12 மாதங்கள், 10 திக்கஜங்கள், வர்ணங்களான எழுத்துக்கள், பதங்கள், மந்திரங்கள், 36 தத்துவங்கள், அவற்றின் அதிதேவதைகள், பிரம்மாண்டத்தை தாங்கும் ருத்ரர்கள் மற்றும் உள்ள ருத்ரர்கள், அவர்களுடைய சக்தி தேவதைகள், மற்றும் இவ்வண்டத்தில் காணப்படுகின்ற, கற்கப்படுகின்ற, ஊகிக்கப்படுகின்ற அனைத்து தேவதைகள் ஆகிய அனைத்தும் சிவனாரது கட்டளைப்படி என் விருப்பத்தை எனக்கு அளிக்கட்டும். அதவித்யா பராசைவி பசுபாச விமோசினி பஞ்சார்த்த சம்ஹிதா திவ்யா பசுவித்யா பகிஷ்கிருதா சாஸ்திரம் சிவதர்மாக்கியம் தர்மாக்கியஞ்ச ததுத்தரம் சைவாக்கியம் சிவதர்மாக்கியம் புராணம் ஸ்ருதிசம்மிதம் சைவாகமாச்சயே சான்யே காமிகாத்யாச்சதுர்விதாஹ சிவாப்யாம விசேஷேன உத்க்ருத்யேக சமர்ச்சிதாஹ தாப்யாமேவ சவாஜ்ஞாதா மாமாபி பிரேதசித்தயே கர்மேத மனுமன்யந்தாம் சபலம் சாத்வனுஷ்டிதம். ஐந்து புருஷார்த்தங்களின் சொரூபமாக விளங்குவதால் ஐந்து பெரும் பாக்கியங்கள் அதாவது பஞ்சார்த்தாக என்று கூறப்படுகின்ற பசுவித்யை என்கிற வித்தையை தள்ளி நிற்கிற தெய்வீக சுரூபம் கொண்ட பசுக்களான ஜீவாத்மாக்களை உலகியல் பாசமாகிற தழைகளிலிருந்து விடுவிக்கும் சைவி என்கிற சிவசம்பந்தமான உயர்ந்த வித்தை மீண்டும் கூறுகிறேன். ஐந்து புருஷார்த்தங்களின் சொரூபமாக விளங்குவதால் ஐந்து பெரும் பாக்கியங்கள் என்று கூறப்படுகின்ற பசுவித்தை என்கின்ற வித்தையை தள்ளி நிற்கிற தெய்வீக சுரூபம் கொண்ட பசுக்களான ஜீவாத்மாக்களை உலகில் பாசமாகிற தலைகளில் இருந்து விடுவிக்கும் சைவி என்கிற சிவசம்பந்தமான உயர்ந்த வித்தை சிவதர்மங்களை குறிக்கும் தர்மசாஸ்திரங்கள், சிவதர்மங்கள், வேதங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சிவபிரான தொடர்புடைய புராணங்கள், சிவாகமங்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நான்கு பெரும் பேர்கள் அல்லது காமிகம் முதலிய சிவாகமங்கள், சிவபிரான், விராட்டி ஆகிய இருவரையும் சமமாக பாவித்து அவர்களை பூஜிப்பது போலவே இச்சாஸ்திரங்களும் பூஜிக்கப்படுவதால் இச்சாஸ்திரங்கள் ஆகிய இவைகள் அனைத்தும் சிவனாரது கட்டளையை ஏற்று எனது விருப்பங்களின் பூர்த்திக்காக நான் செய்யும் இச்சிவபூஜையான கர்மத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அதை பயனுள்ளதாகவும் முறைப்படி செய்யப்பட்டதாகவும் ஒத்துக்கொள்ளட்டும். ஸ்வேதாத்யா நகுலீஷாந்தா சசிஷ்யாச்சாபி தேசிகாஹ தஸ்ஸந்ததியா குரவே விசேஷாத் குரவோ மம சைவா மாகேஸ்வராச்சைவ ஞான கர்ம பராயணாஹ கர்மேத மன்மன்யந்தாம் சபலம் சாத்வனுஷ்டிதம். சுவேதர் முதல் நகுலி வரையிலான ஆச்சாரியர்கள், அவர்களது சீடர்கள், அவர்களுடைய பரம்பரையில் வந்த குருக்கள், முக்கியமாக எனது குருநாதர் மற்றும் ஞானம் செயல் இரண்டிலும் உற்றம் கொண்ட சைவர்கள் மற்றும் மாகேஸ்வரர்கள் நான் செய்யும் சிவபூஜையை நன்கு முறைப்படி செய்ததாக ஏற்று இதை பயனுள்ளதாக செய்யட்டும். லௌகிகா பிராமணா சர்வே க்ஷத்ரியாச்ச விசக்கிரமாது வேத வேதாங்க தத்வஜ்ஞாக சர்வசாஸ்திர விசாரதாக சாங்கியா வைசேஷிகாச்சைவ யோகா நையாயிகா நராக சௌரா பிராமஸ்ததாரௌத்ர வைஷ்ணவாச்சாபரே நராக நராக சிஷ்டாஸ்ஸர்வே விசிஷ்டாஸ்ச சிவசாசன யந்த்ரிதாஹ கர்மேத மனுமன்யந்தாம் மமாபி பிரேதசாதகம். உலகியலில் தழைத்தவர்கள், அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேதம் வேதாந்தம் ஆகியனவற்றின் உண்மைப்பொருளை அறிந்தவர்கள், அனைத்து சாஸ்திரங்களையும் நன்கு கற்றறிந்த பெரியவர்கள், சாங்கிய சாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரம், யோகசாஸ்திரம், நியாயசாஸ்திரம் ஆகியனவற்றை அறிந்த அந்தந்த துறை வல்லுநர்கள், சூரியனை வழிபடும் சௌரர்கள், பிரம்மத்தை வழிபடுபவர்கள், ருத்ரனை வழிபடும் சைவர்கள், விட்டுமை வழிபடும் வைஷ்ணவர்கள் மற்றும் உள்ள ஆச்சார சீரர்கள் ஆகிய அனைவரும் மிகவும் உயர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் சிவனாரது கட்டளையை ஏற்று என் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் இச்செயலை ஒத்துக்கொள்ளட்டும். சைவா சித்தாந்த மார்க்கஸ்தா சைவா பாசுபதாஸ்ததா சைவா மகாவிரதரா சைவா காபாலிகப்பரே சிவாஜ்யா பாலகா பூஜ்யா மமாபி சிவசாசனாத் சர்வே மாமனுகிரகணந்து சம்சந்து சஃபலக்ரியா. சைவ சித்தாந்த நெறியொழுகும் சைவர்கள், பாசுபத மதத்தில் உற்றம் கொண்ட சைவர்கள், மகாவிரதம் என்கிற விரதனையற்ற சைவர்கள், காபாலிக சைவர்கள் ஆகிய அனைவரும் சிவனாரது கட்டளையை அதாவது ஆகம சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி நடப்பவர்கள், கொண்டாடும்படியான சான்றோர்கள், என்னாலும் பூஜிக்கப்படுபவர்கள். இவர்கள் அனைவரும் எனக்கு அருளட்டும், என் செயலை பயனுடையதாக ஆக்கட்டும். தட்சிண ஞான நிஷ்டாச்ச தட்சிணோத்தர மார்க்ககாக அவிரோதேன வர்த்தந்தாம் மந்திரம் ஸ்ரேயோர்த்தினோமமஹ ஸ்ரேயோர்த்தினோமம. தட்சிண அதாவது தென் தேச ஆச்சாரம் உள்ளவர்களும் தென் தெற்கு வடக்கு என்கிற இரண்டு மார்க்கங்களையும் ஆச்சாரத்தில் கொண்டவர்களும் ஒருவருக்கொருவர் பகைமையை விடுத்து நன்மை விரும்பும் நான் ஜபிக்கும் மந்திரத்தை ஸ்ரேயஸ் கொண்டதாக அதாவது நலன் கொண்டதாக ஆக்கட்டும். நாஸ்திகாஷ்ச சடாஷ்சைவ கிருதக்ராஷ்சைவ தாமசாஹ பாஷண்டஸ்சாதி பாபாஷ்ச வர்த்தந்தாம் தூரதோமம பஹுபிக்கிம் ஸ்துதைரத்ர ஏபி கேபி சிதாஸ்திதா சிதாஸ்திகாஹ சர்வே மானு மாமனுக்ரஹணந்து சந்தசம் சந்து மங்களம். நாஸ்திகர்கள், பிடிவாதமுடைய மூர்க்கர்கள், செய்நன்றி மறந்தவர்கள், தாமசகுணம் உடையவர்கள், வேதத்தை நிந்திக்கும் பாஷண்டிகள், அதாவது வெளிவேஷக்காரர்கள், பெரும் பாவம் செய்தவர்கள் ஆகிய அனைவரும் என்னை விட்டு விலகி நிற்கட்டும். இங்கு பல சொல்லி காமருவது ஏன்? சான்றோர்களான அனைவரும் எனக்கு அருளட்டும், எனக்கு மங்கள ஆசிகளை கூறட்டும். சர்வே மாமனுக்ரஹணந்து சந்த சம்சந்து மங்களம். சான்றோர்களான அனைவரும் எனக்கு அருளட்டும், எனக்கு மங்கள ஆசிகளை கூறட்டும். நமசிவாய சாம்பாய சசூதாயாதி ஹேதவே பஞ்சாவரண ரூபேண பிரபஞ்சேனாம் விரதாயதே. எந்த இறைவன் ஐந்து ஆவரண ரூபமாக விளங்கும் பிரபஞ்சத்தினால் சூழப்பட்டு விளங்குகிறாரோ, அனைத்திற்கும் முதற் காரணம் ஆனவரோ, தன் புத்திரனுடன் அதாவது தன் பரிவாரங்களுடன் கூடியவரோ அந்த சாம்ப சதாசிவருக்கு என் நமஸ்காரம். இத்யுக்த்வா தண்டவத் பூமௌ பரிணபத்ய சிவம் சிவாம் ஜபேத் பஞ்சாட்சரீம் வித்யாம் அஷ்டோத்தர சதாவராம் ததைவ சக்தி வித்யாம் ச ஜபித்வா தத் சமர்ப்பணம் கிருத்வாதம் க்ஷமைத்வேசம் பூஜாசேஷம் சமாபயேத். இவ்வாறு பிரார்த்தித்து தரையில் நெடுஞ்சாண்கடையாக விழுந்து வணங்கி 108 முறை திரு ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரி என்ற வித்தையை அதாவது மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதோடு சக்தி பஞ்சாட்சரியான ஓம் நம சிவாயே என்கிற மந்திரத்தையும் ஜபித்து அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தவறுதல்கள் ஏற்பட்டிருக்குமோ என எண்ணி மன்னிப்பு கோரி அதாவது க்ஷமா பிரார்த்தனை செய்து பின் சிவபூஜையை முடிக்கவும். ஏதத் புண்ணியதம் ஸ்தோத்திரம் செவியோர் ஹிருதயங்கமம் சர்வாபீட்டப்பிரதம் சாட்சாத் பக்தி முக்தி ஏக சாதனம். பரம புண்ணியமான இந்த துதி சிவனாருக்கும் இறைவிக்கும் மிகவும் உகப்பானது. இதயத்தை மகிழ்விப்பது விருப்பங்கள் அனைத்தையும் தரவல்லது. பக்தி முக்தி ஆகிய இரண்டிற்கும் இதுவே முக்கியமான சாதனம். யகிதம் யகிதம் கீர்த்தையேன் நித்யம் சுருணியாத்வா சமாஹிதா சவிதூயாசு பாபானி சிவசாயுஜ்யம் ஆப்னியாத். இத்துதியை தினமும் மனம் ஒருமையோடு சொல்பவனும் கேட்பவனும் அனைத்து பாவங்களையும் தொலைத்து சிவனது சாயுஜ்ய பதவியை அடைகிறான், அதாவது சிவனோடு இரண்டரக் கலத்தலை அடைகிறான். கோக்ரஸ்ச்சைவ கிருதக்ரஸ்ச வீரஹா பூணஹாதிவா சரணாகத காதீச்ச மித்ர விஸ்ரம்ப காதகா துஷ்ட துஷ்ட பாப சமாச்சாரோ மாத்ருஹா பித்ருஹாபி வா ஸ்தவேனானேன ஜப்தேன தத்தத் பாபாத் பிரமுச்சதே. பசுவதை செய்தவன், செய்நன்றி கொன்றவன், தவறான வழியில் வீரனை கொன்றவன், கருவில் வளரும் குழந்தையை கொன்றவன் அதாவது கருவை கலைத்தவன், தன்னை தஞ்சம் அடைந்தவனை கொன்றவன், தன் நண்பனின் நம்பிக்கையை கொன்றவன், ஆச்சாரமற்றவன், பாவச் செயல்களிலேயே ஒன்றியிருப்பவன், தாய் தந்தையரை கொன்றவன் ஆகிய அனைவரும் இத்துதியை பாராயணம் செய்தால் அந்த பாவங்களிலிருந்து அப்பொழுதே விடுபடுகிறார்கள். துஸ்வப்னானி துஸ்வப்னாதி மகானர்த்த சுச்சகேஷு பயேஷுச்ச பயேஷுச்ச யதி சங்கீர்த்தகே யதி சங்கீர்த்தகேதே தன்ன ததோனர்த்த பாக் பவேது. தீய கனவுகள் முதலிய தீமைகளை சுட்டிக்காட்டும் பயங்கள் வறுமையானால் அப்பொழுது இத்துதியை பாராயணம் செய்தால் அவன் அத்தீமைகளுக்கு ஆளாக மாட்டான். ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எச்சான்யதபி வாஞ்சிதம் ஸ்தோத்ரஸ்யாஶ்ச தவேதிஷ்டம் தத்சர்வம் லபதே நரஹ. நீண்ட ஆயுள், நோயின்மை, பெரும் செல்வம் மற்றும் மனவிருப்பங்கள் அனைத்தும் இத்துதியை மனமுருகச் செய்பவன் நினைத்தபடியே பெறுகிறான். அசம்பூஜ்ய சிவம் ஸ்தோத்ர ஜபாத் ஃபல முதாஹிருதம் சம்பூஜ்ய ஜபேதஸ்ய ஃபலம் பக்தும் ந சக்யதே. சிவபூஜை செய்யாதுவிட்டு இத்துதியை மட்டும் பாராயணம் செய்வதால் பரலாகும் பயன்களைத்தான் இதில் கூறினேன். ஆனால் சிவபூஜையும் செய்து இத்துதியையும் பாராயணம் செய்தால் பெறலாகும் பயனை பற்றி என்ன விளம்புவது? அதாவது சொல்லுக்கடங்காத பயன் பெறலாம். ஆஸ்தானியம் பலாபாத்திரஸ்மின் சங்கீர்த்திதே சதி சாத்தமம்பிகையா தேவ சுத்வைவ திவிதிஷ்டதி தஸ்யான் நபசி சம்பூஜ்ய தேவதேவம் சகோமயா கிருதாஞ்சலி புடஸ்திஷ்டன் ஸ்தோத்திரமேதது தீரயேது. இத்துதியின் பயனும் பயன் ஒருபுறம் இருக்கட்டும். இத்துதியை சொல்லத் தொடங்கும் போதே இறைவரும் இறைவியும் விண்வெளியில் வந்து நிற்பர். ஆகவே அச்சமயத்தில் உமையொருபாகனாக விளங்கும் இறைவனை விண்வெளியிலே தியானித்து பூஜித்து வணங்கி இரு கைகளையும் கூப்பி நின்று இத்துதியை ஓத வேண்டும். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருத்த சாங்கம் திருத்தில்லையில் அருளியது. அடிமை கொண்ட முறைமை. திருத்தசாங்கம் எனப்படுவது அரசனுடைய 10 உறுப்புகளாகிய பெயர், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி ஆகியவைகளை போற்றி புகழ்ந்து பாடுவதாக அமையப்பெற்றது. இவ்வாறு அரசனாக சிவபெருமான் அடிமை கொண்ட முறைமையினை மாணிக்கவாசகப் பெருமான் எடுத்து இயம்பும் விதமாக பாடல்களை பாடி அருளியுள்ளார். இதிலே தலைவனை பிரிந்த தலைவி கிளியை தூது விடுவது போல் பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு தலைவனாக சிவபெருமானையும் தலைவியாக மாணிக்க வாசகரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 10 பாடல்களை கொண்ட பகுதியாகும்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

போகத்தை மேலும் மேலும் மண்ணுலையில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மறையோடு பொய் வாழ்வு மதித்துளார்கள். பண்ணுடைய பதஞ்சலி வியாக்கிரபாத பாக்கியமே உம்மை போல் பரதந்தன்னை எண்ணினார் உலகம் இல்லை இல்லை அங்கள் செய்த மாதவமே பெரிது மாதோ சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் இவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வ இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரம் திருவாதகம் உய் வைத்தர செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே ஏ திருச்செற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே
1: மகாதேவா.
0: அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசி அப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி புராணத்திலே நூல் செய்தற்கு காரணம் வந்த வரலாறு பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே நமக்கு மனித தேகத்தை தந்து, இந்த தேகத்துக்கு பொருத்தமான தேசத்தையும் தந்து, அதற்கு மேல ஞானத்தை கொடுப்பதற்காக ஞானாசிரியர்களையும் ஞான நூல்களையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உயிர்கள் வீணா போக கூடாதே, ஞானம் பெறாமல் போனா வீணா போகுமே என்று எண்ணி, ஞானம் பெறாமல் போனா வீணா போகுமே என்று எண்ணி, அந்த ஞானத்தை போதிக்கின்ற ஆசிரியர்களையும் ஞான நூல்களையும் நமக்கு ஒரு பரிசாக தந்து இலவசமாகவும் தந்து இறங்கி தந்து பரிசாக தந்திருக்கிறான், இலவசமாக தந்திருக்கிறான், பாவம் என்று இறங்கி தந்து அப்படி தந்ததினாலே எத்தனையோ உயிர்கள் உயர்ந்த கதியை பெற்றிருக்கிறது. நூல்களை கேட்ட உயிர்கள், ஓதி உணர்ந்த உத்தமர்கள், ஓதி உணர்ந்த உத்தமர்கள் சிவகதியை பெற்றிருக்கிறார்கள். அதனாலே பின்னாலே வருகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் சிவகதியை பெற வேண்டும் என்கின்ற கருணையினாலே இந்த நூல்களும் ஆசிரியர்களும் தலங்களும் நமக்கு சிவபெருமான் தந்திருக்கிறான். அப்படி தந்த அந்த ஒரு பரிசை நாம் நன்றாக அனுபவித்து அவனுடைய அருளை நாம் பெற வேணும் என்பது நம்முடைய முக்கியமான கடமை. அதிலே இந்த அவிநாசி தலபுராண இளையான் கவிராயர் என்கின்ற ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அது இந்த புராணம் வடமொழியிலே இருந்தது. அது ஸ்காந்தத்தில தீர்த்த வைபவ காண்டா பின்னாடி வருது இருந்தது. அது இங்கே அவிநாசி தலத்திலே பல பெரியோர்கள் கூடியிருக்கிற சபையிலே சீர்காழியிலிருந்து வந்தவராகிய திருஞான சம்பந்த முனிவர் என்பவர், அந்த பால் சாப்பிட்ட திருஞானந்தர் வேற, அவர் பேர் வைத்துக் கொண்ட வேற ஒரு முனிவர் இங்கே வந்திருக்கிறார். தல தரிசனத்துக்கு வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய கையில இருந்த இந்த அவிநாசி தலபுராண வடமொழியை இவரிடத்திலே கொடுத்து, நீ அவிநாசி தலபுராணத்தை தமிழிலே பாடு என்று சொல்லி வடமொழி நூலை கொடுத்து, வடமொழிதான் இது மூலம் எல்லாம் வடமொழி தான். இகாலாரா மனுவாளர் எந்த அவிநாசியுளார் ஈர்சூல் முன்றில் அகலூரா மணியரங்கில் ஆகமசாலையை செறிவு தன்னால் உத்த சகல லோகர்க்கு அரிய சூதர் முது வடமொழிய தமிழ் வேதாந்த புகழிவாள் திருஞான சம்பந்த சைவமுனி பொற்கை ஏந்தி. அதனாலே இங்கே அவிநாசி தலத்திலே ஆகமசாலையிலே இருந்த அந்த நூலை அந்த திருஞான சம்பந்த சைவமுனியானவர் கையில் எடுத்து, நாற்றிசைய அடியர் குழாம் அருகிருப்ப நிறைய கூட்டங்கள், அடியார் கூட்டங்கள் நிறைய இருக்க, அந்த கூட்டத்திலே புறத்திருந்த நாயினேயனை தேற்ற முறை அருள் சுரந்து, நிறைய அடியார்கள் கூட்டம் இருந்தது. அதிலே என்னை பார்த்து அந்த திருஞான சம்பந்த முனிவரானவர் என்னை வரவழைத்து, திருநோக்கால் வரவழைத்து, தென்னற்கு இந்த நீர்த்தொழியை முதலெழுத்தி, தென்னற்கு இந்த திருநீர் இருந்துவார், தென்னர் பாண்டியனுக்கு கொடுத்த திருநீர் அந்த விபூதியவருக்கு நெற்றியில் இட்டு, இத்தலைமேன்மையை தமிழால் நிகழ்த்துகின்ற சாற்றி முறை ஏனளித்தான் அம்முறையும் அவனருளும் தலைமேற்கும். அதனாலே இப்படி பல அடியவர்கள் கூடியிருக்கிற கூட்டத்திலே என்னை வரவழைத்து, அந்த சூதர் பாடிய வடமொழி இந்த புராணத்தை என்னிடத்திலே கொடுத்து, திருநூறு பூசி விட்டு, இதை தமிழிலே நீ பாடு என்று எனக்கு அருள் செய்தார். வேதபாரகர் அமர்ந்த பேரவை சென்றே பரவி விளம்ப அன்னோர். அந்த வடமொழி நூல வடமொழி தெரிந்த வேதவித்துக்கள் கூடியிருக்கிற பராமணர் சபையில அந்த நூலை கொடுத்தாராம். ஏன்னா வடமொழி முழுவதவருக்கு பாண்டித்யம் இல்லாமலோ இல்ல இருந்தோ நன்றாக அதை தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த பராமணர்கள் அதை வாங்கி, அறிவர பொருளையே பூதலரால் அறிவரும பொருளை விரித்து அருள்வது புந்திதே. அவர்கள் அந்த வடமொழியினூல அவர்கள் பிரசங்கம் பண்ண பொருள் சொல்ல அதை நான் புத்தியிலே தேக்கி வைத்து அதை கேட்டு, நாதபோத இல் விளங்கு வெண்கமல சகலகலா ஞானவாணி போதமே தரப்புகந்தேன். நாதத்தினுடைய ஓசையிலே விளங்குகின்றவளாய், வெண்கமல என்கின்ற வெள்ளத்தாமரில் இருப்பவளாய், சகலகலா ஞானவாணியாய் இருக்கிற சரஸ்வதி எனக்கு அருள் செய்ய புத்திய தர புகன்றேன். புக்கொழியூர் சைவ சிவ புராணம் சரஸ்வதியினுடைய கிருபை கிடைக்க அதன் மூலமாக இந்த புராணத்தை நான் பாடினேன் என்று இந்த ஆசிரியர் காட்டுகிறார். இந்த புராணமானது தொல்வளமை ஆராய்ந்த திரு அவிநாசி பெருமை தொகு புராணம். பழமையான இந்த திரு அவிநாசி பெருமையை தொகுத்து சொல்லக்கூடிய புராணம். நல்வி நதிவினை அகற்றி ஞான பரிபூரணத்தை நயக்க மாற்றால், இந்த புராணமானது ஓதுகின்றவர்களுக்கு நல்வினை தீவினையை நீக்கிவிடும், நல்வினை தீவினை ரெண்டும் போனா பிறப்பு இல்லை. நல்வினையினால நல்ல பிறப்பு வரும், தீவினையினால கெட்ட பிறப்பு வரும். ஆனா எந்த பிறப்பு வந்தாலும் துன்பம் இருக்கும், பிறப்பு வந்தாலும் துன்பம் இருக்கும். அதனால நல்வினை தீவினை அகற்றி இந்த புராணத்தை ஓதுகின்றவர்களுக்கு கேட்கின்றவர்களுக்கு நல்வினை தீவினையாகிய இருவினையையும் வேறுறுத்துவிடும். அப்படி இருவினையை நீக்கி ஞான பரிபூரணத்தை நயக்க மாற்றால் வினையை நீக்கி அதுக்கு மேலே பூரணமான ஞானத்தை கொடுக்கும். பூரண ஞானத்தை கொடுக்கும். அந்த பூரண ஞானம் என்பது சிவத்தை நன்றாக அறிந்து அனுபவிக்கின்ற ஞானம். சிவத்தை நன்றாக அறிந்து, இப்ப உலக பொருளை நன்றாக அறிந்து அனுபவிக்கிறோம் இல்ல, சுத்தமான பால்ல போட்டிருக்குது, காப்பி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, நல்ல பால், அசல் பால், இது நல்ல சிலைப்பு என்று உலக பொருளை நம்ம அனுபவிக்கிறோம் அல்லவா, அது போல ஞானத்தால சிவத்தை நன்றாக அறிந்து சிவத்தை அனுபவித்தோம். சிவத்தை அனுபவிக்கும் சிவானுபவம்னு சொல்லும். சிவா அனுபவம் இடையராமை என்று ஒரு தலைப்பு வரும் திருவாசகத்துல. சிவானுபவம் இடையராமை, இடையராது சிவானுபவத்தை அனுபவிக்கிறோம் சிவானந்தத்தை. அது போல அதனால இந்த புராணமானது ஓதுகின்றவர்களுக்கு நல்வினை தீவினையை நீக்கி ஞான பரிபூரணத்தை கொடுக்கும். நயக்கும் என்றால் கொடுக்கும் ஆற்றால். செல்வமலி பூதளத்தில் செந்தமிழால் இசையில் இசையார் சிவஞானத்தார் கல்வியுளார் பாராட்டார். அதனாலே இந்த பூமியில இருக்கின்றவர்கள் இயல் இசை சிவஞானம் உடையவர்களாலே பாராட்டத்தக்கதுங்கிறார். இயல் இசை சிவஞான உடையவர்களாலே இந்த நூலையும் இந்த சொற்பொருளையும் அறியக்கூடிய தகுதி இருக்கும், அவர்கள் பாராட்டம். இயல் இசை அதோடு ஞானம் உள்ளவர்களாலே பாராட்டக்கூடியது இந்த நூல். அடியார் கேட்க கடவதாமல், அடியவர்களாக இருப்பவர்கள் இத கட்டாயம் கேட்க வேணும். சிவபெருமானுடைய பெருமையே யார் கேட்பா, அடியார்கள் தான் கேட்பார். இதை யார் சொல்லுவா, சிவஞானம் உடையவர்களாய் இயல் இசை முத்தமிழும் உடையவர்களாய் இதை சொல்ல தகுதியுடையவர்கள் சொல்ல, கேட்க தகுதியுடையவர்கள் கேட்பார். எல்லாரும் வந்து சொல்லவும் முடியாது, எல்லாரும் கேட்கவும் முடியாது. பக்தர்கள் என்று சொன்னால் பல வகையாக இருப்பார்கள், ஒரு தரமாக இருப்பார்கள் பக்தர்கள், பல தரமாக இருப்பார்கள். சாமி கும்பிடுறதோட பக்தர்கள் போவார்கள், சாமி கும்பிடுறத மாத்திரம் அது சாமி இடத்திலே உருகி பணிந்து நைந்து கும்பிடுகின்றவர்கள் வேற, அன்பு குறைவாக கும்பிடுகிறவர்கள் ஒரு வகை, அதுக்கு மேல தனக்கு வேண்டிய ஒரு காரியத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக சாமியை கும்பிடுறவங்க வேற, அதுக்கு மேல ஞானத்தை கேட்கின்ற அடியாருங்கிறது தெரியல, ஏதோ ரெண்டு ஒண்ணு இருக்கலாம். அதுக்கு மேல இந்த சுவாமியினுடைய அருமை பெருமைகளை சொல்லுகின்ற ஞான நூல்களை நன்றாக சிரவணம் செய்து அதன் மூலமாக ஞானத்தை பெறலாம் என்கின்ற அடியாரு அவர்கள் தான் இந்த புராணத்தை கேட்பாங்க. சாமானியர்கள் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்கலன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஏதே இந்த நூல்களை கேட்கிற அளவுக்கு ஞானம் இல்லை. நூல்களை யாரு கேட்பார்கள் என்றால் ஞானத்தை பெறலாம் என்கின்ற ஆசையுடையவன் கேட்பார். யார் ஹோட்டலுக்கு போவான் சாப்பிடான்னா நல்ல பசியுடையவன், பசி இல்லாதவன் அங்க போகமா. ஆகையினாலே ஞானத்தை பெறலாம் என்கின்ற வேட்கையுடையவர்கள் ஆசையுடையவர்கள் இதை கேட்பார். எங்கே ஞானம் கிடைக்கும், எங்கே ஞானம் கிடைக்கும் என்று ஞானத்தை தேடுகின்றவர்கள் வண்டு போல இருப்பார்கள். வண்டு போல, வண்டு எப்படி தேனை தேடிக்கிட்டாலே, இதோ அது போல ஞானத்தை தேடுவார்கள் மெய்யடியார்கள். அது எந்த நூலிலே இருக்கிறது, யாரு சொல்லுகிறார்கள், எங்கே போனாலும் ஞானம் கிடைக்கும். பாடித்திலேன் பணியேன் மணினி ஒடித்தாய்க்கு பச்சுன் விடித்திலேனே விடுதி கண்டாய் வயந்தாங்கலதை தேடித்திலேன் சிவன் இவிடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலேன் கிடந்து உள்ளுறேன் என்று உழைத்தனே என்பது நீத்தல் உள்ளது. அதனால யார் சிவனை கண்டவர்கள், அவர்கள் எப்படி கண்டார்கள், நமக்கு எப்படி அவர்கள் காண்பதற்கு வழி சொல்லி இருக்கிறாங்க, அந்த வழியை நம்ம எப்படி கடைபிடிப்பது என்றெல்லாம் அந்த எண்ணம் யாருக்கு வரும்னா ஞானத்தை பெறலாம் என்று எண்ணம் உடையவர்கள், சிவஞானத்தை பெறலாம் என்று எண்ணம். பொதுவாக சாமி மூடர்கள் இந்த ஈடுபாடுவாரா, சும்மா பாவம் பாவிகள் அதுவும் அதை வந்து அவங்க கும்பிடுறாங்க, நம்ம போய் கும்பிடலாம் கும்பிட்டு போறதும் இருக்கு சாமி கும்பிடுறது. அதனால இது யாருக்கு இதுல ஈடுபாடு வரும் என்றால் சிவஞானத்தை பெறலாம் என்கின்ற. எதனால ஞானம் வரும் என்று கேட்டால் கல்வி கேள்வியினாலதான் ஞானம் வரும். கல்வியினாலும் கேள்வியினாலும் ஞானம் வரும். ஞான நூல்களை கற்பதினாலும் ஞான நூல்களை கேட்பதினாலும் ஞானம் உண்டாகும். ஞான நூல்களை கற்பதினாலும் ஞான நூல்களை கேட்பதினாலும் ஞானம் உண்டாகும். சும்மா வரா சும்மா வரா சும்மா வரா, அதுவும் பல நூல்களை பலகாலம் கேட்டு அது தனக்கு இயற்கையா புத்தியும் இருந்து அதோட அந்த ஞான வாக்கியத்தை கேட்கும் போது ஞானம் உண்டாகும். அது காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேடாதனவெல்லாம் கேட்பித்து என்னை வீட்டையும் பரவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட வச்சதான் என்பது திருச்சனம். அதனாலே காட்டாததை காட்டினான் கேடாததை கேட்க வைத்தான், அதனால எனக்கு பரப்பு இல்லாமல் போச்சுங்கிறார் மாணிக்கவாசகர். அதனாலே இப்படி ஞானத்தை பெறலாம் என்கின்ற எண்ணமுடையவர்களுக்கு தான் இந்த நூலிலே பிரியம் உண்டாகும். ஆகையினாலே அப்படி கல்வியுளார் பாராட்ட இயலிசையார் செல்வமலி பூதலத்தில் செந்தமிழால் இயலிசையார் சிவஞானத்தார் கல்வியுளார் பாராட்ட கடவது அடியார் கேட்க கடவதாமால் என்று அதை சொல்லி அதுக்கு மேல புராண வரலாறு சொல்றாரு. சங்கரதம் பெருமையலான் சைலமகற்குணர்த்த சங்கரனாகிய சிவபெருமான் தன்னுடைய பெருமையை அவனே சொல்லி இருக்கிறான். வேற வேறுக்கு சொல்ல முடியாது என்பதனாலே வேற வேறால அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது. சிவபெருமானுடைய பெருமையை அவனே நூல்களில் வேதாகமங்களிலே சொல்லி வச்சிருக்கிறான். நல்ல விளக்கு தப்பன்னு சொல்றது அவனுடைய பெருமை அறிந்தவர்களா அறிந்து சொல்லுவதற்கான தகுதியுடைய உயிர்கள் வேறு கிடையாது. பரமவிஷ்ணுக்களாலே முடியாது என்றால் அப்புறம் யாரும் சொல்ல முடியும். அதனால அவன் என்ன பண்ண தன்னுடைய பெருமையை தானே சொல்லி வச்சிருக்கிறான். யாரு சிவபெருமான். அப்படி சொல்லி வச்சாத்தான் உயிர்கள் அதை கேட்டு உருப்படியாகும் என்பதற்காக தனக்கு புகழ் வரணுன்றதுக்காக இல்லை ஆகும் உருப்படியாவதற்காக அவனுடைய பெருமையை அவனே சொல்லி யாருக்கு சொன்னான் தெரியுமா சைல மகளுக்கு சொன்னான். சைல மகளாகிய பரமேஸ்வரிக்கு சொன்னான் பார்வதிக்கு சொன்னான். சைலம் என்றால் இமயமலை இமயமலைக்கு மகளாக வளர்ந்தாள் அல்லவா அதனால அவளுக்கு சொன்னான். வீட்டுக்காரிக்கு சொன்னான். வீட்டுக்காரி கேட்கறவளா இருந்தா புருஷன் சொன்னா கேட்கறது தட்டாம கேட்கறவளா இருந்தா அதனால சொன்னான். பல பேர் கேட்கறது இல்ல இல்ல இந்த அம்மா தட்டுறதே கிடையாது. எந்த அம்மா பார்வதி
2: தட்டுறதுக்குன்னே
0: இருக்கிற அவன் கேட்டுதான் அப்புறம் எல்லாம் வழி வழியா வரணும். அதுக்காக பூத்த பாக்கிறது பூத்த பாக்கிறது அவன் சொல்றத கேட்கறது. வாக்கே நோக்கிய மங்கை மனாடனை முக்கே நீ முதலாளி என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனால அவனுடைய வாக்கையே பார்த்துக்கிட்டு இருக்காள் ஆறு குமாரி. வீட்டுக்காரன் என்ன சொல்றான்னு அப்படின்னு பார்த்துட்டு அவன் வெறும் பேச்சு பேச மாட்டேன். ஆறு அந்த சாமி சங்கரதம் பெருமையலாம் சைலமகற்கு உணர்த்த சங்கரதம் பெருமையலாம் சைலமகற்கு உணர்த்த அவள் தனிவேல் என்றும் நங்கட உட்கருளியதை உமாதேவிக்கு சௌர்மான்னு சொன்னார். உமாதேவிக்கு அது பல நூல்கள்ல வருது. உமாதேவிக்கு சௌர்மான உபதேசம் பண்ணினார். வேதத்தை சொன்னாரு ஆகமத்தை சொன்னாரு பல நூல்கள்ல வருது. எண்ணில் ஆகம எம்பி அனைவர்தாம் விரும்பு உண்மையாவது பூஷணை என உரைத்தருடன் அன்னலாரதமே அரிச்சனை உரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ குழுந்து என்பது பெரிய புராணம். ஆகையினாரே இப்படி உமாதேவிக்கு சொல்ல உமாதேவியானோட என்ன பண்ணா தன்னுடைய சின்ன பயலா இருக்கிற முருகனுக்கு சொன்னாராம். சின்ன பயல் காம்பாரு அவனுக்கு சொன்னான். தனிவேல் என் தனிவேல் என்று நம் கடவுள் உப்பற்ற வேலாதியத்தை ஏந்தியவனாகி நம்முடைய கடவுளாகி முருகனுக்கு சொல்ல நம்முடைய கடவுள் கந்தசாமி நம்ம சொந்த சாமி சொல்ல ஞானவரும் நந்திகணநாதர் கேட்டு அப்படி முருகப்பெருமான் கேட்டு அதே ஞானமுடையவனாய் அருளுடையவனாய் இருக்கிற திருநந்திதேவருக்கு சொல்ல முருகப்பெருமான் திருநந்திதேவருக்கு சொல்ல அவர் கேட்டு தங்கும் அவர் திருவருளால் தெளிந்த சனத்குமாரர் வியாதருக்கு நிறுத்தார். அப்படி திருநந்திதேவர் கேட்டு அவர் சனத்குமார முனிவருக்கு சொல்ல ஜனக்குமார முனிவருக்கு அவர் சொல்ல சனத்குமாரர் கேட்டு வியாத முனிவருக்கு சொல்ல வியாத முனிவர் கேட்டு சூத முனிவருக்கு சொல்ல சூத முனிவர் நைமிஷாரண்யத்து முனிவருக்கு சொல்ல அது நமக்கு உண்டு. இப்படி வழி வழியாக எங்கிருந்து வந்தது சிவபெருமானத்திலிருந்து வந்து சிவபெருமான் சாமானியப்பட்ட ஆளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண மாட்டார். சாமானியமான ஆளுக்கெல்லாம் திருநந்தேவருக்கு பண்ணுவார் அகத்தியருக்கு பண்ணுவார் பார்வதிக்கு பண்ணுவார் திருமாலுக்கு பண்ணுவார் பரமனுக்கு பண்ணுவார் நம்ம மாணிக்க வாசகருக்கு பண்ணுவார். அந்த உபதேசம் பெற்றதுல அந்த வரிசையில் எந்த வரிசையில் திருநந்தேவர் வரிசையில மாணிக்க வாசகர். அதனாலதான் திருத்தொண்ட தொகையில மாணிக்க வாசகர பாடம் அது தனி அது அது அது ஃபர்ஸ்ட் குரு திருநந்தேவர் உமாதேவிக்கு எல்லாம் சொன்னார் அல்லவா சிவபெருமான். அதே உபதேச அந்த சாமியை வந்து சொன்னாரு யாருக்கு மாணிக்க வாசகர் யாருக்கும் உபதேசம் செய்யவில்லை பூமியில உள்ளவர்களுக்கு மனிதர்களுக்கு மாணிக்கவாதர் தான் செய்தார். அதனால மாணிக்கவாதர் பெரிய புராணத்துல பாடல திருத்தொண்ட தொகையில பாடவில்லை. ஆகவே இப்படி சிவபெருமான் உமாதேவி சொல்ல உமாதேவி முருகனுக்கு சொல்ல முருகன் திருநந்தேவருக்கு சொல்ல திருநந்தேவர் ஜனக்குமாருக்கு சொல்ல ஜனக்குமார் வியாச முனிவருக்கு சொல்ல வியாச முனிவர் சூத முனிவருக்கு சொல்ல அருள் வெறுகு தன்மையினால் உயர் சூத பகவான் என்று அகிலம் போற்ற பொருள் வெறுகு ஆகமத்தில் புகுதுவையா மிகு பதினன் புராணந்தின் நில் திருள் வெறுக வகுத்துரைத்தான் அளவில் வர சிவஞானம் தெளிவுறாத இருள் வெறுக அறிவினருக்கு உதயதன கர உதயதின கரகரணம் எழுந்தது என்ன. இப்படி சூதமுனிவர் உலகமெல்லாம் போற்றும்படியாக சிவபெருமானுடைய பெருமையை சத்தியநிவாதம் பெற்ற பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் கேட்கும்படியாக பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் கேடும்படியாக கேட்கும்படியாக பதினெட்டு புராணங்களாக வகுத்து அறிவு இல்லாதவர்களுக்கு அயால அறிவு உண்டாகும்படியாக ஆணவ மலம் கெடும்படியாக சூரியனை போல வகுத்து சொன்னார் புராணத்தை. அக்கதையில் வரும் மௌன பரமராசிய பொருளை ஆராய்ந்து ஏத்த தக்க புவியாதனவே சதுமுகனை தமிழ் உணர்ந்த தக்கோர் கேட்பார். அது சூத முனிவர் சொல்லியா அந்த புராணத்தை கேட்பதற்கு எங்கே இடம் தகுதியாக இருக்கும்? முதல்ல இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாரு. இங்க நைமிஷாரத்து முனிவர்கள் எல்லாம் இந்த புராணத்தை கேட்கறதுக்கு பொருத்தமான இடம் எங்க? இந்த புராணத்தை சொல்ல கேட்க பொருத்தமான இடம் எங்க? வேற தொந்தரவே இருக்கப்படாது. அப்படி இடத்தை சொல்லுன்னு பரமதேவரை கேட்க முனிவர்கள் எல்லாம் போய் பரமதேவர் என்ன பண்ணினாரு? ஒரு தர்பையை சக்கரமா சுத்தினாரு. அது சக்கரமாக்கி அந்த சக்கரத்தை ஊட்டி விட்டாரு. இந்த சக்கரம் எங்கே போய் நிக்கிறதோ அங்கே உங்களுக்கு பொருத்தமான இடம் அந்த இடத்துல இருந்து வருவாங்க. அது சக்கரம் போய் நின்ற இடம் தான் கங்கை கடலோடு கடக்கின்ற இடமா இருக்க நைமிஷாரண்ய வனம். நைமிஷாரண்ய வனம் நேமி என்பது சக்கரத்துக்கு பேரு. அது போய் தங்கி இருந்த அப்படின்னாலும் நைமிஷாரண்ய வனம். அந்த இடத்துல முனிவர்கள் எல்லாம் கூடி வந்து தவத்தை செய்து அந்த இடத்துல சூத முனிவர் எழுந்தபடி அந்த முனிவர்களுக்கு எல்லாம் புராணத்தை சொல்லியிருக்கு. அதனால கேட்கறதுக்கு முதல்ல இடத்தை தேர்ந்து எடுத்து பரமதேவரை கேட்டு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. கேட்கும் போது எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கப்படாது, கவனத்தை வேற வகையில தள்ளப்படாது. அந்த மாதிரி கேட்கணும். இது விளையாட்டு கதையல்ல. இது நம்முடைய பிரசங்கமே ஞான நூல், ஞான பிரசங்கம், ஞான பிரசங்கம். அதனால இப்படி சூத முனிவர் மூலமாக கங்காசாகர சங்கமதீரம் என்மை என்றார். அதனால அக்கதையில் வரும் பரமராசி பொருளை ஆராய்ந்தேத்த தக்க பூவி யாதனவே சதுமுகரை தவம் உணர்ந்த தக்கூர் பரமதேவனை கேட்கும். புக்கசிவ முனிவர்களான அகலாத புண்ணிய பொன் பூமியாய மிக்க உயரிய கங்காசாகர சங்கமதீரம் என்மை என்றார். அதனால கங்கை கடலோடு கலக்கின்ற இடமாய் இருப்பது நைமிஷாரண்யவன, அங்கே இருந்து கேளுங்கள் என்று சொன்னார். அதே போல அந்த அந்த வனத்தினுடைய வளத்தை எல்லாம் சொல்லுகிறாரு. அப்படி இருந்த போது கந்தமலி பொற்பிலகும் அந்த வனத்தவர்கள் கங்கையாட வந்தனர் நினைத்தபடி தங்கடன் முடித்தனர் மருங்கன் நேடி முந்த உரை பற்றவன முந்தினர் தவத்துறை முயன்ற சூதர் சிந்தை மலர் சிந்தை மலர் உற்றினிது இருந்த பரிசை தொழுது செஞ்சொல் ஊர்வார். அதனரங்கே சூதமுனிவர் எழுந்தருளினாரு. எப்படி சூதமுனிவர் எழுந்தருள அந்த நைமிஷாரத்தி முனிவர்கள் எல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே அவரை எதிர்கொண்டழைத்து அவருக்கு ஆசனம் தந்து அவருக்கு பாத்தியாசமன அறிக்கை முதலானதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்து தோத்திரம் பண்ணி அந்த அவிநாசி தலபுராணத்தை எங்களுக்கு சொல்ல வேணும் என்று கேட்டார். எப்படி கேட்டார்கள், எப்படி கேட்டார்கள்? அந்த சொல்லுகின்ற ஆசிரியரை அவர்கள் எப்படி பயபக்தியோடு பணிந்தார்கள், பூஷித்தார்கள். போதமிகு பைங்கடல் புக்க சிவ கங்கநதி புடைச்சென்றாடி புடைச்சென்றாடி சூதனிடும் தவக்கடலை தொழுதாடி இசைவாடி தொலையா இன்பம் சிவபெருமானாகிய கடலிலே சிவகங்காதிலே நீராடி சூதராகிய பெரிய தவக்கடலில் போன்றவராகிய அவரை வணங்கி. இவர் தவக்கடல் யாரு? அந்த சூதமுனிவர். அவரோடு உரையாடி நீங்காத பேரின்பம் தரக்கடவாய் சிவாகம கடலில் தொலைக்க விரும்பி வந்து சிவாகம கடலிலே திளைக்கிறதுக்கு விரும்பி வந்தோம். அத்தொலையா இன்ப ஆதர ஆகம கடலோடு ஆட வனைந்தனம் இனியன் இனியன்ற அளவே என்றோ பாதகவும் பவக்கடலில் பாய்ந்தாடும் பலவினைய பறித்தோம் என்றார். அதனால பாதகத்தினாலே வந்த தீய வினைகளை எல்லாம் பறித்து விட்டோம் என்றார்களாம். தீய வினையினால வருவது பவம், பவம் என்பார் பரவு பரப்பு. அந்த பிறவிக்கடலை உண்டு பண்ணுவது வினை. அந்த வினையை பறித்து விட்டோம் என்றார். வினையை பறித்து விட்டோம் என்று சொல்லி அந்த முனிவர்கள் இருந்த திருந்தவ வேதியர் வருக வைகமென்று உரைத்து அருள விடையின் மேவி திருந்தனலோன் கிரியை முடித்தது பார்த்து மதுர முதல் செந்தியங்கந்த குறுந்தனைய சாகபலன் குண்டிகை நீருடன் அருந்த கொடுத்து நம்பால் விருந்தனைய தாவதர்கள் வேண்டுவதென்று உரைத்தான் விதிநூல் வல்லான். வெங்காலகந்தர தாளந்தர வாழ்வித்தவரான் வெங்காலகம் தர தரத்தால் அந்தரம் வாழ்வித்தவரான். வெங்காலம் என்பது கொடிய விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டு அந்தரத்தை வாழ வைத்தாராம். அந்தரம் என்றால் சொர்க்கலோகத்திற்கு தேவர்களை எல்லாம் இடவாக உயர்ந்து வேறு அந்தரத்தை வாழ வைத்தார். ஆகாயத்தில் இருக்கின்ற தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் அந்தரமே நிற்க என்று ஒரு இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் அதனாலே அப்படி அந்தரத்தை வாழ வைத்தவனாகிய சிவபெருமான் வேணி தோய்ந்த கங்கா பவானியை நன் கரனாக அணிந்த கங்கை பவானி என்கின்ற நதியை அதனால வந்து ஆபரணமாக அணிந்த காசி ஆபரணமாக அணிந்த காசி சிறந்த காசி மேன்மை தங்கான நெங்கே அன்று மோதி உணர் போதும் உடன் தாகமாற இங்காதரன் தனிவி திடுதி என நெடிய முனி கடிதி நெய்து. அதனால காசியினுடைய சிறப்பை எல்லாம் எங்களுக்கு சொன்னீர்கள். அது கேட்டு இன்னும் எங்களுக்கு ஆசை அடங்கவில்லை, கேட்கவனு என்கின்ற ஆசை அடங்கவில்லை. அதற்கு மேலே வந்து அதையால அந்த புராணத்தையும் அதையால இந்த அவிநாசி புராணத்தையும் சொல்ல வேணும் என்று கேட்டார்களாம். அது வார்ந்தனவா சிரமநிலை வலிய புலி யுரி விரியன் வைகிம்மேவி. அதையாலே புலித்தோரில் இருந்து உண்டு. யாரு? அந்த சூதமுனிவர் இருந்து உண்டு. ஆர்ந்த முறை காப்பகற்றி மலர் தூய்வன் கயவதன அடிகள் போற்றி விநாயக பெருமானுடைய திருவடியை போற்றி ஓர்ந்துணர்ந்து புகழ்கின்றான். உயர்காசி மேன்மை முடி உலகோ அங்கன் தேர்ந்தவரும் நந்தி சனத்குமரர் இவர் வினவுகதை தெரிந்து சொல்வோம். அதனாலே அந்த காசியினுடைய பெருமை அளவிடப்படாதது என்று சொல்லி காசியினுடைய பெருமையை சொல்லி அதுக்கு மேலே பூசியே நீருகந்த புனிதர் பெறா நினிதுரையும் புறங்கற்கெல்லாம் காசியே மேன்மை என்று கலரும். அதனால ஜெகவருமான் எழுந்தருள் இருக்கிற தலங்கள் எல்லாம் மேன்மையுடையது, அதில் மிகவும் மேன்மையுடையது காசிப்பதி என்று சொல்லி மங்கள ஆகமங்கள் அந்த காசியே சங்கோஷியாய் முதலாய திரு அவிநாசி தலமே கொழுந்தாயோங்கி. அதனால காசியானது சங்கோஷியாக, சங்கோஷினா வேறாக இருக்குதான், காசி வேறா, அதுல இருந்து தலைந்து வந்து கொழுந்தாக காசி கொழுந்தாக இருப்பது அவிநாசியம், காசியினுடைய கொழுந்தான். பூசியே நீருகந்த புனிதர் பெறா நினிதுரையும் புறங்கற்கல்ல காசியே மேன்மை என்று கலருமாக அவங்கள் அந்த காசியேசன் கோஷியாய் முதலாய திருவவி ராசித்தலமே கொழுந்தாய் ஓங்கி வாசியாய் நிலை பெறும தலமூர்த்தி தீர்த்தமே மகிமையாகும். அதனாலே அந்த காசியில இருக்கின்ற அந்த சிவலிங்கத்தினுடைய ஒரு குடியே வந்து இங்க கொழுந்தாக இருந்து சிறப்பாக இருக்கின்ற அவிநாசித்தலத்தினுடைய தலத்தினுடைய பெருமையும் மூர்த்தியினுடைய பெருமையும் தீர்த்தத்தினுடைய பெருமையும் எப்படிப்பட்டது அதை எங்களுக்கு சொல்ல வேணும் என்று கேட்டார்கள். காசி கொழுந்தான் அவிநாசி லிங்கம், காசி தான் வேறா,
2: காசி
0: வேறு அதுல இருந்து ஒருதான் காசி கொழுந்து, காசியை விட உயர்ந்தது அவிநாசி.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சுவாமி என்ன பண்றார், முக்தியாகின்ற கரையில ஏற்றுகின்றார். அது எங்க முக்தியாகின்ற கரையில ஏறுவது? முக்திங்கிற கரை எங்க இருக்குது? திருப்பெருந்துறைதான் முக்தியாகின்ற கரை, புவியிற் சிவலோகம், அங்கு வந்து ஏற்றுகின்றார் என்று சொன்னார். அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இந்த பெரிய உலகம் பெருந்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கின்றது. வெச்ச பேரிலேயே தெரியுது அதனுடைய சீரும் சிறப்பும். எனையெல்லாம் துறைகள், இது பெருந்துறை. எல்லாவற்றிலும் வீசா அதிகம், பெருந்துறை என்ற காரணத்தினாலே அதன் பெயர் பெருந்துறை. அதற்கு இயற்கா அமைந்த பெயரே பெருந்துறை என்பது. அப்ப அது எந்த துறைக்கும் சளைத்ததன்று என்பது பொருள். அது ஈரமில் பெருந்துறை எனும் பதி என்றார். ஈரம் என்றால் ஊனம், இழிவு, தோஷம். என்ன தோஷம்? எல்லாம் பூமியில் இருக்கிற ஊர் தானே அப்படின்னு ஒரு தோஷம். வந்த மானுட பார்ப்படு தென்றிசை, இந்த வாந்திசை எட்டினும் மேற்பட வந்தவாறு எப்படி என்று பெரிய மனத்தில் கேள்வி வருது. சம்சார சாகரத்தில் விழுந்து மனைவியே மக்களே என்று வாழ்கின்ற சாதாரண மானுட பிறவி எய்துவிக்கின்ற பூமி, அது இருக்கின்ற தெற்கு திசை, அது இழிவு கொண்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது சரியா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆனால் மண் வந்து மயக்கக்கூடியது. மண்ணிலே மயங்கி கிடப்பேனை, மையல் மானுடமாய் மயங்கும் வழி என்பதனால பூமி என்பது மயக்கத்தை தருவது. மயக்கத்தை தருகின்ற பூமியில் தானே பெருந்துறை இருக்கின்றது. அப்ப அந்த பெருந்துறை பூமியில் இருக்கின்றது என்பது ஒரு குற்றம் தானே? பெருந்துறை ஆகாயத்தில இருக்கணும், அப்படி இல்லாமல் பெருந்துறை பூமியில் அல்லவா இருக்கின்றது, அது குற்றம் தானேன்னு வருது. என்ன சொல்றாரு, எந்த ஒரு விதிக்கும் ஒரு விளக்கு என்பது உண்டு, விளக்கு இல்லை என்றால் விதி உண்மையாகாது என்றே அனுபவ ஞானம் சொல்லுது. எந்த ஒரு விதிக்கும் ஒரு விளக்கு இருக்கணும், விளக்கு இல்லை என்றால் விதி விதியாகாது. விதி என்பது மெஜாரிட்டி பொருந்துவது, அது என்றைக்குமே அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷன் இருந்தாதான் விதி உண்மையாகும், அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது விளக்கு என்னன்னா, பெருந்துறை மண்ணில் இருப்பது என்பது தோஷமாகாது. அதான் ஈனமில் பெருந்துறை என்று சொன்னார். அதுதான் பெருந்துறைன்னு பேர். பூமியில இருந்தாலும் அது பூமி வாசனை அங்கே கிடையாது, அது சிவலோகம் என்று சொன்னார். திருவாசகம் எழுந்த தலமாச்ச சிவலோகம். ஈரமில் பெருந்துறை எனும் பதி, பூமியில் இருக்கின்ற குற்றம் இல்லாத பதி, அதன் ஞாங்கர் அந்த பதி எப்படி இருக்கின்றது என்று சொன்னார். இது பூமியிலே பிறப்பதற்கு, பூமியிலே

நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி. இதெல்லாம் பூமியில எந்த இடத்தை நோக்கி? திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பதும். எல்லாம் திருப்பெருந்துறையில பெருமானை வழிபடுவதற்காக தான் பூமியில பிறப்பு வேண்டும். ஆகவே இந்த பூமியில பிறந்தவன் திருப்பெருந்துறையிலே சென்று பெருமானை தலைப்பெய்யவில்லை என்றால் அவன் பூமிக்கு வந்தது வெஸ்ட். இவனுக்காக பெருமான் கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறாரு. இவன் பூமியில பிறந்த அந்த பெருமானை சென்று தரிசனம் பண்ணலன்னா இவன் ஏண்டா பூமிக்கு வந்தான்னு சாமி நினைப்பாரு. அதான் ஈனமில் பெருந்துரை அந்த பதியின் ஞாங்கர் ஒரு சோலை. அந்த சோலை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. பெருமான் வந்து அமர்ந்தான். எந்த சோலை என்கிற அமர்ந்தான்? ஞாங்கர் என்றால் பக்கத்துல. காணைமிகு புன்னை, புன்னமரம் காடு போல வளர்ந்திருக்கிறது. என்னன்னா அது ஒரு நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்தில் அதிகமாக காணப்படுகின்ற கருப்பொருள் வந்து புன்னை என்ற மரம். புன்னை எப்படி இருக்குன்னா கரிய சினைகள் கொண்டது. சினை என்றால் கிளை. புன்னை மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் கரிய நிறம் கொண்டவை. அது அரும்பினால் வெள்ளி போல் அரும்பும், பூத்தால் பொன் போல் பூக்கும், அந்த பழுத்தால் பவளம் போல் பழுக்கும் கனி. அந்த மரம் புன்னை மரம் என்று நம்பியார் ஒரு தேவாரத்தில் சொல்றார். கரும் புன்னை வெண் முத்தரும்பி பொன் பூத்து பவளம் பழுக்கும் புன்னை மரம். அந்த புன்னை அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. காண மிகு புன்னை காடு போல் வளர்ந்திருக்கின்ற புன்னை. வளர் கந்தமுள சந்தம், மலைநாட்டிலே வளர்கின்ற சந்தனமும் இங்கு ஆங்காங்கு காணப்படும். என்ன காரணம்னா பெருந்துறையில் இல்லாதது எங்கும் இல்லை. பெருந்துறையிலே எங்கும் உள்ள பொருள் இங்கு உண்டு பெருமான் இருக்கின்ற காரணத்தினாலே. ஆகவே ஒரு வழி நல்ல ஒரு வழி என்றால் ஆங்காங்குன்னு அர்த்தம். நல்ல மனம் வீசுகின்ற சந்தன மரங்களும் அந்த பெருந்துறையிலே காணப்படும். வானமுயல் சண்பகம், சண்பக மரம் இருக்கின்றது. எல்லா ஊர்லயும் குட்டையா இருக்கும்னா இங்கு வான அளவிற்கு நெட்டையா வளரும். என்ன காரணம்? அது பிருகத் தீர்த்த க்ஷேத்திரம். பெருமான் தன்னுடைய அடியார்களுக்காக நம்பியார்களுக்காக பூமிக்கு அடியிலே 64 கோடி தீர்த்தங்களை உண்டாக்கினான். அதனால இன்றைக்கும் பெருந்துறையில எங்க வெட்டினாலும் 4 அடியில ஜலம் கிடைக்கும். அந்த வளப்பம் இருக்கின்ற காரணத்தினாலே பயிரெல்லாம் வானுர வளரும். வான உயர் சண்பகம் மரம் திகழ் நரந்தம், நரந்தம் இருக்க உயர்ந்த மரம் போல வளர்கின்ற நாரத்தை மரம். நாரத்தை வந்து உயரமா வளராது, ஆனா திருப்பெருந்துறையில உயரமா வளருது. மரந்திகள் நரந்தம் தேனினம் உரந்திரள் செருந்திகள் பொருந்தி, வண்டுகள் வந்து சும்மை ஒலி உண்டாக்கி கொண்டு ரீங்கரித்து கொண்டு சுற்றி சுற்றி மொய்க்கின்ற பூக்களை பூக்கின்ற செருந்தி. செருந்தி செம்பன் மலரும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமி. செருந்தி செருந்தி இருக்கின்றதே அது சிவந்த பொன் போல மலர்கின்ற ஒரு மலர் மரம். இதெல்லாம் மரங்களை பற்றி சொன்னார். இந்த மரங்கள் இருக்கின்ற ஒரு காட்டிலே பெருமான் வந்து சேர்ந்தான். இன்னும் குருநாதர் வந்து சேரல. குருநாதர் வருவதற்கு முன்பாக கடவுள் வந்து சேர்கின்றான். கோடு கலினும் பெரிய கோங்கு, கோடு என்றால் கொம்பு கிளை, கிளைகள் உரசி ஒலி செய்கின்ற பெரிய கோங்க மரம். கொங்க மரத்தினுடைய பூக்கள் கூட பெருமானுக்கு உரியன. வேங்கை மரத்து பூக்கள் தான் பெருமானுக்கு உரியன அல்ல. மிக ஓங்கும் பாடலம் உயரமாக வளர்கின்ற பாதிரி மரம், திருப்பாதிரி புலியருடைய தலவிருட்சம். பாடலம் என்பது பாதிரி மரம். அது பகலிலே பூக்கின்ற தன்மை, உச்சி காலத்துல தான் பூக்கும் பாதிரி மரம். நெடும் பலவு நீண்ட உயரம் கொண்ட பலாமரம், பலாமரமும் உயரத்துக்கு வளராது. இல்ல திருப்பெருந்துறையில எல்லாம் உயர்ந்தே காணப்படும். என்ன காரணம்? உயர்ந்த பொருள் அங்க இருக்கு, அதனால அங்க உயர்ச்சி தான். நெடும் பலவு பலாமரம் கூட உயரமா இருக்கு. பையங்கமுகு பச்சை பசேல் என்ற அந்த ட்ரங்க், அதனை கொண்ட கமுகு பாக்கு மரம். தெங்கு தென்னை மரம், தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துறையா என்று சொல்வார். தென்னை மரம், தென்னை மரத்தின் மீது கவிஞர்களுக்கு ஒரு ஆசை. தென்னந்தோப்புனா ஒரு ஆசை. தெங்கு நீடலி இறைத்தெழு நிறைக்குறவு, நிலைத்த அழி என்றால் வண்டுகள் வரிசை வரிசையாக அமர்ந்து இந்த குறாமரம். குறாமலரோடு அராமதியம் புனைந்த பெருமான். குறாமரம் இருக்கின்றது அது கொத்தாக பூக்கும். அது எப்படி இருக்கும்னா அடுக்கு தீபாரதன மாதிரி அந்த பூ இருக்கும். அந்த பூ காய்த்து விட்டாலும் அந்த பைன் மரத்தினுடைய காய் போல இருக்கும். பைன் டியோடர் போன்ற மரங்கள்லாம் இமயமலையில் வளர்கின்ற மரங்கள் நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில். ஆனால் அதனை ஒத்து ஒரு மரம் இங்கு உண்டுனா அது குறாமரம். அந்த குறாமர மரம் பூத்துட்டதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெண் இடுப்புல ஒரு குழந்தை, முதுகுல ஒரு குழந்தை, தலையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பூங்கொத்துகள் காணப்படும். அதனால அந்த குறாமரத்தினுடைய பூவினை குறவம் பாவை என்று சொல்வார்கள். பாவைனா பாப்பா பொம்மை. அப்படி குறவம் பாவை. திருக்கோயார் படிச்சிங்கன்னா அதுல தான் விரும்பிய கணவனோடு வீட்டிற்கு சொல்லிக் கொள்ளாமல் ஒருவள் உடன்போக்கு சென்று விட்டாள். அவளை தேடிக்கொண்டு வளர்த்த பாசத்திலே செவிலித்தாய் வருகின்றாள். நடுப்புற ஒரு குறாமரம் நிற்குது.

0: குராமரத்தை பார்த்து கோவிச்சுக்கிறார். நீ இத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறியே, என் பிள்ளை வீட்டுக்கு ஒழிச்சு விரும்பினவனோட போயிருக்கிறாளே, இது தப்பு, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க, நீ திரும்பி வீட்டுக்கே போ அப்படின்னு நல்ல புத்தி சொல்லாம நின்றுட்டு இருக்கிறியே. அந்த குராவினுடைய மலர் அப்படியே கொத்தாக இறைவனுக்கு அணிவிக்கப்படுகின்ற மலர். அந்த கொத்திலே வந்து விருட்சி போல வண்டுகள் கூட்டமாக வந்து அமரக்கூடிய தன்மை கொண்டது. நிறைய பூ இருக்கு ஒரு கொத்துல என்பதனால. நீடழி இறைத்தழி நிறை குறவு வரிசையான குறா மரங்கள். சூத்தம், சூத்தம் என்றால் மா, குளிர்ந்த நீரினை உண்டு எரிகாலும் சூதம் என்று நம்பியார் ஒரு சொல்றார். குளிர்ந்த நீரினை உண்டு நெருப்பினை உமிழும் மாமரம். எந்த காலத்திலும் மாமரத்தின் கீழும் புளிய மரத்தின் கீழும் அமரவோ படுக்கவோ கூடாது, உடம்பு கொப்பளிச்சு போகும், அது நெருப்பினை உமிழும் தன்மை கொண்டது. சூதம் ஏடவிழ் செழுங்கவிர், ஏடு என்றால் மலரினுடைய இதழ்கள், இதழ்கள் மலர்கின்ற வளப்பமான, கவிர் என்றால் முறுக்கு மரம், இளஞ்சிகள் மலிந்து, இளஞ்சிகள் என்றால் ஏரிகள்னு பொருள் கொள்ளலாம், குளங்கள் நீர்நிலைகள், அதுவும் மரம் என்று கொண்டால் அது மகிழ மரம் என்று பொருள் உரைக்கிறார்கள். இளஞ்சி என்றால் பொதுவாக நம்முடைய அகராதியில இளஞ்சி என்பது பொய்கை, பொய்கைகள் மலிந்து அந்த காடு இருக்கின்றது, மரங்களும் பொய்கைகளும் மலிந்து இருக்கின்றது. அங்கு வேற என்ன அந்த காட்டிலே காணப்படும், மாக்கவின் மிகுங்கலப மண்ணை மகிமை பொருந்திய அழகு கொண்டது. கலபம், கலாபம் என்பது இசை கருதி குறுகி இருக்கின்றது, கலாபம் என்றால் தொகை, அழகான நீல நிற தொகை கொண்ட அந்த முருகப்பெருமான் ஏறுகின்ற மங்கை மயில், சிறை அன்னம், அழகான சிறைகளை விரித்து பறந்து வருகின்ற அன்னம். அன்னம் என்ற பட்சி இரண்டு நிறத்தில் தான் உண்டு, ஒன்று கருப்பு இன்னொன்று வெளுப்பு, ரெண்டுதான், பிளாக் அண்ட் ஒயிட், சிறை அன்னம். கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம், கூக்குரல், கூவுகின்ற குரல், கூ என்று ஒலி எழுப்புகின்ற, கொந்தனவும் பொழிர் சோலை கூங்குயிலே இது கேள்வி. கூங்குயில் அப்படின்னா அர்த்தம் கூகின்ற குயில், அதன் ஒலியே எப்படி இருக்கும், கூ என்று இருக்கும், அதான் கூக்குரல். கூ என்ற குரலினை செய்கின்ற கரிய கோகிலம், கருப்பா இருக்கிற இந்த கோகிலம் என்றால் குயில். நமக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கருப்பு ஒஸ்தி, நமக்கு பிடிக்கலன்னா அந்த கருப்பு வெறுப்பு, இதை ரெண்டையும் குருநாதர் காமிச்சிருக்கிறார். திருவாசகத்துல அந்த குயிலை பார்த்து, ஏ கருப்பு குயிலே இங்க வா அப்படின்னார். கருப்பு குயிலேன்னு சொன்னா கருப்பா இருந்தாலுமே கருப்பு, கருப்பு பையனே இங்க வான்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். போட்டோல நான் சிவப்பா தானே இருக்கேம்மா, யாருக்கும் போட்டோல கருப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு, பொன் போல ஒழுகின்ற கரிய மேனி கொண்ட குயிலே அப்படிங்கிறார். அந்த குயில் பத்துல, அந்த குயில் கருப்பா இருந்தா கூட அதுல ஒரு ஒளி இருக்கின்ற, பொன் திகழும் கருமை அதுல இருக்கின்ற என்று பார்க்கின்றோம். காருடை பொன் திகழும் மேனி, கருமை இருக்கு ஆனா பொன்மயமான மேனி, உன்னுடைய பொன்மயமான மேனியை மறைப்பது போல் பொண்ணுக்கு கருப்பு பெயிண்ட் பூசின மாதிரி நீ இருக்கிற, ஆனா நீ பொன், காருடை பொன்றிகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே. ஏன் அப்படி குயிலுக்கு ஐஸ் வைக்கிறாருன்னு கேட்டா, அந்த குயில் தென்னன் பெருந்துரையான் வர கூவ வேண்டும். அதுக்க திருக்கோவையாருக்கு வாங்க, நம்ம குருநாதரே பாடினதுதான். திருக்கோவையார்ல மனம் செய்து கொள்வதற்கு பரிசம் போட வேண்டும், அதற்கு பணம் ஈட்ட வேண்டும். ஆகவே பணம் தேடி காதலன் சென்றிருக்கிறான், அவனை பிரிந்து வாடுகின்றாள் யாரு, காதலி. அப்படி இருக்கும்பொழுது வசந்த காலம் வந்துருச்சு. அந்த வேளிர் காலத்துல எங்கு பார்த்தாலும் குயில்கள் தான். இந்த பெண்ணுடைய வீட்டு தோட்டத்திலயும் கண்ணங்கரையிலும் ஏகப்பட்ட குயில் வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த குயில் பார்த்தா, அந்த குயில் கூவுதெல்லாம் பார்த்தா இவளுக்கு கடுப்பா இருக்கு. கணவன் அருகில் இருந்தால் குயில் கூவுதல் இன்பமா இருக்கு, கணவன் அருகில் இல்லாத போது அந்த குயில் கூவுதல் இன்பமா இருக்குமா, அது ஒரே மாதிரிதான் கூவுது ஆனா துன்பத்தை விளைவிக்கும். வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கிறாரு, நம்ம மேல சாஞ்சிட்டு இருக்கிறாருன்னா எழுந்து வருகின்ற அந்த கடல் அலைகள்லாம் இன்பமா தெரியும், அவர் பக்கத்துல இல்லைன்னா அந்த அலையினுடைய ஓசை நமக்கு துன்பமா தெரியும் என்று பார்க்கின்றோம். வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்தாருன்னா அந்த முழு நிலா நமக்கு சில்லுன்னு இருக்கும். அவரே வெளியூர்ல இருக்கிறாரு, போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா அந்த நிலவே என்ன பண்ணும், நெருப்பினை உமிழும் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியும், நான் வேணா படிச்சதை சொல்றேன், படிச்சதான் சொல்றேன், நீங்க தலையாட்டினாதான் நான் கரெக்டுன்னு தெரிஞ்சுப்பேன். அப்ப இந்த குயிலை கண்டா பிடிக்கல குருநாதருக்கு. அவர் என்ன சொல்றாரு, சிதம்பரத்துல இருந்துகிட்டே நடராஜாவை தரிசனம் பண்ணாம சாயரட்சம் ஆகும்போது ஹோட்டல்ல உட்காந்துட்டு திங்கறதே தொழிலா வச்சுட்டு இருக்கானே, அவன் மனசு எப்படி கருப்பா இருக்குமோ அத போற நீ கருப்பா இருக்க, இதை விட சிறப்பா அதை எப்படி திட்ட முடியும். இந்த ஊமை பாருங்க, கடவுளை பக்கத்தில் வைத்துக் கொண்டே தரிசனம் பண்ணாம சாப்பிடறதே தொழிலா கொண்டிருக்கிற, கூழின் மலிந்த மனம் போல் இருளான் என்ற கோகிலம், சாப்பாட்டிலே புத்தி இருக்கு ஒருத்தனுக்கு, அவன் என்னைக்கு கடவுள்கிட்ட வரப்போறான், அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கிறோ அது போல கருப்பா இருக்கிற நீ, உன்னை அப்பதான் எனக்கு பிடிக்கல, நீ என் தோட்டத்தில் நிக்காத, ஓடிக்கோ என்று சொல்ற. அந்த குக்குரல் செய்யும் கரிய கோகிலம், கரிய கோகிலம் கருப்பா இருக்கும். நெருங்க இந்த குயில்கள் போன்ற அன்னங்களும் குயில்களும் மயில்களும் நெருங்க இருக்கின்ற ஒரு கானகம். மீக்குழுவு மந்தி என முந்துதுரு மென்மேல் ஆர்க்கும் இமி ரெங்கனும் அடர்ந்து இசை தொடங்க. அந்த உயர்ந்த மரங்களின் மீது பழுத்திருக்கிற பழங்களை நாடி கிளைகள் தோறும் தாவி தாவி ஓடுகின்றன குரங்கு கூட்டங்கள். அந்த குரங்கு கூட்டம் தாவி தாவி ஓடும் போது ஒரு கிளையில அமர்ந்திருக்கிற குரங்கு அடுத்த கிளைக்கு தாவும் போது இந்த எந்த கிளையிலே விட்டுட்டு தாவுதோ அந்த கிளை ஆடும். அப்படி ஆடும் போது அங்கிருக்கின்ற பூக்களிலே அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் எழுந்து பறந்து திரும்ப வரும். இந்த அரிய இந்த அழகிய காட்சியை கொண்ட கானகம், இதற்கு இயற்கை நவீர்ச்சின்னு சுவாவ உக்தி, உள்ளத உள்ள மாதிரி சொல்றது, ஆனா கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அப்படியே மனசால பாத பிக்சரைசேஷன். குரங்கு தாவி போகும்போது அந்த மரக்கிளைகள் ஆடும் பொழுது டிஸ்டர்ப் ஆற வண்டு கூட்டம் எழுந்துட்டு அப்புறம் நம்மளை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம தேவையில்லாம பயந்துகிட்டோம் அப்படின்னு மீண்டும் தேன் உண்பதற்காக அமர்கின்ற காட்சி கொண்டது. வீழ்ந்த நரப துளி விழிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலர் ஏந்தியரை தன் திருமு நின்றே வாழ்ந்துருகும் அன்பரென மண்ணும் ஒரு பூங்கா. இந்த ஒரு பூங்கா அங்கு இருக்கின்றது. பூங்கா என்றால் மலர்ச்சோலை அங்கு இருக்கின்றது. இதை எங்க சேர்க்கணும்னா, இது வந்து 62வது பாடல் தொடரின் கொடுத்திருந்தா 62வது பாடல் இருக்கிற பூங்கா. இந்த பாருங்க 59வது பாடல் பாருங்க, ஈனமில் பெருந்துரை எனும் பதியின் ஞாங்கர் மண்ணும் ஒரு பூங்கா. அந்த குற்றமில்லாத திருப்பெருந்துரை என்ற அந்த தலத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு அழகிய சோலை இருக்கின்றது. அந்த சோலை எப்படி இருக்கின்றது, இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட பறவைகள் இருக்கின்றன, இளஞ்சிகள் இருக்கின்றன. அந்த சோலையில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் கூட அன்பர்களைப் போல் காணப்படுகின்றன என்று சொன்னார். எப்படின்னு கேட்டா, அன்பர்கள்லாம் பெருமானை தரிசிக்கும் போது எப்படி தரிசிப்பார்கள், அழுது கொண்டே தரிசிப்பார்கள். ஆடினார் பாடினார் அழுதார் என்று வருகிறது. அப்ப இந்த பூங்கா என்ன பண்ணுது, மலர்களிலிருந்து சொட்ட விடுகின்றது தேனை. அந்த தேன் துளிகள் கள் நீர், கள் என்றால் தேன், கள்ளாகின்ற நீர், அது சேர்த்தீங்கன்னா கண்ணீர் ஆகும். அந்த மலர்களில் இருந்து கண்ணீர் அரும்புகின்றது, கள்ளாகின்ற நீர். அது சொட்டுவது எப்படி இருக்குன்னா, மரங்கள்லாம் பக்தர்களை போல கண்ணீர் சொரிந்து நிற்பதாக காணப்படுகின்றது. வீழ்ந்த நரவ துளி விழிப்புணலதாக சொட்டுகின்ற தேன் துளிகள் எல்லாம் கண்களிலிருந்து பெருகுகின்ற கண்ணீர் துளிகளாக காணப்பட, சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக பெருமானை தரிசிக்கும் பொழுது தேவார திருவாசம் என்ற தோத்திரங்களை சொல்லிக் கொண்டே தரிசிப்பார்கள். இந்த மலர்களிலே அமர்ந்து தேன் உண்ட கழிப்பிலே சும்மை என்ற ஒலியினை உண்டாக்குகின்ற வண்டுகள்லாம் தோத்திரம் போல இருக்கு. என்ன, பெருமான் முன்பு தோத்திரம் சொல்பவர்கள் முணுமுணுத்துக் கொண்டே சொல்வார்கள். ஈசனடி போற்றி, எந்தடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தை நின்ற நிமலடி போற்றி, மாயப்பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்திரன் தேவனடி போற்றி, இப்படிதானே போற்று, இப்படிதானே வழிபடுறீங்க. இதை போல வண்டுகள்லாம் அறிங்கிருக்கின்றன. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தை நின்ற நிமலடி போற்றி, அன்பர்கள்லாம் பெருமான் முன்பாக அடங்கி முணுமுணுத்துக் கொண்டே உபாம்சுவாக பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது போல வண்டுகள் ஒலிக்கின்றன. சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக. சரி, அன்பர்கள் பெருமானுடைய திருவடியிலும் திருமுடியிலும் மலர்களை சூட்டுவார்கள். எப்படி சூட்டுவார்கள், பெருமானுடைய திருவடியிலே தலையினாலே வணங்கி கரங்களிலே இருக்கின்ற மலர்களை நிறைய எடுத்துக்கொண்டு கொழுமலர் தூவு எத்தனையும். எப்படி பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சம்பந்த பெருமான் சொல்றார், ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையிலயும் நிறைய பூவை வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணணும். சிவாய நமகான்னு ஒரு நாமா சொல்லணும்னா ரெண்டு கையிலயும் நிறைய பூ இருக்கணும். அப்புறம் சிவலிங்காய நமகாக்கு திரும்பவும் அள்ளிக்கணும். அப்படி அஷ்டபுஷ்பம் சாத்துறது இப்படிதான். அஷ்டபுஷ்பங்கிற அஷ்ட மந்திரம் தான், புஷ்பம் நிறைய, எட்டு பூ எட்டு கணக்கு கிடையாது, மந்திரம் தான் எட்டு. அஷ்டபுஷ்பம் என்பது ஆகு பயிராக மந்திரத்துக்கு வந்திருக்கு. பூ வந்து கொழுமலர் தூவு எத்தனையும். இந்த பூங்கா அப்படி எண்ணில்லாம ஆயிரக்கணக்கில் பூத்து குலுங்கிறது. அது அந்த பூவினுடைய வெயிட்டு தாங்காம தாழ்ந்து இருக்கின்றது. திருப்பெருந்துரை பெருமானங்க எழுந்துள்ள இருக்கின்றான் பூங்காவின் நடுவிலே ஒரு குருந்த மரத்தறியிலே. எல்லா மரங்களும் குருநாதனை நோக்கியே மலர்கின்றன. நாலா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் திருப்பெருந்துரையில குருந்த மரத்தறியில் இருக்கிற குருநாதனை பார்த்த வண்ணமே தலை தாழ்ந்து தங்களுடைய சினைகளாகின்ற கிளைகளாகின்ற கரங்களிலே நிறைய மலர்களை ஏந்தி கொண்டு பெருமான் திருவடியிலே சாத்திக் கொண்டிருக்கின்றன. எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். அன்பர்களைப் போல காணப்படுகின்ற ஒரு பூங்கா, பக்தர்களைப் போல தாழ்ந்த மலர் ஏந்தி இறை தன் திருமுன் நின்றே நின்று தலைவணங்கி வாழ்ந்து உருகும். வாழ்ந்து உருகுதல் என்ன? பெருமானே உன் காட்சி எளியனுக்கு கிடைத்ததே, ஐ ஆம் பிளஸ்ட். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஐ ஆம் பிளஸ்ட் என்றால், இதனால் நான் பெருவாழ்வு பெற்றேன், இந்த இனிய காட்சியினாலே நான் பெருவாழ்வு பெற்றேன் என்ற மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், அதான் வாழ்தல். தப்பு பண்ணிட்டா ஐ ஆம் டேம்டு, செத்தேன், நான் ஏன் செத்தேன் என்ற உணர்ச்சி, அதுக்கு எதிர் மறுதலையாகின்ற உணர்ச்சி. வாழ்ந்தேன் நின் திருவருளால், நின் காட்சியினால், நின் பூசையினால். பெருமானை ஒருவேளை பூசித்தோம்னா பூசைக்கு இன்னொரு பலன் கிடையாது, பூசிக்கும் போதே நாம் இன்பத்தை அடைந்து விடுகின்றோம், அந்த இன்பமே அதற்கு பெரிய பலன். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி, பூவை தூக்கி சாமி காலில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூ பெருமானை சேர்வதற்கு முன்பாகவே இவன் இன்புறுகின்றான். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி என்று அப்பெருமான் பாடுறார் திருவடி தாண்டகத்தில். அதான் வாழ்ந்து உருகுதல். பெருமானே உனக்கு ஒரு சிறு தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே, இல்லனா நான் வேஸ்டா ஏதாவது ஒரு டிவி தானே பார்த்துக்கிட்டு இருப்பேன். திருவாதூரிகள் புராணம் கேட்கிற பாக்கியம் இல்லைன்னா வேற விதமா தான் பொழுது போகும். பொழுது போகும், நல்ல பொழுதாக போவார், பொழுது போகும். அதான் பெருமான் நமக்கு செய்கின்ற அருளை கண்டு மகிழ வேண்டும். பெருமானே உன்னை சுற்றி மலர்கின்றேனே, இந்த மரமானது ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகாது, ஆனா பெருமான் பக்கத்துல இருக்கோங்கிறது அதுக்கு வாழ்ந்து உருகுது. வாழ்ந்துருகும் அன்பர் என்ன, மண்ணும் ஒரு பூங்கா, அந்த பூங்காவின் நடுவிலே ஒரு குருந்த மரம் இருக்கின்றது. வாய்த்தவளம் இவ்வகை வயங்கும், வயங்குதல்னா விளங்குதல், இப்படி நல்ல வளத்தோடு கூடிய வளம் விளங்குகின்ற அதன் அந்த பூங்காவின் நாப்பன் என்றால் நடுவிலே, நாப்பன் இன் தி மிட்ஸ்ட், நடுவிலே. ஏத்தரு தவச்சினைகள் எங்கனும் நெருங்க, எல்லோரும் பாராட்டுகின்ற தவ வினைகளாகின்ற கிளைகள், ஒரு குருந்த மரம் இருக்கு, அந்த குருந்த மரத்துக்கு நிறைய கிளைகள் இருக்கின்றன, அந்த கிளைகள் எல்லாம் தவம் என்று சொல்றார். குருந்தம் என்பது வில்வத்தை போன்ற ஒரு மரம், நீங்க பார்க்காதவங்க பாக்கிறதுக்காக சொல்றேன், இந்த எண்ணத்தோட போய் பாருங்க திருப்பரந்தூர்ல. வில்வத்தை போன்ற ஒரு மரம், வில்வத்தை விட இலை கொஞ்சம் அதிகமான பசிய நிறம் கொண்டது, வில்வ இலைகளைப் போலவே முக்கிளைகளாக இருக்கின்ற இலையினை கொண்டது. ஆனால் ஒரு அந்த முக்கிளையிலே ஒரு கிளை இன்னொரு கிளையை தொடர்வதை போன்ற காட்சி, கிளாவர் போன்ற காட்சி கொண்டது. வில்வத்தை போலவே ஐந்து சிறிய இதழ்கள் கொண்ட பூ பூக்கும், முல்லை பூ போல, முல்லைக்கு இதழ்கள் கூட இருக்கும், ஆனா ஐந்து இதழ்கள் கொண்ட பூ, வில்வ பூ பார்த்திருக்கீங்கள, அதை போல இது வில்வத்தினுடைய காய் போலவே காய்க்கும். வில்வ இலையை மென்று தின்றால் என்ன சுவையோ அதை அதை ஒத்த சுவை இருக்கும், அதை விட விறுவிறுப்பும் துவர்ப்பும் அதிகமா இருக்கும். வில்வம் அதிகமா கிளை விடாது, வில்வத்தை தைரியமா வீட்டில் வளர்க்கலாம், அதிகமா கிளை விடாது, அதன் வேர் செங்குத்தாக பூமிக்குள்ள போகும், அதனால நம்முடைய வீட்டு சுவருக்கு ஆபத்தே கிடையாது. வில்வம் அது நம்முடைய நண்பன். அந்த வில்வத்தை போலவே தன்மைகள் உண்டது குருந்த மரம், அதுவும் நான்கு கிளைகளுக்கு மேல் விடாது, பெரிய கிளைகளாக மூன்றோ நான்கோ தான் விடும். அந்த கிளைகளை தவம் என்று சொல்கின்றார். ஏத்தரு தவச்சிலைகள், சைவத்தில் எது தவம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அதுதான் தவம். அதிலும் சரியை கிரியை யோகம் என்பது தவம், ஞானம் என்பது தவத்தின் பயன். ஆகவே மூன்று கிளைகள், முக்கியமா மூன்று கிளைகள் கொண்டது குருந்த மரம். புராணம் என்ன சொல்லுது, ஓங்காரமாகின்ற வேறு கொண்டது குருந்த மரம், அது ரிக்கு எஜு சாம் என்று மூன்று வேதங்களை கிளைகளாக கொண்டது, எண்ணில்லாத ஆகமங்கள் ஆகின்ற கலைகளை எல்லாம் இலைகளாக கொண்டது, பக்தியாகின்ற மலர் பூப்பது, ஞானமாகின்ற பழம் பழுப்பது, முக்தியாகின்ற சுவை பயப்பது. அந்த பழத்தை தின்றால் ஒரு சுவை உண்டு, அதான் முக்தி என்ற சுவை. பக்தி என்ற மலர் பூத்து, ஞானம் என்ற காய் கனிந்து, முக்தி என்ற இன் சுவை பயக்கின்ற, ஓங்காரம் ஆகின்ற வேறு விடுகின்ற வேதத்தை, மூன்று வேதங்களை கிளைகளாக கொண்டிருக்கின்ற பிரணவமயமாய் ஓங்கார உடையமாக இருக்கின்ற மரம், அந்த மரத்தின் வேரிலே அடியிலே தான் குருநாதன் எழுந்தருள் இருக்கின்றான்னு புராணம் சொல்லுது. அதை வேறு விதமா உருவப்படுத்தி சொல்றார். தவமாகின்ற சினை, சரியை கிரிய யோகமாகின்ற சினைகள் கொண்டது. நெருங்க மீத்துகள் அறக்குழை தழைத்து, அறம் குழை என்றால் தளிர் இலைகள், பலவிதமான தர்மங்கள் அறங்கள், என்னென்ன அறங்கள், அகிம்சை, வாய்மை, பிரம்மச்சரியம் போன்று நியமங்கள் பல, இவையெல்லாம் அறம் என்று சொல்லப்படும். இந்த அறங்களை இலைகளாக கொண்டு மிளிர் மெய்மை பூத்து, சத்தியமாகின்ற மலரினை பூத்து, அந்த பூ என்ன பூ, சத்தியம், உண்மை. உண்மை என்பது என்னென்ன, நித்யா நித்திய வஸ்து விவேகம் தான் உண்மை, கடவுள் உண்மையே உண்மை, கடவுள் உண்டு என்று நாம் நம்ப ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த உண்மைக்கு தான் மெய்மைன் அர்த்தம், அது பூத்து. அப்ப கடவுள் இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம், கடவுள் உண்டு தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. கடவுள் உண்டு என்று ஒருவன் அந்தரங்கத்தில் நினைக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனால் தீவினையை நினைக்கவே முடியாது. எப்படி செய்ய முடியும்? எங்கும் உளன் ஒருவன் காணுங்கொள் என்று அங்கம் குலைவது அறிவு. குமரகுரு எல்லா இடத்திலையும் கண்காணியா இருக்கிற பகவான் பார்த்துட்டு இருக்கிறார், பகவான் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்தா தானே அது உண்மையா கடவுள் உண்டுன்னு நம்பினா தானே சாமி எல்லா இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு வரும். அதுதான் கடவுள் உணர்ச்சி, அதான் மெய்மெய்னு சொல்றது. சத்தியமாகின்ற மலர் அது புத்து. வேதம் சொல்லுது அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, கடவுள் உண்டு என்று ஒருவன் உண்மையாக நம்பினால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்பதை அறிவதற்கு நேரம் பிடிக்காது. இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம், நிச்சயமாக அறிவான், தடை கிடையாது. கடவுள் உயரமா குட்டையா, கடவுள் கருப்பா சிவப்பா, அவன் ஆணா பெண்ணா, எந்த ஐயமும் இன்றி கடவுள் இப்படிப்பட்டவன் என்ற அறிவானது உண்டாகிடும். அதற்கு அடிப்படை என்ன? கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையே அடிப்படை அப்படின்னு வேதம் சொல்லு. அதான் மெய்மையாகின்ற மலர் அது பூத்து. அறிஞர் போன்று எழில் பொருந்துமோர் நரன் குருந்தம். அறிஞர் என்றால் விவேகிகள். விவேகிகள்னா யாரு? இந்த உலகத்திலே எதற்காக வந்திருக்கிறோம், நாம என்ன காரியம் செய்யணும், என்ன காரியம் செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது. அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நன்னா தெரிஞ்சு, தெரிஞ்சதோடு அமையாமல் அதை கடைபிடிக்கின்ற அறிவு தான் அறிவு, விவேகம். டிஸ்கிரிமினேஷன், புக்கிஷ் நாலெட்ஜ் அறிவுன்னு சொல்லல, வாட் டு டூ வாட் நாட் டு டூ என்ற டிஸ்கிரிமினேஷன், அந்த அறிவு. அந்த அறிஞர் போன்று எழில் பொருந்தும் ஓர் குருந்தம், விவேகிகளை போன்று, ஞானிகளை போன்று, அறிஞர்களை போன்று அழகாக இருக்குது ஒரு குருந்த மரம். அறிஞர்களுக்கு என்ன அடையாளம்? அவர்களுக்கு சரியை கிரிய யோகம் என்ற தவம் அடையாளம், சத்தியம் அகிம்சை பிரம்மச்சரியம் போன்ற தர்மம் அடையாளம், அவர்களுக்கு கடவுள் உண்மை என்ற அந்த சத்தியம் அடையாளம். இந்த அடையாளங்கள் தான் அந்த குருந்த மரத்துக்கு கிளைகளாகவும் இலைகளாகவும் மலராகவும் இருப்பதனால அறிஞர்களை போல் காணப்படுகின்ற ஒரு குருந்த மரம் என்று சொன்னார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இதில் வந்து என்னென்று கேட்டால் எங்களுக்கு இங்கே இந்த சென்ற வியாழக்கிழமை பரிசுத்து விநாயகர் ஆலயத்திலே ஒருவர் வந்து சிவதீட்சை பெற்றுக்கொண்டார். அங்கே கண்ண பேர் சிவதீட்சை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ சோமாஸ்கந்த குருக்கள்
3: செய்து
2: வைத்தார். அப்போ ஆண்டு ஆண்டு கனகாலமாக அங்கே சிவதீட்சை செய்கின்ற வளமை இருந்து வருகின்றது. ஆர்வம் உள்ள அன்பர்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு செய்து கொள்ளலாம். அப்போ என்னுடைய குடும்பத்தவர்களும் கூட அங்கேதான் இந்த சிவதீட்சை பெற்றுக் கொள்வார்கள் அந்த இது வரும்பொழுது. அப்ப இந்த அங்கே என்ன புதினம் என்று கேட்டால், சிவதீட்சை பெற்றவர் நியூயோர்க்கிலே பிறந்து வளர்ந்து ஒரு ஆங்கில ஒரு வெள்ளையர் இனத்தை சேர்ந்தவர், அவருடைய ரோமன் கத்தோலிக்க மரபு. ஆனால் அவருடைய உரையாடுகின்ற பொழுது சொன்னால் தனக்கு தன்னுடைய குடும்பத்திலேயோ தனக்கோ எந்த விதமான சமய ஈடுபாடு இல்லை. அது சொன்னால் we only go to church only on Easter and Christmas. Even but not my father didn't accompany us. அப்ப அந்த சமய ஈடுபாடு ஆத்மீக ஈடுபாடு இல்லை. அவர் கல்வி கற்று கல்லூரி கல்விகள் எல்லாம் கற்று அப்புறம் அவர் ஒரு கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்டாக ஏனென்றால் அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோர்கள் எல்லா நாங்கள் எல்லாரையும் போல அவர்களும் படிப்படி மேக் மணி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு அதீதமான அனுபவம் ஒன்று தானாக ஏற்பட்டது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
3: அவருடைய கூட்டுப்படி அன்றைக்கு நான் அவரோடு உரையாடிய போது அவர் சொன்னார், டாக்டர் என்ன மாதிரி என்றால், தான் கார்ல போய்கொண்டிருந்தாராம் வங்கிக்கு. வழக்கமாக அவர் போடுறது வங்கி போகும்பொழுது திடீரென்று ஏதோ ஒரு ஒரு சுழிக்காற்றொன்று வந்து அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்து தன்னிலே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்வாங்கி தன்னை ஏதோ ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு இலேசான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கினதாக
2: சொன்னார். Suddenly a vacuum has come
3: and sucked
2: out all my feelings. But I am still aware of all those things. I am not unconscious or anything.
3: No,
2: I am still aware of all those things. And I felt much lighter and blissful and happier.
3: அவருடைய இது வியாக்கியானம்,
2: அதாவது சடுதியாக ஒரு வெற்றிடம் வந்து என்னுடைய மன உணர்வுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி வெளியில எடுத்து விட்ட மாதிரி
3: இருந்தது. அதன் பிறகு ஒரு நிர்மலமான நிலையும், மற்றவர்களை பார்க்கும் போது அந்யோன்யமான அன்பும் ஒரு சகோதர பாசமும் தனக்கு ஏற்படுகிறது.
2: தங்கறியாத ஒரு தொடர்பு
3: ஏற்படுகிறது. அந்த நிலையிலே இப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப இதை நாங்கள் அந்த அவருடைய அனுபவத்தை
2: அவருடைய வார்த்தையில
3: சொல்றதை நாங்கள் சொன்னோம். இப்ப இது மாதிரியான எங்களுடைய ரிஷிகள், எங்களுடைய முனிவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் படிநிலைகளில் இருந்திருக்கிறார்கள். அப்ப இவருடைய படிநிலையை நாங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு.
2: கஷ்டம் என்று அல்ல, உதாரணமாக இந்த ஆத்மீக உணர்வு வந்து இந்த சமயத்துக்கு அந்த சமயத்துக்கு அண்டில்ல, இது இந்த சமயத்துக்கு மட்டும் உரியது, இது கிறிஸ்தவ சமயத்துக்கு மட்டும் உரியது, இந்த மதத்திலே வந்து ஒழுகினாத்தான் இன்ன தேவாலயத்திலே வந்து வழிபட்டால்தான் உமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இது இது ஒரு
3: எல்லையற்ற
2: உண்டு. அதாவது படைத்தவன் அவன், அவனே ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் என்ன குத்தா கொடுத்திருக்கிறாரா?
3: அப்படி கிடையாது. எல்லாருக்கும்
2: சொன்னே தேவன் கடவுள். ஏன் ஒரு சமயத்தாருக்கு அல்லது ஒரு தேசத்தாருக்கு அல்லது ஒரு மார்க்கத்தாருக்கு மட்டும் தன்னுடைய அருளை குத்தா கொடுத்திருக்கிறாரா?
3: இல்ல, கிடையாது.
2: அப்ப அவர் வந்து அந்த எல்லா இடமும் அதை வெளிப்படுத்துகின்ற, அப்ப அதைத்தான் சொல்லுவார்கள். நீங்க சொன்ன ஜோர் சுவாமிகளோட பாட்டுக்கு முதலாவது பாட்டு வரியில வரி திருமந்திரத்திலேயும் வருகின்றது. சொல்ல திருமந்திரம் இருக்கின்றது 2722 பாடல் சொல்லுது, எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டுது. திருமலருடைய விஷன், அவர் எல்லா இடமும் சிவசக்தியாக பார்க்கிறார், எல்லா இடமும் சிவனுடைய திருமேனியாக பார்க்கிறார், எல்லா இடமும் சிவனுடைய திருக்கூத்தாக பார்க்கிறார், எல்லாவற்றையும் சிவனுடைய அருளாக பார்க்கின்றார். அதான் அந்த அவருடைய காட்சி அனுபவம். இந்த அனுபவங்களை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக எல்லா மதங்களையும் இந்த அனுபவங்கள் வருகிறது. கிறிஸ்தவ வேதத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்துநாதர் ஞானஸ்ஞான யோவான் என்பவரிடம் போகின்ற, ஞானஸ்ஞான யோவான் அவருக்கு முன்னரே பிறந்திருந்தவர், ஒரு சித்தர் மாதிரி சித்தர் அவர். அவருடைய போக்குகள் வித்தியாசம். அவர் தோளாடை தரித்திருந்தார். அவர் வந்து வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அப்ப சொல்றார் இயேசு கிறிஸ்துநாதர், அவன் வந்தால் அவன் என்ன அவனை வந்து பைத்தியக்காரன் சொல்றீங்க, ஒன்னும் சாப்பிடறான் இல்லையா? நான் வந்தா என்ன வந்து மதுபான பிரியன் சொல்றீங்க சாப்பிடறான், இங்க என்னதை செய்தாலும் குறதான சொல்றீங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த அவர் வந்து அந்த பரிசுத்த யோவான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அவரிடம் போய் அவரிடம் கேட்கிறார், நீர் எனக்கும் ஞான ஸ்நானம் செல வேண்டும். அவர் அங்கே இருக்கிற குளத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஞான ஸ்நானம் என்பது தீட்சை,
3: தீட்சை தான்.
2: இப்ப கேட்க அவர்
3: சொல்லுகிறார்,
2: உமக்கு நான் தர வேணுமோ என்று கேட்க, இல்லை அதை செய்யத்தான் வேணும். அவர் தீட்சை கொடுத்தவுடன் பரிசுத்த ஆவி இறங்கியது. இது வருகின்றது
3: வேதாகமத்தில் இருக்கு,
2: பரிசுத்த ஆவி புறா வடிவில். இது என்ன பரிசுத்த ஆவி இறங்குறா? சக்தி நிபாதம். சக்தி என்பது இறைவனுடைய அருள், அருள் அது சக்தியாகும். சிவஞான சித்தியார் சொல்லும், நிபாதம் என்றால் நீர் வீழ்ச்சி போல கூட்டுதல். The sudden gush of salvific potency of the Lord தான் சக்தி நிபாதம். குருவருள் வர இருவினை ஒப்பு நல்லதும் கெட்டதும் ஒக்கவே நோக்குற தன்மை வர சத்தினி பாதம் வர மலை எல்லாம் ஒன்றுண்டா நிகழும். அடுத்தடுத்தது கண் நிகழும். அப்ப இன்ஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள். அப்ப இதுதான் முப்புறம் எரித்தல் என்று சொல்லுவார்கள்.
3: முப்புறம் எரித்தல் எங்களுடைய
2: அச்சது பொடிந்தது முப்புறம் எரிந்த உன்றி பெற என்று சொல்லுவார்கள். அதாவது சிவன் வந்து அம்பே தொடுக்கவில்லை, எழுத்துப்படி எழும்பு தேரில் அப்படி பார்க்க முப்புறம் எரிஞ்சிட்டு எல்லாம் கடகடன்னு நடக்கும். அப்ப அதான் சொல்லுவார்கள், முப்புறம் என்பது மும்மலகாரியம். இந்த மூன்று மலங்களும் எங்களை பிடித்திருக்கிற மூன்று அழுக்குகளும் நீங்க தான் முப்புறம் அந்த என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த அனுபவ நிலைகளை சொல்லுகின்ற பொழுது இந்த ஞான யோவானுடைய ஞானஸ்தானம் கிடைத்த பிறகு இந்த பரிசுத்த ஆவியானவர் அடுத்ததா என்ன நடக்குது என்றால் இயேசுநாதர் 40 நாட்கள் தனித்திருந்தார்.
3: அப்ப அவர் அந்த யோகநிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
2: அந்த 40 நாட்களுக்குள்ளே அவருடன் சாத்தான் வந்தான், ஆசவாத்த காட்டினான், உன்னை இந்த ராஜா ராஜ்யமாக்கு சொன்னான் என்றெல்லாம் வருகிறது. அந்த 40 நாளும் என்ன அனுபவம் என்று ஒருவும் விளக்கமா இல்லை. அந்த 40 நாட்களும் அவர் என்ன செய்தார் என்றால் நிஷ்டை கூடினார்.
3: ஓஹோ, அவருக்கு அந்த நிலையில அப்படியே
2: நிஷ்டை. இப்ப நிஷ்டை என்றால் என்னன்னு
3: கேட்க போயினோம்.
2: நிஷ்டை என்றால் என்னென்றால் இப்ப நாங்க வந்து இறைவனுடைய அடைவதற்கு 4 வழிகள், 4 படிகளை சொல்லுகின்றது. இறைவனை அடைவதற்கு ஒன்றுதான் வழி,
3: எங்களுடைய சமயம் சொல்லுது.
2: 4 படிகளை சொல்லுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்.
3: கடைசி பண்ணல ஞானம்.
2: சரிய என்பது என்னென்று கேட்டால் உடம்பால செய்யற, கோயில கும்பிடுதல், சுத்தி வருதல்,
3: தொண்டுகள் செய்தல்.
2: அதாவது வந்து இறைவனுடைய திருமேனி இருக்கின்றதுதான், இந்த அம்மன் முருகன், இந்த திருமேனி தான் இறைவன் என்று நினைத்து அதையே இறைவனாக கொண்டு, இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களும் தரலமன் திருவம்பால சொன்ன மாதிரி அந்த உருவத்தையே இறைவனாக கண்டு வழிபடுகின்ற நிலை சரிய நிலை. அடுத்ததாக கிரிய நிலை. கிரியையிலே உடம்போடு மனதும் கொஞ்சம் சேரும். பூஜை பண்ணும்
3: பொழுது
2: சொல்லி மனதாலும் சேர்ந்து நடக்கும்,
3: உடம்பும்
2: மனதும் சேர்ந்தது. இந்த நிலையிலே அரு உருவ திருமேனி, அதாவது சிவலிங்க திருமேனி, சிவலிங்க திருமேனியை நோக்கி அங்க போகுமா? சிவலிங்கம் வேண்டாம், எல்லாரும் பார்த்துன்னு ஒரு கல்லொண்டு இப்படி இருக்குது, மட்டமா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை கொஞ்சம் விளங்கி இந்த பத்தி தியானிக்கின்ற முறை, பூஜை செய்கின்ற முறை கிரியையிலே வரும். சிவலிங்க உபாசனை செய்வது கிரியை முறை. அடுத்ததாக யோக நெறி. இந்த யோக நெறியிலே எல்லா யோக நெறியில பார்த்தால் 8 நிலைகள் இருக்கின்றன, 8 படிநிலை. அட்டாங்க யோகம் என்று சொல்லுவார்கள். இயமம், நியமம், அது மென்டல் அண்ட் பிசிக்கல் டிசிப்ளின். இயமன் நியமத்தோட பிரத்யாகாரம், தாரணை, அது உள்முகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன், உள்முகப்படுத்துதல். அதுக்கு அடுத்ததாக வருவது திராரைக்கு அடுத்தது வருவது பிராணாயாமம்.
3: பிராணாயாமம் இந்த மூச்சு,
2: மூச்சு அந்த மூச்சை முடித்து நாடு சுற்றி இந்த நாடிகள் எல்லாம் ஒழுங்காக நடக்க அந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்ய வேணும். அதற்கு அப்புறம் தான் ஆசனம், யோகாசனம்,
3: யோகாசனம்.
2: அந்த ஆசனத்துக்கு அடுத்ததா வருகிறது தான் தியானம்.
3: ஓஹோ, மெடிடேஷன்,
2: தியானம் என்று சொல்லுவோம். ஜென் மெடிடேஷன் சொல்லுவார்கள்,
3: நரிவு
2: தியானம். இந்த கண்ணை மூடிக்கொண்டிருப்பதெல்லாம் தியானம் இல்லை. இந்த படிநகள் வராம சும்மா போய் காசை கொடுத்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தா நித்திரதான் வெறும் தியானம் வராது.
3: அது சரி,
2: தியானம் என்பது உண்மையிலே ஒரு நித்திர மாதிரி, அது யூஸ் ஜஸ்ட் ஸ்லிப் இன்டு தட். இந்த ஃபேஸஸ்ல வேற
3: தூங்காம
2: தானே அதுக்குள்ள போகும். அதுக்காக நீங்க
3: முயன்று
2: இல்ல, அது தியானத்துக்கு மேற்பட்ட நிலைதான் சமாதி. யோகத்தின் இறுதி நிலை சமாதி, அதை விவரித்திருக்கிறார்கள். சமாதி என்றால் என்ன, தியானம் என்றால் என்ன என்றதெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம். அதே மாதிரியாக இந்த சரியகிரிய யோகத்துக்கு அடுத்தபடி ஞானம். இந்த ஞானத்தில, இந்த யோகத்துல வந்து இறைவனுடைய அருவத்திருமேனி, உருவில்லாத இறையை நோக்குகின்ற தன்மை பெறும் யோகத்துல. அங்கால ஞானத்துல வந்து அதற்கு மேலாக இறைவனை பார்க்கின்ற இந்த எங்கும் திருமேனி, எங்கும் ஜீவசக்தி, எங்கும் சிதம்பரம்,
3: இறைவனை கண்ட ஒரு நிலைமை,
2: இறைவனை காணுகின்ற நிலைமை. அந்த ஞானத்திலேயும் கூட 4 படிநிலை இருக்கு. முதல் 2 படிநிலையும் கேட்டல், சிந்தித்தல். இப்ப நாங்க வானிலை சொல்லுறோம், நீங்க கேக்குறீங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நாங்க சிந்திக்கிறோம், நாங்க பதில் சொல்றோம், நீங்க சிந்திக்கிறீங்க, என்னுடைய உரிய கேக்குறீங்க, அது எல்லாம் கேட்டல் சிந்தித்தல் என்ற ஞானத்தின் படிநிலைகள். இந்த சரியை, கிரியை, யோகம், இந்த ஞானத்தில கேட்டல் சிந்தித்தல், இவ்வளவு படிநிலைகளும் எங்கட செல்ஃப் எஃபர்ட்னால வர வேணும். அதுக்கு அட்பாலையும் ஞானத்துல 2 படிநிலை இருக்குது. தெளிதல், இவ்வளவத்தை செய்தாலும், எவ்வளவு பூஜை செய்தாலும், எவ்வளவு புனஸ்காரங்கள் செய்தாலும், எவ்வளவு ஆத்மீய சாதனைகளை கடைபிடித்து ஒழுகினாலும் கூட
3: தெளிவு நிலை ஒன்று ஏற்பட வேண்டும்.
2: தெளிவு வந்து அவன் தர வேண்டும்.
3: ஓ, ஐ சி. எங்களுடைய முயற்சி
2: இவ்வளவு முயன்றும் தெளிவில்லாமல் போகலாம். பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்தத்திலே ப்ரொஃபசர் ஆகிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு PhD பட்டத்துக்கு பயிற்றுவிக்கலாம், ஆனால் அந்த தெளிவு வராது.
3: தெளிவு வராது, அது இறைவன் கொடுக்க,
2: அது இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த தெளிவுக்கு அடுத்ததா வருகிறதான் நிஷ்டை.
3: ஓஹோ,
2: இவ்வளவு நாளும் தெளிவு வரைக்கும் வந்தது வந்து என்று கேட்டால், எங்களுடைய பொறுப்புலன்களை மனத்தை புத்தியை எல்லாவற்றையும் பாவித்து தான் நாங்கள் அறிகின்றோம் இந்த உலக விஷயங்களை. அதை பாவித்து இந்த ஆன்மீக விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த வெரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட், இது போதாது, இன்எஃபிஷியன்ட், அவ்வளவுக்கு பத்தாது. They are in a way is barrier. நோ த ட்ரூத் அஸ் இட் இஸ்
3: இடைஞ்சலாகவே இருக்கு.
2: உண்மையை உள்ளபடி உள்ளபடி அறியறதுக்கு
3: விடுவது இல்லை.
2: இந்த கருவிகரணங்களே ஒரு உடையாக இருக்கு. அப்ப இந்த உயிரினம் இருக்கின்ற பொழுது இந்த கருவிகரணங்கள் எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணி, 36 கருவிகரணங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, எல்லாவற்றையும் டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு அவனுடைய அருளால் அவனை காணுதல் நிஷ்டை.
3: இவர் அந்த அன்பர் அண்டைக்கு வந்து விவரித்தார்கள். அவர் சொன்னார் தனக்கு 2 வாரத்துக்கு முறையான தூக்கம் இல்லை, முறையான உணவு இல்லை. தனக்கு அந்த நிலையில அதை விட்டு போக மனமில்லாமல்
2: கேட்டால் இது ஒரு நிலை சொல்லி இது மாதிரி 800 வகை இருக்கின்றது. குண்டலினி யோகா ஆண்டு இருக்கிற யோகத்தில் ஒரு பகுதி வந்து
3: குண்டலினி,
2: அதாவது எங்களுடைய உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம் என்பது அது எங்களுடைய மலத்து வாரத்துக்கும் சரணத்து வாரத்துக்கு இடையிலே
3: இருக்கிற
2: சொல்றது மூலாதாரம். அதுல இருந்து மேலாக சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, ஆக்ஞை
3: புரிவநடை,
2: அதுக்கு மேலே சகஸ்டாரம், அது இகழாவது, அது தலையிலே, அதுக்கு தலைக்கு வெளியிலேயும் சக்கரம் இருக்கு, மீதான சக்கரம் 12 அங்குலம் மேல, அதான் உச்சியிலே கைகூப்பி வழங்குவது
3: நாங்கள்தான்
2: சொல்வது அப்படி. அப்ப இந்த சக்கரங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சக்கரங்களின் ஊடாக மூலாதாரத்திலே உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தி
3: வெளிப்படைய
2: சக்தியை எழுப்பி இந்த மேலே நாடிகளின் ஊடாக 3 நாடி மேல வரைக்கும் போகுது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இடகலை இடது பக்கத்துல இருக்கும், பிங்கலை வலது பக்கத்துல இருக்கு, நடுவுல சுழுமுனை போகுது. அந்த 2 பக்கத்தாலையும் விடாம நடு நாடியால இந்த குண்டலினியை மேலே எழுப்பி அனுப்ப இந்த யோக அனுபவங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் போக போகவே அந்தந்த அனுபவங்கள் வரும். அந்தந்த சக்கரம் கடக்கின்ற பொழுது அந்தந்த தேவதைகளுடைய தரிசனம் கிடைக்கும். அந்தந்த தேவதைகள் உடம்பின் அந்தந்த அங்கங்களில் வந்து உறவார்கள். அந்தந்த காட்சிகள் வரும், அந்தந்த சப்தங்கள் கேட்கும். அநாகத சக்கரத்தினூடாக போகின்ற அநாகத துவனி வரும், அநாகத துவனிகரும், சிவனுடைய சிலம்படி கேட்கும். அதான் சேருமான் பெருமாளுக்கு கேட்டது இல்லையா, சிலம்போசை.
3: அப்ப இதற்கு முயற்சி செய்ய பிங்களை முயற்சிகள் இருக்கு.
2: இது முயற்சி, இது இளமை காலத்திலே இதை தொடங்க வேண்டும். சொன்னால் இந்த குண்டலினி சக்தி தான் செக்ஷுவல் எனர்ஜியாக இருப்பது இந்த குண்டலினி சக்தி.
3: ஓ சரி. ஆனால் அதை தொடங்குவது வந்து முறையாக ஒரு குருவின் இதன்படிதான் தொடங்க வேண்டும்.
2: அதற்காக இங்கே பல பேர் குண்டலினி யோகம் என்று போர்ட் போட்டு அட்வர்டைஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். அதை
3: அதனால கெடுதல் ஏற்படலாம்.
2: சுலபமான வழி நார்மலான உங்களுடைய இயம நியமத்தின்படி டிசிப்ளினை அனுசரிச்சு பிராணாயாமம் செய்து யோகாசனம் செய்து வருபவர்கள், தியானம் தண்ட பாட்டில் கை கூடிக்கொண்டு வருபவர்கள் மந்திர உச்சாரணம் ஓ
3: என்ற
2: மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டு வர குண்டலினி எழும்பும். இது அனுபவ உண்மை, இது நடக்கும். அதே மாதிரியாக சில மந்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை முறையாக உச்சரித்துக் கொண்டு வர, மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நாதம் அடிவயிற்றிலிருந்து வர வேண்டும், வாயிலிருந்து
3: தொண்டையிலிருந்து கிளம்பும்.
2: அடிவயிற்றிலிருந்து நாதத்தை எழுப்பி அந்த காயத்ரி மந்திரத்தையோ ஓம் என்ற ஓங்கார மந்திரத்தையோ திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு வர குண்டலினி சக்தி எழும்பும்.
3: இதனால வந்து ஒரு பயிற்சி முறையாக பழகித்தான் செய்ய வேண்டுமே
2: வரும். ஆனா அந்த இந்த எல்லாம் ஆத்மீய சாதனையில தானா வரும். இதுல போய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த
3: நீங்க சொன்ன படிமுறையில இதா போனால் அது தானாவே
2: வருகின்ற உண்டு. ஏன்னா சில இடங்களிலே குண்டலினி யோகான்னு சொல்லி அட்வர்டைஸ்
3: பண்ணிக்கொண்டு அது
2: செய்ய
3: முடியாது, முடியாது,
2: அது சரி வராது. அடுத்ததாக இந்த ஆன்மா வந்து 5 வகையாக நின்று அறிகின்றது என்று சிவஞான போத சூத்திரம் சொல்லும். இந்த சிவஞான போதரம் 5 அவத்தைத்தே என்று சொல்லும். 5 அவத்தகளாக ஆன்மா அறிகின்றது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் விழிப்பு நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் நான் விழிப்பு நிலையிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு கதைக்க
3: முடியாது.
2: கதைப்பது உங்களுக்கு போர் அடித்தால் நீங்கள் தூங்கி விடுவீர்கள். விழிப்பு நிலையிலே ஆன்மா புருவ மத்தியிலே நின்று தொழிற்படுகின்றது, அன்னமய கோஷத்திலே நின்று தொழிற்படுகின்றது, 35 தத்துவங்களோடு நின்று தொழிற்படுகிறது. அதற்கு அப்பால் இதுக்கு அடுத்த நிலையை சொல்லுவார்கள் கனவு நிலை.
3: ஓ, கனவிலிருந்து நாங்கள் பல்வேறு இதுகளை பார்க்கின்ற ஒரு உண்மையிலே இவருடைய இந்த அனுபவம் தானாகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம்.
2: இந்த கனவு நிலையிலே வந்து என்ன செய்யணும் என்ற பத்து தத்துவங்கள் எங்களுடைய செயற்கருவிகள் ஐந்தும் அறிகருவிகள் ஐந்தும் தொழிற்படாது. அதெல்லாம் கனவில் நாங்கள் ஒன்றும் செய்யறீங்கள, ஆனா மிச்சம் எல்லாம் தொழிற்படும். அது கண்டத்தில நின்று தொழிற்படும் உயிர், உயிர்ந்த தொழிற்படு பிராணமய கோஷம். மூன்றாவதாக இருதயத்தானம், இருதயத்தானத்திலே வந்து தொழிற்படுகின்ற பொழுது அது வந்து அதற்கு அடுத்த நிலை. அந்த தத்துவத்திலே இருதயத்திலே வந்து மனோமய கோஷத்துடன் கூடி நின்று தொழிற்படுகின்றது. இங்க மூன்று தத்துவம் தான் நிற்கும், சித்தம் இருக்கும், சித்தம் கன்சியஸ், பிராணன் இருக்கும், மற்றது புருடன். புருடன் என்பது பஞ்ச கஞ்சுக சட்டையோடு கூடிய ஆன்மா. இந்த மூன்றாவது நிலை உறக்க நிலையில இருதயத்தானத்துல இருக்குது. இந்த இருதயத்தானத்திலிருந்து அடுத்த தானம் வந்து எங்களுடைய வயிற்று பகுதியிலே ஆன்மான் என்று தொழிற்படும். அங்க வந்து வந்து விஞ்ஞானமய கோஷம், அங்க வந்து தொழிற்படையில ரெண்டே ரெண்டு தத்துவம் தான் இருக்கும், சித்தமும் புருஷனும். எங்களோட கன்சியஸும் ஆன்மாவும் தான் அங்க இருக்குது. அதற்கு அப்பால துரியாதீதம் என்ற நிலை இருக்குது, அதற்கு அப்பாற்பட்டது. அங்க மூலாதாரத்துல ஆன்மா மட்டும் நின்று தொழிற்படும். அப்ப இந்த அஞ்சு நிலையிலையும் ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கு ஆன்மா. நாங்கெல்லாம் நித்திர கொள்றோம், கனவுறோம். துரியம் துரியாதீதம் எங்களுக்கு அடிக்கடி வாரது கிடையாது, கனப்பொழுது வந்து போகும், துரியாதீதம் வலு குறைவு. இந்த ஐந்து நிலைகளுக்குள்ளாக வர்ற நிலையில பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னது எங்களுக்கு துரியம் துரியாதீத நிலை போல இருக்கின்றது. ஏனென்றால் விழிப்பு நிலையிலே எங்களுக்கு தோட்ஸும் இருக்கும், அவேர்னஸும் இருக்கும். இப்ப டி பிளஸ் ஏ பிளஸ் என்று சொல்லுவோம். கனவு நிலையிலே எங்களுக்கு அங்க வந்து தோட்ஸ் இருக்கு, சிந்தனை ஓடிக்கொண்டு
3: இருக்கும்,
2: ஆனா அவேர்னஸ் இருக்காது. கனவுல இருக்கும்போது நீங்க கனவு மேலே யோசிக்கிறீங்க, ஒரு மயக்க நிலை. அவேர்னஸ் இருக்கு. அப்ப தோட் டி பிளஸ் ஏ மைனஸ்.
3: ஓஹோ,
2: ஆழ்ந்த உறக்க நிலையில தோற்று மீறாது அவேர்னஸ் நல்ல கட்டமாக போட்ட மாதிரி தூங்குறேன்னு சொல்லுவாங்க, அது உண்டு. ஆனால் இந்த நிலையில துரிய நிலையில போன உடனே அவருக்கு விழிப்பு நிலை மாதிரி அவேர்னஸ்
3: இருக்கும்.
2: அதே மாதிரி அந்த ஆழ்ந்த உறக்க நிலை மாதிரி தோற்சிராது. அதான் தோட்ஸ் எல்லாம் சக்
3: பண்ணி
2: எடுத்துப்பட்டு கொண்டு போக துரிய நிலை வருகிறது. துரிய நிலை ஒருக்கா வந்துட்டு போறது
3: வேற,
2: இந்த நிலைத்து நிக்குது என்று சொல்றாரு. அது துரியத்துக்கு மேற்பட்ட துரிய அதீத நிலை, ஐந்தாவது நிலை. இது ஆன்மீக படிநிலைகள்ல இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைகள்ல வரும் பொழுது அது இறைவன் அவருக்கு கொடுத்தது
3: உண்மையில
2: அதுக்கு பிறகுதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சர்ச்சே ஸ்டார்ட்
3: ஆகுதோ.
2: அப்ப இதெல்லாம் முற்புறப்பிலே செய்த இடத்திலிருந்து திருப்பி
3: தொடங்கி
2: வந்தது என்று சொன்னால் முற்புறப்பிலே அவர்
3: செய்தின்
2: பயனாக
3: இந்த
2: புறப்பிலே அந்த அனுபவம் கூடி அதற்கு அப்பால் அவருடைய சர்ச் பண்ணி அவர் ஹவாயில இருக்கிற ஆதீனத்தில் சுவாமிகள் தொடங்கின ஆதீனத்தை சேர்ந்து அவர்களோட வழிநடத்தப்பட்டு விரசித்தினார் வந்து தங்கி இருந்து அந்த ஆலய கிரமங்கள் கிரியைகள் அதெல்லாம் பார்த்து சிவதிஷையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாடு
3: திரும்பி அவரை நான் சர்ச்சையில அங்கே கண்டேன். அதுவும் ஒரு அவரை இங்க கூட்டிக் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருக்கு பாருங்க. அப்படித்தான் இங்க ஒரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்கலாம் யோசிக்கிறேன். வணக்கம். அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, அவர் திரும்பி வரலாம்.
2: சிவஞான சித்தியால சொல்லுகிறார்கள் சாக்கிரம் 35 சாக்கிரம் விழிப்பு நிலை. ஜாக்கிரதையா இருக்கணும்,
3: ஜாக்கிரதை
2: விழித்திருக்கணும். ஜாக்கிரம் 35 முதலில் கனவு தண்ணில் ஆக்கிய 25 கனவுல 25 சத்துவம் தொழிற்படும். களத்தினில் இந்த கண்டத்தில் தொழிற்படும். சுழுமுனை 3 அந்த இங்க வந்து தொழிற்படுற உந்தித்தானத்தில் தொழிற்படுறது 3 தத்துவம். நீக்கியது அந்த துரியத்தில் 2 துரியத்தில் 2 தத்துவம் தொழிற்படும். நாபி நோக்கிய துரியாதீதன் நுவலின் மூலத்தில் ஒன்றே, துரியாதீதத்தில் போனால் ஒரே ஒரு தத்துவம் தான் தொழிற்படும். இது சிவஞான சித்தியார் 223 பாடல்.
3: நன்றி. இப்ப டாக்டர் இங்க ஒரு நேர் வந்துக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் சுரேஷன் ஐயா. வணக்கம் டாக்டர்.
3: சொல்லுங்க.
4: எனக்கு ஒரு கேள்வி, இந்த 12ஆம் தேதி யோக சுவாமி குரு பூசைன்னு போட்டிருக்குது கலண்டர்ல, அது 1-23 வரை பூச நட்சத்திரம். அப்ப நாங்கள் ஆயிலியம் தானே யோக சுவாமி குரு பூசை. அப்ப நாங்கள் 12-13ஆம் தேதி 12-13 ஆயிலியம் முடியுது. அப்ப நாங்க அது உண்மையை அனுஷ்டிக்க ஆயிரி நாள் என்றால் 1-53 புற வேண்டாம், 12ஆம் தேதி நாங்கள் அது அனுஷ்டிக்கலாம் உங்கள்ட்ட கேட்கிறேன்.
3: இல்ல இல்ல, ஆயிரிய நாள் வருகிற அந்த தேதியில நம்ம நாங்கள் எல்லாம் செய்ய வேணும். அதெல்லாம் அவருடைய அந்த இதுகள்
2: ஆயிலியம் வந்து
4: 1-53 பிரயோகானையே ஆயிலியம்
2: 12ஆம் தேதியில வந்து அது வந்து ஜனன நட்சத்திரம் வந்து வருகின்றது. ஜனன நட்சத்திர ஆயிலியம் வந்து 13ஆம் தேதி தான் வருகின்றது.
4: 13ஆம் தேதி
2: வருகின்றது. மற்றது ஜனன நட்சத்திரம் பூஷம் வந்து 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனா ஆயிலிய நட்சத்திரம் முதல் நாளே அந்த 1/23 இருந்து தொடங்குது. 1/23 பின்னேற 1/23 தொடங்கி அடுத்த நாள் 12 மணி நிமிஷம் வரைக்கும் அது இருக்கிறது. அப்ப இருக்கின்ற பொழுது யோகாசுவாமி குருபூஷ நட்சத்திரம் ஜன்ம நட்சத்திரம் பாக்கின்ற பொழுது 11ஆம் தேதி என்றுதான்
4: வருகிறது.
3: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், இன்னொரு நேர் வந்து வணக்கம்.
5: வணக்கம், நான் யோகா கேட்கிறேன்.
3: சொல்லுங்க.
2: ஏப்ரல் 14ஆம் தேதி
5: கொஞ்ச நாளைக்கு முதல் எல்லாம் தை 14 என்று சொல்லுறாங்க.
2: அதுதான் நாங்கள் விவரமாக இந்த கலந்துரையாடினோம் இப்பொழுது. மரபுகள் வந்து காலங்காலமாக விஸ்வாமித்திர காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு முந்தையே வந்திருக்கின்றது. விஸ்வாமித்திர காலத்துல தை மாதத்தை முதலாவது மாசமாக அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் கர்க மகர்ஷி என்றவர் காலத்துல சித்திரை மாசத்தை, வசந்த காலத்தில் உள்ள சித்திரை மாதத்தை முதலாவது எடுத்துக்கொண்டார்கள். பிரதேச வேறுபாடுகள் எல்லாம் உண்டு, கன்னடம் தெலுங்கு அதுகள்ல. ஆனால் இப்போதுள்ள எங்கள் மரபுப்படி சித்திரை மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய வருஷம் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் மற்றவர்களுடைய மரபுகளையும் ஏன் அப்படி எடுக்கின்றார்கள் என்பதை விளங்கிக்
3: கொள்ளுங்கள். நாங்கள் சரி என்பது அல்ல. நன்றி அம்மா, ஏற்கனவே வெறுமா சொல்லிட்டோம். உண்மையிலே நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக நேர்கள் கேட்கிற கேள்விகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சிலர் விஷயங்களை ஆரம்பத்தில் இருந்து கேட்காமல் விட்டுட்டு இடையில வந்து கேட்டால்
2: அதுல விளங்கி இருக்காது. சிலவர்கள் என்ன கேட்டா அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும் சிலவர்களை பார்ப்பதற்கு, அதாவது கேள்வி இருப்பவர்களுக்கு சரியாக இருக்கும். அந்த அம்மையார் கேட்ட கேள்விக்கு மீண்டும் நான் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன்.
3: சரி,
6: இதுல டாக்டர் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்துல அவருடைய அந்த விவரணை இல்ல, நீங்களும் கலந்து கடைசி நேரத்தில் கலந்து கொண்டீர்கள். அவர் சொல்றார் தனக்கு இப்பவும் அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று.
2: அந்த துரிய நிலையை பெர்சிஸ்டன்டா இருக்கிறார். அது துரிய நிலையை வந்து ஒரு புள்ளி
3: என்று,
2: ஒரு வட்டம் என்கின்ற பொழுது பகுதி இருக்கு. சூரிய சஞ்சாரத்தை சொல்லுகிறோம் இல்லையா, அது வட்டம் நீள் வட்டமாக இருக்கும். வரும் இது மேஷத்துல இப்படி இருக்கும், பிறகு 12 மாதம் பிறகு திருப்பி வரும். அந்த நிலைகள்ல அப்படி வந்து வந்து போகின்ற நிலை துரியம். அதிலேயே நிலைத்து நிற்கின்ற அந்த மைய புள்ளியை எடுத்துக்கொண்டால் இந்த மைய புள்ளியில வந்து அது ஒரே நிலையாகத்தான் இருக்கும். அந்த நிலையிலேயே நினைத்திருக்கின்ற நிலையை சொல்லுவது துரியாதீதம். இந்த துரியாதீதம் நிலை, இந்த 5 நிலைகளும் கூட 3 வேறுபட்ட நிலைகள்ல நடக்குமா. ஒன்று சாதாரண கீழ்நிலை, கேவல நிலை என்று சொல்லுவார்கள். மற்றது அதுக்கு மேற்பட்ட நிலை. இந்த கடைசி நிலை சொல்லுவார்கள் நிர்மல நிலை, அதுதான் அந்த ஆக டாப். நிர்மல சாக்கிரம், நிர்மலத்திலே விழிப்பாக இருக்கிற நிலை, நிர்மல கனவு நிலை, நிர்மல உறக்க நிலை, நிர்மல துரியம், நிர்மல துரியாதீதம் என்று சொல்லுவார்கள். இந்த நிர்மல துரியம் துரியாதீதத்தை தான் ஆன்மீக படிநிலைகள் 10 என்று சொல்லுவார்கள். தச காரியம் அது இன்னொன்று சைவத்தில். அந்த தச காரியத்துல முதலாவது தத்துவ தரிசனம், பிறகு தத்துவ சுத்தி எல்லாம் வருகின்றது. அப்ப அதுல வந்து இந்த ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்கின்ற நிலை, அந்த நிலைகள் வந்து இந்த நிர்மல சாக்கிரம், நிர்மல துரியம், அந்த நிலைகளோடு சம்பந்தப்பட்டது என்று தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க.
3: இப்ப ஒரு நேர் விருப்பம். வணக்கம்.
7: வணக்கம். அந்த சுனமுனை நாடி வேலை செய்யும் பொழுது இடகளை பெண்களை வேலை செய்யுமா அந்த கேள்வி?
2: எங்களுக்கு எல்லா நாடிகளும் தொழிற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதுல வந்து சொல்லுவார்கள் நாடிகள் 72,000 என்று சொல்லுவார்கள். 72,000 நாடிகளையும் நான் வைத்திய கல்வியாக இருந்த பொழுது டிசெக்ட் பண்ண பொழுது நாங்கள் பாக்கலாது. சில பேர் சொல்லுவார்கள் நாடிகளை இந்த நர்வ் பிளெக்சஸ் கூட சொல்லுவார்கள், இது சேக்ரல் பிளெக்சஸ், இது எபிகேஸ்ட்ரிக் பிளெக்சஸ், இது சோல பிளெக்சஸ் என்று சொல்லி இந்த பரிவு நரம்பு தொகுதி நரம்பு முடிச்சுகளோடு தொடர்புபடுத்தி சொல்லுவார்கள். அப்படி நரம்பு முடிச்சுகள் அல்ல, அவை தவறானவை. கதஜோக பிரதீபிகாவிலிருந்து திருமந்தத்திலிருந்து இந்த யோக நூல்களிலேயும் கூட இந்த நாடிகளை இந்த நரம்பு முடிச்சுகள் என்று சொல்வதில்லை. நரம்பு முடிச்சுகள் வெறும் சடப்பொருள், நீங்கள் டிசெக்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த நாடிகள் வந்து சுத்தமாயா காரியங்கள், இந்த சுத்த மாயா காரியங்களா இருக்கிறது வந்து நாங்கள் இருப்பது பிரகிருதி மாயா. அப்ப எங்கட உடலால கருவிகரணங்களால அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால படம் பிடித்தோ எலக்ட்ரிசிட்டி அளந்தோ மீட்டர் வச்சோ காட்ட முடியாது. அப்ப இந்த 72,000 நாடிகள் வந்து எங்களை உடம்பிலேயும் இருக்கிறது, உடம்புக்கு வெளியாலையும் தொடர்புபடுத்தி இருக்கின்றது. அப்ப இந்த 72,000 நாடிகள் இருப்பதனால்தான் சிதம்பரத்தில் இருக்கிற ஓடுகளுக்கு அறையப்பட்டிருக்கிற ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. 72,000 ஆணிகள் சிதம்பரத்தில் சிட்டம்பரத்தில் இருக்கிற பொன்னோடுகளுக்கு போட்டிருக்கின்ற ஆணிகளின் எண்ணிக்கை 72,000. எங்களுக்கு 72,000 நாடிகள் இருக்கு. இந்த 72,000 நாடிகளுக்குள்ளையும் 10 நாடிகள் முக்கியமானவை, தச நாடிகள் என்று சொல்லுவார்கள். இந்த 10 நாடிகளுக்குள்ளேயும் இந்த 3 நாடிகள் இடமலை பிங்களை சுழுமுனை என்று சொல்லுவோமே, இந்த 3 நாடிகளும் வந்து அதிலேயும் சிறப்பானது என்று சொல்லுவார்.
6: அப்ப எல்லாமே வேலை செய்து கொண்டுதான் இருக்கும்,
2: எல்லாமே வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்தந்த நாடிகளுக்கு ஊடாக குண்டலினி சக்தியை எழுப்பி சுழுமுனை நாடிகளூடாக செலுத்த வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சாதனை என்று சொல்லுவது. அப்ப அந்தந்த நாடிகளுக்கு ஊடாக போகின்ற பொழுது அந்தந்த அனுபவங்கள் வரும்.
7: இந்த ஓரா என்ற அந்த ஒளி ஒளி அலை அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: ஓரா என்பது வந்து நாங்கள் இன்னொரு முறை எடுத்துக்கொள்வோம், நிறைய சொல்லலாம் அதுல இருந்து.
7: ஓரா என்பது வந்து நிறைய
6: ஞானிகளை சுத்தி வருகின்ற
2: கூடுதலாக அதை பற்றிய விளக்கங்கள் சொல்லலாம். ஆனா பொதுவாக யோகா என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் போய் யோகாசனம் இருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது அல்ல. இப்ப எங்களுக்கு எங்களுக்கு இறைவன் ஒரு பாதை வகுத்திருக்கின்ற, நாங்கள் எத்தனையோ கோடி பிறவிகள் ஒரு பாதையினூடாக வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரார்த்தனைகள் செய்ய பூஜை செய்ய அந்தந்த வழிகள் எங்களுக்கு திறப்படும். சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த ஞானம் கல்வியெல்லாம் அறிந்து கொள்றது அரிது. அப்படி என்றாலும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அறிவு. நாங்கள் எல்லாம் கேட்கலாம், யோகா ஞானா எல்லாம் எடுத்து அச்சு வேறு ஆணி வேறாக பகுத்தாராயலாம். ஆனால் ஒரு பூ எடுத்து இறைவனுக்கு போடுவது, ஒரு பழத்தையோ ஒரு நீரையோ பாலையோ இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, வழிபாட்டை செய்வது மிகவும் முக்கியமானது. அதை செய்து கொண்டு வர மிச்சம் எல்லாம் எங்களுக்கு எது எது தேவையோ எது எது விளங்க வேணுமோ அது அந்த நேரத்திலே விளங்கும். அதற்குரிய பொறுப்பு அவனுக்குரியது.
8: எங்களுக்கு
2: இன்னொரு நேரத்திலே நாங்கள் அதை பற்றி விரிவான இது எடுப்போம். அந்த ஓரா என்றதை பற்றி நாங்கள் இன்னொரு முறை பாருகின்ற ஆராய்வோம்.
9: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

వసంతంభోరగ్రే పుట ఘటిక మూర్ధాంజలి పుట విభోతాంభ స్వామిన్ పరమశివ పాహీతి నగదన్ విధాతృణాం కల్పాన్ క్షణమివ వినేష్యామి సుఖత. 24వ శ్లోకం శివానంద లహరి ప్రకరణం. శివానందం మోక్షానందం, அந்த மோட்சானந்தத்தை சொல்லக்கூடியதான அழகான பிரகரணம். மோட்சங்களை சாதாரணமாக பரமமோட்சம் அபரமமோட்சம்னு ரெண்டு விதா சொல்லியிருக்க. பரமமோட்சங்கிறது ஆத்ம தத்துவஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டியது. மீதி சாலோக்கியம் சாரோக்கியம் சாயுஜ்யம் சாமீபியம்னு நாலு விதமான முக்திகளை சாஸ்திரங்கள் சொல்றது. சாலோக்கியம் அந்த லோகத்துக்கு போய் அங்க இருக்கு. இப்ப நம்ம மதராஸ்ல இருக்கோம், அதே மாதிரியே அமெரிக்கால போனா அது ஒரு ஆனந்தம், இங்கிலாந்துக்கு போனா ஒரு ஆனந்தம். ஏன்னா அந்தந்த ஊர்ல அந்தந்த பரிசரங்கள் அவைகள் ஒரு வேற விதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. நம்ம ஊர்லயே வெயில் காலத்துக்கு ஊட்டிக்கு போறேன் அங்க போறேங்கிற அளவு அங்க போனா ஏதோ சந்தோஷமா இருக்கிறதான ஒரு நிலை இருக்காது. அதே விதமாக அந்த ஊருக்கு போக வேண்டியது. கைலாசத்துக்கு போனோம்னா கைலாசத்துல இது மாதிரி உஷ்ணங்களோ அல்லது அதிகமாக மழை வந்து இப்படி துன்பமோ இவையெல்லாம் ஒண்ணு இருக்காது. அது இருக்காது மட்டும் இல்லாமல் மனுஷர்களுக்கும் சுகம் இருக்கும், அங்க இருக்கிற வாழ்க்கை சுகம் இருக்கும். ஆகையால் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறது அது சாலோக்கிய முக்தின். சாலோக்கியம் இருந்தா போறாது, சாமீபியம் இருக்கணும், பகவான் கிட்ட இருக்கணும். பகவான்கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தோமே ஆனால் நமக்கு அதிகமான வசதிகள் ஆனந்தம் ஜாஸ்தியா. ஆகையால் இது அடுத்ததாக ஒண்ணு சாலோக்கியம் ஒண்ணு, அதுக்கப்புறம் சாமீபியம் ஒண்ணு. சாலோக்கியம் சாமீபியமான பிறகு சாரூபியம், பகவானுக்கு என்னென்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபங்கள் இவாளுக்கும் ரூபம் இருக்குமே ஆனால் ரூபத்துக்கு தகுந்ததான வசதிகளும் உண்டு. இது அடுத்ததான கடைசியில் இருக்கக்கூடிய சாயுஜ்யம், பிரம்மத்தோட ஒன்னா போயிடுறது. இந்த சாயுஜ்ய முக்தி தான் பரமமுக்தின்னு சொல்லிட்டு அந்த பரமமுக்தியானது ஞானத்தினால தான் வரும். ஞானா தேவத கைவல்யம், ஞானத்தை தவிர ஒரு வழி இல்லாது. அஜ்ஞானம் போகணும், அஜ்ஞானமானது ஞானத்தினால தான் போகும். அது இல்லாம உபாசனையினால பகவான பூஜை பண்றதுனால ஏற்படக்கூடியதான முக்திகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முக்தி கீழே சொன்னதான சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம், இப்படி மூணு விதமான முக்திகள். இந்த முக்திகள் என்ன விசேஷம் அப்படின்னா, சாலோக்கிய முக்தியா இருக்கிறவா அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இறங்கி வர வேண்டியதுதான். என்ன புண்ணியம் பண்ணி இங்க இருந்து போயிருக்கா, புண்ணியம் குறைஞ்சு போனதுமே அங்க இருந்து இறங்கி வந்துருக்கா. சாமீபியம் இருக்க வாழ்க்கை பகத் சம்பந்தியா கிட்டையே இருந்துட்டு இருக்கா, பகவானோட சேர்ந்து இருக்க வேதாந்த விசாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா, கிரமேண அவளுக்கு முக்தி கிடைக்கும். இந்த சாமீபியம் சாரூபியம் இந்த ரெண்டும் பகவானுடைய வேதாந்த சிரவணங்களை கேட்டு முக்தி அடையலாம். அந்த ஊர்லயும் இது போல வேதாந்தங்கள்லாம் உண்டு. அங்க எப்படி அப்படின்னு சனக சனந்தனாதிகள் வந்து சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல இங்க எப்படியோ அதை விட அங்கே சுலபமா இருக்கும். சாயா தபயோரிவ பிரம்ம லோகே அப்படின்னு இருட்டு வெளிச்சம் எப்படி கிளியரா தெரியறதோ அதே விதமாக கிளியரா தெரியும் அந்த ஊர்ல. இந்த ஊர்ல எப்படி ஜலத்துல பிரதிபிம்பம் மாதிரி, அது என்ன ஜலம் அசைஞ்சுட்டே இருந்தா பிரதிபிம்பம் நம்ம என்ன தெரியாதோ இல்லையோ அது மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் அந்த ஊர்ல கிளியரா தெரியுமா. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற வாழ்க்கை இங்கிருந்து போன வாழ்க்கை சித்த சுத்தி ஏற்பட்டிருக்கும். சித்த சுத்தி ஆனதுனால சித்தம் ஒரு இடத்துல தனிச்சு நிக்கிறது, நிக்கும் பொழுது நல்லா ஆத்ம தத்துவத்தை கேட்கறது. ஆகையால் அது ரொம்ப வசதி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். இப்படி முக்திகளுடைய நிலை இருக்கும் பொழுது போன ஸ்லோகத்துல சுக சபதி சுகதோமே பவ விபோ கரோமி பூஜா சபதி சுகதோமே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் வா விஜதி கலு சத்யா பலமிதி அப்படின்னு சொன்னார்.
சீக்கிரமாக எனக்கு சுகதோபவ முக்தியை கொடுங்க அப்படின்னார். அங்க முக்தின்னா பரம முக்தி அபிப்பிராயம் பட்டு எனக்கு சீக்கிரமா கொடுங்கன்னு சொன்னார். ஆனா பார்த்தா நான் இங்க சொன்னேன் கரோமி த்வத் பூஜாமன்னு சொல்லிருக்கேன். பூஜாங்கிறது ரெண்டு விதம். என்ன பூஜை ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னா புட்பத்தினால பகவான அர்ச்சனை பண்றது, அதே போல அவருடைய மந்திரங்களை சொல்லி பில்வாதிக்கிறதுனால அவளை அர்ச்சனை பண்றதுங்கிறது பூஜை, அது ஒரு பூஜை. ரெண்டாவது பகவானை சிந்தனை பண்றது, அவருடைய தத்துவங்கள் உபனிஷத்து எப்படி சொல்றதோ அப்படி தெரிஞ்சுக்கிறது. நீச்சா எத நிருத்தியமோ கத் பிரமச்சதே, பகவானுடைய தத்துவத்தை அறிந்து அவருடைய சொரூபம் என்னமா உபனிஷத்துல சொல்றது, எப்படி அந்த ஆகமங்கள்லாம் சொல்றது அப்படின்னு அவரை மனசுனாலேயே தியானம் பண்ணிட்டே இருக்கார். புனப்புனர் ஒன்று சிந்தனம் இதற்கே இது உயர்ந்ததான ஒரு பூஜை, இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆகையால் வேதாந்த சிரவணம், வேதாந்த மனனம், வேதாந்த நிதி தியானம் இவைகள்லாம் நிஜமாக உயர்ந்ததான ஒரு பூஜையாக்கும். இந்த பூஜையானது மோட்சத்தை கொடுக்கிறது அது சந்தேகம் இல்லை. ஆனா சாதாரண புஷ்பங்கள்னாலையும் வில்வாதிகள்னாலையும் பண்ணக்கூடியதான பூஜையானது அது என்ன பண்ணும், சாலோக்கிய சாமீபிய சாரோக்கியமான முக்திகளை கொடுக்கிறது. அப்படிப்பட்டதான முக்தியை கொடுத்தா அங்கே எப்படின்னு அந்த ஊர்ல இருந்து பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாள் இருப்பேன்னர், எத்தனையோ நாட்கள், சின்னது என்று சொல்ல முடியாது. பிரம்மலோகம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அங்கே அதற்கு பிறகு ஞானம் வந்து முக்தி அடைஞ்சு விடுவோம். அது எப்ப நடக்கும், அந்த ஸ்வரூபமாக நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த பலத்து முக்திக்கு பலத்தை முக்தி எனக்கூடியதான பலத்தை தன் பூஜை பண்ணினதான அந்த பலத்தை அவர் எதிர்பார்த்து இப்படி சொல்றார். கதாவாகலாதே கனகமணி சௌதே தகணி கதாவா கைலாதே, எப்பொழுது நான் கைலாசத்தில் இருக்கணும், கிலாசம், கிலாசத்துக்கு பரமேஸ்வரன்,

வரும். அவர் எப்படி இருந்திருக்கார், மனசு நிம்மதியா இருந்திருக்கார், உலகம் எப்படி போனாலும் சரி தான் ஆனந்தமான நிலையில இருக்கார். ஆனந்தமா இருக்கிறவளுக்கு நடுவில் இருந்தா நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். அந்த நிலையில நான் இருக்கணும். கதாவா கைலாசே, அந்த கைலாசம்னு என்ன, அதுல ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்காது. கனகமணி தவுதே, கனகமணி தவுதே, அங்கே வீடெல்லாம் தங்கத்தினால கட்டியிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, மணிகள்லாம் அதுல செதுக்கி இருக்கு. கனகமணி சௌதே சகணி வசன்னு கணங்களோட இருக்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாத்துக்கணும். நமக்கு சகாயம் பண்றவாளா இருக்கணும், நல்லது சொல்லிக் கொடுக்கிறவாளா இருக்கணும், சத்சங்கமா இருக்கணும். நமக்குன்னு பக்கத்துல இருந்து அங்கே போவானே இங்கே போவானே நச்சரி சொல்லு, எதை படிக்கிறாலும் காலம் இன்னைக்கு என்ன டிஃபன் காத்துல, இது என்ன, ஏதோ ஒண்ணு சாப்பிடணுமோ இல்லையோ, அது கிடையாது. இது என்ன அதென்னு இப்படி பேசியே நமக்கு சமாதானம் சொல்லாத போனா கஷ்டமா இருக்கும். சமாதானம் சொன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்படி அனாவசியமா நம்ம பேசிட்டு நம்மளுக்கு லௌகிகமான விஷயங்கள திருப்பரவாழ்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்ல விஷயத்திலேயே பேசிட்டு இருக்கிறவா நமக்கு இருக்கணும். அது போல இருக்கலாம் அங்க எப்படி சகணி கணங்கள் யாரு, சண்டீஸ்வரன், நந்தீஸ்வரன், பிருங்கி, இப்படிப்பட்ட மகான்கள். சர்வதா சர்வகானம் சிவ வைபவத்தையே சொல்லிட்டு இருப்பார். நந்தீஸ்வரன் எப்பொழுதும் பரமேஸ்வரன் பரியங்கத்துல உட்கார வச்சு இப்படி அப்படியே மாட்டிண்டே இருக்கார். அவருக்குத்தான் வேலை. சர்வதா சர்வகான் அவரை பார்க்காத ஒரு செகண்டும் இருக்க முடியாது அவரால். அப்படி ஒரு விசேஷமான ஒரு சொல்லுவோம். சண்டீஸ்வரன் சர்வதா அவரை பார்த்துட்டே இருக்கார். அவர் ஆகாரம் பரமேஸ்வரன் நிவேதனம் பண்ணினதான பாகம் சண்டீஸ்வரனுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் இல்லை. கோவிலுக்கு போனா பரமேஸ்வரன் போனா நைவேத்தியம் அவர்கிட்ட கொடுக்க மாட்டார், அம்பாள் சந்நிதிக்கு வந்துதான் கொடுப்பார். என்னடா சிவனுடைய பிரசாதம் சண்டீஸ்வரனுக்கு தான் பொருந்தது, அது அவருடைய ரைட். அது இது வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போற. சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் வந்த பிறகு அவர் ஏன் முதல்ல அப்பாவை பார்க்காம அம்மாவை பார்த்தார், இது ஒரு கேள்வி. என்னமோ ரிசர்ச் எல்லாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் பத்தில, இந்த சிவானந்தில எத்தனையோ விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த புருங்கி இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் சர்வதா சர்வ காலமும் பரமேஸ்வருடைய தொண்டுலேயே ஈடுபட்டு இருக்க. அவளோட நம்ம இருக்கணும். யாரோடையோ எங்கேயோடய இருந்துன்னு மறுபடியும் நமக்கு கிடைக்காதான அரிதான இந்த சமயம் இருக்கு பத்தில. மானிட விரவியினாலத்தான் இதை சம்பாதிக்க முடியும். அந்த மானிட விரவியும் 100 வருஷம் தான் மேக்சிமம். அதுக்கு எத்தனை வருஷம் தான் நம்ம இருப்போமோ தெரியாது. அந்த இருக்கக்கூடிய நான் அந்த வயசுக்குள்ளேயே நான் பாதி வயதுக்கு மேல அனாவசியமா தெரியாமலே செலவு பண்ணிவிட்டோம். இது போல விஷயங்கள்லாம் நமக்கு வேணும், நம்ம இந்த ஜென்மாவில் அழஞ்சாகணும்னு தெரியவே இல்லை, போயிடுது. தெரிஞ்ச பிறகு உடம்பு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, இப்படிதான் கவலைப்பட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் நமக்கு மறுபடியும் பூமிக்கு இழுக்காம இருக்கிறதுக்கு வேண்டியதான விவகாரம் பண்ணணும். அப்படிப்பட்டவன் நல்ல கம்பெனி வேணும், சத்சங்கம் வேணும். கைலாசத்துக்கு போனாலும் சத்சங்கம் வேணும். ஆனா சத்சங்கம் அங்க இருக்க, நம்ம ஊர்ல சத்சங்கம் இல்ல. நம்ம ஊர்ல மனுஷியாலாம் இங்க போகணும் அங்கே போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு பாக்குறாளே ஒழிய சத்சங்கம் ரொம்ப குறைச்சல். ஆனா அந்த ஊர்ல சத்சங்கம் இருக்கு. ஆகையால் சகணைஹி கதாவா கைலாசே கனகமணி சௌதே சகணைஹி வசன்னு அப்படின்னா சாலோக்கியம். அந்த ஊர்லயே இருந்து கொண்டு கைலாசே வசம், நான் எங்க இருக்கணும், கைலாசத்துல இருக்கணும். பூஜா பலம் என்ன, கைலாசத்துல வாசம். வசம் சம்போரக்ரே ஸ்புட கடித மூர்தாஞ்சலி புட்டஹா, பரமேஸ்வரனுக்கு முன்னால இருந்து ஸ்புட கடதா, ரெண்டு கையும் நன்றாக கை கூப்பி, எங்க தலையில கை கூப்பி மூர்தாஞ்சலி புட்டஹா. என்ன சொல்லுவேன் பரமேஸ்வரன், விபோ சாம்ப சுவாமின்னு பரமசிவ பாஹி திணகதன் ஹே விபோ சர்வ வியாபகனே விசேஷேன பவதி விபோ, எல்லா இடத்திலையும் எங்கும் இருக்கிறவர், எல்லாமாக இருக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் சாம்பா பரமேஸ்வரன் மட்டும் இல்ல, அம்பாளோட அம்பாளோட அப்படின்னு என்ன வேணும், மனுஷனுக்கு கருணை வரும். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வருமே, ஏன்னா திருஷா திராகியஸ்யா தரதளித நீரோத்பலருச்சா, அந்த கடக்கன் பார்வை அம்பாளுடைய பார்வை மனுஷன் மேல விழுங்குமே, ஏன்னா அவனுக்கு மனசில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் போயிடும். மனசுல எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலை இருக்கு, பதிலாக புடுங்கிட்டே இருக்கே மனுஷன, அந்த கவலை போகும். கவலை போச்சுன்னு மீதியெல்லாம் சாதாரணமா இருக்கட்டும், இருக்கிற காசு போறோம்னு சௌக்கியமா இருக்கலாம், ஆனா போறலையே போறலையேன்னு கவலை மனுஷன் இருக்கு.
அந்த

0: இல்லாதான நிலை இவனுக்கு வேணும். ஆகையால் கதாவார் வதன் சம்போ அக்ரே குடகடித முத்தஞ்சலி புட விபோ சாம்பா அம்பாளோட கூடியிருக்கிறே சுவாமின்னு பரமசிவ பாகி தினிகதன் எனக்கு சுவாமி நீங்கள். ஒரு சுவாமின்னா என்ன பண்ணும், வேலைக்காரனா இருக்க நல்லது பார்க்கணும். நீங்க சுவாமியா இருக்கள், ஆகையால் என்னுடைய நன்மையை நாடணும். நீங்க சுவாமின்னு பரமசிவ பரமமங்கள நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்துல எல்லோருக்கும் நல்லதை பண்றவன் நன்னதாக இருக்கிறவர் தாங்கள். சர்வ வியாபகமா இருக்கள். ஏ பரமசிவ பாகி தினகதன்னு என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிக்கொண்டே விதாத்ருணாம் கல்பானு பிரம்மதேவருடைய கல்பங்கள் கணமிவ வினேஷ்யாமி சுகத்தா ஒரு செகண்ட் மாதிரி முடிச்சு விடுறேன். இப்ப இதை பார்க்கணும். காலத்தை பிரம்மதேவருடைய காலத்தை அவன் கல்பத்தை ஒரு செகண்ட்ல நான் முடிச்சு விடுவேனேங்கிற அது எப்படி முடிக்க முடியும்? பிரம்மதேவருக்கே இவ்வளவு காலம் வருமையானால் இவ்வளவு நேரமாகுமையானால் அப்படிப்பட்டதான அவருடைய நேரத்தை ஒரு செகண்டாக நான் எப்படி முடிக்க முடியும்? ஏதோ ஸ்லோகத்துல சொன்னா சார் இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்க போனேன்னா ஆத்துக்கு போய் இதை சொன்னேன்னா இங்க பேசி கேள்வி கேட்ட அது எப்படி அவருக்கு நாலு கல்பம்னா உமக்கு ஒரு செகண்ட்ல எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா பதில் வேண்டும் போதும். ஏதோ ஆச்சாரியால் சொல்றான்னு பக்தியோட நம்ம கேட்டு போகப்படாது, லாஜிக்கும் மனசுக்கு ஏற்படும். அந்த ஸ்லோகம் எப்படி அவருக்கு அத்தனை கல்பமாகுமே ஆனால் எனக்கு ஒரு செகண்டா எப்படி ஆக முடியும் பார்க்கணும். இந்த டைம்னு சொல்றமே வாட் இஸ் டைம், அதுதான் இங்க அந்த கால தத்துவத்தை ஆச்சாரியால் இங்க சொல்லிட்டு இருக்க. காலம்னு சொன்னா பரமேஸ்வர ஸ்வரூபம், அவித்யாசி சம்பந்தம் காலம், அஜானமும் சைத்தன்யமும் சேர்ந்தா அதுக்கு காலம்னு பேர். சோ காலம் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப அஜானமானது அவித்யானது சுத்த பிரம்மத்தோட சேர்ந்ததோ அப்ப காலம் ஆரம்பிச்சது. அந்த அவித்யையும் சுத்த பிரம்மமும் சேர்ந்தா அதுக்கு தான் ஈஸ்வரன் பேர். மாயாவ சின்ன சைத்தன்யத்துக்கு தான் ஈஸ்வரன் பேர். அப்ப ஈஸ்வரனும் காலமும் ஒண்ணுதான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர், கால காலம்னா இருக்கார், அவர் ஒரு காலம் அப்பாயின் பண்ணிருக்கார். மிருத்யு யத்யோபசேதனம் கைத்தவேத எத்ரதா யமதம ராஜா வச்சுட்டு இருக்க. இப்ப நிஜமான காலம் எது, அஜானத்துல சைதன்ய பிரதிபிம்பம், அதுதான் ஈஸ்வரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டார், கால காலம்னு பேரை வச்சுட்டு இருக்கார். ஏன்னா தானே இன்னொரு காலமா தயார் பண்ணிவிட்டார். இன்னொரு காலம் யாரு, யமதர்மராஜா. சோ நம்ம கீழந்து போனமே ஆனால் முதல் காலம் யமதர்மராஜா, அந்த காலனுக்கு காலமா இருக்கிறவர் பரமேஸ்வரர். அது எப்படி சார், யமதர்மராஜாவுக்கும் காலமா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜா வரார், மார்க்கண்டேயனுடைய வயசு அடுத்து அவருக்குன்னு குறிப்பிட்டதான 16 வருஷங்கள் தான் அவருடைய வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க. நேரா வந்தார், பூஜை பண்ணிட்டே இருக்கார் மார்க்கண்டேயன். இவர் என்ன பண்ணினார், அத சத்யவத காய பசபத்தம் வசங்கதம் அங்குட்ட மாத்திரம் புருஷம் நிச்ச கருஷய மோபலாத் அப்படின்னு யமதர்மராஜா என்ன பண்றார், தன் கையில இருக்கக்கூடியதான காலபாசத்தை வீசுறார். காலபாசத்தை வீசினா அந்த மனுஷியனுடைய மனசில் இருக்கக்கூடியதான ஒரு அங்குஷ்டம் அளவுக்கு கட்ட வரலுக்கு அளவுக்கு இருக்கக்கூடியதான இதயம், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஜீவனை புடிச்சு இழுத்துட்டு போயிடுறார் அவர். இதான் யமதர்மராஜா பண்ணக்கூடியதான காரியம், பிராணம் போயிடுறது. சோ ஒவ்வொரு வியக்தியினுடைய மரண காலத்துல யமதர்மராஜா பாசத்தை வீசி அவருடைய லிங்க சரீரத்தை எடுத்துட்டு போறார். இவர் என்ன பண்ணினார், இவர் பாசத்தை வீட்டிருந்து அவர் பார்த்த சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டார் மார்க்கண்டேயர். அந்த பாசமானது இவர் மேல விழத்துக்கு பதிலாக இவரோட சேர்ந்த ஆலிங்கனம் பண்ண சிவனையும் சேர்ந்து விழுந்தது. அப்ப அதை பிடிச்சி இழுத்தார். இழுத்ததுமே என்னாச்சு, பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துட்டு அந்த லிங்கத்திலிருந்து லிங்கோத்பவ மூர்த்தியா வந்தார், எட்டி உதச்சார் யமதர்மராஜாவை. யமதர்மராஜா கர்ணத்துல போட்டார், இனிமேல வரமாட்டேன்டார், இனிமேல சிவான்னு பேர் சொல்றவா பக்கத்துல வரப்படாதுன்ட்டார். இப்ப அந்த பரமேஸ்வரனுக்கும் அந்த யமதர்மராஜாவுக்கும் காலமா இருந்தவர் யாரு, பரமேஸ்வரன். சோ பரமேஸ்வரனுக்கு கால காலம் அப்படின்னு பேர் வந்து இப்படி யமதர்மராஜாவை காலம் மிருத்யு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யமதர்மராஜாவுக்கும் காலமாக இருக்கிறவர் பரமேஸ்வரன், அவரை கால காலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த காலம்ங்கிற ஒரு பதார்த்தத்தை நாம் அனுபவிக்கணும். அதற்காக என்ன பண்ணினார் பரமேஸ்வரன், சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினார். அதற்கு முன்னால் அகண்ட காலமாகத்தான் இருந்தது. சூர்யா சந்தமதோ தாதாய தாபூர்வம கல்பயது, சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினார். சிருஷ்டி பண்ணிவிட்டு அவள் எங்கேயாவது ஒரு பங்களா கொடுத்து அங்க இருந்து சொல்லல, ஆகாசத்துல இருங்கோன்ட அவாந்தரமாக சப்போர்ட் இல்லாம ஒரு பொருள் இருக்கணுமையானால் ஆகாசத்துக்கு அது சுத்தி கொண்டிருந்தா தான் இருக்கும். அது ஆகாச ஸ்வபாவம். அது சப்போர்ட் இல்லாம இருக்கணுமையானால் அது சுத்திட்டே இருக்கணும். ஆகையால் சூரியனும் சுத்த ஆரம்பிச்சார், சந்திரனும் சுத்த ஆரம்பிச்சார், பூமியை பார்த்து சுத்த ஆரம்பிச்சார். ஆனா சயின்ஸ் என்ன சொல்ல, சூரியன் இருக்காரு பூமி சூரியனை சுத்தறதுன்னு எப்படி இருந்தா என்ன விவகாரம் என்ன, சுத்திட்டே இருக்க. இந்த சுத்தறதுனால என்னாச்சு, பூமியில பகல் இரவு ஏற்பட தொடங்கிது. சூரியனுக்கு எதிர்க்க இருக்கிற பகுதிக்கு பகல், அப்புறம் இருக்கக்கூடியதான பகுதிக்கு இரவு, இப்படி ஆரம்பிச்சது. பகலிரவு ஆரம்பிச்சதுமே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு, அத ஒரு பகல் ஒரு இரவு மறுபடியும் பகல் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இருட்டானபுறம் பகல் வந்ததுன்னு அது ஒரு நாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த நாளை பெருசாக்கினோ குறைச்சலாக்கணும் என்ற நம்ம வசதிக்கு தகுந்த போல. பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், இல்ல ஆட்டோல ஏறி உட்கார்ந்து இருக்கேன், அவன் இருந்து 1000 ரூபாய் நோட்டு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவான், இறங்குமா. அவனுக்கு முக்கியமா அவனுக்கு எவ்வளவு வேணுமோ கரெக்டா செல்ற கொடுக்கணும். ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சல 50 ரூபாய் 45 ரூபாய் ஆச்சுன்னா 50 ரூபாய் கொடுத்தேன்னா 5 ரூபாய் சில்லறை இல்ல சாரும்பா, நீங்க யார்கிட்ட வாங்கி கொடுப்பாள், கிருஷ்ணார்பணம். அவ்வளவு இப்படியே கிருஷ்ணார்பணம் நிறைய போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், விவகாரம் என்னென்ன அது. இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்ங்கிறதோ 1000 ரூபாவோ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக யாருக்காவது ஒரு டிவி வாங்கினா ஒரு 30,000 ரூபாய் எல்லாம் 1 ரூபாய் நோட்டா எடுத்துட்டு போனான், அவன் என்ன பண்ணுவான் பாவம் சொல்லிட்டு பாக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், அந்த அப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும். சோ நம்மளுடைய விவகாரத்துக்கு எந்தெந்த செயல் பண்றோமோ அதுக்கு தக்கவாறு உபயோகப்படுத்தணும்ங்கிறதுக்காக ரூபாய் எப்படி சின்னது பெரிதாக வச்சுருக்கோமோ அதே போல காலத்தையே சில செயல்களுக்கு ஒரு நாள்ங்கிறத குறைச்சலா இருக்க. சிவானந்தர் அதை படிக்கணும்னா ஒரே நாள்ல படிக்க முடியுமா, முடியாது. ஆகையால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது கொஞ்ச நாளா ஒரு 6 மாசம் ஒரு 300 நாள் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால் என்ன பண்ணார், நாளெல்லாம் சேர்ந்து நாள் கணக்குல வேண்டாம் மாச கணக்கு வச்சுப்போம் அப்படிங்கறத 7 நாளை சேர்த்து 1 வாரம்னா, 2 வாரம் சேர்ந்து 1 பட்சம்னு சொன்னோம், 2 பட்சம் சேர்ந்து 1 மாசம்னோ, 2 மாசம் சொல்லி 1 ருத்துனோ. இப்ப எல்லாம் மறந்து போயிடும், இது வரைக்கும் தான் தெரியும் ஜனங்களுக்கு. 3 ருத்துக்கள் சேர்ந்து 1 அயனம்னு சொன்னோம், 2 அயனங்கள் சேர்ந்து 1 வருஷம். அதுக்கப்புறம் அது வருஷத்தை கூட பெருக்கலாமா, வேண்டான்ட்டான். என்ன வருஷமானது கரெக்டா சைக்கிளிக்கலா வருது. சித்திரை மாசம் ஆரம்பிச்சதுன்னா மல்லி புஷ்பங்கள் வரும், மாம்பழமங்கள்லாம் வரும் சித்திரை மாசத்துல ஆரம்பத்திலிருந்து. ருத்து நாம் குசுமாகரா, வசந்த ருத்து வந்தா குசுமாகரம் இல்ல புஷ்பங்களும் வர எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக கிரீஷ்ம ருது, அதுக்காக வருஷ ருது, இப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கு. அந்த 12 மாசங்களுக்கும் அது 1 வருஷத்துக்குள்ள ஒரு சைக்கிள் வருது போரும். அந்த வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சோம், இந்த வருஷத்துக்கு விஜயா அப்படின்னு பேர். இப்படி வரிசையாக 1 வருஷம் பிரபாவிலிருந்து ஆரம்பிச்சு கஷயா பரியந்தம் வருஷங்கள் 60 வருஷம் இருக்கு. ஏன் சார் 60 வருஷம் நிறுத்தி விட்டேன்னார் போரும். என்ன மனுஷனுடைய வாழ்க்கையே 120 வருஷம் தான் மேக்சிமம். நீங்க என்னதான் பிராணாயாமங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும் இந்த சரீரம் அவ்வளவுதான் நிக்கும். அதுல ஒரு 60 வருஷம் ஆனமே ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக, இத்தனை நாளா நீங்க வந்து குடும்பமே வசத்தி காசே வசத்தின்னு வாழ்ந்தேள், 60 வயசு ஆயிடுத்து, ஹாஃப் மார்க் பெஞ்ச் மார்க் வந்துடுத்து, இந்த பர்த்து சார்ட்டெல்லாம் போடுறவ பாருங்க, நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சோமோ, எத்தனை நாள் ஆச்சோ, எந்த வயது வரைக்கும் ஒர்க் ஆச்சோ, இப்படியும் பாக்கிற பத்தேல. அது பழைய நாள்ல நம்ம ருஷிகள் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டேன், உனக்கு 120 வருஷம் கொடுத்துருக்கேன், ஒரு பாதி ஆனதுமே தீர்மானம் பண்ணிக்கோ எங்க இருக்கேன்ட்டு. பாதி ஆழுத்து வேலையில இன்னும் 1% தான் ஆச்சுன்னா தொலைஞ்சிருந்தேன். விவகாரம் என்ன ஆயிடுதுன்ற, ஓஹோ வீட்டுல குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளை பத்தாண்டா அவளுக்கு வளங்க வளர்த்து அவளுக்கு நல்ல மார்க்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்து கொடுத்து அதோட நிறுத்தணும். பிரவிற்த்தி தர்மம் ஆயிடுது, இனிமேல நிவர்த்தி தர்மத்துக்கு ஆரம்பிக்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு மந்திரோபதேசம் வாங்கிட்டு மந்திரங்கள்லாம் ஜபிச்சுண்டு ஏதோ வேதாந்தங்கள்லாம் கேட்டுண்டு மனசு நிம்மதியை நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் வரவழைச்சு வீட்டுல எல்லா விஷயத்திலும் ஈட்டிச்சுண்டாம எல்லாத்திலையும் ஈட்டிச்சுண்டு அவஸ்தப்பட்டு நீங்களும் அவஸ்தப்பட்டு இருக்கிற வாழ்லயும் சன்னியாசம் வாங்கி முடி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தனிமையா இருங்கன்னு சொல்றதுக்காகத்தான் சொல்லியிருக்க. அதனால 60 வருஷம் ஒரு செட்டு. அதனால என்ன பண்ணினா எந்த வருஷமோ அந்த வருஷம் வர வரையும் ஒரு ரவுண்டா இருக்குங்கிறத 60 பேர் வச்சிருக்கோம். பிரபவா விபவா சுக்லா பரமோதா பிரதோத்பத்தி ஆங்கியதா பவா இவ இப்படி வருது வருஷங்கள் பேர். பழைய நாள்ல முதல்ல இது நொற்ற பண்ண சொல்லுவா. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலே குழந்தைகளுக்கு தினங்கள் வாரங்கள் நட்சத்திரங்கள் ருதுக்கள் அயனங்கள் இவைகள்லாம் பேர் வருஷங்கள் இத்தனையும் நொற்றா இருக்கும். இப்ப ஒண்ணுமே நொற்ற ஆறுதல்ல அக்ஷராபியாசம் எல்லாம் பண்றதில்ல. முதல்ல எல்கேஜியில போட்டு பாபா பிளாக்டர் சொல்லிக் கொடுக்கும் அங்கேதான் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு எது நல்லதோ பகவானுடைய பேரு சுமுக தேகதந்தோகன் வராது. இவாள்லாம் முடிச்சு ஒரு 50-60 வருஷம் ஆன பிறகு அப்புறம்தான் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு இங்க இருந்து ஆரம்பிக்கிற பாருங்க. எப்ப கத்துக்க வேண்டியது சின்ன வயசுலயே கத்துக்கணும் ஸ்லோகங்கள்லாம். அப்பதான் நமக்கு மனசுல ஊரும் சேமமா இருக்கலாம். இதுக்காக என்ன பண்ணினா வருஷங்களை இப்படி கணக்கு பண்ணி வச்சிருக்க. அது போல வருஷங்கள்ல இது விஜய வருஷம். இப்ப இது மாதிரியாச்சு. அதே மாதிரியே நாள்ல என்ன பண்றது அப்படி குறைச்சுட்டே வந்தோம். நாளைக்கு உங்காத்துக்கு வரையினர் எப்ப வராரோ, காலை 4 மணிக்கு வராரோ, ராத்திரி 10 மணிக்கு வராரோ, என்ன பிராரப்தமோ என்ன தெரியலே, இங்க வீட்டுல இருந்து வெளியில போகாம ஆதார் கார்டுன்னு ஒண்ணு அவன் வருவானா வீட்டுக்கு வந்து கொடுப்பானா அவன் எப்ப வருவான்னு நீங்க ஊர்ல இருக்கணும். எங்கேயாவது கடைக்கு போக வந்தேன்னா அப்ப வந்துட்டு போயிட்டானு அவ்வளவுதான் கிருஷ்ணா இருப்பணும் உமக்கு நிராதாரமா போயிட்டு இப்படித்தான் வரான்னு சொன்ன ஒரு கரெக்டா இந்த சமயத்துக்கு சொன்னா தானே வர முடியும். நாளைக்கு வரேன்னா எப்ப வரப்போகள். அதுக்காக என்ன பண்ணிடணும், நாளைக்கு கால பகல்ல வரேன், போர் நூன் வரேன், இல்ல மத்தியானமா வரேன், சாப்பிட்டு தூங்கிட்டு 3:30 வரேன், ஏதோ ஒரு சமயம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணிருக்கோம், பகல் 12 மணி நேரத்துக்கு நம்ம வசதிக்காக குறைச்சிருக்கோம். 12 மணி நேரமா 8 மணிக்கு வரேன், 9 மணிக்கு வரேன், அதுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றது, கரெக்டா இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு 8-10 ஏதோ ஒன்று சொல்றோம். அப்ப விவகாரம் என்ன, அது மாதிரி வருஷம் மணிக்களாகவும் நிமிஷங்களாகவும் செகண்டாகவும் பிரிச்சிருக்கோம். இது காலம். இந்த காலமானது என்ன, இப்ப டைம் என்னன்னு கண்ணா 7:26 இப்படி அது காலம். காலம்னா பரமேஸ்வரன். அந்த காலமானது நம்ம அதுக்கு அடிஷனலா யம தர்மராஜா வச்சிருக்கோம். நமக்கு அப்ளை ஆகக்கூடியதான காலம் என்ன, இப்ப நம்ம சொல்லக்கூடியதான காலம். இந்த காலமானது சூரியன் சந்திரன் இவாளுடைய மாறுதல் நாளினால ஏற்பட்டது. அதே போல சந்திரன் சுத்த ஆரம்பிச்சார். அந்த ஒரு தரம் சுத்துறதுக்கு அவருக்கு 27 நாள் 30 நாள் ஆறுது. அவர் சுத்துற ஒரு சமயம் ஒரு நாளுக்கு எவ்வளவு தூரம் ஆறுதோ அது ஒரு நட்சத்திரம். 360 டிகிரி 27 டிவைட் பண்ணி 13 டிகிரி இது ஒரு செகண்ட். அது போல வந்ததுன்னா அது ஒரு நட்சத்திரம். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு மூலா நட்சத்திரம், நாளைக்கு பூராட நட்சத்திரம், நாளைக்கு புத்தராட நட்சத்திரம் அப்படின்னு அந்த சந்திரனுடைய பரிமாணத்தினால் அவருடைய பிரமணத்தினால ஏற்பட்ட நட்சத்திரங்கள், சூரியனுடைய பிரமணத்தினால ஏற்படக்கூடியதான தினங்கள், அதே போலயே சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான இன்டர் கனெக்ஷன் ஏற்பட்டது திதிகள். பிரதிமன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. சூரியனும் சந்திரன் நேரா ஒரு லைன்ல இருந்தாரேனால் அன்னைக்கு அமாவாசையான பேர். சூரியன் இந்த பக்கம் இருக்கார் கரெக்டா, ஆப்போசிட்டா சந்திரன் இருந்தார்னா பௌர்ணமின்னு பேர். சா திருட்டேன் துஷினி வாரி சா நட்டேந்து கலாகுஹு. அன்னைக்கு சந்திர பேரை ஒரு செகண்டும் தெரியலன்னா கலாகுஹு அமாவாசையான பேர். ஆனா ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு சினி வாலி அமாவாசையா. பஞ்சாங்கத்துல சீவா அப்படின்னு பரமேஸ்வரன் நினைக்காதீங்க. அதுவே கா கும்பா கலாகுஹு அமாவாசையானது. அந்த கலாகுஹு அமாவாசைக்கு ஒரு விசேஷம், விரதங்கள் பண்றதுக்காக இருக்கு. இப்படி மறுபடியும் அவளுடைய சேர்க்கைனாலையும் வாரத்தினுடைய சேர்க்கைனாலையும் யோகம் கரணம். இப்படி திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த 5 காலத்துக்கு அங்கங்கள். அதனால்தான் சங்கல்பம் பண்ணும் பொழுது இந்த 5 சேர்த்து சொல்றேன். வேற 5 சொல்லாத மாதிரி 3வது சொல்லுங்க. இது தினந்தோறும் இன்னைக்கு என்னென்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் தெரிஞ்சுட்டாலே புண்ணியம்னு சொல்றது. ஏன், இந்த காலம் பரமேஸ்வர சுரூபம். எதற்காக சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் பண்ற இடம் இல்லையோ அதே மாதிரி எந்த தேசத்தில் இருக்க எந்த காலத்தில் இருக்க இந்த தேசத்தில் இருந்திருக்கேன். விந்தியாயா தட்சிணே பாகே பிராமண சன்னிதோ ஹரிஹர பிராமண சன்னிதோ இந்த கஷேத்திரே கற்பகாம்பா கஷேத்திரே அப்படின்னு சொல்ற இடம் இல்லையோ இந்த ஊர்ல இருக்கேன். அதே போலயே டைம், அந்த டைம் கோஆர்டினேட்டும் வேணும். அதனால்தான் இந்த டைம் கோஆர்டினேட்டுக்கு அஞ்சா பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் வேற ஏதாவது காலத்தினுடைய அங்கங்கள். அந்த காலமே பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். தினந்தோறும் இன்னைக்கு என்ன கிழமை என்ன இது தெரியாமல் வாட்ச கட்டிட்டு ஒவ்வொருத்தரும் செக்ல சைன் பண்ணும் பொழுது 100 தரம் வாட்ச பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டேட்டுன்னு தெரியல. பிராரம்பம் நீங்க காலம்பு எழுந்ததுமே இது சொல்லி ஆகணும். ஸ்திரீகளும் சங்கல்பம் பண்ணிட்டு துளசி பூஜை பண்றான். அப்ப என்ன விவகாரம், இன்னைக்கு என்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் தெரியணுமோ இல்லையா? இது முக்கியம். என்ன பரமேஸ்வர ஸ்மரணம், தெரியாமலேயே பரமேஸ்வரனை பார்த்துட்டு இருக்கேன். இந்த காலம் இருக்க அது எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க. காலம் எங்க இருக்குன்னு சொன்னா காலம் எங்கும் வியாபிச்சு பரமேஸ்வரனோ இல்லையா, அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார். ஆனா அந்த காலமானது மனுஷியனால் எப்படி அறியப்படுகிறது, காலத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்ப எந்த செயல் சொல்லும் பொழுதும் அந்த செயல்ல கால சம்பந்தம் இல்லாம சொல்றேன். வரேன், வந்துட்டேன், வரப்போகிறேன், கால சம்பந்தம் இருக்கா இல்லையா? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஏதோ ஒண்ணு சொல்லாம ஒரு செயலும் உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு செயல்லையும் காலம் சம்பந்தத்துக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா அதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க, அதனாலதான் பாஸ்ட் டென்ஸோ பிரசன்ட் டென்ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்க. பூத பவிஷ்யம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் உபயோகப்படுத்துறா இல்லையா? அதனால காலத்தை பிரத்யட்சம்னு சொல்லிவிட்டான் மீமாம்சகர். வேதாந்திகளும் காலம் பிரத்யட்சம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பிரசன்ட் டென்ஸா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா அது நமக்கு தெரியறதே தவிர நம்ம ஊனி கவனிக்கிறது இல்ல. பஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கார் தாத்தா, ஒரு சின்ன பையன் இருக்க. அந்த பையனை கேட்டார், என்ன 41 போச்சான்னு கேட்டார். 41 பஸ் நம்பர், 41 எப்படி போகணும், 41 நம்பர் பஸ் போச்சான்னு. அந்த பையன் சொல்றார், ஒரு யுகமா நிக்கிறேன் போகலன்ட்டார். அவருக்கு ஒரு யுகமா நிக்க முடியும், இவர் வந்த பிறகுதான் அந்த பையன் வந்தான். ஆனா அவர் அவ்வளவு நேரம் காத்துன்னு இருக்கார். இந்த பையனுக்கு பொறுக்கல, இவன் அர்ஜென்டா போகணுமா, நானும் காத்துட்டு இருக்கேன், ஒரு யுகமா காத்துட்டு இருக்கேன், போகவே இல்லை. இந்த பஸ் காரணம் ஒரு 10 நிமிஷம் வச்சான் அவனை பத்தி. இதுக்குள்ள பஸ் வந்துருது, இவன் கவனிக்கல, அது போயிட்டு விவகாரம். அப்ப விவகாரம் என்ன, அங்க நின்று இருக்கான், இவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான். எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல கொஞ்ச நேரம் ஆனாலும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஆனாலும் அதை வந்து ஒரு விதமா இவனுக்கு காணப்படுற. அதே மாதிரி டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கான், ஒரு மணி நேரம் ஆச்சு டக்குன்னு அடுத்த அதுக்குள்ள அப்படின்னா நாயாது. இப்ப ஒரு மணி நேரம் பார்த்தீங்க இல்ல, அதுக்குள்ள சீக்கிரமா போனா போல இருந்ததுன்னா இவன் மனசு குடிச்சதையானால் காலம் நகருவது இவனுக்கு தெரியலை. இல்லன்னா போர் அடிச்சதுன்னா காலம் போறது இன்னும் போகலையே போகலையே கடிகாரத்தை ஆட்டி பாக்கிறான் போயிட்டு இருக்கா இல்லையா? அப்ப விவகாரம் என்ன, இந்த காலம்ங்கிறது இவன் மனசுல இருக்கு. காலமானது அதேதான். இவர் ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்து பக்கத்து பக்கத்துல ஒருத்தர் இன்னும் சாம்பார்லயே அப்படியே மூழ்கிட்டு இருக்க, ஒருத்தர் மோர் சாப்பிட்டு முடிச்சுட்டார். உத்தரபோஷனம் வாங்கினவர் இவர் கேட்கிறார், என்ன கிளம்பல வாங்க, இதோ வந்துட்டேன், ஒரு விதமா சாப்பிட்டு இருக்கீரே என்ன, ஒரு விதமா சாப்பிட்டு இருக்கார், இவரோட தான் வந்துட்டு இருக்கார், இவர் முன்னாலும் சாப்பிட்டு. சில பேர் பாருங்க வேகமா சாப்பிடுவார், சில பேர் என்ன நிதானமா ஒவ்வொன்னா கடிச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவார் விவகாரம் முழுக்க. வழக்கம் தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம சாப்பிடணும். பக்கத்துல இருக்காங்க எப்படி சேர்ந்து இருக்கான்னு பார்த்து சாப்பிடணுங்கிற ட்ரைனிங் இருந்த பழைய நாள்ல 10 பேரை உட்கார வச்சு வந்தியில படிமாறினா முன்னால எழுந்து கூடாது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரியே வீட்டுல நீங்க சாப்பிடுறதா இருந்தாலும் பின்னால இருக்கிறவாளுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடணும். சரியா? எல்லாத்தையும் கொட்டி விடும்பான். அடுத்த ஆள் ஒருத்தர் இருக்கார சாப்பிடுறதுக்கு அவளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது தெரியணும். இதுதான் முன்னால நமக்கு சின்ன விஷயங்கள். நம்ம இந்தியன் கல்ச்சர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, எப்படி இருந்தது வீட்டு இருக்கிறது ஏதோ 4 பேரும் சேர்ந்து சாப்பிடணும் இல்லையா? இவனுக்கு பிடிச்சதா இருந்தா எல்லாமே எனக்கே போட்டுரு, பாதாம் அல்வா எல்லாம் எனக்கு தான், கடையில அவளுக்கு சட்னி தான் மிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவா? அது இல்ல, பழைய நாள்ல மாமியாரா இருந்தா என்ன பண்ணுவா? எல்லாருக்கும் எடுத்து வச்சு, ஸ்திரீகளா இருந்தா அவளுக்கு தனியா எடுத்து வச்சு தனியா கொண்டு அங்க உள்ள என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியப்படாது. சாப்பிடறோம் சாப்பிடணும், அதே போல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். பரிமாறுறதுலாம் ஒரு கிண்டு நம்ம ஜனங்கள். அதான் சாப்பிடறப்பவே அவ எப்படி சாப்பிட்டுருக்கா, அவ சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். இது எதுக்காக சொல்ல வந்தேன், காலத்துக்கு இவ்வளவு விவகாரம் இருக்கு. அந்த காலமானது மனசுக்கு சந்தோஷமாக ஒரு செயல் இருக்கமே ஆனால் அந்த காலம் போறது நமக்கு தெரியாது. அதனால பிரம்மதேவர் ஞானம் கைலாசத்தில் இருக்கேன், கனகமணி சௌதத்தில் இருக்கேன், அழகான ஒரு சொரூபத்தில் பக்த ஜனங்களோட சேர்ந்து இருக்கேன், ஸ்புடமாக பரமேஸ்வரனை தியானம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு காலம் போறது எப்படி தெரிய போறது? ஏன் மனசுல நிறைஞ்சிருக்கு. எப்பொழுது மனசு நிறைஞ்சிருக்க சந்தோஷமா இருக்க அந்த சமயத்துல காலம் எவ்வளவு தூரம் ஆனாலும் நமக்கு தெரியாது. ஆகையால் விதாத்ரணாம் காலான் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதஹ. அந்த பிரம்மதேவருடைய கல்பங்கள் எத்தனை ஆனாலும் சரி, அத்தனை காலமும் ஒரே கணத்துல நான் பண்ணுவேன். காலம் என்ன காரணம் தெரியுமோ, நான் காலனை ஜெயித்த கால காலனிட்ட நான் இருக்கேன். இந்த காலம் இருக்க இந்த காலனையே ஜெயித்தேன். நான் மிருத்யுரியத்தை உபசேச்சனம். இந்த யமதர்மராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தொட்டுக்கிற ஒரு தொகை மாதிரி அப்படி இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எதிர்க்க இருந்திருக்கேன், ஹே பரமேஸ்வரா, விபோ பார்வதீவரா, சாம்பே சாம்பனே அப்படின்னு நான் சொல்லிக் கொண்டே இருக்கேன். அந்த மனசு நிறைஞ்சு இருக்கக்கூடியதான் சமயத்துல காலத்தை பத்தி சொல்லணுமா? அது போனதே தெரியாது போங்க. அப்படிப்பட்டதான நிலை இருக்கிற மனுஷனுக்கு எந்த ஒரு செயல் நம்ம பண்ணும் பொழுதும் போர் அடிச்சதுன்னு வச்சுங்களேன், காலமே நகரலைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் ரிட்டையர் ஆகிறப்ப ரொம்ப பயப்படுறான். காரணம் என்ன தெரியுமோ, இதான் வேற ஒண்ணும் இல்ல, காசு இல்லாததுனால இல்ல. பொழுது எப்படி சார் போகுது, பொழுது எப்படி போக்குறதுன்னா, இந்நேரம் அத்தானே பண்ணிட்டு இருந்த உத்தியோகத்துக்கு என்ன பண்ணிட்டு விவகாரம் பண்ணு, பொழுது போக்குறது என்னதுங்கிறத விதமான கஷ்டம் ஜனங்களுக்கு. ஆனா அப்படி இல்ல, நல்ல வழியில நீங்க இருந்தால் பொழுது போறதே தெரியாது, சமயமே இருக்க இன்னும் அது பண்ணணும் இது இப்படித்தான் இருக்கிறோம். அது இல்லாம பொழுது எப்படி போக்கணும் நினைச்சலையானால் நிஜமா மனுஷனுக்கு வியாதி தான் வரும். சோ முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், பொழுது நமக்கு போகப்படாது. ஆல்வேஸ் யூ ஷுட் எங்கேஜ் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு காரியம் ரிட்டையர் ஆனப்புறம் புதுசா பிரெஞ்சு கத்துங்க, நான் வேண்டாம் சொன்னேன். பிரயோஜனம் என்ன, பிரயோஜனம் இல்லை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். நம்ம புத்தி இருக்க, மனுஷனுடைய புத்தி இருக்க, அதுக்கு வேலை தீட்டின்றே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அப்ப என்ன ஆகும், அதுதான் ஃப்ரெஷ்ஷா சௌக்கியமா இருக்கும். அதனால மனுஷன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அதுலயும் முக்கியமாக அந்த பகவத் பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கப்புறம்
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் நம சிவாய. shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. மூலத்தை பார்த்தாச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்க்கம் ஊகஸ்தர்க்கே அப்படிங்கறது தாத்து. ஊகஸ்தர்க்கே தர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஊகம் பண்றது, அதனாலதான் லாஜிக்கும் தர்க்கம் தான் சொல்லுவோம் நம்ம. இங்க கொடுக்கற அனுமானத்துக்கும் தர்க்கம் தான் சொல்லுவோம். அனுமானம் இங்க வர்ற ஒரு பிரமாணத்தோட விசாரம் அது. அப்போ உத்தேசம் லட்சணா பரீட்சா, இதுதான் முக்கியமான மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்க. தர்க்க சங்கிரகத்தோட மூலம் என்ன அப்படின்னா உத்தேசம் லட்சணா பரீட்சா, அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம என்னத்தை பண்ண போறோம், என்னத்தை ப்ரூவ் பண்ண போறோம், நிரூபிக்க போறோம், அது உத்தேசம். என்னத்தை நிரூபிக்க போறோமோ அது உத்தேசம். எது வச்சுட்டு நம்ம நிரூபிக்கிறோமோ, எந்த லட்சணத்தை வச்சு நம்ம நிரூபிக்கிறோமோ, லட்சணம் டெபினிஷன் குறிப்பு, அந்த லட்சணம் சரியா அந்த உத்தேசத்துக்கு பொருந்துறதா இல்லையா அப்படின்னு பாக்குறது பரீட்சா. அந்த பரீட்சா தான் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் மூணு சொல்லப்பட்ட தோஷமானது இல்லாம இருக்கணும். அந்த பரீட்சால அதைதான் பாப்படுவோம். பரீட்சால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மூன்று தோஷங்களும் அந்த லட்சணத்துல இல்லாம இருக்கிறதா இருக்கணும். ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலும் லட்சணம் வந்து தப்பு. பரீட்சை என்ன எந்த உத்தேசத்தை லட்சணம் குறிக்க முயற்சி பண்றதோ அதை குறிக்காம தவறி போயிடுறது அப்படின்னு ஆயிடுறது. சரி, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்ததார்த்தாக பதார்த்தம். இப்போ இங்க பதார்த்தத்தை பத்தி விசாரம் பண்றோம். பதார்த்தம் சொல்லி சொன்னா பொருள் பொதுவா. அப்போ திரவியம் குணம் கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக இந்த ஏழுமே இங்க நாம ஒத்துக்கிற பொருட்கள். பொதுவா இது இதுல இந்த உலகமே இந்த ஏழு அடங்கிடுறது அப்படிங்கிறதுக்கு. இவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நைய்யாயிக்கர்களுடையும் வைசேஷிக்கர்களுடையும் சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வரையறைக்கு கொண்டு வர முடிஞ்சது, ஒரு வகுப்புக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, வகுப்படுத்த முடிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளால நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும்போது தான் நமக்கு பயமுறுத்துறது, நம்மள பயன்படுத்துறது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம கிளாஸிஃபை பண்ண புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பதார்த்தம் இந்த வகையை சேர்ந்தது இது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா, அந்த விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம் அர்த்தம். அதனால நமக்கு அந்த பயம் வராது, பயத்தினால துக்கம் வராது. அதனால 21 வகையான துக்க துவம்சம் தான் இங்க மோக்ஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 21 துக்க துவம்சம் எப்படி உண்டாகும், இந்த ஞானத்தினால, இந்த பதார்த்தங்களுடைய பதார்த்தங்களுடைய ஞானத்தினால, அந்த பதார்த்தத்தை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையினால. ஏழு பதார்த்தம்னு சொல்லி சொல்லியிருக்கு, திரவியம் குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவம் அப்படின்னு ஏழு பதார்த்தம். ஏழுன்னு தெளிவா சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்னம் பட்டர் இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, காணாதத்திலயோ காணாத மதம் அதாவது வைசேஷிகத்திலயோ இல்ல கௌதமருடைய நியாயத்திலயோ இது ஏறத்தாழ இருக்கு, ரெண்டு பேரும் சமமா ஒத்துக்கல இந்த விஷயத்துல. அதனால நாம ஏழு தான் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல சப்த பதார்த்தாக அப்படிங்கறத எண்ணிக்கை இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. எட்டாவது பதார்த்தமா ஒண்ணு இருக்கலாமோ, நான் நீங்க சொன்னது தவிர உங்களுக்கு தெரியாத இதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு பதார்த்தம் எட்டாவது பதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால ஏழு பதார்த்தம் தெளிவு பண்றாருங்க. இதுல ஒன்னு ஒன்னும் திரவியம் குண கரும சாமானிய விசேஷ சமவாய அபாவம் இந்த ஏழுத்தையும் விசாரம் பண்றதுதான் கிரந்தம். இனிமேல் பேர் சொல்லியாச்சு, தத்ர திரவியாணி பிருத்திவிய தேஜு வாயு ஆகாஷ காலதி காத்தம் மனாம்சி நவைவ. அந்த ஏழுத்துல திரவியம்னு சொல்லப்பட்ட அந்த முதல் பதார்த்தமானது என்ன அப்படின்னு கேட்டா, பிருத்வி அபு தேஜு வாயு ஆகாஷ கால திகு ஆத்ம மனஸ், இந்த ஒன்பது தான் பஞ்சபூதங்கள் கால திகு ஆத்மா மனசு இந்த நாளுமே இதுதான் திரவியம்னு சொல்லப்படுறது. இங்கேயும் ஒன்பது தான் அப்படின்னு தீர்மானமா சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்தவங்களுடைய அதாவது மத்தவங்களுடையன்னு சொல்லி சொன்னா, பாட்ட மத சித்தாந்தத்துல என்ன சொல்றாரு, குமாரில பட்டர் அவருடைய சித்தாந்தத்துல வந்து அது பாட்ட சித்தாந்தம்னு சொல்லுவோம். குமாரில பட்டர் அவருடைய சித்தாந்தத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த தமச இருளை வந்து ஒரு பதார்த்தமா ஒத்துக்கிறார், திரவியமா ஒத்துக்கிறார். நீல தமஸ்சலதி அப்படிங்கிற இடத்துல நீலக தமக சலதி, அந்த இருளானது ஓடுகிறது அப்படின்ட்டு, கருப்பு இருள் ஓடுகிறது அப்படின்ற பிரயோகம் எல்லாம் இருக்கு. அதனால ஒன்பதாவது ஒன்பதாவது தவிர பத்தாவதா ஒரு பதார்த்தம் நம்ம ஒத்துக்க திரவியம் ஒத்துக்க வேண்டியிருக்கும். அது என்னது, இருள் அப்படிங்கறத. அப்படி சொல்லும் பொழுது அது இருக்க வேண்டாம், ஏன்னா இதனுடைய இன்மைதான், வெளிச்சத்தினுடைய இன்மைதான் இருள் அப்படின்ட்டு நியாய வைசேஷிகத்தை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துலதான் ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் கொண்டு வருவாங்க, பிரத்தியோகி அனியோகி அப்படிங்கிறது. இது இது வந்து தார்க்கிகர்களோட ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ், பரிபாஷி சப்தங்கள் பல இடத்துலயும் பிரயோகம் பண்ணப்படக்கூடியது, வேதாந்தத்துல எல்லா இடத்தையும் பிரயோகம் பண்ணக்கூடியதா இருக்கும். அது பிரத்தியோகி அனுயோகி அப்படின்னுட்டு, பிரத்தியோகி அப்படின்னா எஸ்ய அபாவ ச பிரத்தியோகி, எதனுடைய இன்மையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமோ அது பிரத்தியோகி. அனுயோகின்னு சொல்லி சொன்னா எஸ்மின் அபாவ ச அனுயோகி, எதனில் இன்மையானது இருக்கோ அது அனுயோகி. எந்த இன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அது பிரத்தியோகி, எதுல இன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அது அனுயோகி. கட பிரத்தியோகி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், பாணியின் இன்மை பத்தி பேசிட்டு இருக்கு. கட அனுயோகின்னு சொல்லி சொன்னா தரை, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்போ எதனுடைய இன்மையை பத்தி பேசுறோமோ, எதுல இன்மையை பத்தி பேசுறோமோ, இந்த ரெண்டு விஷயத்திலையும் பிரத்தியோகி அனுயோகி அப்படிங்கிற பரிபாஷை சொல்லுனால குறிக்கும். சரி, திரவியம் முடிஞ்சாச்சு, குணம் திரவியம் குணம். அடுத்தது குணம் எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னா, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிரதத்துவ சம்யோக விபாக பரத்வ அபரத்வ குருத்வ திரவத்வ ஸ்னேஹ சப்த புத்தி சுக துக்க இச்சா த்வேஷ பிரயத்ன தர்ம அதர்ம சம்ஸ்காரா சதுர்விம்சதி குணாஹ. குணங்கள் சதுர்விம்சதி, 24 குணங்கள்னு சொல்றாரு. சதுர் 4, விம்சதி 20, 4 20 24, அப்படியே 24 குணங்கள் இருக்கு. என்னது அப்படின்னா ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சப்தம் ஸ்பர்ஷம் சங்கியா, அடுத்தது ஸ்பர்ஷம், இந்த 4 உணர்வுகள், அடுத்தது சங்கியா எண்ணிக்கை, பரிமாணம் அளவு, பிரதத்துவம் வேறுபாடு, சயோகம் பிரதத்துவம்னா பிரிவு, ஒன்னுத்த இன்னொன்னு பிரிச்சு காட்டக்கூடிய தன்மைக்கு பிரதத்துவம்னு வேறு. அப்புறம் சயோகம் சேர்க்கை, விபாகம் இது சேர்ந்து இருக்கிற ரெண்டு பிரியறதுக்கு விபாகம்னு பேரு. பரத்துவ அபரத்துவே, பரத்துவ அபரத்துவ, பரத்துவம் அபரத்துவம்னு ரெண்டு விஷயம். பரத்துவம் அதிக தேச வர்த்தித்தம், அபரத்துவம் நியூன தேச வர்த்தம். குருத்துவம், குருத்தம்னா அதாவது அதிக இடத்துல இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து குறைஞ்ச இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டு. குருத்துவம்னா எடை வெயிட். திரவத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுகி ஓடக்கூடிய தன்மை. இந்த குருத்துவம் அப்படிங்கறதுனால புவி ஈர்ப்பு சக்திக்கு குருத்துவம்னு சொல்லுவான், ஈர்க்கிற சக்தி. திரவத்துவம், திரவத்துவம்னா ஒழுகி ஓடக்கூடிய தன்மை. ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு பொருளை ஒட்டக்கூடிய அந்த தன்மை. மாவு இருக்கு, மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்தினா அந்த மாவு என்ன ஆறுது, பிண்டம் ஆறுது. அப்படி அந்த மாவை பிண்டமாக்கக்கூடிய தன்மைக்கு பேர் என்னது, ஸ்நேகம். சப்தஹ, அடுத்தது சப்தம் என்னது, அதுவும் ஒரு குணம். புத்தி சுகம் இன்பம், துக்கம் துன்பம், இச்சா ஆசை, துவேஷம் வெறுப்பு, பிரயத்னம் முயற்சி, தர்மம் நல்ல செயல்கள், அதர்மம் கெட்ட செயல்கள், சம்ஸ்காராக, சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதனால உண்டாகக்கூடிய என்ன பதிவுகள், இது எல்லாமே வந்து குணங்களா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது திரவிய குண கர்ம, அடுத்த அந்த சக்தியில வருது கர்மம். கர்மம் என்ன, உத்க்ஷேபண அபக்ஷேபண ஆகுஞ்சன பிரசாரண கவனாணி பஞ்சகர்மாணி, 5 கர்மம்னு சொல்லியிருக்காரு. என்னது, உத்க்ஷேபண அபக்ஷேபண ஆகுஞ்சன பிரசாரண கமனாணி. உக்ஷேபணம் அப்படின்னு சொல்லி சொன்னா கீழே இருந்து மேல போடுறது, கீழே இருக்கிறது நம்ம விட்டு மேல் நோக்கி போறது. அபக்ஷேபணம்னா மேல இருக்கிறது நம்மை நோக்கி கீழ் நோக்கி வர்றது. ஆக்குஞ்சனம்னு சொல்லி சொன்னா நம்ம விட்டு வெளியில போறது, இல்ல நம்ம நோக்கி வர்றது. பிரசாரணம்னு சொல்லி சொன்னா நம்ம விட்டு விலகி போறது. கமனம்னு சொல்லி சொன்னா மத்த எல்லா டைரக்ஷன்லயும் போறதுக்கு பேர் கமனம். பொதுவா இந்த கமனத்திலேயே மத்த எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஏன்னா கமனம் தானே, நம்ம விட்டு வெளியில போறதா இருந்தாலும் சரி, நம்ம விட்டு நோக்கி வர்றதா இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, சைட்ல இருந்தாலும் சரி, அதுவும் கூட வந்து கவனம் தான். இல்லாட்டி நீங்க இத்தனை பஞ்சன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த தர்க்கம். ஏன்னா இங்க தர்க்கம் தான் முக்கிய விசாரம். அதனால என்ன சொல்ற, கவனம்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் கவனம்னே சொல்லிடலாம், நீங்க இத்தனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல இல்ல புத்தி விகாசம் ஆறதுக்கோசரம் இந்த 5 சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். புத்தி விகாசம் ஆக்குறதுக்கு என்னத்துக்கு அதை சொல்லணும், 5 மாத்திரம், 5 இதுக்கு நிறுத்தணும். வேற என்ன சொல்றது, லெப்ட் கார்னர்ல இருந்து ரைட் கார்னருக்கு டயகனலா போறது, ரைட் கார்னர்ல இருந்து லெப்ட் கார்னருக்கு டயகனலா போறது, இதுவும் கூட ஒன்னு போறதுன்னு சொல்லி சொன்னா இன்னொரு வருது, ரெண்டு ரெண்டு 4 ஆயிடுச்சு, இப்ப குறைஞ்சது 4 நான் சொல்லிட்டேன். ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடுக்கு போறது, லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு போறது, இது 2 6 ஆயிடுச்சு. இப்படி பல வகையான கர்மங்களை நீங்க சொல்லலாமே, எதுக்கு இந்த 5 நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது போதும், இவ்வளவு புத்திவாளர்களா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ தர்க்கம்ங்கிறது பேசிக்கலி என்ன, நம்மளுடைய புத்தி சௌகரியத்தை வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த விஷயத்தை முயற்சி பண்ணி நம்ம நிரூபிக்கிறோமோ அதுதான் தர்க்கம்னு பேரு. அப்போ அதனாலதான் பிரம்மசூத்திரத்துல சொல்லிட்டு தர்க்கத்தை அப்பிரதிஷ்டானாத்தான் சொல்லிட்டு சூத்திரமே சொல்றாரு, தர்க்கம் வந்து நிலைப்பாடு இல்லாதது. ஏன்னா நீங்க வந்து இதுதான் நிலைப்பாடுன்னு ஒரு தர்க்கத்தை சொன்னா, இந்த பிரெட்டுக்கு அதை மாதிரி ரொட்டியில வெண்ணெய் தடவுற மாதிரி, ரொட்டியில வெண்ணெய் தடையின பாகம் தான் கீழே விழுன்னு சொல்லி வாதம் பண்றவனுக்கு ரொட்டியில வெண்ண தடாத வாதமும் விழலாம் அப்படின்னு ஒருத்தன் வாதம் பண்ணுவான். விழுந்துட்டானா தடையின சைடு தப்பு, முடிஞ்சு போச்சு, தர்க்கம் தானே ப்ரூவ் பண்ணிட்டானே அவன். இது மாத்திரம் இல்லாம என் பால் கருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும் வெள்ள அப்படின்ட்டு, உங்களோட தி ஓனர்ஸ் லைஸ் ஆன் அஸ், நம்ம தான் அதை நிரூபிக்கணும், இல்ல வா பால் கருப்பு அப்படின்ட்டு. நீங்க பால் கருப்புங்கிற வெள்ள அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஒத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணல. அகைன் நான் ஒத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க ப்ரூவும் பண்ணல, நிரூபிக்க. அதனால ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம நிரூபிக்கிறதா தர்க்கத்துடைய கஷ்டம். எல்லா தர்க்கத்துக்கும் முடிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, சில தர்க்கம் வந்து முடிவு இல்லாத மாதிரியான தர்க்கங்கள்லாம் இருக்கு. எல்லா தர்க்கத்துக்கும் ஒரு முடிவோட கொண்டு வர முடியும் அப்படிங்கறது இல்ல. எப்படின்னு சொல்லி சொன்னா கோழில இருந்து முட்டை வந்தா முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படிமா, அந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு தர்க்கம் இருக்கு, ஒரு நாவிதன் இருக்கார், அவருடைய கடையில ஒரு போர்டு வச்சிருக்காரு, என்ன, யாரு சுயமா ஷவரம் பண்ணிக்கலையோ, செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்கலையோ, அவங்களுக்கு தான் இந்த கடையில ஷேவ் பண்ணி கொடுக்கப்படும். ஷேவிங்கோ இல்ல கட்டிங்கோ, சுயமா யார் ஷேவ் பண்ணலையோ அவங்களுக்கு தான் ஷேவிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காரு. அப்ப அவர் கடைக்கு வர்றவங்க எல்லாம் யாரு? சுயமா ஷேவ் பண்ணிக்காதவங்க. ரூல் நம்பர் ஒன், சுயமா ஷேவ் பண்ணிக்கூடாது. அதனால கடைக்கு வர்றவங்க எல்லாம் அவர் மத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னது, சுயமா ஷேவ் பண்ணிக்காதுன்னு தெரியாது. ஓகே, இது சாதாரணமான தர்க்கம் ஆயிடுச்சு. இப்போ இதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ இந்த பார்பர் தனக்குத்தானே ஷேவ் பண்ணிக்கலாமா கூடாதா கேள்வி. இந்த பார்பர் தனக்குத்தானே ஷேவ் பண்ணிக்கலாமா கூடாதா? ஏன்னா அவரோட ரூல் பிரகாரம் என்ன, கடையில போட்டுக்கிற போர்டு பிரகாரம், சுயமா யார் ஷேவ் பண்ணிக்கலையோ அவங்களுக்கு தான் ஷேவ் பண்ணி கொடுக்க முடியும். இவர் சுயமா ஷேவ் பண்ணிக்கல, பண்ணிக்கிறார், அதனால அவர் பண்ணிக்க கூடாதா? இல்ல அவர் பண்ணிக்கிற அப்படிங்கறதுனால பண்ணிக்கணுமா? கன்ஃபியூஷன். தர்க்கம் எல்லா இடத்துலயும் வந்து முடிவான எல்லையை கொண்டு வரணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. இந்த தர்க்கமே வந்து மூணு வகையான தர்க்கமா செய்வாங்க. தர்க்கமே வாத ஜெல்ப விதண்டா அப்படின்னு மூணு வகையாகும். வாதம்ங்கிறது ரெண்டு பேர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு பேசுற பேச்சுக்கு பேர் வாதம். ஜெல்பங்கிறது நான் சொன்னதுதான் கரெக்ட், நீ சொன்னது தப்புன்னு அடிச்சு சண்டை போட்டுக்கிறதுக்கு பேர் ஜெல்பம். வித்தண்டாங்கிறது நீ சொன்னது என்ன சொன்னாலும் தப்பு தான், நான் என்ன சொல்றேங்கிறது இல்ல, நீ சொன்னதெல்லாம் தப்பு, அவ்வளவுதான், அதுக்கு பேரு வித்தண்டா. வாத ஜெல்ப வித்தண்டான் மூணு வகையா இருந்தது தர்க்கம். அப்போ அடுத்தது பரம் அபரம் சி திவிதம் சாமானியம். சாமானியம் எத்தனை வகை அப்படின்னா பரம் அபரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரம் அபரம், பரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அதிக தேச விருத்தித்வம். ஏற்கனவே சொல்லிட்டேன், பரத்தம் சொல்லிடுறது அதிக தேச விருத்தித்வம், அதிக நிலையில அதிக இடத்துல நிலைப்பட்டதுக்கு பேரு பரம். கம்மியான இடத்துல நிலைப்பட்டதுக்கு பேரு அபரம். ஒரு பொருள் கம்மியான இடத்துல இருந்ததுன்னா அது பரம், அதை காட்டிலும் அதிகமான இடத்துல வேற ஒரு பொருள் இருந்ததுன்னா அது பரம். அபரம் பரம்னு ரெண்டு வகையா சாமானியமானது இருக்கு. நித்திய திரவிய விருத்தையோ விசேஷாஸ்து அனந்தா ஏவ. நித்திய திரவிய விருத்தையாக, நித்திய திரவியத்துல நித்தியமான திரவியம் எதுவோ அந்த நித்திய திரவியத்துல இருக்கிற விசேஷமானது அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நித்திய திரவியம்னு சொல்லி சொன்னா என்ன, திரவியம் ஒன்பது வகைன்னு பார்த்தோம். அதுல நித்திய திரவியம் எது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொன்னோம் பிருத்வி அப் தேஜு வாயு, இதனுடைய பரமாணுக்கள் எல்லாம் நித்தியம். தர்க்கசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரமாணு லெவல்ல இருக்கிறது எல்லாமே நித்தியம். அடுத்தது ஆகாசம், ஆகாசத்துக்கு பரமாணு கொண்டு வர முடியாது. பஞ்சபூதம்னு சொல்லிட்டு பஞ்சபூதத்தோட பரமாணுன்னு சொல்லக்கூடாது. நீங்க நாலு பூதத்துக்கு தான் பரமாணு, ஆகாசத்துக்கு பரமாணு இல்ல, ஆகாசம் வியாபிச்சிருக்கிறது, அது பரமாணு இல்ல, அது பரமாணுவா ஒத்துக்க முடியாதுமோ? அதனால நாலு பரமாணு நித்தியம், ஆகாசம் நித்தியம், ஆகாசத்தை தவிர மத்த எல்லாமே நித்தியம். ஆகாசத்தை தவறுன்னு சொல்லி சொன்னா ஆகாசம், ஆகாச தவிர மத்த எல்லாமே பரமாணு நித்தியம். அதுக்கப்புறம் எல்லாமே நித்தியம், திரவியம் எல்லாமே நித்தியம். நித்திய திரவியம் எப்படிப்பட்டது, முதல் நாலு பிருத்வி அப் தேஜு வாயு இது நாலுமே அது பரமாணு நிலையில நித்தியம், காரிய நிலையில அனித்தியம். பார்ப்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு பூதத்தையும், பஞ்சமகாபூதத்துல ஒரு ஒரு பூதத்தையும் எடுத்து விசாரம் பண்ணுவோம், அந்த இடத்துல பார்ப்போம். காரண நிலையில பரமாணுவா நித்தியம், காரிய நிலையில முதலிய எல்லா நிலையிலையும் அனித்யம் அப்படின்னு சொல்லிட்டு சமாயஸ்து ஏகைவ. நித்தியம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நித்தியத்துக்கு பரிபாஷம் இதுதான், எது ஒண்ணு பிராகபாவ பிரத்தியோகியா இல்லாம இருக்கோ, எது பிராகபாவ பிரத்தியோகியா இல்லாம இருக்கோ, துவம்சத்துக்கு பிரத்தியோகியா இல்லாம இருக்கோ அது நித்தியம். துவம்சத்துக்கு பிரத்தியோகின்னு சொல்லி சொன்னா துவம்சம் அப்படின்னா அழிவு, பிரத்தியோகினா பாத்திரம், அழிவுக்கு பாத்திரமா இல்லாம இருக்கணும், இல்லாட்டி பிராகபாவத்துக்கு முன்னின்மைக்கு பாத்திரம் இல்லாம இருக்கணும், அதுதான் நித்தியம். ஒரு பானை இருக்கு, பானை உண்டாரத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, அதுக்கு பேர் முன்னின்மை பிராகபாவம். இந்த பிராகபாவம் அதுக்கு இல்லாம இருக்கணும். அதே மாதிரி பானை உண்டா எடுத்து உடஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்காது, பின்னின்மை அது. துவம்சம் பிரத்வம்சம், பிராகபாவத்துக்கும் பிரத்வம்சாபாவத்துக்கும் பாத்திரம் ஆகாம எந்த விஷயம் இருக்கோ அது நித்தியம். பிராகபாவத்துக்கும் பிரத்வம்சாபாவத்துக்கும் பாத்திரமாகாத எது இருக்கோ அது நித்தியம். அப்படி சமவாயஸ்து ஏகைவ. சமவாயம் எத்தனை அப்படின்னு கேட்டா விசேஷத்துக்கு அப்புறம் சமவாயம், சமவாயம் ஒண்ணுதான், சமவாயத்துக்கு எந்த பேதமும் இல்லை. அபாவ சதுர்வித, அபாவம் நாலு வகை, பராகபாவ பிரதம்சபாவ அத்தியந்தபாவ அந்யோன்யபாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்யோன்யபாவச்சேதி. பராகபாவம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்மை, அபாவம் சொல்லி சொன்னா இன்மை, இன்மை நாலு வகையா பிரிக்கிறாங்க. இன்மைக்கு விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான், ஆனா இன்மைங்கிறதே கற்பனை, அதுல ஏற்றி பார்க்கப்படுற இன்னொரு நாலு கற்பனை. பிராகபாவம்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னா முன்னின்மை, பானை உண்டாரத்துக்கு முன்னாடி இல்லாத நிலைக்கு முன்னின்மைன்னு சொல்றது, பானையுடைய முன்னின்மை, பிராகபாவம் முன்னின்மை, பாணியோட சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற நிலை. பிரத்வம்சாபாவம் பின்னின்மை, பாணியோட அழிவுக்கு பின்னாடி இருக்கிற நிலை. பாணியோடைய சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற நிலை முன்னின்மை, பாணியோட அழிவுக்கு பின்னாடி இருக்கிற நிலை பின்னின்மை. இதுல ஒரு விசேஷம் பார்க்கணும். முன்னின்மை அனாதி காலமா இருக்கும், ஆனா அந்தமுடையது. பின்னின்மை ஆதியுடையது, துவக்கமுடையது, ஆனா அனந்தம். பாணிக்கு முன்னாடி இல்லாத இன்மையானது முன்னின்மைன்னு சொல்லப்படுறது. இந்த முன்னின்மை, இந்த பாணியோட இன்மை முன்னாடி எவ்வளவு நாளைக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா பல கோடி ஜென்மங்கள் கல்பங்களா இருந்தது. அப்போ அனாதி காலமா இருந்தது பாணியுடைய முன்னின்மை, ஆனா முடிவுடையது. பாணி எப்ப சிருஷ்டியாச்சோ அதனுடைய இன்மையானது முடிவடைஞ்சு கொடுத்தது. அதே மாதிரி பிரத்வம்சாபாவம் பாணி அழிஞ்ச பின்னாடி தூக்கமுடையது, ஒரு அழிவுக்கு பின்னாடி ஆரம்பிக்கிறது பிரத்வம்சாபாவம். ஆனா அனந்த காலமா, எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இனிமேல் அந்த பானம் வரவே வராது, அனந்த காலமா அது இன்மை இருக்கும். அப்படி பிராகபாவம் பிரத்வம்சாபம். அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம்னா நிரந்தர இன்மை, நிரந்தர இன்மை. அதாவது ஒரு விஷயம் இம்மூணு காலத்தையும் இருக்க முடியாததுக்கு நிரந்தர இன்மைன்னு சொல்றது. முயல் கொம்பு, மலடி மகன், எந்த காலத்தையும் வர முடியாது, அதெல்லாம் அதுக்கு நிரந்தர இன்மை அப்படின்னு பேர். அடுத்தது அந்யோன்யாபாவ, அந்யோன்யாபாவனா ஒன்று மற்றொன்று இன்மை. துணியானது பானையில இல்லாம இருக்கிறது, பானையானது துணியில இல்லாம இருக்கிறது அந்யோன்யாபாவ, ஒன்னு இன்னொன்னு இல்லாம இருக்கிறது. தத்ர கந்தவதி பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது ஆரம்பிக்கிறார். கந்தவதி பிருத்வி, அந்த பஞ்சபூதத்துல பிருத்வியோட லட்சணம் ஆரம்பிக்கிறார். கந்தவதி பிருத்வி, பிருத்வியோட லட்சணம் என்ன? இதுதான் லட்சணம். பிருத்விக்கு கந்தவதி அப்படிங்கிறது லட்சணம். அந்த லட்சணத்தை சரியா இருக்கா இல்லையான்னு பண்றது பாக்குறது பரீட்சா. நான் நிரூபிக்க போறது பிருத்விங்கிற உத்தேசம். என்னோட உத்தேசம் என்ன? பிருத்வியை நிரூபிக்கிறது. அது பிருத்விக்கு லட்சணம் என்ன? கந்தவதி. அந்த கந்தவதி சரியா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. உத்தேசம் லட்சணம் பரீட்சா. அப்போ பிருத்வியோட லட்சணம் என்ன? கந்தவதி. கந்தவதினா வாசனை உடையது. சாத்விதா நித்யா நித்யாச்ச. அந்த கந்தவதியான பிருத்வியானது எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டு வகை. நித்தியமான பிருத்வி, அனித்தியமான பிருத்வி அப்படின்ட்டு. பிருத்வியில ரெண்டு வகையா, நித்தியமாவும் அனித்தியமாவும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா. நித்தியமானது பரமாணு ரூபத்துல, பரமாணு நிலையில இருக்கிறது நித்தியம். ஏற்கனவே பார்த்தோம், நித்தியம் ஒன்பது திரவிய குண திரவியத்துல ஒன்பது நித்தியம். எப்படிப்பட்டது? பரமாணு நிலையில முதல் நாள் நித்தியம், மத்ததெல்லாம் நித்தியம் சாதாரணமாவே. அப்போ ஆகாசத்திலிருந்து மத்தது எல்லாமே நித்தியம், பரமாணு நிலையில முதல் நாளும் நித்தியம். பிருத்வியானது பரமாணு நிலையில நித்தியமா இருக்கும், காரிய ரூபத்துல அனித்தியம் ஆயிடுறது. பரமாணுங்கிறது ஒரு சிங்கிள் அணு, ஒரு தனி அணு. அந்த அணுவானது இன்னொரு பரமாணுவோட சேர்றது கோபாண்ட் அப்படின்மா சயின்ஸ்ல, கோபாண்ட். அப்படி ரெண்டு சேர்றது, இந்த ரெண்டு சேரும் போது உண்டாற அணுக்கு பேரு துவெணுக். இது காரிய ரூபம், இது காரிய ரூபம். பரமாணுவா இருக்கிறது காரண ரூபம், ரெண்டு துவெணுக்கா சேர்றது காரிய ரூபம். இந்த ரெண்டு துவெணுக்கு சேர்ந்து திருப்பியும் சேர்றது திரஸ்ரேணுன்னு சொல்றது. ரெண்டு திரஸ்ரேணும் திருப்பியும் சேர்றது சதஸ்ரேணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கணக்கானது போயிட்டே இருக்கும். ஆனா அது அப்படின்னா சாலிடான எல்லா பதார்த்தங்களும் உண்டாருது. திரஸ்ரேணுல இருந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு வர்றது, சக்ஷுனால நம்ம பார்க்கக்கூடிய நிலைக்கு வர்றது. திரஸ்ரேணுவை நேரடியா சாதாரணமான நிலையில பார்க்க முடியாட்டாலும் கூட சூரிய கிரணம் வழியா அதை பார்க்கிறோம். அந்த மாதிரி விசேஷமான சூரிய கிரணம் ஒரு ரூம்குள்ள வரும்பொழுது அந்த கிரணத்துல உண்டார தூசுகள், சாதாரண இந்த ரூம்ல இந்த தூசு இருக்கு ஆனா சூரிய கிரண தொழையதான் தெரியறது தெரியவா, அது திரஸ்ரேணு. அப்படி இந்த மாதிரியான நிலையில இருக்கிறது வெணுக்குல இருந்து ஆரம்பிச்சு மத்தது எல்லாமே காரிய ரூபம். காரிய ரூபம் எல்லாம் அனித்யம். திரஸ்ரேணு பிரிஞ்சது அப்படின்னா துணுக்கு ஆயிடுறது. துணுக்கு பிரிஞ்சுதா திரும்பி பரமாணு, பரமாணு பிரியவே முடியாது. ஏன்னா அது காரணம், அது அதுக்கு அழிவு இல்ல. பரமாணு நித்யம், துணுக்குல இருந்து மத்த எல்லாமே காரியமானதுனால அனித்யம். எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம்ங்கிற ஒரு சின்ன நியாயம் இது பிரயோகம் பண்றப்படும். புனஸ்திரிவிதா, திருப்பி மூணு வகை. திருப்பி மூணு வகைன்னு எது? நித்தியமா அனித்யமா அப்படின்னா ரெண்டு மதம் இருக்கு, நித்தியம் அனித்யம் ரெண்டுமே மூணு வகைன்னு சொல்ற மதம், அனித்யம் மாத்திரம் மூணு வகைன்னு சொல்ற மதம். நம்ம அனித்தியத்தை மாத்திரம், அனித்தியமான பிருத்வியை மாத்திரம் மூணு வகை அப்படிங்கிற மதத்தை நம்ம கையாளுவோம். என்ன சொல்றது? ஷரீர இந்திரிய விஷய பேதாத், ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்ட்டு திருப்பி மூணு வர்றது. அப்படின்னா என்ன? பார்த்திவ சரீரம், பார்த்திவ இந்திரியம், பார்த்திவ விஷயம். பிருத்வியான சரீரம், பிருத்வியான இந்திரியம், பிருத்வியான விஷயம் அப்படின்னு திருப்பி மூணு வகைப்படுறது. பார்த்திவ சரீரம் என்ன அப்படின்னா, சரீரம் அஸ்மதாதிபத்து, அஸ்மதாதி நாம், நம்மளுடைய சரீரம் மாதிரி இருக்கிற சரீரத்துக்கு பார்த்திவ சரீரம். பிருத்வியினால உண்டான சரீரம் பார்த்திவ சரீரம், அது நம்மளுடைய சரீரம் மாதிரி. இந்திரியம் கந்தகிராகம் கிராணம் நா சாகரவர்த்தி. இந்திரியம் என்னது? மூக்கு நுனியில அந்த வாசினி நுகரக்கூடிய தன்மை, அதுதான் பார்த்திவ இந்திரியம். வாசினி நுகரக்கூடிய தன்மை அது இந்திரியம். இப்ப நம்ம பாக்குறது கோலகம், அந்த கோலகத்துல அந்த நுகரக்கூடிய சக்திக்கு பேர் இந்திரியம். ஏன்னா மூக்கு அழகா இருக்கும், காது அழகா இருக்கும், கண் அழகா இருக்கும், ஆனா பாக்குறது கேக்குறது நுகர்றது இந்த மாதிரியான இந்திரியமானது அங்க இல்லாம இருக்கும். மூக்க மூடிட்டா கூட மூக்கு இருக்கு, இருந்தாலும் மூக்க மூடிட்டோம்னா அந்த இந்திரியம் வேலை செய்யறது இல்ல. இதெல்லாம் நம்ம பாக்குறோம், காத மூடிட்டா அந்த இந்திரியமானது வேலை செய்யறது இல்ல. அப்போ இந்திரியமானது செயல்படாத நிலையே நம்ம பாக்குறோம். அதனால இது இந்திரியம் இல்ல, இது கோலகம். இந்த உருவமானது மடல்களானது வெறும் கோலகம்னு சொல்லப்படுறது. அதுல இருக்கிற சக்திக்கு இந்திரியம்னு சொல்றோம். விஷயோ மிருத் பாஷானாதி. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மிருத்து பாஷானு, கல் கல்லு மண்ணு முதலிய எல்லாமே வந்து பார்த்திவ விஷயம், பிருத்திவி விஷயம். அடுத்தது சீதஸ்பர்ஷவத்யாபஹா. சீதஸ்பர்ஷவத்யா ஆபஹ, ஆபஹ அப்படிங்கிறது நித்திய பகுவச்சனாந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதனால நித்திய ஸ்பர்ஷவத்யஹ, அது எப்பவுமே குளிர்மையான தன்மையுடையது, தொட்டா குளிர்மையா இருக்கும், அதுக்கு பேரு நீர். ஆனா பத்ரிநாத் இல்ல கேதார்நாத் கீழே கௌரி குண்ட எல்லாம் போனோம்னா தண்ணி சுடுறதே கொதிக்கிறதே, அது எப்படி அப்ப அது தண்ணி இல்லையா? அது தண்ணி இல்லாம அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா தண்ணி தான். தண்ணியானது வேரோடு அதாவது அக்னியோட சம்பந்தத்தினால சூடாறது. தண்ணியானது அக்னியோட சம்பந்தத்தினால சூடாறது. அதே குளிர்மையான பிரதேசத்துல கட்டி ஐஸ் மாதிரி இருக்கு, அதே தண்ணி தான் ஐஸ் மாதிரி இருக்கு. அது வெளியே இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரியா மாறுறதே தவிர தண்ணியோட இயல்பு என்னது? குளிர்மை. சாத்விதா. இப்போ தண்ணியோட குளிர்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இன்னொரு விஷயம், இப்போ சில இடத்துல எல்லாம் போனா தண்ணி நாத்தம் எடுக்கிறது, சில இடத்துல போனா தண்ணி நல்ல வாசனையா இருக்கு, சில இடத்துல தண்ணி வந்து டேஸ்ட் சுவை ரொம்ப நல்லா இருக்கு, தேன் மாதிரி இருக்கு அப்படிமா, சில இடத்துல உப்பு கரிக்கிறது. இப்போ இந்த மாதிரி தண்ணியில ஏற்றத்தாழ்வு இருக்கு. இப்போ வாசனை எடுக்கிறது அப்படிங்கறதுனால அந்த தண்ணி என்னது? கந்தவதி பிருத்திவி. கந்தவதி பிருத்திவின்னு சொல்லணும் நியாய பிரகாரம். அந்த தண்ணிக்கு என்ன சொல்லணும்? நான் தண்ணியும் சொல்லக்கூடாது, பிருத்திவின்னு சொல்லணும், அது பிருத்திவி ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன்? பிருத்திவி பரமாணுக்களோட சம்பந்தத்தினால அந்த நீருக்கு சுவை அந்த குணம் எல்லாம் மாறுதே தவிர நீரனுடைய தன்மை என்னது? குளிர்மையா இருக்கிறது, இனிமையா இருக்கிறது, அவ்வளவுதான். சாத்யுதா. அந்த நீரானது ரெண்டு வகை, நித்யா அநித்யா. சத்ரிபியம் நித்தியமானதும் அனித்தியமானதும். நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா. நித்தியமானது பரமாணு ரூபமாகும், அனித்யமானது காரிய ரூபமாகும். திருப்பி மூணு வகை, ரெண்டு வகைப்படுறது. புனஸ்திரிவிதா, இந்த காரிய ரூபமானது திருப்பி மூணு வகைப்படுறது. என்னது? ஆப ஷரீரம், அப் ஷரீரம், அப் இந்திரியம், அப் விஷயம் அப்படின்னுட்டு. ஷரீர் என்ற விஷய பேதாத்து. அப் சரீரம் என்ன? வருணலோகே பிரசித்தம். வருணமய வருணலோகத்துல நீர்மயமான ஜலமயமான சரீரத்துக்கு வருணலோகத்துக்கு தான் போய் பார்க்கணும். சில இங்கிலீஷ் படத்துல இந்த அபீஸ் அப்படிங்கிற படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த படம், அதுலதான் வந்து நீர்மயமாகவே சரீரம் வரும், நீர்ல இருந்து நீர்மயமாகவே சரீரம் தோணும். அந்த மாதிரி இப்ப டிவில எல்லாம் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வருது, அதுல எல்லாம் காமிச்சிடுறான் சிம்பிளா இப்ப கம்ப்யூட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி. அப்படி அந்த நீர்மயமான சரீரம் எங்க ஃபேமஸ்? வருணலோகத்துல ஃபேமஸ். இந்திரியம் ரசகிராகம், ரசனம் ஜிஹ்வாகிரவர்த்தி. இந்திரியம் என்ன? அப்ப இந்திரியம் என்ன அப்படின்னா இந்த நீர் எங்க இருக்கு? நாக்குல இருக்கு. அந்த நாக்கு சுவைக்கிற அந்த தன்மையானது நாக்குக்கு இருக்கு, அதுதான் ரசனம், அதுதான் இந்திரியம். விஷய அப் விஷயம் என்ன அப்படின்னா சரித்திரம் தாரி, நதி கடல் முதலியதெல்லாம் விஷயம். உஷ்ணஸ்பர்ஷவத் தேஜா. நெருப்பு, நெருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா உஷ்ணஸ்பர்ஷவத், சூடான தன்மையுடையது. எது? நெருப்பு. தச்ச த்விதம் நித்தியம் அனிச்சம் அனித்யம் ச. அதுவும் திருப்பி ரெண்டு வகையாறுது. என்னது? நித்தியமானதும் அனித்தியமானதும் அப்படின்னு சொல்லிட்டு. நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம். பழையபடி நித்தியமானது பரமாணு ரூபம், அனித்யமானது காரிய ரூபமா இருக்கு. புட த்ரிவிதம் ஷரீர் என்ற விஷய வேதா. அது அனித்தியமான காரிய ரூபமானது திருப்பி மூணு வகையப்படுறது. ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்ட்டு பேதத்துல, அதாவது தேஜ சரீரம், தேஜ இந்திரியம், தேஜ விஷயம் அப்படின்ட்டு. சரீரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா சரீரம் ஆதித்ய லோகே பிரசித்தம். நெருப்புமயமான சரீரம் ஆதித்ய லோகத்துல, சூரிய லோகத்துல பிரசித்தம். அதே மாதிரி இந்திரியம் என்னது? ரூபகிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி. விஷயத்த உருவத்தை அறியக்கூடியதான கண்ணு. அந்த கண்ணுல இருக்கிற கருவிழியில நடுவுல, கண்ணுல இருக்கிற கருவிழியில நடுவுல இருக்கிற அந்த பார்க்கக்கூடிய சக்தியைத்தான் நாம இந்திரியம்னு சொல்றோம் இங்க. விஷய சத்துவித. ஆனா இங்க விஷயம் மாத்திரம் நாலு வகைப்படுறது. என்னது அப்படின்னு கேட்டா பௌம திவ்ய ஔதர்ய ஆகரஜ வேதாத். பூமியில தோன்றது, திவ்யமானது, உதரத்துல இருக்கிறது, ஆகரஜம் நோண்டி எடுக்கிறது, பூத்தமா இருக்கிறது. என்னது? வன்னி நெருப்பு முதல் இதெல்லாம் பூத்தமாவே இருக்கிறது, பஞ்சபூத்தமா மயமாவே இருக்கிறது. அடுத்தது அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி. அபிந்தனம் அப்படின்னு சொல்லி சொன்னா திவ்யம் என்னது அபிந்தனம், அபிந்தனம் அப் இந்தனம் எஸ்ய அபிந்தனம், அபிந்தனம் அப்புன்னு சொல்லி சொன்னா நீர், நீர் எதற்கு இந்தனமாக எரிபொருளாக இருக்கோ அது அபிந்தனம். எது வித்யுதாதி அந்த மின்னல், மின்னல் கீத்து அது திவ்யமான நெருப்பு. துக்தசிய பரிணாம ஹேதோஹோ ஔதர்யம், சாப்பிடுற சாப்பாடு நமக்கு பக்குவம் ஆறதுக்கு காரணம் என்னது வயிற்றுல இருக்கிற நெருப்பு. சாப்பிடுற சாப்பாடானது பக்குவம் ஆறதுக்கு காரணமா இருக்கிற வயிற்றுல இருக்கிற நெருப்பு தான் மூணாவது வகை. ஆக்கரஜம் சுவர்ணாதி, ஆக்கரஜம்னு சொல்லி சொன்னா நோண்டி, பூமியை நோண்டி எடுக்கிறது. எது சுவர்ணாதி, சுவர்ண ஆதினு சொல்லி சொன்னா ஆதி பதத்தினால வெள்ளி இரும்பு முதலிய எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆனா தங்கத்தை நோண்டி எடுக்கிறீங்க, எங்கிருந்து நோண்டி எடுக்கிறீங்க, பூமியிலிருந்து, பூமியிலிருந்து நோண்டி எடுக்கப்படுவதானது பிருத்வின்னு சொல்லித்தானே எடுக்கணும். ஏன் பிருத்வி இல்லாம அது தங்கத்தை அக்னின்னு சொல்றீங்க, நெருப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா தங்கத்துக்கு கந்தவதி அப்படிங்கிற லட்சணம் பொருந்தாது, வாசனையுடையது அப்படின்னு சொல்லி அந்த லட்சணம் பொருந்தாது. ஒண்ணு, ரெண்டாவது அது பிருத்வியால சரி பரவாயில்ல, ஆனா நீர் ஆகலாம். ஏன் உருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க தங்கத்தை, என்ன ஆயிடுறது, நீர் தன்மை அடைஞ்சதுல ஒழுகி ஓடுறது, ஒழுகி ஓடுற தன்மை அதனுடையது நீரினுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. ஏன் நீராகவும் ஆக்க முடியாதத நெருப்புலத்தான் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா உருகி ஒழுகி ஓடக்கூடிய சாமான்யமான தன்மை நீரினுடையது சாதாரண நிலையில, நீர் பொதுவாக இயல்பான நிலையில ஒழுகி ஓடக்கூடியதா இருக்கும். ஆனா விசேஷ நிலைகள்ல ஏத்த மாதிரி அது ஒரு நேரத்துல ஆவியாகவும் இன்னொரு நேரத்துல ஐஸ் கட்டியாகவும் மாறுறது. விசேஷ நிலைகள் நீரினுடையது, ஆனா சாமானிய நிலை ஒழுகி ஓடக்கூடியது. ஆனா இந்த தங்கமானது விசேஷ நிலையில ஒழுகி ஓடுறது, சாமானிய நிலையில, சாமானிய நிலையில கட்டியா இருக்கு, அதனால இது நீராக இருக்க முடியாததால தங்கமா தங்கம் வந்து நெருப்பா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற தீர்மானம் மாறுது. ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு, ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு, ரூபம் இல்லாத ஸ்பர்ஷம் மாத்திரம் உடையதா இருக்கிறதுக்கு பேரு வாயு. சத்வித நித்யோ அநித்ய, அது தொடு உணர்ச்சி மாத்திரம் இருக்கு ஆனா உருவம் இல்ல, அதுக்கு வாயுன்னு பேரு. அது ரெண்டு வகை, நித்தியம் அனித்யம், நித்தியம் பரமாணு ரூபம், அனித்ய காரிய ரூபம். நித்தியமானது முன்னாடி சொன்ன மாதிரி பரமாணு ரூபம், அனித்யமானது காரிய ரூபம். புனஸ்திரிவித சரீரேந்திர விஷயம் ஏதா, திருப்பி மூணு வகை, வாயு சரீரம், வாயு இந்திரியம், வாயு விஷயம் அப்படின்ட்டு. சரீரம் வாயு லோகே, இந்திரியம் ஸ்பர்ஷ சரீரம், இங்க வாயு லோகத்துல வாயு சரீரம், வாயுமயமான சரீரம் பிரசித்தம். இந்திரியமானது ஸ்பர்ஷ கிராகக்கும் துவக்கு சர்வ சரீர வர்த்தி, இந்திரியமானது என்னது தோல், எது ஸ்பர்ஷத்தை உணர்றதோ அந்த தொடு உணர்ச்சி அறியக்கூடியதான தோல் தான் இந்திரியம். அது எங்க இருக்குன்னா சர்வ சரீரார் சரீரவர்த்தி, உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த உணர்ச்சியான தொடு உணர்ச்சி அறியக்கூடிய அந்த சக்தியானது உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. விஷயோ விருஷாதி கம்பன ஹேத்து, விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வாயு எப்படி தெரியணும், வாயு இருக்குன்னு சொல்லி சொன்னா எப்படி எப்படி தெரியல நமக்கு அப்படின்னா மரம் எல்லாம் ஆடுறது, இலை எல்லாம் ஆடுறது, காத்தே இல்ல இலை, ஒரு இலை கூட ஆடல பாரு அப்படிம்போம். அப்போ விஷயம் என்னது இலை தலை எல்லாம் ஆடுறதுதான் இங்க விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஷரீரந்த சஞ்சாரி வாயு பிராண சச ஏகோபி உபாதி பேதாத்து பிராணபானாதி சஞ்ஞா லபதே, சஞ்ஞாம் லபதே. அப்போ இந்த வாயுவானது வெளியில இருக்கிற மகா வாயு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உள்ள சரீரத்துக்குள்ள போறதுக்கு பேரு பிராணன் சொல்லப்படுறது. சரீரத்தை சஞ்சாரமா செய்யற வாயுக்கு பேரு பிராணன். இந்த பிராணனானது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு செயல்னால ஒரு ஒரு பேர் அடையிறது. ஒரு ஒரு செயல் எந்த மாதிரியான செயல், உள்ள போறதுக்கு பிராணன், வெளியில வர்றதுக்கு அப்பானன் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு ஒரு செயல்னால அது ஒரு ஒரு பேர் அடையிறது பிராண அபானன். ஆனால் சஞ்ஞா லவதே, இதுலயும் கூட ஒரு தனஞ்சயன்னு ஒரு வாயு இருக்கு. அது சர்வ சரீர வர்த்தி, அது வந்து போறது வர்றதுன்னு இந்த மாதிரி வியாபாரம் செய்யாது. தனஞ்சய வியாதி என்ன என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா செத்து போன அப்புறம் சரீரத்தை வீங்க வைக்கக்கூடிய வாயுக்கு பேர் தனஞ்சய வாயு. பிராணன் போயிடுதுன்னு சொல்றேன், இன்ஃபேக்ட் பிராணன் அங்கேயும் இருக்கு. அடுத்தது சப்த குணக்கம் ஆகாசம், சப்த குணக்கம் சப்தம் எதனுடைய குணமோ அப்படிப்பட்ட தன்மையுடையது ஆகாசம். தச்ச ஏக்கம் இப்போ நித்தியம் ச, அது ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது நித்தியமானதும். சரி என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அதாவது சூக்ஷ்ம சரீரம் கிவன் பை லார்ட்.

0: அதையே சந்தித்தது ஆன்மான்னு சொல்றாரு. அவற்றோடு சந்தித்தது அப்படின்னு அர்த்தம், இடையில வந்ததுன்னு அர்த்தம். நான் என் வீட்டுல இருந்து புறப்பட்டேன், உங்களை சந்திச்சேன்னு என்ன அர்த்தம், ஒரு 10 கிலோமீட்டர் வந்த பிறகு பார்த்திருக்கேன்னு அர்த்தம். ஏதோ ஏதோ ஒரு பாயிண்ட் போன பிறகு என்ன பார்க்க முடியும். அது போல இந்த அந்த கரணம் வந்து எங்க இருந்து கொடுக்கிறாருன்னா, அந்த கரணத்தை கொடுப்பவர் யார் என்றால் அவர்தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். எதிலிருந்து கொடுக்கிறார், பிரகிருதி மாயிலிருந்து கொடுக்கிறார். அதான் உள்ள பாயிண்ட். ஒவ்வொன்றும் அப்ப நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன காம்பினேஷன் இருக்கு பாருங்க. எப்படி ஒரு கார் வந்து காரை நம்ம யூஸ் பண்ணா கூட அந்த காரை வந்து மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி எத்தனையோ பேர் இருக்கான். இன்னும் சொல்ல போனா பெயிண்ட் அடிக்கிற கூட ஒரு தனியா கம்பெனி இருக்கு, அவன்கிட்ட போய் தான் பெயிண்ட் அடிக்கணும். இவ்வளவு சேர்ந்தா உற்பத்தி ஆகுது. அதே போல நம்ம பாடியில என்னாது, ஒவ்வொன்னா கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்மா இருக்குது, ஆன்மா பேஸ் அது இல்லாம ஒண்ணு முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சூக்ம சரீரத்துல உள்ள உள் சட்டையாக கலாதி சரீரம் இருக்குது, வெளிச்ச அனந்த தேவன் கலாசரீரத்தை கொடுத்து அனந்த தேவன். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு அது மேல போகும்போது அந்த சரீரம் இருக்கும், பிரகிருதியமாயை விட்டு அது போகும்போது அந்த சரீரம் இருக்கும். அதனால நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சமய தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் சமய தீட்சை பெற்றுக் கொள்வதனால் மீண்டும் பிறக்க நேரிட்டால் அவர்கள் பிரகிருதி மாயில பிறக்க மாட்டாங்க, அவர்கள் அசுத மாயில போயிருப்பாங்க. ஞானம் இல்லாம, ஞானம் வந்தா எந்த உடம்பு இல்லாம போயிடும், அது வேற விஷயம். அந்த ஞானம் வர்ற வரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு அந்த புவனங்கள் மாறிக்கொண்டு வரும், உடம்புகள் மாறிக்கொண்டு வரும். எதுக்கு அந்த சாதனையை வந்து எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் பலன் இல்லாம போயிடாது. சைவ சித்தாந்தாங்க அந்த அது வரைக்குள்ள பலனை அப்பப்ப கொடுத்துருவேன். அது போல அந்த அந்த கரண ஆன்மாவாதிகள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர் தான் எங்க மறுத்தாரு, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது 7 மதவாதிகளை 3வது சூத்திரத்தை சொல்றாரு, 8வது மதவாதியை நானா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு தர்க்கத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அங்கே சொன்னது விதிமுகத்தால் சொன்னது, இங்க சொன்னது அனுவாத முகத்தால் சொன்னது. அது எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்க அங்க என்ன சொல்றாரு, ஆன்மா உளது அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ற. இங்க என்ன சொல்றாரு, எது ஆன்மா இல்லைங்கிற. ஒரு இன்சிடன்ட் சொன்னேன், சிவாய சுப்ரமணியிட்ட போய் ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர். அப்ப அவர் என்ன கேட்டாரு, யூ டெல் மீ ஹூ இஸ் நாட் காட் அப்படின்னாரு. இதுதான் என்னன்னு கேட்டா, ஹூ இஸ் காட் என்று சொல்வது விதிமுகத்தால் சொல்வது, ஹூ இஸ் நாட் காட்ங்கிறது அனுவாத முகத்தால் சொல்வது. அதுக்கு ஒரு தர்க்க அனுவாதம்
1: எதிர்மறையா
0: இல்ல, அதாவது உடன்பட்டு கொண்டு ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆன்மா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு, அதனுடைய தன்மையை சொல்லிட்டு வந்தார். இங்க என்ன சொல்றாரு, எது ஆன்மா இல்லைங்கிற. அதாவது 3வது சூத்திரத்துல கிவிங் எ டெபினிஷன் விச் இஸ் ஆன்மா, 4வது சூத்திரத்துல விச் இஸ் நாட் ஆன்மா.
1: ஏனென்றால் சில பேருதுகளையும் ஆன்மாண்டு,
0: அதுக்கு தர்க்க சாஸ்திரம் என்ன பேருனா, 3வது சூத்திரத்துல சொன்னது விதிமுகத்தார் கூறினார், 4வது சூத்திரத்தில் அனுவாத முகத்தார் கூறினார். தர்க்கத்தில் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, விதிமுகத்தால் சொன்னதையும் அனுவாத முகத்தாலையும் ஒரே சூத்திரத்தை சொல்லப்படாதுன்னு ஒரு விதி இருக்கு, அதுக்காக சொல்றாரா. எப்படியெல்லாம் சொல்றாங்க, விதிமுகத்தால் சொல்வதையும் அனுவாத முகத்தால் சொல்வதையும் ஒரே சூத்திரத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு, அதற்காக அப்படி அனுவாத முகத்தால் தனி சூத்திரமா சொல்ற. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்காக சார் இந்த புறச்சமயங்களை பத்தி சொல்லிட்டு வரணும். சில பேர் கேட்கலாம், சார் நீங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா போதாதா, நீங்க எதுக்கு அவன் சொல்றது தப்பு இவன் சொல்றது தப்புன்னு கேட்க. சில பேர் கேட்பாங்க, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டா பார்க்க போதுமே, இது ஏன் அந்த கிரணாத்மாவாதி சொல்றது தப்பு, பிராணாத்மாவாதி சொல்றது தப்புன்னு ஏன் அவன் சொல்றது தப்பு தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு தெளிவு வருவதற்காக. ஏன்னா இல்லைன்னா நமக்கு ஒரு மயக்கம் உண்டாகுது. எப்பயுமே என்னன்னு கேட்டா, சில பேருக்கு மயக்கம் வரும்.

0: இவர் சொன்னதும் சரியா தான் இருக்கு அப்படியே வருவாங்க சில பேர். அதாவது எங்கிட்ட ஒரு ஒருத்தர் போய் ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேரும் வேண்டியவங்க, ரெண்டு பேரும் வேண்டியவன், ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட போனாங்க. அவர் ரெண்டு பேரையும் கேட்டார். கேட்டா இவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, அவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, ரெண்டு பேரும் அவருக்கு வேண்டியாவா இருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, யூ ஆர் ரைட் அப்படின்னாரு. இவரை பாரு, இவரை சொன்னாரு யூ ஆர் நாட் ராங் அப்படின்னாரு. அது மாதிரி வரக்கூடாது, அதுவும் சரியாதான் இருக்கு இல்லையா அப்படிங்க. ரொம்ப பேர் கேக்குறாங்க பாருங்க சார், அவங்க கிறிஸ்துவ சமயத்துல பாருங்க சார், பாடிய வந்து எவ்வளவு புனிதமா வச்சிருக்கிறாங்க தெரியுமா, அது ரொம்ப புனிதங்கிறாங்க சார். பாடியை கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் அங்க ப்ரே பண்ணி தான் அங்க மயானத்துக்கு கொண்டு போறாங்க சார். நீங்க பாருங்க சார், ஒருத்தர் இறந்து போயாச்சுன்னா கோயில போட்டுங்கிறீங்க, அது தீட்டு வந்துச்சு, நீங்க தெருவுக்கு தீட்டு வந்துருச்சு, ஊருக்கு தீட்டு வந்துருக்கீங்க, கோயில போட்டுருக்கீங்கன்னு தெரியுங்க. எனக்கு வந்து அவங்க சொல்றதுதான் சரியா தெரியுது, புனிதமா கருதுறதுதான் சிறப்பா இருக்குன்னு அப்படின்னு ஒருத்தர் கேட்க. அப்பதான் நான் சொன்னேன், புனிதமா கருதுறீ இல்ல, அப்ப வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே சார். புனிதமா கருத வீட்லயே வச்சு மாலை போட்டு தராதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. இது சிந்திக்கிறது இல்ல, இன்னும் அவன் செய்யறது ரைட்டு மாதிரி. இப்ப நம்மளால நம்ம பேர் நம்ம கிரியை பார்த்து அவன் நினைக்கிறாங்க, நம்ம கிரியெல்லாம் மூட நம்பிக்கை மாறியும், அந்த பிற சமயத்துக்காரங்க பண்ற கிரியெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனம் மாறியும். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த உயிர் போன உடனே சில தீய சக்திகள் வரும் உனக்கு தெரியாது, ஒரு ப்ரீகாஷன் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த தீய சக்திகள் வரும்போது நமக்கு தெரியாது இல்லையா, அந்த அந்த பிணத்திற்காகவும் இதற்காகவும் வரக்கூடிய சில எத்தனையோ பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்கும், அது சில துன்பங்களை விளைவிக்கும் என்பதற்காக ஒரு ப்ரொடெக்டிவா அதை சொல்லியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி மெடிக்கலாகவும் பாத்தீங்கன்னா 24 hours மேல சிவாஜி மணி சொல்ற இல்லையா, அவருடைய லிவிங் வித் சிவால சொல்ற, டோன்ட் கீப் த பாடி மோர் தென் 24 hours, ஐஸ்லயே வைக்கப்படாதுங்கிறாரு. ஆமா, இப்ப இவர் வந்து லேட்டஸ்டா நம்ம அமெரிக்கா, எப்பயுமே நம்ம சொல்றதுன்னு ஒரு அமெரிக்கன் சொன்னா நம்புறோம் இல்லையா, கூட அதாவது எல்லாம் ஒரு காரணம் பற்றி அந்த அது போல அந்த அப்ப என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, ஏன் நம்ம சொல்றோம் அப்படிங்கறதையும் தெரியணும். அதனாலதான் பிற சமய கொள்கைகளே தெரியணும், எதுக்காக, நாம் சிந்திப்பதற்காக. ரெண்டாவது, எது லாஜிக்கலா இருக்குங்கிறதையும் பார்க்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு, ஒரு மயக்கம். அதுக்காக தான் இப்படி சொல்றேன். இப்ப நான்காவது சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார் என்றார், அதாவது இந்த அந்தக்கரணம் அவற்றோடு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததுன்னு ஏன் சொல்றாருன்னா, சந்தித்ததுன்னு ஏன் அந்த வார்த்தையை போடுறார் என்றால், அந்த உயிரானது ஏற்கனவே கலாதி சரீரம் அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா மேலிருந்தா வருது, அதாவது அந்த அந்த அசுதமாயா சரீரம் அங்கேயே ஒரு உள்ளாக ஒரு சட்டை கொடுக்கப்படுகிறது. ஆனா இங்க பிரகிருதி மாயில வந்து அந்த அந்தக்கரணத்தை கொடுக்கறதுனால இந்த உயிரான என்ன பண்ணுது, அந்தக்கரணங்களை சந்திக்கிறது. அப்படின்னா இடையில வந்ததுன்னு அர்த்தம். அதுக்காக தான் சந்தித்ததுங்கிற வார்த்தையை போட்டேன். அது ஆதியில இல்ல, கலாதி சரீரம் கொடுத்த பிறகுதான் அந்தக்கரணம். முதல்ல கொடுக்கப்படுவது என்ன சரீரம், கலாதி சரீரம். அப்புறம் கொடுக்கறதா அந்தக்கரணம். அவை கலாதி சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்தக்கரணத்தை பெறுவதனால அவற்றோடு சந்தித்தது. இது சந்தித்த உடனே என்னாவது, ஒரு லாபமும் இருக்கு ஒரு நஷ்டமும் இருக்கு. எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளையும் பாருங்க உலகத்துல, ஒரு லாபமும் இருக்கு ஒரு நஷ்டமும் இருக்கும். எந்த ஒரு பொருளும் பிளஸ்ஸாவே இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு பொருளும் மைனஸா இருக்குன்னு சொல்ல முடியாது உலகத்துல. ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். அது போல இங்க பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அந்த அந்த அறிவில்லாமல் அதாவது சகசமலத்து உணராது. இது முக்கியமான விஷயம். இந்த சகசமலத்து உணராதுங்கிறது ஏன் சொன்னாருன்னா, ஏற்கனவே இந்த கலாதி சரீரமும் அந்த கரணமும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஆன்மாவுடைய இச்சாஞான கிரியைகள் செயல்படாமையே இருந்தது. அதுதான் உணராது என்பதற்கு என்ன பொருள், டஸ் நாட் நோ, டஸ் நாட் ரியலைஸ் அர்த்தம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இருக்கா, உணராது என்றால் என்ன பொருள் என்றால், அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்கி தோன்றாது. அதனாலதான் அதுக்கு என்ன சொன்னாருன்னா நம்முடைய டிவாய்ட் ஆஃப் சென்சியன்சி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த நிலையில எந்த விதமான உணர்வுமே அது வெளிப்படாமல் இருந்தது. எப்படின்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், அதாவது இப்ப ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உயிருக்கு இறைவன் சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த உயிர் இருக்குன்னு சொல்றோம், அதான் அங்க உள்ள பாயிண்ட். உயிர் கடவுளால படைக்கப்படல, உயிர் எப்பயுமே இருக்கு. அப்ப அந்த உயிர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உயிர் இருக்கே, அந்த உயிராக அது இருக்கும்போது அந்த நிலைக்கு என்ன பேர் சொன்னாங்க, அதான் அனாதி கேவலம். அனாதி கேவலம் அந்த நிலைக்கு பேரு தான் அனாதி கேவலம். அது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வித்தவுட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி, த சோல் வாஸ் எக்ஸிஸ்டிங் பட் அட் தட் டைம் இட் வாஸ் நாட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி. அப்படிப்பட்ட நிலையில அந்த அதுக்கு ஒரு சாஸ்திர ஒரு என்ன பேர் வச்சாங்க, அனாதி கேவலம். அந்த நிலைக்கு பேர் தான் அனாதி கேவலம் அல்லது ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது ஒரு பெரிய விஷயம். அது எங்கெல்லாம் வருதுங்கிறது நீங்க குறித்து வைத்துக் கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில துணை செய்திகளை புரிந்து கொண்டாதான் இந்த அதாவது சிவஞானபோதத்தில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த சிவஞானபோத சூத்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஏற்கனவே சில ப்ரிலிமினரிஸ் செய்யணும். அந்த ப்ரிலிமினரிஸ் எல்லாம் மற்றவர்கள சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரிஸ் வந்து எக்யூப் பண்ணிட்டு இதுல வந்தாதான் அடுத்த பத்தர ப்ரொசீட் பண்ணுவேன். அதனாலதான் சிவஞானபோதத்தை கடைசியில படிக்கணும் என்ற காரணம். அன்னைக்கு சொன்னீங்க திருவுரு பயன் படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார் படிச்சுட்டு அப்புறம் தான் குறித்து கொள்ளுங்கள். அனாதி கேவலத்தில் உயிர் ஆன்மா எப்படி இருந்தது, ஆன்மா இருக்குது அதான் பிரச்சனை. ஆன்மா இருக்குது
1: சொல்லலாமா,
0: உயிர் சொல்லக்கூடாது, ஆன்மா தான் சொல்லணும். உயிர் என்பது பிராணம் அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு டெர்மினாலஜியும் எதுக்கான்னு கேட்டேன். எந்த விதமான தத்துவத்தையும் சேராமல் இருக்கும் போது ஆன்மான்னு பேர். அந்த கஞ்சுக சரீரத்தை கொடுக்கும் பொழுதுக்கு பேரு புருடன் பேர். அந்த உயிரானது பிராணவாயுவினாலே இயக்கப்படும் போது மட்டும்தான் அதுக்கு உயிர்னு பேர். உயிர்த்தல் தன்மையை பெறும் பொழுதுதான் உயிர். இந்த உயிர் என்பதற்கு தமிழ் இலக்கணம் இன்னைக்கு நான் சொன்னேன், முதநிலை தொழிற்பெயர்.
1: கஞ்சுகத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் வித்தியாசம், சூக்ஷ்ம சரீரம்.
0: ஆமா, சூக்ஷ்ம சரீரம் வேற, கஞ்சுக சரீரம் வேற. சூக்ஷ்ம சரீரங்கிறது அவரு முதல்ல கொடுத்துட்டார், அதை கொடுத்தாதான் அடுத்த பாடி பிடிக்கும். எதுவுமே அதாவது அந்த மற்ற பாடி எல்லாம் தாங்குவதற்கு அதுல ஒரு உள்ள பாடி இருக்கணும். அது ஒரு சின்ன விஷயம் சொன்னா தெரியும், தாய்மார்களுக்கு புரியுதா ஒண்ணு சொன்னா புரியும். என்னென்ன வரும் நல்ல பாயிண்ட் கேட்ட, நல்ல பாயிண்ட். அந்த நேரத்துல சூக்ம சரீரமே கிடையாது,
1: தனிமையாக.
0: அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்புறம் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த சூக்ம சரீரத்தை இறைவன் கொடுத்த உடனே என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த உயிரை வந்து பிறக்க வைக்கணும். எங்க பிறக்க வைக்கிறது, சுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, அசுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, பிரகிருதி மாயில பிறக்க வைக்கிறதான்னு ஒரு நிலை வரணும் இல்லையா. அதாவது இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன், இப்ப இந்த பையனுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு, இவரை உங்க கம்பெனியில போட்டுருங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல பையன், உங்க நான் ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய அம்பானின்னு வச்சுக்கிடுங்களேன். அவர் டாக்டர் சொல்றாரு, இப்ப டாக்டர் சொல்றீங்க அப்பாயின்மெண்ட். ஆனா அடுத்த கேள்வி என்ன வரும், அவனை பியூனா போடவா, மேனேஜரா போடவா, ஆபீசரா போடவா, அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா. அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன், என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கிறது, அப்ப அவனுடைய படிப்பு அவனுடைய அந்தஸ்தை பொறுத்தானே கொடுக்க முடியும். அதே போல இறைவனுக்கு அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்தவன்னு படைக்கணும்னு சங்கல்பம் பண்றேன், சங்கல்பம் பண்ணவன அவருக்கு அடுத்தால என்ன வருதுன்னு கேட்டா, அவனை வந்து விஞ்ஞான கலரா பறக்க வைக்கணுமா, சகலரா பறக்க வைக்கணுமா அப்படின்னு ஒரு நிலை வருது. அப்பதான் என்ன பண்ணுவோம்? கொண்டாரு. ஆணவ மதம் ஏற்கனவே தேய்ந்த நிலையில இருக்கக்கூடிய உயிர்களை நேர விஞ்ஞானகராகவே பிறக்க வச்சிருக்க அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனாதி விஞ்ஞானகர்னு பேர். அவங்களுக்கு அனாதி விஞ்ஞானகர். இப்ப நாம வந்து விஞ்ஞானகராக போகும்போது நம்ம ஆதி விஞ்ஞானகர் நம்மளும் நிலையை அடையலாம். அனாதி விஞ்ஞானகர் அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த சரீரத்தை கொடுத்து விட்டு இந்த சூக்ம சரீரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த எந்த உலகத்துல போய் பறக்கணுமோ அதுக்குள்ள சரீரத்தை கொடுக்காமயே கூட வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் அவரு அந்த சூக்ம சரீரம் இருக்கும், ஆனா பிள்ளையாளராகவோ விஞ்ஞானராகவோ பறக்க வைக்கல. அந்த சரீரத்தை கொடுத்தாதானே பறக்க முடியும். அப்ப என்ன சொன்னாங்க, அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, குறித்துக் கொள்ளுங்கள் தெரியலாம். அதாவது விஞ்ஞானகராக ஒரு உயிரை பறக்க வைக்கணும்னு நிச்சயிட்டார், ஆனா விஞ்ஞானகருக்குள்ள சரீரத்தை கொடுக்கல. அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, விஞ்ஞான கேவலம். அது பேர் விஞ்ஞான கேவலம்.
1: சூக்ம சரீரம் இருக்கு,
0: சூக்ம சரீரம் இருக்கு, சூக்ம சரீரம் கொடுக்காம இதே கிடையாது, படைப்பே கிடையாது.
1: விஞ்ஞான
0: அது வந்து விஞ்ஞான கேவலம். அப்ப அதே மாதிரி பிரளய கேவலம் சகல கேவலம் உண்டு இல்லையா. பெரிய இறைவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அது. இப்போ இந்த இப்ப அந்த அனாதி கேவலம் நிலையை பத்தி எங்க சாத்திரத்தில் சொல்லியிருக்குன்னு தெரியணும்னா அது குறிச்சுக்கோங்க, சிவஞான சித்தியார் 228. அதாவது சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக இந்த உயிர் எப்படி இருந்தது, சிவஞான சித்தியார் 228, சிவபிரகாசம் 33, திருமந்திரம் 2247. திருமந்திரத்திலையும் சொல்றார் 2247. அப்போ ஒரு அனுபவம் உண்டு. இப்ப நமக்கு ஏன் அந்த நிலையெல்லாம் இருந்தோம், நம்ம இப்ப வேணும்டா ஒரு சின்ன விஷயம் தான் சார், இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறதுக்கு என்ன சார் ப்ரூஃப் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம தாயினுடைய வயிற்றுல நம்ம வந்து கரு பிடிச்சவுடனே ஒரு வேரியஸ் நிலை சொல்றாங்க, அது 12 weeks வந்து அது பேர் எம்பிரியோவா டாக்டர், 12 weeks வந்து எம்பிரியோன்னு பேரு. அதுக்கப்புறம் நிலைக்கு இந்த வந்த உடனே இது எல்லாரும் இந்த அனுபவத்தை முடிச்சுதான் வந்திருக்கோம். யாருமே அம்மா வயிற்றுக்குள்ள எம்பிரியாவும் ஃபீட்டஸும் இல்லாம யாரும் வெளியில வரல. இப்போ எம்பிரியோங்கிற ஒரு ஸ்டேஜ், ஃபீட்டஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன வந்துருமா, அந்த உயிருக்கு இன்பத் துன்பானவும் உண்டா. ஆமா, அது சுட்டா சுடுறது தெரியும், குளிர் வந்தா குளிர் வர்றது தெரியும், அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப அந்த அந்த நிலையிலேயே நம்ம வந்து தாயினுடைய வயிறுல கன்சீவ் ஆகி 12 weeks கடிச்ச உடனேயே நம்ம ஒரு இன்பத் துன்பானுபவத்தை நுகர்ந்து இருக்கிறோம். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம எல்லாருமே அந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜ் அடையும் போது நம்ம எல்லாருமே அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு இன்பம், ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப அடுத்த கேள்வி நான் கேக்குறேன், இப்ப உங்களுடைய அம்மா வயிற்றுல நீங்க ஃபீட்டஸா இருக்கும்போது நீங்கள் பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களை ஒரு கட்டுரையாக வரைங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியாது உங்களால எப்படி இருந்தோம்னு. அப்ப இந்த பிறவியிலேயே நாம அனுபவிச்ச ஒரு இன்ப துன்பத்தை நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல இல்லையா.
1: பிறந்த பிறகு
0: அதாவது வந்து ஏதோ ஞாபகம் பண்ணி சொல்லலாம், நான் 3 வயசாரு 1-2 ஞாபகத்துக்கு வரோம், மத்தது மறக்கிறோம். ஆனா 3 வயசுல எப்படி இருந்தா 4 வயசுல சில சம்பவங்கள் ஞாபகத்துல இருக்கும், இது ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல இல்லையா. அதே போலத்தான் இந்த அனாதி கேவலத்துல, அதாவது இந்த பிறப்புல இந்த உயிர் எப்படி இருந்ததுங்கிறதே நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய தேரியை நீங்க மறக்க முடியுமா, ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜ்ல நீ இருந்த அப்படின்னு சொல்லுது மெடிக்கல் சயின்ஸ். அதே போலதான் அந்த உயிர் வந்து அந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில இருந்து அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே அதுக்கு வந்து என்ன ஆகுது, அதுல ஒரு இன்ப துன்ப அனுபவம் வருது. இப்படி ஒரு கொடுத்துக்கொண்டே வருகிற வந்து இந்த அந்தக்கரணங்கள் என்ற ஒன்றை எங்கிருந்து கொடுக்கிறாரு, பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்ல இருந்து அந்த உடம்பை கொடுக்கிறேன்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த தீந்தமிழின் திருப்பாட்டும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இனி அடுத்த ஆச்சாரியர் சைவருடைய குலதெய்வம் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் பாட்டுக்கு சாமி ரொம்பவே ஆசைப்படுவார். அது சாத்திரம் சொல்றது. சாத்திரம் என்ன சொல்றது? மோகத்தை அறுத்தாதான் முக்தி, பெண் மையில தீரணும், பொன் மையில தீரணும். ரெண்டையும் சாமி வச்சு நிறைவேற்றி வருவார். பொண்ணா புகருவுல செங்கல்ல பொருட்கள்லாம் மாத்தினார். முதுகுன்றத்துல இட்ட பொண்ணெல்லாம் ஆரூருக்கு சாமியை கொண்டு வர சொன்னார். ஓனகாந்தன் தெரியல போற இவரை பார்த்துட்டு சாமி இவர் காசு கேட்கிறாரு. புளிய மரத்துல போய் என்ன போய் அங்கே உட்கார்ந்து இருப்பாரு. திங்கள் தங்கி சடையின் மேலோ திரைகள் வந்து புரள வீதும் கங்கை வாய் திரவாய் கணபதியே வயிறு தாரி அங்கே மேலோ குமரன் பிள்ளை தேவியா கோல் தட்டியாள. முதல் முதல்ல வேலை நிறுத்தம் செஞ்ச சுந்தரமூர்த்தி நாயனார் தான். உங்க அருமையா சொல்ற சைவ குடும்பத்தையே சாமிய குடும்பத்தையே படிக்கிற. அப்பா நீ எப்ப வார காட்டுல அடமாறி பிச்சை பாத்திர ஒரு பிரம்மனுடைய ஓடு உங்ககிட்ட குடுக்கிறது ஒண்ணு இல்லைன்னு பாத்த மாத்திரத்திலே தெரியும். மரகளைய கோவணமா கட்டிக்கிண்டு சூளத்தை வச்சுக்கிண்டு கால மாட்டுல தெரிஞ்சுட்டு இருக்க பணம் இல்லைன்னு பார்த்த உடனே தெரியும். அம்பாள் பார்க்க சாதுவா இருக்கா உமா, ஆனா குழந்தைகளை தட்டியே ஆள மாட்டேங்கிறான். ரெண்டு குழந்தை, மூத்த குழந்தை மகோதரம், எது இருந்தாலும் அல்வைதுக்குள்ள போயிரு. கணபதி, கணபதியே வயிறு தாரிங்கிற, வயிறு உதாரின்னு அர்த்தம். வயிறு உதாரினா எல்லாத்தையும் தாராளமா வயிற்றுக்குள்ள அனுப்புறாருன்னு அர்த்தம். என்ன பண்டாரா பண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போயிடும். சரி, ரெண்டாவது குழந்தை குமரன்ட போறான்னா வேல் எடுத்து குத்துற, அவர்கிட்டையும் காசு பெற மாட்டேங்குது. அம்பாள் பார்க்க சாதுவா இருக்காது, பைசா காசு எடுக்க மாட்டேங்கிறா. விநாயகர் தேவை மீண்டா தானே நாங்க வாங்க முடியும், எல்லாம் வைத்துக்குள்ள போறோம். இன்னொரு தேவி கங்கை, அவ ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் அதிகமா இருக்கு. ஆயிரம் முகம் எடுத்து ஆர்த்து பாயிராளே தவிர காசை கொடுக்க மாட்டேங்கிறா. என்னப்பா நீ சாத்தியானோட கேட்க மாட்டேங்கிறா. உங்க வீட்டுல வேலை செய்யறது கஷ்டம், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். பார்த்தாரு சுந்தர பாட்டி, அவருக்கு வேணுமே சாமிக்கு இப்படி சொல்லாத. அந்த புளி மரத்தை உழுக்குங்க, புளியும் குட்டையா விடுறது, அத்தனையும் பொற்காசு. சொன்னார் சேர்க்கிறார், ஓனகாந்தன் தனிமேவும் ஒருவதம்மை உரிமையுடன் பேணியமைந்த தோழமையால் பெருகுமடிமை திறவேசி கானமோடு பொன் வேண்டி நெய்யும் பாலும் கலைவிளங்கும் யானர் பதிகம் எடுத்து ஏத்தி எண்ணில் நிதி பெற்று இனிதிருந்தார். எண்ணில் நிதியம், பொன்னையும் பெண்ணையும், பெண் அட காமினியும் அங்க பெண்ண தங்கத்தை காஞ்சனம், காஞ்சனத்தையும் காமினியும் வெறுத்தவர்களுக்கு தான் சிவபக்தி முக்திகளை. ரெண்டையும் சாமிட்ட வாய்ந்தவர் சுந்தரர். அந்த மோகத்தை விட்டுடு விட்டுடு ஆகமன் சொன்ன அவரை மோகத்தை விட மாட்டேன், நீ தான் தீர்த்து சொன்னவர். அந்த சாத்திரம் சொல்றது, மோகம் அறுத்துவிடின் முத்தி நாம் கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவதம்மை போகையர்வால் தூதாக போக விடும் வந்துண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்லுவேன் யார். மற்றவர்கள் ஒரு வரையறை பண்ணலாம், இவர் கடினம். இவர் பாட்டுக்கு சாமி எப்படி இறங்குறாருன்னு பாப்போம். இவர் ஆட்கொள்ள வந்தது எதற்காகத்தான்? மாதவம் செய்த தென்திசை வாழ வேண்டும், தீதிலா திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். இவருடைய சரிதமே அற்புதம், பெரிய புராணமே இவருடைய சரிதம் தான். கைலியில தொடங்கி கைலியில முடிகிற சரிதம், அது ஆரம்பமே பிளாஷ்பேக் மாதிரி அருமையாக போகும். என்ன கைலியில ஒரு சார்ல உபமுன்னி முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்க, அவர் துறவி சிரட்ட. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இல்லறத்தார வந்து துறவிகள் வணங்க மாட்டாங்க, துறவிகளை தான் இல்லறத்தார வணங்கணும். இந்த விதியை ஒட்டச்சவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் தவம் பண்ணிருக்கார். எப்படி சொல்றார்? அன்னதன் தாழ்வரையின் ஓர் இடத்து இன்னதன்மையின் அறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தலைக்கின்றான் உன்னரும் சிறு உபமன்ய முனி. சிறு உபமன்ய முனி கும்பிட்டதுனால என்ன அப்படி கேள்வி வேணும். அவருடைய பெருமையை சொல்றார் செக்கிடார். யாதவன் துவரைக்கிரையாகிய மாதவன் முடிமேல் அறிவித்தவன். உலகத்துல மத்தவாத தெரியலனாலும் கிருஷ்ணர் எல்லாரும் தெரியும். பரமாத்மா கிருஷ்ணருவா செய்வர்கள் கூட கும்பிடுவா. கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீட்சை கொடுத்தவர் உபமன்யோ. அந்த உபமன்யு ஏத்தி நின்று வணங்கினவர் உடையனுங்க. இன்னொரு சிறப்பு அவருக்கு பால் கேட்டார். இவருடைய அப்பா வியாக்கிரவாத முனிவர், அம்மா வந்து வசித்தருடைய தங்க. அவங்களுக்கு சாமியே கும்பிட்டுனா காசு பணம் இருக்காது, பால் இல்லை. இந்த குழந்தை இவருடைய மாமா வசித்தர்னதுனால வசித்தர் வீட்டுல இருந்து காமதேனுடைய பாலை சாப்பிட்டுருக்காரு உபமன்யு சின்ன வயசுல. காமதேனுக்கு பாலை சாப்பிட்டவருக்கு பால் ரொம்ப ரொம்ப ருசி கண்டிருக்கு. அப்பாட்ட கேக்குற பால் வேணுமே பால் வேணுமே. வியாக்கிரவாத பார்த்தாரு, அவர் கால் குளிக்கல் முடிவார். பாலும் இல்லை தோலும் இல்லை போன்ற கோயில் போயிட்டார். திருவாந்த செம்மொண்ணின் அம்பல சடம் செய்யும் பெருமான் அவர் கூட போயிட்டார். இந்த அம்மா அழறா, குழந்தைக்கு பால் கூட குடிக்க முடியாது. அப்பா கோயில போய் பாடுற பார்த்தாரு சாமி. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட நம்ம சாமி குறைச்சு கொடுக்கவே தெரியாது. சிவனர் கருணை வெள்ளம், மாக்கருணை வெள்ளம், ஒரு ரூபா கிட்ட கோடி ரூபா கொடுப்பார். அவர் குறைச்சு கொடுக்கவே தெரியவே தெரியாது. நீங்க ரெண்டு தோசை கேட்பீங்க 200 ஊத்த. அந்த மாதிரி சாமி சிவபெருமான் அவ்வளவு பெரிய ஒரு உபமன்யு. பார்க்கடல சுவைத்தவர், கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்தவர். அப்ப ஒரு பேரணி வந்து கையில இல்ல பாண்டவர அறவொலியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி. தோத்திரத்துக்கு தான் பெருமை சேர்க்கப்படுது. அற ஒலி, ஆகம ஒலி, வேத ஒலி இவையெல்லாம் அணையின்றி வருகின்றன. தமிழ் திருமுறைக்கு எப்படி வருது? அறிவாரறி தோத்திரம். உண்மை உணர்ந்தவங்க தான் திருமுறை படிக்க முடியும், ஞானிகள் தான் படிக்க முடியும். ஆகவேதான் அறிவார் தோத்திரம். அப்படி பாடுறவங்களுக்கு என்ன பயன்? அதே பாட்டு இன்னொரு இடத்துல சொன்னார், மண்ணுலகில் பிறந்து நுமை வாழ்த்தும் வழியடியார். அப்ப வழி வழியா வர்ற அடியார் யாருன்னா பாடும் அடியார். பாடும் அடியார் தான் வழி வழியா வர்ற அடியார். இன்னொரு இடத்துல சொல்றார், இது வந்து கானப்பேர் தேவாரம். இறைவருக்கு தொண்டு பலவிதமா இருக்கு. அந்த பலவிதமான தொண்டுகள்ல தலைமை தொண்டு எது? கவனிக்கணும், தலைமை தொண்டு எது? அத சொல்றார் கானப்பேர் தேவாரத்துல. பண்ணுதலை பயனார் பாடலும் நீடுதலும். அப்ப தலை பயன் தொண்டினுடைய தலைமையா இருப்பது பண்பொருந்த பாடுவது. சரி, தொண்டு தலைமையா இருக்கும்போது அதனால் விளைகின்ற பயனும் தலைமையா தானே இருக்கணும். தலைமை என்ன தெரியும்? தலைமை பயன் என்ன தெரியுமா? பாதாரவிந்தம் சேரும் பரமுத்தி. கௌனிங்க பாடுவாருக்கு தான் முத்தி கொடுப்பார். நிறைய சாமின்னு இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு பெரியார், தாய்மான அடிகள். அவங்க சொல்றாங்க, சாமியை பார்த்து சொல்றாங்க, இந்த சாமி தாய்மானி சிறப்பார். தேவரெல்லாம் தொடர்ச்சி வந்த செந்தாய்முக்கன் செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே. மொழிக்கு மொழி தித்திப்பா இருக்கிறது மூவருடைய தமிழ். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார். அவங்க தமிழ் கேட்ட செவிக்கு நான் சொல்றது பொருந்துமா? இன்னொரு இடத்துல அவரே சொல்றார், பன்மாலை திரளிறக்க தமை உணர்ந்தோ பாமாலைக்கே நீதான் பட்சம் என்று நன்மாலையாய் உணர்ந்தார் எடுத்து சொன்னார் நல்லோ நலமறிந்து கல்லாத நானும் சொன்னேன். இதுவும் தாய்மான என்ன சொல்றார்? சாமி பாரபட்சம் பார்ப்பார்லாம் தொண்டுல. கவனிக்கணும், எல்லா தொண்டையும் சமமா பார்க்க மாட்டார். பாரபட்சம் உண்டு. பாரவா படைக்கிற பிறகிற பலன் வேற யாரும் பெற்ற முடியாது. இது திருநாவுக்கரசர் ஒரு பாட்டுல சொல்வார், விளக்கினால் பெற்ற இன்பம் விழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லி மெஞ்சிரி ஞானமாகும். எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துட்டே வந்தார். உன்னை அளக்க முடியாதுன்னு சொன்னார். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு. அப்ப எப்படி சொல்லணும்? கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு அளப்பில அப்படின்னு கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும். அப்ப கீதம் பாடுறவா பறிகின்ற பலன் அளவில்லாதது. சொன்னார், மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்க்கும் வழியடியா பொண்ணுலகம் பிறந்து தொண்டனே என்று கண்டுபிடிந்தேன். ஒரு இடத்துல சொன்னார் அறிவாரி தோத்திரங்கள் சொன்னார். இப்ப வந்துருக்கார் சுந்தர அங்கன் ஓருளி இப்ப உபமன்யம் ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொளி போன்ற முன் தோன்றினார். ஒரே வியப்பர் என சாமி வணக்க உட்கார்ந்துருக்கார். சாமி அம்பாள் இந்த வயிறுதாரி கணபதி தங்கவேலு குமரன் எல்லாம் வணக்க உபமன்யம் எப்படி தியானத்துல உட்கார்ந்துருக்காரு. பார்த்தா இன்னும் இங்கே இருந்து தெற்கே இருந்து ஒளி வருது. இவர் வந்து அஞ்சிகலத்துல என்ன வந்துட்டு இருக்காரு, கைலாயத்துக்கு தெற்கு என்ன அஞ்சிகலம் வந்துட்டு இருக்காரு. இசைப்பு ஏற்படுறது யாருக்கு, உபமன்யம் சாமிகிட்ட பார்க்கடலை பெற்றவருக்கு, கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்தவருக்கு திகப்பு ஏற்படுது. சாமியை நினைக்கிறார், அந்தி வான்மதி சூடிய அண்ணல் தார் சிந்தியா உணர்ந்து அம்முனி தெந்திசை வந்த நாவலர் கோவப்புகள் வந்துள்ளன் எந்த அருளால் அறிவான். சுந்தரர் வர்றார், உடனே கைகள் கூப்பி தொழுது எழுந்து கவனிங்கோ முனி சிரட்ட யார் உபமுன்யம் அவர் எழுந்து கும்பிடுறார் முனைப்பாடி நாடகம். அதனால பின்னால சேக்கியரா சொல்லுவார், சேக்கியரா பிரம்மன் சொல்வார், நீந்தாலும் தொடர்வறிய நிலை நின்றார், எல்லா பற்றுகளையும் திறந்தவனாலும் அடைய முடியாத திருவடி அடைந்தவர் பரமையார் கேள்வர். ரெண்டு கல்யாணம் சாமி வச்சு பண்ண வச்சவர். அவருடைய யோக நிலை யாரால் அடைய முடியாது, முடியாது. அப்பேற்பட்ட பெரியார் வந்து கை கூப்பி எழுந்து நின்று வணங்குறார். இந்த கூட இருக்கிற சிஷ்யர்களாகிய முனிவர்களுக்கு சந்தேகம், இந்த சாமி நீங்க இறைவரத்தான கும்பிடுவீங்க, சம்புவின் அடித்தாமரை போதல்லாம் எம்பிரான் இறைஞ்சாதி கிரியன், சாமி வடக்கேறக நீங்க வடக்க பார்த்து கும்பிடாம தெற்கே எஞ்சி நின்று கும்பிடுறீங்களே. உபமுனிவை பார்த்து சீடர்களாகிய முனிவர்கள் கேட்கிறாங்க, அப்பா உன் கேள்வி தப்பு, வரவர் யார் தெரியுமா, தம்பிரானை தன் உள்ளும் தழியவன். என்ன உட்கார் நீ கேள்வி கேட்கிறேன், கும்பிடு நம்பியாரூரன் நாம் தொடும் தன்மையா நம்மால கும்பிடக்கூட பெருமை கூறி அவ்வளவு பெரிய அவரை சாமி அனுப்புறார். குழுவுக்கு வள்ளல் சாத்தும் முதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்தலைகின்ற அணுக்க வந்துடுறேன் அவருக்கு பாய் சாமி பக்கத்துல இருப்பார். சாமிக்கு அவரு தான் ஆளவட்டம் அணிவர், விசிறி அடிக்கிறது சாமி சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அவ்வளவு பெரியவரை பார்த்த சமயம் ஒரு காரணம் சொல்லி அனுப்பிடுவோம் இல்லையா, சாமிக்கு காரணம் கண்டிப்பாக முடியாது, என்ன வேணா செய்வார் சாமி மாய வல்லார் அல்லவா. பார்த்தார் இவர் பூபடிக்க போனார், நந்து வந்து இவர் போனது அந்த ரெண்டு அம்மையார் அணிந்திதியார் கமலினியார், அந்த மில்சீர் அணிந்திதை ஆய்குடல் கந்த மாலை கமலினி, அவள தாயார் அல்லவா அடை கொடுத்தே ஒதுக்கி போறார் சேர்க்கிறார், சும்மா சொல்லல, அந்த மில்சீர் அணிந்திதை ஆய்குடல் கந்த மாலை கமலினி தாயார சேர்க்கிறார். மிச்ச மாதிரி யார் மதிச்சா அந்த அம்மா ரெண்டு பேரும் போறா இவரும் போறார், ஒரு நொட்டி தான் பாரு ஒரே ஒரு நொட்டி. மாதவம் செய்த தென்திசை வாங்கிய தீதிலா திருத்தொண்ட துகைதர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியும் கண்ணினார். பூலமஞ்சன் உண்டர் சாமி காத்துக்கிறார் பாடாப்பாண்டர் மாதர மேல் மனம் வைத்தனி சுந்தர சத்தியவான் ஒத்துண்டர் ஆமா தப்பு யாரா சீவனா ஒரு 100 லெட்டராவது எழுதியிருப்பான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பா வேணும். ஆனா சுந்தரமுத்து சாமி சத்தியவன் சரி அவர் சொல்றாரு சாமி, மாதர் மேல் மனம் வைத்தனி தென்பூமி மீது தோன்றி துக்கம் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். ஐயோ செய்ய சேவடி நீங்கும் திருமையே மையல் மாடலமாய் நீங்கும்படி ஐயனே தடுத்தாண்டவரும் சரி தொண்டில் அவ்வளவு ஆத்த சாமி பக்கத்துல இருக்கிறது. சரி கவலைப்படாத நான் ஆட்கொள்றேன் சாமி சொல்லிடு. சாமிக்கு இவர் பாட்டை கேட்க விருப்பம் இல்லவா, இவர் ஆதிசைவரை பிறக்கிறார். இவர் பிறக்கிற ஊரை பத்தி சொல்லும் போது சேர்க்கிறார் புரட்சி கொண்டு போற. பொதுவா மாதரை பத்தி சொல்லும்போது கண்கள் தான் அழகுன்னு சொல்லுவாங்க, கண்கள் தான் பெண்களுக்கு அழகு மிகுந்த அமையும். ஆனா அந்த ஊர்ல திருமுனைப்பாடி நடந்த மட்டும் அது புரட்சியாயிருது. இந்த கண் எல்லாம் என்ன பண்ணுது, நல்ல பெரிய அகன்ற விசாலமான கண்கள் காது வரைக்கும் போயிருக்கு. காது வரைக்கும் போது அந்த கீழே காது குழ தீண்டு குழ தொங்குறது கண்களுக்கு எப்படி இருக்குன்னா தற்கொலை பண்ணிட்ட மாதிரி இருக்கு. கூட கண்ணு காதை பார்த்து சொல்லுது, குழையே குழையே நீங்க எல்லாம் பழகையா தொங்கிட்டு இருக்கு, நாங்களும் தொங்க வேண்டியதுதான், கண்ணு கண்ணாக்கி நாங்களும் தொங்க வேண்டியதுதான். இது வரைக்கும் எல்லாரும் நான் கண்ணால 1000 பேரை மயக்கிருக்கேன், மயங்க வீடு கிடக்காம இருக்கோம் வாசல்ல, அவ்வளவு வனப்புடைய கண்கள்னு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, கயல் கண்கள் சேர்கண்கள் மீன் கண்கள்லாம் சொல்லுவாங்க. எங்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் இன்னையோட ஒழிஞ்சது காது கேட்டுதான். ஏன் உங்க ஊர்ல ஒருத்தர் பழக்க போறாரு அந்த சுந்தரன்னு, அவர் பாட்டு கேட்கறதுக்கு செவிக்குதான் ஆற்றல், கண்ணால கேட்க முடியாதே, ஆக பார்க்கும் தன்மையுடைய கண்கள் கேட்கும் தன்மையுடைய செவி முன்னால கூடி குறுகி நிற்பல்லது நிற்பதல்லது வேற என்ன செய்ய முடியும்? பாட்டா சொல்றார் சேக்கிரார், கங்கையும் பாம்பும் முடியும் கடுக்கையும் முடிமையில் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் மதன சீதமதி இரு மருங்கு மோடி செங்கையல் கொழிகள் நாடும் திருமுனை பாடி நாடு. அங்க ஒரு பெரியவர் சடையனார்னு பேர், மிகப்பெரியவர் அவர் அம்மா. அவ பெருமையை யாராலுமே சொல்ல முடியாது, அம்பலமானாலே சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவங்க. இசை ஞானியார் திருவாரூர்ல சிவ கோதம கௌத்திரத்துல ஞான சிவாச்சாரியர் திருமகளாக அவதரித்த பிராட்டியார் சுந்தரருடைய தாயார். அது சேக்கிரார் இருக்கிறார் பாட்டை, மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார் ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் தீதகன்று உலகமுய்ய திரு அவதாரம் செய்தார். இந்த உலகம் நடுப்புற வச்சார், தீதகன்று உலகம் உய்ய. எப்படி படிக்கணும்? உலகம் தீதகன்று உலகம் உய்ய. எப்ப தீதகனும் மலம் நீங்கினான், எப்ப உயிரி பெறும் சிவத்தை அடைந்தான். இப்ப மல நீக்கம் சிவ ஆக்கம் இதுதான் உயிரி. நல்லா கவனிக்கணும், மலம் நீங்கணும் சிவன் கூட வந்து பொருந்தணும். இது ரெண்டையும் ஒரு ஸ்டோக்ல பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதான் சீதகன்று உலகம் ஏன்னு சொன்னார். எப்படி செஞ்சாரு தெரியுமா? சாமியிட்ட அடையறதுக்கு வழி திருத்தொண்டு தான், எல்லையில்லா திருத்தொண்டு. அந்த எல்லையில்லா திருத்தொண்டினுடைய மெய்த்தன்மைய உலக அறியணும். அந்த மெய்த்தன்மைய உலக அறியணும்னா நாயன்மார் புகழ் விளங்கணும். ஞானமுய்ய நாமுய்ய சைவ நன்னரின் சீலமுய்ய, அதுக்கு ஒரு பரிகம் வரணும். அது மூலமா உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைய வேண்டும். அதற்காக பாட போறார். அந்த பதிகத்தை கொடுக்கறதுக்காக சாமி முழுவதுக்கு அனுப்புறார். இப்ப அவர் குழந்தைய வளர்றார், தேர் உருட்டி வளர்றார். புராணத்துல தேர் உருட்டி வளர்ந்ததாக மூணு பேரை பத்தி புராணம் சொல்லும். மூணு பேரை, ஒருத்தர் கண்ணப்ப நாயனார், ஒருத்தர் கௌரியர் குலதெய்வ தமிஞான சம்பந்தர், ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த மூணு பேர் தான் தேர் உருட்டின மாதிரி புராணம் சொல்லும். பெண் குழந்தையா இருந்தா சித்தில் இடைத்து அப்படின்னு வரும். சின்ன குழந்தைகள்லாம் வந்து வீடு கட்டி விளையாடுறதாக சொப்பு வச்சு நான் சோறு படைச்சேன்னு சொல்றது பெண் குழந்தை விளையாட்டு. ஆண் குழந்தை விளையாட்டு வீரமா இருக்கும். கண்ணப்பர் துடி குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடி தருத்து ஈன பிள்ளை பேதையர் இழைத்த வண்டர் அடிச்சிறு தளிரால் செஞ்சு அருகுரு சிறுவரோடும் குடிச்சிறு குரம்பை எங்கும் குருடனை துரும்பு கொள்ளன்னு சொன்னார். அவ்வளவு அழகா போனவர் கண்ணப்பர். அவர் பிறக்கும்போது சீக்கிரம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு, அவர் அன்பிற்கு அடையாளம் அல்லவா குழந்தை பிறந்திருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? உரிமையில பேசுவோம், ஏகவசனமா சொல்லுவோம். எப்படி சொல்ற சேக்கிடா? அண்ணலை கையில் இருந்தது அண்ணலா. சாமியை கண்ணு கொடுத்தவர் அல்லவா, சாமியே கண்ணு கொடுத்த பெருமான் அல்லவா. நம்ம நிறம செய்வ பாரம்பரியம் எல்லாம் கத்துக்கணும். சேக்கிடா சுவாமி சொல்லும்போது அடியார்களை நாயன்மார்கள் குறைச்சி சொல்லி பார்த்ததே கிடையாது. ஸ்ரீ சண்டீசர சொல்லுவார், தெய்வம் அரைச்சிருவர் சிறிய பெருந்தகையார் சேஞ்சலூர் குறிசில். குறிசில் ராஜா, சேஞ்சலூருக்கு ராஜா. இந்த வார்த்தைகளுடைய அழகு நம்ம ரொம்ப அப்படி தாக்கும். அரை பெரியவர்கள் சொல்லப்பட சிவபக்தி பண்ணலையா? மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையும் பொறுமையில் சொல்றார். யார? எச்சிதர்சன சண்டேசருடைய அப்பா. சண்டேசருடைய அப்பா வயசானவர், அவரை உரிமையில சொல்றார். சண்டேசர் குழந்தை அவரை பண்மையில சொல்ற காரணம் சிவபக்தி. சிவபக்தி வச்சுதான் மரியாதை. ஆகவேதான் திருஞான சம்பந்த சுவாமி வீழ்மேடு தேவாரத்தில் சொன்னாங்க, சிறியவர் அறிவினின் மிக்க விருத்தரை அடி வீழ்தரும் வீழிமிடலை என வினை கெடுமே. அறிவினை மிக்கவர் தான் பெரியவங்க, வயசை வச்சு அல்ல. முதுமை வைத்து பெரியவங்க சொல்லக்கூடாது, அறிவை வச்சு சொல்ல. அறிவை வச்சு பெரியவர் யார் தெரியுமா? வயசுல பாலகரா இருக்கிற ஞானசம்பந்தர் தான். அவருக்கு வருவோம். எடுத்துக்கொண்ட நேரத்துக்குள்ள சில முக்கியத்தனம் முன்னாடி சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டினுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும்னு கேட்க ரொம்ப ஆசை. இவர் பிறக்கிறார், பிறந்த சாமி அவதாரம் பண்றார். நரசிங்க முனையர்னு அந்த நாட்டை வாழ ராஜா. இவர் ஸ்ரீகார புத்தர் எடுத்துக்கிறார் சுந்தரர். இவருக்கு பேர் நம்பி ஆறுவர்னு நிற்கிறாங்க. அது கூட சேர்க்கிறார் சொல்வார், தவத்தினால் மிக்கோர் போற்று நம்பி ஆறுவர். எல்லாரும் கும்பிட முடியாது, தவத்தில் மிகுந்தவங்க தான் நம்பி ஆறுவரை கும்பிட முடியும். அதனால யாரும் கும்பிட மாட்டேங்கிறாங்க. அதே போயிட்டு போயிட்டு நேரம் அப்படியே சாமி போயிடா சாமியே அப்படி நால்வரை கிட்டு விட்டுட்டு சாமி கிடையவே கிடையாது. சரியான சாமி நால்வரத்து இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்லுவேன், உங்களுக்கு அருள் நிறைய வருமா? அப்படின்னா நால்வரை நல்லவர். அத்தனை நாளும் உங்க வீட்டுக்கு நீங்க மூட்டை வெளியே எடுத்துட்டு போயிடலாம். அன்னைக்கு குண்டை ஒரு நெல்லெல்லாம் கொண்டு போனார, அதோட அதிகமா நீங்க எடுத்துட்டு போகணும். எவ்வளவில் விளைந்த நெல்மலை அத்தனையும் எங்க தெரியுமா இருக்கு? நால்வர் திருப்பதி. அவங்கள அவங்களை விட்டு சிவலோகம் கிடையாது. அவங்கள விட்டு கைலாசம் கிடையாது. இன்னும் ஒத்தரை வேணா சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வருவோம். ஏன்னா நாலு பேர் நாலு திசையில இருக்கிறாங்க, மேல் திசையில இருந்து ஒருத்தர் பாத்துக்கணும், கூடாரம் போட்டு அது சீக்கிரம் பண்றாரு. இப்ப இந்த குழந்தை இவர் வயசாகிடுது, 16 வயசாகிடுது, கல்யாணம் பண்ணோம். அங்க பக்கத்துல புத்தூர் ஒரு ஊர், அந்த சடங்கவின்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் பொண்ணு நிச்சயம் பண்றாங்க. பழைய காலத்துல பொண்ணுக்கு தான் பெருமை, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் பிள்ளைய பெற்றவங்க பெண்ணை நாடணும். பழைய காலத்துல அப்படி இல்லை, பெண்கள் பெண்களுடைய மகிமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பி வரும், பெரிய புராணம் வந்தா வரும், பொம்நாட்டிகள் பெரும் அப்படியே ஓங்கி நிற்கும். ஏன்னா காரைக்கால் அம்மாவும் மங்கையர்கரசி அம்மாவும் இசைஞானியார் அம்மாவும் பொம்நாட்டி போலாம் உயிதி பெறணும் கங்கணம் கட்டின்னு வந்திருக்கான். திருப்பி சைவ உலகம் எழுச்சி பெறுவாங்க. அதுக்குதான் நான் என்னாலான ஒரு ராமருக்கு அணில் சிறு சேவை செஞ்ச மாதிரி இந்த நாய் என்ன முடிஞ்சது செய்யணும். நிச்சயம் பண்றாங்க. இதை பத்தி பேசும்போது எப்படி கல்யாணம் பேசணுங்கிறத கூட சீக்கிரம் கத்து கொடுக்குறாரு. சிவபாத இறுதியில் போய் கேட்கிறார் நம்பாண்டா நம்பி கிட்ட, நம்பாண்டா நம்பி திருஞானசம்பந்தருடைய மாமனார் பெண் கொடுத்தவள் அவர்கிட்ட கேட்கிறார், ஞான போனகருக்கு நற்றவத்தின் ஒழுக்கத்தால் ஊனமே சீலத்து உம்பால் மகள் பேச வந்தது. அவ்வளவு அழகா இருக்கு. நீ கல்யாணம் பேசுறோம் இந்த மாதிரி கேட்டா நான் பிள்ளைய பெற்றவங்க பெண்ணு பெற்றவங்களை போய் சொல்லணும், ஞான போனதற்கு எங்க வீட்டு குழந்தைக்கு உபச்சாரமா சொல்லலாம், தவறு இல்லை. திருஞான சம்பந்தரை கும்பிடுறவங்களுக்கு ஞான போனதற்கு சொல்லலாம் உபச்சாரத்தால், உண்மையா இல்லாட்டா கூட உபச்சாரத்தால அந்த ஏற்றுரைமாங்க. அது மாதிரி சொல்ல சைவ வழக்கு உண்டு. நற்றவத்தில் ஒழுக்கத்தால் ஊமனமின் சீலத்து உம்பால் மகட்பேச வந்தது. அவர் சொல்றாரு பத்தி நம்பாண்டி, ஆன பேரு அங்கனர்வார் அருடமையா, எங்களுக்கு வந்த வாழ்வே வாழ்வு, எங்க வீட்டு குழந்தை உங்க வீட்டுக்கு வருதான், எங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரு, உம்முடைய பெருந்தவத்தால் உலகனைத்து மீன்களித்த அம்மை திருமலைப்பாலை குடைத்த ஆறு அமுது உண்டார்க்கு சொல்ற, எம்முடைய குல கொடுந்தை யாம் உய்ய தருகின்றோம். இதே மாதிரி பறவையார தந்தவர் தாரவாத்து தாரா தத்தமாங்க, பொன் குழந்தைய நீர் வார்த்து தத்தம் செய்வது தந்தையினுடைய கடன். பறவையாருக்கு அப்படி செஞ்சவர் புற்றிடம் கொண்டார். சங்கிலியாருக்கு அப்படி செஞ்சவர் ஒற்றியூர் எழுத்தறியும் பெருமான், ரெண்டு பேர் அவங்களுக்கு அப்பா. இதை நல்ல அன்பர்கள் உணர வேண்டும். இந்த மாதிரி மாதர்கள் நல்ல அந்த எழுச்சியோடு வளர வேண்டும். கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்கும்போது சாமி அணையாவது இருந்தாலே வர எல்லாம் பத்திரிகை கொடுத்தே பார்த்து ஆமாண்ணா திரு பத்திரிகை கொடுத்தே வந்திருக்கிறார். ஆளு மறைசு ஒரு கை வைங்கள் அருள் செய்த சார மொழியால் படி தடுத்து அடிமை கொள்வான், மேலூரை எழுந்து மிக கீழூர அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் வந்தார். மாலவன் தேடிந்திருக்காங்க இவர, இவர் சுந்தரர் தேடி வர்றார். எல்லாரும் சாமியை தேட சாமி சுந்தரர் தேடுறார். இந்த இடத்துல சொல்றார் சீக்கிரார் அடிகள், வருமண கோலத்து எங்கள் வள்ளலார், வருமண கோலத்து எங்கள் வள்ளலார்னு சொன்ன வாக்கு சத்தியமா போயிடுது. சுந்தரர் எப்போது திருமண கோலத்திருமணம், அது சீக்கிரருடைய வாக்கு. வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் தெல்லும் வாச திருமண பந்தர் முன்பு சென்றுவன் சங்கமெங்கும் பெருமழை குளத்தினாப்ப பரிமிசை இடிந்து பேணும் ஒருமன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன். மொழிவேன் என்பது எதிர்காலம், உயிந்தேன் என்பது இறந்தகாலம். என்ன சொல்ற தெரியுமா, சுந்தரரை பத்தி பேசுவேன்னு சொன்ன உயிதி உடனே வந்து உங்க எல்லாருக்கும் உயிதி கிடைச்சு. இது தொல்காப்பி இலக்கணம் சொல்றது, வாராக்காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொல் கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருளை என்பனார் புலவர். என்ன சொல்ல வர்றாருன்னா, வேகமா அருள் வரும்போது இறந்த காலத்துல எதிர்காலத்தை வச்சு பேசுவாங்க. நீ ஊட்டிக்கு போனேனா குளிர்னால செத்து போயிடுவேன்னு சொன்ன சாகல உயிரோட தானே இருக்க, செத்து போயிடுவேன்னு எதை சொல்லி எதை வச்சு சொல்றாங்க, உறுதிக்காக. நீ அங்க போனேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பலனை சீக்கிரம் முன்கூட்டி அறிவிக்கிறாங்க. அது போல சுந்தரர் பத்தி கேட்டியோ இல்லையோ உனக்கு உயிதிதான்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அடக்கி புலனை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இனி இரண்டாவது சாதனைக்கு போவோம். அடுத்தது என்ன செய்தார்? இந்த உலகத்தில் கொடுக்கின்ற போகங்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்டார். உலகத்தில் வைக்கின்ற விருப்பையெல்லாம் இவர் சற்று எடுத்து கொண்டார். பிறகு எங்கு விருப்பு வைத்தாரா? அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன். இது ரொம்ப அழகான சொல், அன்பை வளர்த்தேன் அப்படின்னு சொல்ற. எல்லாருக்கும் பகவான் மீது பற்று இருக்கின்றது. பகவான் மீது பற்று இல்லாதவர்கள் யாருமே இல்லை. இல்லையே சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றார்களேன்னா, அவருக்கும் பற்று இருக்கு. அதனால்தான் கடவுள்ங்கிற சொல்லாவது அவர்கள் வாயில வருது. ஏதோ கொஞ்சம் பற்று இருக்கு, அது சத்ரு ரூபமான பற்றா இருக்கு, பகைவனா பார்க்கிற பற்றா இருக்கு. அந்த அன்பு என்ன செய்தாராம்? வளர்த்தேன் என்று சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்றால், இறைவனுடைய மேனி என்பது இறைவனுடைய சொரூபம், இறைவனுடைய தன்மை. இப்ப இறைவனுடைய தன்மையில் அன்பை வளர்த்தேன் என்றால், அந்த இறைவனுடைய தன்மையை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்தேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அன்பை வளர்த்தேன் என்றால் நான் ஆசையை வளர்த்தேன், பகவானை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை நான் வளர்த்தேன். இங்கு அன்புங்கிறது ஆசை. இந்த ஆசைய சமஸ்கிருதத்துல இச்சா என்று சொல்லப்படுகிறது. இந்த இச்சை இருக்கின்றதல்லவா நம்மளுடைய மனதுல, அதையே சாஸ்திரம் இச்சா சக்தி என்று சொல்லும். சக்தி பலவிதமான சக்தி இருக்கு, பேசுற சக்தி, வாக் சக்தி, அப்படி பலவிதமா நடக்கிற சக்தி, ஒரு பொருளை உயர்த்துற சக்தி, சிந்திக்கின்ற சக்தி, இப்படி பலவிதமான சக்தி இருக்கின்றது. அதுல ஆசைப்படுறதும் கூட ஒரு சக்தின்னு சாஸ்திரத்துல சொல்லணும். எப்படின்னா, ஒரு குழந்தையிடம் சென்று கடவுள் வந்து உனக்கு என்ன வேணுமோ கேள் தர்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு எதை ஆசைப்படுறதுக்கு சக்தி இருக்கும்? குழந்தைன்னு ஒரு 10 வயசு பையன் வச்சுக்குவோமே, அவன் மீறி போனா கிளாஸ்ல மார்க் வாங்கணும்னு சொல்லுவான், இல்லைன்னா எங்க டீச்சரை மாத்தணும்னு சொல்லுவான், இல்ல ஒரு கிரிக்கெட் பேட் வேணும் அல்லது ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்பான். பகவானே வந்து நீ என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டத்தை தான் கேட்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல ஆசைப்படுற அளவுக்கு தான் அவனுடைய இச்சா சக்தி இருக்கு, இதற்கு மேல ஆசைப்படுறதுக்கு சக்தியே இல்லை. அந்த வயதுல அதைத்தான் ஆசைப்பட முடியும், அதற்கு மேல ஆசைப்படுற அளவுக்கு அவன் வளரவில்லை. கொஞ்சம் பெருசாயிட்ட என்ன கேட்பான், அதற்கு தகுந்த பொருளை கேட்பான். இப்படி நாம எதை ஆசைப்படுறோமோ அது ஒரு சக்தி என்று சொல்லப்படுகிறது, அது வளர வேண்டும். சில பேர் 60 வயசு ஆனாலும் சைக்கிள் வேணும்பார்கள். காரணம் என்னன்னா, பேரனுக்கு கொடுக்கணும், அதுதான் இச்சா சக்தி. இப்ப எங்க வளர்ந்துருக்குன்னா, ஒருவர் அழகா சொன்னார், 3 வயசுல ஒருவன் வந்து 3 சக்கர சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டானா, யாருக்கு? அவனுக்கு. 30 வயசுல அதே 3 சக்கர சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டானா, தன்னுடைய 3 வயசு குழந்தைக்கு. 60 வயசுல அதே ஆசைதான், 3 வயசு பேரனுக்கு. என்ன முன்னேற்றம்னா, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ இச்சாசக்தி அவருக்குள் வளரவில்லை. ஆனால் மேலான பொருள் ஆசைப்படுறது அவ்வளவு சுலபமானதல்ல, அதற்கு அறிவு வளர்ந்திருக்கணும், சில உண்மைகள் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்படி நான் இறைவன் மீது ஆசையை அன்பை சிறிது சிறிதாக வளர்த்தேன். எப்படின்னா, இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை தெரிய தெரிய எனக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற அன்பு ஆசை போக போக நான் சிறிது சிறிதாக இறைவன்தான் சாஸ்வதமானவர், அந்த பகவானத்தான் அடையணும் என்கின்ற ஆசையை நான் வளர்த்தேன். இப்ப இச்சாசக்தியினுடைய எல்லை, ஒருவன் மேக்சிமம் எதற்கு ஆசைப்பட முடியும், ஒருவன் அதிகமா படுகின்ற ஆசை என்ன அப்படின்னா, அந்த ஈஸ்வரனை அடையணுங்கிற ஆசைதான். மீதி ஆசை எல்லாம் அதுக்கு கீழ் இருக்கிற ஆசை. அதற்கு கீழே எத்தனையோ ஆசைகள் வரலாம், மன தூய்மை அடையணுங்கிறது நல்ல ஆசைதான். ஆனால் நம்ம ஆசைப்படுறதிலேயே உச்ச கட்ட, அதுக்கு மேல ஆசைப்பட முடியாது. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் அல்ல, அனைத்தையும் உருவாக்கிய அந்த பகவானை அடைதல், அவரை உணர்தல் என்கின்ற ஆசை. இந்த ஆசையும் ஆரம்பத்துல வராது, அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஆசை நமக்கு வளரும். அதற்காகத்தான் என்ன சொல்வார்கள், ஒருவருக்கு நல்ல விஷயத்துல கொஞ்சம் ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, வைராகியம் விவேகம் இப்படி எல்லாம் எனக்கு வேணும்ங்கிற ஆசை வந்து விட்டால், இந்த ஆசைய வளர்த்திக்கிறதுக்கு என்ன சாதனை? இந்த ஆசை யாரிடம் ஏற்கனவே கொஞ்சம் வளர்ந்திருக்கோ அவரோட நம்ம இணக்கம் வைக்க வேண்டும். அதான் சத்சங்கம் என்று சொல்வது. நமக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கு, இதை விட கொஞ்சம் அதிகமா வளர்ந்தவர்களிடம் சென்றால் அவர் என்ன செய்வார்? கொஞ்சம் வளர்த்தி விடுவார். இந்த ஆசை இல்லாதவர்களிடம் செய்த என்ன செய்வார்கள்? ஊதி அணைத்து விடுவார்கள். ஏதோ நல்ல விஷயத்துல ஆசை ஒரு சின்ன நெருப்பு போல நமக்கு வந்ததுன்னு சொன்னா அதை வளர்த்தி கொள்ள ஒரே ஒரு உபாயம் சத்சங்கம். சத்சங்கம் என்றால் நம்மைய விட ஒரு படி அந்த விஷயத்துல முன்னேற்றம் உடையவர்களிடம் தான் நாம் இணக்கம் வைக்க வேண்டும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் பணிவு வேணும். பொதுவா நமக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட தான் நம்ம சம்பந்தம் வச்சுக்க விரும்புவோம் எல்லா விஷயத்திலும். காரணம் என்னன்னா அப்பத்தானே நம்ம அதிகாரியா இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லலாம். நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு பக்கத்திலேயே போகாம இருக்கும். இப்ப நமக்கு மேல இருப்பவர்களுடன் ஆசை வைக்க வேண்டும் அல்லது சங்கம் வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த முமுக்ஷுத்வமானது வளரும். முதல்ல வந்து உலகத்திலிருந்து தன்னை பிரிச்சன்னு சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்றார்? இறைவனிடம் தன்னை சேர்த்தினேன். ஒரு இடத்துல பிரிச்சு இனி ஒரு இடத்துல சேர்த்துறார். நம்முடைய அன்பை எல்லாம் உலகத்துல வச்சிருந்தோம், பிறகு அதுல அந்த அன்பை கொஞ்சம் எடுத்து இருக்கிறது ஒரே அன்பு தான். நான் அங்கேயும் அன்பு வச்சுக்கிறேன் இங்கேயும் அன்பு வச்சுக்கிறேன்னு எல்லாம் முடியாது. ஏதோ ஒரு இடத்துலதான் வைக்க முடியும். அதை எடுத்து பகவான் மீது நான் ஆசையை அன்பை வளர்த்தேன். இப்ப பகவான் மீது அன்பை வளர்க்கும் பொழுது என்ன நேரிடும்? ஒருவர் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், என்னுடைய அன்புக்கு அளவுகோல் என்னங்கிற அடுத்த கேள்வி. இப்ப எவ்வளவு தூரம் நான் அவரை நேசிக்கிறேன், எதுக்குமே ஒரு அளவுகோல் இருக்கும் அல்லவா, ஒரு ஸ்கேல் இருக்கும் அல்லவா. அப்படி ஒருவர் மீதோ அல்லது பகவான் மீதோ நான் வச்சிருக்கிற அன்புக்கு அளவுகோல் என்ன என்றால், இந்த அளவுகோலை சொன்ன உடனே நமக்கு புரிஞ்சிடும் நமக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு. நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுக்காக எவ்வளவு தூரம் தியாகம் செய்ய முன்வருகின்றோம் என்பதுதான் அளவுகோல். தியாகம் தான் அன்புக்கு அளவுகோல். ஒருவர் மீது நான் அன்பு செலுத்துறேன்னா அவருக்காக நான் உயிரையே கொடுக்கறேன்னு சொன்னா அந்த அளவுக்கு அந்த மனிதர் மீதோ அல்லது இறைவன் மீதோ அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி அன்புக்கு அளவுகோல் தியாகம். ஒரு தியாகமும் செய்ய மாட்டேன், ஒரு காஃபியும் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அவருக்கு, ஆனா அன்பு இருக்குன்னு சொன்னா என்ன? வாயில சொல்றமே தவிர உண்மையான அன்பு கிடையாது. அப்படி பகவான் மீது எனக்கு அன்பு இருக்கு, கோயிலுக்கு வர்றேன் போறேன் அப்படின்னு சொன்னா சில பேர் அன்பு இருக்குன்னு சொல்லுவார்கள், ஆனா பகவானுக்காக ஒரு தியாகமும் செய்ய மாட்டார்கள். கற்பூரமே வாங்கிட்டு வர மாட்டார்கள். வேற யாராவது கற்பூரம் ஏத்துனா அதை கும்பிட்டு போய்க்கிறது. காரணம் என்ன? தியாகத்துக்கு தயாரா இல்லை. எதையும் என்னிடத்திலிருந்து கொடுக்க மாட்டேன், அது அன்பு அல்ல. இப்ப இந்த இடத்துல இவர் எப்படி இருப்பார்? பகவானுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார். அதைத்தான் பகவான் பார்ப்பார். மேல் இருக்கிற சடங்குகள் எல்லாம் முக்கியம் அல்ல. கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை ஏன் பகவான் ஏற்றுக்கொண்டார்னா தியாகம். நம்ம அப்படி கண்ணை கொடுக்கறது தயாரா இருப்போமா? நம்ம கண்ணை கொடுக்க தயாராக இருந்தால் பகவான் ஞான கண்ணை கொடுப்பார். இப்போ நாம எவ்வளவு தூரம் பகவானுக்காக தியாகம் செய்கின்றோம் அவ்வளவு தூரம் பகவான் கீதையில சொல்றார், நான் அவனிடம் நெருங்குகின்றேன். நீ எவ்வளவு தூரம் எனக்காக தியாகம் பண்ணி என்னிடத்துல வர்றையோ அவ்வளவு தூரம் நான் உன்னிடத்தில் வருகின்றேன். அதுதான் மூன்றாவது வரியில சொல்லப்படுகின்ற சாதனம். மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அப்படின்னா என்ன? அவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்தது. இப்ப ஈஸ்வரனுடைய பிரசாதத்தை நான் அடைந்தேன். இதே தாய்மானவருடைய இதற்கு முன் இருக்கிற பல பாடல்களை பார்த்தீங்கன்னா புலம்பலோ புலம்பலா பண்ணியிருப்பார். என்னுடைய இந்திரிய அடங்குல, என்னுடைய நான் பகவான் மீது அன்பு செலுத்தல, உலகத்தின் பின்னாடி போயிட்டு இருக்கேன், பகவானுடைய பிடிக்குள்ள நான் விழுகாம இருக்கேன், இப்படின்னு பகவான் மீதெல்லாம் கோபிச்சுட்டு ஏதோ சொல்லியிருக்கார். அதெல்லாம் சொல்லி புலம்பி இப்ப எந்த நிலையில வந்துட்டார்? இதெல்லாம் நான் புலம்பி கடைசியில் இந்த நிலைக்கெல்லாம் நான் வந்து பகவானுடைய அன்புக்கு நான் பாத்திரமானேன். இப்ப நம்ம மூணாவது சாதனைக்கு செல்லலாம். முமுட்சுத்துவத்துக்கு அப்புறம் ஈஸ்வர பிரசாதக. இப்ப ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லும் பொழுதே உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பகவானுக்கும் கூட வேண்டித்தவங்க வேண்டாதவங்கன்னு இருக்கா? நம்ம தானே சொல்லுவோம் இவர் நம்மாலு, அதாவது பண்ணாலும் பரவாயில்ல விட்டுருலான்னு சொல்லி. அப்படியும் பகவான் இவர் நம்ம பக்தர், நம்ம கோயிலுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கார், இவருக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுவோம், நம்ம கோயிலுக்கு வராதவனை என்ன செய்யலாம், அவனுக்கு உதவி செய்ய வேண்டாம், அவனை கஷ்டத்துல போடலாம், இப்படி பகவானுக்கும் கூட விருப்பு வெறுப்பு இருக்குமா என்றால் பகவானே தெளிவுபடுத்துறாரு, நான் யாரையும் விரும்புவதில்லை, நான் யாரையும் வெறுப்பதில்லை, எனக்கு நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை, யார் என்னிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் இருக்கின்றேன், எனக்காக யார் தியாகம் செய்கிறார்களோ அல்லது என் மீது அன்பு எவ்வளவு தூரம் செலுத்துகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு நான் அனுகிரகம் செய்கின்றேன்னு சொல்லி பகவான் தன்னுடைய பிரசாதத்தை பொதுவா எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். ஒரு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார், பகவான் யாராவதோட பேசுகிறாரா அப்படி. அவர் அந்த புஸ்தகத்துல பகவானுடன் பேசுவதாக ஒரு கற்பனை பண்ணி எழுதிட்டு வர்றார். அப்ப பகவான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், இது ஒரு கற்பனையான ஒரு கட்டுரை. அதுல அவர் என்ன கேட்கிறார், பகவானிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், பகவான் பதில் சொல்ற மாதிரி அவர் அந்த புஸ்தகத்தை எழுதுறார். பகவானிடம் இவர் கேட்கிற கேள்வி, உங்களிடம் யாராவது பேசுகிறார்களா, நீங்கள் எப்பாவது பேசுகிறீர்களா யாரிடமாவது என்று. அதுக்கு பகவானுடைய பதில், நான் எல்லா நேரம் பேசிட்டே இருக்கேன், கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு அவர் எழுதுறார். நான் எல்லா நேரம் பேசிட்டு தான் இருக்கேன், கீதையில பேசியிருக்கேன், உபநிஷத்துல பேசியிருக்கேன், வேதம் மூலமா பேசுறேன், மகாத்மா மூலமா பேசுறேன், கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை, ஆகவே நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் எழுதுறார். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, பகவானுடைய பிரசாதம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பிடிக்கிறதுக்கு தான் நம்மிடம் பாத்திரம் இல்லை. பாத்திரம் இருந்தா பிடிச்சிடலாம், அந்த பாத்திரம் இல்லாததுனால இருக்கு நம்ம கிட்ட பாத்திரம். எப்படின்னா, நம்ம அது பாத்திரத்துக்கு மேல எவ்வளவு ஓட்டை இருக்கோ அவ்வளவு ஓட்ட கீழேயும் இருக்கு. அப்ப எப்படி பிடிச்சு நிக்கும், அந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம பிடிச்சு பிடிச்சு பாக்கிறோம், அதுல நிக்கவே இல்லை. அதை இங்க சொல்றார், அப்படி இல்லை, நான் இந்த சாதனைகளை எல்லாம் செய்து பகவானுடைய பாத்திரமானேன், பகவானுடைய அன்புக்கு நான் பாத்திரமாக ஆனேன் அப்படின்னு சொல்ற. இனி அடுத்த கேள்வி, பகவானுடைய பாத்திரமாவது என்ன, பகவானுடைய பிடிக்குள் மடக்கி கொண்டான் என்னை தன்னுள். அதாவது என்ன வந்து பகவானுக்குள்ள மடக்கி கொண்டான் என்றால், அதனுடைய பொருள் ஈஸ்வரனுடைய கிருபை என்னவென்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒருவர் வந்து டார்ச் வச்சிட்டு இருந்தார், தீபம் வச்சிட்டு இருந்தார், அந்த டார்ச்சை வச்சு மத்தத பார்த்துட்டு இருந்தார், ஆனா மத்தவங்க எல்லாம் டார்ச்சை தான் பார்த்தாங்களே தவிர அவரை பார்க்க முடியல. அவரை பார்க்கணும்னா அவர் என்ன செய்யணும்னா, அந்த வெளிச்சத்தை அவர் மீதே நோக்கி காட்டணும். அது யார் காட்டுவா, அது அவர் கையில தான் தீபம் இருக்கு, அவர் தான் காட்டி ஆகணும். அப்படி அந்த ஈஸ்வரன் தான் அவனுடைய சுரூபத்தை நமக்கு காட்டி அருள வேண்டும். எப்படி காட்டி அருள்வார், அந்த டார்ச்சில எப்படி தன்னை காட்டுறது போல குரு சாஸ்திரத்தின் மூலமாக அவர் தன்னை காட்டி அருள்வார். அப்படி என்னை தன்னுள் மடக்கி கொண்டான் என்றால், தன்னுடைய சுரூபத்தை தன்னுடைய யதார்த்தமான தன்மையை எனக்கு காட்டி அருளினார். இதுதான் கடவுளும் கடைசியா நமக்கு கொடுக்கக்கூடிய பிரயோஜனம். ஆசையில பெரிய ஆசை ஈஸ்வரனை அடையணுங்கிறது. ஈஸ்வரனிடமிருந்து அருள் பெறுகின்ற மேக்சிமம் என்னன்னா அவனுடைய தன்மையை உணர்தல். அதற்கு மேல ஈஸ்வரனாலையும் நமக்கு அருள் செய்ய முடியாது, அதற்கு மேல நம்ம அவர்கிட்ட போக மாட்டோம். காரணம் என்ன, அந்த பகவானே அனைத்தும் சொல்லி அமர்ந்து விடுவோம். இனி கடைசி பகுதி என்ன, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. இது என்ன சொல்ற, இந்த மூன்று சாதனையில் நான் மேற்கொண்டேன், என்னுடைய புலனடக்கம், பிறகு இறைவன் மீது ஆசையை வளர்த்தல் முமுக்ஷுத்துவம், பிறகு இறைவனுடைய அருள் பெறுதல், இறைவனுடைய அறிவை அடைதல், இதனுடைய பிரயோஜனமா எனக்கு கடைசியா வந்த மரபு என்ன, அந்த மரபை பத்தி அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல, அடுத்த செயலையும் சொல்ல போறார். இங்கு வந்து எனக்கு கிடைத்த சுபாவம், எனக்கு கிடைத்த தன்மை என்ன, நான் இப்பொழுது எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன், வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி என்றால், நான் இப்பொழுது மௌனியாக இருக்கின்றேன். இனி இறுதியா நம்ம இந்த மௌனத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அங்கங்க பார்த்துட்டு இருக்கோம், ஏற்கனவே வாய் பேசாததை பத்தி எல்லாம் பேசணும். வாய் பேசாததை பத்தி என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கு.

போன செயல் பேச்சு என்கின்ற செயல். நம்முடைய கர்மேந்திரியங்கள்ல எல்லா இந்திரியங்களும் வயசானா சோர்ந்து போயிடும். எவ்வளவு காலம் ஓடிட்டு ஆடிட்டு இருப்போம், கொஞ்ச காலம் தான். வயதானா கொஞ்ச தூரம் போறதுக்கு 10 அடி போய் போய் நின்னு போவோம், அதுக்கு மேல ஓட முடியாது. எவ்வளவு தூரம் குடத்தையும் எல்லாத்தையும் தூக்குவோம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கை சோர்ந்து போகும், கால்கள் சோர்ந்து போகும். ஆனால் எவ்வளவு எல்லா பல்லும் போனாலும் ஒன்னு சோர்ந்து போவதில்லை. என்ன? வாய்தான். அந்த வாயை மட்டும் ஏனோ பகவான் சோர்ந்து போகாத மாதிரி படிச்சுட்டார். எவ்வளவு நேரம் சாப்பிட்டாலும் வாய் வலிக்குதோ, எவ்வளவு நேரம் பேசினாலும் வாய் வலிக்குதா, ரொம்ப தூரம் நடந்தா வாய் வலிச்சிடும், கால் வலிச்சிடும், கை வலிச்சிடும், ஏதாவது ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருந்தோம்னா. ஆனா ஏனோ பகவான் இந்த வாயை மட்டும் அப்படி படிச்சுட்டார், எவ்வளவு பேசினாலும் செலிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னமோ மக்கள் எல்லாம் பேச்சிலேயே இருக்கின்றார்கள். அப்படி இந்த பேசிக் கொண்டிருக்கின்ற வாயை அடக்கி பழகுதல் சாதன நிலை. பிறகு மனதுல மௌனம் இருந்து பழகுதல். மனதுக்குள்ள பேசாம இருக்கணும், வாயில பேசாட்டையும் கூட சில சமயங்கள்ல மனசு என்ன பண்ணும், மனதுக்குள்ள யாரையாவது முன்னாடி நிறுத்திடும், நிறுத்தி அவர்களோட வாயில் மனசுல பேசிக்கொண்டிருக்கும். மனதில் இருக்கிற பேச்சையும் நம்ம நிறுத்தி மனதிற்குள்ள அமைதி அடைந்து பழகுதல் ஒரு சாதனை. இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே பழகணும். 65 வயசு 70 வயசுக்கு மேல எல்லாம் ஆரம்பிச்ச கஷ்டம், ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை, ஆரம்பிச்ச கஷ்டம். அதனால ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் குறைவா பேசி அளவா பேசி பேசாமல் இருந்தும் பழகணும். இதெல்லாம் ஒரு சாதன நிலையில் இருக்கிற மௌனம். இந்த மௌனம் எப்பொழுது தடைப்படும், பேசிட்டம்னா மௌனம் தடைபெற்று விடும். அல்லது கேட்கறதும் கூட மௌன விரதமா இருக்கும் பொழுது தேவையில்லாத கேட்கும் கூட, காதுக்கும் மௌனமா இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். வெறும் வாய்க்கு மட்டும் மௌனம் அல்ல, காதுக்கும் மௌனம். அதனால யாராவது மௌன விரதம் இருந்தா அவங்க கிட்ட போய் திருப்பி பேச மாட்டாங்க, இதான் சந்தர்ப்பம்னு பேசிட்டு இருக்க கூடாது. என்ன, பேசுறவங்க கிட்ட பேச முடியாது, அவங்க மௌன விரதம், ஆள் நல்லா கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம போய் அவங்க கிட்ட பேசக்கூடாது. அவங்க கேட்காம இருக்கிறதுக்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும். இது ஒரு நிலை. பிறகு இந்த இடத்துல தாயுமானவர் சொல்ற மௌனம் என்பது என்னவென்றால், இந்த மௌனம் சாத்தியமாக இறுதியாக ஞான பலனாக மோட்ச ரூபமாக வந்து அவருக்கு கிட்டியது. இப்ப இந்த நிலையில வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் வாய் பேசாமல் இருந்தாலும் நான் துரிய சொரூபம். துரியம்ங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அமாத்ரா. அமாத்ரா என்றால் சப்தமற்றவன், எனக்கும் சப்தத்துக்கும் சம்பந்தம் அல்ல. வாய் பேசுது அந்த சூழ்நிலைக்காக, நான் எதையும் பேசாதவன், நான் சப்தத்துக்கும் அசப்தத்துக்கும் சாட்சியாக இருப்பவன். இப்ப நான் யார் அப்படின்னா, என்னிடத்திலிருந்து ஒரு சப்தம் வருது, பிறகு சில சமயத்துல என்னிடத்திலிருந்து சப்தம் வரல, அமைதியா இருக்கேன். இந்த அமைதியையும் நான் வேடிக்கை பார்க்கிறவன், இந்த சப்தத்தையும் நான் வேடிக்கை பார்க்கிறவன். இனி அடுத்த கேள்வி, இந்த சப்தத்துக்கும் சாட்சியாக அசப்தத்துக்கும் சாட்சியாக இருப்பவன் சப்தமானவனா அசப்தமானவனா? நான் சப்தத்தையும் பிரகாசப்படுத்துபவன், அசப்தத்தையும் பிரகாசப்படுத்துபவன். அவன் நித்திய அசப்தம், என்னைக்குமே அசப்தமாக இருப்பவன், என்னைக்குமே சத்தம் போடாதவன். அப்படிப்பட்ட மௌனம், அப்படிப்பட்ட அறிவில் நான் இருப்பவனாக என்னை இறைவன் அமைத்தார். அப்ப இவர் எப்படிப்பட்டவர்னா, நான் துரிய அமாத்ரா சொரூபக. மாண்டூக்கிய உபனிஷத்துல ஓங்கார விசாரம் பண்ணும் பொழுது ஆ உ மா இம் என்ற 3 சப்தத்தை எடுத்துட்டு அகார உகாரம் அகாரம்னு ஓங்காரம், இந்த 3 சொல் வடிவம் அதுவே இந்த உலகம் எல்லாம் சொல்லி, பிறகு எந்த ஒரு சப்தம் உருவாக வேண்டும் என்றால் அது அசப்தத்திலிருந்து தான் உருவாக முடியும். அதனாலதான் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னா உடனே என்ன செய்யறோம், அமைதியாக இருங்கள், பேசாம இருங்கன்னு சொல்றோம். இப்ப நம்ம வகுப்பு எடுக்கும் போது குழந்தைய சத்தம் போட்டா என்ன சொல்றோம், பேசாம இருங்க. நம்ம எதை விரும்புறோம், அசப்தத்தை விரும்புறோம். அமைதி நமக்கு தேவை, எதற்குனா அது மேலதான் சப்தம் உருவாக முடியும். அப்படி இந்த அமைதி சப்தத்தை பிரகாசப்படுத்துகிறது. பிறகு இங்க நம்ம பேச்சையெல்லாம் நிறுத்திட்டோம், அந்த அமைதி அமைதியை பிரகாசப்படுத்துகின்றது. அந்த அமைதி, அந்த அசப்த ரூபமானவன் நான் என்று, அதுதான் மரபுன்னு சொல்றது. என் வாய் பேசினாலும் சரி,
பேசாட்டா பேச